0: மாலை, இன்னொருனா கொத்து, கொத்தோடு கூடிய மாலைய அந்த பயிருக்கு அணிவிக்கிறாங்க. முல்லை மாலை, மற்ற மாலைகள், மன அணியின் எழில் விளக்கு அவனுக்கு அழகுபடுத்தினாங்க. பனைமரசம் எழுந்தார்ப்ப காரைக்கால் கொடுத்து கூறி அழிமிடைதார் தனதத்து. அழின்னா வண்டு, மிடைன்னா நெருங்கிய, வண்டுகள் நெருங்கிய தார், தார்னா மாலை. தனதத்தனாலும் மாலை போட்டிருக்கார். என்ன மாலை? அதே முல்லை மாலை. அணிமாடத்திற்கு வந்து தெளி தரு நூல் விதி வழி, தெளிவை கொடுக்கக்கூடிய நூல், எனக்கு தெரிஞ்சு தெளிவை கொடுக்கக்கூடிய நூல் திருத்தன்றர். அந்த நூல் படி செஞ்சா ரொம்ப அமோகமா. திருஞான சம்பந்தர் கல்யாணம் கிட்டத்தட்ட 150 பாடல சொல்றாரு. அந்த பாடலை சொல்லிட்டு ஆனந்தமா கல்யாணம் பண்ணும், படிச்சு கூட செய்யும். நான் ஒரு நூலை வேணா போட்டு கொடுத்துட்டு போயிருக்கேன், நீங்க படிச்ச யாரா படிச்சு கூட செய்யும். அந்த மனப்பாடம் பண்ணி செஞ்சா நல்லா இருக்கும், வைதிக பிராமணரா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். பத்தியில் குயிற்றும் பெண்புண் பவளக்கால் பந்தர் நாப்பன் சித்திர விதானத்தின் கீழ் செழுந்திரு நீலனக்கர் முத்தமிழ் விரகர் முன்பு முதன்மறை முறையினோடு மெய்த்தனும் பெருமான் பாதம் மேவும் உள்ளத்தால் செய்ய. கல்யாணம் செய்யற புரோகிதர் அப்படிதான் இருக்கும், சிவபெருமான அணிச்சிட்டு செய்யும். இதம்னா நன்மை, புரோன்னா முன்னிலை, ஈசன் முன்னிலையில நன்மையை செய்பவர் தான் புரோகிதர். நீங்க அது மாதிரி யாராவது இருக்கணும். அது மாதிரி திருத்தொண்ட புராணத்தை சொல்லக்கூடிய அன்பர்களை வச்சு நிறைய பயின்றவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அந்த அன்பர்களை வச்சு செய்யும் செயல்முறை செய்தமை தளிரடிமின் நகைமயில். இந்த அம்மையை பத்தி சொல்ல மயில் மாதிரி இருக்கணும், அவன் காலை மாதிரி இருக்கும். காலையை கண்டு மயில் மரணும், மயிலை கண்டு காலையை மரணும், ஒண்ணுக்கு ஒண்ணு ஒவ்வாத பிராணிகள். அதே சொல்றாரு அப்படி, அவனுடைய உலக வாழ்வு கண்டு அம்மைக்கு அச்சம், இவருடைய அருள் வாழ்வு கண்டு கணவனுக்கு அச்சம். களிமகள் சுற்றமும் அது நுட்பமா சொல்ல, சுற்றத்தாருக்குதான் களிமகள், களிப்பும் மகிழ்ச்சியும். அம்மாவுக்கு இல்லைன்னு தெரியும், களிமகள் சுற்றம் போட்டேன்னு, களிமகள் அம்மையார் போட்டேன்னு சொல்லலையே. அப்ப என்ன தெரியுது, அம்மையாருக்கு மகிழ்ச்சி இல்லை, அவங்க ஒரு சடங்கா ஏத்துக்கிட்டாங்க. அப்பா பேச்சை கட்டுப்பட்டு நடக்கிற பெண் குழந்தவன், அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டவங்க திலகையார் மாதிரி தானே, எந்தையும் என் மனையும் அவர் கிணை கொடுக்க சேர்ந்தார்கள். படிக்கும் போதே உள்ள அப்படி உருக ஆரம்பிச்சு, எப்பேற்பட்ட மாதரிசி, கல்யாணம் மாப்பிள்ளையே பார்க்காம அவங்களுக்கா வாழ்ந்தோம். அது மாதிரி இங்க அம்மா எல்லாத்துக்கு சம்மதிக்கிறான், தாதா வீட்டார் காலைக்கு களிமகள் சுற்றம் போட சுற்றத்தார் மகிழ்வு மன்னமா கல்யாணம் செய்தார்கள். இந்த இடத்துல கூட ஒரு நுட்பம் பார்க்கலாம், கல்யாணம்ங்கிற வார்த்தையை விட திருமணம்ங்கிற வார்த்தை தான் உசத்தி ஆழமான சுத்தம். கல்யாணம்னு சொல்லும் போது ரெண்டு பேர் சேர்றாங்கன்னு இருக்கே தவிர அதுல மங்களம்ங்கிற அர்த்தம் வரமாட்டேங்குது, அவங்க பிரியாம இருப்பாங்கிற அர்த்தமும் வரமாட்டேங்குது. திருமணம்னாக்க பிரியாம சேர்ந்து மங்களம், அதனால கல்யாண பத்திரிகை அடிக்கிறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள், திருமணம் செய் கல்யாண திருநாள் ஓலைன்னு அடிங்க, திருமணம் செய் கல்யாண திருநாள் ஓலை, மனம் சேர்ந்த நாள் ஓலை. வெறுமனை அந்த கல்யாண ஓலைன்னு போட்டா என்ன ஆகும், அவத்தூர். சில பேர் பிராமண வழக்க எப்படி போடுறோம்னா விவாக சுபமுகூர்த்த பத்திரிகை, அது கூட நல்ல ஆட்சி அல்ல, சொல்லாட்சி அல்ல, திருமணங்கிற சொல்லுதான் நல்ல சொல்லாட்சி. இதெல்லாம் பெரிய புராணம் மூலமா தான் நமக்கு தெரியும். இதை திருஞான புராணத்துல சொல்லுவார், திருமணம் செய் கல்யாண திருநாளும் திகழ் சிறப்பின் மருவிய ஓரையும் கணித மங்கள நூலவர் வகுப்பங்க. திருமணம் செய் கல்யாண சொல்ற வார்த்தைகளுடைய ஆழம் பாருங்க, மங்களமா மனவினைகள் முடித்து இயல்பின் வைகுமா. கல்யாணம் சொன்னதுனாலதான் பிரிவு ஏற்படுது, இயல்பின் வைகுமா. ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு, அதாவது பரமதத்தனுக்கும் காரைக்காலம்மாவுக்கும் தங்கள் குடிக்கு அரும்புது. அப்பா பாக்குற யாரப்பா, தனதத்தன் அம்மாவோட குழந்தை, ஒரே குழந்தை, பிரிஞ்சு போய் நாகப்பட்டினத்தை போய் நம்மளால தனியாக காரைக்காலில் இருக்க முடியாது, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் இங்கேயே வீடு பார்த்து கொடுத்துருவோம் சொல்லிட்டு பெரிய மாளிகை ஒன்று அமைச்சு, தங்கள் குடிக்கு அரும்புதல்வி ஆதனினான் தனதத்தன் பொங்கலின் நாகையினில் போகாம, நாகைக்கு போக விடாம கணவனுடன் அங்க நமங்கிரி இருக்க அணிமாடம் மருந்தமைச்சு. மாடம்னா மாடத்தையுடைய மாளிகை. நிறைய செல்வத்தை கொடுக்குற அப்பாவுக்கு வேற ஒன்றும் பாரிசு இல்லை, இவங்க தான் பாரிசு, நிறைய செல்வம் அப்பா கொடுக்குறாரு தனதத்தனா. மகக்கொடையின் மகிழ்ச்சிறக்கும் வரம்பில் தனம் கொடுத்தது, வரம்பில் எல்லையில்லா செல்வம் கொடுக்குறது. நிகர்பெரிய பெருஞ்சிறப்பு நிதிபதியின் குலமகனும், நிதிபதி குலமகன் பேர் பரமதத்தன் அல்லவா, அவருக்கு அந்த செல்வத்தை எப்படி பெருக்கணும்னு நல்லா தெரியுது. அதாவது வியாபார தந்திரம் உடையது அவருக்கு, சைவ நிதி தான் தெரியலையே தவிர உலகத்தை நல்ல சமத்தியதான். யாரு நம்ம சாமி, நிகர்பெரிய பெருஞ்சிறப்பு நிதிபதியின் குலமகனும், தகைப்பில் பெரும் காதலினால் தங்குமனை வளம் பெருக்கு. தகைப்பு அப்படின்னா தடையில், தகைப்பு இல்லைன்னா தடை இல்லாம நிறைய செல்வத்தை சேர்க்கிறாரு. இவரும் மாமனார் கொடுத்த செல்வத்தை பல மடங்கு இவரும் பெருக்கிறார். மிகப்பெரிய கொள்கையிலும் மேம்படுதுன்னு அந்த செல்வத்தை அதிகமாக்குறதுல மேம்பட்டு மேம்பட்டு போறாருன்னு சொல்றாரு. செல்வத்துல அருட்செல்வத்தில் இல்ல, பொருட்செல்வத்தில், அருட்செல்வத்தை அம்மா பாத்துக்கிறா, பொருட்செல்வத்தை கணவர் பாத்துக்கிறார். இப்ப அம்மாவை கொண்டு வர ஆங்கவந்தன் இல்வாழ்க்கை அருந்துணையாய் அமர்கின்ற பூங்குடலா. இந்த இடத்துல அன்பர்கள் கவனிக்கணும், ஒரு கணவனுக்கு சிவபக்தி பண்ற மனைவி கிடைச்சா அந்த கணவன் அந்த பெண்ணை ரொம்ப மதிக்கிறது. ஏன்னா அவனுக்கு இல்வாழ்க்கை துணையா அந்த சைவநதி ஹாரிகை துணை புரிகிறான், என்று அறிய வேண்டும். பல இடங்களில் சிவபக்தி பண்ற பொம்மநாட்டிய கணவன் வந்து துன்புறுத்தணும், அது குற்றம். அதுதான் சொல்ற இவன் பண்ணாத பத்தி அந்த பொண்ணு பண்ணினா என்ன செய்யணும்? இந்த பொண்ணை பாராட்டி சீராட்டணும். ஏன் நல்ல நினை கொண்டு அதுதான் சொல்ற இல்வாழ்க்கை அருந்துணைன்னு சொல்ல இல்வாழ்க்கை அருந்துணை அமர்கின்ற பூங்குடலால் அவர்தான் பொறுவிடையார் திருவடிக்கு ஓங்கி அன்புறுகாத ஒழிவின்றி மிகப் பெருக பாங்கில் வரும் மனைகரத்தின் பண்புகளாம். மனைகரத்தினுடைய பண்பு கெடாம இவர் வாழ்க்கை நடத்தினார். மனைகரத்தின் பண்பு என்னன்னு கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி, பெண் மக்கள் தெரிஞ்சுக்கணும். மனைகரத்தின் பண்பு, மனைன்னு சொல்லும் போது பெண்ணு தான் புரிகிறது. ஏன்னா மனைகரத்தின் வேறாக விளங்குறவ பெண்ணு தான். ஆடவனுக்கு வந்து மனையில ரொம்ப ஆதிக்கம் கிடையாது, ஆதிக்கம் செலுத்துறவ பெண்ணு தான். அவ எப்படி இருக்கணும், எது மனையறம், அவ எப்படி பேணணும், இது அடுத்த பாடல சொல்ற. இது எல்லாருமே பொண்ணே போல குறித்து கொள்ள வேண்டும். நம்மளாம் என்ன நினைக்கிறோம், மனையறம்னு சொன்னா அந்த சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு அத்தை மாமா மாமி அவங்களுக்கு உபச்சாரம் பண்றது தான் மனையறம்னு நினைக்கிறோம். தவறு. சொந்தக்காரங்களை முன்னமே சொன்ன கிளைன்னு சொன்னேன். உருத்திர பல்கணத்தாராகிய சிவனடியாரை தான் நம்ம விருந்தா கருதி படைக்கணும். அவங்க தான் கேளி, அவங்களுக்கு தொண்டு செய்வது தான் மனையறம். இது நல்லா கத்துக்கணும். அடுத்த பாட பார்ப்போம். நம்பரடியார் அணைந்தார். சொந்தக்காரன் வந்தான்னு சொல்லலை, நம்பரடியார் அணைந்தார். நல்ல திருவமுது அளித்து, நல்ல திருவமுதுன்னு என்ன, தூய திருவமுது, கனி கண்ணல் அறுசுவை கறி நெய் பாயத்தயிர் பால் இனிய பன்னியம் உன்னீரமுதம் இதெல்லாம் ரொம்ப ஆறு வகை சுவை, நாலு வகை உணவு. நாலு வகை உணவு என்ன? உண்ணல், தின்றல், நக்கல், பருக. ஆறு வகை என்ன? இனிப்பு, உவர்ப்பு, காரம், கசப்பு, துவர்ப்பு, புளி. ஆறு வகை, ஆறு சுப, நாலு வகை. இதெல்லாம் அமைய பண்றாங்க. அதை தவிர அமுதளிச்சதோ நீங்கள் இதெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க. செம்பொண்ணும் நவமணியும் செடும் துகிலும், துகில்னா ஆடை, செடும் துகிலும் நல்ல ஆடை. இந்த மை தீட்டுனா ஒரு வேட்டிய மாதிரி இல்லாம நல்லதா போடுவோம், மை தீட்டு தள்ளி விடுறோம், அது மாதிரி இல்லாம செம்பொண்ணும் நவமணியும் செழுந்துகிலும். இந்த காலத்தை எப்படிதான் அதை செய்யறாங்களா, ஓங்கி அன்புறுகா. இதை செய்யும்போது பாருங்களேன் முக்கியமா சொல்றாரு, செய்யும்போது சாமியிட்ட அன்போடு இருக்கணும். பொறுவிடையார் திருவடிக்கு ஓங்கி அன்புறுகாது. செய்யறதுலாம் நாம இல்ல, யார் செய்யறா? சிவார்ப்பணம். சிவனடியார், சிவனடியார் செய்யும்போது எப்படி கொடுக்கணும்? ஒழிவின்றி மிக பெரும் பாங்கில் வரும் மனையர் தம் பருவினால் அவருக்கு தகுதியின் வேண்டுவோ, தகுதியின் வேண்டுவோ கொடுத்ததுலாம் என்ன, யாராருக்கு என்ன பிரியமோ அதை கொடுக்கறதெல்லாம் தகுதியின் வேண்டுவோ கொடுத்த தகுதியின் வேண்டு. அதான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்றாரு. சில இதெல்லாம் சரியா செய்ய தெரியாது. நல்ல குளிர்காலமா இருக்கும், நல்ல கூல்ட்ரிங்க், பிரம்மானந்தா கூல்ட்ரிங்க் இருக்கு வேணுமா? குளிர்காலத்தை கூல்ட்ரிங்க் குடிச்சா நான் ஏற்கனவே சாகிறேன், எனக்கு ஆஸ்மா கம்ப்ளைண்ட். இதெல்லாம் நீங்க கத்துக்கணும். நம்ம இதெல்லாம் சரியா செய்யறோமா? சரியா செய்யறோமா? நல்லா செய்யும். அது மாதிரி வயது பார்த்து வயதெல்லாம் கருதி அவங்களுக்கு தக்க இடம்லாம் சமைச்சு எல்லாம் செய்யும். வயதானவங்களை வந்து பன்னெண்டாம் மணியில உட்கார வச்சுட்டு இந்த இலசுகள் எல்லாம் கீழ்த்தரத்தில் உட்கார வைக்கிறது, இதெல்லாம் செய்யும். சாப்பிடவே மாட்டான், அவனுக்கு 12 பூரி வைப்போம், இப்போ ஒரே பசியா இருப்போம், அரை பூரி கொண்டா கொண்டா பக்கமே திரும்ப மாட்டான். இதெல்லாம் நடக்கும். எல்லாம் ஏன் சொல்றேன்னா, செய்யற தவறு. தண்ணி வைக்க மாட்டோம். உன்னீரம் வந்து ரொம்ப முக்கியம் திருவம்புல. பல இடங்களில் அது வைக்கிறதே கிடையாது. அவன் குடிச்சு விக்கல தவிச்சுட்டு இருப்பான், நல்ல கார சட்னி சாப்பிட்டு விட்டு தண்ணி தண்ணிமா. இதெல்லாம் ஏன் சொல்ல வேண்டிய வருதுன்னா, அந்த மாதிரி தவறுகள் நிகழ்கின்றன, அதனால சுட்டி காட்ட வேண்டியது. திருத்திக்கணும் அல்லவோ, இதெல்லாம் பார்த்ததுனால சொன்னேன். கும்பர்பிரான் திருவடிக்கு உணர்வு மிக, இதுல எல்லா நிலையிலையும் சிவபெருமான மறக்கல அம்மா. கும்பர்பிரான் திருவடிக்கு உணர்வு மிக, இதெல்லாம் நம்ம கத்துக்கணும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தலம் திருவாரூர் பறவையுள் மண்டலி. சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த பதிகம் பண் பஞ்சமம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: பெருமான் ஞானசம்பந்தர் குலச்சிறை நாயனாரோடு நான் மாடக்கூடலாக இருக்கிற ஆலவாய் திருக்கோயிலுக்குள்ளே வந்து சொக்கநாத பெருமானுடைய திருமுன்பே பாடுகின்ற நீலமாமிடற்கு என்று தொடங்குகிற பதிகத்தை நாம் இப்பொழுது கேட்கலாம். இந்த பதிகம் திரு இருக்கு குரல் என்று சொல்லக்கூடிய யாப்பு அமைப்பிலே குறிஞ்சி பண்ணிலே அமைந்திருக்கிறது. இந்த அருமையான பதிகத்திலே இறைவன் திருநீலகண்டத்தை உடைய நிலையிலே இருக்கிறான் என்றும், அவனுடைய நெறியிலே நிற்கின்ற பெருமக்கள் உலக ஆட்சி புரிபவர் என்றும், ஆலவாய் பெருமானுடைய சிறந்ததாக இருக்கிற சீலத்தை சொன்னால் நமக்கு யமபயம் இல்லாது அமையும் என்றும் பாராட்டி பேசுகிறார். எந்த ஆலவாயினுடைய அந்தமில்லாத புகழை எவர்கள் சிந்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களெல்லாம் பாடியே மனம் இறைவனுடைய திருவடிகளை நாடி வாழ்கிற வாழ்வை பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்துகின்றார். பெருமானுடைய பெரும்புகளை எண்ணி தொழுதால் நிச்சயமாக இன்பம் கிடைக்கும் என்று பாராட்டுகின்றார். இந்த அடிகள் ஆலவாய் சம்பந்தனால் பாடப்பெற்ற முடிவில்லாத இனிமை பொருந்திய தமிழை எவர்கள் பாடுகிறார்களோ அவர்களுடைய குற்றங்களெல்லாம் நீங்கி சிறந்த நல்வாழ்வு பெறுவார்கள் என்று கடைக்காப்பிலே சொல்லுகிறார். அந்த அருமையான பதிக சிந்தனையை மேற்கொள்கிற போது பெருமானுடைய அரு பொருள்சேர் புகழ்களை அரும் பெருமைகளையெல்லாம் எண்ணி பார்த்து நாம் வாழலாம் என்ற திண்ணமான உணர்வை நமக்கு திருஞான சம்பந்தர் இந்த பாடல்கள் மூலமாக நமக்கு வலியுறுத்துகிறார்.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: நவ் வி வெல்கம் யூ ஆல் டு லிசன் தி கிரேட் வேதிக் சாண்ட் ஸ்ரீருத்ர கணபாட்டா.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருவெண்ணெய் நல்லூர் நடுநாட்டு திருத்தலங்களுள் ஒன்று திருவெண்ணெய் நல்லூர். சுந்தரரின் அருள் வாழ்விற்கு இடமான தலம். வல்வழக்கிட்டு ஆரூரரை வலிய வந்து ஆண்டபிரான் அருட்துறைநாதர் வருமுறை மனையும் நீடு வாழ்க்கையும் காட்டுக என்று கேட்ட நாவலூர் ஆளிக்கு என் இருப்பிடம் இதுவே என்று இறைவர் காட்டியருளியபதி. இறைவன் தடுத்தாட்கொண்டநாதர், கிருபாபுரீஸ்வரர், வேணுபுரீஸ்வரர், அருட்துறைநாதர், இறைவி வேர்க்கண்ணம்மை, மங்களாம்பிகை, திருத்தல மரம் மூங்கில், தீர்த்தம் தண்ட தீர்த்தம், தல விநாயகர் பொல்லாப்பிள்ளையார், வழக்கு தீர்த்த மண்டபம் வழக்கு வென்ற அம்பலம் என்று போற்றப் பெறுகிறது. கையில் ஓலையுடன் காட்சியளிக்கும் சுந்தரருக்கு எதிரில் காட்சி கொடுத்த ரிஷபாருடன் தனி விமான கோயிலில் காட்சி நல்குகிறார். மெய்கண்ட தேவர் உபதேசம் பெற்றதும் சித்தி பெற்றதும் இத்திருத்தலத்தில்தான். அடையா நெடுங்கதவும் அஞ்சல் என்ற சொல்லும் உடையான் என்று போற்றப்பெற்ற சடையப்பவல்லல் வாழ்ந்ததும் திருவெண்ணெய் நல்லூரே. தடுத்தாவூர், மனம் தவிர்ந்த புத்தூர், மணப்பந்தூர் முதலிய ஊர்கள் வன்தொண்டர் பெருமான் வாழ்வியல் நிகழ்வுகளோடு தொடர்பு உள்ளவை. விண்ட மலர் பொழில் சூழ் வெண்ணெய் என்பது அருணந்தி சுவாமிகள் திருவாக்கு. அருணை முனி அருள்வாக்கில் இடம்பெற்ற திருத்தலம். சிதம்பர முனிவர் அருளிய க்ஷேத்திர கோவை முருகன் பிள்ளைத்தமிழும் உண்டு. வெண்ணெய்மண் சடையன் என்று கம்பநாடார் வாக்கிலும் இடம்பெற்ற சிறப்பினதாம். வன்மை பேசி வன்தொண்டன் எனும் நாமம் பெற்ற சுந்தரர் பெருமான் தம்மை தடுத்தாட்கொண்ட வந்த பெருமானிடம் உணர்வு தந்து உய்ய கொண்ட கோதிலா அமுதே, இன்று உன் குணப்பெருங்கடலை நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லிப் பாடுகேன் என்று உரைத்து வணங்க, அருட்துறை அண்ணலும் வியன் நாவலூர் பெருமானை நோக்கி பித்தன் என்று ஏசினை ஆதலால் பித்தா என்றே பாடு என்று அருள, பித்தா பிறை சூடி என பெரிதாம் திருப்பதிகம் பாடினார். உலகெல்லாம் உய்ய எடுத்தருளி பாடிய சுந்தரர் பெருமான் இத்திருப்பதிகத்தில் மழுவாள் வளனேந்தி மறையோதி மங்கை பங்கா தொழுவார் அவர் துயராயின தீர்தல் உனதொழிலே என்ற தொடர் மிகுந்த பொருட்செறி உடையதாம். உலகிலேயே குறைவிலா இன்பம் எது என்றால் உள்ளம் முழுகி உணர்ந்து தொழுவதே இன்பம் என்பார் சான்றோர். தொழுவார் மையல் துடைப்பாய் போற்றி என்ற தொடரும் காண்க. பண்பொருந்த பாடிய பாடல்கள் தேவாரம். நாவாரப் பாடிய நம்பி ஆரூரர் இத்திருப்பதிகத்தை இந்தளம் என்ற பண்ணில் பாடினார் என்ற அற்புதமானதொரு திருக்குறிப்பை தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு வழங்கியுள்ளார். ஒவ்வொரு பாடலிலும் எம் பெருமாருக்கு ஆளல்லேன் எனலாமே என்றருளிய திறம் நுட்பமானது. வெண்ணெய் நல்லூரில் அற்புதப்பழ ஆவணம் காட்டி அடியனாய் என்னை ஆளது கொண்ட நற்பதத்தை என்ற தொடர்களும் நினைந்து போற்ற வேண்டியவை. பித்தா பிறை சூடி எனத் தொடங்கும் பாடல் பண் இந்தளம்.

0: சிவாயரவர். சைவம் தாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
1: நடுநாட்டு தேவார பாடல் பெற்ற தலங்களுள் மூன்றாவதாக திகழ்வது கூடலையாற்றூர் என்பது. இந்த தலத்தை சேத்தியாத்தோப்பு என்ற இடத்திலிருந்து பேருந்து மூலம் அடையலாம். சிதம்பரத்திலிருந்தும் ஸ்ரீமுஷ்ணம் என்ற தலத்திலிருந்தும் இத்தலத்தை அடைவது எளிது. இந்த தலத்திற்கு கூடலையாற்றூர் என்று பெயர் வர காரணமாக மணிமுத்தாரும் வெள்ளாரும் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்திருப்பதால் இவ்வாறு பெயர் அமைந்தது என்று கூறுவார்கள். மூன்று நிலை ராஜகோபுரம் வாயிலை அணிசெய்கின்றது. மூலவராக நெறிகாட்டும் நாதர் என்ற திருப்பெயருடன் பெருமான் சுயம்புலிங்க வடிவமாக காட்சியளிக்கின்றார். அம்பிகை புரிகுழல் நாயகியாக பிறை நுதல் மங்கையாக கொடியடை நாயகியாக அதிசய காட்சி அளிக்கின்றாள். ஏழும் எழுத்தாணியும் ஏந்திய நிலையில் சித்திரகுப்தன் உற்சவராக காட்சியளிக்கின்றார். இந்த திருக்கோயில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் தேவார பதிகம் பெற்றது. ஏர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தை பாடுகையில்

பெருமான் பூண்ட கோலங்களை தரிசித்து இறைஞ்ச வேண்டும் என்று திருவருள் கூட்டியபடியால் அன்பர்களோடு யாத்திரையாக புறப்பட்டார். திருமுதுகுன்றத்தை நோக்கி பயணிக்கும்பொழுது அவ்வழி தவறியது கண்டு திகைத்திருக்கும் காலையில் அவருக்கு முன்பாக மெய்ப்பரம்பொருளாக உள்ள பரமவேதியன் ஒரு உப்புரி நூலும் தாங்கிய கோலத்தில் பெருமாட்டியுடன் நம்பியார் ஒருவர் முன்பு தோன்றினான். அவரை நோக்கி நெகிழ்ந்த சிந்தையோடு தாழ்ந்து நம்பியார் ஒருவர் விண்ணப்பிக்கின்றார், இன்று அடியேன் திருமுதுகுன்றத்தை அடைய வேண்டும், அதற்கான வழியை எமக்கு எம்புவீராக என்று வேண்டுகோள் விடுத்தவுடன் குன்றத்தையே வில்லாக தாங்கிய பரம்பொருள் இது கூடலையாற்றூர் செல்லும் வழி என்று தொடர்ந்து வருவாயாக என்று சொன்னாராம். அதனை சொல்ல வந்த சேக்கிழார் பெருமான் செல் வழி துணையாய் செல்ல என்று அருமையாக குறிப்பிடுகின்றார். நான் செல்லும் வழிக்கே துணையாக நிற்பவன் சிவபெருமான், வழித்துணை நாயகனாக வழித்துணை நாதனாக நம்மை வழிகாட்டும் வள்ளலாக திகழ்பவன். அப்படிப்பட்ட பெருமானே வழி நடத்தும் காலத்தில் அவர் பின்னர் தொடர்ந்த சுந்தரர் தனது கைகளை கூப்பிக்கொண்டு தொழுதவராக அம்முதியவரை தொடர்ந்தார். கூடலையாற்றூர் எல்லைக்கு வந்தவுடன் வழிகாட்டும் வள்ளலாக வந்த அம்முதியவரை காணவில்லை. கொன்றை தரித்த பெருமானை இந்த வழியே சென்ற அதிசயம் அடியேன் அறிய மாட்டேன் என்று விருப்பினோடும் திருப்பதிகத்தை பாடியவராக கூடலையாற்றூர் புக்கார். அந்த அதிசய கோலத்தை பதிகத்தில் வர்ணிப்பதை நாம் காண்கின்றோம். அந்த கோலம் மாத்திரமல்ல, அந்த பெருமானை தொடர்ந்து சென்றவர்கள் யார் என்ற குறிப்பினையும் நம்பியார் ஒரு நமக்கு வழங்குகின்றார். அதிசயப்பட்டு அருளிய பதிகம், அதிசய பதிகமாகவே திகழ்கின்றது. அற்புதமான இந்த பதிகத்தை புறநீர்மை என்ற பண்ணில் சுந்தரமுன் சுவாமிகள் அருளி செய்துள்ளார். இவ்வாறு பதிகம் பாடியவாறே குடலையாற்றூர் மேவிய கொன்றைவார் சடையினாதனுடைய கோயில் புக்கு ஆர்வம் பொங்கியவராக ஆடகப் பொதுவில் ஆடக்கூடிய குஞ்சித பாதத்தை வணங்கி போற்றி திருவுருள் பெற்று பின்னர் திருமுதுகுன்றம் செல்லும் வழியை நோக்கி நடக்கலாயினார் என்று சேக்கிழார் பெருமான் நமக்கு உணர்த்துகின்றார்.

பெருமானை பின்தொடர்ந்தவர்கள் யார்? வேதங்கள், வானவர்கள், திருமால், நான்முகன், இந்திரன், இவர்களோடு பிறை முதல் மங்கை உடனாய பெருமான் இந்திரருக்கு முன்பு நடந்து செல்கின்றான். அவனை சுற்றி தேவர்கள் மாத்திரமா இருக்கிறார்கள்? பெய்கணமும் அல்லவா இருக்கின்றது, பெய்கணமும் சூழ்ந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது பூத படையோடு பெருமான் அங்கு நடந்து செல்கின்றான். இந்த அற்புத காட்சியை, அதிசய காட்சியை அதிசயித்தவராக இந்த அரவன் இவ்வழி போந்தானே, அந்த அதிசயத்தை அடியேன் அறிய மாட்டேனே என்று இந்திரமுசாமிகள் நெக்கூறுக பாடுகின்றார். அரவன் என்பது அற்புதமான ஒரு சொல்லாட்சி. அறமே வடிவானவன், தர்ம தேவதையே அவன், தர்மத்தின் மறுவடிவமே பெருமான் தான். ஆகவே அறவன் இவ்வழி புகுந்த அதிசயம் அறியேனே என்று அற்புதமாக பாடுகின்றார் சுந்தரமுசாமிகள்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ओम शिवाय नमः। சைவம் டாட் ஆகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

விடை ஊர்தி பெண்ணான் அலியாகும் பித்த

0: ஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரால் தேவார திருப்பதியும் பாடப்பெற்ற ஏற்கத்தம்புலியூர் என்ற நடுநாட்டு பதிக்கு இன்று தரிசிக்க செல்கின்றோம். தற்காலத்தில் இத்தலம் ராஜேந்திர பட்டணம் என்று வழங்கப்படுகிறது. இது விருத்தாஜலத்திற்கு தென் திசையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. வெள்ளாற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது ஆலயம். இதற்கு 40 அடி உயரமுள்ள ராஜகோபுரமும் 2 பிரகாரங்களும் அமைந்துள்ளன. ஸ்தலவிருட்சமாக வெள்ளெருக்கு அமைந்திருக்கிறது. ஊரின் பெயரும் ஸ்தலவிருட்சத்தை ஒட்டியே அமைந்திருப்பதால் எருக்கத்தம்புலியூர் என்று குறிப்பிடப்படுகிறது. உள்பிரகாரத்தில் சித்தி கணபதி, நர்தன கணபதி, முருகப்பெருமான், விஸ்வநாதர், விசாலாட்சி, ஆடல்வல்லான், நவக்கிரகங்கள் ஆகிய சன்னதிகளை தரிசிக்கிறோம். திரியாசம்பந்த சுவாமிகளுடைய திருப்பதிகங்களை யாழில் அமைத்து வாசித்த திரிநிகண்ட பெரும்பான நாயனார் திரு அவதாரம் செய்த தலம் இதுவே. சிவபெருமான் ஒரு சமயம் வேதத்தின் பொருளை உமாதேவியாருக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அம்பிகை சற்று பராமுகமாக கேட்டபடியால் அம்பிகையை வலைஞர் குலத்தில் பிறக்க வேண்டும் என்று சபித்தார் பெருமான். அப்பொழுது அருகில் இருந்த குமாரக்கடவுள் கோபம் கொண்டு அந்த ஏட்டை கடலில் எரிந்துவிட்டார். அதனால் சிவபெருமானது சாபத்துக்கு உள்ளானார். ஊமையாக பிறந்தார். அப்படி ஊமையான குமரக்கடவுள் உருத்திரசன்மராக வந்து இங்கு வழிபட்டு தனது ஊமைத்தன்மையை நீக்கிக் கொண்டதாக தலவரலாறு குறிப்பிடுகின்றது. இந்த தலத்தில் உருத்திரசன்மருடைய பிம்பமும் இருக்கிறது. தேவகணங்கள் பழமலைநாதரை திருமுதுகுன்றத்தில் வணங்கி எளிதாக முக்தி அடையக்கூடிய சிவஸ்தலம் எது என்று கேட்கும்பொழுது பழமலைநாதர் எருக்கத்தம்புலியூரே அத்தகையது என்று சொல்ல, அந்த தேவகணங்கள் எல்லாம் இந்த தலத்திற்கு வந்து சிவபூஜை செய்து எளிதில் முக்தி பெற்றதாக இந்த வரலாறு குறிப்பிடுகிறது. எனவே இந்த தலத்திற்கு கணேஸ்வரம் என்று ஒரு பெயரும் உண்டு. ஒரு அந்தணனை கொல்ல வந்த புலியை கொன்று அந்த அந்தணனை காப்பாற்றிய ஒரு வேடனுக்கு அந்த புண்ணியத்தின் பலனாக அடுத்த பிறவியில் புலிக்கால் முனிவராக வந்து பிறந்ததாக வரலாறு கூறுகின்றது. புலிக்கால் முனிவராக ஆன வியாகரபாதர் இங்கு வந்து பூஜித்தபடியால் இந்த தலத்துக்கு புலியூர் என்றும் எருக்கத்தம்புலியூர் என்று தலத்தின் பெயரோடு சேர்ந்தும் அமைந்திருக்கிறது. மதுராபுரி அரசன் ஒருவன் புத்திரபாகியத்தை வேண்டி இந்த தலத்திற்கு வந்து சுவாமியை தரிசித்த பொழுது அவனுக்கு அந்த பெயர் கிட்டியது. தனது மகனுக்கு ராஜேந்திரன் என்று பெயரிட்டான். எனவே இந்த தலம் ராஜேந்திரபுரம் என்றும் ராஜேந்திர பட்டணம் என்றும் வழங்கப்பட்டது. நைமிஜாரண்யத்தில் இருந்த முனிவர்கள் எல்லாம் இந்த தலத்திற்கு வந்து ஊர் ஊரும் ஒரு வெள்ளருக்கு செடியாகவும் மரங்களாகவும் இருந்து சிவபூஜை செய்தபடியால் இந்த தலம் எருக்கத்தம்புலியூர் என்று வழங்கப்படுகிறது. உஜ்ஜயினி அரசன் ஒருவனுடைய குஷ்டநோயும் நீங்க பெற்ற தலம் இது. அருணகிரிநாதர் இந்த தலத்திற்கு திருப்புகழ் அருளியுள்ளார். இந்த தலத்தினுடைய ஸ்தலபுராணத்தை சிவபிரகாசர் 12 சர்க்கங்களோடு பாடியுள்ளார். இந்த தரத்தை அடைவதற்கு சிதம்பரத்திலிருந்தும் ஸ்ரீமுஷ்ணத்திலிருந்தும் பேருந்து மார்க்கமாக வருவது எளிதான வழி. திருமுதுகுன்றத்தில் யாத்திரையாக செல்பவர்கள் அதற்கு மிகவும் அருகாமையால் இருக்கிறபடியால் அங்கிருந்து வருவது மிகவும் எளிது. வழியும் நல்ல வழியாக அமைந்திருக்கிறது. ஆகவே திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவதரித்த இந்த தலத்தை தரிசித்து புலிக்கால் முனிவர் வழிபட்ட திறத்தை நினைந்து இந்த நீலகண்டேஸ்வரரையும் நீல மலர்கண் அம்பிகையையும் வழிபட்டு எல்லா நலன்களையும் அன்பர்கள் பெறுவார்களாக.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். அடுத்த திருவிளையாடல் புராணத்தை சொல்றேன்.
3: 23 திருவிளையாடல், விருத்தகுமார பாலரான பாடலம்.
2: கௌரியின் துயர் துடைத்தல்.
4: ஆண்டி, முன்ன உள்ள திருவிளையாடல்ல சமணர்களை ஓட ஓட விரட்டி பாண்டிய மன்னனை சிவபெருமான் காப்பாற்றியதை பார்த்தோம். அதுக்கு முன்ன உள்ள படலங்களிலும் பாண்டிய மன்னர்களை சிவபெருமான் காப்பாத்துறதை பார்த்தோம். அப்போ மதுரையில சிவபெருமான் மன்னர்களை மட்டும்தான் காப்பாத்தினாரா? மக்களுக்கு துன்பங்களே இல்லையா?
5: டேய், மன்னனை காப்பாத்தினா மன்னன் மக்களை நல்லா பாத்துக்குவார்ல, அதனால ராஜாக்களை எல்லாம் தான் பெருமான் காப்பாத்தினார். கரெக்டா ஆண்டி?
2: மாமன்னன் சாதாரண மனிதன் தரம் பிரிச்சு பார்க்கவே மாட்டார். சூரிய ஒளி எப்படி புல்லிலும் படும் கல்லிலும் படுமோ, அது மாதிரி அனைத்து உயிர்களையும் ஒரே மாதிரி தான் இறைவன் பார்ப்பார். சமணர் ஏவிய யானையை வதம் செய்து விக்ரபாண்டியனை காத்த ஈசன் அதே சமயத்துல அங்க வசித்து வந்த விருப்பாட்சன்ற சிறந்த சிவபக்தனுடைய மகள் கௌரியையும் காத்தருளினார். அது எப்படின்னு நான் சொல்றேன். விக்ரபாண்டியனுடைய ஆட்சி காலத்துல அதே மதுரையில சிறந்த ஒழுக்கமும் உயர்ந்த கல்வியும் உடைய அந்தனர் ஒருவர் இருந்தார். அவர் பேரு விருப்பாட்சன். அவருடைய மனைவி அவர் தவத்துக்கு ஏற்ற பதிவிரதை. அவங்க பேரு சுவிரதை. இந்த அருமையான தம்பதிகளுக்கு குழந்தையே இல்லாம இருந்தது. அதனால சிவபெருமானை நோக்கி நோன்பிருந்தாங்க. இறைவனும் அவங்களுடைய கடுமையான நோன்புக்கு மனம் இறங்கி அவங்களுக்கு குழந்தை வரம் அளித்தார். அவங்களுக்கு ரொம்ப அழகான அறிவான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. கணவனும் மனைவியும் சிவபக்தர்கள் இல்லையா? அதனால உமாதேவியோட திருப்பெயர் கௌரிய அந்த பெண் குழந்தைக்கு சூட்டி மகிழ்ந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தைக்கு நெற்றி நரம்ப திருநீர் பூசி பஞ்சாட்சர மந்திரம் ஜபிக்க கத்து கொடுத்தாங்க. தினம் கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் இறைவன் இறைவியோட நாமாவளிகளை எல்லாம் சொல்லி கொடுத்து பக்திய ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க. அந்த குழந்தைக்கு 5 இருக்கும் போதே அபார ஞானம் இருந்துதான். திடீர்னு ஒரு நாள் அந்த 5 குழந்தை, அப்பா, துன்பங்களை எல்லாம் தீர்க்கும் நல்வழியை எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சான். விருப்பாட்சனுக்கு ஒரே மகிழ்ச்சி. என் குழந்தை எவ்வளோ ஞானத்தோட இருக்கு, வளர்ந்தவங்க பெரியவங்க வயசானவங்களுக்கு கூட புரிஞ்சுக்கணும்னு நினைக்காத ஒரு விஷயத்த இந்த சின்ன குழந்தை கேட்கிறாளே அப்படின்னு ஒரே சந்தோஷம்.
5: ஆமா ஆண்டி, இந்த கேள்விக்கு விடை இருந்தா நமக்கு கஷ்டமே வந்திருக்காது.
2: இந்த கேள்விக்கான விடையை தான் இறைவன் எல்லா இடத்திலயும் கோயிலா வச்சிருக்காரு. நாம தான் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்கிறோம்.
4: நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டி?
2: நமக்கு ஏதாவது துன்பம் வந்தா அது அவனாலதான் வந்தது, இவனாலதான் வந்ததுன்னு சொல்றோம். என்னைக்காவது நம்மளோட துன்பங்களுக்கு காரணம் நம்முடைய தீவினைகள் தான் அப்படின்னு நினைச்சு பார்த்துருப்போமா? தீவினைகள் அகலணும்னா இறைவன் திருவடியை பற்றினால் போதும். இதைத்தான் விருப்பாட்சன் தன் குழந்தைக்கு சொல்லித்தந்தார். அன்னை பராசக்தியோட பீஜ மந்திரத்தை குழந்தைக்கு உபதேசிச்சார். மனசில் பரமேஸ்வரனையும் பார்வதி தேவியும் இருத்தி கொண்டு வேற எந்த சிந்தனையும் இல்லாம இந்த பீஜ மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லணும்னு விருப்பாட்சன் சொல்லித்தந்தாரு. அந்த குழந்தையும் அதே போல தினம் குளிச்சு முடிச்சு சுத்த பத்தமா இறைவனையும் இறைவியையும் மனசில் இருத்தி வச்சு இடைவிடாம பார்வதி தேவியோட பீஜ மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே வந்துச்சான். காலம் போயிட்டே இருந்தது. இந்த குழந்தை வளர்ந்து பெரியவளான விருப்பாட்சனுக்கு இவ்வளவு அற்புதமா வளர்ந்த இந்த குழந்தைய நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்கணுமேனு கவலை வந்துருச்சு. இந்த நிலையில ஒரு நாள் அவர் வீட்டுக்கு பிச்சை கேட்டு ஒரு அந்தன வாலிபன் வர்றான். விருப்பாட்சனுக்கு அவனை பார்த்ததும் நல்ல பையனா இருக்கானே, இவன் முகத்துல அமைதியும் தேஜஸும் தெரியுதே, ஆச்சார ஒழுக்கமுடையவன்னு இவன் தோற்றத்தை பார்த்தாலே தெரியுது, இவன் தான் என் மகளுக்கு ஏற்ற மணமகன் அப்படின்னு முடிவு பண்ணி நீரை எடுத்து அவனுக்கு தன் மகளை சட்டுன்னு தாரவாத்து கொடுத்துட்டாரு. இது தெரிஞ்ச அவரோட மனைவியும் சுற்றத்தாரும் அதிர்ந்து போயிட்டாங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, யோசிக்காம பண்ணிட்டீங்களே, அவன் யாருன்னு தெரியாது, என்ன குலமோ கோத்திரமோ அவன் எந்த ஊருன்னு கூட தெரியாது, என்ன கல்வி கற்றிருக்கான் ஒன்னும் கூட கேட்காம இப்படி சட்டுன்னு பொண்ண தாரவாத்து கொடுத்துட்டீங்களே அப்படின்னு எல்லாரும் சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க.
4: என்ன ஆண்டி, பிச்சை கேட்டு வந்தவருக்கு பொண்ண தாரவாத்து கொடுத்துட்டாரா?
2: இந்த காலத்துல நல்லவங்கள கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கணும், ஆனா அப்போலாம் கெட்டவங்களதான் தேடி கண்டுபிடிக்க வேண்டி இருக்கும். எல்லாருமே தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருந்தாங்க.
5: ஆமாண்டா, நம்ம கூட ஒரு கதை படிச்சோமே, ஒருத்தர் தன்னோட நிலத்தை வித்துருவாரு, வாங்கினவர் நிலத்தை உலருக்காக தோண்டும் போது அதில் புதையல் கிடைக்கும், உடனே வாங்கினவர் வித்தவர்கிட்ட அந்த புதையலை கொடுத்து நான் நிலத்தை மட்டும்தான் வாங்கினேன், இந்த புதையல் உங்களோடதுன்னு சொல்லுவாரு. விற்றவர், நான் என்னைக்கு நிலத்தை விற்றேனோ அப்போவே அந்த நிலத்தில் உள்ளதை எல்லாம் சேர்த்துதான் விற்றேன்னு சொல்வாரு. இது பெரிய வழக்காகி மரியாதை ராமனிடம் போகும்.
4: ஆமா ஆமா, அப்ப உள்ள மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. இருந்தாங்க. இப்போ பாரு, நண்பன் நண்பன்னு சொல்ற, உன்னை நம்பி ஒரு பென்சில் பாக்ஸ் கூட விட்டுட்டு போக முடியுமா? டே,
2: சரி சரி போதும், நாம கதைக்கு வருவோம். பொண்ணை அந்த அந்தன இளைஞனுக்கு தாலை வார்த்து கொடுத்துட்டதால அவனுக்கே திருமணம் செய்வித்து பல ஆபரணங்கள் சீர்வரிசைகள் கொடுத்து அவருடைய ஊருக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த அந்தன இளைஞன் நல்லவனா இருந்தாலும் வைணவ குடும்பத்தை சேர்ந்தவன். வைணவர்களுக்கு சைவர்கள்னாலே ஆகாது, விஷ்ணுவை தவிர வேற யாரையும் கும்பிட மாட்டாங்க. விஷ்ணுவே முழு முதற் கடவுள்னு சொல்லுவாங்க.
4: அது எப்படிங்க ஆண்டி? அவர் தான் முழு முதற் கடவுள்னா அவர் தானே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா அவரோட மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் சக்ராஜத்தை சிவபெருமான் தானே அவருக்கு கொடுத்தாரு. அப்போ சிவபெருமான் தானே அவரோட பவர்ஃபுல்.
2: இது உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையே. எங்க வித்யா குரு கோமதி நாயகம் ஐயா நகைச்சுவையா சொல்லுவாரு, திருமால் கையில சக்கரம் இருக்குன்னு வைணவர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது என்ன வேகத்துல சுத்துதுன்னு கேட்டு பாருங்க, யாருக்கும் சொல்ல தெரியாது.
5: அப்படின்னு
2: திருமாலின் கையில இருக்கும் சக்கரம் பூமியில் இருந்துதான் எடுக்கப்பட்டது. பூமி என்ன வேகத்துல சுத்துதோ அந்த வேகம் தான் சக்கராயுதத்தின் வேகம்னு எங்க ஐயா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆக சைவர்களான நாம தான் உயர்ந்தவர்கள்னு நாம பெருமைப்பட்டுக்கலாம். ஆக திருமாலுக்கு சக்கரம் கொடுத்த இறைவனை பின்பற்றும் சைவர்கள் நாம தான் உயர்ந்தவர்கள்னு நாம பெருமைப்பட்டுக்கலாம். இந்த உண்மை புரியாததால வைணவர்கள் சைவர்களை எப்பவும் விரோதியாவே தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே போலதான் கௌரி கல்யாணம் ஆகி போன வைணவ குடும்பமும் கௌரியோட திருநீர் தரித்த நெற்றியும் சிவபக்தியையும் வெறுத்தாங்க. குடும்பத்தில் ஒருத்தியா பார்க்காம வெறுத்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஒரு முறை வெளியூர்ல ஏதோ கல்யாணம், அதுக்காக எல்லாரும் வீட்டை பூட்டிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா கௌரிய மட்டும் பூட்டின வீட்டுக்கு வெளியே விட்டுட்டு போயிட்டாங்க. கௌரி மனத்தில் ஜபிக்கும் பீஜ மந்திரம் ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது. 100,000 முறை ஜபித்தா சிவலோகத்துல சாலோக்கியம்ங்கிற பதவி கிடைக்கும். அதே போல சாயிபியம், சாரூபியம், சாயுஜ்யம்னு பல லோகங்கள் இருக்கு. பீஜ மந்திரத்தை 100,000,000 முறைகள் ஜபிக்கும் போது இந்த லோகங்களில் எல்லாம் வசிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். கௌரி 100,000,000 முறை பீஜ மந்திரத்தை மனசுக்குள் ஜபித்திருந்தபடியால அவங்களுக்கும் இந்த மேன்மையான உலகங்கள் காத்துக்கிட்டு இருந்தது. தன் பக்தர்களுக்கு அவங்களுக்கு வேணுங்கிறத கேட்காமலே தர்றவர் இல்லையா இறைவன். அதனால கௌரிக்கும் இந்த மேன்மையான பதவியை கொடுக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தார். ஒரு முறை கௌரி வீட்டில் தனியாக இருக்கும்போது ஒரு முதிர்ந்த சிவனடியார் போல கௌரியின் வீட்டுக்கு போனாராம். வைணவ குடும்பத்துக்குள்ள இருந்த கௌரிக்கு ஒரு சிவனடியாரை பார்க்கவும் தாங்க முடியாத மகிழ்ச்சி. அவரை பார்த்ததே பெரிய பாக்கியம்னு நினைச்சாங்க. ஆனா வந்திருந்த ஈசன் கௌரியோட விளையாட விரும்பினார். எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிடக்கூட அப்படின்னு கேட்டாராம். கௌரிக்கு தவிப்பும் அழுகையும் வந்துருச்சு. பூட்டின வீட்டை காமி, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, என்னை வெளியே வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க. சமையல் சாமான், பாத்திரம் எல்லாமே உள்ளதான் இருக்கு. உங்களுக்கு அமுது படைக்க முடியாத நிலையில நான் இருக்கேன் அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னாங்களாம்.
4: என்ன ஆண்டி, இறைவன் இப்படியெல்லாம் சோதிச்சு தான் அவரோட பக்தர்களை ஏத்துக்கணுமா? சும்மா அப்படியே கூட்டிட்டு போக வேண்டியது தானே?
2: ஏ சும்மா கூட்டிட்டு போனா அப்புறம் அந்த அடியார்களுடைய பெருமை எப்படி உலகுக்கு தெரியும்? பின்னாடி வரும் சந்ததியினருக்கு பக்தி செலுத்த ஒரு முன் உதாரணம் வேணாமா? 63 நாயன்மார்களோட வரலாறை பார்த்தோம்னா இந்த அளவுக்கு பக்தியும் தியாகமும் உள்ளவங்களா இருந்திருக்காங்களே அப்படின்னு நம்ம மலைச்சு போய் நிப்போம். அவங்களோட பக்தியின் மேன்மை இறைவனுக்கு தெரியும். ஆனா அதை உலகுக்கு உணர்த்த வேணும்னே தான் அடியார்களை சோதனைக்கு உள்ளாக்குவார். அதனாலதான உலகுக்கு அவங்களோட பக்தி தெரிஞ்சது. இப்போ பூசலார் புராணம் தெரியலன்னா நாம கோயில் கட்டுறதுக்கு ஒரு சின்ன தொகையை கொடுத்துட்டு அதையே உலகமகா சாதனைன்னு நினைச்சு பெருமைப்பட்டுக்க மாட்டோமா? அதனால ஈட்டின சிவ புண்ணியத்தையும் தொலைச்சிட மாட்டோமா? இளையான்குடி மாறன் நாயனார் கதை தெரிஞ்சதுனால தானே சிவனடியார்களுக்கு திருவாமுது படைக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம்னு தெரியுது. அதனாலதான் இறைவன் அவங்களை எல்லாம் சோதிக்கிறாரு. கௌரி வீடு பூட்டி இருக்கேன்னு கவலையா சொன்னதும் இறைவன், நல்லா பாரு, சரியா பூட்டாத மாதிரி இருக்கே, அங்க அதுவே ஒரு இத்து போன பூட்டு மாதிரி இருக்கு, புடிச்சு இழுத்தா கையோட வந்துடும் போல இருக்கு, அதை பார்த்தா கவலைப்படுற அப்படின்னு அந்த பூட்டை தன் கண்ணாலேயே திறந்துட்டாராம். வீட்டை திரும்பி பார்த்த கௌரிக்கு ஒரே சந்தோஷம். கதவை திறந்து உள்ள குடுகுடுன்னு ஓடி போய் வேகமா அறுசுவை உணவு தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னம், பருப்பு, சாம்பார், பொரியல், கூட்டு, வறுவல், பச்சடின்னு ஏக தடபுடலா சமைச்சிட்டாங்க. முதியவரை அன்பொழுக வீட்டுக்குள்ள அழைச்சு சாப்பாடும் போட்டாங்க. கிழவர் வேடத்தில் இருந்த இறைவன் அறுசுவை உணவின் ருசியையும் கௌரியின் பக்தியையும் வார்த்தையில் பாராட்டினால் பத்தாது, அத செய்கையா காமிக்கணும்னு அவங்க கை சமையல சாப்பிட சாப்பிட கிழவரா இருந்தவர் அப்படியே இளைஞனா மாறிக்கிட்டே வந்தாராம். சாப்பிட்டு முடிச்சதும் கிழவர் 20 வயது இளைஞன் போல மாறிட்டாராம். கரெக்டா இந்த சமயத்துல வெளியூர் போன வைணவ குடும்பம் வந்துடுச்சு.
5: அச்சச்சோ, அப்புறம் என்னாச்சு?
2: கௌரி பயத்துல வெளியேறி போயிட்டாங்க. பூட்டின வீட்டுக்குள் நம்மை பார்த்தா முதல்ல கோவப்படுவாங்க. அதுல நாம ஒரு இளைஞனுக்கு யாரும் இல்லாத சமயத்துல சாப்பாடு போட்டோம்னு தெரிஞ்சா ரொம்ப ரொம்ப பெரிய அவப்பெயர் வந்து சேருமேனு பயந்து போயிட்டாங்க. அவங்க பயந்து இறைவனை வேண்டும் முன்னவே இளைஞன் ஒரு சிறு குழந்தையா மாறிட்டாராம். உள்ள வந்து பார்த்த மாமியார் குயோ முறையோன்னு சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. யார் இந்த குழந்தை, இங்க எப்படி வந்தது, வீட்டுல ஆள் இல்லைன்னா நீ என்னெல்லாம் பண்ற அப்படி இப்படின்னு பெருசா சத்தம் போட்டு குழந்தையும் கௌரியும் வெளியில தூக்கி போட்டாங்க. வெளியில தள்ளப்பட்ட கௌரி என்ன செய்யறதுன்னே தெரியாம தவிச்சாங்க. எப்பவும் போல மனசுக்குள் தேவியின் பீஜ மந்திரத்தை ஜபிச்சாங்க. என்ன ஆச்சரியம், அடுத்த வினாடியே கௌரி கையில குழந்தையா இருந்த இறைவன் ஆகாயத்தில் ரிஷபாரூடரா உமாதேவியோட காட்சி தந்தாராம். அதோட கௌரியை உமாதேவியோட ஐக்கியமாக்கி சாரூபிய பதவியும் தந்தருளினார். இதை கௌரியின் மாமியார் தவிர மத்த எல்லாரும் பார்த்தாங்களாம். ஹரஹரன்னு எங்க பார்த்தாலும் ஒரே கோஷம். சத்தம் கேட்டு ஓடி வந்த மாமியாருக்கு அப்பதான் ஒரு பக்திக்கு எவ்வளவு பெரிய அபச்சாரம் நம்ம செஞ்சிருக்கோம்னு புரிஞ்சுதான். ஹரஹரன்னு கண்ணத்துல போட்டுக்கிட்டு திருந்தி வாழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். கிழவனாய், வாலிபனாய், குழந்தையாய், ஈசன் மாறிய இந்த 23 திருவிளையாடல தினமும் பக்தியோட படிக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் கௌரிக்கு தீர்ந்தது போலவே எல்லா கஷ்டமும் தீர்ந்துடும். அம்பிகை ஈசனோட அருள் கிட்டும், நோய் நீங்கி நீண்ட காலம் இளமையோட வாழ்வாங்க. சரியா, நாளைக்கு இன்னொரு திருவிளையாடலோட உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.
6: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
7: திரு காலத்தி மலையின் உச்சியில் அதிர்கின்ற 5 தேவதுந்துபி ஓசைகள் கடல் முழக்கம்போல் முழங்க திண்ணனார் வியப்புறுகின்றார்.

0: நானனே, இது என்ன ஓசை?
1: தேன் பொருந்திய மரங்களிலிருந்து வரும் தேனீக்கள் மொய்த்து மீண்டும் எழுவதால் உண்டாகும் ஒளி போல் உள்ளது.
2: திரு காலத்தி மலை தென் கையிலை ஆதலின் இங்கும் பிரமன் முதலாகிய தேவர்கள் வந்து வழிபடுவர். அவ்வழிபாட்டின் போது உண்டாகும் ஒலியே தேவதுந்துபி ஒலியாகும். அதனை நாணன் அறியாததால் தேனீக்களால் உண்டாகும் ஒலியாக இருக்கலாம் என்று கூறினான். திண்ணனார் முன்பு செய்த தவத்தின் ஈட்டத்தால் முடிவில்லாத இன்பமாகிய அன்பினை எடுத்துக்காட்ட அளவில்லா ஆர்வம் பொங்கி நிலைபெற்ற பெருங்காதலுடன் தீரா வேட்கையோடும் தன் ஊனும் உள்ளமும் உருக அத்திருமலையில் ஏறிச் செல்கின்றார். தத்துவங்கள் என்கின்ற பெருகும் படிகளை ஏறி சத்தியே வடிவமாகிய சிவத்தை அணையும் சிவயோகிகள் போல திண்ணனார் திருக்காலத்தி மலை உச்சியை நோக்கிச் செல்கின்றார். திருக்காலத்தி அப்பரை திண்ணனார் கண்டவுடன் காலத்தி அப்பரின் கருணை மிகுந்த அருட்திருநோக்கம் திண்ணனார் மேல் பொருந்த இப்பிறவியின் முன்னைச் சார்புகள் அவரை விட்டு அகல பொங்கிய ஒளியின் நிழலிலே ஒப்பற்ற அன்பே தமது உருவமாக அன்பின் திருவுரு ஆயினார். இடம் திருக்காலத்தி மலை.
0: குடிமித்தேவரே, அடியனிடம் நீர் அகப்பட்டீர். எங்கள் குலத்தினரை போல யானை, கரடி, புலி முதலிய கொடிய விலங்குகள் திரும்பி காட்டிலே இருக்கிறீரே. உம்முடன் துணையாய் ஒருவரும் இல்லையே. ஓ, கேட்டேன், நீர் மட்டும் இம்மலையில் தனியே இருப்பதா? இப்பச்சிலையோடு பூவும் நீரும் வார்த்து அழகு செய்தவர் யாரோ?
3: எனக்கு தெரியும். முன்போக நாள் நாங்கள் வேட்டையாட வந்த போது குளிர்ந்த நீராட்டி இலையும் பூவும் சூட்டி படையல்கள் வைத்து வழிபட்டான் ஒரு பூசாரி. இன்றும் அவன்தான் இதை செய்திருக்க வேண்டும்.
0: ஓ, காலத்தினாயனாருக்கு உகந்த செய்கை இவைதானோ? இவ்வாறே நானும் செய்வேன். இந்த மலையிலே எம் தேவருக்கு அமுது செய்ய இறைச்சி இடுவாரும் இல்லை. இவரை என்னால் பிரியவும் முடியாது. நான் என் செய்வேன்? நாதனே, தேவரீர் அமுது செய்ய நல்ல மெல்லிய இறைச்சியை நானே குற்றமரத் தெரிந்து அமைத்துக் கொண்டு இங்கு வருவேன். ஆனால் உமக்கு யார் துணையாக இங்கு இருப்பது? உம்மை விட்டு பிரியவும் மனமில்லை. அதே வேளையில் நீர் பசியோடு இருப்பதைக் கண்டு என்னால் பொறுக்கவும் முடியவில்லை. நான் சென்று உமக்கு இறைச்சியை எடுத்துக்கொண்டு விரைந்து வருகிறேன்.
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
5: நல்லா

தன்னை நல்லூர் சிவாலய

கல்கடலாகிய பாரகுஜாம்பாள் கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே சைவ சமய நெறியிலே இன்று மாணாக்கர் இலக்கணம் என்கின்ற பகுதியிலே சாதகன் இலக்கணம் என்பது பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். மனித பிறவியிலே ஒரு சமயத்திலே சேருவது உயர்ந்தது. அப்படிப்பட்ட சமயங்களிலும் சைவ சமயத்திலே சேருவது மிக உயர்ந்தது. சைவ சமயத்திலே சேர்ந்து சைவ சமய நெறியிலே நிற்பது மிக உயர்ந்தது. சைவ சமய நெறியிலே நின்று சைவ நூல்களை கற்று அதன் மூலமாக சரியகிரிய யோக நெறிகளிலே நன்றாக பயின்றால் சிவஞானம், சிவயோகம், சிவலோகம் இவைகள் எளிதாக கிடைத்துவிடும். ஏதாவது ஒரு ஆதாயத்தை கருதித்தான் உலகத்திலே எல்லாரும் தொழில் பண்ணுவார்கள். ஆதாயத்தை கருதாமல் யாரும் தொழில் செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட முறையிலே இந்த சரியகிரிய யோகம் என்பதையும் நம்முடைய நூலில் தொழில் என்றுதான் சொல்லப்படும். சரிய தொழில், கிரியை தொழில், யோக தொழில், ஞான தொழில். அப்படிப்பட்ட இந்த தொழிலே என்ன ஆதாயம் கிடைக்கும், என்ன லாபம் கிடைக்கும் என்பதைத்தான் எல்லாரும் நினைப்பார்கள், எதிர்பார்ப்பார்கள். இப்படி இந்த சரியகிரிய யோகம் பயிலுவதற்கு சாதகமாக அடிப்படையாக இருப்பதுதான் தீட்சை முறை. தீட்சை இல்லையானால் சரியகிரிய யோகங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சமய தீட்சையை பெற்று சரியை செய்து, அதற்கு மேலே விசேட தீட்சையை பெற்று கிரியையை செய்து, அதற்கு மேலே நிர்வாண தீட்சையை பெற்று யோகத்தை செய்து, அப்படி சரியகிரிய யோகங்கள் முற்றிய பிறகு ஞானம் தானே வந்துடும். சமயக்கு சரியையும் விசேட தீட்சைக்கு கிரியையும் நிர்வாண தீட்சைக்கு யோகமும் அதற்கு முதலாக கருதப்படும். அப்படி சமய தீட்சையை பெற்று சரிய பணியை செய்யவில்லையானால் தீட்சையினாலே பலன் இல்லை. விசேட தீட்சையை பெற்று கிரியை பணியை செய்யவில்லையானால் தீட்சையினாலே பலன் இல்லை. நிர்வாண தீட்சையை பெற்று யோகத்தை பயிலவில்லையானால் தீட்சையினாலே பலன் இல்லை. அதனாலே சமய விசேட நிர்வாணமாகிய தீட்சைகளை சிவாகம விதிப்படி நல்ல சிவஞானமுள்ள அனுபவம் உள்ள ஞான தீட்சிகளிடத்திலே ஒருவனுக்கு அந்த தீட்சை கிடைத்து விட்டால் அவன் உயர்ந்த பலனை கட்டாயம் பெற்றுவிடுவான். அந்த ஞான தீட்சிகளும் அந்த முறைகளும் அமைவதற்கு கிடைப்பதற்கு பெருகின்றவன் முன்ன பிரிவுகளிலே தவத்தை பண்ணியிருக்கவன் முன்ன பிரிவுகளை பண்ணியிருந்தானால் அது கிடைக்கும். முன்னை நன்றாக முயல்ந்தவன் செய்கிறார், பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் நல்ல பெருமையோடு சொல்லிக் கொள்கிறார். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்பார் திருமூலர். முன்னை நன்றாக முயல்தவன் செய்கிறார், பின்னை நின்று என்னையை பிறவி வருவது. இவர் என்ன பிறவியை பரப்போகிறான், வீணாவில் போய்விடுவான். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்பது திருமந்திரம். ஆகையினாலே அப்படி தீட்சை முறையிலே வந்தால்தான் இந்த சரியகிரிய யோகங்களுக்கு அவன் அதிகாரி ஆவான். தீட்சை முறையில வரவில்லையானால் அவன் மனம் போன போக்கிலே சென்று அவன் செய்கிறதை எல்லாம் அவன் யோகம் என்றும் தவம் என்றும் ஜவம் என்றும் செய்து கொண்டிருப்பான். அவன் இன்னும் பல பிறவிகள் எடுத்து அப்புறம் இங்கே வந்து அதன் பிறகு பெற்று அப்புறம் போவாமுத்தி. இப்ப நான் வந்துட்டான், எங்க வந்துட்டான், முடிந்த முடிவாயிருக்கிற சித்தாந்த சிவத்துக்கு வந்து சமய விஷயிட நிர்வாண தீட்சைகளை பெற்று சரியகிரிய யோகங்களை செய்யறதுக்கு வந்துட்டோம். இதற்கு நம்ம ஆளாக்கி விட்டு விட்டான். ஆளாக்கி விடுதல், ஆளாக்கி விடுதல். இந்த தொழிலுக்கு அவனை தகுதி உடையவனாக ஆக்கி விடுதல், அதான் ஆளாக்கி விடுதல். இந்த தொழிலுக்கு தகுதி உடையவனாக அவனை பயில் விட்டு பழக்கி அதிலே விட்டு விடுதல். அப்படி விட்டு விட்டான்னா அவன் விடமாட்டான், இவனும் விடமாட்டான். விட்டு விட்டான்னா அவன் விடமாட்டான், இவன் விடமாட்டான். விளங்குதா? அப்படி விட்டு விட்டு விட்டான், அதை விட்டு விடாமல் செய்ய வரும்.
விட்டு விட்டான். இங்க விட்டு விட்டான், அவனுக்கு பணி செய்கின்ற அந்த நெறியிலே விட்டு விட்டான், ஆளாக்கி விட்டு விட்டான். அப்படி விட்டு விட்டான் என்றால் விடாமல் செய்யணும். விடாமல் செய்தால் அவன் விடமாட்டான், அவனை இவன் விடமாட்டான். அவனை இவன் விடாது, இவரை அவன் விடாது என்பது சித்தியார். ஆகையினாலே புறம் போகின் புறம் போகல் விட்டேனே என்பார் மாணிக்க வாசகர். நானும் புறத்திலே போக மாட்டேன், உன்னையும் போக விட மாட்டேன். யார் சொல்லுவா அப்படி? நானும் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை போக விட மாட்டேன். புறம் போகேன் மாணிக்க வாசகர், புறம் போகல் விட்டேன், உன்னை புறத்தில போக விட மாட்டேன். எங்களும் தருவது இனி பிரித்தேன், எங்களும் தருவது இனி. இந்த மாதிரி வாக்கியங்களை எங்கேயும் பார்க்க முடியும். அதனால்தான் திருவாசகத்து தனிச்சிறப்பு. ஆகையினாலே அப்படி அந்த தீட்சை நெறியிலே நின்று சிவப்பணியா இருக்கின்ற சரியகிரி யோகங்களை நன்றாக செய்து விட்டான். ஆனால் அவனுக்கு முத்திப்பேரு சிவப்பேரு தானே கிடைத்து, தானே கிடைத்து. உனக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு, வந்து வாங்கிக்கும் என்றார் போல. ஆகவே அப்படிப்பட்ட அதுவே அந்த பணிகளையும் அந்த நெறிகளையும் அந்த முறைகளையும் தெரிந்து கொள்வதற்கு இது போன்ற ஞான நூல்களை நன்றாக பயில்வது, கேட்பது. இது பயில்வது கேட்பது இல்லையானால் அதனுடைய அருவ பெருமை தெரியாமல் கெட்டு போய்விடுவார். சீச்சை பெற்றும் கெட்டு போய்விடுவார், சீச்சை பெற்றும் கெட்டு போய்விடுவார். இந்த அருவ பெருமை தெரியவில்லையானால், இந்த அருவ பெருமை தெரியவில்லையானால் அதில் நிலைத்து நிற்க மாட்டார். நிறைத்து நிற்காத போது விட்டு விடுவார். விட்டு விட்டான்னா ஒரு பிரயோசனம் கேட்டு விடுவார். விட்டு விட்டானால் கேட்டு விடுவார். ஆகையினாலே இந்த அருவ பெருமை தெரிவதற்காகத்தான் இந்த நூலை பெய்துவிடும். கடைசி வரையிலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். தாகும் வரையிலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். உவே சாமிநாதர், டாக்டர் உவே சாமிநாதர் மேல மாடியிலே பிரசங்கம், மாடியில பிரசங்கத்துக்காக ஒருத்தன் அந்த ஏவலால் கூட்டிட்டு போனான். அங்க இருக்கிற ஒரு செயலாளர் அவரை கூட்டிட்டு போனான் மேல மாடியில. படியில ஏறி அல்லவா மாடியிலுக்கு போகணும். போகும்போது அவன் இவர் பெரிய வயசு, தமிழ் தாத்தா, அவர் இல்ல தமிழ் இருக்காது. அப்படிப்பட்டவர் பகவத்வான் மீனாச்சுந்தர் மொழியுடைய சிஷியர், மீனாச்சுந்தர் மொழி சிஷியர். அது அதனாலே அவன் மேல ஏறி போகும்போது படி படி படி படி படி பார்த்துவாங்க, படி அப்படின்னு அப்படித்தானே சொல்லி அவன் படி படி படி அப்படின்றே மேல போயிருக்கிறான். அங்க போய் கூட்டத்தில் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாரு. எனக்கு பெரிய உபகாரம் பண்ணினார் செயலாளர், கூடவே வந்து இன்னும் படி படி படின்னு என்ன சொன்னார், படி படி படி சொன்னார். அது போல அதனால ஆயுள் வரையிலும் படித்து படித்து முடிச்சாச்சா, கேட்டு முடிச்சாச்சா. அதனாலே ஞான நூல்களை படிச்சுக்கொண்டே இருக்கணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும். அப்பதான் இவனுடைய மனம் அந்த பக்கம் இந்த பக்கம் போகாம ஒழுங்கா இருக்கும், ஒழுங்கா இருக்கும். இல்லைன்னா அது இஷ்டத்துக்கு போய்விடும். மனம் என்பது ஒரு குதிரை, மனம் என்பது ஒரு குரங்கு, மனம் என்பது ஒரு பேய், அது இஷ்டம் போல போகும். தாவும் பிடிச்சுக்கும் ஓடும், குரங்கு தாவும் பேய் பிடிச்சுக்கும், பிடிச்சதை விடாது விடாது ஓடும் குதிரை ஓடும். ஆகையினால இப்படி தாவாமல் பிடிக்காமல் ஓடாமல் ஒரு நிலையாக இருக்க வேண்டும் என்றால் ஞானாசிரியருடைய அறவுரையை கேட்டுக்கொண்டே இருக்கவர், ஞானாசிரியர் அருளாளர்கள் சொல்லுகின்ற அறவுரையை கேட்டுக்கொண்டே இருக்கவர். கேட்க கேட்க கேட்க கேட்க கேட்க கேட்க அந்த ஆன்மாவில அதெல்லாம் பதிவாகிவிடும். புரிந்தோ புரியாமலோ கேட்கறவனு வச்சுக்க எல்லாம் பதிவாகிவிடும். அது இப்பறவையிலேயே ஞானத்தை கொடுத்து விடும், அல்லது அடுத்த விரைவில கட்டாயம் கொடுத்தே விடும், கொடுக்காமல் போகாது. ஆகவே அப்படிப்பட்ட முறைகளிலே சமய நெறி, சமய நெறி, சைவ சமய நெறி, அந்த நெறியிலே சமயம் விசேட நிர்வாண தீட்சைகளை பெறுவது ஆச்சரியம். தீட்சை என்று தெரிந்து பெற்றது பரவாயில்ல, ஆச்சரியம்தான். யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும் தீட்சைன்னு? இந்த பகுதியில யாராவது தெரியுமா? ஆச்சரியம்னு தெரியுமா? அதனாலே சமயம் தெரிந்து
அதற்கு மேலே அந்த சமயத்தில் உயர்ந்த சமயம் தெரிந்து, அந்த சமயத்தில் ஆச்சாரியன் தெரிந்து, அந்த ஆச்சாரியன் மூலமாக சீத்தையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற உண்மை தெரிந்து, அது பெற்று உருப்படி அந்த நெறியில் நிற்கிறது என்று சொன்னால் இது ஒரு பெரிய எவரெஸ்டில் ஏறியது போல சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த அளவுக்கு வந்துட்டோம். அதனால நம்ம கெட்டிக்காரர்கள் தான் சொல்லுவோம், நம்ம சதுரர்கள், சதுரர் ஆர்கோரோ சதுரங்கிறார் அல்லவா, அதுபோல நாம் சதுரர் வேற வந்து இழைத்தவர்கள் அல்ல, கெட்டிக்காரர் கெட்டிக்காரர். அது என்ன சந்தேகம், எத்தனையோ சமயங்களை தாண்டி வந்துட்டோம், எத்தனையோ நமக்கு எதிர்ப்புகள் இருக்கிறதெல்லாம் பொருட்படுத்தாமல் இருக்கிறோம், சமுதாயத்தை பொருட்படுத்தாமல் இருக்கிறோம், சொந்தக்காரனை பொருட்படுத்தாமல் இருக்கிறோம், அப்படித்தான் இருக்கிறான். அவனை பொருட்படுத்திருந்தோமானால், படுத்தினோமானால் கட்டாயம் நழுவிடுவோம், இங்க வரவே விட மாட்டான், வந்தவனை நிக்க விட மாட்டான், விளங்குதா? அதனால நாம கிட்டிக்காது. ஆகவே இப்படிப்பட்ட முறையிலே அந்த சமய தீட்சை பெற்றவர்களுக்கு சமய புத்திரர் என்று பெயர், சமய தீட்சை பெற்றவர்களுக்கு சமய புத்திரர். அப்பதான் சமயத்தில் புகுந்து இருக்கிறான், அதனால சமய புத்திரர். அவன் சமயம் போல நிட்டானம் பண்ணுவான், சமயம் போல நடந்துக்குவான், சமய தீட்சை நினைப்ப சமயம் போல செய்வான். இருக்கிறாங்களே அடுத்தாற் போல விசேட தீட்சை பெற்றவன் சாமானிய புத்திரர், சாமானியம், சாமானியமான புத்திரர், விசேடமா சாமான்யம் வேறு விசேடம் வேறு, சாமானியர்க்கியம் விசேடாரிக்கம் சொல்றோம் அல்லவா, சாமானியர்க்கியம் சாமானியர்க்கியம் பரிவார தேவதைகளுக்கு அம்பாள் முதலாக சாமானியர்க்கியம், விசேடாரிக்கம் சுவாமிக்கு மாத்திரம், அது பாத்திய ஆகமன அறிக்கையம், அது மூணு நாலு வச்சு நாலு கிண்ணம் வச்சு செய்யணும், அது ரெண்டு கிண்ணத்துல வச்சு கொடுத்துருக்குறாங்க, ரெண்டு கிண்ணத்துல வச்சே செய்ய முடியாம இருக்கு. சாமானியர்க்கியம் ஒன்று விசேடாரிக்கம், அம்பாள் விநாயகர் மற்ற பரிவார தேவதை சுப்பிரமணி எல்லா எல்லாருக்கும் சாமானியர்க்கியம், விசேட அறிக்கையும் சிவருமனுக்கு மாத்திரம், சிவரம் மாத்திரம் பஞ்சப்பிரமந்திரங்களால அர்ச்சித்து விசேட அறிக்கையத்தை சுவாமிக்கு மாத்திரம் உபயோகப்படுத்துவது. அதுபோல சாமானிய புத்திரர் விசேட தீட்சை பெற்றவன் சாமானிய புத்திரர், அதற்கு நிர்வாண தீட்சை பெற்றவன் தான் விசேட புத்திரர், நிர்வாண தீட்சை பெற்றத விசேடமான புத்திரர், மிக நல்ல புத்திரம், மிக நல்லவர், நல்லவர் மிக நல்லவர் என்றார் போல், நல்லவர் மிக நல்லவர், ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர் என்பது போல. அதனால விசேட தீட்சையில தான் அந்த அத்துவா சுத்தி, இது நிர்வாண தீட்சையில தான் அந்த அத்துவா சுத்தி எல்லாம் வந்து அவனுக்கு பரவி இருக்கிற நெறிகளை எல்லாம் செய்ய முடியும் ஆச்சாரியன். அதனால அந்த தீட்சையை பெற்றவன் கிட்டிக்காரன், அந்த தீட்சையை பெற்றவனுடைய அருமை தெரியணும், அந்த அருமை தெரியதான் அந்த நூலை படிக்கிறது கேட்கறது. ஆகவே அந்த புத்திரனுக்கு, அந்த நிர்வாகத்தை பெற்றவனுக்கு விசேட புத்திரன் என்றும் பெயர், சாதகன் என்றும் பெயர், சாதகன் என்றும் பெயர். சாதகன் என்று சொன்னால் சாதன வேதியிலே சொல்லப்பட்டபடி சாதிப்பவன், சாதனத்தை சாதிப்பவன், சாதனம் என்று சொன்னால் விளங்குதா, சாதனம் என்றால் செய்கை, சாதனம் என்றால் செய்கை, செய்கைக்கு பயன் கிடைப்பதான் பயன், பயனி என்று சொல்லுவார் பரமானவையில், இலக்கணவையில், சாதனவையில், பயணிகள் என்று நான்கு இயல் சிவஞான புரத்தில், பரமானவையல், இலக்கணவையல், சாதனவையல், பயணிகள், கடைசியா பயணிகள். இந்த வேலைக்கு என்ன லாபம், சாதனம் என்றால் வேலை, சாதிப்பது, சாதிப்பது, சாதிச்சுட்டான் அந்த காரியத்தை சாதித்து விட்டான், அந்த அவன் சாதிப்பதனாலே இவன் முத்திக்கு அடுத்தாப்புல போறதுனாலதான் அவன் சாதகன் முடியும். அப்படிப்பட்ட சாதகனுடைய இலக்கணம் ஏழு திருக்குறளால் உணர்த்துகின்றார். அது எப்படி சொல்றாருன்னா, தரித்து சமய விசேட நிர்வாணம் தெரித்தபடி நித்தியமும் செய்து, சமயம் விசேட நிர்வாணம் தரித்து, சமயம் விசேட நிர்வாணம் என்னும் மூன்று தீட்சியையும் பெற்று நித்திய கர்மத்தையும் நைமித்திய கர்மத்தையும் சிவாகம் விதித்தபடி பண்ணி, ஐயாலும் மூன்று தீட்சைகளையும் பெற்று, மூன்று தீட்சைகளை பெற்றவன் மூன்று வேளையும் அனுஷ்டானம் பண்ண வேணும், மூன்று வேளையும் அனுஷ்டானம் பண்ண வேணும், பூஷை தப ஜபங்களை குறைவில்லாமல் என்றவரையில் நன்றாக செய்ய வேணும். அதற்கு மேலே முத்தி பஞ்சாக்கரத்தை முறையாக ஜபிக்க வேணும், முத்தி பஞ்சாக்கரம் ஜபிக்கிறதா யோக நிலையை, நிர்வாண தீட்சையில் உபதேசிக்கிறதா முத்தி பஞ்சாச்சரம், சமய தீட்சையில் உபதேசிக்கிறது தூல பஞ்சாச்சரம், விசேட தீட்சையில் உபதேசிக்கிறது சூக்கு பஞ்சாச்சரம்,
வந்து நிர்வாணத்தில் உபதேசிக்கிற முத்தி பஞ்சாச்சரம். அது இருதலை மாணிக்கம் சொல்றது, முத்தி பஞ்சாச்சரத்தை இருதலை மாணிக்கம் என்று சொல்லுவது. அதனாலே முதல் அந்தம் இல்லா மல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய், முதல் அந்தம் இல்லா மல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய் மூர்க்கனருக்கு என்பது திருவாசகம். அதனாலே அப்படிப்பட்ட முத்தி பஞ்சாக்கரத்தை முறையாக பெற்று முறையாக செவிக்கிறான் என்று சொன்னால் அது தர்றது முத்தி வியாக்கரம். அது தர்றது என்ன தரும்? முத்தியை தான் தரும். அது எது தருமோ அதைத்தான் தரும். இப்ப தென்னை மரம் என்ன தரும்? புளியங்காயா தரும். தென்னை மரம் என்ன பதரு? தேங்காய் தான் தரும். அதுக்கு தண்ணி ஊத்தினீங்கன்னா என்ன கொடுக்கும்? தேங்காயா கொடுக்கும். அது புளிய மிஞ்ச தராது. எதனாலே அதை ஜெபித்தால் அதுதான் கிடைக்கும். அப்படி நிர்வாண நீட்சையை பெற்று நித்தியமும் செய்து, நித்தியம் என்கிறது தினந்தோறும் செய்கின்ற அனுஷ்டானம் பூசை யாகம் முதலான காரியங்கள். அதுக்கு மேல நைமித்தியங்கிறது விசேட நாள்களிலே விசேடமாக பூசை ஜபதமம் உங்களை செய்வது, நித்திய நைமித்தியம் என்று பெயர். இதை வந்து என்ன சொல்றாருன்னா, சித்தி விரும்பி செய்து காமியமும் செய்து என்றால் பத்தியனார் சென்று பணிந்து மூலக சித்திகளையும் விரும்பி காமிய கர்மத்தையும் பண்ணி ஆச்சாரியருடைய திருவடிகளை அன்பினோடு போய் வணங்கி. அதாவது சித்திகள் மூன்றுன்னு இதுல பிரிக்கிறார். அது எப்படின்னு கேட்டா, சித்தி மூன்றாவன உத்தமோத்தம சித்தி, உத்தம சித்தி, கனிஷ்ட சித்தி என்பனவா. சித்தின்னு இப்ப சிவ தர்மோத்தரத்துல வந்து சொன்னவா, அதனுடைய சாயல் தான் இதுவும், அதுவும் இதுவும் ஒன்றுதான். சித்தியை விரும்பி செய்தல் அது வித்தியேஸ்வரராதலும் உருத்திரராதலும் பரம விஷ்ணு முதலிய தேவர்களாதலும் உத்தமோத்தம சித்தி. அந்த சித்தியிலே ஐயாலும் வித்தியேஸ்வரர் உருத்திரர் பரம விஷ்ணு முதலான தேவர்களாக ஆவதற்காக செய்கின்றது உத்தமோத்தம சித்தி. அந்த தமசபங்களை அப்படி நினைத்து செய்வது உத்தமோத்தம சித்தி. தேவர்களுக்கு ஒப்பாய சரீரத்தை எடுத்து ஆகாச கவனம் பண்ணி அங்குள்ள போகங்களை புசித்து திரும்பி வருதல் உத்தம சித்தி. இப்படி தேவர்களுக்கு ஒப்பாய சரீரத்தை எடுத்து அந்த சித்தியினால தபசபங்களால நினைத்த தேகத்தை எடுத்துக்கொண்டு நினைத்த தேகத்தை தேவர்களை போல சரீரத்தை எடுத்துக்கிறோம். இப்ப தேவர் எல்லாம் நடக்கிறது இல்லையில, எல்லாம் டாடா சிமாவில் தான் போறான். தேவர் எல்லாம் நடக்கிறதே கிடையாது, எல்லாம் பிளேன் தான், பறந்துதான் போறான். எல்லாம் பிளேன் தான், புரியுதா? ஆகாசமா இருக்கும், ககனமா இருக்கும். அப்படி தேவர்களுக்கு ஒப்பாகி சரீரத்தை எடுத்து ஆகாச கவனம் பண்ணி அங்குள்ள போகங்களை புசித்து திரும்பி வருதல் உத்தம சித்தி. பிறத்துவாரத்தினாலே பாதாளத்தில் பிரவேசித்து அங்குள்ள போகங்களை புசித்து திரும்புதல் கனிட்ட சித்தி. வருங்கிறார் வச்சு முறையா அதெல்லாம் பண்ணினா, அதெல்லாம் விரும்பி அப்படி பண்ணினா வருங்கிறார். எங்க நமக்கு இங்க இருக்கிற கஷ்டங்களை தீர்த்தாலே போதும்னா அதுக்கு சாமி கூட்டுக்கிட்டு கிடக்கிறோம். இந்த சித்தி எல்லாம் எங்க நினைக்க போக நேரம், இந்த சிரமம் தீர்ந்தா போது, இந்த சிரமம் தீர்ந்தா போது, இந்த சிரமம் தீர்ந்தா போதும் அப்படித்தானே அதிகம் போயிட்டு அப்படி சொல்லு. அப்படி அப்படி பண்ணிட்டு மேல போய் பிறகுதா, இதையே அவரு தீர்த்து வைக்க மாட்டேங்கிறார். இதையே அவருதான் மெனதி வைக்கிறவர்னு பேரு காலமேக புலவர் வாழ்னாரு. இவர் வைத்தியநாதர் வினதி இருப்பார் இல்லவா, தீராதவனையை தீர்க்கிறவர் இல்லவா வைத்தியநாதர் சிவபெருமான், என்னத்தை போய் இவரு தீர்த்தாருனாரு. இவரு போய் என்னத்தை போய் தீர்த்து விட்டாரு, அவருக்கு வந்ததே தீர்த்துக்க முடியலனாரு. ஆமாண்ணா அப்படி சொல்லி விட்டாரு. வாதக்காலான் தமக்கு அவருக்கு வாதக்காலு சிவபெருமானுக்கு தெரியாது உங்களுக்கு, அப்படி இருங்க பேசாம சொல்லிவிடாது. பாதக்காரான் தமக்கு மைத்துனருக்கு நீரிழிவா, மகாவிஷ்ணுக்கு நீரிழிவு, போத பெருவயிரா பிள்ளையா இருக்கு, போத பெருவயிரா பிள்ளையா இருக்கு. ஓதக்கள் வந்த வினை தீர்க்க வகையறியார் வேலூரார், எந்த வினை தீர்ப்பார் இவர்? பாதக்காரான் தமக்கு நடனம் ஆடுறத சொல்ற காலு கோணலாவே இருக்குது இல்லப்பா, காலு கோணலா இருக்குது இல்லையா? இன்னைக்கு நடராஜர் அபிஷேகம். பாதக்காலான் தமக்கு மைத்துனருக்கு நீரிழிவான், மைத்துனருக்கு நீரிழிவான், போத பெருவயிரா பிள்ளையா இருக்கு. பிள்ளைக்கு மகோதரம் இருக்கு,
மகோதரம். மகோதரம்னா புரியுதா? மகாவுதரம். மகாவுதரம்னா பெரிய உதரம். உதரம் என்றால் வயிறு. போத பெரு இளம் பிள்ளை இருக்கு. போதக்கு வந்த இருக்க வகையறியார் வேலூரார். அவருக்கு வாத காலம் மைத்தனதுக்கு நீரு பிள்ளையாருக்கு பெருவயிறு. இதையே தீர்க்க முடியல. இவரு என்னத்தை மற்றவர்களுக்கு தீர்க்க கூடாது போய் என்று சுவையா பாடினார். அது சுவையா பாடணும். பொருள் வேறு. ஆகையினாலே இப்படி வினைகளை இருக்கின்ற துன்பங்களை, உலகியல் துன்பங்களை

ஆகையினாலே இப்படி சித்திகளும் இச்சித்திகள் உலகரார் காணப்படாதனவும் காணப்படுகுலவனவும் பரமெனவும் அபரமனவும் ஒருமெனவும் உணர்க. இவைகளை இங்கே விரித்துரைக்கு பெருகும். காமிய கர்மமாவது பும்ரூபம் ஸ்ரீ ரூபம் ஸ்ரீ பும்ரூபம் என்னும் மூவித தேவதைகளையும் ஜபதர்ப்பண பூசல்களினாலே சாநித்தியம் பண்ணி கொண்டு அவ்வாறே நாள்தோறும் அனுஷ்டித்தலாம். ஆச்சாரியரையே அன்றி சேட்டாச்சாரிய முதல்வரையும் வணங்கல் வேண்டும் என்க. அவர்களையும் வணங்கலாக அக்காலமும் வணங்கும் போது கால் நீட்டலாக அச்சையும் முறையே. இப்படின்னு சித்திகளை சொல்லி அதற்கு மேலே வந்து ஆச்சாரியரை அன்றி சேட்டாச்சாரியரை முதலிய சேட்டாச்சாரியர் தனக்கு முந்தி சீச்சை பெற்றவர்கள் தனக்கு உபதேசம் பண்ணினவர்கள் இப்படி ஞான உள்ள உபதேசம் பண்ணுகின்ற ஆசிரியர்கள் இவர்களே வணங்குகின்ற காலத்தையும் வணங்கக்கூடாத திசைகளையும் சொல்லுகிறார். அது வழியிட நடக்கும் போதும் மலரினை கொய்யும் போதும் விழிமையர் கெய்யும் போதும் உத்தரவினையின் உத்தரவினா பூஜையில இருக்கும் போதும் உத்தரவினா புரியுதா உத்தரவினா பூஜை தட்சணவினா பிதிர் பூஜை உத்தரவினா செவ் பூஜை எழுதிடும் போதும் வாய்மை இதழினை இதழின் கண்ணை அழகூறும் அரசர் வாச்சென்று அடைந்தமர்ந்து இருக்கும் போதும் அரசரிடத்தில் இருக்கும் போதும் புனலிடை மூழ்கும் போதும் நெய்தியை புரியும் போதும் அனலிலை அனலினை ஓம்பும் போதும் அர்ச்சனை செய்யும் போதும் மலையிட அருந்தும் போதும் மனசலம் மாற்றும் போதும் பணவரை குறவர் தம்மை பதம் பணிவது வாங்கந்தே. இப்படிப்பட்ட வேலைகளில வணங்கக்கூடாதுங்கிறார். இப்ப வணங்கிறது இருக்கு அல்லவா, எந்த இடத்துல வணங்க வேணும் எப்படி வணங்க வேணும் என்ற முறை இருக்கிறதா அதுக்கு சொல்ற. பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதோ சாப்பிட்டு இருக்கும் போதோ நடந்துகிட்டு இருக்கும் போதோ இப்படிப்பட்ட காலங்கள்ல வணங்கக்கூடாதுங்கிறார். வணங்கன்னா கீழே விழுந்து நமஸ்காரம் பண்றது முதலானது செய்யறது கூடாதுங்கிறார். அப்ப அவ வந்து இவாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணவோ மற்றதோ ஒன்னும் தோதுபடாத ஒத்து வராதல்லவா. அதுக்காக அதற்கு மேல வணங்கலாக திசையை சொல்லுகிறார். வணங்கலாக திசைங்கிறது இப்ப கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுகிறோம் அல்லவா, நமஸ்காரம் பண்ணுகிறோம் அல்லவா, நின்று கும்பிடுவதும் சரி நின்று கும்பிடுவதும் சரி கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுவதும் சரி. அப்படி கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுவது எப்படிப்பட்ட எந்த பக்கம் கோயிலா இருந்தாலும் கால் கிழக்கையும் வடக்கையும் நீட்டக்கூடாது, கிழக்கையும் நீட்டக்கூடாது வடக்கையும் நீட்டக்கூடாது. நீட்டுவது தெற்கையும் மேற்கையும் நீட்டி கும்பிடவனும் அகத்தலை கிழக்கே இருக்கவனும் வடக்கே இருக்கவனும். தேசிகந்தன்னை தேவர் திருவடி தன்னை ஈசன் நேசரை சந்திதோறும் நிருமலந்தன்னை அர்ச்சிக்கும் பூசுரர் தம்மை தந்தை தாய்தமை பணியும் போது காசினை களைவார் நீட்டல் வடக்கினும் கிழக்கும் காலை. நீட்டல்னா நீட்டக்கூடாது என்பது அர்த்தம். கிழக்கினும் வடக்கும் கால வடக்கும் கிழக்கும் கால் நீட்டக்கூடாது. யாரு தேசிகரை வணங்கும் போதும் அதுக்கு மேல ஈசனை பூசை என்ற அர்ச்சகரை வணங்கும் போதும் சிவனை வணங்கும் போதும் தாய் தந்தை வணங்கும் போதும் அடியாரனை வணங்கும் போதும் கிழக்கையும் வடக்கையும் கால் நீட்டக்கூடாது. இன்னும் பல பேருக்கு தெரியாது, பல பேருக்கு தெரியாது. அதற்கு மேல அனுமதியை பெற்றேதம் ஆச்சிரம வீதி இனியுட்குறவனடியும் அனுமதியை பெற்றேதம் ஆச்சிரமம் எய்தி ஆச்சாரியிடத்திலே அனுமதியை பெற்றுக் கொண்டு தமது ஆச்சிரமத்துக்கு போய் அவ் ஆச்சாரியுடைய திருவடிகளையும் மனசிலே தியானித்து. அதனாலே அப்படி தன்னுடைய ஆச்சாரியிடத்திலே அனுமதியை பெற்றுக்கொண்டு தன்னுடைய ஆச்சிரமத்துக்கு சென்று ஆச்சாரியுடைய திருவடியை மனசில தியானித்து இரவு பகலில்லா இடத்து இரண்டற்றுவங்கும் பரமசிவம் பாராமற் பார்த்து. இது எப்படின்னு கேட்டா இரவு பகலில்லா இடத்து கேவலமும் சகலமும் இல்லாத இடத்திலே, கேவலமும் சகலமும் இல்லாத இடத்திலே, அது கேவலம் என்பது இரவு சகலம் என்பது பகல், கேவலம் என்பது இரவு சகலம் என்பது பகல், பகல் என்பது விழிப்பு இரவு என்பது உறக்கம், பகல் என்பது விழிப்பு இரவு என்பது உறக்கம், பகல் என்பது நினைப்பு இரவு என்பது மறப்பு, பகல் என்பது நினைவு இரவு என்பது மறதி. இப்படி மறதி இல்லாமல் நினைவு இல்லாமல் நினைப்பும் இல்லாமல் மறப்பும் இல்லாமல் இதுதான் பெரிய சிக்கல். நினைப்பும் இல்லாமல் மறப்பும் இல்லாமல் அப்படி இருக்க முடியுமா? நினைக்க தெரிந்த மனமே மறக்க தெரியாதா என்றார் போல நினைப்பு மறப்பு இரண்டும் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது.

0: அது தாய்மான சொல்றாரு, நினைக்கிற போது பிறக்கிறேன், மறக்கும் போது இறக்கிறேன். இது மாதிரி நான் இறந்ததும் பிறந்ததும் கொஞ்சம் அல்லார். அந்த இரவு முதல்ங்கிறது அத்தனை வகை இருக்கு. இரவு என்பது மறதி, பகல் என்பது நினைவு, இரவு என்பது உறக்கம், பகல் என்பது விழிப்பு. அதில் கேவல சகலம்னு சொல்லுகிறது. நினைப்பு மறப்பு இல்லாமல் இருப்பது. சிவருமான் அப்படி இருக்கிறாராம். சிவருமான் நினைக்கிறதும் இல்லையா மறக்கிறதும் இல்லையா. புதியா மரியா உணரா மறவா. புதியா மரியா பின்ன புரியுதா என்ன? எல்லாத்துக்கும் தெரியணும் இல்ல, உனக்கு தெரியுது. நமக்கு ஒண்ணு புதிக்கிறதுனா பிறக்கிறது, மறிக்கிறதுனா இறக்கிறது, ரெண்டு இல்லையா சௌரமானுக்கு. அப்புறம் எல்லா சாமிக்கும் உண்டு. அவருக்கு இல்லைன்னா மற்ற சாமிக்கு எல்லாத்துக்கும் உண்டு. புதியா மரியா பிறப்பதில்லை இறப்பதில்லை, உணரா மறவா நினைப்பதில்லை மறப்பதில்லை. அதனாலதான் இந்த உதிக்கிறவே மறிக்கிறவே நினைக்கிறவே மறக்கிறவன் ஆகி விதிமால ஆகிய ரெண்டு பேராலே அறிய முடியல. இவனுக்கு இது இருக்கிறதுனால அது இல்லாதவனு நினைக்க காண முடியவில்லை. புதியா மரியா உணரா மறவா விதிமால் அறியா மலன் முதல்வா அதிகா அனகா அவையா அமரா சரிகாவல சூர பயங்கரனை என்பது கந்தரது. புதியா மரியா உணரா மறவா விதிமால் அறியா மலன் முதல்வா அதிகா அனகா அவையா அமரா பதிகாவல சூர பயங்கர அமராவதி காவல தேவலோகத்தை காத்தவனே சூரனுக்கு பயங்கரமானவனே. அப்படி அமராவதியாகி தேவலோகத்தை காத்தவனே அவரா பதிகாவலனே பதிகாவல சூர பயங்கரனே. அமராபதினு வரும், அமராபதினு வரும் அமராபதினாவும். ஆகையினாலே இரவு பகல் இல்லா இடத்து கேவலமும் சகலமும் இல்லாதவிடத்திலே மாணிக்க வாசகர் அப்படி இருந்தாரா? மாணிக்க வாசகர் இறைநான் என்பதறியேன் பகல் இரவாவதும் அறியேன். திருவாசகர் உயிர் நிபத்து இணைநான் என்பது அறியேன் பகல் இரவாவதும் அறியேன் மனவாசகம் கடந்தான் என மத்தோன் மத்தராய் சினமால் விடை உடையான் மண்ணு திருப்பெருந்துறை உறைவான் பணவன் எனச் செய்த படிறு அறியன் பரஞ்சுவன். இப்படி அவன் பண்ணிவிட்டான். அதுவும் பண்ணி
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: பெருமிழலை குறும்ப நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: உணவுக்கு அமுதுன்னு ஒரு புது பெயர். அடியார்கள் உண்ணும்போது திருவம்புன்னு சொல்றோம். அது நம்ம கடற்கரை அடுத்தாப்புல வருது. அதுல சொல்றாரு, அடியார் வந்தாரு. அடுத்தது கடற்கரை மரபுறாங்க. அதுல சொல்றாரு, அடியார் வந்தாரு. அந்த நேரத்துக்கு அடியார் வந்த நேரத்துக்கு சாப்பாடுதான் தயாராயிருக்கா, சாதம் தான் வடிச்சிருந்தா, காய்கறிகள் சாப்பாடுகள்லாம் தயார். முதல்ல சாதத்தை வடிச்சுட்டாராம், அதான் பழக்கம். முதல்ல சாதத்தை வடிச்சுட்டா அது அந்த நேரத்துக்கு யாரு எப்படி வேணும்னாலும் பண்ணிக்கலாம். சாதம் வந்து வச்சுக்கோ, ஒரு மூளை போட்டு தயிரை போட்டு ஒரு ஊறுகாய வச்சா சாப்பிடுவோம். வந்த அடியா ரொம்ப பசி கூட உண்டாந்து வச்சுருங்க, இருங்கல்ல ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகுங்க, நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது பொருத்தம். அதே மாதிரிதான் கரைக்கால மரம் வச்சு வந்தாரு, பசி கூட வந்தாரு. அந்த நேரத்துக்கு மற்ற காய்கறி வர்க்கங்கள் சாம்பார் வர்க்கங்கள் தயாராகிறது ஆகிறதுக்கான ஏற்பாடுகள் சாதந்தான் வடிச்சிருந்தாலும் அப்படி அந்த சாதந்தான் அந்த நேரத்துக்கு தயாராச்சுங்கிறத சொல்றதுக்கு சேர்க்கிறாரு, கரிய முதங்கு உதவாதே. இந்த பொரியல் வகைகள்லாம் அந்த நேரத்துக்கு தயார். கரிய முதங்கு உதவாதே, திருவமுது கை கூடாது. அந்த உணவு ஆகிய சோறு மாத்திரம் தயாராச்சு சொல்லல, திருவமுது கை கரிய முதங்கு உதவாது. அந்த நேரத்துக்கு கை கரிவைகள் தயாராகல, திருவமுது கை என்று சொல்கிறார். ஆகையினாலே அடியார்கள் உண்பது அமுது. அவர்களுக்கு உண்பதை எப்படி சொல்றாங்க, சாப்பாடு போடுறத ஊட்டுதல்னா குழந்தைகிட்டதான் ஊட்டுவோம், சோறு ஊட்டிடு குழந்தைக்கு அப்படித்தானே சொல்லுவோம். சேர்க்கலாறு அடியார்கள குழந்தை ஆக்கிட்டார், அடியார்கள குழந்தை மாதிரி ஆக்கிட்டார். அது எப்படின்னா, குழந்தை இடத்துல எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறோமோ அந்த அளவு அடியாரத்துல அன்பு வைக்கணும். அதுதான் இந்த திருவிளையாட புராணம் சொல்லிச்சு. சிவருமாரனுடைய அடியாரனை கண்ட தன்னுடைய குழந்தை இடத்துல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறோமோ அவ்வளவு அன்பு, அரசனுடைய பிள்ளைகளை அரசனுடைய பிள்ளையை கண்டா எவ்வளவு பயம் இருக்கும் அவ்வளவு பயமும் இருக்கணும். அடியாரு பயமும் பத்தியும். அதனாலே ஊட்டுதல்னா எடுத்து அவங்க வாயில வைக்கிறது இல்ல, இன்னும் சாப்பிடுவோம், நல்ல உணவு
2: சாப்பிட்டா சாப்பிட்டா சாப்பிடாது அப்படின்னு
1: போதுமான
2: போதுமா அப்படின்னு
1: அதைத்தான் வந்து சொன்ன அகப்பாட்டி. அகப்பாட்டி உண்ணீர் உண்ணீரிருந்து ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கூடியது. உண்ணீர் உண்ணீரிருந்து ஊட்டாதார் தம்மனையில் சாப்பிடாம இருக்கிறது கோடி கிடைச்சது மாதிரிதான். ஆகையினால தொண்டர் வலது வந்து எண்டி உண்ண தொலையாமல் ஊட்டி அப்படி சாப்பிட்டு புறப்படும் போது அவர்களுக்கு நிறைய பணம் தருவார். வசதி இருக்கு. குண்டு செல்ல இரு நிதியம் குண்டு செல்ல இரு நிதியம் நிறைய பொருளை முகந்து கொடுத்து குறைந்து அடைவார். முகந்து கொடுத்து குறைந்து அடைவார். சாப்பாடு ஊட்டு பணமும் கொடுப்பாரு. அவரை ஒரு தகுதிக்கிட்டு இருந்தா போல வேலைக்கிட்டு இருந்தா போல தருவாரு. குறைந்து அடைவார். கொடுத்துட்டு பெருமை உள்ள மாட்டார். கொடுத்து ஏன்னா தர்மம் செய்தான்னா அவனுக்கு ஒரு பெருமை இருந்த மத்தியா நம்ம பாரு எவ்வளவு பணம் எவ்வளவு பணம் தருவோம் எத்தனை பேர் வந்து சாப்பிட்டு போறான் அப்படிங்கிற ஒரு கருவம் தருவோம்ப்பா. ஐயோ கருவங்கிறது ரெடியா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. கல்வி உள்ளவனுக்கு கருவம் தருவோம், பணம் உள்ளவனுக்கு கருவம் தருவோம், தர்மஞ்சீரவனுக்கு கருவம் தருவோம்,
2: ஏதாவது காரியங்களை புது காரியங்களை சாதிச்சு விட்டானா இல்ல இது நடக்குமான கூட்டாளி போட முடியுமாட்டேன். செய்ததுக்கு பலன் அதோட சரியா போச்சு. வெறும் வச்சுக்க செய்தா பாரு பலன் சரியா போச்சு. இந்த கர்வமே உனக்கு போதும்ப்பா. தர்மருக்கு அப்படித்தான் ஒரு தடவை கர்வம் இருந்துச்சு. தர்ம ராஜவியாவது பண்ணார்ல அதுல வந்து சாப்பிட்டவங்க அளவில்லாத அண்ணா சாப்பிட்டு கையளம்பின தண்ணீர் ஆறாம் ஒழிச்சோம். கையளம்பின தண்ணீர் சந்தோஷம் அப்படி இருக்கும்போது ஒரு கீரிப்புள்ள வந்துச்சார். அந்த கீரிப்புள்ள வந்து அந்த தண்ணீர் இப்படி புரண்டு புரண்டு பார்த்து கூட தர்மரை பார்த்து பார்த்து தர்மரை பார்த்து இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன இப்படி நம்மளை பார்த்து வீரிப்புள்ள பக்கத்துல கிருஷ்ணர் இருந்தான் நல்ல புண்ணியவான். அவனை பார்த்து என்ன பண்ணாரு என்ன இந்த கிரிப்புள்ள இப்படி சிரிக்கிறேன்னு கேட்டார். அப்படின்னு கேட்ட போது ஒன்றும் தெரியல அதே கேப்புக்கலாமல் கீரிப்புள்ளைய கேட்டாங்க. கீரிப்புள்ள பேசிச்சான் அந்த கிரிப்புள்ள பேசி ஒண்ணும் இல்ல. ஏழை பிராமணன் இருந்தான். அவன் மனைவி அவனுடைய மகன் மருமகன் நாலு பேர். அந்த நாலு பேரும் சாப்பாடு இல்லாம பல நாள் பட்டினியா கிடந்தாங்க. பல நாள் பட்டினியா கிடந்துட்டு ஒரு நாள் அதனால வயல்ல போய் நெல்லு பொறுக்கிட்டு வந்து அதை அரிசி ஆக்கி அதை மாவாக்கி நாலு பேருக்கு நாலு ஊட்டி சுட்டுவான். நாலு அப்பான் சுட்டாங்க. அப்படி சுட்டு நாலு பேர் எடுத்து வச்சு பல நாள் பட்டினியா கிடந்தவங்க அப்படி சாப்பிட போகும்போது ஒரு விருந்தாளு கிட்ட நமக்குதான் சொல்றேன் பரவாயில்லாது. இல்ல அந்த நிலைமை அந்த நிலைமை அந்த வேலை அந்த நிலைமை சொல்றது புரிய இல்லையா? ஐயோ சிவஜீவா ரொம்ப ரொம்ப ஒரு மாதா பசி பட்டினி அப்படி வந்ததா. அப்படி வந்த உடனே வந்தானா பசி பசின்னு அந்த வந்த பசின்னு சொன்ன உடனே அந்த பெரியவர் என்ன பண்ணாரு தன்னுடைய தோசை எடுத்து அவற்றை வச்சாரு சாப்பிட்டாரு. சாப்பிட்டு அந்த புண்ணிய போத முடியும் கூடாது. ஐயோ காலு வயிறுவோட போல மாட்டிலே அவ தோசைய வச்சா அத சாப்பிட்டார். அரை வயிறுவோட போல மருமகளும் இருக்கு அதையும் சாப்பிட்டா முக்காலு வயிறுவோட மகனும் எடுத்து நாலு பேரும் தர்ம யம தர்மனாக காட்சி கொடுத்து உத்தரவுமானத்தை வர சொல்லி அதுல நாலு பேரையும் எதிர்த்து சொத்துறவுக்கு இப்படி யாரு செய்வார்? இருக்கும் போதே செய்ய மாட்டேங்கிற பட்டினியாக இருந்து செய்தீர்கள் இடையால் முடிவான நாயனார் என்று அவர்களை மெச்சி சொத்துறவுக்கு கூட்டிக்கொண்டார். அதுல கொஞ்சம் மாறு சிந்தி கிடந்தது. அந்த தோசைய பண்ணின இடத்துல கொஞ்சம் மாவு சிந்திக்கணும். அந்த மாவுல போய் நான் புரண்டேன். இந்த பக்கம் பூரா தங்கமா போச்சு. மாவுல போய் புரண்டேன். இந்த புரண்ட பக்கம் பூரா தங்கமா போச்சு. இந்த தருமர் என்னமோ தருமம் செய்யறான்னு சொல்லி கேள்விப்பட்டு அங்க போய் புரண்டோம்னா இந்த பக்கமும் தங்கமா போயிருமேன்னு சொல்லி நான் இங்க வந்து புரண்டு புரண்டு பாக்குறேன் தங்கமே ஆகலை அப்படின்னு சொல்லி தருமருக்கு என்னமா இருக்கும்? நம்ம பாத்தியா தர்மம் ரொம்ப செஞ்சு அவஞ்சீர தர்மம் பெரியது. பட்டினியா கடந்த போது நம்பார் தர்மமே தர்மமா தர்மம் சொல்றத என்ன சொல்றது? தான் உண்மதே பட்டினியா கடந்து பலநாள் பட்டினியா கடந்து தயார் பண்ண உணவே வந்து விருந்து கொடுக்கிறான். விருந்து புறத்ததா தான் உண்ட சாதா மருந்தனின் வேண்ட பாட்டு விருந்த குடத்துல வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிடறது சாப்பாட அது அமுதமா இருந்தா கூட சாப்பிடக்கூடாது. மருந்தே ஆயினும் விருந்து ஓடும். அதனாலே வந்து அவன் தர்மம் செய்தது தர்மம் பெருசல்லவா. அந்த வேலை பராமரி செய்தாம்பார் ஏழை செய்தாம்பார் அந்த தர்மம் பெருசு என்று அந்த சிரிப்புல சொல்லிச்சது ஒரு கதை. அதையினாலே இப்படி தர்மம் செய்வது என்பது உயர்ந்தது. நான் செய்கிறேன் என்று செய்யப்படாது செய்கிறோங்கிற கர்வத்தோடு இன்னும் செய்ய போனோம் பெருவர்களாலே செய்கிறேன் என்று அப்படித்தான் இவர் சிவாரத்தை குறைந்து அடைவார்.
1: சுந்தர் வலது வந்து எழுதி உள்ள துறையா அழுது ஊட்டி கொண்டு செல்ல இருநிதியம் முகந்து ஒடுத்து குறைந்ததுதான் இந்த மாதிரி அடியை ரசிக்குவோம் திருவருள் என்று சொல்லி அவளை வரம்பு மறுபடியும் குறைந்தடைவார் வண்டு மருவும் குளகுமையால் கேள்வன் செய்ய தாளென்னும் புண்டரீக அகமலரில் வைத்து போட்டு கொடுத்தார். அதனாலே வண்டாருடைய ஆகிய உமாதேவியினுடைய கணவனாகிய உமாதேவியினுடைய கணவனாகிய பரமேஸ்வரனே இதயத்தாமரையில வைத்து அகப்புஷம் இதயத்தாமரையில வைத்து நெஞ்சம் உமக்கே இடமாகும். இத்தன்மையராய் நிகழ்நாள் எல்லையில்லா திருத்தொண்டின் மெய்த்தன்மையினை உலகறிய விதியால் வணங்கி மெய்யடியார் சித்த நிலவும் திருத்தொண்ட தொகைவாடிய நம்பியை இப்படி வாழ்கின்றாரு. இப்படி வாழ்கின்ற காலத்திலே அவருக்கு ஒரு கேள்வி வந்தது. என்ன கேள்வி வந்தது என்றால் நம்பி யாரூரர் என்பவர் நம்பி யாரூரர் என்பவர் சுந்தரமூர் சுவாமிகள் திருத்தொண்ட தொகைவாடியவர் சிவருமானுக்கு திருத்தோழர் சிவருமானே அவருக்கு கல்யாணம் பண்ணி வைத்தாரு சிவருமானே அவருக்கு வெண்டிடத்தெல்லாம் பொன் கொடுத்தாரு அவருக்காக கூடு போனாரு என்றெல்லாம் அவருடைய பெருமையை கேள்விப்பட்டார். அப்பூஜிகளை போல திருநாமத்தை பத்தி அப்பூஜிகள் கேள்விப்பட்டார்கள் அது போல சுந்தரருடைய பெருமையை கேள்விப்பட்டார். அப்படி கேள்விப்பட்ட உடனே சுந்தரரை தனக்கு ஞானாசிரியராக கொண்டார். பார்க்கல நேரா போய் பழங்களே பேசணும் தெரியாது உணர்ச்சி பழகுதல் வேண்டாம் உணர்ச்சி பழகுதல் வேண்டாம் உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை. இப்படி அவருடைய பெருமையை கேட்டாரு. கேட்ட உடனே அவர் மேல பத்தி ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் சூரியன் கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதேவன் பக்கத்துல வந்து ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெருஞ்சோதியை பாடுகிறோம். அந்த பாட்டை கேட்டுட்டு எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறீங்க பாட்டை கேட்டு புரட்ட விடுறான். மாதே வளருதியோ வஞ்சரியோ நெஞ்சி உன்னுடைய காதை செவிட அப்படின்னு நீ இப்படி அல்லவா நீ இருக்கிற மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலியே போய் மாதேவனாகிய பரமேஸ்வருடைய திருவடியை வாழ்த்திய அந்த வாழ்த்து ரவச்சிவாய வாழ அதந்தாழ் வாழ் இமைப்பொழுது என்னஞ்சி நீங்கானாந்த ஆழ்வாழ்னு வாழ்த்து நம்பாரு அந்த சத்த இந்த வீதியிலே போடியிலே இருக்கின்றவுடைய காதிலே கேட்டது. அவ பஞ்சநிலை பூப்பஞ்சநிலை படுத்திருந்தார். இந்த சத்தம் கேட்ட உடனே என்ன ஆனால் தெரியுமா மாதேவன் வார்களர்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டதுமே விண்ணிந்து போதார் அவளியில் இதே எந்த ஒளி பரிசு பஞ்சநீரை பூப்பஞ்சலில கொடுத்து மகாதேவா என்று சொன்ன மகாதேவா என்று சொன்ன அந்த திருநாம அவள் செவியிலே கேட்ட உடனே விண்ணினாள் மெய்மறந்தாள் தன்னை மறந்தாள் தன்னை அணுகட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாளே பச்சலிருந்து கீழே விழுந்தாள் புரண்டாள் அழுதாள் என்ன ஆனாள் என்று சொல்ல முடியாதபடிக்கு அதல்லவா பத்தி. அப்படி இவனுடைய பெருமையை கேட்டார் சுந்தரநூத் சுவாமியுடைய பெருமையை கேட்டார். கேட்டவுடனே அவர் மேல நம்பியை பணிந்து நித்தன் அருள் பெற்றவர்களால் நினைத்து நயமத்தலை நின்றார். திறந்தோறும் சுந்தரம் சுவாமியே அகக்கண்ணால தியானம் பண்ண மையார் தடங்கன் பறவையார் மனவாழந்தன் மலர்கடல்கள் பறவனாச்சியாருடைய மனவாடனாகிய சுந்தரம் சுவாமியுடைய திருவடி கமலத்தை துழுகு வாய் வாழ் மனத்தால் நினைக்கும் கடப்பாட்டி மனத்தாலே நினைக்க வேண்டியது வாக்கினாலே வாக்கினாலே வாழ்த்த வேண்டியது கையாலே இப்படி பார்க்காமலேயே சந்திக்காமலே அப்படி அன்பு வந்து அப்படி அன்பு வந்தது. அப்படி வந்து செய்யாள் போன் நான்முகன அறியாச்சும் போற்றாடினைக்கு செய்யாள் போனும் செய்யாள் போனும்னா மகாசு செய்யாள்னா மகாலட்சுமி அவளுக்கு தலைவனாகிய விஷ்ணு செய்யாள் போனும் நான்முகன் அந்த ஆளுக்கு தான் தெரியும்
2: நான்கு முகம் நான்கு பரமாவுக்கு அறியாச்சும் பொற்றாளினை ரெண்டு பேரும் அறியாதவராகிய ஊர்த்தருடைய திருவுரி, ரெண்டு பேரும் அறியாதவராகிய ஊர்த்தருடைய திருவுரி. உய்வான் சேர உற்ற நெறி இதுவே என்று அன்பின் ஜோருவாருடைய திருவடியை அடைவதற்கு இதுதான் வழி என்று பிடித்துக் கொண்டார். எது வழி? சுந்தர சுவாமியை தியானம் பண்ணுடைய நாமத்தை ஜபம். நம்பியாரூர் ஆயிரமகா என்று அவருடைய நாமத்தை தியானம். நாவுக்கரசு சொல்லி இருந்தார்களா? புரியும். நாவுக்கரசு திருநாவுக்கரசு அதே போல நம்பியாரூர் ஆயிரமகா என்று அவருடைய நாமத்தை ஜெபித்து அவரை வாழ்த்துவது, அவரை நினைத்து தியானம். இப்படிப்பட்ட நெறியிலே பல வாழ்ந்தார். இது ரொம்ப இலகுமான வழி, ரொம்ப இலகுமான வழி. என்ன இலகு? சிவபெருமானுடைய திருவடியை பூஷித்து தவத்திலிருந்து ஜபத்திலிருந்து தியானம் பண்ணி அடைவது கொஞ்சம் கடுசு. இது அடியாரை வணங்குதல், அருளாளர் திருவடியை பற்றி கொடுத்தல், அருளாளர்களை பற்றிக் கொள்ளுங்கள். அப்படி பற்றிக் கொள்ளும் போது அவர் என்ன பண்ணிடுவாரு? அந்த அருளாளர் சுந்தர் என்ன பண்ணிடுவார்? உடனே இவருக்கு சாங்ஷன் பண்ண சொல்லிடுவார். நடுவில் நல்ல மந்திரிக்கு நமக்கு நடுவில் ஒரு நல்ல ஆட்டுக்கார வச்சுருவோம். மந்திரிக்கு ரொம்ப வேண்டிய ஆளு. நம்ம சொன்ன அந்த ஆளு சொன்னா மந்திரி கேட்கிறாப்புல, மந்திரி கேட்கிறாப்புல. இங்கிட்டு இருக்கிற புறம்போக்கில் இந்த மாதிரி வீரமலைக்கு ஒரு 10 ஏக்கர் சாட்சியம் பண்ணுவாங்க. அப்படின்னா எப்படி இருக்கும் வீரமலை? அந்த மாதிரி அதனால அருளாளர்களை பற்றி கொண்டா ஆண்டவனை அடைவது எளிது. அருளாளரை பற்றி கொண்டா ஆண்டவனை அடைவது எளி. அந்த மாதிரி இதுதான் எளிய வழி, உயர்ந்த வழி என்று பற்றி கொண்டார். யாரை பற்றி கொண்டாரு? சுந்தரரை பற்றி கொண்டார். உய்வான் சேர உற்றநெறி இதுவே என்று அன்பின் நாடு நம்பி ஆரூர நாமம் நவிந்த நலத்தாலே ஆடும்படியால் அடிமாதி சித்தியான அடைந்தது. தினந்தோறும் இப்படி நம்பி ஆரூர ஆகிய சுந்தர சுவாமியை தியானம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி சுந்தரம் சுவாமியை நினைத்து வணங்கி வணங்கி வணங்கி வாழ்த்தி அதனாலே அவருக்கு அட்டமாசித்தியும் இருந்துச்சு. அதனாலே அட்டமாசித்தியும் ஒண்ணு தெரிஞ்சா போதும். இரும்ப தங்கமாக்குறது நினைச்சா அமெரிக்கா போகும், நினைச்சா அந்த மாதிரி. அப்படிப்பட்ட அசமாசித்தி எல்லாம் சுந்தர சுவாமி தியானம் பண்ணினதுனால அவருக்கு வந்துருச்சு. அப்படின்னா சுந்தரது எப்படிப்பட்டவர்? அதனால இந்த நாலு சமான நாலும் இருக்கணும். ஆகவே ஆடும்படியால் அடிமாடி சித்தியான அணைந்ததற்கு மூடுங்காதல் உடன்பெருக முதல்வர் நாமத்து எடுத்தஞ்சும் கேடும் பொருளும் உணர்வுமா பரிசு வாய்ப்பு கிடுகிறார். அதற்கு மேலே சிவபெருமானுடைய அஞ்செழுத்தாகிய பஞ்சாட்சரத்தையும் எண்ணுவாரு. அந்த பஞ்சாட்சரம் தான் கேடும் பொருளும் உணர்வுமா. கேடும் அந்த பஞ்சாட்சரம் தான் கேடு. கேடும் தான் சுற்றம். கேடு என்றால் சுற்றத்தார் பொருள் செல்வம் உணர்வு அறிவு எல்லாமே அந்த பஞ்சாட்சரம் என்று செவிப்பாது. இன்னவாறே இவர் உண்ட இப்படி இவர் இப்படி இந்த மாதிரி நெறியிலே தவத்தில் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை இப்படி நடத்தி கொண்டிருக்கிறார். சுந்தரம் சுவாமியை தியானிக்கிறது நாமத்தை சொல்லுவது, அடியாரனுக்கு திருவமுது படைத்தல் முதலாம். இன்னவாறே இவருடைய ஏழு கொடி மேல் உயர்த்தவர்தம் பொன்னங்களங்கள் மண்ணின் மேல் பொருந்த வந்து வளக்குறைத்து மண்ணு ஓலை அவை முன்பு காட்டி ஆண்ட வன்றுண்ட சென்னிமதி தூய் மாடமது மாடமலி கொடுங்கோடு உரைச்சிருந்தார். இப்படி இவர் பல நாள் இந்த நயமத்தில் இருக்கும்போது சுந்தர சுவாமி கொடுங்கோடு போயிட்டார். கொடுங்கோடுங்கிறது கேரளா திருவஞ்சக்களம் கொடுங்கோடு. அஞ்சை களத்து நஞ்சுண்ட அமுதை பறவி, நஞ்சுண்ட அமுதை, நஞ்சு அமுது ரெண்டு வெவ்வேறு நேரு எதிர்பொருள் அல்லவா? நஞ்சு அது நஞ்சுண்ட அமுதை சிவபெருமான் அமுதமா, அதனால நஞ்சு அவரை ஒண்ணும் பண்ணல. ஒண்ணும் பண்ணாதது காரணம் அவரே அமுதமாக இருப்பதால் நஞ்சு ஒண்ணும் பண்ணல. அஞ்சை களத்து நஞ்சுண்ட அமுதை பரவி அணை உருவார். சுந்தர சுவாமி இந்த லோகத்துக்கு வந்து திருத்தொண்டை வாடி இரண்டு திருமணங்களை செய்து பல வகையான அரிசியங்கள் எல்லாம் செய்து இரண்டு தடவை சேர நாட்டுக்கு போயிருந்தார். குதிரை வச்சிருந்தார் சுந்தரம், அது குதிரை. அப்படி இரண்டாவது தடவை போகும்போதுதான் திருவஞ்சகலத்துல போய் சுவாமி கிட்ட வெள்ள பண்ணினார். இந்த லோகத்துல இருந்தது சாமி தேவரி எழுந்தருளி இருக்கிற கையிலைக்கு நான் வரவும் அப்படின்னு வெள்ள பண்ணினார். விருத்தே மனை வாழ்க்கை விட்டொழிந்தே.

கபாலூர். காலும் பரவன் ஆடிவழி கருத்து செலுத்த கபாலடு ஏழவே முன் பயின்றது எடுத்த மறை மூலந்தரப்ப மூல முதல்வர் திருப்பாத அனைவார் கையிலையும். இப்படி சுந்தர சுவாமி நாளைக்கு போகிறார் என்பது யோகத்தால் தெரிந்து கொண்டு இன்றைக்கே கைலாயத்துக்கு தன்னுடைய யோக நெறியாலே கைலாயத்தில் சென்று விட்டார். அப்படிப்பட்ட அற்புதமான சிவயோகம் கைவந்த பிரமஞானி இந்த திருமலை. எதனாலே வந்தது? அடியாரனுக்கு பணி செய்ததுனாலையும் சுந்தர சுவாமியை தியானம் பண்ணினாலையும் வந்தது. நல்ல புரியுதா? சும்மா வருமா? சும்மா வருமா? படிப்பு ஒரு வரணும்னா என்ன பண்ணணும்? படிக்கணும், பள்ளிக்கூடம் போகணும், கவனமா படிக்கணும். அப்பதானே இல்ல நம்ம வீட்டுல இருந்துகிட்டு படிப்பே வா படிப்பே வரணும் வருமா? வராதல்ல பணம் வரணும்னா என்ன ஒண்ணு அதுக்கு வந்து பாடணும். அதனாலே எதுவும் பாடுபட்ட பலன் உண்டு, பாட்டுக்கு பலன் உண்டு. அது இப்பவே கிடைக்கலாம், கொஞ்சம் பொறுத்து கிடைக்கலாம், இப்பவே கிடைக்கலாம், உழைச்சும் பலன் கிடைக்காம போறது இருக்கு இருக்கு. ஆனாலும் உண்மையில வஞ்சகம் வச்சுக்காத உழை பலன் இருக்கு, இல்லைன்னா அடுத்த ஜென்மத்திலேயாவது உழைச்சதுக்கு பலன் கிடைச்சு. அதனாலே இப்படி திருவருளை பெறுவதற்கான வழியிலே நின்று அந்த வழி நமக்கு எது திருவருளாலே நமக்கு எந்த நெறி அமைச்சு அந்த நெறியிலே இருந்து அவனை அடையும் விளங்குதா? அதனால இவர் கொண்ட நெறி சிவனடியாரனுக்கு பணி செய்தல், திருமுது அமைத்தல், அதுவே சுந்தர சுவாமியை தியானம் பண்ணுவது. சுந்தர சுவாமி நம்பியார் நாயனமாக நம்பியார் நாயனமாக நம்பியார் பக்த பஞ்சாச்சரமும் இது ஞான சம்பந்தாயனமாக லோகரசீரமகா நம்பியாரூராயிரமகா மணிவாசகாயிரமகா என்பது பக்த பஞ்சாச்சரமும். அப்படி அருளாளர் நாமத்தை திறந்தோறும் ஜிபிக்கிறது. இப்ப நம்பி அப்புள்ளி என்ன பண்ணாரு? திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு நாயன்மாராய் இவர் சுந்தர தியானம் பண்ணி 63 நாயன்மாரா அவர் காலத்திலேயே ஆகி இப்படி அவங்க காலத்திலேயே இப்ப ஞானத்தம்பன் தியானம் பண்ணி ஞானத்தம்பன் இருந்தாலும் மங்கை இருக்கிற தியான நாயனாராயிட்டார். இப்படி அப்படின்னா அவங்கள பற்றினவர்கள் தொடர்பு வச்சிருந்தவங்க நாயன்மார்கள் வரிசையில் வர்றாங்கன்னா எல்லா கேபினட் மந்திரி ஆகுறாங்கன்னா அப்புறம் என்ன சொல்லுங்க? அதனாலே அவருடைய பெருமை அளவு இல்லாது. அப்படி இப்படி சிவயோகத்தை பெற்று அதன் மூலமாக கைலக்கி சென்றவர் இந்த இவரை பற்றி சுந்தரர் பத்தி ஒரு பாட்டை சொல்லி பெருமடல கும்பநாயனாரு கொடமங்கலம் சிவபிரகாசர் பாட்டு 4:04 மாலம் அதுல சொல்றாரு. சுந்தர சுவாமிய அழைச்சு பெருமானே பரம யோகி அந்த பெருமடல பரம யோகி அவர் வந்து தனந்தோறும் உங்களை தியானம் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி அவர் சிவஞானத்தை பற்றி கையிலாயிருக்க அவர் வந்து பரம யோகி உங்களை வணங்குறாருன்னா பரம யோகி பரம ஞானி உங்களை வணங்குறாருன்னா நீங்க ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா சாமி? முறையல்ல பல்லவா. இப்ப நம்ம ஒரு ஞானி வணங்குறான்னா நம்ம நம்ம இருக்கும், அதை விட ஒரு யோகி ஞானி எவ்வளவு ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதனால தாங்கள் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு தேவன் இதை விருப்பதில் நியாயம் இல்லை, விருப்பது நியாயம் என்னன்னு கேட்டார். உன்னை உடையவனாகிய பரமேஸ்வரன் தன்னை வணங்கினவர்களுக்கு எப்படி அவர்களுக்கு இச்சையும் உயையும் உண்டு பண்ணி அவர்கள் இச்சாசக்தி மூலமாக அவர் இச்சையை பூர்த்தி பண்ணுகிறார், ஞானசக்தி மூலமாக ஞானத்தை கொடுக்கிறாரோ அதுவும் அதே போல தேவரீரம் இச்சாசக்தி ஞானாசக்தி ஆகிய இரண்டு தேவீரம் என்று தேவரீர வணக்கங்களுக்கெல்லாம் அந்த வாழ்வை கொடுக்கின்ற கருணை கடலாக விளங்குவதாலே உன்னை விருக்கப்படாது. திருமணலை குறும்பரன்னும் பரமயோகி பெரிது ஒன்றும் திருவடித்தாம் அறையை போற்றி திருமணலை குறும்பரன்னும் பரமயோகி பெரிது ஒவ்வொன்றும் திருவடித்தாம் அறையை போற்றி விரைமலத்துள் வந்தனை செய்கின்றான் என்றால்
விளங்கிழையார் இருவரோடு முயங்காலாகும். உரைமதியின் தனிவிருப்பு என்பது இல்லை. உடையானை உன்னை உடையானை உழையானை அடுத்த செயல் உனக்கும் ஆய் அறமுதனால் வகை செய்ய அவ அறமுதனால் திருத்தொண்ட வகை செய்தோய் அறமுதனால் வகை செய்வோம் என்று

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: శ్రియమిచ్చేద్ హుతాశనాత్ ఆరోగ్యం భాస్కరాదిచ్చేద్ శ్రియమిచ్చేద్ హుతాశనాత్ జ్ఞానం మహేశ్వరాదిచ్చేద్ మోక్షమిచ్చేద్ జనార్దన. ఇది శివవిష్ణు షండ ఉన్నారు ఉత్తరార్థతుల. తత్వజ్ఞానం వాడున్నా పరమేశ్వరంటే వాంక్యం, మోక్షం వాడినా విష్ణుంటే వాంక్యం ఉంటాం. నమకు మోక్షం తానే వాడు జ్ఞానం ఎదుగా ఇదే ఎంకా రామాశాస్త్రిట్టే షండ వంది. శివను ఉయర్ందవరా విష్ణు ఉయర్ందవరా అని ఆరంభించాం అవుతాం. வைஷ்ணவன் என்ன சொன்னா, சார் ஞானத்தை தான் நீங்க கொடுக்குறீள், ஞானம் அல்டிமேட் இல்லை, மோட்சம் தான் அல்டிமேட்டு, அல்டிமேட்டை கொடுக்குற விஷ்ணு தான் பெரியவர்னா. எங்க வாத்தியார் ரொம்ப பிரில்லியன்ட், ரொம்ப பிரில்லியன்ட்னா அவருக்கீடு அவர் தான் குரு. ராமாசாஸ்திரி சொன்னார், இங்கே வா, அல்டிமேட்டாக நம்ம பேங்க்கில் போய் ஒரு ஒரு டிராஃப்டை கொடுக்குறோம், 5 கோடி ரூபாய்க்கு எழுதியிருக்கான்னு வச்சுங்களேன், சும்மா சொல்லி வைங்களேன். இந்த டிராஃப்டை கொடுத்தோம்னா இந்த கேஷியர் என்ன பண்ணுறான், கொடுத்துட்டான், கட்டு கட்டாக கொடுத்துட்டான், 2-3 சூட்கேஸ் வாங்கி விட்டான். இப்போ டிராஃப்ட் கொடுத்தவர் வேற யாரோ ஒரு ஒரு பணக்காரர் இவர் கொடுத்துருக்கார் இந்த ட்ரஸ்ட்டுக்கு. இப்போ பணம் கொடுத்தது யாரு, கேஷியர். கேஷியருக்கு தேங்க்ஸ் சொல்லு வேளா, நமஸ்காரம் பண்ண வேளா, டிராஃப்ட் கொடுத்தவனுக்கு கொடுப்பேளான்னு கேட்டார். புரிஞ்சுட்டேளா, இப்போ இந்த தத்துவஞானங்கிற டிராஃப்ட் வாங்கியாச்சுன்னா மோட்சங்கிறது விஷ்ணுவா இருக்கட்டும் எலிக்குஞ்சா இருக்கட்டும் கொடுத்தே ஆகணும். என்ன பிரில்லியன்ஸ் சார், இதெல்லாம் நமக்கு குருவனுடைய அனுகிரகத்தினால தோணணும். புரிஞ்சு சொல்லு என்னென்ன, ஞானம் விஷ்ணு, ஞானம் ஈஸ்வரோ ததாதி, மோட்சம் விஷ்ணு ததாதி, விஷ்ணுரேவ சிரேஷ்டா மம குரவா அபுருவன். ஞானம் தத்தம் சேத் விஷ்ணுரபிவா பவது யஹ் கஷ்டன டித்தோ வா பவது யஹ டிடி ததாதி சயேவ உத்கிருஷ்டா யஹ தனம் ததாதி தஸ்ய நிரர்த்தகத்வம். He has to give. இதே போல் எங்கிட்ட ஒரு வைஷ்ணவர் ரொம்ப பெரியவர் படிப்பார், அவர் எங்கிட்ட வேணும்னே சீண்டுவர், அத்வைதம் பெருசா சிற்றாத்வைதம் பெருசான்னு அகோபில ஜீரம் சீண்டுவர். பெரிய அனுகிரகத்தில் நான் சமாளிப்பேன் எல்லா இடத்துலையும். ஒரு நாளைக்கு பாடத்தில் என்னதான் இருந்தாலும் விஷ்ணுதாரம் உபசக்தின்னார். ஆமாம் இங்கே என்ன சொல்கிறேன், சிவன் மட்டும்னார் தரும், அதை மட்டும் சொல்லாதீங்கன்னு. உடனே நான் என்ன பண்ணேன் தெரியுமா, திடீர்னு கணம் பொருந்திய மகாகணம் பொருந்தியன்னு பெரியவாளுக்கு சொல்லுவாள் இல்லையா, சொல்லுவாள் இல்லையா. யஜுர்வேதத்தில் விஷ்ணுவை பற்றி சொல்றது புருஷ சூக்தம், சிவனை பற்றி சொல்றது ருத்ரம். ருத்ரத்துக்கு தான் கணம் உண்டு, புருஷ சூக்தத்துக்கு கணம் கிடையாது அப்படின்னு கை தொட்டுட்டு எழுந்து போட்டார். சாஸ்ட்ல உங்கள்கிட்ட இனிமே நான் பேசுறதே இல்லைன்னார். நான் பேசல, பெரியவா உட்காந்து பேசினேன். நல்ல வேளை அவர் ரிக்வேத புருஷ சூக்தத்துக்கு கணம் உண்டுன்னு கேட்டுன்னு வரல, வந்தார்னா வேற ஏதாவது பல் சொல்லிக்கிறேன். ரிக்வேதத்தில் புருஷசூக்த சமயத்தில் இருக்கு கணம் உண்டு, சஹசிரசீரிஷா புருஷ புருஷ சஹசிரசீரிஷா சஹசிரசீரிஷா புருஷான்னு சொல்லணும், புருஷா சொல்லப்படாது. யஜுர்வேதத்தில் சஹசிரசீரிஷா புருஷ புருஷ பலார்னு அரைஞ்சிருவான். நைக்கு அன்னைக்கு தோணுது என்ன, உடனே ஒரு கேள்வி ஒரு பதில். என்கிட்ட ஒருத்தன் கேட்டான், ராமாயணம் நடத்திட்டே இருந்தேன், சகரர்களுடைய பிள்ளைகள் 60,000 பேர் சமுத்திரத்தை தோண்டினான்னா இங்கே இந்த ரோடை தோண்டி மெட்ரோ வரத்துக்குள்ளேயே இந்த மணல்லாம் ரோடை அடைக்கிறதே, இவ்வளவு சமுத்திரம் தோண்டின மணல் எங்க போட்டான்னு கேட்டான். ஐயோ உபதிரவமா இருக்கு, அக்கறையில போட்டுக்கான்னு கேட்டான். இந்த அனதர் ஷோர் போய் பார்த்து வாங்க, அப்புறம் பேசிக்கலாம். உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வந்தா ஒரு ஆன்சர் சொன்ன, இவ்வளவுதான். ரெண்டுமே க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் எல்லாம் மித்யா, மனசனுடைய விருத்தி. அந்த சமயத்துல சமாளிக்கிறதுக்கு பகவானுடைய அனுகிரகம் பண்ணு. பே சாஸ்திரம் ரொம்ப தேவையில்லை, எனக்கு ஒரு அளவு தெரியாது, சொல்ல அதுபோல ருத்ர. ஞானம் மகேஸ்வராதிச்சேத் மோட்சமிச்சேத் ஜனார்தனாத்துன்னு இருக்கு. இதெல்லாம் இருக்கட்டும். அந்த அக்னியை ஆராதனை பண்ணும் பொழுது ஹோலிஸ்டிக்லேருந்து இவ்வளோ வந்து கொடுத்து எனக்கு நியூ இயர் ஞாபகம் வந்து வேற ஏதோ மத ஞாபகம் வந்து எல்லாம் சுத்துறது. இங்க அக்னியை ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னா இடைஞ்சல் வரும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். நீங்க ஏதாவது நிஜமாவே சஞ்சாரம் பண்ணணும்னு ஒரு நாள் உட்காந்துன்னா 4-5 செல்போன் வரும், அதுவும் பாஸ்கிட்டேந்து வரும், ஃபாரின்லேருந்து இமீடியட்டாக அட்டன் பண்ணி ஆகணும். நீங்கள் ஷீட் ஆடுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது சமாச்சாரத்துக்கோ உட்காந்துன்னா ஒரு ஃபோன் வராது, நம்ம ஃபோனே இன்னைக்கு ரிப்பேர் ஆகிடும். ஏண்டான்னா ஸ்ரேயாம்சி பகு விக்னானி, நல்ல காரியத்துக்கு ரொம்ப இடைஞ்சல் ஜாஸ்தி சார் அப்படின்ட்டான். அதனால இந்த அக்னியில் ஹோமம் பண்ணுறான்னு ஆரம்பித்தா எல்லா பக்கத்துலேருந்து ராட்சசாலெலாம் எவில் ஸ்பிரிட் எல்லாம் வருமாங்க. தெரியலையா என்ன, நம்ம மனுஷாலே போருமே, எதுக்கு கணேஷ் இருவாரு இவ்வளவு செலவு பண்றேன்னு யாரோ ஒருத்தர் கலப்பி விட்டான்னு வச்சுங்க, அவர் என்ன பண்ண இருப்பாங்க? எபிள் ஸ்பிரிட்னு வெளியிலேருந்து அவர் வேண்டாம், நாம தான் காத்தாலேருந்து சாயந்தரத்துக்குள்ள எபிள் ஸ்பிரிட்டு 15 மணி நேரம், 8 மணி நேரம் தூக்கம், 1 மணி நேரம் நல்ல எண்ணங்கள் ஊசலாடுறது, இதெல்லாம் வேதத்தில் உள்ள கருத்துக்களை தான் சொல்றேன். அதனால அங்கே ரொம்ப எபிள்லாம் வர, ஸ்பிரிட்டல் ராட்சசாலாம் வர, இதுக்காக என்ன பண்ணணும் நார் பரிதீன் பரிததாதி ரக்ஷசாமபஹத்யை த்ரிஃபரிததாதி, 3 சமித்த வைக்கணுங்க. பெரிய குச்சியை அந்த குண்டம் எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோ பெருசுக்கு ஃபுல்லாக இருக்க மாதிரி வைக்கணும். நான் சட்டத்தை சொல்லி போகிறேன், அப்புறம் நீங்கள் குண்டம் பெருசாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு நான் என்ன பண்ண முடியும்? ஏன் சார், கால் நீளமாக இருக்கு, செருப்பு குறைச்சலாக இருக்குன்னா காலை வெட்டுறது தானே, அது முடியாது. இந்த பரிதீன்னு பேர், பரிதீனா என்ன அர்த்தம், பரிதஹா தீயந்தே ரக்ஷசாம் நிவாரணாயா இது பரிதிஹி, ஆல் அரவுண்டு ராட்சசல் வராமல் இருக்கிறதுக்கு அதை போட்டார், இதை போட்டால் வரமாட்டார், நான் தாண்டி வரமாட்டாளாம், அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. அதுக்காக வச்சார் நான் புரஸ்த, உடனே ஒரு அம்பி கேட்டான், 4ஆம் பக்கமும் வச்சுடுறேன்னு, 3 வச்சா 4 வைக்க வேண்டாம், புரஸ்தாத் பரிததாத்யாதித்யோ ஹேவோத்யம் புரஸ்தாத் ரக்ஷாகஸ்ய பஹந்தி, கிழக்க வைக்காதேன்ற. கிழக்க சூரிய பகவான் உதிச்சு நாமெல்லாம் அநேகமாக 12 மணிக்குள்ள தான் இந்த ஹோமங்கள்லாம், அப்போ கிழக்கு எங்கே இருக்கா நடுப்புற வைக்கிறதான்லாம் என்ன கேட்கக்கூடாது. கிழக்கு பக்கம் சூரியன் பார்த்துக்கிறார், உத்தரம் அந்த பக்கம் வராமல் தடுத்து விடுறார், ஆகினால கிழக்க வைக்காதே, இது வைக்கிறதுக்குள்ள தான் சிக்னிஃபிகன்ஸ். இந்த எபிள் ஸ்பிரிட்டுகள்லாம் எங்கே வேணால் சஞ்சாரம் பண்ணும், அது மேலே எது குதிக்கும் எல்லாம் பண்ணும். அதனால மேல் வழியாக வந்துட்டா என்ன பண்றது, ஊர்தே சமிதாவாததாதி உபரிஷ்டா தேவரக்ஷாகஸ்ய பஹந்தி, ஒரு குச்சி இப்படி ஒன்று இப்படி ஒன்று வைக்க சொல்ற, மத்தியமம் பரிதிம் ஹஸ்தே நோபஸ்பிருஷ்யா தட்சிணம் உத்தரமா ததாதி, அந்த 2 குச்சி இப்படி வைக்கிறான். இதுக்கு என்ன சார் அர்த்தம்னா, மேலேருந்து ஒத்துரும் குதிக்காமல் இருக்கிறதுக்காக, எலி பள்ளி இல்லை ராட்சசா மேல் பக்கத்துலேருந்து வரமாட்டான், இது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த தர்பையெல்லாம் ஏன் போடுறேன்னார், பவித்ர பவித்ரோவா, அது வேற அர்த்தம். இந்த பவித்ரம் தர்பையை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ தர்பையை பற்றி யஜுர்வேதம் ஆரம்பிச்சோன்னு எல்லாரும் ஆவணியாவட்டத்தை சொல்ற 2வது அனுவாகத்திலே இருக்கு,
2: யஜ்ஞஸ்ய கோஷதசியில
1: தேவ

ஒவ்வொருத்தரும் ஆவணி ஆவட்டத்தை சொல்றேன், ஒரு நாள் சொன்னா ஞாபகம் இருக்காது, இருந்தாலும் இந்த அனுபவம் அதுல அடிபடுறது. நம்ம சனாதன தர்மத்தில் அஹிம்சைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து லேசாக அங்கே ஃபோட்டோ எடுத்து ஜெராக்ஸ் காப்பி பண்ணினது பௌத்த மதம். ஜெராக்ஸ் காப்பி செல்லாதுங்கிறான் பல இடத்துல, தெரியும் இல்லையா? ஒரிஜினல் தான் செல்லும், நான் தைரியமாக சொல்ல முடியாது. ஆஹா, அஹிம்சா பரமோ தர்மஹா பௌத்த மதத்தில் தான் வச்சுருக்கா, நமக்கு இல்லைன்னு சொன்னால் நீங்களும் தலையாற்றேல். இது நம்ம மதம், நமக்கு தெரியாதனால. இதை பாருங்கோ, தர்ப கிராச இவர் நறுக்கிண்டு வரணும், வந்து அங்கே யாகங்களில் உபயோகம் பண்ணணும். தர்ப எப்படி வந்ததுங்கிற கதையை அடுத்தாப்புல சொல்ல போறேன், கனெக்டடா சொல்லலான்னு. இன்னைக்கு இந்த தர்பாவை நறுக்கிறார் தேவ பரிஹிஹி. பரிஹிஹினாலே இந்த இடத்துல உட்காருவதற்கோ அல்லது ஒரு விதமான ஒரு ப்ரொடக்ஷனுக்காகவோ வைக்கக்கூடியதான பஞ்ச் ஆஃப் கிராஸ்ன்னு அர்த்தம். பரிஹிஹினா இங்க புல்லுன்ட்ட, அது ஒரு புல்லு தானே, தேவர்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பில். அது விஸ்வாமித்திரன் ஒன்று இருக்கு, தர்பன் ஒன்று இருக்கு, அது பார்த்துக்கலாம். விஸ்வாமித்திரன் கை கிழிக்காது, தர்பன் கிழிக்கும். இவ்வளோ விஷயம் அதை நறுக்கிறார் இவர் யாகத்துக்காக. இவாளே போய் நறுக்கிட்டு வரணும், அமாவாசை இன்னைக்கு தான் நறுக்கணும் தர்பையை. இவர் தான் போய் நறுக்கணும். காவேரி கரைகளில் இந்த மாதிரி நதிக்கரைகளில் தர்பம் இருக்கும், இவரே நறுக்கின்னு வந்து அது ஏற்பாடெல்லாம் பண்ணி சுத்தங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேள்விப்படுங்க. இப்பெல்லாம் மூட்டை மூட்டையாக வாசலில் வருது, சார் ஒரு கட்டு 15 ரூபா விடு வாங்க. இதே போல் பூணலுங்கிறது நாமே பஞ்சலேருந்து நூக்கணும், கேள்விப்பட்டிருக்கோ? இப்போ என்னடா அண்ணா உங்களுக்கு 10,000 ஜோடி வேணுமா, ஆர்டர் பண்ணுங்க சார், நாளைக்கே வந்து நிற்கோங்கிறோம். எல்லாம் மிஷின் போட்டு போட்டோம், ஏதோ வெளுப்பாக போட்டுட்டா சர்த்தான் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ண முடியுங்க? அதனால் அது போய் தர்பே நறுக்க போனார் இந்த தீட்சிதர். கத்தி வச்சார் இங்க தர்பத்தில் வைக்கிறார். தேவ பரிஹி, நான் உன்னை நறுக்க போறேன். சதவல சம்விரோஹா, சிலது வெட்ட விட்டத்தான் கிணறு இறக்க இறக்கத்தான் துளுக்கும். அதுவும் தேவ காரியத்துக்காக நீங்க உபயோகப்படுத்தினா ஒண்ணுக்கு நாளா வளரப்போறேள். சதவல சம்விரோஹா, நூத்து கணக்கான நம்பர்ல வளரப்போளே. நான் உங்களை நறுக்கினவன் யாகம் பண்றதுனால நாங்களும் சஹசிரவலிஷாக, அதை விட 10 மங்கு குழந்தை குட்டிகளோட நல்ல செல்வத்தோடு, ஒரு ஃபிளாட்டு, ரெண்டு ஃபிளாட்டு, மூணு ஃபிளாட்டு, நாலு ஃபிளாட்டு. ஆமே கிரகாபவந்து, ஒரு வீடு இருந்தால் போறாதுன்னா பிள்ளை கொண்டு மாட்டு பொண்ணு கொண்டோம் இல்லையா, இவருக்கு ஒன்று செல்லு ஒவ்வொருத்தருக்கு ரெண்டு ரெண்டுங்கிற மாதிரி இதெல்லாம் கேட்டு வச்சிருக்கு சமகத்தில். ஏகாச்சமே திஸ்ரஷ்டமே, உன்னோட ஒன்றா கனெக்டடாக சொல்கிறேன். எல்லாம் ஒன்று, செல்ஃபோன் ஒன்று வேணும், மூணு வேணும்னு விட்டார். ஏன்னா இவருக்கு ஒன்று வாத்துக்காரி கொண்டும் எக்ஸ்ட்ராவாக ஒன்று வோடஃபோன், ஒன்று வந்து ஏர்டெல், இன்னொன்று பிஎஸ்என்எல், ஒன்று லோக்கலுக்கு, ஒன்று வெளியூருக்கு, இது மாதிரி இருக்குது. இதெல்லாம் தான் ஏகாச்சமே திஸ்ரஷ்டமே, அது தனியாக ஒரு நாள் வச்சுக்க போகிறேன். சமகம் என்ன சொல்கிறதுன்னா அதை பற்றி ரெண்டு நாள் பேசி ஆகணும். இப்போ நீங்கள் சொன்னா என்ன பண்ணுவேன், 100 சப்தாகத்துக்கு கூப்பிடுவேன். அவ்வளோ நான் நறுக்க போகிறேன், நாங்கள் வளரணும், நீ தப்பாக நினச்சிக்காத. ஒரு புல்லை நறுக்கிறதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கான். இப்போ என்னடான்னா என்ன வேணால் இருக்கிறான், பசுமாட்டை ராம் ராம் ராம்னு க்ளோஸ் பண்ணுறான். இது என்ன சார் இது? இவா தான் அஹிம்ச மதமாக தான், கோமாம்சத்தை தவிர வேற ஒன்றும் சாப்பிட்றது இல்லை அந்த மதக்காரன். இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு நடக்கிறதுங்கிறது நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் இருக்கோம் பார்த்தீங்களோ, அதுதாங்க விசேஷம். எத்தியாக கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது அப்படி சொன்னார். எங்கே நறுக்கிறேன்னா கணு பார்த்து நறுக்கிறாராம். பர்வதேராத்தியாசம், எந்த இடத்துல நறுக்கினா முரளியும் வளருமோ அந்த கணு பார்த்து நறுக்கணும். அது வேறு இருக்குது. ஏன் சேனைக்கிழங்கு உருளைக்கிழங்குலாம் அந்த மாதிரி வாங்கினோம்னால ஆச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம ரொம்ப விஷயம் தெரிஞ்சு. இப்போல்லாம் சமையலே ஆற்றுல கிடையாது, எல்லாம் சரவண பாபா தான். ஒருத்தர் வந்தால் சமைச்சு போட்டோங்கிற பேச்சே கிடையாது. அதனால தான் குழந்தைகளுக்கு சமையல் சொப்பு வாங்கி கொடுக்குறதே இல்லை. குழந்தைகள் விளையாட்டுலாம் ட்ரேடு பேங்க்கு அது இது தரவிடல் தான். ஜெயிலுக்கு போனால் வெளில வந்தால் இந்த எம்பே, இப்போ இந்த குழந்தையெல்லாம் விளையாட வச்சு நான் போனேன், எனக்கு உண்மை ஜெயிலில் போகணும் சார், இந்த டிக்கெட் கொடுங்க இவ்வளோங்கிறான், அது சம்திங்கிறான், எல்லாம் உண்மை புரியல எனக்கு. இந்த போலீஸ் அங்கே பிடிக்கிறதுங்கிறான், ஏண்டா சமைச்சியா, இழுப்புச்சட்டி குழவி அடுப்பு மூட்டி அப்பிச்சு பண்ணி தாத்தா கொடுத்து. இப்போவே ட்ரெயின் பண்ணுறான், ஆற்றுக்கு போனால் சமைக்காது. இதாக கேட்டால் டயல் அண்ட் டைன்கிறான்னா, டயல்னா சுத்த வேண்டியது போனை, உடனே டைன் உட்காண்ட வேண்டியது வந்துடுவோம் 4-5 பேர் அங்கே எமதுவத்தன் மாதிரி. டயல் அண்ட் ஸ்டார்ட், டயல் அண்ட் டாக்ஸி, எல்லாமே டயல் தான்.
டயல் கூட கிடையாது, பிரசன்ட் டைம், பிரசன்ட் டைம், பிரஸ்ஸும் கிடையாது. இப்படி கையால் கிழிச்சா போறோம், போயிட்டாரு வேற அண்ட் கோ, வாங்கோ ட்ரெஸ் போட்டுங்கோ போங்கோன்ட்டான். எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்டஸ்ட் ஃபுட்டு, எல்லாம் நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு. கிருஷ்ணார்பண வஸ்து, நம்ம புத்தி சக்தியும் இப்படிதான் இருக்கு. அது மாதிரி நாங்கள் என்ன பண்றோம்னார், அது ஜாக்கிரதையா பண்ண போறேன், அதை நறுக்க ஆரம்பிக்கிறேன், சமையல் பண்ண போறேன் அப்படின்லாம் சொல்லணும் இல்லையா? இப்ப அந்த பேச்சு கிடையாது. இங்க இந்த நான் என்ன பண்ண போறேன், தேவதைகளுக்காக கொண்டு போய் கொடுக்க போறேன். சது பர்வதேராத்தியாசம், இது நறுக்கிறது கூட ஒரு ஹிம்சையா இருக்குமே ஆனால், கிணற வெட்டும் போது ஷேர் ஒட்டும், ஷேர் மனமா வரும்போது. இதை மகாபாஷ்யத்தில் சொல்றார், கூபகானகவத் ஏதத் பவிஷ்யதி. சில நிர்பந்தமான வேலைகளை நாம் செஞ்சுதான் ஆகணும், அதில் டிமெரிட்ஸ் வந்ததுன்னா அதுக்கு பரிகாரம் பண்ணணும். உண்டா இல்லையா? என்ன சார் இடுப்பில் ரொம்ப பெயின் ஜாஸ்தியாக இருக்குன்னா ஒரு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டார். போட்டாக்க இதுக்கு ஏதோ ஒரு தோஷம் வரும்னா உடனே என்ன பண்ணணும்னா, ஒரு 10 நாளைக்கு வேற ஏதோ வைட்டமின் டேப்லெட்ஸ் போட்டுக்கிறோம் இல்லையா? சில நிர்பந்தமான சந்தர்ப்பங்களில் சொல்கிறேன். அதுபோல இப்ப நிர்பந்தமா யாகத்துக்கு தர்ப வந்தாகணும், நான் நறுக்கிறேன், இதுல கூட அனாவசியமா அந்த செடிக்கு நான் ஹிம்சை கொடுப்பேன்னு இருந்தால் எந்த எண்ணத்துல இந்த வேதிக் லிட்ரேச்சர் இருக்குன்னு பார்க்கணும். ஆச்சேத்தாதே மாரிஷம் ரிஷ ரிஷ ரேஷன்னா ஹிம்சை கெடுதல் அர்த்தம், ரேஷன்னாலே கெடுதல் அர்த்தம். ரேஷன்னா சம்ஸ்கிருத வார்த்தைக்கு சொல்றேன், ரேஷன்னா கவர்மெண்ட் போடுற ரேஷன் சொல்லல, ரேஷஹான பிரேஷஹா ரேஷஹா ரெண்டும் கெடுதல் அர்த்தம், அதுல ஏதோ ஹிம்சை இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? ஒரு கிலோ தினமல் தினமலர்ல வந்து கொடுத்து எனக்கா பகு பகுங்கிறது என்னடா அது உபத்திரம், இது வந்திருக்கு கட்டிங் கூட எடுத்து வச்சிருக்கேன். அப்போ எல்லாத்தையும் பார்த்து நான் எழுதினேன். கர்ப்ப புல்லுங்கிறது பெருமை தெரியாது, பேசப்படாது, இது சாதாரண புல்லு இல்லை. எப்படி உண்டாச்சுன்னா, சம்மித்தையில ரெண்டு தினம் இருக்கு, சாக்கையில ரெண்டு தினம் இருக்கு. இந்த கதை என்ன இருக்குன்னா, சமிதியும் சொல்லுங்க சாகியும் சொல்லுங்க, ரெண்டு வித்தியாசம் இருக்கு. சொல்றா கொஞ்சம் நெருக்கமா சொல்லுங்கன்னா அது ரெக்கார்ட் நல்லா ஆகணும். கிட்டக்குவா சிங்கேர்ல இருந்த பையன், அவன் கனபாடி சொந்தமா எந்த யாரையும் எதிர்பார்க்காம 5 பேரை வச்சுன்னு பாடசால் நடத்துறேன்னு சொல்றான். நாமெல்லாம் ஹெல்ப் பண்ணணும். எனக்கு தோணுனதுனால நான் சொல்றேன், அந்த பையன் எந்த தைரியத்தில் நடத்துறேன்னு, ஏதோ கையில 2000 ரூபா இருக்கு இந்த மாசத்துக்கு ஓடுங்கிறான். புரியுறது இல்லையா? அந்த பையன் சொல்லணும்னு தோணி தவளான்னு சொன்ன, நான் முன்னாடி ஒன்றும் சங்கல்பம் பண்ணிக்கல யாரையும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கா, அது கட்டாயமா சொல்லணும். இந்த

0: தர்ப்பம் உண்டாச்சு.
1: ஓஹோ,
0: தர்ப்பம் உண்டாடுறதுக்கு முன்னாடி வேதம் உண்டாயிருக்குன்னு தெரிஞ்சு போய் சொல்லு. இப்ப இதுலேருந்து கல் தோன்றி மண் தோன்றா, தர்ப்ப தோன்றா, காலத்துக்கு முன் தோன்றிய வேதம்ங்கிறது சரிதானே? 5000 வருஷம் 4000 வருஷம் ஃப்ராடு பண்ணிட்டு இருக்காங்க. உண்டாகாததான இவருக்கு ஜாதகம் கணிக்கிறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னாரு, இந்திரன் விருத்ராசுரனை சம்ஹாரம் பண்ணா. இந்த இடத்துல சோம் ஓபோங்கிறது புழுதம் இல்லை, இது கம்பம்னு பேரு. ரெண்டு ஸ்வரித்தம் சேர்ந்தாப்புல வந்தா ரெண்டு ஸ்வரித்தத்தை நம்மால கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாதுங்கிறதுக்காக சோபோ நம்மளது சோவையும் சொல்லி போவையும் ஸ்வரிதமா சொல்லுங்க, நான் 1000 ரூபா தரேன் படிச்சுன்னு சொல்லணும், முடியாது. அதுக்காக என்ன பண்ணா, அங்க கம்பம்னு பேரு, கொஞ்சம் நடுங்கி கீழே இறங்குறது. சில ஸ்வரம் இப்படி இறங்கி இப்படி போனா தான் இதுக்கு கம்பம்னு பேரு. ரிக்வேதத்தில் தொட்டடங்கள்லாம் கம்பம், உதாத்தம் சேர்ந்தாலும் கம்பம், புரிதம் சேர்ந்தாலும் கம்பம், எந்த ஸ்வரம் ரெண்டு சேர்ந்தாலும் கம்பம். அவளுக்கு ரொம்ப கம்பம் ஜாஸ்தி. ரிக்வேதக்காரர்களை பார்த்தா நமக்கே கம்பமா இருக்கு, ரொம்ப பிரிச்சு. நிஜமாவே ரிக்வேத பாஷ்யம் இருக்கு, அதை போல கஷ்டம் ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப பிரிச்சு. நம்ம யஜுர்வேதம் சம்யுத பிராமணம் ரெண்டும் சேர்த்ததை விட 5% கூட இருக்கு. இவ்வளவுக்கும் கனஞ்சொலி ஆனோவா ரிக்வேத கனபாடிகள் இன்னைக்கு 5 பேர் இருக்கா, நம்ம மகா பிரிவாழ் அனுகிரகம் பொழந்து கட்டுறானு ரிக்வேதம் கனாந்தம். அவ என்கிட்ட 5 பேர் வேத பாஷ்யம் படிக்கிறா, இப்போ 9 பாகம் எல்லாம் பெரியவாளுடைய எண்ணங்களை நம்ம பெரியவாளும் புது பெரியவாளும் அப்படி முன்னு கொண்டு போயிட்டு இருக்கா, அதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். அதனாலதான் ரிக்வேத பையங்க, யஜுர்வேத பையங்க, சாமவேத பையங்களை என்கிட்ட போட்டும் சுக்லயஜுர்வேதம் வந்து சேர்ந்து இவ்வளவு நான் பண்றதுனால நீ இதில் இருக்கிறதான ரகசியங்களாம் எடுத்து விடுன்னு சொல்லி அந்த பையங்களே வரணுங்கிற. ஆனால் அந்த பையங்கள் ரொம்ப டைட்டு. இப்போ அதுவும் மண்டல வார பாராயணத்தில் 7 இடத்துல பாராயணம், ஒரே நாளில் 7 இடத்துல பாராயணம். யாராலும் வருது, மகாபிரிவா அப்படி பண்ண தபஸ் பண்ணும் சக்கச்சக்கமாக வருது. வந்துட்டு போட்டும், வந்துட்டு போனாலும் இதில் ஒரு நம்பிக்கை இல்லைங்கிறது வேற விஷயம். அப்போ எதுக்கு சொல்ல வந்தேன், சோ ஓ போ ஓபியம்ரியத்தான் கம்பம் வருது. யஜுர்வேதத்தில் சாகையில் போனேன்னா இந்திரோ விருத்ரமஹன் சோபஹா, இதே தான் அபியம்.

ஜலத்தை வச்சு உத்பவனம்னு நாம தர்பைனாலும் ரெண்டு பக்கம் தள்ளி தான் குடத்துல போடணும். வாத்தியாரே பண்ணி விடுறாரு முன்னாடி, ஏன்னா நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோங்கிறதுனால அவளுக்கு எல்லாம் தெரியல, சித்தமாக வச்சு விடுறாங்க. இப்படி போட்டு இறைக்கணும், இறைச்சா என்ன துவாபியாமுத்பனாதி ரெண்டு தர்பையினால அது பண்ணால் ஜலத்தில் அபரிசுத்திகள் இருந்ததே ஆனால் எல்லாம் போயிடுறது. இந்த தர்பை எப்படியா வந்தது, விருத்ராசுரனை சம்ஹாரம் பண்ணா இந்திரன், விருத்ராசுரனை சம்ஹாரம் பண்ணச்சு கூட்டணியோடு இருந்து சம்ஹாரம் பண்ணான். கூட்டணின்னா இந்திரனால் மட்டும் முடியல, விஷ்ணுவையும் சேர்த்துண்டான். இந்திரன் விஷ்ணு ரெண்டு பேருமா கலந்து கட்டியா ஆலோசனை பண்ணி இவர் தன்சா சம்ஹாரம் பண்ணான்னு பெரிய கதை இருக்கங்க. இந்திரன் விஷ்ணுவுமா போய் அவனை ஒரு தன்சா சம்ஹாரம் பண்ணான், ஏன்னா அவன் மந்திர சக்தி தபஸு எல்லாம் ஜாஸ்தி, அசுரன் மாதிரி இருந்ததுனால அசுர ஜாதி இல்லை, பிராமண ஜாதி சுபாவம் அசுரம், அசுர சுபாவத்துக்கு ஒரு

அதனாலதான் ஸ்ரத்தாமுக்ரேஷு சக்ரிரே ஏவம் போஜேஷு யஜ்வசு அஸ்மாகமுதிதங்கிருதி. தேவதைகளுக்கு இயல்பாகவே, அசுரர்களுக்கு இயல்பாகவே தேவதைகளை விட ஸ்ரத்த ஜாஸ்தியா இருக்குன்னு ஸ்ரத்தா சூக்தத்துல இருக்கு. தலையறுத்து ஹோமம் பண்றான்னா ராமனா பார்த்துங்களேன், நீ இதான் பண்ணிக்கிறோம் இல்லை சார், அவனுக்கு முளைக்கும்னு தெரியும், உங்களுக்கு முளைக்கட்டுமேங்கிறேனா. அவன் 100 தினம் அடுத்து ஹோமம் பண்ணானோ 100 தினம் தலை முளைச்சுதான் சர்தான் அக்னி பார்த்தார், இனிமே வேண்டாப்பா பேசாம இருக்குன்னு விட்டார். அதனால தான் ராமன் 101 தடவை தலை அறுத்தார்னு ராமாயணத்தில் வருது. மேலே புத்து முளைச்சது தெரியாம தபஸ் பண்ணிருக்கான் ஹிரண்யகசிபு. இந்த மாதிரிலாம் பட்னி கடந்து தபஸ் பண்ணியிருக்கான் அந்த காலத்தில். அவளுக்கெல்லாம் அந்த பலனை கொடுத்துட்டு கடைசியில் வேற தினசாக ஒரு பெரிய பாபத்தை பண்ண வச்சு பகவான் அடிக்கணும். கிரெடிட் அண்ட் டெபிட் அக்கௌண்ட் வருது இங்கே தான் புண்ணியம் பாபத்தில். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்ரலாக சில பேருக்கு சந்தேகம். இப்போ நீங்கள் நம்ம மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குன்னு வச்சுங்களேன், நவக்கிர ஹோமம் மிருத்யுஞ்சய ஹோமங்கள்லாம் பண்ணுறா, நீங்கள் புண்ண பாபங்கிற டெபிட் அக்கௌண்ட்டினுடைய ரிசல்ட்டாக தானே கஷ்டப்படுறேன். ஒருத்தன் கேட்குறான் புஸ்தகம் படிச்சு விட்டு அனுபவிக்கிறது அமைச்சு தான் சார் ஆகணும், அந்த பாப பண்ண கர்மாவை இந்த புண்ணியம் போய் எப்படி போக்கும், ஏன்னா கர்மா பலன் கொடுத்துதான் தீரும்னு சொல்லியிருக்குன்னு அவன் கேட்குறான். இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், புண்ணியங்கிறது கிரெடிட் அக்கௌண்ட்னு வச்சுங்கோ, பாபங்கிறது டெபிட் அக்கௌண்ட்னு வச்சுங்கோ. ஜென்ரலாக கிரெடிட் அக்கௌண்ட்டுக்கு பேங்க்லேருந்து நமக்கு வட்டி வரும், டெபிட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பேங்க்குக்கு வட்டி கட்டணும். பேங்க்குன்னா ஒரு ஆள் ஏதோ ஒன்று வச்சுங்களே எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ அதே பேங்க்ல ஒரு பக்கம் ஒரு லோன் இருக்கு, ஒரு பக்கம் உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குன்னு வச்சுங்க. இது ரெண்டும் தனியாக வரணுங்கிறது ஜென்ரல் ரூல். ஸ்பெஷல் ரூல் என்ன தெரியுமோ இல்லையா, என்னுடைய இந்த வட்டிக்காக இந்த மூலதனத்தை எடுத்துங்கன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணுங்க. கொடுத்து விட்டா இதுவும் அதுவும் கேன்சல் ஆகிடும். அதனால நாம பண்ற புண்ணியங்கள்ல ஏதாவதா காலேன அனுஷ்டித்த பாபஸ் பரிகாரார்த்தம் இதங்க கர்ம கரிஷே பிராயஷ்சித்தம்னா, இதுலேருந்து வர புண்ணியமானது அதில் கிரெடிட் ஆகிடும், கடன் வராது. இதுதான் புரிஞ்சுக்கணும். அதே போல ஒரு பாபமானது ஒரு புண்ணியத்தையும் அடிச்சுவிடும். அது எங்கே இருக்குன்னா நச்சிகேத சுபாக்கியானதுலாம் இருக்கு. இந்த நச்சிகேத சிங்கேந்து அங்கே போனால் பாவம் இந்த பிரம்மச்சாரி உட்காண்டிருந்தான் 3 நாளைக்கு, அவத்துல சாப்பாடும் இல்லை தண்ணியும் இல்லை, கொடுக்குறேன்னா இவன் வேண்டான்ட்டான். இதமான ஒரு ஊரில் எல்லாருக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு சில பேர் உள்ளே பூந்துருவானுங்க எப்போவுமே, மாமி மாமின்னு இது பெரிய பொலைட்டாக பழக தெரியும். இந்த பிரம்மச்சாரி போனான் பார்த்து மாமி யமனுடைய தர்மராஜா நிறைய பத்தின் தர்மராஜான்னு பல ஒய்ஃப் இருக்கும் இல்லையா, வாங்க வாங்க நீங்கள் இருங்க உள்ளே உட்காருங்க ஊஞ்சலில் உட்காருங்க டிஃபன் சாப்பிடுங்க காஃபி சாப்பிடுங்க பிரேக்ஃபாஸ்ட்டு மத்திய சாயந்தரம் வேலை ஸ்நேக்குன்னார். இல்லை இந்த யஜமானர் இல்லை கணேஷியர் நான் வரமாட்டேன்ட்டான். இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு சொல்லி வச்சேன். இது ஒரு பெரிய பழக வேண்டிய விதம். அப்போ யமன் வந்தால் வரன்கள்னு சொன்னான்னு இருக்கோ. அங்கே கடோபனிஷத்தில் ஒரு அதிதி நம்மாத்துக்கு வந்து பட்னியாக இருந்தானேயானால் இது நாள் பண்ண புண்ணிய அத்தனையும் ஓம் தத்சதுங்கிறார் சொல்லிருக்காருங்க. அது இல்லைப்பா இங்கே அனஷ்ணன் யஸ்யானஷ்ணன் வசதி பிராமணோ கிரகே

ಪುರುಷಸ್ಯಾಲ್ಪಮೇಧಸಃ ಯಸ್ಯಾನಶ್ನನ್ ವಸತಿ ಬ್ರಾಹ್ಮಣೋ ಗೃಹೇ. ಒರು ಆಳ್ ನಮ್ಮಾತ್ತುಕ್ಕು விருந்தோம்பல்னு வந்தது, ஒன்னும் சாப்பிடாமலோ குடிக்காமலோ போயிட்டானே. ஆனால் இந்த ஜென்மாவில் நீங்கள் இத்தனா பண்ண புண்ணியம் அத்தனையும் ஓம். அதாவது உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன், கம்ப்யூட்டரில் 10,000 புஸ்தகம் இவன் லோட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கான். ஒருத்தன் வைரஸ் விட்டான்னா ஓம் தச்சது. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் எங்காத்துல, அது மாதிரிலாம் நடக்கிறது என்ன? அந்த பையனுக்கு என்ன அக்கறேன்னா, கெடுதலாவது பண்ணுவோமே, நல்லது பண்ணாட்டாலும் இவன் பண்ணணுமோ இல்லையா தம்பி? ஏன் சார், அந்த வைரஸ் அவன் விட்டான்னா நீங்கள் பிரம்மாஸ்திரம் விடுறதுக்கு என்னன்னா, அது இவன் கண்டுபிடிச்சுட்டு இருக்கான். இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு வசிட்டு தண்டம் ஒன்று வரும், இது மொத்தம் தண்டம். ராட்சசனுக்கு ஒரு புரோட்சசனுங்கிற மாதிரி தான் இதெல்லாம். தீஸ் ஆர் ஆல் த ப்ராப்ளம் கிவிங், எக்ஸ்டர்னல் ஐடியாவெல்லாம் ப்ராப்ளம் கிவிங். இதுக்கு இதுக்காக தான் இன்டர்னலாக உபநிஷத்துக்கு போகணும் அப்புறம். அதனால் இந்த ஒரு பாபகர்மா புண்ணியகர்மா போய்க்கிடும். இன்னொன்று சொல்கிறேன், ரொம்ப பயமாக இருக்கும் நமக்கெல்லாம். ஒரு பொய் சொல்லிட்டேன்னா இந்த ஜென்மாவில் பண்ணதெல்லாம் போடுங்கிறான். அப்போ நமக்கு நிறைய சொல்கிறதுனால கவலையே இல்லை. தலைக்கு மேலே சாண் போனான்னு முழம்பு. இது ராமாயணத்தில் இருக்கு. சத்தியம் பரம் பரகும் சத்தியகும் சத்தியேன சுவர்கால் லோகாச்ச வந்தே கதா ஜனசத.

உபனிஷத்து கடைசியில் போய் சொல்றது. வாய்மைங்கிறதுல அருமையாக சொல்லிருக்காரு. இவ்வளோ கருத்தையும் திருவள்ளுவரும் சொல்லிருக்காரு. நீங்கள் நொற்று பண்ணிக்கல. நான் அது ஒன்றும் புண்ணியமே செய்ய வேண்டாம், வாய்மைன்னு ஒன்று இருந்தால் போருமேங்கிறார். வாய்மைனா வாயு மெய்யுமா தின்னுட்டு இருக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கு, அதான் வாய்மை. பொய்த்தல்ங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப மோசம். இதை பண்ணிட்டு நாம் ஏதோ இந்த மட்டும் வச்சுருக்கோன்னா பெரியவா பண்ண தபஸு புரியுதோ இல்லையோ? பெரியவா ஒருத்தன் சொன்னால், பகவானே உலகத்தில் இவ்வளோ கஷ்டம் இருக்கே, உனக்கு கருணை இருக்கான்னு கேட்டானா. கருணை இருக்கிறதுனால தான் இவ்வளோ தப்பு இப்படி வச்சுருக்கா சோறு கிடைக்கிறது. என்ன பெரியவா பெரியவா சொன்னதை சொல்கிறேன். 50 வருஷம் முன்னாடி சொன்ன கதை அதெல்லாம். ஏதோ ஒரு தினத்தான் ஓடிட்டு இருக்கு. எவ்வளோ தப்பு பண்ணாலும் ஏதோ முந்திரி பருப்பு எவ்வளோ கொடுத்தாலும் கிடைக்கிறதே, சப்ளை கிடைக்கிறது எப்படின்னா அது பெரியவா பண்ண புண்ணியம். அது வேற தினசா ஓடிட்டு இருக்கு. கிரெடிட் டெபிட் அக்கௌண்ட்டு ஒன்றும் புரியல. சத்தியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த சத்தியத்தை பற்றி சொன்ன வீரபல் கதை ஞாபகம் வந்துடுச்சு. அதோட பூர்த்தி பண்ணிடுறேன். ஏன்னா இதுக்கு மேலே சோதனை பண்ணால் நீங்கள்லாம் இருக்கிறதா இருந்தால் 10 நிமிஷம் சொல்கிறேன். இல்லைன்னா இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். சத்தியத்தை பற்றி வச்சு அதுக்கு அதுக்கும் வீரபல் கதை இவர் ஒன்று புதுசாக சொன்னார். அது நல்லா இருந்தது. அந்த வீரபல் கதையில் என்ன சொன்னார்னு கேட்டேலே. ஆனால் ஒரு பையனுக்கு 100 ரூபா கொடுத்தோம், ஒரு பையனுக்கு 10 ரூபா கொடுத்தான். ஏன்னா ரெண்டு பேரும் கிரமாந்தம் அத்தியனம் பண்ணுவேன். இவனுக்கே 100 ரூபா, அவனுக்கே 10 ரூபான்னு. இவன் கேட்ட பஞ்சாயத்துலாம் ஒழுங்காக சொன்னோம், அவன் கேட்ட பஞ்சாயத்தில் நான் முடிஞ்சு போச்சு. அது மாதிரி இவன் இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டான். இந்த 10 ரூபா நோட்டை எடுத்து விட்டானா இப்படி போய் இப்படி வந்துவிட்டான். 100 ரூபா நோட்டை விட்டானா அது மேலே ஒரு 100 ரூபா நோட்டை போச்சு. கீழே மூளைக்கும் ஹிருதயத்துக்கும் போச்சுன்னு சொன்னானா அவன் கெட்டிக்காரன். அவன் இன்னொரு விஷயம் சொன்னால், பொய்க்கும் உண்மைக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு கேட்டான். இது வேதத்துலேருந்து சொல்ல போகிறேன். பொய்க்கும் உண்மைக்கும் இது சொல்லிட்டு முதல் நாள் பொய்க்கும் உண்மைக்கும் என்ன வித்தியாசம் தான். பொய்க்கும் உண்மைக்கு என்ன வித்தியாசம்னு புரியல. சச்ச ஒரு ஜூட்மே கித்தனா ஃபரக் ஹை. அக்பர் கேட்குறான். வீரபல் பார்த்தான் தெனாலியை விட இவன் கெட்டிக்காரன். தெனால் ராமனை விட ரெண்டு பேர் கதையும் நல்லா இருக்கும். இவன் சொன்னால் சாருங்குலி ஓங்கி தூரி ஹைனா, 4 வரைகள் வித்தியாசம் தான். அதுக்கு சொல்கிறான், ஜோ ஹம் ஆங்கோம் சே தேக்தே ஹே ஓ சச்ச ஹே, ஜோ ஹம் கானோம் சே சுன்தே ஹே ஓ ஜூட் ஹே, ஆங்க ஒரு கானோம் கே பீச் சாருங்குலி ஓங்கி தூரி ஹைனா. இது வேதத்தில் இருக்குன்னா வேதத்தில் எங்கே இருக்குன்னு கேட்குறியா? முதல் அஷ்டகம் 2வது அனுபாகத்திலே இருக்கு. சக்ஷுர் நிமிதாததீதா யத்வாதஷ விக்ராமா இதி அங்கர் சக்ஷுர்வை சத்யம் அத்ரா. வெரி குட்.

அடுத்த வாக்கியம் ஜாக்கிரதையா சொல்லணும். தஸ்மாதாஹிதாக்னிர்நான்ருதம் வதேது. அத்த அஸ்ய வாக்கியஸ்ய பதச்சேதா அஸ்மின் காலே பஹூனாம் கிருத்தே தஸ்மாதாஹிதாக்னிஹி நா மனுஷ்யஹ அன்ருதம் வதேத் இது வர்த்ததே லோகே. என்ன பண்ணார், அக்னி பகவானை வச்சு இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு மேடை போடணும். நம்ம இருக்கிறது 600 ஸ்கொயர் ஃபீட்டு, இதில் ஹோமத்துக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி வச்சுக்கணும், இது பண்ணணும்னா என்ன பண்ணுறதுன்னார். அதுக்கு ஒரு துவாதச விக்ரமம்னா 14 விரல் வச்சு 12 இருக்கா மாதிரி பண்ணுங்கோ. துவாதச விக்ரமம்னா 4 பாதாடி, 12 அடி, 12 காலடி வச்சு பண்ண சொன்னார். 12 அடி அளந்து கொடுத்தா, அளந்து கொடுத்தாலே ரொம்ப தப்பு. பிஸ்கட்டோ இதோ என்ன தாம்பாளத்தோட நீட்டுனா நீங்கள் ஜாக்கிரதையாக எடுத்துக்கணும் தானே. அவன் 4 கொடுத்தா கூட எண்ணி கொடுத்தாம்பான், அதை எண்ணிக்கிறது. இப்போ தொட்ட வந்து எண்ணி கொடுக்கக்கூடாது, கொடுத்து அவர் ஜாக்கிரதையாக எடுத்துக்கணும். இதில் மாப்பிள்ளை அழைப்பு கோவிலில் நடக்கும் இல்லையோ, அதில் ஒரு தாம்பூலம் காட்டுவான். இது ரெண்டு கட்டம் புதுசாக போகிறான் இவன் தான் இப்போ கல்யாணத்துக்கு. அந்த தாம்பூலத்தை தொடன்மை விழி எடுத்துக்கூடாது. இதில் என்ன கவனிச்சிருக்கள் இல்லையோ, அந்த நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிட்டு வர இல்லையோ, இப்போ அங்கே தாம்பூல பிரதர்சனம் தான். இந்த அம்பி 15 பேர் ரெண்டு கட்டம் முத முதல்ல கல்யாணத்துக்கு போயிருக்க எல்லாருமே எடுத்துக்கிட்டோம். அங்கே ரொம்ப ரெண்டு கட்டம் மொத்தமே 4 தான் இருக்குங்க. சில சமயத்தில் தொடணும், சில சமயத்தில் எடுத்துக்கணும், சில சமயத்தில் திங்கணும். அது அந்த சந்தர்ப்பத்தை அனுசரித்து பார்த்துக்கணும். அங்கே அது மாதிரி இங்கே இவன் ஜாக்கிரதையாக இருக்கணும், இதை எடுத்துக்கணும். 12 அளந்து கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு என்ன பண்ணுதுன்னு, கண்ணால் சுமாராக 12 அடி இருக்கும்னு நினச்சி அளந்துடும். ஏன்னா வைதிக ஆளுக்கு தட்சிணம் கொடுக்குறச்சே ப்ராப்ளம் ஒரு எஜமான ஆளுக்கெல்லாம். 8 பேர் சொல்கிறப்போ ரெண்டுத்தும் கூட வந்துடுவோம். இவனுக்கு ஏதோ 50 பேர் வந்த மாதிரி இருக்கும். என்ன சொல்லுவான், கிளார்க்கை விட்டு ஒரு தூரம், மச்சின் விட்டு ஒன்று தூரம், ஷட்டர் விட்டு, ஏன்னா கவர் ஒன்று கூட போட்டு கொடுத்துட்டா குடிமொழி போயிடும் இல்லையா. கிரிக்கெட் டிக்கெட் வாங்குறதுக்கு 1000 கிடைக்கல, 4000 மேலே 4000 வாங்கு பரவாயில்ல, முதல்ல பார்த்தாகணும். அங்கே கணக்கு கிடையாது. கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பணம் செலவழிக்கிறதுக்கு கணக்கு கிடையாது. இந்த வைதிகத்துக்கு மட்டும்தான் கணக்கு. ஒருத்தன் உட்காந்து வெளியாக இருப்பான், என்ன சார் இப்போ தான் 1500 வாங்கிட்டு 1500 கொடுத்தா என்ன மோசம், இந்த மேலகாரம் 5000 பேசிட்டு 7000 கன்னத்தில் அறிஞ்சு வாங்கிட்டு போட்டானே. இதெல்லாம் பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு. வைதிகா பக்கத்தில் பேச வேண்டியதும் இருக்கு, லௌகிகால் பக்கத்தில் பேச வேண்டியது இருக்கு. அப்போ எஸ் சக்ஷுர்னு கண்ணால் பார்த்து கொடுத்துரு. அதுக்காக ஒருத்தன் வந்து இப்படி இப்படி தலையது ஏன்றதா, 1, 2 அவமானம்னு அந்த எஜமானம் இருக்கு. ஒருத்தன் வந்து பார்ப்போம், இப்படி 12 பேருக்கு 13 பேர் இருக்கான், கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி வேற வந்து கொடுத்துங்கிறான். நாங்கள் நான் வெறுந்தா போயிருக்கேன், நான் சம்பாவனைக்காக போல. உடனே 12 வகுக்க வேண்டியது 13 வகுன்னுட்டான். என்னடா கூத்தா இருக்கு, 13 வகுத்தா என்னாச்சு, வழக்கெல்லாம் 10 குறையிறதுன்னா. உடனே அவ்வளவு பேர் என்ன பாக்குறான், என்னடா உபதிரவமா இருக்கு. இந்த வீடியோக்காரர் 2000 கூட கேட்டா கொடுத்தானே வேணும் மரியாதையா, ஏன்னா கோணாமணான்னு பண்ணி விடுறாரு பிலிம, என்ன பண்ணுவேன் நீங்க. அப்போ அந்த கண்ணால பாருன்னார். ஏண்டான்னா, ஒரு பையன் ஒரு ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு சமாச்சாரம் சொன்னான், பெரியவா காஞ்சி மடத்தில் இருக்காப்னு சொன்னான். ஏண்டா நீ பாத்தியோ, பார்த்தேன் சார்னா உடனே ரைட்டுன்னு நீங்கள் போகலாம். இல்லை கேள்விப்பட்டேன்னா யோஜனை பண்ண வேண்டிய விஷயம். அத்ரா பிரச்சனார்த்தை புதிங்க, ஏண்டா நீ பாத்தியான்னா. சார் தேவதத்தர் எங்கேயோ லீவ் போட்டிருக்காரு, ஊருக்கு போயிருக்காருன்னு. இல்லை சார் நான் இப்போ தான் வரல, டிஃபன் சாப்பிட்டு வரேன், அவரை பார்த்தேன்னு சொன்னால் நீங்கள் உடனே கார் எடுத்துன்னு போகலாம், கிருஷ்ணன் கோயில் கூட்டின்னு வரத்துக்கு. புரியுறதே இல்லை, அவர் இருக்கார்னு யாரோ சொன்னான்னா டவுட்ஃபுல் தான். அதர் சமிதி தத் சத்தியம். அதனால வேதம் சொல்றது கண்ணால் பார்த்தது உண்மை, காதால் கேட்டது பொய். இதை இந்த வேதத்தை படித்தானோ படிக்கலையோ வீரபல் சொல்கிறான், சச்சோ ஜூட்மே சாருங்குலி ஓங்கி தூரிக. அந்த உண்மைக்கு எவ்வளோ பெருமை இருக்கு. சத்தியேன வாயுராவாதி, சத்தியம் பிரதிஜை பண்ணி தான் காற்று அடிச்சுன்னு இருக்கு. ஃபேன் சுற்றினாலும் காற்று வரலன்னு என்ன உண்மை இல்லைங்க. நான் கேட்குறேன், இப்போ டெக்னாலஜியில் ஃபேன் சுற்றுறது சார் ஸ்டன்னாக இருக்குன்னு என்ன உண்மை இல்லைங்க. சில சமயம் ஸ்பேஸ் ரொம்ப ஸ்டன்னாக இருக்கும், கிடியாக இருக்கும், அது நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஜெயாண்டிக்காக ஒரு ஃபேன் வச்சேன், ஃபேன் ரிப்பேர்னா என்ன பண்ணுவேன் சார், மழைக்கெல்லாம் ஒரு காற்று வேணும்னா. இவனா ஜஜாண்டிக்கா ஃபேன் வச்சாக்க அந்த மான்சூன் சட்டப்பாகம் என்ன, இதெல்லாம் பற்றி நாளைக்கு பேசுவோம். சன்னோ வாத்த பார்த்தோம்ல. ஆக சத்தியத்து கட்டுப்பட்டு காற்று அடிக்கிறது. சத்தியேனாதித்யோ ரோஜதே, உலகம் பூரா நான் காப்பாத்துறேன்னு பிரதிஜை பண்ணிட்டு சூரியன் நம்ம அர்க்கியத்துக்கு காத்துன்னு தினம் உதிச்சு அஸ்தமிச்சு கரெக்டாக பண்ணிட்டு இருக்கார். நீங்கள் அர்க்கியம் விட்டு தான் அவர் வரணும்னா பல நாள் வரவே முடியாது.
திவி சத்தியம் வாச பிரதிஷ்டா, அதாவது அந்த சத்தியத்து கட்டுப்பட்டு சத்தியே நோத்தபிதா பூமி சூரியனோத்தபிதா தியோ, அந்த சத்தியங்கிறது இருக்கே பெரிய விஷயங்கிறத சொல்லி, இது மாதிரி லௌகிக விஷயங்கள்லாம் கூட வேதத்திலேருந்து கண்டுபிடிச்சது தான். இதற்கப்புறம் சயின்டிபிக் விஷயங்களை பத்தி சொல்ல போறேன். நாளைக்கு லீவு நாளா இருக்கிறதுனால இதை போல நாலு பங்கு ஜனங்கள் வாங்கோ சயின்ஸை பத்தி என்ன சொல்றது, எல்லா விஷயங்களும் என்ன சொல்றதுங்கிறதெல்லாம் மத்தியானம் மூன்றைக்கேலேருந்து ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் இருந்தாலும் நிறைய பேர் வர வர நிறைய விஷயங்களும் வரும், எனக்கும் சந்தோஷமா இருக்குங்கிறதாக சொல்லி. இது லௌகிக விவகார புத்தாண்டா இருக்கிறதுனால சம்பத்சர பரிவத்சர தேவதைகள்லாம் நினைச்சுண்டு அதுல இன்னொன்று இருக்கு, கிரீஷ்மோ ஹேமந்த உதனோ வசந்த சரத் வர்ஷா சுபிதன்னோ அஸ்து. இந்த பிரார்த்தனையோட எல்லாரையும் இன்னைக்கு இப்போ பூர்த்தி பண்ணுவோம்.

0: அதனால இந்த ஒவ்வொரு ரித்துக்கள், ஒவ்வொரு மாசங்கள், ஒவ்வொரு வருஷங்கள், அது தமிழா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும், அதுக்கு கால தேவதைகள்லாம் இருக்கா. அந்த தேவதைகள்லாம் இந்த புது வருஷம் நம்ம விவகாரத்துக்கு நல்லபடியா இருந்து எல்லா ஸ்டேட்டும் ஒன்னோட ஒன்னு அடிச்சுக்காம எல்லா மந்திரிகளும் நல்ல புத்தியோட இருந்து, மந்திரிகளை மட்டும் சொல்லாம நாமெல்லாம் ரீ எடுத்தா மந்தி மாதிரி இருக்கும், அவமும் ஒழுங்கா இருந்து வரத்துக்கு எல்லா தேவதைகளும் அனுகிரகம் பண்ணணும், இந்த வேத புருஷனுடைய அனுகிரகம் வரணுங்கிறதாக பிரார்த்தனை பண்ணிட்டு இதோட இன்றைய உபன்யாசம் பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளைக்கு 3:30 பல விஷயங்கள், சயின்டிபிக்கா உள்ள விஷயங்களோ இல்லை நீங்க ஏதாவது சந்தேகங்கள் கேட்கிற விஷயங்களோ, வேதத்தில் அது இருக்கா அது இருக்கான்னு கேட்டால் கூட எனக்கு சொல்லலாம்னு ஒரு 10 நிமிஷம் நான் டைம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாமா சேர்ந்து பாக்கி இன்னொரு 5 நாள் இருக்கு. இது பெரிய விதமான ஒரு இது, பெரியவாளுடைய ஆஜ்ஞையினால பல பேர் சேர்ந்து தேர் இழுக்கிறா. எல்லாரும் இந்த புத்தாண்டில் சௌக்கியமாக இருந்து இன்னும் மேல் மேலும் ஜகத்துக்கே விஸ்வம் சன்னோ அஸ்து த்விபதே சஞ்சதுஷ்பதேங்கிற பிரார்த்தனையோடு பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஹரஹர நம பார்வதீபதே.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும். வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹ ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷிணாமூர்த்தயே நம. சோமமானந்த சம்பூர்ணம் சோமார்த்த கிருதசேகரம் தக்ஷிணாபிமுகம் தேவம் தக்ஷிணாமூர்த்திமாஶ்ரயே. சாந்தம் பத்மாசனஸ்தம் சசிதரமகுடம் பஞ்சவக்த்ரம் த்ரிநேத்ரம் சூலம் வஜ்ரம் ச கட்கம் பரசுமபயதம் சவ்யபாகே வஹந்தம் நாகம் பாஷம் ச கண்டாம் பிரளயஹுதவஹம் சாங்குஷம் வாமபாகே நானாலங்காரயுக்தம் ஸ்ஃபடிகமணிநிபம் பார்வதீஷம் நமாமி. சகுங்குமவிலேபனாமலிகசும்பிகஸ்தூரிகாம் சமந்தஹசிதேக்ஷணாம் சசரசாபபாஷாங்குஷாம் அசேஷஜனமோஹினீம் அருணமால்யபூஷாம்பராம் ஜபாகுசுமபாசுராம் ஜபவிதௌ ஸ்மரேதம்பிகாம். வந்தே சிந்தூரகாந்திம் ஷரவிபினபவம் ஸ்ரீமயூராதிரூடம் ஷட்வக்த்ரம் தேவநாதம் மதுரிபுதனயாவல்லபம் த்வாதசாக்ஷம் சக்திம் பாணம் கிருபாணம் த்வஜமபி ச கதாம் சாபயம் சவ்யஹஸ்தைஹி சாபம் வஜ்ரம் சரோஜம் கடகமபி வரம் சூளமண்யைர்ததானம். சிவா திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதீபதயே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டன் பதம் போற்றி. திருநாவலூர் வந்தொண்டன் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தால் போற்றி போற்றி. முக்தி நெறி அறியாத மூர்க்கரொடு முயல்வேனை, பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம், சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனெனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே. அத்தனெனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே. ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தால் நாடி அர்ச்சித்த நாயகியாய, நின் நாமங்களை பாடி உருகி பரவசம் ஆகும் அப்பாங்கருள்வாய் காடனவே. புழில் சூழ் மயிலாபுரி கற்பகமே, கற்பகமே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஏறுமையிலேறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்க்குமுகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே. ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. எல்லாம் வல்ல கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வர பெருமானுடையதான திருவடிகளையும், மீனாட்சி அம்பிகை சமேத சுந்தரேஸ்வர பெருமானின் திருவடியும், ஏலவார் குழலி சமேத ஏடகநாத சுவாமி திருவடிகளையும், அகிலாண்டேஸ்வரி சமேத மூலநாத சுவாமி திருவடிகளையும் எனது மனம் மெய் மொழிகளால் வணங்கி, இன்றைய தினம் சைவம் .org என்ற இணையத்தின் வாயிலாக சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும் என்ற தலைப்பில் தொடர் சொற்பொழிவானது குருவருளாலும் திருவருளாலும் இன்றைய தினம் அடியேனால் நிகழ்த்தப்பட உள்ளது. இந்த நிகழ்வானது தடைகள் ஏதுமின்றி நிறைவுற எல்லாம் வல்ல நர்த்தன விநாயக பெருமானுடையதான திருவடிகளை மறுபடியும் எனது மனம் மெய் மொழிகளால் வணங்கி உங்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இது காலம் ஆலயத்தின் தேவை, ஆலயத்தில் பக்தனுடையதான ஒரு நிலை, அவன் எவ்வாறு இருத்தல் வேண்டும் போன்றவைகள், எந்த இடத்தில் ஆலயத்தில் ஜபம் ஹோமம் போன்றவைகளை செய்யலாம், ஜபம் செய்தல் முடியும், ஹோமம் போன்றவைகள் முன்பு கூறியதை போல சமய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செய்யலாம், அவ்வாறு செய்யக்கூடியதான ஜபம் எந்த இடத்தில் செய்ய வேண்டும், அக்ரத பிருஷ்டதோவாமே கர்ப்பாகாரே ததைவச்ச ஜப ஹோம நமஸ்காரம் ந விதத்யாத் கதாச்சன. அக்ரதஹா இறைவனாருக்கு முன்பாக நின்று கொண்டோ, பிருஷ்டதஹா பின்பக்கம் நின்று கொண்டோ, வாமே இறைவனாருக்கு இடது பக்கம் நின்று கொண்டோ, கர்ப்பாகாரே எனக்கு வசதி இருக்கிறது நான் கருவறைக்குள் செல்வேன், முன்பு கூறியதை போல அர்ச்சகரை தவிர வேறு எவரும் கருவறைக்குள் செல்வதற்கான அனுமதி கிடையாது சைவ ஆகமங்களை பொறுத்தவரையில். கர்ப்பாகாரே ததைவச்ச அவ்வாறே ஜபஹோம நமஸ்காரம், ஜபம் ஹோமம் நமஸ்காரம் போன்றவைகளை ந விதத்யாத் கதாச்சன ஒரு பொழுதும் செய்தல் கூடாது என்பதை நாம் உணர்தல் வேண்டும். இங்கும் கூட முன்பு கூறியதை போலவே பூஜை செய்யக்கூடியதான ஆச்சாரியர் சிவாச்சாரிய சுவாமிகளானவர் அவர் கர்ப்பகிரகம் போன்றவைகளில் அவருக்கு பணி நிமித்தமாக செல்லும் சமயத்தில், இறை பணி நிமித்தமாக செல்லும் சமயத்தில் அவர் அதற்குரியதான நடைமுறைப்படி இருக்கலாம். நாம் காணக்கூடியதான விஷயங்கள் அனைத்தும் சாமான்யமான பக்தனின் பொருட்டே என்பதை உணர வேண்டும். ஒருவேளை சிவனாரானவர் கிழக்கு மற்றும் வடக்கு முகமாக நோக்கி இருப்பாரே எனில், அச்சமயத்தில் நாம் இடதுபுறமாக நின்று நமஸ்காரம் செய்யலாம் என்பதை கீழ்வரும் செய்யுளின் மூலமாக நாம் உணரலாம். பிரத்யங்முகேச்சோத்தரதிங் முகேச்ச வாமே ஸ்திதேன்யத்ர ததன்ய பார்ஷ்வே ஈசான பூஜா பிரணதீஷ்ச குர்யாது தோஷாய நோச்சேன்ன ஃபலாய வாஸ்யாத் என்கிறது. எனவே ஒரு பக்தனானவன் ஆலயத்தினுள் நுழைவதற்கு முன்பு ஆலயத்தில் அவன் எந்த எந்த இடத்தில் எந்த எந்த செயல்களை செய்யலாம் என்பதை உணருதல் வேண்டும். இப்பொழுது பக்தனானவன் ஆலயத்திற்குள் நுழையப் போகிறான். நுழையக்கூடியதான சமயத்தில் அவன் அந்த கோபுரத்தினை பார்த்து ஒரு முறை பிரதட்சிணம் செய்ய வேண்டும் என்பதான விதியை பார்த்தோம். அவ்வாறு செய்பவன் பாம்பு எவ்வாறு சட்டையை தனது தோளினை விட்டு வெளியே வருகிறதோ அதை போல இவனும் தனது பாவத்திலிருந்து விடுபட்டவனாக இருப்பான் என்பதை பார்த்தோம். எனவே அந்த சமயத்தில் ஆத்ம பிரதட்சிணம் என்று சொல்லக்கூடியதான தான் இருக்கக்கூடியதான இடத்திலேயே வலது முதல் இடது பகம் வரை கையை கூப்பியவாறு பிரதட்சிணம் செய்தல் வேண்டும். இது முதல் விதியாகும். அடுத்தபடியாக அவன் நமஸ்காரம் என்பதை செய்தல் வேண்டும். அந்த கோபுரத்தை பார்த்தோ, அந்த ஆலயம் எந்த இடத்திலிருந்து தெரிகிறதோ அந்த இடத்தில் நமஸ்காரம் என்பதை செய்தல் வேண்டும். அது யாதெனில், அந்த நமஸ்காரத்தினுடையதான கிரமம் மிக விசேஷமாக கூறப்பட்டிருக்கிறது. அது யாதெனில், பசோஃப் பசுபதேரக்ரே தண்டவத் பதிதோ புவி பதந்தி பாதகா சர்வே நோத்திஷ்டந்தி புனஸ்ஸஹ பசோஹோ பசுபதேஹே அக்ரே. பசுக்களாகிய அவர் பசுக்கூட்டங்களுடையதான தலைவனாகிய பசுபதி என்று சொல்லக்கூடியதான சிவனாருக்கு முன்னால் எவன் ஒருவன் தண்டவத் பதிதோ புவி, ஒரு தடியானது பூமியில் எவ்வாறு விழுமோ, தடி பூமியில் விழுகிறது என்றால் அது எதனையும் எதிர்பார்க்காமல் கீழே விழுந்துவிடும். அதைபோல் இந்த சாதகனும் இந்த பக்தனும் எதையும் எதிர்பார்க்காமல் இறைவா என்னை காப்பாற்று என்ற ஒரு மனப்பான்மையுடன் இவன் பூமியில் விழுந்து வணங்குதல் வேண்டும். இதனை தண்ட பிரணாமகா என்று சம்ஸ்கிருதத்தில் கூறுவார்கள். தமிழில் ஒரு தடி விழுவதை போல் விழுந்து வணங்குதல் என்று இதை மொழிபெயர்க்கலாம். அவ்வாறு நமஸ்கரிக்கக்கூடிய ஒரு பக்தனுடையதான பாவங்கள் அனைத்தும் பதந்தி சர்வே பாதகாக, அவனுடையதான பாவங்கள் அனைத்தும் அச்சமயத்தில் கீழே விழுந்துவிடும். நோத்திஷ்டந்தி புனஸ்ஸஹ, பொதுவாக நாம் நமஸ்காரம் செய்தோம் என்றால் மறுபடியும் எழுந்து கொள்வோம். ஆனால் அவ்வாறு அந்த சாதகனானவன் நமஸ்காரம் செய்து எழுந்திருக்கும் சமயத்தில் அவனுடையதான பாபங்கள் அவனுடன் எழுந்து கொள்வதில்லை. அதாவது அவனுடையதான பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டுவிடும் என்பதை நாம் உணருதல் வேண்டும். மேலும் தேக சம்சக்த ரேணூனாம் யாவத் சங்கியாபிகண்யதே தாவத் வர்ஷ சகசிராணி சிவலோகே மகியத்தே. தேக சம்சக்த ரேணூனாம், ரேணுகு என்றால் புழுதி. அந்த இவன் நமஸ்காரம் செய்யும் சமயத்தில் முன்பே நாம் கூறினோம், தேகத்தினை போர்த்தி கொண்டு நமஸ்கார ஆலயத்தினுள் இருத்தல் கூடாது. எனவே நமஸ்காரம் செய்யும் சமயத்திலும் அவன் மேல் ஆடை அணியாமல் தான் இருப்பான் ஒரு பக்தனானவன். அவ்வாறு இருக்கக்கூடியதான சமயத்தில் அவன் விழுந்து வணங்குகையில் அவனுடையதான தேகத்தில் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடியதான மண் துகள்கள், அந்த தரையில் இருக்கக்கூடியதான மண் துகள்கள் அவன் மேல் ஒட்டிக்கொள்ளக்கூடும். அந்த அளவிற்கு, எந்த அளவிற்கு அவன் மேல் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடியதான அந்த மண் துகள்கள் ஒட்டிக்கொள்கின்றதோ, அத்தனை ஆயிரம் காலம், தாவத் வருஷ சகசிராணி, அத்தனை ஆயிரம் காலம் சிவலோகே மகீயத்தே, அவன் சிவலோகத்தில் வாழ்ந்தவன், வாழக்கூடியவனாக இருப்பான் என்று மேலும் ஒரு படியாக நமஸ்காரம் செய்பவனுடையதான முக்கியத்துவத்தை நாம் அறிகிறோம். இவ்வாறு செய்யக்கூடியதான நமஸ்காரம் என்பது அஷ்டாங்கம், பஞ்சாங்கம், த்ரியங்கம், ஏகாங்கம் என நாலு விதமாக கூறப்பட்டுள்ளது. அஷ்டாங்கம் என்பதில் கூட உட்பிரிவுகளாக நாலு விதங்கள் காணப்படுகின்றது சிவார்ச்சனா சந்திரிகா போன்றதான நூல்களில். ஆனால் பொதுவாக அஷ்டாங்க நமஸ்காரம் என்பதற்கான இலக்கணம் பின்வருமாறு: உரசா சிரசா திருஷ்டிஹி வச்சசா மனசா ததா பத்யாம் தோர்பியாம் பாணிபியாம் பிரணாமஹா அஷ்டாங்க நீரிதம். இதன் பொழிப்புரை: மார்பு, தலை, கண்கள், வாக் அதாவது சொல், மனது, கால்கள், தோள்கள், கைகள் இவைகளால் செய்யப்படும் நமஸ்காரம் அஷ்டாங்க நமஸ்காரம் ஆகும். இந்த இடத்தில் இரு கால்கள், இரு கைகள், இரு தோள்கள் ஆகியவைகளை ஒரே உறுப்பாக எண்ணுதல் வேண்டும். இவை அஷ்டாங்க நமஸ்காரம் என்று கூறப்படும். அடுத்தபடியாக பஞ்சாங்க நமஸ்காரம் என்பது சிரோ ஹஸ்தௌச்ச பாஹூச்ச கிருத்வா ஜானுனி சம்ஸ்திதே இதம் பஞ்சாங்க மேவோக்தம். தலை, கைகள், முழங்கால்கள் இவைகளால் செய்யப்படும் நமஸ்காரம் பஞ்சாங்க நமஸ்காரம். இந்த இடத்தில் கைகள் இரண்டையும் தனித்தனி உறுப்புகளாகவும் கால்கள் இரண்டையும் தனித்தனி உறுப்புகளாகவும் எண்ணுதல் வேண்டும். அவ்வாறு செய்தால் ஐந்து அங்கங்களால் செய்யக்கூடியதான நமஸ்காரமாக இது கருதப்படும். அடுத்தபடியாக மூன்று அங்கங்களால் செய்யக்கூடியதான நமஸ்காரம் ஹஸ்தௌ பத்வாது முகுடஹா மூர்த்னி தேசே நியோஜயேத். ஹஸ்தௌ இரு கைகளையும், முகுலஹா பத்வா ஒரு மொட்டினை போல் கூப்பிக்கொண்டு, மூர்த்னி தேசே நியோஜயேத் ஒருவனுடையதான உச்சிக்கு மேல் வைத்து வணங்குதல் வேண்டும். மணிவாசக பெருமான் கூறினார் அல்லவா, கரம் குவிவார் உள்மழ்கிழும் கோன்கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க என இதனையே மணிவாசக பெருந்தகை கூறியுள்ளார் என்றும் கூட எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு செய்யக்கூடியதான நமஸ்காரம் என்பது த்ரியங்க நமஸ்காரம் அல்லது மூன்று அங்கங்களால் செய்யக்கூடியதான நமஸ்காரம். இரு கைகள் அவைகளை தூக்கி தனது உச்சி மேல் வைத்து வணங்கக்கூடியதான முறை, இது த்ரியங்க நமஸ்காரம் என்று கூறப்படும். ஏகாங்க நமஸ்காரம் என்பது ஏகாங்க நமஸ்காரம் தூ சிரசைவ கிருதம் பவேத் என்று அப்பைய தீட்சிதருடையதான சிவார்ச்சனா சந்திரிகா என்னும் நூலில் கூறப்பட்டுள்ளது. அதாவது தலையை மட்டும் ஒரு பக்கமாக சாய்த்து வணங்குதல். இன்று நாம் பழக்கத்தில் எவரேனும் அறிந்தவர்கள் வந்தால் அவ்வாறு செய்கிறோம். ஆனால் இதை பெரும்பாலும் இறைவனுக்கு செய்யக்கூடியதான நமஸ்காரங்களில் யாரும் செய்வதில்லை. ஒன்று அஷ்டாங்க நமஸ்காரம் அல்லது பஞ்சாங்க நமஸ்காரம் அல்லது த்ரியங்க நமஸ்காரம் என மூன்று மட்டுமே இறைவனை வணங்குதலின் பொருட்டு இன்று பழக்கத்தில் காணப்படுகின்றது. எனவே இந்த மூன்று விதமான நமஸ்காரங்களில் ஏதேனும் ஒரு நமஸ்காரத்தினை அந்த சாதகனானவன் செய்து ஆலயத்தினுள் நுழைதல் வேண்டும். ஆலயத்தினுள் நுழைந்த பிறகு அவனது பார்வைக்கு முதன் முதலில் புலப்படுவது துவஜஸ்தம்பம், பலிபீட்டம், நந்தி அல்லது பலிபீட்டம், துவஜஸ்தம்பம், நந்தி. இந்த பலிபீட்டமும் துவஜஸ்தம்பமும் முன்னிற்கு பின்பு மாறியிருக்கலாம். முதலில் பலிபீட்டம் இருக்கலாம், அடுத்தபடியாக துவஜஸ்தம்பம் இருக்கலாம், அடுத்தபடியாக நந்தியம் பெருமான் இருக்கலாம். அல்லது முதலில் துவஜஸ்தம்பம், அடுத்தது பலிபீட்டம், அடுத்தது நந்தியம் பெருமான் என இவைகள். ஆனால் சிவபெருமானுக்கு முன்பு நந்தியம் பெருமான் மட்டுமே இருக்க வேண்டும் என்கிறது சைவாகம அமைப்பாகும், சைவாகமப்படி அமைக்கப்பட்டுள்ள கோவிலின் அமைப்பாகும். எனவே உள்ளே நுழைந்தவுடன் அந்த சாதகனானவன் பலிபீடத்தினை பார்க்கிறான். பலிபீடத்தினை அவன் மனதார நமஸ்கரிக்க வேண்டும். முன்பே நாம் கூறினோம், கோவிலுக்குள் நுழையும் பொழுது கோபுரத்தின் வாயிலாக கோவிலுக்குள் நுழையும் பொழுது எந்த விதமான உலகியல் சிந்தனைகளும் அவனிடம் இருத்தல் கூடாது. அந்த பலிபீடம் என்பதும் ஒரு சிவனாருடையதான ஒரு லிங்கமே. முதல் நாளே நாம் பார்த்தோம், மூன்று விதமான லிங்கங்கள் உள்ளது: ஸ்தூல லிங்கம், சூக்ஷ்மலிங்கம், பத்ரலிங்கம் என்று மூன்று விதமான லிங்கம் உள்ளது. இவைகளில் ஸ்தூலலிங்கம் என்பது சிவனாருடையதான கருவறைக்கு மேல் இருக்கக்கூடியதான விமானம். சூக்ஷ்மலிங்கம் என்பது கருவறைக்குள் லிங்கத்திருமேனியாக இருக்கக்கூடியதான சிவபெருமான். பத்ரலிங்கம் என்பது பலிபீடம். இதனை திருமூலருடையதான திருமந்திரத்திலும் கூட இதற்கான உபமானங்கள் காணப்படுகின்றன. அவைகளை அங்கு பார்த்து கொள்ளவும். எனவே இந்த பத்ரபீட்டம் என்று சொல்லக்கூடியதான பலிபீட்டத்தினை ஒருவன் வணங்குதல் வேண்டும். பலிபீட்டம் நமஸ்குரியாது பிரதமம் தியானபூர்வகம். அவரவர்களுடையதான குருநாதர் உபதேசித்தபடி பலிபீட்டத்திற்கு இருக்கக்கூடியதான தியானத்தினை ஒருவன் மனதார செய்தல் வேண்டும். அல்லது அந்த பலிபீட்டத்தினுள் வீற்றிருக்கக்கூடியவராக சிவனாரையும் தியானம் செய்யலாம். அடுத்தபடியாக அவனுடையதான கண்களுக்கு புலப்படுவது துவஜஸ்தம்பம் என்று சொல்லக்கூடியதான ஒன்று. இது அனைவருக்கும் தெரிந்ததே கொடிமரம். பிரம்ம, விஷ்ணு, ருத்ர என்று சொல்லக்கூடியதான மூன்று பாகங்களை உடையது. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என அனைவரும் இதிலேயே வீற்றிருக்கிறார் என்றெல்லாம் நாம் அறிந்த விஷயமே. அவ்வாறு இருக்கக்கூடியதான துவஜஸ்தம்பத்தினை, கொடிமரத்தினை வணங்குதல் வேண்டும். இந்த கொடிமரத்தினை கூட ஒரு சில ஆகமங்கள் காரணலிங்கம் என்றெல்லாம் கூறுகின்றன. எனவே இதுவும் சிவனாரை போலவே போற்றத்தக்கது. சிவனாருக்கு எந்த ஒரு மரியாதை கொடுக்கிறோமோ அதே விதமான மரியாதையை இந்த துவஜஸ்தம்பத்திற்கும் கொடுத்தல் வேண்டும். ஒரு பக்தனானவன், தரிசிக்க செல்லக்கூடிய பக்தனானவன் கொடுத்தல் வேண்டும் என்பது நாம் உணரத்தக்கது. துவஜதண்ட நமஸ்காரம் குறியாத் தியான புரஸ்சரம். இந்த துவஜதண்டம் என்று சொல்லக்கூடியதான கொடிமரத்திற்கும் அவரவர்களுக்கு உபதேசிக்கப்பட்டபடி தியானத்தினை சொல்லி மனதார பிரார்த்தனை செய்தல் வேண்டும். அடுத்தபடியாக நமக்கு நமது கண்களுக்கு புலப்படக்கூடியவர் சாக்ஷாத் நந்தியம்பெருமான். இவர் நாம் அனைவரும் இவருடையதான கதை அறியப்பட்டதே. சாக்ஷாத் திருவையாறு என்ற இடத்தில் பிறந்து சிவனாரால் சாரூப்ய முக்தி என்று சொல்லக்கூடியதான ஒரு முக்தி அளிக்கப்பட்ட இந்த நந்தியம்பெருமான் நம் முன்னே தெரிவார். அச்சமயத்தில் இந்த நந்தியம்பெருமானை நமஸ்கரித்தல் வேண்டும் என்று பிரம்மாண்ட புராணத்தில் ஒரு குறிப்பானது வருகிறது. ரிஷபதேவரை நமஸ்கரித்தல் வேண்டும் என்றதான ஒரு குறிப்பு பிரம்மாண்ட புராணத்தில் உள்ளது. ஈஸ்வராபிமுகம் தேவம் ஆசீனம் ரிஷநாயகம் பிரணம்ய பிரார்த்தையே தேவம் குசுமாபியர்ச்சி தாங்கிரிகம். ஈஸ்வராபிமுகம் தேவம் ஆசீனம், இறைவனாருக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடியது நிலையில் இருக்கக்கூடியதான தேவரை, விருஷநாயகம் விருஷநாயகரை பிரணம்ய பிரார்த்தயேத் தேவம் குசும அபியர்ச்சித அங்கிரிகம். பிரணம்ய நன்கு வணங்கி, பிரார்த்திய நன்கு பிரார்த்தனை செய்து, அபியர்ச்சித நன்கு அர்ச்சனை செய்து, அங்கிரிகம் கையை கூப்பியவனாக இருந்து கொண்டு தேவம் அந்த தேவரை வணங்குதல் வேண்டும். இவ்விடத்தில் அபியர்ச்சிய என்பதன் மூலமாக பக்தர்களே தங்களிடத்தில் இருக்கக்கூடியதான புஷ்பங்களை அவர் மேல் சேர்க்கலாமா என்றால் அது செய்யவே கூடாது. தகுந்த ஆச்சாரிய பெருமக்களை அழைத்து அந்த நந்தியம்பெருமானுக்கு சேர்க்க வேண்டியதான புஷ்பம் நைவேத்தியம் போன்றவைகளை உரிய ஆச்சாரியரின் துணை கொண்டே செய்தல் வேண்டும். பல கோவில்களில் நிறைய பக்தர்கள் நந்தியம் பெருமானின் காதில் ரகசியம் சொன்னால் அது பலித்துவிடும் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். அது எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியவில்லை. அவர் சாக்ஷாத் சிவனாகவே பாவிக்கத்தக்கவர். அவரிடம் அனுமதி பெற்றே சிவதர்சனத்திற்கு செல்லுதல் வேண்டும் என்ற நியதியெல்லாம் இருக்கிறது. எனவே அந்த நந்தியம் பெருமானுக்கு சேர்க்க வேண்டியதான புஷ்பங்கள் அனைத்தையும் ஆச்சாரியரின் மூலமாக, சிவாச்சாரியர்களின் மூலமாக, அர்ச்சக சுவாமிகளின் மூலமாகவே சேர்த்துவிட்டு நாம் அந்த சிவதர்சனத்தை செய்வதற்காக ஆலயத்தினுள், சிவசந்நிதியுள், அந்த ஈஸ்வர பெருமானுடையதான சந்நிதியுள் நுழைதல் வேண்டும். அவ்வாறு நாம் செல்வதற்கு முன்னால் நந்தியம் பெருமானிடம் ஒரு பிரார்த்தனை வைத்தல் உண்டு. இரண்டு விதமான பிரார்த்தனைகள் புராண ஸ்லோகங்கள் பழக்கத்தில் உள்ளன. அவைகளுள் ஒன்று நந்திகேஷ மகாபாக சிவத்யான பராயண கௌரிசங்கர சேவார்த்தம் அனுஜ்ஞாம் தேகிமே பிரபோ என்று ஒரு ஸ்லோகம் இருவரி செய்யுள் கூறுதல் உண்டு. சிவனாருடையதான தியானத்தில் மூழ்கி இருக்கக்கூடியதான நந்தியம் பெருமானே, சாக்ஷாத் கௌரிசங்கரர் என்று சொல்லக்கூடியதான பார்வதி சமேத பரமேஸ்வரரை தரிசனம் செய்வதற்கு தாங்கள் எனக்கு அனுமதி தாருங்கள் என்பது முதல் ஸ்லோகமாகும். இரண்டாவது ஸ்லோகமானது அந்த பிரவேசே சிவதர்ஷனே ச சிவார்ச்சனே தத்ஃபல சித்தி லாபே தேஹ்யப்யனுஜ்ஞாம் பகவன் பிரசன்னஹா த்வத்பாத பத்மம் பிரணதாய மஹ்யம் என்று சிவார்ச்சனா சந்திரிகையில் இந்த ஒரு ஸ்லோகமானது காணப்படுகிறது. இதன் பொழிப்புரை யாதெனில், ஆலயத்திற்குள் செல்லுதலாலும் சிவபெருமானை தரிசித்தலாலும் அவரை அர்ச்சித்தவார் அர்ச்சித்தலால் உண்டாகும் பலனை அடையும் பொருட்டு தேவரீர் பிரசன்னராயிருந்து நம்முடைய பாத கமலங்களில் பணிந்த எனக்கு உத்தரவு தந்தருள வேண்டும் என்று நந்திகேஸ்வர பெருமானிடம் செய்ய வேண்டியதான பிரார்த்தனை இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. இனி நந்திகேஸ்வர பெருமானை தரிசித்துவிட்டு ஆலயத்தினுள் சென்று சிவனாரை தரிசித்தல் போன்றதான விஷயங்களை, மேலும் அந்த ஆலயத்தினுள் எத்தனை முறை வலம் வருதல், எப்படி பிரதட்சிணம் செய்தல் போன்றதான விஷயங்களை நமது அடுத்த அமர்வில் நாம் சிந்திப்போமாக. வான்முகில் வழாது பெய்க மணில் வளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகிம்மகீஷாஹ கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி இதி ஷம்.
4: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
5: உடனே மாணவர் கேட்கிறார் ஆசிரியரிடம், இறைவனை அவனுடைய திருவருளாலே உன்னுடைய அறிவிலே தேடிப்பார் என்கிறீர்கள். சரி, அந்த திருவருளை நான் முதலில் உணர்ந்தால் அல்லவா அதை கொண்டு நான் இறைவனை தேட முடியும். அந்த திருவருளை நான் முதலிலே எப்படி உணர்வது என்று கேட்கிறான். அதற்கு விடை கூறுகிறார், முதலிலே திருவருளை உணர்ந்தால்தான் அதன் மூலமாக பதியை தேடி காண முடியும். அந்த திருவருளை முதலிலே எப்படி அறிவது, அதற்கு என்ன வழி? அதற்கு விடை கூறுகிறார், அந்த திருவருளை தெரியவிடாமல் இருக்கிற இடம் எது? திருவருள் இருக்கிற இடம் உன்னுடைய அறிவுதான், உன்னுடைய ஆன்மாதான் இடம். திருவருளுக்கு இடம் ஆன்மாதான், ஆனால் அதை தெரியவிடாமல் மறைத்துக் கொண்டிருப்பது எது? ஆமா இல்ல, உலக உலகப்பற்று உலகப்பற்றுதான் தெரிய விடாமல் மறைத்து கொண்டிருக்கிறது. அந்த உலகப்பற்றை நீ முதலிலே நீக்க வேண்டும். அந்த கருத்தை அடுத்து அமைத்திருக்கிறார் என்னவரி, உரா துணை தேர்த்து என பாசம் ஒருவ. பாசம் ஒருவ, பாசம்னா இந்த உலகப்பற்றை, பாசம் உலகப்பற்றை ஒருவ நீ நீக்கினால், உலகப்பற்றை நீ நீக்கினால் எப்படி நீக்க முடியும் உலகப்பற்றை என்றால், உரா துணை தேர்த்து என, அதாவது உலகப்பொருள் அனைத்தும், உலகப்பொருள் அனைத்தும் நிலையில்லாதவை, நிலையற்றவை, காணல் நீர் போன்றவை. காணல் நீர் போன்றவை, காணல் நீர் பார்த்திருக்கிறீர்களா? அந்த வெயில் காலத்தில், கோடை வெயிலில் தூரத்திலே தண்ணீர் இருப்பது போல அலை அலையாக தெரியும். அதை நீர் என்று நம்பி நெருங்கினால் அது மறைந்து விடுகிறது. காணல் நீர் மறைந்து விடுகிறது. அந்த வெயில் இருக்கிற வரைதான் அந்த காணல் நீர் தோன்றும். அந்த மேகம் மறைத்து விட்டால் சூரியனை, அந்த காணல் நீர் நீங்கிவிடும். அதுபோல உலகப் பொருள்கள் இருப்பது போல, நிலையாக இருப்பது போல நமக்கு நமக்கு தோன்றுகின்றன. உலகப் பொருள்கள் நிலையானவை என்று நாம் நம்பி அவற்றின் மீது பற்று வைக்கிறோம். ஆனால் அது உண்மையல்ல. காணல் நீர் போன்றவை நீங்கக்கூடியவை, நிலையற்றவை என்ற உண்மையை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதான் ஒன்பதாவது நுற்பா, சிந்தித்தல், சிந்தித்தல். எனவே உலக வாழ்க்கை இன்று நன்று, நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போக விட்டு போதுமின். யார் சொ, யாருடைய வாக்கு? அப்பரா ஞானசம்பந்தர், ஞானசம்பந்தர். அப்படித்தானே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு, இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை, எவ்வளவு நிலையாமை உணர்ந்து சொல்லுறாரு பாருங்க. மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் யாத்திரை பத்தில, நான் எவ்வளவோ செல்லு சொல்லிவிட்டு நீங்கள் என்னோடு வருவதாக இல்லை, என்னுடைய வழிக்கு நீங்கள் வரமாட்டீர்கள். எனவே நிற்பார் நிற்க, நில்லா உலகில் நில்லோம், இனி நாம் செல்வோமே. ஆமா, உங்க நான் தனியாக போகிறேன், நீங்கள் இங்கேயே நில்லுங்கள். நிற்பார் நிற்க, நில்லா உலகில் நில்லோம், இனி நாம் செல்வோமே. அப்படி அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் வர வேண்டும். வைராக்கியம், வெறுப்பு, உலக உறப்பு வர வேண்டும். ஏனென்றால் இந்த சிவஞான போது அப்படிப்பட்டவர்களுக்கு தான் உரியது. நமக்கு இதெல்லாம் அனுபவத்தில் விளங்காத ஒரு செய்திகள். ஏதோ ஆசைப்பட்டு நீங்களும் கேட்கிறீர்கள், நானும் ஏதோ தெரியாதனமா வந்து எனவே அந்த நிலையாமை, எனவே ஞான நெறியிலே செல்லுகிறவர்களுக்கு அடிப்படையே நிலையாமை உணர்ச்சி தான். திருக்குறளிலே அதிகாரத்தை அப்படித்தான் அமைத்திருக்கிறார். முதலிலே நிலையாமை என்ற அதிகாரம், அடுத்து துறவுங்கிற அதிகாரம், பிறகுதான் மெய்யுணர்தல் என்ற அதிகாரம். எனவே நிலையாமையை உணர்ந்து துறவு, உலகப்பற்றை துறந்து பிறகுதான் ஞானத்தை பெற முடியும். எனவே அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் உரியது, அவர்களுக்குத்தான் விளங்கும். எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது காணல் நீர் போன்றது என்ற உண்மையை உணர்ந்து, இந்த உலகத்தினுடைய நிலையாமையை சொல்லாத புலவர்கள் இருக்கிறார்களா? அருளாளர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ அருளாளர்கள் நம்முடைய திருமுறைகளிலே தொட்ட தொட்ட இடமெல்லாம் நிலையாமை பேசி இருக்கிறார்கள். நம்மாலே நம்முடைய மனத்தை மாற்ற முடிகிறதா? அந்த திருமுறைகளாலே முடியலையே. அதெல்லாம் அந்த உணர்ந்து பார்க்கிற போது சிந்தித்தல் படித்தால் மட்டும் போதாது, திருமுறைகளை படித்தால் மட்டும் போதாது, அதிலே சொல்லப்பட்ட உண்மைகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தனை தான் ரொம்ப கடினமான ஒரு செயல், நமக்கு அதுக்கு நேரம் இல்லை. சிந்திப்பதற்கு எங்க நேரம்? எனவே உரா துணை தேர்த்து என பாசம் ஒருவ, பாசம்னா அந்த உலகப்பற்றை ஒருவன நீக்க வேண்டும், சிந்தனையின் மூலமாக நீக்க வேண்டும். அந்த உரா துணை தேர்த்து அந்த சொல்ல தேர்னா காணல் நீர், காணல் நீருக்கு பெய்தேர் என்ற ஒரு பெயர், பெய்தேர். அதை இங்கே சுருக்கமாக தேர் என்கிறார். அந்த தேருக்கு முன்னால் என்ன வார்த்தை இருக்கு? துணை, உரா துணை. தேர் என்றால் ரெண்டு வகையான தேர் இருக்கிறது. இது ஒரு தேர், இன்னொரு தேர் நமக்கு தெரிந்த தேர் எது? சரி, இன்னொரு தேர் ஊர்ந்து செல்லுகிற தேர். நீங்க சொல்லுவது இறைவன் ஊர்ந்து செல்லுகிற தேர், அரசர்கள் ஊர்ந்து செல்லுகிற தேர், அரசர்கள் செல்லுகிற தேர், ஏதோ ஊர்ந்து செல்லக்கூடிய தேர். இது ஊற முடியாத தேர், இது ஊற முடியாத தேர், அது எல்லாரும் ஊர்ந்து செல்லக்கூடிய தேர். எனவே தேர் என்பதற்கு ரெண்டு பொருள் இருக்கிறது. அந்த ஊர்ந்து செல்லக்கூடிய தேரை விளக்குவதற்காக இந்த காணல் நீராகிய தேரை எப்படி குறிப்பிடுகிறார்? இது ஊராத தேர், இது ஊற முடியாத தேர். ஊற முடியாத தேர் என்றால் காணல் நீர், பெத்தேர். இப்ப வேங்கை என்ற சொல்லுக்கு வேங்கை என்ன பொருள்? வேங்கைனா புலி என்ற பொருள். இன்னொரு பொருள் இருக்கிறது, வேங்கை மரம், வேங்கை மரம். புலி என்ற ஒரு பொருள், மரம் என்ற ஒரு பொருள். இப்போ மரத்தை குறிக்க வேண்டும் என்றால் பாயாத வெங்கை, பாயாத வெங்கை என்று ஒரு அடைமொழி சேர்ப்பார்கள். பாயாத வெங்கைனா அது புலியை குறிக்கவில்லை, அது பாய்கிற வெங்கை. இது பாயாத வெங்கைனா என்றனாலே மரத்தை குறிக்கிறது. இன்னொரு சொல்லு குளவிங்கிற ஒரு சொல்லு, குளவினா பறக்கிற குளவி தெரியும். இன்னொரு பொருள் மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூவை குறிக்க வேண்டும் என்றால் பரவாக்குளவி, பரவாக்குளவி என்று கூற வேண்டும். ஆமா, இப்படி பல சொற்கள். அதே போல மெய்கண்டார் இங்கே தேர், இது ஊற முடியாத தேர், காணல் நீர். எனவே ஊராத்தேர் என்கிறார். ஊராத்தேர், ஊராத்தேர் என்றா சொல்லுகிறார், உராத்தேர், உராத்தேர்ங்கிறார். பொருள் அதுதான், ஊராத. ஊரா என்ற சொல்லை குறைத்து, ஊரா என்ற நெட்டெழுத்தை குறைத்து குற்றெழுத்தாக்கி உரா, உராத்தேர். உரா துணை, நீங்க விட மாட்டீங்களா? இடையில ஒரு வார்த்தை இருக்கிறது, அதற்கு என்ன பொருள் என்று கேட்கிறார். துணை, துணை என்ற சொல்லுக்கு விரைவுங்கிற பொருள். துணைனா விரைவு, அதாவது விரைவில் நீங்கக்கூடிய, விரைவிலே நீங்கக்கூடிய தேர். எனவே உரா துணை தேர், தேர்னு கூட சொல்லல, தேர்த்து. நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அல்லவா, அதாவது அவத்தைனா அவத்தைத்துனாரு, அவத்தையை உடையது, பசாசத்து என்று சொன்னார். அதே போல இங்கே தேர்த்துனா பெய்தேரினுடைய தன்மையை உடையது. பெய்தேரினுடைய தன்மையை உடையது எது? ஆமா, உலக, உலக சார்பு. புறாத்துணை தேர்த்து என சிந்தித்து பாசத்தை ஒருவ, பாசப்பொருள்களின் மீது வைத்த பற்றை நீக்கினால் பாசம் ஒருவ. அடுத்த வரியில தன்னிழலாம் பதி, அப்படி பாசப்பற்றை நீக்கினால் தன்னிழலாம் பதி. பதினா பதிஞானம். பதி என்ற சொல்லுக்கு பதிஞானம் என்பது பொருள். பதிஞானம் தன்னிழலாம், உன்னுடைய அறிவிலே குளிர்ந்த நிழல் போல வெளிப்பட்டு தோன்றும் தன்னிழலாம் பதி. எனவே இதுவரை என்ன கருத்து சொன்னார்? பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறியப்படாத முதல்வனை அவனுடைய திருவருளாகிய கண்ணாலே காண்பாயாக. அந்த திருவருளாகிய கண்ணை நான் எப்படி பெறுவது என்றால், அதனை மறைத்து கொண்டிருக்கிற உலக பொருள்கள் மீது வைத்த பற்றை நீ நீக்கினால் உன்னுடைய அறிவிலே குளிர்ந்த நிழல் போல அந்த திருவருள் வெளிப்படும். உராத்துணை தேர்த்து என பாசம் ஒருவ தன் நிழலாம் பதி. அடுத்து விதி என்னும் அஞ்செழுத்தே. அப்படி அந்த திருவருளை பாசப்பற்றை நீக்கி உலகப்பற்றை நீக்கி திருவருளை பெற்றாலும், திருவருளை பெற்றுவிட்டாலும் கூட அந்த மலவாசனையினால் அந்த திருவருள் காட்சி இடையே மறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திருவருளிலேயே நிலையாக நிற்க முடியாதபடி மலவாசனை மறுபடியும் உலக ஆசையை உண்டாக்கக்கூடும். எனவே அந்த மலவாசனையை நீக்கிக் கொள்வதற்கு வழியாகத்தான் திரு ஐந்தெழுத்தை நீ ஓதுதல் வேண்டும் என்கிறார். விதி என்னும் அஞ்செழுத்தே. விதிப்படி ஓதுவாயாக, என்னும் விதிப்படி நீ எண்ணுவாயாக. அஞ்செழுத்தே திரு ஐந்தெழுத்தை. இந்த இடத்துல திரு ஐந்தெழுத்து என்பது எது? எத்தனையோ வகைகளை படித்திருப்பீர்கள். சூக்குமா? எது சூக்குமா? இந்த எழுத்து அது அல்ல. இந்த இடத்துல அது அல்ல. சூக்குமா இந்த எழுத்து, சூக்குமா இந்த எழுத்து எந்த தீக்கையில? ஒரு எந்த தீக்கையில விசேடத்துக்கு. இப்போது நாம் பார்ப்பது என்னது? இது நிர்வாண தீக்கை, இது ஞான நெறி. கிரியைக்கு மேல, கிரியைக்கு மேலே நிர்வாண தீக்கை பெற்று ஞான நெறியிலே செல்லுகின்றவர்களுக்கு உரிய திருவைந்தெழுத்து. நிர்வாண தீக்கை என்பதற்கு ஞான தீக்கை என்ற இன்னொரு பெயர். ஞான தீக்கை. நிர்வாணம் என்றால் என்ன பொருள்? நிர்வாணம் என்றால் விடுதலை. முத்தி என்ற பொருள். முத்தி என்ற பொருள், முத்தியை தருகிற நெறி. எனவே இங்கே அந்த முத்தி பஞ்சாக்கரம் இந்த இடத்திலே ஓதுதற்கு உரியது. முத்தி பஞ்சாக்கரம் நிர்வாண தீட்டை பெற்று ஓதுதற்கு உரியது மூன்று எழுத்து ஆகிய அதிசுக்கும பஞ்சாக்கரம் சிவாய என்பது. அதாவது அந்த கடைசி ரெண்டு எழுத்துக்கள் பாச எழுத்துக்கள். நா என்பது எதை குறிக்கிறது? திரோதான சக்தி. மா என்பது ஆணவமலம், இரண்டும் நீங்கிவிட்ட நிலை. ந ம என்ற இரண்டும் பாச எழுத்துக்கள், அவற்றை நீக்கிவிட வேண்டும். எனவே நிர்வாண திக்கை யாருக்கு உரியது? பாசப்பற்றை நீக்கியவர்களுக்கு கொடுக்கப்படுவது. அவர்கள்தான் ஞான நெறிக்கு உரியவர்கள். எனவே அந்த நாமா நீங்கி இப்பொழுது மூன்று எழுத்து. முன்னே நிற்கிற எழுத்து எதை குறிக்கிறது? சிவத்தை குறிக்கும். அடுத்து நிற்கிற எழுத்து திருவருளை குறிக்கிறது. பின்னாலே நிற்கிற எழுத்து ஆன்மாவை குறிக்கிறது. எனவே ஆன்மா இப்பொழுது பின் நிற்கிறது. முன்னிருப்பது எது? திருவருள். எனவே திருவருளை முன்னிட்டு ஆன்மா பின்னிருக்க வேண்டும். ஆன்மா பின்னிருக்க வேண்டும் என்றால் எது நீங்க வேண்டும்? ஆமா, தன்முனைப்பு போய்விட வேண்டும். தன்முனைப்பு, தற்போதம், தற்போதம், தன்முனைப்பு நீங்கிவிட வேண்டும். தன்முனைப்பு நீங்கி திருவருள் வழியாக செல்லுகிற நிலை. எனவே எல்லாம் எல்லாம்

அதை தவிர வகுப்பிலே சொல்லி நீங்களெல்லாம் ஞான நெறியிலே செல்ல வேண்டும் என்பதற்காக அமையவில்லை. எனவே இது அனுபவமாக பெறத்தக்கது. அதனாலே மெய்கண்ட வெளிப்பட சொல்லவில்லை. விதிப்படி நீங்கள் ஓத வேண்டும் என்று குறிப்பாக சொல்லிவிட்டார். விதி என்னும் அஞ்செழுத்தே, எனவே அதுதான் சாதனம். அந்த முத்தி பஞ்சாக்கரம், அதாவது நான் திருவருள் வழிபட்டவன் என்ற உணர்வோடு எப்போதும் இருக்க வேண்டும். நான் திருவருள் வழிபட்டவன், இறைவனுக்கு அடியவன் என்ற உணர்விலிருந்து நீங்காமல் இருந்தால்தான் மலவாசனையிலிருந்து இந்த ஆன்மா விடுபட முடியும். எனவே எப்போதும் உள்ளத்திலே இந்த திரு ஐந்தெழுத்தினுடைய பொருள் உரைத்து நிற்க வேண்டும். எனவே இந்த ஒன்பதாவது நூற்பாவிலே சாதனம், இறைவனை உணர்வதற்கு சாதனம் எது? திருவருள். அந்த திருவருளை உறுதியாக பற்றிக் கொள்வதற்கு சாதனம் எது? திரு ஐந்தெழுத்து என்றெல்லாம் இங்கே சொல்லியிருக்கிறார் என்று இந்த அளவோடு இந்த ஒன்பதாம் நூற்பாவை நிறைவு செய்யலாம்.

சிவஞானமாக சிவஞானத்தாலே போல் இள மதியினானை போற்றுவார் அருள் பெற்றார். எனவே அந்த சிவஞானத்தை பற்றி தான் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறோம். சிவஞானம், சிவஞானம் என்பது என்னது? சிவஞானம் என்பது எது? ஆமா, திருவருள் பதிஞானம். பதிஞானத்தாலேதான் பதியாகிய சிவத்தை உணர முடியும். சூரியனை காண வேண்டுமானால் கண்ணானது முதலிலே சூரியனது ஒளியை பொருந்த வேண்டும், சூரியனது ஒளியை பற்ற வேண்டும். அடுத்த நிலைதான் அவ்வாறு சூரிய ஒளியை பற்றினால் அந்த ஒளி அந்த கண்ணுக்கு சூரியனை காட்டும். அதே போல இந்த ஆன்மா முதலிலே இறைவனது பேரறிவாகிய அந்த திருவருளை பற்ற வேண்டும். அந்த திருவருள் எங்கே இருக்கிறது? ஆன்மாவிடத்திலேதான் இருக்கிறது, நம்மிடத்திலேதான் இருக்கிறது. ஆனால் அதை தெரிய விடாதபடி உலக பற்றுக்கள் மறைத்துக் கொண்டு இருக்கின்றன. எனவே நம்மிடம் உள்ள நம்முடைய அறிவிலே உள்ள அந்த மாசுகளை உலக பற்றுக்களை நீக்கினால் அந்த திருவருள் ஒளி நமக்கு புலப்படும். அதைத்தான் ஒன்பதாவது நூற்பாவிலே பார்த்தோம். அடுத்து பத்தாவது நூற்பாவிலே, இன்று நாம் பார்க்க போகிற பத்தாவது நூற்பாவிலே அந்த திருவருளோடு ஆன்மாவினுடைய அறிவு ஒன்றுபட வேண்டும் என்ற கருத்தை சொல்லுகிறார். திருவருளோடு ஆன்மாவினுடைய அறிவு ஒன்றுபட வேண்டும், அதாவது அந்த அறிவோடு இந்த அறிவு ஒன்றுபட வேண்டும். இப்போது நம்முடைய அறிவு எதோடு ஒன்றுபட்டிருக்கிறது? இப்போது நம்முடைய அறிவெல்லாம் உலகத்தோடு ஒன்றுபட்டிருக்கிறது. எனவே இந்த நிலையை மாற்றி நம்முடைய அறிவை திருப்பி உலக நோக்கத்தை நீக்கி தவிர்த்து திருவருளோடு ஒன்றுபட வேண்டும். அவ்வாறு ஒன்றுபடுமானால்

0: அந்த திருவருள் ஒளி, அது பேரொளி ஆதலாலே அந்த ஒளியின் முன் இருள் நில்லாது. அதே போல திருவருள் ஒளியோடு இந்த ஆன்மா அறிவு கலக்குமானால் ஆன்மாவிலே இருக்கிற அந்த ஆணவமாகிய இருள் முற்றிலும் நீங்கும். அதுதான் திருவருளோடு சேருவதனுடைய பயன். மலம் முற்றிலும் நீங்குகிறது. மலமாசு நீங்கினால் ஆன்மா தூய்மை அடையும். ஆகவே திருவருள் ஒளியோடு ஆன்மா அறிவு சேர்வதனாலே ஆன்மாவிலே இருக்கிற மாசுகள் நீங்கி ஆன்மா தூய்மை பெறுகிறது. எனவே இந்த நிலைக்கு பெயர்தான் ஆன்ம சுத்தி என்று சொல்லப்படும். ஆன்ம சுத்தி. எனவே ஆன்ம சுத்தி என்ற நிலையிலே அதைத்தான் திருவருள் பயனிலே உயிர் விளக்கம் என்ற அதிகாரமாக அமைத்திருக்கிறார் உமாபதி சிவம். உயிர் விளக்கம்தான் ஆன்ம சுத்தி. அந்த கருத்தையெல்லாம் நாம் இங்கே இணைத்து பார்க்க வேண்டும். திருவருள் பயனையும் இந்த சிவஞான போதத்தையும் இணைத்து நீங்கள் பார்க்க வேண்டும். உயிர்க்கு இருக்கிற அழுக்கு என்ன? நம்மிடத்தில் இருக்கிற அழுக்கு, நான் யான் எனது என்ற செருக்குத்தான், நான் என்ற தன்முனைப்பு, அதுதான் நீக்க முடியாத ஒரு மாசாக இருக்கிறது. அதுதான் அந்த நான் என்ற நினைப்பு தான் நம்ம இறைவனிடம் இருந்து பிரித்து வைக்கிறது. நான் அதுதான் ஒரு தடையாக, இறைவனை சேர விடாமல் பெரிய தடையாக இருக்கிறது. நான் என்ற தற்போதம். தற்போதம்னு என்ன அர்த்தம்? அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? போதம் என்றால் அறிவு, தற்போதம் என்றால் தன்னையே பெரிதாக மதிக்கின்ற அறிவு, தற்போதம். அந்த தன்முனைப்பு, அந்த தன்முனைப்பு நீங்கி திருவருளோடு ஒற்றுமைப்பட வேண்டும். ஆன்மாவானது திருவருளோடு ஒன்றுபட்டு அதன் வசப்படுமானால் திருவருள் வசப்பட வேண்டும். உலகியலுக்கு நேர்மாறானது அருளியல். உலகியலிலே நாம் உலக பொருள் வசப்பட்டு இருக்கிறோம். எனவே இது நீங்கி திருவருள் வசப்பட வேண்டும் நம்முடைய அறிவு. ஆக அப்படி திருவருள் வசப்படுமானால் எல்லா செயலையும் திருவருட் செயலாக செய்கின்ற நிலை உண்டாகும். நான் என் செயல் என்று ஒன்று இல்லை, என்னால் ஆவது ஒன்று இல்லை, எல்லாம் திருவருள். அந்த திருவாசகத்தில குழைத்த பத்து என்ற பகுதி முழுதுமே இந்த ஆன்ம சுத்தி என்ற நிலையை விளக்குகின்ற பகுதியாக விளங்குகின்ற குழைத்த பத்து. ஆக நான் என்ற அந்த தற்போதம் சிறிதும் இல்லாத நிலை. வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டினல்லால் எனக்கு இன்று எந்த விருப்பமும் இல்லை. வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டினல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் ஒன்றன் விருப்பன்றே. அதுதான் ஆன்ம சுத்தி. நாயிற்கடையாய் கிடந்த நாயிற்கடையாய் கிடந்தேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய், மாயப்பிறவி புன்வசமே வைத்திட்டிருக்கும் அதுவன்றி ஆயக்கடவே நானோதான், என்னதோ இங்கு அதிகாரம் காயத்திடுவாய், உன்னுடைய களர்கீழ் வைப்பாய். அது பெருமானே, நீ என்னை பிறப்பிலே செலுத்தினாலும் சரி, அல்லது உன்னுடைய திருவடியிலே சேர்த்து கொண்டாலும் சரி, எனக்கு என்று எந்த விருப்பமும் இல்லை. நீ என்ன செய்கின்றாயோ அதுதான் எனக்கும் காயத்து இடுவாய் அல்லது உன்னுடைய கலர்கீழ் வைப்பாய் கண்ணுதலே என்றால் அந்த மாணிக்க வாசகருடைய அந்த நிலையை பாருங்க. எல்லா பாட்டும் அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே குண்டிலையோ. அன்றே என்றன் ஆவியும் உடலும் ஆவின் என்ன பொருள், அன்றே என் ஆவியையும், ஆவின உயிர் அல்ல, ஆவி என்றால் என்னுடைய தன்முனை, ஆவி என்பது தற்போதம் தன்முனை. அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் யாரிடம் ஒப்படைத்து விட்டார், தன்னுடைய உடைமை பொருள் எல்லாவற்றையும் யாரிடம் ஒப்படைத்தார் மாணிக்கவாசகர், ஞான ஆசிரியரிடம். ஆக ஞான ஆசிரியர் அவரிடம் ஆட்கொண்ட அன்றைக்கே எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்துவிட்டார். என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலை இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ, எண்டோள் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிள்ளை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்று இப்படியெல்லாம். இதுதான் ஆன்ம சுத்திக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆன்மா தான் என்ற நினைப்பு சிறிதுமின்றி இறைவனுடைய திருவருளோடு ஒன்றுபட்டு அதன் வசப்பட்டு நிற்கிற நிலை, அதுதான் ஆன்ம சுத்தி. இதுதான் பாச நீக்கம் என்றும் சொல்லப்படும். பாசம் முற்றும் நீங்கிய நிலை. எனவே 10வது நூற்பா பாச நீக்கம், அதுதான் ஆன்ம சுத்தி. சிவயோகம் என்றும் சொல்லுவார்கள். சிவயோகம், சிவயோகம் என்றாலும் ஆன்ம சுத்தி என்றாலும் பாச நீக்கம் என்றாலும் ஒன்றுதான். சிவயோகம் அந்த பெயரிலே சிவம் என்றால் இறைவனை குறிக்கவில்லை. சிவம் என்பது திருவருளை குறிக்கும். சிவம் என்றால் திருவருள், திருவருளோடு, யோகம் என்றால் ஒன்றுபடுதல். சிவயோகம் என்றால் திருவருளோடு ஒன்றுபடுதல். அதுதான் 10வது நூற்பா. அப்படி திருவருளோடு ஒன்றுபட்டால் அடுத்து என்ன நேரும், அந்த திருவருள் அந்த ஆன்மாவுக்கு தலைவனாகிய சிவத்தை சிவத்திடம் கொண்டு போய் சேர்க்கும். அன்னையைச் சேர்ந்தால் அந்த தாய் தந்தையிடம் சேர்ப்பிப்பாள் ஆன்மாவாகிய குழந்தை. எனவே அது சிவத்தைச் சேர்வது அடுத்த நூற்பா, 11வது நூற்பா. 11வது நூற்பா சிவத்தோடு ஒன்றுபடுதல், 10வது நூற்பா திருவருளோடு ஒன்றுபடுதல்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஒரு கோட்டன்

0: பாடல் நினைவுக்கு வருது, திரைப்பட பாடல். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டாம், அதெல்லாம் நல்லா நினைவு வச்சு. பிறந்து நான் படுகிற வேதனையெல்லாம் அனுபவிக்கணும். அதற்கும் இதற்கும் சைவ சித்தாந்தத்துக்கு என்ன பொருத்தம் என்றால், துன்பம் எல்லாம் உயிர்களுக்குத்தான், இறைவனுக்கு இன்ப துன்பம் இல்லை. ஏன், என்ன காரணம், அவனும் சித்து பொருள், நாமும் சித்து பொருள், நாம் ஏன் துன்பப்பட வேண்டும், அவனுக்கு ஏன் துன்பம் இல்லை. இறைவனுடைய அறிவு தூய்மையான மாசுபடியாத அறிவு, உயிர்களுடைய அறிவு அறியாமையோடு கூடிய மாசு கலந்த அறிவு, உயிர்களுடைய அறிவு மாசுபடிந்த அறிவு. நம்மிடத்திலே அறியாமை, நம்முடைய அறிவிலே அறியாமை இயல்பாகவே இருக்கிறது. அறியாமைதான் துன்பத்திற்கெல்லாம் காரணம், அறியாமைதான் துன்பத்திற்கு காரணம். நாம் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் இறைவன் இட்ட பணி என்று படித்தோம். ஆக இறைவன்தான் நமக்கு கருவிகளை கொடுத்து, காலத்தை கூட்டி, இடத்தை கூட்டி அந்த முயற்சியை செய்ய வைக்கின்றான். எனவே நாம் செய்கின்ற எல்லா செயல்களும் இறைவன் இட்ட பணி, அதுதான் உண்மை. நாம் அதை அறியாமல், அறியாமையினாலே என்ன நினைக்கிறோம், இது நான் செய்தது, என் செயல் என்று நினைப்பதுதான் அறியாமை. அந்த அறியாமையினாலேதான் நாம் வினை துன்பங்களை அடைகிறோம். அதே போல எத்தனையோ அறியாமை நம்மிடத்துல இருக்கு. இந்த மாயா காரியங்களாகிய பொருள்கள் எல்லாம் நமக்கு உரியவை அல்ல, அவற்றை நாம் கொண்டு வரவும் இல்லை, கொண்டு போக போவதும் இல்லை. ஆனாலும் அவற்றின் மேல் நாம் உயிரையே வைக்கிறோம், என்ன அறியாமை பாருங்களா. அவற்றை ஈட்டுவதிலும் சேர்ப்பதிலும் நுகர்வதிலுமே நம்முடைய வாழ்நாளை, முயற்சியை கழிக்கின்றோம். ஆக இதெல்லாம் அறியாமைதான். இந்த அறியாமையின் காரணமாகத்தான் நாம் துன்பத்தை தேடிக்கொள்ளுகிறோம். எனவே இந்த அறியாமையை நமக்கு உண்டாக்குவன அந்த மூன்று தலைகள், ஆணவம், மாயை, வினை என்ற மூன்று கட்டுக்கள் தான் நமக்கு இந்த அறியாமையை செய்கின்றன. இப்படிப்பட்ட மூன்று கட்டுக்கள் நம்மிடத்தில் இருக்கின்றன என்பதையும் அறியாமல் இருக்கிறோம். இரவு வந்தவுடனே இருளானது எங்கும் பரவி நம்முடைய கண்களை மறைப்பதனாலே நாம் எதை உணர்கிறோம், இருள் என்ற ஒரு பொருள் வந்துவிட்டது என்பதை உணர்கிறோம். எனவே அந்த இருளை நீக்கிக் கொள்வதற்கு முயலுகிறோம், முயற்சி செய்கிறோம், விளக்கை ஏற்றுகிறோம். அதே போல நம்மிடத்திலே இந்த மும்மலங்களும் அறியாமையும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்தால் அல்லவா அவற்றை நீக்குகின்ற முயற்சியிலே ஈடுபட முடியும். நாம் அறியாமையில் இருக்கிறோம் என்பதையே அறியாமல் இருக்கிற போது அந்த அறியாமையை நீக்க நாம் முயல்வோமா, இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம், அறியாமையே அறிவாக நினைக்கிறோம், அதுதான் கொடுமை. நம்மிடத்தில் இருக்கிற அறியாமையே அறிவு என்பதாக நினைக்கிறோம். சிலர் தீய பழக்கங்களை வைத்திருப்பார்கள், போதை பழக்கம், அந்த எல்லாம் குடி பழக்கம் இருக்கும், அவர்களுக்கு தவறு என்றும் தெரியும், ஆனாலும் விடுகிறார்களா, விடுகிறார்களா. தெரிந்தும், அதான் வள்ளுவர் சொன்னார், ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்க அந்த வழியிலே நடக்காத பேதையர் பேதையார் இல், அதுதான் பேதமை. எனவே இந்த மும்மலங்களால் தான் நமக்கு துன்பங்கள் வருகின்றன. எனவே இம்மும்மலங்களிலிருந்து நீங்கினால் துன்பத்திலிருந்து விடுபடலாம், அது ஒன்றுதான் வழி. எப்படி நீங்குவது, இப்ப நம்முடைய வீட்டுக்கு பக்கத்துல இன்னொருவன் குடியிருக்கிறான், அவன் நமக்கு ஓயாத தொல்லை தந்து கொண்டிருக்கிறான். அந்த தொல்லையிலிருந்து விடுபட வேண்டுமானால் என்ன வழி, ஒன்று நாம் வீட்டுக்காளி பண்ணி விட்டு வேறு இடம் போக வேண்டும், அல்லது அவனை காலி பண்ண வேண்டும். எனவே உலக நிகழ்ச்சியில நாம் இடம்பெயர்ந்து வேறு இடத்துக்கு போகலாம். அது போல இந்த மும்மலங்களை விட்டு நாம் எங்கேயாவது ஓடி போக முடியுமா? இது துன்பம் தருகின்றன, இவை நமக்கு வேண்டாம் என்று இந்த உடம்பை விட்டு போக முடியாது. எனவே ஆனால் நம்முடைய சாத்திரங்கள் மும்மலங்களை நீக்க வேண்டும் என்று சொல்லுகின்றன. எனவே நீக்குதல் என்றால் என்ன பொருள்? நீங்குதல், மும்மலங்களிலிருந்து நீங்குதல். இந்த மும்மலங்கள் எப்படிப்பட்டவை நாம் பார்த்திருக்கிறோம். எல்லா பொருள்களும் வியாபக பொருள்கள். எல்லா பொருள்களும், நாமும் வியாபக பொருள், நம்மிடத்தில் இருக்கிற மலங்களும் தலைகளும் வியாபக பொருள். ஆக வியாபக பொருள் என்றால் எல்லா இடத்திலும் இருப்பவைதான். எனவே இடம் பெயர்ந்து நாம் எங்கும் போக முடியாது. எனவே இந்த மும்மலங்களை நீங்குதல் என்றால் இவை எனக்கு வேறானவை என்ற உண்மையை தெரிவதுதான். இவை எனக்கு வேறானவை அவ்வாறு உணர்வதுதான் என்ன பேரு, அதற்கு தான் ஞானம் என்ற பெயர். ஞானம், உண்மை அறிவு. ஞானம் என்றால் உண்மை அறிவு, மெய்யறிவு. எனவே இறைவன், உயிர்களாகிய நாம், இந்த தலைகள் என்ற மூன்று பொருள்களுடைய உண்மையான இயல்புகளை உள்ளவாறு அறிய வேண்டும். அதுதான் ஞானம். முப்பொருள் இயல்பை உள்ளவாறு உணர்வதுதான் ஞானம். எனவே நான் உடம்பு அல்ல, இந்த ஐம்பொறிகள் நான் அல்ல, நான் இவற்றுக்கெல்லாம் வேறானவன், இவற்றுக்கெல்லாம் மேலானவன், நான் சித்துப்பொருள், நான் சார வேண்டிய இடம் சித்தாகிய இறைவன், நான் இப்பொழுது ஜடமாகிய இந்த பாசப்பொருள்களோடு கூடியிருக்கிறேன் என்ற உண்மையை தெரிந்தால் அவன் அப்பொழுதே இந்த தலைகளை பகை என்று உணர்வான், இறைவனை உறவு என்று உணர்வான். பகையை பகை என்று கண்டு நீங்க வேண்டும், உறவை உறவு என்று கொண்டு பற்றி கொள்ள வேண்டும். எனவே இறைவனை பற்றுதல், பாசங்களை விடுதல். பற்றுதல் விடுதல் என்றால் என்ன பொருள்? விடுதல் என்றால் என்ன பொருள் சொன்ன இப்போது? நீங்குதல், விடுதல் என்றால் அவை எனக்கு வேறானவை, பகையானவை என்ற தெளிவு நம்முடைய அறிவிலே வர வேண்டும். இவை நமக்கு பகை, நமக்கு வேண்டாதவை, நமக்கு துன்பம் தருகின்றவை என்று நாம் தெளிவாக அறிதல் வேண்டும். அதுதான் ஞானம். அதே போல இறைவனை பற்றுதல் என்றால் அவன் எங்கேயோ இல்லையே, வேறொரு இடத்தில் இல்லை, நாம் தேடி அலைய வேண்டாம். அவன் தான் எப்பொழுது நம்மிடத்திலேயே உயிருக்கு உயிராக கலந்திருக்கிறான். எனவே அவனை பற்றுதல் என்றால் அவனை உணர்தல் தான், அவனை உள்ளவாறு தெளிவாக உணர்தல். அதுதான் ஞானம். அவனுடைய இருப்பை நம் உயிரே உயிரிலே உணர்தல். நாம் இப்பொழுது அவனை பிரிந்து இருக்கிறோம், நம்மிடத்திலே இருக்கிறான், ஆனாலும் அவனை பிரிந்து இருக்கிறோமே, எதனாலே? அவனை உணராதிருத்தல் தான் பிரிதல். அவனை உணராதிருப்பது பிரிதல், உணர்தல் அவனை அடைதல், அவனை சேருதல், உணர வேண்டும். எனவே இதுதான் ஞானம். எனவே வீட்டிற்கு, வீடு பெற்றிற்கு, முத்திக்கு வழியாக சாதனமாக இருப்பது ஞானம் ஒன்றுதான். இந்த ஞானத்தை பெறுகிற முறை சொல்லுவதுதான் எட்டாவது நுற்பா. ஞானம் என்றால் மெய்யறிவு, உண்மை அறிவு, முப்பொருளை பற்றிய மெய்யறிவு. இந்த ஞானமாகிய மெய்யறிவை எப்போதும் பெற முடியுமா? எல்லாரும் பெற முடியுமா? எப்போது அது நமக்கு வரும் என்று பார்க்கிற போது, ஞானம் என்ற எந்த அறிவை பெற வேண்டுமானாலும் அதற்கு ஏற்ற தகுதி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட அறிவை, உலக அறிவை பெற வேண்டுமானாலும் அதற்கு ஏற்ற தகுதி நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இப்பொழுது வளர்கின்ற குழந்தை 5 வயதுல பள்ளியிலே சேர்க்கிறோம், அந்த குழந்தைக்குரிய தகுதி அவ்வளவுதான், அதை கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்க முடியுமா? சைவ சித்தாந்தத்தை கேளு, அந்த தகுதி வரவில்லையே. எனவே இது வேறு கல்வி, அது வேறு. எனவே தகுதி அடிப்படை எந்த கல்வியை பெறுவதற்கும், இது ஞானமாகிய கல்வி, இது மெய்யுணர்வு கல்வி, உயர்ந்த மேலான கல்வி. அப்படியானால் மேலான தகுதி பெற வேண்டுமே. அந்த தகுதியை இறைவன் உண்டாக்குகிறான். அந்த தகுதியை உண்டாக்குவதற்காகத்தான் இறைவன் இந்த பிறப்புகளை கொடுக்கிறான். அந்த தகுதியை உண்டாக்குவதற்கு தன்னை இறைவன் தன்னை உணரக்கூடிய தகுதி இந்த ஆன்மாக்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பிறப்புகளை கொடுக்கிறான். அந்த கண்மத்தை வினைகளை ஊட்டி அந்த இன்ப துன்பங்களை கொடுத்து அவற்றின் மூலமாக உயிர்களை படிப்படியாக பக்குவப்படுத்தி வருகிறான். அதாவது தன்னை உணரக்கூடிய பக்குவத்தை இறைவன் உயிர்களுக்கு சிறிது சிறிதாக ஒரே நாளிலே தர முடியாது. எத்தனையோ பிறவிகளை கொடுத்து இறைவன் நமக்காக செய்கின்றான். அந்த தகுதிக்கு தான் என்ன பெயர் முதலிலே? மல பரிபாகம். மல பரிபாகம், மலம் என்பது ஆணவ மலமாகிய அந்த அறியாமை. பரிபாகம் என்றால் நீங்கக்கூடிய பக்குவத்தை அடைதல். அந்த மலம், ஆணவ மலம் நீங்கக்கூடிய நிலையை அடையும்படி செய்தல், அதை வருவித்தல் தான் மல பரிபாகம். அந்த மலம் எப்போது நீங்கக்கூடிய நிலையை அடையும் என்றால், நாம் பார்த்திருக்கிறோம் அந்த பல பல பிறவிகளிலே அந்த ஆணவ மலம் நம்முடைய உயிரை அறிவை மறைத்து மறைத்து அதனுடைய அந்த சக்தியானது ஆற்றல் சிறிது சிறிதாக மெலிவடைகிறதல்லவா? அந்த அப்படி மெலிவடைதுதான் மல பரிபாகம், ஆணவ மலம் மெலிவடைதல். அப்படி அந்த ஆணவ மலம் மெலிய மெலிய அந்த ஆன்மாவிலே இதுவரை மறைந்திருந்த திருவருள், அதாவது இறைவனுடைய ஞானம், இறைவனுடைய அறிவாகி அந்த திருவருள், அந்த திருவருள் ஒளி ஆன்மாவிலே அது எந்த அளவுக்கு மெலிகிறதோ அந்த அளவுக்கு இது மேலோங்கும். ஆணவ மலம் வலிமையாக இருக்கிற வரையில அந்த திருவருள் ஒளி ஆன்மாவிடத்தில் அடங்கி மறைந்திருந்து திரோதான சக்தியாக இருந்து செயல்பட்டது. இப்போது இந்த மல பரிபாகம் வந்தவுடனே அந்த திரோதான சக்தி திருவருள் சக்தியாக படிப்படியாக பதியும். அதற்கு பெயர் தான் சக்தி நிபாதம். இந்த இரண்டும் ஒன்று குறையும் போது ஒன்று மேலோங்குகிறது. இந்த இரண்டும் உடன் நிகழ்ச்சிகள், ஒரே காலத்திலே நிகழ்கின்றவை, உடனாக நிகழ்கின்றவை. இந்த மல பரிபாகம் ஏற்பட்டதற்கு என்ன அறிகுறி என்றால், ஒருவருக்கு மல பரிபாகம் வந்திருக்கிறது என்பதற்கு அடையாளம் அந்த மாணிக்கவாசர் சொன்னதை போல, தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாதல். அதுதான் மல பரிபாகத்தினுடைய தொடக்க நிலை. இதுவரை எல்லா செயல்களையும் தன்னுடைய செயலாக கருதி வந்த அந்த ஆன்மா கடைசியில் என்ன முடிவு கூறுகிறது? ஆக நம்மால் ஆவது ஒன்றுமில்லை, இது இறைவனுடைய, இறைவன் தான் நமக்கு இந்த செயல்களை எல்லாம் நிகழ்விக்கிறான். என் செயலாவது யாதொன்றுமில்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று இருக்க பெற்றேன் என்று இறைவனுடைய நினைப்பு வருகிறதே, அதுதான் மல பரிபாகத்தினுடைய தொடக்க நிலை, இறைவனுடைய நினைப்பு. இது எதை காட்டுகிறது? அந்த ஆணவ மலத்தினுடைய வலி குறைந்து விட்டது. ஆணவ மலம் வலிமையாக இருக்கிறவது இருக்கிற வரை நான் செய்தேன் என்ற நினைப்பு தான் இருக்கும். இப்போது என் செயல் அல்ல, எல்லாம் அவன் செயல் என்ற நினைப்பு வருகிற போது அது மல பரிபாகம். அந்த மல பரிபாகம் வந்தவுடனே அந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், அதற்கு பூசனை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் உண்டாகிறது. அதனாலே வழிபாட்டினை மேற்கொள்ளுகிறது. தகுந்த ஆசிரியரை அடைந்து அந்த வழிபடுகின்ற முறைகளை கேட்டு உணர்கிறது. அந்த நிலையிலே அந்த குருவானவர் அந்த மாணவருக்கு தீக்கை செய்வித்து சமய ஒழுக்கத்தை அறிவுறுத்தி எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பவற்றையெல்லாம் உணர்த்தி அந்த அந்த தீக்கைக்கு பேர் சமய தீக்கை. சமய தீக்கை என்பதனை தருகிறார். சமய தீக்கை பெற்று அது எதற்கு அதிகாரத்தை கொடுக்கிறது என்றால், திரு ஐந்தெழுத்தை ஓதுவதற்கும் திருமுறைகளை ஓதுவதற்கும் அதிகாரத்தை கொடுக்கிறது. திருக்கோயில் வழிபாட்டுக்கு உரிமை வழங்குகிறது. இது முதல் படி. அந்த அளவுக்கு அந்த ஆன்மாவினுடைய அறிவு வளர்ந்திருக்கிறது. அதாவது இறைவனை உருவமாக திருக்கோயிலே உருவமாக கண்டு புறத்தொழிலால் தன்னுடைய உடம்பினாலே வழிபடுகின்ற அந்த நிலையை பெறுகிறது. புற வழிபாடு, திருக்கோயில் வழிபாடு. பிறகு இன்னும் அந்த அறிவு சற்று முதிர விசேட தீக்கை எனப்படுகிற அந்த தீக்கை தரப்படுகிறது. விசேட தீக்கை முதலாவது சரியை, முதலாவது நிலை சரியை, சமய தீக்கை சரியைக்கு உரியது. இந்த விசேட தீக்கை அது இறைவனை அருவுருவ திருமேனியிலே கண்டு வழிபடுகிற முறை. அதாவது ஆன்மார்த்தமாக இல்லத்திலே எழுந்தருளை செய்து சிவலிங்க பெருமானை ஆக பெருமானே தன் எதிரிலே எழுந்தருள் இருப்பதாக பாவித்து அந்த மந்திர திருமேனியை நோக்கி திருமுழுக்காட்டி புத்தாடை புனைவித்து மலர் சூட்டி இவற்றையெல்லாம் செய்து வழிபடுகிற முறைதான் கிரியை. இரண்டாவது இது கிரியை. எனவே சமய திக்கையை காட்டிலும் விசேட திக்கையில இது கொஞ்சம் முதிர்ந்த நிலை. இதை செய்து வர வர அந்த ஆன்மாவினுடைய அறிவு மேலும் வளர்கிறது. அடுத்து இறைவனை அருவமாக முதலிலே உருவம், பிறகு அரு உருவம், மூன்றாவது நிலையிலே அருவமாக உள்ளத்திலே ஒளி வடிவாக கண்டு வழிபடுகிற நிலை மூன்றாவது யோகம், யோகம் எனப்படும். அதற்கும் இதே தீக்கை தான். அந்த விசேட தீக்கையே கிரியைக்கும் யோகத்துக்கும் உரியது, இரண்டுக்கும் உரியது. அந்த இதுதான் இந்த மூன்று, சரியை கிரியை யோகம், மூன்றும் என்ன? சிவபெருமானை நோக்கி செய்கிற வழிபாடு தான். மூன்றுமே வழிபாடு. அதை தவம் என்றும் சொல்லுகிறார். தவம் என்ற பெயரால் குறிப்பிடப்படும் இந்த மூன்றுமே தவம், சைவத்திலே தவம் எனப்படும். சிவ புண்ணியம் என்றும் சொல்லப்படும். இந்த வழிபாட்டின் பயனாகத்தான் இருவினை ஒப்பு என்ற பக்குவ நிலை ஆன்மாவிலே உண்டாகிறது. இருவினை ஒப்பு. எனவே மலபரிபாகம் நிபாதம் இருவினை ஒப்பு என்ற பக்குவ நிலைகள். இந்த சத்தினிபாதத்திலே நாலு வகை உண்டு. சத்தினிபாதத்திலே நான்கு வகை சொல்லுவார்கள். சத்தினிபாதம் என்றால் திருவருள் ஆன்மாவிலே விளங்கி தோன்றுகிற நிலை. அதிலே நாலு, மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிர தரம். மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிர தரம். அது ஒன்றை காட்டிலும் ஒன்று விரைவாக நிகழ்வது. முதலிலே மந்த தரம் மிக மிக மெல்ல அந்த திருவருள் தோன்றும். அதை காட்டிலும் கொஞ்சம் கூடுதல் மந்தம். மந்த தரத்தை காட்டிலும் கூடுதல் மந்தம். அதை காட்டிலும் விரைவு தீவிரம். அதனினும் விரைவானது அதிதீவிரம் அல்லது தீவிர தரம். இந்த சத்தினிபாத நிலைகளுக்கு ஏற்பத்தான் இந்த சரியை கிரியை யோகம் நிகழ்கின்றன. மந்ததரத்திலே சரியை, மந்தத்திலே கிரியை, தீவிரத்திலே யோகம். அடுத்து தீவிரதரம்தான் ஞானத்தை பெறுவதற்கு உரிய பக்குவ நிலை. தீவிரதரம் என்ற நாலாவது சத்தினிபாதம் வருகிற போதுதான் அந்த மாணவனுடைய ஆன்மா ஞானத்தை பெறக்கூடிய பக்குவத்தை பெறுகிறது. தீவிரதரம் அப்போது இந்த ஞானத்தை யார் மூலமாக பெற முடியும் என்றால், உலக கல்வியை நூல்கள் மூலமாக பெறலாம், அதுபோல ஞானத்தை நூல்கள் வாயிலாக பெற முடியாது. நூல்கள் எல்லாம் என்ன, சொற்களாலானவை. சொற்களின் யாவை? வாக்குகள். வாக்குகள் எங்கே தோன்றின? சுத்த மாயையிலே. நானே தான் விடை சொல்லணும், நானே தான் கேட்கணும். சுத்த மாயையிலே தோன்றுகிறவை. சுத்த மாயை பாசம். எனவே நூல்கள் எல்லாம் நூல்களால் பெறுகிற அறிவு பாச ஞானம். நூலறிவெல்லாம் பாச ஞானம். இந்த பாச ஞானத்தினால உலக பொருள்களை அறியலாமே தவிர இறைவனை அறிய முடியாது. அதே போல உலகத்தில் இருக்கிற பிற ஆசிரியர்களும் ஞானத்தை தர முடியாது. அவர்கள் நம்மை காட்டிலும் கொஞ்சம் கூட அறிந்தவர்கள், அவ்வளவுதான். எனவே ஞானத்தை தர வல்லவர் யார் என்றால் இறைவன் ஒருவன் தான். அவனை பற்றிய அறிவை அவன்தான் தர வேண்டும். இறைவனை பற்றிய அறிவை இறைவன் ஒருவனே தர வல்லவன், வேறு யாரும் தருதற்கு உரியவர் அல்லர். ஆகவே இறைவன் ஒவ்வொரு ஆன்மாவிடத்திலும் அந்த பக்குவ நிலையை பார்த்து கொண்டு இருக்கிறான். எப்பொழுது அந்த தீவிரமான பக்குவ நிலை வரும் என்று காத்திருந்து வந்தவுடனே இறைவன் குருவாக எழுந்தருளி வருகிறான். குருவாக வருகிறான் என்றால் என்ன பொருள் என்றால், அவனே தானே நேராக வருகிறான் என்பது பொருள் அல்ல. இந்த உலகத்திலே மலங்கள் நீங்க பெற்ற தூய்மையான ஆன்மாக்கள் ஒரு சிலராவது இருப்பார்கள். சுத்த ஆன்மாக்கள் என்ற பெயர், ஜீவன் முத்தர்கள் என்ற பெயர், இறைவனை உணர்ந்தவர்கள், அருளாளர்கள், அவர்களெல்லாம் ஜீவன் முத்தர்கள் எனப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த சுத்த ஆன்மா யாராவது ஒருவரிடத்திலே இறைவன் தங்கி நின்று அவரை பற்றி நின்று அவர் மூலமாக இறைவன் செயல்படுகிறான். ஜீவன் முத்தர் ஒருவரை இடமாக கொண்டு அவர் வழியாக இறைவன் ஞானத்தை உணர்த்துகிறான். இப்ப ஞானத்தை உணர்த்துகிறவர் அந்த மானுட குருவா அல்லது இறைவனா என்றால், அதற்கு என்ன ஒரு ஓமை சொல்லுவார்கள், அந்த இரும்பு அதை உலைக்களத்திலே நெருப்பிலே பழுக்க காய்ச்சினால் அந்த இரும்பானது அந்த நெருப்பை சார்ந்து அந்த நெருப்பை போல ஆகிவிடுகிறது. அதுவும் செந்நிறத்தை பெற்று செக்க சிவந்து பழுக்க காய்ந்து நெருப்பாகவே மாறிவிடுகிறது அந்த இரும்பு. இரும்பு இரும்பாக இல்லை, இரும்பு நெருப்பாக இருக்கிறது. அந்த அந்த நிலையில அது நெருப்பினுடைய செயலை இந்த இரும்பும் செய்யும், சுடும், சுட்டெரிக்கும். ஆனால் வெறும் இரும்பு சுடுமா? சுடாது. அதை சார்ந்திருக்கிற நெருப்பு தானே அந்த தொழிலை செய்கிறது. அதே போலத்தான் அந்த பக்குவ ஆன்மாவிடத்திலே இறைவன் பொருந்தி நின்று அந்த ஆன்மாவை தானாக்கி நெருப்பானது இரும்பை தன் வண்ணமாக்குவது போல இறைவன் அந்த பக்குவ ஆன்மாவிடத்திலே நின்று அந்த ஆன்மாவை தன் வண்ணமாக்கி தானாக்கி அவர் மூலமாக உபதேசிக்கிற போது அந்த உபதேசம் இறைவன் செய்கின்ற உபதேசமே தவிர அந்த ஆன்மா செய்கிற உபதேசம் அல்ல. எனவே அந்த குரு மானுட குருவாக இருந்தாலும் அவர் உண்மையிலே சிவமாக இருந்துதான் உணர்த்துகிறார். பார்ப்பதற்கு நம்மை போல தோற்றமளித்தாலும், நம்மை போல உண்டு உறங்கி வாழ்ந்தாலும் அவர் சிவமாகவே இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட குருதான் ஞானத்தை தரவல்லவர். அந்த குருவானவர் முதலிலே நிர்வாண திக்கை என்பதை தருகிறார். நிர்வாண திக்கை, இதற்கு ஞான திக்கை என்ற பெயர் உண்டு. ஞான திக்கை, இந்த திக்கை நிர்வாண திக்கையில, திக்கையிலே எத்தனையோ வகைகள் உண்டு. பனயன திக்கை, பரிசதிக்கை எல்லாம் கழிப்பு, வாசகதிக்கை, யோகதிக்கை, மானசதிக்கை. நயனத்திக்கைனா பார்வையினாலே, தன்னுடைய பார்வை கண்ணால் பார்த்தே அந்த மாணவனுடைய மலத்தை போக்குதல். நம்முடைய மெய்கண்ட தேவர் செய்யவில்லையா? அருளந்தி சிவம், அருளந்தி சிவம் எதிரே நின்று மாணவ மலத்தினுடைய இயல்பு என்ன என்று கேட்டபோது அந்த செருக்கு நிலையிலே நின்று கேட்கிறார். அப்போது மெய்கண்டார் வாய் திறக்கவில்லை. தன்னுடைய என்று உணர்ந்து அப்படியே விழுந்து இணங்கினார். அவரை பாடியிருக்கிறார் இருபாடிபதி என்ற நூலிலே. அவர் அருள்மிஸ்வம் பாடி இருந்த ஒரு நூல் மட்டும் அல்ல, இருபா இருபது என்ற ஒரு நூல் பாடியிருக்கிறார். அதிலே முதலிலே கண்ணுதலும் கண்ட கரையும் கரந்தருளி மண்ணிடையில் மாக்கள் மலமகற்றும் வெண்ணெய் நல்லூர் மெய்கண்டான் என்று பாடுகிறார். எனவே சிவபுருமானே தன்னுடைய கண்ணு நெற்றி கண்ணையும் நீலகண்டத்தையும் மறைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்னுடைய ஆசிரியராக என்று அவரே பாடியிருக்கார். எனவே அப்ப அது நயனத்தினாலே, பார்வையினாலேயே அவர்கள் கொடுப்பார்கள். பரிசத்தினாலே மலத்தை நீக்குதல் உண்டு. நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவதிக்கு வருகிறார். திருவதிகை அங்க நாவுக்கர் திருப்பெருமான் உழவர் பணி செய்த இடம். அங்கே தன்னுடைய கால்களால் மிதிக்க அஞ்சி ஊர் எல்லையிலேயே ஒரு மடத்திலே இறைவிலே தங்கியிருக்கிறார். அடியார்களோடு படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு வேதியர், ஒரு கிள வேதியர் வந்து பக்கத்திலே வந்து படுத்தார். கொஞ்ச நேரத்திலே அவர் தன்னுடைய காலாலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தலையை மிதித்தார். உடனே அவருக்கு விழிப்பு வந்து விட்டது. உடனே அவரை பார்த்து, ஐயா உங்கள் கால்கள் என்மேல் படுகின்றன என்று சொன்ன உடனே, ஓஹோ என்னுடைய மூப்பினாலே நான் தெரியாமல் மிதித்து விட்டேன் என்று சொல்லி கொஞ்சம் தள்ளி படுத்தார். கொஞ்ச நேரம் ஆயிற்று. மறுபடியும் அவர் தன்னுடைய காலை மறுபடியும் அவர் தலை மீது மிதித்தார். உடனே வந்து விட்டதே கோபம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. யாரையா, நீர் எங்கிருந்து வருகிறீர் என்று அதட்டினார். சுந்தரா என்ன தெரியவில்லையா என்று சொல்லி மறைத்துட்டார். அப்போதுதான் பாடுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், பெருமானே உன்னுடைய பாதங்கள் எப்போது என் தலை மீது படும் என்ற ஆசையினால் வாழ்கின்ற அடி நாயே, உன்னை அறியாமல் போய்விட்டேனே என்று தம்மானை அறியாத சாதியாரூழரே. தம்மானேனா தம் தலைவனை, தம்மானை அறியாத தம்முடைய தலைவனை அறியாத என இயல்பினர் இருக்கிறார்களா? நான் அறியாமல் பெருமானை அறியாமல் இருந்து விட்டேனே என்று வருந்தி அந்த பதியத்திலே பாடுகிறார். இது பெருமானே திருவடி திக்கை செய்கிறது. இப்படி பல வகை இவையெல்லாம் தனித்தனியாகவும் செய்யப்படும். இது இந்த நிகழ்ச்சி போல தனித்தனியாக செய்யப்படும், அல்லது நிர்வாண திக்கைக்கு அங்கமாகவும் அதன் பகுதியாகவும் செய்யப்படும். நிர்வாண திக்கையினுடைய பகுதியாகவும் இந்த இவை செய்யப்படும். அதுல இந்த ஞானத்திற்கு தடை எது என்றால், அதற்காக என்ன செய்கின்றான் பெருமான் அந்த ஞானாசிரியர்,
1: ஞானம் விளங்க விடாமல் தடுத்து கொண்டிருப்பது எது என்றால் வினைதான். நம்மிடத்தில் இருக்கிற வினை இருக்கிறதே, சஞ்சித வினை, பல பிறவிகளிலே ஈட்டிய சஞ்சித வினை. அது இருக்கிற வரை நமக்கு உண்மையான அறிவு வராது. எது போல என்றால், ஒரு அகல் விளக்குல திதி இருக்கிறது. அதை பல நாள் எரிந்திருந்து என்ன ஆகும், அதன் திதி மேல்பகுதி கறி படிந்திருக்கும். பிறகு ஏற்றினால் உடனே பற்றி கொள்ளாது. அதற்காக என்ன செய்வார்கள், அந்த பகுதியை நீக்கிவிட்டு விளக்கேற்றினால் பற்று. அந்த திரியில் உள்ள அந்த கருகிய பகுதி போலத்தான் இந்த சஞ்சித வினை. அது ஞானமாகிய தீ சுடர் பற்றி கொள்வதற்கு இடம் கொடுக்க, ஆகவே அந்த சஞ்சித வினையை நீக்க வேண்டும். அதற்காக என்ன செய்கின்றான் பெருமான்? அந்த ஞானாசிரியர் அந்த நிர்வாண தீக்கையில அத்துவ சுத்தி, அத்துவ சுத்தி என்ற ஒரு கிரியையை செய்வார். அத்துவ சுத்தி என்ற பெயர், அத்துவ சோதனை என்றும் கூறுவார்கள். ரெண்டு ஒண்ணுதான். அத்துவாக்கள் என்பவை ஆறு: வண்ணம், பதம், மந்திரம், தத்துவம், புவனம், கலை. வண்ணம், பதம், மந்திரம், தத்துவம், புவனம், கலை. இந்த ஆறின் மூலமாகத்தான் நாம் வினைகளை ஈட்டுகிறோம், வினைகளை ஈட்டுகிறோம். இந்த ஆறு வழியாக. அத்துவா என்றால் வழி, அத்துவா என்றால் வழி. வினை வருவதற்கு இவைதான் வழிகள். வண்ணம், பதம், மந்திரம் என்பவை என்ன? சொற்கள், சொல் உலகம். வண்ண எழுத்து, சொல் சொற்றொடர், நம்முடைய மொழி. அது மூன்று. வண்ணம், பதம், மந்திரம் என்பது மொழி, எனவே சொல் உலகம். மற்ற மூன்று இந்த பொருள், நாம் வாழுகிற பொருள் உலகம். தத்துவங்கள் 36 தத்துவங்கள், புவனங்கள் 224, கலை 5. இப்படி ஒவ்வொரு அத்துவாவுக்கும் எண்ணிக்கை உண்டு. எழுத்து 51, பதம் சொல் 81, மந்திரம் 11, அதாவது பஞ்சபிரம்ம மந்திரம் 5, பஞ்சபிரம ரூபத்தில் சொல்லியிருக்கு, பஞ்சபிரம மந்திரம் 5, ஷடாங்க மந்திரம் 6, 6 5 11 மந்திரங்கள். இப்படி எண்ணிக்கை உண்டு. கடைசியில கலை என்பது 5: நிவிருத்தி, பிரதிட்டை, வித்தை, சாந்தி, சாந்தி அதீதை, நிவிருத்தி. இந்த இந்த ஆறையும் தனித்தனியாக 5 கூறுகளாக்குவார்கள். இப்போ எழுத்து என்றால் அதில் எத்தனை எழுத்து? 51 சொன்னேன், அதை 5 கூறுகளாக பிரிப்பார்கள். இதெல்லாம் ஆகமங்களிலே உண்டு. அதே போல பதம் 81, அதை 5 கூறுகளாக்குவார்கள். மந்திரங்கள் அந்த 11 5 பகுப்பார்கள். அதே போல தத்துவங்கள் 36, அதையும் 5. புவனங்கள் 224, அதையும் 5 பாகுபடுத்தி இந்த முதல் 5, வண்ணம், பதம், மந்திரம், தத்துவம், புவனம் என்ற 5 இப்படி 5 கூறுபடுத்தி இந்த ஒவ்வொரு அந்த அதில் உள்ள ஒவ்வொரு குறையும் இந்த ஒவ்வொரு கலையிலே அடக்குவார்கள். இதெல்லாம் இங்கே இதெல்லாம் விளக்கி சொல்ல இயலாது, தெரிந்து கொள்ள வேண்டியது அவ்வளவுதான். அதாவது சுருக்கமாக சொன்னால், இந்த வண்ணம், பதம், மந்திரம், தத்துவம், புவனம் என்ற 5 5 கலைகளுக்குள்ளே அடங்கச் செய்தல், அதன் மூலமாக இந்த அத்துவாக்களிலே தங்கியிருக்கின்ற சஞ்சித வினையை நீக்குதல். எனவே நம்முடைய சஞ்சித வினைக்கு இடம் எது? மாயை. மாயைதானே வினைக்கு இடம். இந்த 6 அத்துவாக்கள் என்பவை மாயை தான். எனவே இந்த அத்துவாக்களிலே தங்கியிருக்கின்ற சஞ்சித வினைகளை எல்லாம் நீக்குகிறார் ஞானாசிரியர். பிறகு உபதேசம் செய்கிறார் ஞானாசிரியர், உபதேசம் செய்கிறார்.
2: ஓம் நமசிவாய்.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு ஏற்பகை நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: இறைவனுடைய திருவருளை சிறமேற்கொண்டு ஏற்பகையாரை பற்றி சிந்தனை செய்யலாம். ஏற்பகையாரை பற்றி பொதுவாக நமக்கு தெரியும், வரலாறு தெரியும். நான் எப்பொழுதுமே அப்படிதான் சொல்வது, வரலாறு வந்து சாதாரணமாக சொல்லி எழுதிதான். ஆனால் செய்கிடாருடைய திருவுள்ளப்படி சொல்வதுதான் நமக்கு மிகுந்த திறப்பு வாயில் என்று தெரியும். ஒரு காலத்தில் ஜலகண்டபுரம் என் சேலம் மாவட்டம் ஜலகண்டபுரம்னு என்ன ஒரு இடம், அந்த ஜலகண்டபுரத்தில் கிராம கர்ணிகராக இருந்தவர் ஆ வரதனஞ்சய பிள்ளைன்னு பேர். ஆ வரதனஞ்சய பிள்ளை என்று பேர். ரொம்ப அழகாக அந்த காலத்தில் சொற்பொழிவு, நாங்கள்லாம் இளமை காலத்தில் சொற்பொழிவு கட்டோம்னா அவருடைய சொற்பொழிவு ஒன்று. லாலாப்பேட்டைன்னு ஒரு ஊர் தொட்டியத்துக்கு எதிரில் முசிறித்தாளுக்கு, அதாவது லாலாப்பேட்டை தீனாமான முத்துசாமி பிள்ளைன்னு பேர். இந்த ரெண்டு பேருடைய சொற்பொழிவு தான் நாங்கள்லாம் இளமையில 7 வயதிலிருந்து கேட்ட சொற்பொழிவு. அப்பா இருந்து கூடவே இருந்து, ஏன்னா அவங்க அந்த கிராம கர்ணம் வரதஞ்ச பிள்ளை, இது தீனாமான முத்துசாமி பிள்ளைவர்கள் எதிர்கரில் காவிரிக்கு எதிர்கரில் இருப்பவர். அப்பா அவர் அதனால எல்லா நாளுடைய குரு பூஜையும் நடத்தினா இந்த ரெண்டு பேர் தான் மாறி மாறி பேசுவார். ரொம்ப அழகாக பேசுவார். நம்ம என்ன சொன்ன மாதிரி இது அரை மணி நேரம் காமணி நேரம்லாம் இல்லை, ஏறத்தாழ திருநாவுக்கரசர்னா ஒரு 3.5 மணி நேரம். அப்பதான் அந்த நிறைவு பண்ணும். தொடக்கத்தில் திருவாமூரில் தோன்றி திருப்புகழூரில் அவர் எண்ணுகேனின் சொல்லி எண்ணுகேனும் என்பதை பாடி கையலி சென்றார் என்று அந்த அளவு வரைக்கும் வரணுமே தவிர, இந்த மாதிரி நடுப்புற ஒன்று பேசியே அதன் அப்படி இப்படி பழக்கம்லாம் இல்லை. அதுல ஒரு நாள் அவர் தலைப்பு கொடுத்தார். இன்னும் யாரும் இதுவரைக்கும் அந்த மாதிரி தலைப்பு கொடுக்கல. தலைப்பு கொடுப்பதே ஒரு அருமை அல்லவா, அந்த தலைப்பிலேயே தெரியும் என்ன. அவர் கொடுத்து பேசினார், இறைவன் காட்சியும் இயற்பகை மாட்சியும் என்று. பாப்பானா அவர் என்ன கொட்டினாருங்கிறத என்னால் தெரிஞ்சுக்கொள்ள முடியல. என்னமோ எப்படியோ தலைப்பு மட்டும் ஞாபகத்திலே இருக்கும். இறைவன் காட்சியும் இயற்பகை மாட்சியும் என்று பேசினேன். அநேகமா நம்முடைய சேக்கடா விழா இப்ப ஐயாவும் நடத்துறாங்க, எல்லாம் தெரியுது. நாம தெரியாத ஒரு மடங்கள்ல நடந்திருக்கோம். இந்த ஒரு தலைப்பு கொடுத்து பேசியவர் ஒருவர் என்னும் ஒருவர் காணும், வேற யாருமே நல்ல. இறைவன் காட்சியும் இயற்பகை மாட்சியும் என்று நீண்ட ஆண்டுகளுக்கு முன்னே ஏறத்தாலும் 38-39 அப்படி தலைப்பு கொடுத்து பேசினார்கள். இன்றும் நினைவு இருக்குது. ரொம்ப அழகான பேச்சு. எங்கெல்லாம் அப்ப அவ்வளவு ரொம்ப கருத்தெல்லாம் வாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இளமை காலம் இருந்தாலும் அப்பா எல்லாவற்றையும் அழைச்சிட்டு போனதுனால அந்த புண்ணியம் தான் கொஞ்சம் கொஞ்சம் செய்ய முடியும். அதுல அது பற்றி பேசினார்கள். ஆகவே இறைவன் காட்சியும் இயற்பகை மாட்சியும் அருமையான அப்படி எண்ணணும். எண்ணுகின்ற பொழுது தலைப்பு எண்ணுகின்ற பொழுதே இந்த தலைப்பில் நாம் இன்று எண்ணுவதற்கு இத்துணை புண்ணியம் நமக்கு கிடைத்ததே என்ற எண்ணத்தோடு ஏக்கட்டு எண்ணுமே தவிர அப்படி நினைத்தால்தான் அந்த தலைப்பையும் நாம் அந்த கருத்தையும் சுவைக்க முடியும். அப்படி சுவைத்த காலம் இல்ல. சேக்கிடார் என்ற அந்த ரகர ஒத்து தவிர வேறு எந்த சொல்லும் பயன்படுத்த மாட்டார். இன்னும் சொல்ல போனா சேக்கிடார் பெருமான் என்ற சொல்லுவார். இவ்வளவு அருமையாக சொல்லி சொல்வார் செய்வர். எனவே அவருடைய திருவடிகளை நான் மீண்டும் இப்போ 38-39 பேசிய பேச்சினுடைய அமைப்பை அவருக்கு நான் நினைவு கொள்கிறேன். அந்த இயற்பகை இறைவன் காட்சியும் இயற்பகை மாட்சியும் என்று ரொம்ப அருமையான அமைப்பிலே கொடுத்தார். ஏன்னா அந்த இரு திறனும் ரொம்ப நமக்கு இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா ஞாபகம். இருதிறன் வந்தா ஞாபகத்து வராமல் இருக்காது. நம்ம சோழன் போக்குவரத்து இவங்களை ஐயாவை நான் சொல்லிட்டே இருக்கிறேன், எல்லாரும் வியக்கிறாங்க. இந்த துறையில இருந்துகிட்டு எட்டாஞ்சூத்தரன் சொல்லி வரவேற்றவர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன் நான். போறோம் இருதிறன் அல்லது இரண்டு இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மாங்க மாதிரி, ஒரு மருங்கு இறைவன் காட்சி, இன்னொரு மருங்கு இயற்பகை மாட்சி. ரொம்ப அழகானது. அப்போ இறைவன் காட்சி என்னைக்கும் தான் வந்திருக்குது, இதுல என்ன சிறப்பா இருக்கு என்பதை நாம் எண்ணணும். இயற்பகை மாட்சிங்கும் போது எத்தனையோ 63 நாயன்மார்களும் மாட்சி உடையவர்கள் தான், அருமையான தொண்டு செய்தவர்கள் தான். ஆனால் அதில் குறிப்பாக இயற்பகையாருடைய மாட்சி என்ன, இப்படி அணுகினால்தான் அந்த தலைப்பை நம்ம அருமையாக அணுகி சொல்ல முடியும். ரொம்ப அருமையான வைப்பில பேசிய பெரியவர்கள். அதே போல நம்முடைய இன்னைக்கு ஆசா ஞான சம்பந்தம் இருக்கே, இவர் ஒரு டைப்பு. அப்பா வந்து அப்படியே அந்த பெரிய புராணத்துல உருகி பேசுவார். சேக்கடா பெருமான் சேக்கடா பெருமான் அப்பா பாப்பா அந்த இதே அந்த மரபு நிலை தவறாமல் பேசிய பெரியவர்கள் அவர் ஒருவர். ஆமு சரவணமூலி யாருன்னா பெரிய புராணத்தை அழைப்போம். பரதஞ்ச பிள்ளை ஒருவர், தீனா முத்துசாமி பிள்ளை ஒருத்தர். இந்த 2-3 பேர் தான் தஞ்சை மாவட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் ரொம்ப அருமையா அந்த காலத்தில் பழமையான சொற்பொழிவாளர்கள். நீண்ட நேரம் பேசுவார்கள், மரபு நிலை பிழையாமல் பேசுகின்ற பெரியவர்கள். அதுல இப்பொழுது நாம் இயற்பயனாயனார் வரலாறு நமக்கு தெரியும். பூம்புகார் நகரத்தில் தோன்றியவர். பூம்புகார் நகரம் இப்ப நேர்களை பூம்புகாரு கிடைக்கிறோம் என்று சொல்லிவிடலாம். சரி, பூம்புகார பத்தி என்ன யாருக்கு தெரியாது, பல பேரும் போய் பார்த்திருக்கிறோம், பல முறை பார்த்திருக்கணும் இல்லைங்களா. பூம்புகார பத்தி ஒன்னும் புதுசு இல்லை. ஆனால் சேக்கிடார் காட்டுகின்றதுல
2: ஒரு அமைப்பு என்ன? சென்னி வெண்குடை நீடு அனபாயன் திருக்குளம் புகழ் பெருக்கிய சிறப்பில் மண்ணு தொல்புகழ்.
3: சோழ நாட்டுக்கு ஒரு பெரிய புகழ் இருக்கான். அது என்ன புகழ்னர்? என்ன புகழ் கேட்டா அனபாய சோழனுடைய புகழ். அப்ப என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, நாட்டினுடைய வளப்பம் எல்லாம் அரசியலுடைய அமைப்பின் காரணத்தால் அமைவது. அதனால நம்ம இதுல மணிமேகலை பொண்ணுகள்லாம் சொல்லுகின்ற பொழுது என்னன்னு கேட்ட, காவலன் மாதவர் நோன்பும் மடவார்கற்கும் காவலன் காவல் இந்தனின் இல்லை என்று மணிமேகலை. ஆகவே மாதவர் நோன்பும் நல்ல ஞானிகளுடைய அந்த அருட்பார்வையும் ஞானிகளுடைய அந்த வழிபாடுகளும் சிறக்க வேண்டும் என்றாலும், நல்ல பெண்மணிகள் கற்பு நிலையில தவறாமல் இருக்க வேண்டும் என்றாலும், கருவிந்து காவலன் காவல் சரியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம். அதுபோல நன்றாக அரசியல் இருந்தால்தான் மழை வளம் கரவாது. மழை வளம் கரப்பின் வான்பேரச்சம் பிழை விரைதில் பெரும்பேரச்சம் குடிபுற உண்டு கொடுங்கோலஞ்சி மண்பதை காக்கும் நன்கொடி பெருத்தல் துன்பம் அல்லது தொழுதகையில் சிலப்பதிகாரம். அப்போ நாட்டில் அருமையான மழை பெய்வதற்கும், நாட்டில் எந்த உயிர்களும் ஒரு உயிர் இன்னொரு உயிரை தாக்கி வன்முறையில் தாக்கி அது மாதிரி ஒரு துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியலமைப்பு வேண்டும். அது புறநானூறு. இப்படி வழி வழியாக அரசியலமைப்பு இருந்தாலன்றி நாட்டு வளமோ நாட்டில் வாடுகின்ற மக்கள் வளமோ இராது. இதுதான் நம்முடைய முடிந்த முடிவு, முடிந்த முடிவு. இதை இந்த இருபதாம் நூற்றாண்டில் நினைத்துக் கொள்ளத்தான் முடிகிறதே தவிர செயற்பாட்டில் காண முடியவில்லை. திருவருள் காக்க. அதனால்தான் பூம்புகாரை சொல்கின்ற பொழுது என்ன வளம் என்று சொன்னால், சென்னி வெண்கூடை நீடான பாயன் திருக்குளம் புகழ் பெருக்கிய சிறப்பின் மண்ணு தொல் புகழ். அந்த பேரரசனால் சோழ பேரரசனால் காக்கப்படுகின்ற வளமுடையது ஒன்று. சரி, என இந்த நாடு எப்படிப்பட்ட நாடுனார், மருத நீர் நாட்டு. மருத நீர் போற போக்குல என்னென்ன சிந்தனை வருது பாருங்க. அரசியலமைவு ஒரு பெரிய சிறப்பு. இனி அந்த நாட்டினுடைய அமைப்புல அருமையா தொல்காப்பியம் பாகுபாடு செய்கிறது. நாட்டை செய்கின்ற பொழுது ஒரு வயல் வயல் சார்ந்த இடம் இப்படிப்பட்டது, கடல் கடல் சார்ந்த இடம் இப்படிப்பட்டது, மலை மலை சார்ந்த இடம் இப்படிப்பட்டது என்றெல்லாம் சொல்லி நம்முடைய ஐந்தினை என்று பிரித்து வைத்திருக்கிறது. சோழ நாடு எப்படிப்பட்டதுன்னு கேட்டா நல்ல வயல் வளம் மிக்கது. அதனால வயல் வளம் நல்ல வயல்லாம் நிரம்ப இருக்கும்படியான அருமையான இடம் அல்லவா. மருத நீர் நாட்டு வயல் வளர்ந்த இயல்பீரில் அளித்து. அதோடு கூட இந்த வயல் வளம் தருவதற்கு எந்த நதி உதவுகிறது என்று கேட்டால், உதவிய காலம் ஒரு காலம் காவிரி தான், காவிரி தான் அல்லவா. அதனால அந்த பொன்னி நதி ரொம்ப அருமையான காவிரி நதியானது பாய்கின்ற வளமுடையது. அதனால் மருத நீர் நாடு என்று சிறப்பார். மருத நீர் நான் வயல் வளர்ந்தர இயல்பீரில் அளித்து பொன்னினல் நதி மிக்க நீர் பாய்ந்து. அருமையா காவிரியானது பாய்ந்தது. சரி, பாய்ந்து புனரி தன்னையும் புனிதமாக்குவதோர் நன்னடும் பெரும் தீர்த்தம். இங்கதான் சேக்கலாருடைய இலச்சனை வருகிறது. இந்த காவிரி என்ன செய்யறதுன்னா, எங்கேயோ அங்க மலைநிலத்துல குடகு நாட்டில் தோண்டி அந்த தண்ணீரை அப்படியே இருமருங்குமாக தந்து தந்து ஒழியாய் வாடி காவேரி ஊழி வைக்கும் பெருதவி ஒழியாய் வாடி காவேரி என்று வாழ்த்தினார் இளங்கோடிகள். எனக்கு என்னமோ இளங்கோடிகள் ஒரு பெரிய நல்ல துறவி வாழ்த்ததுனால இந்த வளம் வந்து கொண்டிருக்கும், எப்படியாவது வந்து கொண்டிருக்கும் என்பது ஒரு நமக்கு ஒரு ஒரு என்னமோ ஒரு குருட்டு நம்பிக்கை, குருட்டு நம்பிக்கை. அதனால ஒழியாய் வாடி காவேரி, காவிரியே நீ அங்கேருந்து தோன்றி எங்கள் பூம்புகாரில் வந்து கலக்கின்ற ஆய் அப்படி கலக்கின்ற பொழுது உன்னுடைய உதவி இருமருங்கு அடாராள் அப்படியே தண்ணீரை தந்து தந்து தந்து தந்து தந்து வயல்வளம் சிறக்கும்படியாக செய்கிறாய். இந்த உதவியானது என்றும் ஒழியாது என்றும் அழியாது இருக்கும்னு சொன்ன அந்த ஆசீர்வாதம், நல்ல துறவியினுடைய ஆசீர்வாதம், நல்ல ஒரு புலவர் பெருமானாருடைய ஆசீர்வாதம் இருப்பதனால் அது வரும் என்று நினைக்கலாம். அப்படிப்பட்ட ஒழியாய் வாழி காவேரி என்று வாழ்த்திய அந்த காவிரி எங்க செய்தனர், இதோ இப்பொழுது பூம்புகார். பூம்புகாரில் அப்படியே போகிறதா, போனா கடல்ல கலக்கிறது. கடல்ல கலக்கின்ற தண்ணீருடைய வேகம் என்னமென்னு கேட்டா அப்படியே உள்ள போகும் போது உள்ள போகும், கொஞ்சம் தூரம் போகும், அப்புறம் அந்த கடல் நீர் எடுத்து வரும். ஏன்னா கடல் வந்து பெரியது, ஆற்று நீர் குறைவு தான். அது நீ வந்து நீங்க பூம்புகாரில் போற காவிரி லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் தாண்டி விடலாம். ஏன் எங்க மயிலாடுதுறையில அப்படி செஞ்சு விடலாம், மயிலாடுதுறையில சும்மா இவ்வளவுதான் ஆகலாம். அது காவிரி நல்ல இப்ப எங்க பக்கத்துல இருந்த தொட்டியம் நம்முடைய முசிறி நொய்யல் வரைக்கும் இல்ல, அதுலதான் முக்கொம்பு பெரியது. அந்த காவிரியும் பார்த்துட்டு மயிலாடுதுறை காவிரியை பார்த்தோம்னா இது காவிரியா யாசா சொன்னது மூலக்குழையும் போய் சொல்றோம். ஏன்னா அவ்வளவு சின்னதா போட்டது பாவம். அங்க அவ்வளவு அளவாக நீண்ட ஒன்னரை மைல் ரெண்டு மைல் அகலத்துல அருமையாக இருக்கிற காவிரி. அந்த காவிரியான தண்ணீர் அப்படி சுருங்கி சுருங்கி எல்லாம் ரெண்டு பக்கம் கொடுத்துட்டு இங்க வருகின்ற பொழுது சுருங்கி வருவதனால இது ஓரளவு உள்ள போகும். கடல் நீர் உள்ள போனாலும் கூட அந்த கடல் நீரானது மீண்டும் எடுத்து வரும். ஆனா அந்த உள்ள போகிற அளவுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பக்கா உப்பா இருக்கிற அந்த தண்ணி கூட இந்த காவிரி நீர் கலக்கின்ற இடத்தில் பார்க்கின்ற பொழுது உப்புத்தன்மை குறைஞ்சிடும். புனரி தன்னையும் புனிதமாக்குவதோர், கடலையும் கூட புனிதமாக்குமாம். கடலுக்கு என்ன புனிதம் இல்லை? உப்புத்தன்மை இருக்கு. இது உள்ள போனதுனால அந்த உள்ள போகிற இடம் வரையிலுமாவது அந்த புனிதமாக்குதான். அப்படிப்பட்ட அருமையான நாடு இருக்கே, அது சூழ்ந்திருக்கிற நகரம் தான் பூம்புகார் நகரம் என்று சொன்னேன். இதுல ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. என்ன? பூம்புகார் 12 நூற்றாண்டு பூம்புகாரை நமக்கு நினைவுபடுத்துகிறார் சேக்கடா பெருமான். நமக்கு இந்த பூம்புகாரை கிமுல இருந்து தெரியும், அகந்தை அல்ல, நூல் வாயிலாக தெரியும். சங்க இலக்கியத்திலே 10 பாட்டில் பட்டினப்பா

0: பகலங்காடி, நாள் அங்காடி, அல்லங்காடி என்றது. வேற என்ன கூட சொல்லல, அல்லுன்னா இரவு. இரவிலையும் நீங்க கடை எப்பப்பா எல்லா கடையும் இருக்குமா? நீங்க பொங்கலுக்காக நீங்க 10:30 மணிக்கு நீட்டிக்கிறமே கடை, அது மாதிரி இல்ல. நீங்க 365 நாளுமே கடை, இரவுன்னு கடையும் சரி பகல் கடையும். என்னென்ன கடைகள்? அத இளங்கோடிகள் தான் சொல்லணும். நவரத்தினத்தில இருந்து சாதாரண பொருள் வரையிலும் அப்படி மல்கி கிடக்குமா? அப்புறம் இதோ நீங்க இந்த மாதிரி உள்ள இருந்துன்னு சொன்னா, கடல் கரையில போனீங்கன்னு சொன்னா, அது பாட்டுக்கு ஏற்றுமதிக்கான பொருட்கள் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கும், இறக்குமதியாக வந்த பொருட்கள் ஒரு பக்கம் இருக்கும். எல்லாம் சோழனுடைய புலிக்குறி பொடித்திருக்கும் இலைச்சனை. ஆகிய வயல்ல நீங்க அது கடல் பக்கத்துல போய் பார்த்தோம்னா, ஏற்றுமதி பொருட்கள் பல, இறக்குமதி பொருட்கள் பல, அப்படி ஆக அமைந்திருக்கும் இப்படி எல்லாம். சரி, இன்னும் உள்ளே கோயிலுக்குள்ள எது வந்து ஒவ்வொரு கழகு, அப்புறம் சாமியில கேட்போம். திருக்கோவில் இல்லாத தெருவில் ஊரும், கோவில் இல்லைன்னா அது ஊரல். கோவில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னு சொன்னா, அடாடாடா, எத்தனை கோவில், எத்தனை கோவில். சிவபெருமானுடைய கோயில், முருகப்பெருமானுடைய கோயில், பலராமனுடைய கோயில், ஐயனார் கோவில் என்று அறுமுக செவ்வேள் அநிதிகள் கோயிலும் என்றெல்லாம் சொல்றேன். அப்படி சொல்லிவிட்டு, ஏச அந்த கோயிலை முழுதும் சொன்னா நேரமாக சிலப்பதிகாரத்துல நம்ம பேசுற மாதிரி ஆயிடும். என்னன்னாரு, முதல் விழி நாட்டத்து இறையோன் முதலா, பதிவாள் சதுக்கம் பூதம் ஈரா, முதலும் தொடக்கம் சொன்னார். அந்த முதல் சொல்லும் போது யாரை சொன்னார், யாரை சொன்னார்? முதல் விழி நாட்டத்து இறையோன் முதலா என்று சொன்னார். இதுதான் நாங்க சொல்லாம இருக்க முடியுமா, சொல்லாம இருக்க முடியுமா? அப்போ ஒரு இளங்கோவடிகள் நல்ல துறவி பூம்புகாரில் இருக்கிற கோவில்கள் எவை என்று சொல்கின்ற பொழுது, யாரை முதன்மைப்படுத்துகிறார்? சிவபெருமானை முதன்மைப்படுத்துகிறார். அதனால தான் இளங்கோவடிகள் சமயம் கூட நாம் மீண்டும் எண்ணி பார்க்க வேண்டும்.
1: நாங்க சிலப்பதிகாரத்தையே கூட அதான் இப்ப சொல்றேன். சிலப்பதிகாரத்தில் உட்காருங்க, நீ உட்கார், செட் டவுன், நானும் சொல்றேன் பாப்போம். முதல் விடி நாட்டத்து இறையோன் முதலா என்று சொல்றேன். ஏன் அவர் எடுத்துக்கணும்? எங்கள் அருகன் முதலான்னு ஆரம்பிக்க கூடாதா? ஏன் ஆரம்பிக்கல? நாங்களா ஆரம்பிக்க சொன்னோம் இல்லையே? சரி, பல இடங்கள்லயும் பெரியோன் தருக திருநுதல் ஆகனே, பெருமானி சிவபெருமானி பெரியோன்னு சொல்றாரு. கண்ணியை பாராட்டும் போது, அம்மா உன் நெத்தி இருக்கே, நெத்தி அப்படி வளைந்து இருக்குது, பிறை மாதிரி இருக்குது, ஆனா எந்த பிறை தரணுமா அப்படின்னு கேட்டா, பெருமான் தலையில் அணிந்திருக்கிறான் பாருங்க, அந்த பிறை தான் உன்னுடைய நெற்றிக்கு ஓமை. பெரியோன் தருக திருநுதல் ஆகனே என்று சொல்றாரு. இதெல்லாம் காத்துல பறக்க விட்டுறத இப்படி எல்லாம் நான் சொல்றேன். இதேன்னு இப்ப ஆகுது, இந்த தமிழ்ல அது இந்த சமயத்தை பற்றி எல்லாம் கொஞ்சம் நிறைய பேசணும், நிறைய பேசணும். நூல்கள் இருக்கிறது இன்னைக்கு ஏதாவது சொல்லிட்டா சரியா போயிட்டாது. ஏற்கனவே நம்ம ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்கும்? வேறு வாயில அவலத்து போட்ட மாதிரி தான், தானே மெல்லுகிட்டு இருக்குது. இதே இந்திக்கு போட்டா இன்னும் மெல்லு போடும். எவரேனும் தாமாக இருக்கிறது கவலைப்படல. எனவே அது போல எதுக்கோ சொல்ல வந்தேன். எனவே அந்த கோவில் இப்படி சொல்ல வந்தால், முதல் விழி நாட்டத்து இறையோன் முதலா, பதிவாள் சதுக்கம் பூதமியரா என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இப்படி கோயில்கள் எல்லாம் இருக்கின்றது. அப்போ நமக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டா, பெரியமானத்துக்கு வந்துடுவோம். பூம்புகார் நகரம் மூன்று வகையில் சிறப்புடையது நம்முடைய சமய முறையில. இவ்வளவு பெரிய கோயில்கள் எல்லாம் இருந்ததுனாலே மூர்த்தி சிறப்பு, மூர்த்தி சிறப்பு. இவ்வளவு நல்ல வயல் வளம் முடிந்த காவிரி சூழல் இருக்கவும், அதோடு கடற்கரை இருக்கவும், வந்து இறக்குமதி பொருட்களும் ஏற்றுமதி பொருட்களும் பகல் கடைகளும் இரவு கடைகளும் எல்லாம் இருப்பதை பார்த்தா அந்த தலைச்சிறப்பு, அந்த ஊர் சிறப்புன்னு தெரியுது. இனி வந்து நம்முடைய காவிரி போகின்ற பொழுது தீர்த்த சிறப்பு தெரியுது. எனவே மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றும் இருந்த சிறப்பினை சங்ககால நூல் கொண்டு சிலப்பதிகாரம் வரையிலும் நாம் பூம்புகாரை அறிகிறோம். ஆனால் தமிழன் செய்த பாவம், நாம் செய்த பாவம், சேக்கிடார் காலத்தில் மூர்த்தி சிறப்புக்கு இருக்கிற கோயிலும் இல்லை, தலைச்சிறப்புக்கு இருக்கிற நாலங்காடி பகலங்காடி எல்லாம் இல்லை, காவிரி தான் இருந்தது. அதனால் வெறும் தீர்த்த சிறப்பு மட்டுமே சொன்னார். வரலாற்று குறிப்பு இது, வரலாற்று குறிப்பு. புனரி தன்னையும் புனிதமாக்குவதோர், கடல் உப்பு நீரை கூட புனிதமாக்குகின்ற அந்த தீர்த்தம் எது? காவிரியினர். அப்போ அவர் கண்ட இளங்கோடிகள் கண்ட மூர்த்திகள் இல்லை, இளங்கோவடிகள் கண்ட அந்த நாலங்காடி மற்ற நல்ல தலைச்சிறப்பு இல்லை, வெறுமனே காவிரி சிறப்பு இருந்தது. இன்று சிவ சிவ என்ன பண்ணி பூம்புகார் எப்படி பண்ண எப்படி பண்றது? இப்படித்தான் நம்முடைய வாழ்வு. நாம் செய்த பாவம் போல தமிழ் உலகத்தில், உலக அரங்கிலேயே சொல்றேன், தமிழன் செய்த பாவம் போல வேற யாரும் பண்ணல. மொழியால், சமயத்தால், அரசியலால், பண்பாட்டால், ஆன்மீகத்தால், எல்லாத்தையும்

எல்லாத்திலையும் கேளுங்க. நம்முடைய சேக்கடார் பெருமான் வெறும் காவிரி சிறப்பை மட்டும் பாடியதுடைய காரணம் சங்ககால பூம்புகார் அன்றி ஒரு இது 12ஆம் நூற்றாண்டு. இது 12ஆம் நூற்றாண்டுங்கிறது ஏறத்தாழ சோழருடைய ஆட்சியில் நல்ல சிறப்பான காலம் ஆட்சி. 12 முடிஞ்சது சோழருக்கான அர்த்தம் தான். சேக்கிடார் காலம் அனபாயன் அது வரைக்கும் நல்ல சிறப்பாக இருந்தது. 13 இறங்க ஆரம்பிச்சது. 13 இறங்கினது இறங்கியே போயிட்டு தான் மீள வந்ததா வரப்போகுதா ரெண்டுமே போக்குவரத்தில் போகிறோம். அதனால 12ஆம் நூற்றாண்டு தான் சோழருடைய அரசினுடைய காலத்தில் எல்லையாக இருந்த காலம். என்னமோ அந்த காலத்தில் சேக்கிடார் பெருமான் தோன்றதுனால இந்த சோழரை பற்றியாவது இந்த அளவு இளைச்சலி நமக்கு இருக்கிறது. 13-14 பாடியிருந்தார்னா சோழனுடைய பேச்சியே இருந்திருக்கிறது. என்னமோ பழம்பெருமை பேசிக்கொள்ளுவோம். இப்படிப்பட்ட வளம்புகார் நகரம் இது சொல்லாமல் எப்படி இருக்கிறது? இயற்பையாரை சொல்கின்ற பொழுது ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜான்னு பூம்புகாரில் தோன்றினான்னு சொல்ல எங்களால் முடியல சுவாமி. ஏனென்றால் அவர் எதை குறிக்கிறார் என்று காவிரி கடலோடு கலந்து புனரியும் புனிதமாக்குவதோர் தீர்த்தம் என்று மட்டுமே குறிப்பதனால் நம்முடைய எண்ணம் என்ன? அப்போ மூர்த்தி இல்லையா, தலம் இல்லையா, தீர்த்தம் மட்டுமா? ஆமாப்பா, நாம் செய்த பாவம்ப்பா என்று சொல்லி என்பதாக அல்லவா இப்படிப்பட்ட பூம்புகார் நகரம். சரி போ. இதில் ஒருவர் இருந்தார் பெரியவர், அக்கூலப்பாதி கூடி முதல் வணிகர். இங்கெல்லாம் நம்ம வேகமாக போயிடலாம். நல்ல வணிகர் மரபுவர். செல்வத்து வாழமையின் அமைந்தார் செக்கர் வென் வீரச்சாடை அவர் அடிமை தீரத்தில் மிக்கவர். அதனால தான் நம்ம இதெல்லாம் பேசுகிறோம் அல்லவா. ஏன் இந்த 63 எடுத்து பேசுகிறோம்னு சொன்னால் இறைவன் பாலும் இறைவனை சார்ந்திருக்கிற அடியவர் பாலும் கொண்டிருக்கிற அந்த பக்திமை இருக்கிறது. அந்த பக்திமையுடைய உரைப்பு இருக்கு பாருங்க, அந்த உரைப்பினால் தான் இப்ப நாம எல்லாம் பேச முடியுது அல்லவா. ஆதலால் அவருக்கு என்ன, வணிகர் நல்ல செல்லுமிக்கவர், ஒரே ஒரு குறிக்கோள் அவர்கிட்ட உள்ளத்துல. அந்த குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டா அந்த குறிக்கோள் தான் அவங்ககிட்ட இருந்தது. அதனால்தான் அவர்களை நாம் இன்றும் பாராட்டுகிறோம், என்றும் பாராட்ட முடிகிறது. என்ன குறிக்கோள்னர்? மிக்க சீரடியார்கள் யார் எனினும். ஒரு குறிக்கோள் அவருக்கு எப்படி இயல்பில் வந்துட்டது. எவரேனும் தாமாக மிக்க சீர் அடியார்கள் யாரேனும் என்பதற்கு விளக்கம் சொன்னால் என்ன சொல்லணும்? எவரேனும் தாமாக அப்பர் சுவாமி திருவாக்கம். அது எவரானதான் சரி. நெத்தியில திருநீரும் உருதுராக்கமும் சிவசிவன்னு வாயில சொன்ன விட்டுறப்ப அந்த அந்த மூன்று தகுதி இருக்குமானா? மிக்க சீர் அடியார்கள் யாரேனும் வேண்டும் யாவையும் இல்லை என்னாதி. எது வேணுமோ அதை கொடுத்துருவாராம். இக்கடற்படி நிகழமும் கொடுக்கும் இயல்பில் நின்றவர். ஆமா, அதுதானே. எது அவர் கேட்டாலும் சரி அந்த கேட்டா கொடுத்துருவோம். உடனே நம்ம என்ன பையன் பையன் பையனா இருக்கிறோம், கொஞ்சம் பகுத்தறிவா இருக்கிறோம். எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் என்ன எதை பொறுத்திருந்து பார். எதை கேட்டாலும் கொடுப்பார் என்பதை பொறுத்திருந்து பார். நம்மளதான் சொல்லணும். பாரு, நீயே பாரு. சரி சரி, எதையும் கொடுப்பாருன்னா சார் இந்த உலகிகளுக்கு அவர் அன்பிட் தகுதி இல்லாதவர்னு நீ சொல்ல வேண்டாம். அந்த பகுத்தறிவாதி நான் சொல்றேன். உலகு இயற்பகையார் அவரே சொல்லிட்டாரு. நீ என்ன பெருசா நீ பட்டம் கொடுக்கறது கிடையாது. அப்போ உலக இயற்கைக்கு ஆமாப்பா, உங்க உலகம் வேறு அவருடைய உலகம் வேறு. நீ இனிமே புதுசா போய் கண்டுபிடிச்சு இது ஏது உலகத்தில் நடக்காது நடந்து போச்சு நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நாங்களே சொல்லிடுறோம். உலகு இயற்பகையார் உலகியலுக்கு புறம்பானவர். இதுதான் நம்ம நெறியா சொன்னது. ஏன்னா இதுதான் நம்முடைய இதில் வந்து இப்போ ஒரு பெரிய நீச்சல் உடைக்கு நீச்சலில் போய் பொத்துன்னு குதிக்கிறான்னு சொன்னால் என்ன செய்யணும்? ஃபுல் ஹேண்ட் போட்டுட்டு அப்படியே போய் 8 மணி வயசு கட்டிட்டு குதிக்கிறதா? எல்லாம் களைஞ்சிட்டு நீச்சல் உடைய ஜட்டிமெண்ட் கட்டிக்கிட்டு பொக்குன்னு குதிக்கணும். அதுபோல் இந்த இயற்பையாருடைய வரலாற்றை எடுத்து சொல்லுங்கள். நம்முடைய பேராசிரியராக இருக்கிற சேக்கடார் பெருமான் இங்கு தான் நீச்சல் உடை. என்ன சொன்னார்? உலகி இயற்பகையார். எந்த பகுத்தறிவாதியும் உள்ள நுழைய முடியாது, நுழைய முடியாது. அதுதான் இது முதல் இதுதான் முதல் இல்லவா இது முதல் இதில் தான் முதல் பூட்டு போடப்படுகிறது. அவர் யார்? உலகு இயற்பகையார். எனவே நீ கேட்குற கேள்வி எல்லாம் உங்கள் உலக சார்பானது. அதுக்கு தான் நான் முன்னே சொல்லிட்டேன்னு நோ அட்மிஷன் ஓ உண்டு உத்தரவின்றி உள்ளே வராதுன்னு அர்த்தம். இது ஒரு அருமையான அரண் இல்லை இந்த அரணை கட்டிக்கிட்டார் கட்டிக்கிட்டு இப்போ போறார் உள்ள. சரி என்ன சொல்வார்னர்? ஐயர்மை அடிமை அளவில்லாததோர் இப்படியெல்லாம் சொல்லி வீட்டில் எப்படிப்பட்டவங்க என்னார்? அருமையான மனைவி. என்ன மணி ஒன்று கொஞ்சம் ஆயிட்டது. மனையறம் புரி மனைவியா அருமையாக வாய்த்தது. அது ஒரு பெரிய அமைப்பு அவர்களுக்கு. இந்த மாதிரி அவர்களுடைய அந்த அடியவருடைய தொண்டு நல்ல அருமையாக சிறப்பதற்கு பெருமா அவருடைய பெருமானுடைய திருவருள் ஒன்று, அவர்கள் உள்ளத்தில் கொண்டிருந்த ஆழமான உணர்ச்சி ஒன்று, வாய்த்த சூழல் ஒன்று, நல்ல மனையறம், இந்த மூன்றும் சேர்ந்து தான் அவருக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. அதான் முப்பொருள் உண்மை தான். அங்கேயும் நம்ம முப்பொருள் உண்மை எங்கேயும் போகாது. அதனால முப்பரும் முப்பருடைய நல்ல இறைவனுடைய அருள்.
இரண்டாவது அவர்களுக்கு அந்த தான் கொண்டிருந்த குறிக்கோள் மீது இருக்கிற உரைப்பு, மூன்றாவது அதற்கேற்ற சூழல். இது மூன்று இருந்தா ராஜா ராஜா திருவள்ளுவர் இதில் மூன்றுல மூணாவது இருந்தாலே ராஜான்ட்டார். வீட்டில் மட்டும் நீ நினைக்கிறதுக்கு வரிப்பளவு இல்லாம வீட்டில் அம்மா இருந்தாங்கன்னா நீ தான் ராஜான்ட்டார். இல்லது என் இல்லவள் மாண்பானார். வீட்டில் இருக்கவங்க சரியா வந்துட்டா உனக்கு என்னடா ராஜா, நீ தான்டா போயினார். சுவாமி அங்கதான் தகராறினார். உள்ளது என் உனக்கு ஒரு யோகியதும் இல்லை போடான். சிவசிவ திருவள்ளுவரளவா திருவள்ளுவரளவா. அதனால இந்த மூன்று சூழலும் மிக அருமையாக அவர்களுக்கு அமைந்தமையினாலே மனையாளும் இருந்தனர். சரி, இப்படி இருப்பவரை என்ன செய்யினர்? அப்படி வாழ்கின்ற பொழுது இப்பதான் இறைவன் காட்சியும் இறைவன் காட்சியும் அவர் கொடுத்தாரு பாருங்க. என்னைக்கோ கொடுத்தது என் மனசுல எங்கேயோ ஒரு மூலையில கிடந்தது இல்லை அது. ஆயும் நுண்போருள் ஆகியும் வெளியே அம்பலத்துள் நின்றாடுவார் பெருமான். இவரது தொண்டை எல்லோரும் அறியும்படியாக செய்யணும்னு நினைத்தார். சோதனைங்கிறது மூச்சே பரியப்படாது பெரிய புராணத்தில் அல்லவா. பறிந்தால் அவங்களுக்கும் பெரிய புராணத்துக்கு இந்த பிறவியில் ஏழு பிறவி வரைக்கும் தொடரவில்லைன்னு அல்லவா. சோதனை எல்லாம் இப்படி ஒரு அடியவர் ஐயா எந்த ஒன்றா இருந்தாலும் அடியவர் கொடுத்துருவாரா எந்த ஒன்றா இருந்தாலும். ஆமையா இப்படி ஒருவர் இருக்க முடியுமான்னா இருக்கிறார்னு உங்களுக்கு சொல்லத்தான். அந்த நூற்றாண்டிலும் சரி இந்த நூற்றாண்டிலும் எந்த நூற்றாண்டிலும் தெரிந்து கொள்ளணும் என்பதற்காகத்தான் அவருடைய விளக்கம் காண்பான். அப்படி ஒரு அடிவர் உள்ளவர் என்பதை எல்லாரும் அறிவிப்பதற்காக பெருமான் செய்கிற செயல். எப்படி இருப்பார்? ஆயும் நும்போருள் ஆகியும். ரொம்ப ஞானியனுடைய உள்ளத்தில் எப்படி இருப்பான்? அவர் அந்த உள்ளத்தில் உள்ளத்து உணர்ச்சியில் அப்படியே உணர உணர உணர உணர அதிலேயே இருந்திருப்பான். மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரி தேசனே தேனார் அமுதே சிவபுரணி என்றெல்லாம் சொல்றாங்களே. அந்த உள்ளத்தில் அப்படியே உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா அரியன் போன்றவர்களெல்லாம் உய்வதற்கு பெருமான் எப்படி இருக்கிறாய்? ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஓ

0: என ஓங்கி ஆழ்ந்து அகந்த நுண்ணியன். அருமையா சொன்னார். ஆகவே இப்படி நுண்ணிய பொருளாக இருந்தும் ஆனா அம்பலத்தில் எப்பொழுதும் இடையராது ஆடிக்கொண்டிருக்கான் பெருமான் அல்லவா. அப்படி ஆடிக்கொண்டிருக்கிற பெருமான் இப்பொழுது ஒரு வேடம் கொள்ள போகிறார். வேடம் கொள்ள போகிறார். இங்கேயும் பாருங்க, பூட்டு இரண்டாவது பூட்டு என்ன வேடம். இந்த 63 பேருக்கும் ஆட்கொள்வதற்கு வந்த வேடத்திற்கு இது முற்றிலும் மாறான வேடம், முற்றிலும் மாறான வேடம். இந்த மாதிரி வேடம் இந்த ஒரு அறிவருக்கு தான் போட்டு வேற எங்கேயும் போடும். அநேகமா வந்து அவருடைய புராணம் சிவபுராணம் என்ற நம்ம வரலாற்றில் பார்க்கும்போது கூட திரிபுரத்தை எரித்தார், வந்து மன்மதனை எரித்தார், வந்து ஜலந்தரனை எழுதினார், திருமாலுக்கு கண் கொடுத்தார், இப்படி எல்லாம் பல்வேறு வரலாறு சொல்லுகிறேன். அதுல கூட அனைவரும் அந்த ஒரு முறை தான் இந்த வேடம் சொல்லியிருக்கார். அடுத்தது இதுக்கு மாதிரி ஒரு ஒரு 50 விழுக்காடு சொல்லலாம். ரெண்டாவது தாரகாவனத்து முனிவருடைய இடத்துல போய் பிச்சை கேட்டது. ரெண்டாவது அந்த வடிவம் ஒரு அதிலும் ஒரு மாதிரி இளமையான வடிவம், அழகான வடிவம். இந்த ரெண்டு தவிர அந்த மாதிரி வடிவம் அதுல அந்த வடிவம் கூட பரவாயில்ல. இந்த வடிவம் ரொம்ப என்ன இப்படி அவங்க ஆண்டவன் வடிவெடுத்தார்னு காம்பான்ல. ரெண்டாவது கேள்வி, இந்த ரெண்டாவது கேள்விக்கு திண்டுக்கல் கூட்டு ஆயும் போருள் ஆயும் வெளியே அம்பாலத்துள் நின்று ஆடுவார். இந்த கொண்ட வேடம் என்ன தெரியுமா, அது சத்தம் சொல்லி வச்சிருக்கிறது கொண்ட வேடத்தை பின்னால சொல்லி இங்க அந்த அவா வரணுங்கிறதுக்காக. இதெல்லாம் ஒரு அவருடைய இலக்கிய உத்தி, இலக்கிய உத்தி உத்திங்கிறாமே பிகச்சிருக்காரன் அந்த கிச்சடிக்காரனுக்காக சொன்னது. இது இலக்கிய உத்திப்பா. உம்பர் நாயைக்கும் மகுது அறியவோ. இந்த மாதிரி ஒரு வேடம் எடுக்க போறாரு இருக்கீங்க, அந்த வேடம் ரொம்ப ஒரு மாதிரியான வேடம் சொல்றீங்க, அது வேற யாருக்குமே எப்போ எடுத்தது இல்லைங்கிறீங்க. இந்த மாதிரி வேடம் எடுக்கும் போது இப்ப நம்ம இருக்கிறவங்க சொன்னா, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க இங்க மயிலாடுதுறையில இருக்கிறாங்க, இங்க இருக்கிறோம், இப்ப சத்துவாச்சியர்ல இருக்கிறாங்க, வேலூர்ல இருக்கிறாங்க, ஆற்காட்டுல இருக்கிறாங்க, திருவண்ணாமலையில இருக்கிறாங்க, இப்படி இப்ப நம்மளுக்கு என்ன நம்ம என்ன செய்யறோம் தெரியாது. அங்க அப்படி இல்லையே சுவாமி என்ன, மேலேயே ஒருத்தி உடம்புலயே ஒருத்தி, அந்த ரெண்டு பேருக்கு தெரியாம எப்படி சார் கொள்ள முடியும் இந்த வடிவத்தை கேட்கிறார் கேட்டார். அதுதான் எனக்கு இன்னைய வரைக்கும் ஐயம் சார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: இன்றைய சைவ சித்தாந்த ஞான சாத்திர சிந்தனையாகிய திருவருட்பயனிலே அறியும் நெறி என்ற அதிகாரத்திலே உள்ள குரட்பாக்களை தொடர்ந்து சிந்திப்பதற்கு குருவருள் பாடித்துள்ளது. அறியும் நெறி திருவருட்பயனிலே 6வது அதிகாரம். இது மிக முக்கியமான கருத்துக்களை எல்லாம் தன்னகத்தே கொண்டுள்ள சிறந்ததொரு அதிகாரமாக விளங்குகின்றது. சென்ற அதிகாரத்தில் உள்ள கருத்துக்களை ஏய்த்து பார்க்கும் பொழுது அருள் உருநிலை என்று கூறினார். அதற்கு முன்னால் அருளது நிலை, அதாவது முதல் அதிகாரத்திலே இறைவனை பற்றியும், இரண்டாவது அதிகாரத்திலே உயிர்களை பற்றியும், மூன்றாவது அதிகாரத்திலே பாசத்தை பற்றியும் விளக்கி கூறிய ஆசிரியர் 4வது அதிகாரத்திலே அந்த பாச வழியை ஒடுக்கவல்ல திருவருடைய அருமை பெருமைகளை அருளது நிலை என்ற தலைப்பின் கீழே விளக்கி கூறினார். அதற்கு அடுத்தார் போன்றதாக அப்படிப்பட்ட பெறுபவற்றுடெல்லாம் பெரும் பேராகிய அந்த திருவருள் பேச்சினை எவ்வாறு நாம் பெறுவது, உயிர்கள் எவ்வாறு பெறும் என்று கேள்வி வரும்பொழுது, இறப்பில் தவங்களாகிய சரியக்கிரியா யோகங்களை உயிர்கள் ஏற்றினால் சிவபெருமான் உருவாக எழுந்தருளி வந்து அந்த குருவருள் வாயிலாக திருவருளை வழங்குவான், வழங்கி ஆட்கொள்வான் என்ற செய்தியினை அருள் உருநிலை என்ற அதிகாரத்திலே விளக்கினார். ஆக அருளானது உருக்கொண்டு வருகின்றது என்பதை விளக்கும் முகமாக அருள் உரு நிலை என்று வைத்தார். அதற்கு அடுத்த அதிகாரம் தான் இந்த அறியும் நெறி. சிவம் குருவாக உருக்கொண்டு வந்து ஞான தேசிகனாக அவ்வாறு எழுந்தருளி வந்து பக்குவ ஆன்மாவாகிய சீடனுக்கு உபதேசம் செய்யும் பொழுது அந்த உபதேச பொருளை எவ்வாறு அந்த சீடன் அறிவது, அந்த அறியும் நெறி, அந்த அறியும் முறை, அறிகின்ற வழி, அதனை சொல்வதுதான் இந்த அதிகாரம். ஆகினாலே அறியும் நெறி என்று இந்த அதிகாரம் பெயர் பெறுகின்றது. இதன் முதல் குரட்பாவிலே நாம் சிந்தித்திருக்கின்றோம் என்னவென்றால், இருவினை ஒப்பு உயிருக்கு நிகழ வேண்டும். நல்வினை தீவினை என்ற இரண்டும் ஒரே கண்ணோட்டத்திலே உயிரால் கருதப்பட வேண்டும். யான் எனது என்னும் செருக்கு இருக்கின்றதே, அது முத்திக்கு தடை. அந்த யான் எனது என்ற உணர்வோடு எந்த வினையை செய்தாலுமே அது முத்திக்கு தடைதான். தீவினையைப் போலவே நல்வினையும் யான் எனது என்னும் செருக்கினை அடித்தளமாக கொண்டே செய்யப்படுகின்றது. ஆகையினாலே அந்த யான் எனது என்ற உணர்வை அடித்தளமாக கொண்டு எந்த வினையை செய்தாலும், நல்வினையை செய்தாலும் சரி, பிறப்பிறப்புகள் தொடரும். அதனால்தான் இருவினையின் போக்குவரவு புரிய என்று சிவஞான போதம் கூறியது. தீவினையின் போக்குவரவு புரிய என்று கூறாமல் இருவினையின் போக்குவரவு புரிய, நல்வினை செய்தாலும் போக்குவரவு தான் புரியணும். அதான் போக்குவரவு என்பது இறத்தல் பிறத்தல், இறந்து பிறந்து மீண்டும் மீண்டும் வினைக்கீடான பிறவிகளிலேயே அழுந்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைதான். அப்ப அந்த யான் எனது என்ற உணர்வு நீங்க வேண்டும் என்றால் அருளோடு பழக வேண்டும். சிவபெருமான் அருளோடு பழகுதல் இருக்கின்றதே, அந்த பழகுதல் அவைதான் சிவபுண்ணியங்கள். ஒருவரோடு பழக வேண்டும் என்றால் முறை தெரிந்து பழக வேண்டும் என்று சொல்வார். நம்மை ஒத்தவர்களோடு பழகுதல் வேறு, பெரியவர்களோடு பழகுதல் வேறு. பெரியவர்கள், ஒவ்வொரு பெரியவர்களும் ஒவ்வொரு துறையிலே இருக்கின்றார்கள். இன்னார் இன்னாரோடு பழகும் போது இப்படி இப்படி பழக வேண்டும் என்று உலகியலிலேயே ஒரு முறை வகுத்திருக்கின்றோம். உலகத்தில் உள்ள பெரியவர்கள் ஆண்டோர்கள் கூட பழகுவதற்கே முறை இருக்கின்றது. அப்போ பெரியவற்றுள்ளெல்லாம் பெரியவனாகிய சிவபெருமானுடைய திருவருளோடு பழகுவதற்கும் ஒரு முறை வேண்டும் அல்லவா? அந்த அருளோடு பழகுகின்ற முறைதான் சிவபுண்ணியங்கள். சரியை, கிரியை, யோகம் இந்த என்ற இந்த மூன்று சிவபுண்ணியங்களும் திருவருளோடு நாம் பழகக்கூடிய முறைதான். அந்த பழக்கம் பழகாமல் வீடு பேர வேண்டும் என்று உயிர் அது கேட்டதென்றால் அது அந்த உயிருக்கு மிகை, அந்த உயிர் அதற்கு தகுதியேற்றது. ஆறாம் வகுப்பு படித்தவன் எனக்கு கல்லூரியிலே இடம் வேண்டும் என்று சொன்னால் இது உனக்கு உன்னுடைய தகுதிக்கு மிகை, கல்லூரிக்கு போகக்கூடிய தகுதி உனக்கு இன்னும் வரவில்லை என்று சொல்லுவோம் அல்லவா? அதுபோல அந்த அருளோடு பழகக்கூடிய அந்த பழக்கத்தை, அந்த சிவபுண்ணியங்களாகிய பழக்கத்தை உயிர் பழகாமல் வீடுவேற்றை நாடியதென்றால் அது மிகை. அதனால்தான் அந்த அருளை பற்றி சொன்ன அந்த நான்காவது அதிகாரத்திலேயே இறுதி குரட்பாவிலே சொன்னார், இற்றை வரையைந்தும் ஏதும் பழக்கமிலா வெற்றுயிர்க்கு வீடு மிகை. அருள் தொடக்கமில் காலம் தொட்டே உயிரோடு கலந்திருக்கின்றது. இன்னைக்கு நேத்து இல்ல, தொடக்கமே சொல்ல முடியாது. என் உயிரும் அனாதி, சிவன் அருளும் அனாதி, அந்த சிவபெருமானுடைய திருவருள் உயிரிலே கலந்திருத்தலும் அனாதி. அப்படி தொடக்கமில் காலம் தொட்டே உயிரோடு திருவருள் ஏய்ந்துள்ளது. அந்த திருவருளோடு இன்று வரை இந்த உயிர் பழகவில்லை, அந்த திருவருளோடு பழகுதலாகிய சிவபுண்ணியங்களிலே ஈடுபடவில்லை. அப்படி ஈடுபடாமல் இருந்து கொண்டு வீடு பேறு வேண்டும், ஞானம் வேண்டும், வீடு பேறு வேண்டும் என்று வேண்டினால் அது அந்த உயிருக்கு தகுதியற்ற செயல் என்று அங்கே குறிப்பிட்டாரே. ஆகையினாலே சிவபுண்ணியங்களை செய்ய வேண்டும் என்பது அங்கு வலியுறுத்தப்பட்டது. அந்த சிவபுண்ணியங்களை செய்து முற்றுவித்தால் சிவபெருமான் குருவாக உருக்கொண்டு வருவான். அதைத்தான் அருள் உருநிலை ஐந்தாவது அதிகாரம் சொன்னது. அப்படி குருவாக உருக்கொண்டு வந்தால்தான் உயிருக்கு உய்தி, அல்லது உயிருக்கு உய்தி இல்லை என்பது பல ஏதுக்களாலும் வலியுறுத்தப்பட்டது அந்த அஞ்சாம் அதிகாரத்தில். இந்த ஆறாம் அதிகாரத்தில் அப்படி தொடர்ச்சியா பார்த்தோம் என்றால், இந்த ஆறாம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார்கள், அப்படி சிவபுண்ணியங்களை செய்வதனால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை இங்கே விளக்குகின்றார். ஏன்னா போன அதிகாரத்தை பார்ப்பவர்களுக்கு சந்தேகங்கள் வரும். அதாவது சீடனை ஆட்கொள்ள சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வருகின்றார். சரி, சீடனை தான் ஆட்கொள்வார், ஏன்னா அவனுக்கு தான் அந்த பக்குவம் இருக்கின்றது. பக்குவந்த ஆன்மாவை தான் தனக்கு சீடனாக ஆட்கொள்வார். அப்ப மற்ற ஆன்மாக்களை ஆட்கொள்ள மாட்டார். ஆனால் என்ன கருத்து சொன்னார், மற்ற ஆன்மாக்களை ஆட்கொள்ள மாட்டார் என்பது மட்டுமல்ல, மற்ற ஆன்மாக்கள் அந்த தேசிகனை சிவபெருமான் என்றே அறிய மாட்டார்கள், தம்மை போல மானிடராகவே நினைப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பொய்யிருளாகிய ஆணவ இருள் அவர்கள் அறிவை நன்கு மறைத்துள்ளது. எனவே சிவகுருநாதனை அவர்கள் சிவபெருமானாக கருத மாட்டார்கள். அந்த தகுதி மற்றவர்களுக்கு வரவில்லை என்று சொன்னார். அப்போ அந்த சீடன் மட்டும் அறிவான், நம்மை ஆட்கொள்ளத்தான் சிவபெருமான் இவ்வாறு மானிட திருமேனி தாங்கி வந்திருக்கின்றார் என்று அறிவான். அவன் மட்டும் எப்படி அறிகின்றான் என்பதை முதல் குரட்பாவிலே விளக்குகின்றான். ஏனைய உலகத்தோர் அறிய மாட்டார்கள் என்பதை போன அதிகாரத்திலே விளக்கினார். எப்படி என்றால், பொய்யிருண்ட சிந்தை பொறியிலார் போதமா மெய்யிரண்டும் காணார் மிக என்று சொன்னார். உலகத்தவர்கள் சிவபுண்ணியங்களிலே பயிற்சி இல்லாத சாமானிய உலகத்தவர்கள் அவர்கள் பொய்யருளாலே இருண்டிருக்கின்ற சிந்தையினை உடையவர்கள். அவர்கள் அறிவு ஆணவ இருளிலே நன்கு விரவி காணப்படுகின்றது. எனவே அவர்களுக்கு மெய்ப்பொருளை அறிவதற்கு முடியாது என்று அங்கே விளக்கிவிட்டார். ஆனால் அந்த பக்குவமான இந்த சீடன் மட்டும் எப்படி வந்திருப்பவர் சிவபெருமான் தான், நம்மை ஆட்கொள்ளத்தான் சிவபெருமான் இப்படி குருவாக வந்திருக்கின்றார் என்பதை இந்த சீடன் மட்டும் எப்படி அறிவான் என்று சொன்னால், அதை சொல்வதுதான் இந்த அறியும் நெறியின் முதல் குறட்பா. இந்த சீடனுக்கு இருவினை ஒப்பு நிகழ்ந்தது, ஆகையினாலே இவன் அறிவிலே திருவருள் நன்கு மேலோங்கி இருக்கின்றது. இப்ப சீடன் மட்டும் எப்படி அறிகின்றான்னா, அவனுக்கு அந்த பொய்யிருளானது அவனுடைய அறிவிலே மறைத்துக் கொண்டு இருக்கவில்லை. அந்த சீடனுடைய அறிவிலே சிவ புண்ணியங்களை அவன் பெருக்கி இருப்பதனாலே சிவாலய வழிபாடு, சிவாலயத்திலே உளவாரம், சிவன் அடியார்களை போற்றுதல், நித்திய அனுஷ்டானங்களை ஏற்றுதல், அப்புறம் சிவபூசை ஏற்றுதல், யோக நெறி சிவயோக நெறியிலே பயிர்தல் போன்றவற்றை பல பிறவிகளிலே அந்த ஆன்மா இயற்றி வந்ததனாலே அதன் பயனாக மலச்சக்தி படிமுறையிலே தேய்ந்து தேய்ந்து நன்கு அந்த மல மறைப்பு குன்றியிருப்பதனாலே இருள் நீக்கம் என்றாலே அங்கே ஒளி விளக்கம் தானே. ஆகவே திருவருள் ஒளியானது அவனுடைய அறிவிலே ஓங்கி விளங்குவதனாலே, அந்த திருவருளை தாரகமாக கொண்டு அவன் காண்பதனாலே வந்திருக்கின்ற குருநாதர் சாட்சா சிவபெருமானே என்பதை அவன் உணர்கின்றான். அப்ப அவன் அறிவிலே அந்த திருவருள் மேலோங்கியதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், உலகப்பற்று நீங்கி நல்வினை தீவினை இரண்டையுமே ஒப்ப காணுகின்ற தன்மை இருவினை ஒப்பு வந்ததுதான் அவனுக்கு மல நீக்கத்திற்கு காரணம். அந்த மலம் வழி குன்றியதனால் திருவருள் ஓங்கி நிற்கின்ற சத்தினிபாத நிலை ஏற்பட்டது. ஆகையினாலே காரணகாரிய தொடர்ச்சியாக நாம் பார்க்க வேண்டும். சரியையாதி சிவபுண்ணியங்களை ஏற்றியதனாலே இருவினை ஒப்பு நிகழ்கின்றது. இருவினை ஒப்பு நிகழ்ந்தமையினாலே மலச்சக்தி குன்றுதலாகிய மலவரிபாகம் நிகழ்கின்றது. மலவரிபாகத்தின் பயனாக சத்தினிபாதம் நிகழ்கின்றது. எனவே சிவபுண்ணியத்தால் இருவினை ஒப்பும், இருவினை ஒப்பால் மலவரிபாகமும், மலவரிபாகத்தால் சத்தினிபாதமும் நிகழ்கின்றன. இந்த உண்மை இருவினை செயல்கள் ஒப்பின், இருவினை செயல்கள் ஒப்பின் என்று தொடங்கக்கூடிய சிவஞான சித்தியார் திருவிருத்தத்திற்கு நம்முடைய மாதவ சிவஞான யோகிகள் அவருடைய உரையினாலே நன்கு துணியப்படுவதாக உள்ளது. அடுத்த குரட்பாவிலே கூறினார், அவ்வாறு குருவாக எழுந்தொழி வந்து ஆட்கொள்கின்ற சிவபெருமான் சீடனுக்கு பொருள்கள் இத்தனை என்று முதலிலே உணர்த்துவார். நித்திய பொருள்கள், அனாதி நித்த பொருள்கள், அவை பதி பசு பாசம் என்று மூன்றாக சொல்லப்படும், நான்காகவும் ஆறாகவும் விரித்து சொல்லப்படும். இந்த நூலிலே ஆறாக சொல்லியிருக்கின்றார்கள். சிவஞான மாபாடியத்திலே இப்படி ஒவ்வொரு ஆகமங்களிலே மூன்று என்றும் நான்கு என்றும் ஐந்து என்றும் ஆறு என்றும் பலவிதமாக சொல்வதெல்லாம் பொருளால் ஒன்றோடு ஒன்று முரண்படுவன அல்ல. எல்லாவற்றுக்கும் நாம் தான் பொருள் உரிமை கண்டுகொள்ள வேண்டும். இன்னோரன்ன இடங்களிலே பொருள் உரிமை செய்வதற்காக எழுந்ததுதான் சிவஞான போதம் என்பதை நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் நன்கு உணர்த்தியுள்ளனர். இந்த இரண்டாவது குரட்பாவிலே அநாதிரித்த பொருள்கள் ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை இரண்டு ஆக ஆறு, இவை ஆக இவை ஆறு ஆதியில் என்று கூறினார். ஆதியில் என்பதன் மூலம் அனாதி என்பதை பெற வைத்தார். அநாதிரித்த பொருள்கள் ஏகன் என்று சொல்லும் பொழுது சிவபெருமான், என அவன் ஒருவன் தான், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அநேகன் சொல்லும்போது உயிர்கள், இருள் ஆணவமலம், கருமம் கண்மமலம், மாயை இரண்டு சுத்தமாய அசுத்தமாய, மாயை பொருளால் ஒன்று ஆனால் வகையால் இரண்டு, இவை ஆறும் அநாதித்திய பொருள்கள் என்று இவ்வாறு இந்த அநாதித்த பொருள்களை உணர்த்திய ஆசிரியர் அடுத்த குரட்பாவிலே இவற்றுக்கிடையே உள்ள சம்பந்தத்தை உணர்த்தினார். செய்வானும் செய்வினையும் சேர்வயனும் சேர்ப்பவனும் உய்வான் உழவென்று உணர் என்று சொல்வதன் மூலம் வினையை செய்பவனாக அநேகனாகிய ஆன்மாக்கள் இருக்கின்றார்கள், செய்யப்படுகின்ற வினையாகவும் சேர்கின்ற பயனாகவும் கர்ம மலம் இருக்கின்றது. இருள் மலமாகிய ஆணவ மலமோ ஆன்மா வினையை செய்வதற்கு அதுவே யான் எனது என்ற உணர்வை, அந்த விபரீத உணர்வை விளைவித்து நிற்கின்றது இருள் மலம். மாயாமலமாகிய அந்த மலமோ வினை பயன்களை நுகர்வதற்காக தனுகரணாதிகளை தந்து நிற்கின்றது. ஏகனாகிய சிவபெருமானோ உயிர்களுடைய ஆணவ மலத்தை திரோதான சக்தி ரூபமாய் இருந்து அதனுடைய விபரீத தன்மையெல்லாம் வெளிப்படுத்தி அதன் மூலம் உயிர்களை வினையீட்ட செய்து உரிய காலத்தை கூட்டி வைத்து வினைப்பலன்களை ஊட்டுகின்றவனாக வினைப்படங்களை சேர்ப்பவனாக இருக்கின்றான். எனவே உய்யும் பொருட்டு இவற்றை உணர்வாயாக என்று இந்த குரட்பா கூறுகின்றது. செய்வானும் செய்வினையும் சேர்வயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளவென்று உணர் என்று கூறியது. இது தெய்வ சேர்க்கலார் பெருமானுடைய திருவாக்கை அடியொற்றியது என்று பார்த்தோம். அடுத்த குரட்பாவில் தான் நம்முடைய சிந்தனை இன்னும் விரிவாக காண வேண்டியுள்ளது. என்னவென்றால், இந்த குரட்பாவை கேட்கும் பொழுது அந்த அனாதி நித்த பொருள்களுக்கிடையே இவ்வாறு ஒரு சம்பந்தம் உள்ளது என்று சொல்லும் பொழுது நம்மிடையே ஓர் ஐயப்பாடு எழும். என்னவென்றால், உயிர்கள் செய்கின்ற வினைகளை எல்லாம் எவ்வாறு அந்த ஏகனாகிய முதல்வன் அறிகின்றான்? அதாவது வினையை செய்யக்கூடிய உயிர்கள் அநேகர், அதான் அநேகன்னு சொன்னார். ஆனா இந்த வினைகளை எல்லாம் அறிந்து பலனை ஊட்டுபவனோ ஒரே ஒருத்தன், ஏகன். அப்போ ஒருத்தன் செய்யற வினைய பலர் அறியலாம். ஏன்னா ஒருத்தர் கவனிச்சிட்டாலும் இன்னொருத்தர் கவனிச்சு அறியலாம். வினை செய்பவன் ஏகன், பலன் ஊட்டுபவர் அநேகர்னா சரி, ஒருத்தர் கவனிச்சாட்டாலும் இன்னொருத்தர் கவனிச்சு வினையை கவனித்து அதன் பலனை ஊட்டலாம். ஆனா இங்க எப்படி இருக்கின்றது, வினையை செய்பவர்கள் அநேகர். அநேகர்னா சாதாரணமாவா எண்ணி சொல்ல முடியாது, அந்த அளவு அநேகர். ஆனால் அந்த வினைப்பலனை ஊட்டுபவனோ ஒரே ஒரு சிவபெருமான். எவ்வாறு இது முடிகின்றது? சிவபெருமானார் எத்தனை உயிர்களைத்தான் அவன் அறிந்து கொண்டிருக்க முடியும்? அந்த வினைகளை அறிய வேண்டும், வினையின் வன்மை மென்மைகளை அறிய வேண்டும். அறிந்து அதற்கு உரிய காலத்தை கூட்டி வைத்து வினைப்பழங்களை ஊட்ட வேண்டும். எவ்வளவு பெருஞ்செயல்! இதனை எவ்வாறு முதல்வனால் சாதிக்க முடிகின்றது என்று ஐயப்பாடு வரும்பொழுதுதான் சொல்கின்றார், முதல்வன் உயிர்களை விட்டு பிரிந்திருக்கவில்லை. நான் பார்க்கின்ற ஒரு தலைவர் இருந்துகிட்டு எத்தனை பேரைத்தான் வழிநடத்த முடியும்? ஒரு ஆசிரியர் இருந்து எத்தனை மாணவர்களைத்தான் இது பண்ண முடியும்? ஒரு ஆசிரியர் என்றால் இத்தனை மாணவர்கள், அப்படிலாம் கணக்கு வைத்திருக்கின்றார். ஏன்னா மனிதர்களால் வந்து மனிதர்களுடைய சக்தி ஒன்றை அறியும் போது இன்னொன்றை அறிய முடியாது. மனித பிறவி எடுத்த உயிர்கள், உயிர்களுக்கு சுட்டறிவு, வினைக்கீடாக விளங்கும் அறிவு, வரம்புக்கு உட்பட்ட அறிவு என்று இவ்வாறு விளங்குகின்றது உயிர் அறிவு. எனவே இங்கெல்லாம் ஒரு எல்லை வைத்திருக்கின்றார்கள். ஆனா சிவபெருமான் இப்ப ஆசிரியர்னா மாணவர்களை விட்டு பிரிந்து வேறாகத்தான் இருக்கின்றார். எனவே ஆசிரியர் மாணவனுடைய வினைகளை எல்லாம் செயல்களை எல்லாம் கவனிக்காமலும் இருந்து விடலாம். ஆனால் சிவபெருமானிடத்திலே தவறு என்பதே நிகழாது. எந்த உயிர் செய்த எந்த வினையுமே அவர் கவனிக்காமல் விட மாட்டார். ஏன்னா வினையை செய்விப்பவரே அவர்தான். அது எப்படி என்றால், எல்லா உயிர்களோடும் ஒன்றாக கலந்திருக்கின்றார். அதற்கு ஓமைதான், உயிரும் உடலும் போல என்றார். ஊனுயிரால் வாழும் ஒருமைத்தே ஊனடுயிர் தான் உணர்வோடு ஒன்றாம் தரம் என்று கூறினார். ஊனானது எப்படி உயிரால் வாழ்கின்றதோ, உடம்பு எதனால் வாழ்கின்றது? உயிராலே வாழ்கின்றது. உடல் வேறு உயிர் வேறு என்று பிரிக்க முடியாது. அந்த முறையிலே உயிரானது உடலோடு ஒன்றாக கலந்து உடலை நடத்துகின்றது. அந்த ஒற்றுமைத்தன்மை போலத்தான் ஊனடுயிர் தான் உணர்வோடு ஒன்றாம் தரம். அதுபோலத்தான் உடலிலே இருக்கின்ற உயிர்கள் அருளோடு கூடி பிரிப்பின்றி நிலை பெறுகின்ற தன்மை. தரம் என்றால் தன்மை, அந்த முறைமை. ஊனடுயிர் ஊனோடு கூடியிருக்கின்ற உயிர்கள், ஊன் என்றால் உடம்பு, உடம்போடு கூடியிருக்கின்ற உயிர்கள் உணர்வோடு ஒன்றாம் தரம். உணர்வு என்பது திருவருள், திருவருளோடு ஒன்றாக கலந்திருக்கின்ற தன்மை. அதை போலத்தான், எதை போலத்தான்? உடம்பு உயிரோடு கலந்திருப்பது போலத்தான். உடம்பு எப்படி உயிராலே நடத்தப்படுகின்றதோ அதுபோல உயிர்கள் அருளாலே நடத்தப்படுகின்றன. அப்படி பிரிப்பின்றி கலந்து எல்லா உயிர்களோடும் பிரிப்பின்றி கலந்திருக்கின்றன. ஒரு உடம்பு ஒரு உயிரோடு தான் கலந்திருக்கின்றது. ஒரு உயிரும் ஒரு உடம்பும் தான் கலந்திருக்கின்றது. ஆனால் திருவருள் என்று சொல்லும் பொழுது அது எல்லா உயிர்களோடும், ஆனால் அது வியாபக பொருள். இயல்பாகவே பாசங்களில் நீங்கி சர்வ வியாபகமாக இருக்கக்கூடிய பொருள் சிவபரம்பொருள். ஆகவே அந்த சிவபரம்பொருள் எல்லா உயிர்களோடும் நீக்கமர கலந்திருந்து உடலும் உயிரும் போல பிரிப்பின்றி விளங்குகின்றது. ஆகையினாலே சிவபெருமான் அறியாத வண்ணம் எந்த உயிரும் எந்த வினையும் செய்ய முடியாது. எனவே அவன் வினைப்பலனை சேர்ப்பவன் என்பதற்கு எந்த தடையும் இல்லை. சரி, அப்ப வினைப்பலன்களை ஊட்டுபவன் என்றால் ஒன்றாக கலந்திருந்தால் ஊட்டுபவன் வேறு, வினைப்பலனை தருபவன் வேறு, அந்த வினைப்பலனை பெறுபவன் வேறு அல்லவா? ஆகவே அவன் பொருளாலே வேறாகவும் இருக்கின்றான் என்பதை காட்டுவதற்கு இன்னொரு உதாரணத்திலே காட்டுகின்றான். எப்படி என்றால், தன்னிறமும் பன்னிறமும் தானாங்க தன்மை தரும், பொன்னிறம்போ மண்ணிறமிப்பு என்பது. ஆக இறைவன் உயிர்களோடு ஒன்றாக இருக்கின்றான் என்பதற்கு ஒரு ஓமை, வேறாக இருக்கின்றான் என்பதற்கு இன்னொரு ஓமை. என்னவென்றால் அந்த தன்மை நமக்கு நன்றாக விளங்குவதற்காகத்தான். எல்லாவற்றையும் நான் ஒரு சேர வைத்தும் சொல்கின்றார்கள். ஒரே ஓமையில வைத்து சிவஞான போதத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். சிவஞான போதத்தில் இரண்டாம் சூத்திரத்திலே அறக்கோடு சேர்த்து அனைத்து அக்கல் போல் என்று ஒரு வெண்பா தொடங்குகின்றது. அறக்கோடு சேர்த்து என்று தொடங்குகின்றது. அந்த உதாரண வெண்பாவிற்கு நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகளுடைய சிற்றுரையினையோ அல்லது பாடியத்தினையோ பார்த்தோம் என்றால் அதிலே தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். ஒரே ஓமையில் வைத்தே இறைவன் உயிர்களோடு ஒன்றாயிருத்தலையும் வேறாயிருத்தலையும் உடனாயிருத்தலையும் இந்த மூன்றையுமே சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நூலிலே ஒன்றாயிருப்பதற்கு உடலும் உயிரும் போல இறைவன் உயிர்களோடு ஒன்றாயிருக்கின்றான் என்று கூறினார். வேறாயிருத்தலுக்கு சிறப்பானதொரு ஓமையை சொல்கின்றார். தன்னிறமும் பன்னிறமும் தானாங்கள் தன்மை தரும் பொன்னிறம். அதாவது இங்கே கல் என்று சொல்லியிருக்கின்றாரே, தன்னிறமும் பன்னிறமும் தானா கல். அந்த கல் என்பது என்னவென்றால் பளிங்கு கல், படிகம் இருக்கின்றதல்லவா, அந்த படிகமானது அது தூய வெண்ணிறம் உடையது. அந்த படிகமானது அதனிடத்திலே எந்த வண்ணங்கள் அதை சூழ்ந்து உள்ளனவோ அந்த வண்ணங்களையும் அது தன்னிடத்திலே பிரதிபலித்து காட்டி நிற்கின்றது. தன்னை சூழ்ந்துள்ள பொருள்களின் நிறங்களை அந்த படிகம் பிரதிபலித்து காட்டுகின்றது, தன்னிறம் போலவே காட்டுகின்றது. ஆனால் அந்த படிகத்தினுடைய உண்மையான நிறம் அதுவன்று. படிகத்தினுடைய நிறம் தூய வெண்ணிறம்தான். ஆனால் அந்த படிகம் பல வண்ணங்களில் ஒளிவிடுகின்றது, பிரகாசிக்கின்றது என்றால் அதனை சூழ்ந்துள்ள பொருள்களின் வண்ணங்களை அந்த படிகம் காட்டி நிற்கின்றது. அப்படி சூழ்ந்துள்ள பொருள்களை எல்லாம் நான் நீக்கிவிட்டு அந்த படிகத்தை தனிமையிலே வைத்து பார்த்தோம் என்றால் அதனுடைய அந்த படிகத்துக்கே உரிய தூய வெண்மை நிறத்தை அந்த படிகத்திலே நாம் காணலாம். அப்ப படிகம் பிற வண்ணங்களையும் தன்னிடத்திலே காட்ட வல்லது, அந்த படிகமே தன்னுடைய அந்த தூய வெண்ணிறத்தையும் காட்ட வல்லது. இப்போது சிந்திக்க வேண்டும், அந்த படிகத்திற்கு எவ்வாறு இப்படியெல்லாம் காட்ட முடிகின்றது என்பதுதான் இங்கே நாம் சிந்திக்க வேண்டியது. சூழ்ந்துள்ள பொருள்களின் வண்ணங்களை காட்ட வேண்டும் என்றாலும் அந்த படிகம் காட்டும். சூழ்ந்துள்ள பொருள்களை அகற்றிவிட்டு தனிமையிலே பார்த்தால் அந்த படிகம் தனக்குரிய சொந்த நிறத்தையும் காட்டும். இப்படி பிற நிறங்களை காட்டுதலும் தன்னிறத்தை காட்டுதலும் அந்த படிகத்தினால் எவ்வாறு முடிகின்றது என்றால் கதிரவன் ஒளி துணை செய்வதால் தான் முடிகின்றது. இருட்டிலே வைத்து பார்த்தோம் என்றால் அந்த படிகத்திலே சூழ்ந்துள்ள பொருள்களின் வண்ணங்களையும் அந்த படிகத்திலே நாம் பார்க்க முடியாது, அந்த படிகத்தினுடைய வண்ணத்தையும் நாம் பார்க்க முடியாது. கதிரவன் ஒளியில் பார்த்தால்தான் இவையெல்லாம் சாத்தியம். எனவே அந்த படிகமாகிய கல்லிற்கு பல நிறங்களை காட்டக்கூடிய தன்மையையும் தன்னிறத்தை காட்டக்கூடிய தன்மையையும் அந்த படிகமாகிய கல்லுக்கு வழங்கியது எது என்றால், அந்த தன்மையை வெளிப்படுத்தியது என்ற என்ன எதுவென்றால் கதிரவன் ஒளிதான். அதைத்தான் பொன்னிறம் என்று சொன்னார். கதிரவனைத்தான் பொன் என்று சொன்னார். பொன்னிறம் என்பது அந்த கதிரவன் ஒளியை குறிக்கும். கதிரவன் ஒளிதான் தன்னிறமும் பன்னிறமும் தானாங்கள் தன்மை தரும். தன்னிறத்தை காட்டக்கூடிய தன்மையினையும் சூழ்ந்துள்ள பல நிறங்களை காட்டக்கூடிய தன்மையையும் அந்த கல்லுக்கு, படிகமாகிய கல்லுக்கு அந்த தன்மை உள்ளது. அந்த தன்மையை வெளிக்கொணர்ந்தது பொன்னிறமாகிய கதிரவனே, பொன்னிறமாகிய கதிரவன் ஒளியே. அது மாதிரிதான் இறைவனுடைய திருவருள் மண்ணிறம். மண் என்றால் மன்னவனாகிய தலைவனாகிய சிவபெருமான். அவன் நிறம் என்றால் அவனுடைய அருள். மண்ணிறம் என்றால் மண் தலைவனாகிய சிவபெருமானின் அருள். ஆகவே பொன்னிறம் என்பதிலே பொன் என்பது கதிரவன், நிறம் என்பது அந்த கதிரவனுடைய ஒளி. மண்ணிறம் என்பதிலே மண் என்பது தலைவன் சிவபெருமான், நிறம் என்பது அவனுடைய அருள். இப்பூ, இப்பூ என்பது பூ என்பது உலகம். இவ்வுலகத்திலே இவ்வுலகத்தின் கண் ஏழாம் உருவு விரித்துக் கொள்ள வேண்டும். இவ்வுலகத்தின் கண், இப்பூவின் கண, பூ என்பது இங்கு மலரை குறிக்கவில்லை, அது வடமொழி சொல்லாக விளங்கி இந்த உலகத்தை, நில உலகத்தை குறிக்கின்றது. இந்த நில உலகத்திலே கல்லினிடத்திலே, படிகக்கல்லினிடத்திலே தன்னிறம் பன்னிறம் இரண்டையும் காட்டக்கூடிய தன்மையினை பொன்னிறமாகிய கதிரவன் ஒளி எவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கின்றதோ அதை போலத்தான் தலைவனாகிய சிவபெருமானுடைய அருள் என்று சொன்னான். அப்ப நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், அந்த படிகம் பிற வண்ணங்களை காட்டுவதற்கும் அந்த படிகம் தன் வண்ணத்தை காட்டுவதற்கும் கதிரவன் ஒளி எவ்வாறு உதவுகின்றதோ அதை போல உயிர்கள் பாசத்தை சார்ந்து அந்த பாசமாகவே அதாவது சார்ந்த அந்த உடலை சார்ந்து அந்த உடலாகவே வாழ்கின்றது அல்லவா. இப்ப உடலின் தன்மைகளை உயிர் காட்டி நிற்கின்றது. உடலின் தன்மையினை உடலாகவே உயிர் கலந்திருந்து அந்த ஐம்பொறி அறிவையே அது தன்னறிவாக காட்டி நிற்கின்றது. தன்னை சூழ்ந்து இருக்கின்ற ஐம்பொறிகளுடைய வாயிலாக விளங்கக்கூடிய அறிவையே தன்னறிவு என்று அந்த உயிரானது காட்டி நிற்கின்றது. அந்த புலன் உணர்வையே தன் உணர்வு என்று காட்டி நிற்கின்றது உயிர்கள். இந்த இவ்வாறு பிற வண்ணங்களை அந்த படிகம் காட்டுவது போல சூழ்ந்துள்ள புலனறிவை உயிர் காட்டி நிற்பதற்கு திருவருள் தான் துணை செய்கின்றது. அப்புறம் பக்குவம் வந்த காலத்திலே 36 தத்துவங்களிலும் அந்த தத்துவ சுத்தி மூலமாக 36 தத்துவங்களிலும் நீங்கி ஆன்மா தன்னிலையை அடைவதற்கும் அங்கு திருவருள் தான் துணை செய்கின்றது. படிகம் தன்னிறத்தை காட்டுவதற்கு கதிரவன் ஓடி துணை செய்தது போல தத்துவ சுத்தி அடைந்து ஆன்மா என்ற தன்மையை அந்த ஆன்மா அடைவதற்கும் அங்கே திருவருள் தான் துணை செய்கின்றது. அப்போ அந்த படிகத்துக்கு வேறாக கதிரவன் இருந்து கொண்டு தன்னுடைய ஒளியினாலே படிகத்திலே பிற ஒளிகளையும் புலப்படுத்துகின்றான். படிகத்தினுடைய உண்மையான ஒளியையும் புலப்படுத்துகின்றான் காரே கதிரவன். அதுபோல சிவபெருமானும் உயிர்களுக்கு வேறாக இருந்து கொண்டு வேறான பொருளாக இருந்து கொண்டு தன் அருளாலே அந்த உயிர்களோடு கலந்து கதிரவன் படிகத்தின் வேறான பொருளாக இருந்து கொண்டு தன்னுடைய ஒளிக்கதிராலே அந்த படிகத்தோடு கலந்து அந்த படிகத்திலே பிறநிறங்களை காட்டுதலையும் அந்த படிகம் தன்னிறத்தை காட்டுதலையும் இரண்டு பண்புகளையும் அந்த படிகத்திலே வெளிப்படுத்துகின்றான் கதிரவன். அதுபோல சிவபெருமானும் உயிர்களின் வேறான பொருளாக இருந்து கொண்டு அந்த கதிரவன் எப்படி தன் ஒளி கிரணங்களாலே படிகத்தோடு கலந்திருந்தானோ அதுபோல சிவமானது தன் அருளாலே திருவருளாலே உயிர்களோடு கலந்திருந்து உயிர்களுக்கு பாச அறிவையும் உயிர்களிடத்திலே விளங்க வைத்து மேலான சிவஞானத்துக்கு வாயிலாக இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஞானத்தையும் அந்த உயிர்களிடத்திலே வெளிக்கொணர்கின்றான். ஆகையினாலே இந்த முறைமையிலே சிவபெருமான் உயிர்களுக்கு வேறான பொருளாக இருக்கின்றான் என்பதை இந்த குறட்பாவின் மூலமாக உணர்த்தினார். எனவே வேறாக இருந்து எவ்வாறு உயிர்களை பண்படுத்துகின்றான், எவ்வாறு உயிர்களை வளர்க்கின்றான். எனவே இங்கு வேறாக இருத்தல் என்பது அவன் வேறு பொருள், உயிர் வேறு பொருள் என்பதைத்தான் வேறாக இருத்தல் என்று அதனாலதான் சொல்கின்றோம். ஏன்னா உயிரும் இறைவனும் ஒரே பொருள் என்று சொல்லக்கூடிய சமயங்களும் இருக்கின்றன. இறைவன் தான் உயிர், உயிர் தான் இறைவன், உயிரும் ஆன்மாதான், இறைவனும் ஆன்மாதான். இதற்கு ரெண்டு ஆன்மாக்கள் சொல்லணும், இது சிவான்மா அது பரமான்மானாலும் ரெண்டும் ஒரே ஆன்மாதான் என்று சொல்லக்கூடிய கொள்கைகள் இருக்கின்றன. அந்த கருத்து சைவ சித்தாந்தத்திற்கு ஏற்புடையது அன்று என்பதை உணர்த்துவதற்காகத்தான் வேறாயிருக்கின்றானே நாம சொல்ல வேண்டி வருது. ஆகவே சித்தாந்தத்தை தொடக்க நிலையிலே கற்போர் என்ன முதல்ல ஒன்றாயிருக்கின்றான் சொல்லிட்டு அப்புறம் வேறாயிருக்கின்றான் சொல்கின்றார்களே என்று சொல்லிக்கொண்டு உலகியல் நோக்கிலேயே பார்த்து வேறாயிருக்கின்றான் என்றாலே பிரிந்திருக்கின்றான் என்ற ஒரு கொள்கைக்கு வந்துவிடுகின்றார். அப்படி நினைக்கும் வரை அந்த அத்வைத சம்பந்தம் நமக்கு விளங்குவது அரிது. ஒன்றாயிருக்கின்றான் முதல்ல சொல்லியாச்சு, சிவபெருமான் எல்லா உயிர்களோடும் ஒன்றாயிருக்கின்றான். அதுக்கப்புறம் அதுக்கு முரண்படுத மாதிரி வேறாயிருக்கின்றான் சொல்லக்கூடாது அல்லவா. ஆகையினாலே முரண்படும்படி சித்தாந்தத்தில் எப்பவுமே சொல்ல மாட்டார்கள். ஒன்றாயிருக்கின்றான் சொல்லும்போது எந்த நோக்கில் சொன்னார்கள் அதைத்தான். நம்ம அப்படி நம்ம உலகத்தில் இந்த ஒன்றாய் வேறாய் சொற்கள் எல்லாம் பயன்படுத்தி அதே நோக்கில் ரொம்ப எளிதாக நாம கேட்கணும். நம்ம ஒன்றாயிருக்கான் வேற இருக்கான் நமக்கு தெரியாதா அப்படின்னு நினைச்சிட்டு கேட்டோம் என்றால் அது நமக்கு தெளிவை தராது. ஒன்றாயிருக்கின்றான்னு எந்த நோக்கிலே சொல்கின்றோ, சங்கர வேதாந்தத்திலும் ஒன்றாயிருக்கல் ஒன்றாயிருத்தல்னு சொல்றாங்க. சைவ சித்தாந்தத்திலே சொல்வது எந்த நோக்கு, ஒன்றாயிருக்கின்றான் என்றால் இறைவன் உயிர்களோடு ஒன்றாக கலந்திருக்கின்றான் என்பதுதான். அதான் உடலும் உயிரும் போலன்னு ஓமை சொன்னார்கள். ஓமையை வைத்து நாம் அதனை தெளிவு காண வேண்டும். அதுக்காகத்தான் ஓமை சொல்லி சொன்னார்கள். உடலும் உயிரும் ஒரு பொருளா, நிச்சயமாக அவை இரண்டும் ஒரு பொருள் அல்ல. உடல் வேறு பொருள், உயிர் வேறு பொருள் தான். ஆனால் இது உடல் இது உயிர் என்று பிரித்தறிய முடிகின்றதா? இல்லை. உலகத்து வேறு வேறு பொருள்கள் எல்லாம் பிரிந்தே காணப்படுகின்றன. ஆனால் உடலும் உயிரும் பிரிக்க முடியாத வகையிலே இணைந்து காணப்படுகின்றன. அதுபோல சிவமும் உயிரும் பொருள்களால் வேறாக இருந்தாலும் ஒன்றாக கலந்துள்ளன என்று அந்த கலப்பு பற்றியே ஒன்றாக சொன்னார். அதான் கலப்பினால் ஒன்றாயும் சாமியில் எழுதுவாங்க. அப்ப வேறாயின்னு சொன்னா பொருள் தன்மையாலே வேறு, ஒன்றாக கலந்திருந்தாலும் சிவம் வேறு பொருள் தான், உயிர் வேறு பொருள் தான். பிரித்தறிய முடியாதனால ஒரே பொருள்னு நாம சொல்லிடக்கூடாது. உடலையும் உயிரையும் தான் பிரித்தறிய முடியல, அதுக்காக ரெண்டும் ஒரே பொருள்னு சொல்ல முடியுமா? முடியாது. பொருள்தன்மையினால் வேறு, அதை நன்கு உணரணும் உணரணும் அல்லவா? அதற்காகத்தான் அதுக்கு வேற ஓமை சொன்னாங்க, அதை நல்லா உணர்வதற்காக வேண்டி. ஏனென்றால் கண்ணும் அறுக்கணும் போலன்னு சிவபிரகாசன் சொல்லியது. அதாவது ஏன் இறைவன் வேறு உயிர் வேறுன்னு சொல்றது? ஏன்னா இறைவன் அறிவிக்கும் பொருள் உயிர், அவன் அறிவித்தால் மட்டுமே அறியும் பொருள். அப்படி ஒரு சம்பந்தம் இருப்பதனாலே ரெண்டும் வேற வேற பொருள் தான். அதனாலதான் ரெண்டும் ஒரு பொருள் நாம சொல்றதே கிடையாது. அறிவிப்பவனும் அவனுடைய உதவியினாலே அறிபவனும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? அதனாலதான் அப்ப உயிரும் அறிவுள்ள பொருள், இறைவனும் அறிவுள்ள பொருள், அப்புறம் எதுக்கு ரெண்டு பேரும் வேறு வேறுன்னு சொல்றீங்க? எல்லாம் ஒரே பொருள் தான் சொன்னாங்க. அதுக்குதான் கண்ணும் கதிரவனும் போலன்னு சொன்னாங்க. கண்ணும் ஒளிவுடைய பொருள் தான், கதிரவனும் ஒளிவுடைய பொருள் தான். ஆனால் கதிரவன் காட்டினால் அன்றி கண் காணாது. அதுபோல உயிரும் அறிவுடைய பொருள், சிவபெருமானும் அறிவுடைய பொருள். சிவபெருமான் அறிவித்தால் அன்றி உயிர் அறியாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் கண்ணும் அறுக்கணும் போலன்னு சிவபிரகாசம் சொல்லியது. அறுக்கன் என்பது கதிரவன். இங்கே அதே தான் வேறொரு ஓமையில வச்சு சொன்னார்கள். படிகத்துக்கு பிற வண்ணங்களை காட்டக்கூடிய தன்மையும் உண்டு. இது அதனினும் மிகச்சிறந்த உதாரணம். இது படிகத்துக்கு பிற வண்ணங்களை காட்டக்கூடிய தன்மை உண்டு, தன்னுடைய வண்ணத்தை காட்டக்கூடிய தன்மையும் உண்டு. ரெண்டு தன்மைகளும் கதிரவன் ஒளியினால் தான் வெளிப்படுகின்றன. கதிரவன் ஒளி இல்லாவிட்டால் படிகம் பிற வண்ணங்களையும் காட்டி நிற்காது, தன் வண்ணத்தையும் காட்டி நிற்காது, இருள்மயமாகத்தான் இருக்கும். அது மாதிரிதான் உயிரானது தன்னை சார்ந்த பாசப்பொருள்களின் வாயிலாக விளங்கும் அறிவையே தன்னுடைய உண்மையான அறிவு என்று அது காட்டி நிற்கின்றது. பாச ஞானத்தில் என்று நீங்கி தத்துவ சுத்தி அடையும் பொழுது அது ஆன்மாவாக விளங்கி அது தன்னுடைய அந்த ஞானத்தை முழுமையாக அது பெறுகின்றது. தனக்குரிய அந்த வியாபக அறிவை அது அந்த திருவருளின் துணை கொண்டு பெறுகின்றது. ஆகவே ஐம்பொறி அறிவாகிய பாச ஞானத்தை ஆன்மா வெளிப்படுத்துவதும் திருவருளின் துணை கொண்டுதான். சிவஞானத்தை பெற தகுதியான முறையிலே தன்னுடைய ஆன்ம ஞானத்தை, அந்த வியாபக ஞானத்தை அந்த ஆன்மா பெறுவதும் திருவருளின் துணை கொண்டுதான். எனவே இவ்வாறு பக்குவம் அடையாத பெத்த நிலையிலும் சரி, பக்குவம் அடைந்த முத்தி நிலையிலும் சரி, இரண்டு நிலையிலுமே உயிர்களுக்கு உதவக்கூடிய பொருளாக, அந்த உயிர்களுக்கு தலைவனாக இறைவன் இருக்கின்றான். அப்ப வேறாக இருக்கின்றான் எவ்வளவு அருமையா உணர்த்துகிறார்கள் என்றால், அவன் தலைவன், நாம் அடிமை. எனவே அப்பொருளால் அவன் வேறு நாம் வேறு. அதான் படிகம் கதிரவன் உவமையில தலைமை எதற்கு? கதிரவனுக்கு தான். கதிரவனுடைய அந்த அவன் ஒளி அப்படி வாரி வழங்கவில்லை என்றால் படிகம் எந்த வண்ணத்தையுமே காட்ட முடியாது. ஆமா, சூழ்ந்துள்ள பொருள் வண்ணத்தையும் காட்ட முடியாது, அந்த படிகத்தாலே தனக்குரிய வண்ணத்தையும் காட்ட முடியாது. அப்ப படிகத்துக்கு இந்த மாதிரியான ஒரு தகுதியை எல்லாம் விளங்க வைத்தது யார் என்றால் கதிரவன். அவன் உதவி செய்கின்ற தலைமையான இடத்திலே கதிரவன் இருக்கின்றான். அந்த கதிரவனின் துணையினாலே பிற வண்ணங்களையும் தன் வண்ணத்தையும் காட்டக்கூடிய நிலையிலே படிகம் இருக்கின்றது. கதிரவனுக்கு அங்க தலைமைப்பாடு இருப்பது மாதிரி, அது மாதிரி இங்க இறைவன் உதவி செய்பவனாக சிவபெருமான் விளங்குகின்றான். அந்த சிவபெருமான் உதவியினால்தான் உயிர்களின் பாச ஞானமும் வெளிப்படுகின்றது, அதனுடைய ஆன்ம ஞானமும் வெளிப்படுகின்றது. ஆகவே அவன் இவ்வாறு வேறான பொருளாக இருந்து உயிர்களுக்கு உபகாரம் செய்கின்றான் என்பதை உணர்த்துகின்றான். இனி உடனாக இருக்கின்றான் என்பதை அடுத்த குறட்பாவிலே உணர்த்துகின்றான். ஏன் இப்படி உணர்த்துகின்றார் என்றால், எனவே உயிர்கள் செய்யும் வினைகளை இறைவன் அறிந்து, அநேகனாகிய உயிர்கள் செய்யும் வினைகளை ஏகனாகிய முதல்வன் அறிந்து வினைப்படங்களை அந்த உயிர்களுக்கு சேர்க்க இயலும். அதான் அதை விளக்குவதற்காகத்தான் இந்த மூன்று சம்பந்தங்களையும் சொன்னான். அநேகனாகிய உயிர்கள் செய்கிற வினைகளை ஏகனாகிய சிவபெருமான் எவ்வாறு அறிகின்றான், அறிந்து எவ்வாறு வினைப்படன்களை ஊட்டுகின்றான், இது எப்படி அவனுக்கு சாத்தியமாகின்றது என்றால், உயிர்களோடு அவன் இப்படி கலப்பினால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் வேறாகவும் செலுத்தும் தன்மையால் உடனாகவும் விளங்குவதனாலே அந்த உயிர்களை வினைகளை ஈட்டச் செய்து வினைப்படன்களை நுகரச் செய்து அவனால் பண்படுத்த முடிகின்றது என்ற உண்மையினை உணர்த்துகின்றான். உடனாக இருக்கின்றான் என்று சொன்னால் அதுதான் நாம தெரிந்து கொள்ள வேண்டியது. உடனாக இருக்கின்றான் என்று சொன்னாலே போதும், ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று நான் விரிக்க வேண்டியதில்லை. உடனாக இருக்கின்றான் சொன்னாலே போதும். கலப்பினால் ஒன்று என்பதும் பொருள் தன்மையால் வேறு என்பதும் தானாகவே விளங்கும். இந்த உடனாய் என்பதிலே அதனால் அடக்கம். உடனாய் இறைவன் உயிர்களோடு உடனாய் இருக்கின்றான் அப்படின்னாலே அவன் எங்கேயோ பிரிஞ்சு, நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து அவன் எங்கேயோ இருந்தா உடனாய் இருக்கின்றான்னு சொல்ல மாட்டான். அதனால உடனா இருக்கின்றான் அப்படின்னாலே அவன் வந்து பிரிந்து இருக்கவில்லை, நம்மோடு கலந்துதான் இருக்கின்றான். ஒன்றாக கலந்துதான் இருக்கின்றான். அந்த ஒன்றாயிருத்தல் பெறப்படுது. அது மாதிரி உடனா இருக்கின்றான்னு சொல்லும் போதே இறைவனும் உயிரும் ஒரே பொருள் தான், பொருளால் வேறு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப உடனா இருக்கின்றான் ஏன் சொல்லணும்? இறைவன் தான் உயிர், உயிர் தான் இறைவன்னா அப்ப உடனா இருக்கின்றான் சொல்ல முடியாது. ஆகவே உடனா இருக்கின்றான் சொல்வதனாலே உடனா இருக்கின்ற இறைவன் ஒரு பொருள், அவன் உயிர்களோடு உடனா இருக்கின்ற அந்த உயிர்கள் வேறு பொருள். ஆகையினாலே பொருள் தன்மையால் வேறு என்பதும் உடனா இருத்தலிலேயே பெறப்படுகின்றது. அதைத்தான் மாதவ சிவஞான சுவாமிகள் தம்முடைய சிற்றுரையிலே அருமையாக தெரிவித்திருக்கின்றார்கள். வேறின்றி உடனாதல் பெறப்படவே, உடனாதல் பெறப்படவே கலப்பினால் ஒன்று என்பதும் பொருண்மையால் வேறு என்பதும் தானே விளங்கும் என்ற கருத்து விளங்கும்படி அவர்கள் உரை செய்வார்கள். ஆகையினாலே அதனாலதான் அவையே தானேயாயின்னு உடனாயிருத்தலை மட்டுமே சொன்னார். அதை நாம அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாயும் ரெட்டுரம் அளித்துக் கொண்டு ஒன்றாய் வேறாய் உடனாய் சொன்ன. அப்ப ஒரு கேள்வி வருது, ஐயா உடனாயிருத்தல் சொன்னாலே கலப்பினால் ஒன்று பொருத்தன்மையால் வேறுங்கிறது அடங்கி விடுகின்றது. அப்ப ஏன் உடனாயின்னு மட்டும் சொல்லாம இப்படி மூன்று விதமா சொல்றாங்க, ஒன்றாய் வேறாய் உடனாயின்னு? ஏன் அப்படின்னா அதைத்தான் அவர் சந்திக்கணும். உபநிடத கருத்து அல்லது இப்படி சொல்ல வேண்டியது இல்ல. சைவத்தான் எல்லாரும் ஒன்றாய் வேறாய் உடனாயின்னு சொல்லிடுறாங்க. சைவத்தான் ஏன் இப்படி சொல்றாங்க? உடனாயிருத்தல் ரெண்டும் அடங்குது சிவஞான சுவாமிகள் தெளிவாக காட்டிவிட்டார். அப்ப அப்படி சுருக்கமாக உடனாயிருத்தல் அப்படின்னு மட்டுமே சொன்னான்னு ஏன் ஒன்றாய் வேறாய் உடனாயின்னு மூன்றாக விரித்து சொல்கின்றார்கள் என்றால் அங்கதான் நாம வந்து பார்க்க வேண்டும். சில உபநிடதங்கள் ஒன்று இறைவன் உயிர்களோடு ஒன்றாயிருக்கின்றான் என்பதையே மிகுத்து சொல்கின்றன. வேற சில உபநிடதங்கள் வேறாயிருக்கின்றான் என்பதை மிகுத்து சொல்கின்றன. இன்னும் சில உபநிடதங்கள் உடனாயிருக்கின்றான் என்பதை மிகுத்து சொல்கின்றன. அப்போ அந்த உபநிடதங்களை பிரமாணமாக கொண்ட பல்வேறு வைதிக சமயத்தாரும் என்ன பொருள் கொள்கின்றார்கள் என்றால் ஒன்றாயிருக்கின்றான் என்பதை மட்டுமே பிரதானமாக கொண்டு அதுக்கு ஏற்றபடி விளக்கம் சொல்லிவிடுகின்றார்கள். ஆதிசங்கரர் போன்று உடனாயிருக்கின்றான் என்பதை பிரமாணமாக கொண்டு மற்ற இரண்டையும் தள்ளிவிடுகின்றார்கள் வைணவர்கள். வேறாயிருக்கின்றான் என்பதற்கே முக்கியத்துவம் கொடுத்து மற்ற இரண்டையும் அதற்கு ஏற்றபடி பொருள் கொள்வார் மத்துவர், மத்துவ சமைத்தவர். மூணுல ஒன்னதான் பிடிச்சுக்கிட்டுதான் ஒன்றாயிருத்தல். சங்கரர் ஒன்றாயிருத்தல் என்பதே பிரமணமாக கொண்டார். வேறாயிருத்தல் உடனாயிருத்தல்லாம் பக்குவம் குறைந்தவர்களுக்காக சொல்லப்பட்டது. மத்துவர் வேறாயிருக்கின்றானுக்கு மட்டுமே பிரமாணத்துவம் கொடுத்தார். ராமானுசர் உடனாயிருத்தலுக்கு மட்டுமே கொடுத்தார். அப்போ நம்ம சைவத்துலதான் ஓனிடம் என்பது சிவவாக்கு, அது வேதத்தின் ஞானபாதம், வேதமும் ஆகமும் சிவபெருமான் திருவாக்கு. அதுல நாம வந்து இதை கொள்வோம் அதை தள்ளுவோம்னு பார்க்கவே கூடாது. மூன்று விதமா சொல்லியிருந்தா அதுக்கு பொருள் ஒருமை நாம தான் காண வேண்டும் என்ற நேரிய நோக்கு அதான் ஆகமத்திலே அதுதான் விளக்குகின்றார். சுவாமியே அது ஆகமத்தில் விளக்கியிருக்கார். அந்த ஆகமங்களை சிவாகமங்களை துணை கொள்ளாததுனாலே ஏனையோருக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியல. ஒன்றாய் வேறாய் உடனே ஏதாவது ஒன்றை மட்டும் பிடிச்சுக்கிட்டாங்க. நாம அதுல ஒன்றை மட்டும் பிடிக்கவில்லை, மூன்றுமே நமக்கு உடன்பாடு, மூன்றையுமே ஒன்றோடு ஒன்று முரணாத வகையிலே நாம் விளக்குகின்றோம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நம்முடைய திருமுறைகளும் சாத்திரங்களும் ஒன்றாய் வேறாய் உடனாயின்னு இந்த மூன்று அம்சங்களும் தெரியும்படி சொன்னேன். ஆகையினாலே அதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். மிகச்சிறப்பான முறையிலே உடனாயிருத்தலை சொல்கின்றார். கண்டு ஒல்லை காணும் நெறி கண்ணுயிர் நாப்பன் நிலை உண்டில்லை அல்லது ஒளி என்று சொல்ல, அதாவது கண் உயிர் என்று முதலிடையே எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது சீர் எடுத்துக்கணும். கண் உயிர் நாப்பன் ஒளி நிலை உண்டு என்று எடுத்து, கண் உயிர் நாப்பன் நிலைன்னு இருக்கு இல்லையா, கடைசியில ஒளி இருக்கு, அந்த ஒளியை சேர்த்துக்கணும். நாப்பனுக்கு அப்புறம் ஒளி சேர்த்துக்கணும். நாப்பன் ஒளி நிலை உண்டு. சரி, இப்போ கண் உயிர் என்றால் என்ன? கண் உயிர் என்றால் கருதி உணர்கின்ற உயிர். கண் என்றால் இந்த கண் என்ற உறுப்பை குறிக்கவில்லை. கண் உயிர் என்றால் கண்ணிருள் என்று வருகின்றது சிவஞான போத பாயிரத்தில், சிறப்பு பாயிரத்தில் வருகின்றது. அதோட நாம வந்து ஒப்பு நோக்கலாம். அதாவது சிவஞான போத சிறப்பு பாயிரத்திலே மலர்தலை உலகின் மாயிருள் துமிய பலர் புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்டர் செல்லா கண்போல் இந்திய பெரும்பெயர் கடவுளில் கண்டு கண்ணிருள் தீர்ந்துன்னு வருகின்றது. அந்த இடத்துல கண் இருள்னா என்ன? கருதி உணரக்கூடிய இருள் வருகின்றதல்லவா? அது மாதிரி இங்கேயும் கண் உயிர் கருதி உணர்கின்ற உயிர். நாப்பன் என்றால் நடுவிலே, உயிரின் நடுவிலே. ஒளி நிலை உண்டு. ஒளி என்றால் திருவருள் ஒளி, சிவபெருமானுடைய திருவருள். நிலை உண்டு, நிலையாக தங்கியுள்ளது. கருதி உணரத்தக்க உயிரினுடைய அறிவின் நடுவிலே அறிவிலே நடுநாயகமாக எது இருக்கின்றது? ஒளி, திருவருளாகிய ஒளி நிலை உண்டு, நிலை பெற்று இருக்கின்றது. உயிர் அறிவிலே திருவருள் ஒளி நிலை பெற்று இருக்கின்றது. அப்போ நான் சொல்றேன், அது என்ன என்ன நிலை பெற்று இருக்கின்ற சொல்றீங்க, அப்படிலாம் இல்லை அப்படின்னு பக்குவ குறைவின் காரணமாக சொல்லி வந்தோம் என்றால், அப்போ அதை உணர்த்துவதற்காக சொல்கின்றார். என்ன சொல்கின்றார் என்றால், அல்லது கண்டு ஒல்லை காணும் நெறி இல்லை. கண்டு ஒல்லை காணும் நெறி இல்லை. உண்டுக்கு அப்புறம் இல்லை வருது இல்லையா, அந்த இல்லையை சேர்த்துக்கிடணும். அல்லது ஒளின்னு வருது இல்லையா, அந்த அல்லது. அல்லது கண்டு ஒல்லை காணும் நெறி இல்லை. முதல்ல என்ன சொன்னார், கண் உயிர், கருதி உணரத்தக்க உயிர் நாப்பன், அந்த உயிருக்கு உயிரின் அறிவிலே நாப்பன் நடுநாயகமாக ஒளி நிலை உண்டு, திருவருள் ஒளி நிலை பெற்று விளங்குகிறது. அல்லது அவ்வாறு திருவருள் ஒளி உயிர் அறிவில் நிலை பெற்று விளங்கவில்லை என்றால் கண்டு ஒல்லை காணும் நெறி இல்லை. உயிரானது ஒரு விடயத்தை விரைந்து கண்டு அறிந்து கொள்ளக்கூடிய நிலை இல்லை. உயிர் பொறிகளின் துணை கொண்டு ஒரு விடயத்தை எவ்வாறு விரைந்து அறிந்து கொள்கின்றது? செவியின் துணை கொண்டு ஓசை அறிகின்றது, கண்ணின் துணை கொண்டு உருவத்தை அறிகின்றது. இப்படி ஒவ்வொரு பொறியின் துணை கொண்டு அந்தந்த விடயங்களை உயிரானது விரைந்து அறிகின்றதே. இந்த தன்மை, இந்த செயல்திறன் உயிர்களுக்கு எப்படி எதனால் இருக்கின்றது என்றால், உயிர் அறிவிலே திருவருள் நிலைபெற்று விளங்குகின்றது. அப்படி உயிர் அறிவிலே திருவருள் நிலைபெற்று விளங்கவில்லை என்றால் உயிரானது விடயங்களை விரைந்து அறிந்து கொள்கின்ற தன்மை பெற்றிருக்காது என்று சொல்வதன் மூலம், விடயங்களை உயிரானது அறியும் பொருட்டு, அந்த உயிரை விடயத்திலே செலுத்துகின்ற முறையிலே, அதான் உடனாதல்னு சொல்லும் போதே செலுத்தும் தன்மையாலே உடனாதல். எங்க செலுத்துறான்? விடயங்களை நோக்கி செலுத்துறான். உயிரை எப்படி செலுத்துறான்? வினைக்கு ஈடாக அந்த உயிர், முன்வினைக்கு ஈடாக எந்த விடயத்திலே அந்த உயிர் அறிந்து அழுந்தனுமோ அந்த விடயத்தை நோக்கி அந்த உயிரை செலுத்துகின்றான். அப்படி செலுத்துவதற்காக உயிர் அறிவிலே இறைவன் உடனாக இருக்கின்றான். உடனாக இருக்கின்றான் என்றால் கலந்து பிரிப்பின்றி எப்போதும் கூடவே இருத்தல். அதுதான் நாம உடனா இருத்தல். வேறு ஒருத்தருக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் நாம உடனா இருத்தல் சொல்றோம். ஆனா சிவபெருமான் உயிருக்கு பக்கத்தில் இருக்கின்றான் என்பதல்ல, உயிரோடு ஒன்றாக கலந்தே இருக்கின்றான். அதுதான் அங்க முக்கியமான கருத்து. கலந்து இருக்கின்றான், அவன் செலுத்துகின்றான், உயிர் செல்கின்றது. எனவே பொருளால் வேறு இல்லையா, ஒன்றாக கலந்து இருக்கின்றான். அவன் செலுத்துகின்றான் என்பதனாலே வேற எங்கேயோ அந்நியமாக இருந்தால் செலுத்த முடியாது. ஒன்றாக கலந்திருத்ததுனாலதான் செலுத்துகின்றோம். இப்ப ரிமோட் கண்ட்ரோல்லாம் சொல்றோம், செலுத்தக்கூடிய கருவி எங்கேயோ இருக்கு, அதை இயக்குறான், காரியங்கள் இங்க நடக்கின்றது. எங்கேயோ இருந்துட்டு அப்படி இயக்க முடியாது. ரிமோட் கண்ட்ரோல் சொல்லி போடலாம், எங்கேயோ வந்துட்டு இயக்குதுன்னா அதுக்கு கண்ணுக்கு புலனாகாத அலைகள், நம்ம கண்ணுக்கு தெரியாத அலைகள் அந்த ரிமோட் கண்ட்ரோல் இருந்து இயக்கப்படுகின்ற பொருளை அடைகின்றன. அப்படி ஒரு தொடர்பு இல்லாமல் இயக்க முடியாது. அந்த அலைகள் நம்ம கண்ணுக்கு தெரியவில்லை, அதனால அது எங்கேயோ இருந்துகிட்டு இங்க இயக்குறான் அப்படின்னு சொல்றோம். சம்பந்தம் இல்லாம நமக்கு நம்மளால சொல்ல முடியாது. ஆகவே உயிரோடு ஒன்றாக கலந்து தான் பொருளாலே வேறாக இருந்து கொண்டு அந்த உயிர்களை வினைக்கீடான விடயத்திலே செலுத்துகின்றான். அவ்வாறு செலுத்தாவிட்டால் உயிர்கள் அந்த விடயத்தை விரைந்து அறிகின்ற தன்மை ஏற்படாது என்று சொல்லி இவ்வாறு உடனாக இருத்தலையும் விளக்கிவிட்டார் ஆசிரியர். ஆகவே நான்காவது குரட்பாவிலே ஒன்றாயிருத்தலையும், ஐந்தாவது குரட்பாவிலே வேறாயிருத்தலையும், ஆறாவது குரட்பாவிலே உடனாயிருத்தலையும் கூறி இவ்வாறு இறைவன் கலப்பினாலே உடல் உயிர் போல உயிர்களோடு ஒன்றாகவும், பொருள்தன்மையாலே படிகமும் கதிரவன் ஒளியும் போல உயிரின் வேறான பொருளாகவும், செலுத்தும் தன்மையினாலே அந்த உயிரின் அறிவிலே உடனாகவும் இவ்வாறு விளங்கி அவன் உயிர்களை செலுத்துவதனாலே உயிர்கள் வினையை செய்கின்றன, வினைப்பலன்களை நுகர்கின்றன என்பதை உணர்த்தி, உயிர்கள் வினையை செய்பவர்கள், அவன் வினைப்பலனை சேர்ப்பவன் என்பதை சாதித்தார். ஆகவே இத்தனை உண்மைகளையும், இதெல்லாம் யாரு சொல்ற உபதேசம்? சிவகுருநாதன் சீடனுக்கு சொல்ற உபதேசம். ஆகவே அந்த சிவஞான தேசிகர் சீடனுக்கு சொல்கின்றார், ஏகனாகி சிவபெருமான் இவ்வாறு உன்னோடு ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருந்து செலுத்துகின்றானே, இவ்வாறு அவன் இருக்கின்ற இந்த நிலையைத்தான் அத்துவித சம்பந்தம் என்று சொல்வார். உயிர்களோடு இறைவன் கொண்டிருக்கின்ற சம்பந்தம் என்ன, அத்துவித சம்பந்தம். துவிதம் இரண்டு.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 10.
1: தன்மாத்திரைகள் பூதங்களுக்கு முதற் காரணமாகிய தத்துவங்கள், புலன்கள் தத்துவங்கள் அல்ல. பூதங்களின் குணங்களாகிய அவை தாத்விகங்கள் எனப்படும்.
2: இதுல என்னொரு பகுதியை சும்மா தொட்டு காட்டிட்டு போகிறாரோ உள்ள போறாரோ, எங்களுக்கு தத்துவம் 36, தாத்விகம் 60, மொத்தம் 96 எங்களுக்கு இருக்கிறது. 36 தத்துவங்கள் என்பது நாங்கள் படிக்கிற இந்த விஷயங்கள், 36 தத்துவமாயினுடைய வழிபாடுகள். பிறகு அந்த தத்துவங்களினுடைய காரியங்களாக சில விரியும், அதற்கு தாத்விகங்கள் என்று பெயர். இப்ப அதற்கு இப்போதைக்கு உதாரணம் அந்த 60 இப்ப நான் சொல்லவில்லை. அதுக்கு உதாரணம் என்னவென்றால், இந்த தன்மாத்திரையாக சுவையொலி உருவோசை நாற்றம் இருக்கிற பொழுது அது தத்துவம். சுவையொலி உருவோசை நாற்றம் என்று பூத குணங்களாக இருக்கிற பொழுது அது தாத்துவம், தாத்வீகம். அப்போ தத்துவம் 36, தாத்துவம் தாத்வீகம் 60, மொத்தம் 36 விஷயம் எங்களுக்கு மாயையிலிருந்து உபகாரமாகும். ஒன்று நேராக மாயையினுடைய தத்துவ நிலைகள்,

0: ஆசிரியரிடம் படிக்கிற பொழுது இதை விளங்குறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த போது என்றால் இந்த பூதங்கள் தன்மாத்திரைகள் என்றதுல எனக்கு ஏற்பட்ட குழப்பம், அதாவது எங்களுக்கு தெரிந்த ஆரம்ப அறிவிலே நாங்கள் என்ன நினைக்கிறோம், தண்ணி இல்லாவிட்டால் சுவை இல்லை, நெருப்பு இல்லாவிட்டால் ஒளி இல்லை, காற்று இல்லாவிட்டால் உணர்தல் இல்லை, ஆகாயம் இல்லாவிட்டால் சத்தம் இல்லை. எங்களுடைய ஆரம்ப கல்வி நிலை அப்படித்தான் இருக்கிறது. அதாவது இந்த பூதங்கள் இல்லாவிட்டால் இந்த அஞ்சும் இல்லை என்கிறோம். தத்துவத்தின் அடிப்படையிலே நுட்பமாக பார்க்கிற பொழுது இந்த அஞ்சு ரொம்ப கீழ்பட்ட குணங்கள், இந்த அஞ்சினுடைய உயர்நிலை இருக்கிறது, அதைத்தான் நாங்கள் தன்மாத்திரை, அந்த தன்மாத்திரையாகிய சுவையொரு யூரோசை நாற்றம் இல்லாவிட்டால் இந்த அஞ்சு பூதங்களும் வந்திருக்காது என்றார். சுவை என்கின்ற தன்மாத்திரை இல்லாவிட்டால் பூதம் இல்லை, பூதம் இல்லாவிட்டால் புலம் இல்லை, ரெண்டுக்கும் பெயர் ஒன்றா வச்சதாலே வந்த குழப்பம். அவ்வளவு
1: தன்மாத்திரைகளிலிருந்து பூதங்கள் தோன்றும் என குறிப்பிட்டோம். அப்பூதங்கள் தோன்றும் முறையை இனி காண்போம். சப்தம் முதலிய தன்மாத்திரைகளுள் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொரு பூதம் தோன்றும். சப்தத்திலிருந்து ஆகாயம் தோன்றும், பரிசத்திலிருந்து காற்று தோன்றும், ரூபத்திலிருந்து நெருப்பு தோன்றும், ரசத்திலிருந்து நீர் தோன்றும், கந்தத்திலிருந்து நிலம் தோன்றும்.
0: நான் சொன்ன முதல் நிலை இருக்கிறதே நெருப்பிலிருந்துதான் ஒளி தோன்றும் என்கிறேனே, இன்றைக்கு விஞ்ஞானம் போயிருக்கிற அளவு இதுதான். அதாவது இந்த சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் என்பவைக்கெல்லாம் பூதங்கள் தான் அடிப்படை என்கிற நிலையிலேதான் இன்றைக்கு அறிவியல் நிற்கிறது. பூதங்களுக்கு தோன்றுவதற்கு இவையெல்லாம் காரணம் என்கின்ற நுட்பம் நம் தத்துவியலாளர்களுடைய பார்வை. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது இந்த சுவையொலி உரோசை நாற்றம் எல்லாம் பூதங்கள் இருந்தால்தான் தோன்றும் என்பதுதான் இன்றைக்கு படிப்பு. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், சுயொலி உரோசை நாற்றம் என்று தன்மாத்திரை இல்லாவிட்டால் பூதங்களே தோன்றாது, அப்படி அதிலே இருந்து தோன்றினபடியால் தான் பூதங்கள் அந்த குணங்களை கொண்டிருக்கின்றன என்கிறார். நான் இதை திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம், இது இந்த தத்துவ படிப்பிலே தத்துவங்கள் படிக்கிற பொழுது ஒரு குழப்பமான இடம். மற்றதெல்லாம் தனித்தனி பெயர் கொள்ளும், இது மேலே ஒரு பெயர் கீழே ஒரு பெயர் ரெண்டும் ஒரே பெயர், ஆனால் வேறு வேறு விஷயம் என்கிற பொழுது குழப்பம் வரும் என்பதற்காகத்தான் இந்த திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், கூறியது குரல் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
1: சப்தத்திலிருந்து ஆகாயம் தோன்றும், பரிசத்திலிருந்து காற்று தோன்றும், ரூபத்திலிருந்து நெருப்பு தோன்றும், ரசத்திலிருந்து நீர் தோன்றும், கந்தத்திலிருந்து நிலம் தோன்றும். பூதங்களின் குணங்கள் காரணத்தின் தன்மையே காரியத்திலும் இருக்கும். ஆதலால் எந்த தன்மாத்திரையிலிருந்து எந்த பூதம் தோன்றிற்றோ அந்த தன்மாத்திரை அந்த பூதம் தனது குணமாக கொண்டிருக்கும். அந்த தன்மாத்திரையை அந்த பூதம் தனது குணமாக கொண்டிருக்கும். இம்முறையில் ஓசை ஆகாயத்தின் குணமாக நிற்கும். ஊரு
0: ஏனென்றால் ஆகாயம் எதில இருந்து தோன்றியது,
1: ஓசையிலிருந்து,
0: ஓசை என்ற தன்மாத்திரையிலிருந்து தோன்றியது. ஆகவே ஆகாயத்தினுடைய குணமாக இது இருக்கும், ஓசை என்கின்ற புலன் இருக்கும். காரணத்திலிருந்து தோன்றப்படுகிற காரியத்திலே காரணத்தினுடைய தன்மை இருக்கும்.
1: இம்முறையில் ஓசை ஆகாயத்தின் குணமாய் நிற்கும், ஊறு காற்றின் குணமாய் நிற்கும், ஒளி நெருப்பின் குணமாய் நிற்கும், சுவை நீரின் குணமாய் நிற்கும், நாற்றம் நிலத்தின் குணமாய் நிற்கும். தன்மாத்திரைகளை பற்றி அறிய வேண்டிய
0: நிலம் இல்லாவிட்டால் வாசனை இல்லை, அது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் புரிய சார், மற்றதெல்லாம் புரிகிறது. தண்ணீர் இல்லாவிட்டால் சுவை இல்லை, அதனால்தான் கடவுள் நாக்கை தண்ணீருக்குள்ளே வைத்திருக்கிறார். அவர் எவ்வளவு பெரிய ஒரு படைப்பாளர் என்றதுக்கு தண்ணீர் இல்லாவிட்டால் நாக்கிலே சுவை தெரியாது, அதுக்காகத்தான் எப்பொழுதும் நாக்கு தண்ணீர் என்று அந்த ஊரிலேயே இருக்கிறது. அதுபோல தண்ணீர் இல்லாவிட்டால் சமையல் நீங்கள் செய்ய முடியாது, அது ரொம்ப அடிப்படை. வாரியார் சுவாமிகள் முன்பு சொற்பொழிவு செல்வார், தண்ணி இல்லாம நான் சமைப்பேன் என்றார். இப்ப சொல்லிவிட்டு சொல்லுவார், என்ன செய்ய வேணும், அதுக்கு 2 கிலோ தக்காளி பழம் வேணும்னு சாம்பார் வைக்கிறதுக்கு, அதிலே 90% தண்ணீர். ஆகவே நீர் இல்லாவிட்டால் சுவை உணர்ச்சி வராது. அப்போ ஒவ்வொன்றும் அப்படி அப்படித்தான் தோன்றுகிறது. அப்ப நிலம் என்றதுக்கு தரப்பட்டால் வாசனைக்கு காரணம். அதனால்தான் இப்பவும் நாங்கள் சொல்லுகிற பொழுது மண் வாசனையோடு எழுதுகிறார் என்கிறோமே. ஆகவே மண்ணிலிருந்து தான் வாசனை வருகிறதுன்றது சொல்றவனுக்கு இங்கேயோ தெரிஞ்சிருக்கிறது, அதனால்தான் இந்த பெயர் வச்சிருக்கிறார்கள் மண் வாசனை என்று.

0: தன்மாத்திரைகளை பற்றி அறிய வேண்டிய மற்றொரு செய்தி உண்டு. அதாவது சப்த தன்மாத்திரை சப்தம் ஒன்றேயாய் நிற்கும், பரிச தன்மாத்திரை சப்தமும் பரிசமும் என்னும் இரண்டையும் உடையதாய் நிற்கும், உருவ தன்மாத்திரை சப்தமும் பரிசமும் ஆகிய இரண்டோடு உருவத்தையும் உடையதாய் நிற்கும், ரச தன்மாத்திரை சப்தம் பரிசம் உருவம் ஆகிய மூன்றோடு ரசத்தையும் உடையதாய் நிற்கும், கந்த தன்மாத்திரை சப்தம் பரிசம் உருவம் ரசம் ஆகிய நான்கோடு கந்தத்தையும் உடையதாய் நிற்கும்.
1: தன்மாத்திரையாக சொல்லுகிறார்கள், நான் குணத்துல வச்சு சொல்லுகிறேன். ஆகாயம் தோன்றி, அதுல இருந்து காற்று தோன்றி, அதுல இருந்து நெருப்பு தோன்றி, அதுல இருந்து நீர் தோன்றி, அதுல இருந்து நிலம் தோன்றுகிறது. இதுதான் இந்த பஞ்சபூத ஒழுங்கு. இதே இந்த ஒழுங்கு வந்து தன்மாத்திரையிலேயே இந்த ஒழுங்கு இருக்கிறது என்கிறார். தன்மாத்திரை என்ற அமைப்பிலேயே இந்த ஒழுங்கு இருக்கிறது, அதனாலேதான் பிறகு நாங்கள் காணுகிற இந்த பூத குணங்கள்லேயே இந்த ஒழுங்கு இருக்கிறது என்கிறார்கள். ஆகாயத்திலே இருந்து காற்று தோன்றும், காற்றிலே இருந்து நெருப்பு தோன்றும், நெருப்பிலே இருந்து நீர் தோன்றும், நீரிலே இருந்து நிலம் தோன்றும். இப்படி தோன்றுகிற முறையிலே ஆகாயத்துக்கு ஒரு குணம். நான் இப்ப உங்களுக்கு விளக்கத்துக்காக பூத குணங்கள்ல வச்சு சொல்லுகிறேன். இது தன்மாத்திரைக்கும் இது பொருந்தம் என்பதை இப்போதைக்கும் புரிந்து கொள்ளுங்கள். பூத குணங்கள்ல வச்சு சொன்னால் ஆகாயத்துக்கு ஒன்றுதான், கேட்டல் ஆகிய ஒரு குணம்தான் ஆகாயத்துக்கு இருக்கிறது. சப்தம், கேட்டல் என்பது சப்தம், சப்தம் என்கின்ற ஒரு குணம் தான் ஆகாயத்து. நான் முன்பு வகுப்பிலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆகாயம் இல்லாவிட்டால் சப்தம் இருக்காது. ஏனென்றால் அது நான் கற்பனை பண்ணுவது, சரியோ பிழையோ தெரியாது. ஒரு குவளை போல ஆகாய வழி இருக்கிறபடியால் தான் நாம் பேசுகிறது உங்களுக்கு கேட்கிறது, அந்த எதிரொலி வந்து கேட்கிறது. அந்த அந்த அந்த அந்த அந்த என்னென்று சொல்வது, அது ஒரு குவளைத்தன்மை இல்லாவிட்டால் ஆகாயத்திலே சப்தம் வெளியே வராது என்று நினைக்கிறார்கள். அதனாலதான் நான் சொல்ல, இந்த பிளாஸ்க் வாங்குகிற பொழுது நாங்கள் நல்ல பிளாஸ்கா என்று பார்க்கறதுக்கு காதிலே வைத்து பார்ப்போம். பார்த்தால் போற காத்தினுடைய சத்தம் திருப்பி வந்தால் அது நல்ல என்று நாங்கள் முடிவு செய்வோம். அதுல ஒரு ஓங்கார சத்தம் இருக்கும். அது போலத்தான் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் ஆகாயம் வட்டமாக உள்ளடக்கி நிற்கிறபடியால் அதுக்குள்ளே போகிற சத்தங்கள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே ஆகாயத்தினுடைய குணம் சத்தம். பிறகு இதை எப்படி நான் கற்பனை பண்ணுவேன் என்றால், மெல்ல மெல்ல மெல்ல வெயிட் கூடுகிறது, அதாவது தூளத்தன்மை கூடுகிறது. தூளத்தன்மை கூடுகிற போது ஆகாயம் உணரப்படாது. ஆகாயம் ஊகிக்கப்படுமே தவிர உணரப்படாது. ஆகாயம் என்று ஒன்று இருக்கிறதை நாங்கள் ஊகிக்கலாமே தவிர உணர முடியாது. இப்பொழுது இது கொஞ்சம் தூளத்தன்மை பண்ணின உடனே வெயிட் கூடி இறங்குகிறது. இறங்குகிற பொழுது காற்றாக மாறுகிறது. காற்றாக மாறுகிற பொழுது என்னாலே உணர முடியும். என்னுடைய உடம்பிலே அது படுவதை நான் அறிய முடியும். அப்படி அறியப்படுகிற பொழுது அதுக்கு குணம் ரெண்டு குணமாக மாறுகிறது. ஆகாயமாக இருக்கிற பொழுது சப்தம் மட்டும்தான் அதனுடைய குணம். காற்றாக மாறுகிற பொழுது காற்றுக்கு சப்தமும் உண்டு, அதை விட உணர்தல் என்கின்ற தன்மை உண்டு. காற்று மேலே படுவது தெரிகிறது அல்லவா, அதை விட காற்று வீசுகிற பொழுது சத்தம் இருக்கிறது. ஆகவே அதுக்கு ரெண்டு குணமாக மாறுகிறது. இனி இன்னும் தூளத்தன்மை படுகிற பொழுது அது நெருப்பாக மாறுகிறது. காற்றிலே இருந்து நெருப்பு, இதெல்லாம் நீங்கள் உணரலாம். அதனாலதான் காற்றில் இல்லாவிட்டால் நெருப்பு நின்று விடுகிறது. இது இது பற்றி உலகியலான படிப்புக்கு எத்தனையோ அவர்கள் சொன்னது சரி என்பதற்கான விளக்கம் இருக்கிறது. அப்ப காற்றிலே இருந்து நெருப்பு, நெருப்பு என்பது இன்னும் கனம் கூடுகிறது, தூளத்தன்மை கூடுகிறது. அப்படி கூடுகிற பொழுது என்ன ஆகிறது என்றால் இன்னொரு குணம் அதற்கு கூடுகிறது. முதலிலே கேட்டலாகிய குணம் இருந்தது, பிறகு உணர்தலாகிய குணம் வந்தது, இப்பொழுது காணுதலாகிய குணம் வந்துவிடும். நெருப்பை கண்ணாலே பார்க்கவே முடியும், நேராக பார்க்க முடியும். அப்போ கேட்டல், உணர்தல், பார்த்தல், மூன்று குணமாகி விடுகிறது. அக்கினியாக போகும், பிறகு அக்கினி நீராக மாறும். இது வேறு ஆறாயிரத்து குழு. அக்கினியிலிருந்து நெருப்பு பிறக்குமா என்று கேட்டால் அதற்கு தத்துவக்காரர்கள் சொல்வார்கள், அக்கினியிலிருந்துதான் நெருப்பு பிறக்கிறது. ஏனென்றால் நெருப்புக்கு சூடு இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் படிக்கிற பொழுது எப்படி படிக்கிறோம், நெருப்பு தண்ணீரை பற்றி சொல்கிற பொழுது இத்தனை பாகை வெப்பநிலை கொண்ட தண்ணீர் என்று குறிக்கிறோம். அப்போ தண்ணீருக்கு வெப்பம் இருக்கிறது என்று தெரிகிறது அல்லவா. அது மட்டுமல்ல, சூடு வைத்தால், சுட வைத்தால் தண்ணீர் சுடுகிறது. சூட்டினுடைய தன்மை தண்ணீரிலே இல்லாவிட்டால் சுடாது. ஆகவே நெருப்பிலே இருந்துதான் தண்ணீர் பிறந்தது என்பதற்கு அதை ஒரு சான்றாக சொல்வார். அப்போ நெருப்பிலே இருந்து தண்ணீர் பிறந்து விட்டது. இப்போதுக்கு நான்கு குணம், நாலாவது பூதம் நான்கு குணம். ஒன்று கேட்டல், அடுத்தது உணர்தல், அடுத்தது பார்த்தல், இப்பொழுது சுவைத்தல். தண்ணீர் இன்னும் திண்மையான உடனே நாக்கிலே அது சுவைக்காக ஒரு பொருளாக மாறுகிறது. அதற்கு பிறகு இன்னும் திண்மையாகி அது தூள வடிவம் படுகிற பொழுதுதான் நிலம். இந்த நிலமாக மாறுகிற பொழுது அதற்கு என்ன குணம் வருகிறது என்றால் ஐந்தாவது குணம், அதற்கு வாசனை என்கின்ற ஐந்தாவது குணம். அப்போ கேட்டல், உணர்தல், பார்த்தல், சுவைத்தல், அறிதல், நேரடியாக தொட்டு பார்த்தல். அப்ப இந்த ஐந்து பூதங்கள் இந்த ஒழுங்கிலே பிறக்கிறது. திருவாசகத்திலே மண்டிவாசகர் அப்படி ஒவ்வொன்றாக வானில் ஒன்றாய் கலந்தாய் பற்றி, நீரில் இரண்டாய் கலந்தாய் அப்படியே வரிசைப்படுத்துவார். இந்த நூல்ல இருந்தாலும் இருக்கு, அதுக்கு மேற்கோள் சொல்லி
0: இருக்காங்க.
1: அந்த பாடல் அப்படியே சொல்லுவார், ஒன்று ரெண்டு மூன்று என்று பூதங்கள் வளர வளர வளர குணங்கள் வளர்ந்து கொண்டே போகிறது. அதைத்தான் இங்கே சொல்லுங்க படிங்க.
0: அஃதாவது சப்த தன்மாத்திரை சத்தம் சப்தம் ஒன்றேயாய் நிற்கும், பரிச தன்மாத்திரை சப்தமும் பரிசமும் என்னும் இரண்டையும் உடையதாய் நிற்கும், உருவ தன்மாத்திரை சப்தமும் பரிசமும் ஆகிய இரண்டோடு உருவத்தையும் உடையதாய் நிற்கும், ரசத்தன்மாத்திரை சப்தம் பரிசம் உருவம் ஆகிய மூன்றோடு ரசத்தையும் உடையதாய் நிற்கும்.
1: சுவை, அது உங்களுக்கு தெரியும், ரசம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் சுவை. அதனாலதான் சமையலே ருசியான விஷயத்துக்கு சமய ரசம் என்று பெயர் வைத்திருக்கார், ருசியாக இருந்தால்.
0: கந்த தன்மாத்திரை சப்தம் பரிசம் உருவம் ரசம் ஆகிய நான்கோடு கந்தத்தையும் உடையதாய் நிற்கும்.
1: வாசனை
0: காரணங்களாகிய தன்மாத்திரைகள் இவ்வாறு ஒன்றும் இரண்டும் மூன்றும் நான்கும் ஐந்தும் உடையனவாம். ஆதலின் அவற்றினின்றும் தோன்றும் ஆகாயம் முதலிய பூதங்களும் முறையே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகிய குணங்களை உடையனவாயிருக்கும். அஃதாவது ஆகாயம் ஓசை என்னும் ஒரு குணமே உடையதாகும், காற்று ஓசை ஊறு ஆகிய இரு குணங்களை உடையதாகும், நெருப்பு ஓசை ஊறு ஒளி ஆகிய மூன்று குணங்களை உடையதாகும், நீர் ஓசை ஊறு ஒளி சுவை ஆகிய நான்கு குணங்களை உடையதாகும், நிலம் ஓசை ஊறு ஒளி சுவை மனம் ஆகிய ஐந்து குணங்களை உடையதாகும்.
1: இதிலேயே நம்ம நம்மளுடைய சமயத்திலே இந்த பஞ்சபூத தலங்கள் என்று தலங்கள் வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு அது தெரியும், தமிழ்நாட்டிலே தான் பஞ்சபூத தலங்கள் இருக்கிறது. அது ஆகாய தலம் என்பதுதான் சிதம்பரம், ஆகாய பூத தலம். சிதம்பர ரகசியம், சிதம்பர ரகசியம் என்று நான் முன்பும் வகுப்பிலே சொல்லுங்க, சிதம்பர ரகசியம் என்ற உடனே அங்க போய் ஏதோ தேடுவார்கள். அது வல்ல எப்படி ஆகாய பூதம் உணரப்படாமல் இருக்கிறதோ அப்படி சிதம்பரத்திலே இறைவன் பூதரூபமாக நிற்பான், உணரப்பட மாட்டான். அந்த இடத்திலே போய் அவனை உணர்வதற்குத்தான் அந்த ஆகாய பூதத்திலே இறைவனை வைத்து தரிசிப்பது. இது எங்களுக்கு அங்க ஒண்ணுன்னு ஐயர் ஒரு பஞ்சாரத்தை காட்டினோடனே எட்டி எட்டி பார்ப்போம், அதுக்குள்ள ஏதோ இருக்கிறது என்று. சிதம்பர ரகசியம் என்பது எப்படி பூதரூபத்துக்குள்ளே அது மறைந்து கிடக்கிறதோ அது போல இறைவன் அந்த ஆலயத்திலே முன்பொருளாக நிற்பான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
0: இக்குணங்களுள் இறுதியாய் நிற்பது அவ்வப்பூதத்திற்குரிய சிறப்பு குணம் எனவும், ஏனையவை பொது குணங்கள் எனவும் அறிதல் வேண்டும்.
1: அது கட்டித்தனம். அதாவது இது இதுல ஒரு நுட்பம் பண்ணுகிறார், அதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இப்ப ஆகாயத்துக்கு ஒன்று என்று சொன்னோம், அப்ப அதுதான் அதனுடைய சிறப்பு குணம். காற்றுக்கு ரெண்டு குணம் என்று சொன்னோமே, ரெண்டு குணம் இருக்கிறது உண்மை. இந்த இரண்டாவதாக சொல்லுகிற அந்த உணர்தல் தான் காற்றினுடைய சிறப்பு குணம். மற்றதாகிய குணம் என்பது அது ஆகாயத்துக்குரிய குணம் இங்கே கலந்து நிற்கிறது. அதுபோல அக்கினிக்கு வருகிற பொழுது மூன்று குணம் என்றால், ஒன்று ஆகாயத்தினுடைய குணம், அடுத்தது காற்றினுடைய குணம், நெருப்புக்கு வருகிற மூன்றாவது குணம் என்று சொல்லப்படுகிற குணம் தான் நெருப்புக்குரிய ஒரிஜினல் குணம். அப்படி ஐந்திலையும் கடைசியாக சொல்லப்படுவதுதான் அந்தந்த பூதங்களினுடைய தனித்த குணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம சொல்லுகிறோம், இப்ப நீர் என்று சொல்ல வைத்துக் கொள்வோம், நீருக்கு நாலு குணம் என்று சொல்லியிருக்கோம். ஆகவே அதிலே கேட்டல் இருக்க வேண்டும், உணர்தல் இருக்க வேண்டும், பார்த்தல் இருக்க வேண்டும், சுவைத்தல் இருக்க வேண்டும். ஐந்தும் இருக்கிறபடியால் இந்த ஐந்தும் தான் நீரினுடைய குணமா என்று கேட்டால், மற்றைய நான்கும் நான்கும் இருக்கிறதாலே நாளும் குணமா என்று கேட்டால் நாளும் அதுல தங்கி இருக்கிறதே தவிர மற்றைய மூன்றும் மேற்சொன்ன பூதங்களினுடைய கலப்பாலே வந்த குணங்களே தவிர இதுல ஒரிஜினல் குணம் இல்லை. குணங்கள்ல அந்த தன்மை இருக்கிறதுல நமக்கு நமக்கென்று ஒரு குணமும் சேர்க்கையினாலே வருகிற குணமும் இருக்கிறதா, மற்றவை எல்லாம் சேர்க்கையினாலே வந்த குணம், கடைசியாக சொல்லப்படுகிற குணம் தான் அந்தந்த பூதங்களினுடைய ஒரிஜினல் குணம்.
0: இக்குணங்களுள் இறுதியாய் நிற்பது அவ்வப்பூதத்திற்குரிய சிறப்பு குணம் எனவும் ஏனையவை பொது குணங்கள் எனவும் அறிதல் வேண்டும். மின்முருவை விண்ணகத்தில் ஒன்றாய் மிக்கு வீசும் கால் தன்னகத்தில் இரண்டாய் செந்தி தன்னுருவின் மூன்றாய் தாழ் புனலின் நான்காய் தரணி தலத்து அஞ்சாகி. திருமுறை 6:54-5
1: திருமுறையிலே வருகிற ஒரு பாடலை எடுத்து காட்டுகிறார். சும்மா ஒரு தடவை அந்த பாட்டில் கொஞ்சம் மெல்ல வாசிங்க.
0: மின்னுருவை விண்ணகத்தில் ஒன்றாய்,
1: மின்னுருவை விண்ணகத்தில், மின்னுருவை விண்ணகத்திலே அது ஒரு குணமாக இருக்கும், ஆகாயத்திலே ஒரு குணமாக இருக்கும்.
0: மிக்கு வீசும் கால் தன்னகத்தில்,
1: கால் என்பது காற்று, கால் என்பது காற்று, காற்றிலே, காற்றின் தன்னகத்திலே இரண்டாய்.
0: செந்தி தன்னுருவின் மூன்றாய்,
1: நெருப்பிலே மூன்றாய்.
0: தாழ் புனலின் நான்காய்,
1: நீரிலே நான்காய்.
0: தரணி தலத்து அஞ்சாகி,
1: நிலத்திலே ஐந்தாகி.
0: எனவும் மன்னதனில் ஐந்தை மானியரில் நான்கை வயங்கு எரியில் மூன்றை
1: ரிவர்ஸ்ல சொல்லுறேன். உங்க சொன்னது மேல இருந்து கீழே, இப்ப கீழே இருந்து மேல சொல்லுறேன். இங்க 5, 4, 3, 2
0: மன்னதனில் ஐந்தை மானியரில் நான்கை வயங்கு எரியில் மூன்றை மாறுதத்து இரண்டை விண்டதனில் ஒன்றை. திருமுறை 6:63
1: ஒரு திருமுறையில மேல இருந்து கீழே சொல்லியிருக்கு, அடுத்த திருமுறையில கீழே இருந்து மேல சொல்லியிருக்கு.
0: எனவும் வரும் திருமுறை பகுதிகளில் ஐம்பூதங்களின் குணங்கள் கூறப்பட்டுள்ளமை காணலாம். இக்கருத்தமைந்த பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை
1: ரொம்ப தெளிவா சொல்லிவிட்டாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி.
0: பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி. போற்றி திருவாகவல் 137-141
1: நாங்க படிக்க எவ்வளவு நூல்கள் இருக்கின்றதை மட்டும் விளங்கி கொண்டா சரி
0: என்னும் திருவாசக பகுதி பலரும் அறிந்தது. பூதங்கள் இக்குணங்களே அன்றி வேறு குணங்களையும் உடையன. பூதம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொழிலையும் உடையது. அவைகளை பற்றி செய்யுள் 9 நாம் பார்க்க இருக்கிறோம். பூதங்களிலிருந்து தோன்றிய காரியங்களே நாம் வாழும் உலகமும் உலகத்தில் காணப்படும் பல்வேறு வகையான எண்ணற்ற பொருள்களும் பூதங்களும் பூத காரியங்களும் ஆகிய இவையெல்லாம்.
1: இந்த இடத்துல நிலத்துவமா
0: நிறுத்துவோம்
1: ரொம்ப இன்றைக்கு கொஞ்சம் களைப்பான விஷயங்களை திரும்ப திரும்ப படிச்சுட்டோம், அதால புத்தி களைப்பா இருக்கும். என்ன கொஞ்சம் முன்னுக்கே நிறுத்தி இருக்கலாங்கிறது இப்ப உணரப்படுகிறது. இந்த அளவை விளங்குங்க, அடுத்த வகுப்புல மிச்சம் படிப்போம்.
2: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
3: Shivaya, you're listening to shivam.org radios, 24/7 spiritual channels from shivam.org. Om Namah Shivaya.
4: திருச்சிற்றம்பலம் shivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாடியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகமையா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: ஒரு நூலுக்கு இந்த பாயிரம் என்பது ரொம்ப முக்கியம். அது அதனால இந்த பாயிரத்தை படிச்சா பருப்பொருள் கேட்டாருக்கு நுண்பொருள் நூல் இனிது விளங்கும் இல்லையா. நுண்பொருள் ஆகிய நூல் இனிது விளங்கும். முதல்ல பொதுவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நூலில் சிறப்பாக போனால் ஓரளவு விளங்கும். அதனால இந்த கொழு சென்ற வழி துண்ணூசி சென்றார் போல என்பார். கொழு சென்ற வழி துண்ணூசி சென்றார் போல என்பார். அதாவது வயல்ல உழுதுட்டு போறானா இல்லையா, கொழு அப்படியே கோடு குச்சிட்டு போறான் இல்லையா, அதுல விதைய போட்டுட்டே போனா நேரா ஈஸியா இருக்குமா இல்லையா? அத மாதிரி முதல்ல அந்த கொழு மாதிரி இருக்கிறத இது பாயிரம். ஏன்னா பழைய இதெல்லாம் பார்த்தா கொழுன்னு ஒன்னு கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. சிவபிரகாச கொழு பார்த்தது இல்லையா? சிவபிரகாசம் பார்த்திருக்கீளா? அதெல்லாம் எது சார் பார்க்கணும்? சரி, அதுலலாம் போட்டிருப்பாங்க அப்படி கொழுன்னு சொல்லி. அது அந்த சூத்திரத்தை அந்த பாட்டை சுருக்கி சொல்லக்கூடியது. ஒவ்வொரு பாட்டுக்கும் முன்னால் அதை கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இந்த பாயிரம் என்பது அந்த நூலை பற்றி சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒன்று. இந்த சிவஞான போத நூலுக்கு அமைந்த பாயிரம் ரெண்டு பாயிரம், அது மாதிரி சில நூலுக்கு அப்படி அமைஞ்சிருக்கு. இது கடைசியில் ஒரு பாயிரம் வருது, நாந்தி வெண்பா, அதுதான் முதல்ல வந்தது. இந்த முன்னால் இருக்கிற சிறப்பு பாயிரம் பின்னால் எழுந்தது. இந்த சிறப்பு பாயிரம்னா அந்த சிறப்பு பாயிரம் யாரு செய்யலாம் என்று அதுக்கு ஒரு வரையறை இருக்கிறது. யார் அது செய்வதற்கான உரிமை உடையோர் என்றால், ஒரு சிறப்பு பாயிரம் செய்யணும்னா அந்த நூல் ஆசிரியர், நூல் ஆசிரியருடைய ஆசிரியர், நூல் ஆசிரியருடைய ஆசிரியர் செய்யலாம், அல்லது அந்த நூலாசிரியர் உடன் பயில்கின்ற மாணாக்கர், ஒரு சாலை மாணாக்கர், ஒரு சாலை மாணாக்கர் செய்யலாம், அல்லது அந்த நூலாசிரியருடைய மாணவர், அந்த நூலாசிரியருடைய மாணவர் செய்யலாம். இந்த மூணும் இல்லை அப்படின்னா உரை ஆசிரியர் செய்யலாம், அந்த நூலுக்கு உரை ஆசிரியர் செய்யலாம் என்பது விதி. விளக்குதா? இப்போ இந்த சிவஞான போதத்துக்கு முதல்ல ஒரு சிறப்பு பாயிரம் அமைச்சிருக்கிறார், சிறப்பு பாயிரம் அமைத்திருக்கிறார். இந்த சிறப்பு பாயிரத்துக்கு அது பதினோரு வரி, பதினோரு வரிகளால் அமைந்தது. இந்த பதினோரு வரி பாட்டுக்கு சிவஞான முனிவர் 39 பக்கம் விளக்கம் செய்கிறாரு. பதினோரு வரிக்கு 39 பக்கம். அதை எங்கள் ஐயா வந்து 250 பக்கங்களாகவே வெளியிட்டிருக்காங்க. விளக்குதா? அந்த 39 பக்கத்தை விளக்கி 250 பக்கம் ஆயிடுது. பார்த்துருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? பார்ப்போம், பிறகு படிப்போம். சரி. அப்போ ஏன்னா நூல் வந்து இரண்டு வகையா இருக்கு. ஏன்னா ஒன்று வாசிக்க, இன்னொன்று பூசிக்கன்னு. விளங்குதா? முதல்ல பூசிப்போம், அதுக்கப்புறம் வாசிக்கலாமான்னு பார்ப்போம். அந்த வாசனை தான் பூசணை, அந்த வாசனை தான். எனவே அந்த நூலை படிப்பதான் நாம் அவருக்கு செய்யக்கூடிய பூசை. அத பூசி அறையில் வைக்கிறது பூசை இல்லை. விளங்குதா? எனவே இந்த சிறப்பு பாயிரத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு யாரு அதில் குறிப்பிடப்படவில்லை. அந்த சிறப்பு பாயிரத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு யாரும் சொல்லலை. ஆனா பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாயிரம் செய்வதற்குரிய அதிகாரம் உடையவங்கள இவருக்கு ஆசிரியர் யாரு? பரஞ்சோதி. பரஞ்சோதி முனிவர் யாரு? அவர் தேவசந்தானம் இல்லையா, அவர் நூல் செய்ய மாட்டார். எனவே அவர் செஞ்சிருக்க முடியாது. எலிமினேஷன் ப்ராசஸ் தான். பாரிஷேடம், பாரிஷேடம்னு பார்த்திருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? ஒளிவு, ஒளிவு அளவை. எனவே அதில் இவரை கழிச்சாச்சு. யாரை கழிச்சாச்சு? பரஞ்சோதி முனிவரை. என்னையே கழிச்சிடாதீங்க, பரஞ்சோதியை கழிச்சாச்சு. அப்புறம் அவர் கூட பயின்ற மாணவர் யார் இருக்காங்க? இல்லை, இவருக்கு மட்டும்தான் உபதேசம். எனவே அங்கே உடன் பயின்ற மாணவர் மாணாக்கர் என்பது அதுவும் எலிமினேட் பண்ணிடுறோம், அவரும் இல்லை இல்லையா. சரி, அப்புறம் இவருடைய மாணாக்கர், அவருக்கு மாணாக்கர் இருந்தாங்களா? இருந்தாங்க, 49 பேர் இருந்தாங்க. அதில் தலை மாணாக்கர் யாரு? அருள் நந்தி. சரி, உரையாசிரியர் செய்யலாம். இதுக்கு உரையாசிரியர் யாரு? அருள் நந்தி இல்லையா. எனவே ரெண்டு வகையில் அவர்தான் அந்த பாயிரம் செய்வதற்கான தகுதி உடையவராக விளங்குகிறார். எனவே இதனுடைய நுண்மை நோக்கி அவர் செய்திருக்கலாம் என்று கருதுகிறார்கள். ஏன்னா அது ப்ரூஃப் ஒன்றும் இல்லை. அதனால இந்த சிறப்பு பாயிரத்தில் முதல்ல ஆறு வரி இந்த நூலினுடைய சிறப்பை சொல்கிறார். பின்னால் இருக்கிற ஐந்து வரி அந்த நூல் ஆசிரியருடைய சிறப்பை சொல்கிறார். விளங்குதா? எனவே அந்த இதை சொல்லும் போதே ஆசிரியரை விட நூலுக்கு தான் பெருமைங்கிறார். அதனால ஒரு வரிய அதிகமாக வைக்கிறாராம். விளங்குதா? எனவே இந்த நூலில் பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு பாயிரத்தில் மலர்தலை உலகில் மாயிருள் துமிய பலர் புகழ் ஞாயிறு படறினல்லதை காண்டல் செல்லா கண்போல் ஈண்டிய பெரும்பயர் கடவுளுள் கண்டு கண்ணிருள் தீர்ந்து அருந்துயர் குரம்பையின் ஆன்மானாடி மயர் வர நந்தி முனிகணத்து அழித்த உயர் சிவஞான போதும் உரைத்தோன் பெண்ணை புனல் சூழ் வெண்ணை சுவேதவனன் பொய் கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன் பவனனி வன்பகை கடந்த தவறடி புனைந்த தலைமையோனே என்று இந்த சிறப்பு பாயிரம் அமைத்திருக்கிறார்கள். இதுல ஒரு சிறப்பு பாயிரம்னா அதுல எட்டு உறுப்பு இருக்கணும். ஆக்கியோன் பேரே வழியே எல்லை நூற்பேர் யாப்பை நுவலிய பொருளே கேட்போர் பயனோடு ஆயன் பயனும் வாய்ப்பை கட்டல் பாயிரத்தியல்பே என்பது சூத்திரம். அந்த எட்டு உறுப்பும் அதை கடைசியில் பார்க்கலாம். இப்போ இந்த பாயிரத்தில் மலர் தலை உலகின் மாயிருள் துமிய, எனவே ஒரு மங்கள சொல்ல வச்சு ஆரம்பிக்கிறார். முதல்ல மலர் என்ற சொல்லல, மலர் தலை உலகு. இந்த உலகம் எப்படி இருக்குங்கிறாரு? விரிந்த உலகு, வியன் உலகு. மலர்தலை உலகில் மா இருள், இருள். இருள்னா என்னது? அதையா சொல்றாருங்க? ஆணவமா? இங்க உலகத்து இருளை சொல்றாரு, பௌதிக இருளை சொல்றாரு. நீங்க இருள்னா உடனே அங்கதான், அதே நினப்பு தான். வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சது சார், அன்னைக்கு ஆரம்பிச்ச இருள். எனவே இங்க இருள் என்பது எந்த இருளை சொல்றாரு? பௌதீக இருள். இருள்னா என்னது? யாரு ஒளியற்றது? ஓ, அதாவது ஓ வெள்ளன்னா என்ன? கருப்பு இல்லாதது வெள்ளை அப்படின்னா ஐயா இது என்ன ஐயா? நல்ல விளக்கமா இருக்க, அப்படி சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. அப்படி பதிலே சொல்லக்கூடாது. இன்மை என்பது ஒரு பயனை தராது. எனவே இங்க இருள் என்பது என்னன்னா, இருள் என்பது ஒரு பொருள். இருள் என்பது ஒரு பொருள். பொருள் தானே? திரு திரு முடிக்கதை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்க. இருள் பொருள் இல்லையா? நீங்க சைவ சித்தாந்தத்தை படிக்கணும் சார். விடுங்க, கடவுளே இல்லைன்னு சொல்றவனு இருக்கான் சார். அப்படி ஒரு புஷத்தில் சொல்லியிருந்தோம், சொல்லியிருக்கோம் இல்லையா? அதனால தானே மக்கள் பலர்னு சொல்லுதோம், ஆண் மக்கள் பலர்னு. ஏன் சொல்றோம்? பல பக்குவம் பல வேறு விதமா இருக்கிறதுனால தானே. விளங்குதா? காலக்கணக்கர் வந்தாலே ஒரு கிருகிருங்கு. காலக்கணக்கர் தெரியுமா இல்லையா? தெரியாதா? காலக்கணக்கரே தெரியாதா? நல்லதுதான். சரி, இப்போ இந்த இருள் என்பது நம்ம சைவ சித்தார்த்தத்தின்படி பொருள். அதை இப்ப சயின்ஸும் ஒத்துக்கிட்டது இல்லையா? முதல்ல ஒளியின் இன்மையே என்பதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இப்ப இந்த கேலக்சி எல்லாம் தாண்டி போதா இல்லையா, ராக்கெட் போதா இல்லையா, அது ரிப்பேர் ஆகி போகுது மேல போனான். அப்போ ஏதோ ஒன்று இதனுடைய ஆற்றலை தடுக்கிறது. அப்போ அங்க ஏதோ ஒரு எனர்ஜி இருக்குன்னா அங்க பொருள் கண்டிப்பா இருக்கு என்பதை அவர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். விளங்குதா? அவன் பைய பைய வரான் சட ஆராய்ச்சியில. விளங்குதா? எனவே நம்ம சைவ சித்தாந்தத்தில் அன்றைக்கே என்ன சொல்றீங்க, இருள் என்பது பொருள், அபாவம் அல்ல, அபாவம் அல்ல. எனவே இந்த இருளை மாயுருள் என்று விசேடித்தார். இருள்னு சொல்ல என்ன சொன்னாரு? மாயிருள். மாயிருள் என்றால் இந்த இருளுக்கு என்ன பெருமை? என்ன பெருமை? இருளுக்கு பெருமை இருக்கா? பெருமை இருக்கா இல்லையா? பெருமை ஒன்றும் இல்லை. மாமனிதர் அப்படின்னா பெரிய மனுஷன் சொல்றோம். இது பெருமை குறியாது, பெருநிலை குறித்து நின்றது. இங்க மா என்ற அடை எது குறிக்கு? பெருமை குறியாது, பெருநிலை. பொருளால் ஒன்றாயிருந்து கொண்டு அனைத்து உயிர்களினுடைய கண்களையும் மறைக்கின்ற ஆற்றல் பற்றி அதை மாயிருள் என்று விசேடித்தார். விளங்குதா? எனவே ஒரு இருளியா? ஆமா, அத்தனை பேர் கண்ணி மறைச்சிருந்தான். பெரிய கெட்டிக்காரன் மாபாவின்னு சொல்றமா இல்லையா? அது மாதிரி அப்பேற்பட்டவன் என்று அவனுடைய கொடுமை உணர்ந்து கொள்ளுமாறு சொல்கிறார். மாயிருள் அது துமிய, அது துமிய, அதனுடைய ஆற்றல் கெட இல்லையா? மாயிருள் துமிய. எதுக்கு துமியனும்? இருள் எதுக்கு கெடணும்? எதுக்கியா கெடணும்? அறிவு வருதுக்கா? அறிவு சொல்லாதீங்க. இப்போ எதுக்கு உலக பொருளை அறிவதற்கு? உலக பொருளை அறிவதற்கு. அப்ப கண், அது உலக பொருளை எது வச்சு அறிகிறோம்? கருவி மூலமா இல்லையா? கண். எனவே அந்த இருள் எதை மறைக்கிறது? எதை மறைக்கு? பொருளை மறைக்கா? எதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதை நல்ல தீர்க்கமா சொல்றது. எனவே அது பொருளை மறைக்காது, கண்ணை மறைக்கிறது. இருள் எதை மறைக்கிறது? காண்கின்ற கண்ணை மறைக்கிறது. விளங்குதா? எனவே கண்ணை மறைக்கின்ற அந்த இருளின் பேயாய் பொருளை மறைப்பது ஒன்று இன்மையின் என்று சொல்கிறார். ஏன்னா அப்படி ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லாதேங்காரு. எனவே எதை மறைக்குது? கண்ணை மறைக்கு. விளங்குதா? அப்போ இந்த இருள் கண்ணை மறைக்கிறது. அதனால நமக்கு என்ன ஆச்சு? கண்ணை மறைச்சதுனால என்னாச்சு? கண்ணு தெரியலதான் தெரியுமே, பொருள் தெரியல. பொருள் காட்சி எங்களை நிகழல, அதனுடைய குணம் விளங்கல, கண்ணினுடைய குணம் விளங்கவில்லை. அந்த இருள் வந்து கண்ணினுடைய ஒளியை மறைக்கவே அதற்கு காட்சி விளங்கல. அதையெல்லாம் இது எதுக்கு இப்போ இது எதுக்கு இதை சொல்லிட்டு? ஏன் சொல்றாருன்னா, இந்த ஓமை மூலமாக ஆன்மாவையும் ஆன்மாவிடத்தில் இருக்கின்ற அகைருளாகிய ஆணவத்தையும் உணர வைக்கிறார். தெரிந்ததை கொண்டு தெரியாததை அப்படி விளக்குறாரு. விளங்குதா? எனவே இந்த கண் போல் இருப்பது எது? ஆன்மாவினுடைய அறிவு. ஆன்மா கண்ணு, அந்த கண் ஒளி போல் இருப்பது ஆன்மாவினுடைய அறிவு. அதை மறைக்கிறது எது? ஆணவம் என்ற இருள், பௌதிக இருள் போல அது. அந்த இருள் அக இருள், அது நம்முடைய அறிவை மறைக்கிறது. விளங்குதா? எனவே இந்த இருள், இந்த இருள் பௌதிக இருள், அது கண்ணை மறைக்கி காட்சி செல்லாம மறைக்கி அப்படின்னா அதுக்கு அறிவில்லை. நாம இவனை கண்ணை மறைக்கணும்னு நினைச்சு மறைக்குது, அப்படியா மறைக்கு? அதுக்கு அது இயல்பு, அதுக்கு அது இயல்பு. அதுபோல ஆணவத்துக்கு இயல்பு எது? அறிவை மறைப்பது. அறிவை மறைப்பது. மறைப்பதுன்னா என்ன? மறைத்தலாவது, மறைத்தலாவது அதனுடைய அறிவை விளங்க ஒட்டாமல் தடுத்தலே மறைத்தலாம். தடுத்தல் தான் மறைத்தல். எனவே இந்த கண்ணுக்கு இந்த காட்சி செல்லணும்னா என்ன செய்யணும்? அந்த இருளை நீக்கி இந்த ஒளிய விளக்கணும். கண் ஒளிய விளக்கணும். கண் ஒளி விளங்குறதுக்கு என்ன செய்யணும்? இருளை ஆற்றலை குறைக்கணும், கண் ஒளி ஆற்றலை விருத்தி பண்ணணும். பண்ணுனா எவ்வளவு விருத்தி பண்ணிருக்கோமோ அவ்வளவு காட்சி வருகிறது, இல்லையா? அப்போ அந்த துணைப்பொருள் இருக்க, துணைப்பொருள் விளக்கு, அது எந்த விளக்கா இருந்தாலும் இந்த கண்ணுக்கு முழு விளக்கத்தை தர முடியுமா? முடியுமா? எந்த விளக்குனாலும் சரிதான், அது ஏகதேசமா தான் நீக்கும். முழுமையான காட்சி அது தர முடியாது. அதனால இந்த ஏனைய ஒளிகளால் மடங்காத, ஏனைய ஒளிகளால் மடங்காத இந்த இருளை, உலகத்து இருளை எது மடக்குகிறது? இங்க என்ன வார்த்தையோ? மடங்காத. மடங்காதன்னு என்ன? ஆற்றலை கெடுக்கி, அதை அழிக்கல, ஆற்றலை கெடுத்து. எனவே எந்த வெளிச்சத்தினால் வெளிச்சத்தை வச்சாலும் முழுமையாக இந்த இருள் ஆற்றலை கெடுக்க முடியாது. எதுல மடங்கும்? சூரிய வரவு ஒன்றானே, சூரிய வரவு ஒன்றானே இந்த இருளின் ஆற்றல் மடக்கப்பட்டு கண்ணினுடைய காட்சி விளக்கப்படுகிறது. விளங்குதா? அப்போ இந்த சூரியன் இந்த கண்ணுக்கு செய்கின்ற உபகாரமா அபகாரமா? அது உபகாரம். அந்த உபகாரம் என்ன? சரி சரி. இப்போ இந்த சூரியன் நமக்கு செய்கிற உபகாரமாவது ஒன்று, ஒன்று இருள் நீக்கம், இருள் நீக்கம். அத முதற்கண் செய்கிறது,

இரண்டாவது நிர்விகற்ப காட்சி. அதாவது பொது காட்சி. மூன்றாவது சவிகற்ப காட்சி. அதாவது சிறப்பு காட்சி. இதையெல்லாம் கண்ணுக்கு உதவுகிறது. எது? இந்த ஆதித்தன் சூரியன் நமக்கு செய்கிற உதவி என்ன? கண்ணுக்கு செய்கிற உதவி என்ன? இருளை நீக்குகிறது. அதோடு கூட முதல்ல நிர்விகற்ப காட்சி. நிர்விகற்பம்னா என்ன? அதான் எழுதியிருக்க, போடலு தான் எழுதியிருக்க. இத வாசிக்கவா சொன்னேன். நிர்விகற்பம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? குற்றம் இல்லாததா? எது குற்றம்? எது குற்றம்? விகற்பம்னா வேறுபாடு. என்ன வேறுபாடு? இப்படி உங்க கருத்தை கேட்கல. நூலில் இந்த விகற்பம்ங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கு? குணம் தொழில் பெயர் பெயர் பெயர் சொல்றமா இல்லையா? ஒரு பொருளுக்கு ஒரு பெயர் வச்சிருக்கமா இல்லையா? எனவே அந்த பெயர் சாதி குணம் தொழில் உடைமை என்று இந்த ஐவகையால் இந்த அஞ்சு வகையால ஒரு பொருளை இன்னொரு பொருளிலிருந்து வேறுபடுத்துகிறோம். பெயர் சாதி குணம் தொழில் உடைமை என்று இந்த ஐந்து வகையாலே ஒரு பொருளை இன்னொரு பொருளிலிருந்து வேறுபடு அப்படி வேறுபடுத்தி பார்த்தா அது சிறப்பு காட்சி. அந்த வேறுபாடு இல்லாம பார்த்தா பொது காட்சி. விளங்குதா? எனவே நமக்கு இந்த சூரியன் முதல்ல அருணோதயம் சொல்றமா இல்லையா? அருணோதயம் என்ன? சூரிய உதயமா? வைகரை பொழுது. அப்படி வரும்போது என்ன செய்யுது? அருணன். அருணன் யாரு? சூரியனுடைய சாரதி. நொண்டின்னு சொல்லிடுவோம். ஏன்னா பைய பையா வாரானா அவன நொண்டி. சரி, விளங்குதா? எனவே அப்போ அந்த கால நேரத்தில் நமக்கு பொருள் எப்படி தெரியுது? மயக்கமாக. இருட்டில் ஒன்றும் தெரியல, இதில் மயக்கமாக தெரியுது. தெளிவில்லை, பொதுவாக தெரியுது. அப்புறம் மேலே வந்தா தெரியுது. எனவே இந்த மூன்று உதவியை எது செய்கிறது? சூரியன். எதுக்கு செய்து? கண்ணுக்கு செய்து. செய்தா? கதையை ஒழுங்கா கேட்கலா? கேட்கல ஐயா, மண்டை மாத்திரம் ஆடுது, தலையெல்லாம் ஆட்டுதீங்க. புரிஞ்சுதான்னு கேட்கணும். புரியலையா? வாங்க அதை சொல்லுங்க ஐயா. ஒன்றும் புரியலை, அதான் நல்ல. என்னது புரியல? ஆமாமா, வேறுபடுத்தி. அது ஒரு பொருளை இன்னொரு பொருள் இருந்து எப்படி வேறுபடுத்துறோம்னா அஞ்சு வகையாக வேறுபடுத்துறோம். பெயர் சாதி குணம் தொழில் உடைமை என்று இப்படி வேறுபடுத்துகிறோம். அப்படி வேறுபடுத்தி சொன்னால் அது தெளிவாக சொல்வது. பொதுவாக ஒரு உருவம் அப்படின்னு பார்த்தா இப்போ நமக்கு நீங்க இதெல்லாம் படிச்சுட்டு தானே இங்க வந்திருக்கீங்க. இப்போ வாயில் காட்சி. வாயில் வாயில்னா என்ன? வாயில் 2x2 வாயில் அப்படின்னு சொல்றீங்களோ? வாயில் வாயில் என்னது? திருவாசகமா? வாசல்னா என்னது? பொறிகள் முதல்ல அறிதா இல்லையா? அது எப்படி அறியும்? ஒவ்வொரு பூதத்தின் குணமாத்திரையா அறியும். பொறிகள் எப்படி அறியும்? அந்தந்த பூதங்களின் குணமாத்திரையாய் அறியும். அதெல்லாம் பொது.
ஒழுங்கா படிக்கல. எனவே இந்த காட்சி எல்லாம் பொது, வாயில் காட்சி என்பது பொது காட்சி. கண்ணுனா உருவத்தை மட்டும்தான் பார்க்கும், உருவம்னு தான் தெரியும் பொதுவா. அது யாரு என்னங்கிறதெல்லாம் எது தெரியும், அதுக்கப்புறம் புத்தி தான் விகற்பப்படுத்தி காட்டும். விளங்குதா? விளங்குதா? இதை அப்படியே அசை போட்டுட்டு இருங்க, அடுத்த வகுப்புல வந்து நாம தொடர்ந்து பார்ப்போம்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கற்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஆர்த்து உரை உயிர்த்தியனின் உரை பிரமாணம் இறை பிரமேயம் நீ பிரமாதா மின் பிரமிதி என நால்வகை உள்ளது. சொல்லுகிற பொழுது நாலு விதமான பகுதிகள் உண்டு. நாம் இப்ப சாப்பிடும்னா சாப்பிடுகிற நாம், சாப்பிடுகிற பொருள், அது தருகிற வைட்டமின் என்ற பயன், அது சாப்பிடுவதற்குரிய வழிவகை, இதெல்லாம் ஒரு உணவு முறையா இல்லையா? இதுக்காக மருந்துல இன்னென்ன கலந்துருக்கு, இது சாப்பிட்டா என்ன பயன், அப்படின்னு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு ஏன் எழுதி வைக்கிறான்? இந்த மருந்தை பயன்படுத்துவதற்கு கூட ஒரு கண்டிஷன்ஸ் உண்டு. இந்த மருந்தில் என்னென்ன பொருள்கள் கலந்திருக்கிறது அதுக்கு ஒரு பட்டியல் போடுறான். இந்த மருந்து கண்டுபிடிக்கப்பட்டதனுடைய காலம், அதாவது உருவாக்கப்பெற்றதனுடைய காலத்தை போடுறான். கெடலை கெடாது, அந்த காலத்துக்குள் சாப்பிட்டா கெடாது. அதன் பிறகு எப்படி சாப்பிட வேண்டும், இதை குளிர்ந்த இடத்தில் வைத்துக் கொண்டு சாப்பிட வேண்டும், கூல் இடத்துல வைக்கிறது. அப்ப எந்த இடத்தில் வைத்துக் கொண்டு சாப்பிட வேண்டும்? என்னையா ஒரு சாப்பாட்டுக்கே இந்த ஒரு நாளவை காட்டான்னு சொன்னா, இறைவனுடைய அந்த வேதத்தை கேட்பதற்கு என்னன்னா பிரமாணம், வேதம் உரை பிரமாணம், வேதம் பிரமாணமாக இருக்கு. இறை பிரமேயம், அவன் தான் நேயம். இறை பிரமேயம், பிரமேயம் என்றால் இறைவன் நேயம் என்பது பொருள். இறை பிரமேயம், அந்த பிரமாணத்தை தந்தவன் என்பது பொருள். பிரமேயம், நீ பிரமாதா, அதை கேட்கிறவனி, வேதத்தை கேட்கிறவனி, நீ பிரமிதி, உன்னுடைய வேதத்தை கேட்டதால் உனக்கு அறிவு விளங்கிற்று. அறிவு இருக்கிறது, பால் இருக்கிறது. பாலை சுட வச்சால்தான் சுவை காண முடியுமே தவிர, பால் வெறும் பாலாக சாப்பிட்டால் சுவை தெரியாது. அந்த சுவை தெரிந்தது தன்று மட்டும்தான். உனக்கு சுவை தெரியணும்னா பசும்பால வெட்டுப்பால காற்றாக குடிச்சா சுவை தெரியாது. கண்டுக்கு தெரிகிற அறிவு கூட நமக்கு இல்லைங்க. நாம என்ன பெரிய மனுஷன் சொல்லுகிறோம். மனிதன் தான் மானிட பிறவிதான் உயர்ந்தது, என்ன மண்ணாங்கட்டி. அந்தந்த உயிரினங்களுக்கு இருக்கிற சிறப்பு கூட மனிதனுக்கு இல்லை. கால்நடைகள் நடந்தா பாதை உண்டாகாது. ஒரு 100 மாடு போனா அந்த இடத்துல புல்லு மேய்ஞ்சிட்டு போனா கூட பேஞ்ச முடியாது. நம்மால் யாத்திரை புறப்பு 100 பேர் போனான்னா அவன் கால் போட்டு புல்லு கூட முளைக்காம பாதையாய். அவ்வளவு புண்ணிய ஆத்மாக்கள் நாம் இல்லைங்களா? கால்நடை போன அது பாதை ஆகாது. நாம அந்த பள்ளி யாத்திரைக்கு போறதுன்னு சொல்லி ரோட்ல போகாம கல்லு ரோட்ல தாரை ஊற்றி வச்சிருக்கான்னு குறுக்கி நடந்து போவான். அடுத்த பேர் 100 பேர் போனதுக்கப்புறம் 105 பேர் போது அதுவே ஒரு பாவம், இந்த வழியாத்தாப்பா எல்லாரும் போயிருக்கான், அவனும் போவான், பாதையே உண்டாக்கிடுவான். அவன் 100 பேரு காலு 200 அடி பட்டதே ஒரு பாதை உருவாகும். ஒரு கண்டு திருக்கிற சுருசி கூட நமக்கு இல்லை. நாம் காட்டினாத்தான் பால் குடிக்கும். அருமையாதுக்கடா, நீ பிரமாதா நீ பிரமிதி, உனக்கு அறிவு வரும் வேதத்தை படிப்பதால். வேத பிரமாணம், வேதத்தை சொல்லுவரும் பிரமாணம். நீ எப்படிப்பட்டவன் பிரமாதா, உன்னிடத்தில் வருகிற பிரமிதி. பிரமிதி என்பது அறிவு. அதெல்லாம் வட தத்துவச்சம். நால்வகை உளது, உனது ஏகம் நன்கு அன்றே. எனவே உன்னுடைய ஏகம் என்பது இந்த வேதத்தினாலே அடிபட்டு போச்சு. ஏன்னா நீ வேதம் தானே தோன்றியது என்கிறாய். நாங்கள் என்ன சொல்கிறோம்? வேதம் இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது. அவன் தானே தோன்றுகிறவன் ஆதலால் அந்த பெயர் வேதத்துக்கு ஏற்பட்டது. சரி, நான்கு நற்பிரமாணம் இப்போது ஒன்று என்றால் உன்னுடைய பிரமாணம் வேதம் உனக்கே துணை செய்யாது. அப்பிரமேயும் அது இயல்பு என்றே, அந்த இறைவனும் நீ சொல்லுகிறது போல மற்ற ஒரு வடிவங்களாக அவன் மாறுவது இல்லை. தற்பிரமாணம் இருப்பது ஒன்று அன்றா. ஒன்றைய பிரமாணம் ஒன்று என்று கூற இல்லை. ஒன்று என்பது அவருடைய தனி தத்துவத்தை குறிப்பிடுகிறது. அவர் எந்தவித கலப்பும் அற்றவன் என்ற தத்துவத்தை குறிப்பிடுகிறது தவிர, ஒன்று என்பது அவன் ஒருவன் தான் என்பது அல்ல. ஒன்று என்றால் அப்பிரமேயமும் அதன் இயல்பு அன்றே. பிரமேயமா கடவுளினுடைய தன்மையும், பிரமேயம் கடவுளுடைய தன்மையும் அது அன்று. என்ன அது அன்று? மற்ற பொருளாக காட்சி தருகிறது என்பது இல்லை. அப்பா ஒரு வழியா முதல் பாயிண்ட்க்கு கருத்தை முடிச்சிட்ட. இரண்டாவது கருத்து நம்ம என்ன சொல்லியிருக்கிறான்? தனக்குத்தானே தன்னுடைய பெருமையை அறியாதவன் என்பதற்கு கரும்பின் சுவையை கரும்பு அறியாதது போல. அத முதல்ல உன்னால டப்புடு மறுக்கிறார். கரும்பின் சுவை கரும்பு தன்னை அறியாது என்று சொன்னால், கரும்பு ஜடப்பொருள். அந்த ஜடப்பொருளை உயிர் பொருளாக இருக்கிற, அதாவது அறிவு பொருளாக இருக்கக்கூடிய கடவுளுக்கு நீ சொல்லுவது பொருத்தம் என்று அதைத்தான் சொல்ற. அறிவுக்குவமை அசத்தான், அறிவுக்குவமை அசத்தான். ஜடப்பொருளா அழியக்கூடிய பொருளையா நீ சொல்ற? எனவே கண்ணல் சுவையில் அந்நியம் இல்லாததால் இனிமை தோன்றா தன்மைக்கு என்றனை. எப்படி இறைவன் தன்னைத்தானே அறிந்து கொள்ளாதிருக்கிறார் என்பதற்கு கரும்ப சொன்ன என்றனை. அறிவிற்குமே அசத்தம் கேள்வி. ஏப்பா அறிவுடைய பொருளுக்கு போய் அசத்து என்ற கரும்பை ஏன் சொல்லுகிறாய்? கரும்பு தன்னிலை அறியாது போல இறைவன் தன்னிலை அறியாது என்று சொல்லாது. இதெல்லாம் நாம பின்னணி மறுத்தா ஒருமுடைய மறுத்துவோம். மறுக்கணுங்கிறதா மறுக்கிற அசத்தம். கட்டி பிரிவித்து ஒட்டினும் பேரு அது உராதே. சரி தன்னிலமே அறாதுன்னு சொல்ல, இப்ப கட்டியா அந்த சாரை எடுத்து கட்டியா கேட்ட, இப்ப கரும்பு சட்டை கிடக்கு. இந்த கரும்பு சட்டைக்கு பக்கத்துல இந்த வெள்ளக்கட்டியை வச்சோடனே, ஆக பிரிந்து போன என்னுடைய இனிப்பு வந்து விட்டது என்று முகிழ்ச்சி அடையுமா? தன்னுடைய உணராதுன்னா அப்ப இதை உணருமா? பிறகு தன்னுடைய நிலைமை உணராது. ரைட், ஓகே. சார தன தெரியாது. இப்ப சாரு என்னவாயிடுச்சு? பெரிது பொருளாக நீ உன் சொன்னபடி கடவுள் அதுவாக ஆவாய். அப்ப சாரு கட்டியா ஆவாய். இப்ப கட்டி வந்த உடனே தனக்குரிய பெருமை வந்து விட்டது என்று கரும்பு நினைக்குமா? அப்ப கடவுள் தன்னை அறியவில்லை, தன்னால் அறியப்பட்ட பொருளாகாவது அறிவானானா? அதுக்கும் அறியாது. அப்ப அறிவற்ற பொருளாக எப்படி தத்துவார்த்தங்களை தர்க்கங்களை எப்படி நாம் மறுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பர். எனவேதான் அறிவித்த கட்டி பிரிவித்து ஒட்டினும் பேர் அது உராதே. பேரு அது உராதுன்னா அப்ப தன்னைத்தானையும் உணராதுன்னு அர்த்தம். அப்ப தன்னைத்தான் உணராது என்றால் இப்ப இது மட்டும் உணருமா? அப்ப இதுவும் உணராது. அப்ப ஒண்ணுமே அறிவில்லைன்னு அர்த்தம். உராதே தற்பர விரிவு பொற்பனிதாகுமெனில் செய்வோரின்றி செய்வினையின்மையின். நீ என்ன சொன்ன? ஒன்றிலிருந்து பல பொருள் தோன்றுவதற்கு ஒரு தங்கத்தில் இருந்து சங்கிலி அதெல்லாம் தேர்ந்து அப்படின்னு. அப்ப தங்கத்திலிருந்து அதுவா சங்கிலி வந்துருமா? ஒரு தட்ட ஆசாரி வேண்டாமா? வேணும்ல. அந்த ஒரு காலத்துல பொண்ணை செய்யக்கூடிய ஆசாரியா இருந்தா, தங்கம் வச்சிருந்தா வீட்டுல கொள்ளையடிக்கிறான்னு தினசரி வருது பத்திரிக்கையில. பிரிச்சு எடுத்துட்டு போல, வீட்டுல இருக்க பொண்டாட்டி எடுத்துட்டு போல, வேற எதையும் அவன் தூக்க மாட்டேங்கிறான். அதுல தூக்கினாலும் மத்தது கிடைக்கும். ஆனா தங்கம் இருக்கா நினைச்சு தங்கத்தை பாக்குறதுக்கும் கேஷ பாக்குறதுக்குனா வரல, வேற எந்த பொருள் எடுக்கிறது. அதனால எங்க வீட்டுல நான் கதவெல்லாம் வீரோ கதவெல்லாம் பூட்டுறது. ஏன்னா எப்படியும் வந்தாலும் உடைக்கிறங்கிற முன்னிலை தான் வருவேன். உள்ள இருக்கிற பொருளை உடைப்பேன், உடைச்சுதான் எடுப்பேன். பொருள் போனதும் இல்லாம இந்த அல்மாரா பீரோவெல்லாம் மறுபடியும் ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு செலவு வேற. இது பூட்டவே வேண்டாம், சாவி அதுலயே வச்சு வந்தவன் வந்துட்டேன் எடுத்துட்டு போகாம இருவானா? நம்மளை குத்தியாவது எடுத்துட்டு போவோம். அவன் எடுத்துட்டு போறது ஒரு லட்சம் ஒண்ணும் வச்சாப்பா, என்கிட்ட இருக்கிறது 10 கிலோ தான், இதா தூக்கிட்டு போ அப்படின்னு கொடுத்துட்டா கவலை இல்லாம இருக்கும். கொடை வள்ளலாக இருப்போம். கொடுக்காம நாம வச்சிருந்தோம்னா நம்மளை குத்தி அந்த அலுமையெல்லாம் உடைச்சு இதெல்லாம் எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். அதனால சாவி வச்சினி உடைக்காதே, சாவி இருக்கிறது உள்ள இருந்தா எடுத்துட்டு போ. தமிழ் வாக்கியத்துல வெறும் வேணா எடுத்துட்டு போ. அதனால பார்த்து செய்வோர் இன்றி பொற்பணி தகும் எனில், செய்வோர் இன்றி செய்வினை இன்மை. செய்யக்கூடாது வேணும்ல, நீ தந்தம் தானே ஆயிடுமா? அப்ப நீ தந்தம்ங்கிறது நீ இறைவன், அது எப்படி ஆயிடுச்சுங்கிறது நீ வளையல் ஆயிடுச்சுங்கிற, வளையல் ஆகணும்னு சொன்னா அதுக்கு வளையல் செய்யறதுக்கு ஒருத்தன் வேணுமா வேண்டாமா? அப்ப அவன் வந்துட்டானா, நீ ஏகாத்மாவாதி அல்ல, அப்போ இறைவரோட இன்னொருத்தன் தேவை. ஆக இறைவன் வேறொரு பொருளாக தானே மாற முடியாது, அப்ப அவனை மாத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் யாரு நீ பதில் சொல்ல முடியாது. ஆதலால் நீ ஏகாத்மாவாதி அல்ல. செய்யை செய்மணி ஆகை தன்மணி என்றே தானே செய்யாதே தன்மணி என்றே. செய்வோர் போல செய்யப்படும் பொருள் முதல் செய்வோரையா செய்யவும் படுமே. ஆனால் ஒரு பொருள் செய்தால் அந்த பொருள் செய்தவனுடைய பண்பாடு அந்த பொருளில் தெரியும். பொன்னாலே செய்யப்பட்ட அணிகலன், இப்ப இருக்கக்கூடிய அணிகலன்லயே இந்த ஏரியாவில் எந்த நகை கடை, பெரிய கடை, லலிதா ஜுவல்லர்ஸா, ஏதோ ஒன்று வைக்க, வள்ளியா, வள்ளிமை, வள்ளிமயில் அதுக்கு பார்த்தோன்னே இது அந்த கடையில் செஞ்சதுன்னு சொல்லிக்கலாம். அதுக்குன்னு சில முத்திரைகள், அதுக்குன்னு ஒரு பாணி, அதுக்குன்னு அந்த தங்கத்தினுடைய நிறம். அப்ப ஒரு பொருளை பார்த்தா அது எந்த கடையில செய்ததுன்னு சொல்லிக்கலாம். நம்ம பய சொல்ல நம்ம சமைச்சு வச்சாங்க அப்பா அம்மா சமையல் மாதிரி வராருப்பாங்க. ஏண்டா அம்மா இல்லாத போது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு காஃபி போட்டு கொண்டாந்து மட்டும் கொடுக்குறேன். பெற்று படிக்கிற உனக்கு பரவாயில்ல அம்மா தூங்குறாளேன்னு சொல்லிட்டு நான் காஃபி போட்டு கொண்டாந்து கொடுத்தா அம்மா போட்ட மாதிரி இல்லை. டிவியில வருதா இல்லையா, உன் புருஷனுக்கு காஃபி போட தெரியாது. உடனே அவன் போட்டு காமிக்கிறான், இந்த மாதிரி அவங்க தோழியினுடைய புருஷன் காஃபிய சுவையோடு போடுவானாங்க. அடப்பாவியலா, நாங்க அடுப்பங்கறிகளை செய்யறதெல்லாம் டிவியில கொண்டாந்து அவமானப்படுத்தி உன் புருஷனுக்கு காஃபி போட தெரியாது. என்னவோ நல்ல காஃபி சாப்பிடறது பிடிக்க மாட்டேங்குது. பொன்மணியாக தன்படி அன்றே செய்வோர் போல செய்யப்படும் பொருள் முதல் செய்வோர் ஏயா செய்யவும் படுமே. எனவே செய்த பொருளில் செய்த பொருள் செய்தவருடைய ஒரு தகுதி தெரியும். அதுபோல செய்யப்படுமே, எனவே அது மாதிரி தெரியலையே. அப்ப செய்யப்படுகிற இறைவன் செய்கிறான் என்று சொன்னால் அவருடைய மூஞ்சியோ அவருடைய அருள் தன்மையோ என திருத்தணும். ஆனா நான் கொடுப்பது வாங்குவது அன்றி கொடுப்பது இல்லைன்னு வாழ்கிறேன். நாங்கள் வாங்குவது அன்றி கொடுப்பது இல்லை. தவற இன்னொருத்தருக்கு நாங்கள் கொடுத்த வழக்கமே கிடையாது. அதனாலதான் கல்யாணத்துக்கு போக கூட வீட்டுக்காரிய கொடுங்கிறது, ஏன்னா இந்த புழக்கம் பின்னாடி வந்துட போதே. தவறு உள்ளம் தவறுகள் நாங்க எல்லாம் எப்படி வாழ முடியும்? உள்ளம் தவறுகள், உள்ளம் தவறு கல். அப்ப இங்க சொல்ற செய்வோரையா செய்யவும் படுமே. அப்ப இறைவன் தான் இதை செய்கிறான், உருவமாக மாறுகிறது, பிற உருவமாக மாறுகிறான். அப்ப அவனுடைய பாணி கொஞ்சமாவது நம்ம முகத்துல இருக்கணுமா வேண்டாம்? இருக்க மாட்டேங்குது. அப்ப நீ சொல்ற பொருள் தான் அவன் தான் செய்தான் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நல்லா பாத்துக்கப்பா, செய்த பொருளில் செய்வோருடைய திறம் தெரியும். எதுக்காக பைபாஸ்ல கும்பகோணம் டிகிரி காப்பீங்கிற, அது அந்த ஊர் செங்கல்பட்டு காப்பி தான். இது கும்பகோணத்துல இருந்தா போட்டுக்கொள்ள நீங்க வச்ச. ஆனா கும்பகோணத்து காப்பியினுடைய ருசிய இங்க காட்டுறோங்கிற, அப்ப காப்பிலேயே கும்பகோணத்துக்கார செய்யற அந்த தூளை போட்டு செஞ்சா கும்பகோணத்தினுடைய சாயல் தெரியும். நீங்க கும்பகோணம் மைசூர் பாதையில மைசூர் இருக்கான்னு பார்க்க கூடாது. மைசூர் பாதைன்னு சொல்லுவான், அத மைசூர் இருக்கான்னு பார்க்க. கும்பகோணம் டிகிரி காப்பின்னு எழுதுறான், பைபாஸ் பூரா பாத்தீங்கன்னா கும்பகோணம் டிகிரி காப்பி மட்டும் எழுதுறான். கும்பகோணம் டிகிரி காப்பி மட்டும்தான். ஆக டீ கடைக்கெல்லாம் இப்ப ஒரு பெரிய விளம்பரம், சும்மா டிகிரி காப்பி. ஆனா அந்த டிகிரி காப்பியை நம்ம பாராட்டோம், இல்லைன்னா திருச்சியிலேருந்து 14 பேர் போன நேபாளத்துக்காக

ஆக அந்த டிகிரி காப்பி சாப்பிடாம இந்த டிகிரி காப்பி சாப்பிட வந்ததுனால அவங்க டிகிரி பழக்கம் முடிஞ்சு வச்சா மூணாவது கருத்து, ரெண்டாவது கருத்து கரும்பு, மூணாவது கருத்து நகை, இப்ப நாலாவது கருத்து வெள்ளியும் சிப்பியும். சிப்பி வெள்ளி போல் தெரிகிறது, சுத்தி வெள்ளியில் தோன்றிட்டு ஆயிரும். நாலாவது சுத்தி வெள்ளியில் தோன்றித்தேனும் சத்து உலகு ஏறும் தாரா, சத்து உலகு ஏறும் தராது. நிலைத்த பொருளாக இருக்கிற உண்டு தடப்பொருளை தராது. அதனால வெள்ளியோ நீ அதுல இருக்கு சிப்பியோ சொன்னீன்னா அதெல்லாம் ஜடப்பொருள், பொதுவான மறுப்பு. அறிவுடை பொருளாக இருக்கிற பொருளில் அது சத்து பொருளாக இருக்கிற பொருளில் அசத்து பொருள் தோன்றாது. சத்து உலகு ஏதும் தாராது. தரும் அப்படியே வச்சுக்க, தரும் என்று சொன்னாலும் உலகை மித்தை என சொல்லிட்ட, உலகமானது நிலையானது அல்ல, மித்தைன்னா அழிஞ்சு போகக்கூடியது. நீ உலகமானது மித்தை இல்லைன்னு சொல்லிட்ட, அப்ப இறைவனால் தருகிற பொருளை நாம் இறைவனாக நினைக்காது, மயங்கி அதை வெள்ளி என்று நினைக்கிறோம். அதானே நீ சொல்றது, மயங்கி சிப்பிய வெள்ளின்னு நாம் நினைக்கிறோம். அதனால இறைவன் தந்த உடம்ப இறைவன் நினைக்காம உடம்புன்னு மயங்கி அறியும் உலகமெல்லாம் மாயும். உன் கருத்துப்படி இறைவன் ஒருவர்னா உள்வொருள், உலகமெல்லாம் மாயும், மயக்கத்துக்கு உரியது. அப்ப மயக்கத்துக்கு உரியதுன்னா அது அழியும் அர்த்தம். மயக்கத்துக்குரியதுன்னா அது அழியும். ஆனால் இங்க நீ என்ன பண்ற, சுத்தி வெள்ளியில் தோண்டிட்டு ஆயினும் சத்து உலகு தராது. தரும் எனில் உலகம் இத்தை என்று ஓராது உரைத்தனை. முன்னாடி நீ உலகம் அழிஞ்சு போகும், அப்ப உன்னுடைய ஆண்டவன் தான் இங்கே மற்ற பொருளாக பிரதிபலித்திருக்கிறான் என்றால், மற்ற பொருள் அழியும் என்றால் இறைவன் அறியாதவன் எப்படி மற்ற பொருளாக இருந்து அழிவான்? இறைவன் அழியவன் அழியாதவன் ஆயிட்டு, அது சத்து பொருளை தரும், சத்து அசத்தை தரும். அசத்து என்பது அழியுமா அழியாதா? அசத்து அழியும், அதனால அது ஜடப்பொருள் என்று சொல்றோம். அப்ப சத்து பொருள் இந்த அசத்து பொருளை தந்தது என்ற அடிப்படையில் வெள்ளி சிப்பி நீ சொன்னால் அந்த அசத்து பொருள் அழியும். ஆனால் உன்னுடைய கூற்று என்ன, இறைவன் தான் அழியாத பொருளாக இருந்து அழியும் பொருளாக காட்சி தருகிறான், அவன் அழிய மாட்டான். ஆனா இந்த அசத்து பொருள் அழியுமே, அசத்து பொருளாக சாமி வந்தாச்சுன்னு சொன்னா அப்ப சாமி அழிவாரே. அதனாலதான் நம்மால் என்ன சொன்னா, உடம்பு அழியுமே தவிர உயிர் அழியாது. உயிர் அழியாது என்பதால் உயிரோடு கலந்திருக்கிற இறைவன் அழிய மாட்டார். ஒரு அடி அடித்தா சரி தான், ஜெய் நீ எதை கண்ணால பார்த்தியோ அது பூரா உணர்வு அசத்து அடித்தார். ஒரே உன் கண்ணால எதை பார்க்கறியோ அதுல அழிஞ்சு, அதனாலதான் அந்த கண்ணால பார்க்க முடியாது, உயிரும் இறைவனும் இருக்கும். ரெண்டையும் பார்த்துட்டோம்னு வச்சுங்க, நம்ம கண்ணே நிச்சயம் அழிஞ்சு, கண் பட்டு நம்மால பார்க்கப்பட்ட பொருளெல்லாம் அழியும். உண்மைதானே, வீட்டுல கண் திருச்சி வைக்கிற மாதிரியா? என்ன அர்த்தம்? சித்தாந்தத்தை நம்ம அறியாமலே வாழ்க்கையில வச்சிருக்கோம். திருச்சி பொம்மை வைக்கிறமா இல்லையா? அந்த கண்ணு பாருங்க, அழகான கண்ணா இருக்கா? இல்ல, நுண்டி கண்ணா இருக்கு. ஏன்னா நல்ல ரெண்டுபட்டு அழிஞ்சு போகும், இந்த மாதிரி கண்டுபட்டு அழியாது. அதுக்கு தான் அந்த மாதிரி கண்ணை வைக்கணும். எவ்வளவு அழகு பாருங்க வாழ்க்கையில. அப்ப சித்தாந்தம் தெளிவா சொல்லுதே, ஆன்மா உன்னுடைய கண்ணு நல்ல கண்ணு பட்டா அதெல்லாம் நொல்லையா போயிடும். நீ நொல்ல கண்ணா இருந்தா அதெல்லாம் நல்லா இருக்கும். எல்லாம் வாழ்க்கை தான், என்ன பண்றது? நீ அதான் உலக மித்த இது ஓராது உழைத்தலை, நிலவும் நீர்மரம் நிலத்திலே யாங்கும் விவகாரத்தில் வேண்டுவது உலகம். அதனால இந்த உலகத்தில் நிலையான் உன் கண் பட்டால் நிலையாது. எனவே நிலையாது என்று நீ சொன்னாய். இப்பொழுது இறைவன் இந்த நிலையில் அவன் மாறுகிறான் என்றால் அறிகின்ற பொருளுக்கு அவன் காரணமாயிருக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு தத்துவத்தை சொல்றான்.

0: தத்துவம் கொஞ்சம் இந்த இடங்களில் இந்த நாலாவது கருத்துக்கு பிழை தரும். விவகாரத்தில் வேண்டுவது உலகம், பரமார்த்தத்தில் பகரம் பகராம் என்னில் பரத்து உள்ளதே இவையும் பரமார்த்தம், பரத்திலதே ஒளி முன்பகர் மாற்றம் அதன் முதல் இது என உதவுக. அன்றியும் விவரிக்குங்கால் திகழ் பரமார்த்த நிலை அது தெரிவில் இது நீ நீயே தெரியாது ஆயின் அதுவும் தெரியாது. உரையார் அளவையும் ஒழிந்தனை அன்றே அளவை காண்டல் கருதல் உரையன உளது அவை மூன்றின் மொழி வழி நுழையும் நீ பிரமேயம் என்பது ஆம் சொல். இதுவரை ஒரு தத்துவத்தை நமக்கு ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இதை பற்றி மற்றவர்கள் சொல்லுகிற பொழுது நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார். நான் அந்த உரையை படிச்சுட்டு விளக்கிறேன். ஏன்னா உரை எதற்கா படிக்கிறேன்னா தத்துவத்தில் சில விளக்கங்கள் சிவஞான மாபாடியம் போல உரை நிலையிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விவகார நிலையில் உலகம் உள்ளது என்று கொள்வோம். பரமார்த்தனையில் உலகம் இன்றி கொள்வோம் எனில் பிரமத்திலிருந்து தோன்றி உலகம் பரமார்த்தத்தின் உள்ளதே என்று கொள்ள வேண்டும். அதாவது உலகம் இருக்கு, அதாவது இறைவன் உலகமாக தோன்றியிருக்கிறான். அதான் உடம்பு உண்ட ஜடப்பொருள். இறைவன் அறிவுடைய பொருள், மாயாவதியின் மதம் உலகம் அறிவுடைய பொருள், அதாவது இறைவன் அறிவுடைய பொருள், அவன் அறிவற்ற பொருளாக காட்டுகிறான். அதான உலகம் அறிவற்ற பொருள், எவையும் தாமாக காட்டுகிறான். இந்த உலகத்துலதான் தனுகரண புவன். எனவே இவையாக அறிவுடைய ஒருவன் அறிவற்ற பொருளாக காட்சி தருகிறான். நாம் அதனை இறைவன் என்று அறியாது மயக்க நிலையில் உலகம் என்று அறிகிறோம். இது மாயையினுடைய மாயாவாதியினுடைய கருத்து. இப்ப விவகாரம் படி ஒரு விவகாரம் அளிப்பார், அது ஒரு விரிவு நிலையில் ஆராய்ந்து பார்ப்போம் என்றார். உலகம் உள்ளது என்று கொள்வோம், உலகம் இருக்கு. அப்ப அவனை பார்த்தேன், ஏன்னா அவன் உலகம் இல்லைங்கிறான். அவன் என்ன சொன்னான், உலகம்னு ஒண்ணு இல்ல, இறைவன் தான் உலகமாக மயங்கி தெரிகிறான். உலகம் உள்ளது என்று கொள்வோம். பரமார்த்திக நிலையில் உலகம் என்று கொள்ளுவோம் எனில் பிரமத்திலிருந்து தோன்றிய உலகம் பரமார்த்தத்தின் உள்ளதாக கொள்ள வேண்டும். இறைவன் இந்த உலகத்தை தானாக படைத்தார் என்றால் இதே உலகம் பரமார்த்த நிலையில் இருக்கிற இறைவனும் இறைவனிடத்திலும் இருக்க வேண்டும். என அதே இறைவன் தான் இங்கே பரமா இந்த உலகத்துல உலகத்தை படைச்சிருக்கிறான். அப்ப இதே படைச்ச அளவில் அவன் இருக்கிற இடத்திலும் இருக்கணுமா வேண்டாமா, பரமார்த்தத்திலும் இருக்க வேண்டும் என கொள்ள வேண்டும். பரமார்த்தனை உலகம் இல்லை என்று கொள்வோம் எனில் அப்படி இல்லை, அங்க உலகம் இல்லை, இங்க மட்டும்தான் உலகம், அங்க உலகம் இல்லை. இங்க இருக்கிற நான் தான் அங்கே இருக்கேன், இங்க இருக்கிற எனக்கு என்ன பண்பு இருக்கோ அது அங்க இருக்குன்னு சொல்லணுமா வேண்டாமா, சொல்லணும். ஆனா நீ என்ன சொல்ற, இங்கு ரெண்டாக இருந்தவன் அங்கு ஒன்றாக ஆகுறான்னு சொல்ற. அப்ப பரமார்த்தத்தில் உலகம் இல்லை என்று கொள்வோம் எனில் பிரமத்திலிருந்து தோன்றிய உலகம் பரமார்த்தன் உள்ளதே என்று கொள்ள வேண்டும். பரமார்த்தத்தில் இல்லை என்றால் நீ முன் கூறிய கொள்கையை மாற்றிக்கொள்க. அல்லாமலும் உலகிற்கு முதல் காரணம் எது என்ற கேள்விக்கு விடை தருக. நல்ல கேள்வியை கேட்கிற விவகாரம் பண்ணி பார்ப்போம்ப்பா. இப்ப அங்க அவைகிட்ட இல்ல, இங்க வந்துச்சுங்கிற. அப்ப இங்க வந்துச்சுன்னு சொன்னா எதையாவது வச்சுதானே உருவாக்கணும் சார். ஒருத்தனுக்கு ஒரு பண்புன்னு சொன்னா எங்க இருந்தாலும் அவனுடைய பண்பு இருக்கணுமா இல்லையா? இவன் குணத்தை மாத்தவே முடியாது, எங்கு போனாலும் வெட்டி விட்டுட்டே இருப்பான்னா வெட்டி விட்டுட்டு தான் இருப்பான். அது எதிலாவது ஒரு குறைய சொல்லுவான், அவன் குணத்தை மாத்த முடியாது. அதுபோல ஒருவனுக்கு இங்க இருக்கிற குணம் என்று சொன்னால் அங்கேயும் வேணுமா இல்லையா? அங்க இல்ல அப்படின்னு சொன்னா, அப்ப இங்க மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா, இங்க மட்டும் இருப்பதற்கு இவன் தோற்றிக் கொள்வதற்கு ஏதேனும் ஒரு மூலகாரணம் வேணுமா இல்லையா? நாம் அதனால மூலகாரணம் மண் என்று சொல்லணும், அதைத்தான் மாயை என்று சொல்லும். இறைவன் இங்கே வருகிறான், இறைவனுக்கு அந்த உயிர்களுடைய தொடர்பு கிடையாது. எங்க? அவன் தனித்த உலகத்தில். இங்கே வருகிற பொழுது உயிர் உயிருடைய தொடர்பு வருது. எப்படி உயிர் இருக்கிறதுனா மாயை என்ற முதற் காரணத்தை பற்றி தனுகரண குணபோகத்தை உருவாக்குகிறது. அப்ப இங்க வருகிற பொழுது அவனுக்கு ஒரு மூல காரணம் முதல் காரணம் மாயை என்பது உண்டாகிறது எங்க சைவத்தின்படி. மாயாவாதத்தின் நிலையில் இல்லை, பரமார்த்தம் இல்லை என்று நீ முதல் கூறிய கொள்கையை மாற்றிக்கொள்க, அல்லாமலும் உலகிற்கு முதல் காரணம் எது என்ற கேள்விக்கு விடை தருக. விவகாரங்களில் உனக்கு அறியாமை உள்ளது, எனவே உனக்கு அறியாமை ஏதோ சொல்லணும் சொல்ற, இந்த ஒருத்தர்னு வச்சுக்கிட்டு அது கேட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்க, அந்த அறியாமை எதிலிருந்து வந்தது என்பதையும் நீ கூற வேண்டும். எனக்கு தெரியாது, நான் மயங்கி அறிகிறேன் என்று சொல்கிறாய். அப்ப மயங்கினா உன்ட்டு அறியாமைன்னு அர்த்தம். சரி, இறைவன் வந்தான், இங்க என்னுடைய உடம்பாக படைத்தான், அது எனக்கு மாயை, ஆனா மாயாவாதம், நான் மயங்கி அறிகிறேன். அப்ப மயங்கி அறிகிறேன்னா உண்மையே என்னால அறிய முடியலேன்னு அர்த்தம். அப்ப அறியாமை எனக்கு வந்தது. அந்த உயிரான உனக்கு அறியாமை வந்ததுன்னா எங்கிருந்து வந்துச்சு? நீ என்ன இல்லையே, நீ தான், உனக்கு இறைவன் தானே நீ. நான் இறைவனாக இருக்கிறேன்னா இந்த இறைவனாக மாறி இருக்கிற உலகத்தை என்னால அறிய முடியல, நான் மயங்கி இருக்கேன்னா அப்ப அறியாமை இருக்குன்னு ஒத்துக்க. அறியாமை எங்கிருந்து வந்துச்சு? இதுதான் விவகாரம். என்ன அழகா வச்சிடும் விவகாரம் தான், விவகாரமா பேசுறான் பாருங்க, விவகாரமா பேசுறான். கல்யாணத்தை டொம் டொம் கடி மாப்பிள்ள நிறுத்துறாங்க போட்டவன். ஏன்னா அவன் பேர் விவகாரம் வேலிச்சான், விவகாரம் பண்றது அவன் வேலை நிறுத்துறான். மாப்பிள்ளைக்கு அப்பா மாப்பிள்ளைக்கு சித்தப்பா ஓடி வந்தார். என்னங்க ஏன் கல்யாண அழைப்புகள் எடுத்துட்டு வா, கல்யாண அழைப்பு பொண்ணு பேர் போட்டிருக்கா? ஆமா, சாந்தி. அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கு? லேட் பரஞ்சோதியின் மகள் சாந்தின்னு போட்டு. இப்ப மாப்பிள்ள பேரங்க சாமிநாத். சாமிநாதனுக்கு என்ன போட்டு? என்ன போட்டு? என் மகன் போட்டு. ஏண்டா ஒன்ன போட்டு உன் மகன் போட்டுக்கிறான், ஒன்ன பெற்ற அம்மனுக்கு அப்பனுக்கு மாத்திரம் லேட்டுன்னு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்கான். லேட்டுன்னு உனக்கு அவனுக்கு பட்டம், அவ அப்பனுக்கு மட்டும் லேட் பரஞ்சோதி சாந்தின்னு. உன் பேர சும்மா போட்டுட்டானே, திருமுகன் இன்னார் ஊரை சார்ந்த திருமுகன் போட்டுட்டானே, உனக்கு ஏன்டா போடல? நிறுத்தரா கல்யாணத்தை? அதுவும் பொண்ணுக்கு அப்பயும் செத்து போன, அதனால லேட்டும் போட்டேன். இவன் மாப்பிள்ளைக்கு அப்பயும் இருக்கிறேன், அவனு லேட்டு எப்படி போடுவேன்? விவகாரம் பண்றேன், அவனுக்கு லேட்டுன்னு போட்டுருக்கு. இங்க லேட்டு போடல, ஏதாவது உன்னை சொல்லணும்னு சொல்லி நிறுத்தரவன் இருக்கான் பாருங்க, அதுல இவன். ஆனா லேட்டுன்னா அவன் செத்து போன, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. லேட்டுன்னா லேட்டுன்னு எங்க இதுல ரிக் ரிச்சுக்காரு சொல்றாங்க, ரிக் அப்படிங்கிறான், லயன் அப்படிங்கிறான். லயன் சொன்னா சிங்கமா? லயன் சொல்றாங்க இன்ஜினியருங்கிறான். அப்ப இன்ஜினியர் பட்டம் மறுத்தான், லேட்டு பட்டம். அப்ப இவனுக்கு லேட்டு தாத்தாவு பேரை போட்டு பேரன் ஏன் போடல? நிறுத்தரா கல்யாணத்தை? அப்ப விவாதம் விவாதம் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். நீ இங்கதான் அவன் உடம்போடு இருக்கிறான்னா அந்த உடம்பு இல்லையா அவனுக்கு? இல்ல வச்சுக்கோ. அப்ப பண்பிலே அவன் மாறுபட்டவனாக இருக்கிறான். அப்ப இங்க மட்டும் அது உடம்பாக அவன் மாறுவதற்கு எதற்கு முதல் காரணம் நீ சொல்ல வேண்டும்? முதற்கான உன்னால் சொல்ல முடியல. அப்ப அது என்னால சொல்ல முடியல, அவன் எப்படி மாறினான்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு அறியாம தான் சொன்னான். உன்னுடைய அறியாம உனக்கு எப்படி வந்துச்சு? உன்ட்டான சாமி இருக்காரு, சாமினா அறிவுடையராச்சு. இந்த அறிவுடையர் சாமியாக இருக்கிறது, அந்த அறிவத்தை ஜடப்பொருளாக இருக்கிறது எப்படி மாறினான்னு உனக்கு சொல்ல தெரியுனா உன்னுடைய அறியாம எங்கிருந்து? இதான் விளக்கம். நீ அறியாமையும் பிரம்மத்திலிருந்து வந்தது என்று கூறின், இல்ல எனக்கு அறியாம வந்தது பிரம்மம் தான், பிரம்ம இங்க அறியாமையாக இருக்கிற பிரம்மை பிரம்மம் அப்படின்னா அறிவுடை பொருள் அறியாமை எவ்வாறு தரும்? அறிவுடை பொருள் அறியாமையை எப்படி தரும்? இவ்வாறு கூறினால் பிரம்ம பொருள் அறிவே வடிவானது எனும் கருத்துக்கு முரண்பாடு ஏற்படும். எனவே விவாதம் பண்ணுனா அறிவு பொருள் அறியாத பொருளை அறியாத பொருளாக மாறிற்று என்று சொன்னால் இப்படியெல்லாம் விதக்கம் பண்ணி கொண்டு இருக்கலாம். இது நாலாவது காரணம். விவகாரத்தில் வேண்டுவது உலகம், பரமார்த்தத்தில் பகராம் எண்ணில் வேண்டுது உலகம், உலகம் பரமார்த்தத்தில் பகராம் எண்ணில் பரத்து உள்ளதே இவையும் பரமார்த்தம் பரத்து இளவே ஒளி முன்பகர் மாற்றம் அதன் முதல் இது என உதவுக அன்றியும் விவரிக்கும் கால் திகழ் பரமார்த்த நிலை அது தெரிவின் இது நீ தெரியாது ஆயின் அழுதும் தெரியாது உரையார் அளவியும் ஒளிந்தனை அன்றே. அளவை காண்டல் கருதல் உரையன உணது அளவை அவை மூன்றில் மொழிவழி நுழையும். எனவே ஏதேனும் ஒன்றை அனுமான காண்டல் உரையாக வைத்து காட்சி அனுமானம் கருதல் அனுமானம் என்ற உரை அனுமானம் என்ற நிலையில் நீ சொல்ல வேண்டும். என் பிரமேயம் என்பது எங்கொல் உடைய இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை நீ சொல்ல வேண்டும் என்று மாயாவாதியின் கருத்துக்கள் பலவற்றை மறுப்பதில் முதல் ஒரு ஐந்து கருத்து நான்கு கருத்துக்களை நாம் பார்த்திருக்கிறோம். எஞ்சிய கருத்துக்களை பின்னால் வாய்ப்பு நேரிடுகிற வாய்ப்பில் நாம் காண்போம் என்று சொல்லி இதுவரை முன் நான்கு வகுப்புகளில் அஞ்சு வகுப்புகளில் சங்கற்ப நிராகரணம் என்பது பதினான்கு சாஸ்திரங்களில் குறிப்பிடத்தக்க நூல். நிறைவு நூலாக இருந்தாலும் இதன் அடிப்படையில் தான் நாம் காலத்தை கணக்கிடுகிறோம். முப்பொருளை ஏற்றுக்கொள்வது சைவத்தின் கடமை. அந்த சைவத்தின் கடமையை நிலைநாட்டுவதற்காக ஆறு அகச்சமயத்தாரையும் ஒரு புறச்சமயத்தாரையும் அங்கே முன்னிறுத்தி அவர்கள் மூலமாக முப்பொருள் உண்மையை நாம் உணர வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய தன்மை என்பதை குறிப்பிட வைத்து இறைவன் எப்படியெல்லாம் இருக்கிறான் என்பதை ஏழு சமயவாதிகள் மூலமாக கூற வைத்து இறை நம்பிக்கை நமக்கு வேண்டும், அதன் மூலமாக உயிரையும் பாசப் பொருளையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை கூறுவதுதான் சங்கற்ப நிராகரணம். இதில் எப்படி வாதங்கள் தர்க்கங்களை வாதம் செய்யலாம் என்பதை உமாபதி சிவம் தன்னுடைய வாதத்தன்மையை எடுத்துக்காட்டியிருக்கிறார். இதில் முதலில் மாயாவாதி என்பவன் இறைவன் மட்டும்தான் உள்பொருள், மற்றவையெல்லாம் அவனாக காட்சி தருவதுதான் என்று சொல்கிற மாயாவாதி கொள்கைகளை அவற்றுடைய மறுப்பாக ஐக்கியவாதி மறுக்கின்ற செய்தியையும் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை ஐந்து வகுப்புகளில் எனக்கு இறையருள் காட்டிய வழியில் என் அனுபவ நிலையில் உங்கள் அனைவருக்கும் கூறியிருக்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த இறையருளுக்கு நன்றி கூறுவதோடு நீங்களும் வாழ்வாங்கு வாழ எல்லாமல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: ஓம் நமஸ்சிவா.

0: கலியாண திருமேனி உமிழ்தான மிகமேவு கலியார வருமானை கடனாடு மறவாமல் அடியாறு மலதூபமடியார்கள் உடமான வெளியாகும் அரிதாயவினை கூட நினையாவே. இருதய நாப்பன் அஞ்சல துருவில் இறைவனை உயிர்கொலை செய்யாமை அருள் பொறியடக்கம் புரிதமும் வாய்மை அன்பு அறிவு என்மனர் கொண்டு ஒருமையுட அச்சித்திருகவென்று அடியற்கொள்ளி அதிக்கை செய்து உணர்த்த திருவாமர் செய்வரையர் குருவாம் திருநமச்சிவாயர் தாழ் போற்றி கருணை பொழுதின் முகத்தில் திருநீற்று முதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை துறவோடு குறைவத்தில் பொறுத்தே பின்னகலார் மனத்தாக்கள் பிரியாத மனமும் மறுவினர்களாத ஞானமே வடிவாம் பழதுரசை சிவஞான மாமுனிவன் மனத்தால் ஒருபொழுதும் நீங்காமல் எமதுலத்தில் சிரத்தில் ஓதிரினாவில் என்றும் நிமித்தி உரைப்பாம் திருச்சிற்றம்பலம். திருத்தலத்திலே திருக்கோயில் கொண்டு எழுந்தபடியிருந்து நம்மை எல்லாம் வாழ்வித்தருளும் எல்லாம் அல்ல ஸ்ரீ ஒப்பிலாநாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ கோமுத்தீஸ்வர பெருமானுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை முன்னதாக போற்றி துதி செய்து கொண்டு நம் திருமணத்திலே திருவீற்றெழுந்தபடியிருந்து நமக்கெல்லாம் ஞான அனுக்கிரகம் வழங்கியருளும் அருள்மிகு ஞானமான நடராஜ பெருமானுடைய பொன்னார் திருவடி தாமரைகளையும் ஆதீன குருமுதல்வர் அருள் திரு நமச்சிவாயமூர்த்திகளுடைய பொன்னார் திருவடி தாமரைகளையும் போற்றி வழுத்திக் கொண்டு அவர்கள் திருவருளும் குருவருளுமே தமதாகக் கொண்டு ஞானச்சன் போல் ஒத்து வருகின்ற திருக்கைலாய விளம்பரை திருவாரூரை ஆதீனத்து சீர்வளசீர் குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனமொழிமைகளால் போற்றி பரவிக்கொண்டு இன்றைய தினம் நம்முடைய ஆதீனத்து மூன்று குருமூர்த்திகள் அருளி செய்துள்ள தசகாரியங்கள் என்ற பண்டார சாத்திரங்களை ஒவ்வொன்றாக சிந்திக்க தொடங்குவதற்கு குருவருள் வாழ்த்துள்ளது. முதற்கண் விளங்குவது மூன்றாவது பட்டத்திலே எழுந்தபடியிருந்து அருட்சங்கோள் செலுத்தி வந்த நமச்சிவாய மூர்த்திகளுடைய நேரடி மாணாக்கராகிய அவர்களிடமே ஞானதீக்கையும் துறவும் பெற்றுக்கொண்டு மூன்றாவது பட்டத்தை அணி செய்த ஞானாசிரியர் அருள் திரு அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்த தசகாரி. இந்த தசகாரியத்தை போற்றி பரவி ஒரு மெய்யன்பர் பாடியுள்ள பாடலானது பாயிர பாடலாக விளங்குகிறது. இந்த பாயிர பாடல் தசகாரியத்தினுடைய மாண்பினை நமக்கு எடுத்துரைக்கின்றது. தலையானேம் ஆவி தலையானேம் இன்ப தலையாவடுதுரை தாழ் தந்த தலை அம்பலவானன் பாட்டில் தசகாரியத்தை பலகால் வணங்குகையால் பார்த்து இன்பத்தலை ஆவடுதுரை தாழ் தந்த தலை அம்பலவானன் பாட்டில் தசகாரியத்தை பலகால் பார்த்து வணங்குகையால் தலையானேம் ஆவி தலையானேம் என்று இவ்வாறு கொண்டு கூட்டு செய்து கொள்ள வேண்டும். இன்பத்தலை ஆவடுதுரை, அதாவது இன்பத்தலை என்பதை தலை இன்பம், தலையாய இன்பம் அது முத்தி இன்பம். எனவே தலை சிறந்த முத்தி இன்பத்தினை அருளும் தலமாகிய ஆவடுதுரை திருவாவடுதுறையில் எழுந்தருளியிருந்து தாழ் தந்த அடியேற்கு திருவடி தீட்சை அருளி ஆட்கொண்ட தலை அம்பலவானன் தலை சிறந்த ஞானாசிரியனாகிய ஸ்ரீ அம்பலவான தேசிகரது பாடலில் பாட்டில் தசகாரியத்தை பலகால் பார்த்து வணங்குகையார் தத்துவ ரூபம் முதலிய தசகாரியங்களை பலமுறையும் கற்று போற்றுதலால் தலையானே தலையாய ஞான நெறியை எய்தினோம் ஆவித்தலையானே அதன் பயனாகிய சுத்தாத்வீத முத்தியை அடைந்து ஆன்மாக்களுள் தலைமை பெற்ற ஆன்மாவாக ஆனோம் என்று இவ்வாறு இந்த பாடல் போற்றுகின்றது. ஆக இந்த பாடலை பார்க்கும் பொழுது அம்பலவான தேசிகளுடைய தசகாரியமானது சிறந்த பரிபாகமுற்ற ஆன்மாக்களுக்கு உபதேசம் செய்யப்பெற்று அவர்களுக்கு வீடு பெற்றையே தரவல்ல ஞான நூல் என்பது நமக்கு புலனாகும். நாம் கற்கின்றோம் என்றால் நம்முடைய பக்குவத்திற்கு ஏற்ற அளவிலே நமக்கும் இந்த நூலானது துணை செய்யும். இந்த தசகாரியத்திலே முதற்கண் மங்கள வாழ்த்து பாடலாக விநாயக வணக்கம் அமைந்துள்ளது. மங்கள வாழ்த்து என்று சொல்லும்பொழுது வரும்பொருள் உரைத்தல் என்று சொல்வார்கள். நூலிலே என்னென்ன கருத்துக்கள் வர இருக்கின்றன என்பதை தன்னுள் தொகுத்து அடக்கி காட்டுதல் மங்கள வாழ்த்துக்கு இலக்கம். அளவில் சிறியதாக இருக்கின்ற அதே வேளையில் நூற்கருத்துக்கள் அனைத்தையும் தன்னகத்தே காட்டி விளங்குகின்ற திறன் கொண்டு விளங்குவன இறைவனை வாழ்த்துகின்ற வாழ்த்து பாடலாகவும் அந்த பாடல் இருக்கின்றது. அதே சமயத்தில் நூலிலே வரக்கூடிய கருத்துக்களை தொகுத்து சொல்லும் வண்ணமும் இருக்கின்றது. அப்படியெல்லாம் சிறப்பாக அருட்பாடல்களை நம்முடைய ஆண்டோர் பெருமக்கள் அருளியுள்ளார். எடுத்துக்காட்டாக சிவஞான போதத்து மங்கள வாழ்த்து விநாயக வணக்கச் செயலையும் சிவஞான சித்தியார் மங்கள வாழ்த்து சிவபெருமான் வணக்கச் செயலையும் நாம் குறிப்பிடலாம். இங்கே விநாயகர் வணக்கச் செயல்தான் மங்கள வாழ்த்தாக அமைந்துள்ளது. விநாயகர் துதி. ஒருவிய இச்சை யாதி உதயமாய் ஒடுங்க என்பால் மருவிய கலாதி இச்சை மறைந்திட ஈசன் தன்வால் விரவிய இச்சை யாதி விளங்கியாங்கு ஒடுங்க வேண்டி திருவருள் வாரணத்தின் திருவடி சென்னி வைப்பான் என்பது இந்த பாடல். அரிய பாடலாகும். இந்த பாடலை காஞ்சிபுரத்து சீலத்திரு தொண்டைமன்ற ஆதீன சுவாமிகள் தாம் எழுதியுள்ள உண்மை விளக்க உரையிலே மேற்கோளாக எடுத்துக்காட்டி இப்பாடலை அருளியவர்கள் திருவாவடுதி ஆதீனத்து மூன்றாவது பட்டத்தில் எழுந்தியிருந்த ஸ்ரீ அம்பலவான தேசிக சுவாமிகள். அவரே சிவம், சிவமே அவர் என்று போற்றி பரவியுள்ளனர். இப்பாடலின் பொருளை உபதேச முறையில் அறிந்து கொள்க என்றும் அவர்கள் அங்கே நெறிகாட்டியுள்ளனர். இங்கே இப்படிப்பட்ட அரிய பாடலுக்கு உரை சொல்லும் பொழுது குருவர்களை வணங்கிக் கொண்டு குருவர்கள் உணர்த்த அடியனுக்கு எட்டிய சிந்தனைகளை இங்கே உரையாக தந்துள்ளேன். ஒருவிய இச்சை ஆதி உதயமாய் ஒடுங்க. பாடலை சேர்த்து எழுதும்போது ஒருவிய விச்சை ஆதி என்று வரும். பிரிக்கும் பொழுது ஒருவிய இச்சை ஆதி என்று பிரிக்கலாம். ஒருவிய இச்சை ஆதி உதயமாய் ஒடுங்க என்பது முதல் அடி. இந்த ஒருவிய இச்சை ஆதி என்பதை சிறிதே மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒருவிய இச்சை ஆதி என்பதை ஒருவிய ஆதி இச்சை என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். இச்சை என்பதற்கு முன்பாக ஆதி என்பதை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஒருவிய ஆதி. ஒருவிய என்றால் நீங்கிய, ஆதி என்பது ஆதிசக்தி ஆகிய திரோதான சக்தியை குறிக்கிறது. ஆதிசக்தி என்றாலும் திரோதான சக்தி என்றாலும் ஒன்றுதான் என்று மாதவ சிவஞான சுவாமிகள் மாபாடத்திலே ஒரு இடத்தில் கூறுவார். இந்த திரோதான சக்தி என்பது என்னவென்றால், இது ஆன்மாக்கள் செய்த வினைக்கீடான போகங்களை அந்த ஆன்மாக்களுக்கு ஊட்டுவது. ஆனால் அந்த சக்தி தான் நமக்கு வினைப்போகங்களை ஊட்டுகிறது என்று நாம் அறியவில்லை. நம்மால் பிறரால் நமக்கு இன்ப துன்பங்கள் வருகின்றன என்றுதான் நிற்கின்றோமே ஒழிய, எல்லாவற்றுக்கும் தோன்றா துணையாக இருந்து திருவருள் தான் நமக்கு செய்த வினைக்கு ஈடான போகங்களை ஊட்டுகிறது என்பதை நாம் உணர்வதில்லை. ஏனென்றால் இந்த திருவருள் தன்னை காட்டிக் கொள்வதில்லை. காட்டினால் ஆன்மாவுக்கு காணும் திறன் இல்லை. ஆகவே அந்த பக்குவம் வராத ஆன்மாக்களாக இருப்பதனாலே அத்தகைய ஆன்மாக்களிடம் திருவருளானது அருட்சக்தியா என்ற நிலையிலே அது விளங்காமல் திரோதான சக்தி என்ற நிலையிலே விளங்கி வினைப்போகங்களை ஊட்டியுள்ளது. எப்போது ஆன்மாவிற்கு பக்குவம் வருமோ, குருவருளை பெறுவதற்கு ஆன்மா தகுதி உடையதாக ஆகுமோ, அப்பொழுது இந்த திரோதான சக்தியானது தன்னுடைய நிலையிலிருந்து மாறி அப்புறம் அது திரோதான சக்தியாக இருக்காமல் அருட்சக்தியாக விளங்குகிறது. இந்த கருத்தினை சிவபிரகாச பாடல் நமக்கு தெரிவிக்கின்றது. இருவினை ஒப்பு நடந்துவிட்டால் முற்சினமருவு திரோதாயி கருணையாகி என்று சிவபிரகாசம் குறிப்பிடுகின்றது. இதுவரை சினத்தோடு இருந்து, சினம்னா வேற ஒன்றும் இல்லை, செய்த வினைக்கு தக்க போகங்களை ஊட்டுதல். ஆகவே அப்படி வினைப்போகங்களையே ஊட்டி வந்த திரோதான சக்தி முத்தி பெறுவதற்கு பக்குவம் அந்த ஆன்மாவுக்கு வந்துவிட்டது என்றால், அப்புறம் அந்த ஆன்மாவிற்கு வந்து அது தோன்றா துணையாக மறைந்திருக்காமல் அது குருவர்களாக வெளிப்படக்கூடிய தருணம் வந்துவிட்டது என்று பொருள். ஆகவே அப்போது அந்த திரோதான சக்தி என்ற நிலை நீங்குகிறது. அதைத்தான் முதலடியிலே குறிப்பிட்டார். ஒருவிய ஆதி, நீங்கிய ஆதிசக்தி. ஆதிசக்தி நீங்குகின்றது என்றால் அந்த திரோதான சக்தி என்ற நிலையில் இருக்காமல் அருட்சக்தி என்ற நிலைக்கு அது மாறுகிறது என்பது பொருள். ஏன் மாறுகிறது? இதுவரை திரோதான சக்தியாக விளங்கி இந்த ஆன்மாவுக்கு வினைப்போகங்களை ஊட்டினோம், அதனால் இந்த ஆன்மா பக்குவப்பட்டு விட்டது. இந்த பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு இனி நாம் அருட்சக்தியாக விளங்கி அதற்கு முக்தி வரல வேண்டும் என்ற காரணம் பற்றி அந்த திரோதான சக்தி தன் நிலையிலிருந்து மாறுகின்றது. அந்த மாறுதலைத்தான் நீங்குதல் சொன்னார். ஆசுரு திரோதம் மேவாது அகலும் என்று சிவபிரகாசனம் கூறுகின்றது. திரோதான சக்தி அகலும், பக்குவம் வரும்போது திரோதான சக்தி அகலும் என்று சிவபிரகாசம் கூறுவதைத்தான் இங்கேயும் அது நீங்கிய திரோதான சக்தி என்று கூறினார். ஒருவிய ஆதி, நீங்கிய திரோதான சக்தி எதுவாக மாறுகிறது? இச்சை உதயமாய் ஒடுங்க. இச்சை உதயம், இச்சை என்பது கருணை என்று பொருள்படும். இந்த கருணை என்பது இங்கு அருட்சக்தியை குறிக்கும். அதான் பொதுவாக எல்லா ஆன்மாக்களிடத்திலும் சுவாமி வந்து அருளோடு இருக்கிறார். அது பொதுவாக இச்சாசக்தின்னு சொல்வார்கள். இச்சை உயிர்கருள் நேசமாகும் என்று சிவஞான சித்தியாரும் கூறும். ஆனா இங்க சொன்ன இச்சை இருக்கிறதே, இது வந்து கருணை என்று பொருள்படும். அதான் சிவபிரகாச பாடலை சிந்திக்கணும். சினமரவு திரோதாயி கருணையாகி, திரோதாயி அருட்சக்தியாக மாறுகிறது, பராசக்தியாக மாறுகிறது என்பதை சொல்லும்போது கருணை ஆகின. இப்பவே கருணை இச்சை வேணா ஒரே பொருளை தரக்கூடியவைதான். அங்க கருணைன்னு சொன்னதுதான் அங்க இச்சைனாரு. அது என்ன பொருள்படும் என்றால் அருட்சக்தி ஆகிய பராசக்தி என்று பொருள்படும். ஆன்மாவுக்கு ஞானத்தை உணரும் பக்குவம் வந்து விட்டதென்றால் அந்த ஆன்மாவிடம் திரோதான சக்தி தன் நிலையிலிருந்து மாறி அருட்சக்தியாகிவிடும். அந்த அருட்சக்தியாக அவ்வாறு அந்த ஆன்மாவே அந்த சிவசக்தி விளங்கும். அப்படி சிவசக்தி அருட்சக்தியாக விளங்கக்கூடிய அந்த நிலையைத்தான் சத்தியநிபாதம், சத்தியநிபாதம் என்று சொல்வார். ஆகவே திரோதான சக்தியாக ஒருவரிடம் சிவசக்தி விளங்கும் போது அவனுக்கு சத்தியநிபாதம் நிகழவில்லை. அந்த திரோதான சக்தி தன் நிலையிலிருந்து மாறி அருட்சக்தியாக அந்த ஆன்மா அறிவில் விளங்குது என்றால் ஆன்மா சத்தியநிபாதம் உற்றது என்று கூறும். அந்த செய்தியைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். அந்த சத்தியநிபாதமும் வந்து மந்தம் மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம்னு படிப்படியாக வளரக்கூடியது இந்த சத்தியநிபாதம். அதான் சூரியன் உதயமாகி அந்த சூரியன் அப்படி படிப்படியா அந்த ஒளி பெருகுவது மாதிரி இந்த சத்தியநிபாதமும் மந்ததரம் மந்தம் தீவிரம்னு பெருகக்கூடியது. அதனால முதல்ல வந்து தொடக்க நிலையில வந்து அந்த சூரிய உதயம் மாதிரி இந்த திருவருளானது அருட்சக்தியாக ஆன்ம அறிவிலே உதயமாகிறது. அதான் இச்சை உதயமாய் என்று சொன்னார்கள். ஆதியாகிய அந்த திரோதான சக்தி நீங்கி அது என்னவாகிறது? இச்சை உதயமாய். ஒடுங்க என்றால் பதிய என்று பொருள். ஒடுங்க என்றால் அழியன்னு ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளை இங்கே கொள்ளக்கூடாது. பதிதல் என்றும் பொருள் உள்ளது. முத்தான்மாக்களிடம் பேரின்பமானது ஒடுங்கி இருக்கும் என்று சிவபிரகாசம் சொல்லும். சிவபிரகாச சொல்லாட்சிகள் நிறைய வருகின்றன நம்ம குருமூர்த்தியுடைய பாடல்களே. சிவபிரகாசத்தில் தான் சொல்லியிருக்கின்றார் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள். சிவபிரகாசம் சார்பு நூலாகும். சித்தியார் வழிநூல், சிவபிரகாசம் சார்பு நூல். சிவபிரகாச சாஸ்திரத்திலே உமாவதி சிவம் அருளி உள்ளார்கள். முத்தான்மாக்களுடைய உள்ளத்திலே முத்து இன்பம் ஒடுங்கும், உளத்துள் இன்பு ஒடுங்க என்று சொல்வார். அந்த பொருளிலே இங்கே கொள்ள வேண்டும். அப்ப ஒடுங்குதல்னா பதிதல். ஒருவிய ஆதி நீங்கிய ஆதிசக்தி இச்சை உதயமாய் ஒடுங்க, அதாவது அருட்சக்தி உதயமாக கருணை உதயமாக அடியேன் அழிவிலே பதிய. அப்படி பதிஞ்சதுனால என்ன ஆகுது? சத்தியநிபாதம் விளைகிறது. திரோதான சக்தியை அருட்சக்தியாக மாறி ஆன்ம அறிவில் விளங்கினால் அந்த ஆன்மாவுக்கு சத்தியநிபாதம் வந்தாச்சு. சத்தியநிபாதம் வந்த ஆன்மா உலகப்பற்றை முற்றிலும் துறக்கிறது. அதுதான் அடுத்தடியில சொல்றாங்க. உலகப்பற்று எதன் வாயிலாக விளைகிறது? கலாதி தத்துவங்கள் தான் உலகத்தை நமக்கு காட்டுகின்றன. கலாதி தத்துவங்கள் வாயிலாகத்தான் உலகப்பற்று விளைகிறது. எனவே கலாதி இச்சை மறைந்திட என்பால் மறுவிய கலாதி இச்சை, மறுவுதல் பொருந்துதல். இதுவரை என்னிடம் பொருந்தி இருந்த இந்த கலாதி தத்துவங்கள் வாயிலாக வெளிப்பட்ட உலக இச்சை உலகப்பற்று மறைந்திட. ஏன் மறைந்தது? ஒருவிய ஆதி இச்சை உதயமாய் ஒடுங்க, நீங்கிய ஆதிசக்தி அருட்சக்தி மயமாக அழியன் அறிவிலே பதிய, அதன் பயனாக என்பால் மறுவிய என்பால் பொருந்தி இருந்த கலாதி இச்சை, கலாதி தத்துவங்கள் வாயிலாக வெளிப்படும் உலகப்பற்று மறைந்திட, உலகப்பற்று நீங்கிட. உலகத்தில் பற்று நீங்கினா அந்த பற்று சிவத்திடம்தான் போய் நிலை பெறும். உலகப்பற்று விட்டவர்கள்னா சிவத்திடம் பற்று வைத்தவர்கள் என்றுதான் பொருள். எனவே உலகப்பற்று அவ்வாறு மறைந்திடவும் அடியனுடைய இச்சையெல்லாம் எங்க போய் விளங்குகிறது? ஈசன் தன்பால் விரவிய இச்சை ஆதி விளங்கி. உலகத்திலிருந்து அடியனுடைய பற்று நீங்கிய பிறகு அடியனுடைய இச்சை அறிவு செயல் மூன்றும் எங்க? ஈசனிடம் விரவுகிறது. ஈசனிடம் விரவி கலந்து நிற்கின்றது. ஈசன் தன்பால் விரவிய இச்சை ஆதி. இச்சை ஆதி, இந்த இடத்துல ஆதி என்பது முதலிய என்று பொருள். முதலடியில ஆதி என்பது ஆதி சக்தி, திரோதான சக்தி என்று பொருள். மூன்றாம் அடியில் வருகின்ற இச்சை ஆதியில உள்ள ஆதி முதலியன்னு பொருள். இச்சை முதலியன்னா இச்சை அறிவு செயல் மூன்றையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். எனவே ஈசனிடத்திலே விரவிய அடியனுடைய இச்சை அறிவு செயல் எல்லாம் விளங்கி அந்த ஈசனிடமே நிலைபெற்று விளங்கி ஆங்கு ஒடுங்க வேண்டி அந்த ஈசனிடம் அடியனுடைய அறிவிச்சை செயல்கள் முனைத்து நில்லாமல் அந்த ஈசனிடம் அடங்கி விளங்க வேண்டும். அதான் ஒடுங்க வேண்டி. அவ்வாறு ஈசனிடத்திலே அடியனுடைய அறிவிச்சை செயல்கள் அடங்கி இருக்க வேண்டி என்ன செய்ய வேண்டும்? திருவருள் வாரணத்தின் திருவடி சென்னி வைப்பான். திருவருள் மயமான வாரணம் என்பது யானை. இங்கு யானை முகக் கடவுளாகிய விநாயகரை குறிக்கும். திருவருள் மயமான யானை முகக் கடவுளின் திருவடிகளை சென்னியில் வைப்பார், சிரத்தில் வைத்து போற்றுவோம் என்று கூறுகின்றார். ஆக இந்த நான்கு அடிகளிலும் கூறப்பட்டுள்ள செய்தியை பார்த்தோம் என்றால் அடியனிடம் இதுகாரும் திரோதான சக்தியாக இருந்து வந்த அந்த சக்தியானது நீங்கி அவ்வாறு நீங்கிய அந்த ஆதிசக்தி திரோதான சக்தி இச்சை உதயமாய் ஒடுங்க அருட்சக்தி உதயமாக அடியேன் அறிவில் பதிய அதன் பயனாக என்பால் மருவிய கலாதி இச்சை மறைந்திட என்னிடம் பொருந்தி இருக்கும் கலாதி வாயிலாக வெளிப்படுகின்ற உலக இச்சை மறைந்திட அதன் பயனால் ஈசன் தன்பால் விரவிய இச்சையாதி உலகத்திலிருந்து அடியனுடைய இச்சை நீங்கியதாலே ஈசனிடம் அந்த என் இச்சை பொருந்தியது. இச்சை ஆதி இச்சை முதலியவை அதாவது இச்சை அறிவு செயல் முதலியவை ஈசனிடம் விரவியது. அவ்வாறு ஈசனிடம் விரவிய அடியனுடைய அறிவிச்சை செயல்கள் அந்த ஈசனிடமே நிலை பெற்று விளங்கி அங்கு ஒடுங்க வேண்டி அந்த ஈசனிடத்திலே அடங்கி இருக்க வேண்டி என்ன செய்கிறேன் திருவருள் வாரணத்தின் திருவடியினை சென்னியில் வைத்து போற்றுகிறேன் என்று இவ்வாறு பொறுத்தார். ஆக திரோதான சக்தி தன் நிலையிலிருந்து நீங்கிய அருட்சக்தியாக மாறும் என்றால் எப்போது மாறும் சிவபுண்ணியங்களை செய்தால் இருவினை ஒப்பு நிகழும். இருவினை ஒப்பினால்தான் இந்த சத்தனிவாதம் நிகழும். ஆகவே சிவபுண்ணியத்தின் பயனாக நீங்கிய திரோதான சக்தி கருணை உதயமாய் அடியேன் அறிவில் தங்கி விளங்க அதன் பயனாய் அதுகாரும் அடியேனிடம் பொருந்திய கலாதி தத்துவங்கள் வாயிலாக வெளிப்படும் உலக இச்சை மறைந்திட அதன் விளைவாய் ஈசனிடம் விரவிய அடியனது இச்சா ஞான கிரியைகள் அந்த ஈசனிடத்து வியாபியமாய் அடங்க வேண்டி திருவருள் மயமான யானை முகக் கடவுளின் திருவடிகளை சிரத்தில் கொண்டு போற்றுவாம் என்று இவ்வாறு அருமையாக பாடலை அமைத்துள்ளார்கள் நம்முடைய அம்பலவான தேசிக மூர்த்திகள். ஆகவே இதிலே கலாதி இச்சை மறைந்திட உலக இச்சை மறைதல் என்பதிலே தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி மூன்றும் அடங்குகின்றன அங்கே வழங்குகின்றன. சத்தியநிபாதத்தால் கலாதிகளையும் அவற்றிற்கு மேலும் கீழும் உள்ள பிற தத்துவங்களையும் உணர்ந்து அவற்றில் பற்றுவிட்டு விளங்குதல் இப்பாடலில் குறிக்கப்படுவதன் மூலம் தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி ஆன்ம ரூபம் ஆகியன குறிப்பாக காட்டப்படுகின்றன. ஈசன் தன்பால் விரவிய இச்சையாதி என்பதால் சிவரூபம் ஆன்ம தரிசனம் சிவதரிசனம் ஆகியனவும் ஒடுங்க வேண்டி என்பதால் சிவயோகம் ஆன்மசுத்தி சிவபோகம் ஆகியனவும் குறிப்பாக உணர்த்தப்படுகின்றன. இவ்வாறு நூற்கருத்தை குறிப்பாக தொகுத்து காட்டுதல் மங்கள வாழ்த்திற்கு இலக்கணமாகும். எனவே இந்த நூற்கருத்து என்ன தசகாரியம்தான். தசகாரியங்கள் எவை? தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்மசுத்தி, சிவரூபம் சிவதரிசனம் சிவயோகம் சிவபோகம். இந்த பத்தையும் காட்டியிருக்கின்றார்கள் இந்த பாடல். கலாதி இச்சை மறைந்திட கலாதி தத்துவங்க தான் உலக இச்சைன்னு கூட போடாம கலாதி இச்சைன்னு போட்டார்கள். ஏன்னா கலாதி தத்துவங்கள் அங்க குறிப்பிடணும். அந்த தத்துவங்கள் வாயிலாக வெளிப்படும் இச்சை அந்த தத்துவங்களின் மீது உள்ள இச்சை இந்த இச்சையெல்லாம் மறைந்திட என்று சொல்லும்பொழுது தத்துவங்களின் மீது பற்றை விடுகின்ற தத்துவ சுத்தி பெறப்படுகிறது. தத்துவ சுத்தி எப்ப நிகழும்? தத்துவ ரூபமும் தரிசனமும் நிகழ்ந்த அப்புறம் நிகழும். எனவே தத்துவ சுத்தியை சொல்லிட்டாலே தத்துவ ரூபம் தத்துவ தரிசனமும் அடங்கி விடுகின்றன. ஈசனிடம் என்னுடைய அடியனுடைய இச்சை பொருந்தேங்கும் போது ஈசனிடம் பொருந்துவதற்கு முன்னாடி தத்துவங்களை பற்ற விட்டு தன்னையே பிரம்மாவை மதிச்சு நிற்கிற இடைப்பட்ட நிலை ஆன்மரூபம் இருக்கு. அந்த ஆன்மரூபத்தை கடந்துதான் ஈசனிடம் வந்து பக்தி ஏற்படும். ஆகவே அந்த ஆன்மரூபம் அங்கு பெறப்படுகின்றது. ஈசனிடம் பற்று வைப்பது சிவரூபம் முதலாக தொடங்குகின்றது. ஈசன் நம்மை எப்படியெல்லாம் பிறவிகளில் செலுத்தி நம்மை வந்து எவ்வளவு கொஞ்சம் கூட நாம பக்குவப்படாமல் இருந்தோம் ஆனாலும் நம்மை கைவிடாமல் பல பிறவிகளிலும் நம்மை வளர்த்து எடுத்து இன்று ஒரு பக்குவத்தை தந்து குருவாக எழுந்தருளி தத்துவ சுத்தி நிகழ்த்தி வைத்திருக்கின்றானே என்று அந்த ஈசனுடைய ஐந்தொழில் திறனை அந்த ஆன்மா உணரும் பொழுது அந்த ஈசன் அருளிலே ஆன்மாவுக்கு பற்று பெருகுகின்றது. அதுதான் சிவரூபங்கிற நிலை. இந்த சிவரூபம் தொடங்கி ஈசனிடத்தில் பற்று வளர்ந்துகிட்டே போறதுதான் சிவ தரிசனம் சிவயோகம் எல்லாம். ஆகவே அவையெல்லாம் அதில் பெறப்படுகின்றன. அந்த ஈசனிடம் ஒடுங்க வேண்டின்னு சொல்லும் பொழுது ஈசனோடு ஒன்றாகின்ற சிவ யோகம், ஈசனோடு ஒன்றானா என் பணிதான் எதுவும் இல்லை எல்லாம் ஈசன் பணிதான் என்று அரண்பணியில் நிற்கும் அந்த ஆன்ம சுத்தி, அதன் பயனாக சிவபோகத்தை அது அனுபவிக்கும். அந்த சிவபோகம் எல்லாம் ஈசனிடம் ஒடுங்க வேண்டி என்பதனாலே பெறப்படுகின்றன. இவ்வாறு நூற்கருத்து தசகாரியங்களாகிய இந்த நூற்கருத்தை குறிப்பாக தொகுத்து காட்டுகிறது இந்த மங்கள வாழ்த்து என்று இந்த அளவிலே இந்த செயலை பார்த்துவிட்டு நீ அடுத்தார் போல ஞானமா நரதாசர் துதி வைத்துள்ளார்கள். அதை பார்த்தோம் என்றார் அருந்திடும் வினையும் மையல் ஆக்கிடும் உடலும் போதத்து இருந்திடும் மலமும் இன்னே இருந்திட உயிரும் இன்பம் பொருந்திட உமையால் கண்டு போற்றிட அம்பலத்தே திருந்திட நடனம் செய்வோன் திருவடி உளத்தின் வைப்பான் என்று சொன்னார். அருந்திடும் வினையும் ஆன்மா அனுபவிக்கின்ற வினைப்போகங்களும் மையல் ஆக்கிடும் உடலும், மயக்கத்தை விளைவிக்கும் உடல் முதலிய மாயா காரியங்களும், போதத்து இருந்திடும் மலமும், அறிவில் விளங்கும் ஆணவ மலமும், இன்னே இருந்திட விரைந்து நீங்கிடவும், உயிரும் இன்பம் பொருந்திட ஆன்மா பேரின்பத்தை பொருந்திடவும், உமையால் கண்டு போற்றிட உமையன்னை கண்டு போற்றிடவும், அம்பலத்தே திருந்திட நடனம் செய்வோன், திருவம்பலத்தின் சிறப்புற நடனம் செய்யும் ஞானவான் நடராச பெருமானுடைய திருவடி உலத்தில் வைப்பான், திருவடிகளை உள்ளத்தில் வைத்து வணங்குவோம். ஆகவே மாயை மயக்கம் செய்யும், மாயை மயக்கமும் செய்யும் என்பதற்கு ஏற்ப மாயையினுடைய அந்த செயற்பாடு அந்த மாயாகாரியமாகிய உடல் முதலியவற்றால் வெளிப்படும் என்பார். மையல் ஆக்கிடும் உடலும் என்று அருளினார். மும்மலங்களும் இன்னே இருந்திட சொன்ன, இருந்திடனா நீங்கிட, அகன்றிட, இன்னே என்றால் அது விரைவு குறித்தது, விரைந்து நீங்கிட என்று பொருள். நரைப்பு மூப்போடு பிணி வரும் இன்னே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவிடைமுருகர் பதிகத்திலே சொல்வார். ஆக இவ்வாறு இந்த ஞானவான் நடராசர் துதியிலே நடராஜ பெருமான் மும்மலங்களையும் நீக்கி ஆன்மாவுக்கு பேரின்பம் வழங்கும் பொருட்டு ஆனந்த தாண்டவத்தை மேற்கொண்டு அருள்கிறார் என்ற செய்தி கூறப்பட்டது. இந்த கருத்து உண்மை விளக்க பாடல்களே வருவதாகும். மாயை தன்னை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள் தானெடுத்து நேயத்தை ஆனந்த வாரதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்த யார் பரதம் தான் என்ற உண்மை விளக்க பாடலிலும், எம்பெருமான் மும்மலங்களையும் நீக்கி ஆன்மாவை ஆனந்த வாரதியில் அழுத்துவார் அதுவே எம்பெருமானுடைய பரதம் என்ற செய்தி சொல்லப்படுகின்றது. வீசுகரத்தினாலே உதறுகின்றார், மாயாமலத்தை உதறுகின்றார். நெருப்பை ஏந்திய திருக்கரத்தினாலே வல்வினையை கண்மமலத்தை சுடுகின்றார். ஊன்றிய திருவழியினாலே ஆணவ மலத்தை ஒடுக்குகின்றார் என்றெல்லாம் மும்மலத்தை அறுக்கும் திறன் அங்கே கூறப்படுகின்றது. அடுத்தார்போல் நமச்சிவாய மூர்த்திகள் துதி. சதுரறியாமை தீர தரித்தருள் உருவு கொண்டு புதிதரு வெண்ணெய் மெய்யன் துறங்கு சந்ததிக்கோர் ஞான கதிரெனத் தோன்றி தென் ஆவடு துரைக்கண் இருந்து மதிதரு நமச்சிவாயன் வளர்கமலங்கள் போற்றி. சதுர் அறியாமை தீர, சதுர் என்பது ஒரு செயல்பாடு, அறியாமை என்பது இன்னொரு செயல்பாடு. இந்த ரெண்டும் ஆணவ மலத்தினுடைய செயல்பாடு. ஆணவ மலத்தினுடைய இந்த ரெண்டு செயல்பாடுகளும் ஒடுங்குவதற்காக திருமேனி தாங்கி வருகின்றார் நம்முடைய அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகள் என்ற செய்தி முதலடியிலே கூறப்படுகின்றது. அறியாமை சரி, நம்முடைய அறிவை ஆணவ மலம் தடை செய்கிறது, எனவே அது அறியாமை செய்கிறது. அப்புறம் சதுர் என்பது என்ன? சதுர் என்பது சதுரப்பாடு. எத்தனைதான் நூல்களை நாம் கற்றாலும் இந்த உலகப்பற்றை நாம் நீங்க முடிகின்றதா? ஏன்னா ஆணவ மலமானது நம்மிடம் இந்த நிலையற்ற உலகத்திலே ஒரு பற்றை விளைவித்து நிற்கின்றது, ஐம்புல இச்சையினை அது தூண்டுகின்றது, அந்த விபரீதத்தை அது செய்கின்றது. ஆணவம் அதை போய் நாம சார்ந்திருக்கின்றோம். சிவபெருமான் மீது அன்பு பெருகச் செய்து அதன் மூலம் அந்த ஆணவ மல சார்பை தான் நாம வந்து நீக்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் சிவபெருமானிடத்திலே போதுமான அளவு அன்பு பெருகாமையினாலே ஆணவ சார்பு நீங்காமல் இருந்து ஆகவே நமக்கு இந்த உலக இச்சையானது தலை தூக்குகிறது. ஆக எத்தனை நூல் கருத்துக்களை உணர்ந்தவரிடத்திலும் உலக இச்சையை மிகுவித்து நிற்கின்ற ஒரு சதுரப்பாடு, ஒரு சாமர்த்தியம் இந்த ஆணவ மலத்திற்கு இருப்பதனாலே இந்த ஆணவ மலத்தினுடைய அந்த செயலை சதுர் என்று குறிப்பிட்டார். சதுரப்பாடு சங்கரா ஆர்களோ சதுரர் என்பார் திருவாசகத்திலும். ஆகவே இந்த ஆணவ மலம் கேவலாபத்தையிலே அறியாமையை செய்கிறது, சகலாபத்தையிலே இந்த சதுரப்பாட்டை நிலையற்ற உலகத்தை கண்டு மயங்க வைக்கின்ற அந்த சாமர்த்தியத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த ரெண்டு காரியங்களும், ஆணவ மலத்தினுடைய இந்த ரெண்டு காரியங்களும் நீங்கும் பொருட்டு அருள் உரு தரித்துக் கொண்டு எப்படி வருகின்றார்? துதிதரு வெண்ணெய் மையன் துலங்கு சந்ததிக்கு, துதிதரு ஞானிகளாலே பக்குவான்மாக்களாலே துதிக்கப்படுகின்ற வெண்ணெய் நல்லூர் மெய்யனாகி, மெய்யன் மெய்யன் என்பது மெய்கண்டான், வெண்ணெய் நல்லூர் மெய்கண்டானுடைய துலங்கு சந்ததிக்கு, பொலிவு பெற்ற சந்ததிக்கு ஓர் ஞான கதிரன தோன்றி ஒரு ஞான சூரியனாக நாம் மெய்கண்டான் சந்ததிக்கு ஓர் மெஞ்ஞான பானுவாகி என்று இந்த அடிக்கருத்தை தான் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகளும் காஞ்சி புராணத்தில் வைத்தார்கள். குருமரபு வாழ்த்து. மெய்கண்டான் சந்ததிக்கு ஒரு மெஞ்ஞான பானுவாகி, பானு என்றாலும் கதிர் என்றாலும் ஒன்றுதான், கதிரவனைத்தான் குறிக்கின்றன. அதான் துதிதரு வெண்ணெய் மெய்யன், துதிதரு வெண்ணெய் மெய்யன்னா ஞானிகளாலே துதிக்கப்படுகின்ற வெண்ணெய் நல்லூர் மெய்கண்டான் சந்ததிக்கு, துலங்கு சந்ததிக்கு, அவனுடைய பிரகாசமான சந்ததிக்கு ஓர் ஞான கதிரென தோன்றி, ஓர் ஞான சூரியனாக தோன்றி தென் ஆவடுதுரைக்கண் இருந்து, தென் என்பது திசையை குறிப்பதோடு அல்லாமல் அது இனிமை என்ற பொருளையும் தரும். எனவே தென் ஆவடுதுறை இனிய ஆவடுதுறை, இனிய ஆவடுதுறையிலே இருந்து மதிதரு நமச்சிவாயன், மதி என்பது இங்கு ஞானம், ஞானத்தை தருகின்ற நமச்சிவாயன், நமச்சிவாய குருமூர்த்திகள் வளர் கமலங்கள் போற்றி, நம்முடைய உள்ளத்திலே சிந்திக்க சிந்திக்க அவருடைய திருவடி வளரக்கூடியது, எனவே வளர் கமலங்கள் என்ற. சிந்திக்க சிந்திக்க அவருடைய அந்த குருவரு சார்பு நமக்கு அதிகமாகும், எனவே அந்த திருவடியினை வளர் கமலங்கள் என்று சொல்லி இந்த வளர் கமலங்கள் போற்றி என்று துதிக்கின்றார். அடுத்த பாடல் அவருடைய சீடராக இருந்தவர்களும் இரண்டாவது வட்டத்திலே விளங்கியவர்களும் ஆகிய மறைஞான தேசிகருக்கு சொன்ன துதியாம். அரணருள் உருவாய் ஆவிக்கு அளித்திட, உளத்தை மாயா உரமது பிளந்து குற்றம் ஒழித்து நின் மலமதாக்கி, வரமது தனை அழித்து மறுபுமாவடுதுரைக்கோர் பரன் மறைஞான தேசன் பதாம்புயம் பற்றி வாழ்வான் என்று சொன்னார். அரணருள் உருவாய் ஆவிக்கு அளித்திட, ஆவிக்குன்னு சொல்லும்போது இந்த இடத்துல முத்தி அடைந்த அந்த ஆன்மாவை தான் குறிக்கும். முத்தான்மாவுக்கு அரணருள் சிவபெருமானுடைய திருவருள் உருவாய் அளித்த, அரண் சிவபெருமான் அருள் தன்னுடைய அருளை ஆவிக்கு முத்தான்மாவுக்கு உருவாய் அளித்திட, திருமேனியாக வழங்கிட. அரண் என்ன செய்கிறான், தன்னுடைய அருளையே திருமேனியாக அமையும்படி ஆவிக்கு முத்தான்மாவுக்கு வழங்குகின்றான், மறையான தேசிகராகிய முத்தான்மாவுக்கு வழங்குகின்றான். அப்படி அந்த கருணை திருமேனி தாங்கி வந்து ஈசனுடைய அருட்திருமேனியே தனக்கு திருமேனியாக கொண்டு அந்த மறைஞான தேசிகர் நம்ம என்ன செய்கின்றார், உளத்தை மாயா உரமது பிளந்து, உள்ளத்திலே இருக்கின்ற உலகப்பற்றாகிய திண்மையை பிளந்து அதை உடைத்து. மாயா உரம்னா என்னன்னா, மாயா என்பது மாயா காரியமாகிய உலகத்தை குறித்தது. உலகப்பற்று இருக்க அது எளிதில் விட முடியாதது, எனவே உரம்னு சொன்னார். உரம் என்பது திண்மையை குறிக்கும். உரணென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வள்ளுவர் சொல்வார். அந்த இடத்துல உரன் என்பதை திண்மையின் தான் பொருள் சொன்னார் பரமேனவர். ஆகவே மாயா உரம் என்பது உலகப்பற்றாகிய உறுதியான பற்று, ஏன்னா அவ்வளவு லேசில் நீங்காது பாத்தீங்களா உலகப்பற்று, எனவே மாயா உரம் என்று உலகப்பற்றை சொன்னார். அந்த மாயா உரத்தை மறைஞான தேசிகர் என்ன செய்கின்றார், பிளந்து அந்த உலகப்பற்றை நம்மை உடைத்து எரிகின்றார். அவருடைய தரிசனம் கிடைத்துவிட்டால் உலகப்பற்று அப்படி தீர்ந்து போகின்றது. குற்றம் ஒழித்து, இந்த உலகப்பற்றுக்கு மூல காரணமாகிய ஆணவமல குற்றத்தை ஒழித்து நின்மலதா மலமதாக்கி, ஆணவமலத்திலிருந்து உயிர் நீங்கியதாலே உயிர் நின்மலமான நிலையை அடைகிறது, நின்மலமதாக்கி. வரமது தனை அடித்து, என்ன வரம் அளிக்கிறார், மும்மலங்களை நீக்கியாச்சு, மேலே வரம் என்ன என்னவென்றால், இந்த தசகாரிய நிலைகளிலே மேலும் மேலும் இந்த ஆன்மா வளர்ந்து சிவபோகத்தை அடைய வேண்டும் என்ற வரத்தை வழங்கி, மறுவும் ஆவடுதுறைக்கு ஓர் பரன் பொருந்திய திருவாவடுதுறைக்கு ஓர் பரம ஞான தேசிகனாக விளங்கக்கூடிய மறைஞான தேசன், பரன் என்றால் பரம ஞான தேசிகன், அப்படி பரம ஞான தேசிகனாக விளங்கக்கூடிய மறைஞான தேசன், மறைஞான தேசிகனுடைய பதாம்புயம் பாத தாமரைகளை பற்றி வாழ்வான், பற்றுக்கோடாக கொண்டு வாழ்வான். மறைஞான தேசிகருடைய திருவடிகளே நமக்கு பற்றுக்கோடு ஆதாரம் என்று கருதி வாழ்வான் என்று சொல்லி மறைஞான தேசிகருடைய துதியினை மிகச்சிறப்பாக வைத்துள்ளார்கள். அடுத்த பாடலிலே நூலை தொடங்குகின்றார்கள். துதிப்பாடல்களை முடித்துவிட்டு நூலை தொடங்குகின்றார்கள். அதில் முதல் பாடலிலே தசகாரியங்களை இந்த நூலிலே சொல்லப் போகின்றேன் என்ற கருத்தை நமக்கு சொல்லிவிடுகின்றார்கள். அந்த பாடலை நாம் பார்க்கலாம். பதி பசு பாசம் என்ன பகர்வர், பசு தானாகும் மதியது அற்று பாசம் பதி என வரினும் மாயா விதி செல்லும் மலமே ஆயும் மேலதாம் பதிக்கு கீழாம் கதிமதி அவத்தை பத்தாய் கலருவன் கருதிடாயே. பதி பசு பாசம் என்ன பகர்வர், சிவாகவ அறிஞர்கள் பொருள்களை மூன்று என்று கூறி அவற்றை எவ்வாறு சொல்வார்கள், பதி பசு பாசம் என்ன பகர்வர் என்று சொல்வார்கள். என்ன என்பது என்று பொருள்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Shivaya Namah. Shaivam.org in Aanmeega Anbargalukku Vanakkam. Neengal kekkavirukkum adutha nigazhchi Thiruvilaiyaala Purana Sorpozhivu. Vazhangupavar Sivathiru Prabharamurthi avargal. வணக்கம்.
3: மிகச் சிறந்த பாண்டிய மரபிலே பாண்டியர்கள் எல்லாம் பழி கட்டியிருக்கிறார்கள். அந்த பழி வந்து விடுமானால் உயிரையும் விட்டு விடுகிற தன்மையை நாம் பார்த்திருக்கிறோம். இங்கே அதுபோல ஒரு பாண்டியன் குலோத்துங்க பாண்டியன் என்று சொல்லக்கூடியவன் அவனுடைய ஆட்சி காலம் அருமையாக இருக்கிறது. திருப்பத்தூர் என்று, தென் திருப்பத்தூர் என்று பாண்டி நாட்டு 14 தலங்களிலே ஒன்று, அருமையான தலம். அங்க வருகிற போதே அப்ப சுவாமிகளுக்கு நினைப்பு வந்துட்டு, மதுரையின் நினைப்பு. மிங்காட்டும் கொடி மருங்கு உமையாற்று என்றும் இருப்பவன்கான் ஒரு புவலி சிலை கையோன்கான் நண்பாட்டு புலவனாய் தங்கம் ஏறி நற்கனக கிழி தருமிக்கு அருளியோன்கான். அங்க இருக்கக்கூடிய இயற்கையே வழங்குகிற வாய்ப்புடையது. பொன்காட்ட கடிக்குன்றை மருங்கே நின்ற புனற்காந்தல் கண்டு கைகாட்ட தென்காட்டும் செழுங்குறவில் திருப்பத்தூரில் திருத்தழியான் கான் அவன் என் சிந்தையானே. அந்த சிந்தனை, அங்க இருக்கக்கூடிய கொந்தை மரங்கள் எல்லாம் காசு போல அந்த வண்டிகள் பாட காசு அளிக்கின்றனவன். இயற்கை கொடுக்கிற கொடையை பார்த்தாவது மனிதர்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கிற வழக்கத்தை பிறருக்கு வழங்க. உங்களுக்கு எது கிடைத்திருக்கிறதோ அதை எல்லோரும் நொய் பிளவளவேனும் பகிர்ந்து உண்மன். ஒரு நொய் அளவு கிடைச்சாலும் கூட அதுல ஒரு அளவுக்கு வழங்கி வாழுங்கள். வழங்காமல் வாழ்வது ஒரு வாழ்க்கை இல்லை என்று இயற்கை கற்பிக்கிறது. இயற்கையை இறைவன் அப்படி படைத்திருக்கிற நாமும் அந்த இயற்கையிலே ஒரு நிலையிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மிகச்சிறந்தவர்களுக்கு என்று எந்தெந்த அளவுக்கு நம்மால முடியுமோ அந்தந்த அளவுக்கு நம்முடைய தகுதிக்கேற்ப வழங்கி வாழ்வது வாழ்க்கை. இந்த திருப்பத்தூரில் அந்த சிந்தனை அப்பசாமிக்கு மதுரையை நோக்கி வருகிற போதே வந்து விட்டது. அப்படிப்பட்ட தென் திருப்பூரில் திருப்பத்தூரிலே இருக்கக்கூடிய மறையவன் ஒருவன், அவனுடைய மனைவி மதுரைக்காரி, கையிலே குழந்தை. அந்த குழந்தையும் அழைத்துக் கொண்டு மாமன் வீட்டுக்கு வருகிறான். இந்த மாமன் வீட்டுக்கு வருகிற வழியில அந்த காலத்துல இந்த பேருந்துகள் எல்லாம் கிடையாதுனால நடைபயணமாக வருகிறார். இடையிலே அந்த பாப்பணிக்கு தாக விடாய் உண்டாதுனாலே குழந்தையும் அவளையும் ஒரு ஆலமர நீழலில் நீட்டு விட்டு தண்ணீர் கொண்டு வருவதற்காக போகிற. அந்த தண்ணீர் கொண்டு வருகிற வேளையிலே இங்க வந்து பார்க்கிற போது அந்த பாப்பணியினுடைய மார்பிலே ஒரு அம்பு பாய்ந்து அவள் இறந்து கிடக்க கண்டான். அந்த குழந்தை தாய் இறந்ததை அறியாமல் அரட்டி அழுது கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய சோகம்! வாழ்க்கையில இப்படி நினைக்காத பல சோகங்கள் நிகழ்கின்றன. அது ஏன் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அது எப்படி நிகழ்ந்தது என்று ஆய வேண்டும் என்று எல்லாருக்கும் மனசுல ஒரு நிலை இருக்கிறது. எவ்வளவு ஆய்ந்தாலும் முடிவு என்பது சிலருக்குத்தான் தெரியும், பலருக்கு தெரியாது. ஏன், எப்படி, எதற்காக என்றெல்லாம் கேள்வி போட்டு பார்க்கிறோம். பல செயல்களுக்கு பல நிலைகளுக்கு விடைகள் கிடைப்பதில்லை. அது கிடைக்கிற வரைக்கும் முயன்று பார்ப்பது நம்முடைய அறிவினுடைய ஒரு முயற்சி, அது இருக்க வேண்டும். ஆனால் கிடைக்காத போது இதுக்கு மேல ஒண்ணு நம்ம இல்லை அப்படின்னு நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த மரத்தை சுற்றி வருகிற போது அந்த ஆலமரத்தடியில ஒரு வேடன் கையில வில்லும் அம்பும் உடையவனாக கடுமையான வேட்டையாடுகிற தோற்றத்தோடு இருப்பதனாலே இவன் தான் இந்த பார்ப்பனியை கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். நினைப்பு இருக்கிறதே அது சரியாகவும் இருக்கும் தவறாகவும் இருக்கும். அந்த சரியான பயிற்சி இருந்தாலன்றி நினைவுகளை ஒழுங்குபடுத்த முடியாது. அந்த நினைவு நல்லவர்களோடு பழகி பழகி பழகி பழகி அந்த நினைப்பு தவறு செய்தவர்களையும் கூட நல்லவர்களாக நினைக்கிற நினைப்பாக மாற்ற முடியும். நல்லவர்களையும் தவறாக நினைக்கிற நினைப்பும் பலருக்கு உண்டு. அது பெரியோர்களோடு சேர்க்கிற போது எல்லாம் நல்லதாக, எல்லாம் நன்றாக, நன்மை பெருகுவதாக அமையும். ஆனால் தான் பெரியோரை தனக்கூடல் ஒன்று வைத்துக் கொண்டு அதுக்கு பக்கத்தில் சிக்கினஞ்சேராமைன்னு ஒன்று வைத்தார். பழக்கம் இல்லாதவர்கள், பயிற்சி இல்லாதவர்கள், உயர்வை நோக்கி செல்லுகிற வாழ்வு முறை இல்லாதவர்களோடு நாம் கலந்து பழகுகிற போது, நம்ம சமுதாயத்தில் எல்லாரோடும் கலந்து பழக வேண்டி இருக்கிறது. ஆனாலும் கூட கொஞ்சம் விலகி நின்று பார்க்கிற போது அந்த எண்ண பாங்குகள் எல்லாம் நமக்கு அப்படியே வந்து அமைகிறது. ஆனாலே அவர்கள் தவறாக முடிவெடுப்பது போலவே நாமும் தவறாக முடிவெடுக்கிறோம். பிறகு நாம் எடுத்த முடிவு தவறாக போய்விட்டது என்று பின்னே வருந்துகிறோம். பின்னே வருந்துவினாலே பயன் இல்லை. ஆகவே அந்த அந்தணன் பார்ப்பனியை கொண்டவன், தன்னுடைய மனைவியை கொண்டவன் இந்த வேடன் தான் என்று சொல்லி வலியவன், நல்ல யாக்கை திண்மையுடையவன், அவனை போய் என்ன செய்ய முடியும்? ஆனா அந்த காலத்தில் இந்த சொல் கட்டுப்படுத்தும். ஒரு சொல் சொன்னா அது கட்டுப்படுத்தும். வேந்தனுடைய ஆணை என்று சொன்னா அவர் வட்டம் போட்டாம அரசனுடைய ஆணை என்று சொன்ன ஆணை என்று அச்சடித்துக் கொண்டு கொடுத்தா கூட மீறுகள் வளர்த்து இருக்கிறாங்க. ஆனா வேந்தனுடைய ஆணை என்று சொன்னா அப்படியே நின்றாவன் காட்டுவாசி, நாட்டு வாழ்க்கை உடையவன் அல்ல, நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனாலும் கூட பெரியவன் ஆகிய ஒருவன் சொல்லுகிறான், அரசன் மேலே ஆணையிட்டு சொல்லுகிறான், அதை மீறக்கூடாது என்ற ஒரு நன் கட்டுப்பட்டு கைவிலங்கிட்டவன் போல பின்னே வருகிறான். இங்க மதுரைக்கு கால கையில காப்பு இட்டு அழைத்து வந்தாலும் கூட தப்பி ஓடுகிற எண்ணம் அவன். எவ்வளவு வேண்டுமானாலும் மீறி செய்து விடலாம், இவனையும் கூட கொலை செய்து விடலாம், ஆனால் இல்லை. ஆகவே கல்லாத பேரே நனி நல்லவர் என்று சொல்லக்கூடிய நிலையில அங்கே வருகிறான். மன்னனுடைய முன்னிலே வந்து முறையிடுகிறான். உறங்குகிற போதும் உன்னுடைய ஆணை இந்த உலகத்தை காப்பாற்றும் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட உன்னுடைய ஆட்சியிலே என்னுடைய மனைவி, இளம் மனைவி, குழந்தையை பெற்றவள், அந்த குழந்தை இப்பொழுது தாய் இல்லாத குறையை பெற்றுவிட்டதே, இப்படி கொடுஞ்செயல் நிகழ்ந்து விட்டதே என்று சொல்லுகிற போது அவள் வாயிற்காவல் உள்ளே சென்று சொல்ல அரசபையிலேக்கு முட்டு விசாரணை நடக்குது. இந்த நீதி முறையெல்லாம் பல்வேறு வகையா சொன்னார். காட்சியில ஆட்சியில ஆவணக்களை பல்வேறு வகையாக வைத்து ஆய்ந்தாலும் ஒரு ஆய்வுக்கும் அடங்காததாக இந்த செயல் இருக்கிறது. என்ன, எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் இந்த வேடம் திருப்பி திருப்பி நான் கொண்டவன் இல்லை, ஏன்னா அவனுக்கு அந்த உண்மை இருக்கிறது. எவ்வளவு தொடர்ந்த துன்பங்களை அவனுக்கு கொடுத்தாலும், இப்ப துன்பம் கொடுத்துட்டா செய்யாத கூட செஞ்சேன்னு சொல்லுவான், துன்பத்திலிருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக. ஆனால் அந்த வேடன் அப்படி மறுக்காமல் இடைவிடாது நான் அதை செய்யவில்லை செய்யவில்லை, சரி யாராவது கொண்டவர் இருந்தால் சொல்லு, கொண்டாரையும் நான் கண்டதில்லை. இப்படி பலமுறை கொடுமையான தண்டனைகள் செய்தும் அந்த உண்மையை காண முடியாத நிலையில் அவனுக்கு எப்படி, அவன் இல்லை என்று மறுக்கிறான். குற்றவாளி இல்லை என்று மறுக்கிற போது எப்பொழுதும் எல்லாரும் குற்றம் செய்தவர்களை இல்லைன்னா முதல்ல சொல்லுவாங்க. அவன் நீ குற்றம் செய்தாய் என்று நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு அரசுக்கு. குற்றம் செய்தவர்கள் தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று சொல்லுகிற நிலை இல்ல. குற்றம் செய்தவர்கள் யார் குற்றம் சாட்டுகிறார்களோ அவர்கள் தான் இந்த குற்றத்தை நிரூபிக்க வேண்டும். அந்த முறையிலே ஆட்சி ஆனாலே அவன் நினைத்தான் இவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னா இவன் மறுக்கிறான். இவன் குற்றம் செய்தான் என்பதற்குரிய யாரும் கண்ட சாட்சி இல்லை. ஏதாவது ஒரு அனுமானித்து இவனுக்கு தண்டனை கொடுக்கலாம், ஏதேனும் ஒரு வகையான நிலையிலே இவன் குற்றம் செய்தான் என்று நிலைநாட்டலாம் என்று பார்த்தால் அதற்கும் உரிய நிலை ஒன்றும் இல்லை. இந்த அந்தனன் சொல்கிற சொல் ஒன்றுதான் இருக்கிறது. அவனும் நேர பார்த்தாயங்கிட்ட நான் பேர் பார்க்கல, பக்கத்துல பின்பக்கத்துல மறைந்து இருந்தான், கையில வில்லும் அம்பும் வைத்திருந்தான், இவன் தான் கொண்டு இருக்க வேண்டும், ஏன்னா பாய்ந்தது அம்பு. என்ன செய்வது, இரவு முழு அரசனுக்கு உறக்கம் வரல. அப்ப அமைச்சர்களை பார்த்து கேட்கிறான், இந்த நீதி வழங்குகிற நிலையிலே நாம் எப்படி முடிவெடுப்பது என்று. உறங்கும் போதும் நம்முடைய ஆட்சி உலகத்தை காக்கும் என்று நம்பிக்கை உடையவர்களாக இந்த மக்கள் இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை வீண்பவர்கள், நம்பிக்கை இருப்பாருங்க, நம்மை ஒரு காப்பாற்றுவார்கள் என்று நினைத்தா அந்த எண்ண வலிவுக்காவது நாம் கட்டுப்பட வேண்டும். பொறுப்பு என்று வருகிற போது ஓடிப்போகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லி பார்க்கிற போது இது எப்படி தேடுவது. மன்னர் தெய்வத்தாலே தேடும் வழி என்றார். இது தெய்வத்தினால்தான் இது தெரிந்து கொள்ள முடியும் என்றவர் எங்களுடைய அறிவு நிலையிலே பல்வேறு வகையான முன் உதாரணங்களினாலே இதையெல்லாம் நிலைநாட்ட முடியாது என்று அமைச்சர்கள் கைவிட்டு விட்டார்கள். எப்பொழுது மனிதனுடைய முயற்சி விளங்கு விடுகிற நிலையிலேதான் இறைவனுடைய திருவிழங்கு வரும். நாம் முயற்சி செய்து கொள்கிற போது தெய்வம் வந்து அங்க பார்த்து கொண்டிருக்கோம். எவ்வளவு அளவுக்கு முயற்சி செய்கிறேன், முயற்சி மெய்வருந்த கூலி தரும். ஆனா தெய்வம் எப்ப வரும், முயற்சியை இழந்து போகிற போது, முயற்சி தடைப்படுகிற போது, முயல முடியாத ஒரு நிலை சிக்கல் வருகிற போது, இறைவனிடத்தில் ஒப்புவிக்கிற போது அந்த செயலை அவர் சிறிய முறையில் செய்கிறார். இதைத்தான் நாம திரௌபதியினுடைய வரலாற்றில் பார்க்கிறோம். அவருடைய முயற்சிகள் எல்லாரும் காப்பாற்றுவார்கள் என்று எண்ணி எண்ணி கூப்பிடுகிறாள். கூப்பிட்டவர்கள் எல்லாம் தலைகவிழ்ந்து இருக்கிறார்களே தவிர யாரும் அந்த இடத்துல ஒரு சொல் கூட இது தவறு என்று சொல்வதற்குரிய அவையாக அது இல்லை, மூத்தோர் அவையாக இருக்கு. ஆனாலும் மறுத்து பேசுவதற்கு அங்கே வாய்ப்பு இல்லை. அந்த நிலையிலேதான் அவள் இரண்டு கைகளையும் விட்டு அந்த கோவிந்தனை அழைத்தாள் என்று பார்க்கிறோம். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வராது. சிலருடைய வாழ்க்கையில தான் இறைவனை இன்னும் சரண் அடைந்தார் தேவி என்று பேசுவார் பாரதியார். சரண் அடைகிற போது போகாத நிலை, எங்கும் போக முடியாத ஒரு நிலை, அதனால தான் புகழி என்று பேரு. தேவர்கள் எல்லாம் எங்கும் சென்று தங்களுடைய துன்பத்தை நீக்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலையிலே சென்று புகுந்த இடம்தான் திருஞான சம்பந்தருடைய அவதாரமான தலம் இருக்கிறதே புகழி. திருப்புகலின் 12 திருநாமங்களை உடையது. அதுல ஒரு திருநாமம் திருப்புகலி, ஆனா புகழி வேந்தன் என்று தம்மை சொல்லிக் கொள்வார். அந்த நிலையில இறைவன் தான் அதற்கு நமக்கு காட்டக்கூடியவன், வழிகாட்டக்கூடியவன் என்று சொன்னார்கள். அப்ப நேர பெருமானுடைய சன்னதிக்கு போறார். யார் அவரு? தங்கள் குடிக்கு ஓர் குல தெய்வம் என்ன இருந்தார். எங்களுக்கு குல தெய்வம், குல தெய்வம்னா என்ன? ரொம்ப பேர் குல தெய்வ வழிபாட்டை மறந்துட்டாங்க. குல தெய்வம்னா யாரு? முன்னோர்கள் நம்பி வழிபாடு செய்த இறை நிலை. ஆகவே அந்த முன்னோர்கள் போயிடுறாங்க, எல்லாம் பிதிர்காரியங்கள செய்யறாங்க. ஆனா இந்த முன்னோர்கள் வழியில நிற்பதில்லை. ரொம்ப பேர் முன்னோர்களுக்கு நிலை பாராட்டுகிறார்கள், போற்றுகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் முன்னோர் நினைந்த நினைப்பை ஏதேனும் ஒரு வகையினாலே செயல்படுத்தணும், அதுதான் அவர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடு. அவர்கள் வாழ்க்கையில என்ன நினைத்திருக்கிறார்களோ, என்ன நினைந்திருக்கிறார்களோ, நம்முடைய மரபிலே வருகிறவர்கள் தான் இது செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள். அந்த நினைவை போற்றி எவர் செய்கிறார்களோ அதான் குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடுனா ஒரு நாள் போயிருந்தோ சடங்கு வழியில மலை மாலை இதெல்லாம் பூவெல்லாம் போட்டு நைவேத்தியங்கள் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றதில்ல. ஏதேனும் ஒன்று அந்த அறம், அவர்கள் நினைந்த அறத்தை நாம் செயல்படுத்த வேண்டும்.

தன் பழிக்கு அஞ்சியது போல அவரும் பழிக்கு அஞ்சுகிறார். நீங்கள் எப்படி என்ன உணர்வுடையவர்களாக இருக்கிறீர்களோ அந்த உணர்வை பிரதிபலிக்கிறவனாக இறைவன் இருக்கிறான். அப்ப நம்முடைய உணர்வுகள் செம்மையான உணர்வாக இருந்தால் தான் அது பிரதிபலிக்கும். நம்ம முகமே தெளிவு இல்லை என்று சொன்னா கண்ணாடி தெளிவா காட்டாது. எது இருக்கிறதோ அதைத்தான் பிரதிபலிக்குமே தவிர இறை நிலை என்பது ஆன்மாவினுடைய விகிதம் எதுவோ அதை காட்டி அப்புறம் உயர்த்தி திருத்தி பல்வேறு நிலைகளிலே அது தன்னுடையதாக ஆக்கிக் கொள்கிறது. ஆக ஆன்ம தரிசனம் என்று ஒன்று இருக்கிறது. பத்து விதமான காரியங்கள் ஆன்ம தரிசனம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த ஆன்ம தரிசனம் பண்ணவுடனே அது சுத்தியாகிவிட்டதா என்று பார்க்கிற போது ஆன்மாவை சுத்தப்படுத்தினாலன்றி அந்த சிவபோகம் சிக்கிற இறை அனுபவத்தை பெறுகிற ஒரு நிலை இல்லை என்று நம்முடைய பெரியவர் சொல்லுகிறார். இங்கே சொல்லுகிறான், தங்கள் குடிக்கோர் குல தெய்வம் என்ன இருந்தார் அடிகள் பணிந்து வேண்டினான். அவருடைய திருவடிகளை பணிந்து வேண்டுகிறார். என்ன கேளுகிறார்? மன்றாடு மணியே இம்மரவந்தான் பாற்பணியை கொண்டானோ, இம்மரவந்தான் பாற்பணியை கொண்டானோ பிறல் பிரிதால் கொண்டதோ. வினா ரெண்டு பக்கமும் பிறர் கொண்டாடலாம், பிறவத்தால் அவர் கொலை கொண்டாடலாம், அல்லது இந்த மரவன் தான் கொண்டானோ. எப்படி கொன்றான், யார் கொண்டார், ஒரு கேள்வி. மன்றாடு மணியே இம்மரவன் தான் பாற்பணியை கொண்டானோ பிறர் பிரிதால் கொண்டதோ. இது அறநூல் ஒன்றாலும் அழப்பரிதால் கிடந்ததால் எங்களால் அளந்து காண முடியாத நிலையிலே இருக்கிறது. எப்படி அழப்பது, எது கொண்டு அழப்பது, அறநூல் கொண்டு அழப்பது. சிலவற்றை அழப்பதற்குரிய கருவிகளை வைத்துத்தான் உண்மையை காண முடியும். பிரமாணம் என்று வடமொழியிலே சொல்லுவார்கள். என்ன என்னென்ன பால் அளக்கிறதுக்கு தங்கணக்கா அல்லது குச்சி எடுத்துட்டு போனான்னு வச்சுங்க, கோல அளக்க முடியாது. ஒவ்வொரு பொருளையும் எப்படி அழப்பது, அளவை நூல் தர்க்க சாஸ்திரம் என்று ஒன்று இருக்கிறது, தர்க்காமரணம் என்று ஒன்று இருக்கிறது, தர்க்கசார சங்கிரகம் என்று ஒன்று இருக்கிறது. இதையெல்லாம் படிக்கும் பிறகு ஆய்வு நூல்களை நாம் படிக்க மேலவன் தோய்வு நூல்கள்ல ஒழுக்க நெறிந்தாரோடு உடன் நின்று திருவயதிலிருந்து பயின்று அவர்கள் காட்டுகிற நெறியிலே நின்று தோய்வு நூல்கள்ல தலைக்கட்டவன், ஆய்வு நூல்கள்ல அறிஞர்களோடு கூடி நின்று அவர்கள் முறையாக ஆய்வு செய்கிற பாங்கிலே எவற்றை பிரமாணமாக வைத்துக் கொண்டு பார்க்கிறார்கள், எவற்றின் அடிப்படையிலே அவருடைய ஆய்வு இருக்கிறது என்று இந்த ஆய்வும் தோய்வும் இன்றைக்கும் நம்முடைய லௌகீக வாழ்க்கையிலும் இருக்கிறது. அருளியல் வாழ்க்கையில் மட்டும் ஆய்வு தோய்வு இல்லை, உலகியல் வாழ்க்கையிலும் ஆய்வும் இருக்கிறது தோய்வும் இருக்கிறது. முன் ஒரு செய்தியை நன்றாக தெரிந்து கொண்டால் எங்கே ஆய்தல் வேண்டும், எங்கே தோய்தல் வேண்டும். இந்த இடத்துல தோய்வு உடையவர்களா இருக்கலாம், இந்த இடத்துல ஆய்வு உடையவர்களா இருக்கலாம். இந்த உணர்வும் அறிவும் நாம பார்க்க வேண்டும். அது அறிவு அறிவுன்னு சொல்ற வீரல் மாறனைந்து மலர் வாழி சிந்த மிகவாதி வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல உங்க வினை மாதத்தம் தம்பதை கூற குறவானர்

மாலை கண்டு குறை தீர வந்து உருகாயோ. குறை தீர்தல் என்பது எல்லாருக்கும் குறை தீர வேண்டும் என்பது அரசரா இருந்தாலும் சரி ஆண்டியா இருந்தாலும் சரி எல்லாருக்கும். இந்த நிலையில இருந்தாலும் மனித பிறப்புல குறைகள் இருக்கிறது. அப்ப என்ன செய்வணும்?

0: மேல் அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாள் புறவாணர் குன்றில் உடை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர
1: குறை தீர வந்து எனக்கு அருள வேண்டும்.

0: அறிவால் அறிதல் என்பது அறிவு நிலையிலே அறிவது, அறிவாகிய அறிவனுடைய மீதிப்பாட்டில விடுகிற தெளிவு அந்த உணர்வு நிலையிலே. உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்வி, அறிஞர்களோடும் தாண்டு வாழ வேண்டும். அந்த அறிவினுடைய பயன் உணர்வு, அறிவினுடைய பயன் இருக்க அந்த உணர்வு. அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றுதல் அது உணர்வு. அது எங்க எப்படி அதுக்கு ஒரு நிலை இருக்கிறது, வரையறை இருக்கிறது. இவற்றை தனியாக பிரித்து அழித்து வைத்து வாழ்ந்து காட்டின பெருமக்களால அறநூல் ஒன்றாலும் எங்களுக்கு தெரிய முடியவில்லை. ஆகவே நீதான் இந்த நிலையிலே இங்கு உன்னருளால் என் தாழ்வு கெட. ஒவ்வொருவருக்கும் தாழ்வு, நமக்கு ஒரு தாழ்வு இருக்குன்னு நினைக்கணும். அதான் சைவத்தினுடைய பண்பு. தாழ்வரும் அந்த தன்மை தான் தெய்வம். அந்த ஊழ் பெறல் அறிந்தனர் எங்கடன் பணி செய்து கிடப்பது அடியேன் பெறல் தாசன் என்று சொல்வார்கள் வைணவத்தில். அடியார்க்கடியேன் ஆவேனோ என்றெல்லாம் பெரியவர்கள் கேட்டார். அங்க போய் கேளாரத்துல போய் சுந்தரமுத்தாமியை நினைக்கிற போது எல்லாம் சொல்லி வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் என்று பாடிட்டு கருத்துல ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் சொல்லிய அந்த சொற்களை போல உன்னை பணிய வேண்டும், அந்த வழியிலே நான் பணிய வேண்டும். எல்லாம் பொய்னாலும் கூட எல்லாம் திண்ணம் இல்லாதுன்னு சொன்னாலும் வழிபாடு என்பது ஒன்று இருக்கிறது. உயிர்க்கு உரிதரக்கூடிய உலக வாழ்க்கை என்ற ஒன்று இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே பெரியவர்கள் போன நெறியிலே நானும் போக வேண்டும் என்று அங்க கேட்டுக்கொள்கிறார் கேதார பெருமாள். ஏனென்று சொன்னால் எல்லாம் நிலையாதுதான், ஆனால் நிலையாதத்துக்குள்ளேயே நாம் நிலைத்திருக்க பார்க்க வேண்டும். ஆக ஒரு சில காலங்களிலேயே நமக்கு தாழ்வுகள் வந்து போகும். அந்த தாழ்வு கட உன்னுடைய அருளினாலே என்னுடைய தாழ்வு. இவனுக்கு இந்த பாண்டியனுக்கு என்ன தாழ்வு, நிறைய பணத்தை கொடுத்து பாப்பா இது என்ன ஆக்சிடென்ட், 100,000 ரூபாய் கொடுத்தேன் போ, நான் என்ன பண்ண முடியும், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அனுப்பிச்சுடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த முறை செய்ய வேண்டும் என்பதுதான் அரசனுடைய நிலை. ஏன் இந்த தவறு நடந்தது, அந்த தவறு மீளவும் நிகழாமல் இருக்கும்படியான ஒரு தண்டனையை கொடுத்து உலகத்தாருக்கு புலப்படுத்த வேண்டியது நீதியினுடைய நிலை. அந்த நீதி அரசுக்குரியதாக இருந்தது. அந்த நீதி வழங்க முடியாத ஒரு நிலை எனக்கு தாழ்வு அப்படி கருதுகிறான். என் தாழ்வுகளிடம் சேர்த்தாய் அங்கேயும் எனக்கு தெளிவு கொடுக்கிற தெளிவுதான் முக்கியம். ஆன்மா வந்து தெளிதல் வேண்டும். என் தாழ்வுகளிடம் சேர்த்தாய் என்று இறந்தான் ஒரு பேரரசன். கடவுள் முன்னிலையிலே சென்று அவன் அங்கே இறைவனை வேண்டுகின்றான். அந்த நிலையிலே ஒரு வாக்கு எழுந்தது. என்ன வாக்கு, இன்று குலவணிக செலவில் ஒரு மனம் திருமணம் நடக்க போகிறது. அந்த திருமணத்திற்கு அந்த பார்ப்பானை அழைத்துக் கொண்டு நீயும் போவாயானால் அங்க நிகழ்கிற காட்சியின் மூலமாக உனக்கு தெளிவு உண்டாகும். சாமி நேரம் வந்து எதையும் உபதேசம் பண்றது கிடையாது. வாழ்க்கையில என்னென்ன நடக்குதோ அந்த நடக்கை மூலமாக தெரிந்து கொள்வதற்குரிய அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறான். ரொம்ப பேர் இதை பயன்படுத்துறது கிடையாது. அறிவு பெருகுவது, அறிவு விரிவடைவது, அறிவு தெளிவடைவது அறிவாகவே நின்ற நிலை. அந்த நிலைக்கு வாழ்க்கை அனுபவங்களை பெருமான் கொடுக்கிறார். அதனாலதான் இந்த உடம்ப கொடுத்திருக்கிறான், இந்த உடம்புல கருவிகளை கொடுத்திருக்கிறான், இந்த உடம்பு இருந்து வாழ்வதற்குரிய உலகத்தை படைத்திருக்கிறான். அருமையான ஒலிபெருக்கி, அருமையான மேஜை, அருமையான விளக்கு, அருமையான காத்தாடி, எத்தனையோ வகையான வாழ்க்கை அனுபவங்கள் போகங்கள் சொல்வார். தனு கரண புவன போகங்கள் இத்தனை வழங்கி வாழ்வினுடைய பயனை அனுபவத்தை திருப்பெரு சிவஞானம் பவமதனில் அறமாற்றும் பாங்கில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் அவருக்கு 3 வயதுலேயே கொடுத்துட்டாரு. நமக்கு 30 வயதுல கொடுக்கலாம். இந்த நிலையில் எத்தனையோ வகை கடந்து கொடுக்க அதை சொல்வார். பிறவியலை ஆற்றினில் புகுதாதே பிறகிறி மார்க்கமுற்று அலையாதே. நேற்று அந்த பண்ண சுருத்தி நினைப்பு வந்தது. பிறவியலை ஆற்றினில் புகுதாதே பிறகிறி மார்க்கமுற்று அலையாதே உருதி குருவாக்கிய பொருளாலே உருதி குருவாக்கிய பொருளாலே உனது பத காட்சியை தருவாயே, உனது பத காட்சியை தருவாயே, அருதமய சாத்திர பொருளோனே. எவ்வளவு நுட்பமா இருந்தது, அருதமய சாத்திர பொருளோனே, அறிவுள் அறிவார் குணக்கடலோனே, அறிவுள் அறிவார் குணக்கடலோனே, குருமுனிவன் ஏத்து முத்தமிழோனே, குருமுனிவன் ஏத்து முத்தமிழோனே, குமர குரு காட்சியை பெருமாளே, குமர குரு காட்சியை பெருமாளே. உறுதி குருவாக்கிய பொருளாலே உனது பத காட்சியை தருவாயே.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: பரமேஸ்வரனுக்கு முருகப்பெருமான் பிரணவத்தை உபதேசம் செய்தார். அந்த ஆனந்தத்திலே கைலாயத்திற்கு திரும்புகின்றாராம் சிவபெருமான். கைலாயத்திற்கு அவர் திரும்பும் பொழுது பரம சந்துஷ்டராக பரம ஆனந்தராக திரும்புகிறார் பரமேஸ்வரன். எவன் ஒருவன் சச்சிதானந்த சுரூபனாக இருக்கிறானோ அவன் இப்பொழுது தன்னுடைய மகனிடத்திலே இருந்து தனக்குத்தானே மகனாகிய தத்துவன், தனக்குத்தானே ஒரு தாவரங்குருவுமா என்று தனி தத்துவம் கேட்ட காரணத்தினாலே ஆனந்த பரிதராக வருகிறார். அவரை எதிர்கொண்டு அழைப்பதற்காக பார்வதி தேவியார் இதையெல்லாம் கேள்விப்பட்டு வருகிறாராம். இது ரொம்ப அழகா ஆதிசங்கரர் சௌந்தர்யலகரில் சொல்லுவார். இந்த சரித்திரத்தை இல்லை, அம்பிகை தன்னுடைய கணவன் வருகிறான், அவனை வரவேற்க வேண்டும் என்று அந்த புறத்தில் இருந்து வருகிறாராம். இப்ப ரொம்ப பேர் வரும்பொழுது என்ன கேட்பாங்கண்ணா, வந்தாச்சா அது வந்தாச்சா, ஆ சரி போ கொடிக்க சொல்லு. அது மாதிரி கணவனும் இருப்பதில்லை, மனைவியும் இருப்பதில்லை. இங்கே திவ்ய தம்பதியாக இருக்கப்பட்ட பார்வதியும் பரமேஸ்வரனும் எவர் இந்த ஜகத்துக்கெல்லாம் காரணபூதர்களாக இருக்கின்றார்களோ, வாகர்த்தாவிவ சம்பிரக்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் என்று ஆரம்பிப்பான் காளிதாசன். ஜகத பிதரஹா என்று சொல்லும்படியாக பெற்றோர்களாக யார் தாய் தந்தையாக உலகங்களுக்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் திவ்ய தம்பதியினர். அந்த பரமேஸ்வரன் அங்கே வரும் பொழுது அம்பிகை அழைப்பதற்காக செல்லுகின்றாளாம். ஆதிசங்கரர் ரொம்ப அழகா 29 ஸ்லோகத்தில் சொல்லுகிறார். அங்கே விரிஞ்சன் என்று சொல்லும்படியாக பிரம்மா, மதுகையிடவரை அழித்திருக்கக்கூடிய விஷ்ணு, இந்திரன், மற்ற தேவாதி தேவர்கள் எல்லாம் அந்த புறத்துக்கு வெளியிலே காத்து கிடக்கின்றார்களாம். அந்த புறத்துக்கு உள்ளே சவ்யதக்ஷண சேவிதா என்று சொல்லும்படியாக ரமா வாணி என்று

சகோதரி ரமா சேவித என்று சொல்லும்படியாக வாணியும் ரமா என்று சொல்லப்பட்ட லக்ஷ்மியும் சரஸ்வதியுமாக அங்கே செவித்துக் கொண்டிருக்கிறார்களாம். நம்ம முதலிலேயே ஆரம்பத்தில் பார்த்தோம், பார்வதி பரமேஸ்வரருடைய திருமணத்தில் பார்த்தோம், காளி ஒரு புறம், இந்திராணி ஒரு புறம், இந்திரா என்று சொல்லப்பட்ட லக்ஷ்மி ஒரு புறம், சரஸ்வதி ஒரு புறம், லோபாமுத்திரை ஒரு புறம் என்று சொல்லும்படியாக எல்லாரும் சேஷி ஜனங்கள் என்று சேடி பெண்களாக எல்லாரும் அந்த புறத்தில் இருக்கிறார்களாம். அவர்களெல்லாம் எச்சரிக்கின்றார்கள். எப்போ அம்பிகை பகவானை நோக்கி வருகிறார், அவரை வரவேற்க வேண்டும், எதிர்கொண்டழைக்க வேண்டும் என்று அவசர அவசரமா ஓடி வருகிறாளாம். கணவனை அந்த காண வேண்டும் என்று ஆர்வத்தில் வருகிறாள். வரும் பொழுது இங்கே சொல்லுகின்றார்களாம், கிரீட்டம் வைரஞ்சே என்று சொல்லும்படியாக ஆதிசங்கரர் ரொம்ப அழகா ஒரு நாடகம் போல இதை சொல்லுகிறார். அம்மா பார்த்துப்போ பார்த்துப்போ, இடறி கொண்டு விட போகிறார். ஏன், நம்ம வீட்டுல இந்த பசங்க என்ன பண்ணிருப்பாங்க, எல்லாத்தையும் அவன் புத்தக கட்டு ஒரு பக்கம் கிடக்கும், அவனுடைய ஷூ ஒரு பக்கம் இருக்கும், அவனுடைய ட்ரெஸ் ஒரு பக்கம் இருக்கும். நம்ம இங்கிருந்து போகும்பொழுது என்னமோ பெரிய இந்த தடை ஓட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தடை ஓட்டம் போற மாதிரி இருக்கும். இங்க தடை ஓட்டம் நடப்பதை போலவே அந்த புறத்தை தாண்டி வருகின்றாள் அம்பிகை. வரும்பொழுது நடுவில் ரொம்ப பேர் கிடக்கின்றார்களாம், கட்டை கிடக்கிற மாதிரி இல்ல, நம்ம புத்தக கட்டு கிடக்கிறது போல இந்த ட்ரெஸ் அவனுடைய சட்டையும் அவர்களுடைய யூனிஃபார்மும் கிடக்கிற மாதிரி கிடக்கிறார்கள். யார் கிடக்கிறார்களாம், கிரீடம் வைரஞ்சே என்று சொல்லும்படியாக முதல்ல எடுத்தவனை எனக்குத்தான் உந்தி என்று நான்கு தலைகளோடு தன்னுடைய கிரீடங்கள் எல்லாம் நான்கு தலைகளும் நிலத்திலே படும்படியாக பிரம்மாவானவர் கிடக்கின்றார். இன்னொரு பக்கம் பார்த்தா மதுகைடவரை எவன் அழித்தானோ தன்னுடைய நான்கு கரங்களையும் அப்படி கட்ட மாதிரி கீழே போட்ட மாதிரி தன்னுடைய தலையை கீழே கிடத்தி நவரத்தன கச்சிதமான மகுட்டமும் அந்த கிரீட்டமும் கீழே கிடைக்கும்படியாக கட்டோரம் என்று சொல்லும்படியாக கடினமான நவரத்தனங்கள் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிரீடமானது கீழே கிடக்க நாராயணன் கிடக்கிறான், இந்திரன் கிடக்கிறான், மற்ற தேவாதி தேவர்கள் எல்லாம் கீழே விழுந்து நமஸ்கரித்துக் கொண்டிருக்கின்றார்களாம். அம்பிகை வேகமாக வருகின்றாள். சேடி பெண்களாக இருக்கப்பட்ட லக்ஷ்மி சரஸ்வதி இந்திராணி காளி எல்லாம் எச்சரிக்கின்றார்களாம், அம்மா பார்த்துப்போ, உன்னுடைய திருப்பாத கமலங்கள் ரொம்ப மென்மையானவை, அந்த மென்மையான பாத கமலங்கள் இருக்கின்றதே அந்த விரிஞ்சன் என்று சொல்லப்பட்டு பிரம்மாவினுடைய கிரீடத்தில் இடித்துக் கொள்ளலாம், நான்கு கரங்களோடு அங்கே நீட்டி தன் உன்னை நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கின்றாரே அவருடைய கட்டோரமான அந்த மகுடத்திலே இடித்துக் கொள்ளலாம், அல்லது இந்திரனுடைய மகுடத்தில் இடித்துக் கொள்ளலாம், உன்னுடைய கால்களுக்கு ஊறு நேர்ந்து அழைக்கும் பொழுது அந்த பரம ஆனந்தராக அந்த சிவபெருமான் பார்த்து சந்தோஷத்திலே புன்முறுவல் பூக்கிறாராம். அப்ப அம்பிகை கேட்டா, என்ன ஆனந்த பரிதராக இருக்கிறீர்களே, ரொம்ப பரம சந்தோஷமாக இருக்கிறீர்களே, என்ன விஷயம்னு. அப்ப பகவான் சொன்னாராம், நம்முடைய குமாரன் இருக்கிறானே குமரக்கடவுள் முருகப்பெருமான், அவன் எனக்கு பிரணவத்தை உபதேசித்தான், என்ன ஆனந்தம் இது என்று சொன்னாராம். அந்த அம்பிகை அவளுக்கு இன்னும் பரம ஆனந்தமாக என்ன, என்னைக்குமே தன்னுடைய குழந்தைகளினுடைய பெருமையை கேட்கும் பொழுது பெற்றோர்களுக்கு பரம ஆனந்தமா இருக்கும். அவங்களை பத்தி சொல்றதை விட அவர்களுடைய குழந்தைகளை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஆனந்தம் அதிகமா இருக்கும். சார் உங்க பையன் எவ்வளவு பெருமை தெரியுமா, உங்க பொண்ணு எவ்வளவு தெரியுமா அப்படின்னு யாராவது தன்னுடைய குழந்தைகளை பற்றி சொல்லும் பொழுது பெற்றோர்களுக்கு பரம ஆனந்தமா இருக்கும். அவர்களை பத்தி சொல்றதில்ல, அதே மாதிரி மாத்தி சொன்னா என்ன சேட்டை பண்றான் தெரியுமா அப்படின்னா எப்படி இருக்கும். இதை பல இடங்கள்ல பார்க்கலாம். இப்போ அம்பிகை பரம ஆனந்த பரிதராக இருக்கின்றார்களாம். கல்யாணி என்று சொல்லும்படியாக முகம் பிரகாசிக்க நிற்கிறார்களாம். இந்த முகம் பிரகாசிக்க நிற்கக்கூடிய அம்பிகையை எங்க பார்க்கணும்னா சில இடத்துல பார்க்கலாம். நீங்க மேலை திருமணஞ்சேரின்னு தேவாரத்துல எது பாடல் பெற்றதோ திருமணஞ்சேரின்னு இப்ப சொல்லுகிறோம். அது ஏன் ஃபேமஸ் ஆச்சுன்னா வேறணும் கிடையாது. இப்ப எந்த கோயில் ஃபேமஸ் ஆகும்னா அங்கே போனா நமக்கு ஏதாவது நடக்கும்னு பிரார்த்தனை ஸ்தலங்கள் எல்லாம் ஃபேமஸ் ஆகும். இல்லைன்னா எவ்வளவுதான் பாடல் பெற்ற ஸ்தலமானாலும் ஆகிறது இல்லை. அங்கே போய் நீங்க பார்த்துருக்கலாம் எதெல்லாம் பிரார்த்தனை ஸ்தலம்னா திருநள்ளாறு, திருநள்ளாறுல தர்பாரண்யேஸ்வரர்னு சொல்லி சிவபெருமான் சனிக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்ததாக சனிக்கு அவர் நல்லது செய்தார், அவருக்கு அந்த இடத்துல ஒரு கிரக பதவி கொடுத்தார். சிவபெருமான் சன்னிதியில ஈயோட்டிட்டு இருப்பாங்க, ஆனா சனீஸ்வரன் சன்னிதியில எல்லாரும் இருப்பாங்க. அவன் சனீஸ்வரனே கிடையாது, சனைச்சரன்,
மெதுவாக செல்லக்கூடியவன், மந்த கதியிலே செல்லக்கூடியவன் பேரு. ஆனா அவன் சந்நிதி நேரத்துல அப்படி எல்லாம் பட்டயம் போட்டிருக்கும், எல்லா இடத்துலயும் அவர்கள் போயிருப்பார்கள். சிவருமான் சன்னதியில யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன், இவன் தான் கொடுப்பான், எவனும் கொடுக்க மாட்டான். ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே, எம்பெருமானுடைய அடியார்களாக இருக்கின்றவர்களுக்கு எந்த நாய் என் செய்யும், வினைதான் என் செய்யும், இணை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், ஒன்னும் செய்யாது. ஆனா எத்தத்தின்னா பித்தம் தெளியும்னு நம்ம அங்கேதான் போய் நின்று கொண்டிருப்போம், வேற எங்கேயும் நம்ம போய் நிற்கிறது இல்லை. மேலை திருமணஞ்சேரியில ஏன் இது ஃபேமஸ் ஆச்சுன்னு அதுக்காக சொல்ல வந்தேன். கல்யாணம் நடக்கும், கல்யாணம் நடக்காம இருந்தா கல்யாணம் நடக்கும்னு அங்கே போய் பார்க்கணும். அங்கே சோழர் காலத்து செப்பு சிற்பம், பரமேஸ்வரனும் பார்வதியுமாக கல்யாண கோலத்துல, மாப்பிளை கோலத்துல பரமேஸ்வரன் இருக்கிறார். மேலே பரிவட்டமானது வித்தியாசமான பரிவட்டம், மகுடம் கிடையாது, வித்தியாசமான பரிவட்டம். ரிஷபம் பின்னாடி நின்று கொண்டிருக்கும். அம்பிகையை தன்னுடைய கரத்தாலே பிடித்துக் கொண்டிருப்பார். மானும் மழுவும் ஏந்தி இருப்பார். அம்பிகையினுடைய தலை சிறிது தாழ்ந்து இறைவனுடைய திருப்பாதங்களை நோக்கி கொண்டிருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். அந்த பகவானுக்கு அபிஷேகத்தை பண்ணி பஞ்சகச்சத்தை கட்டி மேல ஒரு அங்கவஸ்திரத்தை போட்டு ஒரு மாலையை போட்ட பொழுது அப்ப பார்க்கணும். நீங்க பிரார்த்தனைக்காக இல்லை, பிரார்த்தனை இல்லாமையும் கூட போய் பகவானை பார்க்கலாம். அவ்வளவு அருமையான ஸ்வரூபம். பார்க்கும் பொழுது இப்படித்தான் இருப்பாரா மாப்பிள்ளேன்னு நாமே பாக்குறமே. ஒன்னும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பையன், அவனுக்கு ஒரு பொண்ணு, அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுங்க. கல்யாணத்துக்கு ஒரு 10 பேராது வருவாங்களா, 10 பேர் என்ன பண்ணுவாங்க, அவதான் ஏத்தி கொடுப்பாங்க. இல்ல அடேப்பா மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ளேன்னு அப்ப அவனுக்கு கல்யாணம் எல்லாம் அபிஷேகம் பண்ணி என்ன அபிஷேகம் என்ன, அவனுக்கு குளிப்பாட்டி விட்டு அப்பதான் குளிச்சிருப்பான். அவ்வளவு நாள் குளிக்கிறதே கிடையாது, என்னைக்கே ஒரு நாள் அந்த தீபாவளிக்கு தேவடி குளிக்கிறதுன்னு இருக்கும் இல்லையா. அவனை குளிப்பாட்டி விட்டு அவனுக்கு நல்ல புது மாப்பிள்ளைக்கு நல்ல அருமையான ட்ரெஸ் போட்டு ஒரு மாலையை போட்டு கொண்டு வரும் பொழுது ஒண்ணுமே கவைக்கு உதவாதவனா இருந்தா கூட கம்பீரமா தலை நிமிர்ந்து நடப்பான். இவனே இப்படி இருந்தா சகல லோகங்களுக்கும் எவன் நாயகனாக இருக்கிறானோ, திரிலோக சுந்தரியாக எவள் இருக்கிறாளோ அவளை மனம் செய்து கொள்ளக்கூடிய சுந்தரேஸ்வரன் எப்படி இருப்பார், சுந்தரேஸ்வரனாக இருப்பாள். அவளோ அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி. இவன் சுந்தரேஸ்வரன், அலால சுந்தரன் போல கல்யாண சுந்தரேஸ்வரனாக அந்த இடத்துல நின்று கொண்டிருப்பார். அந்த கம்பீரம் இருக்கிறதே அதை பார்க்கணும். ரொம்ப அழகா அப்படி விரித்த படமமாக ஆர்வமாக ரொம்ப அழகாக இருந்து கொண்டிருப்பார். அதை பார்க்கறதுக்கே போகலாம். அதுல இன்னொரு அழகு என்னன்னா, மற்ற இடத்துல அம்பிகை எல்லாம் நின்று கொண்டு உயரமா இருக்கும், சிவபெருமான் சிவலிங்கா ரூபமாக இருப்பார். மேலை திருமணஞ்சேரியில அம்பிகை உட்கார்ந்து கொண்டு சின்ன ரூபமாக இருக்கும், ரொம்ப சிறிய வடிவம். அதே மாதிரிதான் இன்னொரு அழகு உண்டு, திருநெல்வேலியில காந்திமதி அம்மை நல்ல உயரம் கம்பீரமாக அஜானுவாக வருவப்பாள். ஆனா அங்க இருக்கக்கூடிய சோமாஸ்கந்த மூர்த்தம் பார்த்தா பரமேஸ்வரன் பிரிந்த மாறுகளும் அஜானுவாக இருப்பார். அந்த சோமாஸ்கந்த வடிவம் பஞ்சமூர்த்திகள் எப்போ எல்லாரும் திருவிழாவுக்கு அழைத்து கொண்டு வருகிறார்களோ அந்த சோமாஸ்கந்த வடிவம். அம்பிகை கொஞ்சம் ஒல்லியா சின்னதா இருப்பா பக்கத்துல, அப்படியே நாணி கோணி தலை கொஞ்சம் சாய்ந்ததாக இருக்கும். இது புண்ணிய வசத்தால, எங்க புண்ணியம் இல்லை, எங்களுடைய முன்னோர்களுடைய புண்ணிய வசத்தினாலே திருநெல்வேலிக்கு நாங்க போன பொழுது அன்னைக்குன்னு பார்த்து திருநெல்வேலி திருநெல்வேலியான சரித்திரம் இங்கே திருவிளையாடல் நடந்து கொண்டிருந்தது. அதாவது நெல்லுக்கு வேலி கட்டின திருவிளையாடல் அன்னைக்கு மத்தியானம் நடத்து கொண்டிருந்தார்கள் அந்த திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில்ல. பகவானுக்கு அவ்வளவு அபிஷேகமும் இதுமாக செய்த பொழுது அந்த மாறுபடம் பார்க்கணுமே, அவ்வளவு அழகான சொரூபம். அதே போலத்தான் சீர்காழி தோணியப்பர், கீழே இருக்கக்கூடியது சிவலிங்க ஸ்வரூபம், மேல திருத்தோணியப்பராக பார்வதியும் பரமேஸ்வரனும் சிலாரூபமாக சுதை வடிவத்திலே அமர்ந்திருப்பார்கள். மானவங்க மழவும் கையில இருக்காது, இரண்டு விரலை மட்டும் அப்படியே அந்த முதிரையோடு இருந்து கொண்டிருப்பார். மான மழு ஏந்தி கொண்டிருப்பதை போலவே அந்த கம்பீரம் இருக்கிறதே, அவங்கதான் மாப்பிள்ளை, அவதான் பொண்ணு மனப்பொண்ணு. அந்த கம்பீரமும் ஆனந்தமும் எப்படி இருக்குன்னா போய் நீங்க இந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் பார்க்கணும், பார்த்தா தெரியும். இந்த பிம்பங்களுக்கே இவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வடிவம் இருக்கும் என்று சொன்னால் சுந்தரேஸ்வரன் அப்ப முருகப்பெருமானிடத்திலே பிரணவ உபதேசம் கேட்டுக்கொண்டு வருகிறான்னா அப்ப எவ்வளவு ஆனந்தத்தோடு அவன் இருந்திருப்பான்னு கற்பனை செய்து பார்த்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான், வேறணும் கிடையாது, கற்பனை தான் செய்ய முடியும். நமக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்ப அப்படியே வந்து அணைத்துக் கொண்டு அம்பிகையை அணைத்துக் கொண்டு அந்த புறத்திற்குள்ள வருகின்றாராம் சிவபெருமான். வந்து அவள் இடத்துல சொல்லுகின்றார், நம்முடைய குமாரனை யார் என்று நினைத்தாய், அந்த குமாரனை என்னை மானனிக்க சுருதி எல்லாம் என்ன சொல்லும், இந்த வேதங்கள் சொல்லும் பொழுது
என்னை சொல்லும் பொழுது சதாசிவோம் என்று ஒரு முறை ஓங்காரத்தை சொல்லும். நம்மையும் நம் புதல் மனையும் அன்றே மானமிக்க புகழ் சுருதியெல்லாம் பிரணவத்தின் பொருளாக விளம்புமாறே. அவன் என்ன ஆகும், பிரணவத்தின் பொருளாக இந்த சுருதியெல்லாம் என்னை சொல்லும். அப்படி சொல்லும் பொழுது சதாசிவோமே அஸ்து சதாசிவோம் என்று என்னை ஒரு முறை ஓங்காரத்தாலே இந்த வேதங்கள் சொல்லும். எக்கலைக்கும் பூதங்கள் எவற்றினுக்கும் பிரமனுக்கும் ஈசன் எண்ணத்தக்க முதல் பரப்பிரமன் சதாசிவன் ஓம் என வேதம் சாற்றுமல்லால் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவனாக இருக்கப்பட்ட இறைவனை சதாசிவோம் என்று ஒருமுறை சொல்லுமே அல்லாது முருகப்பெருமானை சொல்லும் பொழுது முக்கனல் சூழ் வெழுவியில் சுப்பிரமணியன் ஓம் எனவும் உக்கார் கூறும் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோம் என்று மூன்று முறை சொல்லும் என்று காஞ்சி புராணத்தை சொல்லுவார். சிவபெருமான் தேவர்களிடத்தில் கூறியதாக இந்த ஒரு சரித்திரம் ஒன்று பாடலானது வரும். அப்படி முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு சமானன், சிவனே முருகன் முருகனே சிவன். ஆனால் இவனே உயர்ந்தவன் அதிகன் என்று சொல்லும்படியாக இவனே உயர்ந்தவன் என்று சொல்லும்படியா அக அயனன ஆகி அயனன ஆகி அரியன ஆகி அரணன ஆகி அவர் மேலும் ஆகி இவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோன இருநில மீதில் எழியனும் வாழ என முது முன்னோடி வர வேணும் அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அகனன ஆகி அரியன ஆகி அரணன ஆகி அவர் மேலாய் எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கக்கூடியவன் என்று அதை சொல்லுவார்கள். இதுல இன்னொரு அழகு என்னன்னா அருணகிரிநாதர் பாடும்பொழுது முருகப்பெருமானை பாடும்பொழுது இவனே சிவபெருமான் என்று பாடுவார். அதுவும் சிதம்பரத்துல பாடும்பொழுது அவகுணவரகனை என்று சொல்லக்கூடிய திருப்புகளிலே உம்பர் சேரும் மகபதி பூங்கள் புலியூர் வாழு நாயகர் மடமகில் மகிழ்வுறவானாடர் கோயன மலைமகள் பூமை தரு வாழ்வே மனோகர மன்றுள் ஆடும் சிவ சிவ ஹர ஹர தேவானமோ நம தரிசன பரகதி.

0: மன்றுளாடும் சிவசிவ ஹரஹர தேவா. இதை ரெண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம். சிவசிவ ஹரனுக்கு தேவன், அவனுக்கு தேவனாக இருக்கப்பட்டவன் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். பின்னாடி பார்க்கும் பொழுது
1: திரிபுரமேரி செய்த கோவே நமோ நம,
0: திரிபுரத்தை எரித்தவனே என்றும் பாடுவார். அதாவது சிவனே முருகன், முருகனே சிவன் என்று சொல்லும்படியாக அவனே சிவன், சிவனே முருகன் என்று அருணகிரிநாதர் எண்ணத்துல சொல்லுகின்றார். நாமே அவன், ஆனால் அவனுடைய மகிமையை அவனுடைய புகழை சொல்ல வேண்டும் என்றால் 100 கோடி கல்பமானாலும் சொல்ல முடியாது. இது சிவபெருமான் சொல்லுகின்றார். உடனே ஆச்சரியத்தினாலே பார்வதி கேட்கின்றார்களாம், நாதா பரமேஸ்வரா, உங்களுடைய வாயாலேயே 100 கோடி கல்பமானாலும் சொல்ல முடியாத பெருமை உடையவன் என்ற நம்முடைய குமாரனை சொல்லுகிறீர்களே, அப்படி சொன்னா அவனுடைய சிறப்பு என்னன்னு எனக்கு கொஞ்சமாவது சொல்லக்கூடாதா என்று அந்த இடத்துல கேட்கிறார். கேட்ட உடனே அவர் சொன்னாராம், கல்யாணி நீ கேட்கறது பிரியமுள்ள கல்யாணி, எப்படி எத்திர எத்திர ஜகத் யத்மின் தேவ திரியங் நராதிஷுகு வீரியம் ஸ்ரீ ரதி காந்திர் யா வித்யா ஞானாதிகம் பிரியே தத் சர்வமஸ்ய கல்யாணி விபூதிர் இதுநிச்சிதம் என்று சொல்லும்படியாக, பிரியமுள்ள கல்யாணியே, இந்த பிரபஞ்சத்திலே எதெல்லாம் தேவர்கள் மனிதர்கள் மிருகங்கள் எல்லா இடத்திலேயும் வீரியம் ஸ்ரீ ரதி காந்தி வித்யா ஞானம் இதையெல்லாம் எல்லாம் என்ன என்ன இருக்கின்றதோ எல்லாம் முருகப்பெருமானுடைய மகிமையே. 100 கோடி வருடங்களானாலும் கல்பங்களானாலும் எவனுடைய மகிமையை சொல்ல முடியாதோ, நீ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கப்பட்ட ஜீவர்களுக்காக தயையோடு கேட்கிறாய், அதனால சிறிது உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லும்படியாக முருகப்பெருமானுடைய மகிமையை பற்றி பரமேஸ்வரன் சொல்லுகிறார். மற்ற யாராரோ வந்து சொல்றது பெரிய விஷயம் இல்லை. உலகங்களெல்லாம் எவனை துதிக்கின்றதோ, உலகங்களெல்லாம் எவனை தோத்தரித்து இவனே காரணகர்த்தா இவனே நம்முடைய நாதன் என்று சொல்லுமோ, அந்த சகல ஜகத்துக்கும் நாதன் என்று சொல்லப்பட்ட பரமேஸ்வரன் சர்வேஸ்வரன் சிவபெருமான் சொல்லுகின்றார் முருகப்பெருமானுடைய மகிமையை பற்றி. இவன் எப்பேற்பட்டவன் என்று சொல்லும்படியாக அவனுடைய மகிமையை பற்றி சொல்லுகிறார். இந்த ஒரு சின்ன இதுல ஒரு அழகு நயம் பார்க்கலாம். கச்சியப்பர் தன்னுடைய கந்தபுராணத்துல சொல்லும் பொழுது இந்த உற்பத்தி காண்டத்துல இவர் சொன்னார் என்று சொல்லக்கூடிய இந்த முருகப்பெருமானுடைய மகிமையை அவருடைய விஸ்வரூபத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து அமைக்கிறார். ஆனா ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும், அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் முருகப்பெருமான் பிரணவ உபதேசம் செய்த பிறகு பார்வதிக்கு சொல்லும்படியாக இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கும். இந்த ரெண்டுலேயுமே ஒரு அழகான விஷயம் என்னன்னா, நம்ம பார்த்திருப்போம் இவன் எவ்வளவு உயர்ந்தவன், உலகத்திலே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்கள் எல்லாம் எது உண்டோ அதெல்லாம் மிகச்சிறப்பான விஷயங்கள் எல்லாம் இவனுடைய மகிமையினாலே இருக்கின்றது என்று சொல்லும்படியாக, எப்படி விபூதி யோகத்திலே பகவான் பகவத்கீதையில சொல்லுவானோ கிருஷ்ணன் நானே அது நானே அதுன்னு, இது சிவபெருமான் சொல்லுகிறார். முருகப்பெருமான் எப்பேற்பட்டவன் என்று இந்த சிறந்த பொருள்களெல்லாம் இந்த பிரபஞ்சத்துல எது உண்டோ அந்த சிறந்த பொருள்களெல்லாம் எது எது என்று சொல்லி பட்டியலிட்டு முருகப்பெருமானுடைய மகிமையை சொல்லுவார். அது மட்டும் கிடையாது, இங்க இன்னொரு அழகும் பார்க்கலாம். கச்சியப்பர் சில விஷயங்களை ஸ்காந்தத்துல ரொம்ப சுருக்கமா சொல்லப்பட்டிருக்கும், அதை மிக விரிவாக, ஸ்காந்தமே ரொம்ப விரிவா சொல்லியிருக்கும், அது அவ்வளவு பெருசு. ஸ்காந்தமே 100,000 ஸ்லோகத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மகா புராணம். ஆனா அந்த புராணத்துல கூட சில விஷயங்கள் சுருக்கமா இருந்தா அதை விவரித்து இந்த இடத்துல சொல்லியிருப்பார். இதை சொல்லும் பொழுது விஷ்ணுவுக்கு கர்ப்பவங்கம் செய்திருக்கக்கூடிய சில திருவிளையாடல்கள் இதையெல்லாம் ரொம்ப விரிவாக ரெண்டு இடத்துலையும் சொல்லுகின்றார்கள். விஷ்ணுவானவர் வராகவதாரம் எடுத்த பொழுதும் கூர்மாவதாரம் எடுத்த பொழுதும் தன்னுடைய ஆணவத்தினாலே உலகத்தையே அலைக்கிழிக்கும் பொழுது முருகப்பெருமான் கூர்மத்தினுடைய தலையிலே அடித்து அதனுடைய ஓட்டை பிடுங்கி கொண்டு வந்து, ஏன்னா கூர்மமான ஆமைக்கு ஓடுதான் முக்கியம், அந்த ஓட்டை கொண்டு வந்து பரமேஸ்வரன் இடத்துல கொடுத்தாராம். அதனால தான் சிவபெருமான் ஆமையோட்டை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவர். இது தேவாரங்கள்ல பார்த்திருக்கலாம். அதே போலத்தான் வராகமானது உலகத்தை காத்த பொழுது தானே காத்தது என்று வராகவதாரம் செய்த அந்த பெருமான் ஆடின பொழுது அகங்காரத்தினாலே அதனுடைய கோட்டை, அதாவது பல்லு இருக்கிறதே கோரை கொம்பு, அதை உடித்து கொண்டு வந்து கொடுத்தார் என்றெல்லாம் பலவிதமான சரித்திரங்களை இந்த இடத்துல சொல்லுகின்றார். முருகப்பெருமானுடைய சிறப்பு எப்பெறப்பட்டது என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுவார். இது அருணகிரிநாதர் எல்லாம் பாடும்பொழுது அருணகிரிநாதர் பரமானந்தமா பல இடத்துல பாடுவார். கனக

பெருமாளேன்னு கடைசியில முடிக்கக்கூடிய அருணகிரிநாதர் அவருக்கு இது போதலை. முருகப்பெருமானை பெருமாளே பெருமாளேன்னு கடைசியில சொல்லி போதவில்லை. அதனால என்ன பண்றார், சிதம்பரம் திருப்புகழ்ல இன்னும் பெரிய பாடல், முருகப்பெருமானை ஒவ்வொரு வரைக்கும் பெருமாள்கான் அதை பாரு அதை பாரு என்று சொல்லும்படியாக முருகப்பெருமானை சொல்லுவார். அது மட்டும் கிடையாது, அவன் எப்பேற்பட்டவன், தூங்கா தூதித்தவர்கள் நேயா எனக்க மிர்ந்த தோழா கடப்பமல அணிவோதானே சூடாமணி பிரபை ரூபா கனத்த அரித்தோலசனத்தி உமை அருள்பாலா தூயா துதித்தவர்கள் நேயா எமக்க மிர்ந்த தோகா கடப்பமல அணிவோகோ நேயேடார் குடல் சுரூபியானதனத்தி மிகும் ஏறாகுரத்தி திரு மணவாழா தனி போலீசை வாழ்வே சுரத்திரளை ஈடேற வைத்த புகழ் பெருமாளே வாராய் வணக்க.

அருமையான பாடல், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். காரணம் என்னன்னு கேட்டா, என்னுடைய வாழ்விலே என்னுடைய கவலையை நீக்கின பாடல் இது. என்னுடைய வாத்தியார் சொல்லி கொடுத்தப்போ இது வந்து எனக்கு தெரிந்த ஆடி கிருத்திகையோ அல்லது கந்தசஷ்டி சமயத்திலேயோ முதன் முதல்ல இந்த பாடலை கேட்டேன். ரொம்ப அற்புதமா காம்போதியில பாடுவார். அப்படி முருகப்பெருமானுடைய ஊர்வலம் நடக்கும் பொழுது பாடினார். அதுக்கு பின்னாடி இந்த பாட்டு எனக்கும் சொல்லி கொடுத்தார். இதுல வாராய் மனக்கவலை தீராய் நினைத்தொழுது வாரேன் எனக்கெதிர்மன் வரவானவன் என்று மனக்கவலையெல்லாம் தீக்கக்கூடிய திருப்புகழ் இது. யாருக்காவது கவலை இருந்தது என்று சொன்னாலும் இதை வந்து நீங்கள் படித்து பாருங்கள், பாடி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இது அனுபவ வார்த்தையாக சொல்லுகிறேன். இருக்கட்டும், அதுல சொல்லும் பொழுது இது சிதம்பரம் திருப்புகள். நாடாப்பிறப்பு முடியாதோ என்று சொல்லும்படியாக, நாடாப்பிறப்பு முடியாதோ என கருதி நாயனற்றும்

0: அழகான திறப்புகள். அதுல சொல்லும் பொழுது தூயா துதித்தவர்கள் நேயா எமக்கு அமிர்த தோழா கடப்ப மலர் அணிவோனே என்று சொல்வார். தோழனாகவும் இருக்கப்பட்டவன். நமக்கு எந்த விதத்திலேயும் இறைவன் துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் என்று பாடுவாரே அபிராமிப்பட்டார். அது மாதிரி இவன் எப்படி இருக்கிறான், எல்லாமாக இருக்கிறான். எனக்கு துதித்தவர்கள் நேயனாக இருக்கக்கூடியவன், எனக்கு அமிர்த என்றைக்கும் அழியாத தோழனாக இருக்கின்றான்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ர சமிதை, அதிலே முதல் கண்டம் சிருஷ்டி கண்டம், அத்தியாயம் 3. சூத புராணிகர் கூறுகிறார், மகர்ஷிகளே, நாரத முனிவர் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து தன் விருப்பம் போல் விழிச்சென்றதும் மாயையே தனது ஓர் அம்சமாக கொண்ட ஸ்ரீமன் நாராயணர் பகவான் சிவபெருமானது இச்சைப்படி தன் மாயையை வெளிப்படுத்தலானார். நாரத முனிவர் செல்லும் வழியில் 100 யோஜனை பரப்பளவுள்ள ஒரு பெரிய நகரத்தை தோற்றுவித்தார். அந்த மாயாநகரம் மிகவும் அழகாக இருந்தது. ஸ்ரீமன் நாராயணர் அந்நகரத்தை தன் ஸ்ரீவைகுண்டத்தை விட அழகாக நிர்மாணித்தார். அந்நகரில் உள்ள பலபடியான பொருட்கள் நகரின் அழகை மேலும் உயர்த்தின. ஆண்களும் பெண்களும் மனம் போனபடி உல்லாசமாக இருக்க பல இடங்கள் அங்கு இருந்தன. அங்கு 4 வர்ணத்தவரும் வசித்தனர். அந்நகரத்தை செல்வந்தனான சீலநிதி என்னும் அரசன் ஆண்டு வந்தான். அவன் தன் பெண்ணின் சுயம்பரத்திற்காக பெருத்ததொரு விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்தான். அவனது திருமகளை சுயம்பரத்தில் வரிப்பதற்காக பல தேசத்து அரசகுமாரர்களும் தங்களை நன்கு அலங்கரித்துக் கொண்டு அழகு மிளிர அங்கு வந்து கூடினர். அந்நகரமெங்கும் பார்க்கும் இடமெல்லாம் அரசகுமாரர்களது கூட்டமே. இவ்வழகிய நகரத்தைக் கண்டு மயங்கிய நாரதர் மன்னன் சீலநிதியின் கோட்டை வாயிலை அடைந்தார். முனிஸ்ரேஷ்டரான நாரதரைக் கண்ட மன்னன் அவரை வரவேற்று உயர்ந்ததோர் ரத்ன ஆசனத்தில் அமர்த்தி முறைப்படி பூஜித்து உபச்சரித்தான். தன் மகள் ஸ்ரீமதியை அழைத்து வந்து நாரத மகர்ஷியின் திருவடி தாமரைகளில் வணங்கச் செய்தான். அவளைக் கண்டு வியந்த நாரதர், மன்னவா, தேவர் திருமகள் போல் அழகுற விளங்கும் இக்கன்னிகை யார் எனக் கேட்க, அவ்வரசனும் இருக்கை கூப்பி, முனிவரே, இவள் என் பெண் ஸ்ரீமதி. மணப்பருவம் எய்திய இவள் தனக்கென அழகிய மணாளனை தேர்ந்தெடுக்க சுயம்பர மண்டபத்திற்கு செல்லப் போகிறாள். அனைத்து இலக்கணங்களும் முறையாக அமைந்துள்ள இவளது பாக்கியத்தை பற்றி தாங்கள்தான் கூற வேண்டும். அரசன் இவ்வாறு கேட்கவே காமத்தின் வயப்பட்டு கலங்கிய நாரத முனிவர் அவளை அடைய மனங்கொண்டு அரசனிடம், அரசே, தங்களது மகள் அனைத்து சுப இலக்கணங்களும் அமையப்பெற்ற சிறந்த சௌபாகியவதி. தங்களது உயர்ந்த பாக்கியத்தின் திருப்பயன் இவள். திருமகள் போல் அனைத்து நற்குணங்களுக்கும் ஒரு கொள்ளிடம். இவளுக்கு வரப்போகும் கணவன் சிவபெருமானைப் போல சகல செல்வங்களும் நிறைந்தவனாக, ஆளுமைக்கு அரசனாக, எவரும் வெல்லப்படாத வீரனாக, மன்மதனை வெற்றி கொண்டவனாக, அனைத்து தேவர்களும் கொண்டாடும்படியானவனாக இருப்பான் என்று கூறி தன் மனம் போனவாறு இங்கு இங்கும் தடையின்றி செல்லும் நாரதரிவாறு கூடிவிட்டு மன்னனிடம் விடைபெற்று அங்கிருந்து சென்றார். காமவயப்பட்டிருந்த அவர் சிவபெருமானது மாயையால் மேலும் மோகவயப்பட்டார். நாரத முனிவர், இவ்வரசடங்கும் அரசிளங்குமரியை நான் பெறுவது எப்படி? சுயம்பரத்திற்கு வந்துள்ள அனைத்து அரசகுமாரர்களையும் விடுத்து அவள் என்னை மட்டும் விரிக்க வேண்டுமே, அது எப்படி சாத்தியமாகும்? பெண்கள் அனைவரும் அழகை என்றோ விரும்புவர். எனது அழகைக் கண்டு நிச்சயம் அவள் மகிழ்ச்சியோடு என்னையேதான் வரிப்பாள் என்று மனத்திற்குள் எண்ணலானார். காமமயக்கத்தில் கலங்கி நிற்கும் நாரத முனிவர் சிவன் நாராயணனது திருமேனி போல் திருமேனி பெற எண்ணி உடனே ஸ்ரீவைகுண்டத்தை சென்றடைந்தார். அங்கு பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை வணங்கி, இறைவா, நான் தங்களிடம் தனித்து எனது விவரங்களை கூற வேண்டும் என்று வேண்ட திருமகள் கேழ்வனான பகவானும் மிகவும் நல்லது என்று கூறி அவரை தனியே அழைத்துச் சென்று, முனிவரே, இப்பொழுது கூறுங்கள் என்று சொல்ல நாரத முனிவரும் கூறலானார். இறைவா, தங்களது பக்தலான சீலநிதி மன்னன் என்றும் எப்பொழுதும் அறவழியே தன் வழியாக கொண்டவன். அவனது பெண் செந்தாமரை கண் அழகியும் திருமேனி அழகியும் ஆவாள். அவள் பெயர் ஸ்ரீமதி. மும்முலகிலும் அழகில் விஞ்சியவாள் ஆதலால் அவளை விஸ்வமோகினி என்றும் அழைப்பர். அக்கன்னிகையை யான் மணக்க விரும்புகிறேன். மன்னன் சீலநிதி தன் மகளின் விருப்பப்படி சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளான். அதற்கு நாட்டு திசைகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான அரசகுமாரர்கள் அங்கு வந்து குழுமியுள்ளனர். என் நாதனே, நான் தங்கள் அன்பான அடிமை அல்லவா? ஆகவே தாங்கள் தங்களைப் போன்ற அழகிய சுரூபத்தை எனக்கு அளியுங்கள். அப்பொழுது அந்த அரசிடங்குமரி ஸ்ரீவதி கட்டாயம் என்னையே மணாளனாக வரிப்பாள். சூதபுராணிகர் கூறுகிறார், மகர்ஷிகளே, நாரத முனிவர் கூறியதை கேட்ட கருணாமூர்த்தியான பகவான் மதுசூதனன் சற்றே நகைத்து சிவபரம்பொருளின் பெருமையை நினைத்தவாறே பதில் உரைத்தார். பகவான் ஸ்ரீ விஷ்ணு கூறுகிறார், முனிவரே, இப்பொழுது நீங்கள் உங்கள் இடத்துக்கு செல்லுங்கள். நீங்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர். ஆகவே நல்லதொரு மருத்துவர் மிகவும் துன்புறும் நோயாளிக்கு செய்யும் உதவி போல உங்களுக்கும் நல்ல இதமானதை செய்கிறேன். இவ்வாறு கூறிய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு நாரதருக்கு வானர முகத்தையும் மற்ற அங்கங்களில் தன்னை போன்ற அழகையும் அளித்துவிட்டு சட்டென்று மறைந்தருளினார். பகவான் கூறியதை நினைத்து தான் அழகிய திருமேனி பெற்று விட்டதாக எண்ணிய நாரதரும் மிக மகிழ்ந்தார். பகவானின் திருவிளையாடலை அறிய இயலாத நாரதரும் தன்னை பெரும்பேறு பெற்றவனாக எண்ணினார். அதன்பின் சிறந்த முனிவரான நாரதர் மன்னன் சீலநிதி தனது மகளின் சுயம்பரத்திற்காக ஏற்பாடு செய்திருந்த அரசகுமாரர்களால் நிரம்பியிருந்த சுயம்பர மண்டபத்தை வந்து அடைந்தார். அரசகுமாரர்கள் நிறைந்திருந்த அந்த மண்டபமோ இது இன்னுமோர் இந்திரசபையோ என்னுமாறு அழகுற விளங்கியது. அந்த அரசபையில் வந்தமர்ந்த நாரதர் மனமகிழ்வோடு, நான் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை போன்ற திருமேனி பெற்று வந்துள்ளேன், ஆகவே அவள் என்னைத் தவிர வேறு எவரையும் வரிக்க மாட்டாள் என்று எண்ணனாளார். ஆனால் தனது முகம் எத்தனை கோரமாக உள்ளது என்பதை அவர் அறியார். அந்த அவையில் உள்ள அனைவரும் நாரத முனிவரை முன்பிருந்த முகத்தோடு தான் பார்த்தார்கள். சுயம்பரத்திற்கு வந்திருந்த அரசகுமாரர்கள் எவரும் இவரது திருமுகம் வேறுபட்டுள்ளதன் உண்மையை அறியார். அங்கு நாரதரை ரட்சிக்க ருத்ர பகவானது இரண்டு சேவகர்கள் அந்தன வடிவம் தாங்கி மறைந்து அமர்ந்திருந்தனர். அவர்கள் இருவர் மட்டுமே நாரதரின் திருமேனி மாறி உள்ளதை அறிந்தவர். முனிவரின் அறியாமையை அறிந்த அந்த சிவ பார்ஷதர்கள் இருவரும் அவர் அருகில் அமர்ந்து அவரை பரிகசித்து தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். காம வயப்பட்டு தன் அறிவிழந்திருந்த முனிவர் அவர்களது கேலி பேச்சின் உட்கருத்தை அறியவில்லை. காம மயக்கத்தில் இருந்த நாரதர் ஸ்ரீமதியை அடையும் விருப்பத்தில் அவளது வரவை எதிர்நோக்கியிருந்தார். இதற்கிடையில் அவ்வழகியான ராஜகுமாரி பெண்கள் சூழ அந்த புறத்திலிருந்து கையிலே அழகிய பொன் மலர் மாலையேந்தி அரசவைக்கு வந்தாள். அனைத்து லட்சணங்களும் பொருந்திய அழகிய அவ்வரசகுமாரி சுயம்பர மண்டபத்தின் நடுவில் வந்து நின்றது ஏதோ திருமகள்தான் வந்து நிற்கிறாளோ என்பது போல் இருந்தது. உயர்ந்த விரதநியமங்களை முறைப்படி கடிப்பிடித்துழுகும் அவ்வரசகுமாரி கையில் பொன் மலர் மாலையேந்தி தன் மனத்திற்கேற்ற மணாளனை தேடிய வண்ணம் அச்சபையை சுற்றி வந்தார். பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை போன்ற திருமேனியும் குரங்கு முகமும் கொண்டு அமர்ந்திருக்கும் நாரத முனிவரை கண்ட அவள் கோபமுற்று முகத்தை திருப்பிக் கொண்டு அங்கிருந்து வேறிடத்திற்கு சென்றாள். சுயம்பர மண்டபம் முழுவதும் சுற்றி வந்து தேடியும் தன் விருப்பத்திற்கேற்ற மணவாளன் கிடைக்காததால் சற்றே பயந்து யாருடைய திருக்கழுத்திலும் மணமாலையை போடாமல் சபையின் நடுவே மௌனமாக நின்றார். இதற்குள் ஸ்ரீமன் நாராயணன் மற்ற அரசகுமாரர்களைப் போல் வேடம் தாங்கி மற்றவர் எவர் கண்களுக்கும் தோன்றாமல் இவள் மட்டும் காணும்படி அங்கு வந்தார். பகவானை கண்டதும் அவ்வரசிடம் குமரி மகிழ்ச்சி பொங்க மணமாலையை அவர் கழுத்திலிட்டார். அரசகுமாரன் வேடம் தாங்கி வந்த பகவான் அவ்வரசகுமாரியையும் அழைத்துக் கொண்டு உடனே அங்கிருந்து மறைந்து தன் இருப்பிடம் சென்று சேர்ந்தார். அரசிடங்குமரி கிட்டாததால் அரசகுமாரர்கள் வெறுப்படைந்தனர். நாரதரோ காமன் அம்பிக்கு இலக்காகி வருந்தினார். அப்பொழுது அந்தனர் வேடம் தாங்கி அங்கு வந்திருந்த உயர்ந்த ஞானம் பெற்றிருந்த சிவபார்ஷதர்கள் இருவரும் மன்மத வேதனையில் தவிக்கும் நாரதரை கண்டு பின்வருமாறு கூறலானார்கள், நாரதரே, தாங்கள் சிறந்த மாமுனிவர். வீணிலே காமத்திற்கு ஆட்பட்டு தன் அழகால் மன்னன் மகளை பெறலாம் என மயங்கினீர்கள். உங்கள் முகத்தின் அழகை பாருங்கள், வானரமாகவன்றோ உள்ளது. சூதர் கூறுகிறார், மகர்ஷிகளே, ருத்ரகணங்கள் கூறியதை கேட்டு நாரதர் மிகவும் வியந்தார். சிவ மாயையில் சிக்குண்டு தவிக்கும் நாரதர் தம் முகத்தை கண்ணாடியில் பார்க்க அது வானர முகமாக இருப்பது கண்டு வெகுண்டு சிவகணங்கள் இருவரையும், அடே, நீங்கள் இருவரும் அந்தணனான என்னை பரிகாசம் செய்ததால் அந்தணரின் புத்திரர்களாக பிறந்து அரக்கர்களாக இருக்க கடவுது, அதாவது குணமும் உருவமும் அரக்கர்களாக இருக்க கடவுது என்று சபித்தார். முனிவர் காமமயத்தில் இருப்பதால் தங்களை சபித்ததை கூட ஞானிகளான அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அனைத்தும் பரமசிவத்தின் இச்சையே செயலே என்று கொண்ட அச்சிவகணங்கள் எதிலும் பற்றற்றவர்களாக உதாசீனர்களாக பரமசிவனை நினைந்து துதித்துக் கொண்டே தங்கள் இருப்பிடம் சென்றனர். அத்தியாயம் 4. சூதபுராணிகர் கூறுகிறார், மகர்ஷிகளே, மாயையில் மயங்கிய நாரதர் சிவகணங்கள் இருவருக்கும் சாபம் அளித்துவிட்டு நீர்நிலையில் தன்முகம் வானதமாக இருப்பது கண்டு பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் கபடத்தை நினைந்து மிகவும் கோபம் கொண்டு அவரது உலகமான ஸ்ரீவைகுண்டம் சென்றார். வேள்விக்குண்டத்தில் நிறைய சமித்துகளை இட அத்தீயானது கொழுந்துவிட்டு எரிவது போல் கோபக்கனலில் கொழுந்துவிட்டறியும் நாரதர் தன் உண்மை அறிவை இழந்து கொடுஞ்சொற்களால் ஸ்ரீமன் நாராயணனை இகழலானார். நாரதர் கூறுகிறார், ஹரியே, நீ துஷ்டன், கபடு நிறைந்தவன், அனைத்து உலகங்களையும் மயக்கத்தில் ஆழ்த்தும் மாயன், பிறர் வாழ்ந்தால் அது உனக்கு பிடிக்காதே, நீ ஒரு மாயாவி, உன் மனம் கருத்தது. முன்பொரு சமயம் மோகினி உருவம் தாங்கி அசுரர்களுக்கு கபடமாக வாருணி என்னும் கள்ளை அழித்தாய், அவர்களுக்கு அமுதத்தை தரவில்லை, ஆனால் தேவர்களுக்கு அழித்தாய், உனக்கு உகந்தது கபடுதானே, சிவபெருமான் கருணை கொண்டு அன்று விஷத்தை குடிக்கவில்லை எனில் உனது மாயையெல்லாம் அன்றே முடிந்திருக்கும். கபடத்திலேயே மனம் கொண்ட உனக்கு நல்லெண்ணம் ஏது? இருந்தும் சிவபெருமான் உன்னை சுதந்திரனாக செய்தார். உனது கபடத்தைக் கண்டு இன்று சிவபெருமானும் பச்சாதாபப்படுவார். தனது சொல்வடிவான வேதத்தின் உண்மையை, அதுவே உயர்ந்த பிரமாணம் என்பதை நிலைத்து நிற்கச் செய்யும் அந்தரர்களை அனைத்து வர்ணத்தவர்களிலும் ஏற்புடையதாக செய்தார். ஏ ஹரியே, இதை நன்கறிந்த நான் இனி இவ்வாறான தவறை நீ எங்கும் செய்யாதிருக்க வேண்டி உனக்கு பாடம் கற்பிக்கப் போகிறேன். இந்நாள் வரை நீ சக்திசாலியான தேஜஸ்வியான எந்த ஒருவனுடனும் தொடர்பு கொண்டதில்லை, ஆகவேதான் நீ பயமற்றிருக்கின்றாய். விட்டுவே, இப்பொழுது நீ செய்த செயலுக்கான பலனை பெறப்போகிறார். இவ்வாறு பகவான் ஸ்ரீ விஷ்ணுவிடம் கூறிய நாரதர் தனது பிரம்மதேஜத்தை வெளிக்காட்டியவாறு மாயையில் மயங்கி கோபத்தால் கனல் என கொதித்து சாபம் தந்த வண்ணம் கூறலுற்றார். ஹே விஷ்ணுவே, ஒரு பெண்ணிற்காக என்னை வருந்தச் செய்தாய், எல்லோரையும் இவ்வாறே மயக்கத்தில் தள்ளுகிறாய், இந்த கபடத்தன்மையால் எந்த திருமேனியோடு என்னை வஞ்சித்தாயோ அதே திருமேனியோடு பூவுலகில் பிறந்து மனைவியை பிரிந்து துன்பப்பட கடவாய், வானரத்தின் முகத்தை போல் என்னை செய்ததால் அம்முகம் கொண்ட வானரங்களே அவ்வேளையில் உனக்கு உதவி செய்யட்டும், பிறருக்கு மனைவியை பிரிந்த துன்பத்தை தந்ததால் நீயும் மனைவியை பிரிந்து துன்பப்படுவாய், அஞ்ஞானத்தில் மயங்கிய மனிதனைப் போலவே உன் நிலையும் ஆகட்டும். அஞ்ஞானத்தால் மதியிழந்து மயங்கிய நாரதர் பகவான் ஸ்ரீ ஹரிக்கு இவ்வாறு சாபம் தரவே பகவான் ஸ்ரீ விஷ்ணுவும் சிவபெருமானது கிரியாசக்தியான மாயையை புகழ்ந்து பாராட்டி நாரதர் அளித்த சாபத்தை ஏற்றார். இப்பொழுது அலகிலா விளையாட்டுடைய தலைவரான சிவபெருமான், உலகினையே மயக்கத்தில் ஆழ்த்தும் எந்த ஒரு மாயை உண்டோ, எதனால் பரம ஞானியான நாரதரும் மயக்கத்தில் ஆழ்ந்தாரோ, அந்த தன் மாயையை உடுக்கிக் கொண்டார். அவ்வாறு தன் மாயையை உடுக்கிக் கொண்டதும் நாரதர் முன்போலவே தூய அறிவுடையவரானார். அவர் மயக்கம் தெளிந்தது. நடந்ததை நினைத்து மிகவும் வியந்தார். கழிவிறக்கம் கொண்டு தன்னையே நிந்தித்த வண்ணம் ஞானிகளையும் மயக்கும் பரசிவத்தின் மாயையை மிகவும் புகழ்ந்தார். மாயையின் காரணத்தால் தான் தான் மயக்கத்தில் ஆழ்ந்தது. இதுவரை நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் மாயையில் நடந்த வீண் மயக்கமே, பிரமையே என்பதை உணர்ந்து விஷ்ணு பக்தர்களிலே சிறந்த நாரதர் பகவான் ஸ்ரீ ஹரியின் சரணத்தில் வீழ்ந்து வணங்கினார். பகவானும் அவரை தூக்கி நிறுத்தினார். தன் தீய எண்ணங்கள் முற்றிலும் அழிந்த நாரதர், இறைவா, மாயையில் மயங்கி எனது அறிவு குன்றியது, தடுமாறியது, அதனால் தங்களையே வசை மாறி பொழிந்தேன், சாபமும் தந்தேன். இறைவா, அச்சாபத்தை தாங்கள்தான் பொய்யாக்க வேண்டும். நான் செய்த பெரிய பாவத்திற்கு நிச்சயம் நரகந்தான் கதி. இறைவனே, நான் தங்கள் அறியவன் அல்லவா? என் பாவக்குவியல்கள் முழுவதும் தீயினில் தூசாக வேண்டும். நான் நரகத்தில் விழக்கூடாது. அதற்கு என்ன வழி? எம்மாதிரியான கழுவாய், அதாவது பிராயச்சித்தம் செய்யட்டும், தாங்கள்தான் கூற வேண்டும் என்று வேண்டி பக்தியோடு பகவானது திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினார். அவரது இயல்பே தூய மனந்தானே, மேலும் முனிஸ்ரேஷ்டர் வேறு. பச்சாதாபத்தோடு வணங்கிய நாரதரை வாரி எடுத்த பகவான் இனிமையான கனிமொழியில் கூறலானார். பகவான் விட்டு கூறுகிறார், அன்பனே, வருந்தாதே, நீ என் சிறந்த பக்தன் என்பதில் என்ன ஐயம்? இப்பொழுது நான் உனக்கு ஹிதத்தை கூறுகிறேன். நீ நரகம் செல்ல வேண்டாம், சிவபெருமான் உனக்கு நன்மையே செய்வார். நீ மதத்திற்காட்பட்டு மயங்கி சிவபெருமான் கூறியதை அவமதித்தாய், அந்த அபராதத்தின் பயனே இது. செய்த செயலுக்கு பலன் தருவதே அவரே, செய்த செயலுக்கு பலன் தருவது அவரே. ஆதலால் உனக்கு இம்மாதிரியான பலனை தந்தார். பகவான் சிவனது இச்சையாலேயே அனைத்து செயல்களும் நடைபெறுகின்றன என்பதை நீ உன் மனதில் உறுதியாக கொள். அனைத்திற்கும் தலைவரான பகவான் சிவனன்றோ அனைவரின் செருக்கையும் அழிப்பவர். அவர்தானே பரபிரம்மம், பரம்பொருள், சத், சித், ஆனந்த வடிவான அவரிடம் இருந்துதான் ஞானம் உண்டாகிறது. அவர் குணமற்றவர், அதாவது நிர்குணர், விகாரமற்றவர், அதாவது மாறுபாடற்றவர், சத்துவம், ராஜசம், தாமசம் என்னும் முக்குணங்களுக்கும் எட்டாதவர். தன் மாயையை ஏற்றே பிரம்மா, விஷ்ணு, மகேசன் என்னும் மூவுருவங்களாக விளங்குகிறார். நிர்குணரும் சகுணரும் அவரே. நிர்குணராக விளங்கும் போது அவரது திருநாமம் சிவன். அவர்தான் பரமாத்மா, மகேஸ்வரன், பரபிரம்மம், அழிவற்றவர் அதாவது அவிநாசி, எல்லையற்றவர் அதாவது அனந்தர், மகாதேவர் என்கிற நாமங்களால் அழைக்கப்படுகிறார். அவரது சேவையாக பிரம்மதேவன் உலகை படைக்கிறார். நான் மூ உலகங்களையும் காக்கிறேன். ருத்ரனாக இருந்து அவர்தானே அனைத்தையும் அழிக்கிறார். மாயையிலிருந்து தனித்த நிர்குணரான சிவனே மங்கள சுரூபராக அனைத்திற்கும் சாட்சியாக விளங்குகிறார். அவர் மாயைக்கு எட்டாதவர், நிர்குணர், சுதந்திரனாக இருப்பதால் தன் விருப்பப்படியே அனைத்தையும் இயக்குகிறார். அவரது திருவிளையாடல்களே உயர்ந்தன. அவர் அடியாருக்கு எளியவர். நாரதரே, நான் இப்பொழுது உனக்கு ஒரு உபாயம் சொல்லுகிறேன். அது எளிமையானது, நன்மை அளிப்பது, பாவங்களை தொலைப்பது, போக மோட்சங்களை தருவது. உன் சந்தேகங்களை அறவே துறந்து சிவபெருமானது திருப்புகழை பாடு. சிவனுடைய 100 நாமங்கள் கொண்ட துதியை வேறு எண்ணமின்றி ஒரு மனதுடன் துதி. அவரையே நிரந்தரமாக பஜனை செய், உபாசித்துவா. அவருடைய புகழை கேள், அதையே பாடு. அவரையே தினமும் பூஜித்துவா. மனம், வாக்கு, காயங்களால் சிவபெருமானை துதிப்பவனே அறிவாளி, அவனே ஞானி, அவனே ஜீவன் முக்தன். சிவ என்னும் இரண்டெடுத்து காட்டுத்தீயால் பெரும் பாவங்களாகிற எண்ணற்ற மலைகள் அனாயாசமாக எரிந்து சாம்பலாகின்றன என்பது ஐயமின்றி முற்றிலும் உண்மையாகும். சிவ என்னும் தோணியை பற்றியவன் சம்சாரம் என்னும் பெருங்கடலை விரைவில் கடந்து விடுகிறான். பிறவிக்கு காரணமான அனைத்து பாவங்களும் நிச்சயம் அழிந்து விடுகின்றன. முனிவரே, சம்சாரத்திற்கு காரணமான பாவங்கள் என்னும் பெரிய மரத்தை வெட்டி தள்ளுவது சிவநாமம் என்னும் கொடரியே. சிவேதி நாம தாவாக்னேர் மகா பாதக பர்வதாக பஸ்மீபவந்த்யநாசாத் சத்யம் சத்யம் நசம்சேகா சிவநாமதரீம் பிராப்ய சம்சாராப்திம் தரந்தி தே சம்சார மூல பாபானி தேஷாம் நச்சர்த்திய சம்சயம் சம்சார மூலபூதானாம் பாதகானாம் மகாமுனே சிவநாம குடாரேண விநாசோ ஜாயதே த்ருவம். பாவங்களாகிற காட்டுத்தீயினால் துன்பம் அடைந்தவர்கள் சிவநாமமாகிற அமுதத்தை அள்ளி பருக வேண்டும். பாவமாகிற காட்டுத்தீயினால் வெந்து சாம்பலாகும் உயிர்களுக்கு சிவன் என்னும் அமுதமன்றி அமைதி கிட்டாது. வேதங்களை முற்றிலும் ஆய்வு கொண்ட முன்னோர்கள் பிறப்பு இறப்பு என்னும் இந்த சம்சார சுழற்சியான தடையை ஒழிப்பதற்கான உயர்ந்த சாதனம் சிவபெருமானை அர்ச்சித்து வந்தித்து வணங்கி போற்றுவதேயாகும் என்று உறுதிபட கூறியிருக்கிறார்கள். ஆகவே இன்று முதல் முயற்சியும் ஈடுபாடும் கொண்டு உமையொருபாகரான சிவபெருமானை முறைப்படி பக்தியோடு பூஜித்துவா. அவரது கதைகளை கேள், பிறருக்கு சொல், சிவனடியார்களை முழு மனதோடு உபசரித்துவா. முனிவரே, சிவபெருமானது திருவடி தாமரைகளை இதயத்தில் நினைந்த வண்ணம் முதலில் சிவத்தலங்களில் உள்ள புண்ணிய தீர்த்தங்களை சுற்றி வந்து நீராடு. இவ்வாறு சிவத்தலங்களை தரிசித்து வணங்கி முடிவில் ஆனந்தவனம் என்னும் திருக்காசிக்கு செல். அவ்விடமே சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த இடம். அங்கு ஸ்ரீ விஸ்வநாதரை தரிசித்து பக்தியோடு பூஜித்து வணங்கு. அவரை துதித்து வந்தித்து நீ நிர்விகல்ப நிலையை அதாவது வேறுபாடு காணாத நிலையை அடைவாய். அதன்பின் உன் விருப்பம் நிறைவேற என் கட்டளையை ஏற்று பக்தியோடு பிரம்மலோகம் செல். அங்கு உன் தந்தையான பிரம்மதேவரை துதித்து வணங்கி சிவபெருமானது பெருமைகளை கூறுமாறு ஆசையோடு கேள். சிவனடியார்களில் சிறந்தவரான பிரம்மதேவர் மகிழ்ச்சியோடு சிவனது பெருமைகளையும் சதநாமத் துதியையும் உனக்கு கூறுவார். முனிவரே, இன்று முதல் நீ சிவபூஜையில் மனங்கொண்ட சிவபக்தனாக ஆகுக. அதனால் மோட்சம் பெற தகுதி பெறுவீர். சிவபெருமான் உனக்கு மங்களங்களை அருளட்டும். இவ்வாறு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கனிவோடு நாரத முனிவருக்கு உபதேசம் செய்துவிட்டு சிவபெருமானை நினைந்து வணங்கி துதித்த வண்ணம் அங்கிருந்து மறைந்தருளினார்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: ஆனந்தமாலை திருத்தில்லையில் அருளியது. சிவானுபவ விருப்பம் மாணிக்கவாசகப் பெருமான் மெய்யடியார்கள் கூடிய சிவபெருமானை என்றும் பிரியாதிருக்கும் இன்பத்தின் இயல்பினை விரும்பி உரைப்பதும் சிவானந்த அனுபவத்தை விரும்பி சிவபெருமானிடத்து முறையிடும் தன்மையினையும் ஆனந்தமாலை என்னும் இத்தலைப்பின் கீழ் ஏழு பாடல்களை பாடியுள்ளார்.

தேஜஸ்வினாவதீரமஸ்து மாவித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வந்தே தட்சிணகைலாசம் வந்தே வேணுவனேஸ்வர வந்தே ஸ்ரீமத்காந்திமதீஸ்வரி.

உபநிஷதம் துர்வாச ஜயதி தேசிக பிரதம மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இம

காலத்தியான் அவன் என் கண்ணுடானே. போற்றிவோம் நம சிவாய புயங்கனே மயங்குகின்றேன். போற்றிவோம் நம சிவாய புகலிடம் பிடிதொன்னில்லை. போற்றிவோம் நம சிவாய உறவினை போக்கல் கண்டாய். போற்றிவோம் நம சிவாய ஜய ஜய போற்றி போற்றி. ஒளிவளரும் விளக்கு உலகிலா ஒன்றே உணர்

பார்க்கடன் இந்தவிரான் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னை ஆலிக்கும் அண்டர்வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுவே. வேதனறி தழைத்தோங்க மிகு செய்வத்துறை விளங்க ஊதவரம் வரை ஒலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவடல் மயத்துகளுக்கிது ஞான சம்பந்தம் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு புறவுவா. வேத

என் நகரின் கண்ணை எழுந்தொழிக்கின்ற சங்கரராமேஸ்வரி திருவிழித்தொடங்கினாலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறான காஞ்சிபுராண படன வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். போன தடவை சிந்தித்தது திருநறி காரை காட்டுப்படலாம் என்பது. இன்றைய தினம் சிந்திக்க இருப்பது புண்ணிய கோடீசப்படலாம். நைமிச்சாரியவனத்திலே முனிவர்களெல்லாம் இருந்து கொண்டு சூதமாமன் இவரத்திலே கேள்வி கேட்கிறார்கள். இந்த சாஸ்திரங்களை எல்லாம் முழுதும் படித்து விரதங்கள்லாம் இருந்து எங்களாலாம் முடியாது, எல்லாராலேயும் முடியாது. அதனால் சாமானியம் ஈடேறுவதற்கு என்ன வழி என்று கேட்கும் பொழுது காஞ்சிபுராணத்தை அவர்களுக்கு சொல்கிறார்கள். அப்படி காஞ்சியிலே மகாத்மியத்தை வரிசையாக சொல்லியிருக்கின்ற வரிசையிலே புண்ணிய கோடீசம் என்றதான ஒரு கேத்திரத்தை பற்றி சொல்கிறார்கள். செச்சடை அந்த நீர் தேமலரும் சூழ்ந்த மை

என்னை நச்சி புகழ்கின்றன நன்கு மதித்து கேள்வின். புராணங்களையோ சாஸ்திரங்களையோ கேட்கும் பொழுது அதன் மேல ஒரு நல்ல மரியாதையும் பக்தி வைத்து கேட்க வேண்டும். ஏனோ தானா ஏதோ சொல்றா கேட்டு வைப்போம், போற போக்குல இருந்தா கேட்டு வைப்போம், ஆனா அப்படி கேட்கக்கூடாது. அதைத்தான் நன்கு மறித்து கேள்வேன் என்ற சொல்லுகின்ற விஷயத்தை அதுக்கு ஒரு கௌரவம் கொடுத்து கேட்க வேண்டும் என்றது. என்ன செச்சை சஞ்சலை அந்த நீர் அந்த ஜடாபாரத்தோடு இருக்கிறார்கள் முனிவர்கள். அது சிவப்பு நிறத்தில் இருக்கு. சிவப்புனா டார்க் ரெட் இல்லை. நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம தருமபுரம் ஆதீனம் முன்னாள்லாம் சஞ்சடை பார்த்துருக்க ஒரு முழு நேரத்தில் இருக்கும். செச்சை சஞ்சடை செச்சை சடை அந்த நீர் தேமலர் சூண்ட மை சச்சமா விரதச்சலமேன் மை சொற்ற தேன் மலர்கள் சூழ்கின்ற சோதைகள் சூழ்ந்த சத்தியமாபிரதம் என்கிறான தலத்தை பற்றி நாம் சொன்னோம். அதுல கச்சி பதியில் கபர் புண்ணிய கோடி மேன்மை காஞ்சிபுரியில் இருக்கின்ற மனதை மிகவும் கபருகான புண்ணிய கோடீஸ்வரன் என்ற தலத்தை பற்றி நச்சி புகழ்கின்றன விரும்பி சொல்கிறேன் சொல்ல நச்சி என்றால் விரும்பி விரும்பி சொல்கின்றன நீங்களும் மறித்து கேள்வேன் என்று சொன்னேன். மின்பாய் பொழில் சத்தியமாபிரதலத்தின் தென்பாலது புண்ணிய கோடி மேகங்கள் சூழ்ந்த சத்தியமாபிரதம் என்ற தலத்திற்கு தெற்கே இருக்கின்றது இந்த தலம். புண்ணியகோடீஸ்வரன் என்று சொல்லப்படும் நன் தேவன் அமைப்பு வன்பாளர்கள் எய்தரும் புண்ணிய தீர்த்தமாடே அன்பற்றவர்களும் அன்பே இல்லாதவர்கள் கூட ஒரு நல்ல கிரி அடையக்கூடிய புண்ணிய தீர்த்தான். அதுல எங்கோலிகற்கும் சிவப்பேருடி செய்து மங்கள் என்னை போன்றவர்களுக்கும் சிவப்பேரு கிடைக்கக்கூடிய ஒரு புண்ணிய தீர்த்தம் கஷேத்திரம் புண்ணிய கோடீசம் என்ற நாடு. மலர் மேயவன் மேகனல் வாகனகற்பமொன்றின் தலமேல் புகழ் நாரணன் தாமரையாணியாதி உலகேழையங்கிந்திடம் ஆசையின் உங்பர்கோனை தலநாள் முகிலின் உருக்கொண்டு பறித்தல் செய்வான். இறைவன் படைப்பில பல்வேறு விதமான நரகங்கள் பல்வேறு விதமான சொர்க்கங்கள் போக பூமிகள். ஏன்னா ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு விதமான ஒரு விருப்பத்தோடு இருக்கும். ஒருவர் விரும்புறத இன்னொரு விரும்ப மாட்டார். சில விருப்பங்கள் ஒன்று போல் இருக்கும் மாதிரி தெரியும், ஆனா அவனு மனசுக்குள்ள தெரியும் ஒரு வரம்பு வச்சிருக்கான் இப்படித்தான் இருக்கணும். எத்தனை விதமான விருப்பங்கள் இருந்தாலும் அத்தனை விருப்புக்கும் ஏற்ப அந்த போகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு உலகங்களை படைக்கிறான் படைத்துறான். இத மகாவிஷ்ணுக்கு ஒரு ஆசை ஒன்று என்ன பிரம்மன் படைக்கிறான் இவர் விஷ்ணு காக்கிறார் நாமளும் படைச்ச என்ன இவருக்கு என்ன இவர் நான் பெரியவர் ஏன் நாம் அதை சொல்லி நாமும் பார்க்க கூடாதா நமக்கும் படைப்பு தொழில் வேணும் ஆனா ஒரு ஆசை ஒன்று. உடனே மலர் நேயவன் மேக நல்வாகன கற்பம் ஒன்றில் பிரம்மாவுடைய ஆயுள்ல பலவிதமான கற்பங்கள் கற்பம் இருக்கின்றது. அத மேகவாகன கற்பம்னு ஒரு கற்பம். அதாவது மேகமாக இருந்து இறைவனை சாயினார் விஷ்ணு ஒரு கல்பத்தில்.
அதனால்தான் மேகவான கற்பம் அதுக்கு ஏற்பட்டது. தலமேல் புகழ் நாரணன், ஏழு உலகமும் போற்றக்கூடிய அந்த நாரணன் என்ன பண்ணாதான், தாமரையாடியாதி உலகேடயங்கிந்திடம், அதாவது பிரம்மனுடைய ஆயுள இருக்கின்ற அத்தனை உலகத்தையும் ஏழு உலகையும் உலகேழையும் இங்கிடம் ஆசையால் படைக்கும் ஆசையினால உம்பர்கோனை பரநாள் முகிலன் உருக்கொண்டு பறித்தல் செய்வா. அந்த ஆசையினால என்ன பண்ணான், நம்ம எவ்வருமான மேகமாக திறன் தாங்கினாரா, பல நாள் முகிலின் உருக்கொண்டு மேக உருக்கொண்டு அந்த எம்பெருமானை தாங்கினார். பல நாள்னா நாள் கணக்கில், பல ஆண்டுகள் தாங்கி கொண்டிருந்தார். நம்மான் இறங்கி கடைக்கண் அருள் நல்கி, அவனுடைய தவச பார்த்தவன மேகமாயிருந்து பலகாலமாயிருந்து நம்ம தாங்குறானே என்னப்பா என்ன கேட்போன்ட்டு சொல்லி, நம்மான் இறங்கி கடைக்கண் அருள் நல்கி மாடோய் மம்மோ சுரருள் ஆண்டினில் ஆயிரம் ஆண்டு மற்றிங்கு. எம்பெருமானுக்கு அவர் மேல இறக்க வந்துட்டு கடைக்கண் அருள் சாத்தினார். நம்மான் இறங்கி கடைக்கண் அருள் நல்கி மாடோய் மகாவிஷ்ணுவே பாப்பாப்பா சுரர் ஆண்டினல் தேவர்கள் ஆண்டுக ஆயிரம் ஆண்டு இப்படி தாங்கினாராம். உயிர் சுரர் ஆண்டினல் ஆயிரம் ஆண்டு மற்றிங்கு மேகம் ஒரு கொடு தாங்கினை. அப்படின்னா சுரர் ஆண்டு தேவர் ஆண்டு என்ன, அதாவது நமக்கு 12 மாசம் தேவருக்கு ஒரு நாள், அதாவது நமக்கு 1 வருஷம்னா தேவருக்கு 1 நாள், அப்படி 1000 ஆண்டு தாங்கினார். எம்மை வேண்டும் அம்மாபரம் நல்குதும் ஒரு நீ என்ன அண்ணோ. என்ன வேண்டும் பார்க்கள், அந்த வரத்தை நான் தரேன் நான் கேட்கிறேன். அவர் சொல்றார், எந்தாய் ஒரு நின் திருவேணி இட

அறையும் வாழ்க்கையின் எய்தினன் ஞாலம் முற்றும் பைந்தாள் மலரோனையும் இன்று படைச்சல் வேட்டே. ஒரு அருமையான கதை சொல்ல போறேன், எல்லாரும் வல்லியன கவலையாட்டு நல்ல கதை. நீங்களெல்லாம் சங்கரங்கோவில் போயிருப்பீங்க. சங்கரங்கோவில முக்கியமான மூர்த்தி இது, எல்லாரும் நம்மள சங்கர நாராயணன். உள்ள மூலமூர்த்தி சங்கரலிங்கன்னா அம்பாள் கோமதி அம்மை. சங்கர நாராயணன் இடையில் வந்தார். அதாவது புராணத்தில் அவரோட திருக்கோயில்ல இப்ப இருக்கிற சங்கரநாராயண சன்னதி சும்மா இருந்தது, ஒரு இடம்லாம் சும்மா இருந்தது. யாரோ ஒரு வைஷ்ணவன் தர்மார்த்தா வந்தான், இப்படி இருக்க சங்கரநாராயணன் வச்சிருவோமே, சங்கரநாராயணன் வைஷ்ணவன் பிற்காலத்து அண்ணதான். இப்ப குய்யோ மரியாதா கோடானு ஓடி உருவத்துல இருக்கு. சிவன் விஷ்ணு பேரம் இல்லாததுக்காக இதை காட்டிருக்கார், கோயில் கட்டிருக்கார், அப்படி இப்படிங்கிறதாங்க. ஆனா உண்மையான சரித்திரம் என்ன, கோமதி அம்மை தவஸ் பண்ணா எம்பெருமான என்ன வேணும் உனக்கு? அவள கேள்வி விபரீதமா ஒரு கேள்வி அன்னைக்கு கேட்டு வச்சு இன்னைக்கு வந்து நமக்கு மண்ட ஐடியா இருக்கு. ஆமா, ஏன்னா மாலுடன் நீ நண்டம் அவ்வாறு காணவேட்டன திருமாலோட நீ இருக்கிற உருவத்தை பார்க்கணும் எனக்கு ஆசையா இருக்கு. கேட்டதை கொடுக்கக்கூடியவர் தானும் மாலும் ஒன்றாகிய வடிவினை அயங்க மான் உலாங்கரத்திறைவன் காட்டினன். உடனே நாராயணன் தென்பாகத்த நாராயணனை வச்சு சங்கரநாயனாக அவன் உருவ காட்டினார். கான் உலாங்குழல் உமையவள் கண்டு கண் கழித்த பார்த்தாள் சந்தோஷமா இருந்தது, சொன்னபடி காட்டிட்டாரு. அதனால பார்த்து கேட்டா காட்டினார், பார்த்தாச்சு. ஆனாலும் அந்த உருவத்தை மேலும் பார்க்க அவ மனம் கொள்ளல. இது தப்பான முடியும். நாம் இருக்க வேண்டிய இடத்த அவரை ஒண்ணு வச்சு நாராயணரையும் சிவனையும் ஒண்ணு போல வச்சு பார்க்கறது அது சரியில்லைன்னு மனம் ஒப்பு கொள்ளல. அப்ப என்ன சொல்றாவ, சுவாமி நீர் வடிவோடு வித்தரத்து என்றும் வித்திரண்டு பக்தர்களுக்கு சன்மாற்றம் செய்தருடையவராக என்று வேண்டாம். அதாவது நம்ம புராணங்கள்ல பூரா சுவாமி தரிசனம் என்ன சொல்றார், சுவாமி இந்த தலத்தை எப்போதும் இருந்து இதே வடிவத்தோடு இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னா எல்லாம் வேண்டிக் கொள்வாங்க, புராணம் பூரா அப்படிதான் இருக்கு. ஆனா அப்படி ஒத்துக்கொள்ளாவர் வேண்டினால் தரிசனம் கொடுத்தார். அப்ப இதே மாதிரி இங்க தருத்தர் நீங்க இருந்து இங்க எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் சொல்லணும், அப்படி சொல்லவில்லை அவள். அப்படி என்ன கேட்டா அவன, தழைத்த பாலரான் மறைமகள் தாங்கும் இவ்வுருவம் ஒழித்து வேண்டாம், இந்த உருவம் வேண்டாம் எனக்கு, ஏதோ தெரியாம கேட்ட ஒழித்து நின்னுரு தாங்குவாயன உரைத்திடல் உன உண்மையான சுரூபத்தை நீ காட்டு போறப்பா, இந்த உருவம் எனக்கு வேண்டாம். மனம் ஒப்பத குழைத்த பைந்தழு கொன்றையான் தன்னுரு கொண்டு மழை கண் மாதடு புன்னயங்காவினில் வரிந்த. உடனே அந்த புன்னயங்காவில் புன்னை மரம் செலவருஷம் சங்கரங்கோவில் பழைய தன்னுடைய உருவை எடுத்துக்கொண்டு அந்த அம்மையோரோடு அந்த புண்ணியவனத்திலே இருந்தார். நாராயணனோடு இருக்குமாறு காட்சி கொடுக்குமாறு கேட்டாள், அவர் காட்சி கொடுத்தார். கண்டு கழித்தா போருமா, இது வேண்டாம், இந்த ஒரு எனக்கு பார்க்க வேண்டாம் சொல்லிட்டார். ஆனா அடுத்து என்ன நடந்ததுன்னா, இப்ப சங்கர கோயில தவசு நடக்கு, ஆடி தவசு எல்லாரும் கோரி பார்க்க, கோம்பரியம்மை தவிஸ் இருக்கா, அப்புறம் மத்தியானம் சங்கரநாதர் காட்சி கொடுக்கிறார். பார்த்துட்டு அப்ப சேர்ந்து போல நீங்க பார்க்கணும், கோமரி தனியா போயிடுறார், சங்கரநாதர் தனியா போயிடுறார். அவர் எல்லாம் பார்த்துட்டு இந்த உருவம் எனக்கு வேண்டாம், நான் பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டு போயிடுறார். உடனே தவிஸ் பண்ண போயிடுறார்.
அவர் பாட்டு அவர் போயிட்டார். உன்னுடைய உண்மையான உருவத்தோடு வா, அப்பதான் நான் பார்க்கறேங்கிறேன். ராத்திரி 12 மணிக்கு வரார் சங்கலிங்க சுவாமி, அப்பதான் உண்மையான காட்சி நடைபெறு. இது இடையில ஏற்பட்ட காட்சி. இது சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு வைஷ்ணவ தர்மார்த்தா பொண்ணுனார்ன மாதிரி இது ஒரு இடையில யாரோ இந்த திருவிழாவை ஏற்படுத்தி அவளை சுத்தி வந்து மாலை மாத்திர மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டான். ஆனா புராணத்துல அப்படி இல்லை. அவள் வந்து பார்க்கிற உருவத்தை ஏற்றுக்கொள்ள திரும்பி பெற அவரும் போயிடுறார். அப்புறம் 12 மணிக்கு சங்கலிங்க சுவாமி வர்றார். அப்போதான் உண்மையான காட்சி நடைபெறுகிறது. அப்போதான் அவரோட கோயிலுக்கு போறார். 12 மணிக்கு அவர் சங்கலிங்க சுவாமி வந்து காட்சி கொடுக்கிறார். அப்ப மாலை மாற்றி நடக்கிறது. அப்போதான் அவருடைய கையை பிடிச்சுன்னு கோயிலுக்கு போய் சேர்றார். இதுதான். அப்புறம் அவரைத்தான் திருமணம் செய்து கொள்கிறார் சித்திரை மாதத்தில். ஆனா இவங்க படுத்துற பாட்டை பார்த்துதான் சங்கரநாதர் ஒருத்தார், அவரோடு ஒன்றுட்டார். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆர்ப்பாட்டம் சரியா நடக்கும். சங்கரன் கோயில துப்பிரமணமான ஒரு மாசம் ஆகும். இந்த ஆடி தவசு அரங்கத்தை துப்பிரமணம் ஒரு மாசம் மேல ஆகும். அப்படி நடக்கும். அதத்தான் இங்க என்ன சொன்னார், அப்படியான ஒரு தரம் என்ன எடப்பாகத்துல வச்சு எனக்கு அனுகிரகம் பண்ணியப்பா, ஒரு நின் திருமேன இடப்புறத்து வந்தேன் அடியேன் உயர் நின்னருள்வன்மை தன்னால். அந்த உயர்ந்தவனுடைய அருள்தன்மையினால என்னாச்சுன்னா, நந்தாரையும் வாழ்க்கையன் எய்தினன் குற்றமில்லாத கிழார் இந்த வாழ்க்கை நான் அடைஞ்சேன். ஞானம் முற்றும் பைந்தாள் மலரோனையும் பகைச்சல் வேட்டேன், உலகம் முழுவதையும் நான் தான் படைப்பேன். அதனால மலரோனையும் சேர்த்து பிரம்மாவையும் நான் தான் படைப்பேன். அப்படி ஒரு எனக்கு ஒரு போஸ்ட் வேணும் கேட்டு அவ்வாற்றல் அழுத்தருள் என்னும் அறிக்கு நாரன் இவ்வாற்றல் கட்சி பதியெய்தி லிங்கம் தாவித்து ஒவ்வான் நளிதங்களால் உயர் பூசையாற்றின் செவ்வே பெருகிப்பை எனச் சிறுவாய் இந்த அவ்வாற்றல் அழித்தருள் என்னும் சொன்ன விஷ்ணுவுக்கு அறிக்கை என்ன சொன்னார்னா, இது வேணும்னா நீ காஞ்சிபுரத்துக்கு போனோம், காஞ்சிபுரத்தில் போய் இருந்து சிவபூஜை பண்ணு தபஸ் பண்ணு, அப்போ உனக்கு அந்த அறி கிடைக்கும். எப்படி படிக்கணும், லிங்கம் ஸ்தாபித்து ஒவ்வா நளினங்களினால் தாமரை மலையினால நீ பூஜை பண்ணணும். செவ்வே பெருகிப்பை என திருவாய் மலர்ந்த அது என்ன தாமரை மலர்னால அர்ச்சனை பண்ணணும். பூவினை கருங்கலம் பொங்கு தாமரை நாவினை கருங்கலம் நமச்சிவாயவே. பூவிலுக்கு அருங்கலம் தாமரை தான். பூ என்று சொன்னால் அது தாமரைத்தான் முடிக்கும் பொதுவா. ஆனால் தாமரை மலர்னாலே பூஜை செய்வது சிறப்பு. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, வெளியிடுறேன். பூ தாமரை பூ அப்படி முழுசாத்தான் பூ பண்ணணும் தெரியுமா. இப்ப பிச்சு பிச்சு பண்றானுங்கள அப்படி பண்ணக்கூடாது. புதுசா பண்றதுக்கு கட்டாயிச்சாமே அதான் பிச்சு பண்றான். பூ முழுதாச்சாம் விஷ்ணு அப்படித்தான் பண்ணாரு. இப்ப பிச்சு பிச்சு பண்றாங்க, முறை அப்படி இல்லை, முழுசாத்தான் பண்ணணும். சார் நடக்குமா கரை, 1000 தாமரை மலருக்கு நான் எங்க வருது, 10 தாமரை வரைத்த நான் சசனம் பண்ணிடுவேன். சட்டம் அப்படித்தான் இருக்கு, நியாயம் உங்க சௌகரியம் பண்ணணும். உடனே திருமால் காஞ்சிக்கு வரார். அங்க பொழுதே விடை கொண்டு அருட்காஞ்சியை பொங்கு பொலி தீர்த்த நரும் புனதாடி
சூழும் தெங்கிற் பொலி இந்திரன் நகர்க்கு தென் திசை கண் துங்க சிவலிங்கம் இருத்தி மெய் அன்பு தோன்ற. அங்க அப்பொழுதே உடனே புறப்பட்டார். நாளை பார்த்துக்கிட்ட நாளைக்கு வேண்டாம், உடனே புறப்பட்டார். விடை கொண்டு அருக்காஞ்சியே காஞ்சிபுரத்துக்கு வந்து பொங்கி பொலி தீர்த்தம் அங்க இருக்கிற தீர்த்தமாடி தெங்கற்பொலி இந்திரனன் நகர்க்கு தென்னிசை தென்னை மரங்களால் சூழ்ந்து விளங்குகின்றதான இந்திரனன் நகர் அதுக்கு தென்பாக்கத்துல துங்க சிவலிங்கம் இருத்தி மெய் அன்பு தோன்ற. தென்னீர்த்தடன் ஒன்று பகுத்து ஏற்கனவே அங்க இருக்க தீர்த்தத்தை நீராடியாச்சு. இவருக்கு தினந்தோறும் ஸ்நானம் பண்ணுங்கள், இவரே தனியா ஒரு குழா வச்சிட்டார். தண்ணீர் தடம் ஒன்று பகுத்து திருந்த மூழ்கி திருந்த மூழ்கி வெண்ணீர் தனி அக்க மணி தொடைமை விளங்க கண்ணீர் கமலம் பலகொய்து கருத்து வாய்ப்ப மண்ணே சிவபூஷனை நித்தலும் செய்து வாழ்ந்த. அவரே ஒரு குளத்தை வெட்டினார், அதுல தினந்தோறும் மூழ்கி விபூதி அணிந்தார், திராட்சங்கள் எல்லாம் அணிந்தார். கண்ணீர் கம்பம் மலை கொய்து கண்ணீர் கமலம் மலை கொய்து தாமரை மலர்னால அர்ச்சனை பண்ணார். கருத்து வாய்ப்ப மண்ணீர் சிவபூஜை நித்தலும் செய்து வாழ்ந்தார். இப்படியாக தினந்தோர் அவர் பூஜை செய்து கொண்டிருக்கிறார் காஞ்சியம்படியில. அன்னோன் ஏபல் மைப்பணியாற்றும் அன்பு உந்த அந்த மாவிஷ்ணுவுக்கு துணையாக அவருக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் எடுத்து கொடுக்கணும்னு ஒரு தோன்றிச்சு. சிவபூஜை பண்ணுவரை விட சிவபூஜை பண்ணுகிறவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது அதை விட விசேஷம். அன்னோன் ஏவல் மைப்பணி ஆற்றும் அன்பு உந்த தன்னேர் இல்லா ஒரு மதபேடம் தான். ஒரு யானை, ஒரு யானை தான் மாவட்டம் நான் வந்து உங்களுக்கு எல்லாம் உதவி செய்யட்டுமா உதைக்கணும் அதுக்கெல்லாம் செய்துட்டு போனார். என் நாயகனே

0: என்னுடைய நாயனே என்னுடைய பணியை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று சொல்கிறான். வந்துட்டு எங்க ஏற்றி பொன்வா தோன்ற முன்னல், இப்ப அனை மாதிரி தெரியாது. சூரியன் உதயமாவதற்கு முன்னால சிவப்பா வரும், மேகம் வரும். அப்படியா சார் கேட்கிற காலம் அஞ்சு மணிக்கு பார்த்தா தெரியும், அஞ்சு அஞ்சரைக்கு பார்த்தா செவ்வானம் அதே பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அதுக்கப்புறம் சூரியன் மல்ல வரும். ஆனா பொன்வாய் தோன்றும் முன்னர், பொன் போன்ற அந்த ஒளி தோன்றுவதற்கு முன்னாலேயே எழுந்திருந்து முன்னர் எழுந்து புனலாடி அங்குள்ள குளத்தெல்லாம் குளிச்சு நாளலர் தாமரை பாதிரி வில்வம் நறும் புன்னை தாழ் உயர் சண்பகம் மல்லிகை தன் கழுநீர் மௌவல் கோளறு கோங்கு முதற் பலகொய்து கொடுத்து என்றும் வேலை அளித்தவன் உள் மகிழ்வித்திடும் அந்நாளே. பலவிதமான புஷ்பங்களை எல்லாம் கொய்து அந்த மகாவிஷ்ணம் கொடுத்து பூஜை பண்றதற்கு கூட இருந்து எல்லாம் செய்கின்றார். நாளலர் தாமரை, அந்தளர்ந்த தாமரை நமக்கு அப்படி முடியாது. பழைய பூதா நாம பூஜை பண்றோம். இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வருதுன்னா முந்தானத்து பூதா இன்னைக்கு வருது. முந்தா நாள் காலையில போச்சு, அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நேற்று காலையில வந்து ஏலம் போட்டு அது நம்ம கைக்கு இன்னைக்கு வருது. நாமளும் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு நாளைக்கு பூஜை பண்றோம். ஆக அந்தளந்த தாமரை அன்னைக்கு வளர்த்த புஷ்பத்தால பூஜை பண்ணும் சொல்லப்பட்ட பூக்கள நாளையில பூஜை பண்ற அந்த யானை கொண்டு கொடுக்கறது, கொடுத்து அவர் பூஜை பண்றார். ஓர்பகல் நீர் நிறை பூந்தளம் ஒன்று பூ கொய்வான் சீர்தகு தன் திண்கரி சேரலும் அங்கொரு பன்னீனம் நீரிடையே நின்று வெகுன்று அடிபற்றி நிவர்ந்து ஈர்ப்ப காரொலி காட்டி அதன் கரை ஈர்த்தது காய்வேடம். இப்படி இருக்குமா, ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பொத்தாமரை போச்சு, போய் அந்த நடுவுல ஒரு தாமரை பூத்திருக்கு, அத போய் பறிப்பதற்காக நினைச்சு. ஓர் பகல் நீர் நிறை பூந்தடம் ஒன்று பூ பொய்வான் சீர்தரு தென் கரி சேரலும் கரியானை அங்க போய் அது போய் சேரம்னு ஆச்சுன்னு. உடனே அங்க ஒரு வன் மீன முதலை அது காலப்பட்டி நீரிடை நின்று வெகுண்டு அடிபற்றி நிமிர்ந்திருப்ப காலப்பட்டி இழுக்குது. இது பல விட இழுத்துக்கிட்டே கரைக்கு வந்தாச்சு, கரைக்கு பூரா வரல அவர் பக்கத்தண்ணிக்கு. இது தண்ணிக்குள்ள இருக்கு, அது கரைக்குள்ள இருக்கு, தண்ணிக்குள்ள இருக்கு. இப்படி ஒரு நாள் இருந்தால பல காலம் நடந்துட்டு இருந்தான் போராட்டம். கார் ஒலி காட்டி அகன் கரை ஈர்த்தது காய் வேடம். அப்படி பல காலம் நடந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவோ முயற்சின்னு பார்த்தது யானை முடியல. இவ்வகை தன் புனலின் கரை மீதிவை ஓவாமேதும் உடன் இற்புணி ஆண்டுகள் எண்ணில சென்றேற. பல ஆண்டுகளா நடந்துட்டு இழுக்குது, அழுக்கு அது இழுக்கு நடந்துட்டு போராட்டம். கைவரை ஆச்சரிதாய் அலறி கருமாமேகன் தம் வடிவோனை அழைத்தது மூலமென கூறி. முதலைக்கு தண்ணீர்ல இருக்கும்போதுதான் பலம், கரையில வந்தா பலம் கிடையாது. அதனால தண்ணிக்குள்ள இருந்து அது போராடும். இது எப்படியா அதை கரையில இழுத்தாச்சுன்னா அதுக்கே பலம் குறைஞ்சிருவோம் சொல்லி இது இழுக்கு. இப்படி பல ஆண்டுகள் நடந்து முடியல. அப்ப என்ன பண்ணிட்டான், கைவரை ஆச்சரிதாய் கடைசி ஆணையால ஒண்ணுமே முடியல. இம்முறை அலறி கருமாமேகத்த வடிவோனை அழைத்த மூலம் எனம் மூலா ஆடி மூலா அனு கூட்டது. ஆடி மூலம் யார கூட்டது, விஷ்ணுவ கூட்டது. பார்த்துக்கோ ஆதி மூலம்னு கூப்பிட்டவன மற்ற தெய்வங்களும் தள்ளி போயிட்டான். நாம் ஆதி மூலம் இல்லை, நம்ம கூப்பிடல. அண்டரெல்லாம் யா மூலமல்லேமென்றே நல் போரில் கொண்டறிகக் கண் புண்ணியன் நம் புள்ளரசின் மேல் கொண்டு எதிரெய்தி. எல்லா தேவர்களும் தெய்வம் தள்ளிவிட்டு நாம் ஆதி மூலம்னா கூப்பிடுது, நாம மூலமா இல்லையே. மாம் கடைசி இவர புண்டரியன் தானே, புண்டரிய கண் புண்ணியன். அவர் என்ன பண்ணானா, தன் புள்ளரசின் மேல் தண்டையா புள்ளனது திடவான் அதை ஏறி புறப்பட்டார். கொன்று எதிரெய்தி கரி அரசும் கொடுவாய் கண்டு உளம் நெக்கான் அஞ்சலை அஞ்சலே என்று பயப்படாதே பயப்படாதே சொல்லிட்டே வந்தாராம். அவர் ஆழி எரிந்தான் தன் சக்கரத்தை எரிந்தான், அதன் உயிர் உண்டான் வயிற்று. கரியோடும் வாழிய காஞ்சி மாநகர் எய்தி சிவபூஜை வேளம் அழிக்கும் மேதகு பள்ளி தாமத்தார் ஊழ்முறையாற்றி தவம் நனி செய்தங்குறைகாரை. யானை கூட்டிட்டு போயிட்டார். போய் நாட்டின காஞ்சின்மாரி சூரிய பலவடையும் தொடங்கினார். இந்த யானை வேண்டிய உதவியோடதான் செய்து கொண்டிருந்தது. அவர் என்னன்னா, வேளன் அழிக்கும் மேதகு பள்ளித்தாமம், பள்ளித்தாமம்னா பூஜைக்குரிய பூரம் அதை கொடுத்தா ஊழ்முறை ஆச்சு விதிமுறை ஆச்சினாராம். இஷ்டம் போல பூஜை ஒண்ணு இல்லை, நாம ஒரு பதவி உண்டாக்கவே உண்டாக்கல. இப்பினால யாகமகள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது வழியே அவர் பூஜை செய்தார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் தீட்சை வழங்குதல் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஐந்தெழுத்துதான் பெருமானிடத்திலே சேர்க்கின்றது. ஒருவன் பட்டாடை கட்டி இன்புறுகின்றான், ஒருவன் தோலாடை கட்டி இன்புறுகின்றான், ஒருவன் தங்க கிண்ணத்துல பால் பாயசம் சாப்பிட்டு இன்புறுகின்றான், இன்னொருவன் தகரடப்பால கஞ்சி சாப்பிட்டு இன்புறுகின்றான். ஒருத்திக்கு கலெக்டர் கணவர், இன்னொருத்திக்கு மரம் வெற்றவன் கணவர், இருந்தாலும் இன்பம் ஒன்று. அப்ப இதெல்லாம் வெளியில இருக்கிற இந்த கண்டிஷன்ஸுக்கும் பெருமானுடைய திருவடியை எழுதிக்கின்ற ஐந்தெழுத்துக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லுது. எவருக்கும் மெஞ்ஞானமாம் அஞ்செழுத்து, அஞ்செழுத்து தான் பெருமானை அடைவிக்கும். அந்த அஞ்செழுத்தினை உபதேசம் செய்வதற்காக எவருக்கும் மெஞ்ஞானமாம் அஞ்செழுத்தையும் உணர்த்த வேண்டி. இந்த கருத்துக்களை எல்லாம் சம்பந்த பெருமானுடைய பஞ்சாட்சர பதிகத்திலிருந்து எடுத்துட்டு இருக்கிறார். நம்புவார் அவர் நாவின் நவிற்றினால் வம்பு நான்மலர் வார்மது ஒப்பது செம்பொனார் திலகும் உலகுக்கெலாம். உலகு என்பது உயிர்கள் மாட்டு. உலகத்திலே ஜடப்பொருளும் உண்டு அறிவுப்பொருளும் உண்டு. உலகுக்கெல்லாம் ஐந்தெழுத்து என்று சொன்னால் அது உயிர் பொருளை குறிக்கின்றது. அப்ப செம்பொனார் திலகும் உலகுக்கெலாம் நம்பன் நாமம் நமச்சிவாயவே என்று சொன்னார். அந்த பதிகத்து பொருளை சேக்கடா பெருமான் சொல்லும் பொழுது, ஞானமை நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொல்லாம். எல்லோருக்கும் ஞான மெய்நெறி என்பது நமச்சிவாய என்ற மந்திர சொல், அதுதான் எல்லோருக்கும் ஞான மெய்நெறி என்று குருநாதன் ஆகின்ற ஆளுடைய பிள்ளையார் அந்த ஐந்தெழுத்தினை எல்லோரையும் கூப்பிட்டு உபதேசித்தார். எல்லோருக்கும் அவர் உபதேசிக்கும் போது எல்லோரும் ஒன்று போல இருக்க மாட்டார்கள். ஒரு கை விரல்லாம் வெவ்வேறையா இருக்கு, ஐந்து விரலும் ஒன்று போல இல்லை. அப்ப அந்த உபதேசம் பெறுகின்ற எல்லோரும் ஒன்று போல தகுதி படைத்தவர் இல்லை. ஆனால் ஆளுநர் பிள்ளையாருடைய தகுதியினாலே எல்லோரும் ஒன்று போன்ற தகுதியினை பெற்றார்கள். இது எப்படின்னு கேட்டா, ஒரு கொத்தனார் இந்த செவத்தை கட்டியிருக்கிறார். இப்ப இந்த செவத்துக்குள்ள நமக்கு எத்தனை பாதிக்கல் இருக்கு, கால்கள் இருக்கு, முக்கால்கள் இருக்கு, முழுக்கல் இருக்குன்னு தெரியாது. அவர் முழுக்கல்லாவே கட்டியிருப்பாருன்னு சொல்ல முடியாது. முழுக்கல், முக்கால்கல், கால்கல், அறக்கல் எல்லாத்தையும் வச்சு கட்டிருக்கிறார். அந்த கற்களுக்கு தகுதி வெவ்வேறையா இருந்தாலும் கட்டி முடிச்ச போது நமக்கு வெளில ஒண்ணும் தெரியாது. அது போல குருநாதன் தன் தீட்சையினாலே நமக்கு எந்த ஒரு தகுதியின்மை உண்டோ அந்த தகுதியின்மையை தன் தகுதியை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுவார், நிறைவு செய்து விடுவார். அதான் தீட்சையினுடைய சிறப்பு. தீட்சை ஏன் முக்கியம்? நாமளே புஸ்தத்தை பார்த்து படிச்சுக்கலாமே. நாமளே புஸ்தத்தை படித்து படிக்கிற விஷயம் இல்லை. ஒருவன் தன் தவத்தின் பயனை கருணையினாலே நமக்கு தருவதுதான் தீட்சை என்று பார்க்கின்றான். அவ்வாறு எல்லோருக்கும் ஆளுடைய பிள்ளையார் தன் தவத்தை பகிர்ந்து கொடுத்து அந்த ஞான மெய்நெறியினை நமச்சிவாய மந்திரத்தினாலே உபதேசித்து பாசத்தினை மோசனம் செய்து பாசத்தினை அவர்களுக்கு விலக்கி அவர்கள் பாசமற்றவர்களாக பெருமானுடைய திருவடி பற்றினை பெற்றவர்களாக பெருமான் திருவுருளை பெற்றார்கள், ஞான வீடு வீட்டினரினை அளித்தார் என்று பார்க்கின்றோம். அந்த ஐந்திரத்தை உணர்த்த வேண்டி அவத்தொழில் அகற்றியாளும் சிவத்தை முன்னாக மாறி பெருமான் என்ன பண்ணுறாரு, ஒரு உயிர் தன்னை அடைவதற்குத்தான் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். படைப்பு என்பது ஒரு கருணை செயல். படைக்கப்படாத நிலையிலே எந்த உயிரும் கடவுளை அறியாது. படைக்கப்பட்டால் தான் நமக்கு வாய்ப்பு இருக்குது கடவுளை அடைவதற்கு. ஆனால் பூமியில் விட்டவுடனேயே பெருமான் ஞானத்தை தருவதில்லை, ஒரு மறைப்பினை தருகின்றான். அம்மா வந்து குழந்தைய மறைச்சு மறைச்சு தான் வளர்க்குறா, அவள் மருந்தை ஊற்றா சோத்தோடு கலந்து என்று பார்க்கின்றோம். அதே போல பெருமானுடைய மறைப்பாற்றல் இருக்கின்றது. அந்த மறைப்பாற்றல்னா பஞ்சாட்சரத்தில் இருக்கின்ற நகாரத்தினாலே சொல்லப்படுவது, திரோதை என்ற அந்த மறைப்பாற்றல் இருக்கின்றது. அப்போ மறைப்பாற்றலை முன்னாக ஒரு பஞ்சாட்சரம் இருக்கு, நமச்சிவாயன்னு இருக்கு. தீட்சையிலே பெருமான் என்ன செய்கின்றான், இந்த மறைப்பு உனக்கு போதும், இனி நாம் நம்மை உமக்கு வெளிப்படுத்துவோம் என்ற அருளினை முன்னிடுகின்றான். ஆகவே அவத்தொழிலை அகற்றுகின்ற சிவத்தை முன்னாக வைத்து பெருமான் குருநாதன் நமக்கு அதனை ஓதி காட்டுகின்றார், சிவாய நம என்று ஓதி காட்டுகின்றார் என்று இந்த புராணம் சொல்லுது. அப்பொழுது அந்த உயிர் இதுவரையிலும் நமச்சிவா என்று ஓதி வந்திருக்க வேண்டும். ஓதி வந்திருக்கிறதான்னு கேட்டால் திருவாசத்தில் அதுக்கு ஆதாரம் இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டால், நமசிவாய வாழ்கை என்று சிவபுராணம் பாடியிருக்கிறார். அது பாடியதனுடைய கருத்து என்னன்னு கேட்டால், ஒருவன் தனக்கு உபதேசிக்கப்பட்ட மந்திரத்தை கைவிடலாகாது என்று நூல்கள் கூறுகின்றன. ஆகவே அந்த மந்திரத்தை கைவிடாமல் தனக்கு முதலிலே வழிகாட்டிய மந்திரத்தை முன்வைத்து பாடினார் என்று கொள்ளலாம். இதெல்லாம் ஒரு வக்கீல் வந்து ஆர்கியூ பண்ணுற மாதிரி, நமசிவாய வாழ்க என்பது தனக்கு உபதேசிக்கப்பட்ட மந்திரத்தை ஒரு கைவிடலாகாதுன்னு இருக்கு, சட்டம் இருக்கு. ஐந்தெழுத்து உபதேசம் பெறுவதாக என்னுடைய குருநாதர் நான் கேட்டபொழுது அவர் சொன்னார், உனக்கு காயத்ரி உபதேசம் ஆயிருக்கு, அதிலேயே ஐந்தெழுத்தினுடைய பலன் உனக்கு கிடைக்கும், இன்னொரு மந்திரம் எதற்குன்னு கேட்டார். அதாவது ஒருவனுக்கு அந்த மந்திரத்திலே பற்றி இருக்கிறதான்னு ஆராய்ந்து பார்த்து பிறகுதான் குருநாதர் தருவார். இருந்தாலும் நான் அவர் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன், எல்லாருக்கும் பஞ்சாட்சர உபதேசம் ஆறுது, எனக்கு ஆசையாக இருக்கு பஞ்சாட்சர உபதேசம் பெற வேண்டும் என்று. வைதிகமான பாசுபத தீட்சையை முதலிலே பெற்றேன். அப்போ அவர் என்ன சொன்னார், ஏய் ஒரு மந்திரம் என்பது ஒரு மனைவி போலடா, ரெண்டு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டேன்னா ரெண்டு பொண்டாட்டியும் ஒழுங்காக காப்பாற்றணும், மூத்தாளை கண்கலங்க விடப்படாது, மூத்தாள்கிட்ட கெட்ட பேர் வாங்கப்படாது என்று சொன்னார். இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது. அப்போ நம்ம குருநாதருக்கு இளமையில் அந்த மந்திரம் உபதேசம் ஆயிருக்கு என்பது திருவாசத்தில் தெரியுது. நம்ம குருநாதர் ஒரு அந்தனர் மரபிலே தோன்றியவர். அந்தனர்களுக்கு உபநயனம் ஆகும் பொழுதே காயத்ரி மந்திரமும் உபதேசமாகும், பழங்காலத்தில் பஞ்சாட்சரமும் உபதேசமாகும். அது வேதத்தினுடைய சம்ஹிதா பாகத்திலே நமசிவாய மந்திரம் இருக்கின்ற காரணத்தினாலே நம்முதல் மந்திரம்தான் உபதேசமாகும், வைதிகமான மந்திரம் அதுதான் உபதேசம் பண்ணுவார்கள். அவ்வாறு உபதேசம் பண்ணின மந்திரத்தை கொண்டே சிவபூஜையும் செய்வார்கள். அதனால்தான் நமசிவாய என்று உன் அடிபணியா பெயனாகிலும் பெருநெறி காட்டாய் என்று சொல்றார். பெருமானே நமசிவாய மந்திரத்தினாலே உன்னை நான் பூசிக்கவில்லைன்னு சொல்றார். பூசிக்கவில்லை என்பதற்கு என்ன பொருள் என்று கேட்டால், உன்னை நான் போதுமான அளவு பூசிக்கவில்லைன்னு பொருள், பூசிக்கவே இல்லை என்று பொருள் கொள்ளக்கூடாது. ஐயா வீட்டுக்கு நம்ம வரோம், சாப்பிட முடியாத அளவுக்கு சாப்பாடு போடுறாங்க, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒழுங்காகவே நீங்கள் சாப்பிடலை, நான் உங்களை ஒழுங்காகவே கவனிக்கலை, உங்களுக்கு ஒழுங்காகவே சாப்பாடு போடலை, உங்களுக்கு நான் சாப்பாடே போடலைங்க ஐயா அப்படிங்கிறாங்க. அப்போ சாப்பாடே போடலைன்னு அர்த்தமா, நான் இன்னும் சாப்பிட்ருந்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க, அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு ஏக்கம், நல்லா சாப்பிடலை. அதுபோல் பெருமானை பூசிக்கவில்லைன்னு சொன்னால் நம்ம குருநாதர் பெருமானை பூசிக்கலைன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது, பூசித்தது போதுங்கிற எண்ணம் இல்லை அவருக்கு இல்லை. அப்போ பூசையிலே பயன்படுவது நமச்சிவாய மந்திரம்தான். அந்த கொண்டு நான் உன்னை ஒரு நாளைக்கு ஆறு வேளைகளிலும் பூசிக்க வேண்டும், அவ்வாறு பூசிக்கவில்லை. காலையில் பூஜை பண்ணிவிட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டேன், மாலையில் நேரம் இருந்தால் பூசிப்பேன் இல்லைன்னா உறங்கிடுவேன் லேட் ஆயிடுச்சுன்னா. அப்படி நான் போதுமான அளவு உன்னை பூசிக்கவில்லை. அடியார்கள் எல்லாம் அறு பொழுது பூசித்திருக்கிறார்கள், முப்பொழுது பூசித்திருக்கிறார்கள், இருபொழுது பூசித்திருக்கிறார்கள், அப்படிலாம் உன்னை பூசிக்கவில்லை என்ற ஏக்கத்திலே நமசிவாய என்று உன்னடி பணியா பெயனாகிலும் பெருநெறி காட்டாங்கிறார். ஆகவே திருவாசத்தின்படி நம்முடைய குருநாதருக்கு இளமையிலே திருப்புரந்துரைக்கு வருவதற்கு முன்பாக அவர் தகப்பனார் மூலமாக நமசிவாய மந்திரம் உபதேசிக்கப்பட்டிருக்கும், அதை கொண்டு அவர் சூபூஜை செய்திருப்பார் என்று ஊகிக்கலாம். அதனால்தான் நமசிவாய வாழ்கைன்னு ஆரம்பிக்கிறார். ஆறு இடங்களில் நமசிவாய மந்திரம் வருது. பொற்றியோம் நமசிவாய புயங்கனே மயங்குகின்றேன், பொற்றியோம் நமசிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை, போற்றியோம் நமசிவாய புறமெனை போக்கல் கண்டாய், போற்றியோம் நமசிவாய ஜய ஜய போற்றி போற்றி என்று வருது. நமசிவாய வாழ்கன்னு வருது. நமசிவா என்று உன்னடிபணியா பெயர்னு வருது. இப்போ ஆறு இடத்துல வருது. இப்போ இளமையிலே அவர் கற்ற மந்திரம், அந்த மந்திரத்தினை சிவாய நம என்று மாற்றி உபதேசித்தார். ஏன்னா இரண்டாவது முறை அதை உபதேசிக்க வேண்டிய தேவையில்லை, ஏற்கனவே உபதேசம் ஆயிருக்கு என்று கடவுள் மாமுனிவர் கருதினார். கருதியதில் குற்றம் இல்லை. இப்போ ஒரு புராணம் ஒரு மாதிரி சொல்லுது, இன்னொரு புராணம் இன்னொரு மாதிரி சொல்லுது, மூன்றாவது புராணம் வேறு வகையாக சொல்லுது, நமக்கு நாலாவிதமாக தோணுது என்பதனால புராண ஆசிரியர்கள் ஒழுங்காக புரிந்து கொள்ளாமல் பாடினார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. கடவுள் அவங்களுக்கு எதை காட்டிருக்கிறாரோ அதை அவங்க பாடினாங்க, அது முக்கியம் இல்லை. அவர்கள் நம்ம குருநாதருடைய சரித்திரத்தில் டீட்டெயில்ஸ் இங்கே அங்கே வெவ்வேறு விதமாக இருக்கிறதுனால ஒரு புராணமானது குற்றம் உள்ளதாக ஆகிடாது. புராணத்தினுடைய கொள்கை என்ன? பெருமானிடத்திலே அன்பினை உண்டாக்கி பெருமான் திருவிடியை எழுதுவிக்கின்ற சரியே கிரிய யோகம் ஞானம் என்ற மார்க்கத்தை காட்டணும். அதுதான் புராணத்திற்கு கொள்கை. அந்த கொள்கையை புராணம் நிறைவேற்றி விட்டால் ஃபேக்சுவல் டிஃபரன்சஸ் இருக்கே அது வந்து குற்றமாகாது. இவர் இப்படி சொல்றாரு அவர் மாத்தி சொல்றாருங்கிறதுனால யார் கரெக்ட்னு நம்ம மண்டையை உடைச்சிக்க வேண்டாம். ரெண்டு பேர் தப்பா இருந்தும் மூணாவது ஒன்று கரெக்டா இருக்கலாம். அதனால புராணம் குற்றம் உள்ளதாகாது. முன்பின்னாக கூறுவதாலும் புராணம் குற்றம் உள்ளதாக, புராணத்துக்கெல்லாம் ஹிஸ்டாரிக் சென்ஸ் கிடையாது. திருவிழா புராணமே மூணு புராணம் இருக்கு. ஒரு திருவிழாடலே முன்னாக சொல்கின்ற புராணம், இன்னொரு புராணம் அந்த திருவிழாடலே பின்னாக சொல்லும். அப்ப எது கரெக்ட்னு நம்ம ஒன்று சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டாம். ஒன்றன் பின் ஒன்று தான் வந்திருக்கணும். ஆனா அந்த முறையை மாற்றி கூறுவதனால ஏதோ ஒன்று தான் கரெக்டாக இருக்க முடியும். எது கரெக்ட்னு தேட வேண்டாம், அந்த கதை கரெக்ட், அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஒரு விளையாடல் நிகழ்ந்திருக்கின்றது. புராணங்களுக்கு ஹிஸ்டாரிக் சென்ஸ் கிடையாது. அப்போ சிவாய நம என்று உபதேசித்த கடவுள் மாமுனிவர் கருதுவதற்கு என்ன காரணம்னா, நமச்சிவாய மந்திரம் ஏற்கனவே உபதேசிக்கப்பட்டிருக்குன்னு திருவாசலும் தெரியுது. அதை தவிர நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப்பெற்றேன் அப்படின்னு சொல்கிறார். நானா தவம் செய்தேன் என்று சொன்னால் தவம் செய்யவில்லை என்று பொருள் இல்லை. நான் செய்த தவம் போதுமானது இல்லை. பெருமான் எனக்கு பெருங்கருணையோடு ஒரு மந்திரத்தை உபதேசித்தான், அதற்குரிய தகுதியை ஈட்டுகின்ற தவத்தை நான் செய்யவில்லை. என் தவம் சிறிது, பெருமான் கருணை பெரிது. நான் ஒரு ரூபா லாட்டரி சீட்டு வாங்கினேன், அதில் எனக்கு ஒரு கோடி ரூபாய் விழுந்தது. அதுக்கு தான் அர்த்தம் நானேயோ தவம் செய்தேன், நான் செய்த தவம் போதாது. நான் அந்த ஒரு ரூபா கூட செல்லாத ஒரு ரூபாவை கொண்டு தான் வாங்கினேன் அந்த சீட்டை. அப்பொழுது இந்த தவத்தை அவன் பொருட்படுத்தவே இல்லை. அவனுக்கு தெரியும் இந்த ஒரு ரூபாய் செல்லாதுன்னு. இருந்தாலும் சீட்டு விற்கிறவன் பரவாயில்ல, நமக்கு ஒரு ரூபாய் நட்டமானா பரவாயில்லன்னு சீட்டை விற்றுட்டான் அறிந்தே என்று பார்க்கிறோம். அதுபோல நமக்கு லாட்டரி சீட்டு போல பெருமாளுடைய அருள் கிடைக்கின்றது. அதிலே சிவாய நம என பெற்றேன் என்று சொன்னார். அதனை மனதிலே கொண்டு சிவாய நம என்ற மந்திரம் உபதேசமாயிற்று. அவத்தொழில் அகற்றியாலும் சிவத்தை முன்னாக மாறி தவப்பெரு வடிவம் கொண்டார் தண்டமிழ் பாடும் அன்பர் செவிப்புலன் வழியே சிந்தையுற திருவாய் மலர்ந்தார். அவருடைய காது வழியாக மனமானது மலரும்படியாக சிவாயனம என்ற மந்திரத்தை இறைவன் உபதேசித்தான் என்பது பாட்டிற்கு பொருள். இப்போ நமக்கு மூன்று நிலைப்பாடுகளை மூன்று புராண ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. சுந்தரலிங்க முனிவரை பழைய திருப்புரந்திரி புராணத்தில் குருந்தமரத்திரையில் எழுந்தருளிய குருநாதன் நமசிவாய மந்திரத்தை உபதேசித்தான். அதற்கு அவர் நமசிவாயவே ஞானமும் கல்வியும், நமசிவாயவே நானறி விச்சையும், நமசிவாயவே நான் அபின்றெத்துமே, நமசிவாயவே நன்னறி காட்டுமே அப்பர் பெருமான். கொல்வாரேனும் குணம்பெற நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயினின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பதால் நல்லார் நாமம் நமசிவாயவே. சம்பந்த பெருமான் நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே நம்பி ஆரூர். அப்ப முன்னோர்கள் தேவாரம்பாடிய முன்னோர்கள் காட்டிய நெறி என்னன்னா, நமசிவாய மந்திரமே வீடழித்து விடுங்கிற உறுதியான நெறியை காட்டிருக்கிறார்கள். நமசிவாயங்கிற மந்திரத்தினுடைய இயல்பும் அதனுடைய செயலும் சிவாயனம என்ற மந்திரத்தினுடைய இயல்பிற்கும் செயலுக்கும் வேறுபாடு கொண்டதுங்கிற கருத்து அந்த காலத்தில் இல்லை. இந்த கருத்து மெய்கண்ட சாத்திரங்கள் உண்டான காலத்தில் தோன்றிய கருத்து, தேவார காலத்தில் கிடையாது. இதுதான் உண்மை. அதனாலையும் திருவாசகத்தில் பெரும்பான்மையாக இந்த மந்திரம் சொல்லப்படுவதாலேயும் ஒரே ஒரு இடத்துல தான் சிவாயனமங்கிற மந்திரம் வருது என்ற காரணத்தினாலையும் ஒருவர் அதிகமாக எதை பயன்படுத்துவார்? ஜபம் பண்ணி நாக்கில் அந்த மந்திரம் வரி வடிவம் பெற்றிருக்க வேண்டுமா? கூத்தனை நாத்தெழும்பு ஏற வாழ்த்தி என்று திருவாசத்தில் வருது. எவ்வளோ ஜபம் பண்ணணும்னா, குருநாதர் எங்கே நாக்க நீட்டு, அம்மா குழந்தைய பார்த்து நாக்க நீட்டுன்னு கேட்குறேன். குருநாதனுக்கு ஒரு தாய், சீடன்பம் குழந்த, அம்மா என்ன பண்ணுவா, இது கண்டதை தின்னுருக்குமோன்னு சந்தேகம், எங்கே நாக்க நீட்டு அப்படின்னு கேட்பா. அதுபோல நாக்க நீட்டினா குருநாதன் பார்ப்பாரான் அதுல பஞ்சாட்சரம் இருக்கான்னு. ஜபம் பண்ணி பண்ணி நாக்குல பஞ்சாட்சரம் எழுத்தாணி கொண்டு எழுதியது போல குருநாதன் கண்ணுக்கு தெரியணும். கூத்தன் என்றால் ஐந்தெழுத்து. கூத்தனை நான் தழும்பு ஏற வாழ்த்தி. ஒருவன் தனக்கு உபதேசிக்கப்பட்ட மந்திரத்தை தானே அதிகமாக நினைப்பான். திருவாசத்தில் ஆறிடத்திலே அதை நினைக்கிறார். ஒரு இடத்துல இப்போ எக்ஸப்ஷன் சிவாய நமங்கிற மந்திரம் வருது. இந்த கருத்துக்களை கொண்டு என்ன, இப்போ ஒரு இப்போ திருவாசகத்தில் நம்ம குருநாதருக்கு இறைவன் உபதேசித்த மந்திரம் வேறொரு மந்திரமாக பல இடங்களில் தெரியுது. அதையே இவங்க வந்து கண்டுகொள்ளவில்லை என்று பார்க்கின்றோம். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்ப்போம். பார்த்துட்டு ஒருவர் நமச்சிவாய மந்திரத்தை உபதேசித்தான்னு சொல்றாரு, சிவாய நமங்கிற மந்திரத்தை உபதேசித்தான்னு சொல்றாரு. அது ரெண்டும் ஏன் பொருந்தவில்லை என்பதை நான் சொல்றேன். நமச்சிவாய மந்திரத்தை உபதேசித்தாக கருதியவர் அது பலமுறை சொல்லப்பட்டிருப்பதனாலும், சிவாய என்பது சிவாய நம என்பது ஒருமுறை சொல்லப்பட்டிருப்பதனாலும், ஒருமுறை சொல்லப்பட்டதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பலமுறை சொல்லப்பட்ட மந்திரத்தை உபதேச மந்திரமாக கொண்டார். சிவாய நம என்ற மந்திரத்தை உபதேசித்தாக கொண்டவர் என்ன பண்ணார், பலமுறை சொல்லப்பட்டதினாலேயே அது இளமையில் உபதேசிக்கப்பட்டது, இறைவன் அதனை மாற்றி உபதேசித்தான் என்ற கருத்தை கொண்டார். ஒரே சிச்சுவேஷனையே ஆப்போசிட் இன்ஃபரன்ஸுக்கு பயன்படுத்துறார். சிச்சுவேஷன் ஒன்று தான், இன்ஃபரன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இன்ஃபரன்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு, அதனுடைய தாக்கம் விளையா வேறையாக இருக்கு. இளமையிலே உபதேசிக்கப்பட்ட நமச்சிவாய மந்திரத்தை மாறி சிவாயனம என பெற்றேன் என்பதை சிவாயனம என உபதேசிக்க பெற்றேன், அந்த மந்திரத்தை நான் பெற்றேன், அதற்குரிய தவத்தை செய்யவில்லை என்று கொண்டு இவர் மாற்றி அமைத்தார். ஆனால் திருவாசகத்தில் உண்மையில எப்படி இருக்குன்னு கேட்டால், மந்திரங்களை உபதேசிப்பவர்கள் அந்த மந்திர நூல் என்ன சொல்லுது, மந்திரத்தை உபதேசிக்கின்ற குருநாதன் மந்திரத்திற்கு மூன்று விதமான தாரணைகளை நமக்கு உபதேசிப்பான். தாரணை என்றால் ஒரு மந்திரம் நம்மிட தங்கணும். ஒரு பெண்ணை கட்டி கொடுக்குறாங்க, பெண்ணு நாலு நாளில் நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாது, அது தீர்க்க சுமங்கலியாக புகுந்த வீட்டில் இருக்கணும், பிறந்த வீட்டுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும் இல்லையா. குருநாதன் கொடுக்குற மந்திரம் சீடன்ட்ட வாழணும், திரும்பி குருநாதன் வந்துடக்கூடாது, கட்டி கொடுத்த பெண்ணை போல அவன்கிட்ட இருக்கணும். அதுக்கு தாரணைன்னு பேர், தங்குதல். அந்த சீடன்ட்ட தங்குவதற்கு மூன்று விதமாக சொல்லித்திருவார். இந்த பெண்ணை நீ ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கணும், முதல்ல வயிறு வாடாமல் ஒழுங்காக சோறு போடணும், அவளை பட்னியும் போடக்கூடாது. அதே நேரத்தில் அவன் நாலு இடத்துக்கு அழிச்சுட்டு போகணும், வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். நாலு இடத்துக்கு அழிச்சுன்னு போகும்பொழுது பளபளன்னு இருக்கிற மாதிரி அழிச்சுன்னு போகணும். வீட்டில் இருக்கிற மாதிரியே வீட்டில் இருக்கும்போது அவங்க சாதாரணமாக இருப்பாங்க. வீட்டை விட்டு வெளியில் வந்தால் நான் படுக்கிற வந்துடுவேன், நீங்கள் வந்துடுவீங்க. இப்படியே வீட்டில் இருக்கிற மாதிரியே நம்ம வெளியில் வந்துடலாம், நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பெண்கள் வீட்டில் இருப்பது போல வெளியில் வரமாட்டாங்க. கொஞ்சமாவது கண்ணுக்கு மையிட்டு பவுடர்லாம் போட்டுக்கிட்டு நல்ல புடவையாக கட்டிண்டு தலையெல்லாம் ஒழுங்காக வாரி முடிச்சுக்கிட்டு, புடவைக்கு மாச்சா பிளவுஸ் இருக்கணும், புடவைக்கு மாச்சா ஸ்லிப்பர்ஸ் இருக்கணும், கையில் கொடை கூட புடவைக்கு மாச்சா இருந்தால் பெட்டர். வீதியில் இறங்கணும்னா அதுக்கு ஒரு ஃப்ரீ கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்போ பலவிதமாகவும் நீங்கள் அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி வச்சுட்டு இருந்தால் தான் நல்லா சந்தோஷமாக வச்சுட்டு தான் இருக்கும். இப்போ ஒரு மந்திரத்தை நாம் நன்றாக பேணுவதல் என்றால் சப்த தாரணை என்று ஒன்று, மந்திரத்தை மறக்காமல் இருக்கணும் முதல்ல அடிப்படை. சப்த தாரணை என்னன்னா, மந்திரத்தை உச்சரிப்பதற்குன்னு ஒரு வழி இருக்கு. நம்முடைய பெருமானுடைய மந்திரம் இருக்கின்றதே, அது நீங்கள் சிவாய நமன் சொல்லுங்கள், நம்ம சிவாயன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு தீட்சை தரும்பொழுது அதுக்கு மேற்கொண்டு பிராசாத மந்திரங்கள் என்கின்ற பீஜங்கள் எல்லாம் கொடுத்து ஓங்காரத்தில் கொடுத்து அஞ்செழுத்துன்னு பேரே தவிர அதில் ஒரு எட்டு எழுத்து இருக்கும். அப்படி தான் உபதேசம் பண்ணுவாங்க. சொல்லும்போது அதனுடைய ஸ்வரம் உச்சரிப்பு ரெண்டும் முக்கியம். உங்களுக்கு அந்த பிராசாத மந்திரங்களோடு சொல்லித்தராங்க. சொல்லும்போது இந்த சிவசப்தம் வருது, அதனுடைய உச்சரிப்பு என்னென்னா, தமிழில் சொல்கிற மாதிரி நமச்சிவாய அப்படின்னு சொல்லப்படாது. சிவ மந்திரம் இருக்கே அந்த பாம்போட ஹிஸ்ஸிங் சவுண்டு, பாம்பு மூச்சு விடும்போது எப்படி விடுது பாம்பு அப்படியே மூச்சு, இந்த நீராவி என்ஜின் நீராவி வெளியில் போகும்போது எப்படி சத்தம் போடுது, அதுபோல நம்ம பெருமானுடைய பெயரில் இருக்கிற அந்த உச்சரிப்பு என்பது சிவ என்பது அந்த ஹிஸ்ஸிங் சவுண்டு, அதை ஒழுங்காக உச்சரிக்கணும், சிவாய நமன்னு உச்சரிக்கணும். அதில் சுரமும் உண்டு. சுரம்னா தூக்கி சொல்வது, கீழ் இறக்கி சொல்வது. தூக்கி சொல்வதற்கு உதாத்தம்னு பேர், தூக்கி சொல்வது சுரித்தம்னு பேர், இறக்கி சொல்வதற்கு அனுதாத்தம்னு பேர், தூக்குதலும் இறக்குதலும் இல்லாமல் சமமாக சொல்வதற்கு உதாத்தம்னு பேர். சிவாய நமஹா அப்படின்னு தான் மந்திரம் இருக்கு. சிவாய ஏ கீழே இறங்குது. ஏன் இறங்குதுன்னா, இந்த உயிர் என்றைக்குமே பெருமான் திருவடியின் கீழ் இருந்து பழக வேண்டும். அதனால மந்திரம் என்ன சொல்லுது, சிவ அப்படிங்கிற சொல்லுக்கு கீழே ஏங்கிற சொல்ல சொல்லணும். நீங்கள் மந்திரத்தை சொல்லும்போது இதை சொல்லி தருவாங்க. தீட்சை தரும்போது எல்லாருக்கும் நூற்றுக்கணக்கான பேருக்கு சேர்த்து தீட்சை கொடுக்கும்போது அது எப்படி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது, அது சிரமப்படும். ஆனால் ஒண்டிக்கு ஒண்டி தீட்சை கொடுக்கும்போது அந்த சப்தாதாரணையை சொல்லிக் கொடுப்பார்கள், எப்படி உச்சரிக்க வேண்டும் அந்த மந்திரங்களை சொல்லி. சிவாய நமஹா, நமஹா அப்படிங்கிற விசர்க்கம் இருக்கு, அந்த விசர்க்கத்தை ஹ அப்படின்னு சொல்லி முடிக்கணும். சிவாய நமஹா, முன்னாடி இருக்கிற அக்ஷரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், இப்படி சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த உச்சரிப்பு, அந்த ஸ்வரம், இதோடு சொல்லி பழகுதல், எண்ணியபடி இதை சொல்ல வேண்டும். எண்ணுதல்னா ஒன்று ரெண்டு மூணுன்னு கையில் எண்ணுறது, அல்லது ஜபமாலை கொண்டு எண்ணுதல். ஜபமாலை தந்த குருநாதா, எண்ணிக்கையோடு தான் ஜபம் பண்ண வேண்டும். இதுக்கு சப்த தாரணின் பேர். ஏன் எண்ணி ஜபம் பண்ண வேண்டும்னு கேட்டால், எண்ணாத ஜபம் பண்ண ஆரம்பித்தா நம் மனம் என்ன பண்ணுவோம், எங்கேயோ நம்மளை அழிச்சுன்னு போயிடும். அந்த ஆபத்திலிருந்து நம்மை காப்பதற்காக எண்ணிக்கைங்கிறது ஒரு ஃபென்ஸு. நம்பர் இருக்கே, நம்பர் இஸ் டிவைன். கணக்கு படித்தவங்க சொல்கிறாங்க, நம்ம ராமானுஜம் கடிதமேதை சொல்கிறார், நம்பர்லேயே வாழ்க்கையை போக்கினார். நம்பர் நெவர் டிசீவ்ஸ். அண்ணா தம்பி சொத்து ஒத்தனுக்கு ஒத்தன் ஏமாற்றலாம், மனைவி ஏமாற்றலாம், மக்கள் ஏமாற்றலாம், ஆனால் நம்பர் ஏமாற்றாது. நம்பர் இஸ் டிவைன். சாங்கியம் என்று பெயர். சங்கியம் என்றால் எண். வடமொழியிலே ஞான மார்க்கத்திற்கே சாங்கியம் என்று பெயர். சாங்கியம் என்றால் ஞானம். ஆல் நாலெட்ஜ் இஸ் இன் தி நம்பர் என்று கருதினார்கள். அப்போ எண்ணி ஜபம் பண்ணும்பொழுது நம்முடைய சிந்தனை கலையாதிருப்பதற்கு ஒரு பாதுகாவல். அப்பையும் கலையலாம், இட்ஸ் அ ஃபென்ஸ். இது சப்த தாரணை. அப்புறம் அர்த்த தாரணை. அர்த்த தாரணைனா ஒரு மந்திரத்திற்கு ஒரு கடவுள் பொருளாகின்றான். மந்திரத்துக்கு ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை அறிய வேண்டும். அப்பொழுது குருநாதன் என்ன செய்வான், மந்திரத்தை ஒரு தகுதியான சீடனுக்கு கொடுக்கும் பொழுது அதன் பொருளோடு சேர்ந்து கொடுப்பான். நம்முடைய பஞ்சாட்சர மந்திரத்துக்கு பெரியோர்கள் 108 பொருள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவரவர் தகுதிக்கேற்ப இவருக்கு எது சொன்னால் அந்த வாழ்க்கைக்கு பயன்படும் என்று சொல்லி அந்தந்த சீடனுக்கென்று குருநாதன் பிரத்யேகமாக இந்த மந்திரத்தின் பொருளாக இதை நீ பாவிக்க கடவாய் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். ஒரு மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது அதனுடைய பொருளையும் சேர்த்து ஜபித்தல் என்பது அர்த்த தாரணை. தாரணைனா தாங்குதல், சப்தத்தை தாங்குதல் சப்த தாரணை, பொருளினை தாங்குதல் அர்த்த தாரணை. இப்ப சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுதல். அந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுதே அந்த மந்திரத்தின் பொருளை உணர்ந்து விட வேண்டும். இந்த ஐந்தெழுத்தினுடைய மேலான பொருள் என்ன? சிவஞான போதத்தினுடைய உதாரண வெண்பாக்கள்ல மெய்கண்ட தேவரே ஒரு இடத்துல சொல்றார், உயிர் இறைவனுக்கு அடிமையாதலை அஞ்செழுத்தின் பொருளாக உணர வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்ப அஞ்செழுத்தின் பொருளை சொல்லிட்டார் அவர். அஞ்செழுத்தின் பொருள் என்பது என்ன? மீளா அடிமை உமைக்கே ஆளாய் இருப்பேன் என்பது அஞ்செழுத்தின் பொருள். சிவாய நமன் சொல்லும் போதே பெருமானே நான் உனக்கு அடிமை என்பதுதான் பொருள். அந்த உணர்ச்சியோடு அதனை உச்சரிக்க வேண்டும். அப்ப சப்த தாரணை செய்ய வேண்டும், அர்த்த தாரணை செய்ய வேண்டும். அடுத்தது ரூப தாரணை. ரூபம் என்றால் உருவம். இப்ப குருநாத பெருமானே இந்த மந்திரத்தை உபதேசிக்கும் பொழுது ஒரு வடிவத்தை பார்த்தால் என் மனமானது ஈடுபடும், ஆகவே அந்த கூத்தனுடைய வடிவத்தை எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று இந்த சீடன் கேட்டான் என்று சொன்னால் குருநாதர் என்ன பண்ணுவார், இறைவனுடைய வடிவத்தை உபதேசிப்பார். அதுக்கு தியானம்னு பேர். ஒரு ஜபத்தை எடுத்து கொடுக்கும்பொழுது தியான ஸ்லோகம்னு சொல்லி கொடுப்பாங்க. வைதிக சம்பிரதாயத்தில் நம்முதல் ஓதுகின்ற பஞ்சாட்சரத்தை எடுத்து கொடுக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க, சாந்தம் பத்மாசனஸ்தம் சசிதர மகுடம் பஞ்சபக்திரம் திரிநேத்திரம். பெருமான் சாந்தமாக இருக்கிறார், பத்மாசனத்திலே கால் மீது கால் மடக்கிப்பட்டு அமர்ந்திருக்கிறார், ஐந்து முகங்களோடு இருக்கிறார், 10 திருக்கரங்களிலும் என்னென்ன ஆயுதங்களை தாங்கியிருக்கிறார், புலித்தோல் தாங்கியிருக்கிறார், தலையிலே அவருடைய ஜடாமகுடத்திலே பிறை சந்திரன் இருக்கின்றான். மந்திரத்தை ஜபிக்கும்பொழுது இந்த உருவத்தை நினைத்து கொண்டே ஜபிக்கலாம். ரூபம் என்பது அந்த மந்திரத்துக்கு ஒரு பொருளும் கூட, இன்னொரு விதமான பொருள். அதுக்கு ரூப தாரணின்னு பேர். முடிகொண்ட மத்தமும் முக்கண்ணின் நோக்கும் முருவலிப்பும் துடிகொண்ட கையும் துதைந்த வெந்நீரும் சுரிகுடலால் படிகொண்ட பாகமும் பாய் புலித்தோலும் என் பாவி நெஞ்சில் குடிகொண்டவா. தியானம். தில்லை அம்பலக்கூத்தன் குறைகடலே சுண்ணவன் சந்தன சாந்தம்னு 11 பாட்டு பாடியிருக்கிறார் அப்பர் பெருமான் திருவதிகை வீரட்டானத்தில். அந்த 10 பாட்டையும் படிச்சிங்கன்னா தியானம். பெருமானுடைய தியானத்தை சொல்றார். 10 பாட்டையும் படிக்கும்போது தியானம் வந்துடுது. பெருமானை தியானித்தே ஆக வேண்டும், அப்போதான் மனம் ஒன்றுபடும். உலகத்திலே உவர்ப்பு ஏற்பட்டு பெருமானிடத்திலே உவப்பு ஏற்படணும். இங்கு வெறுப்பும் அங்கு விருப்பும் ஏற்படணும். இங்கு உவர்ப்பு ஏற்பட்டு அங்கு உவப்பு ஏற்படணும். இது சலிக்கணும், அது பிடிக்கணும். இதில் டிஸ்டேஸ்ட் உண்டாகி இதில் டேஸ்ட் உண்டாகணும். அப்பொழுது பெருமானை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும், பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், தரிசனம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த தேவார பதிகங்கள்லாம் பயன்படுகின்றன என்று பார்க்கின்றோம். இப்போ பெருமானோ ஒரு நாமும் ஓருருவம் ஒன்றும் இலான். அப்போ ஒரு சீடனுடைய தகுதியை பார்த்து குருநாதர் பெருமானுடைய வடிவத்தை அந்த மந்திரத்திற்கு ரூபமாக தியானம் பண்ணுறதுக்கு உபதேசித்துருவார். ஆனால் சீடனுக்கு மிக உயர்ந்த தகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய குருநாதரை போல தகுதி வாய்ந்த சீடனே கிடையாது. ஏன்னா கடவுள் நேரடியாக வந்து உபதேசிக்கிறாருன்னா எப்படிப்பட்ட தகுதி இருக்கணும்? நேரடியாக உபதேசிக்கின்ற கடவுள் கூட பிரம்மாவினுடைய மனதிலிருந்து தோன்றிய சனக்கர் முதலிய 4 முனிவர்களுக்கும் அவர்கள் கேட்டபின் உபதேசித்தார். ஆனால் நம்முடைய குருநாதர் கேட்காமலேயே உபதேசிக்கிறாருன்னா நாம ஆசைப்பட்டு கடவுள் அருள் செய்வதுங்கிறது வேற, கடவுளுக்கே நம் மீது ஆசை அப்படி அருள் செய்கிறாருன்னா, ஒரு அரசனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று குரத்தி விரும்பலாம், அது நடக்காது. ஆனால் குரத்தியை கைப்பிடிக்க வேண்டும்னு ராஜா விரும்பிட்டார்னா நடந்துடும். கடவுள் விரும்பினால் மோட்சம். குரத்தி நாம உயிர், ராஜா கடவுள், நடராஜா. இப்போ கடவுளுக்கு ஆசை வந்துருச்சுன்னா அது நமக்கு பெரிய தகுதி இல்லையா? ஆகவே நம்முடைய குருநாதருடைய தகுதி மிக உயர்ந்தது. அப்பொழுது இந்த புராணத்தில் வருது, என்ன வருதுன்னா, இந்த தீட்சை ஆன பிறகு ஆன்மநாதன் சொல்கிறார், தீட்சை ஆயிடுத்து பெருமானே, நான் என்ன செய்ய வேண்டும்? பெருமானுக்கு தொண்டு செஞ்சிட்ருக்கிறார். பெருமான் பிரியும் பொழுது என்னை நினைத்து வாழ்வாயாகன்னு சொல்லிட்டு பிரிஞ்சிட்டார். என்னை நினைந்து வாழ்வாயாக. அப்பொழுது இந்த மந்திரத்தின் பொருளாக குருநாதனையே நினைந்து வாழ்கின்றார். அப்போ மந்திரத்தினுடைய தியானம் என்னென்னா, குருநாதனே எந்த வடிவத்திலே குருந்த மரத்தின் கீழே பெருமான் ஆட்கொண்டானோ அந்த குருநாதனுடைய வடிவமே மந்திரத்தின் பொருள் என்பது திருவாசத்தில் இருக்கு. எப்படி இருக்குன்னா, உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா என்பதனால நம்முடைய குருநாதருக்கு உபதேசிக்கப்பட்ட மந்திரம் என்பது ஓங்காரம். மந்திரத்தை உபதேசிப்பவர்கள் மந்திரத்தின் பொருளையும் உபதேசிப்பார்கள் என்ற சட்டப்படி, தையலார் மயலிலே தாழ்ந்து விழக் கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் தாழ்வுருவி உய்யுநெறி காட்டுவித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயனனுக்கு அருளியவார் ஆர்வருவார் அச்சோவே என்று பாடியிருப்பதனால, உட்பொருளோடு ஓங்காரம் உபதேசிக்கப்பட்டதுன்னு சொல்றதுனால உபதேசிக்கப்பட்டது ஓங்காரம். என்ன அர்த்தாரணை வேணும். ரூபதாரணையாக ஓங்காரத்தின் பொருளாக குருநாதனே காட்சி தருகின்றான் என்பதனால உபதேசிக்கப்பட்டதும் ஓங்காரம் தான். ஓங்காரத்தை உச்சரிக்கும் பொழுது உள்ளத்திலே குருநாதன் தெரிகின்றான். உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாகின்ற மெய்யா. அப்புறம் தனக்கு குருநாதன் உபதேசித்த மந்திரம் என்பது மிக நுண்ணிய மந்திரம்னு சொல்றார். வெரி சட்டில் மந்திரம்.

0: ஒரு மொழி, திருமந்திரத்தில் இருக்கு. அது ஒரு எழுத்து, ஆனால் அதுவே ஒரு சொல். அப்ப இதையெல்லாம் பார்க்க, இந்த அகச்சான்றுகளை பார்க்கும் பொழுது நம்முடைய குருநாதருக்கு அவருடைய குருநாதர் ஓங்காரத்தை உபதேசித்தார் என்பது ஐயம் இல்லாமல் தெரியுது. இன்னொரு சம்பிரதாயம் மரபு என்னன்னு கேட்டால், கடவுள் இல்லறத்தார்களுக்கு தனித்த ஓங்காரத்தை உபதேசிப்பதில்லை. கடவுளோ அல்லது குருநாதனோ, நமக்கெல்லாம் ஓங்காரத்தை உபதேசித்தார்கள். இல்லறத்தில் இருக்கிறோம், நமக்கு இன்னொரு மந்திரத்தோடு சேர்த்து புணர்த்தித்தான் ஓங்காரத்தை உபதேசிப்பார்கள். திவாய நம அல்லது நம சிவாய என்ற மந்திரங்களோடு சேர்த்து ஓங்காரத்தை உபதேசிப்பார்களே தவிர ஓங்காரத்தை தனியாக உபதேசிக்க மாட்டார்கள். அதை மட்டும் தனியாக கொடுக்க மாட்டாங்க. அதை யாருக்கு தனியாக கொடுக்கலாம் என்று கேட்டால், துறவிகளுக்கு மட்டும்தான் தனித்த பிரணவத்தை உபதேசிக்கலாம் இருக்கு. நம்முடைய குருநாதர் யார், அவர் இல்லறத்தாரா துறவியா அப்படின்னு கேட்டால், பெருமான் அவருக்கு தீட்சை அளிப்பதற்கு முன்பாக அவர் எப்படி இருந்தாலும் தப்பு கிடையாது. அதுக்கு முன்னாடி எப்படி, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னு, கல்யாணம் ஆனப்புறம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அதே போல ரிஷி மூல நதி மூலத்தை பற்றி கவலை கிடையாது. பெருமான் ஆட்கொண்ட பொழுது இல்லறத்தாரை ஆட்கொள்வதை போல ஆட்கொள்ளலை, தாயும் தந்தையும் கூட மறக்கடிச்சு ஆட்கொண்டான். இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே, துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். இப்போ நமக்கெல்லாம் நம்முடைய குருநாதர் தீட்சை கொடுக்கும்போது அப்படி துறவு கொடுக்கல, துறவு தராமல் தீட்சை கொடுக்குறார். தீட்சை கொடுத்த பிறகு வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார்னா தீட்சை வாங்கிக்கவே நம்ம போக மாட்டோம். நீங்கள்லாம் இன்றைக்கி தீட்சை வாங்கிக்கிறீங்க, இனிமேல் நீங்கள் வீட்டு பக்கமே போகக்கூடாது, ரோட்டிலேயே கொடுத்துட பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டா நம்ம தீட்சை வாங்கிப்போமே. நாம் என்ன, பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் வாங்கிக்க மாட்டார்கள். இதனால் இது ஆபத்தாக இருக்குது, முதலுக்கே மோசமாக இருக்கும் போல இருக்கு. தீட்சையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஆனால் குருநாதனுக்கு கிடைத்த தீட்சை அப்படி இல்லை. அந்த தீட்சையின் பயனை அடுத்த பாட்டிலே சொல்கிறார், எந்த என் தாய் சுற்றம் மற்றுமெல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பினான்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ரவீந்திரமூர்த்தி வேங்கோவர்ல இருந்து
3: நன்றி. அடுத்ததுக்கு இப்பொழுது 9 நான் இவருடைய உங்களுடைய விவரங்களை நான் அடிக்கடி கேட்பது என்று இப்பொழுதுதான் இணையதளத்தை ஆரம்பித்திருந்தேன். முதலாவது நன்றி டாக்டர் லம்போருனுக்கும் உங்கள் நல்லா ராஜ்குமார் அவர்களுக்கும். சிறு காலமாக பல இந்த சமய இதழில் ஒரு ஒரு கேள்வி இருக்கிறது. நானும் ஒரு சமய இதை சேர்ந்தாலும் உங்களை தெரிஞ்சிருக்க நினைக்கின்றேன். கேட்கலாமா? நாங்கள் எல்லோரும் சைவர்கள் என்றுதான் எமது ஆரம்ப காலத்துக்கு நாங்கள் கதைத்து வருவது. பள்ளிப்பாடங்களிலும் சைவ வினாவிடை, சைவம், சைவ நெறி என்றுதான் படித்து வந்தோம். பின்பு அதை நாங்கள் வந்து அதை இந்துக்கள் என்று சொல்லுகின்றோம். இது நாம் தமிழர்கள் வந்து சைவர்களா இந்துக்களா, ஆனால் என்ன பொறுத்தவரை வந்து ரெண்டும் எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் வழிபடும் பொழுது சைவமும் சிவனும் சம்பந்தமாவது சிவ வழிபாடு என்பது சைவ நெறிகள் நாங்கள் படித்திருக்கின்றோம். இது வந்து நாங்கள் கூறும் பொழுது நாங்கள் வியா ஹிந்துஸ் என்று சொல்லுதா, வியா சைவாய்ட்ஸ் என்று சொல்லுகிறது வந்து சைவாய்ட்ஸ் பற்றி கணக்க ஆராய்ச்சி கட்டுரைகள் இணையதளத்தில் உலகம் முழுக்கும் இருக்கின்றது. மேலும் உங்களுக்கே தெரியும், நாங்கள் ஆரம்பித்த ஒரு முதலாவது பொது அமைப்பு கியூபெக் சைவமாக செய்வதாக ஆரம்பித்திருந்தோம். அப்போ இதை ஒருக்கா ஒரு ஒரு சிறு விளக்கம் டாக்டர் அம்போருக்கு கணக்கு தெரிஞ்சிருக்கிறது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஒரு ஒரு சிறு விளக்கம் சொல்ல முடியுமா?
4: நிச்சயமாக. முதலாவது கேள்வி, நாங்கள் சைவர்களா இந்துக்களா? முதலாவது இன்னும் நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், நாங்கள் எல்லாரும் கேட்க வேண்டும், நாங்கள் சைவர்களா இந்துக்களா? நானர் ஹுவமாய், நான் வந்து சைவனும் அல்ல இந்துவும் அல்ல. இந்த உடம்பு தரித்திருக்கின்ற இந்த லம்போதரனோ அல்ல நடராஜ்மாரோ அல்ல, பிசிக்கல் பாடி அல்ல. இதை சிந்திக்கின்ற என்னுடைய கான்ஷியஸோ என்னுடைய மனமோ புத்தியோ அல்ல. நான் வந்து யார் என்று கேட்டால் ஆன்மா, அந்த விடை வரும். அது ஆர்வனோட சைவனோட இருக்கின்றது. நான் யார் என்று சிந்திப்பது ஆத்ம ஞானத்துக்கு ஆத்ம விசாரத்துக்கு வழிவகுக்கும். நான் இந்துவா சைவமா என்று விவாதிப்பது ஆத்ம ஞானத்துக்கு வழிவகுக்குமோ உதவுமோ என்று சொல்ல முடியாது. சில வேளைகளிலே நாங்கள்

0: சில கேள்விகள், சில வினாவிடைகள் அறிவியலுக்கு வாதத்துக்கு சரியாக இருந்தாலும் ஆன்ம இதுக்கு பெரிய பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. அது ஒன்று. இரண்டாவதாக இந்து சைவம். இந்து என்ற வார்த்தை வந்து மிகவும் பிற்காலத்திலே வந்த வார்த்தை. இந்தியாவிலே வழங்கி வந்த அந்த சகல விதமான சமய வழிபாட்டு மரபுகளையும் உள்ளடக்கியதாக அந்த அங்கேயிருந்து வந்த அராபியாவிலிருந்து வந்தவர்கள், இந்த சிந்து நதிக்கு இங்கால இருந்தவர்களை ஹிந்துஸ் என்று குறிப்பிட்டார்கள். அப்போ விவேகானந்தரே சொல்லியிருக்கின்றார், இந்து கண்ட வார்த்தை கிடையாது, எங்களுடைய வேத ஆகம மரபுகளில் இந்து கண்ட வார்த்தை இல்லை, ஆனால் சைவ கண்ட வார்த்தை உண்டு. ஆனால் இன்றைக்கு நடைமுறையிலே இந்து அல்லது இந்து கண்ட வார்த்தை என்று சொன்னால் அது இந்து மத பிரிவுகள் அனைவரையும் சார்ந்த அனைவரையும் குறிக்கும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அங்கே இருக்கின்ற பௌத்தர்கள் சமணர்கள் அனைவருமே இந்துக்கள் தான். நாஸ்திகர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் அனைவருமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்துக்கள் தான் அங்கே. அது ஒன்று. அடுத்ததாக இந்த அதை சொல்லுவார்கள் என்று கேட்டால், இப்போ நாங்கள் நீங்கள் வென்குவரிலே இருக்கின்றீர்கள், அப்போ கனடாவிலே இருக்கின்றோம், நார்த் அமெரிக்காவில் இருக்கின்றோம். அப்போ ஒரு சொன்னால் வி ஆர் லிவிங் இன் நார்த் அமெரிக்கா என்றால் அதுவும் சரி, இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக வி ஆர் லிவிங் இன் கனடா என்று சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். வென்குவரில் இருக்கிறன்னு சொன்னால் இன்னும் வலு நேரோ டவுனாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்து என்ற வார்த்தை வந்து நாங்கள் நார்த் அமெரிக்காவில் இருக்கிறோம் அல்லது அமெரிக்காவில் இருக்கிறோம் சொல்கிற மாதிரி, சைவம் என்றது வந்து வெரி ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் வென்குவரில் இருக்கிறோம் என்று சொல்கிற மாதிரி. அப்போ இந்து மதத்தின் அனைத்து தத்துவங்களையும் எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கிற சைவம் வந்து ஒரு இட் இஸ் நாட் ஏ ஃபிலோசஃபி ஓ ஏ டிவிஷன் ஓ ஏ பிரான்ச் ஆஃப் தி ஹிந்து ரிலிஜன் என்று அல்ல. அது நான் சொல்லுவது என்று கேட்டால், இந்த தி கோர் ஆஃப் தி கரண்ட் ஹிந்து ரிலிஜன், அந்த உள்ளது உள்ளபடி என்று சொல்லுவோமே, நாங்கள் சொல்லுகின்றோம். இட் இஸ் நாட் அன் ஏ பிரான்ச் ஓ செக்ட். இது ஹிந்துசியத்துக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அனைத்து மதங்கள், ஆல் த ரிலிஜன்ஸ் ஆஃப் தி பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர், இந்த எல்லா மதங்களுக்கும் கூட இது ஆசிட்டிஸ், அந்த கருப்பொருளா நடுப்பொருளா இருக்கின்ற மெய் அல்லது உண்மைதான் செய்வோம். அதனால் தான் சொல்லுவோம் திஸ் இஸ் மெய், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டுன்று வீடுட்டேன் என்று சிவபுராணத்தை சொல்றார். அந்த மெய் தான் இது, த ட்ரூத். இதைத்தான் சொல்ல மெய் கண்ட சாத்திரங்கள் நாங்கள் சொல்லுகிறோம் இல்லையா, மெய் கண்ட சாஸ்திரங்கள் என்று சொல்லுகின்றோம். ஏன் மெய் கண்ட சாஸ்திரங்கள் என்று சொல்லுகின்றோம் என்று சொன்னால், இந்த உண்மையை காட்டுகின்ற அவர்கள் கண்ட என்றே சொல்லியிருக்கின்றார்கள். ஏன் கண்ட என்று சொன்னார்கள் என்று சொன்னால், இது வந்து அந்த உண்மையை அவர்கள் ஏற்கனவே தரிசித்திருக்கின்றார்கள். தே ரியலி எக்ஸ்பீரியன்ஸ் த ட்ரூத், தே ரியலி என்விஷன் த ட்ரூத், தே ரியலி என் லிவிங் த ட்ரூத், அதுதான் அந்த உண்மை. அப்போ இந்த மெய் அனுபவத்தை கொடுப்பது தான் இந்த சைவம். அப்போ இதை ஒரு மதத்துக்குள்ளேயோ ஒரு பிரதேசத்துக்குள்ளேயோ ஒரு மொழிக்குள்ளேயோ, தமிழர் கண்ட ஒரு மொழிக்குள்ளேயோ ஒரு சமயத்துக்குள்ளேயோ அடக்க முடியாது. இட்ஸ் அ காஸ்மிக் ட்ரூத்.
1: ரவீந்திர மோதி,
2: நீங்கள் நிச்சயமாக சொல்லுவார், நூற்றுக்கு 90 சொல்லலாம். அதே மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டது நீங்கள் சொல்லவும் சரியா இருக்கிறது. நான் விளக்கம் எழுத்துக்களை கேட்டது என்றால் பலருக்கு இந்த ஐயம் இருக்கின்றது. முக்கியமாக நான் இப்பொழுது தங்களை இருக்கின்றேன், நான் டொரண்டோ வாசி, அவருக்கு ராஜ்குமார் அவர்கள் உங்களை நான் சந்தித்திருக்கிறேன் ஒரு சில விடயங்களில், நான் என்னுடைய பொறியியல் அலுவலாக கனாபுரத்தை சுற்றுவது அது வேறு விடயம். ஆனால் இந்த இதை வந்து அறிந்தவர்கள் கூட நேராக என்னுடன் கதைக்கும் பொழுது, அறிந்தவர்கள் சொல்லும் பொழுது நான் அது நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை, ஆலயத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் குறிப்பிட ஏன் நீங்கள் இந்துக்கள் என்று சொல்கிறீர்கள். அப்ப எங்களுக்கு ஒரு நாங்களும் ஒரு ஒரு சைவர்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு அவர்களுடன் வாதாட எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லுதல் 100 100 நான் ஆமோதிக்கிறேன், நான் அதில் அநேகமாக கேட்டும் இருக்கின்றேன். சைவம் என்றது செப்பரேட் என்டிட்டி, இட் ஹாஸ் டு பி எ ரிலிஜன் ஆன் இட்ஸ் ஓன், இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ரூட்ஸ் அண்ட் இட்ஸ் தி வர்ஷிப் ஆஃப் சிவா. அண்ட் அப்படித்தான் சைவ நெறி சைவ பாட நெறின்றுதான் நாங்கள் ஆரம்பத்தில்
0: படுத்தோம். It's not a sect, it's not a philosophy. Saivam is a center of the truth. The truth is searched by all the philosophies and all the religions of the past, present and future is Saivam. அருணந்த சிவாச்சாரியார் சிவஞான சித்தர் சொல்லுவார், அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறு வேறு விதமாக பிரிச்சிருக்கிறார்கள். ஓல்ட் ரிலிஜன்ஸ் ஆஃப் தி பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சரை ஆறு ஆறாக புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்றெல்லாம் பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஆல்ட் ரிலிஜன்ஸ் ஆஃப் தி பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் இதில் அடங்கும். எங்களுக்கு தெரியும் எத்தனையோ சமயங்கள், கிரேக்க சமயங்கள், ரோம சமயங்கள் எல்லாம் இருந்து நின்று அழிந்திருக்கின்றன. எத்தனையோ கடவுள் மூர்த்தங்கள் நின்று இருந்து போய்விட்டன. அப்படி ஆல் தி ரிலிஜன்ஸ் ஆஃப் தி பாஸ்ட் அண்ட் பிரசன்ட், பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் எல்லாவற்றுக்கும் பொருளாய் இருப்பது அறுவகை சமயத்தோர்க்கும் அபரர் பொருளாய். ஆனால் அதுதான் என்று சொல்ல முடியாது. அதற்கு அப்பாலும் வேறாங்குரியது உடைத்தாய், அதற்கு பியோண்ட் தோஸ் ரிலிஜன்ஸ். அடுத்தது வேத ஆகமங்களின் குறி இறந்து, அதாவது வந்து ஈவன் த சேக்ரட் டெக்ஸ்ட் ஆஃப் தி வேதாஸ் அண்ட் ஆகமாஸ் இன் த சேக்ரட் டெக்ஸ்ட் பிகம் இன்எஃபிஷியன்ட் அண்ட் இன்சஃபிஷியன்ட் டு ரிவீல் தி ட்ரூத், டு எக்ஸ்போஸ் திஸ் ட்ரூத். எங்களுடைய வேத ஆகமங்கள் கூட ஒரு அளவுக்கு மேலே தே ஹாவ் லிமிட்டேஷன்ஸ். அப்ப அதுக்கு பிறகு வேத ஆகமங்களின் குறி இறந்து அங்கு நின்ற பொழுது அங்கு எப்படி வருமென்றால், அங்கே அறிவினில் அருளால் மன்னி, எங்களுடைய அறிவிலே உணர்விலே அவருடைய அருளால், அந்த அருளைத்தான் நாங்கள் சக்தி என்று சொல்லுகிறோம், அந்த அருளால மன்னி அவருடைய தரிசனம் வரும். எப்படி வரும்? அம்மையோடு அப்பனாகி. இதைத்தான் சொல்லுவார்கள், சிவசக்தி மயமாக உலகத்தை காணுகின்ற தன்மை, சிவசக்தி மயமாக உலகத்தை காணுகின்ற தன்மை, அம்மையோடு அப்பனாகி செறிவொழியாது. செறிவென்றால் நாட் டைலூட்டட். நீங்க சொன்னீங்களே 90% ட்ரூத், ட்ருத்தில் 90% ட்ருத் எல்லாம் கிடையாது. திஸ் இஸ் அ 100%. வாட் வி டாக் அபவுட் இஸ் அ 100%. தேர் இஸ் நோ 1% லெஸ், 2% லெஸ். ஆனால் எங்களுக்கு அந்த ட்ருத்தை பெர்சீவ் பண்ண முடியாது, பிகாஸ் எங்களுடைய ஓன் டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ், எங்களுடைய ஆணவம், வி ஹேவ் அவர் ஓன் டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ். அதால வந்து எங்களுக்கு வி கனாட் என்விஷன் த ட்ரூத், வி கனாட் எக்ஸ்பீரியன்ஸ் த ட்ரூத், வி கனாட் என்ன சொல்ற என்ஜாய் த ட்ரூத் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே இதுல வந்து சைவம் இந்து என்று இல்லை. என்ன கேட்டால் நான் ஒரு இந்து, அதற்கு அடுத்ததாக நான் ஒரு சைவன் என்று சொல்லலாம். ஆனால் தீஸ் ஐடென்டிட்டிஸ் வில் ஃபேட் அவே இன் தி ஸ்பிரிச்சுவல் சர்ட், இட் வில் டிசால்வ். இப்போ
3: நான் நினைக்கிறேன் ரவீந்திர மோதி என்னுடைய கேள்வி, பொதுவாக ஆலயங்களிலே இப்போ நாங்கள் நல்ல, நான் டவுன் டு எர்த் வருகிறேன், ஆலயங்களில் லெட்டர்ஸ் அடிக்கிறோம், அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறோம். ஸோ நாங்கள் வந்து ஹிந்து என்று சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதா, சைவைஸ் என்று சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதா என்று தான் அங்கே அந்த கேள்வியாக இருக்கிறது.
0: சைவம் என்பது
2: இந்த
3: பேசிக்காக நான் நான் பேசிக்கிறேங்க.
0: ஹிந்து என்பது இன்றைக்கு நடைமுறையிலே உள்ள வளமை, அதனுடைய அதில் தவறு ஒன்றும் இல்லை. சைவம் என்று சொன்னால் கூட ஸ்பிரிச்சுவல், யூ ஆர் மோர் ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன், தட் இஸ் நாட் சம்திங் டு ரெஜிஸ்டர், சம்திங் யூ ப்ரோக்ளைம், சம்திங் யூ ப்ரோபகேட் ஓ அட்வகேட். சைவம் இஸ் மோர் ஸ்பிரிச்சுவலைஸ்ட் அண்ட் மோர் இன்டர்னல் ஜேர்னி.
2: இந்த சபையை சைவ கியூபெக் சைவமா சபை என்று அரசாங்க வரைவில கோடு முதல் முறையாக நாங்கள் பதிவு செய்திருந்தோம்.
0: இது என்னண்டா, நாங்கள் எதுவும் சபை இதுல பெயர்கள் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்
2: ரூட்ஸை நாங்கள் மறக்கப்படாது. அது ஒரு காரணம், எமது அமைப்புக்குள் இருந்த ஒரு அறிஞர்களுடன் சேர்ந்து இதை நாங்கள் பல விடயம் ஹிந்து மிஷன் என்று பார்ப்போமா அல்லது சைவ மிஷன் என்று பார்ப்போம், கடைசி சைவம் என்றுதான் எல்லோருமே ஏகமனதான் அதை தீர்மானித்து வந்த நாளில் இன்னொன்றும் ஒரு சைவ பெரியார் சொல்லது கனடாவில் தான் நான் கேட்டிருக்கின்றேன், முருகன் கோவில், பிள்ளையார் கோவில், அந்த எல்லா கோவிலும் இருக்கின்றது, சிவனை ஏன் கொண்டு போய் ஒதுக்கி வைக்கிறீர்கள் என்று ஒரு ஒரு குறைபாடு சமயம் மறந்தவர்களையே எனக்கு சொல்லும் பொழுது ஒரு கவலையா இருக்கின்றது. நாங்கள் முருகன் கோயில் பொழுது முருகன் தான் முழுசானதில் இருப்பார், துர்க்கியம்மன் பொழுது துர்க்கியம்மன் தான் இருப்பார், அப்ப பிள்ளையார் பொழுது பிள்ளையார் முருகானத்தில் இருப்பார். அப்ப சிவனையும் நாங்கள் பார்வதியும் வந்து நாங்கள் அந்த இடங்களில் பரிவாரங்களாக அந்த வாஸ்து விஞ்ஞானப்படி நாங்கள் கேட்டுத்தான் செய்கின்றோம். இதுல என்ன தவறு ஐயா?
0: நல்ல ஒரு கேள்வி. இது என்ன தவறு என்றால், நாங்கள் எல்லாம் எதை செய்யணுமோ அதை செய்யறீங்க, எது செய்ய தேவையில்லையோ அதை செய்கிறது. எங்களுடைய ஆகமங்களிலேயோ, எங்களுடைய சமய நூல்களிலேயோ சபை பையங்கள், சங்கம் பையங்கள், இதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், இதை சேரிட்டி ஆகுங்கள் என்று ஒரு இடமும் சொல்லப்படவில்லை. எங்கேயாவது தேவார திருவாசகங்களில் சபை வைப்பது பற்றி சொல்லியிருக்கின்றதா? ஆனால் ஆலயம் சாபனத்தை பற்றி சொல்லியிருக்கின்றது. நாங்கள் படித்தவர்கள், நாங்கள் வசதி உள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், ஒரு ஆலயத்தை முறப்படி ஸ்தாபிப்பதை விடுத்து சபைகளை ஸ்தாபித்து சங்கங்களை ஸ்தாபித்து வருவதால் தான் இந்த குறைபாடு. இதை யார் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் நானும் நீங்களும் தான். அதுதான் அந்த முறை. என்னென்னு கேட்டால் அது அந்தந்த ஆகம விதி என்று இருக்கின்றது, அதன்படி சில மரபுகள் அந்த இதன்படி இருக்க வேண்டும். ஆகவே எங்களுடைய ஆகம விதியின்படி ஏன் சிவன் வந்து சிவலிங்கம் அல்லது நடராஜமூர்த்தம் வந்து ஏன் பரிவாரமார்த்தமாக இருக்கக்கூடாது என்பதற்கு நிறைய மெஞ்ஞான விளக்கங்கள் உண்டு.
3: வைக்கக்கூடாது என்பது
0: வைக்கக்கூடாது என்பதற்கு நிறைய மெஞ்ஞான விளக்கங்கள்
3: இருக்க வேண்டும்.
0: இது வந்து நாங்கள் ஓப்பனாக சில விஷயங்கள் மிகவும் பவித்திரமானது
3: சொல்ல முடியாது.
0: அப்போ ஒரு சத்சங்கத்திலேயே ஒரு அணுக்கமாக இருக்கின்ற பொழுது கேட்கலாம். என்னுடைய இணையதளத்திலேயும் சிவலிங்கத்தை பற்றி ஒரு ஆங்கில கட்டுரை இருக்கின்றது, www.knowingourroots.com. அதை பார்த்தாலே தெரியும், அது லிங்க தத்துவம் வைத்தால் அந்த இடத்துல அங்கே சகலமும் அங்கே ஒடுங்குகின்றது, சகலமும் அங்கிருந்தே வருகின்றது. நடராஜருடைய மூர்த்தமும் அப்படிப்பட்டதுதான். ஆகவே இந்த தத்துவ விளக்கம் வருகின்ற பொழுது அங்கே அந்த விளக்கம் வரும். முக்கியமானது அதில் ஒன்று, ஸ்ரீசக்கரம் கூட, தேவியுடைய ஸ்ரீசக்கரம் கூட சிவன் ஆலயத்திலே வைத்திருந்து விளக்கம் சொல்வது கஷ்டமாக இருக்கும். அங்கே இருக்கிற முக்கோணம் அங்கே வந்து நாதம்
3: பிந்து,
0: அதன் மேலே இருக்கிற டாட் வந்து பிந்து, அதுதான் சக்தி. எங்களுக்கு அந்த முக்கோணம் வந்து சக்தி, அதுதான் சிவனுடைய ஆவுடையார். அந்த பிந்து புள்ளி இருக்கிறதானே அதுதான் சிவலிங்கம் நாதம். அப்ப அந்த முறை பொருள் ஒன்றுதான், அந்த பொருள் ஒன்றுதான், ஆனால் அதற்கு வைக்கின்ற பெயர்கள் விளக்கங்கள் வித்தியாசம்.
3: நன்றி.
2: கடைசியா ஒரு ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு வேண்டுகோள், ராஜ்குமார் டாக்டர் லம்புவர்கள் வந்து சகலா வல்லவன் எல்லோரும் போட்டு நானும் போட்டுகின்றேன், நீங்கள் இதை ஒரு சீடியாக வெளியிட்டால் நிச்சயமாக பலர்கள் வந்து இதை எடுத்துக்கொள்வார்கள் என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோள். இதை விடுத்து வேண்டுகோளை விடுத்து இந்த இதை செவிமடுத்ததுக்கும் விளக்கம் கொடுத்ததுக்கும் நன்றி. டாக்டர் லம்போதரன், நட ராஜ்குமார்,
3: நன்றி நன்றி. வன்கூர்லேருந்து அழைத்தமைக்காக நன்றி.
0: வருங்காலத்தில் அதை இடைத்தளத்தில் இன்றைக்கு இருக்கின்றது அந்த பதிவுகள், ஆனால் வருங்காலத்தில் நாங்கள்
3: இருபட்டுக்களாக அது வந்து நீங்கள் சிவலிங்கம் வைத்து வணிவிடுகின்ற இடத்திலே அந்த ஸ்ரீசக்கரம் வைத்து வழிபடலாமா ஒரே இடத்திலே?
0: அந்த மரபு இல்லை என்றுதான். திருமந்திரத்திலே பலவிதமான சக்கரங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது, ஸ்ரீசக்கரத்தை பற்றி சொல்லப்படவில்லை. தனியாக அம்பாலய ஆலயத்திலே வைத்து வழிபடலாம் அதில் இருக்கின்றது. ரெண்டும் ஒரு இடத்திலே வைக்கின்ற பொழுது அந்த சக்கரத்துக்குரிய விளக்கத்தை சொல்லுவது கஷ்டமாக இருக்கும்.
3: எனக்கு இன்னொருவர் சொன்னார், நீங்கள் ஸ்ரீசக்கரம் வைத்து வழிபடுவதில் தவறில்லை, ஆனால் ஸ்ரீசக்கரத்துக்கு கோணங்கள் பிழையாக இருந்தால்
0: தவறான பலன்கள் வரும்.
3: அது அதனால் அதை வைத்து நீங்கள் விலக்கிக் கொள்வது நல்லது, அது அது சரியாக இல்லாட்டி நீங்கள் வணங்கத்து வணங்க வேண்டாம் என்று சொல்லி சொன்னார்.
0: அது அது எங்களுடைய ஆகம மரபுப்படி தான் நாங்கள் பார்க்கின்றோம். இதில் என்ன சக்கரத்தை வைக்க வேண்டும், என்ன இதை வைக்க வேண்டும் என்று ஆகம மரபுப்படி பார்க்கின்ற பொழுது அம்பாளுடைய தனி ஆலயத்திலே சக்கரம் வைக்கலாம்.
3: சிவலிங்கம் ஒவ்வொரு ஒவ்வொரு பொருட்களிலே செய்யப்படுகிறது. சிவம்பிலிங்கமாக சில இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம், சில இடங்களிலே ரத்தினத்தாலே செய்த சிவலிங்கம் இருக்கிறது, சில இடங்களிலே வந்து நீங்கள் ரசத்திலானே செய்த சிவலிங்கம், சில இடங்களிலே ஏதோ ஒரு பொருளாலே ஆலயத்திலே நாங்கள் வாங்கி கொண்டு வருகின்றோம், அது களிமண்ணால் செய்ததா எதால் செய்ததான்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் மூர்த்தம் வந்து சிவலிங்கம் நாங்கள் வழிபாட்டிலே வைத்திருக்கிறோம், அப்படியான சிவலிங்கங்களை வந்து நாங்கள் வழிபடலாமா?
0: சிவலிங்கங்களில் பலவிதமான சிவலிங்கங்கள் உண்டு. இயற்கையிலே சுயம்புவாக வருகின்ற லிங்கங்கள் கண இருக்கின்றன. அப்பே இந்தியாவிலே நர்மதா நதியிலே இப்படியான இயற்கையான சிவலிங்கங்கள் இருக்கின்றன. பானலிங்கம் என்று சொல்லுவார்கள். பானலிங்கம் சிறிய ஒரு விரல் இறை அளவு லிங்கத்திலிருந்து பாரிய லிங்கம் வரைக்கும் இருக்கின்றன. அந்த லிங்கங்களிலே இருக்கின்ற ரேகைகள் நிறங்கள் அந்த குறிப்புகளை கொண்டு இது இந்திரன் வழிபட்ட லிங்கம், இது பிரம்மா வழிபட்ட லிங்கம், இது பிள்ளையார் வழிபட்ட லிங்கம், இது தேவர்கள் வழிபட்ட லிங்கம், இது ஜக்ஷர்கள் வழிபட்ட லிங்கம், இது ரிஷிகள் வழிபட்ட லிங்கம் என்று சொல்லுவார்கள். இதை பற்றி ஆறுமணாவுடைய சைவ வினாவிடையிலேயே சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், பரார்த்த லிங்கம் எத்தனை வகைப்படும். அது பரார்த்த லிங்கம் என்பது கோயில்களே தாவித்து வழிபடுகின்ற லிங்கத்தை பற்றி சொல்லுகின்றார். பரார்த்த லிங்கம், பரார்த்தம் என்ன மற்றவர்களுடைய பொருள் நன்மைக்காக. சுயம்பு லிங்கம், காணலிங்கம், தெய்வீக லிங்கம், ஆருட லிங்கம், மானுட லிங்கம் என ஐவகைப்படும். இவற்றுள்ளே சுயம்பு லிங்கம் தானே தோன்றியது. காணலிங்கமாவது விநாயகர் சுப்பிரமணியர் முதலிய கணர்களாலே ஸ்தாபிக்கப்பட்டது. தெய்வீக லிங்கமாவது விஷ்ணு முதலிய தேவர்களாலே ஸ்தாபிக்கப்பட்டது. ஆருட லிங்கமாவது ரிஷிகளால் ஸ்தாபிக்கப்பட்டது. அசுரர் ராக்கள் முதலியவர்களால் ஸ்தாபிக்கப்பட்டதும் அதுதான். மானுட லிங்கமாவது மனிதர்களால் ஸ்தாபிக்கப்பட்டது. இதே கோயில்களில் இருக்கின்ற லிங்கத்தை பற்றி அவர் சொல்லுகின்றார். இதே மாதிரியாக இஷ்டலிங்கம் என்று இருக்கின்றது, நாங்கள் வைத்து பூஜை செய்கின்ற லிங்கம். இஷ்டலிங்கம் எத்தனை வகைப்படும்? இது சைவ வினாவிடையிலே சிவலிங்கவியல்லே இருக்கின்றது. வானலிங்கம், பானலிங்கம் தான் நான் சொன்ன முதல் சொன்ன இருக்கின்ற லிங்கம். படிகலிங்கம், படிகத்தினாலே வருகின்ற லிங்கம். ரத்தினலிங்கம், ரத்தினத்தினாலே. மரகதலிங்கம் எல்லாம் இருக்கின்றது. லோகஜலிங்கம், லோகங்களினாலே. சைலலிங்கம், கணிகலிங்கம் என பல வகைப்படும். இதுல வந்து சைலலிங்கம், கணிகலிங்கம் என்றால் என்னென்று கேட்டால் எத்தனை வகைப்படும்? கணிகலிங்கம் என்றால் என்னென்றால் பூசித்த உடனே விட்டுடுவீங்க, பூசித்த உடனே கரைச்சி விட்டுறது, கை விட்டுற லிங்கம் தான் கணிகலிங்கம். அந்தந்த நேரம் பூசைக்கு அந்த லிங்கத்தை கேட்கிறார். கணிகலிங்கம் எத்தனை வகைப்படும்? மண்,
3: ஓ
0: அரிசி, அன்னம், அன்னம் என்றால் சோறு, ஆத்து மணல்,
3: ஓ
0: கோமயம், சாணி,
3: சாணி,
0: வெண்ணெய்,
3: ஓ
0: உருத்ராட்சம்,
3: ஓ
0: சந்தனம், கூர்ச்சம், தர்பை,
3: தர்பை,
0: ஓ புஷ்ப மாலை, மாலையை வச்சு லிங்கம் வாங்கிப்பட்டு வழிபடலாம், சர்க்கரை, மா என 12 வகைப்படும். இப்படி 12 வகையான லிங்கங்கள் அந்த இடத்துல பூஜித்து போட்டு விட்டுறது. மற்ற லிங்கம் எல்லாம் இஷ்டலிங்கமாக வச்சிருந்தால் நீங்கள் பூஜித்து போட்டு பூஜை பெட்டிக்கோ அந்த பூஜை பையக்கோ வச்சிருப்பீங்க, ட்ராவல் பண்ணுற இடமெல்லாம் கொண்டு தருவீங்க, ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணுவீங்க. உங்களுடைய இருக்கு மட்டும் அவர்களுக்கு இயலுமான வரைக்கும் அன்னம், அதாவது சோறு வைத்து அன்னம் பயப்பது முக்கியம். லிங்க பூஜை செய்பவர்களுக்கு அது முக்கியமாக இருக்க வேணும். அன்னம் வைத்து கொண்டு வருவீர்கள், இது உங்களுடைய மரபாக இருக்கும். இதுதான் இந்த சிவலிங்க வகைகள்.
3: அடுத்த நேரை சந்திக்கின்றேன். வணக்கம்.
4: வணக்கம் டாக்டர் லம்போதரன் அவர்களே.
0: வணக்கம்
4: ராஜ்குமார் அவர்களே.
3: நீங்கள் அன்றைக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று தெளிவாக இல்லை, அந்த விளக்கம் சரியாக இல்லை என்று ஒரு விவாதம் நீங்கள் வைத்திருந்தீர்கள். நான் டாக்டர் லம்போதரன் வரும்போது கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த கேள்வியை கூட நான் நினைத்துக்கொள்ள இன்றைக்கு சந்தர்ப்பம் தருகிறேன். உங்களுக்கு
4: அந்த கேள்வியை நான் அடுத்த முறை கேட்கிறேன். இப்பொழுது ஒரு வேறொரு கேள்வியை கேட்கிறேன், மன்னிக்க வேண்டும் ராஜ்குமார்.
0: சொல்லுங்கள்
4: டாக்டர் லம்போதரன் அவர்களே.
0: சொல்லுங்கள்.
4: என்னுடைய பேர் கிறிஸ்டி.
3: கிறிஸ்டி
0: சொல்லுங்கள்.
4: நாங்கள் இந்த மறுபிறப்பு மற்றது கர்மம் என்றெல்லாம் நாங்கள் சிந்திக்கின்ற நிலையிலே, அதாவது ஒரு தாய் ஒரு பிள்ளை வயிற்றிலே சுமந்து 10 மாதங்களுக்கு பிறகு அந்த ஸ்டில் போர்ன் என்று சொல்வார்கள் தானே?
0: ஆமாம்.
4: அது 10 மாதத்துக்கு பிறகு அந்த பிள்ளை இறந்து போகிறது.
0: ஆமாம்.
4: இப்ப என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஏன் இந்த இறைவன் இந்த தாயையும் இந்த பிள்ளையையும் 10 மாதம் இந்த வயிற்றிலாம் மிதக்கெடுத்துறது? என்னென்றால் இவர்கள் இப்ப கர்மம் என்று சொன்னால் நாங்கள் ஒரு நன்மையை அனுபவிக்க வேண்டும் அல்லது தீமையை அனுபவிக்க வேண்டும். இந்த இடத்திலே இந்த பிள்ளை ஒரு நன்மையை அனுபவிக்கவில்லை, வயிற்றிலே வளர்ந்து 10 மாதத்துக்கு பிறகு வெளியில வந்து இறந்து கிடக்கிறது. 10 மாதம் இந்த தாயினுடைய வயிற்றிலே மினக்கெடுக்கப்பட்டது. தாயின் முதல் மினக்கெடுக்கிறது 10 மாதம். ஏன் இந்த பிள்ளையை, அது ஒரு ஹியூமன் பீயிங், அந்த ஹியூமன் பீயையும் 10 மாதம் மினக்கட்டப்படுத்திருக்கிறது? சில நேரங்களில் 2 மாதத்திலும் வயிற்றில் கரைந்து போகுது, 5 மாதத்திலும் கரைந்து போகிறார்கள். ஏன் இந்த 10 மாதம் வச்சு மினக்கட்டு இந்த ஸ்டில் போன அல்லது வெளியில் வந்த பிறகு அந்த தாயையும் பிள்ளையையும் மினக்கடத்தி இருக்கிறார்கள்? இவர்கள் கர்மத்தை நன்மையும் அடையவில்லை, ஒரு விதமான ஒன்றுமே அனுபவிக்காமல் இந்த பிள்ளை என்னத்துக்கு இந்த 10 மாதம் மினக்கட்டது இந்த தாயினுடைய வயிற்றிலே?
0: நல்ல ஒரு கேள்வி. அதாவது வந்து எங்களுடைய கர்ம, எங்களுடைய லைஃப் எப்ப தொடங்குது, இந்த பிறப்பு எப்ப தொடங்குது என்றால், நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்த பின்னர் இந்த வாழ்க்கை தொடங்குகிறது. அதான் எங்களுடைய முதன்மையான இது. ஆனால் முதல் சொல்லியிருந்தேன், தாயினுடைய வயிற்றில் அல்ல, தந்தையிடமே லைஃப் தொடங்குதுங்க. அது சொல்லுவார்கள் கரு, அது சொல்லுவார்கள் பேறு இளவு இன்பமோடு பிணிமூப்பு சாக்காடு என்னும் 6 முன் கருவுட்பட்டது. இந்த கருவிலே இருக்கின்ற பொழுதே அந்த குழந்தைக்குரிய அனுபவங்கள் வர தொடங்கிவிட்டது. இதிலே சொல்லுவார்கள் என்று கேட்டால், அதை சொல்லுவார் என்று கேட்டால், ஒவ்வொரு மாசத்துக்குமே அதுக்கு அனுபவம் தொடங்குது. முதல்ல கருவில வந்த உடனே அல்ல, பாணிக்க வாசகர் சொல்லுவார், மானுட புறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும். கிருமி செரு, எத்தனையோ விதமான கிருமி செரு. இன்றைக்கெல்லாம் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் செய்கிறோம் இல்லையா, அந்த ஸ்பெர்ம் அனலைசிஸ் நாங்கள் டாக்டர்ஸாக இருந்து செமினல் ஃப்ளூயிட் அனலைசிஸ் செய்தால் சொல்லுவார்கள் 50% இம்மோட்டைல், 30% வந்து என்ன பஃப்டப் ஹெட், 3% பின் ஹெட், பட்டது 12% வந்து வித் டபுள் டெய்ல் நோ டெய்ல் இப்படி எல்லாம் வருகின்றது. இந்த விந்த அணுக்கள்லேயே எத்தனையோ ஜென்மாக்கள் போய்விடுது. அவையண்ட இது வந்து தகப்பனில் இருந்து இந்த விந்தணுவாக வந்து அது கலியைக்குள்ளே அவையண்ட கர்மா ஒரு கர்மா முடியுது. அதான் ஈனமில் கிருமி செருவினிற் பிழைத்தும் ஒரு மாதத்தில் பிள்ளை இருக்கேக்குள்ள ஒருமதி தான்றியின் இருமையிற் பிழைத்தும் இந்த டிப்ளோ ஹெப்ளோபெட் டிப்ளோபெட் என்று சொல்றது அந்த ஹெப்ளோய்ட் டிப்ளாய்டு என்று சொல்லி இந்த நிறமூர்த்தங்கள் பிரிகின்ற தன்மை முதல் மாசத்தில் நடக்கிறது அதுல நடக்கிற தப்புகள்ல இருந்து பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையிற் பிழைத்தும் மும்மதி மூண்டா மதத்துல அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்கள் ஆறு திங்கள்ல பேரிரு பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும் ஊரலர் என்றது நாங்கள் சொல்றது ஹைட்ரமினியோசிஸ் மெடிக்கல் டேர்மில் சொல்லுவோம். சில சில கண்டிஷன் வந்தால் இந்த பிளட் இன்கம்பேட்டிபிலிட்டி ஆர்எச் இன்கம்பேட்டி வந்தால் அந்த ஃப்ளூயிட் வந்து கூட தொடங்கும். கிட்னி ஏஜென்சிஸ் இருந்தால் கூட தொடங்கும். அதான் ஊரு ஊரலர் தண்ணி கூடுது. ஏழு திங்களில் தாழ் புவி பிழைத்தும் ஏழு திங்களில் ப்ரீமெச்சுவர் டெலிவரி நடக்கிறது. எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயொடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் தச என்றால் பத்து பத்தாவது மாதம் தாயும் பிள்ளையும் வேறாகின்ற பொழுது இது தாய் பிழைப்பாளா பிள்ளை பிழைப்பாளா இன்றைக்கும் மெடிக்கல் சயின்ஸ் இவ்வளவு அட்வான்ஸாக இருந்தாலும் பிரசவம் என்கின்ற பொழுது ஃபீட்டல் மோர்டாலிட்டி நியோனேட்டல் மோர்டாலிட்டி இருக்குது மெட்டர்னல் மோர்டாலிட்டி இருக்குது. ஒரு நாட்டினுடைய சுகாதார கணிப்பை சுட்டை குறிப்பதற்கு இது ரெண்டையும் கவனமாக எடுப்பார்கள். இந்த நாட்டில் மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் என்ன நியோனேட்டல் மோர்டாலிட்டி ரேட் என்ன என்று பார்ப்பார்கள். அதில் தப்பி பிழைத்து என்று சொல்லுகின்றார். அதுக்கு பிறகுதான் பிறப்பு நடக்குது. அப்பயே பிறப்பு நடக்கிறதுக்கு முன்னவே எங்களுடைய அனுபவ கர்ம வினைகள் ஆரம்பமாகிவிட்ட என்றுதான் சொல்ல வேண்டும். அது வரைக்கும் அது வீணாவது என்று சொல்ல முடியாது. அடுத்து மட்டும் இல்லை, சில வேளைகளிலே உங்களுக்கு கன்செப்ஷன் எப்ப நடக்கும், கருமுட்டை வந்து மாதவிளக்கு வணந்து அந்த அந்த முதல் 14-15 நாளுக்குள்ள அந்த கருமுட்டை வருகின்றது, கருக்கட்டல் நடக்கின்றது. அந்த கருக்கட்டல் நடந்தால் மிச்சம் 14 நாள் வந்து அடுத்த பீரியட் அல்லது மாதவிலக்கு தள்ளி போக மட்டும் அந்த கருவுற்றிருக்கிறோம் என்ற நினைப்பு தெரியே தாய்க்கு தெரியாதே. அந்த 14 நாளைக்குள்ளேயே கரு அழிந்து போகலாம். அந்த அதாவது ஃப்ரம் த டைம் ஆஃப் கன்செப்ஷன் டு த நெக்ஸ்ட் பீரியட் வர்ற அந்த 14 நாளுக்குள்ளேயே கரு அழிந்து போகலாம் இல்லையா? அதற்குள்ளேயே அழிந்து போனால் என்ன நடக்கும் என்று கேட்டால், இது எல்லாம் வந்து தே மேக் த சப்டில் சேஞ்சஸ் இன் த ஹோமோன்ஸ். எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாதவிலக்கோடு சேர்ந்து சில ஹோமோனல் சேஞ்சஸ் வரும், மனநிலை மாற்றங்கள் வரும். சில பேருக்கு ப்ரீமென்சுரல் டென்ஷன் என்று சொல்லுவார்கள், மெனப்போஸ் வர்றது மாதிரி. அதே மாதிரி ஒரு கரு வருகின்ற பொழுதும் அந்த மனநிலை தாக்கங்கள் எல்லாம் வரும் சப்டில். அப்போ தாய்க்கு அங்கே கர்மா தொடங்கிவிட்டது. பிள்ளை வந்த உடனே தாய் தான் கருவுற்றிருப்பதே தெரியாமல் இருக்கலாம், கருவுற்றிருப்பது தெரிவதற்கு முந்தையே அந்த கரு அழிந்து போகலாம். ஆனால் அதற்குரிய அனுபவங்கள் தாய்க்கும் வருகுது. அப்போ இதுதான் தாயையும் அனுபவிப்பது குழந்தையும் அனுபவிப்பது. ஆகவே இது வந்து குழந்தை பிறந்துதான் நாங்கள் அனுபவிக்க வேணும், அல்லது இப்போ பிறப்பு வந்த பிறகுதான் தாய்க்கு அந்த அனுபவம் இருக்குது. ஆகவே ஸ்டில் பர்த் வந்து ஒரு வேஸ்ட் என்று அல்ல. எவ்ரி திங் ஹேஸ் எ பர்பஸ். ஈச் ஸ்பேம் இந்த சுக்கிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு விந்த அணுவுக்கும் கூட ஒரு பர்பஸ் இருக்குது. அதான் ஈனமில் கிருமி செருவினை புழைத்தும். அப்போ ஒவ்வொன்று எத்தனையோ கர்மாக்கள் அதுக்குள்ளே போகுது. நாங்கள் கதைத்து கொண்டிருக்கிற இந்த நொடிக்குள்ளே எத்தனையோ பாக்டீரியாக்கள் என்னுடைய வாயிலே தோன்றி நின்று மறைந்து விடுகிறது. இதெல்லாம் அதனுடைய கர்மா. அப்போ இதில் வந்து ஒன்றும் பர்பஸ் இல்லாமல் நடைபெறுவது இல்லை.
3: நன்றி டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நேரமாற்றம் காரணமாகவும் மற்றும் பல நேர ஒழுங்குகள் காரணமாகவும் இன்றைக்கு நாங்கள் இந்த நேரத்திலே இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கின்றோம். இருந்தாலும் நாங்கள் ஒரு மணத்தி காலத்துக்கும் அதிகமாக இன்றைக்கு நீல சுவாரஸ்யமான பல விடயங்களை பேசியிருக்கின்றோம். இதோடு விடைபெறுகிறோம். இதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலே பல நிகழ்ச்சிகள் நேரம் கடந்து அல்லது நேரம் முந்தியதாக அமைந்திருக்கின்றன என்பதை தெரிந்து கொண்டு இன்றைக்கு தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம்.
5: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
6: போகானசேஷான பவம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலான பீஷ்டான் துவமாசிரிதானாம் நவிபன்னராணாம் துவமாசிரிதா கியாசயதாம் பிரயாத்தி. உங்களை ஆசிரிச்சவாளுக்கு இனிமேல விபத்தே கிடையாதுன்னு, அதோட மல்ல உங்களை ஆசிரிச்சவாள 100 பேர் ஆசிரிப்பார் அப்படின்னா பகவான் பண்ணிட்டு இருக்கார். அதனால மனசுல என்ன வேணும், தலைக்கே தலை இருக்குங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா பகவானுக்கு சேவிக்கணும், இதுக்காக நம்ம தலையானது பகவானுக்கு வணங்கணும் அப்படி. அங்கிரி சிர அங்கிரி, அதுக்கு சிரசுக்கு நமஸ்காரம் பண்றதுக்கு பாதங்கள் இருக்கு. பகவானுடைய கோவிலுக்கு போய் பிரதட்சிணம் பண்ணுங்க. இந்த பிரதட்சிணம் வர்றது வலம் வருதுன்றாலோ இல்லையோ, இந்த வலம்னா என்னது பிரதட்சிணம்னா என்ன அர்த்தம், எந்த பகவான் இங்க சுத்துறீங்களோ அந்த பகவான் எப்பொழுதும் உங்களுக்கு வலது பக்கத்திலேயே இருக்கணும், அதான் வலம் வருதுங்கிற அர்த்தம். பிரதட்சிணம்னு சம்ஸ்கிருத பத்துக்கு பிரகர்ஷேன தட்சிண பாகே பகவான் திஷ்டதி, யாருக்கு நீங்க வணங்குறீளோ யாருக்கு நீங்க சேவிக்கிறீளோ அவர் எப்பொழுதும் உங்களுக்கு வல பக்கத்திலேயே இருக்கும்படி சுத்தணும், அப்படி பண்ணல பிரதட்சிணம். அது போல பண்ணினிலையானால் உங்களுக்கு அமிதமான புண்ணியம் வருதான். நல்லவாளை பெரியவாளை பிரதட்சணம் பண்ணி சேவிக்கிறது, பகவானை பிரதட்சணம் பண்ணி சேவிக்கிறது, இதுக்கு தட்சிண பக்கத்திலேயே இருந்துருக்கணும், அப்ப நமக்கு தாட்சிணியம் வரும், நமக்கு அனுகிரகம் கிடைக்கும். அதுக்காக இந்த பாதங்கள் இருக்கே, பாதங்கள் எதற்காக, பகவானை பிரதட்சிணம் பண்றதுக்காக வந்திருக்கு. அதுக்கப்புறம் கைகள் இருக்கேனர் பகவானுக்கு சபரிய பண்ணுங்க, சபரியான பூஜான்னு அர்த்தம், 2 புஷ்பத்தை எடுத்து பகவான் மேல போடுங்க, புஷ்பம் இல்லையா அக்ஷதைய போடுங்க, அக்ஷதையும் இல்லையா மனசுனால தங்க புஷ்பங்களை பகவானுக்கு கொடுக்கிறேன்னு நினைச்சு போடுங்களேன். இது என்ன குறைஞ்சா போச்சு, காசா செலவு, தங்கத்தை வாங்கணும்னு செலவு, தங்கத்தினால புஷ்பத்தை தயார் பண்ணி மனசுனால அப்படியே கொடுங்களேன். கிருஷ்ணாவதாத்தோசவசம்பிரமோஸ்பிருஷன் அப்படின்னு கிருஷ்ணன் பிறந்தாரா, வசுதேவர் ஜெயில இருக்கார், ஒன்றும் 1 பைசா இல்லை, பகவான் பிறந்திருக்கார், எப்படின்னு 4 புஜங்களோட அழகாக பீதாம்பரத்தோட பகவத் ஸ்வரூபம் அப்படியே பிறந்திருக்கார். சதுர்புஜம் சங்க கதாரியுதாயுதம் ஸ்ரீவத்சலட்சுங்கல சோபி கௌத்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் அப்படின்னு பகவான் பிறந்தார். நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே, அடுத்த புதன்கிழமை ராத்திரி 11:30 மேல பகவான் பாதி ராத்திரி நிஷீதே தம உத்பூதே, அஷ்டமி அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு தான் சந்திரோதயம் ஏற்படும். அது வரைக்கும் உலகம் முழுக்க ஒரே காரிருட்டா இருக்க, அந்த காரிருட்டா இருக்கக்கூடியதான் அந்த உலகத்துக்கு சந்திரன் உதித்ததுமே எப்படி ஒரே பிரகாசமாயிடுதோ அப்படி பகவான் பிறந்தாராம். ஏன் வட்டமிட்ட 8வது நாள் கிட்டு பிறந்தான்னு, இந்த பௌர்ணமிக்கு ஆரம்பம் 8வது நாள் கிருஷ்ணன் பிறந்தாரா, ராத்திரி நிஷேதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே ததோ ஆவிராவீத, ஒரே தினம் ஆவிர்வாவம் ஆயிட்டாராம். அப்படிப்பட்டதான கிருஷ்ணனை பார்க்கிறார் வசுதேவர். என்ன பண்றது, ஜாதகர்மா பண்ணணும், பிறந்த குழந்தை பிறந்ததுமே 40 நிமிஷத்துக்குள்ள ஜாதகர்மா பண்ணணும். ஜாதகர்மா பண்ண எப்படி பண்ணுவேன், ஒண்ணுமே இல்லையே, பாத்தியார் இல்ல, தர்ப்பம் இல்ல, ஹோமம் இல்ல, ஒண்ணும் இல்ல, தானம் பண்றதுக்கு 1 பைசா இல்லையே, ஜெயில என்ன போட்டிருக்கான் இந்த கம்சன், என்ன பண்றதுன்னு கவலையே பண்ணலையா. கவாம் ஐத்த மாப்பிளத்தோ கவாம், 10,000 பசுமாட்ட தானம் பட்டார் போர்மோன்னா, ஏது 10,000ங்கிற கேட்கிறார் மனசுனால, அங்க பிராமணனும் இல்ல பசுமாடும் இல்ல, மனசுனாலேயே தானம் பண்ணார், அதாவது நம்ம பண்ணலாமோன்னு. அப்ப விவகாரம்னா நம்ம எண்ணம் வேணும் முக்கியமாக. பகவான் லம் பிருத்திவியாத்மனே கந்தம் கல்பயாமி நமஹ, ஹம் ஆகாசாத்மனே புஷ்பம் கல்பயாமி நமஹ, பஞ்ச பூஜை பண்ணுவா பகவானுக்கு திருப்தி. பகவான் வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்கல, உலகத்தை படைத்த பகவானுக்கு நீங்க கொடுத்தாகணும்னு நிர்பந்தம் இல்லை, ஆனா உங்க மனசுல எண்ணம் வேணும், இதை நான் பகவானுக்கு கொடுக்குறேங்கிற ஒரு எண்ணம் வேணும், அதற்காக இந்த கைகள் உபயோகப்படும். இந்த கைகளதுக்கு பகவானுக்கு தொண்டு பண்ண, பகவானுக்கு சபரிய பண்ண, அவர் கோயிலுக்கு போய் கோயிலை சுத்தப்படுத்தணும், நந்தவனத்திலிருந்து புஷ்பத்தை நன்னா பறிச்சு அதை கட்டி பகவானுக்கு கொடுக்கணும். கிராமாந்திரத்தில் இப்படி எல்லாம் பண்ணுவார். இப்ப நம்ம டவுன்ல இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கோயிலுக்கு போனா ஏதாவது பிரசாதம் உண்டோங்கிறோம், அங்கிருந்து வர வழிக்கெல்லாம் பாக்கிறேனே தவிர இவன் பகவானுக்கு பண்றது என்னங்கிறத பார்க்கல. கிராமாந்திரத்துல ஒரு கோயிலையும் இப்படி பண்ணுவார், பகவான் நாமாவ சொல்லுவா, பஜனை பண்ணுவா பகவானுக்கு, இப்படி பண்ணணும், இவைகளுக்கு கை உபயோகப்படும். ஹஸ்தா, அதுக்கப்புறம் நயன, கண்கள் இருக்க, இந்த கண்கள் என்ன, திவ்யமான அந்த மூர்த்தியை பார்த்து கொண்டே இருக்கணும். பகவானுடைய திவ்யமான ஒரு உருவம் இருக்கு பார்த்தல, அந்த உருவத்தை பார்த்து பார்த்து அந்த உருவமானது அப்படியே நம்ம மனசுல நிற்கும்படி பண்ணணும். இப்படி பார்க்கறதுக்கு உபயோகப்படக்கூடியது கண்கள், அயல் நயன. அதுக்கப்புறம் நயனம் ஆலோகனம் பார்க்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரோத்ரே ரஹம் பிரார்த்திதா ஸ்ரோத்ரஹி, அழகான இந்த காதுகள் இருக்க, இந்த காதால் பகவானுடைய திவ்யமான சரித்திரத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். இது கேட்க கேட்க இந்த காதுக்கு தெய்வீ சம்பத்துங்கிறது உபனிஷத்து. கண்ணுக்கு மானுஷி சம்பத்தான், காதுக்கு தெய்வீ சம்பத்து. ஒரு காலத்துல கிராமாந்திரத்துல என்ன பண்ணுவான், ராமாயணம் பாரதம் அவாக்க தெரிஞ்சு சொல்லிட்டே இருப்பா, எல்லோரும் கேட்பா, கேட்க கேட்க பக்தி வளரும். இப்ப நம்ம பார்க்க பார்க்க சீரியல் ஞானம் தான் வளர்றது. எல்லோரும் பாருங்க, காலமே ஆரம்பிச்சாலும்னா அது வரைக்கும் மத்தியானம் தூங்குறதே இல்லை. நம்ம மாமி என்னாச்சுன்னு ஆத்துக்காரர் போனதுமே 9 மணிக்கு டிவி ஆன் பண்ணா 1x1 சீரியல் வந்துட்டே இருக்குன்னு. அவர் வர வரைக்கும் அவரா ராத்திரி 11 மணிக்கு தான் வர, தினம் முழுக்க இப்படிதான் பொழுதே போறல வரிசையாங்கிற. என்ன கண்டுபிடிச்சது என்னாச்சு, ஒரே கதை தான், ஒரே சண்டை தான். ஆத்துல மாமியார் மாட்டு பண்ண சண்டை தான் அங்கேயும் இருக்கு, நாத்தனார் சண்டை தான் இருக்கு, ஓர்படி சண்டை தான் இருக்கு. இருந்தாலும் அதை ருசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை ஜென்மாக்கள் பார்த்தாலும் அதுல நிறைவு ஏற்படல. ஆனா பார்க்கறதுனால நம்ம மனசு கெட்டு போறது. பகவன் நாமாவை கேட்கறதுனாலையும் பகவானுடைய திவ்யமான சரித்திரத்தை கேட்கறதுனாலையும் மனசுல சந்தோஷம் ஏற்படுறது. ஆகையால் இந்த சிரவணம்னு இருக்கே, காதுகள் இருக்கே, அதனால நல்லது நமக்கு வளரும் தெய்வீ சம்பத். ஆகையால் தான் சொல்றார், ஜிஹ்வா சித்தபிரும் கிரகஸ்தனயன ஸ்ரோத்ரைரஹம் பிரார்த்திதா. எதற்காக? ஸ்தோத்ர தியான நதி பிரதட்சண சபர்யாலோகன கர்ணனே. ஒவ்வொன்றுக்கும் அப்படி அப்படியே அன்வயம். ஜிஹ்வா ஸ்தோத்திரம் பண்றதுக்கும், சித்தம் தியானம் பண்றதுக்கும், சிரஹா நதி நமஸ்காரம் பண்றதுக்கும், அங்கிரி பாதங்கள் பிரதட்சிணம் பண்றதுக்கும், ஹஸ்த பகவானுக்கு சபரிய பண்றதுக்காகவும், அதே போல நயன பகவானுடைய திவ்யமான ஸ்வரூபத்தை ஆலோகனார்த்தம் பார்க்கறதுக்காகவும், ஸ்ரோத்ரைரஹம் பிரார்த்திதா காதுகள் என்ன பண்ணும், பகவான் நாமாவை கேட்கணும். ஹே பரமேஸ்வர, இத்தனை கொடுத்துருக்கீள் எனக்கு, ஆனா என்ன எப்படி உபயோகப்படுத்தணும்னு சொல்லி தரலையே. இவைகள்லாம் நான் பாட்டுக்கு உபயோகப்படுத்தி படுத்து இதனால என்ன பண்ணிருக்கேன், அனர்த்தத்தான் கொண்டு வந்திருக்கேன். வாழ்நாள் முழுக்க ஒரே கஷ்டம், புறம் தண்ணியில இருந்து கடை சேருங்க என்னடா ஆச்சுன்னு ஒரு நிறைய பாபத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். யோஜனை பண்ணி பாருங்க, காலமே 5 மணிக்கு எழுந்து வச்சுப்போமே, 5 மணிக்கு எழுந்துட்டாலும் ராத்திரி 10 மணி வரைக்கும் தூங்கினாலும் இது வரைக்கும் எவ்வளவு நேரம் புண்ணியம் பண்ணியிருக்கோம், எவ்வளவு நேரம் பாபம் பண்ணிட்டு இருக்கோம். யோஜனை பண்ணி பார்த்தீங்கன்னா புண்ணியம் பண்ணியிருக்கிறது ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் இருந்தா ரொம்ப விசேஷம், மீதி சமயம் எல்லாம் விருத்தாவா போறது, விருத்தா காலட்சேபம் நினைக்க ஏதோ ஒரு விதமா போயிட்டு இருக்கே தவிர நல்ல வழிக்கு போகலையே. நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்கோம், குடும்பத்துக்காக பண்றேன், நாட்டுக்காக பண்றேன், அதுக்கு பண்றேன், ஆபீஸுக்காக உழைக்கிறேன், எல்லாமும் தான் சொல்லிட்டு இருக்கேள். ஆனா உமக்காக என்ன பண்ணேள், இந்த பிறவி கடைசி பிறவியா ஆகணும், நான் சௌக்கியமாக மனசு நிம்மதியா இருக்கணும், அதுக்காக ஏதாவது பண்ணல. ஹே பகவான், புலன்களை கொடுத்துருக்கேல, சரீரத்தை கொடுத்துருக்கேல, இத நல்ல வழியா வரும்படி அனுகிரகம் பண்ணுங்கப்பா. ஜிஹ்வா சித்த சிரம் கிரஹஸ்தனயன ஸ்ரோத்ரைரஹம் பிரார்த்திதோ மாமாஜ்ஞாபயா. இப்படித்தான் நீ நடத்தணுமாப்பா, இப்படி பண்ணப்படாது, வேற விதமா இருக்கப்படாது அப்படின்னு மாமாஜ்ஞாபய தன்னிரூபயா. நான் தான் ஆக்ஞா பண்ணிட்டேனே, வேதங்கள்ல சொல்லிருக்கேனே, ஆறா சந்தியாமப்பா சீதா, காலம் எழுந்த சந்தியாவை தினம் பண்ணுங்கோ, காயத்ரி மந்திரத்தை பத்தா பண்ணுங்கோ. காயத்ரிக்கு 3 பாதம் இருக்கான், 3 பாதங்கள், ஒவ்வொரு பாதத்திலும் 8 அக்ஷரம். காயத்ரி மந்திரத்தை முதல் பாதத்தை சொன்னா மூலகத்தையும் தானம் வாங்கினா எவ்வளவு பாப்பமோ அது போயிடுமா. 2வது பாதம் சொன்னால் 3 வேதங்கள்ல எத்தனை கர்மா இருக்கோ அத்தனை கர்மா பண்ணின பலன் கிடைக்குமா? உலகத்தில் இருக்கிற எத்தனை பிராணிகள் இருக்காளோ அத்தனை பிராணிகளுக்கும் ஆகாரம் போட்டு எவ்வளவு புண்ணியமோ அவ்வளவு புண்ணியம் 3வது பாதம் சொன்னா வருமா? இவ்வளவு சொல்லியிருக்கு பிருகதாரண்யகத்துல இந்த காயத்ரி மகிமையை பத்தி. காயந்தம் திராயதே இது காயத்ரி, விரும்பின பேரு தான் சொல்லிட்டே இருந்தா போறோம், அதுக்கு அர்த்தம் தெரியணும், அது இது அது வேண்டாம், வெறும் மந்திரத்தை சொன்னாலே போறோம்னு இருக்கு. ஆனா அதை பண்றோமா? உபநயனம் அன்னைக்கு மட்டும் பிரதிஜை பண்ணி கொடுத்துருக்கோம், மத்தியானம் தூங்க மாட்டேன், 3 வேளையும் காயத்ரியை ஜபிப்பேன். அது வாத்தியாருக்கும் புரியல, இவனுக்கும் புரியல, அன்னைக்கு ஏதோ ஆச்சு, அப்பாவுக்கு செலவாச்சு காசு, அவ்வளவுதான், வேற ஒன்னும் பண்ணலையே. இவ்வளவு வசத்தியான அந்த மந்திரம் நம்ம கையில வச்சுட்டு இருக்கோம். அழகான இந்த சரீரத்தை பகவான் நமக்கு கொடுத்துருக்கார், புலன்களை கொடுத்துருக்கார், ஆனா அதை சரியா உபயோகப்படுத்த மாட்டேங்கிறேனே இப்ப பரமேஸ்வர. என்ன கட்டளை இடுறது மட்டும் இல்ல, வேதத்துல கட்டளை இடுறீர்கள், ஆனா தன் நிரூபயா ஆனா அது பண்ணும்படி நீங்க பண்ணுங்க. முகுர் மாமே வாமே அபச்சஹா, ஹே பரமேஸ்வர, நான் இதை பண்ணாமல் இருக்கிறது எப்படிங்கறத மட்டும் கவனிச்சுக்கணும். அது நான் பண்ணாம இருக்க கூடாது, நிச்சயமா நான் பண்ணி கொண்டே இருக்கணும். உங்களுடைய தொண்டுலயே என் சரீரமானது உழைக்கணும், அதுக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு பகவான பிரார்த்தித்தார் இந்த ஸ்லோகத்துல. அதுக்கப்புறம் இந்த மனசு மீதியெல்லாம் கைகளுக்காக ஏதோ பகவானுக்கு தொண்டு பண்ணலாம், காலுக்கு பகவான பிரதர்சனம் பண்ணலாம், அது கூட மெக்கானிக்கலா கூட பண்ணிவிடலாம், ஆனா இந்த மனசு மட்டும் நிக்க மாட்டேங்கிறதப்பா. அதுக்காக நான் என்ன பண்றேன், தனியா மனசுக்கு இந்த மனசுங்கிற கோட்டைக்குள்ள நீங்க வந்து உட்கார்ந்துருப்பா அப்படின்னு பகவான் இங்க வந்து உட்கார்ந்தாதான் நம்மளால முடியும். ஆகையால் மனக்கோட்டைக்குள்ள பகவான் இருக்கணுங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் காம்பீரியம் பரிகாபதம் கனதிருதி பிராகார உத்கத் குணைஹி சோமஸ்தாப்த பலம் கணேந்திரிய ஜயா துவாராணி தேஹே ஸ்திதா வித்யாவஸ்து சமிருத்தி ரித்யகில சாமக்ரி சமேதே சதா துர்காதி பிரிய தேவா மாமக மனோ துர்கே நிவாசம் குரு. ஹே பரமேஸ்வர, மாமக துர்கே நிவாசம் குரு, என்னுடைய மனசு எனக்குடையதான ஒரு துர்கம், ஒரு கோட்டை. கோட்டை மாதிரிதான் இருக்க, கோட்டைக்குள்ள போறது எப்படியோ, கோட்டைக்குள்ள என்ன பொருள் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதோ, அதே போல நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கே தெரியல. நல்லா இருக்கணும், நல்ல வழியில இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா ஆறதா நடக்கலையே. அந்த கோட்டைக்குள்ள என்னென்ன இருக்கு, என்ன பாம்பு இருக்கா, தேள் இருக்கா, சிங்கம் இருக்கா, புலி இருக்கா, ஒன்றும் தெரியல சார். ஆசைகள்லாம் இங்கேருந்தோ டக்கு டக்குன்னு வெளியில வருது. எதுவும் வேண்டான்னு நினைக்கணும், சன்னியாசம் வாங்கிட்ட பிறகு எனக்கு அது வேணும்னு ஆசை வந்தது ஒருத்தருக்கு, என்ன பண்றது, அதை வந்த பிறகு நோன்னு சொல்ல முடியுமா? அவ சொல்ற என்ன சன்னியாசம் வாங்கிட்டு என்ன முன்னால வெள்ளை வேஷ்டி தான் கட்டினேன், இப்ப மஞ்சள் இந்த வேஷ்டி தான் கட்டுறேன், காட்டாயம் தான் கட்டுறேன், ஒரு கலரே இல்லை சார் அப்படிங்கிறது விவகாரம் முழுக்க என்ன பண்றதுன்னு. சன்னியாசம் வாங்கின பிறகு இதை டெய்லி ஒரே மாதிரி தான் சாப்பாடு போடுறா, இவருக்கு இது பிடிக்கும்ட்டு சுவ சுவையா சாப்பிட முடியலையே, என்ன பண்றது, அதுக்கே முன்னாள்னா நினைச்சிட்டு இருக்கணும். இப்ப விவகாரம் மனசுக்குள்ள என்னென்ன ஆசைகள் இருக்கு அது எப்ப வெளியில வருதுன்னு தெரியலையேப்பா. ஆனா ஒண்ணு சொல்றேன், என் மனசுக்குள்ள மனசு எனக்குடையான இந்த கோட்டைக்குள்ள நீங்க இருந்துருங்க, அப்பதான் உங்களால் தான் மனக்கு அடக்க முடியும். என்னால அடக்க முடியல, இல்ல மாமக மனோ துர்கே நிவாசம் குரு. எப்படி, ஏன் அப்படி சொல்றேன்னா, துர்காதி பிரிய தேவா, உங்களுக்கு கோட்டையில இருக்கணும்னு ரொம்ப பிரியமா, அதனாலதான் கோட்டையில இருக்கணும்னு பிரியமா இருக்கிறதுனால நான் மனக்கோட்டையை கொடுத்துருக்கேன் இதுக்குள்ள இருந்தா. துர்காதி பிரிய தேவா, கோட்டையில பிரியமா உள்ளவரேன்னு. இன்னொன்னு துர்கான்னு அம்பாள், அம்பாள் இடத்துல பிரியமா இருக்கிறவள். ஆகல் துர்காதி பிரிய தேவ மாமகமனோ துர்கே நிவாதம் குரு. சரி, ஏதோ மனச கோட்டைங்கிறியப்பா, ஒரு கோட்டைன எப்படி இருக்கணும், கோட்டைக்கு முழுக்க வெளியில அகழி இருக்கணும், அந்த அகழியே எப்படி இருக்கணும், அதுல வந்து பெரிய நிறைய ஜலம் இருக்கணும், அதை தாண்ட முடியாது. அகழி எப்படி தயார் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். ஒரு மனுஷன் வேகமா வந்து குதிச்சு தாண்ட முடியாது, இந்த லாங் ஜம்ப்னு சொல்ற பார்த்தீங்களா, அது எவ்வளவு மேக்சிமம் இருக்கோ அதை விட ஒரு அடி ஜாஸ்தியா இருக்கணும். ஸோ யாரா இருந்தாலும் அதை குதிச்சு தாண்ட முடியாது, அந்த அளவுக்கு அகழி இருக்கணும். நம்ம கோட்டை கட்டுறதுக்கு முன்னால ஏதோ என்னென்ன தயார் பண்ணியிருக்கான்னு பாருங்க, அங்கே அந்த ஜலத்தில் முதலைகள்லாம் போட்டு இருக்கணும், ஏன்னா ஒருவாள் அதுக்குள்ளே விழுந்து விட்டான்னு வச்சுங்களேன், அதை பிடிச்சிருக்கோம், அப்படி இருக்கணும். இதெல்லாம் முதல்ல அகழி இருக்கணும், அந்த அகழிக்குள்ள முதலைகள்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னார், அதை தாண்டி வந்து விட்டான்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் என்னன்னார், அந்த மதுகு சவர் இருக்க பார்த்தீங்களா, அதை தாண்ட முடியாத அளவுக்கு ஹைட்டில் இருக்கணுமா, அந்த பிராகாரம் இருக்க கோட்டையில அது ரொம்ப ஹைட்டா இருக்கணும், அது அடுத்தது. இதுக்கும் அப்புறம் என்ன, அதையும் தாண்டி உள்ள வந்து விட்டேன்னா உள்ள நல்ல சரியான சைன்ய பலம் இருக்கணும், அந்த கோட்டைக்குள்ள சைன்யம் இருக்கணும். அந்த சைன்யம் எப்படி, ராஜாவுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியதான சைன்யம் இருக்கணும். அதுக்கும் அப்புறம் என்ன, அதையும் தாண்டி உள்ள வந்தாச்சுனால் அந்த கோட்டைக்குள்ள நிறைய துவாரங்கள் போறதுக்கு வழி, அந்த வழிகள் நாலஞ்சு கதவுகள்லாம் இருக்கணும், அதையும் தாண்டி உள்ள வந்தாச்சுன்னா சமிருத்தியாக சாமக்ரி இருக்கணும், என்ன சாமக்கிரியம், அமனுஷன் அது சண்டை படுறது கத்திக்கப்பட எல்லாமே இருக்கணும். இத்தனையும் இருந்ததையானால் இதெல்லாம் தாண்டி கோட்டைக்குள்ள வர்றதுங்கிறது ரொம்ப சிரமம். ஆமா, இப்படி என்ன இந்த மனக்கோட்டைன்னு சொன்ன, இந்த மனக்கோட்டைக்கு என்னென்ன வச்சுட்டு இருக்க, அகழ் இருக்கா, கதவுகள்லாம் இருக்கா, சைன்யம் இருக்கா, இவைகள்லாம் இருக்கா, நான் எல்லாம் வச்சுட்டு இருக்கேன். தரவர் எப்படி காம்பீரியம் பரிகா கதம், காம்பீரியம் அடைய முடியாதான இந்த கோட்டை இருக்க பார்த்தல, இதுக்கு இந்த கோட்டைக்கு என்ன காம்பீரியம், அழங்கா அடங்க முடியாதான ஒரு தன்மை, அடங்க முடியாத ஒரு கம்பீரமா இருக்கிற தன்மை. எப்ப பாருங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை வெளியில காட்டிக்கிறது இல்லை பாருங்க ஜனங்கள். நான் தான் வருஷத்து எல்லாத்தையும் நான் படிபடுவேன்னு ஒரு கம்பீரமா இருக்கேன் இந்த மனசு. எல்லோரிடத்தையும் தன்னுடைய தோல்வியை காட்ட விடாம நான் வசத்தின்னு சொல்லக்கூடியதான நிலை இருக்க பார்த்தல, இப்படிப்பட்டதான காம்பீரியம் இந்த மனசுக்கு இருக்கப்ப. ஆனா அது உண்மையா இருக்கணும், எனக்கு பகவான் இருக்கார் அதனால நான் கம்பீரமா இருக்கேன், எனக்கு ஒரு பயம் இல்லைங்கிற எண்ணம் இருந்தால் அது சரி. ஆனா இல்லாமல் நான் எல்லாத்தையும் ஜெயிப்பேன் எனக்கூடியதான பொய்யான ஒரு காம்பீரியம் இருக்கே, காம்பீரியம் பரிகா கதம் பதம். அதுக்கப்புறம் கனதிருத்தி பிரகார உத்யகுணா கனதிருத்தி, அதுக்கு மேல இருக்கக்கூடியதான இந்த மதுர சவர் இருக்க பார்த்தல, அது எப்படி இருக்குன்னு, திடமான ஒரு தைரியம், அசட்டு தைரியம் இருக்கு மனுஷியாளுக்கு. எது வேணுமோ அந்த தைரியம் வேணும் மனுஷனுக்கு, தைரியம் வேணும், வில் பவர் வேணும். இதை நான் ஜெயிப்பேன் ஜெயிக்க கூடும் இருக்கணும். அதே சமயத்தில் எப்படி இருக்கணும், பகவத் அனுகிரகம் என்ன இடத்துல இருக்கணுங்கிற அபிப்பிராயமும் இருக்கணும். முயற்சி இருக்கணும், பகவத் அனுகிரகம் வினயத்தோட சேர்ந்த முயற்சி இருக்குமையானால், விடா முயற்சி இருக்குமையானால் நிச்சயமா ஜெயிப்பான். நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம எல்லாம் வரட்டு சார் பார்த்துக்கிறோம், அது முடியாத போகுமா என்ன இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். கஷ்டம் வந்த பிறகு ஓ நழறம், இந்த மனசுக்குள்ள அது இருக்குமையானால் மனசு கோட்டையாட்டம் இருக்கும். எப்படி கனதிருத்தி, ஒரு தைரியம், எது வந்தாலும் பரவாயில்ல பகவான் இருக்கார் என்ன காப்பாத்துவார் நான் முன்னுக்கு வருவேன் எனக்கூடியதான தைரியமும், அதுக்கு விடா ஒரு முயற்சியும் இருக்குமையானால் ஜெயிப்பான். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் என்ன, அதான் உயர்ந்ததான ஒரு பிராகாரம், கனதிருதி பிராகாரா உத்யத்குணஸ்தோமஸ்தாப்த பலம். அதற்கு பிறகு உத்யத்குணஸ்தோமஹா, மேலோங்கி நிற்கக்கூடியதான நல்ல குணங்களுடைய கூட்டம், நம்ம மனசுக்குள்ள குணங்களை நம்ம வரவழைச்சுக்கணும். இதுதான் என்ன ஆப்த பலம். ஒரு ராஜாவுக்கு பலம் என்ன, வெளியில இருக்கக்கூடியதான சைன்யங்கள் எத்தனை பேர் இருக்காளோ அதே மாதிரி உள்ள ஒரு சைன்யம் இருக்கணும். சத்ருக்கள் உள்ள வந்து விட்டாளேயானால் அவளை விரட்டி உள்ள வரவிடாம வரத்துக்காக தடுத்து நிக்கிறதுக்காக போர்ட்டல குணம் இருக்கணும். அது எப்படி, சாதாரண சைனிக்கால் இல்ல, ராஜாவுக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்க உயிரை கொடுக்கக்கூடியதான சைனிக்காலா இருக்கணும். அதே போலயே நமக்கு என்ன வேணும், நல்ல குணங்கள் வேணும். என்ன நல்ல குணங்கள், அமானித்வமதம் வித்வம் அஹிம்சா அக்ஷாந்தி ராஜவம் ஆச்சாரியோ பாசனம் சௌச்சம் ஸ்தைத்யம் ஆத்ம விநிகிரக இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அனஹங்கார ஏவச்சா ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுதர்சனம் அசக்தி அனபிஷ்வங்க புத்திரதார கிரகாதிஷு நித்தியஞ்ச சமசித்தம் இஷ்டானித்தோபத்திஷு அப்படின்னு 20 குணங்கள் பகவான் 13 அத்தியாயத்தில் விஸ்தாரமாக சொல்லியிருக்கார். இப்படிப்பட்டதான நல்ல குணங்களை வரவழைச்சுக்கணும். மனுஷனுக்கு வினயம் இருக்கணும், கர்வம் இருக்கப்படாது, 4 பேருக்கு உதவணும் இருக்கணும், எப்பொழுதும் யாரையும் ஹிம்சை பண்ணப்படாதுங்கிற ஒரு கட்டுப்பாடு இவனுக்கு இருக்கணும், பகவத் பக்தி இருக்கணும், ஆச்சாரிய சேவை இருக்கணும், குரு பாசனம் இருக்கணும், ஜன்ம மிருத்யு ஜரா துக்க தோஷானு தர்சனம். மனுஷன் பிறக்கிறான் வளர்றான் இன்னார்தான் இருந்தாலும் அதெல்லாம் துஷ்டமாகத்தான் இருக்கு, ஒரு நாளுக்கு அழியக்கூடியத்தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வரணும். இப்படிப்பட்டதான நல்ல குணங்களோட இவன் இருந்தான் வச்சுங்கோ என்ன ஆச்சுன்னு, அதான் இவனுக்கு பலம். இந்த மனசுக்கு பலம் என்ன, ராஜாவுக்கு பலம் நல்ல சைன்யம். அதே போல இந்த மனசுக்கு பலம் என்ன, இந்த குணங்களை வர வச்சுக்கணும். குணங்கள் எங்க கடையில கிடைக்குமா, நம்ம தான் வர வச்சுக்கணும். மனசுல இருக்கக்கூடியதான இமோஷன்ஸ் தர்மங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வரவழைச்சுக்கணும். ஆகியால் அது உத்குணஸ்தோமஹாச்சப்தபலம் கணேந்திரியத்தைய துவாராணி. அதே போலயே இந்திரியத்தைய, திடமான இந்திரியங்களுடைய கூட்டம், கண்ணு காது மூக்குன்னு எல்லாம் பக்கத்து பக்கத்துல இருக்க பாருங்க. கண்ணு காது மூக்குனாக்க எல்லாம் பக்கத்துல இருக்க, எட்டி இல்லையே அதான் கூட்டமா இருக்கு. இந்த இந்திரியங்களுடைய கூட்டம் இருக்க, கன இந்திரிய துவாராணி தேகஸ்திதா, இதான் சரீரத்தில் இருக்கக்கூடியதான கோட்டைக்கு இருக்கக்கூடியதான துவாரங்கள் வாயில்கள். ஒவ்வொரு கோட்டையிலையும் அஞ்சு வாயில் ஏழு வாயில் இப்படி இருக்கும். அதே போலயே முகத்திலேயே பாருங்க ஏழு ஓட்டை இருக்கு. ஏன் உள்ள இதன் வழியாகத்தான் உள்ள போகிறதுக்கு வழி இருக்கு. ஆகையால் இதை நீங்க தயார் பண்ணும். கணேந்திரிய ஜய துவாராணி தேகே ஸ்திதா. அதற்கு வித்யா வஸ்து சமிருத்தி, வித்யா தேவையான பொருள்கள்லாம் அதுக்கு வேண்டி இருக்கணும். ராஜாவுக்கு என்ன வேணுமோ அப்ப ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு வேண்டியதான தேவையான பொருள் அங்கேயே இருக்கும். ஒருவேளை சத்ரு சைன்யங்கள்லாம் வெளியில வந்து சேர்ந்து விட்டாலே ஆனாலும் அங்கே உள்ள இருக்கிறவாளுக்கு வேண்டியதான சமிருத்தி பொருள் சமிருத்தியா இருக்கணும். எவ்வளவு பேர் அரேஞ்ச் பண்ணியிருக்கா தெரியுமோன்னா நமக்கு தெரியல. அதே மாதிரியே நம்ம ஆத்துலையும் ஏதோ உத்தியோகத்தில் இருந்திருக்கோம், சம்பளம் வருது போயிட்டே இருக்குன்னு இருக்கப்படாதான். ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணுவா, ரெண்டு மூணு மாசம் சம்பளம் இல்லாத போனாலும் நடத்திட்டே இருப்பா குடும்பத்தை. அது எப்படி சார் இருக்க, அண்டர் கிரவுண்ட்ல இருக்குன்னா அது அவளுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. எவ்வளவு காசு கண்ணுல உங்க கண்ணுல விழுந்துருத்தனா காசு செலவு பண்ணுவள், வெளியில போவோம் வாங்கோ அப்படின்ட்டு. ஆனா அவளுக்கு தெரியும் அது என்ன பத்திரமா இருக்கணும், ஜனங்கள் எப்பொழுதும் சௌக்கியமா இருக்கணும். அந்த ஸ்திரீ சித்தம் இருக்கே அப்படி, நம்ம ஊர்ல ஸ்திரீகள் எவ்வளவு பத்திரமா இருப்பா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை ஒன்றும் ஆகாத அதை காப்பாத்துவோங்கிற அபிப்பிராயமும் அவளுக்கு இருக்கு. அதனாலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி மனசை தளரவிடாம பார்க்கக்கூடியதான சொல்லும் அதான் வித்யா. இதுக்கு என்ன, இது எப்படி வரா, வேதாந்த ஜானம். வித்யான்னு சொன்ன முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, பராவித்யா அதான் வித்யா. அதனாலதான் சப்ரம்ம வித்யா, சப்ரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டா, எல்லா வித்யைகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியதான வித்யே வேதாந்த வித்யா. இது இருந்தாத்தான் மனசில் ஒரு தார்ட்யம் ஏற்படும், இது இருந்தாத்தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு நிறைவு ஏற்படும். மற்றதெல்லாம் படிக்க படிக்க இன்னும் படிக்கணும் இன்னும் படிக்கணும், எப்பதான் முடியுமோ தெரியலையேண்ணா. கம்ப்யூட்டர் வாசிக்கிறோம் பாருங்க, என்ன வாசித்தாலும் இன்னும் வேற லாங்குவேஜ் மாறி எடுத்துக்கிறோம். ஒவ்வொன்னா படிச்சுட்டே இருக்கான். எறும்பு எறும்ப போட்டு என்னடான்னு, இது ஜாவான்னா என்ன எறும்பு பொம்மை போட்டிருக்கேன்னு, அது அப்படித்தான் சாருங்கிறான். என்னமோ பண்ணிட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு. கோபால்ன்ட்டான், என்ன எது கோபாச்சே பாலாச்சு, என்ன சைபால் மாதிரி இருக்க கோபால், அவன் பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கான், மாத்திட்டே இருக்கான் விவகாரம் முழுக்க. ஆனா விவகாரம் என்னன்னா அன்னியிலிருந்து இன்னி வரைக்கும் வேதாந்தம் ஒண்ணுதான், அதே கிளஞ்சல்ல வெள்ளி அதே காயத்தலை பாம்பு, புரியுறதா இல்லையா? எத்தனை வருஷமா கேட்டு இருக்கோம், எத்தனை வருஷமா மனசுக்கு சந்தோஷம், அதான் தெரிஞ்சதுதானே சொன்னார், புதுசா சொன்னார் இல்லையே. ஆனா என்ன, அறிய வேண்டியதான தத்துவம் ஒண்ணு இருக்க, இதன் வழியாக ஒரு நாள் பார்த்துருவோம். அப்படி வித்யாங்கிறத வஸ்து சமிருத்தி, பொருள்கள்லாம் சமிருத்தியா இருக்குமே ஆனால் எப்படி பயம் இல்லையோ அதே போல வித்யா இருந்தா பயம் இல்ல. மனுஷனுக்கு என்ன வேணும், பராவித்ய வேணும். பரோட்ச ஜானம் வந்தா போறோம், அந்த பரோட்ச ஜானமானது ஸ்ரத்தையினால வருது பரோட்ச ஜானம். அந்த பரோட்ச ஜானம் முயற்சி பண்ண பண்ண ஒரு நாளைக்கு தானா அபரோட்ச ஜானம் வந்துடும். விசாரையன் அமரணம், கடைசி வரைக்கும் விசாரம் பண்ணிட்டே இருந்தடையானால் என்ன விசாரம் பண்ணும், குரு கிட்ட என்ன வார்த்தைகளோ அதை மறுபடியும் மறுபடியும் நினைச்சுட்டே இருக்கா. ஒரு மூலையில உட்காந்து என்ன சொன்னார், அப்படி சொன்னாரா இப்படி சொன்னாரா, இது என்ன ஏது, மறுபடியும் நம்ம சரீரம் அனித்யம்னாரே, பகவான் நித்தியம்னு சொன்னாரே, அது அனித்யம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது எப்படி நித்தியமாகும், எப்படி சம்பந்தம் இல்லாம இருக்கும், எல்லா சரீரத்திலையும் ஒரே ஆத்மா எப்படி இருக்கும், இப்படின்னு மனசுல நினைச்சு நினைச்சுண்டு அவர் சொன்னதான யுக்தியும் உபனிஷத்துல சொன்னதான அந்த தத்துவங்களையும் மறுபடியும் மனசுல நினைச்சுட்டே இருக்கணும். இப்படி மனசுல நினைச்சுட்டே இருந்தாலும் ஒரு மன ஒரு நாளைக்கு மனசு என்ன ஆகும், உலகத்தை மறந்து உணபிடும். அதான் தியானம். தியானம்னு யோக சித்த விருத்தி நிரோதா, மனசுல எழக்கூடியதான எண்ணங்களை எல்லாம் கட்டுப்படுத்தல். நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், வேதாந்தத்தை கேட்டுட்டு மனசு நினைச்சுட்டே இருந்தடையானால் மனசு தானா மற்றதை மறந்துடும். அதுக்கு எதை பிடிக்கிறதோ அதை தான் சேதம். இந்த வேதாந்தத்தை பிடிக்கும்படி நீங்க பண்ணணும், மறுபடியும் மறுபடியும் கேட்டுட்டே இருக்கணும். இந்த வேதாந்த பிசாச்சு பிடிச்சுட்டு கொடுத்துனா மற்றதெல்லாம் ஓடி போயிடும், மனசுலயே சுத்திண்டே இருக்கும். பேப்பர் பார்த்தாலோ வேற ஏதாவது பண்ணினாலோ ஓஹோ கீதாச்சு வசனம் ஞாபகம் வரணும். இப்படி நம்ம பண்ணிட்டோம்னா ஒரு நாளைக்கு சரீரமானது சரீரத்தை மறந்து மனசு நிற்கும். அதுதான் சமாதி, அதுதான் நிதித்தியாசனம். அதுக்காக நான் என்ன சார் பண்றது, நேரா உட்கார்றதா, எழுந்து நின்றுட்டு தியானம் பண்றதா, கீழே விழறதுக்கு, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நீங்க எப்படி இருந்தாலும் சரி அதையே நினைச்சுன்றதுன்னா தானா மனசு அங்கே போய் சேர்ந்துடும். அப்படிப்பட்டதான தவிக்கல்ப சமாதி வந்து தானா ஆத்ம தத்துவம் புரியும். அதுக்கு வழி ஒண்ணுதான், விசாரையன் நாம் அரணம். எத்தனை தரம் தான் விசாரம் பண்ணிட்டே இருங்க. அப்படி பண்றதுதான் வித்யாவஸ்து சமிருத்தி இது அகில சாமக்ரி சமேதே சதா. இப்படி எல்லா விதமான சாமக்ரிகள், கோட்டையில் இருக்கக்கூடியதான சாமக்ரிகள் எல்லாம் என் மனசுக்குள்ள இருக்கு. எங்கிட்டயே இருக்க இந்த மனக்கோட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஹே பரமேஸ்வரா, துர்காதி பிரியா, கோட்டைகள்னா உங்களுக்கு ரொம்ப இஷ்டமாச்சே, அதுக்கு இந்த மனக்கோட்டையில் உட்காரப்படாதுப்பா. துர்காதி பிரிய தேவா மாமக மனோ துர்கே நிவாசம் குரு. இங்கேயும் அங்கேயும் போகாதுங்க என்னுடைய மனசு. மாமக்க மனசு, ஏன் இந்த மாமக்கம்னு சொல்ற? மாமக்கா பாண்டவாஸ்தே இவகிம குர்வத சஞ்சயா. முதல்ல கேட்டிருக்காரு பாத்தீங்களா, திருத்தராட்சன் திருத்தராட்சருக்கு ரெண்டு பேரும், இந்த செட்டு குழந்தைகள் அந்த செட்டு குழந்தை, எல்லாரும் என்ன பண்ணணும், குழந்தைகள் சண்டை போட்டிருக்காளே ஆரம்பிச்சதான்னு கேட்டிருக்கணும், என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்கணும். அது சொல்றப்பவே என் குழந்தைகளும் பாண்டவாளும், மாமக்கா பாண்டவா செய்வ, என்ன என்ன அர்த்தம், என் குழந்தைகள மமக்காரம் இருக்கு, அவாளத்துல மமக்காரம் இல்ல, எங்க மமக்காரம் இருக்கோ அங்கேதான் துன்பம். உலகத்துல என்ன பதார்த்தம், என்ன எனது, நான், நான் என்ற சரீரத்தையும் எனது என்று நமக்கு இருக்கிற பொருள்களும், எனது என்ற எந்த பொருளை நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பொருள் உங்க விட்டு போகும் பொழுது உங்களுக்கு மனசுக்கு கவலை ஏற்படுறது பாத்தீங்களா. அந்த எனதுங்கிற பொருளானது எங்கிட்டயே இருக்கலாம், அது பறிச்சுட்டு போகப்படாது. அந்த மமத்துவம் தான் மனுஷனுக்கு துன்பத்தை கொடுக்கிறது. அதே போலயே என்ன எடுத்த, இந்த மாமக்கம் எனது எனது இந்த மனசு காட்டுறது சுவாமி, நீங்க வந்து உட்கார்ந்தேடையானால் அது உங்களதாயிடும். ஆகையால் மாமக்க மனோ துர்கே நிவாசம் குரு. இந்த வீட்டுக்குள்ள நீங்க இருந்த அதுக்கப்புறம் அந்த வீடு யாருது, பரமேஸ்வரன். அப்படி பண்ணுங்களே. ஹே பரமேஸ்வர காம்பீரியம் பரிகா கதம் பதம் கனதிருதி பிராகார உத்யத் குணஸ்தோமஸ்தப்த பலம் கணேந்திரிய சயாணி தேகே ஸ்தித வித்யாவஸ்து சமிருத்தி இது அகில சாமக்ரி சமேதே சதா. எல்லா விதமான சாமக்ரியும் பரிபூர்ணமா இருக்கு, எப்பொழுதும் இருக்கேப்பா. இது ஏதாவது ஒண்ணு ஒரு சமயத்துல குறைஞ்சு போயிருக்குன்னு சொல்வேல, எப்பொழுதும் பரிபூர்ணமா வச்சுட்டு இருக்கேனே. துர்காதி பிரிய தேவா மாமகமனோ துர்கே நிவாசம் குரு அப்படின்னு மனசுங்கிற ஒரு கோட்டைய சொல்லியிருக்கார். அடுத்தது மனச கோட்டைன்னு மட்டும்தானே சொல்றத, இந்த மனசுல இது பெரிய காடு மாதிரி, காடுல சிம்மம் இருக்கும், காட்டுக்குள்ள சிம்மம் இருந்தா தான் காட்டுக்கு ரட்சணம். காட்டுல சிம்மம் இல்லைன்னு வச்சுங்களேன், அடுத்த நாள் என்ன பண்ணுவான், நம்ம ஜனங்கள்லாம் உள்ள போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரத்தை வெட்டிட்டு வந்துடுவான். காட்டுக்குள்ள போறதுக்கு ஏன் பயப்படுறான் சார், அங்க சிம்மம் இருக்கு. மற்ற பிராணிகளை ஏதோ விதமா ஜெயிக்கலாம், சிம்மத்தை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சிம்மமானது காட்டுக்க ராஜா அப்படின்னு சொல்றோம். இப்படி இந்த மனசுங்கிற ஒரு காடு இருக்க, இந்த காடுக்குள்ள நீங்க சிம்மமா வந்து உட்காரணும். சிம்மம் இருக்கிறதுனால காட்டுக்கு ஒரு ரட்சணம், காடு இருக்கிறதுனாலதான் சிம்மத்துக்கு ரட்சணம். காடு இல்லைன்னு ஒவ்வொரு வரமா வெட்டுப்பிட்டேன்னு வச்சுங்களேன், அப்புறம் சிம்மம் தனியா வந்துடும், அதை நாலு பேர் பிடிச்சிருப்பா விவகாரம் முழுக்க. ஆகையால் வனசிம்ம நியாயம் ஒன்னு இன்னொன்னுக்கு காப்பாத்துறது, வனத்தை காட்டு காப்பாத்துறது, காடை சிம்மம் காப்பாத்துறது, சிம்மத்துக்கு ரட்சணம் காடுதான். அதே போல நான் சௌக்கியமா இருக்கணும்னா பரமேஸ்வரா நீங்க என் மனசுக்குள்ள இருக்கணும். நீங்க என் மனசுக்குள்ள இருந்தலையானால் என்ன ஆகும் தெரியுமா, உங்களுக்கும் க்ஷேமம். ஏன்னா நானும் பக்தி பண்ணுவேன். என் மனசு இல்லாத போனா ஊரெல்லாம் சுத்துறது, உங்களை யாரும் தியானம் பண்ண மாட்டேங்கிறேன், நானாவது தியானம் பண்ணுவேன் பரமேஸ்வரா அப்படின்னு மனசை ஒரு வனமாக ஒரு காடாக சொல்லி அந்த காட்டுக்கு வேண்டியதான என்னென்ன பதார்த்தம் இருக்கோ அத்தனை பதார்த்தங்களும் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு அழகா பக்தியா சொல்றார். இத நாளைக்கு பார்ப்போம்.
5: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
7: ஓம் நம சிவாய. shaivam.org இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்தே.
8: ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் ராணானாம் சுகபோதாய பிரியதே தர்க்க சங்கரா. அயே அயதார்த்த அனுபவ த்ரிவிதா. அயதார்த்த அனுபவம் இப்போ மூணு வகை. என்னது? சம்சய விபர்ய தர்க்க பேதாத, சந்தேகம் விபர்ய விபரீதமான புத்தி தர்க்கம் அப்படின்னு மூணு வகைப்பட்டது. ஏகஸ்மின் தர்மணி விருத்த நானா தர்மை தர்ம வைசிஷ்டி அவகாஹி ஜானம் சம்சய சம்சய அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு தர்மியில ஒரு விஷயத்துல விருத்த நானா தர்ம பல வகைப்பட்டதான தர்மங்கள், அதுவும் விரோதமான பல வகைப்பட்டதான தர்மங்கள் வைசிஷ்டியம் கூடியதான அப்படிப்பட்டதாக உண்டார ஞானம்

சொன்னா வேறுபட்டதானது மாறுபட்டதானது, அதுல ஒரே ஒரு விஷயம் தான் எப்பவுமே ஒரு இடத்துல ஒண்ணுதான் இருக்க முடியும். வேறுபட்ட தன்மையுடையதான பல விஷயத்த ஒரு இடத்துல பாக்குறது நானா தர்மமாக ஸ்தானுத்துவ புருஷத்துவ நானாதர்மம்னா எப்படிப்பட்டதுன்னா ஸ்தானு புருஷன் அப்படின்ட்டு, இது மரம் செடி இல்லாட்டி மரம் இல்லாட்டி இது வந்து மனுஷன் இல்லாட்டி இது தூணு அப்படின்ட்டு பல வகைப்பட்டதான அறிவு. மரம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வேற வகையான சேத்தனம், மனுஷன் சொல்லி சொன்னா அது வேற வகையான சேத்தனம், தூண்னு சொன்னா சேத்தனமே இல்லாத அச்சேத்தனமான விஷயம். அப்படி தூணு மனுஷன் சேத்தன அச்சேத்தனமான பேதம் உடையத விருத்த தர்மம் உடையத அங்க பாக்குறது. வைசிஷ்டியம் வைசிஷ்டியம் சொல்ல சம்பந்தம் அது கூடியதானது. தரவகாஹி ஞானம் சம்சயத்த அப்படிப்பட்டதான ஞானத்துக்கு பேர், அப்படிப்பட்ட ஞானம் உண்டாடுறதுக்கு பேரு சம்சயம் அப்படின்னு பேரு. கட பட்டவ் இதி சமூக ஆலம்பன ஞானத்திய கடத்துவ பட்டத்துவ ரூப விருத்த நானா தர்ம வைசிஷ்டி அவகாஹித்வாது அதி பிரசக்தி வாரணாய ஏகஸ்மிதி. இப்போ ஒரு கூட்டம் இருக்கு, என்ன இருக்குப்பா அந்த ரூம்ல அப்படின்னா துணிமணி எல்லாம் இருக்கா அப்படிமா, துணிமணி எல்லாம் இருக்கு. இப்ப துணிமணி எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது துணி மணி ரெண்டுமே இருக்கு. மணின்னு சொல்லி சொல்றது சும்மா அந்த ரிதம் கோசரம் ஜாத்தி ஆத்தி அப்படின்னு சொல்லி ரிதம் கோசரம் ஒரு தேச்சு சொல்ற மாதிரி எதுக்கு மணியோ பேசுறது. சரி, அந்த ரூம்ல என்ன இருக்கு? பானை துணி எல்லாம் இருக்குப்பா. பானை துணி, பானித்தன்மையுடையது பானை, துணித்தன்மையுடையது துணி. இப்ப அந்த ரூம்ல என்ன இருக்குன்னு சொன்னீங்க? பானை துணி எல்லாம் இருக்குன்றீங்க. பானித்தன்மையோடையது துணித்தன்மை. பானைத்தன்மைங்கிறது பானையில இருக்கிறது, துணியில இருக்க முடியாது. துணித்தன்மைங்கிறது துணியில இருக்கு, பானையில இருக்க முடியாது. விருத்தமானதாச்சே, விருத்தமான தர்மங்கள் இருக்கதான் நீங்க சொல்றீங்க. எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா தப்பு இல்ல, வேற வேற இடத்துல இருக்கலாம். துணியில துணித்தன்மை, பானையில பானித்தன்மை, அது பிரச்சனை இல்ல. ஆனா ஏகஸ்மின், அந்த ஏகஸ்மின்ற வார்த்தை சொன்னது காரணம் என்ன? ரூம்ல என்ன இருக்குன்னா துணி பானை எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டா அங்க கூட இந்த பிரச்சனை அதிவியாப்தி ஆயிடும். துணியும் இருக்கு பானியும் இருக்கு, அதான் நீங்க சொன்னீங்க. ஆனா பிரச்சனை என்ன? துணித்தன்மையில துணி இருக்கு, பானித்தன்மையில பானி இருக்கு அப்படின்றத நீங்க பொறுத்து சொன்னீங்க. இங்க ஒரே விஷயத்துல துணித்தன்மை பானித்தன்மையை பார்த்தா அப்படிப்பட்டதுதான் சந்தேகம். அது யதார்த்த ஞானம், இது சம்சய அயதார்த்த ஞானம், இது புரிஞ்சுக்கோங்க வித்தியாசம். அதனாலதான் ஏகஸ்மின் அப்படின்னு சொல்லியிருக்கு. கடக பிருத்திவீதி ஞானசிய ஏகஸ்மின் தர்மிணி கடே கடத்துவ பிருத்திவீத்துவ ரூப நானா தர்ம வைசிஷ்டிய அவகாஹி அவகாயித்வாத் அதிப்பிரசக்த பிரசங்க வாரணாய விருத்தேதி. விருத்தம்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா கடக பிருத்திவி அப்படின்னு சொல்லி ஒரு ஞானம் இருக்கு. அது கடம் பானை அப்படிங்கறதுல பானைத்தன்மையும் இருக்கு, பிருத்திவி தன்மையும் இருக்கு. ஏன்னா மண்ணு களிமண் இருந்தது வாசனை உடையது, அது பிருத்திவி தன்மை உடையது. அப்போ பானையில பானித்தன்மை இருக்கு, பானையில பிருத்திவி தன்மை இருக்கு, நிலத்தன்மை இருக்கு. இப்ப ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கு. ஏகஸ்மின் தர்மினி சொன்னது நீங்க ஒன்னு கரெக்ட் தான், ஏகஸ்மின் சொன்னது கரெக்ட். இப்ப ஏகஸ்மின் ஒரே இடத்துல தான் இருக்கு, பானையில தானே. அப்படின்னா பானையில பிருத்திவி இருக்கு பரவாயில்ல, ஆனா விருத்தமானது இல்ல, விரோதமான தர்மம் இல்ல, அதுக்கு சமான தர்மம் தான். அதனால பிரச்சனை இல்ல. பானை எதுல பிடிக்கப்பட்டது? களிமண்ல பிடிக்கப்பட்டது. பிருத்திவியும் களிமண், அதனால அதுல பிரச்சனை இல்ல. அதனால விரோதம்னு சொல்லது அந்த இடத்துல பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம். சரி, பணத்துவ விருத்த கடத்வா கடத்துவான் கட இது ஞானே அதி பிரசக்தி வாரி நானா இது. இப்போ ஏகஸ்மின் தர்மினி விருத்த நானா தர்ம அப்படின்னு சொல்லி சொல்லாம விருத்த தர்ம வைசிஷ்டி அவகாய் ஞானம் சொல்லி சொன்னா அந்த நானா அப்படின்றத விட்டுட்டோம்னா, பல வகை அப்படின்றத விட்டுட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா விருத்த கடத்துவான் கடக. பாணின்னா என்னது அப்படின்னா பாணினா துணித்தன்மை இல்லாததான பாணித்தன்மையுடையது பாணி அப்படின்னு அர்த்தம். பாணினா என்னது? துணித்தன்மை இல்லாத பாணித்தன்மையுடையது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாருக்கோ சொல்றீங்க. சும்மா ஒரு ஒரு ஒரு விஷயங்கிட்ட பானைன்னா என்ன பாடுன்னா பாணி, பாணினா துணித்தன்மை இல்லாதது பாணித்தன்மையுடையது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இப்படி நம்ம யாருக்கும் விளக்கம் கொடுக்க முடியாது பொதுவா. ஏன்னு சொல்லி சொன்னா பானைன்னு சொல்லி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, கடத்துவ தன்மை இருக்கு, ஆனா உலகத்துல உள்ள மத்த எல்லா தன்மையும் இல்லாதது பாணி. அப்படி அபாவத்தை வச்சு ஞானத்தை போதிக்க முடியாது. அபாவத்தோட அந்த பதத்தோட விசிஷ்ட தன்மையும் இருக்கணும். இன்னைய வச்சு ஒரு ஞானத்தை நம்ம போதிக்க முடியாது பொதுவா. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ பானை அப்படின்னா பானை வந்து துணி இல்லாததுன்னு சொல்லி மாத்திரம் சொல்ல முடியாதுமா. துணி இல்லாத மாத்திரம் இல்ல, பேனா இல்லாது, டேபிள் இல்லாது, எதுவுமே மத்த உலகத்துல மத்த எல்லா விஷயமும் இல்லாதது பாணி. அப்படி இன்னொருத்தருக்கு சாதாரணமா ஒரு போதி போதை கொடுக்குறீங்க, என்னது? ஒண்ணு வந்து போதம், ஒரு போதம் வந்து துணின்னு இருக்கு, இன்னொரு போதம் வந்து பானைன்னு இருக்கு. இப்ப சொல்றீங்க இந்த துணித்தன்மை இல்லாத அந்த பானித்தன்மையுடையது அதுதான் பானி அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இப்ப இந்த இடத்துல ஞானம் வந்து இது ஞானம்தான், ஞானம்தான், ஆனா நானா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஒரே இடத்துல பல வகைன்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஒரே இடத்துல பல வகை இல்லவே இல்லை. துணித்தன்மை இல்லாதது அப்படிங்கிறது அபாவம் வந்து இன்னொரு வகை இல்ல, அதனால அங்க பிரச்சனை இல்ல. அந்த இடத்த பிரச்சனை பண்ணா பணம் இருக்கணும்ன்றதுக்கோசரம் நானான்னு சொல்லி சொல்றோம் நம்ம. மித்யா ஞானம், அப்ப ரெண்டாவது ஞானம் மித்யா ஞானம் விபரீதம். விபரீதம் என்னது? மித்யா ஞானம் விபரீதமான ஞானம், அது பேரு மித்யா. எதாவது இடம் ரதமதி, அதாவது சுக்தியில, சுக்தினா சிப்பி, சிப்பியில இது வெள்ளி அப்படிங்கிற புத்தி அந்த

0: ஸ்கீம் அந்த மினிமம் கீ பார்த்துட்டு நம்ம என்ன சொல்றோம், இது வெள்ளி நினைச்சுறோம். அந்த வெள்ளித்தன்மையை அதுல இல்லாத வெள்ளித்தன்மையை பாக்குறதுக்கு பேரு மித்யா ஞானம் அப்படின்னுட்டு. நித்தியதி யதார்த்த ஞான வாரணாய வித்தியதி யதார்த்த ஞான வாரணாய ஞானியதி. மித்யா ஞானம் சொல்லாம ஞானம் விபரிய அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னா யதார்த்த ஞானமும் விபரீத புத்தி விபரீதமாயிடும். அதனால மித்யா ஞானம் சொல்லிட்டு, சரி மித்யானே சொல்லிட்டு போங்களேன், ஞானம் எதுக்கு மித்யா விபரிய அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா, மித்யா மாத்திரம் சொன்னோம்னா யதார்த்த ஞானத்தையும் போயிடும் அது. அதனால மித்யா இல்ல மித்யான்னு மாத்திரம் சொன்னோம்னா அயதார்த்த ஞானத்துல போயிடும் அது, அயதார்த்த ஞானத்தை மத்த வகையில போயிடும். ஏன்னா மத்த எல்லாமே மித்யா தானே, அதனால அங்க போகாம இருக்கிறதுக்கோசரம் மித்யா அப்படின்னு சொல்லி மித்யா ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. சரி, வியாபியாரோபேன வியாபக ஆரோப தர்க்க. தர்க்கம்னா என்னது, வியாபியத்தை ஆரோபணம் பண்ணி வியாபகத்தை வியாபிச்சிருக்கிறத ஆரோபணம் பண்ணி வியாபகத்தை ஆரோபணம் பண்றதுக்கு தர்க்கம். இதா வண்ணிர் நசியாத் தூமோபி நசியாத் தர்கி தூமோபி நசியாத் இது. வன்னி நெருப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா தொகையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தர்க்கம் கொடுக்கறது. தர்க்கம் லக்ஷ்யதி அசம்பவ வாரணாய் வியாபிய ஆரோப வியாபி ஆரோபியனீதி. வியாபி ஆரோபேனு சொல்லாம வியாபக ஆரோபக ஆரோபக தர்க்கம்னு சொல்லி சொன்னா அசம்பவ தோஷம். வியாபக எதை எதை வியாபகம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, எதை வியாபகம் பண்ணதா அப்படின்னு சொல்லி பிரச்சனை வரும். அதனால அசம்பவ தோஷம் வந்துடும் அங்க. அது அது நீக்கிறதுக்கோசரம் வியாபி ஆரோப அப்படின்னு சொல்லி. சரி, வியாபி ஆரோப்பியனன் மாத்திரம் சொன்னா திருப்பி அசம்பவ தோஷம் தான் வரும், இல்லாத எல்லார்த்தையும் போயிடும். அதனால வியாபி ஆரோப்பியன வியாபக ஆரோப்ப தர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து, ரெண்டு பதத்தையும் இந்த விசேஷ விசேஷத்தை ரெண்டுத்தையும் சிறப்பு சிறப்பிக்கப்பட்ட ரெண்டுத்தையும் சொல்லியிருக்கோம். அத்த வன்யபாவோ வியாபியா தூமாபாவோ வியாபக. இங்க வியாபி வியாபகம்னு சொல்லி சொன்னா என்ன எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னா சொன்ன கேட்டுக்கோங்க. வன்னி அபாவ நெருப்பினின்மை வியாபியம், தூம இன்மை புகையினின்மை வியாபகம். இது மாத்தி அந்த இடத்துல தூம எத்த எத்த தூமா எத்த வன்னி அப்படின்னு சொல்லி சொல்ற இடத்துல நாம என்ன பண்ணுவோம், வன்னி வியாபிய தூமவான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த வன்னி நெருப்பு வியாபியமான தூமானது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட அந்த இடத்துல. இப்ப இங்க அபாவத்தை பார்க்கும்போது வன்னி என்னது நெருப்பு என்னது வியாபியம், புகையின்மை நெருப்பின்மை என்னது வியாபியம், புகையின்மை என்னது வியாபகம். அப்படி எத்யபி தர்க்கசிய விபரணியா ஆத்மகேன ஆத்மகத்தேன பிருத்தக் விபாகோ அனுச்சிதாபி பிரமாணானுகிரகாத்வாத ச உதித இது போத்தியம். தர்க்கமானதும் கூட விபரீதமா இருக்கிறது அப்படிங்கறதுனால அத தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட இங்க நம்மளுடைய ஞான விசேஷத்துக்கோசரம் நம்ம ஞானம் வந்து விசிதியா விரிவடைறதுக்கோசரம் இங்க சொல்லியிருக்கு, அவ்வளவுதான். சொப்னஸ்து புரீதது பகிர் தேசாந்தர் தேசையோ சந்தோ இடாநாட்யாம் வா மனசி ஸ்திதஹே ஸ்திதே அதிருஷ்ட விசேஷேன தாத்து தோஷேன வா ஜன்யதே சச்ச மானச விபர்யாந்தர் பூத. கனவுன்னு சொல்லி சொல்றது அதுவும் விபரீத ஜானம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னா அது எப்படி உண்டாருது, அப்போ அந்த விபரீதமான கனவு எப்படி உண்டாருது அப்படின்னு கேட்டா, புரித நாடியோடைய உள்ளேயும் இல்லாம வெளியிலையும் இல்லாம வாயில இருக்கணும். பகிர் தேச அந்தர் தேசயோகோ சந்தோ, வெளிதேசம் உள் தேசம் ரெண்டுத்துக்கும் இல்லாம அந்த வாயில நுனியில இருந்துட்டு இருக்கணும் மனசு. அப்போ இல்லாட்டி மனசு இடா நாடியில போயிருந்தாலும் கூட கனவு உண்டாகும். மனசு இடா நாடியில போனாலும் கனவு உண்டாகும், புரிதத்தோட வாய் நுனியில இருந்தாலும் கனவு உண்டாகும். சரி, அந்த கனவு அங்க இருக்கும்போது மனசு அந்த இடத்துல நிக்கும் போது இடா நாடியிலயோ இல்லாட்டி அந்த புரித வாயிலையோ நிக்கும் போது ஏன் வருது அப்படின்னு கேட்டா ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்னு தாத்து தோஷமா இருக்கலாம், இல்ல ஒரு அதிர்ஷ்டம் காரணமா இருக்கலாம். அதாவது நல்ல கனவு ஒண்ணு வருது, நல்ல கனவுனா ஈஸ்வர தர்சனம் கிடைக்கிறது, நமக்கு ஈஸ்வர உபதேசம் கிடைக்கிறது, ஈஸ்வரன்ட்ட நம்ம சம்பாதம் பேசுறது நடக்கிறது, மகாபுருஷர்கள் தர்சனம் கிடைக்கிறது, அந்த மாதிரி நல்ல மனசுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதான நன்மையான ஒரு கனவுன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கனவு என்னத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி கேட்டா நம்மளுடைய அதிர்ஷ்டங்காலம் புண்ணிய காரணமா. சரி, இன்னும் பல மோசமான கனவுகள்லாம் வருது, அதெல்லாம் தாத்து தோஷத்தினால நம்மளுடைய நாம எதிர்பார்க்காத மாதிரியான மோசமான கனவு வர்றதெல்லாம் நம்மளுடைய சரீரத்துல உண்டாற ஏற்றத்தாழ்வு மாற்றங்கள்னால இதனால உண்டாடுது. ஏதாவது ரெண்டு காரணத்தை ஏதோ ஒரு காரணத்துல உண்டாகலாம். சச்ச மானச விபரிய அந்த விபரிய அந்தர்பூத தோஷ அப்படி, அது மனசுல உண்டார விபரீதமான தோஷம், அது மனசுக்குள்ள உண்டார விபரீதமான தோஷம் அது. அதனால மனசு சம்பந்தப்பட்டதா ஆயிடுறது. ஸ்மிருதியும் கூட ரெண்டு வகைப்படுறது, ஒன்னு யதார்த்தம் இன்னொன்னு அயதார்த்த ஸ்மிருதி. யதார்த்த ஸ்மிருதி அயதார்த்த ஸ்மிருதி ரெண்டு வகைப்படுறது. பிரமாணத்தினால உண்டான ஞானத்தினால அடையப்படுற ஸ்மிருதியானது பிரமாஜன்யமான ஸ்மிருதியானது பிரமா, அது யதார்த்தம். பிரமையினால் அப்பிரமானால உண்டார ஸ்மிருதியானது அப்பிரமாஜன்யத்தினால அயதார்த்தம். அதுதான் ரெண்டு வகை. சர்வேஷாம் அனுகூலத்தையா வேதனீயம், இல்லாட்டி அனுகூல வேதனீயம் சுகம். எல்லாரும் விரும்பி ஏத்துக்கிறதான விஷயத்துக்கு பேரு சுகம். சுகம் நிரூபயதி சர்வாத்மானு சர்வாத்மனாம் அனுகூல சர்வாத்மனாம் அது சர்வாத்மனாம் அனுகூலம் இது வேத்தியம் இது தத் சுகம் இத்தியர்த்த. எல்லாருமே எதை விரும்பி ஏத்துக்கிறாங்களோ அப்படிப்பட்ட விரும்பி அனுபவிக்கிறதான விஷயத்துக்கு பேரு சுகம். அகம் சுகி இது அனுபவ சித்த சுகத்துவ ஜாதி மத்து. அது எப்படின்னா நான் இன்பமா இருக்கேன் அப்படிங்கிற சுகத்துவ ஜாதி மத்து. சுகத்துவ ஜாதினா சுகத்துவ ஜாதி உடையது அப்படின்னு அர்த்தம். அந்த சுகத்தன்மை ஜாதி உடையது, சுகத்தன்மை உடையது. அதுல தர்மம் மாத்திர சாதாரண காரணோ குணோவா சுகம், இல்லாட்டி தர்மத்தினால புண்ணியத்தினால உண்டாகிற விசேஷம் விசேஷமான குணமும் சுகம்னு சொல்லலாம். சத்ரு துக்க வாரணாய சர்வேஷாம் இது. இன்னொருத்தனுக்கு சில பேருக்கு இந்த சாடிஸ்டிக்கல் மென்டாலிட்டி இருக்கு. இன்னொருத்தனை துன்புறுத்தி பாக்குறது, இன்னொருத்தனை துன்புறுத்துறதுல சந்தோஷம், அவன் கஷ்டப்படுறத இன்னொருத்தன் கஷ்டப்படுறத பாக்குறத சந்தோஷம். அப்படிப்பட்ட மாதிரியான புத்தி எல்லாருக்குமே அந்த மாதிரியான சந்தோஷம் இருக்கிறது இல்ல. அது சந்தோஷமா சே என்ன அவன் மனுஷனா அவன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ நமக்கு விருப்பம் இல்ல அந்த விஷயம். இன்னொருத்தனை துன்புறுத்தி அதனால உண்டாடுற சந்தோஷம் எல்லாருக்குமே விருப்பம் இல்ல. அதனால அப்படிப்பட்ட சந்தோஷமானதுல போயிடக்கூடாதுன்னா அதுவும் சந்தோஷம் தானே, அவனுக்கு சந்தோஷம் தானே, அதுவும் சந்தோஷம் தாங்கிறதுனால அப்படிப்பட்ட சந்தோஷத்துல போயிடக்கூடாது அப்படிங்கறதுனால லட்சணம் என்ன பண்ணீங்க சர்வேஷா அப்படின்னு சொல்லிருக்கீங்க. எல்லாருக்கும் பொதுவா எல்லாருமே எதை பொதுவா விரும்பி ஏத்துக்கிறதோ அதுதான் சுகம். ஏன்னா சில சில சில மதங்கள்ல வந்து துன்பத்தை விரும்பி ஏத்துக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. துன்பத்தை விரும்பி ஏத்து ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இருக்கு. அப்போ கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் அப்படின்ட்டு தஸ்தோவ்ஸ்கி அப்படிங்கிறவரோட ஒரு கிரந்தம், ரொம்ப ஃபேமஸான புஸ்தகம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் இதுல அவன் தப்பே பண்ணிருக்க மாட்டான், தப்பு பண்ணாம வேற ஒருத்தன் தப்பு பண்ணிருப்பான். அந்த தப்பை இவன் ஏத்துட்டு போய் சைபீரியால உட்கார்ந்துருப்பான், ஜெயில உட்கார்ந்துருப்பான். சைபீரியா ஜெயில், ரஷ்யால சைபீரியால ஜெயில் பயங்கர மோசமான ஜெயில் இருக்கிறது இல்லையே, அந்த குளூர்ல போய் உட்கார்ந்துருக்கணும். அவன் இருந்தாலும் அந்த நான் எதுவும் சொல்ல மாட்டான், விளக்கமே கொடுக்க மாட்டான். அந்த பெயிண்டர் சும்மா போய் வாய முட்டிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னா அந்த அந்த அவங்களுடைய மத பிரகாரம் அந்த துன்பத்தை கூட இன்பமா ஏத்துக்கணும் அப்படின்ட்டு. இப்ப அவங்களோட மத பிரகாரம் அதை ஏத்துக்கணும், எல்லாருமே ஏத்துப்பாங்களா இல்ல? அதனாலதான் சர்வேஷாம். அதனால அப்படிப்பட்ட துன்பத்தையும் இன்பமா ஏத்துக்கிற கூடிய அந்த மாதிரிய நிலைகள் இல்ல, துன்பத்தை கூட இன்பமா அனுபவிக்கக்கூடிய யோகிகள் அவங்களுடைய நிலையிலிருந்து இது வந்து நீங்கிறதாயிடும். அதனால சர்வேஷாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. சரி, பிரதிகூலதையா வேதனையும் துக்கம் சர்வேஷாம் அப்படி இங்கேயும் புரிஞ்சுக்கணும். பிரதிகூல வேதத்தையா துக்க ஜாதி மத்து துக்க துக்கத்துவ ஜாதி மத்து அதனால சாதாரண காரணோ குணோவா துக்கம் பிரகிருத்தியம் போர்வது. அப்படி எல்லாருக்குமே பொதுவா எது துன்பமா இருக்கோ அதுதான் துன்பம், எது துன்பத்துக்கு காரணமா இருக்கோ, எது துன்பமா துன்பத்தன்மை உடையதா இருக்கோ அதுக்கு பேர் துன்பம் அர்த்தம். இது எப்படிப்பட்டது அப்படின்னா அதர்மத்தினால உண்டாருது, அதர்மத்தினால உண்டாற சாதாரணமான ஒரு விஷயம், இதுக்கு பேரு துன்பம். பதக்கிருத்தியம் பூர்வத்து, முன்னாடி சொன்ன மாதிரியே பதக்கிருத்தியம். சரி, இச்சா காம குரோதோ துவேஷ கிருதி பிரயத்தன காம இச்சா பிரயத்தன, மூணுத்தையும் ஒரே லைன்ல அடிச்சாச்சு. இச்சா ஆசினா காமம், பரியாய சொல் தான் சொல்லி உபயம் பண்ணிருக்கு. குரோதம்னா துவேஷம், வெறுப்பு தான் கோ துவேஷம். அதே மாதிரி கிருதி பிரயத்தனம், பிரயத்தனம் சொல்லி சொல்றது ஒரு முயற்சி, முயற்சிக்கு தான் பிரயத்தனம் சொல்றது. இச்சா நிரூபதி காம இது பரியாய, காமம் இச்சா இதெல்லாம் வந்து பரியாய சொற்கள். இச்சாத்த ஜாதிமதி இச்சா, இச்சா தன்மையுடைய ஜாதியா இருக்கிறது, அதுக்கு பேரு கூட்டத்துல இருக்கிறது இச்சா அப்படின்னு பேரு. சரி, சாத்விதா பல இச்சாய உபாய இச்சா ச, அந்த இச்சாவானது ரெண்டு வகைப்படுறது, ஒண்ணு பல இச்சா இன்னொன்னு உபாய இச்சா, அதாவது பலனில் ஆசை இன்னொன்னு உபாயத்தில் இந்த பலனை தரக்கூடிய முறையில் ஆசை அப்படின்னுட்டு ரெண்டு வகையான ஆசை இருக்கு. பலம் சுகாதி மக்காதிக்கம் உபாயோ யோகாதி, பலம் என்னது சுகம் முதலியது, அதுக்கு உபாயம் என்ன யோகம், பலம் என்னது ஸ்வர்கம், அதுக்கு உபாயம் என்ன யாகம், இப்படி இந்த மாதிரி துவேஷ ரூபம் நிரூபயதி குரோதிதி. அப்படி அங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா பலம் அப்படிங்கிறது ஸ்வர்க்கம் முதலியது பலன், அந்த பலன்ல ஆசை, ஸ்வர்க்கம் முதலியதுல ஆசை, இல்லாட்டி அந்த ஸ்வர்க்கம் முதலியதை அடையக்கூடியதான யாகம் முதலியதுல ஆசை. அது பலன் ஸ்வர்க்கத்துல அடையக்கூடிய ஆசைக்கு பலையான பேரு, யாகம் முதலியான பலன் அடையறதுக்கான யாகத்தை செய்யறதுக்கான ஆசைக்கு பேரு உபாயிச்சா. சரி, துவேஷம் நிரூபயதி குரோதைதி, துவேஷம்னா என்ன குரோதம் அப்படிங்கறதான் துவேஷம். துவேஷ்டி இது அனுபவ சித்த துவேஷ துவேஷத்து ஜாதிமான் திருஷ்ட சாதனதா ஜானஜன்ய குணோவா துவேஷ, அதாவது நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அனுபவத்தினால் அந்த அனுபவத்தோட இருந்தாரு, அந்த அனுபவம் எல்லாருக்குமே இருக்கு, அப்படிப்பட்ட அனுபவம் உடையதான அந்த ஜாதிக்கு பேரு துவேஷம். துஷ்ட சாதாரணத்தா ஞானம், வெறுப்பு அப்படிங்கிற அந்த சாதாரணமான ஞானம் என்ன என்ன என்ன எதனால உண்டாகுதோ அது துவேஷம். பிரயத்னம் நிரூபியதி கிருதி, பிரயத்னம்னா என்ன கிருதி முயற்சி அர்த்தம், பிரயத்னத்துவ ஜாதிமான் பிரயத்ன, பிரயத்தன தன்மையுடைய ஜாதியை சேர்ந்தது பிரயத்தனம் அப்படிங்கிறது. சாத்விக அந்த பிரயத்தனமானது மூணு வகைப்பட்டது. ஒன்னு பிரவிற்த்தி நிவர்த்தி ஜீவன யோனி பேதாது. சாத்விக பிரவிற்த்தி நிவர்த்தி ஜீவன யோனி பேதாது, அது மூணு வகைப்பட்டது. பிரவிற்த்தி நிவர்த்தி ஜீவன யோனி அப்படின்னுட்டு பிரவிற்த்தினா என்ன அப்படின்னா, இச்சாஜன்யோனோ பிரவிற்த்தி, விருப்புனால நாம செய்யறதுக்கு பேரு பிரவிற்த்தி. ஒரு விஷயத்தை விருப்பு விரும்பி அந்த விஷயத்தை அடையறதுக்கான முயற்சிக்கு பேரு பிரவிற்த்தி. சரி, ஒன்னு வெறுத்து அது தள்ளுறதுக்கான முயற்சிக்கு பேரு நிவர்த்தி. அதான் சொல்றாரு, துவேஷஜன்யோனோ நிவர்த்தி, வெறுப்புனால உண்டார அந்த நீக்கிறதுக்கு விளக்கிறதுக்கான முயற்சியானது நிவர்த்தி. அடுத்தது ஜீவன ஜீவன அதிர்ஷ்டஜன்யோகுணா ஜீவன யோனி, ஜீவனத்தை நம்மளோட வாழ்க்கையில நம்ம பிறப்புல புண்ணியத்தினால உண்டார அந்த விஷயத்துக்கு பேரு, நமக்கு ஒரு புண்ணியம் இருக்கு, அந்த புண்ணியத்தினால அந்த புண்ணியத்தை அடையறதுக்கான அனுபவிக்கிறதுக்கான அந்த முயற்சி, அதுக்கு பேரு ஜீவன யோனி. சாச்சா இல்ல புண்ணியன்றதுக்கெல்லாம் உபலட்சணம் பாபமா கூட இருக்கலாம், அந்த பாவத்தினால புண்ணியத்தினால நாம அனுபவிக்க வேண்டியதுக்கு பேரு ஜீவன யோனி. சச்சா பிராண சஞ்சார காரணம் ததாச்ச அதிர்ஷ்டஜன்யத்வேசதி ஜீவன ஜனகத்வம் ஜீவன யோனித்வம் இது போத்தியம். பிராணம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம முயற்சி செஞ்சு செய்யறது இல்லை, இந்த பிரவர்த்தி நான் மூச்சு விடுறது மூச்சு விடுறது அப்படிங்கறதெல்லாம், நான் பத்து நிமிஷம் மூச்சு அடக்கி நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுவும் கூட நம்மளுடைய அதிர்ஷ்டம் காரணம் தான், நம்மளுடைய புண்ணிய பாபம் காரணத்தினாலதான். சிவன் வந்து சனீஸ்வரன் அப்படின்னு சனிக்கு ஒரு பேர் இருக்கு, சனீஸ்வர தேதி சனீஸ்வர, சனீஸ்வரன் தான் சனீஸ்வரன் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில பேர். ஆனா உண்மை என்ன, சனிக்கு ஈஸ்வரன்ற பட்டம் ஏன் கொடுத்தாங்கன்னா சிவனே அவர் அதை வந்து விரும்பி கொடுத்தாரு. ஏன்னா என்னையும் கூட ஆட்டி படைக்கிறான் இவன் அப்படின்ட்டு. என்ன பண்றாரா, ஒரு தடவை சிவன் வந்து அவருக்கு அந்த ஏழ நாட்டு சனி வரும்போது பாக்குறாரு, சனி எப்படி என்ன பிடிச்சிருவான் நான் பாத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் குகைக்கு போறாரு. குகையை போய் ஒரு கல் வச்சு மூடிட்டு உள்ள போய் தியானத்தை உட்காந்துடுறாரு. ஏழரை வருஷம் தியானத்துல உட்காந்துட்டு எழுந்து வெளியில வராரு, வெளியில வந்தா வெளியில சனி உட்கார்ந்து இருக்காரு. சரி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாரு சனி. சரி நான் வந்த வேலை முடிஞ்சுட்டு நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. முடிஞ்சிடுச்சா, என்ன முடிஞ்சது, ஏழு நாட்டு சனி உங்களுக்கு பிடிக்கணும்னு வந்த வேலை முடிஞ்சுட்டு நான் போறேன், நீ தான் பிடிக்க கூடாதுன்னு நான் உள்ள போய் உட்காந்துட்டேனே அப்படிங்கிறாரு. நீ உள்ள உட்காந்ததே நான் பிடிச்சதுனால தானே அப்படிங்கிறாரு இது. ஆமா கரெக்ட், குடும்பம் குட்டி எல்லாத்தையும் திறந்துட்டானே இங்க வந்து உள்ள உட்காந்துருக்கீங்க, அது காரணம் நான் தான் அப்படின்னு அப்பதான் புரியுறது. இப்பா நீ என்னையும் கூட ஆட்டி படைக்கிற அப்படிங்கறதுனால எனக்கும் ஈஸ்வரன் ஆயிட்டா, அதனால சனீஸ்வரன் அப்படின்னு அவனுக்கு பேர் கொடுக்குறாரு. திவ்யா அவன் வந்து சூரியனோட சனி வந்து சூரியனோட மகனா இருந்தாலும் கூட சனீஸ்வரன் அப்படின்ற விசேஷம் கிரகங்கள்லயே ஒரே கிரகத்துக்கு மித்திரம் தான். சரி அடுத்தது அதிர்ஷ்ட ஜனிதா, அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான இந்த பிராணம் முதலில் எல்லாமே வந்து அந்த அதிர்ஷ்டம் நம்ம மூச்சு பிடிச்சு நிறுத்துறது இல்ல மூச்சு விடுறது இல்ல மூச்சு இழுக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த அதிர்ஷ்டம் தான், அது ஜீவன யோனின்னு சொல்லி சொல்ற வகை. விஹித விஹித கர்மஜன்யோ தர்ம, நிஷித்த கர்மஜன்யா அதர்ம. தர்மம் அதர்மம்னா விஹித்த விதிக்கப்பட்ட கர்மத்தினால உண்டாதது பேரு தர்மம், நிஷித்தமான கர்மத்துக்கனால உண்டாதது பேரு அதர்மம். தர்மமாக வேதவீத இத்தியர்த்த அதர்மம் வாரணாய வேதவீதேதி. அதர்மம் தர்மம்னா என்ன, விஹித்த கர்மஜன்யா அப்படின்னு சொல்லி சொன்னா வேதவீத கர்மம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். விஹித்தனா யாருனால விதிக்கப்பட்டது, டை போய் வெட்டிட்டு வாடா அப்படிங்கிறான் ஒருத்தன், ஒரு ரவுடி என்ன பண்றான் அவன் கீழே இருக்கிற அடியால போய் வெட்டிட்டு வாடா அப்படிங்கிறான். விதிக்கப்பட்டது தானே அது, வெட்டிட்டு வான அவர் சொன்னார் அதான் செஞ்சுட்டு வந்தேன் அப்படிங்கிறான் இவன். அப்படின்னா என்ன அர்த்தம், விதிக்கப்பட்டதுனால அது தர்மமாறுது அப்படின்ற தப்பு வந்துடக்கூடாது. அதனால அங்க என்ன புரிஞ்சுக்கணும், வேத விகித வேதத்தினால் விதிக்கப்பட்டது, போற வர தடிப்பசங்கள்னால விதிக்கப்படுறது இல்ல, வேதத்தினால் விதிக்கப்பட்டது தான் தர்மம்னு சொல்லணும். நிஷித்த கர்மத்திலயும் அதான் வேத நிஷித்தம் சொல்லி சொல்லணும். நீ அதை பண்ணக்கூடாது, கோவிலுக்கு போகக்கூடாது அப்படிமா, கோவிலுக்கு போகக்கூடாது, குங்குமம் இட்டுக்கூடாது, விபூதி இட்டுக்கூடாதுமா, அது தர்மம் ஆயிடும். அது அது அப்படி இல்லையே, இன்னொருத்தன் செய்யறது வந்து அப்படி இல்லையே, என்ன வேதத்துல எது நிஷித்திக்கப்பட்டிருக்கோ அதுதான், அதை செய்யறதுதான் தர்மம், அது அதை செய்யாததுதான் அதர்மம். அதனால வேத வீத்த வேத நிஷித்த அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டத்துலயும் புரிஞ்சுன்றணும். யாகாதி கிரியா வாரணாய கர்மஜன்ய இதி, அப்படி அதர்ம வாரணாய வேத வீத்த இத்தி வேத வீத்த, ரெண்டு இடத்துலயும் வேதான்றத புரிஞ்சுக்கணும். விஹித அப்படிங்கறது ஒரு இடத்துல சேர்ந்து சேர்ந்ததுக்கு காரணம் என்ன, அதர்மத்துல போகாம இருக்கிறதுக்கு. இந்த நிஷித்தன் சேர்த்துன்றது காரணம் தர்மத்துல போகாம இருக்கிறதுக்கு. யாகாதி கிரியா வாரணை கர்மஜன்யி, யாகம் முதலீது கிரியா, அந்த கிரியானால உண்டாறதுக்கு பேரு பலன் தான் தர்மம், கிரிய தர்மமா இல்ல, அதனால கர்மஜன்ய அப்படின்னு விஹித்தம் தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்ல, விஹித்த கர்மஜன்ய விஹித்த கர்மத்தினால் உண்டாவது பலனாக அடைப்படுறது, கர்மமே இல்ல கர்மத்தினால் உண்டார பலன் அப்படிங்கறதுனால அத தனியா பிரிச்சு கர்மஜன்யம் சொல்லியிருக்கு. சஜ கர்மநாச ஜலஸ்பர்ஷா கீர்த்தன போக தத்துவ ஜானாதினா நஷ்யதி. இந்த தர்மானது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பல வகையான நாசம் அடையக்கூடிய தன்மையுடையது. என்னதுன்னா கர்மநாஷா அப்படிங்கிற ஜலத்தை தொடர்றதுனால கீர்த்தனத்தினால, அதாவது நான் அப்படி பண்ணனாக்கும் இப்படி பண்ணனாக்கும், இந்த கோவில்ல டியூப்லைட் ஃபுல்லா எழுதி வச்சிருப்பான் உபயம்னு சொல்லிட்டு, லைட்டே வெளியில வராத அளவுக்கு எழுதி வச்சிருப்பான். அந்த மாதிரி இதெல்லாம் கீர்த்தனம், பெருமை தற்பரமை சொல்லிக்கிறது. அப்படி போகம் அனுபவிக்கிறதுனால இல்லாட்டி தத்துவ ஞானத்தினால், ஞானம் உண்டாயிடுத்தினாலும் தர்மம் போயிடுது, தர்மம் அதர்மம் ரெண்டுமே ஞானத்தினால போயிடும். அப்படி இந்த இந்த வகையினால தர்மமானது நாசம் அடையும், அதர்ம லட்சணம் ஆக. அதர்மம்னா என்ன? நிஷித்தி, வேத நிஷித்தை அதையும் புரிஞ்சுக்கணும். வேதத்தினால நிந்திக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கணும். தர்ம வாரணாய வேத நிஷித்தி, தர்மத்தை நிராகரிக்கிறதுக்கோசரம் வேத நிஷித்தம்னு சொல்லியிருக்கு. திருப்பி ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டேன், வேத நிஷித்த கிரியா வாரணாய கர்ம ஜன்மியத்தி, திருப்பி கிரியாவில் அந்த செயலிலேயே அதர்ம லட்சணமானது போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் செயலின் பலனாக அதர்மம்னு சொல்லி சொல்லணும். அங்க சச்ச போக பிராய சித்தாதினா நஷ்யதி, அந்த அதர்மமானது என்னது? போகப்பிராயமா இன்னும் விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிற புத்தியினால அந்த அதர்மமானது அழியது. ஏதாவு ஏவ அதிர்ஷ்டமிதி கத்தியதே வாசனா ஜன்யூச்ச, இதைத்தான் என்ன சொல்றோம், அதிர்ஷ்டம்னு சொல்றோம். இந்த ரெண்டுமே தர்ம தர்மத்தை அதிர்ஷ்டம்னு சொல்றோம். இந்த தர்ம அதர்ம எதனால உண்டாருது? வாசினால, அந்த பூர்வ சம்ஸ்காரத்தினால உண்டாருது. வாசனாச்ச விலட்சண சம்ஸ்கார, வாசனான்னா என்ன? ஒரு விசேஷமான ஒரு எண்ண பதிவு, அதுக்குதான் வாசனின்னு சொல்லி சொல்றது. அடுத்தது புத்தியாலயோ அஷ்டௌ ஆத்ம மாத்திர விசேஷ குணாஹ, புத்தி இச்சா பிரயத்ன நித்யா நித்யச்ச நித்ய ஈஸ்வர நித்யா ஈஸ்வரஸ்ய நித்யா ஜீவஸ்ய சம்ஸ்கார த்ரிவிதஹ வேகோ பாவனா சிஸ்தாபரச்சேதி, வேக பிரதித்யாதி சதுஷ்டயோ மனோ மாத்ருவிருத்தி அனுபவஜன்யா ஸ்மிருதி ஹேத்ரு பாவனா ஆத்மாத்ருவிருத்தி அன்யதாகிருதஸ்ய புனஸ்தத்வஸ்தாபாதக சிஸ்தாபக ககாதி பிருத்திவி விருத்தி இது குணாஹ. அப்படி குணம் முடிக்கிறார். புத்தியாதியோ அஷ்டௌ ஆத்மாத்திர விசேஷ குணாஹ, புத்தியாதி எட்டு. அதே மாதிரி புத்தியாதி எட்டுனா புத்தி சுக துக்க இச்சா துவேஷ பிரயத்ன தர்ம அதர்மம், இந்த வரிசையா சொல்லப்பட்ட எட்டுலயும் மாத்திர ஆத்ம மாத்திரத்துல இருக்கிற விசேஷ குணம், இதுக்கு பேரு குணம்னு சொல்லி அர்த்தம். புத்தி இச்சா பிரயத்னாக நித்திய அனித்யாச்ச, இந்த புத்தி இச்சா பிரயத்னமானது எப்படிப்பட்டது? நித்தியமானதும் அனித்தியமாகவும் ரெண்டு வகைப்படுறது. நித்தியமாக அனித்தியமாகவும் ஒரே விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நித்தியமானது ஈஸ்வரன்ல, அனித்தியமானது ஜீவன்ல. சம்ஸ்கார த்ரிவிதக, அடுத்தது சம்ஸ்காரம்னு வர்றது புத்திக்கு அப்புறம், அடுத்தது சம்ஸ்காரம். சம்ஸ்காரம் என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா புத்தியில எட்டும் சொல்லியாச்சு, தர்மத்துக்கு அப்புறம் சம்ஸ்காரம். சம்ஸ்காரம் என்னது? வாசனான்னு சொல்லியாச்சு, விசேஷ விலட்சண சம்ஸ்காரம் சொல்லிட்டோம். அந்த வாசனையானது சம்ஸ்காரமானது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா மூணு வகை, வேகோ பாவனா ஸ்தாபகேதி, வேகம் பாவனி ஸ்தாபகம், மூணு வகை படுறது. வேகம்னா என்ன அப்படின்னா, வேக பிருத்திவியாதி சதுர்டையோ மனோ மாத்ருவிருத்தி, பிருத்திவியான நாலுலயும் பிருத்வி அப் தேஜு வாயு இந்த நாலுலயும் இருக்கும் மனசுல அஞ்சாவதா. இப்ப அந்த அஞ்சுல மாத்திரம் இருக்கிறது வேகம். அனுபவ ஜன்யா ஸ்மிருதி ஹேத்துர் பாவனா, அனுபவத்தினால உண்டாடு ஸ்மிருதினால உண்டாடுறது பாவனை. ஆத்மாத்திருப்தி ஆத்மால மாத்திரம் இருக்கும் அது. அந்நியதாகிய புனஸ்தாபாதக ஸ்திதி ஸ்தாபக, வேற மாதிரி செஞ்ச உடனே திருப்பியும் அது தன்னுடைய பழைய நிலைக்கு போறது ஸ்திதி ஸ்தாபகம் அப்படின்ட்டு. கட்டாதி பிருத்திவி விருத்தி, இது பிருத்திவியில இருக்கிறது ரப்பர் பேண்ட் முதலியில எல்லாம் உண்டாருது. சம்ஸ்காரம் விபஜதே, சம்ஸ்காரத்தை சொல்றோம். சம்ஸ்காரம் என்னது? சாமானிய சாமானிய குண ஆத்ம விசேஷ குண உபய விருத்தி குணத்துவ வியாபிய ஜாதிமான் சம்ஸ்கார, சாமானிய குணம் ஆத்ம விசேஷ குணம் ரெண்டுத்திலயும் இருக்கிறது அப்படிப்பட்ட குணத்துவ ஜாதிமான் குணத்தன்மையுடையது சம்ஸ்காரம்னு சொல்றது. கடாதி வாரணாய குணத்துவ வியாப்தி, பாணி முதலியில போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் குணத்துவ வியாபிய விருத்தி, ஏன்னா சாமானிய குணம் விசேஷ குணம் ரெண்டுமே இருக்கிறது அப்படிப்பட்டதுன்னு சொல்லி சொன்னா பாணியும் சாமானிய விசேஷம் ரெண்டுமே இருக்கு, அதனால அந்த இடத்துல லட்சணம் போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் நீங்க என்ன சொல்றீங்க? குணத்துவ வியாபிய விருத்தி அப்படிங்கிறீங்க. சயோகாதி வாரணாய ஆத்ம விசேஷ குண உபய விருத்தி, இது சாமானிய குணம் அப்படின்னு சொல்லி சொன்னா சயோகம் கூட சாமானியமான குணம், ரெண்டு பொருளோட சேரும் போது சாமானியமான குணம், அதுக்கு சயோகம்னு பேரு. அதுல போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் நாம என்ன சொல்றோம்? ஆத்ம விசேஷ குண உபய விருத்தி இது. ஞானாதி வாரணாய அசாமானியத்தி, சாமானியம்னு சொல்ல சொல்றோம். ஏன் அப்படின்னா குணாத்ம சாமானிய குணம்னு சொன்னாங்க, குண ஆத்ம விசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னா ஞானம் கூட சாமானியமா இருக்கு. இதை இந்த விஷயத்தை குறிச்சு எல்லா விஷயத்தை குறிச்சு ஞானம், அதுல லட்சணம் போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் சாமானிய குணம் அப்படிங்கிறோம். த்விதீயாதி பாத்தன அசமவாயி காரணம் வேக, வேகம்னு சொல்லி சொன்ன என்ன? வேகத்துக்கு ஒண்ணுமே சொல்லலையே லட்சணம்னு சொல்லி சொன்னா ரெண்டாவது நிலையில விழறது. இப்போ பால் வந்து மேல போடுறீங்க, மேல நிக்கிறது, அந்த முதல் நின்ன பாயிண்ட்ல இருந்து அடுத்த பாயிண்ட்க்கு வர்றதுக்கு பேரு குருத்வாகர்ஷன்டி குருத்வம்னு சொல்லிட்டோம். ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வந்துருக்கு, ரெண்டாவதுல இருந்து மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவதுன்னு விழுந்துட்டு இருக்கே, அது எதனால அப்படின்னு சொல்லி சொன்னா வேகம். பால மேடி மாடிப்படியில இருந்து உருட்டுறீங்க, லைட்டா டச் பண்றீங்க, அந்த மால ஓரத்துல வச்சு லைட்டா டச் பண்றீங்க, டச் பண்ண உடனே அடுத்த படியில அப்படி மெதுவா விருண்டு உருண்டு ஓறது, அது வேகம். அந்த விழறதுக்கு காரணம் வேகம், ஃபர்ஸ்ட் விழறதுக்கு காரணம் குருத்வம், அதுக்கப்புறம் ரெண்டு படி நாலு படின்னு அது மாறி மாறி ஜம்ப் ஆறதுக்கு பேரு வேகம். ரூபாதிவாரணம் தித்தியாதிபத்தனை. தித்தியாதிபத்தனம் சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ரூபம் முதலியும் கூட தான் சமவாய காரணம் இருக்கு. பானையோட ரூபம் வந்து சமவாயியா இருக்கு, பிரிக்க முடியாத சம்பந்தத்தில் இருக்கு. அதனால தித்தியாதி அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது இருக்கு. காலாதிவாரணாய அசமவாயி. அப்போ அசமாய காரணம் சொல்லி அசமாய காரணம் இதுக்கு சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னா தித்தியாதி பத்தன காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே. காலம் கூட அங்க சமவாயி சம்பந்தத்தோட எல்லா இடத்தோடையும் இருக்கு, காலிக சம்பந்தத்தோட எல்லா இடத்துலயும் இருக்கு. அதனால அசமவாயி அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது இருக்கு. பாவனா லட்சியத்தை. பாவனம்னா என்ன அப்படின்னு கேட்டா, பாவனா ஆத்மாதிவாரணாய பிரசம தலம். பாவனான்னு சொல்லி சொன்னா என்ன சொன்னோம்? பாவனானா அனுபவ ஜன்யோ ஸ்மிருதி ஹேத்து பாவனா அப்படின்னு சொல்லி சொன்னோம். அனுபவ ஜன்யா பிரசம தலம், ஸ்மிருதி ஹேத்து வித்திய தலம், ரெண்டாவது பாகம். இப்ப முதல் பாகம் அனுபவ ஜன்யான்னு சொன்னது எதுக்கு அப்படின்னு கேட்டா, ஆத்மாதிவாரணாய பிரதம தலம், ஆத்மா முதலியதெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. ஸ்மிருதி ஏத்துனா ஆத்மா கூட ஸ்மிருதி ஏத்து ஆயிடுறது, எல்லாத்துக்கும் மனசோட சம்பந்தப்படும் போது ஸ்மிருதி உண்டாக்குறது. அதனால அங்க போயிடக்கூடாது அனுபவ ஜன்யா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆத்மா வந்து அப்படிப்பட்டது இல்ல. அனுபவ துவம்சவாரணாய த்விதீய தலம், அனுபவம் அனுபவத்தினால உண்டாருதான் அனுபவ துவம்சமும், அதுல போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் ஸ்மிருதி ஏத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைவு கூறதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்லி சொல்றோம். ஸ்திஸ்தாபகம் பிருத்திவி மாத்திர சமவேத சம்ஸ்காரத்துவ வியாபிய ஜாதிமத்துவம் ஸ்திஸ்தாபகத்துவம். பிருத்திவியில மாத்திரம் இருக்கிறது அது எப்படிப்பட்டது? பிருத்திவியில மாத்திரம் சமவாய சம்பந்தத்தோட பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட சம்ஸ்கார தன்மை ஜாதி உடையதாக இருக்கிறது. ஏன்னா சம்ஸ்காரத்தோட மூணு லட்சணம் சொல்லி சொல்லிட்டோம், மூணு வகைன்னு சொல்லிட்டோம். அதனால சம்ஸ்கார ஜாதி உடையதா இருக்கிறதுக்கு பேரு இந்த ஸ்திதிஸ்தாபகம். கந்த கந்தவத்துவம் ஆதாய கந்தே அதிவியாப்தி வாரணாய சம்ஸ்காரத்துவ வியாபிதி. பிருத்திவி மாத்திரத்துல இருக்கிறது சம்வேத்தமா சமவாய சம்பந்தத்தை பிரிக்க முடியாத சம்பந்தத்துல என்ன இருக்கு? வாசனை. அதுல லட்சணம் போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் நீங்க லட்சணம் சொன்ன போனது ஸ்திதிஸ்தாபத்துக்கு. ஏன்னா லட்சணம் போறது பிருத்திவியோட வாசனைக்கு, கந்தவதி பிருத்திவிங்கிறதுனால பிரிக்க முடியாத சம்பந்தம் கந்தவம். அதுல போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் நீங்க என்ன பண்றீங்க? சம்ஸ்காரத்துவ வியாபிய ஜாதிமான் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. பாவனாத்துவம் ஆதாய பாவனா வாரணாய பிருத்திவி சமயத்தி. பாவனா தன்மையை வச்சுண்டு இந்த பாவனாவை வந்து அங்கே நிராகரிக்கிறதுக்கோசரம் நீங்க என்ன பண்றீங்க? ஸ்திதிஸ்தாபகம் இல்ல பிருத்திவி மாத்திர சம்வேத்தம் அப்படின்னு சொல்லி பிருத்திவியில சம்வேத்தமா இருக்கிறது பாவனை இல்ல. அதனால அங்க லட்சணம் நிராகரிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஸ்திதிஸ்தாபக ரூப அந்நியதரத்துவம் ஆதாய ரூபவாரணாய ஜாதி. ஜாத்தின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? வியாப்தியா அப்படின்னு சொல்லி ஜாத்திமத்துவம்னு சொல்லி எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டா, ஸ்திதிஸ்தாபக ரூப அந்நியதரத்துவம் ஆதாய ஸ்திதிஸ்தாபக ரூபத்தோட வேறு நிலையை நம்ம வச்சுண்டு ஜாத்தின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா ஒரு பிளாஸ்டிக்கை மடக்கிறோம் இல்ல ஒரு ரப்பர் பேண்ட ஒரு இல்ல ஒரு எலாஸ்டிக்கா இழுக்கிறோம், சில சமயம் அந்த ஓல்டு சைஸ்க்கு வராம பழைய சைஸ்லயும் இல்லாம புது சைஸ்லயும் நடுவுல ஒரு ஸ்டைல்ல போய் மாட்டின்றோம். பிளேட மடக்கிறோம், மடக்கினாலும் டீங் விட்ட உடனே திருப்பி வந்துருது. சில சமயம் என்ன ஃபுல்லா வலி வெளியாது, கொஞ்சோண்டு மடங்கினது இருக்கும். அந்த மாதிரி நிலையை போயிடாம இருக்கிறதுக்கோசரம் திரவிய கர்ம பின்னத்வேசதி சாமானியவான் குணஹ. குணம்னு சொல்லி சொன்னா என்ன? திரவியத்திலிருந்தும் கர்மத்திலிருந்தும் வேறுபட்டதா இருக்கு. இப்படி குணம்னு சொல்லி சொன்னோம்னே, அந்த குணம்னா என்ன அப்படின்னா, திரவியமாவும் கர்மமாவும் இல்லாது இருந்து எது சாமான்யமா இருக்கோ அப்படிப்பட்டது குணம். திரவிய கர்மனோ அதிவியாப்தி வாரணாய சாமான்யாதோ அதிவியாப்தி வாரணாய விசேஷதலம். விசேஷதலம் விசேஷதலம் எதுக்கு சொன்னது அப்படின்னா, திரவிய கர்ம பின்னத்வே சத்தின்னு சொல்லி சொன்னது எதுக்கு அப்படின்னு கேட்டா, திரவிய கர்மனோர் அதிவியாப்தி, திரவிய கர்மத்துல அதிவியாப்தி ஆகாம இருக்கிறதுக்கோசரம் நிராகரிச்சாச்சு. சரி, சாமானியவான் எதுக்கு சொன்னதோ அப்படின்னு சொல்லி சொன்னா, சாமானியத்துல அதிவியாப்தி ஆகாம இருக்கிறதுக்கோசரம் சலனாத்மகம் கர்ம, சலனாத்மகம் கர்ம அப்படின்னு சொல்லி சொன்னா, சலனாத்மகம் கர்மன்னு சொல்லி சொன்னா என்னது? சரி, இது அப்புறம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: அப்புறம் ஆசமணம் ரொம்ப முக்கியம். அதாவது என்ன சொன்னாங்கன்னா, கோயில்ல வந்து குளம் எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி. அதாவது ஆள பொதுவாக ஒரு குளக்கம் என்ன, கோயில் குளமா தெரியலாவ அப்படின்னு சொல்றாங்க. கோயில் வந்து பின்னாடி குளம் சேர்ந்தே வந்துருது இல்லையா. கோயில் குளம் என்பது சேர்ந்தே வரக்கூடிய வார்த்தை. அந்த கோயிலே அந்த எதற்காக வந்து கோயில்ல வந்து குளிப்பதற்காக அவங்க கேட்டார். கோயில்ல வந்து தெப்பம் எதுக்காக இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, சிவ தீட்சை பெற்றவர்கள் ஆசமணம் அகமர்ஷணம் ஆகியவற்றை செய்வதற்காக தான் தெப்பம். தீர்த்தவாரி நீங்க எழுதின நூல் எழுதியிருக்கீங்க, இந்த கருத்தை நேற்று நூல் ஃபுல்லா நான் படிக்கல, நான் லேசா பார்த்தேன். கோயில்ல வந்து தெப்போற்சவம் எதுக்குன்னு கேட்டா, சாமி குளிக்கிறதுக்கு இல்ல, கோயில் இருக்கிற குளம் நம்ம குளிக்கிறதுக்கு இல்ல, கடவுள் குளிக்கிறதுக்கு இல்ல, நீர்வாழ் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக. இறைவன் வந்து நீர்வாழ் உயிர்களுக்கு அருள் செய்கிறார். அந்த நீர்வாழ் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக தான் சாமி வந்து தெப்பத்தில் எழுந்து அழுகிறார். அந்த தெப்போற்சவம் எதுக்கு செய்யப்படுகிறது, அச்சுவேலி குமாரசாமி குருக்கள் மிக அற்புதமாக அந்த நீங்க அந்த நூல் அடிப்படையாக சொன்னீங்க எனக்கு தெரியல, ஆனா கருத்து சரியா வந்திருக்கு. அச்சுவேலி குமாரசாமி குருக்கள் போன்றவர்கள் மிக அருமையாக அவற்றை காட்டியிருக்கிறார்கள், நீர்வாழ் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக. அதே போல அந்த சிவ தீட்சை பெற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆசமணம் செய்து கொண்டுதான் செல்ல வேண்டும், அகமர்ஷணம் செய்ய வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு சின்ன கேள்வி, ஞான சம்பந்தருக்கு இறைவன் காட்சி கொடுக்கும் பொழுது அவருடைய தந்தையாகிய சிவபாதகிரதேர் என்ன செய்து கொண்டிருந்தார், அவர் குளித்துக் கொண்டிருந்தார்னு போட்டீங்கன்னா சைபர் மார்க் தான். சேக்கலார் என்ன சொல்றாரு,

0: சிவபாத இருதயர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அகமர்ஷணம் செய்து கொண்டிருந்தார். அப்படித்தானே சேர்க்கலாறு சொல்றார். தர்ப்பணம் செய்தார், தருப்பித்து நியமங்கள் பல செய்வார். ஒரு வேதத்தை படித்த அந்தன, அதாவது அது ஒரு பெரிய சிக்கல். என்ன சம்பந்தரை பற்றி எழுதும் பொழுது நிறைய சரித்திர ஆசிரியர்கள் என்ன எழுதி, சைவம் படித்தவங்களே சம்பந்த சுவார்த்தன்னு எழுதி வச்சிருக்கான். சுவார்த்தர் இல்ல, தெரியும், ஸ்மார்த்த பிராமணன் அல்ல. நிறைய சைவம் படிச்சவங்க எழுதி வச்சிருக்காங்க. ஸ்மார்த்தம் என்பது ஆதிசங்கருடைய காலத்துக்கு அப்புறம்தான் ஸ்மார்த்தம் என்ற ஒன்றை வந்திருக்கிறது. இப்ப காஞ்சி சங்கராச்சாரியார் சைவரா வைணவரானா என்ன சொல்வீங்க? காசி எங்களுடைய காஞ்சி சங்கராச்சாரியார், பூரி சங்கராச்சாரியார், துவாரகா சங்கராச்சாரியார், ஒரு நாலு அஞ்சு சங்கராச்சாரியார் இருக்கிறாங்க பீடங்கள் இந்தியாவிலும். நான்கு ஐந்து பீடங்கள் இருக்கிறோம், காஞ்சி சேர்த்து அஞ்சு பீடம். அந்த அஞ்சு பீடத்திலேயும் ஆதிசங்கரனால எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட பீடங்கள் அவர்கள்லாம் அவர் ஸ்தாபனம் செய்தது. அவர்கள் அவர்கள் என்ன மதத்தை சார்ந்தவர்கள்? அவர் சைவமா வைணவமா ரெண்டுலயும் வரமாட்டாங்க. தே ஆர் நைதிய சைவை நாரி வைஷ்ணவை. அவங்க ஸ்மார்த்தர், பொதுவாக ஆமா, பொதுவாக இந்து சமயம் என்பது நான்கு பிரிவுகளை உள்ளடக்கி கொண்டிருக்கிறது. சைவம், வைணவம், ஸ்மார்த்தம், சாக்தம். இந்த நான்கையும் உள்ளடக்கியதா பொதுவாக இந்து மதம் என்று இன்னைக்கு அழைக்கப்படுகிறது. அது ஒரு நாளைக்கு இந்து மதமும் சைவம் அப்படி பேசணும். அதுல சில விஷயங்களை சொன்னேன். நிறைய நம்ம என்ன பண்றோம்னா நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ், சில தவறான கொள்கைகளை நாம் என்ன செய்யறோம், அந்த வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வது, ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது, இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு நம்ம மூளையில வேண்டாதெல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்கோம். அதை வைத்துக்கொண்டு அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டே சிவப்பு கண்ணாடியை போட்டு பார்த்தா எல்லாம் சிவப்பா தான் தெரியும், பச்சை கண்ணாடியை போட்டா எல்லாம் பச்சையா தான் தெரியும், அப்படிதான் பார்த்து கொண்டு இருக்கோம். மகா சைவர் நாவல சொல்ற, மகா சைவர் என்றால் என்ன பொருள்? உபநயனத்திற்கும் தீட்சைக்கும் உரிய மரபிலேயே வந்தவர் மகா சைவர்கள். மகா சைவர்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு உபநயனமும் உண்டு, தீட்சையும் உண்டு. அந்த உபநயனமும் தீட்சைக்கும் உரியது மரபு வழியாக யார் உரியவர்களோ அவர்கள் மகா சைவர்கள். ஞானசம்பந்த பெருமான் மகா சைவர் தான். அப்படி நிறைய உத்தரீகம் தரித்துக் கொண்டு செல்லக்கூடாது, அது நிறைய அதுக்குள்ள நான் போல. நான் வந்து கொள்கை விளக்கத்தை மட்டும் சொன்னேன், கிரியை விளக்கம் வந்து அது சொன்ன நேரம் போயிட்டே இருக்கும். அப்பொழுது நாம் அங்கே அதிகார நந்தி, அதாவது சிவாலயத்தில் மொத்தம் வந்து நந்தி என்ற பெயருக்குரியவன் யார்? சிவபெருமான் ஒருவன் தான். நந்தி என்ற பெயருக்குரியவன் சிவபெருமான் தான். நந்தி நாமம் நமச்சிவாயவே. ஆனால் சில பதங்களை
1: நந்தி தேவன்,
0: நந்தி தேவர், திருநந்தி தேவன்ங்கிறது அதிகார நந்தியை குறிக்கும். நந்தி தேவர் என்று சொல்வது பொதுவாக
1: உபதேசம் பெற்ற நந்தி.
0: நந்தி உபதேசம் பெற்ற நந்தி வந்து யாரு? அவர்தான் அதிகார நந்தி. அதான் சொல்ல போறேன்.
1: நந்தி
0: அவரு குடமுழா நந்தி. மொத்தம் வந்து அதாவது சிவாலயங்களிலே ஏழு நந்திகளை பிரதிஷ்டை செய்யலாம் என்று விதி இருக்கிறது. ஏழு நந்திகள், அதை குறித்துக் கொள்ளுங்கள். பேரை அதிகார நந்தி, ஆன்ம நந்தி, இந்திர நந்தி, வேத நந்தி, திருமால் நந்தி, தர்ம நந்தி, விருஷப நந்தி. விருஷப்ப அது எங்க இருக்கும்னா கருவறைக்குள்ளே இருக்கும். கருவறைக்குள் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, நம்ம பூஜைகளுக்கு மட்டும்தான் தெரியும். விருஷப்ப நந்தி என்பது கற்பக்கிரகத்துக்குள்ளே இருக்கும். இந்த சிவபெருமானுடைய இப்ப கொடிமரம் நந்தி என்ற நேரம் இருக்கு பாருங்க, அந்த நந்தி என்ன நந்தி? ஆன்ம நந்தி தான். நம்ம போய் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கிறோம்னு கேட்டா சிவபெருமானுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி தான் அவர் நினைச்சிட்டு இருக்கிறோம். அங்கே ஆன்மாதான் நந்தி வடிவில் இருக்கு, ஆன்ம நந்தின்னு தான் பேர். அது எங்க இருக்கு பிரமாணம் என்றால் திருமந்திரம் 2411. சில பேருக்கு பிரமாணம் தெரிஞ்சுக்கணும். வாகன நந்தி அவர் தர்ம நந்தி, அவர் அதாவது அந்த சிவலிங்கம் இருக்கு இல்லையா, அந்த சிவலிங்கத்துக்கு அருகாமையில சில கோயில 4-5 நந்தி வரிசையா இருக்கும். எது வந்து நியரஸ்டா இருக்கோ அதான் தர்மநந்தி, அவர்தான் விடை, அதான் தர்மநந்தி, தர்ம தேவதை தான் தாங்குது. ஆகவே திருமந்திரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், 2411 சொல்றார், குடித்துக் கொள்ளுங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா அத்தாரிட்டி தான். இன்னைக்கு வந்து சைவத்தில் ஒரு பெரிய குறை என்னன்னு கேட்டா, மேற்கோள் இல்லாமல் மூல நூல்களை அத்தாரிட்டி காட்டாம பேசக்கூடியவர்கள் பெருகிவிட்டாரு. அதனாலதான் என்னாச்சு, குழப்பம். அல்லது உங்களுடைய பாஜில சொன்னா குழப்படி நம்ம பார்வதி அந்த திருமந்திரம் 2411 தெளிவாக திருமந்திரம் சொல்கிறார், ஆய பதிதான் அருட்சிவ லிங்கமாம், ஆய பசுவும் அடல் ஏறி என நிற்கும், ஆய பதிவீடமாகவும் நட்பாசமாம், ஆய அறநிலை ஆய்ந்து கொள்வார்கள். ஆனா அந்த நந்திகளை பற்றி திருமால் நந்தியாக எப்படி இருக்கிறார், மாணிக்க வாசலே சொல்லிறார் அந்த வரலாறு, அருமையான ஒரு வரலாறு. திருமால் எப்பொழுது நந்தியாக இருந்து சிவபெருமானை தாங்குகிறார் என்றால், அந்த திரிபுரம் எரித்த காலத்தில் உள்ள இடைவேளையில அவரும் ஒரு நந்தியாக வைத்து நாம் பாராட்டுகிறோம். ஆகவே திருமால் சொல்றார் இல்லையா, கடகரியும் பரிமாவும் தேரு முகந்தி ஏறாதே இடவ முகந்தி ஏறியவா எனக்கு என்பை நேரி, தடமதிர்கள் புறமூன்றும் தளலெரித்த அந்நாடில் இடவதம் இடவமதாய் தாங்கினான் திருமால்கான் காடலோ. நமக்கு திருமுறைகள் வந்து சில சில திருமுறையில சொன்ன பிறகு நமக்கு அப்படின்னு கிடையாது இல்லையா. அந்த வகையிலே இந்த அதிகார நந்தி என்பவருக்கு ஒரு முக்கியமான ஒரு அதிகார நந்தி என்பவர் என்னவென்றால், அதாவது அவருடைய சிறப்பு, அவர் தான் சிவஞான போதத்தை முதன் முதல் உபதேசம் பெற்றவர். அவர் எப்படி மனித உடலும் காளை முகமாக இருக்கிறார். சில கோயில்ல அவருடைய மனைவியோடு இருப்பார், சுயம் பிரகாசை பேர், அதிகாரத்துடைய மனைவி பேரு சுயசை. சில கோயில்ல மனைவியோடு இருப்பார். அதாவது சிவாலயத்திலேயே நந்திக்கு கல்யாணம் நடக்கிறதுன்னு ஒன்று திருவையாற்றில் உண்டு. திருவையாற்றில் மட்டும்தான் நந்தி கல்யாணமே நடக்கும். ஏன்னா அவர் அந்த ஊர்ல அவதாரம் பண்ணதுனால, சில தரங்கள்ல அந்த பெரிய மனிதர்கள் அவதாரம் பண்ண காரணத்தினால அவர்களுக்கு ஒரு சிறப்பு கொடுக்க வேண்டும். அது போல திருமண நல்லூர்ல ஞான சம்பந்தர் கல்யாணம் நடக்கும். அது அந்த வரலாற்றோடு வைத்துக் கொண்டார்கள். அதை வந்து நம்முடைய சேக்கராபெருமான் மிக அருமையாக சொல்வார். அந்த திருவையாற்றோட பெருமையை சொல்லிட்டு வருவார். உபமன்ய மகாமுனிவர் கைலாசவாதிகளுக்கு பூலோகத்தில் இருக்கக்கூடிய தலங்களுடைய ஒரு 5-6 தலங்களுடைய பெருமையை சிறப்பாக சொல்லுவார். அப்பொழுது சொல்வார், திருவையாற்றோட பெருமை என்ன தெரியுமான்னு கேட்கும்போது சொல்வார், நங்கள் நாதனால் நந்தி தவம் செய்து பொங்கு நீடருள் பெற்ற பொற்பது. இதுக்கு மேல என்ன பெருமை பண்ணிட்ட, திருவையாற்றுக்கு எத்தனையோ பெருமை சொல்லலாம். ஆனால் சேக்கரார் என்ன சொன்னார், ஒரு பெருமையைத்தான் சொன்னார். ஏன்னா இன்றைக்கு அதிகார நந்தியாக இருந்து இன்றைக்கு சைவத்தை காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிகார நந்தியானவர் அவதாரம் செய்த ஊர் திருவையாறு. நங்கள் நாதானாம் நந்தி தவம் செய்து பொங்கு நீடு அருள் பெற்ற பொற்பது. அவருடைய அப்பா தான் சிலாதர முனிவர். அதனால சைலாதிங்கிற பேர் உண்டு, சைலாதி மரபுடையோம். எங்களை திருவாரூர் ஆதித்தனுடைய குருமரபு வாழ்த்துல சைலாதி மரபுடையோன்னு வரும். சைலாதிங்கிறது நந்தி தேவருக்குள்ள ஒரு சிறப்பு திருநாமம். ஏன்னா அவருடைய அப்பா பேரு சிலாதர முனிவர். சிலாதர முனிவருக்கு செப்பேஸ்வரன் என்ற பெயரோடு, அதாவது இந்த பதங்கள் எல்லாமே என்னன்னு கேட்டா ஒரு கான்செப்ட், இதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்ப உதாரணமாக, இப்ப அகதி கடயத்திலே ஒரு இந்திரன் தவறாக நடந்தான் என்றால் எல்லா இந்திரனும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நீங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. ஒரு பதவியில ஒருத்தர் தவறு பண்றாரு, அதுக்காக வேண்டி எல்லா பதவியில் இருந்தவங்க பூரா தப்புன்னாங்கன்னு அர்த்தமா. அப்போ அந்த ஒரு காலத்தில் இருந்த இந்திரன் அகலிகையோடு அவ்வாறு நடந்து கொண்டார். அது திருவள்ளுவரே உடல அதை சொல்லிவிட்டார், அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. அது ஒரு பெரிய திருக்குறள். சொன்னது இந்திரட தான் சொல்லியிருக்காரா, அகலியே தான் சொல்லியிருக்கிறாரா, இன்னைக்கு எல்லாமே அது கிட்டத்தட்ட. திருவள்ளுவர் வந்து 9 இடங்களிலே பிராணக்கரையை தான் சொல்றார். அது அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. இதுக்கு மேல என்ன வேணும், இங்க உள்ள இந்திரன் சொல்லக்கூடாது. யாராவது இந்திரன்ங்கிறது ஒண்ணு இல்ல, மனிதனிலே தெய்வமா இருக்கிறவன் எத்தனையோ இன்டர்பிரேஷன் கொடுக்கலாம். அதுக்காக அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. அப்போ அந்த இந்திரன் என்று சொன்னால் ஒரு இந்திரன், அது போலதான் வரலாற்றில் வரக்கூடிய எல்லாமே தேவர்கள். அப்ப எல்லா திருமாலும் இடமா இருந்தார்னு அர்த்தம் இல்ல. அந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஒரு அந்த கால எல்லையிலே
1: அந்த யுகத்தில்
0: அவர்களுக்குன்னு ஒரு கால எல்லை இருக்கு. அந்த கால எல்லையில அந்த பதவியில ஒருத்தர் இருக்கிறாங்க. நாவலர் அருமையாக அந்த கால பிரமாணத்தை சொல்லுவார். இப்போது இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு எவ்வளவு வயசாகுதுன்னு கூட இருக்கு ஆங்கிலத்தில். நம்முடைய 432 கோடி வருஷம் அவனுக்கு அறநாள் பிரம்மாவுக்கு. லார்ட் பிரம்மா இருக்கானே, நம்முடைய 432 கோடி வருஷம் பிரம்மாவுக்கு அறநாள். அப்ப அவருடைய டோட்டல் ஆயுள் எவ்வளவு நாள் இருக்குன்னு பாத்துக்கிடுங்க. நான் வேடிக்கையா சொல்றேன், அந்த பிரம்மதேவன் ஆஃப் டே கேஷுவலி போட்டாருன்னா 432 கோடி வருஷத்துக்கு சிருஷ்டியே நடக்காது. அதனால சிலாதர முனிவர் அவர் சிறப்பு என்னன்னு கேட்டா, அவ அப்பா வந்து கூழாங்கற்களையே தான் சாப்பிட்டு கொண்டு வந்தார். அதனால அவருக்கு பேரு சிலையை, அது உதரம்னா வயிறு. அதோட வயிற்றுல என்ன இருந்துச்சுன்னா கல்லுதான் இருக்குமா. டிஃபன் எல்லாமே, டின்னர் லஞ்ச் எல்லாமே கல்லுதான். எது அந்த திருவையாறு இருக்கக்கூடிய கூழாங்கற்கள் இருக்கு பாருங்க ஆத்துல, அதை தான் சாப்பிடுவாராம். அவே அவர் அப்பா சிலாதர முனிவர், அந்த சிலாதர முனிவருக்கு மகனாக அமர்ந்தார். இப்பொழுது அவர் தான் அதிகாரந்திங்கிற பதத்துல இருக்கிறார். சண்டேஸ்வர நாயனார் என்னது, அதாவது இந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும்.
1: பண்டாரங்களுக்கு
0: அதாவது இப்போ சண்டேஸ்வர நாயனார் நம்முடைய நாயன்மாரி ஒருவராக விளங்குறவர் தான் சண்டிங்கிற பதத்தில் இருக்கிற. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த திருச்செங்கலூர் என்ற ஊரிலே அவர் பிறந்தார். அந்த திருச்செங்கலூர்ங்கிற ஊர்ல சண்டீஸ்வர நாயனார் சிவன் கோவில வழிபடும் போது சண்டி இருக்குமா இருக்காதா? இவர் தான் சண்டியா இருக்க போறாரு, சந்தேகம் கரலையா? அப்போ சிவாலயத்துல அவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது சிவன் கோயில வழிபட்டு இருப்பார் இல்லையா? அப்போ சண்டீஸ்வர கோயில் இருந்துச்சா இல்லையா? கட்டாயம் உண்டு, உண்டு. ஏன்னா சண்டிங்கிறது ஒரு பதம் தான். அந்த பதத்திலே சில தேவர்கள், அதனால 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயண ரங்கனே, 7 கங்கைய. இல்ல இப்பொழுது பதத்தை அவருக்கு சண்டீசனா பதமும் தந்தோம் சொல்றாரு இல்லையா, அவருக்கு வந்து அவருடைய சிவபுண்ணியத்தை நோக்கி அவர் என்ன பண்றாருன்னா, இப்ப அந்த பதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவை ரிலீவ் பண்ணிடுற, ரிலீவ் பண்ணிட்டு இவரை இருக்க சொல்றேன். இவர் இந்த கற்ப சுயதவராக கல்பம் முடிய வரைக்கும் இவர் இருப்பார் அப்படிதான் சொல்லப்படுகிறது. அப்ப என்னென்ன கல்பங்கள்ல எப்படி எப்படி இருப்பாங்கன்னே சொல்லப்படுகிறது. சண்டி பதம் என்று ஆகமங்கள்ல அந்த சிவாலயங்கள்ல என்னென்ன கற்பங்கள்ல எப்படி இருப்பாங்கன்னு சொல்லப்படுகிறது. கற்பங்களை நாம உடன்படலாம்னா பல புராண கதைகளை நம்ம டைஜஸ்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம தேவாரத்தை படிக்கிறோம், அப்ப என்ன பொருள் சொல்ல போறீங்க? 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணின் இந்தியர்னா, அப்ப அப்பர் வாக்க ரிசைட் பண்ணி என்ன சொல்லுங்க, அப்பர் வாக்க நம்பணும் இல்லையா நம்ம? அதுபோல இந்திரன் பாருங்க, ஒரு காவிரியை எப்படி, இப்ப கங்கையை வந்து எப்படி பகீரதன் கொண்டு வந்தானோ, அதே போல கங்கை காவிரி வந்து தமிழ்நாட்டில் வருவதற்கு காரணமாக இருந்தே ஒரு இந்திரன். அந்த இந்திரன் வேற, அகலிகிடத்தை தவறாக நடந்து கொண்ட இந்திரன் வேற இல்லையா. அதுபோல சம்ஸ்கிருத வியாக்கரணத்தை செய்தவன் இந்திரன். இந்த பாணினியுடைய கிராமர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிராமர் இருக்குது. எப்படி தொல்காப்பியம் வர்றதுக்கு முன்னாடி அகத்தியம் இருக்குன்னு சொல்றோமோ அது போல. பதம் இந்திரா, அதாவது எல்லா பேருமே சிவபெருமான் பேர் தான். இந்திரன் என்ற பெயர் சிவபெருமானுக்கு உரியதுதான், எல்லா பேருமே சிவபெருமானுக்கு உரியதுதான். அந்த பெயர்களை பல்வேறு வடிவங்கள்ல சில இப்ப எனக்கு வந்து சண்முகவேல் எங்க அப்பா பேர் வச்சிருக்கிறான்னா, அந்த சண்முகவேலுங்கிற நாமத்துக்குரியவன் நானா? இந்த நாமத்துக்குரியவன் வேறதானே, சிவனுக்கே உரியதுதான். நந்திங்கிற சிவபெருமானுக்கே மொத்தம் வந்து வேதம் ஆகமங்கள் எல்லாத்திலையும் சேர்த்து சிவபெருமானுக்கு மொத்தம் எத்தனை நாமங்கள் இருக்குன்னா 16,000 கோடி நாமங்கள் இருக்குன்னு வருது. 16,000 கோடி நாமங்கள் இருக்கு சிவபெருமானுக்கு. வேதம் ஆகமங்கள் எல்லாத்திலையும் சேர்ந்து சிவபெருமானுக்கு உள்ள பெயர்கள் 16,000 கோடி. அதனாலதான் சொன்னாரு, வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நமோ. வெகு கோடி நாமங்களுக்கு சொந்தக்காரராகிய சம்புவின் குமாரரை உமக்கு வணக்கம். வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோனவன். அவர் எல்லா பேருக்கும் உரியவன். அது போலதான் அந்த திருநந்தி தேவர் என்பவர் அதிகம். அது போல இந்திரன், அதாவது ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன். அது கூடதான் இருக்கிறான் தொல்காப்பிய பாயிரத்துல. ஏன்னா இன்னைக்கு வடமொழியில் இருக்கக்கூடிய பாணினி என்று சொல்லக்கூடிய அந்த சம்ஸ்கிருத இலக்கணம் தொல்காப்பியத்துக்கு அப்புறம்தான் வந்தது. தொல்காப்பியம் அரங்கேறும் பொழுது எது இல்ல, பாணினி இல்ல, பாணினி இலக்கணம் இல்ல. ஆனா அப்பொழுது ஒரு இலக்கணம் இருந்தது. இப்ப முதற்சங்க காலத்துல தொல்காப்பியம் இல்ல, அப்ப அகத்தியம் இருந்து நம்ம சொல்றோம் இல்லையா. அதே போலதான் அந்த வடமொழிக்கு சொல்லும் பொழுது அப்பொழுது இந்திரனால் செய்யப்பட்ட ஒரு வியாக்கரணம் இருக்குது. அப்ப அதான் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியம்
1: காப்பியம் சொல்லி படமொழி.
0: ஆமா,
1: அப்ப அப்பவே
0: இருக்கு காப்பியம் அப்ப இருக்கு. அதாவது அந்த மொழியை பொறுத்தவரை, அதாவது அது இன்னொரு நாளைக்கு நான் சொல்றேன். வடமொழியும் தமிழுங்கிறதுல பல செய்திகள், சில துணை செய்திகள் வந்து நாம வந்து நிறைய இன்னைக்கு வந்து என்ன, நம்ம சமயத்தினுடைய தாக்கங்கள் நிறைய தாக்கத்தை சந்திக்கிறோம். பிற, அதாவது பிற சமய தாக்கங்கள், பிற மொழியினுடைய தாக்கங்கள், பிற கலாச்சாரத்தின் தாக்கங்கள், அதுபோக சைவத்திலே உட்பகை, அது வேற இருக்கு. சைவர்களாகவே இருந்து கொண்டு இந்த சமயத்துக்கு துரோகம் பண்றவங்க வேற இருக்கிறாங்க. உட்பகை, தெரிந்து பண்ணுவது தெரியாமல் பண்ணுவது. அதான் நாம சில காரியம் நம்ம தவறாக பண்றோம், தெரியாமே இருக்கிறோம், சில காரியத்தை தெரிஞ்சே பண்றோம். சைவத்தினுடைய தாக்கம் வந்து இன்னைக்கு, அதனாலதான் என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு வந்து சைவ சமயத்தினுடைய கொள்கை என்னன்னே தெரியாம நாம எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு சில சரியான பாதையிலும் தெரிஞ்சுக்கிறோம், அந்த பாதையில் நடக்க முடியுமா இல்லையாங்கிறது வேற விஷயம். எப்பயுமே அதான், எதுவுமே அப்படிதானே, டார்ஜெட் தெரிஞ்சுக்கிடுவோம். நம்ம அந்த டார்ஜெட் அடைகிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணுமோ அது நம்ம பார்க்க போறோம். அந்த அதிகார நந்தியினுடைய சிறப்புகள், அவரிடத்திலே அனுமதி பெற்றுக் கொண்டு தான் சிவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று வைத்தார்கள். அவை அதுக்கப்புறம் அவரோட வந்து எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோபுர வாசல தள்ளின உடனே வந்துடுவார். அப்புறம் பலிபீடம், கொடிமரம், இவற்றையெல்லாம் நாம் எப்படி பலிபீட தியானம், இந்த பலிபீடம் என்பது அது வந்து என்ன, அதை சொன்னார் திருமூலரே சொல்லிட்டார், அது பாசம்தான் அந்த பலிபீடமாக இருக்கிறது. நம்முடைய பாசத்தை பலி கொடுத்ததாகத்தான் தியானம். பலி என்றால் அந்த பொருளில் தான் வருகிறது. கொடிமரம், ரிஷபதேவர், இவற்றை வழங்கிக் கொண்டு அதுக்கப்புறம் நமஸ்காரம். நமஸ்காரம் என்பதற்கு நம்முடைய சைவத்தில் ஒரு தனி சிறப்பு கொடுத்திருக்கிறார்கள். அது எட்டு அங்கங்கள் இந்த பூமியிலேயே படும்பாறு வணங்குவது அட்டாங்க நமஸ்காரம். அது ஆண்கள் செய்வது, பெண்கள் செய்வது பஞ்சாங்க நமஸ்காரம். ஆனா பஞ்சாங்க நமஸ்காரத்தை ஆண்களும் செய்யலாம், பெண்கள் வந்து அட்டாங்க நமஸ்காரம் பண்ணக்கூடாது என்பது விதி. அந்த என்னென்ன உறுப்புகள், தரையிலே எட்டு உறுப்புகள் அந்த தரையிலேயே படுமாறு வணங்குவது அஷ்டாங்க நமஸ்காரம். ஐந்து உறுப்புகள் தரையிலேயே படுமாறு வணங்குவது பஞ்சாங்க நமஸ்காரம். ஆண்களை பொறுத்தவரை அதை அருமையாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் இதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் வருது, பெரிய புராணத்திலே வருது. நம்ம
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: சிவாயனம் Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க விரும்புவது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு காரைக்கால் அம்மையார் புராணம். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
4: திருத்தொண்டர் புராணத்தை முறைமையா கற்கல, புராணம் கற்காம தொண்டர் ஆவது எப்படி சாத்தியம்? தொண்டருக்கெல்லாம் தலைவர்கள் நாயன்மார்கள், நாயன்மாருடைய நற்கதியை கேளாமல் ஒருவர் தொண்டர் ஆவது யாங்கனம் சாத்தியம்? ஒரு அன்பரிடத்தில் கூப்பிட்டு கேட்கிறேன், வாருங்கள் என்று. வர முடியாது அப்படின்னு அந்த பெரிய பாங்குடைய நிறையும். இப்ப இவங்க வாழ்ந்துட்டு வரும்போது கணவர்கார கணவன் பேர் என்ன? பரமதத்தனா தனதத்தனா? பரம பரம நம்ம பரமதான், பரமதத்தன். பயில் பரமதத்தனுக்கு மாங்கனிகள் ஓரிரண்டு வந்தது. நல்ல கணக்கு, நல்ல கஞ்சமா இருக்கும் உனக்கு. ரெண்டே ரெண்டு படம், ஒரு ஆறு வயது வரக்கூடாதா? ரெண்டு படத்தை கொண்டு வந்து கொடுக்குது. யாரு? ஏதோ ஒன்று ஈரோட்ல இருந்து ஒன்று வருது. ரெண்டே ரெண்டு படம். இன்னும் சில காரியம் ஆகணும். பரமதத்தன் பார்த்தா மாம்பழம் சாப்பிட்ற எனக்கு கடை இல்லை அல்லவா, மாம்பழம் சாறு எல்லாம் ஒழுகும், கடைப்பொருள் வீணா போயிடும், அது பத்தவ பாக்குறதே சாப்பிடறதும் அழகு இருக்காது. என்ன என்ன பண்றான் கடமை, மத்தியானம் சாப்பிடத்தையும் சாப்பிட்டுக்கிறேன். வீட்டில் அந்த கடையில் வேலை செய்யற ஒரு பையனை பார்த்து, அப்பா என் வீட்டில் போய் மனைவிட்ட குடு இந்த வேலைக்கார பையன் கொண்டு போய் குடுவன் கொடுக்கணும். அம்மா என்ன பண்றான், வாங்கி சாக்லேட் வச்சுக்கிறேன். ஏன் கடன் கொடுத்தது? நம்ம பெரிய மாதரிசி அல்லவா, கடன் கொடுத்தது சாக்லேட்டையே கொண்டு அலமாரில் வைக்கிறான். இதை சொல்றார் சாமி. பாங்குடைய நெறியங்கன் போய் பரமதத்தனுக்கு மாங்கனிகள் ஓரிருந்தார், வந்தடைந்தார் சிலர் கொடுப்ப அங்க வைத்த வந்த சிலர்னு வேற சொல்ல, ரெண்டு மூணு பேர் வந்திருக்கான். ரெண்டு மூணு பேர் வந்தான், ரெண்டே படம் வாங்கிட்டு வந்தது. எப்படி என்ன மாதிரி இருப்பான் ஆங்க வைத்த முன்வாங்கி அவர் வேண்டும் குறையளித்து இங்கு விட்டு இல்லத்து கொடுக்க வீட்டை கொண்டு வரும். கணவன் தான் வரவிடுத்த கனியிரண்டும் கை கொண்டு அம்மா வாங்கிக்கிறார். இப்ப இந்த முற்று மூனை வைக்கிற இந்த அம்மாவுடைய வாழ்க்கை இதுல இருந்து மாறப்போகுது. இந்த பழம் வாங்கின உடனே திருவுருள் மாறப்போகுது. முற்று மூனை வச்சார் ஆசிரியர். மணமலியும் ம, மலக்கூந்தல் ம, மாதரா மா, வைத்ததன் பின் வை, மாக்கு வந்து மா வைவும் இணை எழுத்துதான். அதனால மோனை அமை முற்று மூனை. பனாரவும் புனைந்தருளும் பரமனார் திருத்தொண்டர். நச்சரவம் அணிந்த சுவாமியோடைய அடியார் ஒருத்தர் வர திருவங்க சிவனடியார் வந்து சிவமா பார்க்கணும். இப்ப சிவபெருமானே வந்ததாக நம்ம கருதணும். சிவனடியார் வந்தா எல்லா அடியாருமே கத்துக்கணும்னு வேண்டிக்கிறேன். மணமலியும் மலர்கொந்த மாதரார் வைத்ததன் பனாரவம் புனைந்தருளும் பரமனார் திருத்தொண்டர். அவர் வயசானவர் என்ன மாதிரி, எனக்கு 98 வயசாயிருக்கு பசி, அந்த மாதிரி வயசுல போறது. உணவின் மிகு வேட்கையினால் ஒருவர் மனைவிட் புகுந்தார். உள்ள இருக்கிறது அம்மா இல்லையா? இதே விதி வேற மாதிரி சிறுத்தொண்டர் புராணத்தில் சொல்லப்படுது. மாதரா தாம் இருந்த இடவகையில் தனி புகுதோ, இங்க அது செல்லாது. ஏன் அம்மா விதி வெவ்வேறு விதமா இருக்கு. வீட்டுக்குள்ள போற ஏன்னா அந்த வீட்டை எப்போது அடியார் நேசித்த வீடு. இது கூட நம்ம திருவது படைகிற விதம் தெரிஞ்சுக்கலாம். பொம்நாட்டிகள் வந்து பக்கத்துல உட்காந்து படைக்கணும், ஓடி போயிடக்கூடாது அந்த இடத்த விட்டு. இந்த இலை படைக்கிற இடம் பரிகலம்னு சொல்லுவாங்க. வாழை இளம் குறுத்து தான் பரிகலமா பயன்படுத்தணும். தட்டு பயன்படுத்தக்கூடாது, தட்டு வந்து எச்சிலாயிடும். இளம் குறுத்தாகிய வாழை தான் பரிமாறணும், வாழையில தான் பரிமாறணும். அந்த அம்மை வீட்டுக்கு இருக்காளே அந்த இல்லத்தரசி, அவ எல்லாமே பக்கத்தை கொண்டு வச்சுக்கணும். கடிது வந்து அமுது செய்ய காலம் தாக்கின்றது என்று அடிசிலும் கரிகளும் எல்லாம் அழகூர் அணைய வைத்து, அழகூர் அணைய வைத்துங்கிற எல்லாம் அழகா பக்கத்துல இருக்கணும். எங்க சில வீடுகளில் பார்த்தா அது 1.5 தள்ளியிருக்கும். சாம்பார் எடுத்துட்டு போகும் மருந்துக்குள்ள எங்க சாதம் ஆடிப்படும். நல்ல மங்கள முகத்தோட மதுர மொழி பேசி செஞ்சா அந்த பூஜை, அது பேர் பூஜையிலே பேரு திருமுதி படைத்தல இல்ல, மங்களமா பூஜை, அன்பர் பூஜை, மாகேஸ்வர பூஜை. இந்த பொம்னாட்டி பேசணும். அதனாலதான் சொன்னார், தேனின் இனிய மொழியினார் திருந்திய தேன் மொழியினார் அப்படின்னா சொல்லுவார். திருந்திய தேன் மொழியினார் ஏன் சொல்ற? தேன் போல பேசிட்டு தான் இன்னும் கொஞ்சம் கறியை வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிக்குமே, நீங்க கொத்தரங்க கறி இந்த மாதிரி பேசணும். இல்ல பாயசம், 5 பாயசம், 5 பாயசம் பண்ணிருக்கேன் சொல்லக்கூடாது. பேச்சே அதிர்ச்சி ஏற்படுத்த கூடாது. 5 பாயசம் பண்ணிருக்கேன், 3 ஊசி மாதிரி சொல்லக்கூடாது. பேச்சே அவளுக்கு எப்படி இருக்கணும், கேட்க அப்படியே ஈர்க்கணும். இனிய மொழி அது பெண்கள் பேச்சுனா தான் நல்லா இருக்கும். ஆடவன் வச்சு பேசக்கூடாது. ஆடவன் என்ன பண்ணணும்னு சொல்லிடலாம். ஒரு விசிறி எடுத்து விசிறணும், ஒரு விசிறி எடுத்து விசிடலாம். அங்க வந்து உங்க சாப்பிட இழக்கணும். ஏன் சொல்ல நேருது பெரியவா கோச்சிக்க கூடாது. வேதங்கள் முடிந்த போயினான் ஏன் இதெல்லாம் திருத்தத்துக்காது, அப்ப கோச்சிக்க கூடாது. பெரியவாதான் கோச்சிக்க கூடாது. வேதங்கள் முடிந்த போயினான் வைத்தொண்டர் நிலை கண்டு இவர் என்ன பண்றாங்க? நாதந்தன் அடியாரை பசி தீர்ப்பேன். இந்த பாதம் விளக்கிய பிறகுதான் திருமுது படைத்தர் என்பது தொன்மை முறை, புராதனமான நெறி, பிராச்சீன வழக்குமான வரமொழியில சொன்ன பிராச்சீனமான சம்பிரதாயம், தொன்மை முறை வழக்கு. என்னது? அடியார் திருவடி விளக்கிய பிறகு அமுது படைத்து. இந்த மாதிரி செஞ்சவங்க கலிக்கம்ம நாயனார். ஒரு நாயனார் அப்படி இருக்க கலிக்கம் பெருமான், கலிக்கம்ம நாயன், இவங்களும் அப்படிதான் செய்யறாங்க. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்குப்பா. இப்ப உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லினேன். சிவனடியார் திருவடியை நீர் கொண்டு விளக்கினால், அந்த விளக்கிய நீரை பருகினால், வீட்டுல தெளித்தால், சர்வ மங்களங்களும் புண்ணியங்களும் கடாட்சங்களும் உண்டாகும். புண்ணிய நதிகள் 9 குளித்த பெருமை கிடைக்கும். புண்ணிய நதிகள் 9 நவநதிகள்ல, நவநதிகளிலே குளித்த நறும் புண்ணியம் கிடைக்கும். பாட்ட சொல்லிடுறேன். அத்தன் நவதீர்த்தம் ஆடும் பரிசுக்கு ஒத்த மெஞ்ஞானத்து உயர்ந்த பதத்தை உத்தமதாக விளக்கி தெளிக்கவே, தெளித்தல்னா உள்ளும் புறம்பும், உள்ள தெளிக்கிறது எப்படி? பருகுவதன் மூலமா. வெளியில தெளித்தல் எப்படி? அங்க கொண்டாங்க அந்த அரசியல தர்ப்ப கொண்டாங்க தெளிக்குது. அரசியலை கொண்டும் தர்ப்பை கொண்டும் வீட்டுலாம் தெளிக்கலாம், சுற்றத்தார் மேல தெளிக்கலாம், உள்ளுக்குள்ளையும் பருகலாம். அது நமக்கு என்ன ஆகும்? நவதீர்த்தத்தை குடிச்ச புண்ணியத்தை கொடுக்கும், நவதீர்த்தத்துல குளிச்ச புண்ணியத்தை கொடுக்கும், சர்வ மங்களங்கள் உண்டாகும். அத்தன் நவதீர்த்தம் ஆடும் பிரதிகள் ஒத்தமைஞான துயர்ந்தார் பதத்தை சுத்தமதாக விளக்கி தெளிக்கவே முத்தியா முத்திகள் என்று நம் மூலம் மொழிந்ததே. இது திருமந்திர பாடம். செய்யறாங்க பாதங்கள் விளக்கி, அம்மாவே செய்யறா. நீர் முன்னளித்து பரிகலம், பரிகலம்னு சொன்னேன் வாடகையில குறுத்து, அதுதான் பழைய காலத்துல உண்கலமா இருந்தது. பாருங்க, ஏதந்தி நல்விருதான், நல்விருந்தா இன்னடிசில் ஊட்டுவார், எல்லா குற்றத்தையும் போக்கிடும். அடியார் செய்யற திருவமுதல், ஒரு அடியார் வீட்டுல சாப்பிட்டாலே புண்ணியம்னா அகிலாண்ட சரஸ்வதி இன்னைக்கு இத்தனை அடியார் செய்யாத எவ்வளவு புண்ணியம், புண்ணியத்துல மொத்தமா எடுத்துன்னு போறான் யாரு, அகிலாண்டா. ஏதந்தி நல்விருந்தா இன்னடிசில் ஊட்டுவார். இப்ப பாருங்க நுட்பமா கொண்டு போறார் ஆசிரியர் சரிதத்தை. கரியமுதம் உதவாதே, துணை பண்டம்லாம் தயாராகணும், கரியமுதம் உதவாதே திருவமுது கைகூட. என்ன சொல்ற, துணை பண்டம்லாம் தயாராகல, கறி கூட்டெல்லாம் தயாராகல, ஆனா சாதம் தயாராயிடுது. சாதம் நம்ம சொல்ல வேணாம், செஞ்சாலி செடும் போனதும் இன்னடிசில், இந்த மாதிரி சொல்ல பழகுங்க, என்ன சொல்லுங்க, செஞ்சாலி செடும் போனகம் இன்னடிசில், அப்படி சொல்றது நல்லா. சோறுங்கிறது தமிழ் சொல் தான், தூய தமிழ் சொல் சோறு. நான் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி, அதை விட என்ன செய்யலாம், இன்னடிசில் சொன்னா கேட்கவும் நல்லது. சோறு வைக்கணும், சில வீட்டு சில ஊர்ல என்ன சொல்றான், சோறை சாப்பாடுங்க, சாப்பாடு வைக்கட்டுமா, சாப்பாடுங்கிறது எல்லாம் சேர்ந்ததுக்கு தான் சாப்பாடுன்னு பேர், சோறை மட்டும் சாப்பாடுன்னு சொல்ற வழக்கம் கிடையாது. அது வெளியே சில ஊர்ல அந்த மாதிரி சொல்ற, என்ன சொல்றான், மறுக்க சாப்பாடு வைக்கட்டுமா, ஒட்டுக்கா வச்சுக்கிறேன், வெட்டுக்கா வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. வார்த்தைகள்லாம் நமக்கு பயத்தை ஏற்படுத்திக்கணும். கரியமுதம் உதவாத திருவமுது கை கூட, திருவமுதுங்கிறது தான் இன்னடிசில். வெறிமலர் மேல் திருவனைய, வெறின நறுமணம், நறுமணம் கொண்ட தாமரையில வந்த அன்னை பராசக்தி மாதிரி இருக்க அம்மா. விடயவந்தன் அடியார் நுட்பமா சொல்றாரு பாருங்க, அடியாரே கிடைச்ச பிறகு சாப்பாடு பத்தி என்ன கவலைன்னு சொல்ல வரான். அப்ப திருவமுது சரியா இல்ல பரவாயில்ல, சோற்றமுதை வச்சு படைச்சுக்கலான்னு கருத்து. கரியமுது கிடைக்கலங்கிறதுக்காக சாப்பாடு நிறுத்த வேண்டாம், சோற்றமுதை படைச்சாவது திருவமுது படைக்கணும்னு புரியுது உங்களுக்கு. ஏன் இதே நான் ஏன் சொல்றேன்னா, சில இடங்கள் அதையே நான் பார்த்துருக்கேன். 12 மணிக்கு சாப்பிட உட்காருவோம், அவங்க என்ன செய்வாங்க, சட்னி அரைச்சிடுறேன் சாம்பார் வச்சிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க சட்னி அரைக்கிற தேங்காய் உடைச்சிட்டு கொல்லப்பக்கம் போயிடுவாங்க அந்த வீட்டு மாதிரி. அவள் திரும்பி வரத்தே 3:30 ஆகும், அவங்க அந்த மிக்சியில் போட்டு அரைக்கிறவங்க மிக்சி கரண்ட் இருக்காது, அதை அரைச்சி முடிச்சு 4 ஆகும். நம்ம 12 மணி இப்படியே உட்காந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய வாழை இலையை போட்டு துருவிடு தேங்காய் துண்டு போட்டிருப்பான், அதை சுவைச்சு சாப்பிடு உனக்கு எல்லாம் வந்துடுவோம். யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் ஏன் சொல்ல நேருது, இந்த தவறெல்லாம் நடக்குது. அதனாலதான் இங்க சொல்லி கொடுக்குற கரிய முதல் இல்லைங்கிறதுக்கு அதை பண்றேன்னு சொல்லிட்டு ஓடிடாத, சில இடத்துல தப்பு நடக்குது. நம்ம அன்பர்களுக்கு அதை நல்லா தெளிவா சொல்லியிருக்கோம். ஒரு ஹோட்டல்ல போய் எடுத்துட்டு வராங்க உணவு விடுதியில, அந்த உணவு விடுதியில பாயசம் தாமதமாவது, ஒரு கறி தாமதமாகுதுன்னா என்ன செய்யறோம், இருக்கிறத எடுத்துன்னு வந்து கொடுத்துருவாங்க. ஏன் இப்ப அதெல்லாம் கத்துக்கிட்டாங்க, எங்கிருந்து கத்துக்கிட்டோம், காரைக்காலமா போறோம், காரைக்காலமா போறோம். 12 மணிக்கு மேல திருமது பண்ணா அது தீவினை வரும்னு திருஞான சம்பந்தர் புராணம் சொல்லுது. காலத்துல செய்ய வேண்டும் என்பதையும் புராண வாயிலாக நாங்கள் அறிகிறோம். கரியமுதம் உதவாதே திருவமுது கை கூட, வெறிமலர் மேல் திருவனையார், விடையவந்த அடியாரை பெறலறிய விருந்தானார், பேரிதன் மேல் இல்லையெனும் அறிவினரார். அடியார் கிடைச்ச அதுக்கு மேல பேரிதமே கிடையாது. தன்னார் இதழி முடியாதம் அடியார் தலைப்பட்டால் தேட ஒன்னாதனமும்.

விடயவந்த நடிகாரே பெறலறிய விருந்து. பெறலறிய விருந்து எது? விடயவந்த. அததான் நாம எல்லாருமே உணரணும். ஆட்டோ ஓட்டுற நண்பர்களும் உணரணும். ஆட்டோ ஓட்டுற நண்பர்கள், எனக்கு பெறலறிய விருந்து விடயவன் அடியார் கிடைச்சார், கூலியாவது ஒன்னாவது, நீங்க உட்கார்ந்தா போறோம், உங்க திருவடி பட்டா போறோம். ஆயிரம் விறக ஒரு தீப்பொறி எரிப்பது போல என்னுடைய ஆயிரம் பாவத்தை உங்க திருவடி எரிக்கும். அப்படி சொல்லக்கூடிய அன்பர்கள் எப்படி இருக்கும் கேட்கறது? எப்படி இருக்கும் அந்த மாதிரி அன்பர்களை பார்ப்பதே ரொம்ப அபூர்வமா இருக்கு. அறிவினராய் அவரமது செய்வதற்கு ஆதரிப்பார். ஆதரிப்பார்னா அன்பு மிகுதியால் வேட்கை கொள்வார். இல்லாளன் வைக்க இல்லம் வீடு, அதற்குரியவள் இல்லாள், அவளுக்குரியவன் இல்லாளன். இந்த தமிழ்ச்சொல் வேற எந்த நூலிலும் பயிலாத சொல். இதை உருவாக்கி தமிழுக்கு தந்தவர் தொண்டரசியை பரமவல்ல தூயவர். இன்னொரு பொருளும் இருக்கு, இல்லாமையை ஆள்பவன்னும் பொருள் வருது. அந்த இல்லத்துக்குரிய பிராட்டியாரையும் இல்லத்திற்குரிய அடியவரையும் இவன் ஒதுக்கியமையினால் இல்லாமைக்கு ஆள்பவனாக அவன் மாறினான் எனும் கருத்தும் அங்கு துணிக்கும் வண்ணமாக அந்த சொல் கையாளப்படுகிறது. இல்லாமைக்குரியவன், இல்லாமையை ஆள்பவன், இன்மையை ஆள்பவன் என்று பொருள்வர். வைக்க என தம்பக்கள் முன்னிருந்து இந்த அம்மா என்ன பண்றாங்க? நல்லெனறு மாங்கனியில் இரண்டுமே ஒன்றை கொண்டு வல்விரைந்து வந்தனைந்து படைத்து அடியாருக்கு செய்யறத படைத்தல் சொல்றது. படைத்தல் இலையில வைத்து அவங்க உண்மைக்கும்படி வேண்டுது. மன மகிழ்ச்சியினார் அல்லல் தீர்ப்பவர் அடியா சொல்ல அருமையா இருக்கு. இத அல்லல் தீர்ப்பவராகி அடியாருன்னு கொள்ளலாம், அல்லல் தீர்ப்பவராகி அரணாருடைய அடியாரும். அடியாரே அல்லல் தீர்ப்பவர் தான். அடியார் வந்து அல்லல் தீர்ப்பவர் தீரும், நிச்சயமா தீரும். நீங்க நம்பி செய்யணும். அல்லல் தீர்ப்பவர் அடியாதன் நமக்கு செய்யும் என்ன பொருள்? அந்த செஞ்சோலி செழும்போனக மட்டும் தயாராயிருக்கு, வீட்டில் தயிர் இருக்கு, தயிரும் அந்த சோறும் படைத்து துணை பண்டமாக மாங்கனியை கொடுத்து வந்தவருடைய பசியை அவர் ஆற்றுகிறார். விளங்குது அந்த இடம். வேற துணை பண்டம் எதுவும் இல்லை. அதான் கருத்து புரியுதா உங்களுக்கு? மாங்கனி தை சா விளங்குதா? இந்த வந்தவர் ரொம்ப வயசானவர்னு சொன்னேன்னா என்ன மாதிரி? மூப்புரும தளர்வால். மூப்பு வந்தா என்ன வரும்? தளர்வு. முடியுது தளர்வு. முதிர்ந்து முடிய வேட்டிய தீப்பசியின் நிலை. தீனி என்று சொன்னார்னா வயிற்றுக்குள்ளே ஒரு அக்னி இருக்கு, ஜாடரா அக்னின்னு பேர். கொண்டா கொண்டான வாங்குற வர்ற உணவு அப்படி ஜெரிக்கும். அந்த அக்னி இருக்கிறதுனால தான் அந்த உணவு நமக்கு ஜீரணமா இருக்கு. அந்த தீப்பசி நிலையால் அயந்தடைந்து திருத்தம் வந்த அந்த கஷ்டப்பட்டு வந்த அந்த தொண்டர் சாப்பிட்டோன்னு அது ரொம்ப மன மகிழ்ச்சி ஏற்படுது. இந்த அம்மா வாழ்த்திட்டு இவர் வாழ்த்திய வாழ்த்திதான் பின்னால சாமி அம்மைன்னு கூப்பிட்ட காரணமா இருக்கு. கவனிந்தோம் வீட்டுக்கு அடியார வரவழைச்சு அவளுக்கு திருமுது பண்ணி அவள்கிட்ட ஒரு மங்கள ஆசீர்வாதம் வாங்கிங்கோ. அதை எப்படி சொல்ல? பெரியபுரான வாக்கில் சொன்னா சோபன ஆக்கம்னு பேர். அந்த சோபன ஆக்கம் பெற்றீங்கன்னா உங்களுக்கு பின்னாலேருந்து அருள் சாமிட்டு வரும். இது எல்லாருமே கத்துக்கோங்க. வாய்ப்பூரும் என் சுவை அடிச்சு நல்ல சுவையா இருக்கு. அமுது அம்மா சமைக்கிறாங்க, அடியாருக்கா சமைக்கிறா, அதனால நல்லது. மாங்கனியோ நிதிதிருந்தி பூ பயில் மென் குழல் மடவா செயல் உவந்து போற பாராட்டிட்டு போற. உன்னை சின்ன பொண்ணா இருக்கம்மா இந்த பருவத்தில் இவ்வளவு தூரம் சிவபக்தி பண்றது நமது உள்ளத்தை கவர்ந்தது. சிவனடையார் மாதிரி பேசலாம், நம்மன்னு பேசலாம். ராயல் பீமன் அது சிவன் பணி செய்கிற இருமாப்புல வரும். நான் மனமகிழ்ந்தோ மங்கை பங்கர் அருள்வாரம் சொல்லிட்டு போறது ரொம்ப நல்லது. சாப்பிட்றவங்க சொல்லணும். நல்ல பாட்டு ஒன்று சொல்றேன், இளையான்குடியார் புராணத்தில் வரும். ஆளும் நாயகர் அன்பரானவர் அளவிலார் உள்ள மகிழவே, நாளும் நாளும் நிறைந்து வந்து நுகர்ந்த தன்மையின் நன்மையால் நீளுமானதியின் பரப்பு நெருங்கு செல்வம் இலால் என் தோழினார் அழகை கிருத்திய தோழனார் என வாழும் நாள். இதை வாழ்த்து இதுதான் சொன்ன நல்லது. அன்பனே அன்பர் பூஜை அழைத்து நான் அந்த பாட்டு சொல்ல வேணாம். ஏன்னா தி கொடுக்குற பாட்டு. கல்யாணம் பண்ண தம்பதியை போய் அந்த பாட்டு பண்ண அவங்க என்ன நினைப்பாங்க? ஏன்னா அதுக்குள்ளே முக்தி எனக்கு அவசரமா. இந்த காலம் அப்படித்தானே இருக்கு. இந்த காலம் எனக்கு முக்தி கொடுக்குன்னு சொல்ல அடியார் யாராக இருக்காங்களா? யாராவது சொல்லுவாங்களா? வேலை பார்க்கணும், பணம் சம்பாதிக்கணும், ஊருக்கெல்லாம் போனா தான் ஆசை. இதுதான் மனசில் எல்லாருக்கும் தெரியுது. இதுக்கு வேற விதமான காலகட்டம். இதுக்கு ஏற்றபடி தான் நம்ம வாழ்த்தோம். அதுக்கேற்றபடி நம்ம மாறணும். அன்பனே அன்பர் பூதை அழித்தடி அணங்கினோடும் என்பர் என்ன பாவி கிழவா நீ சாக என்ன என்ன சார் சொல்ற அப்படிதான் சொல்லுவாங்க. இதுவும் அனுபவம் தான். நீ நான் மீன் கேட்கறேன், நீ நேர்மையா பேசி பாருங்க. ஒரு கல்யாணம்

0: போறோம். என்ன வேண்டாங்க, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலா, அததான் எல்லாரும் விரும்புறாங்க. நான் போய் பேடுறேன், வாழ்வாவது மாயம் என்ன சொல்லுவான், இந்த பாவிய எல்லாம் உள்ள விட்டான், அதுவும் தேவாரம் தானே, நான் விரும்புவேன், எனக்கு அந்த பாட்டு கேட்டால் தான் புண்ணியம். இப்போ வயசாகிட்டு சொல்ல நினைக்காதீங்க, ஆரம்பத்தையும் தான் கேட்டிருக்கேன், வயசாகிட்டு அதனால சொல்ல நினைக்காதீங்க. எந்த நாளும் வாழ்வு மையல் தான், மண்ணாவது தின்னம் தான், அந்த உணர்வு உடையவன் தான் சிவபக்தன். நீங்கள் அந்த மாதிரி இருக்காங்களாங்கிறது தான் கேள்வியாக போடுது. நான் உலக வாழ்வே நம்பிக்கிட்டு கும்பிடுவது கூத்தரை, நம்பிடுவது டாக்டரை, இல்லைன்னு யாரும் மறுக்க முடியுமா? கும்பிடுவது கூத்தரை, நம்பிடுவது டாக்டர், கவனிச்சு பாருங்க. கூத்தரை நம்ப மாட்டோம், ஒரு மூக்கு சளி வரும் உடனே டாக்டர்கிட்ட போவோம், அவர் கேட்குற மாதிரி உடனே சொல்லுவோம், டாக்டர் சொல்லியிருக்கார் எனக்கு ஜூஸ்லாம் ஒத்துக்காதுன்னு சொல்லியிருக்கார், காலையில் சீக்கிரம் எழுந்துக்கோனான்னு சொல்லியிருக்கார், நான் சிவ பூஜையெல்லாம் 12 மணிக்கு மேலே தான் பண்ணுவேன் சொல்லுவங்களை பார்த்துருக்கேன். ஆனால் சிலர் இருக்கா ரொம்ப குறைச்சல், எப்பரிசு ஆயினும் ஆகுக ஏத்துவன் எந்தை, அந்த மாதிரி அன்பரை எப்படி பார்க்கலாம், கோடியில ஒட்டார, கோடியில ஒட்ட. அதெல்லாம் என்ன சொல்லுவான், திருஞான சம்பந்த சொல்லியிருக்கான்னு எந்த அடியாரும் சொல்லி நான் கேட்டதில்லை, டாக்டர் சொல்லியிருக்கார், எம்டி எம்எஸ் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லியிருக்க, காலையில் நீ நடந்து போன்னு சொல்லியிருக்க, அந்த மாதிரிதான் பார்க்கணும். திருஞான சம்பந்தர் சொன்ன காழி சேர்மினேன்னு கேட்ட சிவனடியார் யார், யார் கோடிகா சேர்மினே வீரட்டானம் சேர்மிது, அப்ப சொன்னார் கருவிலி கொட்டிட்டே சேர்மினே கேட்ட அடியார் யார், யோசிச்சு பாருங்க. நமக்கு நாமே வினவிக்கலாம், நம்முடைய பக்தி எப்படி இருக்குன்னு நம்ம நம்மளே சோதிச்சுக்கலாம். கூத்த பெருமானை கும்பிடுவோம், முதுகுல வலி வரும், உடனே பக்கத்துக்கிட்ட சொல்லுவோம், எப்ப புறப்பாடு லேட் ஆகும் போல இருக்கே, நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும், நான் போறேன்ட்டு கிளம்பிடுவேன். அங்க போய் டோக்கன் வச்சு காத்திருப்பார், உண்டா இல்லையா, 12 மணிக்கு இவர் போவார், மத்தியானம் சாயந்தரம் 7 மணிக்கு தான் ஸ்பெஷலிஸ்ட் வருவார், காத்திருப்பார். கூத்தட்டூர் 5 நிமிஷம் நின்னா இருந்தோம்னா மானா நோயெல்லாம் வாழா மாயும், அந்த நம்பிக்கை இருக்குமா? தீரா நோயெல்லாம் தீர்தல் தின்னோம், நம்பிக்கை இருக்குமா? நம்மள நாமளே கேட்கும், வேற யாரும் கேட்கும், அவங்கவுங்க அனுப்ப இதெல்லாம் சொல்ல வரேன். அவர் என்ன சொல்றார், பூப்பையில் வந்து குடல் மடவார் செயல் வந்து சந்தோஷமா போற, யாரு வந்த அடியார்,
1: அடியவருக்கு திருமுது படைப்பதன் வாயா,
0: ஆச்சாரிய சுவாமிகளுக்கு திருமுது படைப்பதன் வாயிலாக நம்முடைய இல்லத்தை ஓங்கிய பேரில்லா மாற்றக்கூடிய வல்லமை நமக்கு உண்டு. அன்பர்கள் குறிக்கொள்கள், மாறாக அடியவரையும் ஆச்சாரியாரையும் உணவு அருந்த விடாமல் தடுத்து அவர்கள் வெளியேற செய்து அதற்கு பிறகு நாம் பல வகை பட்சணங்களை உண்பது எல்லா கெடுதிகளுக்கும் வரவழைப்பை உணர்ந்து கொள்ள வேண்டியது. இந்த கணவன் வர்ற கணவன் பேர் என்ன, பரமதத்தன், பொற்புற முன் நீராடு, பொற்புறன்னா அழகுரை, அந்த குளித்தார் புகுந்து அடிசில் புரிந்து ஐயர், அடிசில் சோறு சாப்பிட வந்து உட்காண்டார், தற்குடைய மலவாரும் கடப்பாட்டை ஊற்றுவார். அங்க என்ன சொன்னார், ஏதந்தி நல்விருந்தா இன்னடிசில் ஊற்றுவார்னார், அது அடியாரு, இங்க கடமை தான், தற்குடைய மலவாரும் கடப்பாட்டை ஊற்றுவார். இங்க கடப்பாடு அங்க காதல் மிகுதி, ஏ அங்க சாப்பிட்டவர் சிவனடியார், இங்க சுற்றமாகிய, இது கூட இவர் வரலாற்றுல வந்து இந்த கணவன் வந்து உயிர் சுற்றம் கூட கிடையாது, உடல் சுற்றம் தான், யாரு பரமதத்தன், இவன் உயிர் சுற்றம்னு சொல்ல முடியாது, உடல் சுற்றம், அதனாலதான் வெறும் கடப்பாடு மட்டும் வச்சு சொல்றேன். இவன் அதுக்கேற்றபடி உடல் சுற்றமா இருக்கிறதுனாலதான் அம்மையை விட்டு பிரிஞ்சிடறான், உயிர் சுற்றமா இருந்தா பிரிய மாட்டான். இன்னடிசில் கரிகளுடன் எய்து முறை இட்டதன் பின் அடிசலுக்கு மட்டும் இன்னும் அடை கொடுத்தார், கறிக்கு கொடுக்கல, ஏன்னா அந்த கறி அடியார் திருமுதுக்கு படைக்க துணை வாராது போயிட்டு, துணை வாராமையினால் அதை அடை கூடாது வாழா குறித்து ஓதி சென்றார் ஆசிரியர் பெருமானார் கறிகள் என்று. ஆனால் அடிசல் அடியாருக்கு படைத்த சேடம், எஞ்சிய சோறு, ஆகவே இன் என்று அடை கொடுத்து ஓதினார். எய்து முறை இட்டது, எய்து முறை என்று சொன்னா வாழை இலையில இன்னென்ன இடத்துல இன்னென்ன பண்டங்கள் வைக்கப்படும் விதிக்கேற்ப அதை வச்சாங்க. மண்ணிய சீர் கணவன் தான், ஆனா அவனுக்கு சீர் நிலை பெற்று இருக்கு, ஆகவே மண்ணிய சீர், ஏன் சீர் நிலை பெற்று இருக்கு, அம்மாவுடைய கணவனா இருக்கிறதுனால, அவனால அம்மாவுக்கு பெருமை இல்ல, அம்மாவாலதான் அவனுக்கு. நன்மதுர மாங்கனியில் இருந்ததனை நெருங்குந்த அண்ணாமனையா தாமும் கொடு வந்து கலத்து அளித்தான், கலம்னா பரிகளம், உண்ணக்கூடிய வாழையில ரெண்டு படம் இருந்தது, ஒரு படம் அடியார் சாப்பிட்டார், இது எத்தனை இருக்கு, ஒண்ணு, ஆனா ஒண்ணு படைகளும் சாப்பிடறான், மனைவியார் இவனை கணவன் சொல்றார், அம்மைய மனைவியாருங்கிறார். கவனிங்க, சிவச்சார்பு வச்சுதான் மரியாதை. மனைவியார் தாம்படைத்த மதுரமிக வாய்த்த கனி தலை நுகர்ந்து இனிய சுவை ஆறாமை தார்வணிகள். அந்த சுவை நிறைய இருக்கு, ஆறாமையில தாங்க முடியல. அந்த இனிப்பு, அந்த மாங்கனியுடைய சுவையும் இனிப்பும் அவனை ரொம்ப கவரு. இன்னொரு படம் இருக்கு எடுத்துருவான் அவர் அல்லவா. உண்மையான அன்புடையவன் வந்து என்ன பண்ணணும், இன்னொரு படம் இருக்கு நீ சாப்பிட்டு போகணும். அவனுக்கு அடியாருக்கு வச்சு தெரியாது, அவனுடைய கண்ணோட்டப்படி ஒரு படம் இருக்கு அவங்க எனக்கு படி. என்ன சொல்லிருக்கணும், நான் ஒரு படை சில வெளியில் அந்த மாதிரிதான் ரொம்ப இருக்கிறவங்களாம் இருக்க பார்த்துருக்கேன். இதெல்லாம் மாறுபட வாடுறவங்க தான் நாயன்மார். நாயன்மாருடைய வாழ்க்கையில தான் நனி நாகரீகம் கண்ணியம் இந்த உச்சகட்டத்தில் இருக்கிறத பார்த்து மாறும், நிறைய மாறும். இளையதொரு பழம் இன்னும் உள்ளது அதனை இடுக என நம்ம சொல்லியிருக்கலாம். இன்னொரு பழம் அடியார் வந்தாங்க திருமுதுக்கு படைச்சிட்டேன் சொல்ல என்ன ஆயிருக்குன்னா, அவனுக்கு சைவ திருவுல தெரியாதவன், அவன் உலக சழக்கல மாட்டிக்கிட்டவன். அவன் அந்த வந்த அடியார பத்தி எதுன்னு ஏசிடும் அம்மையை ஏதாவது திட்டி பேசியிருப்பான். அது என்ன ஆகும், அவனுக்கு சைவ துரோகமா மாறி பெரிய கேட்டை ஏற்படும். அவன் சிவத்துக்கு மாறுபட பேசி தீவினைக்கு ஆளாக கூடாதுங்கிற கருணை காரணமாக அம்மை அந்த பழத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லுது. விலை தெரியுது, விளக்கு புரிகிறதா, ஏன் சொல்லலைங்கிற காரணம் புரியுதா. சொல்வதன் வாயிலாக அவன் ஏதேனும் தகாத சொற்களை சிவபெருமானுக்கு எதிராக பிரயோகித்து அது காரணமாக எல்லையில்லாத தீமைக்கு அவன் ஆளாகிவிடக் கூடாது எனும் கருணை பற்றி அம்மை கூற மறுக்கின்றார். விளங்குதா மாதிரி எங்கேயாவது நம்ம யாரையா பார்த்துருக்கோமா யோசிச்சு போறோம். நல்ல கும்பிட பழகுங்க, திருக்கோயில போய் கும்பிடும் அனைவார் போல் அங்க அந்த இடத்தை விட்டு அகல்றாங்க அம்மா. எதுக்காக பழத்தை எடுத்துன்னு வர மாதிரி வளர்ந்த இல்லையே, இப்ப எங்க போய் எடுக்கிறது. அப்பதான் துணைக்கு வர போறாரு சுடர் பண்ண பெருமா. அம்மருங்கு நின்றாயர்வார் அருண் கணிக்கங்கு என் செய்வார். அழகா சொல்றார் ஆசிரியர், பழத்துக்கு என்ன பண்ணுவார், மெய்மறந்து அதுதான் சாமி நினைக்கிற விதம் அங்க கற்றுக் கொடுக்கப்படுது. ஒரு இக்கட்டு இது மாதிரி எல்லாருக்குமே வரும், எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அப்ப எப்படி கும்பிடணுங்கிறது இங்க கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மெய்மறந்து தன்னை மறந்து செய்யும், நினைந்து உடம்ப பத்தி மனக்கு நினைக்காம குளிருது எனக்கு ஃபேன் போடக்கூடாதுன்னு இங்க உள்ள ஒரு அடியாருக்கும் ஃபேன் போடக்கூடாது அது மாதிரி நினைக்கப்படாது. நீ மறந்து நினைந்து ஈஸ்வருடைய திருவிடையை நினைச்சு உற்ற விடத்து உதவும் விடையவர் தான். தன்னை மறந்து சிவனை நினைக்கும் நினைச்சோம்னா என்ன ஆகும் அருள் விடைக்கு விட புரியுதாப்பா. அப்ப எங்கேனையாவது சிக்கல்கள் ஏற்படும் போது நம்ம எப்படி அந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணல் வேண்டும், தன்னை மறந்து நின்று நினைக்கணும். நின்னா யார, ஈசன். தம்மனம் கொண்டு உணர்தலுமே அவர் அருளால் தாழ்குடலார் கை மருங்கு வந்து இருந்தது அதிமதுர கனி ஒன்று. கணவன் கொடுத்தது மதுரம், இது அதிமதுரம். மற்றதனை கொடு வந்து மகிழ்ந்திடணும், அதை கொண்டு வந்து இட்டார் இலையில அயின்று அதனை அதை சாப்பிடறான். இது முன்னிற மாமரத்தை விட இன்னும் சுவையார் என சாமி கொடுத்தது. உற்ற சுவை அமுதினும் மேற்பட உளதாயிட அந்த படத்தை எப்படி சொன்னார், மதுரமிக வாய்த்த கனியினர் இது அமுத விட மேற்பட்டதுங்கிறார். இதுதான் முற்றரு மாங்கனி என்று முன்ன கொடுத்த பழம் அல்ல. மூலகில் பிறர்க்கு அரிதா பெற்றது வேறு எங்கு. இந்த வார்த்தை ஆழமா இருக்கு, சுட்டரிக்கிற மாதிரி வார்த்தை, அம்மையாருடைய மனசை புண்படுத்துற வார்த்தையா இருக்கு. வேறு எங்கென்று அம்மா அதை எப்படி எடுத்துக்கிறா தெரியுமா, யாருன்னு எடுத்துக்கிறா, எய்தவரும் கனி அளித்தார் யார். அவ எங்குன்னு கேட்டத யாருன்னு பாப்பா அர்த்தம் பண்ணிக்கிறான். அவ கனவன் கேட்கும்போது அந்த வஞ்சகத்தோட கேட்டிருக்கான்னு தெரிய வருது. அம்மா நுண்ணறிவு உடையவா அல்லவா, அக்கணவன் மனதில் இருந்த ஐயா அவங்களுக்கு தெரிய வருது. அவரே கேட்டலும் இப்ப கூட அவங்க சொல்லல, ஏன் சொல்லல, அந்த பையன் கனவு சரியா இல்ல, அவன் ஒரு மாதிரி கெட்டவனா இருக்கான். சைவ நெறி அவனுக்கு தெரியல, சைவ நெறியில பயிலாதவன், சிவநெறியில பயிலாதவனா இருப்பதனால ஏதேனும் சிவனை பத்தி இழந்து பேசிடுவான். சிவனடியா இருக்கு அந்த மாதிரி நான் பேசுறவங்க இருக்காங்க தானே, பேசுறவங்க சினிமாவில் கூட நீங்க பாக்கலாம். பாத்தீங்கன்னா பட்டணத்தார்னு ஒரு படம் அதை போட்டிருப்பாங்க, பட்டணத்தாரோட அக்காவோ ஒரு அம்மா வருவான், அந்த அம்மா பேச்சு ராட்சசத்தனமா இருக்கும். ஏண்டா நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் உலக்க மாதிரி இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்க ஏன் தம்பிதான் ஆகப்பட்டான். உடனே பட்டணத்தார் ஓடி வருவார், அவ பேசுவார், நீட்டும் ஒவ்வொரு கரமும் நின்மலனுடைய கரம் என்று அறியாதவரின் தமக்கையா. இங்க வந்திருக்கிறதெல்லாம் சிவம், இந்த அம்மா தெரியாது அவன் உலக்கன்னு சொல்றான் அம்மா. ஏன்னா இந்த மாதிரி பேசுற ஆள் இருக்கு, இந்த காலத்திலயும் இருக்கு, எல்லா காலத்திலயும் உண்டு. அதுகளுக்கு தப்பா பேசிய பழக்கம், சைவ நெறி பயிலாத மாக்கள் அவர்கள், சைவ நெறி பயிலாதவர்கள் அவங்களுக்கு கெட்டதுதான் பேசுவாங்க. அதனால என்ன ஏற்படும், கொடிய தீவினைகள் விளை. இதெல்லாம் தன் கணவனுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற அம்மா எவ்வளவு கற்பு. தன் புருஷ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அவன் நினைக்கல. தன் மனைவி நல்லா இருக்கணும், அவங்க படத்தை சாப்பிடணும்னு அந்த பாவி நினைத்தான் இல்லை. ஆனா இவன் நரகத்துக்கு போக கூடாதுங்க அம்மா நினைக்கிறான். யார் பெரியவங்க நல்லா தெரியும்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 6 திருமுறை நின்ற திருத்தாண்டகம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திரு ஆரூர் அறநெறி திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த நான்காம் திருமுறை பண் இந்தளம்

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாயனம். சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: கருவுற்ற நாள் முதல். பாடியிருப்பவர் பெட்டவாய்த்தலை ரமணி ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருவெண்ணெய் நல்லூர் நடுநாட்டு திருத்தலங்களுள் ஒன்று திருவெண்ணெய் நல்லூர். சுந்தரரின் அருள் வாழ்விற்கு இடமான தலம். வல்வழக்கிட்டு ஆரூரரை வலிய வந்து ஆண்டபிரான் அருட்துறைநாதர் வருமுறை மனையும் நீடு வாழ்க்கையும் காட்டுக என்று கேட்ட நாவலூர் ஆளிக்கு என் இருப்பிடம் இதுவே என்று இறைவர் காட்டியருளியபதி. இறைவன் தடுத்தாட்கொண்டநாதர், கிருபாபுரீஸ்வரர், வேணுபுரீஸ்வரர், அருட்துறைநாதர், இறைவி வேர்க்கண்ணம்மை, மங்களாம்பிகை, திருத்தல மரம் மூங்கில், தீர்த்தம் தண்ட தீர்த்தம், தல விநாயகர், பொல்லாப்பிள்ளையார், வழக்கு தீர்த்த மண்டபம் வழக்கு வென்ற அம்பலம் என்று போற்றப்பெறுகிறது. கையில் ஓலையுடன் காட்சியளிக்கும் சுந்தரருக்கு எதிரில் காட்சி கொடுத்த ரிஷபாருடன் தனி விமான கோயிலில் காட்சி நல்குகிறார். மெய்கண்ட தேவர் உபதேசம் பெற்றதும் சித்தி பெற்றதும் இத்திருத்தலத்தில்தான். அடையா நெடுங்கதவும் அஞ்சல் என்ற சொல்லும் உடையான் என்று போற்றப்பெற்ற சடையப்பவல்லல் வாழ்ந்ததும் திருவெண்ணெய் நல்லூரே. தடுத்தாவூர், மனம் தவிர்ந்த புத்தூர், மணப்பந்தூர் முதலிய ஊர்கள் வன்தொண்டர் பெருமான் வாழ்வியல் நிகழ்வுகளோடு தொடர்பு உள்ளவை. விண்ட மலர் பொழில் சூழ் வெண்ணெய் என்பது அருணந்தி சுவாமிகள் திருவாக்கு. அருணை முனி அருள்வாக்கில் இடம்பெற்ற திருத்தலம். சிதம்பர முனிவர் அருளிய க்ஷேத்ர கோவை முருகன் பிள்ளை தமிழும் உண்டு. வெண்ணெய்மண் சடையன் என்று கம்பநாடார் வாக்கிலும் இடம்பெற்ற சிறப்பினதாம். வன்மை பேசி வன்தொண்டன் எனும் நாமம் பெற்ற சுந்தரர் பெருமான் தம்மை தடுத்தாட்கொண்ட வந்த பெருமானிடம் உணர்வு தந்து உய்ய கொண்ட கோதிலா அமுதே, இன்று உன் குணப்பெருங்கடலை நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லிப் பாடுகேன் என்று உரைத்து வணங்க, அருட்துறை அண்ணலும் வியன் நாவலூர் பெருமானை நோக்கி பித்தன் என்று ஏசினை ஆதலால் பித்தா என்றே பாடு என்று அருள பித்தா பிறை சூடி என பெரிதாம் திருப்பதிகம் பாடினார். உலகெல்லாம் உய்ய எடுத்தருளி பாடிய சுந்தரர் பெருமான் இத்திருப்பதிகத்தில் மழுவாள் வளனேந்தி மறையோதி மங்கை பங்கா தொழுவார் அவர் துயராயின தீர்தல் உனதொழிலே என்ற தொடர் மிகுந்த பொருட்செறி உடையதாம். உலகிலேயே குறைவிலா இன்பம் எது என்றால் உள்ளம் முழுகி உணர்ந்து தொழுவதே இன்பம் என்பார் சான்றோர். தொழுவார் மையல் துடைப்பாய் போற்றி என்ற தொடரும் காண்க. பண்பொருந்த பாடிய பாடல்கள் தேவாரம். நாவாரப் பாடிய நம்பி ஆரூரர் இத்திருப்பதிகத்தை இந்தளம் என்ற பண்ணில் பாடினார் என்ற அற்புதமானதொரு திருக்குறிப்பை தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு வழங்கியுள்ளார். ஒவ்வொரு பாடலிலும் எம் பெருமாருக்கு ஆளல்லேன் எனலாமே என்றருளிய திறம் நுட்பமானது. வெண்ணெய் நல்லூரில் அற்புதப்பழ ஆவணம் காட்டி அடியனாய் என்னை ஆளது கொண்ட நற்பதத்தை என்ற தொடர்களும் நினைந்து போற்ற வேண்டியவை. பித்தா பிறை சூடி எனத் தொடங்கும் பாடல் பண் இந்தளம்.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: நடுநாட்டு தேவார பாடல் பெற்ற தலங்களுள் மூன்றாவதாக திகழ்வது கூடலையாற்றூர் என்பது. இந்த தலத்தை சேத்தியாத்தோப்பு என்ற இடத்திலிருந்து பேருந்து மூலம் அடையலாம். சிதம்பரத்திலிருந்தும் ஸ்ரீமுஷ்ணம் என்ற தலத்திலிருந்தும் இத்தலத்தை அடைவது எளிது. இந்த தலத்திற்கு கூடலையாற்றூர் என்று பெயர் வர காரணமாக மணிமுத்தாரும் வெள்ளாரும் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்திருப்பதால் இவ்வாறு பெயர் அமைந்தது என்று கூறுவார்கள். மூன்று நிலை ராஜகோபுரம் வாயிலை அணிசுகின்றது. மூலவராக நெறிகாட்டும் நாதர் என்ற திருப்பெயருடன் பெருமான் சுயம்புலிங்க வடிவமாக காட்சியளிக்கின்றார். அம்பிகை புரிகுழல் நாயகியாக பிறை முதல் மங்கையாக கொடியடை நாயகியாக அதிசய காட்சி அளிக்கின்றாள். ஏழும் எழுத்தாணியும் ஏந்திய நிலையில் சித்திரகுப்தன் உற்சவராக காட்சியளிக்கின்றார். இந்த திருக்கோயில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் தேவார பதிகம் பெற்றது. ஏர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தை பாடுகையில் சேக்கிழார் பெருமான் நம்பியாரூரர் இத்தலத்திற்கு வந்த செய்தியை நமக்கு எடுத்துரைக்கின்றார். திருப்புறம்பயத்தில் தங்கியிருந்த காலத்தில் சுந்தரர் அத்தலத்து பெருமானை மிகுந்த ஆர்வத்தோடு அன்பினோடு மீண்டும் மீண்டும் பணிந்தேத்தி அங்கு வசித்திருந்த காலத்தில் எங்குமாகி நிறைந்து நின்ற பெருமான் மகிழ்ந்துள்ள பல தலங்களையும் சென்று அங்கு அப்பெருமான் பூண்ட கோலங்களை தரிசித்து இறைஞ்ச வேண்டும் என்று திருவருள் கூட்டியபடியால் அன்பர்களோடு யாத்திரையாக புறப்பட்டார். திருமுருகுன்றத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது அவ்வழி தவறியது கண்டு திகைத்திருக்கும் காலையில் அவருக்கு முன்பாக மெய்ப்பரம்பொருளாக உள்ள பரமவேதியன் ஒரு உப்புரி நூலும் தாங்கிய கோலத்தில் பெருமாட்டியுடன் நம்பியாரூரர் முன்பு தோன்றினான். அவரை நோக்கி நெகிழ்ந்த சிந்தையோடு தாழ்ந்து நம்பியாரூரர் விண்ணப்பிக்கின்றார். இன்று அடியேன் திருமுதுகுன்றத்தை அடைய வேண்டும், அதற்கான வழியை எமக்கு எம்புவீராக என்று வேண்டுகோள் விடுத்தவுடன் குன்றத்தையே வில்லாக தாங்கிய பரம்பொருள் இது கூடலையாற்றூர் செல்லும் வழி என்று தொடர்ந்து வருவாயாக என்று சொன்னாராம். அதனை சொல்ல வந்த சேக்கிழார் பெருமான் செல் வழி துணையாய் செல்ல என்று அருமையாக குறிப்பிடுகின்றார். நான் செல்லும் வழிக்கே துணையாக நிற்பவன் செவ்வெருமான். வழித்துணை நாயகனாக வழித்துணை நாதனாக நம்மை வழிகாட்டும் வள்ளலாக திகழ்பவன். அப்படிப்பட்ட பெருமானே வழி நடத்தும் காலத்தில் அவர் பின்னர் தொடர்ந்த சுந்தரர் தனது கைகளை கூப்பிக் கொண்டு தொழுதவராக அம்முதியவரை தொடர்ந்தார். குடலையாற்றூர் எல்லைக்கு வந்தவுடன் வழிகாட்டும் வளலாக வந்த அம்முதியவரை காணவில்லை. கொன்றை தரித்த பெருமானை இந்த வழியே சென்ற அதிசயம் அடியேன் அறியமாட்டேன் என்று விருப்பினோடும் திருப்பதிகத்தை பாடியவராக கூடலையாற்றூர் புக்கார். அந்த அதிசய கோலத்தை பதிகத்தில் வர்ணிப்பதை நாம் காண்கின்றோம். அந்த கோலம் மாத்திரம் அல்ல, அந்த பெருமானை தொடர்ந்து சென்றவர்கள் யார் என்ற குறிப்பினையும் நம்பியார் ஒருவர் நமக்கு வழங்குகின்றார். அதிசயப்பட்டு அருளிய பதிகம், அதிசய பதிகமாகவே திகழ்கின்றது. அற்புதமான இந்த பதிகத்தை புறநீர்மை என்ற பண்ணில் சுந்தரமுன் சுவாமிகள் அருளி செய்துள்ளார். இவ்வாறு பதிகம் பாடியவாறே குடலையாற்றூர் மேவிய கொன்றைவார் சடையநாதனுடைய கோயில் புக்கு ஆர்வம் பொங்கியவராக ஆடகப் பொதுவில் ஆடக்கூடிய குஞ்சித பாதத்தை வணங்கி போற்றி திருவுருள் பெற்று பின்னர் திருமுதுகுன்றம் செல்லும் வழியை நோக்கி நடக்கலாயினார் என்று சிக்கலாபுரமா நமக்கு உணர்த்துகின்றார்.

அந்த அதிசயத்தை அடியேன் அறிய மாட்டேனே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நெக்கூறுக பாடுகின்றார். அரவன் என்பது அற்புதமான ஒரு சொல்லாட்சி. அறமே வடிவானவன், தர்ம தேவதையே அவன், தர்மத்தின் மறுவடிவமே பெருமான் தான். ஆகவே அறவன் இவ்வழி புகுந்த அதிசயம் அறியேனே என்று அற்புதமாக பாடுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். மறை மூதல் வானவரும் மாலையின் இந்திரனும்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ओम शिवाय नमः। சைவம் டாட் ஆகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரால் தேவார திருப்பதிகம் பாடப்பெற்ற எருக்கத்தம்புலியூர் என்ற நடுநாட்டு பதிக்கு இன்று தரிசிக்கச் செல்கின்றோம். தற்காலத்தில் இத்தலம் ராஜேந்திர பட்டணம் என்று வழங்கப்படுகிறது. இது விருத்தாஜலத்திற்கு தென் திசையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. வெள்ளாற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது ஆலயம். இதற்கு 40 அடி உயரமுள்ள ராஜகோபுரமும் 2 பிரகாரங்களும் அமைந்துள்ளன. ஸ்தலவிருட்சமாக வெள்ளெருக்கு அமைந்திருக்கிறது. ஊரின் பெயரும் ஸ்தலவிருட்சத்தை ஒட்டியே அமைந்திருப்பதால் எருக்கத்தம்புலியூர் என்று குறிப்பிடப்படுகிறது.

0: உள் பிரகாரத்தில் சித்தி கணபதி, நர்தன கணபதி, முருகப்பெருமான், விஸ்வநாதர், விசாலாட்சி, ஆடல்வல்லான், நவகிரகங்கள் ஆகிய சன்னதிகளை தரிசிக்கிறோம். திரியாசம்பந்த சுவாமிகளுடைய திருப்பதிகங்களை யாழில் அமைத்து வாசித்த திரிகண்ட பெரும்பான நாயனார் திரு அவதாரம் செய்த தலம் இதுவே. சிவபெருமான் ஒரு சமயம் வேதத்தின் பொருளை உமாதேவியாருக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அம்பிகை சற்று பராமுகமாக கேட்டபடியால் அம்பிகையை வலைஞர் குலத்தில் பிறக்க வேண்டும் என்று சபித்தார் பெருமான். அப்பொழுது அருகில் இருந்த குமாரக்கடவுள் கோபம் கொண்டு அந்த ஏட்டை கடலில் எரிந்துவிட்டார். அதனால் சிவபெருமானது சாபத்துக்கு உள்ளானார், ஊமையாக பிறந்தார். அப்படி ஊமையான குமரக்கடவுள் உருத்திரசன்மராக வந்து இங்கு வழிபட்டு தனது ஊமைத்தன்மையை நீக்கிக் கொண்டதாக தல வரலாறு குறிப்பிடுகின்றது. இந்த தலத்தில் உருத்திரசன்மருடைய பிம்பமும் இருக்கிறது. தேவகணங்கள் பழமலைநாதரை திருமுதுகுன்றத்தில் வணங்கி எளிதாக முக்தி அடையக்கூடிய சிவஸ்தலம் எது என்று கேட்கும் பொழுது பழமலைநாதர் எருக்கத்தம்பொலியூரே அத்தகையது என்று சொல்ல, அந்த தேவகணங்கள் எல்லாம் இந்த தலத்திற்கு வந்து சிவபூஜை செய்து எளிதில் முக்தி பெற்றதாக இந்த வரலாறு குறிப்பிடுகிறது. எனவே இந்த தலத்திற்கு கணேஸ்வரம் என்று ஒரு பெயரும் உண்டு. ஒரு அந்தணனை கொல்ல வந்த புலியை கொன்று அந்த அந்தணனை காப்பாற்றிய ஒரு வேடனுக்கு அந்த புண்ணியத்தின் பலனாக அடுத்த பிறவியில் புலிக்கால் முனிவராக வந்து பிறந்ததாக வரலாறு கூறுகின்றது. புலிக்கால் முனிவராக ஆன வியாகிரபாதர் இங்கு வந்து பூஜித்தபடியால் இந்த தலத்துக்கு புலியூர் என்றும் எருக்கத்தம்புலியூர் என்று தலத்தின் பெயரோடு சேர்ந்தும் அமைந்திருக்கிறது. மதுராபுரி அரசன் ஒருவன் புத்திரபாகியத்தை வேண்டி இந்த தலத்திற்கு வந்து சுவாமியை தரிசித்த பொழுது அவனுக்கு அந்த பெயர் கிட்டியது. தனது மகனுக்கு ராஜேந்திரன் என்று பெயரிட்டான். எனவே இந்த தலம் ராஜேந்திரபுரம் என்றும் ராஜேந்திர பட்டணம் என்றும் வழங்கப்பட்டது. நைமிஜாரண்யத்தில் இருந்த முனிவர்கள் எல்லாம் இந்த தலத்திற்கு வந்து ஊர் ஊரும் ஒரு வெள்ளருக்கு செடியாகவும் மரங்களாகவும் இருந்து சிவபூஜை செய்தபடியால் இந்த தலம் எருக்கத்தம்புலியூர் என்று வழங்கப்படுகிறது. உஜ்ஜயினி அரசன் ஒருவனுடைய குஷ்டநோயும் நீங்க பெற்ற தலம் இது. அருணகிரிநாதர் இந்த தலத்திற்கு திருப்புகழ் அருளியுள்ளார். இந்த தலத்தினுடைய ஸ்தலபுராணத்தை சிவபிரகாசர் 12 சர்க்கங்களோடு பாடியுள்ளார். இந்த தலத்தை அடைவதற்கு சிதம்பரத்திலிருந்தும் ஸ்ரீமுஷ்ணத்திலிருந்தும் பேருந்து மார்க்கமாக வருவது எளிதான வழி. திருமுதுகுன்றத்தில் யாத்திரையாக செல்பவர்கள் அதற்கு மிகவும் அருகாமையால் இருக்கிறபடியால் அங்கிருந்து வருவது மிகவும் எளிது. வழியும் நல்ல வழியாக அமைந்திருக்கிறது. ஆகவே திரீரகண்ட யாழ்ப்பாணர் அவதரித்த இந்த தலத்தை தரிசித்து புலிக்கால் முனிவர் வழிபட்ட திறத்தை நினைந்து இந்த நீலகண்டேஸ்வரரையும் நீல மலர்கண் அம்பிகையையும் வழிபட்டு எல்லா நலன்களையும் அன்பர்கள் பெறுவார்களாக. திருச்சி தம்பி.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். அடுத்த திருவிளையாடல் புராணத்தை சொல்றேன்.
3: 23 திருவிளையாடல், விருத்தகுமார பாலரான பாடலம்.
2: கௌரியின் துயர் துடைத்தல்.
4: ஆன்டிக்கு முன்ன உள்ள திருவிளையாடல்ல சமணர்களை ஓட ஓட விரட்டி பாண்டிய மன்னனை சிவபெருமான் காப்பாற்றியதை பார்த்தோம். அதுக்கு முன்ன உள்ள படலங்களிலும் பாண்டிய மன்னர்களை சிவபெருமான் காப்பாத்துறதை பார்த்தோம். அப்போ மதுரையில சிவபெருமான் மன்னர்களை மட்டும்தான் காப்பாத்தினாரா? மக்களுக்கு துன்பங்களே இல்லையா?
5: டேய், மன்னனை காப்பாத்தினா மன்னன் மக்களை நல்லா பாத்துக்குவார்ல, அதனால ராஜாக்களை எல்லாம் தான் பெருமான் காப்பாத்தினார். கரெக்டா ஆண்டி?
2: மாமன்னன் சாதாரண மனிதன் தரம் பிரிச்சு பார்க்கவே மாட்டார். சூரிய ஒளி எப்படி புல்லிலும் படும் கல்லிலும் படுமோ, அது மாதிரி அனைத்து உயிர்களையும் ஒரே மாதிரி தான் இறைவன் பார்ப்பார். சமணர் ஏவிய யானையை வதம் செய்து விக்ரபாண்டியனை காத்த ஈசன் அதே சமயத்துல அங்க வசித்து வந்த விருப்பாட்சன்ற சிறந்த சிவபக்தனுடைய மகள் கௌரியையும் காத்தருளினார். அது எப்படின்னு நான் சொல்றேன். விக்ரபாண்டியனுடைய ஆட்சி காலத்துல அதே மதுரையில சிறந்த ஒழுக்கமும் உயர்ந்த கல்வியும் உடைய அந்தனர் ஒருவர் இருந்தார். அவர் பேரு விருப்பாட்சன். அவருடைய மனைவி அவர் தவத்துக்கு ஏற்ற பதிவிரதை. அவங்க பேரு சுவிரதை. இந்த அருமையான தம்பதிகளுக்கு குழந்தையே இல்லாம இருந்தது. அதனால சிவபெருமானை நோக்கி நோன்பிருந்தாங்க. இறைவனும் அவங்களுடைய கடுமையான நோன்புக்கு மனம் இறங்கி அவங்களுக்கு குழந்தை வரம் அளித்தார். அவங்களுக்கு ரொம்ப அழகான அறிவான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. கணவனும் மனைவியும் சிவபக்தர்கள் இல்லையா? அதனால உமாதேவியோட திருப்பெயர் கௌரிய அந்த பெண் குழந்தைக்கு சூட்டி மகிழ்ந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தைக்கு நெற்றி நரம்ப திருநீர் பூசி பஞ்சாட்சர மந்திரம் ஜபிக்க கத்து கொடுத்தாங்க. தினம் கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் இறைவன் இறைவியோட நாமாவளிகளை எல்லாம் சொல்லி கொடுத்து பக்திய ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க. அந்த குழந்தைக்கு 5 இருக்கும் போதே அபார ஞானம் இருந்துதான். திடீர்னு ஒரு நாள் அந்த 5 குழந்தை, அப்பா துன்பங்களை எல்லாம் தீர்க்கும் நல்வழியை எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சான். விருப்பாட்சனுக்கு ஒரே மகிழ்ச்சி. என் குழந்தை எவ்வளோ ஞானத்தோட இருக்கு, வளர்ந்தவங்க பெரியவங்க வயசானவங்களுக்கு கூட புரிஞ்சுக்கணும்னு நினைக்காத ஒரு விஷயத்த இந்த சின்ன குழந்தை கேட்கிறாளே அப்படின்னு ஒரே சந்தோஷம்.
5: ஆமா ஆண்டி, இந்த கேள்விக்கு விடை இருந்தா நமக்கு கஷ்டமே வந்திருக்காது.
2: இந்த கேள்விக்கான விடையை தான் இறைவன் எல்லா இடத்திலும் கோயிலா வச்சிருக்காரு. நாம தான் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்கிறோம்.
4: நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டி?
2: நமக்கு ஏதாவது துன்பம் வந்தா அது அவனாலதான் வந்தது இவனாலதான் வந்ததுன்னு சொல்றோம். என்னைக்காவது நம்மளோட துன்பங்களுக்கு காரணம் நம்முடைய தீவினைகள் தான் அப்படின்னு நினைச்சு பார்த்திருப்போமா? தீவினைகள் அகலணும்னா இறைவன் திருவடியை பற்றினால் போதும். இதைத்தான் விருப்பாட்சன் தன் குழந்தைக்கு சொல்லித்தந்தார். அன்னை பராசக்தியோட பீஜ மந்திரத்தை குழந்தைக்கு உபதேசிச்சார். மனசில் பரமேஸ்வரனையும் பார்வதி தேவியும் இருத்தி கொண்டு வேற எந்த சிந்தனையும் இல்லாம இந்த பீஜ மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லணும்னு விருப்பாட்சன் சொல்லித்தந்தாரு. அந்த குழந்தையும் அதே போல தினம் குளிச்சு முடிச்சு சுத்த பத்தமா இறைவனையும் இறைவியையும் மனசில் இருத்தி வச்சு இடைவிடாம பார்வதி தேவியோட பீஜ மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே வந்துச்சான். காலம் போயிட்டே இருந்தது. இந்த குழந்தை வளர்ந்து பெரியவளானா. விருப்பாட்சனுக்கு இவ்வளவு அற்புதமா வளர்ந்த இந்த குழந்தைய நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்கணுமேனு கவலை வந்துருச்சு. இந்த நிலையில ஒரு நாள் அவர் வீட்டுக்கு பிச்சை கேட்டு ஒரு அந்தன வாலிபன் வர்றான். விருப்பாட்சனுக்கு அவனை பார்த்ததும் நல்ல பையனா இருக்கானே, இவன் முகத்துல அமைதியும் தேஜஸும் தெரியுதே, ஆச்சார ஒழுக்கமுடையவன்னு இவன் தோற்றத்தை பார்த்தாலே தெரியுது, இவன் தான் என் மகளுக்கு ஏற்ற மணமகன் அப்படின்னு முடிவு பண்ணி நீரை எடுத்து அவனுக்கு தன் மகளை சட்டுன்னு தாரவாத்து கொடுத்துட்டாரு. இது தெரிஞ்ச அவரோட மனைவியும் சுற்றத்தாரும் அதிர்ந்து போயிட்டாங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, யோசிக்காம பண்ணிட்டீங்களே, அவன் யாருன்னு தெரியாது, என்ன குலமோ கோத்திரமோ அவன் எந்த ஊருன்னு கூட தெரியாது, என்ன கல்வி கற்றிருக்கான் ஒன்னும் கூட கேட்காம இப்படி சட்டுன்னு பொண்ணை தாரவாத்து கொடுத்துட்டீங்களே அப்படின்னு எல்லாரும் சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க.
4: என்ன ஆண்டி, பிச்சை கேட்டு வந்தவருக்கு பொண்ணை தாரவாத்து கொடுத்துட்டாரா?
2: இந்த காலத்துல நல்லவங்கள கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கணும், ஆனா அப்போலாம் கெட்டவங்கள தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டி இருக்கும். எல்லாருமே தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருந்தாங்க.
5: ஆமாண்டா, நம்ம கூட ஒரு கதை படிச்சோமே, ஒருத்தர் தன்னோட நிலத்தை வித்துருவாரு, வாங்கினவர் நிலத்தை உலருக்காக தோண்டும் போது அதில் புதையல் கிடைக்கும், உடனே வாங்கினவர் வித்தவர்கிட்ட அந்த புதையலை கொடுத்து நான் நிலத்தை மட்டும்தான் வாங்கினேன், இந்த புதையல் உங்களோடதுன்னு சொல்லுவாரு. விற்றவர், நான் என்னைக்கு நிலத்தை விற்றேனோ அப்போவே அந்த நிலத்தில் உள்ளதை எல்லாம் சேர்த்துதான் விற்றேன்னு சொல்வாரு. இது பெரிய வழக்காகி மரியாதை ராமனிடம் போகும்.
4: ஆமா ஆமா, அப்ப உள்ள மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. இருந்தாங்க. இப்போ பாரு, நண்பன் நண்பன்னு சொல்ற, உன்னை நம்பி ஒரு பென்சில் பாக்ஸ் கூட விட்டுட்டு போக முடியுமா? டே,
2: சரி சரி போதும், நாம கதைக்கு வருவோம். பொண்ணை அந்த அந்தன இளைஞனுக்கு தாலை வார்த்து கொடுத்துட்டதால அவனுக்கே திருமணம் செய்வித்து பல ஆபரணங்கள் சீர்வரிசைகள் கொடுத்து அவருடைய ஊருக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த அந்தன இளைஞன் நல்லவனா இருந்தாலும் வைணவ குடும்பத்தை சேர்ந்தவன். வைணவர்களுக்கு சைவர்கள்னாலே ஆகாது, விஷ்ணுவை தவிர வேற யாரையும் கும்பிட மாட்டாங்க. விஷ்ணுவே முழு முதற் கடவுள்னு சொல்லுவாங்க.
4: அது எப்படிங்க ஆண்டி? அவர் தான் முழு முதற் கடவுள்னா அவர் தானே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா அவரோட மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் சக்ராஜத்தை சிவபெருமான் தானே அவருக்கு கொடுத்தாரு. அப்போ சிவபெருமான் தானே அவரோட பவர்ஃபுல்.
2: இது உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையே. எங்க வித்யா குரு கோமதி நாயகம் ஐயா நகைச்சுவையா சொல்லுவாரு, திருமால் கையில சக்கரம் இருக்குன்னு வைணவர்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆனா அது என்ன வேகத்துல சுத்துதுன்னு கேட்டு பாருங்க, யாருக்கும் சொல்ல தெரியாது. திருமாலின் கையில இருக்கும் சக்கரம் பூமியில் இருந்துதான் எடுக்கப்பட்டது. பூமி என்ன வேகத்துல சுத்துதோ அந்த வேகம் தான் சக்கராயுதத்தின் வேகம்னு எங்க ஐயா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆக சைவர்களான நாம தான் உயர்ந்தவர்கள்னு நாம பெருமைப்பட்டுக்கலாம். ஆக திருமாலுக்கு சக்கரம் கொடுத்த இறைவனை பின்பற்றும் சைவர்கள் நாம தான் உயர்ந்தவர்கள்னு நாம பெருமைப்பட்டுக்கலாம். இந்த உண்மை புரியாததால வைணவர்கள் சைவர்களை எப்பவும் விரோதியாவே தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே போலதான் கௌரி கல்யாணமாகி போன வைணவ குடும்பமும் கௌரியோட திருநீர் தரித்த நெற்றியும் சிவபக்தியையும் வெறுத்தாங்க. குடும்பத்தில் ஒருத்தியா பார்க்காம வெறுத்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஒரு முறை வெளியூர்ல ஏதோ கல்யாணம், அதுக்காக எல்லாரும் வீட்டை பூட்டிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா கௌரிய மட்டும் பூட்டின வீட்டுக்கு வெளியே விட்டுட்டு போயிட்டாங்க. கௌரி மனத்தில் ஜபிக்கும் பீஜ மந்திரம் ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது. 100,000 முறை ஜபித்தா சிவலோகத்துல சாலோக்கியம்ங்கிற பதவி கிடைக்கும். அதே போல சாயிபியம் சாரூபியம் சாயுஜ்யம்னு பல லோகங்கள் இருக்கு. பீஜ மந்திரத்தை 100,000 முறைகள் ஜபிக்கும் போது இந்த லோகங்களில் எல்லாம் வசிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். கௌரி 100,000 முறை பீஜ மந்திரத்தை மனசுக்குள் ஜபித்திருந்தபடியால அவங்களுக்கும் இந்த மேன்மையான உலகங்கள் காத்துக்கிட்டு இருந்தது. தன் பக்தர்களுக்கு அவங்களுக்கு வேணுங்கிறத கேட்காமலே தர்றவர் இல்லையா இறைவன், அதனால கௌரிக்கும் இந்த மேன்மையான பதவியை கொடுக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு முறை கௌரி வீட்டுல தனியா இருக்கும்போது ஒரு முதிர்ந்த சிவனடியார் போல கௌரியின் வீட்டுக்கு போனாராம். வைணவ குடும்பத்துக்குள்ள இருந்த கௌரிக்கு ஒரு சிவனடியார பார்க்கவும் தாங்க முடியாத மகிழ்ச்சி. அவரை பார்த்ததே பெரிய பாக்கியம் நினைச்சாங்க. ஆனா வந்திருந்த ஈசன் கௌரியோட விளையாட விரும்பினார். எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கூட அப்படின்னு கேட்டாராம். கௌரிக்கு தவிப்பும் அழுகையும் வந்துருச்சு. பூட்டின வீட்டை காமி, ஐயா என்ன மன்னிச்சிடுங்க, என்ன வெளியே வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க. சமையல் சாமான் பாத்திரம் எல்லாமே உள்ளதான் இருக்கு. உங்களுக்கு அமுது படைக்க முடியாத நிலையில நான் இருக்கேன் அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னாங்களாம்.
4: என்ன ஆன்டி, இறைவன் இப்படியெல்லாம் சோதிச்சு தான் அவரோட பக்தர்களை ஏத்துக்கணுமா? சும்மா அப்படியே கூட்டிட்டு போக வேண்டியது தானே?
2: ஏ சும்மா கூட்டிட்டு போனா அப்புறம் அந்த அடியார்களுடைய பெருமை எப்படி உலகுக்கு தெரியும்? பின்னாடி வரும் சந்ததியினருக்கு பக்தி செலுத்த ஒரு முன் உதாரணம் வேணாமா? 63 நாயன்மார்களோட வரலாறை பார்த்தோம்னா இந்த அளவுக்கு பக்தியும் தியாகமும் உள்ளவங்களா இருந்திருக்காங்களே அப்படின்னு நம்ம மலைச்சு போய் நிப்போம். அவங்களோட பக்தியின் மேன்மை இறைவனுக்கு தெரியும். ஆனா அதை உலகுக்கு உணர்த்த வேணும்னே தான் அடியார்களை சோதனைக்கு உள்ளாக்குவார். அதனாலதான உலகுக்கு அவங்களோட பக்தி தெரிஞ்சுது. இப்போ பூசலார் புராணம் தெரியலன்னா நாம கோயில் கட்டுறதுக்கு ஒரு சின்ன தொகையை கொடுத்துட்டு அதையே உலக மகா சாதனைன்னு நினைச்சு பெருமைப்பட்டுக்க மாட்டோமா? அதனால ஈட்டின சிவ புண்ணியத்தையும் தொலைச்சிட மாட்டோமா? இளையான்குடி மாறன் நாயனார் கதை தெரிஞ்சதுனால தானே சிவனடியார்களுக்கு திருவாமுது படைக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம்னு தெரியுது. அதனாலதான் இறைவன் அவங்களெல்லாம் சோதிக்கிறாரு. கௌரி வீடு பூட்டி இருக்கேன்னு கவலையா சொன்னதும் இறைவன், நல்லா பாரு, சரியா பூட்டாத மாதிரி இருக்கே, அங்க அதுவே ஒரு இத்து போன பூட்டு மாதிரி இருக்கு, புடிச்சு இழுத்தா கையோட வந்துடும் போல இருக்கு, அதை பார்த்தா கவலைப்படுற அப்படின்னு அந்த பூட்டை தன் கண்ணாலேயே திறந்துட்டாராம். வீட்டை திரும்பி பார்த்த கௌரிக்கு ஒரே சந்தோஷம். கதவை திறந்து உள்ள குடுகுடுன்னு ஓடி போய் வேகமா அறுசுவை உணவு தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னம் பருப்பு சாம்பார் பொரியல் கூட்டு வறுவல் பச்சடின்னு ஏக தடபுடலா சமைச்சிட்டாங்க. முதியவரை அன்பொழுக வீட்டுக்குள்ள அழைச்சு சாப்பாடும் போட்டாங்க. கிழவர் வேடத்தில் இருந்த இறைவன் அறுசுவை உணவின் ருசியையும் கௌரியின் பக்தியையும் வார்த்தையில் பாராட்டினால் பத்தாது, அத செய்கையா காமிக்கணும்னு அவங்க கை சமையல சாப்பிட சாப்பிட கிழவரா இருந்தவர் அப்படியே இளைஞனா மாறிக்கிட்டே வந்தாராம். சாப்பிட்டு முடிச்சதும் கிழவர் 20 வயது இளைஞன் போல மாறிட்டாராம். கரெக்டா இந்த சமயத்துல வெளியூர் போன வைணவ குடும்பம் வந்துடுச்சு.
5: அச்சச்சோ, அப்புறம் என்னாச்சு?
2: கௌரி பயத்துல வெளியி போயிட்டாங்க. பூட்டின வீட்டுக்குள் நம்மை பார்த்தா முதல்ல கோவப்படுவாங்க. அதுல நாம ஒரு இளைஞனுக்கு யாரும் இல்லாத சமயத்துல சாப்பாடு போட்டோன்னு தெரிஞ்சா ரொம்ப ரொம்ப பெரிய அவப்பெயர் வந்து சேருமேன்னு பயந்து போயிட்டாங்க. அவங்க பயந்து இறைவனை வேண்டும் முன்னவே இளைஞன் ஒரு சிறு குழந்தையா மாறிட்டாராம். உள்ள வந்து பார்த்த மாமியார் குயோ முறையோன்னு சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. யார் இந்த குழந்தை, இங்க எப்படி வந்தது, வீட்டுல ஆள் இல்லைன்னா நீ என்னெல்லாம் பண்ற, அப்படி இப்படின்னு பெருசா சத்தம் போட்டு குழந்தையும் கௌரியும் வெளியில தூக்கி போட்டாங்க. வெளியில தள்ளப்பட்ட கௌரி என்ன செய்யறதுன்னே தெரியாம தவிச்சாங்க. எப்பவும் போல மனசுக்குள் தேவியின் பீஜ மந்திரத்தை ஜபிச்சாங்க. என்ன ஆச்சரியம், அடுத்த வினாடியே கௌரி கையில குழந்தையா இருந்த இறைவன் ஆகாயத்தில் ரிஷபாரூடரா உமாதேவியோட காட்சி தந்தாராம். அதோட கௌரியை உமாதேவியோட ஐக்கியமாக்கி சாரூபிய பதவியையும் தந்தருளினார். இதை கௌரியின் மாமியார் தவிர மத்த எல்லாரும் பார்த்தாங்களாம். ஹரஹரன்னு எங்க பார்த்தாலும் ஒரே கோஷம். சத்தம் கேட்டு ஓடி வந்த மாமியாருக்கு அப்பதான் ஒரு பக்தைக்கு எவ்வளவு பெரிய அபச்சாரம் நம்ம செஞ்சிருக்கோம்னு புரிஞ்சுதான். ஹரஹரன்னு கன்னத்துல போட்டுக்கிட்டு திருந்தி வாழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். கிழவனாய் வாலிபனாய் குழந்தையாய் ஈசன் மாறிய இந்த 23 திருவிளையாடல தினமும் பக்தியோட படிக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் கௌரிக்கு தீர்ந்தது போலவே எல்லா கஷ்டமும் தீர்ந்துடும். அம்பிகை ஈசனோட அருள் கிட்டும், நோய் நீங்கி நீண்ட காலம் இளமையோட வாழ்வாங்க. சரியா, நாளைக்கு இன்னொரு திருவிளையாடலோட உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.
6: ஓம் நமசிவாயா. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருக்காலத்தி மலையின் உச்சியில் அதிர்கின்ற ஐந்து தேவதுந்துபி ஓசைகள் கடல் முழக்கம்போல் முழங்க திண்ணனார் வியப்புறுகின்றார்.

0: நானனே, இது என்ன ஓசை?
1: தேன் பொருந்திய மனங்களிலிருந்து வரும் தேனீக்கள் மொய்த்து மீண்டும் எழுவதால் உண்டாகும் ஒளி போல் உள்ளது.
2: திரு காலத்தி மலை தென் கையிலை ஆதலின் இங்கும் பிரமன் முதலாகிய தேவர்கள் வந்து வழிபடுவர். அவ்வழிபாட்டின் போது உண்டாகும் ஒலியே தேவதுந்துபி ஒலியாகும். அதனை நாணன் அறியாததால் தேனீக்களால் உண்டாகும் ஒலியாக இருக்கலாம் என்று கூறினான். திண்ணனார் முன்பு செய்த தவத்தின் ஈட்டத்தால் முடிவில்லாத இன்பமாகிய அன்பினை எடுத்துக்காட்ட அளவில்லா ஆர்வம் பொங்கி நிலைபெற்ற பெருங்காதலுடன் தீரா வேட்கையோடும் தன் ஊனும் உள்ளமும் உருக அத்திருமலையில் ஏறிச் செல்கின்றார். தத்துவங்கள் என்கின்ற பெருகும் படிகளை ஏறி சத்தியே வடிவமாகிய சிவத்தை அணையும் சிவ யோகிகள் போல திண்ணனார் திருக்காலத்தி மலை உச்சியை நோக்கிச் செல்கின்றார். திருக்காலத்தி அப்பரை திண்ணனார் கண்டவுடன் காலத்தி அப்பரின் கருணை மிகுந்த அருட்திருநோக்கம் திண்ணனார் மேல் பொருந்த இப்பிறவியின் முன்னை சார்புகள் அவரை விட்டு அகல பொங்கிய ஒளியின் நிழலிலே ஒப்பற்ற அன்பே தமது உருவமாக அன்பின் திருவுரு ஆயினார். இடம் திருக்காலத்தி மலை.
0: குடிமித்தேவரே, அடியனிடம் நீர் அகப்பட்டீர். எங்கள் குலத்தினரை போல யானை, கரடி, புலி முதலிய கொடிய விலங்குகள் திரியும் காட்டிலே இருக்கிறீரே. உம்முடன் துணையாய் ஒருவரும் இல்லையே. ஓ, கேட்டேன், நீர் மட்டும் இம்மலையில் தனியே இருப்பதா? இப்பச்சிலையோடு பூவும் நீரும் வார்த்து அழகு செய்தவர் யாரோ?
3: எனக்கு தெரியும். முன்போகு நாள் நாங்கள் வேட்டையாட வந்த போது குளிர்ந்த நீராட்டி இலையும் பூவும் சூட்டி படையல்கள் வைத்து வழிபட்டான் ஒரு பூசாரி. இன்றும் அவன்தான் இதை செய்திருக்க வேண்டும்.
0: ஓ, காலத்தி நாயனாருக்கு உகந்த செய்கை இவைதானோ? இவ்வாறே நானும் செய்வேன். இந்த மலையிலே எம் தேவருக்கு அமுது செய்ய இறைச்சி இடுவாரும் இல்லை. இவரை என்னால் பிரியவும் முடியாது. நான் என் செய்வேன்? நாதனே, தேவரீர் அமுது செய்ய நல்ல மெல்லிய இறைச்சியை நானே குற்றமரத் தெரிந்து அமைத்துக் கொண்டு இங்கு வருவேன். ஆனால் உமக்கு யார் துணையாக இங்கு இருப்பது? உம்மை விட்டு பிரியவும் மனமில்லை. அதே வேளையில் நீர் பசியோடு இருப்பதைக் கண்டு என்னால் பொறுக்கவும் முடியவில்லை. நான் சென்று உமக்கு இறைச்சியை எடுத்துக்கொண்டு விரைந்து வருகிறேன்.
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
5: நல்ல

நல்லோர் சிவாலயத்துள் பொல்லார்தாள் யாம் சூடும் போது நல்லார் தொடும் வண்ணை நல்லோர்

அருட்கடலாகிய பாரகுஜாம்பாள் கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே சைவ சமய நெறியிலே இன்று மாணாக்கர் இலக்கணம் என்கின்ற பகுதியிலே சாதகன் இலக்கணம் என்பது பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். மனித பிறவியிலே ஒரு சமயத்திலே சேருவது உயர்ந்தது. அப்படிப்பட்ட சமயங்களிலும் சைவ சமயத்திலே சேருவது மிக உயர்ந்தது. சைவ சமயத்திலே சேர்ந்து சைவ சமய நெறியிலே நிற்பது மிக உயர்ந்தது. சைவ சமய நெறியிலே நின்று சைவ நூல்களை கற்று அதன் மூலமாக சரியகிரிய யோக நெறிகளிலே நன்றாக பயின்றால் சிவஞானம், சிவயோகம், சிவலோகம் இவைகள் எளிதாக கிடைத்துவிடும். ஏதாவது ஒரு ஆதாயத்தை கருதித்தான் உலகத்திலே எல்லாரும் தொழில் பண்ணுவார்கள். ஆதாயத்தை கருதாமல் யாரும் தொழில் செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட முறையிலே இந்த சரியகிரிய யோகம் என்பதையும் நம்முடைய நூலிலே தொழில் என்றுதான் சொல்லப்படும். சரிய தொழில், கிரியை தொழில், யோக தொழில், ஞான தொழில். அப்படிப்பட்ட இந்த தொழிலே என்ன ஆதாயம் கிடைக்கும், என்ன லாபம் கிடைக்கும் என்பதைத்தான் எல்லாரும் நினைப்பார்கள், எதிர்பார்ப்பார்கள். இப்படி இந்த சரியகிரிய யோகம் பயிடுவதற்கு சாதகமாக அடிப்படையாக இருப்பதுதான் தீட்சை முறை. தீட்சை இல்லையானால் சரியகிரிய யோகங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சமய தீட்சையை பெற்று சரியை செய்து, அதற்கு மேலே விசேட தீட்சையை பெற்று கிரியையை செய்து, அதற்கு மேலே நிர்வாண தீட்சையை பெற்று யோகத்தை செய்து, அப்படி சரியகிரிய யோகங்கள் முற்றிய பிறகு ஞானம் தானே வந்துடும். சமயக்கு சரியையும் விசேட தீட்சைக்கு கிரியையும் நிர்வாண தீட்சைக்கு யோகமும் அதற்கு முதலாக கருதப்படும். அப்படி சமய தீட்சையை பெற்று சரிய பணியை செய்யவில்லையானால் தீட்சையினாலே பலன் இல்லை. விசேட தீட்சையை பெற்று கிரியை பணியை செய்யவில்லையானால் தீட்சையினாலே பலன் இல்லை. நிர்வாண தீட்சையை பெற்று யோகத்தை பயிலவில்லையானால் தீட்சையினாலே பலன் இல்லை. அதனாலே சமய விசேட நிர்வாணமாகிய தீட்சைகளை சிவாகம விதிப்படி நல்ல சிவஞானமுள்ள அனுபவம் உள்ள ஞானதீசிகளிடத்திலே ஒருவனுக்கு அந்த தீட்சை கிடைத்து விட்டால் அவன் உயர்ந்த பலனை கட்டாயம் பெற்று விடுவான். அந்த ஞானதீசிகளும் அந்த முறைகளும் அமைவதற்கு கிடைப்பதற்கு பெறுகின்றவன் முன்ன பிரிவுகளிலே தவத்தை பண்ணியிருக்கவன் முன்ன பிரிவுகளை பண்ணியிருந்தானால் அது கிடைக்கும். முன்னை நன்றாக முயல்ந்தவன் செய்கிறார், பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் நல்ல பெருமையோடு சொல்லிக் கொள்கிறார். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்பார் திருமூலர். முன்னை நன்றாக முயல்தவன் செய்கிறார், பின்னை நின்று என்னையை பரவி வருவது. இவர் என்ன பரவியை பரப்போகிறான், நான் போய்விடுவான். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்பது திருமந்திரம். அப்படி தீட்சை முறையிலே வந்தால்தான் இந்த சரியகிரிய யோகங்களுக்கு அவன் அதிகாரி ஆவான். தீட்சை முறையில வரவில்லையானால் அவன் மனம் போன போக்கிலே சென்று அவன் செய்கிறதை எல்லாம் அவன் யோகம் என்றும் தவம் என்றும் ஜவம் என்றும் செய்து கொண்டிருப்பான். அவன் இன்னும் பல பிறவிகள் எடுத்து அப்புறம் இங்கே வந்து அதன் பிறகு பெற்று அப்புறம் போவாமுத்தி. இப்ப நான் வந்துட்டான், எங்க வந்துட்டான், முடிந்த முடிவாயிருக்கிற சித்தாந்த சிவத்துக்கு வந்து சமய விஷயிட நிர்வாண தீட்சைகளை பெற்று சரியகிரிய யோகங்களை செய்யறதுக்கு வந்துட்டோம். இதற்கு நம்மை ஆளாக்கி விட்டு விட்டான். ஆளாக்கி விடுதல், ஆளாக்கி விடுதல். இந்த தொழிலுக்கு அவனை தகுதி உடையவனாக ஆக்கி விடுதல், அதை ஆளாக்கி விடுதல். இந்த தொழிலுக்கு தகுதி உடையவனாக அவனை பயில் விட்டு படைக்கி அதிலே விட்டு விடுதல். அப்படி விட்டு விட்டான்னா அவன் விடமாட்டான், இவனும் விடமாட்டான். விட்டு விட்டான்னா அவன் விடமாட்டான், இவன் விடமாட்டான். அப்படி விட்டு விட்டு விட்டான், அதை விட்டு விடாமல் செய்ய வரும்.
விட்டு விட்டான். எங்க விட்டு விட்டான்? அவனுக்கு பணி செய்கின்ற அந்த நெறியிலே விட்டு விட்டான், ஆளாக்கி விட்டு விட்டான். அப்படி விட்டு விட்டான் என்றால் விடாமல் செய்யணும். விடாமல் செய்தால் அவன் விடமாட்டான், அவனை இவன் விடமாட்டான். அவனை இவன் விடாது, இவரை அவன் விடாது என்பது சித்தியார். ஆகையினாலே புறம்போகன் புறம்போகல் விட்டேனே என்பார் மாணிக்கவாசகர். நானும் புறத்திலே போக மாட்டேன், உன்னையும் போக விடமாட்டேன். யார் சொல்லுவா அப்படி? நானும் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை போக விடமாட்டேன். புறம் போகேன் மாணிக்கவாசகர், புறம் போகல் விட்டேன், உன்னை புறத்தில போக விட மாட்டேன். எங்களும் தருவது இனி பிரித்தேன், எங்களும் தருவது இனி. இது மாதிரி வாக்கியங்களை எங்கேயும் பார்க்க முடியாது. அதனால்தான் திருவாசகத்து தனிச்சிறப்பு. ஆகையினாலே அப்படி அந்த தீட்சை நெறியிலே நின்று சிவப்பணியா இருக்கின்ற சரியகிரிய யோகங்களை நன்றாக செய்து விட்டானால் அவனுக்கு முத்திப்பேறு சிவப்பேறு தானே கிடைத்து விடும், தானே கிடைத்து. உனக்கு சாயச நாயத்தினை வந்து வாங்கிக்கும் என்றார் போல. ஆகவே அப்படிப்பட்ட அதுவே அந்த பணிகளையும் அந்த நெறிகளையும் அந்த முறைகளையும் தெரிந்து கொள்வதற்கு இது போன்ற ஞான நூல்களை நன்றாக பயில்வது கேட்பது. இது பயில்வது கேட்பது இல்லையானால் அதனுடைய அருமை பெருமை தெரியாமல் கெட்டு போய்விடுவார். தீட்சை பெற்றும் கெட்டு போய்விடுவார், தீட்சை பெற்றும் கெட்டு போய்விடுவார். இந்த அருமை பெருமை தெரியவில்லையானால் இந்த அருமை பெருமை தெரியவில்லையானால் அதில் நிலைத்து நிற்க மாட்டார். நிலைத்து நிற்காத போது விட்டு விடுவார். விட்டு விட்டான்னா ஒரு பிரயோஜனம் கெட்டு விடுவார். விட்டு விட்டானா கெட்டு விடுவார். ஆகையினாலே இந்த அருமை பெருமை தெரிவதற்காகத்தான் இந்த நூலை பெய்துவார். கடைசி வரையிலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். ராகும் வரையிலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். உபே சாமிநாதர், டாக்டர் உபே சாமிநாதர் மேல மாடியிலே பிரசங்கம், மாடியில பிரசங்கத்துக்காக ஒருத்தன் அந்த ஏவலால் கூட்டிகிட்டு போனான். அங்க இருக்கிற ஒரு செயலாளர் அவரை கூட்டிகிட்டு போனான் மேல மாடியில. படியில ஏறி அல்லவா மாடியிலுக்கு போகணும். போகும்போது அவன் இவர் பெரிய வயசு தமிழ் தாத்தா, அவர் இல்ல தமிழ் இருக்காது. அப்படிப்பட்ட மகாவித்வான் மீனாச்சுந்தர் மொழியுடைய சிஷியர், மீனாச்சுந்தர் மொழி சிஷியர். அது ஐயர் பிள்ளைகிட்ட படிச்சாரு, மகாவித்வான் மீனாச்சுந்தர் மொழியில படிச்சாரு, பிள்ளைகிட்டதான் படிச்சிருக்காங்க. அதனாலே அவன் மேல ஏறி போகும்போது படி படி படி படி படி பார்த்துவாங்க, படி அப்படின்னு அதுதானே சொல்லி படி படி படி அப்படின்றே மேல போயிருக்கிறான். அங்க போய் கூட்டத்தில் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாரு. எனக்கு பெரிய உபகாரம் பண்ணினார் செயலாளர், கூடவே வந்து இன்னும் படி படி படின்னு என்ன சொன்னாரு, படி படி படி என்று. அது போல அதனால ஆயுள் வரையிலும் படித்து படித்து முடிச்சாச்சா, கேட்டு முடிச்சாச்சா. அதனாலே ஞான நூல்களை படிச்சு கொண்டே இருக்கணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும். அப்பதான் இவனுடைய மனம் அந்த பக்கம் இந்த பக்கம் போகாம ஒழுங்கா இருக்கும், ஒழுங்கா இருக்கும். இல்லைன்னா அது இஷ்டத்துக்கு போய்விடும். மனம் என்பது ஒரு குதிரை, மனம் என்பது ஒரு குரங்கு, மனம் என்பது ஒரு பேய், அது இஷ்டம் போல போகும். தாவும் பிடிச்சுக்கும் ஓடும், குரங்கு தாவும் பேய் பிடிச்சுக்கும், பிடிச்சதை விடாது ஓடும் குதிரை ஓடும். ஆகையினாலே அப்படி தாவாமல் பிடிக்காமல் ஓடாமல் ஒரு நிலையாக இருக்க வேண்டும் என்றால் ஞானாசிரியருடைய அறவுரையை கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஞானாசிரியர்கள் அருளாளர்கள் சொல்லுகின்ற அறவுரையை கேட்டுக்கொண்டே இருக்கணும். கேட்க கேட்க கேட்க கேட்க கேட்க கேட்க அந்த ஆன்மாவிலே அதெல்லாம் பதிவாகிவிடும். புரிந்தோ புரியாமலோ கேட்கறவனு வச்சுக்க எல்லாம் பதிவாகிவிடும். அது இப்பறவையிலேயே ஞானத்தை கொடுத்து விடும், அல்லது அடுத்த வரவியில கட்டாயம் கொடுத்தே விடும், கொடுக்காமல் போகாது. ஆகவே அப்படிப்பட்ட முறைகளிலே சமய நெறி, சமய நெறி, சைவ சமய நெறி, அந்த நெறியிலே சமயம் விசேட நிர்வாண தீட்சைகளை பெறுவது ஆச்சரியம். தீட்சை என்று தெரிந்து பெற்றது பெறாமல் ஆச்சரியம் தான். யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும் தீட்சைன்னு? இந்த பகுதியில யாராவது தெரியுமா? ஆச்சரியம்னு தெரியுமா? அதனாலே சமயம் தெரிந்து
அதற்கு மேலே அந்த சமயத்தில் உயர்ந்த சமயம் தெரிந்து, அந்த சமயத்தில் ஆச்சாரியன் தெரிந்து, அந்த ஆச்சாரியன் மூலமாக தீட்சையை பெற்றுக் கொள்ள வேணும் என்கின்ற உண்மை தெரிந்து, அதை பெற்று உருப்படி அந்த நெறியில் நிற்கிறது என்று சொன்னால், இது பெரிய எவரெஸ்டில் ஏறியது போல சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த அளவுக்கு வந்துட்டோம். அதனால நம்ம கெட்டிக்காரர்கள்தான் சொல்லுவோம், நம்ம சதுரர்கள், சதுரர் ஆர்கோரோ சதுரங்கிறார் அல்லவா, அதுபோல நாம் சதுரரை தவிர வந்து இழைத்தவர்கள் அல்ல, கெட்டிக்காரர் கெட்டிக்காரர். அதுல என்ன சந்தேகம், எத்தனையோ சமயங்களை தாண்டி வந்துட்டோம், எத்தனையோ நமக்கு எதிர்ப்புகள் இருக்கிறதெல்லாம் பொருட்படுத்தாமல் இருக்கிறோம், சமுதாயத்தை பொருட்படுத்தாமல் இருக்கிறோம், சொந்தக்காரனை பொருட்படுத்தாமல் இருக்கிறோம், அப்படித்தான் இருக்கிறான். அவனை பொருட்படுத்திருந்தோமானால், படுத்தினோமானால் கட்டாயம் நழுவிடுவோம், இங்க வரவே விட மாட்டான், வந்தவனை நிக்க விட மாட்டான், விளங்குதா? அதனால நாம கிட்டிக்காது. ஆகவே இப்படிப்பட்ட முறையிலே அந்த சமய தீட்சை பெற்றவர்களுக்கு சமயி புத்திரர் என்று பெயர். சமய தீட்சை பெற்றவர்களுக்கு சமயி புத்திரர், அப்பதான் சமயத்தில் புகுந்துருக்கிறான், அதனால சமய புத்திரர். அவன் சமயம் போல நிதானம் பண்ணுவான், சமயம் போல நடந்துக்குவான், சமய தீட்சை நினைப்ப சமயம் போல செய்வான். சாமானியர்க்கம் பரிவார தேவதைகளுக்கு, அம்பாள் முதலாக சாமானியர்க்கம், விசேடம் சுவாமிக்கு மாத்திரம். அது பாத்திய ஆகம அறிக்கையம், அது மூணு நாலு வச்சு நாலு கண்ணம் வச்சு செய்யணும், அதை ரெண்டு கிண்ணத்துல வச்சு கொடுத்துருக்கிறாங்க, ரெண்டு கிண்ணத்துல வச்சே செய்ய முடியாம இருக்கு. சாமானியருக்கு ஒன்று விசேடாச்சு, அம்பாள் விநாயகர் மற்ற பரிவார சுப்பிரமணியம் எல்லாருக்கும் சாமானியருக்கும், விசேடாச்சும் சௌரவனுக்கு மாத்திரம், சௌரம் மாத்திரம் பஞ்சபிரமந்திரங்களால அர்ச்சித்து விசேட அறிக்கியத்தை சுவாமிக்கு மாத்திரம் உபயோகப்படுத்துவது. அதுபோல சாமானிய புத்திரர் விசேட தீட்சை பெற்றவன் சாமானிய புத்திரன், அதற்கு நிர்வாணதீட்சை பெற்றவன் தான் விசேட புத்தன், நிர்வாணதீட்சை பெற்ற விசேடமான புத்தன், மிக நல்ல புத்தன், மிக நல்லவர், நல்லவர் மிக நல்லவர் என்றார் போல், நல்லவர் மிக நல்ல, ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர் என்பது போல. அதனால விசேட தீட்சையில தான் அந்த அத்துவாசுத்தி, நிர்வாணத்தில் தான் அந்த அத்துவாசுத்தி எல்லாம் வந்து அவனுக்கு பரவி இருக்கிற நெறிகளை எல்லாம் செய்ய முடியும் ஆச்சாரியன். அதனால அந்த தீட்சையை பெற்றவன் கெட்டிக்கார, அந்த தீட்சையை பெற்று அதனுடைய அருமை தெரியணும், அந்த அருமதியை தான் அந்த நூலை படிக்கிறது கேட்கணும். ஆகவே அந்த புத்திரனுக்கு, அந்த நிர்வாகத்தை பெற்றவனுக்கு விசேட புத்திரன் என்றும் பெயர், சாதகன் என்றும் பெயர், சாதகன் என்றும் பெயர். சாதகன் என்று சொன்னால் சாதனை, சாதன வேதியிலே சொல்லப்பட்டபடி சாதிப்பவன், சாதனத்தை சாதிப்பவன், சாதனம் என்று சொன்னால் விளங்குதா? சாதனம் என்றால் செய்கை, சாதனம் என்றால் செய்கைக்கு பயன் கிடைப்பதான் பயன், பயணியல் சொல்லுவார்கள், பரமாணவியல் இலக்கணவியல் சாதனவியல் பயணியல் என்று நான்கு இயல் சிவஞானபுரத்தில், பரமாணவியல் இலக்கணவியல் சாதனவியல் பயணியல் கடைசியா பயணியல். இந்த வேலைக்கு என்ன லாபம், சாதனம் என்றால் வேலை, சாதிப்பது, சாதிப்பது, சாதிச்சுட்டான் அந்த காரியத்தை சாதித்து விட்டான், அவன் சாதிப்பதனாலே இவன் முத்திக்கு அடுத்தாப்புல போறதுனாலதான் ஒரு சாதகன் உண்டு. அப்படிப்பட்ட சாதகனுடைய இலக்கணம் ஏழு திருக்குறளால் உணர்த்துகின்றார். அது எப்படி சொல்றாருன்னா, தரித்து சமய விசேட நிர்வாணம் தெரித்தபடி நித்தியமும் செய்து, சமயம் விசேட நிர்வாணம் தரித்து, சமயம் விசேட நிர்வாணம் என்னும் மூன்று தீட்சியையும் பெற்று நித்திய கர்மத்தையும் நைமித்திய கர்மத்தையும் சிவாகம் விதித்தபடி பண்ணி, ஐயால மூன்று தீட்சைகளையும் பெற்று, மூன்று தீட்சைகளை பெற்றவன் மூன்று வேளையும் அனுஷ்டானம் பண்ண வேணும், மூன்று வேளையும் அனுஷ்டானம் பண்ண வேணும், பூஷை தப ஜபங்களை குறைவில்லாமல் இயன்றவரையும் நன்றாக செய்ய வேணும், அதற்கு மேலே முத்தி பஞ்சாக்கரத்தை முறையாக ஜபிக்க வேணும். முத்தி பஞ்சாக்கரம் ஜபிக்கிறதா யோக நிலையே, நிர்வாண தீட்சைகள் உபதேசிக்கிறதா முத்தி பஞ்சாச்சரம் பேர், சமய தீட்சைகள் உபதேசிக்கிறது தூல பஞ்சாச்சரம், விசேட தீட்சையில உபதேசிக்கிறது சூக்கு பஞ்சாச்சரம்,
வந்து நிர்வாணத்தில் உபதேசிக்கிறது முத்தி பஞ்சாச்சரம். அது இருதலை மாணிக்கம்னு சொல்றது. முத்தி பஞ்சாச்சரத்தை இருதலை மாணிக்கம் என்று சொல்லுவது. அதனாலே முதல் அந்தம் இல்லா மல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய், முதல் அந்தம் இல்லா மல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய் மூர்க்கனருக்கு என்பது திருவாசகம். அதனாலே அப்படிப்பட்ட முத்தி பஞ்சாச்சரத்தை முறையாக பெற்று முறையாக செவிக்கிறான் என்று சொன்னால் அது தர்றது முத்தி வியாக்கியானம். அது தருவது என்ன தரும்? முத்திய காந்தரும். அது எது தருமோ அதைத்தான் தரும். இப்ப தென்னை மரம் என்ன தரும்? புளியங்காயா தரும். தென்னை மரம் என்ன பதரு? தேங்காய் தான் தரும். அதுக்கு தண்ணி ஊத்தினீங்கன்னா என்ன கொடுக்கும்? தேங்காயா கொடுக்கும். அது புளிய மிஞ்ச தராது. எதனாலே அதை ஜெயித்தால் அதுதான் கிடைக்கும். அப்படி நிர்வாண நிச்சயை பெற்று நித்தியமும் செய்து, நித்தியம் என்கிறது தினந்தோறும் செய்கின்ற அனுஷ்டானம் பூசை யாகம் முதலான காரியங்கள். அது போல நைமித்தியங்கிறது விசேட நாள்களிலே விசேடமாக பூசை ஜபதமம் உங்களை செய்வது நித்திய நைமித்தியம் என்று பெயர். இத வந்து என்ன சொல்றாருன்னா, சித்தி விரும்பி செய்து காமியமும் செய்து என்றால் பத்தியனார் சென்று பணிந்து மூலக சித்திகளையும் விரும்பி காமிய கர்மத்தையும் பண்ணி ஆச்சாரியருடைய திருவடிகளை அன்பினோடு போய் வணங்கி. அதாவது சித்திகள் மூன்றுன்னு இதுல பிரிக்கிறார். அது எப்படின்னு கேட்டா, சித்தி மூன்றாவன உத்தமோத்தம சித்தி, உத்தம சித்தி, கனிஷ்ட சித்தி என்பனவா. சித்தின்னு சிவ தர்மோத்தரத்துல வந்து சொன்னதா, அதனுடைய சாயல் தான் இதுவும், அதுவும் இதுவும் ஒன்றுதான். அதனால சித்தியை விரும்பி செய்தல் அது. வித்தியேஸ்வரராதலும் உருத்திரராதலும் பரம விஷ்ணு முதலிய தேவர்களாதலும் உத்தமோத்தம சித்தி. அந்த சித்தியிலே வித்தியேஸ்வரர் உருத்திரர் பரம விஷ்ணு முதலான தேவர்களாக ஆவதற்காக செய்கின்றது உத்தமோத்தம சித்தி. அந்த தபசபங்களை அப்படி நினைத்து செய்வது உத்தமோத்தம சித்தி. தேவர்களுக்கு ஒப்பாய சரீரத்தை எடுத்து ஆகாச கவனம் பண்ணி அங்குள்ள போகங்களை புசித்து திரும்பி வருதல் உத்தம சித்தி. இப்படி தேவர்களுக்கு ஒப்பாய சரீரத்தை எடுத்து அந்த சித்தியினால தபசபங்களால நினைத்த தேகத்தை எடுத்துக்கொண்டோம். நினைத்த தேகத்தை தேவர்களை போல சரீரத்தை எடுத்துக்கிறோம். இப்ப தேவர்கள்லாம் நடக்கிறது இல்லையில, எல்லாம் டாடா சிமாவில் தான் போறான். தேவர்கள்லாம் நடக்கிறதே கிடையாது, எல்லாம் பிளேன் தான், பறந்துதான் போறான். எல்லாம் பிளேன் தான், பிளேன் புரியுதா? ஆகாசமா இருக்கும், ககனமா இருக்கும். அப்படி தேவர்களுக்கு ஒப்பாகி சரீரத்தை எடுத்து ஆகாச கவனம் பண்ணி அங்குள்ள போகங்களை புசித்து திரும்பி வருதல் உத்தம சக்தி. பிறத்துவாரத்தினாலே பாதாளத்தில் பிரவேசித்து அங்குள்ள போகங்களை புசித்து திரும்புதல் கனிட்ட சக்தி. இதையே அவரு தான் வினதிக்கிறவர். பேர் காலமேகப்பல வருவான்னாரு. இவர் வைத்தியநாதர் வினதி இருப்பார் இல்லவா, தீராதவனை தீர்க்கிறவர் இல்லவா வைத்தியநாதர் சிவபெருமான். என்னத்தை போய் இவரு தீர்த்தாருனாரு, இவர் போய் என்னத்தை போய் தீர்த்து விட்டாரு, அவருக்கு வந்ததே தீர்த்துக்க முடியலனாரு. ஆமாண்ணா அப்படி சொல்லி விட்டாரு. வாதக்காலான் தமக்கு, வாதக்காலா தமக்கு, அவருக்கு வாதக்கால சிவபெருமானது தெரியாது உங்களுக்கு. அப்படி இருங்க, பேசாம சொல்லிவிடாது. பாதக்காரான் தமக்கு, மைத்துனருக்கு நீரிழிவா, மகாவிஷ்ணுக்கு நீரிழிவு, போத பெருவயிரா பிள்ளையா இருக்கு, போத பெருவயிரா பிள்ளையா இருக்கு. ஓதக்கள் வந்த வினை தீர்க்க வகையறியார் வேலூரார், எந்த வினை தீர்ப்பார் இவர்? பாதக்காரான் தமக்கு நடனம் ஆடுறது கால் கோணலாவே இருக்குது இல்லப்பா, கால் கோணலா இருக்குது இல்லையா? இன்னைக்கு நடராஜர் அபிஷேகம். பாதக்காலான் தமக்கு மைத்துனருக்கு நீரிழிவான், மைத்துனருக்கு நீரிழிவான், போத பெருவயிராம் பிள்ளையா இருக்கு. பிள்ளைக்கு மகோதரம் இருக்கு,
மகோதரம். மகோதரம்னா புரியுதா? மகா உதரம். மகா உதரம்னா பெரிய உதரம். உதரம் என்றால் வயிறு. போத பெரு இளம் பிள்ளை இருக்கு, போதக்கு வந்த இருக்க வகையறியார் வேலூரார். அவருக்கு வாத காலம் மைத்தனுக்கு நீரு பிள்ளையருக்கு பெருவயிறு, இதையே தீர்க்க முடியல. இவர் என்னத்தை மற்றவர்களுக்கு தீர்க்க கூடாது போய் என்று சுவையா பாடினார். அது சுவையா அப்படி பாடணும், பொருள் வேறு. ஆகையினாலே இப்படி வினைகளை இருக்கின்ற துன்பங்களை, உலகியல் துன்பங்களை தீர்க்கவே முடியாமல் மனிதன் திண்டாடுகிறார். அதனாலே இப்படி இருந்தாலும் இதற்கிடையில நமக்கு என்ன எங்க இருக்க வேண்டும் என்றால், திருவடி பேர் கிடைக்கணும், திருவுருள் கிடைக்கணும், திருவுருள் கிடைக்கணும், அதுலதான் நிறுத்தணும். விளங்குதா? இருக்குந்தா இருக்குந்தா இவன் கஷ்டம் இல்லாம இருக்கிறான். ஆனா நம்ம பார்த்தா அடுத்த என்ன சொல்றான்னா, அட போய்யா சாமி கும்பிட்டு கூட கஷ்டத்தடைய கும்பிடாதவன் நல்லா இருக்கா அப்படின்னு லெகுவா சொல்லிவிடுறான். கும்பிடாதவன் தான் என்கிட்ட தினந்தோறும் பல பேர் வர, அவன் படுற கஷ்டத்தை கேட்டு சகிக்க முடியும். காட்டேரி மோட்டேரி கும்பிடுறவன் படாத பாடுபடுறான். நீ மறந்துகிட்ட கூட சொன்னேன் சிவான்னு சொல்லி எரியாது, அவன் படுற பாடு சொல்லி உங்களுக்கு. ஆகையினாலே இப்படி சித்திகளும், இச்சித்திகள் உலகரார் காணப்படாதனவும் காணப்படுபனவும் பரமெனவும் அபரமனவும் வருமெனவும் உணர்க. இவைகளை இங்கு விரித்துரைக்கு பெருகும். காமிய கர்மமாவது பும்ரூபம் ஸ்ரீ ரூபம் ஸ்ரீ பும்ரூபம் என்னும் மூவித தேவதைகளையும் ஜபதர்ப்பண பூசைகளினால சாநித்தியம் பண்ணி கொண்டு அவ்வாறே நாள்தோறும் அனுஷ்டித்தலாம். ஆச்சாரியரே அன்றி சேட்டாச்சாரிய முதல்வரையும் வணங்கல் வேண்டும் என்க. அவர்களையும் வணங்கலாக காலமும் வணங்கும் போது கால் நீட்டலாக அத்து செய்யும் முறையே இப்படின்னு சித்திகளை சொல்லி, அதற்கு மேலே வந்து ஆச்சாரியரை அன்றி சேட்டாச்சாரியரை முதலிய சேட்டாச்சாரிய தனக்கு முந்தி சீச்சை பெற்றவர்கள், தனக்கு உபதேசம் பண்ணினவர்கள், இப்படி ஞானங்களை உபதேசம் பண்ணுகின்ற ஆசிரியர்கள், இவர்களை வணங்குகின்ற காலத்தையும் வணங்கக்கூடாத திசைகளையும் சொல்லுகிறார். அது வழியிட நடக்கும் போதும், மலரினை கொய்யும் போதும், விளிமையர் கியும் போதும், உத்தரவினையின் உத்தரவினைனா பூஜையில இருக்கும் போதும், உத்தரவினைனா புரியுதா? உத்தரவினைனா பூஜை, தட்சணவினைனா பிதிர் பூஜை, உத்தரவினைனா செவ் பூஜை. எழுதிடும் போதும் வாய்மை இதழினை இதழின் கண்ணை அழகூறும் அரசர் வாச்சென்று அடைந்தமர்ந்து இருக்கும் போதும், அரசரிடத்தில் இருக்கும் போதும், புனலிடை மூழ்கும் போதும், நெய்தியை புரியும் போதும், அனலினை ஓம்பும் போதும், அரிச்சனை செய்யும் போதும், மலையிட அருந்தும் போதும், மலசலம் ஆற்றும் போதும், பணவரை குறவரம்மை பதம் பணி வது வாங்கன்றே. இப்படிப்பட்ட வேலைகளில வணங்கக்கூடாதுங்கிறார். இப்ப வணங்கிறது இருக்குது அல்லவா, எந்த இடத்துல வணங்க வேணும், எப்படி வணங்க வேணும் என்ற முறை இருக்கிறதா அதுக்கு சொல்றாரு. பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதோ, சாப்பிட்டு இருக்கும் போதோ, நடந்துகிட்டு இருக்கும் போதோ, இப்படிப்பட்ட காலங்கள்ல வணங்கக்கூடாதுங்கிறார். வணங்கன்னா கீழே விழுந்து நமஸ்காரம் பண்றது முதலானது செய்யறது கூடாதுங்கிறார். அப்ப அவ வந்து இவாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணவோ மற்றதோ ஒண்ணும் தோதுபடாத ஒத்து வராதல்லவா, அதுக்காக. அதற்கு மேல வணங்கலாக திசையை சொல்லுகிறார். வணங்கலாக திசைங்கிறது இப்ப கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுகிறோம் அல்லவா, நமஸ்காரம் பண்ணுகிறோம் அல்லவா, அது நின்று கும்பிடுவதும் சரி, நின்று கும்பிடுவதும் சரி, கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுவதும் சரி. அப்படி கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுவது எப்படிப்பட்ட எந்த பக்கம் கோயிலா இருந்தாலும் கால் கிழக்கேயும் வடக்கேயும் நீட்டக்கூடாது, கிழக்கேயும் நீட்டக்கூடாது, வடக்கேயும் நீட்டக்கூடாது. நீட்டுவது தெற்கையும் மேற்கையும் நீட்டி கும்பிடணும். அகத்தால கிழக்கே இருக்கவனும் வடக்கே இருக்கவனும். தேசிகன் தன்னை தேவர் திருவடி தன்னை ஈசன் நேசரை சந்திதோறும் நிருமலன் தன்னை அர்ச்சிக்கும் பூசுரம்மை தந்தை தாய்தமை பணியும் போது காசினை களைவார் நீட்டல் வடக்கினும் கிழக்கும் காலை. நீட்டல்னா நீட்டக்கூடாது என்பது அர்த்தம். கிழக்கினும் வடக்கும் காலை, வடக்கும் கிழக்கும் கால் நீட்டக்கூடாது. யாரு தேசிகரை வணங்கும் போதும், அதுக்கு மேல ஈசனை பூசைகின்ற அர்ச்சகரை வணங்கும் போதும், சிவனை வணங்கும் போதும், தாய் தந்தை வணங்கும் போதும், அடியாரனை வணங்கும் போதும் கிழக்கையும் வடக்கையும் கால் நீட்டக்கூடாது. இன்னும் பல பேருக்கு தெரியாது, பல பேருக்கு தெரியாது. அதற்கு மேல அனுமதியை பெற்றேதம் ஆச்சிரம மீதி இனியுட்குறவன் அடியும். அனுமதியை பெற்றேதம் ஆச்சிரமம் எய்தி, ஆச்சாரியிடத்திலே அனுமதியை பெற்று கொண்டு தமது ஆச்சிரமத்துக்கு போய் அவ் ஆச்சாரியுடைய திருவடிகளையும் மனசிலே தியானித்து, அதனாலே அப்படி தன்னுடைய ஆச்சாரியிடத்திலே அனுமதியை பெற்றுக் கொண்டு தன்னுடைய ஆச்சிரமத்துக்கு சென்று
ஆச்சாரியுடைய திருவடியை மனசில் தியானித்து இரவு பகலில்லா இடத்து இரண்டற்றுவங்கும் பரமசிவம் பாராமற் பார்த்து. இது எப்படின்னு கேட்டா, இரவு பகலில்லா இடத்து கேவலமும் சகலமும் இல்லாத இடத்திலே, கேவலமும் சகலமும் இல்லாத இடத்திலே, அது கேவலம் என்பது இரவு, சகலம் என்பது பகல், கேவலம் என்பது இரவு, சகலம் என்பது பகல், பகல் என்பது விழிப்பு, இரவு என்பது உறக்கம். பகல் என்பது விழிப்பு, இரவு என்பது உறக்கம். பகல் என்பது நினைப்பு, இரவு என்பது மறப்பு. பகல் என்பது நினைவு, இரவு என்பது மறதி. இப்படி மறதி இல்லாமல், நினைவு இல்லாமல், நினைப்பும் இல்லாமல், மறப்பும் இல்லாமல், இதுதான் பெரிய சிக்கல். நினைப்பும் இல்லாமல், மறப்பும் இல்லாமல், அப்படி இருக்க முடியுமா? நினைக்க தெரிந்த மனமே மறக்க தெரியாதா என்றார் போல, நினைப்பு மறப்பு இரண்டும் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அது தாய்மான சொல்றாரு, நினைக்கிற போது பிறக்கிறேன், மறக்கும் போது இறக்கிறேன். இது மாதிரி நான் இறந்ததும் பிறந்ததும் கொஞ்சம் அல்லார். அந்த இரவு பகல்ங்கிறது அத்தனை வகையில் இருக்கு. இரவு என்பது மறதி, பகல் என்பது நினைவு, இரவு என்பது உறக்கம், பகல் என்பது விழிப்பு. அதில் கேவல சகலம்னு சொல்லுது. நினைப்பு மறப்பு இல்லாமல் இருப்பது. சிவருமான் அப்படி இருக்கிறாரா? சிவருமான் நினைக்கிறதும் இல்லையா, மறக்கிறதும் இல்லையா? புதியா மரியா உணரா மறவா, புதியா மரியா பின்ன புரியுதா என்ன? எல்லாத்துக்கும் தெரியணும் இல்ல, உனக்கு தெரியுது. நமக்கு ஒண்ணு புதிக்கிறதுனா பிறக்கிறது, மறிக்கிறதுனா இறக்கிறது, ரெண்டு இல்லையா சௌரமானுக்கு? அப்புறம் எல்லா சாமிக்கும் உண்டு. அவருக்கு இல்லையன்னா மற்ற சாமிக்கு எல்லாத்துக்கும் உண்டு. புதியா மரியா, பிறப்பதில்லை இறப்பதில்லை, உணரா

0: அறியா உணராக மறவா இடிமால் அறியா மலன் முதல்வா அதிகா அனகா அவையா அமரா பதிகாவல சூர பயங்கர அமராவதி காவல தேவலோகத்தை காத்தவனே சூரனுக்கு பயங்கரமானவனே அப்படி அமராவதியாகி தேவலோகத்தை காத்தவனே அவரா பதிகாவலனே பதிகாவல சூர பயங்கரனே அமராபதினு வரும் அமராபதினு வரும் அமராபதினாவும் ஆகையினாலே இரவு பகல் இல்லா இடத்து கேவலமும் சகலமும் இல்லாதவிடத்திலே மாணிக்க வாசகர் அப்படி இருந்தாரா மாணிக்க வாசகர் எனான் பதறியேன் பகல் இரவாவதும் அறியேன் திருவாசகர் உயிர் நிபத்து எனை நான் என்பது அறியன் பகல் இரவாவதும் அறியன் மனவாசகம் கடந்தான் என மத்தோன் மத்தராய் சினமால் விடை உடையான் மண்ணு திருப்பெரும் துறை உறைவான் பணவன் எனச் செய்த படிது அறியன் பரஞ்சுவன் இப்படி அவன் பண்ணிவிட்டான் அதுவும் பண்ணி
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: பெருமிழலை குறும்ப நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: உணவுக்கு அமுதுன்னு ஒரு புது பெயர். அடியார்கள் உண்ணும்போது திருவம்புன்னு சொல்றோம். அது நம்ம கடைக்காரமர் அடுத்தாப்புல வருது. அதுல சொல்றாரு, அடியார் வந்தாரு. அடுத்தது கடைக்காரமர் அதுல சொல்றாரு, அடியார் வந்தாரு. அந்த நேரத்துக்கு அடியார் வந்த நேரத்துக்கு சாப்பாடுதான் தயாராயிருக்கா, சாதம் தான் வடிச்சிருந்தா, காய்கறிகள் சாப்பாடு எல்லாம் தயார். முதல்ல சாதத்தை வடிச்சுட்டாராம், அதான் பழக்கம். முதல்ல சாதத்தை வடிச்சுட்டா அது அந்த நேரத்துக்கு யாரு எப்படி வேணும்னாலும் பண்ணிக்கலாம். சாதம் வச்சு வச்சுக்கோ, ஒரு மூளை போட்டு தயிர போட்டு ஒரு ஊறுகாய வச்சா சாப்பிடுவோம். வந்த அடியா ரொம்ப பசி கூட வந்தாரு வச்சுருங்க, இருங்க ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகுங்க, நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது பொருத்தம். அதே மாதிரிதான் கரைக்கால மணி நேரம் வச்சு வந்தாரு, பசி கூட வந்தாரு. அந்த நேரத்துக்கு யார மற்ற காய்கறி வர்க்கங்கள் சாம்பார் தயாராகல, தயார் ஆகிறதுக்கான ஏற்பாடுகள் சாதந்தான் வடிச்சிருந்தாலும் அப்படி அந்த சாதந்தான் அந்த நேரத்துக்கு தயாரிச்சுங்கிறத சொல்றதுக்கு சேர்க்கலாரு. கரியமுதங்கு உதவாதே, இந்த பொரியல் வகைகள்லாம் அந்த நேரத்துக்கு தயார். கரியமுதங்கு உதவாதே திருவமுது கை கூட வாக்கியத்தவா, அந்த உணவு ஆகிய சோறு மாத்திரம் தயாராச்சு சொல்லல, திருவமுது கை கரியமுதம் உதவாது. அந்த நேரத்துக்கு கை கரிவைகள் தயாராகல, திருவமுது கை என்று சொல்கிறார். ஆகையினாலே அடியார்கள் உண்பது அமுது. அவர்களுக்கு உண்பதை எப்படி சொல்றாருன்னா, சாப்பாடு போடுறத ஊட்டுதல், ஊட்டுதல் ஊட்டுதல்னா குழந்தைகிட்டதான் ஊட்டுவோம், சோறு ஊட்டி விடுவோம் குழந்தைக்கு, அப்படித்தானே சொல்லுவோம். சேர்க்கலாறு அடியார்கள குழந்தை ஆக்கிட்டார், அடியார்கள குழந்தை மாதிரி ஆக்கிட்டார். அது எப்படின்னா, குழந்தை இடத்துல எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறோமோ அந்த அளவு அடியாளத்துல அன்பு வைக்கணும். அதுதான் இந்த திருவிளையாட புராணம் சொல்லிச்சு. சிவருமாரனுடைய அடியாரனை கண்ட தன்னுடைய குழந்தை இடத்துல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறோமோ அவ்வளவு அன்பு, அரசனுடைய பிள்ளையிடத்துல அரசனுடைய பிள்ளையை கண்டா எவ்வளவு பயம் இருக்கும் அவ்வளவு பயமும் வைக்கணும் அடியாரன், பயமும் பத்தியும். அதனாலே ஊட்டுதல்னா எடுத்து அவங்க வாயில வைக்கிறது இல்லை, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவோம், இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவோம்.

0: இந்த புரண்ட பக்கம் பூராவும் ரத்தமா போச்சு. இந்த தர்மர் என்னமோ தர்மம் செய்யறான்னு சொல்லி கேள்விப்பட்டு அங்க போய் புரண்டம்னா இந்த பக்கமும் தங்கமா போயிருமே சொல்லி நான் இங்க வந்து புரண்டு புரண்டு பாக்குறேன் தங்கமே ஆகல அப்படின்னு சொல்லு. தர்மருக்கு என்னமா இருக்கும்? நம்ம பாத்தியா தர்மம் ரொம்ப செஞ்சு அவஞ்சீர தர்மம் பெரியது பட்டினியா கடந்த போது நாம்பார் தர்மமே தர்மமா தர்மம்னு சொல்றதா என்னன்னு சொல்றது
1: தன்னை வறந்தாள் தன்னை அணுகட்டாள் தலைப்பட்டாள் சுந்தர சுவாமியுடைய பெருமையை கேட்டார்.
0: கேட்ட உடனே அவர் மேல
1: நம்பியை பணிந்து நித்தன் அருள் பெற்றவர்களாக நினைத்து நயம தலை நின்றார். திறந்தோறும் சுந்தர சுவாமியே அகக்கண்ணால தியானம் பண்ண மையார் தடங்கன் பறவையார் மனவாளந்தன் மலர்கடல்கள் பறவனாச்சியாருடைய மனவாளனாகிய சுந்தர சுவாமியுடைய திருவடி கமலத்தை தொழுகு வாய் வாழ் மனத்தால் நினைக்கும் கடப்பாட்டி மனத்தாலே நினைக்க வேண்டியது, வாக்கினாலே வாக்கினாலே வாழ்த்த வேண்டியது, கையாலே இப்படி பார்க்காமலேயே சந்திக்காமலே அப்படி அன்பு வந்து அப்படி அன்பு வந்தது. அப்படி வந்து செய்யாள் போன நான்முகனை அறியாச்சும் போற்றாடினைக்கு செய்யாள் கூணும். செய்யாள் கூணும்னா மகாசுமி, செய்யாள்னா மகாலட்சுமி, அவளுக்கு தலைவனாகிய விஷ்ணு. செய்யாள் கூணும் நான்முகன் அந்த ஆளுக்கான் தெரியும். நான்கு முகம்னா இருக்கு பரமாவுக்கு. அறியாச்சும் போற்றாடினைக்கள் ரெண்டு பேரும் அறியாதவராகிய ஊர்த்தருடைய திருவுரி, ரெண்டு பேரும் அறியாதவராகிய ஊர்த்தருடைய திருவுரி. சேர உற்றநெறி இதுவே என்று அன்பின் ஜோருவார்பைய திருவடியை அடைவதற்கு இதுதான் வழி என்று பிடித்துக் கொண்டார். எது வழி? சுந்தர சுவாமியை தியானம் பண்றவருடைய நாமத்தை ஜெபம். நம்பியாரூராயனமகா என்று அவருடைய நாமத்தை தியானம். என்று அவருடைய நாமத்தை ஜெபித்து அவரை வாழ்த்து அவரை நினைத்து தியானம். இப்படிப்பட்ட நெறியிலே பல வாழ்ந்தார். இது ரொம்ப இலகுமான வழி, ரொம்ப இலகுவான வழி. என்ன சிவபெருமானுடைய திருவடியை பூசித்து தவத்திலிருந்து ஜபத்திலிருந்து தியானம் பண்ணி அடைவது கொஞ்சம் கடிசு. இது அடியாரை வணங்குதல், அருளாளர் திருவடியை பற்றி கொடுதல், அருளாளர்களை பற்றி கொடுதல். அப்படி பற்றி கொள்ளும் போது அவர் என்ன பண்ணிடுவாரு? அந்த அருளாளர் சுந்தர் என்ன பண்ணிடுவார்? உடனே இவருக்கு சாகசம் பண்ண சொல்லிடுவார். நடுவுல நல்ல மந்திரிக்கு நமக்கு நடுவுல ஒரு நல்ல ஆட்டுதான் வச்சுருவோம். மந்திரிக்கு ரொம்ப வேண்டிய ஆளு. நம்ம சொன்ன அந்த ஆளு சொன்னா மந்திரி கேட்கிறாப்புல, மந்திரி கேட்கிறாப்புல. இங்கிட்டு இருக்கிற புறம்போக்குல இந்த மாதிரி வீரமலைக்கு ஒரு 10 ஏக்கர் சாட்சி பண்ணுவாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் வீரமலை? அந்த மாதிரி அதனால அருளாளர்களை பற்றி கொண்டா ஆண்டவனை அடைவது எளிது. அருளாளரை பற்றி கொண்டா ஆண்டவனை அடைவது இல்லை. அந்த மாதிரி இதுதான் எளிய வழி, உயர்ந்த வழி என்று பற்றி கொண்டார். யாரை பற்றி கொண்டாரு? சுந்தரரை பற்றி கொண்டார். உய்வான் சேர உற்றநெறி இதுவே என்று அன்பின் விட்டார். நாடு நம்பி ஆறுகூற நாமம் நவீந்த நலத்தாலே ஆடும்படியால் அடிமாதி சித்தியான அடைந்தது. தினந்தோறும் இப்படி நம்பி ஆகி சுந்தர சுவாமியை தியானம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி சுந்தரமு சுவாமியை நினைத்து வணங்கி வணங்கி வணங்கி வாழ்த்தி அதனாலே அவருக்கு அட்டமாசித்தியும் இருந்துச்சு. அதனாலே அட்டமாசித்தியும் இருந்துச்சு. அட்டமாசித்தினா ஒண்ணு தெரிஞ்சா போதும், இரும்ப தங்கமாக்குறது நினைச்சா அமெரிக்கா போகும், நினைச்சா அந்த மாதிரி. அப்படிப்பட்ட அட்டமாசித்தி எல்லாம் சுந்தரம் சுவாமி தியானம் பண்ணினதுனால அவருக்கு வந்துருச்சு. அப்படின்னா சுந்தரது எப்படிப்பட்டவரும், அதனால இந்த நாளுக்கு சமான நாளும் இருக்கணும். ஆகவே ஆடும்படியால் அடிமாடி சித்தியான அணைந்ததற்கும் மூடும் காதல் உடன்பெருக முதல்வர் நாமத்து எடுத்தஞ்சும் கேடும் பொருளும் உணர்வுமா பரிசு வாய்ப்பு கிடுகிறார். அதற்கு மேலே சிவபெருமானுடைய அஞ்செழுத்தாகிய பஞ்சாட்சரத்தையும் எண்ணுவாரு. அந்த பஞ்சாட்சரம் தான் கேடும் பொருளும் உணர்வுமா. கேடும் அந்த பஞ்சாட்சரம் தான் கேடும். கேடும் தான் சுத்தம். கேள் என்றால் சுத்தத்தார் பொருள் செல்வம் உணர்வு அறிவு எல்லாமே அந்த பஞ்சாட்சரம் என்று செவிப்பாரு. இன்னவாறே இவர் உண்ட இப்படி இவர் இப்படி இந்த மாதிரி நெறியில தவத்தில் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை இப்படி நடத்தி கொண்டிருக்கிறார். சுந்தரம் சுவாமியை தியானிக்கிறது நாமத்தை சொல்லுவோம். அடியாரனுக்கு திருவமுது படைத்தல் இன்னவாறே இவருடைய ஏழு கொடி மேல் உயர்த்தவர்தம் பொன்னங்களங்கள் மண்ணின் மேல் பொருந்த வந்து வளக்குறைத்து மண்ணு ஓலை அவை முன்பு காட்டி ஆண்ட வன்றுண்டர் சென்னி மதிதூய் மாடமது மாடமலி கொடுங்கோடு உரைச்சிருந்தார். இப்படி இவர் பல நாள் இந்த நயமத்தில் இருக்கும்போது சுந்தரம் சுவாமி கொடுங்கோடு போயிட்டார். கொடுங்கோடுங்கிறது கேரளா திருவஞ்சக்களம் கொடுங்கோடு. அஞ்சை களத்து நஞ்சுண்ட அமுதை பறவை நஞ்சுண்ட அமுதை நஞ்சு அமுது ரெண்டு வெவ்வேறு நேர் எதிர்பொருள் அல்லவா நஞ்சு அது நஞ்சுண்ட அமுதையினர் சிவபெருமான அமுதமா அதனால நஞ்சு அவரை ஒண்ணும் பண்ணலைனர். ஒண்ணும் பண்ணாதது காரணம் அவரே அமுதமாக இருப்பதால் நஞ்சு ஒண்ணும் பண்ணல. அஞ்சை களத்து நஞ்சுண்ட அமுதை பறவி அணை உருவார் சுந்தர சுவாமி இந்த லோகத்துக்கு வந்து திருத்தொண்ட தொகைவாடி இரண்டு திருமணங்களை செய்து பல வகையான அரிசியங்கள் எல்லாம் செய்து இரண்டு தடவை சேரநாட்டுக்கு போயிருந்தார். குதிரை வச்சிருந்தார் சுந்தரம் அது குதிரை. அப்படி இரண்டாவது தடவை போகும்போதுதான் திருவஞ்சகலத்துல போய் சுவாமி கிட்ட வெள்ள பண்ணினார். இந்த லோகத்துல இருந்தது சாமி தேவரி எழுந்தருளி இருக்கிற கையிலைக்கு நான் வரவும் அப்படின்னு சொல்ல முடியினார். விருத்தேன் மனை வாழ்க்கை

அஞ்சை களத்தப்பனே, அஞ்சை களத்தப்பனே என்று பாடினார். இந்த அஞ்சை களத்தப்பனே அஞ்சை களத்தப்பனே இந்த பத்து பாட்டு இருக்கும். யானமேல போகும்போது என்ன பண்ணாரு, தன்னை முன் படைத்த என்று பாடினாரா, அதுல கடைசி பாட்டு

0: திருநாவலூரன் சொல்ல, ஏழிசை இன்றமுள்ள இசைந்தேத்திய பத்தினையும், இந்த பத்து பாட்டையும் ஆழி கடலறையா பக்கத்துல வரணும்னு வருணம். ஆழி கடல் அற கடலுக்கு அரசன், ஆழி கடலறையா அஞ்சையப்பருக்கு அறிவிப்பதே. இந்த பத்து பாட்டையும் திருவஞ்சு காலத்தில் இருக்கிற சுவாமிகிட்ட கொடுத்துரு, அஞ்சையப்பட்டு எல்லாம் அகச்சாரம் இப்படிலாம் சொல்லணும்னு என்ன இருக்குது உங்களுக்கு உள்ள அப்படியே சருத்திரம். ஆழி கடலறையா அஞ்சயப்பர்கறிவிப்பரே என்று பாடி கொடுத்தாரு. அதை கொண்டு வந்து திருவஞ்சகலத்துல சேர்த்திருக்கா, அது எப்படியா கிடைச்சு வந்திருக்கு, அதான் ஒரு அதிசயம். அதிசயம் இங்க கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து சிதம்பரத்துல இருந்து இருக்கிறது, அப்புறம் ராஜராஜோட வந்து இருக்கிறதுன்னு சொன்ன, எல்லாம் ஒரு அதிசயமான. இது யானையில பூப்பதை பாடிருக்காரு, அது எப்படி எழுதியிருப்பாங்க, எப்படி 1076 பாட்டுக்காரு சொல்றாரு, 18000 பாட்டு பாடுறதாக சொல்றாரு, 1076 பாட்டுக்காரு. ஆனையினாலே இப்படி அஞ்சக்களத்தில் அஞ்சுண்ட அவதைப்பறவி ஆனை அனைவருவார் செஞ்சொல் தமிழ் மாலைகள் முடிய தேவர் பெருமானருளாலே மஞ்சள் திகழும் வடகையிலை பொறுப்பிலை இதப்பு வருவாழ்வு நெஞ்சில் தெளிய எங்குணர்ந்தார் நீடுமடலை திரும்பார். இப்படி திருவஞ்சகலத்துக்கு சென்று சுந்தரம் சுவாமிகள் சிவபெருமானத்திலே உள்ளப்பஞ்சு, நான் அங்கே இருக்கிற நீ இருக்கிற இடத்துக்கு நான் வரவேணுங்காலும் இதை கருள் பண்ண வேணும் என்று சொல்லி அவர் திருப்பதிகம் பாட வெள்ளையானை வர அதன் மேலே ஏறி தேவர்கள் கூட சூட கைலாயத்துக்கு செல்லுகிறார். என்னைக்கு நாளைக்கு செல்லுகிறார் அப்படின்னு இன்னைக்கே வந்து தெரிஞ்சு போச்சு. யாருக்கு போன்ற சூழல தபால் தான் போடல, ரெண்டு பேருக்கு சந்திக்கவே இல்லை. சுந்தரரும் பெருமடல் கூட சந்திக்கவும் இல்லை, சந்தித்ததா ஒண்ணு இருக்கு சந்திக்கவும் இல்லை. அவர் நாளைக்கு போனதுதான் அட்டமாசித்தி எல்லாம் ஒரு கையிருந்தபடியினாலே அவர் நாளைக்கு கைலாயத்துக்கு போனார். சுவாமி நட்சத்திரத்திலிருந்து ஒரு சித்திர மகனாலே தெரிஞ்சிச்சு நாளைக்கு சுந்தரம் சுவாமி கைலாயம் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிந்து மண்ணில் திகழும் திருநாவலூரில் வந்த வன்றுண்டது நன்னற்கரிய திருக்கையிலை நாளை எய்த நான் பிரிந்து கண்ணீர் கரிய மணி கழிய வாழ்வார் போல வாழேன் என்று எண்ணி சிவந்தால் இன்றே சென்று அடைவன் யோகத்தால். அதனால் நாளைக்கு சுந்தர சுவாமி கைலாயத்துக்கு போறார். கண்ணில கருவி போன முற்பாடு வாழ்நில பிரயோசனம் இல்லை, கண்ணில கருவிழி போன முற்பாடு அதுபோல கண்ணில் கருமணி போல விளங்கு இருந்த சுந்தர சுவாமி இந்த லோகத்தை விட்டு கைலாயத்துக்கு போன முற்பாடு நம்ம இங்க இருக்கப்படாது. அதனால இன்றைக்கே நான் கைலாயத்துக்கு போறோம்னு முதலாளி சித்திர மத்தியத்திரத்திலே கைலாயத்துக்கு போயிட்டார். யோகத்தால் இன்றே எண்ணி சிவந்தால் இன்றே சென்ற அடைவன் யோகத்தால் என்பார். மண்ணில் திகழும் திருநாவலூரில் வந்த வன்றுண்ட நன்னற்கரிய திருக்கையிலை நாளை எய்த நான் பிரிந்து கண்ணீர் கரிய மணிகளிய வாழ்வார் போல வாழேன் என்று எண்ணி சிறந்தால் இன்றைய சென்ற அடைவன் யோகத்தால் என்பார். நாலு கரணங்களும் ஒன்றாய் நல்ல அறிவு மேற்கொண்டு காலும் பரம நாடி வழி கருத்து செலுத்த கபால நடு ஏலவே ஜீவன் போற வழி கபாலவன் அஞ்ஞானிகளுக்கு கீழமா போவோம் விஞ்ஞானிகளுக்கு கபால வழி காலும் பரம நாடி வழி கருத்து செலுத்த கபால நடு ஏலவே முன் பயிர்ந்த நெறி எடுத்த மறை மூலந்தரப்ப மூல முதல்வர் திருப்பால அனைவார் கையிலையும். இப்படி சுந்தரம் சுவாமி நாளைக்கு போகிறார் என்பதை யோகத்தால் தெரிந்து கொண்டு இன்றைக்கே கைலாயத்துக்கு தன்னுடைய யோக நெறியாலே கைலாயத்துக்கு சென்று விட்டார். அப்படிப்பட்ட அற்புதமான சிவயோகம் கைவந்த பிரமஞானி இந்த திருமலை எதனாலே வந்தது, அடியாரனுக்கு பணி செய்ததுனாலையும் சுந்தரம் சுவாமியை தியானம் பண்ணினாலையும் வந்தது. புரியுத, சும்மா வருமா சும்மா வருமா, படிப்பு ஒரு வரணும்னா என்ன பண்ணணும், படிக்கணும் பள்ளிக்கூடம் போகணும் கவனமா படிக்கணும் அப்பதான். இல்ல நம்ம வீட்டுல இருந்துகிட்டு படிப்பே வா படிப்பே வரணும், வராதல்ல பண வரணும்னா என்ன ஒண்ணு அதுக்கு வந்து பாடு. அதனாலே எதுவும் பாடுபட்ட பலன் உண்டு, பாட்டுக்கு பலன் உண்டு. அது இப்பவே கிடைக்கலாம், கொஞ்சம் பொறுத்து கிடைக்கலாம், இப்பவே கிடைக்கலாம், அது பொறுத்து கிடைக்கலாம், அது அடுத்த சிரமத்தில் கூட கிடைக்கலாம். உழப்பின் வாரா ஊதிகள் உழவோ, கணப்பின் வாரா கையற உழவோ என்பது பதினோராம் திரு. உழைச்சா கட்டாயம் பலன் இருக்குங்கிறாங்க. அந்த சரீரத்துக்கு உழைச்சும் பலன் கிடைக்காம போறது இருக்கு இருக்கு. ஆனாலும் உண்மையில வஞ்சகம் வச்சுக்காத உழை, பலன் இருக்கு. இல்லைன்னா அடுத்த ஜென்மத்திலேயாவது உழைச்சதுக்கு பலன் கிடைச்சது. அதனால இப்படி திருவருளை பெறுவதற்கான வழியிலே நின்று அந்த வழி நமக்கு எது திருவருளாலே நமக்கு எந்த நெறி அமைச்சு அந்த நெறியிலே இருந்து அவனை அடையும் விளங்குதா. அதனால இவர் கொண்ட நெறி சிவனடியாரனுக்கு படி செய்தல், திருமுது அமைத்தல், அதுல சுந்தரம் சுவாமியை தியானம் பண்ணுவது. சுந்தரம் சுவாமி நம்பியாறு நாயனமாக நம்பியாறு நாயனமாக நம்பியார் பக்த பஞ்சாட்சரம் ஞான சம்பந்தாயனமாக லோகரசீனமாக நம்பியாறு ஆயிரமாக மணிவாசகாயிரமாக என்பது பக்த பஞ்சாட்சரம். அப்படி அருளாளர் நாமத்தை திறந்தோறும் ஜிபிக்கிறது. இப்ப நம்பி அப்புள்ள என்ன பண்ணாரு, திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு நாயன்மாராய். இவர் சுந்தரம் தியானம் பண்ணி 63 நாயன்மாரா அவர் காலத்திலேயே ஆயிடுச்சு. இப்படி அவங்க காலத்திலேயே இப்ப ஞானசம்பந்த தியானம் பண்ணி ஞானசம்பந்தர்கள் அருந்தால மங்கையர் கரசியார் நாயனார் ஆயிட்டார், புலச்சர் நாயனார் நாயனார். இப்படி அப்படின்னா அவங்கள பற்றினவர்கள் தொடர்பு வச்சிருந்தவங்க நாயன்மார்கள் வரிசையில் வர்றாங்கன்னா எல்லா கேபினட் மந்திரி ஆகிறாங்கன்னா அப்புறம் என்ன நீங்க சொல்லுங்க. அதனாலே அவருடைய பெருமை அளவு இல்லாது. அப்படி இப்படி சிவயோகத்தை பெற்று அதன் மூலமாக கைலக்கி சென்றவர் இந்த நாயன்மார். இவரை பத்தி சுந்தரர் பத்தி ஒரு பாட்டை சொல்லி பெருமடலை கும்பநாயனாரு குடமங்கலம் சிவபிரகாசர் பாட்டு 4:04 மாலை அதுல சொல்றாரு. சுந்தரம் சுவாமியை அழைச்சு பெருமானே பரம யோகி அந்த பெருமடல பரம யோகி அவர் வந்து தினந்தோறும் உங்களை தியானம் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி அவர் சிவஞானத்தை பற்றி கையிலாயிருக்கு. அவர் வந்து பரம யோகி உங்களை வணங்குறாருன்னா, பரம யோகி பரம ஞானி உங்களை வணங்குறாருன்னா நீங்க ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா சாமின்னு முறையல்ல பல்லவா. இப்ப நம்ம ஒரு ஞானி வணங்குறான்னா நம்ம நம்ம இருக்கும், அதை விட பெருசு யோகி ஞானி எவ்வளவு ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதனால தாங்கள் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு தேவன் இதை வெறுப்பதில் நியாயம் இல்லை, விருப்பது நியாயம் என்னன்னு கேட்டார். உன்னை உடையவனாகிய பரமேஸ்வரன் தன்னை வணங்கினவர்களுக்கு எப்படி அவர்களுக்கு இச்சையும் உயையும் உண்டு பண்ணி அவர்கள் இச்சாசக்தி மூலமாக ஒரு இச்சையை பூர்த்தி பண்ணுகிறார், ஞானசக்தி மூலமாக ஞானத்தை கொடுக்கிறாரோ அதுவும் அதே போல தேவரீரும் இச்சாசக்தி ஞானாசக்தி ஆகிய இரண்டு தேவியை அமைந்து தேவரீர வணக்குகிறவர்களெல்லாம் அந்த வாழ்வை கொடுக்கின்ற கருணை கடலாக விளங்குவதாலே உன்னை திருமணலை குறும்பரன்னும் பரமயோகி பெரிது ஒன்றும் திருவடித்தாம் அறையை போற்றி. திருமணலை குறும்பரன்னும் பரமயோகி பெரிது உவந்து உன் திருவடித்தாம் அறையை போற்றி விரைமலத்துள் வந்தன செய்கின்றால் விளங்கிழையார் இருவரோடும் முயங்காலாம் உரைமதியின் தனி விருப்பது என்பது என்னை உடையானை உன்னை உடையானை அடுத்த செயல் உனக்கும் ஆகி அறமுதனால் வகை செய்ய அவ அறமுதனால் திருத்தொண்ட வகை செய்தோ அறமுதனால் வகை செய்தோம் பார்வதி வகை.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: Triyam iched hutashanat, arogyam bhaskaradi iched శ్రియమిచ్చేత్ హుతాశనాత్, జ్ఞానం మహేశ్వరాదిచ్చేత్ మోక్షమిచ్చేత్ జనార్దన. ఇదిల శివవిష్ణు షండ ఉండరు ఉత్తరార్థతుల. తత్వజ్ఞానం వాడున్నా పరమేశ్వరు అంటే వాంక్యం, మోక్షం వాడినా విష్ణుట్టు వాంక్యం ఉంటాం. నమకు మోక్షం దాన్ని వాడు జ్ఞానం ఎదుగా. ఇదేంగా రామశాస్త్రి అంటే షండ ఉంది, శివన్ ఉయరం ద్వారా విష్ణు ఉయరం ద్వారా అని ఆరంభించాం అవుతాం. వైష్ణవం అయినా సున్నా సార్, జ్ఞానతో తా నీకు కొడుకురా, జ్ఞానం అల్టిమేట్ ఇల్లే, మోక్షం తా అల్టిమేట్ అల్టిమేట్ కొడుకురా విష్ణుదాం பெரியவர்னா. எங்க வாத்தியார் ரொம்ப பிரில்லியன்ட், ரொம்ப பிரில்லியன்ட்னா அவருக்கு வீடு அவர் தான் குரு. ராமசாஸ்திரி சொன்னார், இங்கே வா அல்டிமேட்டாக நம்ம பேங்க்கில் போய் ஒரு ஒரு டிராஃப்டை கொடுக்குறோம், 5 கோடி ரூபாய்க்கு எழுதியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், சும்மா சொல்லி வைங்களேன். இந்த டிராஃப்டை கொடுத்தோம்னா இந்த கேஷியர் என்ன பண்ணுறான், கொடுத்துட்டான், கட்டு கட்டாக கொடுத்துட்டான், 2-3 சூட்கேஸ் வாங்கி விட்டான். இப்போ டிராஃப்ட் கொடுத்தவர் வேற யாரோ ஒரு ஒரு பணக்காரர் இவர் கொடுத்துருக்கார் இந்த ட்ரஸ்ட்டுக்கு. இப்போ பணம் கொடுத்தது யாரு, கேஷியர். கேஷியருக்கு தேங்க்ஸ் சொல்லி வேளா, நமஸ்காரம் பண்ண வேளா, டிராஃப்ட் கொடுத்தவனு கொடுப்பேளான்னு கேட்டார். புரிஞ்சுட்டேளா? இப்போ இந்த தத்துவஞானங்கிற டிராஃப்ட் வாங்கியாச்சுன்னா மோட்சங்கிறது விஷ்ணுவா இருக்கட்டும் எலிக்குஞ்சா இருக்கட்டும் கொடுத்தே ஆகணும். என்ன பிரில்லியன்ஸ் சார், இதெல்லாம் நமக்கு குருவனுடைய அனுகிரகத்தினால தோணணும். புரிஞ்சு சொல்லு என்னென்ன, ஞானம் விஷ்ணு, ஞானம் ஈஸ்வரோ ததாதி, மோட்சம் விஷ்ணு ததாதி, விஷ்ணுரேவ சிரேஷ்டா மம குரவா அபுருவன். ஞானம் தத்தம் சேத் விஷ்ணுரபி வா பவது, யஹ் கஷ்சன தித்தோ வா பவது, யஹா டிடி ததாதி சயேவ உத்கிருஷ்டா, யஹா தனம் ததாதி தஸ்ய நிரர்த்தகத்வம். ஹி ஹாஸ் டு கிவ். இதே போல எங்கிட்ட ஒரு வைஷ்ணவர் ரொம்ப பெரியவர் படிப்பார், அவர் எங்கிட்ட வேணும்னே சீண்டுவர், அத்வைதம் பெருசா விசிஷ்டாத்வைதம் பெருசான்னு அகோபில ஜீரம் சீண்டுவர். பெரியவா அனுகிரகத்தில் நான் சமாளிப்பேன் எல்லாத்துலையும். ஒரு நாளைக்கு பாடத்தில் என்னதான் இருந்தாலும் விஷ்ணுதாரம் உபசக்தின்னார். ஆமாக்கு என்ன சொல்கிறேன்னார், சிவன் மட்டம்னார் தரும், அதை மட்டும் சொல்லாதீங்கன்னு. உடனே நான் என்ன பண்ணேன் தெரியுமா, திடீர்னு கணம் பொருந்திய மகாகணம் பொருந்தியன்னு பெரியவாளுக்கு சொல்வாள் இல்லையா, சொல்வாள் இல்லையா. யஜுர்வேதத்தில் விஷ்ணு உற்பத்தி சொல்கிறது புருஷசூக்தம், சிவனை பற்றி சொல்றது ருத்ரம், ருத்ரத்துக்கு தான் கனம் உண்டு புருஷசூக்தத்துக்கு கனம் கிடையாது அப்படின்னு கை தொட்டுட்டு எழுந்து போட்டார். சாஸ்ட்ல உங்கள்கிட்ட இனிமே நான் பேசுறதே இல்லைன்னார். நான் பேசல, பெரியவா உட்காந்து பேசினேன். நல்ல வேளை அவர் ரிக்வேத புருஷசூக்தத்துக்கு கனம் உண்டுன்னு கேட்டு வரல, வந்தார்னா வேற ஏதாவது பதில் சொல்லிக்கிறேன். ரிக்வேதத்துல புருஷசூக்த சமயத்தில் இருக்கு கனம் உண்டு, சஹஸ்ர சீருஷா புருஷ புருஷ சஹஸ்ர சீருஷா சஹஸ்ர சீருஷா புருஷான்னு சொல்லணும், புருஷா சொல்லப்படாது. யஜுர்வேதத்துல சஹஸ்ர சீருஷா புருஷ புருஷ பலார்னு அரைஞ்சிருவான். நைக்கு அன்னைக்கு தோன்றது என்ன, உடனே ஒரு கேள்வி ஒரு பதில். என்கிட்ட ஒருத்தன் கேட்டான், ராமாயணம் நடத்திட்டே இருந்தேன், சகரர்களுடைய பிள்ளைகள் 60,000 பேர் சமுத்திரத்தை தோண்டினான்னா, இங்க இந்த ரோடை தோண்டி மெட்ரோ வரத்துக்குள்ளேயே இந்த மணல்லாம் ரோடை அடைக்கிறதே, இவ்வளவு சமுத்திரம் தோண்டின மணல் எங்க போட்டான்னு கேட்டான். ஐயோ உபதிரவமா இருக்கு, அக்கறையில போட்டுக்கான்னு கேட்டான். இந்த அனதர் ஷோர் போய் பார்த்துன்னு வாங்க, அப்புறம் பேசிக்கலாம். உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வந்தா ஒரு ஆன்சர் சொல்லணும், இவ்வளவுதான். ரெண்டுமே க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் எல்லாம் மித்யா, மனசனுடைய விருத்தி. அந்த சமயத்தில் சமாளிக்கிறதுக்கு பகவானுடைய அனுகிரகம் பண்ணும். பே சாஸ்திரம் ரொம்ப தேவையில்லை, எனக்கு ஒரு அளவும் தெரியாது, இதுக்கு சொல்ல வர. அதுபோல ருத்ர ஞானம் மகேஸ்வராதிச்சேத் மோட்சமிச்சேத் ஜனார்தனாத்துன்னு இருக்கு. இதெல்லாம் இருக்கட்டும். அந்த அக்னியை ஆராதனை பண்ணும் பொழுது ஹோலிஸ்டிக்லேருந்து இவ்வளோ வந்து கொடுத்து, எனக்கு நியூ இயர் ஞாபகம் வந்து, வேற ஏதோ மத ஞாபகம் வந்து, எல்லாம் சுத்துறது இங்க. அக்னியை ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னா இடைஞ்சல் வரும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன், நீங்க ஏதாவது நிஜமாவே சஞ்சாமம் பண்ணணும்னு ஒரு நாள் உட்காந்துன்னா 4-5 செல்போன் வரும், அதுவும் பாஸ்கிட்டேருந்து வரும், ஃபாரின்லேருந்து இமீடியட்டாக அட்டன் பண்ணி ஆகணும். நீங்கள் ஷீட் ஆடுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது சமாச்சாரத்துக்கு உட்காந்துன்னா ஒரு ஃபோன் வராது, நம்ம ஃபோனே இன்னைக்கு ரிப்பேர் ஆகிடும். ஏண்டான்னா ஸ்ரேயாம்சி பகு விக்னானி, நல்ல காரியத்துக்கு ரொம்ப இடைஞ்சல் ஜாஸ்தி சார் அப்படின்ட்டான். அதனால இந்த அக்னியில் ஹோமம் பண்ணுறான்னு ஆரம்பித்தா எல்லா பக்கத்துலேருந்து ராட்சசாலெலாம் எபில் ஸ்பிரிட் எல்லாம் வருமாங்க. தெரியலையான்னா நம்ம மனுஷாலே போருமே, எதுக்கு கணேஷ் இருவாள் இவ்வளோ செலவு பண்ணுறேன்னு யாரோ ஒருத்தர் கலப்பி விட்டான்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ண இருப்பான், எபில் ஸ்பிரிட்னு வெளியிலேருந்து அவரை வேண்டாம். நாம தான் காத்தாலேருந்து சாயந்தரத்துக்குள்ள எபில் ஸ்பிரிட்டு 15 மணி நேரம், 8 மணி நேரம் தூக்கம், 1 மணி நேரம் நல்ல எண்ணங்கள் ஊசலாடுறது. இதெல்லாம் வேதத்தில் உள்ள கருத்துக்களை தான் சொல்றேன். அதனால அங்கே ரொம்ப எவிழ்லாம் வர, ஸ்பிரிட்டல் ராட்சசாலாம் வர. இதுக்காக என்ன பண்ணணும் நார் பரிதீன் பரிததாதி ரக்ஷசாமபஹத்யை த்ரிஃபரிததாதி. மூணு சமித்த வைக்கணுங்க, பெரிய குச்சியை அந்த குண்டம் எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோ பெருசுக்கு ஃபுல்லாக இருக்க மாதிரி வைக்கணும். நான் சட்டத்தை சொல்லி போகிறேன், அப்புறம் நீங்கள் குண்டம் பெருசாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு நான் என்ன பண்ண முடியும்? ஏன் சார், கால் நீளமாக இருக்கு, செருப்பு குறைச்சலாக இருக்குன்னா காலை வெட்டுறது தானே? அது முடியாது. இந்த பரிதீன்னு பேர், பரிதீன அர்த்தம் பரிதா தீயந்தே ரட்சசாம் நிவாரணாயா இது பரிதிஹி. ஆல் அரவுண்டு ராட்சசல் வராமல் இருக்கிறதுக்கு அதை போட்டார். இதை போட்டால் வரமாட்டார், நான் தாண்டி வரமாட்டாளாம். அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. அதுக்காக வச்சார். நான் புரஸ்த உடனே ஒரு அம்பி கேட்டான், நாலாம் பக்கமும் வச்சுடுறேன்னு. மூணு வச்சா நாலு வைக்க வேண்டாம். கிழக்கு சூரிய பகவான் உதிச்சு நாமெல்லாம் அநேகமா 12 மணிக்குள்ளதான் இந்த ஹோமங்கள்லாம். அப்ப கிழக்கு எங்க இருக்கா நடுப்புற வைக்கிறதான் என்ன கேட்கக்கூடாது. கிழக்கு பக்கம் சூரியன் பாத்துக்கிறார், உத்தரம் அந்த பக்கம் வராம தடுத்துறார். ஆகினால கிழக்க வைக்காதே, இது வைக்கிறதுக்குள்ளதான் சிக்னிபிகன்ஸ். இந்த எவிழ் ஸ்பிரிட்டுகள்லாம் எங்கே வேணால் சஞ்சாரம் பண்ணும், அது மேலே எது குதிக்கும் எல்லாம் பண்ணும். அதனால மேல் வழியாக வந்துட்டா என்ன பண்ணுறது? ஊர்தே சமிதாவாததாதி உபரிஷ்டா தேவரக்ஷாகஸ்ய பஹந்தி. ஒரு குச்சி இப்படி ஒன்று இப்படி ஒன்று வைக்க சொல்கிற. மத்தியமம் பரிதிம் ஹஸ்தே நோபஸ்பிருஷ்யா தட்சிணமுத்தரமா ததாதி. அந்த ரெண்டு குச்சி இப்படி வைக்கிறான். இதுக்கு என்ன சார் அர்த்தம்னா, மேலேருந்து ஒத்துரும் குதிக்காமல் இருக்கிறதுக்காக. எலி பள்ளி இல்லை, ராட்சசா மேல் பக்கத்துலேருந்து வரமாட்டான். இது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த தர்பையெல்லாம் ஏன் போடுறேன்னார், பவித்ர பவித்ரோவா, அது வேற அர்த்தம். இந்த பவித்ரம் தர்பையை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ தர்பையை பற்றி யஜுர்வேதம் ஆரம்பிச்சோன்னு எல்லாரும் ஆவணியாவட்டத்தை சொல்ற ரெண்டாவது அனுவாகத்திலே இருக்கு.
3: யஜ்ஞ
2: யஜ்ஞ கோஷதசியில தேவ

ஒவ்வொருத்தரும் ஆவணி ஆவட்டத்தை சொல்றேன், ஒரு நாள் சொன்னா ஞாபகம் இருக்காது, இருந்தாலும் இந்த அனுபவம் அதுல அடிபடுறது. நம்ம சனாதன தர்மத்துல அஹிம்சைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து லேசா அங்க போட்டோ எடுத்து ஜெராக்ஸ் காப்பி பண்ணினது பௌத்த மதம். ஜெராக்ஸ் காப்பி செல்லாதுங்கிறான் பல இடத்துல, தெரியும் இல்லையா? ஒரிஜினல் தான் செல்லும், நான் தைரியமா சொல்ல முடியாது. ஆஹா, அஹிம்சா பரமோ தர்மஹா பௌத்த மதத்துல தான் வச்சுருக்கா, நமக்கு இல்லைன்னு சொன்னா நீங்களும் தலையாற்றேல். இது நம்ம மதம், நமக்கு தெரியாதனால. இத பாருங்கோ, தர்ப கிராச இவர் நறுக்கிண்டு வரணும், வந்து அங்க யாகங்கள்ல உபயோகம் பண்ணும். தர்ப எப்படி வந்ததுங்கிற கதையை அடுத்தாப்புல சொல்ல போறேன், கனெக்டடா சொல்லலான்னு. இன்னைக்கு இந்த தர்பாம நறுக்கிற தேவ பரிஹிஹி, பரிஹிஹினாலே இந்த இடத்துல உட்காருவதற்கோ அல்லது ஒரு விதமான ஒரு ப்ரொடக்ஷனுக்காகவோ வைக்கக்கூடியதான பஞ்ச் ஆஃப் கிராஸ் அர்த்தம் பரிஹிஹினா. இங்க புல்லுன்ட்ட, அது ஒரு புல்லு தானே, தேவர்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பில். அது விஸ்வாமித்திரன் ஒன்று இருக்கு, தர்பன் ஒன்று இருக்கு, அதை பார்த்துக்கலாம். விஸ்வாமித்திரன் கை கிழிக்காது, தர்பன் கிழிக்கும். இவ்வளோ விஷயம் அதை நறுக்கிறார் இவர். யாகத்துக்காக இவாளே போய் நறுக்கிட்டு வரணும், அமாவாசை அன்னைக்கு தான் நறுக்கணும் தர்பையை, இவர் தான் போய் நறுக்கணும். காவேரி கரைகளில் இந்த மாதிரி நதிக்கரைகளில் தர்பம் இருக்கும், இவரே நறுக்கின்னு வந்து அது ஏற்பாடெல்லாம் பண்ணி சுத்தங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேள்விப்படுங்க. இப்பெல்லாம் மூட்டை மூட்டையாக வாசலில் வருது, சார் ஒரு கட்டு 15 ரூபா விடு வாங்க. இதே போல் பூணலுங்கிறது நாமே பஞ்சலேருந்து நூக்கணும், கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ என்னடா அண்ணா உங்களுக்கு 10,000 ஜோடி வேணுமா, ஆர்டர் பண்ணுங்க சார், நாளைக்கே வந்து நிற்கோங்கிறோம். எல்லாம் மிஷின் போட்டு போட்டோம், ஏதோ வெளுப்பாக போட்டுட்டா சிறுத்தான் முடிஞ்சு போச்சு, இவன் என்ன பண்ண முடிஞ்சோம். அதனால் அது போய் தர்பே நறுக்க போனார் தீட்சிதார், கத்தி வச்சார் எங்க தர்பத்தில் வைக்கிறார். தேவ பரிஹி, நான் உன்னை நறுக்க போறேன், சதவல சம்விரோஹா. சிலது வெட்ட விட்டத்தான் கிணறு இறக்க இறக்கத்தான் துளுக்கும், அதுவும் தேவ காரியத்துக்காக நீங்க உபயோகப்படுத்தினா ஒண்ணுக்கு நாளா வளரப்போறேள். சதவல சம்விரோஹா, நூத்து கணக்கான நம்பர்ல வளரப்போளே. நான் உங்களை நறுக்கினவன் யாகம் பண்றதுனால நாங்களும் சஹசிரவலிஷாக, அதை விட 10 பங்கு குழந்த குட்டிகளோட நல்ல செல்வத்தோட, ஒரு பிளாட்டு, ரெண்டு பிளாட்டு, மூணு பிளாட்டு, நாலு பிளாட்டு. ஆமே கிரகாபவந்து, ஒரு வீடு இருந்தா போறாதுன்னா பிள்ளை கொண்டு மாட்டு பொண்ணு கொண்டோம் இல்லையா, இவருக்கு ஒண்ணு செல்லு ஒவ்வொருத்தருக்கு ரெண்டு ரெண்டுங்கிற மாதிரி இதெல்லாம் கேட்டு வச்சிருக்கு சமகத்துல. ஏகாச்சமே திஸ்ரஷ்டமே, உன்னோட ஒன்னா கனெக்டடா சொல்றேன். எல்லாம் ஒண்ணு, செல்போன் ஒண்ணு வேணும், மூணு வேணும்னு விட்டாரு. ஏன்னா இவருக்கு ஒண்ணு வாத்துக்காரிக்கு ஒண்ணு எக்ஸ்ட்ராவா, ஒண்ணு ஒண்ணு வோடஃபோன், ஒன்று வந்து ஏர்டெல், இன்னொன்று பிஎஸ்என்எல், ஒன்று லோக்கலுக்கு, ஒன்று வெளியூருக்கு, இது மாதிரி இருக்குது. இதெல்லாம் தான் ஏகாச்சமே திஸ்ரஷ்டமே, அது தனியாக ஒரு நாள் வச்சுக்க போகிறேன். சமகம் என்ன சொல்கிறதுன்னா அதை பற்றி 2 நாள் பேசி ஆகணும். இப்போ நீங்கள் சொன்னா என்ன பண்ணுவேன், 100 சப்தாகத்துக்கு கூப்பிடுவேன். அவ்வளோ நான் நடுக்க போகிறேன், நாங்கள் வளரணும், நீ தப்பாக நினச்சிக்காத. ஒரு புல்லை நறுக்கிறதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கான். இப்ப என்னடான்னா என்ன வேணா இருக்கிறான், பசுமாட்டை ராம் ராம் ராம்னு க்ளோஸ் பண்றான். இது என்ன சார் இது? இவா தான் அஹிம்சை மதமா, கோமாம்சத்தை தவிர வேற ஒன்றும் சாப்பிட்றது இல்லை அந்த மதக்காரன். இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு நடக்கிறதுங்கிறது நாம புரிஞ்சுக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களோ, அதாங்க விசேஷம். எத்தியா கேட்டா நீங்க என்ன பண்றீங்கிறது அப்படி சொல்றார். எங்க நறுக்கிறேன்னா கணு பார்த்து நறுக்கிறாராம். பர்வதேராத்தியாசம், எந்த இடத்துல நறுக்கினா முரளியும் வளருமோ அந்த கணு பார்த்து நறுக்கணும். அது வேற இருக்கு. சேனக்கிழங்கு உருளைக்கிழங்குலாம் அந்த மாதிரி வாங்கினோம்னால ஆச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம ரொம்ப விஷயம் தெரிஞ்சு. இப்பெல்லாம் சமையலே ஆத்துல கிடையாது, எல்லாம் சரவண பாபா தான். ஒருத்தர் வந்தா சமைச்சு போட்டோங்கிற பேச்சே கிடையாது. அதனாலதான் குழந்தைகளுக்கு சமையல் சொப்பு வாங்கி கொடுக்கறதே இல்லை. குழந்தைகள் விளையாட்டுலாம் ட்ரேடு பேங்க் அது இது தரவிடல் தான். ஜெயிலுக்கு போனா வெள்ளம் வந்தா இந்த இப்போ இந்த குழந்தையெல்லாம் விளையாட வச்சு நான் போனேன், எனக்கு உண்மை ஜெயிலில் போகணும் சார், இந்த டிக்கெட் கொடுங்க இவ்வளோங்கிறான், அது சம்திங்கிறான், எல்லாம் உண்மை புரியல எனக்கு. இந்த போலீஸ் அங்கே பிடிக்கிறதுங்கிறான், ஏண்டா சமைச்சியா இழுப்புச்சட்டி குழவி அடுப்பு மூட்டி அப்பிச்சு பண்ணி தாத்தா கொடுத்து இப்போவே ட்ரெயின் பண்ணுறான். ஆற்றுக்கு போனால் சமைக்காது, இதாக கேட்டா டயல் அண்ட் டைன்கிறான்னா, டயல்னா சுத்த வேண்டியது போன உடனே டைன் உட்காண்ட வேண்டியது வந்துடும். 4-5 பேர் அங்கே எமதுவத்தன் மாதிரி டயல் அண்ட் ஸ்டார்ட், டயல் அண்ட் டாக்ஸி, எல்லாமே டயல் தான்.
டயல் கூட கிடையாது, பிரசன்ட் டைம், பிரசன்ட் டைம், பிரஸ்ஸும் கிடையாது. இப்படி கையால் கிழிச்சா போறோம், வேர் அண்ட் கோ, வாங்கோ ட்ரெஸ் போட்டுங்கோ போங்கோன்ட்டான். எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்டஸ்ட் ஃபுட்டு, எல்லாம் நிமிஷத்துல முடிஞ்சு போச்சு. கிருஷ்ணார்பண வஸ்து, நம்ம புத்தி சக்தியும் இப்படித்தாரு. அது மாதிரி நாங்க என்ன பண்றோம், ஜாக்கிரதையா பண்ண போறேன், அதை நறுக்க ஆரம்பிக்கிறேன், சமையல் பண்ண போறேன் அப்படின்லாம் சொல்லணும் இல்லையா? இப்ப அந்த பேச்சு கிடையாது. இங்க இந்த நான் என்ன பண்ண போறேன், தேவதைகளுக்காக கொண்டு போய் கொடுக்க போறேன். பர்வதேராத்தியாசம், இது நறுக்கிறது கூட ஒரு ஹிம்சையா இருக்குமே ஆனால், கிணறு வெட்டும் போது ஷேர் ஒட்டும், ஷேர் மனமா வரும்போது. இத மகாபாஷ்யத்தில் சொல்றார், கூபகானகவ ஏதத் பவிஷ்யதி. சில நிர்பந்தமான வேலைகளை நாம செஞ்சுதான் ஆகணும், அதுல டிமெரிட்ஸ் வந்ததுன்னா அதுக்கு பரிகாரம் பண்ணணும், உண்டா இல்லையா? என்ன சார் இடுப்புல ரொம்ப பெயின் ஜாஸ்தியா இருக்குன்னா ஒரு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டார். போட்டாக்க இதுக்கு ஏதோ ஒரு தோஷம் வரும்னா உடனே என்ன பண்ணணும்னா, ஒரு பத்து நாளைக்கு வேற ஏதோ வேற ஏதோ வைட்டமின் டேப்லெட்ஸ் போட்டுக்கிறோம் இல்லையா? சில நிர்பந்தமான சந்தர்ப்பங்களில் சொல்றேன். அதுபோல இப்ப நிர்பந்தமா யாகத்துக்கு தர்ப வந்தாகணும், நான் நறுக்கிறேன், இதுல கூட அனாவசியமா அந்த செடிக்கு நான் ஹிம்ச கொடுப்பேன்னு இருந்தால் எந்த எண்ணத்துல இந்த வேதிக் லிட்ரேச்சர் இருக்குன்னு பாக்கணும். ஆச்சேத்தா தே மாரிஷம் ரிஷ ரிஷ ரேஷன்னா ஹிம்சை கெடுதல் அர்த்தம், ரேஷன்னாலே கெடுதல் அர்த்தம். ரேஷன்னா சம்ஸ்கிருத வார்த்தைக்கு சொல்றேன், ரேஷன்னா கவர்மெண்ட் போடுற ரேஷன் சொல்லல, ரேஷஹான பிரேஷஹா ரேஷஹா ரெண்டும் கெடுதல் அர்த்தம், அதுல ஏதோ ஹிம்ச இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? ஒரு கிலோ தினமல் தினமலர்ல வந்து கொடுத்து எனக்கா பகு பகுங்கிறது என்னடா அது உபத்திரம், இது வந்திருக்கு கட்டிங் கூட எடுத்து வச்சிருக்கேன். அப்ப எல்லாத்தையும் பார்த்து நான் எழுதினேன். தர்ப புல்லுங்கிறது ரெண்டு பெருமை தெரியாது, பேசப்படாது, சாதாரண புல் இல்லை. எப்படி உண்டாச்சுன்னா, சம்மித்தையில ரெண்டு தினம் இருக்கு, சாக்கையில ரெண்டு தினம் இருக்கு. இந்த கதை என்ன இருக்குன்னா, சம்மிதியும் சொல்லுங்க சாகியும் சொல்லுங்க, ரெண்டு வித்தியாசம் இருக்கு. சொல்றா கொஞ்சம் நெருக்கமா சொல்லுங்கன்னா அது ரெக்கார்ட் நன்னா ஆகணும். கிட்டக்குவா சிங்கேர்ல இருந்த பையன், அவன் கனபாடி சொந்தமா எந்த யாரையும் எதிர்பார்க்காம அஞ்சு பேரை வச்சுன்னு பாடசால் நடத்துறேன்னு சொல்றான். நாம எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். எனக்கு தோணத்தினால நான் சொல்றேன், அந்த பையன் எந்த தைரியத்தில் நடத்துறேன்னு, ஏதோ கையில ₹2000 இருக்கு இந்த மாசத்துக்கு ஓடுங்கிறான், புரியுறது இல்லையா? அந்த பையன் சொல்லணும்னு தோணித்தவளான்னு சொன்னேன். நான் முன்னாடி ஒன்றும் சங்கல்பம் பண்ணிக்கல, யாரையும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கா அது கட்டாயமா சொல்லணும். இந்திரோ

தர்ப்பம் உண்டாச்சு. ஓஹோ, தர்ப்பம் உண்டாடுறதுக்கு முன்னாடி வேதம் உண்டாயிருக்குன்னு தெரிஞ்சு போய் சொல்லு. இப்ப இதுலேருந்து கல் தோன்றி மண் தோன்றா, கர்ப்ப தோன்றா, காலத்துக்கு முன் தோன்றிய வேதம்ங்கிறது சரிதானே? 5000 வருஷம் 4000 வருஷம் ஃப்ராடு பண்ணிட்டு இருக்காங்க. உண்டாகாததான இவருக்கு ஜாதகம் கணிக்கிறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னாரு, இந்திரன் விருத்ராசுரனை சம்ஹாரம் பண்ணா. இந்த இடத்துல சோம் ஓப்போங்கிறது புழுதம் இல்லை, இது கம்பம்னு பேரு. ரெண்டு ஸ்வரித்தம் சேர்ந்தாப்புல வந்தா ரெண்டு ஸ்வரித்தத்தை நம்மால கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாதுங்கிறதுக்காக சோபோ நம்மளது சோவையும் சொல்லி போவையும் ஸ்வரிதமா சொல்லுங்க, நான் 1000 ரூபா தரேன் படிச்சுன்னு சொல்லணும் முடியாது. அதுக்காக என்ன பண்ண, அங்க கம்பம்னு பேரு, கொஞ்சம் நடுங்கி கீழே இறங்குறது. சில ஸ்வரம் அப்படி இறங்கி இப்படி போனாதான் இது கம்பம்னு பேரு. ரிக்வேதத்தில் தொட்டடங்கள்லாம் கம்பம், உதாத்தம் சேர்ந்தாலும் கம்பம், புரிதம் சேர்ந்தாலும் கம்பம், எந்த ஸ்வரம் ரெண்டு சேர்ந்தாலும் கம்பம். அவளுக்கு ரொம்ப கம்பம் ஜாஸ்தி. ரிக்வேதக்காரர்களை பார்த்தா நமக்கே கம்பமா இருக்கு, ரொம்ப பிரிச்சு. நிஜமாவே ரிக்வேத பாஷ்யம் இருக்கு, அதை போல கஷ்டம் ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப பிரிச்சு. நம்ம யஜுர்வேதம் சம்யுத பிராமணம் ரெண்டும் சேர்த்ததை விட 10-5% கூட இருக்கு. இவ்வளவுக்கும் கனஞ்சொலி ஆனோவா ரிக்வேத கனபாடிகள் இன்னைக்கு 5 பேர் இருக்கா, நம்ம மகாபிரிவாழ் அனுகிரகம் பொழந்து கட்டுறானு ரிக்வேதம் கனாந்தம். அவன் என்கிட்ட 5 பேர் வேத பாஷ்யம் படிக்கிறா, இப்போ 9 பாகம் எல்லாம் பெரியவாளுடைய எண்ணங்களை நம்ம பெரியவாளும் புது பெரியவாளும் அப்படி முன்னு கொண்டு போயிட்டு இருக்கா. அதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். அதனாலதான் ரிக்வேத பையங்க, யஜுர்வேத பையங்க, சாமவேத பையங்களை என்கிட்ட போட்டு சுக்லயஜுர்வேதம் வந்து சேர்ந்து இவ்வளவு நான் பண்றதுனால நீ இதுல இருக்கிறதான ரகசியங்களாம் எடுத்து விடுன்னு சொல்லி அந்த பையங்களே வரணுங்கிற. ஆனா அந்த பையங்கள் ரொம்ப டைட்டு. இப்போ அதுவும் மண்டல வார பாராயணத்துல 7 இடத்துல பாராயணம், ஒரே நாளில் 7 இடத்துல பாராயணம். யாராலும் வருது, மகாபிரிவா அப்படி பண்ண தபஸ் பண்ணும் சக்கச்சக்கமாக வருது. வந்துட்டு போட்டோம், வந்துட்டு போனாலும் இதில் ஒரு நம்பிக்கை இல்லைங்கிறது வேற விஷயம். அப்போ எதுக்கு சொல்ல வந்தேன், சோ ஓ போ ஓபியம்ரியத்தான் கம்பம் வருது. யஜுர்வேதத்தில் சாகையில் போனேன்னா இந்திரோ விருத்ரமஹன் சோபஹா இதே தான்.

ஜலத்தை வச்சு உத்பவனம்னு நாம தர்பைனால ரெண்டு பக்கம் தள்ளிதான் குடத்துல போடணும். வாத்தியாரே பண்ணி விடுறாரு முன்னாடி. ஏன்னா நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோங்கிறதுனால வாழ்க்கை எல்லாம் தெரியல சித்தமா வச்சு விடுறாங்க. இப்படி போட்டு இறைக்கணும். இறைச்சா என்ன துவாபியாம் உத்பனாதி ரெண்டு தர்பையினால அது பண்ணா ஜலத்துல அபரிசுத்திகள் இருந்ததே ஆனால் எல்லாம் போயிடுறது. இந்த தர்பை எப்படியா வந்தது? விருத்ராசுரனை சம்ஹாரம் பண்ணா இந்திரன். விருத்ராசுரனை சம்ஹாரம் பண்ணச்சு கூட்டணியோட இருந்து சம்ஹாரம் பண்ணான். கூட்டணின்னா இந்திரனால மட்டும் முடியல, விஷ்ணுவையும் சேர்த்துண்டான். இந்திரன் விஷ்ணு ரெண்டு பேருமா கலந்து கட்டியா ஆலோசனை பண்ணி இவர் தன்சா சம்ஹாரம் பண்ணான்னு பெரிய கதையா இருக்கங்க. இந்திரன் விஷ்ணுவுமா போய் அவனை ஒரு தினசாக மாறி பண்ணான். ஏன்னா அவன் மந்திர சக்தி தபசு எல்லாம் ஜாஸ்தி, அசுரன் மாதிரி இருந்ததுனால அசுர ஜாதி இல்லை, பிராமண ஜாதி சுபாவம் அசுரம். அசுர சுபாவத்துக்கு ஒரு மேன்மை நேத்திக்கே சொன்னேன்னா ஒரு வேலையை உயிர் போனாலும் செய்ய வேண்டும் என்றதான திருடமாக ஒரு வெறி இருந்தா அவளுக்கு அசுரால்னு பேர். இன் ஒன் ஆஸ்பெக்ட் அதுக்காக வெறி மட்டும் அசுரால்னு அர்த்தம் இல்லை. அதனால அவர் எப்படி சார் வேலை செய்கிறாருன்றார். 15-20 மணி நேரம் பாடம் சொல்லி கொடுக்குறோம், அசுர வேலை செய்கிறார் சார். இப்போ இந்த சுரானம் படுத்தும் தூங்குவான்னு ஆயிடுத்து அவ்வளோ. அசுர வேலை அசுர தபஸுகளை அதனால தான்

தேவதைகளுக்கு இயல்பாகவே, அசுரர்களுக்கு இயல்பாகவே தேவதைகளை விட ஸ்ரத்த ஜாஸ்தியா இருக்குன்னு ஸ்ரத்தா சூக்தத்துல இருக்கு. தலையறுத்து ஹோமம் பண்ணிருக்கான்னா ராமனா பார்த்து உங்களை நீங்க நீ இதான் பண்ணுவீரோ இல்லை சார் அவனுக்கு முளைக்கும்னு தெரியும், உங்களுக்கு முளைக்கட்டுமேங்கிறேனா. அவன் 100 தினம் அறுத்து ஹோமம் பண்ணானோ 100 தினம் தலை முளைச்சுதான் சார் தான் அக்னி பார்த்தார் இனிமே வேண்டாப்பா பேசாமருன்னு விட்டார். அதனால தான் ராமன் 101 தடவை தலை அறுத்தார்னு ராமாயணத்தில் வருது. மேல புத்து முளைச்சு தெரியாம தபஸ் பண்ணிருக்கான் ஹிரண்யகசிபு. இந்த மாதிரி எல்லாம் பட்னி கடந்து தபஸ் பண்ணிருக்கான் அந்த காலத்துல. அவளுக்கெல்லாம் அந்த பலனை கொடுத்துட்டு கடைசியில வேற தினசாக ஒரு பெரிய பாபத்தை பண்ண வச்சு பகவான் அடிக்கணும். கிரெடிட் அண்ட் டெபிட் அக்கௌண்ட் வருது இங்கதான் புண்ணியம் பாபத்துல. எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ரலா சில பேருக்கு சந்தேகம். இப்ப நீங்க நம்ம மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குன்னு வச்சுங்களேன், நவக்கிர ஹோமம் மிருத்யுஞ்சய ஹோமங்கள்லாம் பண்றா, நீங்க புண்ண பாபங்கிற டெபிட் அக்கௌண்ட்டுடைய ரிசல்ட்டாக தானே கஷ்டப்படுறேன். ஒருத்தன் கேட்கறான் புஸ்தகம் படிச்சுட்டு அனுபவிக்கிறது அமைச்சுதான் சார் ஆகணும், அந்த பாப பண்ண கர்மாவை இந்த புண்ணியம் போய் எப்படி போக்கும், ஏன்னா கர்மா பலன் கொடுத்துதானே தீரும்னு சொல்லியிருக்குன்னு அவன் கேட்குறான். இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், புண்ணியங்கிறது கிரெடிட் அக்கௌண்ட்னு வச்சுங்கோ, பாபங்கிறது டெபிட் அக்கௌண்ட்னு வச்சுங்கோ. ஜென்ரலாக கிரெடிட் அக்கௌண்ட்டுக்கு பேங்க்லேருந்து நமக்கு வட்டி வரும், டெபிட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பேங்க்குக்கு வட்டி கட்டணும். பேங்க்குன்னா ஒரு ஆள் ஏதோ ஒன்று வச்சுங்களேன் எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ அதே பேங்க்ல ஒரு பக்கம் ஒரு லோன் இருக்கு, ஒரு பக்கம் உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குன்னு வச்சுங்க. இது ரெண்டும் தனியாக வரணுங்கிறது ஜென்ரல் ரூல். ஸ்பெஷல் ரூல் என்ன தெரியுமோ இல்லையா, என்னுடைய இந்த வட்டிக்காக இந்த மூலதனத்தை எடுத்துங்கன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணுங்க. கொடுத்து விட்டா இதுவும் அதுவும் கேன்சல் ஆகிடும். அதனால நாம பண்ற புண்ணியங்கள்ல ஏதாவதா காலேன அனுஷ்டித்த பாபஸ்ய பரிகாரார்த்தம் இதம் கர்ம கரிஷே பிராயச்சித்தம்னா இதுலேருந்து வர புண்ணியமானது அதில் கிரெடிட் ஆகி கடன் வராது. இதுதான் புரிஞ்சுக்கணும். அதே போல ஒரு பாபமானது ஒரு புண்ணியத்தையும் அடிச்சுவிடும். அது எங்க இருக்குன்னா நச்சிகேத சுபாக்கியானதுலாம் இருக்கு. இந்த நச்சிகேத சிங்கேந்து அங்கே போனா இப்போ இந்த பிரம்மச்சாரி உட்காண்டிருந்தான் 3 நாளைக்கு. அவத்துல சாப்பாடும் இல்லை தண்ணியும் இல்லை, கொடுக்குறேனா இவன் வேண்டான்ட்டான். இதமான ஒரு ஊரில் எல்லாருக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு சில பேர் உள்ளே பூந்துருவானே எப்போவுமே மாமி மாமின்னு. இது பெரிய பொலைட்டாக பழக தெரியணும். இந்த பிரம்மச்சாரி போனா பார்த்து மாமி யமனுடைய தர்மராஜா நிறைய பத்தின் தர்மராஜான்னு பல ஒய்ஃப் இருக்கும் இல்லையா, வாங்குவாங்க நீங்கள் எடுங்க உள்ளே உட்காருங்க ஊஞ்சல் உட்காருங்க டிஃபன் சாப்பிடுங்க காஃபி சாப்பிடுங்க பிரேக்ஃபாஸ்ட்டு மத்திய சாயந்தரம் வேலையை ஸ்னேக்கு இல்லை இந்த யஜமானர் இல்லை கணேஷியர் நான் வரமாட்டேன்ட்டான். இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு சொல்லி வச்சேன். இது ஒரு பெரிய பழக வேண்டிய விதம். அப்போ யமன் வந்தான் வரன்கேளுன்னு சொன்னான்னு இருக்கோம். அங்கே கடோபனிஷத்தில் ஒரு அதிதி நம்மாத்துக்கு வந்து பட்னியாக இருந்தானே ஆனால் இது நாள் பண்ண புண்ணிய அத்தனையும் ஓம் தத்சதுங்கிறார் சொல்லிருக்காருங்க. அது இல்லைப்பா இங்க அனஷ்ணன் யஸ்யானஷ்ணன் வசதி பிராமணோ கிரகே

ಪುರುಷಸ್ಯಾಲ್ಪಮೇಧಸಃ ಯಸ್ಯಾನಶ್ನನ್ ವಸತಿ ಬ್ರಾಹ್ಮಣೋ ಗೃಹೇ. ಒರು ಆಳ್ ನಮ್ಮಾತ್ತುಕ್ಕು விருந்தோம்பல்னு வந்த ஒன்னும் சாப்பிடாமலோ குடிக்காமலோ போயிட்டானே. ஆனால் இந்த ஜென்மாவில் நீங்கள் இத்தனை பண்ண புண்ணியம் அத்தனையும் ஓம். அதாவது உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன், கம்ப்யூட்டரில் 10,000 புஸ்தகம் இவன் லோட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கான். ஒருத்தன் வைரஸ் விட்டான்னா ஓம் தத்சது. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் எங்காத்துல அது மாதிரிலாம் நடக்கிறது என்ன? அந்த பையனுக்கு என்ன அக்கறேன்னா கெடுதலாவது பண்ணுவோமே, நல்லது பண்ணாட்டாலும் இவன் பண்ணணுமோ இல்லையா தம்பி? ஏன் சார், அந்த வைரஸ் அவன் விட்டான்னா நீங்கள் பிரம்மாஸ்திரம் விடுறதுக்கு என்னன்னா அது இவன் கண்டுபிடிச்சுட்டுருக்கான். இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு வசிட்ட தண்டம் ஒன்று வரும், இது மொத்தம் தண்டம். ராட்சசனுக்கு ஒரு புரோக்ஷசனுங்கிற மாதிரி தான் இதெல்லாம். தீஸ் ஆர் ஆல் த ப்ராப்ளம் கிவிங், எக்ஸ்டர்னல் ஐடியாவெல்லாம் ப்ராப்ளம் கிவிங். இதுக்கு இதுக்காக தான் இன்டர்னலாக உபநிஷத்துக்கு போகணும் அப்புறம். அதனால் இந்த ஒரு பாபகர்மா புண்ணியகர்மா போய்க்கணும். இன்னொன்று சொல்கிறேன், ரொம்ப பயமாக இருக்கும் நமக்கெல்லாம். ஒரு பொய் சொல்லிட்டேன்னா இந்த ஜென்மாவில் பண்ணதெல்லாம் போடுங்கிறான். அப்போ நமக்கு நிறைய சொல்கிறதுனால கவலையே இல்லை, தலைக்கு மேலே சாண் போனான்னு முழம்பு. இது ராமாயணத்தில் இருக்கு சத்தியம்.

உபனிஷத்து கடைசியில் போய் சொல்றது. வாய்மைங்கிறதுல அருமையா சொல்லிருக்காரு, இவ்வளவு கருத்தையும் திருவள்ளுவர் திருவள்ளுவரும் சொல்லிருக்காரு, எனக்கு நொற்று பண்ணிக்கல. நான் அது ஒன்றும் புண்ணியமே செய்ய வேண்டாம், வாய்மைன்னு ஒன்று இருந்தால் போருமேங்கிறார். வாய்மைனா வாயும் மெய்யுமா தின்னுட்டு இருக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு.

பிசினஸாக ஓடின்னு இருக்கு. கிரெடிட் டெபிட் அக்கௌண்ட்டு ஒன்றும் புரியல. சத்தியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த சத்தியத்தை பற்றி சொன்ன வீரபல் கதை ஞாபகம் வந்துடுச்சு. அதோடு பூர்த்தி பண்ணிடுறேன். ஏன்னா இதுக்கு மேலே சோதனை பண்ணால் நீங்கள்லாம் இருக்கிறதா இருந்தால் பத்து நிமிஷம் சொல்கிறேன், இல்லைனா இதோடு பூர்த்தி பண்ணிக்கிறேன். சத்தியத்தை பற்றி வச்சு அதுக்கு அதுக்கும் வீரபல் கதை இவர் ஒன்று புதுசாக சொன்னார். அது நன்னா இருந்தது. அந்த வீரபல் கதையில் என்ன சொன்னார்னு கேட்டேன். ஆனால் ஒரு பையனுக்கு 100 ரூபா கொடுத்தோம், ஒரு பையனுக்கு 10 ரூபா கொடுத்தான். ஏன்னா ரெண்டு பேரும் கிரமாந்தம் அத்தியனம் பண்ணுவேன். இவனுக்கே 100 ரூபா, அவனுக்கே 10 ரூபான்னு. இவன் கேட்ட பஞ்சாயத்துலாம் ஒழுங்காக சொன்னான், அவன் கேட்ட பஞ்சாயத்தில் நான் முடிஞ்சு போச்சு. அது மாதிரி இவன் இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டான். இந்த 10 ரூபா நோட்டை எடுத்து விட்டானா இப்படி போய் இப்படி வந்து விட்டான். 100 ரூபா நோட்டை விட்டானா அது மேலேயும் ஒரு 100 ரூபா நோட்டை போச்சு, கீழே மூளைக்கும் ஹிருதயத்துக்கும் போச்சுன்னு சொன்னான்னா அவன் கெட்டிக்காரன். அவன் இன்னொரு விஷயம் சொன்னால், பொய்க்கும் உண்மைக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு கேட்டான். இது வேதத்துலேருந்து சொல்ல போகிறேன். பொய்க்கும் உண்மைக்கும் இது சொல்லிட்டு முதல் நாள், பொய்க்கும் உண்மைக்கும் என்ன வித்தியாசம் தான். பொய்க்கு உண்மைக்கு என்ன வித்தியாசம்னு புரியல. சச்ச ஒரு ஜூட்மே கித்தனா ஃபரக் ஹை. அக்பர் கேட்குறான் வீரபல் பார்த்தா தெனாலியை விட இவன் கெட்டிக்காரன் தெனாலிராமனை விட ரெண்டு பேர் கதையும் நல்லா இருக்கும். இவன் சொன்னால் சாருங்குலி ஓங்கி தூரி ஹைனா, 4 விரல் வித்தியாசம் தான். அதுக்கு சொல்கிறான், ஜோ ஹம் ஆங்கோ சே தேக்தே ஹே ஓ சச் ஹே, ஜோ ஹம் கானோ சே சுன்தே ஹே ஓ ஜூட் ஹே, ஆங்க ஒரு கானோங்கே பீச் சாருங்குலி ஓங்கி தூரி ஹைனா. இது வேதத்தில் இருக்குன்னா வேதத்தில் எங்க இருக்குன்னு கேக்குறியா? முதல் அஷ்டகம் 2வது அனுபாகத்திலே இருக்கு. சக்ஷுர் நிமிதாததீதா யத்வாதஶ விக்ராமா இதி அங்க சக்ஷுர்வை சத்யம் அத்ரா. வெரி குட்.

அடுத்த வாக்கியம் ஜாக்கிரதையா சொல்லணும். தஸ்மாதாஹிதாக்னிர்நான்ருதம் வதேது. அத்ர அஸ்ய வாக்கியஸ்ய பதச்சேதஹ அஸ்மின் காலே பஹூனாம் கிருதே தஸ்மாதாஹிதாக்னிஹி நா மனுஷ்யஹ அன்ருதம் வதேத் இது வர்த்ததே லோகே. என்ன பண்ணார், அக்னி பகவானை வச்சு இந்த இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு மேடை போடணும். நம்ம இருக்கிறது 600 ஸ்கொயர் ஃபீட்டு, இதில் ஹோமத்துக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி வச்சுக்கணும், இது பண்ணணும்னா என்ன பண்ணுறதுன்னார். அதுக்கு ஒரு துவாதச விக்ராமம்னா 14 விரல் வச்சு 12 இருக்கா மாதிரி பண்ணுங்கோ. துவாதச விக்ராமம்னா 4 பாதாடி, 12 அடி, 12 காலடி வச்சு பண்ண சொன்னார். 12 அடி அளந்து கொடுத்தா, அளந்து கொடுத்தாலே ரொம்ப தப்பு. பிஸ்கட்டோ இதோ என்ன தாம்பாளத்தோட நீட்டுனு நீங்கள் ஜாக்கிரதையாக எடுத்துக்கணும். இதானே அவன் 4 கொடுத்தா கூட எண்ணி கொடுத்தாம்பான். அதை எண்ணிக்கிறது இப்போ தொட்ட வந்து எண்ணி கொடுக்கக்கூடாது, கொடுத்து அவர் ஜாக்கிரதையாக எடுத்துக்கணும். இதில் மாப்பிள்ளை அழைப்பு கோவிலில் நடக்கும் இல்லையோ, அதில் ஒரு தாம்பூலம் காட்டுவான். இது ரெண்டு கட்டம் புதுசாக போகிறான் இவன் தான் இப்போ கல்யாணத்துக்கு. அந்த தாம்பூலத்தை தொடன்மை விழி எடுத்துக்கக்கூடாது. இது என்ன கவனிச்சிருக்கள் இல்லையோ, அந்த நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிட்டு வர இல்லையோ, இப்போ அங்கே தாம்பூல பிரதர்சனம்தான். இந்த அம்பி 15 பேர் ரெண்டு கட்டம் முத முதல்ல கல்யாணத்துக்கு பிறகு எல்லாருமே அடுத்து விட்டாங்க. ரொம்ப ரெண்டு கட்டம் மொத்தமே 4 தான் இருக்குங்க. சில சமயத்தில் தொடணும், சில சமயத்தில் எடுத்துக்கணும், சில சமயத்தில் திங்கணும். அது அந்த சந்தர்ப்பத்தை அனுசரித்து பார்த்துக்கணும். அங்கே அது மாதிரி இங்கே இவன் ஜாக்கிரதையாக இருக்கணும், இதை எடுத்துக்கணும். 12 அளந்து கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுதுன்னார், கண்ணால் சுமாராக 12 அடி இருக்கும்னு நினைச்சு அளந்துடும். ஏன்னா வைதிக ஆளுக்கு தட்சிணம் கொடுக்குறச்சே ப்ராப்ளம் ஒரு எஜமான ஆளுக்கெல்லாம். 8 பேர் சொல்கிறப்போ ரெண்டுத்தும் கூட வந்துடுவோம். இவனுக்கு எதுவும் 50 பேர் வந்த மாதிரி இருக்கும். என்ன சொல்லுவான், கிளார்க்கை விட்டு ஒரு தூரம், மச்சின் விட்டு ஒன்று தூரம், ஷட்டர் விட்டு, ஏன்னா கவர் ஒன்று கூட போட்டு கொடுத்துட்டா குடிமொழிக்கு போயிடும் இல்லையா. கிரிக்கெட் டிக்கெட் வாங்குறதுக்கு 1000 கிடைக்கல, 4000 மேலே 4000 வாங்கு பரவாயில்ல, முதல்ல பார்த்தாகணும். அங்கே கணக்கு கிடையாது. கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பணம் செலவழிக்கிறதுக்கு கணக்கு கிடையாது. இந்த வைதிகத்துக்கு மட்டும்தான் கணக்கு. ஒருத்தன் உட்காந்து வெயிந்தா இருப்பான், என்ன சார் இப்போ தான் 6.5 ரூபா வாங்கிட்டு 100 6.5 கொடுத்தா இந்த மோசம், இந்த மேலக்காரன் 5000 பேசிட்டு 7000 கன்னத்தில் அறிஞ்சு வாங்கிட்டு போட்டானே. இதெல்லாம் பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு. வைதிகா பக்கத்தில் பேச வேண்டியதும் இருக்கு, லௌகிகால் பக்கத்தில் பேச வேண்டியது இருக்கு. அப்போ எஸ் சக்ஷுர்னு கண்ணால் பார்த்து கொடுத்துரு. அதுக்காக ஒருத்தன் வந்து இப்படி இப்படி தலையது ஏன்றதா, 1 2 அவமானம்னு அந்த எஜமானம் இருக்கு. ஒருத்தன் வந்து பார்ப்பேன் இப்படி, 12 பேருக்கு 13 பேர் இருக்கான், கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி வேற வந்து கொடுத்துங்கிறான். நாங்கள் நான் வெறுந்த போயிருக்கேன், இங்கே நான் சம்பாவனைக்காக போல. உடனே 12 வகுக்க வேண்டியது 13 வகுன்னு விட்டான். என்னடா கூத்தா இருக்கு, 13 வகுத்தா என்னாச்சு, வழக்கெல்லாம் 10 ரூபா குறையிறதுன்னா. உடனே அவ்வளோ பேர் என்ன பார்க்குறான், என்னடா

உத்திரவமா இருக்கு. இந்த வீடியோக்காரர் 2000 ரூபாய் கூட கேட்டா கொடுத்துதான வேணும் மரியாதையா? ஏன்னா கோணாமணான் பண்ணி விடுறாரு பிலிம, என்ன பண்ணுவீங்க? அப்போ அந்த கண்ணால பாருனார். ஏண்டான்னா, ஒரு பையன் ஒரு ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு சமாச்சாரம் சொன்னான், பெரியவா காஞ்சி மடத்துல இருக்கா சொன்னான். ஏண்டா நீ பாத்தியோ? பார்த்தேன் சார்னா உடனே ரைட்டுன்னு நீங்க போலாம். இல்ல கேள்விப்பட்டேன்னா யோஜனை பண்ண வேண்டிய விஷயம். அத்ரா பிரச்சனார்த்தி பிரதிங்க, ஏண்டா நீ பாத்தியான்னா. சார் தேவதத்தர் எங்கேயோ லீவ் போட்டிருக்காரு, ஊருக்கு போயிருக்காரு. இல்லை சார், நான் இப்போதான் வரல, டிஃபன் சாப்பிட்டு வரேன். அவரை பார்த்தேன்னு சொன்னால் நீங்கள் உடனே கார் எடுத்துன்னு போகலாம், கிருஷ்ணன் கோயில் கூட்டின்னு வரத்துக்கு. புரியுறதா? இல்லை அவர் இருக்கான்னு யாரோ சொன்னான்னா டவுட்ஃபுல் தான். அதர் சமிதி தத் சத்தியம். அதனால வேதம் சொல்றது கண்ணால் பார்த்தது உண்மை, காதால கேட்டது பொய். இதை இந்த வேதத்தை படிச்சானோ படிக்கலையோ வீரபல் சொல்றான், சச்சோர் ஜூட்மே சாருங்குலி ஓங்கி தூரி. அந்த உண்மைக்கு எவ்வளவு பெருமை இருக்கு. சத்தியன வாயுராவாதி, சத்தியம் பிரதிஜை பண்ணித்தான் காத்து அடிச்சுட்டு இருக்கு. ஃபேன் சுத்தினாலும் காத்து வரலன்னு என்ன பண்ணுவீங்க? நான் கேட்கிறேன், இப்போ டெக்னாலஜியில ஃபேன் சுத்துறது சார் ஸ்டன்னா இருக்குன்னு என்ன பண்ணுவீங்க? சில சமயம் ஸ்பேஸ் ரொம்ப ஸ்டன்னா இருக்கும், கிடியா இருக்கும், அது நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஜெயாண்டிகா ஒரு ஃபேன் வச்சா ஃபேன் ரிப்பேர்னா என்ன பண்ணுவேன் சார்? மழைக்கெல்லாம் ஒரு காத்து வேணும்னா இவனா ஜெஜாண்டிக்கா ஃபேன் வச்சாக்க அந்த மான்சூன் சட்டப்பாகம் என்ன? இதெல்லாம் பத்தி நாளைக்கு பேசுவோம். சன்னோ வாத்த பார்த்தோம்ல. ஆக சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு காத்து அடிக்கிறது. சத்தியேனாதித்யோரோ ஜதே, உலகம் போற நான் காப்பாத்துறேன்னு பிரதிஜை பண்ணிட்டு சூரியன் நம்ம அர்க்கியத்துக்கு காத்துன்னு இருக்காம தினமும் உதிச்சு அஸ்தமிச்சு கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அர்க்கியம் விட்டு தான் அவர் வரணும்னா பல நாள் வரவே முடியாது. திவி சத்யம் வாச பிரதிஷ்டா, அதாவது அந்த சத்தியத்து கட்டுப்பட்டு. சத்தியே நோத்தபிதா பூமி சூரியேனோத்தபிதா தௌ, அந்த சத்தியம்ங்கிறது இருக்கு பெரிய விஷயங்கிறத சொல்லி. இது மாதிரி லௌகிக விஷயங்கள்லாம் கூட வேதத்திலேருந்து கண்டுபிடிச்சது தான். இதற்கப்புறம் சயின்டிபிக் விஷயங்களை பத்தி சொல்ல போறேன். நாளைக்கு லீவு நாளா இருக்கிறதுனால இதை போல 4 பங்கு ஜனங்கள் வாங்கோ. சயின்ஸை பற்றி என்ன சொல்கிறது, எல்லா விஷயங்களும் என்ன சொல்கிறதுங்கிறதெல்லாம் மத்தியானம் 3:30 ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் இருந்தாலும் நிறைய பேர் வர வர நிறைய விஷயங்களும் வரும், எனக்கும் சந்தோஷமாக இருக்குங்கிறதாக சொல்லி. இது லௌகிக விவகார புத்தாண்டாக இருக்கிறதுனால சம்வத்சர பரிவத்சர தேவதைகள்லாம் நினைச்சுண்டு. அதில் இன்னொன்று இருக்கு, கிரீஷ்மோஹே மந்த உதனோ வசந்த சரத் வர்ஷா சுபிதன்னோ அஸ்து. இந்த பிரார்த்தனையோட எல்லாரும் இன்னைக்கு இப்போ பூர்த்தி பண்ணுவோம். தேஷா மிருதூனாகும் சதசாரன் நிவாதயே ஷாம பயே சியாமா இது வத்சர.

0: அதனால இந்த ஒவ்வொரு ரித்துக்கள், ஒவ்வொரு மாசங்கள், ஒவ்வொரு வருஷங்கள், அது தமிழா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும், அதுக்கு கால தேவதைகள்லாம் இருக்கா. அந்த தேவதைகள்லாம் இந்த புது வருஷம் நம்ம விவகாரத்துக்கு நல்லபடியா இருந்து எல்லா ஸ்டேட்டும் ஒன்னோட ஒன்று அடிச்சுக்காம எல்லா மந்திரிகளும் நல்ல புத்தியோட இருந்தே, மந்திரிகளை மட்டும் சொல்லாம நாமெல்லாம் ரீ எடுத்தா மந்தி மாதிரி இருக்கும், அவமும் ஒழுங்கா இருந்து வரத்துக்கு எல்லா தேவதைகளும் அனுகிரகம் பண்ணணும், இந்த வேத புருஷனுடைய அனுகிரகம் வரணுங்கிறதாக பிரார்த்தனை பண்ணிட்டு இதோட இன்றைய உபன்யாசம் பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளைக்கு 3:30 பல விஷயங்கள், சயின்டிபிக்கா உள்ள விஷயங்களோ இல்லை நீங்க ஏதாவது சந்தேகங்கள் கேட்கிற விஷயங்களோ, வேதத்தில் அது இருக்கா அது இருக்கான்னு கேட்டால் கூட எனக்கு சொல்லலாம்னு ஒரு 10 நிமிஷம் நான் டைம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாமா சேர்ந்து பாக்கி இன்னொரு 5 நாள் இருக்கு. இது பெரிய விதமான ஒரு இது, பெரியவாளுடைய ஆஜ்ஞையினால பல பேர் சேர்ந்து தேர் இழுக்கிறா. எல்லாரும் இந்த புத்தாண்டில் சௌக்கியமாக இருந்து இன்னும் மேல் மேலும் ஜகத்துக்கே விஸ்வம் சன்னோ அஸ்து த்விபதே சஞ்சதுஷ்பதேங்கிற பிரார்த்தனையோடு பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஹரஹர நம பார்வதீபதே.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும். வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷிணாமூர்த்தயே நம. சோமமானந்த சம்பூர்ணம் சோமார்த்த கிருதசேகரம் தக்ஷிணாபிமுகம் தேவம் தக்ஷிணாமூர்த்திமாஶ்ரயே. சாந்தம் பத்மாசனஸ்தம் சசிதரமகுடம் பஞ்சவக்த்ரம் த்ரிநேத்ரம் சூலம் வஜ்ரம் ச கட்கம் பரசுமபயதம் சவ்யபாகே வஹந்தம் நாகம் பாஷம் ச கண்டாம் பிரளயஹுதவஹம் சாங்குஷம் வாமபாகே நானாலங்காரயுக்தம் ஸ்ஃபடிகமணிநிபம் பார்வதீஷம் நமாமி. சகுங்குமவிலேபணா மலிகசும்பிகஸ்தூரிகாம் சமந்தஹசிதேக்ஷணாம் சசரசாபபாஷாங்குஷாம் அசேஷஜனமோகினீம் அருணமால்யபூஷாம்பராம் ஜப

0: ధిరూఢం షడ్వక్త్రం దేవనాథం మధురిపుతనయా వల్లభం ద్వాదశాక్షం శక్తిం బాణం కృపాణం ధ్వజమపి చ గదాం చాభయం సవ్యహస్తైః చాపం వజ్రం సరోజం కటకమపి వరం శూలమణ్యైర్దదానం. శివా తిరుచిత్రంబళం. హర హర నమః పార్వతీపతయే. హర హర మహాదేవ. తెన్నాడుడయ శివనే పోట్రీ. ఎన్నాటవర్కుం ఇరైవా పోట్రీ. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டன் பதம் போற்றி. திருநாவலூர் வந்தொண்டன் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தால் போற்றி போற்றி. முக்தி நெறி அறியாத மூர்க்கரொடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனெனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே. ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தால் நாடி அர்ச்சித்த நாயகியாய நின் நாமங்களை பாடி உருகி பரவசம் ஆகும் அப்பாங்கருள்வாய் காடனவே பொழில் சூழ் மயிலாபுரி கற்பகமே. கற்பகமே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஏறுமையிலேறி விளையாடு முகம் ஒன்றே ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றே. கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே. குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே. வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே. ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா. எல்லாம் வல்ல கற்பகாம்பால் சமேத கபாலீஸ்வர பெருமானுடையதான திருவடிகளையும் மீனாட்சி அம்பிகை சமேத சுந்தரேஸ்வர பெருமானின் திருவடியும் ஏலவார் குழலி சமேத ஏடகநாத சுவாமி திருவடிகளையும் அகிலாண்டேஸ்வரி சமேத மூலநாத சுவாமி திருவடிகளையும் எனது மனம் மெய் மொழிகளால் வணங்கி இன்றைய தினம் சைவம் .org என்ற இணையத்தின் வாயிலாக சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும் என்ற தலைப்பில் தொடர் சொற்பொழிவானது குருவருளாலும் திருவருளாலும் இன்றைய தினம் அடியேனால் நிகழ்த்தப்பட உள்ளது. இந்த நிகழ்வானது தடைகள் ஏதுமின்றி நிறைவுற எல்லாம் வல்ல நர்த்தன விநாயக பெருமானுடையதான திருவடிகளை மறுபடியும் எனது மனம் மெய் மொழிகளால் வணங்கி உங்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இது காலம் ஆலயத்தின் தேவை. ஆலயத்தில் பக்தனுடையதான ஒரு நிலை அவன் எவ்வாறு இருத்தல் வேண்டும் போன்றவைகள் எந்த இடத்தில் ஆலயத்தில் ஜபம் ஹோமம் போன்றவைகளை செய்யலாம். ஜபம் செய்தல் முடியும். ஹோமம் போன்றவைகள் முன்பு கூறியதை போல சமய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செய்யலாம். அவ்வாறு செய்யக்கூடியதான ஜபம் எந்த இடத்தில் செய்ய வேண்டும்? அக்ரத பிருஷ்டதோவாமே கர்ப்பாகாரே ததைவச்ச ஜப ஹோம நமஸ்காரம் ந விதத்யாத் கதாச்சன. அக்ரதஹா இறைவனாருக்கு முன்பாக நின்று கொண்டோ, பிருஷ்டதஹா பின்பக்கம் நின்று கொண்டோ. வாமே, இறைவனாருக்கு இடது பக்கம் நின்று கொண்டோ. கர்ப்பாகாரே, எனக்கு வசதி இருக்கிறது, நான் கருவறைக்குள் செல்வேன். முன்பு கூறியதை போல அர்ச்சகரை தவிர வேறு எவரும் கருவறைக்குள் செல்வதற்கான அனுமதி கிடையாது சைவ ஆகமங்களை பொறுத்தவரையில். கர்ப்பாகாரே ததைவச, அவ்வாறே ஜபஹோம நமஸ்காரம், ஜபம் ஹோமம் நமஸ்காரம் போன்றவைகளை ந விதத்யாத் கதாச்சன, ஒருபொழுதும் செய்தல் கூடாது என்பதை நாம் உணர்தல் வேண்டும். இங்கும் கூட முன்பு கூறியதை போலவே பூஜை செய்யக்கூடியதான ஆச்சாரியர் சிவாச்சாரிய சுவாமிகளானவர், அவர் கர்ப்பகிரகம் போன்றவைகளில் அவருக்கு பணி நிமித்தமாக செல்லும் சமயத்தில், இறை பணி நிமித்தமாக செல்லும் சமயத்தில் அவர் அதற்குரியதான நடைமுறைப்படி இருக்கலாம். நாம் காணக்கூடியதான விஷயங்கள் அனைத்தும் சாமான்யமான பக்தனின் பொருட்டே என்பதை உணர வேண்டும். ஒருவேளை சிவனாரானவர் கிழக்கு மற்றும் வடக்கு முகமாக நோக்கி இருப்பாரே எனில், அச்சமயத்தில் நாம் இடதுபுறமாக நின்று நமஸ்காரம் செய்யலாம் என்பதை கீழ்வரும் செய்யுளின் மூலமாக நாம் உணரலாம். பிரத்யங்முகே சோத்தரதிங்முகே ச வாமே ஸ்திதே ந்யத்ர ததன்ய பார்ஷ்வே ஈசான பூஜா பிரணதீஷ்ச குர்யாத் தோஷாய நோச்சேன்ன ஃபலாய வாஸ்யாத் என்கிறது. எனவே ஒரு பக்தனானவன் ஆலயத்தினுள் நுழைவதற்கு முன்பு ஆலயத்தில் அவன் எந்த எந்த இடத்தில் எந்த எந்த செயல்களை செய்யலாம் என்பதை உணருதல் வேண்டும். இப்பொழுது பக்தனானவன் ஆலயத்திற்குள் நுழையப் போகிறான். நுழையக்கூடியதான சமயத்தில் அவன் அந்த கோபுரத்தினை பார்த்து ஒருமுறை பிரதட்சிணம் செய்ய வேண்டும் என்பதான விதியை பார்த்தோம். அவ்வாறு செய்பவன் பாம்பு எவ்வாறு சட்டையை தனது தோளினை விட்டு வெளியே வருகிறதோ அதை போல இவனும் தனது பாவத்திலிருந்து விடுபட்டவனாக இருப்பான் என்பதை பார்த்தோம். எனவே அந்த சமயத்தில் ஆத்ம பிரதட்சிணம் என்று சொல்லக்கூடியதான தான் இருக்கக்கூடியதான இடத்திலேயே வலது முதல் இடது பகம் வரை கையை கூப்பியவாறு பிரதட்சிணம் செய்தல் வேண்டும். இது முதல் விதியாகும். அடுத்தபடியாக அவன் நமஸ்காரம் என்பதை செய்தல் வேண்டும். அந்த கோபுரத்தை பார்த்தோ, அந்த ஆலயம் எந்த இடத்திலிருந்து தெரிகிறதோ அந்த இடத்தில் நமஸ்காரம் என்பதை செய்தல் வேண்டும். அது யாதெனில், அந்த நமஸ்காரத்தினுடையதான கிரமம் மிக விசேஷமாக கூறப்பட்டிருக்கிறது. அது யாதெனில், பசோஃப் பசுபதேரக்ரே தண்டவத் பதிதோ புவி பதந்தி பாதகா சர்வே நோத்திஷ்டந்தி புனஸ்ஸஹ. பசோஹோ பசுபதேஹே அக்ரே, பசுக்களாகிய அவர் பசுக்கூட்டங்களுடையதான தலைவனாகிய பசுபதி என்று சொல்லக்கூடியதான சிவனாருக்கு முன்னால் எவன் ஒருவன் தண்டவத் பதிதோ புவி, ஒரு தடியானது பூமியில் எவ்வாறு விழுமோ, தடி பூமியில் விழுகிறது என்றால் அது எதனையும் எதிர்பார்க்காமல் கீழே விழுந்துவிடும். அதைபோல் இந்த சாதகனும் இந்த பக்தனும் எதையும் எதிர்பார்க்காமல் இறைவா என்னை காப்பாற்று என்ற ஒரு மனப்பான்மையுடன் இவன் பூமியில் விழுந்து வணங்குதல் வேண்டும். இதனை தண்ட பிரணாமகா என்று சம்ஸ்கிருதத்தில் கூறுவார்கள். தமிழில் ஒரு தடி விழுவதை போல் விழுந்து வணங்குதல் என்று இதை மொழிபெயர்க்கலாம். அவ்வாறு நமஸ்கரிக்கக்கூடிய ஒரு பக்தனுடையதான பாவங்கள் அனைத்தும் பதந்தி சர்வே பாதகாஹா, அவனுடையதான பாவங்கள் அனைத்தும் அச்சமயத்தில் கீழே விழுந்துவிடும். நோத்திஷ்டந்தி புனஸ்ஸஹ, பொதுவாக நாம் நமஸ்காரம் செய்தோம் என்றால் மறுபடியும் எழுந்து கொள்வோம். ஆனால் அவ்வாறு அந்த சாதகனானவன் நமஸ்காரம் செய்து எழுந்திருக்கும் சமயத்தில் அவனுடையதான பாபங்கள் அவனுடன் எழுந்து கொள்வதில்லை. அதாவது அவனுடையதான பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டுவிடும் என்பதை நாம் உணருதல் வேண்டும். மேலும் தேக சம்சக்த ரேணூனாம் யாவத் சங்கியாபிகண்யதே தாவத் வர்ஷ சகசிராணி சிவலோகே மகீயத்தே. தேக சம்சக்த ரேணூனாம், ரேணுகு என்றால் புழுதி. அந்த இவன் நமஸ்காரம் செய்யும் சமயத்தில் முன்பே நாம் கூறினோம், தேகத்தினை போர்த்தி கொண்டு நமஸ்கார ஆலயத்தினுள் இருத்தல் கூடாது. எனவே நமஸ்காரம் செய்யும் சமயத்திலும் அவன் மேல் ஆடை அணியாமல் தான் இருப்பான், ஒரு பக்தனானவன். அவ்வாறு இருக்கக்கூடியதான சமயத்தில் அவன் விழுந்து வணங்குகையில் அவனுடையதான தேகத்தில் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடியதான மண் துகள்கள், அந்த தரையில் இருக்கக்கூடியதான மண் துகள்கள் அவன் மேல் ஒட்டி கொள்ளக்கூடும். அந்த அளவிற்கு, எந்த அளவிற்கு அவன் மேல் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடியதான அந்த மண் துகள்கள் ஒட்டி கொள்கின்றதோ அத்தனை ஆயிரம் காலம், தாவத் வருஷ சகசிராணி, அத்தனை ஆயிரம் காலம் சிவலோகே மகீயதே, அவன் சிவலோகத்தில் வாழ்ந்தவன், வாழக்கூடியவனாக இருப்பான் என்று மேலும் ஒரு படியாக நமஸ்காரம் செய்பவனுடையதான முக்கியத்துவத்தை நாம் அறிகிறோம். இவ்வாறு செய்யக்கூடியதான நமஸ்காரம் என்பது அஷ்டாங்கம், பஞ்சாங்கம், த்ரியங்கம், ஏகாங்கம் என நாலு விதமாக கூறப்பட்டுள்ளது. அஷ்டாங்கம் என்பதில் கூட உட்பிரிவுகளாக நாலு விதங்கள் காணப்படுகின்றது சிவார்ச்சனா சந்திரிகா போன்றதான நூல்களில். ஆனால் பொதுவாக அஷ்டாங்க நமஸ்காரம் என்பதற்கான இலக்கணம் பின்வருமாறு: உரசா சிரசா திருஷ்டிஹி வச்சசா மனசா ததா பத்பியாம் தோர்பியாம் பாணிபியாம் பிரணாமஹா அஷ்டாங்க நீரிதம். இதன் பொழிப்புரை: மார்பு, தலை, கண்கள், வாக் அதாவது சொல், மனது, கால்கள், தோள்கள், கைகள் இவைகளால் செய்யப்படும் நமஸ்காரம் அஷ்டாங்க நமஸ்காரம் ஆகும். இந்த இடத்தில் இரு கால்கள், இரு கைகள், இரு தோள்கள் ஆகியவைகளை ஒரே உறுப்பாக எண்ணுதல் வேண்டும். இவை அஷ்டாங்க நமஸ்காரம் என்று கூறப்படும். அடுத்தபடியாக பஞ்சாங்க நமஸ்காரம் என்பது சிரோ ஹஸ்தௌச்ச பாஹூச்ச கிருத்வா ஜானுனி சம்ஸ்திதே இதம் பஞ்சாங்க மேவோக்தம். தலை, கைகள், முழங்கால்கள் இவைகளால் செய்யப்படும் நமஸ்காரம் பஞ்சாங்க நமஸ்காரம். இந்த இடத்தில் கைகள் இரண்டையும் தனித்தனி உறுப்புகளாகவும் கால்கள் இரண்டையும் தனித்தனி உறுப்புகளாகவும் எண்ணுதல் வேண்டும். அவ்வாறு செய்தால் ஐந்து அங்கங்களால் செய்யக்கூடியதான நமஸ்காரமாக இது கருதப்படும். அடுத்தபடியாக மூன்று அங்கங்களால் செய்யக்கூடியதான நமஸ்காரம் ஹஸ்தௌ பத்வாது முகுலஹா மூர்த்னி தேசே நியோஜயேத். ஹஸ்தௌ இரு கைகளையும், முகுலஹா பத்வா ஒரு மொட்டினை போல் கூப்பிக்கொண்டு, மூர்த்னி தேசே நியோஜயேத் ஒருவனுடையதான உச்சிக்கு மேல் வைத்து வணங்குதல் வேண்டும். மணிவாசக பெருமான் கூறினார் அல்லவா, கரம் குவிவார் உள்மழ்கிழும் கோன்கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க என இதனையே மணிவாசக பெருந்தகை கூறியுள்ளார் என்றும் கூட எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு செய்யக்கூடியதான நமஸ்காரம் என்பது த்ரியங்க நமஸ்காரம் அல்லது மூன்று அங்கங்களால் செய்யக்கூடியதான நமஸ்காரம். இரு கைகள் அவைகளை தூக்கி தனது உச்சி மேல் வைத்து வணங்கக்கூடியதான முறை, இது த்ரியங்க நமஸ்காரம் என்று கூறப்படும். ஏகாங்க நமஸ்காரம் என்பது ஏகாங்க நமஸ்காரம் தூ சிரசைவ கிருதம் பவேத் என்று அப்பைய தீட்சிதருடையதான சிவார்ச்சனா சந்திரிகா என்னும் நூலில் கூறப்பட்டுள்ளது. அதாவது தலையை மட்டும் ஒரு பக்கமாக சாய்த்து வணங்குதல். இன்று நாம் பழக்கத்தில் எவரேனும் அறிந்தவர்கள் வந்தால் அவ்வாறு செய்கிறோம். ஆனால் இதை பெரும்பாலும் இறைவனுக்கு செய்யக்கூடியதான நமஸ்காரங்களில் யாரும் செய்வதில்லை. ஒன்று அஷ்டாங்க நமஸ்காரம் அல்லது பஞ்சாங்க நமஸ்காரம் அல்லது த்ரியங்க நமஸ்காரம் என மூன்று மட்டுமே இறைவனை வணங்குதலின் பொருட்டு இன்று பழக்கத்தில் காணப்படுகின்றது. எனவே இந்த மூன்று விதமான நமஸ்காரங்களில் ஏதேனும் ஒரு நமஸ்காரத்தினை அந்த சாதகனானவன் செய்து ஆலயத்தினுள் நுழைதல் வேண்டும். ஆலயத்தினுள் நுழைந்த பிறகு அவனது பார்வைக்கு முதன் முதலில் புலப்படுவது துவஜஸ்தம்பம், பலிபீட்டம், நந்தி, அல்லது பலிபீட்டம், துவஜஸ்தம்பம், நந்தி. இந்த பலிபீட்டமும் துவஜஸ்தம்பமும் முன்னிற்கு பின்பு மாறியிருக்கலாம். முதலில் பலிபீட்டம் இருக்கலாம், அடுத்தபடியாக துவஜஸ்தம்பம் இருக்கலாம், அடுத்தபடியாக நந்தியம் பெருமான் இருக்கலாம், அல்லது முதலில் துவஜஸ்தம்பம், அடுத்தது பலிபீட்டம், அடுத்தது நந்தியம் பெருமான் என இவைகள். ஆனால் சிவபெருமானுக்கு முன்பு நந்தியம் பெருமான் மட்டுமே இருக்க வேண்டும் என்கிறது சைவாகம அமைப்பாகும், சைவாகமப்படி அமைக்கப்பட்டுள்ள கோவிலின் அமைப்பாகும். எனவே உள்ளே நுழைந்தவுடன் அந்த சாதகனானவன் பலிபீட்டத்தினை பார்க்கிறான். பலிபீட்டத்தினை அவன் மனதார நமஸ்கரிக்க வேண்டும். முன்பே நாம் கூறினோம், கோவிலுக்குள் நுழையும் பொழுது, கோபுரத்தின் வாயிலாக கோவிலுக்குள் நுழையும் பொழுது எந்த விதமான உலகியல் சிந்தனைகளும் அவனிடம் இருத்தல் கூடாது. அந்த பலிபீட்டம் என்பதும் ஒரு சிவனாருடையதான ஒரு லிங்கமே. முதல் நாளே நாம் பார்த்தோம், மூன்று விதமான லிங்கங்கள் உள்ளது, ஸ்தூல லிங்கம், சூக்ஷ்ம லிங்கம், பத்ரலிங்கம் என்று மூன்று விதமான லிங்கம் உள்ளது. இவைகளில் ஸ்தூலலிங்கம் என்பது சிவனாருடையதான கருவறைக்கு மேல் இருக்கக்கூடியதான விமானம், சூக்ஷ்மலிங்கம் என்பது கருவறைக்குள் லிங்கத்திருமேனியாக இருக்கக்கூடியதான சிவபெருமான், பத்ரலிங்கம் என்பது பலிபீட்டம். இதனை திருமூலருடையதான திருமந்திரத்திலும் கூட இதற்கான உபமானங்கள் காணப்படுகின்றன, அவைகளை அங்கு பார்த்து கொள்ளவும். எனவே இந்த பத்ரபீட்டம் என்று சொல்லக்கூடியதான பலிபீட்டத்தினை ஒருவன் வணங்குதல் வேண்டும். பலிபீட்டம் நமஸ்குரியாது பிரதமம் தியானபூர்வகம். அவரவர்களுடையதான குருநாதர் உபதேசித்தபடி பலிபீட்டத்திற்கு இருக்கக்கூடியதான தியானத்தினை ஒருவன் மனதார செய்தல் வேண்டும். அல்லது அந்த பலிபீட்டத்தினுள் வீற்றிருக்கக்கூடியவராக சிவனாரையும் தியானம் செய்யலாம். அடுத்தபடியாக அவனுடையதான கண்களுக்கு புலப்படுவது துவஜஸ்தம்பம் என்று சொல்லக்கூடியதான ஒன்று. இது அனைவருக்கும் தெரிந்ததே கொடிமரம். பிரம்ம, விஷ்ணு, ருத்ர என்று சொல்லக்கூடியதான மூன்று பாகங்களை உடையது. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என அனைவரும் இதிலேயே வீற்றிருக்கிறார் என்றெல்லாம் நாம் அறிந்த விஷயமே. அவ்வாறு இருக்கக்கூடியதான துவஜஸ்தம்பத்தினை, கொடிமரத்தினை வணங்குதல் வேண்டும். இந்த கொடிமரத்தினை கூட ஒரு சில ஆகமங்கள் காரணலிங்கம் என்றெல்லாம் கூறுகின்றன. எனவே இதுவும் சிவனாரை போலவே போற்றத்தக்கது. சிவனாருக்கு எந்த ஒரு மரியாதை கொடுக்கிறோமோ அதே விதமான மரியாதையை இந்த துவஜஸ்தம்பத்திற்கும் கொடுத்தல் வேண்டும். ஒரு பக்தனானவன், தரிசிக்க செல்லக்கூடிய பக்தனானவன் கொடுத்தல் வேண்டும் என்பது நாம் உணரத்தக்கது. துவஜதண்ட நமஸ்காரம் குறியாத் தியான புரஸ்சரம். இந்த துவஜதண்டம் என்று சொல்லக்கூடியதான கொடிமரத்திற்கும் அவரவர்களுக்கு உபதேசிக்கப்பட்டபடி தியானத்தினை சொல்லி மனதார பிரார்த்தனை செய்தல் வேண்டும். அடுத்தபடியாக நமக்கு நமது கண்களுக்கு புலப்படக்கூடியவர் சாக்ஷாத் நந்தியம் பெருமான். இவர் நாம் அனைவரும் இவருடையதான கதை அறியப்பட்டதே. சாக்ஷாத் திருவையாறு என்ற இடத்தில் பிறந்து சிவனாரால் சாரூப்ய முக்தி என்று சொல்லக்கூடியதான ஒரு முக்தி அளிக்கப்பட்ட இந்த நந்தியம் பெருமான் நம் முன்னே தெரிவார். அச்சமயத்தில் இந்த நந்தியம் பெருமானை நமஸ்கரித்தல் வேண்டும் என்று பிரம்மாண்ட புராணத்தில் ஒரு குறிப்பானது வருகிறது. ரிஷபதேவரை நமஸ்கரித்தல் வேண்டும் என்றதான ஒரு குறிப்பு பிரம்மாண்ட புராணத்தில் உள்ளது. ஈஸ்வராபிமுகம் தேவம் ஆசீனம் ரிஷநாயகம் பிரணம்ய பிரார்த்தையே தேவம் குசுமாபியர்ச்சி தாங்கிரிகம். ஈஸ்வராபிமுகம் தேவம் ஆசீனம், இறைவனாருக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடியது நிலையில் இருக்கக்கூடியதான தேவரை, ரிஷநாயகம் ரிஷநாயகரை, பிரணம்ய பிரார்த்தயேத் தேவம் குசும அபியர்ச்சித அங்கிரிகம். பிரணம்ய நன்கு வணங்கி, பிரார்த்திய நன்கு பிரார்த்தனை செய்து, அபியர்ச்சித நன்கு அர்ச்சனை செய்து, அங்கிரிகம் கையை கூப்பியவனாக இருந்து கொண்டு தேவம் அந்த தேவரை வணங்குதல் வேண்டும். இவ்விடத்தில் அபியர்ச்சிய என்பதன் மூலமாக பக்தர்களே தங்களிடத்தில் இருக்கக்கூடியதான புஷ்பங்களை அவர் மேல் சேர்க்கலாமா என்றால் அது செய்யவே கூடாது. தகுந்த ஆச்சாரிய பெருமக்களை அழைத்து அந்த நந்தியம்பெருமானுக்கு சேர்க்க வேண்டியதான புஷ்பம் நைவேத்தியம் போன்றவைகளை உரிய ஆச்சாரியரின் துணை கொண்டே செய்தல் வேண்டும். பல கோவில்களில் நிறைய பக்தர்கள் நந்தியம்பெருமானின் காதில் இரகசியம் சொன்னால் அது பலித்துவிடும் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். அது எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியவில்லை. அவர் சாக்ஷாத் சிவனாகவே பாவிக்கத்தக்கவர். அவரிடம் அனுமதி பெற்றே சிவதர்சனத்திற்கு செல்லுதல் வேண்டும் என்ற நியதியெல்லாம் இருக்கிறது. எனவே அந்த நந்தியம்பெருமானுக்கு சேர்க்க வேண்டியதான புஷ்பங்கள் அனைத்தையும் ஆச்சாரியரின் மூலமாக, சிவாச்சாரியர்களின் மூலமாக, அர்ச்சக சுவாமிகளின் மூலமாகவே சேர்த்துவிட்டு நாம் அந்த சிவதர்சனத்தை செய்வதற்காக ஆலயத்தினுள், சிவசந்நிதியுள், அந்த ஈஸ்வர பெருமானுடையதான சந்நிதியுள் நுழைதல் வேண்டும். அவ்வாறு நாம் செல்வதற்கு முன்னால் நந்தியம்பெருமானிடம் ஒரு பிரார்த்தனை வைத்தல் உண்டு. இரண்டு விதமான பிரார்த்தனைகள் புராண ஸ்லோகங்கள் பழக்கத்தில் உள்ளன. அவைகளுள் ஒன்று நந்திகேஷ மகாபாக சிவத்யான பராயண கௌரிசங்கர சேவார்த்தம் அனுஜ்ஞாம் தேகிமே பிரபோ என்று ஒரு ஸ்லோகம் இருவரி செய்யுள் கூறுதல் உண்டு. சிவனாருடையதான தியானத்தில் மூழ்கி இருக்கக்கூடியதான நந்தியம் பெருமானே, சாக்ஷாத் கௌரிசங்கரர் என்று சொல்லக்கூடியதான பார்வதி சமேத பரமேஸ்வரரை தரிசனம் செய்வதற்கு தாங்கள் எனக்கு அனுமதி தாருங்கள் என்பது முதல் ஸ்லோகமாகும். இரண்டாவது ஸ்லோகமானது அந்த பிரவேசே சிவதர்ஷனே ச சிவார்ச்சனே தத்ஃபல சித்தி லாபே தேஹ்யப்யனுஜ்ஞாம் பகவன் பிரசன்னஹா த்வத்பாத பத்மம் பிரணதாய மஹ்யம் என்று சிவார்ச்சனா சந்திரிகையில் இந்த ஒரு ஸ்லோகமானது காணப்படுகிறது. இதன் பொழிப்புரை யாதெனில், ஆலயத்திற்குள் செல்லுதலாலும் சிவபெருமானை தரிசித்தலாலும் அவரை அர்ச்சித்தவார் அர்ச்சித்தலால் உண்டாகும் பலனை அடையும் பொருட்டு தேவரீர் பிரசன்னராயிருந்து நம்முடைய பாத கமலங்களில் பணிந்த எனக்கு உத்தரவு தந்தருள வேண்டும் என்று நந்திகேஸ்வர பெருமானிடம் செய்ய வேண்டியதான பிரார்த்தனை இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. இனி நந்திகேஸ்வர பெருமானை தரிசித்துவிட்டு ஆலயத்தினுள் சென்று சிவனாரை தரிசித்தல் போன்றதான விஷயங்களை, மேலும் அந்த ஆலயத்தினுள் எத்தனை முறை வலம் வருதல், எப்படி பிரதட்சிணம் செய்தல் போன்றதான விஷயங்களை நமது அடுத்த அமர்வில் நாம் சிந்திப்போமாக. வான்முகில் வழாது பெய்க மணில் வளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகிம்மகீஷாஹ கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி இதி ஷம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: உடனே மாணவர் கேட்கிறார் ஆசிரியரிடம், இறைவனை அவனுடைய திருவருளாலே உன்னுடைய அறிவிலே தேடிப்பார் என்கிறீர்கள். சரி, அந்த திருவருளை நான் முதலில் உணர்ந்தால் அல்லவா அதை கொண்டு நான் இறைவனை தேட முடியும். அந்த திருவருளை நான் முதலிலே எப்படி உணர்வது என்று கேட்கிறான். அதற்கு விடை கூறுகிறார், முதலிலே திருவருளை உணர்ந்தால்தான் அதன் மூலமாக பதியை தேடி காண முடியும். அந்த திருவருளை முதலிலே எப்படி அறிவது, அதற்கு என்ன வழி? அதற்கு விடை கூறுகிறார், அந்த திருவருளை தெரியவிடாமல் இருக்கிற இடம் எது? திருவருள் இருக்கிற இடம் உன்னுடைய அறிவுதான், உன்னுடைய ஆன்மாதான் இடம், திருவருளுக்கு இடம் ஆன்மாதான். ஆனால் அதை தெரிய விடாமல் மறைத்து கொண்டிருப்பது எது? ஆமா, இல்ல, உலக உலகப்பற்று, உலகப்பற்றுதான் தெரிய விடாமல் மறைத்து கொண்டிருக்கிறது. அந்த உலகப்பற்றை நீ முதலிலே நீக்க வேண்டும். அந்த கருத்தை அடுத்து அமைத்திருக்கிறார் என்ன வரி? உராத்துணை தேர்த்து என பாசம் ஒருவ, பாசம் ஒருவ. பாசம்னா இந்த உலகப்பற்றை, பாசம் உலகப்பற்றை ஒருவ நீ நீக்கினால், உலகப்பற்றை நீ நீக்கினால் எப்படி நீக்க முடியும் உலகப்பற்றை என்றால், உரா துணை தேர்த்து என, அதாவது உலகப்பொருள் அனைத்தும், உலகப்பொருள் அனைத்தும் நிலையில்லாதவை, நிலையற்றவை, காணல் நீர் போன்றவை, காணல் நீர் போன்றவை. காணல் நீர் பார்த்திருக்கிறீர்களா? அந்த வெயில் காலத்துல, கோடை வெயிலில தூரத்திலே தண்ணீர் இருப்பது போல அலை அலையாக தெரியும். அதை நீர் என்று நம்பி நெருங்கினால் அது மறைந்து விடுகிறது, காணல் நீர் மறைந்து விடுகிறது. அந்த வெயில் இருக்கிற வரைதான் அந்த காணல் நீர் தோன்றும். அந்த மேகம் மறைத்து விட்டால் சூரியனை, அந்த காணல் நீர் நீங்கிவிடும். அதுபோல உலகப் பொருள்கள் இருப்பது போல, நிலையாக இருப்பது போல நமக்கு நமக்கு தோன்றுகின்றன. உலகப் பொருள்கள் நிலையானவை என்று நாம் நம்பி அவற்றின் மீது பற்று வைக்கிறோம். ஆனால் அது உண்மையல்ல. காணல் நீர் போன்றவை நீங்கக்கூடியவை, நிலையற்றவை என்ற உண்மையை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதான் ஒன்பதாவது நுற்பா, சிந்தித்தல், சிந்தித்தல். எனவே உலக வாழ்க்கை இன்று நன்று, நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போக விட்டு போதுமின். யாரு சொல்? யாருடைய வாக்கு? அப்பரா ஞானசம்பந்தர், ஞானசம்பந்தர். அப்படித்தானே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு, இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை எவ்வளவு நிலையாமை உணர்ந்து சொல்றாரு பாருங்க. மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் யாத்திரை பத்தில, நான் எவ்வளவோ சொல்லிவிட்டேன், நீங்கள் என்னோடு வருவதாக இல்லை, என்னுடைய வழிக்கு நீங்கள் வரமாட்டீர்கள். எனவே நிற்பார் நிற்க, நில்லா உலகில் நில்லோம், இனி நாம் செல்வோமே. ஆமா, உங்க நான் தனியாக போகிறேன், நீங்கள் இங்கேயே நில்லுங்கள். நிற்பார் நிற்க, நில்லா உலகில் நில்லோம், இனி நாம் செல்வோமே. அப்படி அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் வர வேண்டும். வைராக்கியம், வெறுப்பு, உலக உறப்பு வர வேண்டும். ஏனென்றால் இந்த சிவஞான போது அப்படிப்பட்டவர்களுக்கு தான் உரியது. நமக்கு இதெல்லாம் அனுபவத்தில் விளங்காத ஒரு செய்திகள். ஏதோ ஆசைப்பட்டு நீங்களும் கேட்கிறீர்கள், நானும் ஏதோ தெரியாதனமா வந்து எனவே எனவே அந்த நிலையாமை. எனவே ஞான நெறியிலே செல்லுகிறவர்களுக்கு அடிப்படையே நிலையாமை உணர்ச்சி தான். திருக்குறளிலே அதிகாரத்தை அப்படித்தான் அமைத்திருக்கார். முதலிலே நிலையாமை என்ற அதிகாரம், அடுத்து துறவுங்கிற அதிகாரம், பிறகுதான் மெய்யுணர்தல் என்ற அதிகாரம். எனவே நிலையாமையை உணர்ந்து துறவு உலகப்பற்றை துறந்து பிறகுதான் ஞானத்தை பெற முடியும். எனவே அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் உரியது, அவர்களுக்குத்தான் விளங்கும். எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது காணல் நீர் போன்றது என்ற உண்மையை உணர்ந்து, இந்த உலகத்தினுடைய நிலையாமையை சொல்லாத புலவர்கள் இருக்கிறார்களா, அருளாளர்கள் இருக்கிறார்களா? எத்தனையோ அருளாளர்கள் நம்முடைய திருமுறைகளிலே தொட்ட தொட்ட இடமெல்லாம் நிலையாமையை பேசியிருக்கிறார்கள். நம்மாலே நம்முடைய மனத்தை மாற்ற முடிகிறதா? அந்த திருமுறைகளாலே முடியலையே. அதெல்லாம் அந்த உணர்ந்து பார்க்கிற போது சிந்தித்தல், படித்தால் மட்டும் போதாது, திருமுறைகளை படித்தால் மட்டும் போதாது, அதிலே சொல்லப்பட்ட உண்மைகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தனை தான் ரொம்ப கடினமான ஒரு செயல், நமக்கு அதுக்கு நேரம் இல்லை. சிந்திப்பதற்கு எங்க நேரம்? எனவே உரா துணை தேர்த்து என பாசம் ஒருவ, பாசம்னா அந்த உலகப்பற்றை ஒருவன நீக்க வேண்டும், சிந்தனையின் மூலமாக நீக்க வேண்டும். அந்த உரா துணை தேர்த்து, அந்த சொல்ல தேர்னா காணல் நீர், காணல் நீருக்கு பெய்தேர் என்ற ஒரு பெயர், பெய்தேர். அதை இங்கே சுருக்கமாக தேர் என்கிறார். அந்த தேருக்கு முன்னால் என்ன வார்த்தை இருக்கு? துணை, உரா துணை. தேர் என்றால் ரெண்டு வகையான தேர் இருக்கிறது. இது ஒரு தேர், இன்னொரு தேர் நமக்கு தெரிந்த தேர் எது? சரி, இன்னொரு தேர் ஊர்ந்து செல்லுகிற தேர். நீங்க சொல்லுவது இறைவன் ஊர்ந்து செல்லுகிற தேர், அரசர்கள் ஊர்ந்து செல்லுகிற தேர், அரசர்கள் செல்லுகிற தேர், ஏதோ ஊர்ந்து செல்லக்கூடிய தேர். இது ஊற முடியாத தேர், இது ஊற முடியாத தேர், அது எல்லாரும் ஊர்ந்து செல்லக்கூடிய தேர். எனவே தேர் என்பதற்கு ரெண்டு பொருள் இருக்கிறது. அந்த ஊர்ந்து செல்லக்கூடிய தேரை விளக்குவதற்காக இந்த காணல் நீராகிய தேரை எப்படி குறிப்பிடுகிறார்? இது ஊராத தேர், இது ஊற முடியாத தேர். ஊற முடியாத தேர் என்றால் காணல் நீர், பெய்தேர். இப்ப வேங்கை என்ற சொல்லுக்கு வேங்கை என்ன பொருள்? வேங்கைனா புலி என்ற பொருள். இன்னொரு பொருள் இருக்கிறது, வேங்கை மரம், வேங்கை மரம். புலி என்ற ஒரு பொருள், மரம் என்ற ஒரு பொருள். இப்போ மரத்தை குறிக்க வேண்டும் என்றால் பாயாத வெங்கை, பாயாத வெங்கை என்று ஒரு அடைமொழி சேர்ப்பார்கள். பாயாத வெங்கைனா அது புலியை குறிக்கவில்லை, அது பாய்கிற வெங்கை. இது பாயாத வெங்கைனா என்றனாலே மரத்தை குறிக்கிறது. இன்னொரு சொல்லு குளவிங்கிற ஒரு சொல்லு, குளவினா பறக்கிற குளவி தெரியும். இன்னொரு பொருள் மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூவை குறிக்க வேண்டும் என்றால் பரவாக்குளவி, பரவாக்குளவி என்று கூற வேண்டும். ஆமா, இப்படி பல சொற்கள். அதே போல மெய்கண்டார் இங்கே தேர், இது ஊற முடியாத தேர், காணல் நீர். எனவே ஊரா தேர் என்கிறார். ஊரா தேர், ஊராத்தேர் என்றா சொல்லுகிறார், உராத்தேர், உராத்தேர்ங்கிறார். பொருள் அதுதான், ஊராத. ஊரா என்ற சொல்லை குறைத்து, ஊரா என்ற நெட்டெழுத்தை குறைத்து குற்றெழுத்தாக்கி உரா, உராத்தேர். உரா துணை, நீங்க விட மாட்டீங்களா? இடையில ஒரு வார்த்தை இருக்கிறது, அதற்கு என்ன பொருள் என்று கேட்கிறார். துணை, துணை என்ற சொல்லுக்கு விரைவுங்கிற பொருள். துணையினா விரைவு, அதாவது விரைவில் நீங்கக்கூடிய, விரைவிலே நீங்கக்கூடிய தேர். எனவே உரா துணை தேர், தேர்னு கூட சொல்லல, தேர்த்து நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அல்லவா. அதாவது அவத்தைனா அவத்தைத்துனாரு, அவத்தையை உடையது பசாசத்து என்று சொன்னார். அதே போல இங்கே தேர்த்துனா பெய்தேரினுடைய தன்மையை உடையது. பெய்தேரினுடைய தன்மையை உடையது எது? ஆமா, உலக உலக சார்பு. புறாத்துணை தேர்த்து என சிந்தித்து பாசத்தை ஒருவர் பாசப்பொருள்களின் மீது வைத்த பற்றை நீக்கினால் பாசம் ஒருவ. அடுத்த வரியில தன்னிழலாம் பதி. அப்படி பாசப்பற்றை நீக்கினால் தன்னிழலாம் பதி. பதினா பதிஞானம். பதி என்ற சொல்லுக்கு பதிஞானம் என்பது பொருள். பதிஞானம் தன்னிழலாம், உன்னுடைய அறிவிலே குளிர்ந்த நிழல் போல வெளிப்பட்டு தோன்றும் தன்னிழலாம் பதி. எனவே இதுவரை என்ன கருத்து சொன்னார்? பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறியப்படாத முதல்வனை அவனுடைய திருவருளாகிய கண்ணாலே காண்பாயாக. அந்த திருவருளாகிய கண்ணை நான் எப்படி பெறுவது என்றால், அதனை மறைத்துக் கொண்டிருக்கிற உலக பொருள்கள் மீது வைத்த பற்றை நீ நீக்கினால் உன்னுடைய அறிவிலே குளிர்ந்த நிழல் போல அந்த திருவருள் வெளிப்படும். உராத்துணை தேர்த்து என பாசம் ஒருவ தன் நிழலாம் பதி. அடுத்து விதி என்னும் அஞ்செழுத்தே. அப்படி அந்த திருவருளை பாசப்பற்றை நீக்கி உலகப்பற்றை நீக்கி திருவருளை பெற்றாலும், திருவருளை பெற்றுவிட்டாலும் கூட அந்த மலவாசனையினால் மலவாசனையினால் அந்த திருவருள் காட்சி இடையே மறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திருவருளிலேயே நிலையாக நிற்க முடியாதபடி மலவாசனை மறுபடியும் உலக ஆசையை உண்டாக்கக்கூடும். எனவே அந்த மலவாசனையை நீக்கிக் கொள்வதற்கு வழியாகத்தான் திரு ஐந்தெழுத்தை நீ ஓதுதல் வேண்டும் என்கிறார். விதி என்னும் அஞ்செழுத்தே. விதிப்படி ஓதுவாயாக, என்னும் விதிப்படி நீ எண்ணுவாயாக. அஞ்செழுத்தே திரு ஐந்தெழுத்தை. இந்த இடத்துல திரு ஐந்தெழுத்து என்பது எது? எத்தனையோ வகைகளை படித்திருப்பீர்கள். சூக்குமா? எது சூக்குமா ஐந்தெழுத்து? அது அல்ல, இந்த இடத்துல அது அல்ல. சூக்கு ஐந்தெழுத்து, சூக்கு ஐந்தெழுத்து எந்த தீக்கையில? ஒரு எந்த தீக்கையில விசேடத்துக்கு? இப்போது நாம் பார்ப்பது என்னது? இது நிர்வாண தீக்கை, இது ஞான நெறி. கிரியைக்கு மேல, கிரியைக்கு மேலே நிர்வாண தீக்கை பெற்று ஞான நெறியிலே செல்லுகின்றவர்களுக்கு உரிய திருவைந்தெழுத்து. நிர்வாண தீக்கை என்பதற்கு ஞான தீக்கை என்ற இன்னொரு பெயர். ஞான தீக்கை. நிர்வாணம் என்றால் என்ன பொருள்? நிர்வாணம் என்றால் விடுதலை. முத்தி என்ற பொருள், முத்தி என்ற பொருள், முத்தியை தருகிற நெறி. எனவே இங்கே அந்த முத்தி பஞ்சாக்கரம் இந்த இடத்திலே ஓதுதற்கு உரியது. முத்தி பஞ்சாக்கரம் நிர்வாண தீக்கை பெற்று ஓதுதற்கு உரியது மூன்று எழுத்து ஆகிய அதிசுக்கும பஞ்சாக்கரம் சிவாய என்பது. அதாவது அந்த கடைசி ரெண்டு எழுத்துக்கள் பாச எழுத்துக்கள். நா என்பது எதை குறிக்கிறது? திரோதான சக்தி. மா என்பது ஆணவமலம். இரண்டும் நீங்கிவிட்ட நிலை. நாம என்ற இரண்டும் பாச எழுத்துக்கள், அவற்றை நீக்கிவிட வேண்டும். எனவே நிர்வாண திக்கை யாருக்கு உரியது? பாசப்பற்றை நீக்கியவர்களுக்கு கொடுக்கப்படுவது. அவர்கள்தான் ஞான நெறிக்கு உரியவர்கள். எனவே அந்த நாமா நீங்கி இப்பொழுது மூன்று எழுத்து, முன்னே நிற்கிற எழுத்து எதை குறிக்கிறது? சிவத்தை குறிக்கும். அடுத்து நிற்கிற எழுத்து திருவருளை குறிக்கிறது. பின்னாலே நிற்கிற எழுத்து ஆன்மாவை குறிக்கிறது. எனவே ஆன்மா இப்பொழுது பின்னிருக்கிறது, முன்னிருப்பது எது? திருவருள். எனவே திருவருளை முன்னிட்டு ஆன்மா பின்னிருக்க வேண்டும். ஆன்மா பின்னிருக்க வேண்டும் என்றால் எது நீங்க வேண்டும்? ஆமா, தன்முனைப்பு போய்விட வேண்டும். தன்முனைப்பு, தற்போதம், தற்போதம், தன்முனைப்பு நீங்கிவிட வேண்டும். தன்முனைப்பு நீங்கி திருவருள் வழியாக செல்லுகிற நிலை. எனவே எல்லாம் எல்லாம் சிவன் செயல் என்று இருக்கின்றவர்கள் ஓதுதற்கு உரியது முத்தி பஞ்சாக்கரம். சிவனுக்கு நான் அடிமை என்ற அடிமை உணர்வோடு நிற்கிற நிலை. எனவே இந்த மூன்றெழுத்தாகிய முத்தி பஞ்சாக்கரம்தான் இந்த இடத்திலே ஓதுதற்கு உரியது. மெய்கண்டார் அதனை வெளிப்பட சொல்லவில்லை, அந்த திரு ஐந்தெழுத்தை வெளிப்பட சொல்லவில்லை. ஏனென்றால் இந்த மந்திரங்கள் எல்லாம் ஞானாசிரியர் மூலமாக உபதேச முறையிலே பெறத்தக்கதை தவிர வகுப்பிலே சொல்லி நீங்களெல்லாம் ஞான நெறியிலே செல்ல வேண்டும் என்பதற்காக அமையவில்லை. எனவே இது அனுபவமாக பெறத்தக்கது. அதனாலே மெய்கண்ட வெளிப்பட சொல்லவில்லை, விதிப்படி நீங்கள் ஓத வேண்டும் என்று குறிப்பாக சொல்லிவிட்டார். விதி என்னும் அஞ்செழுத்தே, எனவே அதுதான் சாதனம். அந்த முத்தி பஞ்சாக்கரம், அதாவது நான் திருவருள் வழிபட்டவன் என்ற உணர்வோடு எப்போதும் இருக்க வேண்டும். நான் திருவருள் வழிபட்டவன், இறைவனுக்கு அடியவன் என்ற உணர்விலிருந்து நீங்காமல் இருந்தால்தான் மலவாசனையிலிருந்து இந்த ஆன்மா விடுபட முடியும். எனவே எப்போதும் உள்ளத்திலே இந்த திரு ஐந்தெழுத்தினுடைய பொருள் உரைத்து நிற்க வேண்டும். எனவே இந்த ஒன்பதாவது நூற்பாவிலே சாதனம், இறைவனை உணர்வதற்கு சாதனம் எது? திருவருள். அந்த திருவருளை உறுதியாக பற்றிக் கொள்வதற்கு சாதனம் எது? திரு ஐந்தெழுத்து என்றெல்லாம் இங்கே சொல்லியிருக்கிறார் என்று இந்த அளவோடு இந்த ஒன்பதாம் நூற்பாவை நிறைவு செய்யலாம்.

ஞானமாக சிவஞானத்தாலே போல் இளமதியினானை போற்றுவார் அருள் பெற்றாரே. எனவே அந்த சிவஞானத்தை பற்றி தான் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறோம். சிவஞானம், சிவஞானம் என்பது என்னது? சிவஞானம் என்பது எது? ஆமா, திருவருள் பதிஞானம். பதிஞானத்தாலேதான் பதியாகிய சிவத்தை உணர முடியும். சூரியனை காண வேண்டுமானால் கண்ணானது முதலிலே சூரியனது ஒளியை பொருந்த வேண்டும், சூரியனது ஒளியை பற்ற வேண்டும். அடுத்த நிலைதான் அவ்வாறு சூரிய ஒளியை பற்றினால் அந்த ஒளி அந்த கண்ணுக்கு சூரியனை காட்டும். அதே போல இந்த ஆன்மா முதலிலே இறைவனது பேரறிவாகிய அந்த திருவருளை பற்ற வேண்டும். அந்த திருவருள் எங்கே இருக்கிறது? ஆன்மாவிடத்திலேதான் இருக்கிறது, நம்மிடத்திலேதான் இருக்கிறது. ஆனால் அதை தெரிய விடாதபடி உலக பற்றுக்கள் மறைத்துக் கொண்டு இருக்கின்றன. எனவே நம்மிடம் உள்ள நம்முடைய அறிவிலே உள்ள அந்த மாசுகளை உலக பற்றுக்களை நீக்கினால் அந்த திருவருள் ஒளி நமக்கு புலப்படும். அதைத்தான் ஒன்பதாவது நூற்பாவிலே பார்த்தோம். அடுத்து பத்தாவது நூற்பாவிலே, இன்று நாம் பார்க்க போகிற பத்தாவது நூற்பாவிலே அந்த திருவருளோடு ஆன்மாவினுடைய அறிவு ஒன்றுபட வேண்டும் என்ற கருத்தை சொல்லுகிறார். திருவருளோடு ஆன்மாவினுடைய அறிவு ஒன்றுபட வேண்டும், அதாவது அந்த அறிவோடு இந்த அறிவு ஒன்றுபட வேண்டும். இப்போது நம்முடைய அறிவு எதோடு ஒன்றுபட்டிருக்கிறது? இப்போது நம்முடைய அறிவெல்லாம் உலகத்தோடு ஒன்றுபட்டிருக்கிறது. எனவே இந்த நிலையை மாற்றி நம்முடைய அறிவை திருப்பி உலக நோக்கத்தை நீக்கி தவிர்த்து திருவருளோடு ஒன்றுபட வேண்டும். அவ்வாறு ஒன்றுபடுமானால் அந்த திருவருள் ஒளி, அது பேரொளி ஆதலாலே அந்த ஒளியின் முன் இருள் நில்லாது. அதே போல திருவருள் ஒளியோடு இந்த ஆன்மா அறிவு கலக்குமானால் ஆன்மாவிலே இருக்கிற அந்த ஆணவமாகிய இருள் முற்றிலும் நீங்கும். அதுதான் திருவருளோடு சேருவதனுடைய பயன். மலம் முற்றிலும் நீங்குகிறது. மலமாசு நீங்கினால் ஆன்மா தூய்மை அடையும். ஆகவே திருவருள் ஒளியோடு ஆன்மா அறிவு சேர்வதனாலே ஆன்மாவிலே இருக்கிற மாசுகள் நீங்கி ஆன்மா தூய்மை பெறுகிறது. எனவே இந்த நிலைக்கு பெயர்தான் ஆன்ம சுத்தி என்று சொல்லப்படும், ஆன்ம சுத்தி. எனவே ஆன்ம சுத்தி

உயிர்க்கு இருக்கிற அழுக்கு என்ன, நம்மிடத்துல இருக்கிற அழுக்கு, நான் யான் எனது என்ற செருக்குத்தான், நான் என்ற தன்முனைப்பு, அதுதான் நிக்க முடியாத ஒரு மாசாக இருக்கிறது. அதுதான் அந்த நான் என்ற நினைப்பு தான் நம்ம இறைவனிடம் இருந்து பிரித்து வைக்கிறது. நான் அதுதான் ஒரு தடையாக, இறைவனை சேர விடாமல் பெரிய தடையாக இருக்கிறது. நான் என்ற தற்போதம், தற்போதம்னு என்ன அர்த்தம், அந்த சொல்லுக்கு என்ன பொருள், போதம் என்றால் அறிவு, தற்போதம் என்றால் தன்னையே பெரிதாக மதிக்கின்ற அறிவு, தற்போதம். அந்த தன்முனைப்பு, அந்த தன்முனைப்பு நீங்கி திருவருளோடு ஒற்றுமைப்பட வேண்டும். ஆன்மாவானது திருவருளோடு ஒன்றுபட்டு அதன் வசப்படுமானால் திருவருள் வசப்பட வேண்டும். உலகியலுக்கு நேர்மாறானது அருளியல். உலகியலிலே நாம் உலக பொருள் வசப்பட்டு இருக்கிறோம். எனவே இது நீங்கி திருவருள் வசப்பட வேண்டும் நம்முடைய அறிவு. ஆக அப்படி திருவருள் வசப்படுமானால் எல்லா செயலையும் திருவருட் செயலாக செய்கின்ற நிலை உண்டாகும். நான் என் செயல் என்று ஒன்று இல்லை, என்னால் ஆவது ஒன்று இல்லை, எல்லாம் திருவருள். அந்த திருவாசகத்தில கொளைத்த பத்து என்ற பகுதி முழுதுமே இந்த ஆன்ம சுத்தி என்ற நிலையை விளக்குகின்ற பகுதியாக விளங்குகின்ற குளைத்த பத்து. ஆக நான் என்ற அந்த தற்போதம் சிறிதும் இல்லாத நிலை. வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டினல்லால் எனக்கு இன்று எந்த விருப்பமும் இல்லை. வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டினல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் ஒன்றன் விருப்பன்றே. அதுதான் ஆன்மசுத்தி. நாயிற்கடையாய் கிடந்த நாயிற்கடையாய் கிடந்தேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய், மாயப்பிறவி புன்வசமே வைத்திட்டிருக்கும் அதுவன்றி ஆயக்கடவே நானோதான், என்னதோ இங்கு அதிகாரம் காயத்திடுவாய், உன்னுடைய களர்கீழ் வைப்பாய். அது பெருமானே, நீ என்னை பிறப்பிலே செலுத்தினாலும் சரி, அல்லது உன்னுடைய திருவடியிலே சேர்த்து கொண்டாலும் சரி, எனக்கு என்று எந்த விருப்பமும் இல்லை. நீ என்ன செய்கின்றாயோ அதுதான் எனக்கும். ஆக காயத்து இடுவாய் அல்லது உன்னுடைய களர்கீழ் வைப்பாய் கண்ணுதலே என்ற அந்த மாணிக்கவாசகருடைய அந்த நிலையை பாருங்க. எல்லா பாட்டும் அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே குண்டிலையோ, அன்றே என்றன் ஆவியும் உடலும், ஆவின் என்ன பொருள், அன்றே என் ஆவியையும், ஆவின உயிர் அல்ல, ஆவி என்றால் என்னுடைய தன்முனை, ஆவி என்பது தற்போதம் தன்முனை. அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும், யாரிடம் ஒப்படைத்து விட்டார் தன்னுடைய உடைமை பொருள் எல்லாவற்றை, யாரிடம் ஒப்படைத்தார் மாணிக்கவாசகர், ஞானாசிரியரிடம். ஆக ஞானாசிரியர் அவரிடம் ஆட்கொண்ட அன்றைக்கே எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்துவிட்டார். என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலை இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ, எண்டோள் முக்க

0: செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே என்று இப்படியெல்லாம். இதுதான் ஆன்ம சுத்திக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆன்மா தான் என்ற நினைப்பு சிறிதுமின்றி இறைவனுடைய திருவருளோடு ஒன்றுபட்டு அதன் வசப்பட்டு நிற்கிற நிலை, அதுதான் ஆன்ம சுத்தி. இதுதான் பாச நீக்கம் என்றும் சொல்லப்படும். பாசம் முற்றும் நீங்கிய நிலை. எனவே 10வது நூற்பா பாச நீக்கம், அதுதான் ஆன்ம சுத்தி. சிவயோகம் என்றும் சொல்லுவார்கள். சிவயோகம், சிவயோகம் என்றாலும் ஆன்ம சுத்தி என்றாலும் பாச நீக்கம் என்றாலும் ஒன்றுதான். சிவயோகம் அந்த பெயரிலே சிவம் என்றால் இறைவனை குறிக்கவில்லை. சிவம் என்பது திருவருளை குறிக்கும். சிவம் என்றால் திருவருள், திருவருளோடு. யோகம் என்றால் ஒன்றுபடுதல். சிவயோகம் என்றால் திருவருளோடு ஒன்றுபடுதல். அதுதான் 10வது நூற்பா. அப்படி திருவருளோடு ஒன்றுபட்டால் அடுத்து என்ன நேரும்? அந்த திருவருள் அந்த ஆன்மாவுக்கு தலைவனாகிய சிவத்தை சிவத்திடம் கொண்டு போய் சேர்க்கும். அன்னையை சேர்ந்தால் அந்த தாய் தந்தையிடம் சேர்ப்பிப்பாள் ஆன்மாவாகிய குழந்தை. எனவே அது சிவத்தை சேர்வது அடுத்த நூற்பா, 11வது நூற்பா. 11வது நூற்பா சிவத்தோடு ஒன்றுபடுதல், 10வது நூற்பா திருவருளோடு ஒன்றுபடுதல்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
0: Oru kottan

0: பாடல் நினைவுக்கு வருது, திரைப்பட பாடல். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அதெல்லாம் நல்லா நினைவு வச்சு. பிறந்து நான் படுகிற வேதனையெல்லாம் அனுபவிக்கணும். அதற்கும் இதற்கும் சைவ சித்தாந்தத்துக்கு என்ன பொருத்தம் என்றால், துன்பம் எல்லாம் உயிர்களுக்குத்தான், இறைவனுக்கு இன்ப துன்பம் இல்லை. ஏன், என்ன காரணம்? அவனு சித்து பொருள், நாமும் சித்து பொருள். நாம் ஏன் துன்பப்பட வேண்டும், அவனுக்கு ஏன் துன்பம் இல்லை? இறைவனுடைய அறிவு தூய்மையான மாசுபடியாத அறிவு, உயிர்களுடைய அறிவு அறியாமையோடு கூடிய மாசு கலந்த அறிவு. உயிர்களுடைய அறிவு மாசுபடிந்த அறிவு, நம்மிடத்திலே அறியாமை, நம்முடைய அறிவிலே அறியாமை இயல்பாகவே இருக்கிறது. அறியாமைதான் துன்பத்திற்கெல்லாம் காரணம், அறியாமைதான் துன்பத்திற்கு காரணம். நாம் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் இறைவன் இட்ட பணி என்று படித்தோம். ஆக இறைவன்தான் நமக்கு கருவிகளை கொடுத்து, காலத்தை கூட்டி, இடத்தை கூட்டி அந்த முயற்சியை செய்ய வைக்கின்றான். எனவே நாம் செய்கின்ற எல்லா செயல்களும் இறைவன் இட்ட பணி, அதுதான் உண்மை. நாம் அதை அறியாமல், அறியாமையினாலே என்ன நினைக்கிறோம், இது நான் செய்தது, என் செயல் என்று நினைப்பதுதான் அறியாமை. அந்த அறியாமையினாலேதான் நாம் வினை துன்பங்களை அடைகிறோம். அதே போல எத்தனையோ அறியாமை நம்மிடத்துல இருக்கு. இந்த மாயா காரியங்களாகிய பொருள்கள் எல்லாம் நமக்கு உரியவை அல்ல, அவற்றை நாம் கொண்டு வரவும் இல்லை, கொண்டு போக போவதும் இல்லை. ஆனாலும் அவற்றின் மேல் நாம் உயிரையே வைக்கிறோம். என்ன அறியாமை பாருங்களேன், அவற்றை ஈட்டுவதிலும் சேர்ப்பதிலும் நுகர்வதிலுமே நம்முடைய வாழ்நாளை முயற்சியை கழிக்கின்றோம். ஆக இதெல்லாம் அறியாமைதான். இந்த அறியாமையின் காரணமாகத்தான் நாம் துன்பத்தை தேடிக்கொள்ளுகிறோம். எனவே இந்த அறியாமையை நமக்கு உண்டாக்குவன அந்த மூன்று தளைகள், ஆணவம், மாயை, வினை என்ற மூன்று கட்டுக்கள் தான் நமக்கு இந்த அறியாமையை செய்கின்றன. இப்படிப்பட்ட மூன்று கட்டுக்கள் நம்மிடத்தில் இருக்கின்றன என்பதையும் அறியாமல் இருக்கிறோம். இரவு வந்தவுடனே இருளானது எங்கும் பரவி நம்முடைய கண்களை மறைப்பதனாலே நாம் எதை உணர்கிறோம், இருள் என்ற ஒரு பொருள் வந்துவிட்டது என்பதை உணர்கிறோம். எனவே அந்த இருளை நீக்கிக் கொள்வதற்கு முயலுகிறோம், முயற்சி செய்கிறோம், விளக்கை ஏற்றுகிறோம். அதே போல நம்மிடத்திலே இந்த மும்மலங்களும் அறியாமையும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்தால் அல்லவா அவற்றை நீக்குகின்ற முயற்சியிலே ஈடுபட முடியும். நாம் அறியாமையில் இருக்கிறோம் என்பதையே அறியாமல் இருக்கிற போது அந்த அறியாமையை இணைக்க நாம் முயல்வோமா? இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம், அறியாமையையே அறிவாக நினைக்கிறோம், அதுதான் கொடுமை. நம்மிடத்தில் இருக்கிற அறியாமையையே அறிவு என்பதாக நினைக்கிறோம். சிலர் தீய பழக்கங்களை வைத்திருப்பார்கள், போதை பழக்கம், அந்த எல்லாம் குடி பழக்கம் இருக்கும், அவர்களுக்கு தவறு என்றும் தெரியும், ஆனாலும் விடுகிறார்களா? விடுகிறார்களா? தெரிந்தும், அதான் வள்ளுவர் சொன்னார், ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்க அந்த வழியிலே நடக்காத பேதையர் பேதையார் இல், அதுதான் பேதமை. எனவே இந்த மும்மலங்களால் தான் நமக்கு துன்பங்கள் வருகின்றன. எனவே இம்மும்மலங்களிலிருந்து நீங்கினால் துன்பத்திலிருந்து விடுபடலாம், அது ஒன்றுதான் வழி. எப்படி நீங்குவது? இப்ப நம்முடைய வீட்டுக்கு பக்கத்துல இன்னொருவன் குடியிருக்கிறான், அவன் நமக்கு ஓயாத தொல்லை தந்து கொண்டிருக்கிறான். அந்த தொல்லையிலிருந்து விடுபட வேண்டுமானால் என்ன வழி? ஒன்று, நாம் வீட்டுக்காலி பண்ணி விட்டு வேறு இடம் போக வேண்டும், அல்லது அவனை காலி பண்ண வேண்டும். எனவே உலக நிகழ்ச்சியில நாம் இடம்பெயர்ந்து வேறு இடத்துக்கு போகலாம். அது போல இந்த மும்மலங்களை விட்டு நாம் எங்கேயாவது ஓடி போக முடியுமா? இது துன்பம் தருகின்றன, இவை நமக்கு வேண்டாம் என்று இந்த உடம்பை விட்டு போக முடியாது. எனவே ஆனால் நம்முடைய சாத்திரங்கள் மும்மலங்களை நீக்க வேண்டும் என்று சொல்லுகின்றன. எனவே நீக்குதல் என்றால் என்ன பொருள்? நீங்குதல், மும்மலங்களிலிருந்து நீங்குதல். இந்த மும்மலங்கள் எப்படிப்பட்டவை? நாம் பார்த்திருக்கிறோம், எல்லா பொருள்களும் வியாபக பொருள்கள். எல்லா பொருள்களும், நாமும் வியாபக பொருள், நம்மிடத்தில் இருக்கிற மலங்களும் தலைகளும் வியாபக பொருள். ஆக வியாபக பொருள் என்றால் எல்லா இடத்திலும் இருப்பவை தான். எனவே இடம் பெயர்ந்து நாம் எங்கும் போக முடியாது. எனவே இந்த மும்மலங்களை நீங்குதல் என்றால், இவை எனக்கு வேறானவை என்ற உண்மையை தெரிவதுதான். இவை எனக்கு வேறானவை அவ்வாறு உணர்வதுதான் என்ன பெயரு? அதற்கு தான் ஞானம் என்ற பெயர். ஞானம், உண்மை அறிவு. ஞானம் என்றால் உண்மை அறிவு, மெய்யறிவு. எனவே இறைவன், உயிர்களாகிய நாம், இந்த தலைகள் என்ற மூன்று பொருள்களுடைய உண்மையான இயல்புகளை உள்ளவாறு அறிய வேண்டும். அதுதான் ஞானம். முப்பொருள் இயல்பை உள்ளவாறு உணர்வதுதான் ஞானம். எனவே நான் உடம்பு அல்ல, இந்த ஐம்பொறிகள் நான் அல்ல, நான் இவற்றுக்கெல்லாம் வேறானவன், இவற்றுக்கெல்லாம் மேலானவன், நான் சித்துப்பொருள், நான் சார வேண்டிய இடம் சித்தாகிய இறைவன், நான் இப்பொழுது ஜடமாகிய இந்த பாசப்பொருள்களோடு கூடியிருக்கிறேன் என்ற உண்மையை தெரிந்தால் அவன் அப்பொழுதே இந்த தலைகளை பகை என்று உணர்வான், இறைவனை உறவு என்று உணர்வான். பகையை பகை என்று கண்டு நீங்க வேண்டும், உறவை உறவு என்று கொண்டு பற்றி கொள்ள வேண்டும். எனவே இறைவனை பற்றுதல், பாசங்களை விடுதல். பற்றுதல், விடுதல் என்றால் என்ன பொருள்? விடுதல் என்றால் என்ன பொருள் சொன்ன இப்போது? நீங்குதல், விடுதல் என்றால் அவை எனக்கு வேறானவை, பகையானவை என்ற தெளிவு நம்முடைய அறிவிலே வர வேண்டும். இவை நமக்கு பகை, நமக்கு வேண்டாதவை, நமக்கு துன்பம் தருகின்றவை என்று நாம் தெளிவாக அறிதல் வேண்டும். அதுதான் ஞானம். அதே போல இறைவனை பற்றுதல் என்றால் அவன் எங்கேயோ இல்லையே, வேறொரு இடத்தில் இல்லை, நாம் தேடி அலைய வேண்டாம். அவன் தான் எப்பொழுதும் நம்மிடத்திலேயே உயிருக்கு உயிராக கலந்திருக்கிறான். எனவே அவனை பற்றுதல் என்றால் அவனை உணர்தல் தான், அவனை உள்ளவாறு தெளிவாக உணர்தல். அதுதான் ஞானம். அவனுடைய இருப்பை நம் உயிரே உயிரிலே உணர்தல். நாம் இப்பொழுது அவனை பிரிந்து இருக்கிறோம், நம்மிடத்திலே இருக்கிறான், ஆனாலும் அவனை பிரிந்து இருக்கிறோமே. எதனாலே? அவனை உணராதிருத்தல் தான் பிரிதல். அவனை உணராதிருப்பது பிரிதல், உணர்தல் அவனை அடைதல், அவனை சேருதல், உணர வேண்டும். எனவே இதுதான் ஞானம். எனவே வீட்டிற்கு, வீடு பெற்றிற்கு, முத்திக்கு வழியாக சாதனமாக இருப்பது ஞானம் ஒன்றுதான். இந்த ஞானத்தை பெறுகிற முறையை சொல்லுவதுதான் எட்டாவது நுற்பா. ஞானம் என்றால் மெய்யறிவு, உண்மை அறிவு, முப்பொருளை பற்றிய மெய்யறிவு. இந்த ஞானமாகிய மெய்யறிவை எப்போதும் பெற முடியுமா? எல்லாரும் பெற முடியுமா? எப்போது அது நமக்கு வரும் என்று பார்க்கிற போது, ஞானம் என்ற எந்த அறிவை பெற வேண்டுமானாலும் அதற்கு ஏற்ற தகுதி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட அறிவை, உலக அறிவை பெற வேண்டுமானாலும் அதற்கு ஏற்ற தகுதி நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இப்பொழுது வளர்கின்ற குழந்தை 5 வயதுல பள்ளியிலே சேர்க்கிறோம். அந்த குழந்தைக்குரிய தகுதி அவ்வளவுதான், அதை கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்க முடியுமா? சைவ சித்தாந்தத்தை கேளு, அந்த தகுதி வரவில்லையே. எனவே இது வேறு கல்வி, அது வேறு. எனவே தகுதி அடிப்படை எந்த கல்வியை பெறுவதற்கும், இது ஞானமாகிய கல்வி, இது மெய்யுணர்வு கல்வி, உயர்ந்த மேலான கல்வி. அப்படியானால் மேலான தகுதி பெற வேண்டுமே. அந்த தகுதியை இறைவன் உண்டாக்குகிறான். அந்த தகுதியை உண்டாக்குவதற்காகத்தான் இறைவன் இந்த பிறப்புகளை கொடுக்கிறான். அந்த தகுதியை உண்டாக்குவதற்கு தன்னை இறைவன் தன்னை உணரக்கூடிய தகுதி இந்த ஆன்மாக்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பிறப்புகளை கொடுக்கிறான். அந்த கண்மத்தை வினைகளை ஊட்டி அந்த இன்ப துன்பங்களை கொடுத்து அவற்றின் மூலமாக உயிர்களை படிப்படியாக பக்குவப்படுத்தி வருகிறான். அதாவது தன்னை உணரக்கூடிய பக்குவத்தை இறைவன் உயிர்களுக்கு சிறிது சிறிதாக ஒரே நாளிலே தர முடியாது. எத்தனையோ பிறவிகளை கொடுத்து இறைவன் நமக்காக செய்கின்றான். அந்த தகுதிக்கு தான் என்ன பெயர் முதலிலே? மல பரிபாகம். மல பரிபாகம், மலம் என்பது ஆணவ மலமாகிய அந்த அறியாமை. பரிபாகம் என்றால் நீங்கக்கூடிய பக்குவத்தை அடைதல். அந்த மலம், ஆணவ மலம் நீங்கக்கூடிய நிலையை அடையும்படி செய்தல், அதை வறிவித்தல் தான் மல பரிபாகம். அந்த மலம் எப்போது நீங்க கூடிய நிலையை அடையும் என்றால், நாம் பார்த்திருக்கிறோம் அந்த பல பல பிறவிகளிலே அந்த ஆணவ மலம் நம்முடைய உயிரை அறிவை மறைத்து மறைத்து அதனுடைய அந்த சக்தியானது ஆற்றல் சிறிது சிறிதாக மெலிவடைகிறதல்லவா? அந்த அப்படி மெலிவடைதுதான் மல பரிபாகம், ஆணவ மலம் மெலிவடைதல். அப்படி அந்த ஆணவ மலம் மெலிய மெலிய அந்த ஆன்மாவிலே இதுவரை மறைந்திருந்த திருவருள், அதாவது இறைவனுடைய ஞானம், இறைவனுடைய அறிவாகி அந்த திருவருள், அந்த திருவருள் ஒளி ஆன்மாவிலே அது எந்த அளவுக்கு மெலிகிறதோ அந்த அளவுக்கு இது மேலோங்கும். ஆணவ மலம் வலிமையாக இருக்கிற வரையில அந்த திருவருள் ஒளி ஆன்மாவிடத்தில் அடங்கி மறைந்திருந்து திரோதான சக்தியாக இருந்து செயல்பட்டது. இப்போது இந்த மல பரிபாகம் வந்தவுடனே அந்த திரோதான சக்தி திருவருள் சக்தியாக படிப்படியாக பதியும். அதற்கு பெயர் தான் சக்தி நிபாதம். இந்த இரண்டும் ஒன்று குறையும் போது ஒன்று மேலோங்குகிறது. இந்த இரண்டும் உடன் நிகழ்ச்சிகள், ஒரே காலத்திலே நிகழ்கின்றவை, உடனாக நிகழ்கின்றவை. இந்த மல பரிபாகம் ஏற்பட்டதற்கு என்ன அறிகுறி என்றால், ஒருவருக்கு மல பரிபாகம் வந்திருக்கிறது என்பதற்கு அடையாளம் அந்த மாணிக்கவாசகர் சொன்னதை போல, தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாதல். அதுதான் மல பரிபாகத்தினுடைய தொடக்க நிலை. இதுவரை எல்லா செயல்களையும் தன்னுடைய செயலாக கருதி வந்த அந்த ஆன்மா கடைசியில் என்ன முடிவு கூறுகிறது? ஆக நம்மால் ஆவது ஒன்றுமில்லை, இது இறைவன் தான் நமக்கு இந்த செயல்களை எல்லாம் நிகழ்விக்கிறான். என் செயலாவது யாது ஒன்றுமில்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று இருக்க பெற்றேன் என்று இறைவனுடைய நினைப்பு வருகிறதே, அதுதான் மல பரிபாகத்தினுடைய தொடக்க நிலை, இறைவனுடைய நினைப்பு. இது எதை காட்டுகிறது? அந்த ஆணவ மலத்தினுடைய வலி குறைந்து விட்டது. ஆணவ மல வலிமையாக இருக்கிறவரை நான் செய்தேன் என்ற நினைப்பு தான் இருக்கும். இப்போது என் செயல் அல்ல, எல்லாம் அவன் செயல் என்ற நினைப்பு வருகிற போது அது மல பரிபாகம். அந்த மல பரிபாகம் வந்தவுடனே அந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், அதற்கு பூசனை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் உண்டாகிறது. அதனாலே வழிபாட்டினை மேற்கொள்ளுகிறது. தகுந்த ஆசிரியரை அடைந்து அந்த வழிபடுகின்ற முறைகளை கேட்டு உணர்கிறது. அந்த நிலையிலே அந்த குருவானவர் அந்த மாணவருக்கு தீக்கை செய்வித்து சமய ஒழுக்கத்தை அறிவுறுத்தி எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பவற்றையெல்லாம் உணர்த்தி அந்த தீக்கைக்கு பேர் சமய தீக்கை என்பதனை தருகிறார். சமய தீக்கை பெற்று அது எதற்கு அதிகாரத்தை கொடுக்கிறது என்றால், திரு ஐந்தெழுத்தை ஓதுவதற்கும் திருமுறைகளை ஓதுவதற்கும் அதிகாரத்தை கொடுக்கிறது. திருக்கோயில் வழிபாட்டுக்கு உரிமை வழங்குகிறது. இது முதல் படி. அந்த அளவுக்கு அந்த ஆன்மாவினுடைய அறிவு வளர்ந்திருக்கிறது. அதாவது இறைவனை உருவமாக திருக்கோயிலே உருவமாக கண்டு புறத்தொழிலால் தன்னுடைய உடம்பினாலே வழிபடுகின்ற அந்த நிலையை பெறுகிறது. புற வழிபாடு, திருக்கோயில் வழிபாடு. பிறகு இன்னும் அந்த அறிவு சற்று முதிர விசேட தீக்கை எனப்படுகிறார். அந்த தீக்கை தரப்படுகிறது. விசேட தீக்கை முதலாவது சரியை, முதலாவது நிலை சரியை. சமய தீக்கை சரியைக்கு உரியது. இந்த விசேட தீக்கை அது இறைவனை அருவுருவ திருமேனியிலே கண்டு வழிபடுகிற முறை. அதாவது ஆன்மார்த்தமாக இல்லத்திலே எழுந்தருளச் செய்து சிவலிங்க பெருமானை ஆக பெருமானே தன் எதிரிலே எழுந்தருளியிருப்பதாக பாவித்து அந்த மந்திர திருமேனியை நோக்கி திருமுழுக்காட்டி புத்தாடை புனைவித்து மலர் சூட்டி இவற்றையெல்லாம் செய்து வழிபடுகிற முறைதான் கிரியை. இரண்டாவது இது கிரியை. எனவே சமய தீக்கையை காட்டிலும் விசேட தீக்கையில இது கொஞ்சம் முதிர்ந்த நிலை. இதை செய்து வர வர அந்த ஆன்மாவினுடைய அறிவு மேலும் வளர்கிறது. அடுத்து இறைவனை அருவமாக முதலிலே உருவம், பிறகு அருவுருவம், மூன்றாவது நிலையிலே அருவமாக உள்ளத்திலே ஒளி வடிவாக கண்டு வழிபடுகிற நிலை மூன்றாவது யோகம், யோகம் எனப்படும். அதற்கும் இதே தீக்கை தான். அந்த விசேட தீக்கையே கிரியைக்கும் யோகத்துக்கும் உரியது, இரண்டுக்கும் உரியது. அந்த இதுதான் இந்த மூன்று, சரியை கிரியை யோகம், மூன்றும் என்ன? சிவபெருமானை நோக்கி செய்கிற வழிபாடுதான். மூன்றுமே வழிபாடு. அதை தவம் என்றும் சொல்லுகிறார். தவம் என்ற பெயரால் குறிப்பிடப்படும் இந்த மூன்றுமே தவம், சைவத்திலே தவம் எனப்படும். சிவ புண்ணியம் என்றும் சொல்லப்படும். இந்த வழிபாட்டின் பயனாகத்தான் இருவினை ஒப்பு என்ற பக்குவ நிலை ஆன்மாவிலே உண்டாகிறது. இருவினை ஒப்பு. எனவே மலபரிபாகம் சக்தி நிபாதம் இருவினை ஒப்பு என்ற பக்குவ நிலைகள். இந்த சக்தி நிபாதத்திலே நாலு வகை உண்டு. சக்தி நிபாதத்திலே நான்கு வகை சொல்லுவார்கள். சக்தி நிபாதம் என்றால் திருவருள் ஆன்மாவிலே விளங்கி தோன்றுகிற நிலை. அதிலே நாலு, மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிர தரம். மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிர தரம். அது ஒன்றை காட்டிலும் ஒன்று விரைவாக விரைவாக நிகழ்வது. முதலிலே மந்ததரம் மிக மிக மெல்ல அந்த திருவருள் தோன்றும். அதை காட்டிலும் கொஞ்சம் கூடுதல் மந்தம், மந்ததரத்தை காட்டிலும் கூடுதல் மந்தம், அதை காட்டிலும் விரைவு தீவிரம், அதனினும் விரைவானது அதிதீவிரம் அல்லது தீவிர தரம். இந்த சத்தினிபாத நிலைகளுக்கு ஏற்பத்தான் இந்த சரியை கிரியை யோகம் நிகழ்கின்றன. மந்ததரத்திலே சரியை, மந்தத்திலே கிரியை, தீவிரத்திலே யோகம். அடுத்து தீவிரதரம்தான் ஞானத்தை பெறுவதற்கு உரிய பக்குவ நிலை. தீவிரதரம் என்ற நாலாவது சத்தினிபாதம் வருகிற போதுதான் அந்த மாணவனுடைய ஆன்மா ஞானத்தை பெறக்கூடிய பக்குவத்தை பெறுகிறது. தீவிரதரம் அப்போது இந்த ஞானத்தை யார் மூலமாக பெற முடியும் என்றால், உலக கல்வியை நூல்கள் மூலமாக பெறலாம், அதுபோல ஞானத்தை நூல்கள் வாயிலாக பெற முடியாது. நூல்கள் எல்லாம் என்ன? சொற்களால் ஆனவை. சொற்கள் யாவை? வாக்குகள். வாக்குகள் எங்கே தோன்றின? சுத்த மாயையிலே. நானே தான் விட சொல்லணும், நானே தான் கேட்கணும். சுத்த மாயையிலே தோன்றுகிறவை. சுத்த மாயை பாசம். எனவே நூல்கள் எல்லாம் நூல்களால் பெறுகிற அறிவு பாச ஞானம். நூலறிவெல்லாம் பாச ஞானம். இந்த பாச ஞானத்தினால உலக பொருள்களை அறியலாமே தவிர இறைவனை அறிய முடியாது. அதே போல உலகத்தில் இருக்கிற பிற ஆசிரியர்களும் ஞானத்தை தர முடியாது. அவர்கள் நம்மை காட்டிலும் கொஞ்சம் கூட அறிந்தவர்கள், அவ்வளவுதான். எனவே ஞானத்தை தர வல்லவர் யார் என்றால் இறைவன் ஒருவன் தான். அவனை பற்றிய அறிவை அவன் தான் தர வேண்டும். இறைவனை பற்றிய அறிவை இறைவன் ஒருவனே தர வல்லவன், வேறு யாரும் தருதற்கு உரியவர் அல்லர். ஆகவே இறைவன் ஒவ்வொரு ஆன்மாவிடத்திலும் அந்த பக்குவ நிலையை பார்த்து கொண்டு இருக்கிறான். எப்பொழுது அந்த தீவிரமான பக்குவ நிலை வரும் என்று காத்திருந்து வந்தவுடனே இறைவன் குருவாக எழுந்தருளி வருகிறான். குருவாக வருகிறான் என்றால் என்ன பொருள் என்றால், அவனே தானே நேராக வருகிறான் என்பது பொருள் அல்ல. இந்த உலகத்திலே மலங்கள் நீங்க பெற்ற தூய்மையான ஆன்மாக்கள் ஒரு சிலராவது இருப்பார்கள். சுத்த ஆன்மாக்கள் என்ற பெயர், ஜீவன் முத்தர்கள் என்ற பெயர், இறைவனை உணர்ந்தவர்கள், அருளாளர்கள், அவர்களெல்லாம் ஜீவன் முத்தர்கள் எனப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த சுத்த ஆன்மா யாராவது ஒருவரிடத்திலே இறைவன் தங்கி நின்று அவரை பற்றி நின்று அவர் மூலமாக இறைவன் செயல்படுகிறான். ஜீவன் முத்தர் ஒருவரை இடமாக கொண்டு அவர் வழியாக இறைவன் ஞானத்தை உணர்த்துகிறான். இப்ப ஞானத்தை உணர்த்துகிறவர் அந்த மானுட குருவா அல்லது இறைவனா என்றால், அதற்கு என்ன ஒரு ஓமை சொல்லுவார்கள், அந்த இரும்பு அதை உலைக்களத்திலே நெருப்பிலே பழுக்க காய்ச்சினால் அந்த இரும்பானது அந்த நெருப்பை சார்ந்து அந்த நெருப்பை போல ஆகிவிடுகிறது. அதுவும் செந்நிறத்தை பெற்று செக்க சிவந்து பழுக்க காய்ந்து நெருப்பாகவே மாறிவிடுகிறது அந்த இரும்பு. இரும்பு இரும்பாக இல்லை, இரும்பு நெருப்பாக இருக்கிறது. அந்த நிலையில அது நெருப்பினுடைய செயலை இந்த இரும்பும் செய்யும், சுடும், சுட்டெரிக்கும். ஆனால் வெறும் இரும்பு சுடுமா? சுடாது. அதை சார்ந்திருக்கிற நெருப்பு தானே அந்த தொழிலை செய்கிறது. அதே போலத்தான் அந்த பக்குவ ஆன்மாவிடத்திலே இறைவன் பொருந்தி நின்று அந்த ஆன்மாவை தானாக்கி நெருப்பானது இரும்பை தன்வண்ணமாக்குவது போல இறைவன் அந்த பக்குவ ஆன்மாவிடத்திலே நின்று அந்த ஆன்மாவை தன்வண்ணமாக்கி தானாக்கி அவர் மூலமாக உபதேசிக்கிற போது அந்த உபதேசம் இறைவன் செய்கின்ற உபதேசமே தவிர அந்த ஆன்மா செய்கிற உபதேசம் அல்ல. எனவே அந்த குரு மானுட குருவாக இருந்தாலும் அவர் உண்மையிலே சிவமாக இருந்துதான் உணர்த்துகிறார். பார்ப்பதற்கு நம்மை போல தோற்றமளித்தாலும், நம்மை போல உண்டு உறங்கி வாழ்ந்தாலும் அவர் சிவமாகவே இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட குருதான் ஞானத்தை தரவல்லவர். அந்த குருவானவர் முதலிலே நிர்வாண திக்கை என்பதை தருகிறார். நிர்வாண திக்கை, இதற்கு ஞான திக்கை என்ற பெயர் உண்டு. ஞான திக்கை, இந்த திக்கை நிர்வாண திக்கையில, திக்கையிலே எத்தனையோ வகைகள் உண்டு. இப்ப நயன திக்கை, பரிச திக்கை எல்லாம் கழிப்பு, வாசக திக்கை, யோக திக்கை, மானச திக்கை. நயன திக்கைனா பார்வையினாலே, தன்னுடைய பார்வை கண்ணால் பார்த்தே அந்த மாணவனுடைய மலத்தை போக்குதல். நம்முடைய மீகண்ட தேவர் செய்யவில்லையா? அருளந்தி சிவம், அருளந்தி சிவம் எதிரே நின்று மாணவ மலத்தினுடைய இயல்பு என்ன என்று கேட்டபோது அந்த செருக்கு நிலையிலே நின்று கேட்கிறார். அப்போது மெய்கண்டார் வாய் திறக்கவில்லை. தன்னுடைய என்று உணர்ந்த அப்படியே விழுந்து இணங்கினார். அவரை பாடியிருக்கிறார் இருபாடிபது என்ற நூலிலே. அவர் அருளந்தி சிவம் பாடிய இந்த ஒரு நூல் மட்டும் அல்ல, இருபாடிபது என்ற ஒரு நூல் பாடியிருக்கிறார். அதிலே முதலிலே கண்ணுதலும் கண்ட கரையும் கரந்தருளி மண்ணிடையில் மாக்கள் மலமகற்றும் வெண்ணெய் நல்லூர் மெய்கண்டான் என்று பாடுகிறார். எனவே சிவபுருமானே தன்னுடைய கண்ணு நெற்றி கண்ணையும் நீலகண்டத்தையும் மறைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்னுடைய ஆசிரியராக என்று அவரை பாடியிருக்கும். எனவே அப்ப அது நயனத்தினாலே பார்வையினாலேயே அவர்கள் கொடுப்பார்கள். பரிசத்தினாலே மலத்தை நீக்குதல் உண்டு. நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவதிக்கு வருகிறார். திருவதிகை அங்க நாவுக்கர் திருப்பெருமான் உழவார் பணி செய்த இடம். அங்கே தன்னுடைய கால்கால் மிதிக்க அஞ்சி ஊர் எல்லையிலேயே ஒரு மடத்திலே இறைவிலே தங்கி இருக்கிறார். அடியார்களோடு படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு வேதியர், ஒரு கிள வேதியர் வந்து பக்கத்திலே வந்து படுத்தார். கொஞ்ச நேரத்திலே அவர் தன்னுடைய காலாலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தலையை மிதித்தார். உடனே அவருக்கு விழிப்பு வந்து விட்டது. உடனே அவரை பார்த்து, ஐயா உங்கள் கால்கள் என்மேல் படுகின்றன என்று சொன்ன உடனே, ஓகே என்னுடைய மூப்பினாலே நான் தெரியாமல் மிதித்து விட்டேன் என்று சொல்லி கொஞ்சம் தள்ளி படுத்தார். கொஞ்ச நேரம் ஆயிற்று. மறுபடியும் அவர் தன்னுடைய காலை மறுபடியும் அவர் தலை மீது மிதித்தார். உடனே வந்து விட்டதே கோபம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. யாரையா, நீர் எங்கிருந்து வருகிறீர் என்று அதட்டினார். சுந்தரா என்னை தெரியவில்லையா என்று சொல்லி மறைத்துட்டார். அப்போதுதான் பாடுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், பெருமானே உன்னுடைய பாதங்கள் எப்போது என் தலை மீது படும் என்ற ஆசையினால் வாழ்கின்ற அடி நாயே, உன்னை அறியாமல் போய்விட்டேனே என்று தம்மானை அறியாத சாதியாருளரே. தம்மானேனா தம் தலைவனை, தம்மானை அறியாத தம்முடைய தலைவனை அறியாத என இயல்பினர் இருக்கிறார்களா? நான் அறியாமல், பெருமானை அறியாமல் இருந்து விட்டேனே என்று வருந்தி அந்த பதியத்திலே பாடுகிறார். இது பெருமானே திருவடி திக்கை செய்கிறது. இப்படி பல வகை இவையெல்லாம் தனித்தனியாகவும் செய்யப்படும். இது இந்த நிகழ்ச்சி போல தனித்தனியாக செய்யப்படும், அல்லது நிர்வாண திக்கைக்கு அங்கமாகவும் அதன் பகுதியாகவும் செய்யப்படும். நிர்வாண திக்கையினுடைய பகுதியாகவும் இந்த இவை செய்யப்படும். அதுல இந்த ஞானத்திற்கு தடை எது என்றால், அதற்காக என்ன செய்கின்றான் பெருமான் அந்த ஞானாசிரியர்? ஞானம் விளங்க விடாமல் தடுத்து கொண்டிருப்பது எது என்றால் வினைதான். நம்மிடத்தில் இருக்கிற வினை இருக்கிறதே, சஞ்சித வினை, பல பிறவிகளிலே ஈட்டிய சஞ்சித வினை. அது இருக்கிற வரை நமக்கு உண்மையான அறிவு வராது. எது போல என்றால், ஒரு அகல் விளக்குல திரி இருக்கிறது. அதை பல நாள் எரிந்திருந்து என்ன ஆகும், அதனுடைய திரி மேல்பகுதி கறி படிந்திருக்கும். பிறகு ஏற்றினால் உடனே பற்றி கொள்ளாது. அதற்காக என்ன செய்வார்கள், அந்த பகுதியை நீக்கிவிட்டு விளக்கேற்றினால் பற்றிக்கும். அந்த திரியில் உள்ள அந்த கருகிய பகுதி போலத்தான் இந்த சஞ்சித வினை. அது ஞானமாகிய தீ சுடர் பற்றி கொள்வதற்கு இடம் கொடுக்க, ஆகவே அந்த சஞ்சித வினையை நீக்க வேண்டும். அதற்காக என்ன செய்கின்றான் பெருமான், அந்த ஞானாசிரியர் அந்த நிர்வாண தீக்கையில அத்துவ சுத்தி, அத்துவ சுத்தி என்ற ஒரு கிரியையை செய்வார். அத்துவ சுத்தி என்ற பெயர், அத்துவ சோதனை என்றும் கூறுவார்கள், ரெண்டு ஒண்ணுதான். அத்துவாக்கள் என்பவை ஆறு: வண்ணம், பதம், மந்திரம், தத்துவம், புவனம், கலை. வண்ணம், பதம், மந்திரம், தத்துவம், புவனம், கலை. இந்த ஆறின் மூலமாகத்தான் நாம் வினைகளை ஈட்டுகிறோம், வினைகளை ஈட்டுகிறோம் இந்த ஆறு வழியாக. அத்துவா என்றால் வழி, அத்துவா என்றால் வழி, வினை வருவதற்கு இவைதான் வழிகள். வண்ணம், பதம், மந்திரம் என்பவை என்ன? சொற்கள், சொல் உலகம். வண்ண எழுத்து, சொல் சொற்றொடர், நம்முடைய மொழி, அது மூன்று. வண்ணம், பதம், மந்திரம் என்பது மொழி, எனவே சொல் உலகம். மற்ற மூன்று இந்த பொருள், நாம் வாழுகிற பொருள் உலகம். தத்துவங்கள் 36 தத்துவங்கள், புவனங்கள் 224, கலை 5. இப்படி ஒவ்வொரு அத்துவாவுக்கும் எண்ணிக்கை உண்டு. எழுத்து 51, பதம் சொல் 81, மந்திரம் 11, அதாவது பஞ்சபிரம மந்திரம் 5, பஞ்சபிரம ஒரு வகுப்பில் சொல்லியிருக்கு, பஞ்சபிரம மந்திரம் 5, ஷடாங்க மந்திரம் 6, 6 5 11 மந்திரங்கள், இப்படி எண்ணிக்கை உண்டு. கடைசியில கலை என்பது 5, நிவிருத்தி, பிரதிட்டை, வித்தை, சாந்தி, சாந்தி அதீதை, நிவிருத்தி. இந்த இந்த ஆறையும் தனித்தனியாக 5 கூறுகளாக்குவார்கள். இப்போ எழுத்து என்றால் அதில் எத்தனை எழுத்து? 51 சொன்னேன், அதை 5 கூறுகளாக பிரிப்பார்கள். இதெல்லாம் ஆகமங்களிலே உண்டு. அதே போல பதம் 81, அதை 5 கூறுகளாக்குவார்கள். மந்திரங்கள் அந்த 11 5 பகுப்பார்கள். அதே போல தத்துவங்கள் 36, அதையும் 5. புவனங்கள் 224, அதையும் 5 பாகுபடுத்தி இந்த முதல் 5, வண்ணம், பத, மந்திரம், தத்துவம், புவனம் என்ற 5 இப்படி 5 கூறுபடுத்தி இந்த ஒவ்வொரு அந்த அதில் உள்ள ஒவ்வொரு குறையும் இந்த ஒவ்வொரு கலையிலே அடக்குவார்கள். இதெல்லாம் இங்கே இதெல்லாம் விளக்கி சொல்ல இயலாது, தெரிந்து கொள்ள வேண்டியது அவ்வளவுதான். அதாவது சுருக்கமாக சொன்னால், இந்த வண்ணம், பதம், மந்திரம், தத்துவம், புவனம் என்ற 5 5 கலைகளுக்குள்ளே அடங்கச் செய்தல். அதன் மூலமாக இந்த அத்துவாக்களிலே தங்கியிருக்கின்ற சஞ்சித வினையை நீக்குதல். எனவே நம்முடைய சஞ்சித வினைக்கு இடம் எது? மாயை. மாயை தானே வினைக்கு இடம். இந்த 6 அத்துவாக்கள் என்பவை மாயை தான். எனவே இந்த அத்துவாக்களிலே தங்கியிருக்கின்ற சஞ்சித வினைகளையெல்லாம் நீக்குகிறார் ஞானாசிரியர். பிறகு உபதேசம் செய்கிறார் ஞானாசிரியர், உபதேசம் செய்கிறார்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு ஏற்பகை நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: இறைவனுடைய திருவள்ளை சிறமேற்கொண்டு ஏற்பகையாரை பற்றி சிந்தனை செய்யலாம். ஏற்பகையாரை பற்றி பொதுவாக நமக்கு தெரியும், வரலாறு தெரியும். நான் எப்பொழுதுமே அப்படிதான் சொல்வது, வரலாறு வந்து சாதாரணமாக சொல்லி எழுதிதான். ஆனால் செய்கிடாருடைய திருவுள்ளப்படி சொல்வதுதான் நமக்கு மிகுந்த திறப்பு வாயில் என்று தெரியும். ஒரு காலத்தில் ஜலகண்டபுரம் என்று சேலம் மாவட்டம், ஜலகண்டபுரம்னு என்ன ஒரு இடம், அந்த ஜலகண்டபுரத்தில் கிராம கர்ணிகராக இருந்தவர் ஆ வரதனஞ்சய பிள்ளைன்னு பேர். ஆ வரதனஞ்சய பிள்ளை என்று பேர். ரொம்ப அழகாக அந்த காலத்தில் சொற்பொழிவு, நாங்கள்லாம் இளமை காலத்தில் சொற்பொழிவு கட்டோம்னா அவருடைய சொற்பொழிவு ஒன்று. லாலாபேட்டைன்னு ஒரு ஊர் தொட்டியத்துக்கு எதிரில் முசிறி தாலுக்கா தான் லாலாபேட்டை, தீனாமான முத்துசாமி பிள்ளைன்னு பேர். இந்த ரெண்டு பேருடைய சொற்பொழிவு தான் நாங்கள்லாம் இளமையில 7 வயதிலிருந்து கேட்ட சொற்பொழிவு. அப்பா இருந்து கூடவே இருந்து, ஏன்னா அவங்க அந்த கிராம கர்ணம் வரதஞ்ச பிள்ளை, இது தீனாமான முத்துசாமி பிள்ளை அவர்கள் எதிர்கரில், காவிரிக்கு எதிர்கரில் இருப்பவர். அப்பா வரும்போது அதனால எல்லா நாளுடைய குரு பூஜையும் நடத்தினா இந்த ரெண்டு பேர் தான் மாறி மாறி பேசுவார். ரொம்ப அழகாக பேசுவார். நம்ம என்ன சொன்ன மாதிரி இது அரை மணி நேரம் காமணி நேரம்லாம் இல்லை, ஏறத்தால திருநாவுக்கரசர்னா ஒரு 3.5 மணி நேரம். அப்பதான் அதை நிறைவு பண்ணும். தொடக்கத்தில் திருவாமூரில் தோன்றி திருப்புகழூரில் அவர் எண்ணுகேனின்னு சொல்லி எண்ணுகேனும் என்பதை பாடி கையலி சென்றார் என்று அந்த அளவு வரைக்கும் வரணுமே தவிர, இந்த மாதிரி நடுப்புற ஒன்று பேசி அதை அப்படி இப்படி போற பழக்கம்லாம் இல்லை. அதுல ஒரு நாள் அவர் தலைப்பு கொடுத்தார். இன்னும் யாரும் இதுவரைக்கும் அந்த மாதிரி தலைப்பு கொடுக்கல. தலைப்பு கொடுப்பதே ஒரு அருமை அல்லவா, அந்த தலைப்பிலே தெரியும் என்ன. அவர் கொடுத்து பேசினார், இறைவன் காட்சியும் இயற்பகை மாட்சியும் என்று. நீங்களாம் பார்ப்பானா அவர் என்ன கொட்டினாருங்கிறதே என்னால் தெரிஞ்சுக்கொள்ள முடியல. என்னமோ எப்படியோ தலைப்பு மட்டும் ஞாபகத்திலே இருக்கும், இறைவன் காட்சியும் இயற்பகை மாட்சியும் என்று பேசினார். அநேகமா நம்முடைய சேக்கடா விழா இப்ப ஐயாவும் நடத்துறாங்க, எல்லாம் தெரியுது, நாமும் எத்தனையோ ஒரு மடங்கள்லாம் நடத்திருக்கோம். இந்த ஒரு தலைப்பு கொடுத்து பேசியவர் ஒருவர் என்னும் ஒருவர் காணும், வேற யாருமே இல்லை. அதனால இறைவன் காட்சியும் இயற்பகை மாட்சியும் என்று நீண்ட ஆண்டுகளுக்கு முன்னே ஏறத்தாலும் 38-39 அப்படி தலைப்பு கொடுத்து பேசினார்கள். இன்றும் நினைவு இருக்குது, ரொம்ப அழகான பேச்சு. எங்கெல்லாம் அப்ப அவ்வளவு ரொம்ப கருத்தெல்லாம் வாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இளமை காலம் இருந்தாலும் அப்பா எல்லாவற்றையும் அழைச்சிட்டு போனதுனால அந்த புண்ணியம் தான் கொஞ்சம் கொஞ்சம் செய்ய முடியும். அதுல அதை பற்றி பேசினார்கள். ஆகவே இறைவன் காட்சியும் இயற்பகை மாட்சியும் அருமையான அப்படி எண்ணணும். எண்ணுகின்ற பொழுது அந்த தலைப்பு எண்ணுகின்ற பொழுதே இந்த தலைப்பில் நாம் இன்று எண்ணுவதற்கு இத்துணை புண்ணியம் நமக்கு கிடைத்ததே என்ற எண்ணத்தோடு ஏக்கட்டு எண்ணுமே தவிர அப்படி நினைத்தால்தான் அந்த தலைப்பையும் நாம் அந்த கருத்தையும் சுவைக்க முடியும். அப்படி சுவைத்த காலம் இல்ல சேக்கிடார் என்ற அந்த ரகர ஒத்து தவிர வேறு எந்த சொல்லும் பயன்படுத்த மாட்டார். இன்னும் சொல்ல போனா சேக்கிடார் பெருமான் என்றுதான் சொல்வார். இவ்வளவு அருமையாக சொல்லி சொல்வார் தெய்வம். எனவே அவருடைய திருவடிகளை நான் மீண்டும் இப்போ 38-39 பேசிய பேச்சினுடைய அமைப்பை அவருக்கு நான் நினைவு கொள்கிறேன். அந்த இயற்பகை இறைவன் காட்சியும் இயற்பகை மாட்சியும் என்று ரொம்ப அருமையான அமைப்பிலே கொடுத்தார். ஏன்னா அந்த இரு திறனும் ரொம்ப நமக்கு இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா ஞாபகம், இந்த இருதிறன் வந்தா ஞாபகத்துக்கு வராமல் இருக்காது. நம்ம சோழன் போக்குவரத்து இவங்களை ஐயாவை நான் சொல்லிட்டே இருக்கிறேன், எல்லாரும் வியக்கிறாங்க இந்த துறையில் இருந்துகிட்டு எட்டாம் சூத்திரம் சொல்லி வரவேற்றவர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன் நான். போறோம் இருதிறன் அல்லது இரண்டு, இது இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மாங்க மாதிரி, ஒரு மருங்கு இறைவன் காட்சி இன்னொரு மருங்கு இயற்பகை மாட்சி, ரொம்ப அழகானது. அப்போ இறைவன் காட்சி என்னைக்கு தான் வந்திருக்குது, இதுல என்ன சிறப்பா இருக்கு என்பதை நாம் எண்ணணும். இயற்பகை மாட்சிங்கும் போது எத்தனையோ 63 நாயன்மார்களும் மாட்சி உடையவர்கள் தான், அருமையான தொண்டு செய்தவர்கள் தான். ஆனால் அதில் குறிப்பாக இயற்பகையாருடைய மாட்சி என்ன, இப்படி அணுகினால்தான் அந்த தலைப்பை நம்ம அருமையாக அணுகி சொல்ல முடியும். ரொம்ப அருமையான வைப்பில பேசிய பெரியவர்கள். அதே போல் நம்முடைய இன்னைக்கு ஆசா ஞான சம்பந்தம் இருக்கே, இவர் ஒரு டைப்பு. அப்பா வந்து அப்படியே அந்த பெரிய புராணத்துல உருகி பேசுவார், உரிய சேக்கடா பெருமான் சேக்கடா பெருமான் அப்பா பாப்பா அந்த அந்த இதே அந்த மரபு நிலை தவறாமல் பேசிய பெரியவர்கள் அவர் ஒருவர். ஆமு சரவணமூலி யாருன்னா பெரிய புராணத்தை அழைப்போம். பரதஞ்ச பிள்ளை ஒருவர், தீன முத்துசாமி பிள்ளைன்னு ஒருத்தர், இந்த 2-3 பேர் தான் தஞ்சை மாவட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் ரொம்ப அருமையா அந்த காலத்தில் பழமையான சொற்பொழிவாளர்கள் நீண்ட நேரம் பேசுவார்கள், மரபு நிலை பிழையாமல் பேசுகின்ற பெரியவர்கள். அதுல இப்பொழுது நாம் இயற்பயனாயனார் வரலாறு நமக்கு தெரியும், பூம்புகார் நகரத்தில் தோன்றியவர். பூம்புகார் நகரம், இப்ப நேர்களை பூம்புகாறு கிடைக்கிறோம் என்று சொல்லிவிடலாம். சரி, பூம்புகாரை பத்தி என்ன யாருக்கு தெரியாது, பல முறை போய் பார்த்திருக்கிறோம், பல முறை பார்த்திருக்கணும் இல்லைங்களா. பூம்புகாரை பத்தி ஒன்னும் புதுசு இல்லை. ஆனால் சேக்கிடார் காட்டுகின்றதுல
2: ஒரு அமைப்பு என்ன? சென்னி வெண்குடை நீடு அனபாயன் திருக்குளம் புகழ் பெருக்கிய சிறப்பில் மண்ணு தொல்புகழ். சோழ நாட்டுக்கு ஒரு பெரிய புகழ் இருக்கான். அது என்ன புகழ்னர்? என்ன புகழ்னு கேட்டா அனபாய சோழனுடைய புகழ். அப்ப என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, நாட்டினுடைய வளப்பம் எல்லாம் அரசியலுடைய அமைப்பின் காரணத்தால் அமைவது. அதனால நம்ம இதுல மணிமேகலை பொண்ணுகள்லாம் சொல்லுகின்ற பொழுது என்னன்னு கேட்டா, காவலன் மாதவர் நோன்பும் மடவார்கற்பும் காவலன் காவல் இந்தனின் இல்லை என்று மணிமேகலை. ஆகவே மாதவர் நோன்பும் நல்ல ஞானிகளுடைய அந்த அருட்பார்வையும் ஞானிகளுடைய அந்த வழிபாடுகளும் சிறக்க வேண்டும் என்றாலும், நல்ல பெண்மணிகள் கற்பு நிலையில தவறாமல் இருக்க வேண்டும் என்றாலும், கருவிந்து காவலன் காவல் சரியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம். அதுபோல நன்றாக அரசியல் இருந்தால்தான் மழை வளம் கரவாது. மழை வளம் கரப்பின் வான்பேரச்சம் பிழை விரைதில் பெரும்பேரச்சம் குடிபுற உண்டு கொடுங்கோலஞ்சி மண்பதை காக்கும் நன்கொடி பெருக்கல் துன்பம் அல்லது தொழுதகையில் சிலப்பதியார். அப்போ நாட்டில் அருமையான மழை பெய்வதற்கும், நாட்டில் எந்த உயிர்களும் ஒரு உயிர் இன்னொரு உயிரை தாக்கி வன்முறையில் தாக்கி அது மாதிரி ஒரு துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியலமைப்பு வேண்டும். அது புறநானூறு. இப்படி வழி வழியாக அரசியலமைப்பு இருந்தாலன்றி நாட்டு வளமோ நாட்டில் வாடுகின்ற மக்கள் வளமோ இராது. இதுதான் நம்முடைய முடிந்த முடிவு. முடிந்த முடிவு இது இந்த இருபதாம் நூற்றாண்டில் நினைத்துக் கொள்ளத்தான் முடிகிறதே தவிர செயற்பாட்டில் காண முடியவில்லை. திருவருள் காக்க. அதனால்தான் பூம்புகாரை சொல்கின்ற பொழுது என்ன வளம் என்று சொன்னால், சென்னி வெண்கூடை நீடான பாயன் திருக்குளம் புகழ் பெருக்கிய சிறப்பின் மண்ணு தொல் புகழ். அந்த பேரரசனால் சோழ பேரரசனால் காக்கப்படுகின்ற வளமுடையது ஒன்று. சரி, என இந்த நாடு எப்படிப்பட்ட நாடுனார், மருத நீர் நாட்டு மருத நீர். போற போக்குல என்னென்ன சிந்தனை வருது பாருங்க. அரசியல் அமைவு ஒரு பெரிய சிறப்பு. இனி அந்த நாட்டினுடைய அமைப்புல அருமையா தொல்காப்பியம் பாகுபாடு செய்கிறது. நாட்டை செய்கின்ற பொழுது ஒரு வயல் வயல் சார்ந்த இடம் இப்படிப்பட்டது, கடல் கடல் சார்ந்த இடம் இப்படிப்பட்டது, மலை மலை சார்ந்த இடம் இப்படிப்பட்டது என்றெல்லாம் சொல்லி நம்முடைய ஐந்தினை என்று பிரித்து வைத்திருக்கிறது. சோழ நாடு எப்படிப்பட்டதுன்னு கேட்டா நல்ல வயல் வளம் மிக்கது. அதனால வயல் வளம் நல்ல வயல்லாம் ரொம்ப இருக்கும்படியான அருமையான இடம் அல்லவா. மருத நீர் நாட்டு வயல் வளந்தர இயல்பியில் அளித்து. அதோடு கூட இந்த வயல் வளம் தருவதற்கு எந்த நதி உதவுகிறது என்று கேட்டால், உதவிய காலம் ஒரு காலம் காவிரி தான், காவிரி தான் அல்லவா. அதனால அந்த பொன்னி நதி ரொம்ப அருமையான காவிரி நதியானது பாய்கின்ற வளமுடையது. அதனால் மருத நீர் நாடு என்று சிறப்பார். மருத நீர் நா வயல் வளந்தர இயல்பியில் அளித்து பொன்னினல் நதி மிக்க நீர் பாய்ந்து. அருமையா காவிரியானது பாய்ந்தது. சரி, பாய்ந்து புனரி தன்னையும் புனிதமாக்குவதோர் நன்னடும் பெரும் தீர்த்தம். இங்கதான் சேக்கலாருடைய இலச்சனை வருகிறது. இந்த காவிரி என்ன செய்யறதுன்னா, எங்கேயோ அங்க மலைநிலத்துல குடகு நாட்டில் தோண்டி அந்த தண்ணீரை அப்படியே இருமருங்குமாக தந்து தந்து ஒழியாய்வாடி காவேரி ஊழி வைக்கும் பெருதவி ஒழியாய்வாடி காவேரி என்று வாழ்த்தினார் இளங்கோடிகள். எனக்கு என்னமோ இளங்கோடிகள் ஒரு பெரிய நல்ல துறவி வாழ்த்ததுனால இந்த வளம் வந்து கொண்டிருக்கும், எப்படியாவது வந்து கொண்டிருக்கும் என்பது ஒரு நமக்கு ஒரு ஒரு என்னமோ ஒரு குருட்டு நம்பிக்கை, குருட்டு நம்பிக்கை. அதனால ஒழியாய்வாடி காவேரி, காவிரியே நீ அங்கேருந்து தோன்றி எங்கள் பூம்புகாரில் வந்து கலக்கின்றாய். அப்படி கலக்கின்ற பொழுது உன்னுடைய உதவி இருமருங்கு அடாராள் அப்படியே தண்ணீரை தந்து தந்து தந்து தந்து தந்து வயல்வளம் சிறக்கும்படியாக செய்கிறாய். இந்த உதவியானது என்றும் ஒழியாது, என்றும் அழியாது இருக்கும்னு சொன்ன அந்த ஆசீர்வாதம், நல்ல துறவியினுடைய ஆசீர்வாதம், நல்ல ஒரு புலவர் பெருமானாருடைய ஆசீர்வாதம் இருப்பதனால் அது வரும் என்று நினைக்கலாம். அப்படிப்பட்ட ஒழியாய்வாழி காவேரி என்று வாழ்த்திய அந்த காவிரி எங்க செய்தனர், இதோ இப்பொழுது பூம்புகார். பூம்புகார்ல அப்படியே போகிறதான், போனா கடல்ல கலக்கிறது. கடல்ல கலக்கின்ற போது இந்த தண்ணியினுடைய வேகம் என்ன பண்ணு கேட்டா அப்படியே உள்ள போகும்போது உள்ள போகும், கொஞ்சம் தூரம் போகும், அப்புறம் அந்த கடல் நீர் எடுத்து வரும். ஏன்னா கடல் வந்து பெரியது, ஆற்று நீர் குறைவு தான். அது நீ வந்து நீங்க பூம்புகார்ல போற காவிரி லாங் ஜம்மு ஹை ஜம்மு தாண்டி விடலாம். ஏன் எங்க மயிலாடுதுறையில அப்படி செஞ்சு விடலாம், மயிலாடுதுறையில சும்மா இவ்வளவுதான் ஆகலாம். அது காவிரி நல்ல இப்ப எங்க பக்கத்துல இருந்த தொட்டியம் நம்முடைய முசிறி நொய்யல் வரைக்கும் இல்ல, அதுலதான் முக்கொம்பு பெரியது. அந்த காவிரியும் பார்த்துட்டு மயிலாடுதுறை காவிரியை பார்த்தோம்னா இது காவிரியா யாசா சொன்னது மூலக்குழையும் போச்சுன்றோம். ஏன்னா அவ்வளவு சின்னதா போட்டது பாவம். அங்க அவ்வளவு அளவாக நீண்ட ஒன்னரை மைல் ரெண்டு மைல் அகலத்துல அருமையாக இருக்கிற காவிரி.
3: அந்த காவிரியானது தண்ணீர் அப்படி சுருங்கி சுருங்கி எல்லாம் ரெண்டு பக்கம் கொடுத்துட்டு இங்க வருகின்ற பொழுது சுருங்கி வருவதனால இது ஓரளவு உள்ள போகும். கடல் நீர் உள்ள போனாலும் கூட அந்த கடல் நீரானது மீண்டும் எழுத்து வரும். ஆனா அந்த உள்ள போகிற அளவுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பக்கா உப்பா இருக்கிற அந்த தண்ணி கூட இந்த காவிரி நீர் கலக்கின்ற இடத்தில் பார்க்கின்ற பொழுது உப்புத்தன்மை குறைஞ்சிடும். புனரி தன்னையும் புனிதமாக்குவதோர் கடலையும் கூட புனிதமாக்குமாம். கடலுக்கு என்ன புனிதம் இல்லை, உப்புத்தன்மை இருக்கு. இது உள்ள போனதுனால அந்த உள்ள போகிற இடம் வரையிலுமாவது அந்த புனிதம் உனக்குதான். அப்படிப்பட்ட அருமையான நாடு இருக்கே, அது சூழ்ந்திருக்கிற நகரம் தான் பூம்புகார் நகரம் என்று சொன்னேன். இதுல ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. என்ன, பூம்புகார் 12ஆம் நூற்றாண்டு பூம்புகாரை நமக்கு நினைவுபடுத்துகிறார் சேக்கிழா பெருமான். நமக்கு இந்த பூம்புகாரை கிமுல இருந்து தெரியும், அகந்தை அல்ல, நூல் வாயிலாக தெரியும். சங்க இலக்கியத்திலே 10 பாட்டுல பட்டினப்பாலைன்னு ஒரு நூல், பட்டினப்பாலை, பட்டினம் பட்டினம்னாலும் சீக்குவல் டு காவிரி பட்டினம் தான், வேற எந்த பட்டிலையும் மசூரி பட்டினத்திலையும் மற்றதே விசாகப்பட்டினத்தையும் குடிக்கிறது. பட்டினம் என்று தமிழகத்தில் சொன்னா ஒரு காலத்துல காவிரி பூம்பட்டினம் என்று, அதனால பட்டினப்பாலை என்று ஒரு அருமையான. அந்த பட்டினப்பாலையில் இருந்து சிலப்பதிகாரம் இருந்து தொடர்ந்து வருகின்ற பொழுது பார்த்தா சிலப்பதிகாரத்தை எல்லாம் கொட்டி வச்சிருக்கும். சிலப்ப இளங்கோ கண்ட பூம்புகார் என்று ஒருவன் எண்ணினான். அருமையான ஒரு பக்கம் நல்ல மக்களுடைய நல்ல குடிவளம், நல்ல அரசனுடைய அந்த ஆட்சி வளம், இன்னொன்று பகலிலும் இரவிலுமாக கடைவீதிகள் இருந்ததாம். பகல் அங்காடி, நாள் அங்காடி, அல்லங்காடி என்று இருந்தது. வேற எந்த கூட சொல்லல, அல்லன்னா இரவு. இரவிலையும் நீங்க கடை எப்ப எல்லா கடையும் இருக்குமா? நீங்க பொங்கலுக்காக நீங்க 10:30 நீட்டிக்கிறமே கடை, அது மாதிரி இல்ல. நீங்க 365 நாளுமே கடை, இரவுன்னு கடையும் சரி பகல் கடையும். என்னென்ன கடைகள், அத இளங்கோடிகள் தான் சொல்லணும். நவரத்தனத்தில இருந்து சாதாரண பொருள் வரையிலும் அப்படி மல்கி கிடக்குமா. அப்புறம் இதோ நீங்க இந்த மாதிரி உள்ள இருந்துன்னு சொன்னா கடல் கரையில போனீங்கன்னு சொன்ன அது பாட்டுக்கு ஏற்றுமதிக்கான பொருட்கள் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கும், இறக்குமதியாக வந்த பொருட்கள் ஒரு பக்கம் இருக்கும். எல்லாம் சோழனுடைய புலிக்குறி பொடித்திருக்கும் இளைச்சனை. ஆகிய வயல்ல நீங்க கடல் பக்கத்தில் போய் பார்த்தோம்னா ஏற்றுமதி பொருட்கள் பல, இறக்குமதி பொருட்கள் பல அப்படியாக அமைந்திருக்கும். இப்படி எல்லாம் சரி. இன்னும் உள்ளே கோயிலுக்குள்ள எது வந்து ஊர் கழகு, அப்புறம் சாமியில கேட்போம். திருக்கோவில் இல்லாத தெருவில் ஊரும், கோவில் இல்லைன்னா அது ஊரல். கோவில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அடாரா அடாரா, எத்தனை கோவில், எத்தனை கோவில். சிவபெருமானுடைய கோயில், முருகப்பெருமானுடைய கோயில், பலராமனுடைய கோயில், ஐயனார் கோயில் என்று அறுமுக செவ்வேள் அநிதிகள் கோயிலும் என்றெல்லாம் சொல்றோம். அப்படி சொல்லிவிட்டு ஏச அந்த கோவிலை முழுது சொன்ன நேரமாகும், சிலப்பதிகாரத்துல நம்ம பேசுற மாதிரி ஆயிடும். என்னன்னாரு, முதல் விழி நாட்டத்து இறையோன் முதலா பதிவாள் சதுக்கம் பூதம் ஈரா முதலும் தொடக்கம் சொன்னார். அந்த முதல் சொல்லும் போது யாரை சொன்னார், யாரை சொன்னார், முதல் விழி நாட்டத்து இறையோன் முதலா என்று சொன்னார். இதுதான் நாங்க சொல்லாம இருக்க முடியுமா, சொல்லாம இருக்க முடியுமா? அப்ப ஒரு இளங்கோவடிகள் நல்ல துறவி பூம்புகாரில் இருக்கிற கோவில்கள் எவை என்று சொல்கின்ற பொழுது யாரை முதன்மைப்படுத்துகிறார், சிவபெருமானை முதன்மைப்படுத்துகிறார். அதனால தான் இளங்கோடிகள் சமயம் கூட நாம் மீண்டும் எண்ணி பார்க்க வேண்டும்.
1: நாங்க சிலப்பதிகாரத்தையே கூட அதான் இப்ப சொல்றேன். சிலப்பதிகாரத்தில் உட்காருங்க, நீ உட்கார் சித்தாவும் நானும் சொல்றேன் பார்ப்போம். முதல் விழி நாட்டத்து இறையோன் முதலா என்று சொல்றேன். ஏன் அவர் எடுத்துக்கணும்னு, எங்கள் அருகன் முதலான்னு ஆரம்பிக்க கூடாதா? ஏன் ஆரம்பிக்கல, நாங்களா ஆரம்பிக்க சொன்னோம் இல்லையே? சரி, பல இடங்கள்லையும் பெரியோன் தருக திருநுதல் ஆகனே, பெருமானி சிவபெருமானி பெரியோன்னு சொல்றாரு. தண்ணியை பாராட்டும் போது, அம்மா உன் நெத்தி இருக்கே, நெத்தி அப்படி வளைந்து இருக்குது, பிறை மாதிரி இருக்குது, ஆனா எந்த பிறை தரணுமா அப்படின்னு கேட்டா, பெருமான் தலையில் அணிந்திருக்கிறான் பாருங்க, அந்த பிறை தான் உன்னுடைய நெற்றிக்கு ஓமை. பெரியோன் தருக திருநுதல் ஆகனே என்று சொல்றாரு. இதை காத்துல பிறகு விட்டுறத இப்படி எல்லாம் நான் சொல்றேன்னு இதேனு ஆகுது. இந்த தமிழ்ல அது இந்த சமயத்தை பற்றி எல்லாம் கொஞ்சம் நிறையா பேசணும், நிறையா பேசணும். நூல்கள் இருக்கிற இன்னைக்கு நீங்க ஏதாவது சொல்லிட்டா சரியா பேச்சாது. ஏற்கனவே நம்ம ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்கும், வெறும் வாயில அவலத்து போட்ட மாதிரி தான், தானே மென்னுகிட்டு இருக்குது. இதே இந்திக்கு போட்டா இன்னும் மெல்லும் போடும். எவரேனும் காமகாலத்துக்கு எனக்கு கவலைப்படல. எனவே அது போல எதுக்க சொல்ல வந்த, எனவே அந்த கோவில் இப்படி சொல்ல வந்தால், முதல் விழி நாட்டத்தை இறையோன் முதலா பதிவாள் சதுக்கம் பூதம் ஈரா என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இப்படி கோயில்கள் எல்லாம் இருக்கின்றது. அப்போ நமக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டா பெரியவானத்துக்கு வந்துடுவோம். பூம்புகார் நகரம் மூன்று வகையில் சிறப்புடையது நம்முடைய சமய முறையில. அதான் இவ்வளவு பெரிய கோயில்கள் எல்லாம் இருந்ததுனாலே மூர்த்தி சிறப்பு, மூர்த்தி சிறப்பு. இவ்வளவு நல்ல வயல் வளமுடைந்த காவிரி சூழல் இருக்கவும், அதோடு கடற்கரை இருக்கவும், வந்து இறக்குமதி பொருட்களும் ஏற்றுமதி பொருட்களும் பகல் கடைகளும் இரவு கடைகளும் எல்லாம் இருப்பதை பார்த்தா அந்த தலை சிறப்பு, அந்த ஊர் சிறப்புன்னு தெரியுது. இனி வந்து நம்முடைய காவிரி போகின்ற பொழுது தீர்த்த சிறப்பு தெரியுது. எனவே மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றும் இருந்த சிறப்பினை சங்ககால நூல் கொண்டு சிலப்பதிகாரம் வரையிலும் நாம் பூம்புகாரை அறிகிறோம். ஆனால் தமிழன் செய்த பாவம், நாம் செய்த பாவம், சேக்கிடார் காலத்தில் மூர்த்தி சிறப்புக்கு இருக்கிற கோயிலும் இல்லை, தலச்சிறப்புக்கு இருக்கிற நாலங்காடி பகலங்காடி எல்லாம் இல்லை, காவிரி தான் இருந்தது. அதனால் வெறும் தீர்த்த சிறப்பு மட்டுமே சொன்னார். வரலாற்று குறிப்பு இது, வரலாற்று குறிப்பு. புனரி தன்னையும் புனிதமாக்குவதோர், கடல் உப்பு நீரை கூட புனிதமாக்குகின்ற அந்த தீர்த்தம் எது? காவிரியினர். அப்போ அவர் கண்ட இளங்கோடிகள் கண்ட மூர்த்திகள் இல்லை, இளங்கோடிகள் கண்ட அந்த நாலங்காடி மற்ற நல்ல தலச்சிறப்பு இல்லை, வெறுமனே காவிரி சிறப்பு இருந்தது. இன்று சிவ சிவ என்ன பண்ணி பாண்டிய பூம்புகார் எப்படி பண்ண எப்படி பண்றது? இப்படித்தான் நம்முடைய வாழ்வு. நாம் செய்த பாவம் போல தமிழன் உலகத்தில், உலக அரங்கிலேயே சொல்றேன், தமிழன் செய்த பாவம் போல வேற யாரும் பண்ணல. மொழியால், சமயத்தால், அரசியலால், பண்பாட்டால், ஆன்மீகத்தால், எல்லாத்திலையும் கிளறிட்டு, எல்லாத்திலையும் கிளறிட்டு. நம்முடைய சேக்கடார் பெருமான் வெறும் காவிரி சிறப்பை மட்டும் பாடியதுடைய காரணம் சங்ககால பூம்புகார் அன்றி ஒரு இது 12ஆம் நூற்றாண்டு. இது 12ஆம் நூற்றாண்டுங்கிறது ஏறத்தாழ சோழருடைய ஆட்சியில் நல்ல சிறப்பான காலம் ஆட்சி. 12 முடிஞ்சது சோழருக்கு அனர்த்தம் தான். சேக்கிடார் காலம் அனபாயன் அது வரைக்கும் நல்ல சிறப்பாக இருந்தது. 13ல் இறங்க ஆரம்பிச்சது. 13ல் இறங்கினது இறங்கியே போயிட்டு இல்லை, மீள வந்ததா வரப்போகுதா ரெண்டுமே போக்குவரத்தில் போகிறோம். அதனால 12ஆம் நூற்றாண்டு தான் சோழருடைய அரசியனுடைய காலத்தில் எல்லையாக இருந்த காலம். என்னமோ அந்த காலத்தில் சேக்கிடார் பெருமான் சொன்னதுனால இந்த சோழரை பற்றியாவது இந்த அளவு இலைச்சலி நமக்கு இருக்கிறது. 13-14 பாடியிருந்தார்னா சோழனுடைய பேச்சே இருந்திருக்காரு. என்னமோ பழம்பெருமை பேசிக்கொள்ளுவோம். இப்படிப்பட்ட வளம்புகார் நகரம் இது சொல்லாமல் எப்படி இருக்கிறது? இயற்பையாரை சொல்கின்ற பொழுது

பூம்புகார் நகரம். சரி போ. இதுல ஒருவர் இருந்தார் பெரியவர், அக்கூலப்பாதி கூடி முதல் வணிகர். இங்கெல்லாம் நம்ம வேகமா போயிடலாம். நல்ல வணிகர் மரபுவர். செல்வத்து வாழமையின் அமைந்தார் செக்கர் வெண்பீரை சாடை அவர் அடிமை தீரத்தில் மிக்கவர். அதனாலதான் நம்ம இதெல்லாம் பேசுறோம் அல்லவா. ஏன் இந்த 63 எடுத்து பேசுறோம்னு சொன்னா, இறைவன் பாலும் இறைவனை சார்ந்திருக்கிற அடியவர் பாலும் கொண்டிருக்கிற அந்த பக்திமை இருக்கிறது, அந்த பக்திமையுடைய உரைப்பு இருக்கு பாருங்க, அந்த உரைப்பினால் தான் நாம எல்லாம் பேச முடியுது அல்லவா. ஆதலால் அவருக்கு என்ன, வணிகர் நல்ல செல்லுமிக்கவர், ஒரே ஒரு குறிக்கோள் அவற்ற உள்ளத்துல. அந்த குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த குறிக்கோள் தான் அவங்ககிட்ட இருந்தது. அதனால்தான் அவர்களை நாம் இன்றும் பாராட்டுகிறோம், என்றும் பாராட்ட முடிகிறது. என்ன குறிக்கோள்னர், மிக்க சீரடியார்கள் யார் எனினும். ஒரு குறிக்கோள் அவருக்கு எப்படி இயல்புல வந்துட்டது. எவரேனும் தாமாக, மிக்க சீர் அடியார்கள் யாரேனும் என்பதற்கு விளக்கம் சொன்னால் என்ன சொல்லணும், எவரேனும் தாமாக. அப்பர் சுவாமியில் திருவாக்கு அது எவரா இருந்தாலும் சரி, நெத்தியில திருநீரும் உருதுராக்கமும் சிவசிவன் வாயில சொன்ன விட்டுறப்ப அந்த அந்த மூன்று தகுதி இருக்குமானா, மிக்க சீரடியார்கள் யாரே நினும் வேண்டும் யாவையும் இல்லை என்னாதி. எது வேணுமோ அதை கொடுத்துருவாராம். இக்கடற்படி நிகழமும் கொடுக்கும் இயல்பில் நின்றவர். ஆமா, எது அவர் கேட்டாலும் சரி அந்த கேட்டா கொடுத்துருவார். உடனே நம்ம என்ன பையன் பையன் பையனா இருக்கிற கொஞ்சம் பகுத்தறிவாதி இருக்கிறோம், எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் என்ன எதை எதை பொறுத்திருந்து பார், எதை கேட்டாலும் கொடுப்பார் என்பதை பொறுத்திருந்து பார். அவருடைய உலகம் வேறு, நீனுமே புதுசா போய் கண்டுபிடிச்சு இது ஏது உலகத்தில் நடக்காது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நாங்களே சொல்லிடுறோம். உலகு இயற்பகையார் உலகியலுக்கு புறம்பானவர். இதுதான் நம்ம நெறியா சொன்னது. ஏன்னா இதுதான் நம்முடைய இதில் வந்து இப்போ ஒரு பெரிய நீச்சல் உடைக்கு நீச்சலில் போய் பொத்துன்னு குதிக்கிறான்னு சொன்னால் என்ன செய்யணும், ஃபுல் ஹேண்ட் போட்டுட்டு அப்படியே போய் 8 மணி வயசு கட்டிட்டு குதிக்கிறதா, எல்லாம் கலைஞ்சிட்டு நீச்சலுடைய ஜட்டிமெண்ட்டு கட்டிட்டு பொக்குன்னு குதிக்கணும். அதுபோல் இந்த இயற்பையாருடைய வரலாற்றை எடுத்து சொல்லுங்க, நம்முடைய பேராசிரியராக இருக்கிற சேக்கடார் பெருமான் இங்கு தான் நீச்சல் உடை என்ன சொன்னார், உலகி இயற்பகையார் எந்த பகுத்தறிவாதியும் உள்ள நுழைய முடியாது, நுழைய முடியாது. அதுக்கு தான் இது முதல் முதல் இதுதான் முதல் இது முதல் இதில் தான் முதல் பூட்டு போடப்படுகிறது. அவர் யார், உலகி இயற்பகையார். எனவே நீ கேட்குற கேள்வி எல்லாம் உங்கள் உலக சார்பானது. அதுக்கு தான் நான் முன்னே சொல்லிட்டேனே, நோ அட்மிஷன் ஓ உண்டு உத்தரவின்றி உள்ளே வராதுன்னு அர்த்தம். இது ஒரு அருமையான அறம் இல்லை இல்லை, இந்த அரணை கட்டிக்கிட்டார் கட்டி இப்போ போடாரு உள்ள. சரி என்ன சொல்வார்னர், ஐயர்மை அடிமை அளவில்லாததோர் இப்படி எல்லாம் சொல்லி வீட்டில் எப்படிப்பட்டவங்க, அருமையான மனைவி. என்ன மணி வந்துட்டு கொஞ்சம் ஆயிட்டது, மனையரம்புரி மனைவியா அருமையாக வாய்த்தது, அது ஒரு பெரிய அமைப்பு அவர்களுக்கு. இந்த மாதிரி அவர்களுடைய அந்த அடியவருடைய தொண்டு நல்ல அருமையாக சிறப்பதற்கு பெருமா அவருடைய பெருமானுடைய திருவருள் ஒன்று, அவர்கள் உள்ளத்தில் கொண்டிருந்த ஆழமான உணர்ச்சி ஒன்று, வாய்த்த சூழல் ஒன்று, நல்ல மனையரம், இந்த மூன்றும் சேர்ந்து தான் அவருக்கு ரொம்ப அருமையானது. அதான் முப்பொருள் உண்மை தான். அங்கேயும் நம்ம முப்பொருள் உண்மை எங்கேயும் போவாது. அதனால முப்பொருள் முப்பொருளே நல்ல இறைவனுடைய அருள். இரண்டாவது அவர்களுக்கு அந்த தான் கொண்டிருந்த குறிக்கோள் மீது இருக்கிற உரைப்பு. மூன்றாவது அதற்கேற்ற சூழல். இது மூன்று இருந்தால் ராஜா ராஜா திருவள்ளுவர் இதில் மூன்றில் மூணாவது இருந்தாலே ராஜான்ட்டார். வீட்டில் மட்டும் நீ நினைக்கிறதுக்கு வரிப்பளவு இல்லாமல் வீட்டில் அம்மா இருந்தாங்கன்னா நீ தான்டா ராஜான். இல்லதியன் இல்லவள் மாண்பானார். வீட்டில் இருக்கவங்க சரியா வந்துட்டா உனக்கு என்னடா ராஜா, நீ தான்டா போயினர். சுவாமி அங்கதான் தகராறுனார். உள்ளதியன் உனக்கு ஒரு யோகியத்தையும் இல்லை போடாது. சிவசிவ திருவள்ளுவர்லவா திருவள்ளுவர்லவா. அதனால இந்த மூன்று சூழலும் மிக அருமையாக அவர்களுக்கு அமைந்தமையினாலே மனையாளும் இருந்தனர். சரி இப்படி இருப்பவரை என்ன செய்யினர், அப்படி வாழ்கின்ற பொழுது இப்பதான் இறைவன் காட்சியும் இறைவன் காட்சியும் அவர் கொடுத்தாரு பாருங்க. என்னைக்கோ கொடுத்தது என் மனசுல எங்கேயோ ஒரு மூலையில கிடந்தது இல்லை. அது ஆயும் நுண்போருள் ஆகியும் வெளியே அம்பலத்துள் நின்றாடுவார். பெருமான் இவரது தொண்டை எல்லோரும் அறியும்படியாக செய்யணும் நினைத்தார். சோதனைங்கிறது மூச்சே பறியப்படாது பெரிய புராணத்தில் அல்லவா. பறிந்தால் அவங்களுக்கும் பெரிய புராணத்துக்கு இந்த பிரிவில் 7 பிரிவு வரைக்கும் தொடரவில்லைன்னு அல்லவா. சோதனை இல்லை. இப்படி ஒரு அடியவர் ஐயா எந்த

ஒன்றா இருந்தாலும் அடிவரை கொடுத்துருவாரா? எந்த ஒன்றா இருந்தாலும் ஆமையா? இப்படி ஒருவர் இருக்க முடியுமா? இருக்கிறார்னு உங்களுக்கு சொல்லத்தான் அந்த நூற்றாண்டிலும் சரி இந்த நூற்றாண்டு எந்த நூற்றாண்டு தெரிந்து கொள்ளதுக்காகத்தான் அவருடைய விளக்கம் காண்பான். அப்படி ஒரு அடிவர் உள்ளவர் என்பதை எல்லாரும் அறிவிப்பதற்காக பெருமான் செய்கிற செயல். எப்படி இருப்பார்? ஆயும் நும்போருள் ஆகியும். ரொம்ப ஞானியருடைய உள்ளத்துல எப்படி இருப்பான்? அவர் அந்த உள்ளத்துல உள்ளத்து உணர்ச்சியில் அப்படியே உணர அதிலேயே இருந்திருப்பான். மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரி தேசனே தேனார் அமுதே சிவபுரணி என்றெல்லாம் சொல்றாங்களே, அந்த உள்ளத்துல அப்படியே உயன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா. அரியன் போன்றவர்களெல்லாம் உய்வதற்கு பெருமான் எப்படி இருக்கிறாய்? ஒவ்வொருடைய உள்ளத்திலும்

0: என ஓங்கி ஆழ்ந்து அகந்த நுண்ணியன். அருமையா சொன்னார். ஆகவே இப்படி நுண்ணிய பொருளாக இருந்தும் ஆனா அம்பலத்தில் எப்பொழுதும் இடையராது ஆடிக்கொண்டிருக்கான் பெருமான் அல்லவா. அப்படி ஆடிக்கொண்டிருக்கிற பெருமான் இப்பொழுது ஒரு வேடம் கொள்ள போகிறார். வேடம் கொள்ள போகிறார். இங்கேயும் பாருங்க, பூட்டு இரண்டாவது பூட்டு என்ன வேடம். இந்த 63 பேருக்கும் ஆட்கொள்வதற்கு வந்த வேடத்திற்கு இது முற்றிலும் மாறான வேடம், முற்றிலும் மாறான வேடம். இந்த மாதிரி வேடம் இந்த ஒரு அறிவருக்கு தான் போட்டு வேற எங்கேயும் போடும். அநேகமா வந்து அவருடைய புராண சிவபுராணம் என்ற நம்ம வரலாற்றில் பார்க்கும்போது கூட திரிபுரத்தை எரித்தார், வந்து மன்மதனை எரித்தார், வந்து ஜலந்தரனை எழுதினார், திருமாலுக்கு கண் கொடுத்தார், இப்படி எல்லாம் பல்வேறு வரலாறு சொல்லுகிறேன். அதுல கூட அனைவரும் அந்த ஒரு முறை தான் இந்த வேடம் சொல்லியிருக்காரு. அடுத்தது இதுக்கு மாதிரி ஒரு ஒரு 50 விழுக்காடு சொல்லலாம். ரெண்டாவது தாரகாவனத்து முனிவருடைய இடத்துல போய் பிச்சை கேட்டது ரெண்டாவது. அந்த வடிவம் ஒரு அது ஒரு மாதிரி இளமையான வடிவம், அழகான வடிவம். இந்த ரெண்டு தவிர அந்த மாதிரி வடிவம் அதுல அந்த வடிவம் கூட பரவாயில்ல. இந்த வடிவம் ரொம்ப என்ன இப்படியா அவங்க ஆண்டவன் வடிவெடுத்தார்னு காம்பான்ல. ரெண்டாவது கேள்வி, இந்த ரெண்டாவது கேள்விக்கு திண்டுக்கல் கூட்டு. ஆயின் பொருள் ஆயின் வெளியே அம்பாலத்துள் நின்று ஆடுவார். இந்த கொண்ட வேடம் என்ன தெரியுமா, அது சத்தம் சொல்லி வச்சிருக்கிறது கொண்ட வேடத்தை பின்னால சொல்லி இங்க அந்த அவாவரணுங்கிறதுக்காக. இதெல்லாம் ஒரு அவருடைய இலக்கிய உத்தி, இலக்கிய உத்தி உத்திங்கிறாமே பிகச்சிக்காரன் அந்த கிச்சடிக்காரனுக்காக சொன்னது. இது இலக்கிய உத்திப்பா. உம்பர் நாயைக்கும் மகுது அறியவோ. இந்த மாதிரி ஒரு வேடம் எடுக்க போறாரு இருக்கீங்க, அந்த வேடம் ரொம்ப ஒரு மாதிரியான வேடம் சொல்றீங்க, அது வேற யாருக்குமே எப்போ எடுத்தது இல்லைங்கிறீங்க. இந்த மாதிரி வேடம் எடுக்கும்போது இப்ப நம்ம இருக்கிறவங்க சொன்னா, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க இங்க மயிலாடுதுறையில இருக்கிறாங்க, இங்க என்ன இருக்கிறோம், இப்ப சத்துவாச்சியர்ல இருக்கிறாங்க, வேலூர்ல இருக்கிறாங்க, ஆற்காட்டுல இருக்கிறாங்க, திருவண்ணாமலையில இருக்கிறாங்க, இப்படி இப்ப நமக்கு என்ன நம்ம என்ன செய்யறோம் தெரியாது. அங்க அப்படி இல்லையே சுவாமி என்ன, மேலேயே ஒருத்தி உடம்புலயே ஒருத்தி. அந்த ரெண்டு பேருக்கு தெரியாம எப்படி சார் கொள்ள முடியும் இந்த வடிவத்தை கேட்கிறார் கேட்டார். அதுதான் எனக்கு இன்னைய வரைக்கும் ஐயம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
2: சைவ சித்தாந்த ஞான சாத்திர சிந்தனையாகிய திருவருட்பயனிலே அறியும் நெறி என்ற அதிகாரத்திலே உள்ள குறட்பாக்களை தொடர்ந்து சிந்திப்பதற்கு குருவருள் பாடித்துள்ளது. அறியும் நெறி திருவருட்பயனிலே 6வது அதிகாரம். இது மிக முக்கியமான கருத்துக்களை எல்லாம் தன்னகத்தே கொண்டுள்ள சிறந்ததொரு அதிகாரமாக விளங்குகின்றது. சென்ற அதிகாரத்தில் உள்ள கருத்துக்களை ஏய்த்து பார்க்கும் பொழுது அருள் உருநிலை என்று கூறினார். அதற்கு முன்னால் அருளது நிலை, அதாவது முதல் அதிகாரத்திலே இறைவனை பற்றியும், இரண்டாவது அதிகாரத்திலே உயிர்களை பற்றியும், மூன்றாவது அதிகாரத்திலே பாசத்தை பற்றியும் விளக்கி கூறிய ஆசிரியர் 4வது அதிகாரத்திலே அந்த பாச வழியை ஒடுக்கவல்ல திருவருடைய அருமை பெருமைகளை அருளது நிலை என்ற தலைப்பின் கீழே விளக்கி கூறினார். அதற்கு அடுத்தார் போன்றதாக அப்படிப்பட்ட பெறுபவற்றுடெல்லாம் பெரும் பேராகிய அந்த திருவருட்பேற்றினை எவ்வாறு நாம் பெறுவது, உயிர்கள் எவ்வாறு பெறும் என்று கேள்வி வரும்பொழுது, இறப்பில் தவங்களாகிய சரியக்கிரியா யோகங்களை உயிர்கள் ஏற்றினால் சிவபெருமான் உருவாக எழுந்தருளி வந்து அந்த குருவருள் வாயிலாக திருவருளை வழங்குவான், வழங்கி ஆட்கொள்வான் என்ற செய்தியினை அருள் உருநிலை என்ற அதிகாரத்திலே விளக்கினார். ஆக அருளானது உருக்கொண்டு வருகின்றது என்பதை விளக்கும் முகமாக அருள் உரு நிலை என்று வைத்தார். அதற்கு அடுத்த அதிகாரம் தான் இந்த அறியும் நெறி. சிவம் குருவாக உருக்கொண்டு வந்து ஞான தேசிகனாக அவ்வாறு எழுந்தருளி வந்து பக்குவ ஆன்மாவாகிய சீடனுக்கு உபதேசம் செய்யும் பொழுது அந்த உபதேச பொருளை எவ்வாறு அந்த சீடன் அறிவது, அந்த அறியும் நெறி, அந்த அறியும் முறை, அறிகின்ற வழி, அதனை சொல்வதுதான் இந்த அதிகாரம். ஆகினாலே அறியும் நெறி என்று இந்த அதிகாரம் பெயர் பெறுகின்றது. இதன் முதல் குறட்பாவிலே நாம் சிந்தித்திருக்கின்றோம் என்னவென்றால், இருவினை ஒப்பு உயிருக்கு நிகழ வேண்டும். நல்வினை தீவினை என்ற இரண்டும் ஒரே கண்ணோட்டத்திலே உயிரால் கருதப்பட வேண்டும். யான் எனது என்னும் செருக்கு இருக்கின்றதே, அது முத்திக்கு தடை. அந்த யான் எனது என்ற உணர்வோடு எந்த வினையை செய்தாலுமே அது முத்திக்கு தடைதான். தீவினையைப் போலவே நல்வினையும் யான் எனது என்னும் செருக்கினை அடித்தளமாக கொண்டே செய்யப்படுகின்றது. ஆகையினாலே அந்த யான் எனது என்ற உணர்வை அடித்தளமாக கொண்டு எந்த வினையை செய்தாலும், நல்வினையை செய்தாலும் சரி, பிறப்பிறப்புகள் தொடரும். அதனால்தான் இருவினையின் போக்குவரவு புரிய என்று சிவஞான போதம் கூறியது. தீவினையின் போக்குவரவு புரிய என்று கூறாமல் இருவினையின் போக்குவரவு புரிய, நல்வினை செய்தாலும் போக்குவரவு தான் புரியணும். அதான் போக்குவரவு என்பது இறத்தல் பிறத்தல், இறந்து பிறந்து மீண்டும் மீண்டும் வினைக்கீடான பிறவிகளிலேயே அழுந்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைதான். அப்ப அந்த யான் எனது என்ற உணர்வு நீங்க வேண்டும் என்றால் அருளோடு பழக வேண்டும். சிவபெருமான் அருளோடு பழகுதல் இருக்கின்றதே, அந்த பழகுதல் அவைதான் சிவபுண்ணியங்கள். ஒருவரோடு பழக வேண்டும் என்றால் முறை தெரிந்து பழக வேண்டும் என்று சொல்வார். நம்மை ஒத்தவர்களோடு பழகுதல் வேறு, பெரியவர்களோடு பழகுதல் வேறு. பெரியவர்கள், ஒவ்வொரு பெரியவர்களும் ஒவ்வொரு துறையிலே இருக்கின்றார்கள். இன்னார் இன்னாரோடு பழகும் போது இப்படி இப்படி பழக வேண்டும் என்று உலகியலிலேயே ஒரு முறை வகுத்திருக்கின்றோம். உலகத்தில் உள்ள பெரியவர்கள் ஆண்டவர்கள் கூட பழகுவதற்கே முறை இருக்கின்றது. அப்போ பெரியவற்றுள்ளெல்லாம் பெரியவனாகிய சிவபெருமானுடைய திருவருளோடு பழகுவதற்கும் ஒரு முறை வேண்டும் அல்லவா? அந்த அருளோடு பழகுகின்ற முறைதான் சிவபுண்ணியங்கள். சரியை, கிரியை, யோகம் இந்த என்ற இந்த மூன்று சிவபுண்ணியங்களும் திருவருளோடு நாம் பழகக்கூடிய முறைதான். அந்த பழக்கம் பழகாமல் வீடு பேர வேண்டும் என்று உயிர் அது கேட்டதென்றால் அது அந்த உயிருக்கு மிகை, அந்த உயிர் அதற்கு தகுதியேற்றது. ஆறாம் வகுப்பு படித்தவன் எனக்கு கல்லூரியிலே இடம் வேண்டும் என்று சொன்னால் இது உனக்கு உன்னுடைய தகுதிக்கு மிகை, கல்லூரிக்கு போகக்கூடிய தகுதி உனக்கு இன்னும் வரவில்லை என்று சொல்லுவோம் அல்லவா? அதுபோல அந்த அருளோடு பழகக்கூடிய அந்த பழக்கத்தை, அந்த சிவபுண்ணியங்களாகிய பழக்கத்தை உயிர் பழகாமல் வீடு வேற்றை நாடியதென்றால் அது மிகை. அதனால்தான் அந்த அருளை பற்றி சொன்ன அந்த நான்காவது அதிகாரத்திலேயே இறுதி குரட்பாவிலே சொன்னார், இற்றை வரையைந்தும் ஏதும் பழக்கமிலா வெற்றுயிர்க்கு வீடு மிகை. அருள் தொடக்கமில் காலம் தொட்டே உயிரோடு கலந்திருக்கின்றது. இன்னைக்கு நேத்து இல்ல, தொடக்கமே சொல்ல முடியாது. என் உயிரும் அனாதி, சிவன் அருளும் அனாதி, அந்த சிவபெருமானுடைய திருவருள் உயிரிலே கலந்திருத்தலும் அனாதி. அப்படி தொடக்கமில் காலம் தொட்டே உயிரோடு திருவருள் ஏய்ந்துள்ளது. அந்த திருவருளோடு இன்று வரை இந்த உயிர் பழகவில்லை, அந்த திருவருளோடு பழகுதலாகிய சிவபுண்ணியங்களிலே ஈடுபடவில்லை. அப்படி ஈடுபடாமல் இருந்து கொண்டு வீடு பேறு வேண்டும், ஞானம் வேண்டும், வீடு பேறு வேண்டும் என்று வேண்டினால் அது அந்த உயிருக்கு தகுதியற்ற செயல் என்று அங்கே குறிப்பிட்டாரே. ஆகையினாலே சிவபுண்ணியங்களை செய்ய வேண்டும் என்பது அங்கு வலியுறுத்தப்பட்டது. அந்த சிவபுண்ணியங்களை செய்து முற்றுவித்தால் சிவபெருமான் குருவாக உருக்கொண்டு வருவான். அதைத்தான் அருள் உருநிலை ஐந்தாவது அதிகாரம் சொன்னது. அப்படி குருவாக உருக்கொண்டு வந்தால்தான் உயிருக்கு உய்தி, அல்லது உயிருக்கு உய்தி இல்லை என்பது பல ஏதுக்களாலும் வலியுறுத்தப்பட்டது அந்த அஞ்சாம் அதிகாரத்தில். இந்த ஆறாம் அதிகாரத்தில் அப்படி தொடர்ச்சியா பார்த்தோம் என்றால், இந்த ஆறாம் அதிகாரத்தில் என்ன சொல்கின்றார்கள், அப்படி சிவபுண்ணியங்களை செய்வதனால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை இங்கே விளக்குகின்றார். ஏன்னா போன அதிகாரத்தை பார்ப்பவர்களுக்கு சந்தேகங்கள் வரும். அதாவது சீடனை ஆட்கொள்ள சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வருகின்றார். சரி, சீடனைத்தான் ஆட்கொள்வார், ஏன்னா அந்த அவனுக்கு தான் அந்த பக்குவம் இருக்கின்றது. பக்குவந்த ஆன்மாவைத்தான் தனக்கு சீடனாக ஆட்கொள்வார். அப்ப மற்ற ஆன்மாக்களை ஆட்கொள்ள மாட்டார். ஆனால் என்ன கருத்து சொன்னார், மற்ற ஆன்மாக்களை ஆட்கொள்ள மாட்டார் என்பது மட்டுமல்ல, மற்ற ஆன்மாக்கள் அந்த தேசிகனை சிவபெருமான் என்றே அறிய மாட்டார்கள், தம்மை போல மானிடராகவே நினைப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பொய்யிருளாகிய ஆணவ இருள் அவர்கள் அறிவை நன்கு மறைத்துள்ளது. எனவே சிவகுருநாதனை அவர்கள் சிவபெருமானாக கருத மாட்டார்கள். அந்த தகுதி மற்றவர்களுக்கு வரவில்லை என்று சொன்னார். அப்போ அந்த சீடன் மட்டும் அறிவான், நம்மை ஆட்கொள்ளத்தான் சிவபெருமான் இவ்வாறு மானிட திருமேனி தாங்கி வந்திருக்கின்றார் என்று அறிவான். அவன் மட்டும் எப்படி அறிகின்றான் என்பதை முதல் குரட்பாவிலே விளக்குகின்றான். ஏனைய உலகத்தோர் அறிய மாட்டார்கள் என்பதை போன அதிகாரத்திலே விளக்கினார். எப்படி என்றால், பொய்யிருண்ட சிந்தை பொறியிலா போதமா மெய்யிரண்டும் காணார் மிக என்று சொன்னார். உலகத்தவர்கள் சிவபுண்ணியங்களிலே பயிற்சி இல்லாத சாமானிய உலகத்தவர்கள் அவர்கள் பொய்யருளாலே இருண்டிருக்கின்ற சிந்தையினை உடையவர்கள். அவர்கள் அறிவு ஆணவ இருளிலே நன்கு விரவி காணப்படுகின்றது. எனவே அவர்களுக்கு மெய்ப்பொருளை அறிவதற்கு முடியாது என்று அங்கே விளக்கிவிட்டார். ஆனால் அந்த பக்குவமான இந்த சீடன் மட்டும் எப்படி வந்திருப்பவர் சிவபெருமான் தான், நம்மை ஆட்கொள்ளத்தான் சிவபெருமான் இப்படி குருவாக வந்திருக்கின்றார் என்பதை இந்த சீடன் மட்டும் எப்படி அறிவான் என்று சொன்னால், அதை சொல்வதுதான் இந்த அறியும் நெறியின் முதல் குறட்பா. இந்த சீடனுக்கு இருவினை ஒப்பு நிகழ்ந்தது, ஆகையினாலே இவன் அறிவிலே திருவருள் நன்கு மேலோங்கி இருக்கின்றது. இப்ப சீடன் மட்டும் எப்படி அறிகின்றான்னா, அவனுக்கு அந்த பொய்யிருளானது அவனுடைய அறிவிலே மறைத்துக் கொண்டு இருக்கவில்லை. அந்த சீடனுடைய அறிவிலே சிவபுண்ணியங்களை அவன் பெருக்கி இருப்பதனாலே சிவாலய வழிபாடு, சிவாலயத்திலே உளவாரம், சிவன் அடியார்களை போற்றுதல், நித்திய அனுஷ்டானங்களை ஏற்றுதல், அப்புறம் சிவபூசை ஏற்றுதல், யோக நெறி சிவயோக நெறியிலே பயிர்தல் போன்றவற்றை பல பிறவிகளிலே அந்த ஆன்மா ஏற்றி வந்ததனாலே அதன் பயனாக மலச்சக்தி படிமுறையிலே தேய்ந்து தேய்ந்து நன்கு அந்த மல மறைப்பு குன்றியிருப்பதனாலே இருள் நீக்கம் என்றாலே அங்கே ஒளி விளக்கம் தானே. ஆகவே திருவருள் ஒளியானது அவனுடைய அறிவிலே ஓங்கி விளங்குவதனாலே, அந்த திருவருளை காரகமாக கொண்டு அவன் காண்பதனாலே வந்திருக்கின்ற குருநாதர் சாட்சா சிவபெருமானே என்பதை அவன் உணர்கின்றான். அப்ப அவன் அறிவிலே அந்த திருவருள் மேலோங்கியதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், உலகப்பற்று நீங்கி நல்வினை தீவினை இரண்டையுமே ஒப்ப காணுகின்ற தன்மை இருவினை ஒப்பு வந்ததுதான் அவனுக்கு மல நீக்கத்திற்கு காரணம். அந்த மலம் வழி குன்றியதனால் திருவருள் ஓங்கி நிற்கின்ற சத்தினிபாத நிலை ஏற்பட்டது. ஆகையினாலே காரணகாரிய தொடர்ச்சியாக நாம் பார்க்க வேண்டும். சரியையாதி சிவபுண்ணியங்களை ஏற்றியதனாலே இருவினை ஒப்பு நிகழ்கின்றது. இருவினை ஒப்பு நிகழ்ந்தமையினாலே மலச்சக்தி குன்றுதலாகிய மலவரிபாகம் நிகழ்கின்றது. மலவரிபாகத்தின் பயனாக சத்தினிபாதம் நிகழ்கின்றது. எனவே சிவபுண்ணியத்தால் இருவினை ஒப்பும், இருவினை ஒப்பால் மலவரிபாகமும், மலவரிபாகத்தால் சத்தினிபாதமும் நிகழ்கின்றன. இந்த உண்மை இருவினை செயல்கள் ஒப்பின், இருவினை செயல்கள் ஒப்பின் என்று தொடங்கக்கூடிய சிவஞான சித்தியார் திருவிருத்தத்திற்கு நம்முடைய மாதவ சிவஞான யோகிகள் அவருடைய உரையினாலே நன்கு துணியப்படுவதாக உள்ளது. அடுத்த குரட்பாவிலே கூறினார், அவ்வாறு குருவாக எழுந்தொருளி வந்து ஆட்கொள்கின்ற சிவபெருமான் சீடனுக்கு பொருள்கள் இத்தனை என்று முதலிலே உணர்த்துவார். நித்திய பொருள்கள், அனாதி நித்த பொருள்கள், அவை பதி பசு பாசம் என்று மூன்றாக சொல்லப்படும், நான்காகவும் ஆறாகவும் விரித்து சொல்லப்படும். இந்த நூலிலே ஆறாக சொல்லியிருக்கின்றார்கள். சிவஞான மாபாடியத்திலே இப்படி ஒவ்வொரு ஆகமங்களிலே மூன்று என்றும் நான்கு என்றும் ஐந்து என்றும் ஆறு என்றும் பலவிதமாக சொல்வதெல்லாம் பொருளால் ஒன்றோடு ஒன்று முரண்படுவன அல்ல. எல்லாவற்றுக்கும் நாம் தான் பொருள் உரிமை கண்டுகொள்ள வேண்டும். இன்னோரன்ன இடங்களிலே பொருள் உரிமை செய்வதற்காக எழுந்ததுதான் சிவஞான போதம் என்பதை நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் நன்கு உணர்த்தியுள்ளனர். இந்த இரண்டாவது குரட்பாவிலே அநாதி நித்த பொருள்கள் ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை இரண்டு ஆக ஆறு, இவை ஆக இவை ஆறு ஆதியில் என்று கூறினார். ஆதியில் என்பதன் மூலம் அநாதி என்பதை பெற வைத்தார். அநாதி நித்த பொருள்கள் ஏகன் என்று சொல்லும் பொழுது சிவபெருமான், என அவன் ஒருவன் தான், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அநேகன் சொல்லும்போது உயிர்கள், இருள் ஆணவமலம், கருமம் கண்மமலம், மாயை இரண்டு சுத்தமாய அசுத்தமாய, மாயை பொருளால் ஒன்று ஆனால் வகையால் இரண்டு, இவை ஆறும் அநாதி நித்திய பொருள்கள் என்று இவ்வாறு இந்த அநாதி நித்த பொருள்களை உணர்த்திய ஆசிரியர் அடுத்த குரட்பாவிலே இவற்றுக்கிடையே உள்ள சம்பந்தத்தை உணர்த்தினார். செய்வானும் செய்வினையும் சேர்வயனும் சேர்ப்பவனும் உய்வான் உழவென்று உணர் என்று சொல்வதன் மூலம் வினையை செய்பவனாக அநேகனாகிய ஆன்மாக்கள் இருக்கின்றார்கள், செய்யப்படுகின்ற வினையாகவும் சேர்கின்ற பயனாகவும் கர்ம மலம் இருக்கின்றது. இருள் மலமாகிய ஆணவ மலமோ ஆன்மா வினையை செய்வதற்கு அதுவே யான் எனது என்ற உணர்வை, அந்த விபரீத உணர்வை விளைவித்து நிற்கின்றது இருள் மலம். மாயாமலமாகிய அந்த மலமோ வினை பயன்களை நுகர்வதற்காக தனுகரணாதிகளை தந்து நிற்கின்றது. ஏகனாகிய சிவபெருமானோ உயிர்களுடைய ஆணவ மலத்தை திரோதான சக்தி ரூபமாய் இருந்து அதனுடைய விபரீத தன்மையெல்லாம் வெளிப்படுத்தி அதன் மூலம் உயிர்களை வினையீட்ட செய்து உரிய காலத்தை கூட்டி வைத்து வினைப்பலன்களை ஊட்டுகின்றவனாக வினைப்படங்களை சேர்ப்பவனாக இருக்கின்றான். எனவே உய்யும் பொருட்டு இவற்றை உணர்வாயாக என்று இந்த குரட்பா கூறுகின்றது. செய்வானும் செய்வினையும் சேர்வயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளவென்று உணர் என்று கூறியது. இது தெய்வ சேர்க்கலார் பெருமானுடைய திருவாக்கை அடிவற்றியது என்று பார்த்தோம். அடுத்த குரட்பாவில்தான் நம்முடைய சிந்தனை இன்னும் விரிவாக காண வேண்டியுள்ளது. என்னவென்றால், இந்த குரட்பாவை கேட்கும் பொழுது அந்த அனாதி நித்த பொருள்களுக்கிடையே இவ்வாறு ஒரு சம்பந்தம் உள்ளது என்று சொல்லும் பொழுது நம்மிடையே ஓர் ஐயப்பாடு எழும். என்னவென்றால், உயிர்கள் செய்கின்ற வினைகளை எல்லாம் எவ்வாறு அந்த ஏகனாகிய முதல்வன் அறிகின்றான்? அதாவது வினையை செய்யக்கூடிய உயிர்கள் அநேகர், அதான் அநேகன் சொன்னார். ஆனா இந்த வினைகளை எல்லாம் அறிந்து பலனை ஊட்டுபவனோ ஒரே ஒருத்தன், ஏகன். அப்போ ஒருத்தன் செய்யற வினைய பலர் அறியலாம். ஏன்னா ஒருத்தர் கவனிச்சிட்டாலும் இன்னொருத்தர் கவனிச்சு அறியலாம். வினை செய்பவன் ஏகன், பலன் ஊட்டுபவர் அநேகர்னா சரி, ஒருத்தர் கவனிச்சாட்டாலும் இன்னொருத்தர் கவனிச்சு வினையை கவனித்து அதன் பலனை ஊட்டலாம். ஆனா இங்க எப்படி இருக்கின்றது, வினையை செய்பவர்கள் அநேகர். அநேகர்னா சாதாரணமாவா எண்ணி சொல்ல முடியாது அந்த அளவு அநேகர். ஆனால் அந்த வினைப்பலனை ஊட்டுபவனோ ஒரே ஒரு சிவபெருமான். எவ்வாறு இது முடிகின்றது? சிவபெருமானால் எத்தனை உயிர்களைத்தான் அவன் அறிந்து கொண்டிருக்க முடியும்? அந்த வினைகளை அறிய வேண்டும், வினையின் வன்மை மென்மைகளை அறிய வேண்டும். அறிந்து அதற்கு உரிய காலத்தை கூட்டி வைத்து வினைப்பலன்களை ஊட்ட வேண்டும். எவ்வளவு பெருஞ்செயல்! இதனை எவ்வாறு முதல்வனால் சாதிக்க முடிகின்றது என்று ஐயப்பாடு வரும்பொழுதுதான் சொல்கின்றார், முதல்வன் உயிர்களை விட்டு பிரிந்திருக்கவில்லை. நான் பார்க்கின்ற ஒரு தலைவர் இருந்துகிட்டு எத்தனை பேரைத்தான் வழிநடத்த முடியும்? ஒரு ஆசிரியர் இருந்து எத்தனை மாணவர்களைத்தான் இது பண்ண முடியும்? ஒரு ஆசிரியர் என்றால் இத்தனை மாணவர்கள், அப்படிலாம் கணக்கு வைத்திருக்கின்றார். ஏன்னா மனிதர்களால் வந்து மனிதர்களுடைய சக்தி ஒன்றை அறியும் போது இன்னொன்றை அறிய முடியாது. மனித பிறவி எடுத்த உயிர்கள், உயிர்களுக்கு சுட்டறிவு, வினைக்கீடாக விளங்கும் அறிவு, வரம்புக்கு உட்பட்ட அறிவு என்று இவ்வாறு விளங்குகின்றது உயிர் அறிவு. எனவே இங்கெல்லாம் ஒரு எல்லை வைத்திருக்கின்றார்கள். ஆனா சிவபெருமான் இப்ப ஆசிரியர்னா மாணவர்களை விட்டு பிரிந்து வேறாகத்தான் இருக்கின்றார். எனவே ஆசிரியர் மாணவனுடைய வினைகளை எல்லாம் செயல்களை எல்லாம் கவனிக்காமலும் இருந்து விடலாம். ஆனால் சிவபெருமானிடத்திலே தவறு என்பதே நிகழாது. எந்த உயிர் செய்த எந்த வினையுமே அவர் கவனிக்காமல் விட மாட்டார். ஏன்னா வினையை செய்விப்பவரே அவர்தான். அது எப்படி என்றால், எல்லா உயிர்களோடும் ஒன்றாக கலந்திருக்கின்றார். அதற்கு ஓமைதான், உயிரும் உடலும் போல என்றார். ஊனுயிரால் வாழும் ஒருமைத்தே ஊனடுயிர் தானுணர்வோடு ஒன்றாம் தரம் என்று கூறினார். ஊனானது எப்படி உயிரால் வாழ்கின்றதோ, உடம்பு எதனால் வாழ்கின்றது? உயிராலே வாழ்கின்றது. உடல் வேறு உயிர் வேறு என்று பிரிக்க முடியாது. அந்த முறையிலே உயிரானது உடலோடு ஒன்றாக கலந்து உடலை நடத்துகின்றது. அந்த ஒற்றுமைத்தன்மை போலத்தான் ஊனடுயிர் தான் உணர்வோடு ஒன்றாம் தரம். அதுபோலத்தான் உடலிலே இருக்கின்ற உயிர்கள் அருளோடு கூடி பிரிப்பின்றி நிலை பெறுகின்ற தன்மை. தரம் என்றால் தன்மை, அந்த முறைமை. ஊனடுயிர் ஊனோடு கூடியிருக்கின்ற உயிர்கள், ஊன் என்றால் உடம்பு, உடம்போடு கூடியிருக்கின்ற உயிர்கள் உணர்வோடு ஒன்றாம் தரம். உணர்வு என்பது திருவருள், திருவருளோடு ஒன்றாக கலந்திருக்கின்ற தன்மை. அதை போலத்தான், எதை போலத்தான்? உடம்பு உயிரோடு கலந்திருப்பது போலத்தான். உடம்பு எப்படி உயிராலே நடத்தப்படுகின்றதோ அதுபோல உயிர்கள் அருளாலே நடத்தப்படுகின்றன. அப்படி பிரிப்பின்றி கலந்து எல்லா உயிர்களோடும் பிரிப்பின்றி கலந்திருக்கின்றன. ஒரு உடம்பு ஒரு உயிரோடு தான் கலந்திருக்கின்றது. ஒரு உயிரும் ஒரு உடம்பும் தான் கலந்திருக்கின்றது. ஆனால் திருவருள் என்று சொல்லும் பொழுது அது எல்லா உயிர்களோடும், ஆனால் அது வியாபக பொருள். இயல்பாகவே பாசங்களில் நீங்கி சர்வ வியாபகமாக இருக்கக்கூடிய பொருள் சிவபரம்பொருள். ஆகவே அந்த சிவபரம்பொருள் எல்லா உயிர்களோடும் நீக்கமர கலந்திருந்து உடலும் உயிரும் போல பிரிப்பின்றி விளங்குகின்றது. ஆகையினாலே சிவபெருமான் அறியாத வண்ணம் எந்த உயிரும் எந்த வினையும் செய்ய முடியாது. எனவே அவன் வினைப்பலனை சேர்ப்பவன் என்பதற்கு எந்த தடையும் இல்லை. சரி, அப்ப வினைப்பலன்களை ஊட்டுபவன் என்றால் ஒன்றாக கலந்திருந்தால் ஊட்டுபவன் வேறு, வினைப்பலனை தருபவன் வேறு, அந்த வினைப்பலனை பெறுபவன் வேறு அல்லவா? ஆகவே அவன் பொருளாலே வேறாகவும் இருக்கின்றான் என்பதை காட்டுவதற்கு இன்னொரு உதாரணத்திலே காட்டுகின்றான். எப்படி என்றால், தன்னிறமும் பன்னிறமும் தானாங்க தன்மை தரும் பொன்னிறம்போ மண்ணிறமிப்பு என்பது. ஆக இறைவன் உயிர்களோடு ஒன்றாக இருக்கின்றான் என்பதற்கு ஒரு ஓமை, வேறாக இருக்கின்றான் என்பதற்கு இன்னொரு ஓமை. என்னவென்றால் அந்த தன்மை நமக்கு நன்றாக விளங்குவதற்காகத்தான். எல்லாவற்றையும் நான் ஒரு சேர வைத்து சொல்கின்றார்கள். ஒரே ஓமையில வைத்து சிவஞான போதத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். சிவஞான போதத்தில் இரண்டாம் சூத்திரத்திலே அறக்கோடு சேர்த்து அனைத்து அக்கல் போல் என்று ஒரு வெண்பா தொடங்குகின்றது. அறக்கோடு சேர்த்து என்று தொடங்குகின்றது. அந்த உதாரண வெண்பாவிற்கு நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகளுடைய சிற்றுரையினையோ அல்லது பாடியத்தினையோ பார்த்தோம் என்றால் அதிலே தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். ஒரே ஓமையில் வைத்தே இறைவன் உயிர்களோடு ஒன்றாயிருத்தலையும் வேறாயிருத்தலையும் உடனாயிருத்தலையும் இந்த மூன்றையுமே சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நூலிலே ஒன்றாயிருப்பதற்கு உடலும் உயிரும் போல இறைவன் உயிர்களோடு ஒன்றாயிருக்கின்றான் என்று கூறினார். வேறாயிருத்தலுக்கு சிறப்பானதொரு ஓமையை சொல்கின்றார். தன்னிறமும் பன்னிறமும் தானாங்கள் தன்மை தரும் பொன்னிறம். அதாவது இங்கே கல் என்று சொல்லியிருக்கின்றாரே, தன்னிறமும் பன்னிறமும் தானாம் கல். அந்த கல் என்பது என்னவென்றால் பளிங்கு கல், படிகம் இருக்கின்றதல்லவா, அந்த படிகமானது அது தூய வெண்ணிறம் உடையது. அந்த படிகமானது அதனிடத்திலே எந்த வண்ணங்கள் அதை சூழ்ந்து உள்ளனவோ அந்த வண்ணங்களையும் அது தன்னிடத்திலே பிரதிபலித்து காட்டி நிற்கின்றது. தன்னை சூழ்ந்துள்ள பொருள்களின் நிறங்களை அந்த படிகம் பிரதிபலித்து காட்டுகின்றது, தன்னிறம் போலவே காட்டுகின்றது. ஆனால் அந்த படிகத்தினுடைய உண்மையான நிறம் அதுவன்று. படிகத்தினுடைய நிறம் தூய வெண்ணிறம் தான். ஆனால் அந்த படிகம் பல வண்ணங்களில் ஒளிவிடுகின்றது, பிரகாசிக்கின்றது என்றால் அதனை சூழ்ந்துள்ள பொருள்களின் வண்ணங்களை அந்த படிகம் காட்டி நிற்கின்றது. அப்படி சூழ்ந்துள்ள பொருள்களை எல்லாம் நான் நீக்கிவிட்டு அந்த படிகத்தை தனிமையிலே வைத்து பார்த்தோம் என்றால் அதனுடைய அந்த படிகத்துக்கே உரிய தூய வெண்மை நிறத்தை அந்த படிகத்திலே நாம் காணலாம். அப்ப படிகம் பிற வண்ணங்களையும் தன்னிடத்திலே காட்ட வல்லது, அந்த படிகமே தன்னுடைய அந்த தூய வெண்ணிறத்தையும் காட்ட வல்லது. இப்போது சிந்திக்க வேண்டும், அந்த படிகத்திற்கு எவ்வாறு இப்படியெல்லாம் காட்ட முடிகின்றது என்பதுதான் இங்கே நாம் சிந்திக்க வேண்டியது. சூழ்ந்துள்ள பொருள்களின் வண்ணங்களை காட்ட வேண்டும் என்றாலும் அந்த படிகம் காட்டும். சூழ்ந்துள்ள பொருள்களை அகற்றிவிட்டு தனிமையிலே பார்த்தால் அந்த படிகம் தனக்குரிய சொந்த நிறத்தையும் காட்டும். இப்படி பிற நிறங்களை காட்டுதலும் தன்னிறத்தை காட்டுதலும் அந்த படிகத்தினால் எவ்வாறு முடிகின்றது என்றால் கதிரவன் ஒளி துணை செய்வதால் தான் முடிகின்றது. இருட்டிலே வைத்து பார்த்தோம் என்றால் அந்த படிகத்திலே சூழ்ந்துள்ள பொருள்களின் வண்ணங்களையும் அந்த படிகத்திலே நாம் பார்க்க முடியாது, அந்த படிகத்தினுடைய வண்ணத்தையும் நாம் பார்க்க முடியாது. கதிரவன் ஒளியில் பார்த்தால்தான் இவையெல்லாம் சாத்தியம். எனவே அந்த படிகமாகிய கல்லிற்கு பல நிறங்களை காட்டக்கூடிய தன்மையையும் தன்னிறத்தை காட்டக்கூடிய தன்மையையும் அந்த படிகமாகிய கல்லுக்கு வழங்கியது எது என்றால், அந்த தன்மையை வெளிப்படுத்தியது என்ற என்ன எதுவென்றால் கதிரவன் ஒளிதான். அதைத்தான் பொன்னிறம் என்று சொன்னார். கதிரவனைத்தான் பொன் என்று சொன்னார். பொன்னிறம் என்பது அந்த கதிரவன் ஒளியை குறிக்கும். கதிரவன் ஒளிதான் தன்னிறமும் பன்னிறமும் தானாங்கள் தன்மை தரும். தன்னிறத்தை காட்டக்கூடிய தன்மையினையும் சூழ்ந்துள்ள பல நிறங்களை காட்டக்கூடிய தன்மையையும் அந்த கல்லுக்கு, படிகமாகிய கல்லுக்கு அந்த தன்மை உள்ளது. அந்த தன்மையை வெளிக்கொணர்ந்தது பொன்னிறமாகிய கதிரவனே, பொன்னிறமாகிய கதிரவன் ஒளியே. அது மாதிரிதான் இறைவனுடைய திருவருள் மண்ணிறம். மண் என்றால் மன்னவனாகிய தலைவனாகிய சிவபெருமான். அவன் நிறம் என்றால் அவனுடைய அருள். மண்ணிறம் என்றால் மண் தலைவனாகிய சிவபெருமானின் அருள். ஆகவே பொன்னிறம் என்பதிலே பொன் என்பது கதிரவன், நிறம் என்பது அந்த கதிரவனுடைய ஒளி. மண்ணிறம் என்பதிலே மண் என்பது தலைவன் சிவபெருமான், நிறம் என்பது அவனுடைய அருள். இப்பூ, இப்பூ என்பது பூ என்பது உலகம். இவ்வுலகத்திலே இவ்வுலகத்தின் கண் ஏழாம் உருவு விரித்துக் கொள்ள வேண்டும். இவ்வுலகத்தின் கண், இப்பூவின் கண், பூ என்பது இங்கு மலரை குறிக்கவில்லை, அது வடமொழி சொல்லாக விளங்கி இந்த உலகத்தை, நில உலகத்தை குறிக்கின்றது. இந்த நில உலகத்திலே கல்லினிடத்திலே, படிகக்கல்லினிடத்திலே தன்னிறம் பன்னிறம் இரண்டையும் காட்டக்கூடிய தன்மையினை பொன்னிறமாகிய கதிரவன் ஒளி எவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கின்றதோ அதை போலத்தான் தலைவனாகிய சிவபெருமானுடைய அருள் என்று சொன்னார். அப்ப நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், அந்த படிகம் பிற வண்ணங்களை காட்டுவதற்கும் அந்த படிகம் தன் வண்ணத்தை காட்டுவதற்கும் கதிரவன் ஒளி எவ்வாறு உதவுகின்றதோ அதை போல உயிர்கள் பாசத்தை சார்ந்து அந்த பாசமாகவே அதாவது சார்ந்த அந்த உடலை சார்ந்து அந்த உடலாகவே வாழ்கின்றது அல்லவா. இப்ப உடலின் தன்மைகளை உயிர் காட்டி நிற்கின்றது. உடலின் தன்மையினை உடலாகவே உயிர் கலந்திருந்து அந்த ஐம்பொறி அறிவையே அது தன்னறிவாக காட்டி நிற்கின்றது. தன்னை சூழ்ந்து இருக்கின்ற ஐம்பொறிகளுடைய வாயிலாக விளங்கக்கூடிய அறிவையே தன்னறிவு என்று அந்த உயிரானது காட்டி நிற்கின்றது. அந்த புலன் உணர்வையே தன் உணர்வு என்று காட்டி நிற்கின்றது உயிர்கள். இந்த இவ்வாறு பிற வண்ணங்களை அந்த படிகம் காட்டுவது போல சூழ்ந்துள்ள புலனறிவை உயிர் காட்டி நிற்பதற்கு திருவருள் தான் துணை செய்கின்றது. அப்புறம் பக்குவம் வந்த காலத்திலே 36 தத்துவங்களிலும் அந்த தத்துவ சுத்தி மூலமாக 36 தத்துவங்களிலும் நீங்கி ஆன்மா தன்னிலையை அடைவதற்கும் அங்கு திருவருள் தான் துணை செய்கின்றது. படிகம் தன்னிறத்தை காட்டுவதற்கு கதிரவன் ஓடி துணை செய்தது போல தத்துவ சுத்தி அடைந்து ஆன்மா என்ற தன்மையை அந்த ஆன்மா அடைவதற்கும் அங்கே திருவருள் தான் துணை செய்கின்றது. அப்போ அந்த படிகத்துக்கு வேறாக கதிரவன் இருந்து கொண்டு தன்னுடைய ஒளியினாலே படிகத்திலே பிற ஒளிகளையும் புலப்படுத்துகின்றான். படிகத்தினுடைய உண்மையான ஒளியையும் புலப்படுத்துகின்றான் காரே கதிரவன். அதுபோல சிவபெருமானும் உயிர்களுக்கு வேறாக இருந்து கொண்டு வேறான பொருளாக இருந்து கொண்டு தன் அருளாலே அந்த உயிர்களோடு கலந்து கதிரவன் படிகத்தின் வேறான பொருளாக இருந்து கொண்டு தன்னுடைய ஒளிக்கதிராலே அந்த படிகத்தோடு கலந்து அந்த படிகத்திலே பிறநிறங்களை காட்டுதலையும் அந்த படிகம் தன்னிறத்தை காட்டுதலையும் இரண்டு பண்புகளையும் அந்த படிகத்திலே வெளிப்படுத்துகின்றான் கதிரவன். அதுபோல சிவபெருமானும் உயிர்களின் வேறான பொருளாக இருந்து கொண்டு அந்த கதிரவன் எப்படி தன் ஒளி கிரணங்களாலே படிகத்தோடு கலந்திருந்தானோ அதுபோல சிவமானது தன் அருளாலே திருவருளாலே உயிர்களோடு கலந்திருந்து உயிர்களுக்கு பாச அறிவையும் உயிர்களிடத்திலே விளங்க வைத்து மேலான சிவஞானத்துக்கு வாயிலாக இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஞானத்தையும் அந்த உயிர்களிடத்திலே வெளிக்கொணர்கின்றான். ஆகையினாலே இந்த முறைமையிலே சிவபெருமான் உயிர்களுக்கு வேறான பொருளாக இருக்கின்றான் என்பதை இந்த குறட்பாவின் மூலமாக உணர்த்தினார். எனவே வேறாக இருந்து எவ்வாறு உயிர்களை பண்படுத்துகின்றான், எவ்வாறு உயிர்களை வளர்க்கின்றான். எனவே இங்கு வேறாக இருத்தல் என்பது அவன் வேறு பொருள், உயிர் வேறு பொருள் என்பதைத்தான் வேறாக இருத்தல் என்று அதனாலதான் சொல்கின்றோம். ஏன்னா உயிரும் இறைவனும் ஒரே பொருள் என்று சொல்லக்கூடிய சமயங்களும் இருக்கின்றன. இறைவன் தான் உயிர், உயிர் தான் இறைவன், உயிரும் ஆன்மாதான், இறைவனும் ஆன்மாதான். இதற்கு ரெண்டு ஆன்மாக்கள் சொல்லணும், இது சிவான்மா அது பரமான்மானாலும் ரெண்டும் ஒரே ஆன்மாதான் என்று சொல்லக்கூடிய கொள்கைகள் இருக்கின்றன. அந்த கருத்து சைவ சித்தாந்தத்திற்கு ஏற்புடையது அன்று என்பதை உணர்த்துவதற்காகத்தான் வேறாயிருக்கின்றானே நாம சொல்ல வேண்டி வருது. ஆகவே சித்தாந்தத்தை தொடக்க நிலையிலே கற்போர் என்ன முதல்ல ஒன்றாயிருக்கின்றான் சொல்லிட்டு அப்புறம் வேறாயிருக்கின்றான் சொல்கின்றார்களே என்று சொல்லிக்கொண்டு உலகியல் நோக்கிலேயே பார்த்து வேறாயிருக்கின்றான் என்றாலே பிரிந்திருக்கின்றான் என்ற ஒரு கொள்கைக்கு வந்துவிடுகின்றார். அப்படி நினைக்கும் வரை அந்த அத்வைத சம்பந்தம் நமக்கு விளங்குவது அரிது. ஒன்றாயிருக்கின்றான் முதல்ல சொல்லியாச்சு, சிவபெருமான் எல்லா உயிர்களோடும் ஒன்றாயிருக்கின்றான். அதுக்கப்புறம் அதுக்கு முரண்படுத மாதிரி வேறாயிருக்கின்றான் சொல்லக்கூடாது அல்லவா. ஆகையினாலே முரண்படும்படி சித்தாந்தத்தில் எப்பவுமே சொல்ல மாட்டார்கள். ஒன்றாயிருக்கின்றான் சொல்லும்போது எந்த நோக்கில் சொன்னார்கள் அதைத்தான் நம்ம அப்படி நம்ம உலகத்தில் இந்த ஒன்றாய் வேறாய் சொற்கள் எல்லாம் பயன்படுத்தி அதே நோக்கில் ரொம்ப எளிதாக நாம கேட்கணும். நம்ம ஒன்றாயிருக்கா வேறாயிருக்கான் நமக்கு தெரியாதா அப்படின்னு நினைச்சிட்டு கேட்டோம் என்றால் அது நமக்கு தெளிவை தராது. ஒன்றாயிருக்கின்றான்னு எந்த நோக்கிலே சொல்கின்றோ, சங்கர வேதாந்தத்திலும் ஒன்றாயிருக்கல் ஒன்றாயிருத்தல்னு சொல்றாங்க, சைவ சித்தாந்தத்திலே சொல்வது எந்த நோக்கு? ஒன்றாயிருக்கின்றான் என்றால் இறைவன் உயிர்களோடு ஒன்றாக கலந்திருக்கின்றான் என்பதுதான். அதான் உடலும் உயிரும் போலன்னு ஓமை சொன்னார்கள். ஓமையை வைத்து நாம் அதனை தெளிவு காண வேண்டும். அதுக்காகத்தான் ஓமை சொல்லி சொன்னார்கள். உடலும் உயிரும் ஒரு பொருளா? நிச்சயமாக அவை இரண்டும் ஒரு பொருள் அல்ல. உடல் வேறு பொருள், உயிர் வேறு பொருள் தான். ஆனால் இது உடல் இது உயிர் என்று பிரித்தறிய முடிகின்றதா? இல்லை. உலகத்து வேறு வேறு பொருள்கள் எல்லாம் பிரிந்தே காணப்படுகின்றன. ஆனால் உடலும் உயிரும் பிரிக்க முடியாத வகையிலே இணைந்து காணப்படுகின்றன. அதுபோல சிவமும் உயிரும் பொருள்களால் வேறாக இருந்தாலும் ஒன்றாக கலந்துள்ளன என்று அந்த கலப்பு பற்றியே ஒன்றாக சொன்னார். அதான் கலப்பினால் ஒன்றாயும் சாமியில் எழுதுவாங்க. அப்ப வேறாயின்னு சொன்னா பொருள் தன்மையாலே வேறு, ஒன்றாக கலந்திருந்தாலும் சிவம் வேறு பொருள் தான், உயிர் வேறு பொருள் தான். பிரித்தறிய முடியாதனால ஒரே பொருள்னு அவன் சொல்லிடக்கூடாது. உடலையும் உயிரையும் தான் பிரித்தறிய முடியல, அதுக்காக ரெண்டும் ஒரே பொருள் சொல்ல முடியுமா? முடியாது. பொருள்தன்மையினால் வேறு, அதை நன்கு உணரும் உரணரும் அல்லவா, அதற்காகத்தான் அதுக்கு வேற ஓமை சொன்னாங்க, அதை நல்லா உணர்வதற்காக வேண்டி. என்னவென்றால் கண்ணும் அறுக்கணும் போலன்னு சிவபிரகாசம் சொல்லியது. அதாவது ஏன் இறைவன் வேறு உயிர் வேறுன்னு சொல்றது, ஏன்னா இறைவன் அறிவிக்கும் பொருள் உயிர், அவன் அறிவித்தால் மட்டுமே அறியும் பொருள், அப்படி ஒரு சம்பந்தம் இருப்பதனாலே ரெண்டும் வேற வேற பொருள் தான். அதனாலதான் ரெண்டும் ஒரு பொருள் நாம சொல்றதே கிடையாது. அறிவிப்பவனும் அவனுடைய உதவியினாலே அறிபவனும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? அதனாலதான் அப்ப உயிரும் அறிவுள்ள பொருள், இறைவனும் அறிவுள்ள பொருள், அப்புறம் எதுக்கு ரெண்டு பேரும் வேறு வேறுன்னு சொல்றீங்க? எல்லாம் ஒரே பொருள் தான் சொன்னாங்க. அதுக்குதான் கண்ணும் கதிரவனும் போலன்னு சொன்னாங்க. கண்ணும் ஒளிவுடைய பொருள் தான், கதிரவனும் ஒளிவுடைய பொருள் தான். ஆனால் கதிரவன் காட்டினால் அன்றி கண் காணாது. அதுபோல உயிரும் அறிவுடைய பொருள், சிவபெருமானும் அறிவுடைய பொருள். சிவபெருமான் அறிவித்தால் அன்றி உயிர் அறியாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் கண்ணும் அறுக்கணும் போலன்னு சிவபிரகாசம் சொல்லியது. அறுக்கன் என்பது கதிரவன். இங்கே அதே தான் வேறொரு ஓமையில வச்சு சொன்னார்கள். படிகத்துக்கு பிற வண்ணங்களை காட்டக்கூடிய தன்மையும் உண்டு. இது அதனினும் மிகச்சிறந்த உதாரணம். இது படிகத்துக்கு பிற வண்ணங்களை காட்டக்கூடிய தன்மை உண்டு, தன்னுடைய வண்ணத்தை காட்டக்கூடிய தன்மையும் உண்டு. ரெண்டு தன்மைகளும் கதிரவன் ஒளியினால் தான் வெளிப்படுகின்றன. கதிரவன் ஒளி இல்லாவிட்டால் படிகம் பிற வண்ணங்களையும் காட்டி நிற்காது, தன் வண்ணத்தையும் காட்டி நிற்காது, இருள்மயமாகத்தான் இருக்கும். அது மாதிரிதான் உயிரானது தன்னை சார்ந்த பாசப்பொருள்களின் வாயிலாக விளங்கும் அறிவையே தன்னுடைய உண்மையான அறிவு என்று அது காட்டி நிற்கின்றது. பாச ஞானத்தில் நின்று நீங்கி தத்துவ சுத்தி அடையும் பொழுது அது ஆன்மாவாக விளங்கி அது தன்னுடைய அந்த ஞானத்தை முழுமையாக அது பெறுகின்றது. தனக்குரிய அந்த வியாபக அறிவை அது அந்த திருவருளின் துணை கொண்டு பெறுகின்றது. ஆகவே ஐம்பொறி அறிவாகிய பாச ஞானத்தை ஆன்மா வெளிப்படுத்துவதும் திருவருளின் துணை கொண்டுதான். சிவஞானத்தை பெற தகுதியான முறையிலே தன்னுடைய ஆன்ம ஞானத்தை, அந்த வியாபக ஞானத்தை அந்த ஆன்மா பெறுவதும் திருவருளின் துணை கொண்டுதான். எனவே இவ்வாறு பக்குவம் அடையாத பெத்த நிலையிலும் சரி, பக்குவம் அடைந்த முத்தி நிலையிலும் சரி, இரண்டு நிலையிலுமே உயிர்களுக்கு உதவக்கூடிய பொருளாக, அந்த உயிர்களுக்கு தலைவனாக இறைவன் இருக்கின்றான். அப்ப வேறாக இருக்கின்றான் அது எவ்வளவு அருமையா உணர்த்துதார்கள் என்றால், அவன் தலைவன், நாம் அடிமை, எனவே பொருளால் அவன் வேறு நாம் வேறு. அதான் படிகம் கதிரவன் உவமையில தலைமை எதற்கு? கதிரவனுக்கு தான். கதிரவனுடைய அந்த அவன் ஒளி அப்படி வாரி வழங்கவில்லை என்றால் படிகம் எந்த வண்ணத்தையுமே காட்ட முடியாது. ஆமா, சூழ்ந்துள்ள பொருள் வண்ணத்தையும் காட்ட முடியாது, அந்த படிகத்தாலே தனக்குரிய வண்ணத்தையும் காட்ட முடியாது. அப்ப படிகத்துக்கு இந்த மாதிரியான ஒரு தகுதியை எல்லாம் விளங்க வைத்தது யார் என்றால் கதிரவன். அவன் உதவி செய்கின்ற தலைமையான இடத்திலே கதிரவன் இருக்கின்றான். அந்த கதிரவனின் துணையினாலே பிற வண்ணங்களையும் தன் வண்ணத்தையும் காட்டக்கூடிய நிலையிலே படிகம் இருக்கின்றது. கதிரவனுக்கு அங்கு தலைமைப்பாடு இருப்பது மாதிரி, அது மாதிரி இங்கே இறைவன் உதவி செய்பவனாக சிவபெருமான் விளங்குகின்றான். அந்த சிவபெருமான் உதவியினால்தான் உயிர்களின் பாச ஞானமும் வெளிப்படுகின்றது, அதனுடைய ஆன்ம ஞானமும் வெளிப்படுகின்றது. ஆகவே அவன் இவ்வாறு வேறான பொருளாக இருந்து உயிர்களுக்கு உபகாரம் செய்கின்றான் என்பதை உணர்த்துகின்றான். இனி உடனாக இருக்கின்றான் என்பதை அடுத்த குறட்பாவிலே உணர்த்துகின்றான். ஏன் இப்படி உணர்த்துகின்றார் என்றால், எனவே உயிர்கள் செய்யும் வினைகளை இறைவன் அறிந்து, அநேகனாகிய உயிர்கள் செய்யும் வினைகளை ஏகனாகிய முதல்வன் அறிந்து வினைப்பலன்களை அந்த உயிர்களுக்கு சேர்க்க இயலும். அதான் அதை விளக்குவதற்காகத்தான் இந்த மூன்று சம்பந்தங்களையும் சொன்னான். அநேகனாகிய உயிர்கள் செய்கிற வினைகளை ஏகனாகிய சிவபெருமான் எவ்வாறு அறிகின்றான், அறிந்து எவ்வாறு வினைப்படன்களை ஊட்டுகின்றான், இது எப்படி அவனுக்கு சாத்தியமாகின்றது என்றால், உயிர்களோடு அவன் இப்படி கலப்பினால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் வேறாகவும் செலுத்தும் தன்மையால் உடனாகவும் விளங்குவதனாலே அந்த உயிர்களை வினைகளை ஈட்டச் செய்து வினைப்படன்களை நுகரச் செய்து அவனால் பண்படுத்த முடிகின்றது என்ற உண்மையினை உணர்த்துகின்றான். உடனாக இருக்கின்றான் என்று சொன்னால் அதுதான் நாம தெரிந்து கொள்ள வேண்டியது. உடனாக இருக்கின்றான் என்று சொன்னாலே போதும், ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று நாம் விரிக்க வேண்டியதில்லை. உடனாக இருக்கின்றான் சொன்னாலே போதும். கலப்பினால் ஒன்று என்பதும் பொருள் தன்மையால் வேறு என்பதும் தானாகவே விளங்கும். இந்த உடனாய் என்பதிலே அதெல்லாம் அடக்கம். உடனாயிரு இறைவன் உயிர்களோடு உடனாயிருக்கின்றான் அப்படின்னாலே அவன் எங்கேயோ பிரிஞ்சு, நம்மெல்லாம் விட்டு பிரிந்து அவன் எங்கேயோ இருந்தா உடனாயிருக்கின்றான்னு சொல்ல மாட்டான். அதனால உடனா இருக்கின்றான் அப்படின்னாலே அவன் வந்து பிரிந்து இருக்கவில்லை, நம்மோடு கலந்துதான் இருக்கின்றான். ஒன்றாக கலந்துதான் இருக்கின்றான். அந்த ஒன்றாயிருத்தல் பெறப்படுது. அது மாதிரி உடனா இருக்கின்றான்னு சொல்லும் போதே இறைவனும் உயிரும் ஒரே பொருள் தான், பொருளால் வேறு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப உடனா இருக்கின்றான் ஏன் சொல்லணும்? இறைவன் தான் உயிர், உயிர் தான் இறைவன்னா அப்ப உடனா இருக்கின்றான் சொல்ல முடியாது. ஆகவே உடனா இருக்கின்றான் சொல்வதனாலே உடனா இருக்கின்ற இறைவன் ஒரு பொருள், அவன் உயிர்களோடு உடனா இருக்கின்ற அந்த உயிர்கள் வேறு பொருள். ஆகையினாலே பொருள்தன்மையால் வேறு என்பதும் உடனா இருத்தலிலேயே பெறப்படுகின்றது. அதைத்தான் மாதவ சிவஞான சுவாமிகள் தம்முடைய சிற்றுரையிலே அருமையாக தெரிவித்திருக்கின்றார்கள். வேறின்றி உடனாதல் பெறப்படவே, உடனாதல் பெறப்படவே கலப்பினால் ஒன்று என்பதும் பொருண்மையால் வேறு என்பதும் தானே விளங்கும் என்ற கருத்து விளங்கும்படி அவர்கள் உரை செய்வார்கள். ஆகையினாலே அதனாலதான் அவையே தானேயாயின்னு உடனாயிருத்தல் மட்டுமே சொன்னார். அதை நாம அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாயினும் ரெட்டுரம் அளித்துக் கொண்டு ஒன்றாய் வேறாய் உடனாயின்னு சொன்னார். அப்போ ஒரு கேள்வி வருது, ஐயா உடனாயிருத்தல் சொன்னாலே கலப்பினால் ஒன்று பொருள்தன்மையால் வேறுங்கிறது அடங்கி விடுகின்றது. அப்ப ஏன் உடனாயின்னு மட்டும் சொல்லாம இப்படி மூன்று விதமா சொல்றாங்க, ஒன்றாய் வேறாய் உடனாயின்னு? ஏன் அப்படின்னா அதைத்தான் அவர் சிந்திக்கணும். உபநிடத கருத்து அல்லது இப்படி சொல்ல வேண்டியது இல்ல. சைவசித்தாந்தம் எல்லாரும் ஒன்றாய் வேறாய் உடனாயின்னு சொல்லிடுறாங்க. சைவசித்தாந்த ஏன் இப்படி சொல்றாங்க? உடனாயிருத்தல் ரெண்டும் அடங்குது சிவஞான சுவாமிகள் தெளிவாக காட்டிவிட்டார். அப்ப அப்படி சுருக்கமாக உடனாயிருத்தல் அப்படின்னு மட்டுமே சொன்னான்னு ஏன் ஒன்றாய் வேறாய் உடனாயின்னு மூன்றாக விரித்து சொல்கின்றார்கள் என்றால் அங்கதான் நாம வந்து பார்க்க வேண்டும். சில உபநிடதங்கள் ஒன்ற இறைவன் உயிர்களோடு ஒன்றாயிருக்கின்றான் என்பதையே மிகுத்த சொல்கின்றன. வேற சில உபநிடதங்கள் வேறாயிருக்கின்றான் என்பதை மிகுத்து சொல்கின்றன. இன்னும் சில உபநிடதங்கள் உடனாயிருக்கின்றான் என்பதை மிகுத்து சொல்கின்றன. அப்போ அந்த உபநிடதங்களை பிரமாணமாக கொண்ட பல்வேறு வைதிக சமயத்தாரும் என்ன பொருள் கொள்கின்றார்கள் என்றால் ஒன்றாயிருக்கின்றான் என்பதை மட்டுமே பிரதானமாக கொண்டு அதுக்கு ஏற்றபடி விளக்கம் சொல்லிவிடுகின்றார். ஆதிசங்கரர் கொண்டு உடனாயிருக்கின்றான் என்பதை பிரமாணமாக கொண்டு மற்ற இரண்டையும் தள்ளிவிடுகின்றார்கள் வைணவர்கள். வேறாயிருக்கின்றான் என்பதற்கே முக்கியத்துவம் கொடுத்து மற்ற இரண்டையும் அதற்கு ஏற்றபடி பொருள் கொள்வார் மத்துவர், மத்துவ சமைத்தவர். மூணுல ஒன்னதான் பிடிச்சுக்கிட்டுதான் ஒன்றாயிருத்தல். சங்கரர் ஒன்றாயிருத்தல் என்பதே பிரமணமாக கொண்டார். வேறாயிருத்தல் உடனாயிருத்தல்லாம் பக்குவம் குறைந்தவர்களுக்காக சொல்லப்பட்டது. மத்துவர் வேறாயிருக்கின்றானுக்கு மட்டுமே பிரமாணத்துவம் கொடுத்தார். ராமானுசர் உடனாயிருத்தலுக்கு மட்டுமே கொடுத்தார். அப்போ நம்ம சைவத்துலதான் ஓனிடம் என்பது சிவவாக்கு, அது வேதத்தின் ஞானபாதம், வேதமும் ஆகமும் சிவபெருமான் திருவாக்கு. அதுல நாம வந்து இதை கொள்வோம் அதை தள்ளுவோம்னு பார்க்கவே கூடாது. மூன்று விதமா சொல்லியிருந்தா அதற்கு பொருள் ஒருமை நாம தான் காண வேண்டும் என்ற நேரிய நோக்கு அதான் ஆகமத்திலே அதுதான் விளக்குகின்றார். சுவாமியே அது ஆகமத்திலே விளக்கியிருக்கார். அந்த ஆகமங்களை சிவாகமங்களை துணை கொள்ளாததுனாலே ஏனையோருக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியல. ஒன்றாய் வேறாய் உடனே ஏதாவது ஒன்றை மட்டும் பிடிச்சுக்கிட்டாங்க. நாம அதுல ஒன்றை மட்டும் பிடிக்கவில்லை, மூன்றுமே நமக்கு உடன்பாடு, மூன்றையுமே ஒன்றோடு ஒன்று முரணாத வகையிலே நாம் விளக்குகின்றோம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நம்முடைய திருமுறைகளும் சாத்திரங்களும் ஒன்றாய் வேறாய் உடனாயின்னு இந்த மூன்று அம்சங்களும் தெரியும்படி சொன்னேன். ஆகையினாலே அதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். மிகச்சிறப்பான முறையிலே உடனாயிருத்தலை சொல்கின்றார். கண்டு ஒல்லை காணும் நெறி கண்ணுயிர் நாப்பன் நிலை உண்டில்லை அல்லது ஒளி என்று சொல்ல, அதாவது கண் உயிர் என்று முதலிடையே எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது சீர் எடுத்துக்கணும். கண் உயிர் நாப்பன் ஒளி நிலை உண்டு என்று எடுத்து, கண் உயிர் நாப்பன் நிலைன்னு இருக்கு இல்லையா, கடைசியில ஒளி இருக்கு, அந்த ஒளியை சேர்த்துக்கணும். நாப்பனுக்கு அப்புறம் ஒளி சேர்த்துக்கணும். நாப்பன் ஒளி நிலை உண்டு. சரி, இப்போ கண் உயிர் என்றால் என்ன? கண் உயிர் என்றால் கருதி உணர்கின்ற உயிர். கண் என்றால் இந்த கண் என்ற உறுப்பை குறிக்கவில்லை. கண் உயிர் என்றால் கண்ணிருள் என்று வருகின்றது சிவஞான போத பாயிரத்தில், சிறப்பு பாயிரத்தில் வருகின்றது. அதோட நாம வந்து ஒப்பு நோக்கலாம். அதாவது சிவஞான போத சிறப்பு பாயிரத்திலே மலர்தலை உலகின் மாயிருள் துமிய பலர்புகள் ஞாயிறு படரின் அல்லதை காண்டர் செல்லா கண்போல் இந்திய பெரும்பெயர் கடவுளில் கண்டு கண்ணிருள் தீர்ந்துன்னு வருகின்றது. அந்த இடத்துல கண் இருள்னா என்ன? கருதி உணரக்கூடிய இருள் வருகின்றதல்லவா? அது மாதிரி இங்கேயும் கண் உயிர் கருதி உணர்கின்ற உயிர். நாப்பன் என்றால் நடுவிலே, உயிரின் நடுவிலே. ஒளி நிலை உண்டு. ஒளி என்றால் திருவருள் ஒளி, சிவபெருமானுடைய திருவருள். நிலை உண்டு, நிலையாக தங்கியுள்ளது. கருதி உணரத்தக்க உயிரினுடைய அறிவின் நடுவிலே அறிவிலே நடுநாயகமாக எது இருக்கின்றது? ஒளி, திருவருளாகிய ஒளி நிலை உண்டு, நிலை பெற்று இருக்கின்றது. உயிர் அறிவிலே திருவருள் ஒளி நிலை பெற்று இருக்கின்றது. அப்போ நான் சொல்றேன், அது என்ன இன்னும் நிலை பெற்று இருக்கின்ற சொல்றீங்க, அப்படிலாம் இல்லை அப்படின்னு பக்குவ குறைவின் காரணமாக சொல்லி வந்தோம் என்றால், அப்போ அதை உணர்த்துவதற்காக சொல்கின்றார். என்ன சொல்கின்றார் என்றால், அல்லது கண்டு ஒல்லை காணும் நெறி இல்லை. கண்டு ஒல்லை காணும் நெறி இல்லை. உண்டுக்கு அப்புறம் இல்லை வருது இல்லையா, அந்த இல்லையை சேர்த்துக்கிடணும். அல்லது ஒளின்னு வருது இல்லையா, அந்த அல்லது. அல்லது கண்டு ஒல்லை காணும் நெறி இல்லை. முதல்ல என்ன சொன்னார், கண் உயிர் கருதி உணரத்தக்க உயிர் நாப்பன், அந்த உயிருக்கு உயிரின் அறிவிலே நாப்பன் நடுநாயகமாக ஒளி நிலை உண்டு, திருவருள் ஒளி நிலை பெற்று விளங்குகிறது. அல்லது அவ்வாறு திருவருள் ஒளி உயிர் அறிவில் நிலை பெற்று விளங்கவில்லை என்றால் கண்டு ஒல்லை காணும் நெறி இல்லை. உயிரானது ஒரு விடயத்தை விரைந்து கண்டு அறிந்து கொள்ளக்கூடிய நிலை இல்லை. உயிர் பொறிகளின் துணை கொண்டு ஒரு விடயத்தை எவ்வாறு விரைந்து அறிந்து கொள்கின்றது? செவியின் துணை கொண்டு ஓசை அறிகின்றது, கண்ணின் துணை கொண்டு உருவத்தை அறிகின்றது. இப்படி ஒவ்வொரு பொறியும் துணை கொண்டு அந்தந்த விடயங்களை உயிரானது விரைந்து அறிகின்றதே. இந்த தன்மை, இந்த செயல்திறன் உயிர்களுக்கு எப்படி எதனால் இருக்கின்றது என்றால், உயிர் அறிவிலே திருவருள் நிறைவேற்று விளங்குகின்றது. அப்படி உயிர் அறிவிலே திருவருள் நிறைவேற்று விளங்கவில்லை என்றால் உயிரானது விடயங்களை விரைந்து அறிந்து கொள்கின்ற தன்மை பெற்றிருக்காது என்று சொல்வதன் மூலம், விடயங்களை உயிரானது அறியும் பொருட்டு, அந்த உயிரை விடயத்திலே செலுத்துகின்ற முறையிலே, அதான் உடனாதல்னு சொல்லும் போதே செலுத்தும் தன்மையாலே உடனாதல். எங்க செலுத்துறான்? விடயங்களை நோக்கி செலுத்துறான். உயிரை எப்படி செலுத்துறான்? வினைக்கு ஈடாக அந்த உயிர், முன்வினைக்கு ஈடாக எந்த விடயத்திலே அந்த உயிர் அறிந்து அழுந்தனுமோ அந்த விடயத்தை நோக்கி அந்த உயிரை செலுத்துகின்றான். அப்படி செலுத்துவதற்காக உயிர் அறிவிலே இறைவன் உடனாக இருக்கின்றான். உடனாக இருக்கின்றான் என்றால் கலந்து பிரிப்பின்றி எப்போதும் கூடவே இருத்தல். அதுதான் நாம உடனா இருத்தல். வேறு ஒருத்தருக்கு பக்கத்தில் இருக்கிறதுதான் நாம உடனா இருத்தல் சொல்றோம். ஆனா சிவபெருமான் உயிருக்கு பக்கத்தில் இருக்கின்றான் என்பதல்ல, உயிரோடு ஒன்றாக கலந்தே இருக்கின்றான். அதுதான் அங்க முக்கியமான கருத்து. கலந்து இருக்கின்றான், அவன் செலுத்துகின்றான், உயிர் செல்கின்றது. எனவே பொருளால் வேறு இல்லையா, ஒன்றாக கலந்து இருக்கின்றான். அவன் செலுத்துகின்றான் என்பதனாலே வேற எங்கேயோ அந்நியமாக இருந்தால் செலுத்த முடியாது. ஒன்றாக கலந்திருத்ததுனால்தான் செலுத்துகின்றோம். இப்ப ரிமோட் கண்ட்ரோல்லாம் சொல்றோம், செலுத்தக்கூடிய கருவி எங்கேயோ இருக்கு, அதை இயக்கிறான், காரியங்கள் இங்க நடக்கின்றது. எங்கேயோ இருந்துட்டு அப்படி இயக்க முடியாது. ரிமோட் கண்ட்ரோல் சொல்லி போடலாம், எங்கேயோ வந்துட்டு இயக்குதுன்னா அதுக்கு கண்ணுக்கு புலனாகாத அலைகள், நம்ம கண்ணுக்கு தெரியாத அலைகள் அந்த ரிமோட் கண்ட்ரோல் இருந்து இயக்கப்படுகின்ற பொருளை அடைகின்றன. அப்படி ஒரு தொடர்பு இல்லாமல் இயக்க முடியாது. அந்த அலைகள் நம்ம கண்ணுக்கு தெரியவில்லை, அதனால அது எங்கேயோ இருந்துகிட்டு இங்க இயக்குறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். சம்பந்தம் இல்லாம நமக்கு நம்மளால சொல்ல முடியாது. ஆகவே உயிரோடு ஒன்றாக கலந்து தான் பொருளாலே வேறாக இருந்து கொண்டு அந்த உயிர்களை வினைக்கீடான விடயத்திலே செலுத்துகின்றான். அவ்வாறு செலுத்தாவிட்டால் உயிர்கள் அந்த விடயத்தை விரைந்து அறிகின்ற தன்மை ஏற்படாது என்று சொல்லி இவ்வாறு உடனாக இருத்தலையும் விளக்கிவிட்டார் ஆசிரியர். ஆகவே நான்காவது குரட்பாவிலே ஒன்றாயிருத்தலையும், ஐந்தாவது குரட்பாவிலே வேறாயிருத்தலையும், ஆறாவது குரட்பாவிலே உடனாயிருத்தலையும் கூறி இவ்வாறு இறைவன் கலப்பினாலே உடல் உயிர் போல உயிர்களோடு ஒன்றாகவும், பொருள்தன்மையாலே படிகமும் கதிரவன் ஒளியும் போல உயிரின் வேறான பொருளாகவும், செலுத்தும் தன்மையினாலே அந்த உயிரின் அறிவிலே உடனாகவும் இவ்வாறு விளங்கி அவன் உயிர்களை செலுத்துவதனாலே உயிர்கள் வினையை செய்கின்றன, வினைப்பலன்களை நுகர்கின்றன என்பதை உணர்த்தி, உயிர்கள் வினையை செய்பவர்கள், அவன் வினைப்பலனை சேர்ப்பவன் என்பதை சாதித்தார். ஆகவே இத்தனை உண்மைகளையும், இதெல்லாம் யாரும் சொல்ற உபதேசம், சிவகுருநாதன் சீடனுக்கு சொல்ற உபதேசம். ஆகவே அந்த சிவஞான தேசிகர் சீடனுக்கு சொல்கின்றார், ஏகனாகி சிவபெருமான் இவ்வாறு உன்னோடு ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருந்து செலுத்துகின்றானே, இவ்வாறு அவன் இருக்கின்ற இந்த நிலையைத்தான் அத்துவித சம்பந்தம் என்று சொல்வார். உயிர்களோடு இறைவன் கொண்டிருக்கின்ற சம்பந்தம் என்ன, அத்துவித சம்பந்தம். துவிதம் இரண்டு.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 10.
1: தன்மாத்திரைகள் பூதங்களுக்கு முதற் காரணமாகிய தத்துவங்கள், புலன்கள் தத்துவங்கள் அல்ல. பூதங்களின் குணங்களாகிய அவை தாத்விகங்கள் எனப்படும்.
2: இதுல என்னொரு பகுதியை சும்மா தொட்டு காட்டிட்டு போகிறாரோ உள்ள போறாரோ, எங்களுக்கு தத்துவம் 36, தாத்விகம் 60, மொத்தம் 96 எங்களுக்கு இருக்கிறது. 36 தத்துவங்கள் என்பது நாங்கள் படிக்கிற இந்த விஷயங்கள், 36 தத்துவமாயினுடைய வழிபாடுகள். பிறகு அந்த தத்துவங்களினுடைய காரியங்களாக சில விரியும், அதற்கு தாத்விகங்கள் என்று பெயர். இப்ப அதற்கு இப்போதைக்கு உதாரணம் அந்த 60 இப்ப நான் சொல்லவில்லை. அதுக்கு உதாரணம் என்னவென்றால், இந்த தன்மாத்திரையாக சுவையொலி உருவோசை நாற்றம் இருக்கிற பொழுது அது தத்துவம். சுவையொலி உருவோசை நாற்றம் என்று பூத குணங்களாக இருக்கிற பொழுது அது தாத்துவம், தாத்வீகம். அப்போ தத்துவம் 36, தாத்துவம் தாத்வீகம் 60, மொத்தம் 36 விஷயம் எங்களுக்கு மாயையில இருந்து உபகாரமாகிறது. ஒன்று நேராக மாயையினுடைய தத்துவ நிலைகள், பிறகு அதனுடைய கூறுகளாக இருக்கிற விஷயங்களை தாத்வீகம் என்று சொல்லுவோம். இறைவனை அடைய இந்த மாயை கூறுகள் எல்லாமே துணை செய்கின்றன. அதனால்தான் எங்க கோயில்ல நாங்கள் 96 படி வச்சிருக்கோம் மேல போறது. தத்துவம் 36, தாத்வீகம் 60 என்பதை கணக்கு பண்ணி.
1: பூதங்கள் 5. தன்மாத்திரைகளிலிருந்து பூதங்கள் தோன்றும் என குறிப்பிட்டோம். அப்பூதங்கள் தோன்றும் முறையை இனி காண்போம். சப்தம் முதலிய தன்மாத்திரைகளுள் ஒவ்வொன்றிலிருந்தும்
2: எனக்கு இந்த பகுதி என் ஆசிரியரிடம் படிக்கிற பொழுது இதை விளங்குறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த பகுதி என்றால் இந்த பூதங்கள் தன்மாத்திரைகள் என்றதுல எனக்கு ஏற்பட்ட குழப்பம். அதாவது எங்களுக்கு தெரிந்த ஆரம்ப அறிவிலே நாங்கள் என்ன நினைக்கிறோம், தண்ணி இல்லாவிட்டால் சுவை இல்லை, நெருப்பு இல்லாவிட்டால் ஒளி இல்லை, காற்று இல்லாவிட்டால் உணர்தல் இல்லை, ஆகாயம் இல்லாவிட்டால் சத்தம் இல்லை. எங்களுடைய ஆரம்ப கல்வி நிலை அப்படித்தான் இருக்கிறது. அதாவது இந்த பூதங்கள் இல்லாவிட்டால் இந்த அஞ்சும் இல்லை என்கிறோம். தத்துவத்தின் அடிப்படையிலே நுட்பமாக பார்க்கிற பொழுது இந்த 5 ரொம்ப கீழ்பட்ட குணங்கள், இந்த 5 உயர்நிலை இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் தன்மாத்திரை, அந்த தன்மாத்திரையாகிய சுவையொரு யூரோசை நாற்றம் இல்லாவிட்டால் இந்த 5 பூதங்களும் வந்திருக்காது என்றார். சுவை என்கின்ற தன்மாத்திரை இல்லாவிட்டால் பூதம் இல்லை, பூதம் இல்லாவிட்டால் புலன் இல்லை. ரெண்டுக்கும் பெயர் உண்டா வச்சதாலே வந்த குழப்பம். அவ்வளவு
1: தன்மாத்திரைகளிலிருந்து பூதங்கள் தோன்றும் என குறிப்பிட்டோம். அப்பூதங்கள் தோன்றும் முறையை இனி காண்போம். சப்தம் முதலிய தன்மாத்திரைகளுள் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொரு பூதம் தோன்றும். சப்தத்திலிருந்து ஆகாயம் தோன்றும், பரிசத்திலிருந்து காற்று தோன்றும், ரூபத்திலிருந்து நெருப்பு தோன்றும், ரசத்திலிருந்து நீர் தோன்றும், கந்தத்திலிருந்து நிலம் தோன்றும்.
2: நான் சொன்ன முதல் நிலை இருக்கிறதே நெருப்பிலிருந்துதான் ஒளி தோன்றும் என்கிறேனே, இன்றைக்கு விஞ்ஞானம் போயிருக்கிற அளவு இதுதான். அதாவது இந்த சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் என்பவைக்கெல்லாம் பூதங்கள் தான் அடிப்படை என்கிற நிலையிலேதான் இன்றைக்கு அறிவியல் நிற்கிறது. பூதங்களுக்கு தோன்றுவதற்கு இவையெல்லாம் காரணம் என்கின்ற நோக்கம் நம் தத்துவர்களுடைய பார்வை. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது இந்த சுவையொலி உருவோசை நாற்றம் எல்லாம் பூதங்கள் இருந்தால்தான் தோன்றும் என்பதுதான் இன்றைக்கு படிப்பு. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், சுவையொலி உருவோசை நாற்றம் என்று தன்மாத்திரை இல்லாவிட்டால் பூதங்களே தோன்றாது, அப்படி அதுல இருந்து தோன்றினபடியால் தான் பூதங்கள் அந்த குணங்களை கொண்டிருக்கின்றன என்கிறார். நான் இதை திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம், இது இந்த தத்துவ படிப்பிலே தத்துவங்கள் படிக்கிற பொழுது ஒரு குழப்பமான இடம். மற்றதெல்லாம் தனித்தனி பெயர் கொள்ளும். இது மேலே ஒரு பெயர், கீழே ஒரு பெயர், ரெண்டும் ஒரே பெயர், ஆனால் வேறு வேறு விஷயம் என்கிற பொழுது குழப்பம் வரும் என்பதற்காகத்தான் இந்த திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், கூறியது குரல் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
1: சப்தத்திலிருந்து ஆகாயம் தோன்றும், பரிசத்திலிருந்து காற்று தோன்றும், ரூபத்திலிருந்து நெருப்பு தோன்றும், ரசத்திலிருந்து நீர் தோன்றும், கந்தத்திலிருந்து நிலம் தோன்றும். பூதங்களின் குணங்கள். காரணத்தின் தன்மையே காரியத்திலும் இருக்கும். ஆதலால் எந்த தன்மாத்திரையிலிருந்து எந்த பூதம் தோன்றிற்றோ அந்த தன்மாத்திரை அந்த பூதம் தனது குணமாக கொண்டிருக்கும். அந்த தன்மாத்திரையை அந்த பூதம் தனது குணமாக கொண்டிருக்கும். இம்முறையில் ஓசை ஆகாயத்தின் குணமாக நிற்கும். ஊரு
2: ஏனென்றால் ஆகாயம் இதில் இருந்து தோன்றியது,
1: ஓசையிலிருந்து,
2: ஓசை என்ற தன்மாத்திரையிலிருந்து தோன்றியது. ஆகவே ஆகாயத்தினுடைய குணமாக இது இருக்கும், ஓசை என்கின்ற புலன் இருக்கும். காரணத்திலிருந்து தோன்றப்படுகிற காரியத்திலே காரணத்தினுடைய தன்மை இருக்கும்.
1: இம்முறையில் ஓசை ஆகாயத்தின் குணமாய் நிற்கும், ஊறு காற்றின் குணமாய் நிற்கும், ஒளி நெருப்பின் குணமாய் நிற்கும், சுவை நீரின் குணமாய் நிற்கும், நாற்றம் நிலத்தின் குணமாய் நிற்கும். தன்மாத்திரைகளை பற்றி அறிய வேண்டிய
2: நிலம் இல்லாவிட்டால் வாசனை இல்லை. அது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் புரிய, மற்றதெல்லாம் புரிகிறது. தண்ணீர் இல்லாவிட்டால் சுவை இல்லை. அதனால்தான் கடவுள் நாக்கை தண்ணீருக்குள்ளே வைத்திருக்கிறார். அவர் எவ்வளவு பெரிய ஒரு படைப்பாளர்ன்றதுக்கு தண்ணீர் இல்லாவிட்டால் நாக்கிலே சுவை தெரியாது. அதுக்காகத்தான் எப்பொழுதும் நாக்கு தண்ணீர் என்று அந்த ஊரிலேயே இருக்கிறது. அதுபோல தண்ணீர் இல்லாவிட்டால் சமையல் நீங்கள் செய்ய முடியாது. அது ரொம்ப அடிப்படை. வாரியார் சுவாமிகள் முன்பு சொற்பொழிவு செயல்படுவார், தண்ணி இல்லாம நான் சமைப்பேன் என்றார். சொல்லிவிட்டு சொல்லுவார், என்ன செய்ய வேணும், அதுக்கு 2 கிலோ தக்காளி பழம் வேணும்னுவார் சாம்பார் வைக்கிறதுக்கு. அதிலே 90% தண்ணீர். ஆகவே நீர் இல்லாவிட்டால் சுவை உணர்ச்சி வராது. அப்போ ஒவ்வொன்றும் அப்படி அப்படித்தான் தோன்றுகிறது. அவர் நிலம் என்றால் வாசனைக்கு காரணம். அதனால்தான் இப்போவும் நாங்கள் சொல்லுகிற பொழுது மண் வாசனையோடு எழுதுகிறார் என்கிறோமே. ஆகவே மண்ணிலிருந்து தான் வாசனை வருகிறதுன்றது சொல்றவனுக்கு எங்கேயோ தெரிஞ்சிருக்கிறது. அதனால்தான் இந்த பெயர் வச்சிருக்கிறார்கள், மண் வாசனை.
1: தன்மாத்திரைகளை பற்றி அறிய வேண்டிய மற்றொரு செய்தி உண்டு. அதாவது சப்த தன்மாத்திரை சப்தம் ஒன்றேயாய் நிற்கும், பரிச தன்மாத்திரை சப்தமும் பரிசமும் என்னும் இரண்டையும் உடையதாய் நிற்கும், உருவ தன்மாத்திரை சப்தமும் பரிசமும் ஆகிய இரண்டோடு உருவத்தையும் உடையதாய் நிற்கும், ரச தன்மாத்திரை சப்தம் பரிசம் உருவம் ஆகிய மூன்றோடு ரசத்தையும் உடையதாய் நிற்கும், கந்த தன்மாத்திரை சப்தம் பரிசம் உருவம் ரசம் ஆகிய நான்கோடு கந்தத்தையும் உடையதாய் நிற்கும்.
2: தன்மாத்திரையாக சொல்லுகிறார்கள், நான் குணத்துல வச்சு சொல்லுகிறேன். ஆகாயம் தோன்றி அதுல இருந்து காற்று தோன்றி அதுல இருந்து நெருப்பு தோன்றி

0: காற்று தோன்றும், காற்றிலே இருந்து நெருப்பு தோன்றும், நெருப்பிலே இருந்து நீர் தோன்றும், நீரிலே இருந்து நிலம் தோன்றும். இப்படி தோன்றுகிற முறையிலே ஆகாயத்துக்கு ஒரு குணம். நான் இப்ப உங்களுக்கு விளக்கத்துக்காக பூத குணங்கள்ல வச்சு சொல்லுகிறேன், இது தன்மாத்திரைக்கும் இது பொருந்தும் என்பதை இப்போதைக்கும் புரிந்து கொள்ளுங்கள். பூத குணங்கள்ல வச்சு சொன்னால் ஆகாயத்துக்கு ஒன்றுதான், கேட்டல் ஆகிய ஒரு குணம்தான் ஆகாயத்துக்கு இருக்கிறது. சப்தம், அது கேட்டல் என்பது சப்தம், சப்தம் என்கின்ற ஒரு குணம் தான் ஆகாயத்துக்கு. நான் முன்பு வகுப்பிலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆகாயம் இல்லாவிட்டால் சப்தம் இருக்காது. ஏனென்றால் அது நான் கற்பனை பண்ணுவது சரியோ பிடியோ தெரியாது. ஒரு குவளை போல ஆகாய வழி இருக்கிறபடியால் தான் நாம் பேசுகிறது உங்களுக்கு கேட்கிறது, அந்த எதிரொலி வந்து கேட்கிறது. அந்த அந்த அந்த அந்த அந்த என்னென்று சொல்வது, அது ஒரு குவளைத்தன்மை இல்லாவிட்டால் ஆகாயத்திலே சத்தம் வெளியே வராது என்று நினைக்கிறார்கள். அதனாலேதான் நான் சொல்ல, இந்த பிளாஸ்க் வாங்குகிற பொழுது நாங்கள் நல்ல பிளாஸ்கா என்று பார்க்கறதுக்கு காதிலே வைத்து பார்ப்போம், பார்த்தால் போற காத்தினுடைய சத்தம் திருப்பி வந்தால் அது நல்ல என்று நாங்கள் முடிவு செய்வோம். அதுல ஒரு ஓங்கார சத்தம் இருக்கும். அது அது போலத்தான் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் ஆகாயம் வட்டமாக உள்ளடக்கி நிற்கிறபடியால் அதுக்குள்ளே போகிற சத்தங்கள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே ஆகாயத்தினுடைய குணம் சத்தம். பிறகு இதை எப்படி நான் கற்பனை பண்ணுவேன் என்றால், மெல்ல மெல்ல மெல்ல வெயிட் கூடுகிறது, அதாவது தூளத்தன்மை கூடுகிறது. தூளத்தன்மை கூடுகிற போது ஆகாயம் உணரப்படாது, ஆகாயம் ஊகிக்கப்படுமே தவிர உணரப்படாது. ஆகாயம் என்று ஒன்று இருக்கிறதை நாங்கள் ஊகிக்கலாமே தவிர உணர முடியாது. இப்பொழுது இது கொஞ்சம் தூளத்தன்மை பண்ணின உடனே மெய்கூடி இறங்குகிறது, இறங்குகிற பொழுது காற்றாக மாறுகிறது, காற்றாக மாறுகிற பொழுது என்னாலே உணர முடியும். என்னுடைய என்னுடைய என்னுடைய உடம்பிலே அது படுவதை நான் அறிய முடியும். அப்படி அறியப்படுகிற பொழுது இதற்கு குணம் ரெண்டு குணமாக மாறுகிறது. ஆகாயமாக இருக்கிற பொழுது சப்தம் மட்டும்தான் அதனுடைய குணம். காற்றாக மாறுகிற பொழுது காற்றுக்கு சப்தமும் உண்டு, அதை விட உணர்தல் என்கின்ற தன்மை உண்டு. காற்று மேலே படுவது தெரிகிறது அல்லவா, அதை விட காற்று வீசுகிற பொழுது சத்தம் இருக்கிறது. ஆகவே அதற்கு ரெண்டு குணமாக மாறுகிறது. இனி இன்னும் தூளத்தன்மை படுகிற பொழுது அது நெருப்பாக மாறுகிறது, காற்றிலே இருந்து நெருப்பு. இதெல்லாம் நீங்கள் உணரலாம். அதனாலதான் காற்றில் இல்லாவிட்டால் நெருப்பு நின்று விடுகிறது. இது இது பற்றி உலகியலான படிப்புக்கு எத்தனையோ அவர்கள் சொன்னது சரி என்பதற்கான விளக்கம் இருக்கிறது. அப்ப காற்றிலே இருந்து நெருப்பு, நெருப்பு என்பது இன்னும் கனம் கூடுகிறது, தூளத்தன்மை கூடுகிறது. அப்படி கூடுகிற பொழுது என்ன ஆகிறது என்றால் இன்னொரு குணம் அதற்கு கூடுகிறது. முதலிலே கேட்டலாகிய குணம் இருந்தது, பிறகு உணர்தலாகிய குணம் வந்தது, இப்பொழுது காணுதலாகிய குணம் வந்துவிடும். நெருப்பை கண்ணாலே பார்க்கவே முடியும், நேராக பார்க்க முடியும். அப்போ கேட்டல், உணர்தல், பார்த்தல், மூன்று குணமாகி விடுகிறது. அக்கினியாக போகிறது, பிறகு அக்கினி நீராக மாறும். இது வேறு ஆறாயிரத்துக்குள் அக்கினியிலிருந்து நெருப்பு பிறக்குமா என்று கேட்டால், அதற்கு தத்துவக்காரர்கள் சொல்வார்கள், அக்கினியிலிருந்துதான் நெருப்பு பிறக்கிறது. ஏனென்றால் நெருப்புக்கு சூடு இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் படிக்கிற பொழுது எப்படி படிக்கிறோம், நெருப்பு தண்ணீரை பற்றி சொல்கிற பொழுது இத்தனை பாகை வெப்பநிலை கொண்ட தண்ணீர் என்று பிரிக்கிறோம். அப்போ தண்ணீருக்கு வெப்பம் இருக்கிறது என்று தெரிகிறது அல்லவா. அது மட்டுமல்ல, சூடு வைத்தால், சுட வைத்தால் தண்ணீர் சுடுகிறது. சூட்டினுடைய தன்மை தண்ணீரிலே இல்லாவிட்டால் சுடாது. ஆகவே நெருப்பிலே இருந்துதான் தண்ணீர் பிறந்தது என்பதற்கு அதை ஒரு சான்றாக சொல்வார். அப்போ நெருப்பிலே இருந்து தண்ணீர் பிறந்து விட்டது. இப்போதுக்கு நான்கு குணம், நாலாவது பூதம் நான்கு குணம். ஒன்று கேட்டல், அடுத்தது உணர்தல், அடுத்தது பார்த்தல், இப்பொழுது சுவைத்தல். தண்ணீர் இன்னும் திண்மையான உடனே நாக்கிலே அது சுவைக்காக ஒரு பொருளாக மாறுகிறது. அதற்கு பிறகு இன்னும் திண்மையாகி அது தூள வடிவம் பெறுகிற பொழுதுதான் நிலம். இந்த நிலமாக மாறுகிற பொழுது அதற்கு என்ன குணம் பெறுகிறது என்றால் ஐந்தாவது குணம், அதற்கு வாசனை என்கின்ற ஐந்தாவது குணம். அப்போ கேட்டல், உணர்தல், பார்த்தல், சுவைத்தல், அறிதல், நேரடியாக தொட்டு பார்த்தல், அப்படி இந்த ஐந்து பூதங்களும் இந்த ஒழுங்கிலே பிறக்கிறது. திருவாசகத்திலே மண்டிவாசகர் அப்படி ஒவ்வொன்றாக வானில் ஒன்றாய் கிளந்தாய் பற்றி, நீரில் இரண்டாய் கிளந்தாலும் அப்படியே வரிசைப்படுத்துவார். இந்த நூல்ல இருந்தாலும் இருக்கு, அதுக்கு மேற்கோள் சொல்லி இருப்பார்.
1: இருக்குங்க, இருக்குங்க.
0: அந்த பாடல் அப்படியே சொல்லுவார், ஒன்றாக ரெண்டு மூன்று என்று பூதங்கள் வளர வளர வளர குணங்கள் வளர்ந்து கொண்டே போகிறது. அதைத்தான் இங்கே சொல்லுங்க.
1: அஃதாவது

0: சப்த தன்மாத்திரை சத்தம் சப்தம் ஒன்றேயாய் நிற்கும், பரிச தன்மாத்திரை சப்தமும் பரிசமும் என்னும் இரண்டையும் உடையதாய் நிற்கும், உருவ தன்மாத்திரை சப்தமும் பரிசமும் ஆகிய இரண்டோடு உருவத்தையும் உடையதாய் நிற்கும், ரசத்தன்மாத்திரை சப்தம் பரிசம் உருவம் ஆகிய மூன்றோடு ரசத்தையும் உடையதாய் நிற்கும்.
1: ரசம் என்பது சுவை, அது உங்களுக்கு தெரியும். ரசம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் சுவை. அதனாலதான் சமையலே ருசியான விஷயத்துக்கு சமய ரசம் என்று பெயர் வைத்திருக்கார், ருசியாக இருந்தால்.
0: கந்த தன்மாத்திரை சப்தம் பரிசம் உருவம் ரசம் ஆகிய நான்கோடு கந்தத்தையும் உடையதாய் நிற்கும்.
1: வாசனை
0: காரணங்களாகிய தன்மாத்திரைகள் இவ்வாறு ஒன்றும் இரண்டும் மூன்றும் நான்கும் ஐந்தும் உடையனவாம். ஆதலின் அவற்றினின்றும் தோன்றும் ஆகாயம் முதலிய பூதங்களும் முறையே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகிய குணங்களை உடையனவாயிருக்கும். அகுதாவது ஆகாயம் ஓசை என்னும் ஒரு குணமே உடையதாகும். காற்று ஓசை ஊறு ஆகிய இரு குணங்களை உடையதாகும். நெருப்பு ஓசை ஊறு ஒளி ஆகிய மூன்று குணங்களை உடையதாகும். நீர் ஓசை ஊறு ஒளி சுவை ஆகிய நான்கு குணங்களை உடையதாகும். நிலம் ஓசை ஊறு ஒளி சுவை மனம் ஆகிய ஐந்து குணங்களை உடையதாகும்.
1: இதிலேயே நம்ம நம்மளுடைய சமயத்திலே இந்த பஞ்சபூத தலங்கள் என்று தலங்கள் வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு அது தெரியும், தமிழ்நாட்டிலே தான் பஞ்சபூத தலங்கள் இருக்கிறது. ஆகாய தலம் என்பதுதான் சிதம்பரம், ஆகாய பூத தலம். சிதம்பர ரகசியம், சிதம்பர ரகசியம் என்று நாங்கள் முன்பும் வகுப்பிலே சொல்லுவோம். சிதம்பர ரகசியம் என்ற உடனே அங்க போய் ஏதோ தேடுவார்கள். அதுவல்ல, எப்படி ஆகாய பூதம் உணரப்படாமல் இருக்கிறதோ அப்படி சிதம்பரத்திலே இறைவன் பூதரூபமாக நிற்பான், உணரப்பட மாட்டான். அந்த இடத்திலே போய் அவனை உணர்வதற்குத்தான் அந்த ஆகாய பூதத்திலே இறைவனை வைத்து தரிசிப்பது. இது எங்களுக்கு அங்க ஒண்ணுன்னு ஐயர் ஒரு பஞ்சாரத்தை காட்டினோடனே எட்டி எட்டி பார்ப்போம், அதுக்குள்ள ஏதோ இருக்கிறது என்று. சிதம்பர ரகசியம் என்பது எப்படி பூதரூபத்துக்குள்ளே அது மறைந்து கிடக்கிறதோ அது போல இறைவன் அந்த ஆலயத்திலே முன்பொருளாக நிற்பான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
0: இக்குணங்களுள் இறுதியாய் நிற்பது அவ்வப்பூதத்திற்குரிய சிறப்பு குணம் எனவும் ஏனையவை பொது குணங்கள் எனவும் அறிதல் வேண்டும்.
1: அது கெட்டித்தனம். அதாவது இது இதுல ஒரு நுட்பம் பண்ணுகிறார், அதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இப்ப ஆகாயத்துக்கு ஒன்று என்று சொன்னோம், அப்ப அதுதான் அதனுடைய சிறப்பு குணம். காற்றுக்கு ரெண்டு குணம் என்று சொன்னோமே, ரெண்டு குணம் இருக்கிறது உண்மை. இந்த இரண்டாவதாக சொல்லுகிற அந்த உணர்தல் தான் காற்றினுடைய சிறப்பு குணம். மற்றது மற்றதாகிய குணம் என்பது அது ஆகாயத்துக்குரிய குணம் இங்கே கலந்து நிற்கிறது. அதுபோல அக்கினிக்கு வருகிற பொழுது மூன்று குணம் என்றால், ஒன்று ஆகாயத்தினுடைய குணம், அடுத்தது காற்றினுடைய குணம். நெருப்புக்கு வருகிற மூன்றாவது குணம் என்று சொல்லப்படுகிற குணம் தான் நெருப்புக்குரிய ஒரிஜினல் குணம். அப்படி ஐந்திலையும் கடைசியாக சொல்லப்படுவதுதான் அந்தந்த பூதங்களினுடைய தனித்த குணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம சொல்லுகிறோம், இப்ப நீர் என்று சொல்ல வைத்துக் கொள்வோம், நீருக்கு நாலு குணம் என்று சொல்லியிருக்கோம். ஆகவே அதிலே கேட்டல் இருக்க வேண்டும், உணர்தல் இருக்க வேண்டும், பார்த்தல் இருக்க வேண்டும், சுவைத்தல் இருக்க வேண்டும். ஐந்தும் இருக்கிறபடியால் இந்த ஐந்தும் தான் நீரினுடைய குணமா என்று கேட்டால், மற்றைய நான்கும் நான்கும் இருக்கிறதாலே நாளும் குணமா என்று கேட்டால், நாளும் அதிலே தங்கி இருக்கிறதே தவிர மற்றைய மூன்றும் மேற்சொன்ன பூதங்களினுடைய கலப்பாலே வந்த குணங்களே தவிர இதுல ஒரிஜினல் குணம் இல்லை. குணங்கள்ல அந்த தன்மை இருக்கிறதுல நமக்கு நமக்கென்று ஒரு குணமும் சேர்க்கையினாலே வருகிற குணமும் இருக்கிறதுல, மற்றவை எல்லாம் சேர்க்கையினாலே வந்த குணம். கடைசியாக சொல்லப்படுகிற குணம் தான் அந்தந்த பூதங்களினுடைய ஒரிஜினல்.
0: இக்குணங்களுள் இறுதியாய் நிற்பது அவ்வப்பூதத்திற்குரிய சிறப்பு குணம் எனவும் ஏனையவை பொது குணங்கள் எனவும் அறிதல் வேண்டும். மின்முருவை விண்ணகத்தில் ஒன்றாய் மிக்கு வீசும் கால் தன்னகத்தில் இரண்டாய் செந்தி தன்னுருவின் மூன்றாய் தாழ் புனலின் நான்காய் தரணி தலத்து அஞ்சாகி. திருமுறை 6:54-5
1: திருமுறையிலே வருகிற ஒரு பாடலை எடுத்து காட்டுகிறார். சும்மா ஒரு தடவை அந்த பாட்டில் கொஞ்சம் மெல்ல வாசிங்க.
0: மின்னுருவை விண்ணகத்தில் ஒன்றாய்,
1: மின் உருவை விண்ணகத்தில், மின் உருவை விண்ணகத்திலே அது ஒரு குணமாக இருக்கும், ஆகாயத்திலே ஒரு குணமாக இருக்கும்.
0: மிக்கு வீசும் கால் தன்னகத்தில்
1: இரண்டாய் என்பது காற்று, கால் என்பது காற்று. காற்றிலே, காற்றின் தன்னகத்திலே ரெண்டாய்,
0: செந்தி தன்னுருவின் மூன்றாய்,
1: நெருப்பிலே மூன்றாய்,
0: தாழ் புனலின் நான்காய்,
1: நீரிலே நான்காய்,
0: தரணி தலத்து அஞ்சாகி,
1: நிலத்திலே ஐந்தாகி,
0: எனவும் மண்டதனில் ஐந்தை, மானியரில் நான்கை, பயங்க எரியில் மூன்றை,
1: ரிவர்ஸ்ல சொல்லுறேன், உங்க சொன்னது மேல இருந்து கீழே, இப்ப கீழே இருந்து மேல சொல்லுறேன், இங்க அஞ்சு நாலு மூன்று ரெண்டு,
0: மன்னதனில் ஐந்தை, மா நீதில் நான்கை, வயங்கு எரியில் மூன்றை, மாறுதத்து இரண்டை, விண்டதனில் ஒன்றை. திருமுறை 6:63.
1: ஒரு திருமுறையில மேல இருந்து கீழே சொல்லியிருக்கு, அடுத்த திருமுறையில கீழே இருந்து மேல சொல்லியிருக்கு.
0: எனவும் வரும் திருமுறை பகுதிகளில் ஐம்பூதங்களின் குணங்கள் கூறப்பட்டுள்ளமை காணலாம். இக்கருத்தமைந்த பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை
1: ரொம்ப தெளிவா சொல்லிவிட்டாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி.
0: பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி. போற்றி திருவாகவல் 137-141.
1: நாங்க படிக்க எவ்வளவு நூல்கள் இருக்கின்றதை மட்டும் விளங்கி கொண்டா சரி.
0: என்னும் திருவாசக பகுதி பலரும் அறிந்தது. பூதங்கள் இக்குணங்களே அன்றி வேறு குணங்களையும் உடையன. பூதம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொழிலையும் உடையது. அவைகளை பற்றி செய்யுள் 9 நாம் பார்க்க இருக்கிறோம். பூதங்களிலிருந்து தோன்றிய காரியங்களே நாம் வாழும் உலகமும், உலகத்தில் காணப்படும் பல்வேறு வகையான எண்ணற்ற பொருள்களும், பூதங்களும் பூத காரியங்களும் ஆகிய இவையெல்லாம்.
1: இந்த இடத்துல நிறுத்துவோமா?
0: நிறுத்துவோம், நிறுத்துவோங்க.
1: ரொம்ப இன்றைக்கு கொஞ்சம் களைப்பான விஷயங்களை திரும்ப திரும்ப படிச்சுட்டோம், அதால புத்தி களைப்பா இருக்கும். என்ன கொஞ்சம் முன்னுக்கே நிறுத்தி இருக்கலாங்கிறது இப்ப உணரப்படுகிறது. இந்த அளவை விளங்குங்க, அடுத்த வகுப்புல மிச்சம் படிப்போம்.
2: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
3: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாடியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகமையா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: ஒரு நூலுக்கு இந்த பாயிரம் என்பது ரொம்ப முக்கியம். அது அதனால இந்த பாயிரத்தை படிச்சா பருப்பொருள் கேட்டாருக்கு நுண்பொருள் நூல் இனிது விளங்கும் இல்லையா. நுண்பொருள் ஆகிய நூல் இனிது விளங்கும். முதல்ல பொதுவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நூலில் சிறப்பாக போனால் ஓரளவு விளங்கும். அதனால இந்த கொழுச்சென்ற வழி துண்ணூசி சென்றார் போல என்பார். கொழுச்சென்ற வழி துண்ணூசி சென்றார் போல என்பார். அதாவது வயலில் உழுதுட்டு போகிறானா இல்லையா, கொழு அப்படியே கோடு குச்சிட்டு போகிறான் இல்லையா, அதில் விதையை போட்டுட்டே போனால் நேராக ஈஸியாக இருக்குமா இல்லையா. அதை அதை மாதிரி முதல்ல அந்த கொழு மாதிரி இருக்கிறது இது பாயிரம். ஏன்னா பழைய இதெல்லாம் பார்த்தா கொழுன்னு ஒன்று கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. சிவப்பிரகாச கொழு பார்த்தது இல்லையா? சிவப்பிரகாசம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் எது சார் பார்க்கணும்? சரி, அதிலெல்லாம் போட்டிருப்பாங்க அப்படி கொழுன்னு சொல்லி. அது அந்த சூத்திரத்தை அந்த பாட்டை சுருக்கி சொல்லக்கூடியது. ஒவ்வொரு பாட்டுக்கும் முன்னால் அதை கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இந்த பாயிரம் என்பது அந்த நூலை பற்றி சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒன்று. இந்த சிவஞான போத நூலுக்கு அமைந்த பாயிரம் ரெண்டு பாயிரம், அதை மாதிரி சில நூலுக்கு அப்படி அமைஞ்சிருக்கு. இது கடைசியில் ஒரு பாயிரம் வருது, நாந்தி வெண்பா, அதுதான் முதல்ல வந்தது. இந்த முன்னால் இருக்கிற சிறப்பு பாயிரம் பின்னால் எழுந்தது. இந்த சிறப்பு பாயிரம்னா அந்த சிறப்பு பாயிரம் யாரு செய்யலாம் என்று அதுக்கு ஒரு வரையறை இருக்கிறது. யார் அதை செய்வதற்கான உரிமை உடையோர் என்றால், ஒரு சிறப்பு பாயிரம் செய்யணும்னா அந்த நூல் ஆசிரியர், நூல் ஆசிரியருடைய ஆசிரியர், நூல் ஆசிரியருடைய ஆசிரியர் செய்யலாம், அல்லது அந்த நூலாசிரியர் உடன் பயில்கின்ற மாணாக்கர், ஒரு சாலை மாணாக்கர், ஒரு சாலை மாணாக்கர் செய்யலாம், அல்லது அந்த நூலாசிரியருடைய மாணவர், அந்த நூலாசிரியருடைய மாணவர் செய்யலாம். இந்த மூணும் இல்லை அப்படின்னா உரை ஆசிரியர் செய்யலாம், அந்த நூலுக்கு உரை ஆசிரியர் செய்யலாம் என்பது விதி. விளக்குதா? இப்போ இந்த சிவஞான போதத்துக்கு முதல்ல ஒரு சிறப்பு பாயிரம் அமைத்திருக்கிறார், சிறப்பு பாயிரம் அமைத்திருக்கிறார். இந்த சிறப்பு பாயிரத்துக்கு அது 11 வரிகளால் அமைந்தது. இந்த 11 வரி பாட்டுக்கு சிவஞான முனிவர் 39 பக்கம் விளக்கம் செய்கிறார். 11 வரிக்கு 39 பக்கம், அதை எங்க ஐயா வந்து 250 பக்கங்களாவே வெளியிட்டு இருக்காங்க. விளக்குதா? அந்த 39 பக்கத்தை விளக்கி 250 பக்கம் ஆயிடுது. பார்த்துருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? பார்ப்போம், பிறகு படிப்போம். சரி, அப்போ ஏன்னா நூல் வந்து 2 வகையா இருக்கு, ஏன்னா ஒன்று வாசிக்க இன்னொன்று பூசிக்கன்னு. விளங்குதா? முதல்ல பூசிப்போம், அதுக்கப்புறம் வாசிக்கலாமான்னு பார்ப்போம். அந்த வாசனை தான் பூசணை, அந்த வாசனை தான். எனவே அந்த நூலை படிப்பதுதான் நாம் அவருக்கு செய்யக்கூடிய பூசை, அதை பூசை அறையில் வைக்கிறது பூசை இல்லை. விளங்குதா? எனவே இந்த சிறப்பு பாயிரத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு யாரு அதில் குறிப்பிடப்படவில்லை. அந்த சிறப்பு பாயிரத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு யாரும் சொல்லலை. ஆனா பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாயிரம் செய்வதற்குரிய அதிகாரம் உடையவங்கள இவருக்கு ஆசிரியர் யாரு? பரஞ்சோதி. பரஞ்சோதி முனிவர் யாரு? அவர் தேவசந்தானம் இல்லையா, அவரு நூல் செய்ய மாட்டார், எனவே அவர் செஞ்சிருக்க முடியாது. எலிமினேஷன் ப்ராசஸ் தான். பாரிஷேடம், பாரிஷேடம்னு பார்த்திருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? ஒளிவு, ஒளிவு அளவை, எனவே அதில் இவரை கழிச்சாச்சு. யாரை கழிச்சாச்சு? பரஞ்சோதி முனிவரை. என்னையே கழிச்சிடாதீங்க, பரஞ்சோதியை கழிச்சாச்சு. அப்புறம் அவர் கூட பயின்ற மாணவர் யார் இருக்காங்க? இல்லை, இவருக்கு மட்டும்தான் உபதேசம், எனவே அங்கே உடன் பயின்ற மாணவர் மாணாக்கர் என்பது அதுவும் எலிமினேட் பண்ணிடுறோம், அவரும் இல்லை இல்லையா. சரி, அப்புறம் இவருடைய மாணாக்கர், அவருக்கு மாணாக்கர் இருந்தாங்களா? இருந்தாங்க, 49 பேர் இருந்தாங்கங்க. அதில் தலை மாணாக்கர் யாரு? அருள்நந்தி. சரி, உரை ஆசிரியர் செய்யலாம். இதுக்கு உரை ஆசிரியர் யாரு? அருள்நந்தி இல்லையா. எனவே 2 வகையில் அவர்தான் அந்த பாயிரம் செய்வதற்கான தகுதி உடையவராக விளங்குகிறார். எனவே இதனுடைய நுண்மை நோக்கி அவர் செய்திருக்கலாம் என்று கருதுகிறார்கள். ஏன்னா அது ப்ரூஃப் ஒன்றும் இல்லை. அதனால இந்த சிறப்பு பாயிரத்தில் முதல்ல 6 வரி இந்த நூலினுடைய சிறப்பை சொல்கிறார், பின்னால் இருக்கிற 5 வரி அந்த நூல் ஆசிரியருடைய சிறப்பை சொல்கிறார். விளங்குதா? எனவே அந்த இதை சொல்லும் போதே ஆசிரியரை விட நூலுக்கு தான் பெருமைங்கிறார். அதனால ஒரு வரிய அதிகமாக வைக்கிறாராம். விளங்குதா? எனவே இந்த நூலில் பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு பாயிரத்தில் மலர்தலை உலகில் மாயிருள் துமிய பலர் புகழ் ஞாயிறு படரினல்லதை காண்டல் செல்லா கண்போல் ஈண்டிய பெரும்பயர் கடவுளுள் கண்டு கண்ணீருள் தீர்ந்து அருந்துயர் குரம்பையின் ஆன்மானாடி மயர் வர நந்தி முனிகணத்து அழித்த உயர் சிவஞான போதும் உரைத்தோன் பெண்ணை புனல் சூழ் வெண்ணை சுவேதவனன் பொய் கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன் பவனனி வன்பகை கடந்த தவறடி புனைந்த தலைமையோனே என்று இந்த சிறப்பு பாயிரம் அமைத்திருக்கிறார்கள். இதுல ஒரு சிறப்பு பாயிரம்னா அதுல எட்டு உறுப்பு இருக்கணும். ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பேர் யாப்பை நுவலிய பொருளே கேட்போர் பயனோடு ஆயன் பயனும் வாய்ப்பை கட்டல் பாயிரத்தியல்பே என்பது சூத்திரம். அந்த எட்டு உறுப்பும் அதை கடைசியில் பார்க்கலாம். இப்போ இந்த பாயிரத்தில் மலர் தலை உலகின் மாயிருள் துமிய, எனவே ஒரு மங்கள சொல்ல வச்சு ஆரம்பிக்கிறார். முதல்ல மலர் என்ற சொல்லல, மலர் தலை உலகு. இந்த உலகம் எப்படி இருக்குங்கிறாரு, விரிந்த உலகு, வியன் உலகு. மலர்தலை உலகில் மா இருள், இருள் இருள்னா என்னது, அதையா சொல்றாருங்க, ஆணவமா? இங்க உலகத்து இருளை சொல்றாரு, பௌதிக இருளை சொல்றாரு. நீங்க இருள்னா உடனே அங்கதான், அதே நினப்பு தான். வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சது சார், அன்னைக்கு ஆரம்பிச்ச இருள். எனவே இங்க இருள் என்பது எந்த இருளை சொல்றாரு, பௌதீக இருள். இருள்னா என்னது, யாரு ஒளியற்றது? அதாவது ஓ வெள்ளன்னா என்ன, கருப்பு இல்லாதது வெள்ள அப்படின்னா இது என்ன ஐயா, நல்ல விளக்கமா இருக்க, அப்படி சொல்ல முடியுமா, சொல்லக்கூடாது, அப்படி பதிலே சொல்லக்கூடாது. இன்மை என்பது ஒரு பயனை தராது. எனவே இங்க இருள் என்பது என்னன்னா, இருள் என்பது ஒரு பொருள், இருள் என்பது ஒரு பொருள். பொருள் தானே, திரு திருன்னு முடிக்கதை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்க. இருள் வந்து பொருள் இல்லையா? நீங்க சைவ சித்தாந்தத்தை படிக்கணும் சார். விடுங்க, கடவுளே இல்லைன்னு சொல்றவனு இருக்கான் சார், அப்படி ஒரு புஸ்தகத்தில் சொல்லியிருக்கோம், சொல்லியிருக்கோம் இல்லையா? அதனால தான் மக்கள் பலர்னு சொல்லுதோம், ஆன்மாக்கள் பலன்னு ஏன் சொல்றோம், பல பக்குவம் பல வேறு விதமா இருக்கிறதுனால தானே. விளங்குதா? காலக்கணக்கர் வந்தாலே ஒரு கிருகிருங்கு, காலக்கணக்கர் தெரியுமா இல்லையா, தெரியாதா? காலக்கணக்கரே தெரியாதா, நல்லதுதான். சரி, இப்போ இந்த இருள் என்பது நம்ம சைவ சித்தார்த்தத்தின்படி பொருள், அதை இப்ப சயின்ஸும் ஒத்துக்கிட்டது இல்லையா. முதல்ல ஒளியின் இன்மையே என்பதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கேலக்சி எல்லாம் தாண்டி போதா இல்லையா, ராக்கெட் போதா இல்லையா, அது ரிப்பேர் ஆகி போகுது மேலே போனான். அப்போ ஏதோ ஒன்று இதனுடைய ஆற்றலை தடுக்கிறது. அப்போ அங்க ஏதோ ஒரு எனர்ஜி இருக்குன்னா அங்க பொருள் கண்டிப்பா இருக்கு என்பதை அவர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். விளங்குதா? அவன் பைய பைய வாரான் சட ஆராய்ச்சியில. விளங்குதா? எனவே நம்ம சைவ சித்தாந்தத்தில் அன்றைக்கே என்ன சொல்லியிருக்க, இருள் என்பது பொருள், அபாவம் அல்ல, அபாவம் அல்ல. எனவே இந்த இருளை மாயிருள் என்று விசேடித்தார். இருள்னு சொல்ல என்ன சொன்னாரு, மாயிருள். மாயிருள் என்றால் இந்த இருளுக்கு என்ன பெருமை, என்ன பெருமை, இருளுக்கு பெருமை இருக்கா? பெருமை இருக்கா இல்லையா? பெருமை ஒன்றும் இல்லை. மாமனிதர் அப்படின்னா பெரிய மனுஷன் சொல்றோம். இது பெருமை குறியாது, பெருநிலை குறித்து நின்றது. இங்க மா என்ற அடை எது குறிக்கு? பெருமை குறியாது, பெருநிலை. பொருளால் ஒன்றாய் இருந்து கொண்டு அனைத்து உயிர்களினுடைய கண்களையும் மறைக்கின்ற ஆற்றல் பற்றி அதை மாயிருள் என்று விசேடித்தார். விளங்குதா? எனவே ஒரு இருளியா? அவன் அத்தனை பேர் கண்ணி மறைச்சிருந்தான். பெரிய கெட்டிக்காரன் மாபாவின்னு சொல்றமா இல்லையா? அது மாதிரி அப்பேற்பட்டவன் என்று அவனுடைய கொடுமை உணர்ந்து கொள்ளுமாறு சொல்கிறார். மா இருள் அது துமிய, அது துமிய, அதனுடைய ஆற்றல் கெட இல்லையா? மாயிருள் துமிய. எதுக்கு துமியனும்? இருள் எதுக்கு கெடணும்? எதுக்கியா கெடணும்? அறிவு வருதுக்கா? அறிவு சொல்லாதீங்க. இப்போ எதுக்கு உலக பொருளை அறிவதற்கு? உலக பொருளை அறிவதற்கு. அப்ப கண், அது உலக பொருளை எது வச்சு அறிகிறோம்? கருவி மூலமா இல்லையா? கண். எனவே அந்த இருள் எதை மறைக்கிறது? எதை மறைக்க? பொருளை மறைக்கா? எதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதை நல்ல தீர்க்கமா சொல்றது. எனவே அது பொருளை மறைக்காது, கண்ணை மறைக்கிறது. இருள் எதை மறைக்கிறது? காண்கின்ற கண்ணை மறைக்கிறது. விளங்குதா? எனவே கண்ணை மறைக்கின்ற அந்த இருளின் பேயாய் பொருளை மறைப்பது ஒன்று இன்மையின் என்று சொல்கிறார். எனவே அப்படி ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லாதேங்காரு. எனவே எதை மறைக்குது? கண்ணை மறைக்கு. விளங்குதா? அப்போ இந்த இருள் கண்ணை மறைக்கிறது. அதனால நமக்கு என்ன ஆச்சு? கண்ணை மறைச்சதுனால என்னாச்சு? கண்ணு தெரியலதான் தெரியுமே, பொருள் தெரியல. பொருள் காட்சி எங்களை நிகழல, அதனுடைய குணம் விளங்கல. கண்ணினுடைய குணம் விளங்கவில்லை. அந்த இருள் வந்து கண்ணினுடைய ஒளியை மறைக்கவே அதற்கு காட்சி விளங்கல. அதையெல்லாம் இது எதுக்கு இப்போ இது எதுக்கு இதை சொல்லிட்டு கிடக்காரு? ஏன் சொல்றாருன்னா, இந்த ஓமை மூலமாக ஆன்மாவையும் ஆன்மாவிடத்தில் இருக்கின்ற அகையுருளாகிய ஆணவத்தையும் உணர வைக்கிறார். தெரிந்ததை கொண்டு தெரியாததை அப்படி விளக்குறாரு. விளங்குதா? எனவே இந்த கண் போல் இருப்பது எது? ஆன்மாவினுடைய அறிவு. ஆன்மா கண்ணு, அந்த கண் ஒளி போல் இருப்பது ஆன்மாவினுடைய அறிவு. அதை மறைக்கிறது எது? ஆணவம் என்ற இருள், பௌதிக இருள் போல அது. அந்த இருள் அக இருள், அது நம்முடைய அறிவை மறைக்கிறது. விளங்குதா? எனவே இந்த இருள், இந்த இருள் பௌதிக இருள், அது கண்ணை மறைக்கி காட்சி செல்லாம மறைக்கி அப்படின்னா அதுக்கு அறிவில்லை. நாம இவனை கண்ணை மறைக்கணும்னா நினைச்சு மறைக்குது? அப்படியா மறைக்கு? அதுக்கு அது இயல்பு, அதுக்கு அது இயல்பு. அதுபோல ஆணவத்துக்கு இயல்பு எது? அறிவை மறைப்பது. அறிவை மறைப்பது. மறைப்பதுன்னா என்ன? மறைத்தலாவது, மறைத்தலாவது அதனுடைய அறிவை விளங்க ஒட்டாமல் தடுத்தலே மறைத்தலாம். தடுத்தல் தான் மறைத்தல். எனவே இந்த கண்ணுக்கு இந்த காட்சி செல்லணும்னா என்ன செய்யணும்? அந்த இருளை நீக்கி இந்த ஒளிய விளக்கணும், கண் ஒளிய விளக்கணும். கண் ஒளி விளங்குறதுக்கு என்ன செய்யணும்? இருள ஆற்றலை குறைக்கணும், கண் ஒளி ஆற்றலை விருத்தி பண்ணணும். பண்ணனா எவ்வளவு விருத்தி பண்ணிருக்கோமோ அவ்வளவு காட்சி வருகிறது இல்லையா. அப்போ அந்த துணைப்பொருள் இருக்க, துணைப்பொருள் விளக்கு, அது எந்த விளக்காயிருந்தாலும் இந்த கண்ணுக்கு முழு விளக்கத்தை தர முடியுமா? முடியுமா? எந்த விளக்குனாலும் சரிதான், அது ஏகதேசமா தான் நீக்கும். முழுமையான காட்சி அது தர முடியாது. அதனால இந்த ஏனைய ஒளிகளால் மடங்காத, ஏனைய ஒளிகளால் மடங்காத இந்த இருளை, உலகத்து இருளை எது மடக்குகிறது? இங்க என்ன வார்த்தையோ மடங்காத, மடங்காத என்ன? ஆற்றலை கெடுக்கி, அதை அழிக்கல, ஆற்றலை கெடுத்து. எனவே எந்த வெளிச்சத்தினால் வெளிச்சத்தை வச்சாலும் முழுமையாக இந்த இருள் ஆற்றலை கெடுக்க முடியாது. எதுல மடங்கும்? சூரிய வரவு ஒன்றானே, சூரிய வரவு ஒன்றானே இந்த இருளின் ஆற்றல் மடக்கப்பட்டு கண்ணினுடைய காட்சி விளக்கப்படுகிறது. விளங்குதா? அப்போ இந்த சூரியன் இந்த கண்ணுக்கு செய்கின்ற உபகாரமா அபகாரமா? அது உபகாரம். அந்த உபகாரம் என்ன? சரி சரி. இப்போ இந்த சூரியன் நமக்கு செய்கிற உபகாரமாவது ஒன்று, ஒன்று இருள் நீக்கம், இருள் நீக்கம் அதை முதற்கண் செய்கிறது.

இரண்டாவது நிர்விகற்ப காட்சி. அதாவது பொது காட்சி. மூன்றாவது சவிகற்ப காட்சி. அதாவது சிறப்பு காட்சி. இதையெல்லாம் கண்ணுக்கு உதவுகிறது. எது? இந்த ஆதித்தன் சூரியன் நமக்கு செய்கிற உதவி என்ன? கண்ணுக்கு செய்கிற உதவி என்ன? இருளை நீக்குகிறது. அதோடு கூட முதல்ல நிர்விகற்ப காட்சி. நிர்விகற்பம்னா என்ன? அதான் எழுதியிருக்க, போடலில் தான் எழுதியிருக்க. இத வாசிக்கவா சொன்னேன். நிர்விகற்பம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? குற்றம் இல்லாததா? எது குற்றம்? எது குற்றம்? விகற்பம்னா வேறுபாடு. என்ன வேறுபாடு? இப்படி உங்க கருத்தை கேட்கல. நூலில் இந்த விகற்பம்ங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கு? குணம், தொழில், பெயர். பெயர் பெயர் சொல்றமா இல்லையா? ஒரு பொருளுக்கு ஒரு பெயர் வச்சிருக்கா இல்லையா? எனவே அந்த பெயர், சாதி, குணம், தொழில், உடைமை என்று இந்த ஐவகையால், இந்த அஞ்சு வகையால ஒரு பொருளை இன்னொரு பொருளிலிருந்து வேறுபடுத்துகிறோம். பெயர், சாதி, குணம், தொழில், உடைமை என்று இந்த ஐந்து வகையாலே ஒரு பொருளை இன்னொரு பொருளிலிருந்து வேறுபடு. அப்படி வேறுபடுத்தி பார்த்தா அது சிறப்பு காட்சி. அந்த வேறுபாடு இல்லாம பார்த்தா பொது காட்சி. விளங்குதா? எனவே நமக்கு இந்த சூரியன் முதல்ல அருணோதயம் சொல்றமா இல்லையா? அருணோதயம் என்ன? சூரிய உதயமா? வைகரை பொழுது அப்படி வரும்போது என்ன செய்யுது? அருணன். அருணன் யாரு? சூரியனுடைய சாரதி. நொண்டின்னு சொல்லிடுவோம், ஏன்னா பைய பையா வாரானா அவன நொண்டி. சரி, விளங்குதா? எனவே அப்போ அந்த கால நேரத்தில் நமக்கு பொருள் எப்படி தெரியுது? மயக்கமாக. இருட்டில் ஒன்றும் தெரியல, இதில் மயக்கமாக தெரியுது. தெளிவில்லை, பொதுவாக தெரியுது. அப்புறம் மேலே வந்தால் தெரியுது. எனவே இந்த மூன்று உதவியை எது செய்கிறது? சூரியன். எதுக்கு செய்து? கண்ணுக்கு செய்து. செய்தா? கதையை ஒழுங்கா கேட்கலா? கேட்கல ஐயா, மண்டை மாத்திரம் ஆடுது, தலையெல்லாம் ஆட்டுதீங்க. புரிஞ்சுதான்னு கேட்கணும். புரியலையா? வாங்க அதை சொல்லுங்க ஐயா. ஒன்றும் புரியலை, அதான் நல்ல. என்னது புரியல? ஆமாமா, வேறுபடுத்தி. அது ஒரு பொருளை இன்னொரு பொருள் இருந்து எப்படி வேறுபடுத்துறோம்னா அஞ்சு வகையாக வேறுபடுத்துறோம். பெயர், சாதி, குணம், தொழில், உடைமை என்று இப்படி வேறுபடுத்துகிறோம். அப்படி வேறுபடுத்தி சொன்னா அது தெளிவா சொல்வது. பொதுவா ஒரு உருவம் அப்படின்னு பார்த்தா, இப்ப நமக்கு நீங்க இதெல்லாம் படிச்சுட்டு தானே இங்க வந்திருக்கீங்க. இப்ப வாயில் காட்சி, வாயில். வாயில் என்ன வாயில்? 2x2 வாயில் அப்படி சொல்றீங்களோ? வாயில், வாயில் என்னது? திருவாசகமா? வாசல் என்னது? பொறிகள் முதல்ல அறிதா இல்லையா? அது எப்படி அறியும்? ஒவ்வொரு பூதத்தின் குணமாத்திரையாய் அறியும். பொறிகள் எப்படி அறியும்? அந்தந்த பூதங்களின் குணமாத்திரையாய் அறியும். அதெல்லாம் பொது.
ஒழுங்கா படிக்கல. எனவே இந்த காட்சியெல்லாம் பொது, வாயில் காட்சி என்பது பொது காட்சி. கண்ணுனா உருவத்தை மட்டும்தான் பார்க்கும், உருவம் தான் தெரியும் பொதுவா, அது யாரு என்னங்கிறதெல்லாம் எது தெரியும், அதுக்கப்புறம் புத்தி தான் விகற்பப்படுத்தி காட்டும். விளங்குதா? விளங்குதா? இதை அப்படியே அசை போட்டுட்டு இருங்க, அடுத்த வகுப்புல வந்து நாம தொடர்ந்து பார்ப்போம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கற்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஆர்த்து உரை உயிர்ப்பியனின் உரை பிரமாணம் இறை பிரமேயம் நீ பிரமாதா மின் பிரமிதி என நால்வகை உள்ளது. சொல்லுகிற பொழுது நால்விதமான பகுதிகள் உண்டு. நாம் இப்ப சாப்பிடும்னா சாப்பிடுகிற நாம், சாப்பிடுகிற பொருள், அது தருகிற வைட்டமின் என்ற பயன், அது சாப்பிடுவதற்குரிய வழிவகை, இதெல்லாம் ஒரு உணவு முறையா இல்லையா? இதுக்காக மருந்துல என்னென்ன கலந்துருக்கு, இது சாப்பிட்டா என்ன பயன், அப்படின்னு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு ஏன் எழுதி வைக்கிறான்? இந்த மருந்தை பயன்படுத்துவதற்கு கூட ஒரு கண்டிஷன்ஸ் உண்டு. இந்த மருந்தில் என்னென்ன பொருள்கள் கலந்திருக்கிறது, அதுக்கு ஒரு பட்டியல் போடுறான். இந்த மருந்து கண்டுபிடிக்கப்பட்டதனுடைய காலம், அதாவது உருவாக்கப்பெற்றதனுடைய காலத்தை போடுறான். கடலை கெடாது, அந்த காலத்துக்குள் சாப்பிட்டா கெடாது. அதன் பிறகு எப்படி சாப்பிட வேண்டும், இதை குளிர்ந்த இடத்தில் வைத்துக் கொண்டு சாப்பிட வேண்டும், கூல் இடத்தில் வைக்கணும். அப்ப எந்த இடத்தில் வைத்துக் கொண்டு சாப்பிட வேண்டும்? என்னையா ஒரு சாப்பாட்டுக்கே இந்த ஒரு நாளவை காட்டான்னு சொன்னா, இறைவனுடைய அந்த வேதத்தை கேட்பதற்கு என்னன்னா பிரமாணம், வேதம் உரை பிரமாணம், வேதம் பிரமாணமாக இருக்கு. இறை பிரமேயம், அவன் தான் நேயம். இறை பிரமேயம், பிரமேயம் என்றால் இறைவன் நேயம் என்பது பொருள். இறை பிரமேயம், அந்த பிரமாணத்தை தந்தவன் என்பது பொருள். பிரமேயம், நீ பிரமாதா, அதை கேட்கிறவனி, வேதத்தை கேட்கிறவனி, நீ பிரமிதி, உன்னுடைய வேதத்தை கேட்டதால் உனக்கு அறிவு விளங்கிற்று. அறிவு இருக்கிறது, பால் இருக்கிறது. பாலை சுட வச்சால்தான் சுவை காண முடியுமே தவிர, பால் வெறும் பாலாக சாப்பிட்டால் சுவை தெரியாது. அந்த சுவை தெரிந்தது கன்று மட்டும்தான். உனக்கு சுவை தெரியணும்னா பசும்பால வெட்டுப்பால காட்டாம குடிச்சா சுவை தெரியாது. கன்றுக்கு தெரிகிற அறிவு கூட நமக்கு இல்லைங்க, நாம என்ன பெரிய மனுஷன் சொல்லுகிறோம். மனிதன் தான் மானிட பிறவிதான் உயர்ந்தது, என்ன மண்ணாங்கட்டி. அந்தந்த உயிரினங்களுக்கு இருக்கிற சிறப்பு கூட மனிதனுக்கு இல்லை. கால்நடைகள் நடந்தா பாதை உண்டாகாது. ஒரு 100 மாடு போனா அந்த இடத்துல புல்லு மேஞ்சிட்டு போனா கூட பேஞ்ச முடியும். நம்மால் யாத்திரை புறப்பு 100 பேர் போனான்னா அவன் கால் போட்டு புல்லு கூட முளைக்காம பாதையாய். அவ்வளவு புண்ணிய ஆத்மாக்கள் நாம் இல்லைங்களா? கால்நடை போனா அது பாதை ஆகாது. நாம அந்த பள்ளி யாத்திரைக்கு போறேன்னு சொல்லி ரோட்ல போகாம கல்லு ரோட்ல தாரை ஊற்றி வச்சிருக்கான்னு குறுக்க நடந்து போவான். அடுத்த பேர் 100 பேர் போனதுக்கப்புறம் 105 பேர் போது அதுவே போவோம். இந்த வழியாட்டாப்பா எல்லாரும் போயிருக்கானு அவனும் போவான், பாதையே உண்டாக்கிடுவான். அவன் 100 பேரு காது 200 அடி பட்டதே ஒரு பாதை உருவாகும். ஒரு கண்டு திருக்கிற சுருசி கூட நமக்கு இல்லை, நாம் காட்டினாத்தான் பால் குடிக்கும். அருமையாக இருக்கிறான். நீ பிரமாதா நீ பிரமிதி, உனக்கு அறிவு வரும் வேதத்தை படிப்பதால். வேத பிரமாணம், வேதத்தை சொல்லுவரும் பிரமாணம். நீ எப்படிப்பட்டவன் பிரமாதா, உன்னிடத்தில் வருகிற பிரமிதி. பிரமிதி என்பது அறிவு. அதெல்லாம் பட தத்துவம். நால்வகை உளது, உனது ஏகம் நன்கு அன்றே. எனவே உன்னுடைய ஏகம் என்பது இந்த வேதத்தினாலே அடிபட்டு போச்சு. ஏன்னா நீ வேதம் தானே தோன்றியது என்கிறாய். நாங்கள் என்ன சொல்கிறோம்? வேதம் இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது, அவன் தானே தோன்றுகிறவன். ஆதலால் அந்த பெயர் வேதத்துக்கு ஏற்பட்டது. சரி, நான்கு நற்பிரமாணம் இப்பது ஒன்று என்றால், உன்னை பிரமாணம் வேதம் உனக்கே துணை செய்யாது. அப்பிரமேயும் அது இயல்பு அன்றே. அந்த இறைவனும் நீ சொல்லுகிறது போல மற்ற ஒரு வடிவங்களாக அவன் மாறுவது இல்லை. நற்பிரமாணம் இருப்பது ஒன்று அன்றார். உன்னுடைய பிரமாணம் ஒன்று என்று கூற இல்லை, ஒன்று என்பது அவருடைய தனி தத்துவத்தை குறிப்பிடுகிறார். அவர் எந்தவித கலப்பும் அற்றவன் என்ற தத்துவத்தை குறிப்பிடுகிறது தவிர ஒன்று என்பது அவன் ஒருவன் தான் என்பது அல்ல. ஒன்று என்றால் அப்பிரமேயமும் அதன் இயல்பு அன்றே. பிரமேயமா கடவுளினுடைய தன்மையும், பிரமேயம் கடவுளுடைய தன்மையும் அது அன்று. என்ன அது அன்று? மற்ற பொருளாக காட்சி தருகிறது என்பது இல்லை. அப்பா ஒரு வழியா முதல் பாயிண்ட்க்கு கருத்தை முடிச்சிட்டார். இரண்டாவது கருத்து நம்ம என்ன சொல்லியிருக்கிறான்? தனக்குத்தானே தன்னுடைய பெருமையை அறியாதவன் என்பதற்கு கரும்பின் சுவையை கரும்பு அறியாதது போல. அத முதல்ல ஒரு நாள் டப்புன்னு மறுக்கிறார். கரும்பின் சுவை கரும்பு தன்னை அறியாது என்று சொன்னால் கரும்பு ஜடப்பொருள். அந்த ஜடப்பொருளை உயிர் பொருளாக இருக்கிற, அதாவது அறிவு பொருளாக இருக்கக்கூடிய கடவுளுக்கு நீ சொல்லுவது பொருத்தம் என்று. அதுதான் சொல்ற அறிவுக்குவமை அசத்தான், அறிவுக்குவமை அசத்தான். ஜடப்பொருளா அறியக்கூடிய பொருளையா நீ சொல்ற? எனவே கண்ணல் சுவையில் அந்நியம் இல்லாததால் இனிமை தோன்றா தன்மைக்கு என்றனை. எப்படி இறைவன் தன்னைத்தானே அறிந்து கொள்ளாதிருக்கிறார் என்பதற்கு கரும்ப சொன்ன என்றனை. அறிவிற்குமே அசத்தம் கேள்வி. ஏப்பா அறிவுடைய பொருளுக்கு போய் அசத்து என்ற கரும்பை ஏன் சொல்லுகிறாய்? கரும்பு தன்னிலை அறியாது போல இறைவன் தன்னிலை அறியாது என்று சொல்லாது. இதெல்லாம் நாம பின்னணி மறுத்தா ஒரு முறை ஒருத்துமே மறுத்துவான். மறுக்கணுங்கிறதா மறுக்கிறேன். அசத்தம் கட்டி பிரிவித்து ஒட்டினும் பேரு அது உராதே. சரி தன்னிலமே அறாதுன்னு சொல்றீங்கல்ல. இப்ப கட்டியா அந்த சாரை எடுத்து கட்டியா கேட்ட, இப்ப கரும்பு சட்டை கிடக்கு. இந்த கரும்பு சட்டைக்கு பக்கத்துல இந்த வெள்ளக்கட்டியை வச்சோன்னு ஆக பிரிந்து போன என்னுடைய இனிப்பு வந்து விட்டது என்று முகிழ்ச்சி அடையுமா? தன்னுடைய உணராதுன்னா அப்ப இதை உணருமா? பிறகு தன்னுடைய நிலைமை உணராது. சார தன தெரியாது. இப்ப சாரு என்னவாயிற்று? பெரிது பொருளாக நீ சொன்னபடி கடவுள் ஆதுவாக ஆவாய். அப்ப சாரு கட்டியா ஆவாய். இப்ப கட்டி வந்த உடனே தனக்குரிய பெருமை வந்து விட்டது என்று கரும்பு நினைக்குமா? அப்ப கடவுள் தன்னை அறியவில்லை, தன்னால் அறியப்பட்ட பொருளாகாவது அறிவானானா? அதுக்கும் அறியாது. அப்ப அறிவற்ற பொருளாக எப்படி தத்துவார்த்தங்களை தர்க்கங்களை எப்படி நாம் மறுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பர். எனவேதான் அறிவித்த கட்டி பிரிவித்து ஒட்டினும் பேர் அது உராதே. பேரு அது உராதுன்னா அப்ப தன்னைத்தானே உணராதுன்னு அர்த்தம். அப்ப தன்னைத்தான் உணராது என்றால் இப்ப இது மட்டும் உணருமா? அப்ப இதுவும் உணராது. அப்ப ஒண்ணுமே அறிவில்லைன்னு அர்த்தம். ஒராதே தற்பர விரிவு பொற்பனிதாகுமெனில் செய்வோரின்றி செய்வினையின்மையின். நீ என்ன சொன்ன? ஒன்றிலிருந்து பல பொருள் தோன்றுவதற்கு ஒரு தங்கத்தில் இருந்து சங்கிலி அதெல்லாம் தேவை அப்படின்னு. அப்ப தங்கத்திலிருந்து அதுவா சங்கிலி வந்துருமா? ஒரு தட்ட ஆச்சாரி வேண்டாமா? வேணும்ல. அந்த ஒரு காலத்துல பொண்ணை செய்யக்கூடிய ஆச்சாரியா இருக்கும். தங்கம் வச்சிருந்தா வீட்டுல கொள்ளையடிக்கிறான்னு தினசரி வருது பத்திரிக்கையில. பிரிச்சு எடுத்துட்டு போல வீட்டுல இருக்க பொண்டாட்டி தீது போல வேற எதையும் தூக்க மாட்டேங்கிறான். அதுல தூக்கினாலும் மத்தது கிடைக்கும். ஆனா தங்கம் இருக்கான்னு நினைச்சு தங்கத்தை பாக்குறதுக்கும் கேஷ பாக்குறதுக்குலாம் வரலாம். வேற எந்த பொருள் எடுக்கிறது? நான் அதனால எங்க வீட்டுல நான் கதவெல்லாம் வீரோ கதவெல்லாம் பூட்டுறதே. ஏன்னா எப்படியும் வந்தாலும் உடைக்கிறங்கிற முன்னிலை தான் வருவேன். உள்ளே இருக்கிற பொருளை உடைப்பேன், உடைச்சிதான் எடுப்பேன். அட பொருள் போனதும் இல்லாம இந்த அல்மாரா பீரோவெல்லாம் மறுபடியும் ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு செலவு வேற. இது பூட்டவே வேண்டாம், சாவியை அதிலேயே வச்சு வந்தவன் வந்துட்டேன் எடுத்துட்டு போகாம இருவானா? நம்மளை குத்தியாவது எடுத்துட்டு போவேன். அவன் எடுத்துட்டு போறது ஒரு லட்சம் ஒன்றும் எடுத்தாப்பா, என்கிட்ட இருக்கிறது 10 கிலோ தான், இந்த தூக்கிட்டு போ அப்படின்னு கொடுத்துட்டா கவலை இல்லாம இருக்கும். கொடை வள்ளலாக நிற்போம். கொடுக்காம நாம வச்சிருந்தோம்னா நம்மளை குத்தி அந்த அலுமையெல்லாம் உடைச்சு இதெல்லாம் எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். அதனால சாவி வச்சினி உடைக்காது, சாவி இருக்கிறது உள்ள இருந்தா எடுத்துட்டு போ. தமிழ் வாக்கிய அமைச்சர் வெறும் வேணா எடுத்துட்டு போ. அதனால பார்த்து செய்வோர் இன்றி பொற்பணி தகும் எனில், செய்வோர் இன்றி செய்வினை இன்மை. செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, நீ தந்தம் தானே ஆயிடுமா? அப்ப நீ தந்தம்ங்கிறது நீ இறைவன், அது எப்படி ஆயிடுச்சுங்கிறதுக்கு நீ வளையல் ஆயிடுச்சுங்கிற, வளையல் ஆகணும்னு சொன்னா அதுக்கு வளையல் செய்யறதுக்கு ஒருத்தன் வேணுமா வேண்டாமா? அப்ப அவன் வந்துட்டானா நீ ஏகாத்மாவாதி அல்ல. அப்போ இறைவரோட இன்னொருத்த தேவை. ஆக இறைவன் வேறொரு பொருளாக தானே மாற முடியாது. அப்ப அவனை மாத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் யாரு நீ பதில் சொல்ல முடியாது. ஆதலா நீ ஏகாத்மாவாதி அல்ல. செய்யை செய்மணி ஆகை தன்மணி என்றே தானே செய்யாதே தன்மணி என்றே. செய்வோர் போல செய்யப்படும் பொருள் முதல் செய்வோரையா செய்யவும் படுமே. ஆனால் ஒரு பொருள் செய்தால் அந்த பொருள் செய்தவனுடைய பண்பாடு அந்த பொருளில் தெரியும். பொன்னாலே செய்யப்பட்ட அணிகலன், இப்ப இருக்கக்கூடிய அணிகலன்லேயே இந்த ஏரியாவில் எந்த நகைக்கடை பெரிய கடை லலிதா ஜுவல்லர்ஸா ஏதோ ஒன்று வைக்க, வள்ளியா வள்ளிமை வள்ளிமயில் அதுக்கு பார்த்தோன்னே இது அந்த கடையில் செஞ்சதுன்னு சொல்லிக்கலாம். அதுக்குன்னு சில முத்திரைகள், அதுக்குன்னு ஒரு பாணி, அதுக்குன்னு அந்த தங்கத்தினுடைய நிறம். அப்ப ஒரு பொருளை பார்த்தா அது எந்த கடையில செய்ததுன்னு சொல்லிக்கலாம். நம்ம பெயர் சொல்லிடுறாங்கல்ல, நம்ம சமைச்சு வச்சாங்க அப்பா அம்மா சமையல் மாதிரி வராருப்பாங்க. ஏண்டா அம்மா இல்லாத போது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு காபி போட்டு கொண்டாந்து ஒருத்த கொடுக்குறேன். பிளஸ் டூ படிக்கிற உனக்கு பரவாயில்ல அம்மா தூங்குறாளேன்னு சொல்லிட்டு நான் காபி போட்டு கொண்டாந்து கொடுத்தா அம்மா போட்ட மாதிரி இல்லையே. டிவியில வருதா இல்லையா, உன் புருஷனுக்கு காபி போட தெரியாது, உன்னை அவன் போட்டு காமிக்கிறான். இந்த மாதிரி அவங்க தோழியினுடைய புருஷன் காபிய சுவையோடு போடுவானாங்க. அட பாவியலா, நாங்க அடுப்பங்கரியில செய்கிறதெல்லாம் டிவியில கொண்டாந்து அவமானப்படுத்தி உன் புருஷனுக்கு காப்பி போட தெரியாது. என்னவோ நல்ல காப்பி சாப்பிடறது பிடிக்க மாட்டேங்குது. பொன்மணியாக தன்படி அன்றே செய்வோர் போல செய்யப்படு பொருள் முதல் செய்வோர் ஏயா செய்யவும் படுமே. எனவே செய்த பொருளில் செய்த பொருள் செய்தவருடைய ஒரு தகுதி தெரியும். அதுபோல செய்யப்படுமே. எனவே அது மாதிரி தெரியலையே. அப்ப செய்யப்படுகிற இறைவன் செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய மூஞ்சியோ அவருடைய அருள் தன்மையோ எனக்கு இருக்கணும். ஆனா நான் கொடுப்பது வாங்குவது அன்றி கொடுப்பது இல்லைன்னு வாழ்கிறேன். நாங்கள் வாங்குவது அன்றி கொடுப்பது இல்லை. தவற இன்னொருத்தருக்கு நாங்கள் கொடுத்த வழக்கமே கிடையாது. அதனாலதான் கல்யாணத்துக்கு போக கூட வீட்டுக்காரியை கொடுங்கிறது. ஏன்னா இந்த பழக்கம் பின்னாடி வந்துட போதே. தவறு உள்ளம் தவறுகள் நாங்க எல்லாம் எப்படி வாழ முடியும்? உள்ளம் தவறுகள், உள்ளம் தவறு கல். அப்ப இங்க சொல்ற செய்வோரையா செய்யவும் படுமே. அப்ப இறைவன் தான் இதை செய்கிறான், உருவமாக மாறுகிறது, பிற உருவமாக மாறுகிறான்னா அப்ப அவனுடைய பாணி கொஞ்சமாவது நம்ம முகத்துல இருக்கணுமா வேண்டாம்? இருக்க மாட்டேங்குது. அப்ப நீ சொல்ற பொருள் தான் அவன் தான் செய்தான் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நல்லா பாத்துக்கப்பா, செய்த பொருளில் செய்வோருடைய திறம் தெரியும். எதுக்காக பைபாஸ்ல கும்பகோணம் டிகிரி காப்பிங்கிற அது அந்த ஊர் செங்கல்பட்டு காப்பி தான். இது கும்பகோணத்துல இருந்தா போட்டுக்கொள்ள நீங்க வச்ச. ஆனா கும்பகோணத்து காப்பியினுடைய ருசிய இங்க காட்டுறோம். அப்ப காப்பிலேயே கும்பகோணத்துக்கார செய்யற அந்த தூளை போட்டு செஞ்சா கும்பகோணத்தினுடைய சாயல் தெரியும். நீங்க கும்பகோணம் மைசூர் பாதையில மைசூர் இருக்கான்னு பார்க்க கூடாது. மைசூர் பாதை சொல்லுவான், அத மைசூர் இருக்கான்னு பார்க்க. கும்பகோணம் டிகிரி காப்பின்னு எழுதுறான் பைபாஸ் பூரா பாத்தீங்கன்னா தெரியும். கும்பகோணம் டிகிரி காப்பி மட்டும் எழுதுறான். கும்பகோணம் டிகிரி காப்பி மட்டும்தான். ஆக டீ கடைக்கெல்லாம் இப்ப ஒரு பெரிய விளம்பரம் கும்பகோணம் டிகிரி காப்பி. ஆனா அந்த டிகிரி காப்பியை நம்ம பாராட்ட இல்லைன்னா திருச்சியிலேருந்து 14 பேர் போன நேபாளத்துக்காக நேபாளத்தில் போய் இறந்து போயிருப்பான். 14 பேரும் லாட்ஜில் தங்கியிருந்த லாட்ஜில் டீ என்னன்னு கேட்டாங்களாம். அவன் எக்கச்சக்கமான விலை சொன்னானாம். இது எதுக்கு இதை சாப்பிடுவாரேன்னு சொல்லிட்டு வெளியே டீ கடையில் ஒரு கேன் மாதிரி வச்சு வச்சிருக்கேன், அங்கே சாப்பிடுவோம். 14 பேர் இறங்கி வந்து சாப்பிட போத நிலநடுக்கம் நடந்து அவங்க அங்கேயே சாப்பிட்டுருந்தாங்கன்னா அந்த கட்டணம் இடிஞ்சு விழுந்தபோது 14 பேர் அவுட் ஆயிருப்பான். திருச்சியிலேருந்து நேபாளத்துக்கு யாத்திரை போனோம். இறைவன் என்ன பண்ணா, இந்த கஞ்சத்தனத்தை அவனுக்கு ஏற்படுத்தி வெளியே வர வச்சான். இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் இல்ல. ஆக அந்த டிகிரி காப்பி சாப்பிடாம இந்த டிகிரி காப்பி சாப்பிட வந்ததுனால அவங்க டிகிரி பார்த்து முடிஞ்சு வச்சா. மூணாவது கருத்து, ரெண்டாவது கருத்து கரும்பு, மூணாவது கருத்து நகை, இப்ப நாலாவது கருத்து வெள்ளியும் சிப்பியும். சிப்பி வெள்ளி போல் தெரிகிறது, சுத்தி வெள்ளியில் தோன்றிட்டு ஆயிரும். நாலாவது சுத்தி வெள்ளியில் தோன்றித்தேனும் சத்து உலகு ஏறும் தாரா. சத்து உலகு ஏறும் தராது, நிலைத்த பொருளாக இருக்கிற ஒன்று தடப்பொருளை தராது. அதனால வெள்ளியோ நீ அதுல இருக்க சிப்பியோ சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஜடப்பொருள், பொதுவான மறுப்பு. அறிவுடை பொருளாக இருக்கிற பொருளில் அது சத்து பொருளாக இருக்கிற பொருளில் அசத்து பொருள் தோன்றாது. சத்து உலகு ஏதும் தாராது. தரும் அப்படியே வச்சுக்க, தரும் என்று சொன்னாலும் உலகை மித்தை என சொல்லிட்ட, உலகமானது நிலையானது அல்ல, மித்தைன்னா அழிஞ்சு போகக்கூடியது. நீ உலகமானது மித்தை இல்லைன்னு சொல்லிட்ட, அப்ப இறைவனால் தருகிற பொருளை நாம் இறைவனாக நினைக்காது, மயங்கி அதை வெள்ளி என்று நினைக்கிறோம். அதானே நீ சொல்றது, மயங்கி சிப்பிய வெள்ளின்னு நாம் நினைக்கிறோம். அதனால இறைவன் தந்த உடம்ப இறைவன் நினைக்காம உடம்புன்னு மயங்கி அறியும். உலகம் எல்லாம் மாயை. உன் கருத்துப்படி இறைவன் ஒருவன் உள்வருள், உலகம் எல்லாம் மாயை, மயக்கத்திற்கு உரியது. அப்ப மயக்கத்துக்கு உரியதுன்னா அது அழியும் அர்த்தம். மயக்கத்துக்கு உரியதுன்னா அது அழியும். ஆனால் இங்க நீ என்ன பண்ற, சுத்தி வெள்ளியில் தோண்டிட்டு ஆயினும் சத்து உலகு தராது. தரும் எனில் உலக மித்தை என்று ஓராது உரைத்தனை. முன்னாடி நீ உலகம் அழிஞ்சு போகும், அப்ப உன்னுடைய ஆண்டவன் தான் இங்கே மற்ற பொருளாக பிரதிபலித்திருக்கிறான் என்றால், மற்ற பொருள் அழியும் என்றால் இறைவன் அழியாதவன் எப்படி மற்ற பொருளாக இருந்து அழிவான்? இறைவன் அழியவன் அழியாதவன் ஆயிட்டே. அது சத்து பொருளை தரும், சத்து அசத்தை தரும். அசத்து என்பது அழியுமா அழியாதா? அசத்து அழியும், அதனால அது ஜடப்பொருள் என்று சொல்றோம். அப்ப சத்து பொருள் இந்த அசத்து பொருளை தந்தது என்ற அடிப்படையில் வெள்ளி சிப்பி நீ சொன்னால் அந்த அசத்து பொருள் அழியும். ஆனால் உன்னுடைய கூற்று என்ன, இறைவன் தான் அழியாத பொருளாக இருந்து அழியும் பொருளாக காட்சி தருகிறான், ஆனால் அழிய மாட்டான். ஆனா இந்த அசத்து பொருள் அழியுமே, அசத்து பொருளாக சாமி வந்தாச்சுன்னு சொன்னா அப்ப சாமியும் அழிவாரே. அதனாலதான் நம்மால் என்ன சொன்னா, உடம்பு அழியுமே தவிர உயிர் அழியாது. உயிர் அழியாது என்பதால் உயிரோடு கலந்திருக்கிற இறைவன் அழிய மாட்டார். ஒரு அடி அடித்தா சந்திச்சு தான் நீ, நீ எதை கண்ணால பாத்தியோ அது கூட உணர்வு அசத்து அடித்தார். ஒரே உன் கண்ணால எதை பார்க்கறியோ அதுல அழிஞ்சு, அதனாலதான் அந்த கண்ணால பார்க்க முடியாது, உயிரும் இறைவனும் இருக்கும். ரெண்டையும் பார்த்துட்டோம்னு வச்சுங்க, நம்ம கண்ணே நிச்சயம் அழிஞ்சு. கண் பட்டு நம்மால பார்க்கப்பட்ட பொருள் எல்லாம் அழியும். உண்மைதானே, வீட்டுல கண் திருச்சி வைக்கிறோமா இல்லையா? என்ன அர்த்தம்? சித்தாந்தத்தை நம்ம எரியாமலே வாழ்க்கையில வச்சிருக்கோம். திருச்சி பொம்மை வைக்கிறோமா இல்லையா? அந்த கண் பாருங்க, அழகான கண்ணா இருக்கா? இல்ல, நொண்டி கண்ணா இருக்கு. ஏன்னா நல்லவன் பட்டு அழிஞ்சு போகும், இந்த மாதிரி கண்டுபட்டு அழியாது. அதுக்கு தான் அந்த மாதிரி கண்ணை வச்சேன். எவ்வளவு அழகு பாருங்க வாழ்க்கையில. அப்ப சித்தாந்து தெளிவா சொல்லுது, ஆன்மா உன்னுடைய கண்ணு நல்ல கண்ணு பட்டா அதெல்லாம் நுழையா போயிடும், நீ நுழை கண்ணா இருந்தா அதெல்லாம் நல்லா இருக்கும். எல்லாம் வாழ்க்கை தான், என்ன பண்ற நீ? அதான் உலக மித்த இது ஓராது உழைத்தலை, நிலவும் நீர்மரம் நிலத்திலே யாங்கும் விவகாரத்தில் வேண்டுவது உலகம். அதனால இந்த உலகத்தில் நிலையான் உன் கண் பட்டால் நிலையாது. எனவே நிலையாது என்று நீ சொன்னாய், இப்பொழுது இறைவன் இந்த நிலையில் அவர் மாறுகிறார் என்றால் அறிகின்ற பொருளுக்கு அவன் காரணமாயிருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு தத்துவத்தை சொல்ற தத்துவம் கொஞ்சம் இந்த இடங்களில் இந்த நாலாவது கருத்துக்கு பிழை தரும். விவகாரத்தில் வேண்டுவது உலகம், பரமார்த்தத்தில் பகரம் பகராம் என்னில் பரத்து உள்ளதே இவையும் பரமார்த்தம், பரத்து இழதே ஒளி முன்பகர் மாற்றம் அதன் முதல் இது என உதவுக. அன்றியும் விவரிக்குங்கால் திகழ் பரமார்த்த நிலை அது தெரிவில், இது நீ ஏன் தெரியாது ஆயின் அதுவும் தெரியாது உரையார் அளவையும்.

பொழிந்தனை அன்றே அளவை காண்டல் கருதல் உரையன உளது அவை மூன்றின் மொழி வழி நுழையும் நீன் பிரமேயம் என்பது ஆம் கொள். இதுவரை ஒரு தத்துவத்தை

பரமார்த்தனையை உலகம் இன்றி கொள்வோம் எனில் பிரமத்திலிருந்து தோன்றி உலகம் பரமார்த்தத்தின் உள்ளதே என்று கொள்ள வேண்டும். அதாவது உலகம் இருக்கு, அதாவது இறைவன் உலகமாக தோன்றியிருக்கிறான். அதான் உடம்பு உண்ட ஜடப்பொருள். இறைவன் அறிவுடைய பொருள், மாயாவதியின் மதம் உலகம் அறிவுடைய பொருள், அதாவது இறைவன் அறிவுடைய பொருள், அவன் அறிவற்ற பொருளாக காட்டுகிறான். அதான உலகம் அறிவற்ற பொருள், எவையும் தாமாக காட்டுகிறான். இந்த உலகத்துலதான் தனுகரண புவன். எனவே இவையாக அறிவுடைய ஒருவன் அறிவற்ற பொருளாக காட்சி தருகிறான். நாம் அதனை இறைவன் என்று அறியாது மயக்க நிலையில் உலகம் என்று அறிகிறோம். இது மாயையினுடைய, மாயாவாதியினுடைய கருத்து. இப்ப விவகாரம் படி ஒரு விவகாரம் பண்ணிப்பார், அது ஒரு விரிவு நிலையில் ஆராய்ந்து பார்ப்போம் என்றார். உலகம் உள்ளது என்று கொள்வோம், உலகம் இருக்கு. அப்ப அவனை பார்த்தான், ஏன்னா அவன் உலகம் இல்லைங்கிறான். அவன் என்ன சொல்றான், உலகம்னு ஒண்ணு இல்ல, இறைவன் தான் உலகமாக மயங்கி தெரிகிறான். உலகம் உள்ளது என்று கொள்வோம், பரமார்த்திக நிலையில் உலகம் என்று கொள்ளுவோம் எனில் பிரமத்திலிருந்து தோன்றிய உலகம் பரமார்த்தத்தின் உள்ளதாக கொள்ள வேண்டும். இறைவன் இந்த உலகத்தை தானாக படைத்தான் என்றால் இதே உலகம் பரமார்த்த நிலையில் இருக்கிற இறைவனும் இறைவனிடத்திலும் இருக்க வேண்டும். என அதே இறைவன் தான் இங்கே இந்த உலகத்துல உலகத்தை படைச்சிருக்கிறான். அப்ப இதே படைச்சளவு அவன் இருக்கிற இடத்திலும் இருக்கணுமா வேண்டாமா? பரமார்த்தத்திலும் இருக்க வேண்டும் என கொள்ள வேண்டும். பரமார்த்தனை உலகம் இல்லை என்று கொள்வோம் எனில் அப்படி இல்லை, அங்க உலகம் இல்லை, இங்க மட்டும்தான் உலகம், அங்க உலகம் இல்லை. எப்படின்னா இங்க இருக்கிற நான் தான் அங்கே இருக்கேன், இங்க இருக்கிற என்கிட்ட என்ன பண்பு இருக்கோ அது அங்க இருக்குன்னு கொள்ளணுமா வேண்டாமா? கொள்ளணும். ஆனா நீ என்ன சொல்ற, இங்கு ரெண்டாக இருந்தவன் அங்கு ஒன்றாக ஆகுறான்னு சொல்ற. அப்ப பரமார்த்தத்தில் உலகம் இல்லை என்று கொள்வோம் எனில் பிரமத்திலிருந்து தோன்றிய உலகம் பரமார்த்தம் உள்ளதே என்று கொள்ள வேண்டும். பரமார்த்தத்தில் இல்லை என்றால் நீ முன் கூறிய கொள்கையை மாற்றிக்கொள்க. அல்லாமலும் உலகிற்கு முதல் காரணம் எது என்ற கேள்விக்கு விடை தருக. நல்ல கேள்வியை கேட்கிற, விவகாரம் பண்ணி பார்ப்போம்ப்பா. இப்ப அந்த அமைப்பு இல்ல, இங்க வந்துச்சுங்கிற, அப்ப இங்க வந்துச்சுன்னு சொன்னா எதையாவது வச்சுதானே உருவாக்கணும். சார் ஒருத்தருக்கு ஒரு பண்புன்னு சொன்னா எங்க இருந்தாலும் அவனுடைய பண்பு இருக்கணுமா இல்லையா? இவன் குணத்தை மாத்தவே முடியாது, எங்கு போனாலும் வெட்டி விட்டுட்டே இருப்பான்னா வெட்டி விட்டுட்டுதான் இருப்பான். அது எதிலாவது ஒரு குறைய சொல்லுவான், அவன் குணத்தை மாத்த முடியாது. அது போல ஒருவனுக்கு இங்கே இருக்கிற குணம் என்று சொன்னால் அங்கேயும் வேணுமா இல்லையா? அங்க இல்ல அப்படின்னு சொன்னா, அப்ப இங்க மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா இங்க மட்டும் இருப்பதற்கு இவன் தோற்றிக் கொள்வதற்கு ஏதேனும் ஒரு மூல காரணம் வேணுமா இல்லையா? நாம் அதனாலதான் மூல காரணம் மண் என்று சொல்லணும், அதைத்தான் மாயை என்று சொல்லணும். இறைவன் இங்கே வருகிறான், இறைவனுக்கு அந்த உயிர்களுடைய தொடர்பு கிடையாது. எங்க? அவன் தனித்த உலகத்தில். இங்கே வருகிற பொழுது உயிருடைய தொடர்பு வருது. எப்படி உயிர் இருக்கிறதுனா மாயி என்ற முதற் காரணத்தை பற்றி தனுகரண குணபோகத்தை உருவாக்குறது. அப்ப இங்க வருகிற பொழுது அவனுக்கு ஒரு மூல காரணம், முதல் காரணம் மாயை என்பது உண்டாகிறது. எங்க? சைவத்தின்படி. மாயாவாதத்தின் நிலையில் இல்லை, பரமார்த்தம் இல்லை என்று நீ முதல் கூறிய கொள்கையை மாற்றிக்கொள்க. அல்லாமலும் உலகிற்கு முதல் காரணம் எது என்ற கேள்விக்கு விடை தருக. விவகாரங்களில் உனக்கு அறியாமை உள்ளது, எனவே உனக்கு அறியாமை ஏதோ சொல்லணும் சொல்ற. இந்த ஒருத்தர்னு வச்சுக்கிட்டு அது கேட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த அறியாமை எதிலிருந்து வந்தது என்பதையும் நீ கூற வேண்டும். எனக்கு தெரியாது, நான் மயங்கி அறிகிறேன் என்று சொல்கிறாய். அப்ப மயங்கினா உன்கிட்ட அறியாமைன்னு அர்த்தம். சரி, இறைவன் வந்தான், இங்க என்னுடைய உடம்பாக படைத்தான், அது எனக்கு மாயை, அது மாயாவாதம், நான் மயங்கி அறிகிறேன். அப்ப மயங்கி அறிகிறேன்னா உண்மையை என்னால அறிய முடியலேன்னு அர்த்தம். அப்ப அறியாமை எனக்கு வந்தது. அந்த உயிரான உனக்கு அறியாமை வந்ததுன்னா எங்கிருந்து வந்துச்சு? நீனா இல்லையே, நீனா உனக்கு இறைவன் தானே நீ? நான் இறைவனாக இருக்கிறேன்னா இந்த இறைவனாக மாறி இருக்கிற உலகத்தை என்னால அறிய முடியல, நான் மயங்கி இருக்கேன்னா அப்ப அறியாமை இருக்குன்னு ஒத்துக்க. அறியாமை எங்கிருந்து வந்துச்சு?

0: இதுதான் விவகாரம். என்ன அழகா சொல்ல விவகாரம் என்னன்னா, விவகாரமா பேசுறான் பாருங்க, விவகாரமா பேசணும். அவன் கல்யாணத்தை டும் டும் கடி மாப்பிள்ள நிறுத்துறான் போட்டவன். ஏன்னா அவன் பேர் விவகாரம் வேலிச்சான், விவகாரம் பண்றது அவன் வேலை நிறுத்துறான். மாப்பிள்ளைக்கு அப்பா மாப்பிள்ளைக்கு சித்தப்பா ஓடி வந்தார். என்னங்க ஏன் கல்யாண அழைப்பு எடுத்துட்டு வா, கல்யாணம் பொண்ணு பேர் போட்டிருக்கா, ஆமா சாந்தி. அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கு, லேட் பரஞ்சோதியின் மகள் சாந்தின்னு போட்டு. இப்ப மாப்பிள்ள பேர் என்ன, சாமிநாத். சாமிநாதனுக்கு என்ன போட்டிருக்கு, என்ன போட்டு என் மகன்னு போட்டிருக்கு. ஏண்டா பொண்ண போட்டு உன் மகன்னு போட்டுக்கிறான், பொண்ண பெற்ற அம்மனுக்கு அப்பனுக்கு மாத்திரம் லேட்டுன்னு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்கிறான். லேட்டுன்னு உனக்கு அவனுக்கு பட்டம், அவ அப்பனுக்கு மட்டும் லேட் பரஞ்சோதி சாந்தின்னு. உன் பேர் சும்மா போட்டுட்டானே, திருமுக இன்னார் ஊரை சார்ந்த திருமுகன் போட்டுட்டானே, உனக்கு ஏன்டா போடல, நிறுத்துறா கல்யாணத்தை. அவன் பொண்ணுக்கு அப்பயும் செத்து போன, அதனால லேட்டும் போட்டேன். இவன் மாப்பிள்ளைக்கு அப்பயும் இருக்கிறேன், அவனு லேட்டு எப்படி போடுவேன், விவகாரம் பண்றேன். அவனுக்கு லேட்டு போட்டுச்சு, இங்க லேட்டு போடல. ஏதாவது உன்னை சொல்லணும் சொல்லி நிறுத்துறவன் இருக்கான் பாருங்க, அதுல இவன். ஆனா லேட்டுன்னா அவன் செத்து போன, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. லேட்டுன்னா லேட்டு இப்ப எங்க இதுல ரிக் ரிச்சுக்காரு சொல்றான்ல, ரிக் அப்படிங்கிறான், லயன் அப்படிங்கிறான். லயன் சொன்ன சிங்கமா, லயன் சொன்ன இன்ஜினியர். அப்ப இன்ஜினியர் பட்டம் மறுத்தான், லேட்டு பட்டம். அப்ப இவனுக்கு லேட்டு தாத்தா பேரை போட்டு பேரன் ஏன் போடல, நிறுத்துறா கல்யாணத்தை. அப்ப விவாதம் விவாதம் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். நீ இங்கதான் அவன் உடம்போடு இருக்கிறான்னா அந்த உடம்பு இல்லையா அவளுக்கு, இல்ல வச்சுக்கோ. அப்ப பண்பிலே அவன் மாறுபட்டவனாக இருக்கிறான். அப்ப இங்க மட்டும் உடம்பாக அவன் மாறுவதற்கு எதற்கு முதல் காரணம் நீ சொல்ல வேண்டும், முதல் காரணம் உன்னால் சொல்ல முடியல. அப்ப அது என்னால சொல்ல முடியல, அவன் எப்படி மாறினான்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு அறியாம தான் சொன்னா, உன்னுடைய அறியாம உனக்கு எப்படி வந்துச்சு. உன்கிட்ட சாமி இருக்காரு, சாமினா அறிவுடையராச்சு. இந்த அறிவுடையர் சாமியாக இருக்கிற நீ அந்த அறிவத்தை ஜடப்பொருளாக இருக்கிறது எப்படி மாறினான்னு உனக்கு சொல்ல தெரியுனா, உன்னுடைய அறியாம எங்கிருந்து, இதான் விளக்கம். நீ அறியாமையும் பிரம்மத்திலிருந்து வந்தது என்று கூறின், இல்ல எனக்கும் அறியாம வந்தது பிரம்மம் தான், பிரம்ம இங்க அறியாமையாக இருக்கிற பிரம்மை பிரம்மம் அப்படின்னா, அறிவுடைய பொருள் அறியாமை எவ்வாறு தரும், அறிவுடைய பொருள் அறியாமையை எப்படி தரும். இவ்வாறு கூறினால் பிரம்மப்பொருள் அறிவே வடிவானது என்னும் கருத்துக்கு முரண்பாடு ஏற்படும். எனவே விவாதம் பண்ணுனா அறிவு பொருள் அறியாத பொருளை அறியாத பொருளாக மாறிற்று என்று சொன்னால் இப்படியெல்லாம் விதக்கம் பண்ணி கொண்டு இருக்கலாம். இது நாலாவது காரணம். ஒன்று, விவகாரத்தில் வேண்டுவது உலகம், பரமார்த்தத்தில் பகராம் எண்ணி வேண்டுது உலகம், உலகம் பரமார்த்தத்தில் பகராம் எண்ணில் பரத்து உள்ளதே இவையும் பரமார்த்தம், பரத்து இளதே ஒளி முன் பகர் மாற்றம் அதன் முதல் இது என உதவுக. அன்றியும் விவரிக்கும் கால் திகழ் பரமார்த்த நிலையது தெரிவில் இது நீ நீயே தெரியாது ஆயின் ஆயின் அதிலும் தெரியாது உரையார் அளவையும் ஒளிந்தனை அன்றே. அளவை காண்டல் கருதல் உரையென உளது அளவை அவை மூன்றில் மொழி வழி நுழையும். எனவே ஏதேனும் ஒன்றை அனும காண்டல் உரையாக வைத்து காட்சி அனுமானம் கருதல் அனுமானம் என் உரை அவமானம் என்ன நிலையில் நீ சொல்ல வேண்டும். என் பிரமேயம் என்பது எம் கொள், உன்னுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை நீ சொல்ல வேண்டும் என்று மாயாவாதியின் கருத்துக்கள் பலவற்றை மறுப்பதில் முதல் ஒரு ஐந்து கருத்து நான்கு கருத்துக்களை நாம் பார்த்திருக்கிறோம். எஞ்சிய கருத்துக்களை பின்னால் வாய்ப்பு நேரிடுகிற வாய்ப்பில் நாம் காண்போம் என்று சொல்லி, இதுவரை நான்கு வகுப்புகளில் அஞ்சு வகுப்புகளில் சங்கற்ப நிராகரணம் என்பது பதினான்கு சாஸ்திரங்களில் குறிப்பிடத்தக்க நூல், நிறைவு நூலாக இருந்தாலும் இதன் அடிப்படையில் தான் நாம் காலத்தை கணக்கிடுகிறோம். முப்பொருளை ஏற்றுக்கொள்வது சைவத்தின் கடமை, அந்த சைவத்தின் கடமையை நிலைநாட்டுவதற்காக ஆறு அகச்சமயத்தாரையும் ஒரு புறச்சமயத்தாரையும் அங்கே முன்னிறுத்தி அவர்கள் மூலமாக முப்பொருள் உண்மையை நாம் உணர வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய தன்மை என்பதை குறிப்பிட வைத்து இறைவன் எப்படியெல்லாம் இருக்கிறான் என்பதை ஏழு சமயவாதிகள் மூலமாக கூற வைத்து இறை நம்பிக்கை நமக்கு வேண்டும், அதன் மூலமாக உயிரையும் பாசப்பொருளையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை கூறுவதுதான் சங்கற்ப நிராகரணம். இதில் எப்படி வாதங்கள் தர்க்கங்களை வாதம் செய்யலாம் என்பதை உமாபதி சிவம் தன்னுடைய வாதத்தன்மையை எடுத்து காட்டியிருக்கிறார். இதில் முதலில் மாயாவாதி என்பவர் இறைவன் மட்டும்தான் உள்பொருள், மற்றவையெல்லாம் அவனாக காட்சி தருவதுதான் என்று சொல்கிற மாயாவாதி கொள்கைகளை, அவற்றுடைய மறுப்பாக ஐக்கியவாதி மறுக்கின்ற செய்தியையும் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை ஐந்து வகுப்புகளில் எனக்கு இறையருள் காட்டிய வழியில் என் அனுபவ நிலையில் உங்கள் அனைவருக்கும் கூறியிருக்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த இறையருளுக்கு நன்றி கூறுவதோடு நீங்களும் வாழ்வாங்கு வாழ எல்லாமல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: நிதான மிகமேவு கழியார வருமானை கடனாறு மறவாமல் அடியாறு மலதூபம் அடியார்கள் உடமான வெடியாகும் அரிதாய வினை கூட நினையாவே. இருதயநாப்பன் அஞ்சலத்துருவின் இறைவனை உயிர்கொலை செய்யாமை அருள் பொறியடக்கம் புரிதமும் வாய்மை அன்பு அறிவு மனர் கொண்டு ஒருமையோடு அர்ச்சித்திருக்கவென்று அடியர் கொள்ளி அதிக்கை செய்து உணர்த்த திருவமர்தூர் செய்வரையர் குருவாம் திருநமச்சிவாயர் தாழ் போற்றி கருணை பொழுதி முகத்தில் திருநீற்றுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை திருத்துறவோடு புறையத்தில் பொறுத்தே பிஞ்சகனார் மனத்தார்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளதுரசை சிவஞான மாமுனிவன் மனத்தால் ஒருபொழுதும் இங்காமல் எமதுலத்தில் சிரத்தில் ஓதிரினாவில் என்றும் நிமித்தி உரைப்பாம் திருச்சிற்றம்பலம். திருத்தலத்திலே திருக்கோயில் கொண்டு எழுந்தொழியிருந்து நம்மை எல்லாம் வாழ்வித்தருளும் எல்லாமல்ல ஸ்ரீ ஒப்பிலாநாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ கோமுத்தீஸ்வர பெருமானுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை முன்னதாக போற்றி துதி செய்து கொண்டு நம் திருமணத்திலே திருவீற்றெழுந்தொழியிருந்து நமக்கெல்லாம் ஞான அனுக்கிரகம் வழங்கியருளும் அருள்மிகு ஞானமான நடராஜ பெருமானுடைய பொன்னார் திருவடி தாமரைகளையும் ஆதீன குருமுதல்வர் அருள் திரு நமச்சிவாயமூர்த்திகளுடைய பொன்னார் திருவடி தாமரைகளையும் போற்றி வலுத்திக் கொண்டு அவர்கள் திருவருளும் குருவருளுமே தமதாக கொண்டு ஞானச்சன் போல் ஒற்றி வருகின்ற திருக்கைலாய விளம்பரை திருவாரூரை ஆதினத்து சீர்வளசீர் குருமகாச நிதானவர்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனமொழிமைகளால் போற்றி பரவிக்கொண்டு இன்றைய தினம் நம்முடைய ஆதினத்து மூன்று குருமூர்த்திகள் அருளி செய்துள்ள தசகாரியங்கள் என்ற பண்டார சாத்திரங்களை ஒவ்வொன்றாக சிந்திக்க தொடங்குவதற்கு குருவருள் வாழ்த்துள்ளது. முதற்கண் விளங்குவது மூன்றாவது பட்டத்திலே எழுந்தருளியிருந்து அருட்செங்கோல் செலுத்தி வந்த நமச்சிவாய மூர்த்திகளுடைய நேரடி மாணாக்கராகிய அவர்களிடமே ஞானதீக்கையும் துறவும் பெற்றுக்கொண்டு மூன்றாவது பட்டத்தை அணி செய்த ஞானாசிரியர் அருள் திரு அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்த தசகாரி. இந்த தசகாரியத்தை போற்றி பரவி ஒரு மெய்யன்பர் பாடியுள்ள பாடலானது பாயிர பாடலாக விளங்குகிறது. இந்த பாயிர பாடல் தசகாரியத்தினுடைய மாண்பினை நமக்கு எடுத்துரைக்கின்றது. தலையானேம் ஆவி தலையானேம் இன்ப தலையாவடுதுரை தாழ் தந்த தலை அம்பலவானன் பாட்டில் தசகாரியத்தை பலகால் வணங்குகையால் பார்த்து இன்பத்தலை ஆவடுதுரை தாழ் தந்த தலை அம்பலவானன் பாட்டில் தசகாரியத்தை பலகால் பார்த்து வணங்குகையால் தலையானேம் ஆவி தலையானேம் என்று இவ்வாறு கொண்டு கூட்டு செய்து கொள்ள வேண்டும். இன்பத்தலை ஆவடுதுரை, அதாவது இன்பத்தலை என்பதை தலை இன்பம், தலையாய இன்பம், அது முத்தி இன்பம். எனவே தலை சிறந்த முத்தி இன்பத்தினை அருளும் தலமாகிய ஆவடுதுறை திருவாவடுதுறையில் எழுந்தருளியிருந்து தாழ் தந்த அடியேற்கு திருவடி தீட்சை அருளி ஆட்கொண்ட தலை அம்பலவானன் தலை சிறந்த ஞானாசீனாகிய ஸ்ரீ அம்பலவான தேசிகரது பாடலில் பாட்டில் தசகாரியத்தை பலகால் பார்த்து வணங்குகையால் தத்துவ ரூபம் முதலிய தசகாரியங்களை பலமுறையும் கற்று போற்றுதலால் தலையானே தலையாய ஞான நெறியை எய்தினோம் ஆவித்தலையானே அதன் பயனாகிய சுத்தாத்வீத முத்தியை அடைந்து ஆன்மாக்களுள் தலைமை பெற்ற ஆன்மாவாக ஆனோம் என்று இவ்வாறு இந்த பாடல் போற்றுகின்றது. ஆக இந்த பாடலை பார்க்கும் பொழுது அம்பலவான தேசிகளுடைய தசகாரியமானது சிறந்த பரிபாகமுற்ற ஆன்மாக்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டு அவர்களுக்கு வீடு பெற்றையே தரவல்ல ஞான நூல் என்பது நமக்கு புலனாகும். நாம் கற்கின்றோம் என்றால் நம்முடைய பக்குவத்திற்கு ஏற்ற அளவிலே நமக்கும் இந்த நூலானது துணை செய்யும். இந்த தசகாரியத்திலே முதற்கண் மங்கள வாழ்த்து பாடலாக விநாயக வணக்கம் அமைந்துள்ளது. மங்கள வாழ்த்து என்று சொல்லும் பொழுது வரும்பொருள் உரைத்தல் என்று சொல்வார்கள். நூலிலே என்னென்ன கருத்துக்கள் வர இருக்கின்றன என்பதை தன்னுள் தொகுத்து அடக்கி காட்டுதல் மங்கள வாழ்த்துக்கு இலக்கம். அளவில் சிறியதாக இருக்கின்ற அதே வேளையில் நூற்கருத்துக்கள் அனைத்தையும் தன்னகத்தே காட்டி விளங்குகின்ற திறன் கொண்டு விளங்குவன இறைவனை வாழ்த்துகின்ற வாழ்த்து பாடலாகவும் அந்த பாடல் இருக்கின்றது. அதே சமயத்தில் நூலிலே வரக்கூடிய கருத்துக்களை தொகுத்து சொல்லும் வண்ணமும் இருக்கின்றது. அப்படியெல்லாம் சிறப்பாக அருட்பாடல்களை நம்முடைய ஆண்டோர் பெருமக்கள் அருளியுள்ளார். எடுத்துக்காட்டாக சிவஞான போதத்து மங்கள வாழ்த்து விநாயக வணக்கச் செயலையும் சிவஞான சித்தியார் மங்கள வாழ்த்து சிவபெருமான் வணக்கச் செயலையும் நாம் குறிப்பிடலாம். இங்கே விநாயகர் வணக்கச் செயல்தான் மங்கள வாழ்த்தாக அமைந்துள்ளது. விநாயகர் துதி. ஒருவிய இச்சையாதி உதயமாய் ஒடுங்க என்பால் மருவிய கலாதி இச்சை மறைந்திட, ஈசன் தன்வால் விரவிய இச்சையாதி விளங்கியாங்கு ஒடுங்க வேண்டி திருவருள் வாரணத்தின் திருவடி சென்னி வைப்பான் என்பது இந்த பாடல். அரிய பாடலாகும். இந்த பாடலை காஞ்சிபுரத்து சீரத்திரு தொண்டைமன்ற அதின சுவாமிகள் தாம் எழுதியுள்ள உண்மை விளக்க உரையிலே மேற்கோளாக எடுத்துக்காட்டி இப்பாடலை அருளியவர்கள் திருவாவடுதி ஆதீனத்து மூன்றாவது பட்டத்தில் எழுந்திருந்த ஸ்ரீ அம்பலவான தேசிக சுவாமிகள். அவரே சிவம், சிவமே அவர் என்று போற்றி பரவியுள்ளனர். இப்பாடலின் பொருளை உபதேச முறையில் அறிந்து கொள்க என்றும் அவர்கள் அங்கே நெறிகாட்டியுள்ளனர். இங்கே இப்படிப்பட்ட அரிய பாடலுக்கு உரை சொல்லும் பொழுது குருவர்களை வணங்கிக் கொண்டு குருவர்கள் உணர்த்த அடியனுக்கு எட்டிய சிந்தனைகளை இங்கே உரையாக தந்துள்ளேன். ஒருவிய இச்சை ஆதி உதயமாய் ஒடுங்க. பாடலை சேர்த்து எழுதும் போது ஒருவிய விச்சை ஆதி என்று வரும். பிரிக்கும் பொழுது ஒருவிய இச்சை ஆதி என்று பிரிக்கலாம். ஒருவிய இச்சை ஆதி உதயமாய் ஒடுங்க என்பது முதல் அடி. இந்த ஒருவிய இச்சை ஆதி என்பதை சிறிதே மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒருவிய இச்சை ஆதி என்பதை ஒருவிய ஆதி இச்சை என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். இச்சை என்பதற்கு முன்பாக ஆதி என்பதை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஒருவிய ஆதி, ஒருவிய என்றால் நீங்கிய, ஆதி என்பது ஆதிசக்தி ஆகிய திரோதான சக்தியை குறிக்கிறது. ஆதிசக்தி என்றாலும் திரோதான சக்தி என்றாலும் ஒன்றுதான் என்று மாதவ சிவஞான சுவாமிகள் மாபாடியிலே ஓரிடத்தில் கூறுவார். இந்த திரோதான சக்தி என்பது என்னவென்றால், இது ஆன்மாக்கள் செய்த வினைக்கீடான போகங்களை அந்த ஆன்மாக்களுக்கு ஊட்டுவது. ஆனால் அந்த சக்தி தான் நமக்கு வினைப்போகங்களை ஊட்டுகிறது என்று நாம் அறியவில்லை. நம்மால் பிறரால் நமக்கு இன்ப துன்பங்கள் வருகின்றன என்றுதான் நிற்கின்றோமே ஒழிய, எல்லாவற்றுக்கும் தோன்றா துணையாக இருந்து திருவருள் தான் நமக்கு செய்த வினைக்கு ஈடான போகங்களை ஊட்டுகிறது என்பதை நாம் உணர்வதில்லை. ஏனென்றால் இந்த திருவருள் தன்னை காட்டிக் கொள்வதில்லை. காட்டினால் ஆன்மாவுக்கு காணும் திறன் இல்லை. ஆகவே அந்த பக்குவம் வராத ஆன்மாக்களாக இருப்பதனாலே அத்தகைய ஆன்மாக்களிடம் திருவருளானது அருட்சக்தியா என்ற நிலையிலே அது விளங்காமல் திரோதான சக்தி என்ற நிலையிலே விளங்கி வினைப்போகங்களை ஊட்டியுள்ளது. எப்போது ஆன்மாவிற்கு பக்குவம் வருமோ, குருவருளை பெறுவதற்கு ஆன்மா தகுதி உடையதாக ஆகுமோ, அப்பொழுது இந்த திரோதான சக்தியானது தன்னுடைய நிலையிலிருந்து மாறி அப்புறம் அது திரோதான சக்தியாக இருக்காமல் அருட்சக்தியாக விளங்குகிறது. இந்த கருத்தினை சிவபிரகாச பாடல் நமக்கு தெரிவிக்கின்றது. இருவினை ஒப்பு நடந்துவிட்டால் முற்சினமருவு திரோதாயி கருணையாகி என்று சிவபிரகாசம் குறிப்பிடுகின்றது. இதுவரை சினத்தோடு இருந்து, சினம்னா வேற ஒன்றும் இல்லை, செய்த வினைக்கு தக்க போகங்களை ஊட்டுதல். ஆகவே அப்படி வினைப்போகங்களையே ஊட்டி வந்த திரோதான சக்தி முத்தி பெறுவதற்கு பக்குவம் அந்த ஆன்மாவுக்கு வந்துவிட்டது என்றால், அப்புறம் அந்த ஆன்மாவிற்கு வந்து அது தோன்றா துணையாக மறைந்திருக்காமல் அது குருவர்களாக வெளிப்படக்கூடிய தருணம் வந்துவிட்டது என்று பொருள். ஆகவே அப்போது அந்த திரோதான சக்தி என்ற நிலை நீங்குகிறது. அதைத்தான் முதலடியிலே குறிப்பிட்டார். ஒருவிய ஆதி, நீங்கிய ஆதிசக்தி. ஆதிசக்தி நீங்குகின்றது என்றால் அந்த திரோதான சக்தி என்ற நிலையில் இருக்காமல் அருட்சக்தி என்ற நிலைக்கு அது மாறுகிறது என்பது பொருள். ஏன் மாறுகிறது? இதுவரை திரோதான சக்தியாக விளங்கி இந்த ஆன்மாவுக்கு வினைப்புகங்களை ஊட்டினோம், அதனால் இந்த ஆன்மா பக்குவப்பட்டு விட்டது. இந்த பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு இனி நாம் அருட்சக்தியாக விளங்கி அதற்கு முத்தி வரல வேண்டும் என்ற காரணம் பற்றி அந்த திரோதான சக்தி தன் நிலையிலிருந்து மாறுகின்றது. அந்த மாறுதலைத்தான் நீங்குதல்னு சொன்னார். ஆசுரு திரோதம் மேவாது அகலும் என்று சிவபிரகாசம் கூறுகின்றது. திரோதான சக்தி அகலும், பக்குவம் வரும்போது திரோதான சக்தி அகலும் என்று சிவபிரகாசம் கூறுவதைத்தான் இங்கேயும் அது நீங்கிய திரோதான சக்தி என்று கூறினார். அதான் ஒருவிய ஆதி. நீங்கிய திரோதான சக்தி எதுவாக மாறுகிறது? இச்சை உதயமாய் ஒடுங்க. இச்சை உதயம், இச்சை என்பது கருணை என்று பொருள்படும். இந்த கருணை என்பது இங்கு அருட்சக்தியை குறிக்கும். அதான் பொதுவாக எல்லா ஆன்மாக்களிடத்திலும் சுவாமி வந்து அருளோடு இருக்கிறார். அது பொதுவாக இச்சாசக்தின்னு சொல்வார்கள். இச்சை உயிர்கருள் நேசமாகும் என்று சிவஞான சக்தியாரும் கூறும். ஆனா இங்க சொன்ன இச்சை இருக்கிறதே, இது வந்து கருணை என்று பொருள்படும். அதான் சிவபிரகாச பாடலை சிந்திக்கணும். சினமரவு திரோதாயி கருணையாகி, திரோதாயி அருட்சக்தியாக மாறுகிறது, பராசக்தியாக மாறுகிறது என்பதை சொல்லும்போது கருணையாகின, எனவே கருணை இச்சை வேணா ஒரே பொருளை தரக்கூடியவைதான். அங்க கருணைன்னு சொன்னதுதான் அங்க இச்சைன்னு இருக்கு. அது என்ன பொருள்படும் என்றால் அருட்சக்தி ஆகிய பராசக்தி என்று பொருள்படும். ஆன்மாவுக்கு ஞானத்தை உணரும் பக்குவம் வந்து விட்டதென்றால் அந்த ஆன்மாவிடம் திரோதான சக்தி தன் நிலையிலிருந்து மாறி அருட்சக்தியாகிவிடும். அந்த அருட்சக்தியாக அவ்வாறு அந்த ஆன்மாவே அந்த சிவசக்தி விளங்கும். அப்படி சிவசக்தி அருட்சக்தியாக விளங்கக்கூடிய அந்த நிலையைத்தான் சத்தியவாதம் சத்தியவாதம் என்று சொல்வார். ஆகவே திரோதான சக்தியாக ஒருவரிடம் சிவசக்தி விளங்கும் போது அவனுக்கு சத்தியவாதம் நிகழவில்லை. அந்த திரோதான சக்தி தன் நிலையிலிருந்து மாறி அருட்சக்தியாக அந்த ஆன்மா அறிவில் விளங்குது என்றால் ஆன்மா சத்தியவாதம் உற்றது என்று பொருள். அந்த செய்தியை தான் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். அந்த சத்தியவாதமும் வந்து மந்தம் மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம்னு படிப்படியாக வளரக்கூடியது. இந்த சத்தியவாதம் அதான் சூரியன் உதயமாகி அந்த சூரியன் அப்படியே படிப்படியா அந்த ஒளி பெருகுவது மாதிரி இந்த சத்தியவாதமும் மந்ததரம் மந்தம் தீவிரம்னு பெருகக்கூடியது. அதனால முதல்ல வந்து தொடக்க நிலையில வந்து அந்த சூரிய உதயம் மாதிரி இந்த திருவருளானது அருட்சக்தியாக ஆன்ம அறிவிலே உதயமாகிறது. அதான் இச்சை உதயமா என்று சொன்னார்கள். ஆதியாகிய அந்த திரோதான சக்தி நீங்கி அது என்னவாகிறது? இச்சை உதயமாய். ஒடுங்க என்றால் பதிய என்று பொருள். ஒடுங்க என்றால் அழியன்னு ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளை இங்கே கொள்ளக்கூடாது. பதிதல் என்றும் பொருள் உள்ளது. முத்தான்மாக்களிடம் பேரின்பமானது ஒடுங்கி இருக்கும் என்று சிவபிரகாசம் சொல்லும். சிவபிரகாச சொல்லாட்சிகள் நிறைய வருகின்றன நம்ம குருமூர்த்தியுடைய பாடலில். சிவபிரகாசத்துல தான் சொல்லியிருக்கின்றார் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள். சிவபிரகாசம் சார்பு நூலாகும். சித்தியார் வழி நூல், சிவபிரகாசம் சார்பு நூல். சிவபிரகாச சாஸ்திரத்திலே உமாவதி சிவம் அருளி உள்ளார்கள், முத்தான்மாக்களுடைய உள்ளத்திலே முத்து இன்பம் ஒடுங்கும், உளத்துள் இன்பு ஒடுங்க என்று சொல்வார். அந்த பொருளிலே இங்கே கொள்ள வேண்டும். அப்ப ஒடுங்குதல்னா பதிதம். ஒருவிய ஆதி நீங்கிய ஆதிசக்தி இச்சை உதயமாய் ஒடுங்க, அதாவது அருட்சக்தி உதயமாக கருணை உதயமாக அடியேன் அழிவிலே பதிய. அப்படி பதிஞ்சதுனால என்ன ஆகுது? சத்தியவாதம் விளைகிறது. திரோதான சக்தியை அருட்சக்தியாக மாறி ஆன்மா அறிவில் விளங்கினால் அந்த ஆன்மாவுக்கு சத்தியவாதம் வந்தாச்சு. சத்தியவாதம் வந்த ஆன்மா உலகப்பற்றை முற்றிலும் துறக்கிறது. அதுதான் அடுத்தடியில சொல்றாங்க. உலகப்பற்று எதன் வாயிலாக விளைகிறது? கலாதி தத்துவங்கள் தான் உலகத்தை நமக்கு காட்டுகின்றன. கலாதி தத்துவங்கள் வாயிலாகத்தான் உலகப்பற்று விளைகிறது. எனவே கலாதி இச்சை மறைந்திட என்பால் மறுவிய கலாதி இச்சை, மறுவுதல் பொருந்துதல். இதுவரை என்னிடம் பொருந்தி இருந்த இந்த கலாதி தத்துவங்கள் வாயிலாக வெளிப்பட்ட உலக இச்சை உலகப்பற்று மறைந்திட. ஏன் மறைஞ்சது? ஒருவிய ஆதி இச்சை உதயமாய் ஒடுங்க, நீங்கிய ஆதிசக்தி அருட்சக்தி மயமாக அழியன் அறிவிலே பதிய, அதன் பயனாக என்பால் மறுவிய என்பால் பொருந்தி இருந்த கலாதி இச்சை கலாதி தத்துவங்கள் வாயிலாக வெளிப்படும் உலகப்பற்று மறைந்திட, உலகப்பற்று நீங்கிட. உலகத்துல பற்று நீங்கினா அந்த பற்று சிவத்திடம் தான் போய் நிலை பெறும். உலகப்பற்று விட்டவர்கள்னா சிவத்திடம் பற்று வைத்தவர்கள் என்றுதான் பொருள். எனவே உலகப்பற்று அவ்வாறு மறைந்திடவும் அடியனுடைய இச்சையெல்லாம் எங்க போய் விளங்குகிறது? ஈசன் தன்பால் விரவிய இச்சை ஆதி விளங்கி. உலகத்திலிருந்து அடியனுடைய பற்று நீங்கிய பிறகு அடியனுடைய இச்சை அறிவு செயல் மூன்றும் எங்க? ஈசனிடம் விரவுகிறது. ஈசனிடம் விரவி கலந்து நிற்கின்றது. ஈசன் தன்பால் விரவிய இச்சை ஆதி. இச்சை ஆதி இந்த இடத்துல ஆதி என்பது முதலிய என்று பொருள். முதலடியில ஆதி என்பது ஆதி சக்தி திரோதான சக்தி என்று பொருள். மூன்றாம் அடியில் வருகின்ற இச்சை ஆதியில உள்ள ஆதி முதலியன்னு பொருள். இச்சை முதலியன்னா இச்சை அறிவு செயல் மூன்றையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். எனவே ஈசனிடத்திலே விரவிய அடியனுடைய இச்சை அறிவு செயல் எல்லாம் விளங்கி அந்த ஈசனிடமே நிலைபெற்று விளங்கி அங்கு ஒடுங்க வேண்டி அந்த ஈசனிடம் அடியனுடைய அறிவிச்சை செயல்கள் முனைத்து நில்லாமல் அந்த ஈசனிடம் அடங்கி விளங்க வேண்டும். அதான் ஒடுங்க வேண்டி. அவ்வாறு ஈசனிடத்திலே அடியனுடைய அறிவிச்சை செயல்கள் அடங்கி இருக்க வேண்டி என்ன செய்ய வேண்டும்? திருவருள் வாரணத்தின் திருவடி சென்னி வைப்பான். திருவருள் மயமான வாரணம் என்பது யானை. இங்கு யானை முகக் கடவுளாகிய விநாயகரை குறிக்கும். திருவருள் மயமான யானை முகக் கடவுளின் திருவடிகளை சென்னியில் வைப்பான், சிரத்தில் வைத்து போற்றுவோம் என்று கூறுகின்றார். ஆக இந்த நான்கு அடிகளிலும் கூறப்பட்டுள்ள செய்தியை பார்த்தோம் என்றால் அடியனிடம் இதுகாரும் திரோதான சக்தியாக இருந்து வந்த அந்த சக்தியானது நீங்கி அவ்வாறு நீங்கிய அந்த ஆதிசக்தி திரோதான சக்தி இச்சை உதயமாய் ஒடுங்க, அருட்சக்தி உதயமாக அடியேன் அறிவில் பதிய, அதன் பயனாக என்பால் மருவிய கலாதி இச்சை மறைந்திட, என்னிடம் பொருந்தி இருக்கும் கலாதி வாயிலாக வெளிப்படுகின்ற உலக இச்சை மறைந்திட, அதன் பயனால் ஈசன் தன்பால் விரவிய இச்சையாதி உலகத்திலிருந்து அடியனுடைய இச்சை நீங்கியதாலே ஈசனிடம் அந்த என் இச்சை பொருந்தியது. இச்சை ஆதி, இச்சை முதலியவை, அதாவது இச்சை அறிவு செயல் முதலியவை ஈசனிடம் விரவியது. அவ்வாறு ஈசனிடம் விரவிய அடியனுடைய அறிவிச்சை செயல்கள் அந்த ஈசனிடமே நிலை பெற்று விளங்கி அங்கு ஒடுங்க வேண்டி, அந்த ஈசனிடத்திலே அடங்கி இருக்க வேண்டி என்ன செய்கிறேன், திருவருள் வாரணத்தின் திருவடியினை சென்னியில் வைத்து போற்றுகிறேன் என்று இவ்வாறு பொருந்தார். ஆக திரோதான சக்தி தன் நிலையிலிருந்து நீங்கிய அருட்சக்தியாக மாறும் என்றால், எப்போது மாறும், சிவபுண்ணியங்களை செய்தால் இருவினை ஒப்பு நிகழும், இருவினை ஒப்பினால்தான் இந்த சத்தியநிவாதம் நிகழும். ஆகவே சிவபுண்ணியத்தின் பயனாக நீங்கிய திரோதான சக்தி கருணை உதயமாய் அடியேன் அறிவில் தங்கி விளங்க, அதன் பயனாய் அதுகாரும் அடியேனிடம் பொருந்திய கலாதி தத்துவங்கள் வாயிலாக வெளிப்படும் உலக இச்சை மறைந்திட, அதன் விளைவாய் ஈசனிடம் விரவிய அடியனது இச்சாஞான கிரியைகள் அந்த ஈசனிடத்து வியாபியமாய் அடங்க வேண்டி திருவருள் மயமான யானை முக கடவுளின் திருவடிகளை சிரத்தில் கொண்டு போற்றுவாம் என்று இவ்வாறு அருமையாக பாடலை அமைத்துள்ளார்கள் நம்முடைய அம்பலவான தேசிகமூர்த்திகள். ஆகவே இதிலே கலாதி இச்சை மறைந்திட, உலக இச்சை மறைதல் என்பதிலே தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி மூன்றும் அடங்குகின்றன, மூன்றும் அங்கே வழங்குகின்றன. சத்தியநிபாதத்தால் கலாதிகளையும் அவற்றிற்கு மேலும் கீழும் உள்ள பிற தத்துவங்களையும் உணர்ந்து அவற்றில் பற்றுவிட்டு விளங்குதல் இப்பாடலில் குறிக்கப்படுவதன் மூலம். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம் ஆகியன குறிப்பாக காட்டப்படுகின்றன. ஈசன் தன்பால் விரவிய இச்சையாதி என்பதால் சிவரூபம், ஆன்ம தரிசனம், சிவதரிசனம் ஆகியனவும், ஒடுங்க வேண்டி என்பதால் சிவயோகம், ஆன்மசுத்தி, சிவபோகம் ஆகியனவும் குறிப்பாக உணர்த்தப்படுகின்றன. இவ்வாறு நூற்கருத்தை குறிப்பாக தொகுத்து காட்டுதல் மங்கள வாழ்த்திற்கு இலக்கணமாகும். எனவே இந்த நூற்கருத்து என்ன, தசகாரியம்தான். தசகாரியங்கள் எவை? தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்மசுத்தி, சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம், இந்த பத்தையும் காட்டியிருக்கின்றார்கள் இந்த பாடல். கலாதி இச்சை மறைந்திட, கலாதி தத்துவங்க தான், உலக இச்சைன்னு கூட போடாம கலாதி இச்சைன்னு போட்டார்கள். ஏன்னா கலாதி தத்துவங்கள் அங்க குறிப்பிடணும். அந்த தத்துவங்கள் வாயிலாக வெளிப்படும் இச்சை, அந்த தத்துவங்களின் மீது உள்ள இச்சை, இந்த இச்சையெல்லாம் மறைந்திட என்று சொல்லும் பொழுது தத்துவங்களின் மீது பற்றை விடுகின்ற தத்துவ சுத்தி பெறப்படுகிறது. தத்துவ சுத்தி எப்ப நிகழும்? தத்துவ ரூபமும் தரிசனமும் நிகழ்ந்த அப்புறம் நிகழும். எனவே தத்துவ சுத்தியை சொல்லிட்டாலே தத்துவ ரூபம், தத்துவ தரிசனமும் அடங்கி விடுகின்றன. ஈசனிடம் என்னுடைய அடியனுடைய இச்சை பொருந்தேங்கும் போது, ஈசனிடம் பொருந்துவதற்கு முன்னாடி தத்துவங்களை பற்ற விட்டு தன்னையே பிரம்மாவை மதிச்சினிக்கிற இடைப்பட்ட நிலை ஆன்மரூபம் இருக்கு. அந்த ஆன்மரூபத்தை கடந்துதான் ஈசனிடம் வந்து பக்தி ஏற்படும். ஆகவே அந்த ஆன்மரூபம் அங்கு பெறப்படுகின்றது. ஈசனிடம் பற்று வைப்பது சிவரூபம் முதலாக தொடங்குகின்றது. ஈசன் நம்மை எப்படியெல்லாம் பிறவிகளில் செலுத்தி நம்மை வந்து எவ்வளவு கொஞ்சம் கூட நாம பக்குவப்படாமல் இருந்தோம், ஆனாலும் நம்மை கைவிடாமல் பல பிறவிகளிலும் நம்மை வளர்த்து எடுத்து இன்று ஒரு பக்குவத்தை தந்து குருவாக எழுந்தருளி தத்துவ சுத்தி நிகழ்த்தி வைத்திருக்கின்றானே என்று அந்த ஈசனுடைய ஐந்தொழில் திறனை அந்த ஆன்மா உணரும் பொழுது அந்த ஈசன் அருளிலே ஆன்மாவுக்கு பற்று பெருகுகின்றது. அதான் சிவரூபங்கிற நிலை. இந்த சிவரூபம் தொடங்கி ஈசனிடத்துல பற்று வளர்ந்துகிட்டே போறதுதான் சிவ தரிசனம், சிவயோகம் எல்லாம். ஆகவே அவையெல்லாம் அதுல பெறப்படுகின்றன. அந்த ஈசனிடம் ஒடுங்க வேண்டின்னு சொல்லும் பொழுது ஈசனோடு ஒன்றாகின்ற சிவ யோகம், ஈசனோடு ஒன்றானா என் பணிதான், எதுவும் இல்லை, எல்லாம் ஈசன் பணிதான் என்று அரண்பணியில் நிற்கும் அந்த ஆன்மசுத்தி, அதன் பயனாக சிவபோகத்தை அதை அனுபவிக்கும். அந்த சிவபோகம் எல்லாம் ஈசனிடம் ஒடுங்க வேண்டி என்பதனாலே பெறப்படுகின்றன. இவ்வாறு நூற்கருத்து தசகாரியங்களாகிய இந்த நூற்கருத்தை குறிப்பாக தொகுத்து காட்டுகிறது இந்த மங்கள வாழ்த்து என்று இந்த அளவிலே இந்த செயலை பார்த்துவிட்டு நீ அடுத்தார் போல ஞானமான நரகாசர துதி வைத்துள்ளார்கள். அதை பார்த்தோம் என்றார், அருந்திடும் வினையும் மையல் ஆக்கிடும் உடலும் போதத்து இருந்திடும் மலமும் இன்னே இருந்திட உயிரும் இன்பம் பொருந்திட உமையால் கண்டு போற்றிட அம்பலத்தே திருந்திட நடனம் செய்வோன் திருவடி உளத்தின் வைப்பான் என்று சொன்னார். அருந்திடும் வினையும், ஆன்மா அனுபவிக்கின்ற வினைப்போகங்களும், மையல் ஆக்கிடும் உடலும், மயக்கத்தை விளைவிக்கும் உடல் முதலிய மாயா காரியங்களும், போதத்து இருந்திடும் மலமும், அறிவில் விளங்கும் ஆணவ மலமும், இன்னே இருந்திட விரைந்து நீங்கிடவும், உயிரும் இன்பம் பொருந்திட ஆன்மா பேரின்பத்தை பொருந்திடவும், உமையாள் கண்டு போற்றிட உமையன்னை கண்டு போற்றிடவும், அம்பலத்தே திருந்திட நடனம் செய்வோன், திருவம்பலத்தின் சிறப்புற நடனம் செய்யும் ஞானமான நடராச பெருமானுடைய திருவடி உளத்தில் வைப்பான், திருவடிகளை உள்ளத்தில் வைத்து வணங்குவோம். ஆகவே மாயை மயக்கம் செய்யும், மாயை மயக்கமும் செய்யும் என்பதற்கு ஏற்ப மாயையினுடைய அந்த செயற்பாடு அந்த மாயாகாரியமாகிய உடல் முதலியவற்றால் வெளிப்படும் என்பார். மையல் ஆக்கிடும் உடலும் என்று அருளினார். மும்மலங்களும் இன்னே இருந்திட சொன்ன, இருந்திடனா நீங்கிட, அகன்றிட. இன்னே என்றால் அது விரைவு குறித்தது, விரைந்து நீங்கிட என்று பொருள். நரைப்பு மூப்போடு பிணி வரும் இன்னே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவிடைமுருகர் பதிவத்திலே சொல்வார். ஆக இவ்வாறு இந்த ஞானமான ராசர் துதியிலே நடராஜ பெருமான் மும்மலங்களையும் நீக்கி ஆன்மாவுக்கு பேரின்பம் வழங்கும் பொருட்டு ஆனந்த தாண்டவத்தை மேற்கொண்டு அருள்கிறார் என்ற செய்தி கூறப்பட்டது. இந்த கருத்து உண்மை விளக்க பாடலே வருவதாகும். மாயை தன்னை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள் தானெடுத்து நேயத்தை ஆனந்த வாரதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்த யார் பரதம் தான் என்ற உண்மை விளக்க பாடலிலும், எம்பெருமான் மும்மலங்களையும் நீக்கி ஆன்மாவை ஆனந்த வாரதியில் அழுத்துவார், அதுவே எம்பெருமானுடைய பரதம் என்ற செய்தி சொல்லப்படுகின்றது. வீசுகரத்தினாலே உதறுகின்றார், மாயாமலத்தை உதறுகின்றார். நெருப்பை ஏந்திய திருக்கரத்தினாலே வல்வினையை கண்ம மலத்தை சுடுகின்றார். ஊன்றிய திருவழியினாலே ஆணவ மலத்தை ஒடுக்குகின்றார் என்றெல்லாம் மும்மலத்தை அறுக்கும் திறன் அங்கே கூறப்படுகின்றது. அடுத்தார்போல் நமச்சிவாயமூர்த்திகள் துதி. சதுரறியாமை தீர தரித்தருள் உருவு கொண்டு துதிதரு வெண்ணெய் மையன் துறங்கு சந்ததிக்கோர் ஞான கதிரெனத் தோன்றி தென் ஆவடு துறைக்கண் இருந்து மதிதரு நமச்சிவாயன் வளர்கமலங்கள் போற்றி. சதுர் அறியாமை தீர, சதுர் என்பது ஒரு செயல்பாடு, அறியாமை என்பது இன்னொரு செயல்பாடு. இந்த ரெண்டும் ஆணவ மலத்தினுடைய செயல்பாடு. ஆணவ மலத்தினுடைய இந்த ரெண்டு செயல்பாடுகளும் ஒடுங்குவதற்காக திருமேனி தாங்கி வருகின்றார் நம்முடைய அருள் திரு நமச்சிவாயமூர்த்திகள் என்ற செய்தி முதலடியிலே கூறப்படுகின்றது. அறியாமை சரி, நம்முடைய அறிவை ஆணவ மலம் தடை செய்கிறது, எனவே அது அறியாமை செய்கிறது. அப்புறம் சதுர் என்பது என்ன? சதுர் என்பது சதுரப்பாடு. எத்தனைதான் நூல்களை நாம் கற்றாலும் இந்த உலகப்பற்றை நாம் நீங்க முடிகின்றதா? ஏன்னா ஆணவ மலமானது நம்மிடம் இந்த நிலையற்ற உலகத்திலே ஒரு பற்றை விளைவித்து நிற்கின்றது. ஐம்புல இச்சையினை அது தூண்டுகின்றது, அந்த விபரீதத்தை அது செய்கின்றது. ஆணவ மலம் அதை போய் நாம சார்ந்திருக்கின்றோம். சிவபெருமான் மீது அன்பு பெருகச் செய்து அதன் மூலம் அந்த ஆணவ மல சார்பை தான் நாம வந்து நீக்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் சிவபெருமானிடத்திலே போதுமான அளவு அன்பு பெருகாமையினாலே ஆணவ சார்பு நீங்காமல் இருந்து ஆகவே நமக்கு இந்த உலக இச்சையானது தலை தூக்குகிறது. ஆக எத்தனை நூல் கருத்துக்களை உணர்ந்தவரிடத்திலும் உலக இச்சையை மிகுவித்து நிற்கின்ற ஒரு சதுரப்பாடு, ஒரு சாமர்த்தியம் இந்த ஆணவ மலத்திற்கு இருப்பதனாலே இந்த ஆணவ மலத்தினுடைய அந்த செயலை சதுர் என்று குறிப்பிட்டார். சதுரப்பாடு சங்கரா ஆர்களோ சதுரர் என்பார் திருவாசகத்திலும். ஆகவே இந்த ஆணவ மலம் கேவலாபத்தையிலே அறியாமையை செய்கிறது, சகலாபத்தையிலே இந்த சதுரப்பாட்டை நிலையற்ற உலகத்தை கண்டு மயங்க வைக்கின்ற அந்த சாமர்த்தியத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த ரெண்டு காரியங்களும், ஆணவ மலத்தினுடைய இந்த ரெண்டு காரியங்களும் நீங்கும் பொருட்டு அருள் உரு தரித்துக் கொண்டு எப்படி வருகின்றார்? துதிதரு வெண்ணெய் மையன் துலங்கு சந்ததிக்கு. துதிதரு ஞானிகளாலே பக்குவான்மாக்களாலே துதிக்கப்படுகின்ற வெண்ணெய் நல்லூர் மெய்யனாகி, மெய்யன் மெய்யன் என்பது மெய்கண்டான், வெண்ணெய் நல்லூர் மெய்கண்டானுடைய துலங்கு சந்ததிக்கு, பொலிவு பெற்ற சந்ததிக்கு ஓர் ஞான கதிரனத் தோன்றி ஒரு ஞான சூரியனாக நாம் மெய்கண்டான் சந்ததிக்கு ஓர் மெய்ஞான பானுவாகி என்று இந்த அடிக்கருத்தை தான் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகளும் காஞ்சி புராணத்தில் வைத்தார்கள் குருமரபு வாழ்த்தில். மெய்கண்டான் சந்ததிக்கு ஒரு மெய்ஞான பானுவாகி, பானு என்றாலும் கதிர் என்றாலும் ஒன்றுதான், கதிரவனைத்தான் குறிக்கின்றன. அதான் துதிதரு வெண்ணெய் மெய்யன். துதிதரு வெண்ணெய் மெய்யன்னா ஞானிகளாலே துதிக்கப்படுகின்ற வெண்ணெய் நல்லூர் மெய்கண்டான் சந்ததிக்கு, துலங்கு சந்ததிக்கு, அவனுடைய பிரகாசமான சந்ததிக்கு ஓர் ஞான கதிரென தோன்றி, ஓர் ஞான சூரியனாக தோன்றி தென் ஆவடுதுரைக்கண் இருந்து. தென் என்பது திசையை குறிப்பதோடு அல்லாமல் அது இனிமை என்ற பொருளையும் தரும். எனவே தென் ஆவடுதுரை இனிய ஆவடுதுரை, இனிய ஆவடுதுரையிலே இருந்து மதிதரு நமச்சிவாயன். மதி என்பது இங்கு ஞானம், ஞானத்தை தருகின்ற நமச்சிவாயன், நமச்சிவாய குருமூர்த்திகள் வளர் கமலங்கள் போற்றி நம்முடைய உள்ளத்திலே சிந்திக்க சிந்திக்க அவருடைய திருவடி வளரக்கூடியது, எனவே வளர் கமலங்கள் என்ற சிந்திக்க சிந்திக்க அவருடைய அந்த குருவரு சார்பு நமக்கு அதிகமாகும், எனவே அந்த திருவடியினை வளர் கமலங்கள் என்று சொல்லி இந்த வளர் கமலங்கள் போற்றி என்று துதிக்கின்றார். அடுத்த பாடல் அவருடைய சீடராக இருந்தவர்களும் இரண்டாவது வட்டத்திலே விளங்கியவர்களுமாகிய மறைஞான தேசிகருக்கு சொன்ன துதியாம். அரணருள் உருவாய் ஆவிக்கு அளித்திட உளத்தை மாயா உரமது பிளந்து குற்றம் ஒழித்து நின் மலமதாக்கி வரமது தனை அழித்து மறுபுமாவடுதுரைக்கோர் பரன் மறைஞான தேசன் பதாம்புயம் பற்றி வாழ்வான் என்று சொன்னார். அரணருள் உருவாய் ஆவிக்கு அளித்திட, ஆவிக்குன்னு சொல்லும்போது இந்த இடத்துல முத்தி அடைந்த அந்த ஆன்மாவை தான் குறிக்கும். முத்தான்மாவுக்கு அரணருள் சிவபெருமானுடைய திருவருள் உருவாய் அளித்து, அரண் சிவபெருமான் அருள் தன்னுடைய அருளை ஆவிக்கு முத்தான்மாவுக்கு உருவாய் அளித்திட திருமேனியாக வழங்கிட. அரண் என்ன செய்கிறான், தன்னுடைய அருளையே திருமேனியாக அமையும்படி ஆவிக்கு முத்தான்மாவுக்கு வழங்குகின்றான், மறைஞான தேசிகராகிய முத்தான்மாவுக்கு வழங்குகின்றான். அப்படி அந்த கருணை திருமேனி தாங்கி வந்து ஈசனுடைய அருட்திருமேனியே தனக்கு திருமேனியாக கொண்டு அந்த மறைஞான தேசிகர் நம்ம என்ன செய்கின்றார், உளத்தை மாயா உரமது பிளந்து, உள்ளத்திலே இருக்கின்ற உலகப் பற்றாகிய திண்மையை பிளந்து அதை உடைத்து. மாயா உரம்னா என்னன்னா, மாயா என்பது மாயா காரியமாகிய உலகத்தை குறித்தது. உலகப்பற்று இருக்க அது எளிதில் விட முடியாதது, எனவே உரம்னு சொன்னார். உரம் என்பது திண்மையை குறிக்கும். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வள்ளுவர் சொல்வார். அந்த இடத்துல உரன் என்பதை திண்மைன்னு தான் பொருள் சொன்னார் பரமேரடவர். ஆகவே மாயா உரம் என்பது உலகப்பற்றாகிய உறுதியான பற்று, ஏன்னா அவ்வளவு லேசில் நீங்காது பார்த்தீங்கன்னா உலகப்பற்று, எனவே மாயா உரம் என்று உலகப்பற்றை சொன்னார். அந்த மாயா உரத்தை மறைஞான தேசிகர் என்ன செய்கின்றார், பிளந்து அந்த உலகப்பற்றை நம்மை உடைத்து எறிகின்றார். அவருடைய தரிசனம் கிடைத்துவிட்டால் உலகப்பற்று அப்படி தீர்ந்து போகின்றது. குற்றம் ஒழித்து, இந்த உலகப்பற்றுக்கு மூல காரணமாகிய ஆணவமல குற்றத்தை ஒழித்து நின்மலதா மலமதாக்கி, ஆணவமலத்திலிருந்து உயிர் நீங்கியதாலே உயிர் நின்மலமான நிலையை அடைகிறது, நின்மலமதாக்கி. வரமது தனை அடித்து, என்ன வரம் அளிக்கிறார், மும்மலங்களை நீக்கியாச்சு, மேலே வரம் என்ன என்னவென்றால், இந்த தசகாரிய நிலைகளிலே மேலும் மேலும் இந்த ஆன்மா வளர்ந்து சிவபோகத்தை அடைய வேண்டும் என்ற வரத்தை வழங்கி, மறுவும் ஆவடுதுரைக்கு ஓர் பரன் பொருந்திய திருவாவடுதுறைக்கு ஓர் பரம ஞான தேசிகனாக விளங்கக்கூடிய மறைஞான தேசன், பரன் என்றால் பரம ஞான தேசிகன், அப்படி பரம ஞான தேசிகனாக விளங்கக்கூடிய மறைஞான தேசன், மறைஞான தேசிகனுடைய பதாம்புயம் பாத தாமரைகளை பற்றி வாழ்வான், பற்றுக்கோடாக கொண்டு வாழ்வான். மறைஞான தேசிகளுடைய திருவடிகளே நமக்கு பற்றுக்கோடு ஆதாரம் என்று கருதி வாழ்வான் என்று சொல்லி மறைஞான தேசிகளுடைய துதியினை மிகச்சிறப்பாக வைத்துள்ளார்கள். அடுத்த பாடலிலே நூலை தொடங்குகின்றார்கள். துதிப்பாடல்களை முடித்துவிட்டு நூலை தொடங்குகின்றார்கள். அதில் முதல் பாடலிலே தசகாரியங்களை இந்த நூலிலே சொல்லப் போகின்றேன் என்ற கருத்தை நமக்கு சொல்லிவிடுகின்றார்கள். அந்த பாடலை நான் பார்க்கலாம். பதிபசு பாசம் என்ன பகர்வர், பசு தானாகும் மதியது அற்று பாசம் பதி என வரினும் மாயா விதி செல்லும் மலமே ஆயும் மேலதாம் பதிக்கு கீழாம் கதிமதி அவத்தை பத்தாய் கலருவன் கருதிடாயே. பதிபசு பாசம் என்ன பகர்வர், சிவாகவ அறிஞர்கள் பொருள்களை மூன்று என்று கூறி அவற்றை எவ்வாறு சொல்வார்கள், பதி பசு பாசம் என்ன பகர்வர் என்று சொல்வார்கள். என்ன என்பது என்று பொருள்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: மிகச்சிறந்த பாண்டிய மரபில பாண்டியர்கள் எல்லாம் பழி கட்டியிருக்கிறார்கள். அந்த பழி வந்து விடுமானால் உயிரையும் விட்டு விடுகிற தன்மையை நாம் பார்த்திருக்கிறோம். அதுபோல ஒரு பாண்டியன் குலோத்துங்க பாண்டியன் என்று சொல்லக்கூடியவன் அவனுடைய ஆட்சி காலம் அருமையாக இருக்கிறது. திருப்பத்தூர் என்று, தென் திருப்பத்தூர் என்று பாண்டி நாட்டு 14 தலங்களிலே ஒன்று, அருமையான தலம். அங்க வருகிற போதே அப்ப சுவாமிகளுக்கு நினைப்பு வந்துட்டு, மதுரை நினைப்பு. மின்காட்டும் கொடி மருங்கு உமையாட்டு என்றும் இருப்பவன்கான் பொறுப்பு வலி சிலை கையோன்கான் நண்பாட்டு புலவனாய் தங்கம் ஏறி நற்கனகிழி தருமிக்கு அருளியோன்கான். அங்க இருக்கக்கூடிய இயற்கையே வழங்குகிற வாய்ப்புடையது. பொன்காட்ட கடிக்கொன்றை மருங்கே நின்ற புனற்காந்தல் கண்டு கைகாட்ட தென்காட்டும் செழுங்குறவில் திருப்பத்தூரில் திருத்தெளியான்கான் அவன் என் சிந்தையானே. அந்த சிந்தனை, அங்க இருக்கக்கூடிய கொந்தை மரங்கள் எல்லாம் காசு போல அந்த வண்டிகள் பாட காசு அளிக்கின்றனவன். இயற்கை கொடுக்கிற கொடையை பார்த்தாவது மனிதர்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கிற வழக்கத்தை பிறருக்கு வழங்க. உங்களுக்கு எது கிடைத்திருக்கிறதோ அதை எல்லோரும் நொய் பிளவளவேனும் பகிர்ந்து உண்மை. ஒரு நொய் அளவு கிடைச்சாலும் கூட அதுல ஒரு அளவுக்கு வழங்கி வாழுங்கள். வழங்காமல் வாழ்வது ஒரு வாழ்க்கை இல்லை என்று இயற்கை கற்பிக்கிறது. இயற்கையை இறைவன் அப்படி படைத்திருக்கிற நாமும் அந்த இயற்கையிலே ஒரு நிலையிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மிகச்சிறந்தவர்களுக்கு என்று எந்தெந்த அளவுக்கு நம்மால முடியுமோ அந்தந்த அளவுக்கு நம்முடைய தகுதிக்கேற்ப வழங்கி வாழ்வது வாழ்க்கை. இந்த திருப்பத்தூரில் அந்த சிந்தனை அப்பசாமிக்கு மதுரையை நோக்கி வருகிற போதே வந்து விட்டது. அப்படிப்பட்ட தென் திருப்பூரில் திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய மறையவன் ஒருவன், அவனுடைய மனைவி மதுரைக்காரி, கையிலே குழந்தை. அந்த குழந்தையும் அழைத்துக் கொண்டு மாமன் வீட்டுக்கு வருகிறேன். இந்த மாமன் வீட்டுக்கு வருகிற வழியில அந்த காலத்துல இந்த பேருந்துகள் எல்லாம் கிடையாதுனால நடைபயணமாக வருகிறார்கள். இடையிலே அந்த பாப்பணிக்கு தாக விடாய் உண்டாததுனாலே குழந்தையும் அவளையும் ஒரு ஆலமர நீளங்களில் நீட்டு விட்டு தண்ணீர் கொண்டு வருவதற்காக போகிறார். அந்த தண்ணீர் கொண்டு வருகிற வேளையிலே இங்க வந்து பார்க்கிற போது அந்த பார்ப்பனியனுடைய மார்பிலே ஒரு அம்பு பாய்ந்து அவள் இறந்து கிடக்க கண்டான். அந்த குழந்தை தாய் இறந்ததை அறியாமல் அரட்டி அழுது கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய சோகம்! வாழ்க்கையில இப்படி நினைக்காத பல சோகங்கள் நிகழ்கின்றன. அது ஏன் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அது எப்படி நிகழ்ந்தது என்று ஆய வேண்டும் என்று எல்லாருக்கும் மனசுல ஒரு நிலை இருக்கிறது. எவ்வளவு ஆய்ந்தாலும் முடிவு என்பது சிலருக்கு தான் தெரியும், பலருக்கு தெரியாது. ஏன், எப்படி, எதற்காக என்றெல்லாம் கேள்வி போட்டு பார்க்கிறோம். பல செயல்களுக்கு பல நிலைகளுக்கு விடைகள் கிடைப்பதில்லை. அது கிடைக்கிற வரைக்கும் முயன்று பார்ப்பது நம்முடைய அறிவினுடைய ஒரு முயற்சி, அது இருக்க வேண்டும். ஆனால் கிடைக்காத போது இருக்கு மேல ஒண்ணும் நம்ம இல்லை அப்படின்னு நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த மரத்தை சுற்றி வருகிற போது இந்த ஆல மரத்தடியில ஒரு வேடன் கையில வில்லும் அம்பும் உடையவனாக கடுமையான வேட்டையாடுகிற தோற்றத்தோடு இருப்பதனாலே இவன் தான் இந்த பார்ப்பனியை கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். நினைப்பு இருக்கிறதே அது சரியாகவும் இருக்கும் தவறாகவும் இருக்கும். அந்த சரியான பயிற்சி இருந்தாலன்றி நினைவுகளை ஒழுங்குபடுத்த முடியாது. அந்த நினைவு நல்லவர்களோடு பழகி பழகி பழகி பழகி அந்த நினைப்பு தவறு செய்தவர்களையும் கூட நல்லவர்களாக நினைக்கிற நினைப்பாக மாற்ற முடியும். நல்லவர்களையும் தவறாக நினைக்கிற நினைப்பும் பலருக்கு உண்டு. அது பெரியோர்களோடு சேர்க்கிற போது எல்லாம் நல்லதாக, எல்லாம் நன்றாக, நன்மை பெருகுவதாக அமையும். ஆனால் தான் பெரியோரை தனக்கூடல் ஒன்று வைத்துக் கொண்டு அதுக்கு பக்கத்தில் சிக்கினஞ்சேராமைன்னு ஒன்று வைத்தார். பழக்கம் இல்லாதவர்கள், பயிற்சி இல்லாதவர்கள், உயர்வை நோக்கி செல்லுகிற வாழ்வு முறை இல்லாதவர்களும் நாம் கலந்து பழகுகிற போது நம்ம சமுதாயத்தில் எல்லாரோடும் கலந்து பழக வேண்டி இருக்கிறது. ஆனாலும் கூட கொஞ்சம் விலகி நின்று பார்க்கிற போது அந்த எண்ண பாங்குகள்லாம் நமக்கு அப்படியே வந்து அமைகிறது. ஆனாலே அவர்கள் தவறாக முடிவெடுப்பது போல நாமும் தவறாக முடிவெடுக்கிறோம். பிறகு நாம் எடுத்த முடிவு தவறாக போய்விட்டது வந்து பின்னே வருந்துகிறோம். பின்னே வருந்துவினாலே பயனில்லை. ஆகவே அந்த அந்தணன் பார்ப்பனியை கொண்டவன், தன்னுடைய மனைவியை கொண்டவன் இந்த வேடன் தான் என்று சொல்லி வலியவன், நல்ல யாக்கை திண்மையுடையவன், அவனை போய் என்ன செய்ய முடியும்? ஆனா அந்த காலத்தில் இந்த சொல் கட்டுப்படுத்தும். ஒரு சொல் சொன்னா அது கட்டுப்படுத்தும். வேந்தனுடைய ஆணை என்று சொன்னா ஒரு வட்டம் போட்டாம இருக்கு. அரசனுடைய ஆணை என்று சொன்ன ஆணை என்று அச்சடித்துக் கொண்டு கொடுத்தா கூட மீறுகள் வளர்க்க இருக்கிறாங்க. ஆனா வேந்தனுடைய ஆணை என்று சொன்னா அப்படியே நின்றாவன் காட்டுவாசி, நாட்டு வாழ்க்கை உடையவன் அல்ல, நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனாலும் கூட பெரியவன் ஆகிய ஒருவன் சொல்லுகிறான், அரசன் மேலே ஆணையிட்டு சொல்லுகிறான், அதை மீறக்கூடாது என்ற ஒரு நன்மை. கட்டுப்பட்டு கைவிலங்கிட்டவன் போல பின்னே வருகிறான். எங்க மதுரைக்கு காலில் கையில காப்பு இட்டு அழைத்து வந்தாலும் கூட தப்பி ஓடுகிற எண்ணம். அவன் எவ்வளவு வேண்டுமானாலும் அதனை மீறி செய்து விடலாம், இவனையும் கூட கொலை செய்து விடலாம், ஆனால் இல்லை. ஆகவே கல்லாத பேரே நனி நல்லவர் என்று சொல்லக்கூடிய நிலையில அங்கே வருகிறான். மன்னனுடைய முன்னிலே வந்து முறையிடுகிறான். உறங்குகிற போதும் உன்னுடைய ஆணை இந்த உலகத்தை காப்பாற்றும் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட உன்னுடைய ஆட்சியிலே என்னுடைய மனைவி, இளம் மனைவி, குழந்தையை பெற்றவள், அந்த குழந்தை இப்பொழுது தாயில்லாத குறையை பெற்றுவிட்டதே, இப்படி கொடுஞ்செயல் நிகழ்ந்து விட்டதே என்று சொல்லுகிற போது அவள் வாயிற்காக உள்ளே சென்று சொல்ல அரசவையிலுக்கு உண்டு விசாரணை நடக்குது. இந்த நீதி முறையெல்லாம் பல்வேறு வகையாக சொன்னார். காட்சியில ஆட்சியில ஆவணங்களை பல்வேறு வகையாக வைத்து ஆய்ந்தாலும் ஒரு ஆய்வுக்கும் அடங்காததாக இந்த செயல் இருக்கிறது. என்ன எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் இந்த வேடம் திருப்பி திருப்பி நான் கொண்டவன் இல்லை, ஏன்னா அவனுக்கு அந்த உண்மை இருக்கிறது. எவ்வளவு தொடர்ந்த துன்பங்களை அவனுக்கு கொடுத்தாலும், இப்ப துன்பம் கொடுத்துட்டா செய்யாத கூட செஞ்சேன்னு சொல்லுவான், துன்பத்தில் இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக. ஆனால் அந்த வேடன் அப்படி மறுக்காமல் இடைவிடாது நான் அதை செய்யவில்லை செய்யவில்லை, சரி யாராவது கொண்டவர் இருந்தால் சொல்லு, கொண்டாரையும் நான் கண்டறிந்தேன். இப்படி பலமுறை கொடுமையான தண்டனைகள் செய்தும் அந்த உண்மையை காண முடியாத நிலையில் அவனுக்கு எப்படி அவன் இல்லை என்று மறுக்கிறான். குற்றவாளி இல்லை என்று மறுக்கிற போது எப்பொழுதும் எல்லாரும் குற்றம் செய்தவர்கள இல்லைன்னா முதல்ல சொல்லுவாங்க. அவன் நீ குற்றம் செய்தாய் என்று நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு அரசுக்கு. குற்றம் செய்தவர்கள் தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று சொல்லுகிற நிலை இல்ல. குற்றம் செய்தவர்கள் யார் குற்றம் சாட்டுகிறார்களோ அவர்கள்தான் இந்த குற்றத்தை நிரூபிக்க வேண்டும். அந்த முறையிலே ஆட்சி. ஆனாலே அவன் நினைத்தான் இவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னா இவன் மறுக்கிறான். இவன் குற்றம் செய்தான் என்பதற்குரிய யாரும் கண்ட சாட்சி இல்லை. ஏதாவது ஒரு அனுமானித்து இவனுக்கு தண்டனை கொடுக்கலாம், ஏதேனும் ஒரு வகையான நிலையிலே இவன் குற்றம் செய்தான் என்று நிலைநாட்டலாம் என்று பார்த்தால் அதற்கும் உரிய நிலை ஒன்றும் இல்லை. இந்த அந்தணன் சொல்கிற சொல் ஒன்றுதான் இருக்கிறது. அவனும் நேர பார்த்தாயங்கிட்ட நான் பேர் பார்க்கல, பக்கத்துல பின்பக்கத்துல மறைந்திருந்தான், கையில வில்லும் அம்பும் வைத்திருந்தான், இவன் தான் கொண்டு இருக்க வேண்டும், ஏன்னா பாய்ந்தது அம்பு. என்ன செய்வது,

இரவு முழு அரசனுக்கு உறக்கம் வரல. அப்ப அமைச்சர்களை பார்த்து கேட்கிறான், இந்த நீதி வழங்குகிற நிலையிலே நாம் எப்படி முடிவு எடுப்பது என்று. உறங்கும் போதும் நம்முடைய ஆட்சி உலகத்தை காக்கும் என்று நம்பிக்கை உடையவர்களாக இந்த மக்கள் இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை வீழ்பவர்களுக்கு நம்பிக்கை இருப்பாருங்க, நம்மை ஒரு காப்பாற்றுவார்கள் என்று நினைத்தா அந்த எண்ண வலிவுக்காவது நாம் கட்டுப்பட வேண்டும். பொறுப்பு என்று வருகிற போது ஓடி போகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லி பார்க்கிற போது இது எப்படி தேடுவது? மன்னர் தெய்வத்தாலே தேடும் வழி என்றார். இது தெய்வத்தினால்தான் தெரிந்து கொள்ள முடியும் என்றவர் எங்களுடைய அறிவு நிலையிலே பல்வேறு வகையான முன் உதாரணங்களினாலே இதையெல்லாம் நிலைநாட்ட முடியாது என்று அமைச்சர்கள் கைவிட்டு விட்டார்கள். எப்பொழுது மனிதனுடைய முயற்சி விளங்கு விடுகிற நிலையிலேதான் இறைவனுடைய திருவிழங்கு வரும். நாம் முயற்சி செய்து கொள்கிற போது தெய்வம் வந்து அங்க பார்த்துக் கொண்டிருக்கோம். எவ்வளவு அளவுக்கு முயற்சி செய்கிறேன், முயற்சி மெய்வருந்த கூலி தரும். ஆனா தெய்வம் எப்ப வரும்? முயற்சியை இழந்து போகிற போது, முயற்சி தடைப்படுகிற போது, முயல முடியாத ஒரு நிலை சிக்கல் வருகிற போது, இறைவனிடத்தில் ஒப்புவிக்கிற போது அந்த செயலை அவர் சிறிய முறையில் செய்கிறார். இதைத்தான் நாம திரௌபதியினுடைய வரலாற்றில் பார்க்கிறோம். அவருடைய முயற்சிகள்னா எல்லாரும் காப்பாற்றுவார்கள் என்று எண்ணி எண்ணி கூப்பிடுகிறார். கூப்பிட்டவர்கள் எல்லாம் தலைகவிழ்ந்து இருக்கிறார்களே தவிர யாரும் அந்த இடத்துல ஒரு சொல் கூட இது தவறு என்று சொல்வதற்குரிய அவையாக அது இல்லை, முற்றோர் அவையாக இருக்கு. ஆனாலும் மறுத்து பேசுவதற்கு அங்கே வாய்ப்பு இல்லை. அந்த நிலையிலேதான் அவள் இரண்டு கைகளையும் விட்டு அந்த கோவிந்தனை அழைத்தாள் என்று பார்க்கிறோம். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வராது. சிலருடைய வாழ்க்கையில தான் இறைவனை இன்னும் சரண் அடைந்தார் தேவி என்று பேசுவார் பாருங்க. சரண் அடைகிற போது போகாத நிலை, எங்கும் போக முடியாத ஒரு நிலை, அதனால புகழி என்று பேரு. தேவர்கள் எல்லாம் எங்கும் சென்று தங்களுடைய துன்பத்தை நீக்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலையிலே சென்று புகுந்த இடம் தான் திருஞான சம்பந்தருடைய அவதாரமான தலம் இருக்கிறது. புகழி திருப்புகளின் 12 திருநாமங்களை உடையது. அதுல ஒரு திருநாமம் திருப்புகழி, அதனால புகழி வேந்தன் என்று தம்மை சொல்லிக் கொள்வார். அந்த நிலையில இறைவன் தான் அதற்கு நமக்கு காட்டக்கூடியவன், வழிகாட்டக்கூடியவன் என்று சொன்னார்கள். அப்ப நேர பெருமானுடைய சன்னதிக்கு போறார். யார் அவரு? தங்கள் குடிக்கு ஓர் குல தெய்வம் என்ன இருந்தார். எங்களுக்கு குல தெய்வம், குல தெய்வம்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பேர் குல தெய்வ வழிபாட்டை மறந்துட்டாங்க. குல தெய்வம்னா யாரு? முன்னோர்கள் நம்பி வழிபாடு செய்த இறைநிலை. ஆகவே அந்த முன்னோர்கள் போயிடுறாங்க, எல்லாம் பிதிர்காரியங்கள்லாம் செய்யறாங்க. ஆனா இந்த முன்னோர்கள் வழியிலே நிற்பதில்லை. ரொம்ப பேர் முன்னோர்களுக்கு நிலை பாராட்டுகிறார்கள், போத்துகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் முன்னோர் நினைந்த நினைப்பை ஏதேனும் ஒரு வகையினாலே செயல்படுத்தணும். அதுதான் அவர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடு. அவர்கள் வாழ்க்கையில என்ன நினைத்திருக்கிறார்களோ, என்ன நினைந்திருக்கிறார்களோ, நம்முடைய மரபிலே வருகிறவர்கள் தான் இது செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள். அந்த நினைவை போர்த்தி எவர் செய்கிறார்களோ அதான் குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடுனா ஒரு நாள் போய் ஏதோ கடங்கு வழியில மலை மாலை இதெல்லாம் பூவெல்லாம் போட்டு நைவேத்தியங்கள் எல்லாம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றதில்ல. ஏதேனும் ஒன்று அந்த அறம், அவர்கள் நினைந்த அறத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். அதான் குலதெய்வ வழிபாடு. இங்க என்னவர் பெருமானாக இருக்கிற இறைவன் இங்க மன்னனாக வந்து குலதெய்வமாகவும் இருக்கிறார். எங்கள் குலதெய்வமே, எங்களுடைய குடிக்கு குலதெய்வமாக இருக்கிற பெருமானே, இப்பொழுது இந்த பழி என்னுடைய காலத்துல வருமானால் அது உன்னையும் சாரும் அல்லவா? எப்படி பாருங்க, இன்னே வந்த எனக்கு இந்த பழி நீதி செலுத்த முடியாத ஒரு நிலை எனக்கு வந்திருக்கிறது, உண்மை தேர முடியாத ஒரு நிலை வந்திருக்கிறது, இந்த நிலை உனக்கும் ஆகுமன்றே என்று சொன்னார். அப்படி சொன்னா இவன் பழிக்கு அஞ்சியது போல அவரும் பழிக்கு அஞ்சுகிறார். நீங்கள் எப்படி என்ன உணர்வுடையவர்களாக இருக்கிறீர்களோ அந்த உணர்வை பிரதிபலிக்கிறவனாக இறைவன் இருக்கிறான். அப்ப நம்முடைய உணர்வுகள் செம்மையான உணர்வாக இருந்தால் தான் அது பிரதிபலிக்கும். நம்ம முகமே தெளிவு இல்லை என்று சொன்னா கண்ணாடி தெளிவா காட்டாது. எது இருக்கிறதோ அதைத்தான் பிரதிபலிக்குமே தவிர, இறை நிலை என்பது ஆன்மாவினுடைய விகிதம் எதுவோ அதை காட்டி அப்புறம் உயர்த்தி திருத்தி பல்வேறு நிலைகளிலே அது தன்னுடையதாக ஆக்கிக் கொள்கிறது. ஆக ஆன்ம
தரிசனம் என்று ஒன்று இருக்கிறது. பத்து விதமான காரியங்கள் ஆன்ம தரிசனம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த ஆன்ம தரிசனம் பண்ணவுடனே அது சுத்தியாகிவிட்டதா என்று பார்க்கிற போது, ஆன்மாவை சுத்தப்படுத்தினால் அன்றி அந்த சிவபோகம் சிக்கிற இறை அனுபவத்தை பெறுகிற ஒரு நிலை இல்லை என்று நம்முடைய பெருவன் சொல்லுகிறார். இங்கே சொல்லுகிறான், தங்கள் குடிக்கோர் குலதெய்வம் என்ன இருந்தார் அடிகள் பணிந்து வேண்டினான். அவனுடைய திருவடிகளை பணிந்து வேண்டுகிறார். என்ன கேளுகிறார்? மன்றாடு மணியே, மன்றாடு மணியே, இம்மரவந்தான் பாற்பணியை கொண்டானோ, இம்மரவந்தான் பாற்பணியை கொண்டானோ, பிறல் பிரிதால் கொண்டதோ. வினா ரெண்டு பக்கமும் பிறர் கொண்டாடலாம், பிறவற்றால் அவர் கொலை கொண்டாடலாம், அல்லது இந்த மரவன் தான் கொண்டானோ. எப்படி கொன்றான், யார் கொண்டார், ஒரு கேள்வி. மன்றாடு மணியே, இம்மரவன் தான் பாற்பணியை கொண்டானோ, பிறர் பெரிதால் கொண்டதோ, இது அறநூல் ஒன்றாலும் அழப்பரிதால் கிடந்ததால். எங்களால் அளந்து காண முடியாத நிலையிலே இருக்கிறது. எப்படி அழப்பது, எது கொண்டு அழப்பது, அறநூல் கொண்டு அழப்பது. சிலவற்றை அழப்பதற்குரிய கருவிகளை வைத்துத்தான் உண்மையை காண முடியும். பிரமாணம் என்று வடமொழியிலே சொல்லுவார்கள். என்ன என்னென்ன பால் அழக்கிறதுக்கு தங்கணக்கா அல்லது குச்சி எடுத்துட்டு போனான்னு சொன்ன போல அழக்க முடியாது. ஒவ்வொரு பொருளையும் எப்படி அழப்பது, அளவை நூல் தர்க்க சாஸ்திரம் என்று ஒன்று இருக்கிறது, தர்க்காமரணம் என்று ஒன்று இருக்கிறது, தர்க்கசார சங்கிரகம் என்று ஒன்று இருக்கிறது. இதெல்லாம் படிக்கும் பிறகு ஆய்வு நூல்களை நாம் படிக்க முயலவன் தோய்வு நூல்கள்ல ஒழுக்க நெறிந்தாரோடு உடன் நின்று சிறுவயதிலிருந்து பயின்று அவர்கள் காட்டுகிற நெறியிலே நின்று தோய்வு நூல்கள்ல தலைக்கட்டவன், ஆய்வு நூல்கள்ல அறிஞர்களோடு கூடி நின்று அவர்கள் முறையாக ஆய்வு செய்கிற பாங்கிலே எவற்றை பிரமாணமாக வைத்துக் கொண்டு பார்க்கிறார்கள், எவற்றின் அடிப்படையிலே அவருடைய ஆய்வு இருக்கிறது என்று. இந்த ஆய்வும் தோய்வும் இன்றைக்கும் நம்முடைய லௌகீக வாழ்க்கையில் இருக்கிறது. அருளியல் வாழ்க்கையில் மட்டும் ஆய்வு தோய்வு இல்லை, உலகியல் வாழ்க்கையிலும் ஆய்வு இருக்கிறது, தோய்வு இருக்கிறது. முன் ஒரு செய்தியை நன்றாக தெரிந்து கொண்டால் எங்கே ஆய்தல் வேண்டும், எங்கே தோய்தல் வேண்டும். இந்த இடத்துல தோய்வுடையவர்களா இருக்கலாம், இந்த இடத்துல ஆய்வுடையவர்களா இருக்கலாம். இந்த உணர்வும் அறிவும் ரெண்டு நாம பார்க்க வேண்டும். அது அறிவு அறிவுனே சொல்கிறார். இதர் மாறனைந்து மலர் வாழி சிந்த மிகவாகி வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல உண்க வினை மாதத்தம் தம்பதை கூற குறவான

மாலை கண்டு குறை தீர வந்து முழுகாயோ. குறை தீர்தல் என்பது எல்லாருக்கும் குறை தீர வேண்டும் என்பது அரசரா இருந்தாலும் சரி ஆண்டியா இருந்தாலும் சரி எல்லாருக்கும். இந்த நிலையில இருந்தாலும் மனித பிறப்புல குறைகள் இருக்கிறது. அப்ப என்ன செய்வணும்?

வெண்மையில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே, குலவாணர் குன்றில் உலை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர உரை தீர வந்து எனக்கு அருள வேண்டும். அப்படி அறிவால் அறிதல் என்பது அறிவு நிலையிலே அறிவது, அறிவாகிய அறிவனுடைய மீதிப்பாட்டில விடுகிற தெளிவு அது உணர்வு நிலையிலே. உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்வி, அறிஞர்களோடும் தாண்டு வாழ வேண்டும். அந்த அறிவினுடைய பயன் உணர்வு, அறிவினுடைய பயன் இருக்க அது உணர்வு. அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றுதல் அது உணர்வு. அது எங்க எப்படி அதுக்கு ஒரு நிலை இருக்கிறது, வரையறை இருக்கிறது. இவற்றை தனியாக பிரித்து அழித்து

0: போய் சுந்தரவு சாமி நினைக்கிற போது எல்லாம் சொல்லி வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் என்று பாடிட்டு கருத்துல ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் சொல்லிய அந்த சொற்களை போல உன்னை பணிய வேண்டும், அந்த வழியிலே நான் பணிய வேண்டும். எல்லாம் பொய்னாலும் கூட எல்லாம் திண்ணம் இல்லாதுன்னு சொன்னாலும் வழிபாடு என்பது ஒன்று இருக்கிறது, உயிர்க்கு உரிதரக்கூடிய உலக வாழ்க்கை என்ற ஒன்று இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே பெரியவர்கள் போன நெறியிலே நானும் போக வேண்டும் என்று அங்கே கேட்டுக்கொள்கிறார் கேதார பெருமான். ஏனென்று சொன்னால் எல்லாம் நிலையாதுதான், ஆனால் நிலையாதுக்குள்ளேயே நாம் நிலைத்திருக்க பார்க்க வேண்டும். ஆக ஒரு சில காலங்களிலேயே நமக்கு தாழ்வுகள் வந்து போகும். அந்த தாழ்வு கடை உன்னுடைய அருளினாலே என்னுடைய தாழ்வு. இவனுக்கு இந்த பாண்டியனுக்கு என்ன தாழ்வு? நிறைய பணத்தை கொடுத்து பாப்பான், இது என்ன ஆச்சரிக்கு, உங்களோட 100 ரூபாய் கொடுத்தா போ, நான் என்ன பண்ண முடியும், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த முறை செய்ய வேண்டும் என்பதுதான் அரசனுடைய நிலை. ஏன் இந்த தவறு நடந்தது? அந்த தவறு மீளவும் நிகழாமல் இருக்கும்படியான ஒரு தண்டனையை கொடுத்து உலகத்தாருக்கு புலப்படுத்த வேண்டியது நீதியினுடைய நிலை. அந்த நீதி அரசுக்குரியதாக இருந்தது. அந்த நீதி வழங்க முடியாத ஒரு நிலை எனக்கு தாழ்வு. அப்படி கருதுகிறான், என் தாழ்வுகளை சேர்த்தாய், அங்கேயும் எனக்கு தெளிவு கொடுக்கிறது. தெளிவுதான் முக்கியம். ஆன்மா வந்து தெளிதல் வேண்டும். என் தாழ்வுகளை சேர்த்தாய் என்று இறந்தான் ஒரு பேரரசன். கடவுள் முன்னிலையிலே சென்று அவன் அங்கே இறைவனை வேண்டுகின்றான். அந்த நிலையிலே ஒரு வாக்கு எழுந்தது. என்ன வாக்கு? இன்று குலவணிக செலவில் ஒரு மனம் திருமணம் நடக்க போகிறது. அந்த திருமணத்திற்கு அந்த பார்ப்பானை அடைத்துக் கொண்டு நீயும் போவாயானால் அங்க நிகழ்கிற காட்சியின் மூலமாக உனக்கு தெளிவு உண்டாகும். சாமி நேரம் வந்து எதையும் உபதேசம் பண்றது கிடையாது. வாழ்க்கையில என்னென்ன நடக்குதோ அந்த நடக்கை மூலமாக தெரிந்து கொள்வதற்குரிய அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறான். ரொம்ப பேர் இதை பயன்படுத்துறது கிடையாது. அறிவு பெருகுவது, அறிவு வீவடைவது, அறிவு தெளிவடைவது அறிவாகவே இந்த நிலை. அந்த நிலைக்கு வாழ்க்கை அனுபவங்களை பெருமான் கொடுக்கிறார். அதனால்தான் இந்த உடம்பை கொடுத்திருக்கிறான், இந்த உடம்புல கருவிகளை கொடுத்திருக்கிறான், இந்த உடம்பு இந்து வாழ்வதற்குரிய உலகத்தை படைச்சிருக்கிறான். அருமையான ஒலிபெருக்கி, அருமையான மேஜை, அருமையான விளக்கு, அருமையான காத்தாடி, எத்தனையோ வகையான வாழ்க்கை அனுபவங்கள் போகங்கள் சொல்ல, தனு கரண புவன போகங்கள் இத்தனை வழங்கி வாழ்வினுடைய பயனை அனுபவத்தை திருப்பெருகு சிவஞானம் பவமதனில் அறமாற்றும் பாங்கில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் அவருக்கு 3 வயதுலே கொடுத்துட்டாரு. நமக்கு 30 வயதுல கொடுக்கலாம். இந்த நிலையில் எத்தனையோ வகை கடந்து கொடுக்கிறார். அதை சொல்வார், பிறவியலை ஆற்றினில் புகுதாதே இறகிறி மார்க்கமுற்று அலையாதே. நேற்று அந்த அம்மா பண்ண சுருத்தி நினைப்பு வந்து, பிறவியலை ஆற்றினில் புகுதாதே இறகிறி மார்க்கமுற்று அலையாதே உருதி குருவாக்கிய பொருளாலே, உருதி குருவாக்கிய பொருளாலே உனது பத காட்சியை தருவாயே, உனது பத காட்சியை தருவாயே அருதமய சாத்திர பொருளோனே. இங்க எவ்வளவு நுட்பமா இருக்கிறது, அருதமய சாத்திர பொருளோனே அறிவுளறிவா குணக்கடலோனே, அறிவுள் அறிவார் குணக்கடலோனே குருமுனிவன் ஏத்து முத்தமிழோனே, குருமுனிவன் ஏத்து முத்தமிழோனே குமர குரு கார்த்திகை பெருமாளே, குமர குரு கார்த்திகை பெருமாளே உறுதி குருவாக்கிய பொருளாலே உனது பத காட்சியை தருவாயே.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்து

0: பத்திலும் தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒளிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: பரமேஸ்வரனுக்கு முருகப்பெருமான் பிரணவத்தை உபதேசம் செய்தார். அந்த ஆனந்தத்திலே கைலாயத்திற்கு திரும்புகின்றாராம் சிவபெருமான். கைலாயத்திற்கு அவர் திரும்பும் பொழுது பரம சந்துஷ்டராக பரம ஆனந்தராக திரும்புகிறார் பரமேஸ்வரன். எவன் ஒருவன் சச்சிதானந்த சுரூபனாக இருக்கிறானோ அவன் இப்பொழுது தன்னுடைய மகனிடத்திலே இருந்து தனக்குத்தானே மகனாகிய தத்துவன், தனக்குத்தானே ஒரு தாவரங்குருவுமா என்று தனி தத்துவம் கேட்ட காரணத்தினாலே ஆனந்த விரிதராக வருகிறார். அவரை எதிர்கொண்டு அழைப்பதற்காக பார்வதி தேவியார் இதையெல்லாம் கேள்விப்பட்டு வருகிறாராம். இது ரொம்ப அழகா ஆதிசங்கரர் சௌந்தர்யலகரில் சொல்லுவார். இந்த சரித்திரத்தை இல்ல, அம்பிகை தன்னுடைய கணவனை, கணவன் வருகிறான், அவனை வரவேற்க வேண்டும் என்று அந்த புறத்தில இருந்து வருகிறாராம். இப்ப ரொம்ப பேர் வரும்பொழுது என்ன கேட்பாங்கன்னா, வந்தாச்சா அது வந்தாச்சா, சரி போ குடிக்க சொல்லு. அது மாதிரி கணவனும் இருப்பதில்லை, மனைவியும் இருப்பதில்லை. இங்கே திவ்ய தம்பதியாக இருக்கப்பட்ட பார்வதியும் பரமேஸ்வரனும் எவர் இந்த ஜகத்துக்கெல்லாம் காரணபூதர்களாக இருக்கின்றார்களோ, வாகர்த்தாவிவ சம்பிரக்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் என்று ஆரம்பிப்பான் காளிதாசன். ஜகத பிதரஹா என்று சொல்லும்படியாக பெற்றோர்களாக யார் தாய் தந்தையாக உலகங்களுக்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் திவ்ய தம்பதியினர். அந்த பரமேஸ்வரன் அங்கே வரும் பொழுது அம்பிகை அழைப்பதற்காக செல்லுகின்றாளாம். ஆதிசங்கரர் ரொம்ப அழகா 29வது ஸ்லோகத்தில் சொல்லுகிறார். அங்கே விரிஞ்சன் என்று சொல்லும்படியாக பிரம்மா, மதுகையிடவரை அழித்திருக்கக்கூடிய விஷ்ணு, இந்திரன், மற்ற தேவாதி தேவர்கள் எல்லாம் அந்த புறத்துக்கு வெளியிலே காத்து கிடக்கின்றார்களாம். அந்த புறத்துக்கு உள்ளே சவ்யதக்ஷண சேவிதா என்று சொல்லும்படியாக ரமா வாணி என்று

சகோதரி ரமா சேவித என்று சொல்லும்படியாக வாணியும் ரமா என்று சொல்லப்பட்ட லக்ஷ்மியும் சரஸ்வதியுமாக அங்கே சேவித்துக் கொண்டிருக்கிறார்களாம். நம்ம முதலிலேயே ஆரம்பத்தில் பார்த்தோம், பார்வதி பரமேஸ்வரருடைய திருமணத்தில் பார்த்தோம், காளி ஒருபுறம், இந்திராணி ஒருபுறம், இந்திரா என்று சொல்லப்பட்ட லக்ஷ்மி ஒருபுறம், சரஸ்வதி ஒருபுறம், லோபாமுத்திரை ஒருபுறம் என்று சொல்லும்படியாக எல்லாரும் சேஷி ஜனங்கள் என்று சேடி பெண்களாக எல்லாரும் அந்தப்புறத்தில் இருக்கிறார்களாம். அவர்களெல்லாம் எச்சரிக்கின்றார்கள். எப்போ அம்பிகை பகவானை நோக்கி வருகிறார், அவரை வரவேற்க வேண்டும், எதிர்கொண்டழைக்க வேண்டும் என்று அவசர அவசரமாக ஓடி வருகிறாளாம். கணவனை அந்த காண வேண்டும் என்று ஆர்வத்தில் வருகிறாள். வரும் பொழுது இங்கே சொல்லுகின்றார்களாம், கிரீட்டம் வைரஞ்சே என்று சொல்லும்படியாக ஆதிசங்கரர் ரொம்ப அழகாக ஒரு நாடகம் போல இதை சொல்லுகிறார். அம்மா பார்த்துப்போ பார்த்துப்போ, இடறிக்கொண்டு விட போகிறார். ஏன், நம்ம வீட்டில் இந்த பசங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாத்தையும் அவன் புத்தக கட்டு ஒரு பக்கம் கிடக்கும், அவனுடைய ஷூ ஒரு பக்கம் இருக்கும், அவனுடைய ட்ரெஸ் ஒரு பக்கம் இருக்கும். நம்ம இங்கிருந்து போகும்பொழுது என்னமோ பெரிய இந்த தடை ஓட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தடை ஓட்டம் போற மாதிரி இருக்கும். இங்க தடை ஓட்டம் நடப்பதை போலவே அந்த புறத்தை தாண்டி வருகின்றாள் அம்பிகை. வரும்பொழுது நடுவில் ரொம்ப பேர் கிடக்கின்றார்களாம், கட்டை கிடக்கிற மாதிரி இல்லை, நம்ம புத்தக கட்டு கிடக்கிறது போல இந்த ட்ரெஸ்ஸு அவனுடைய சட்டையும் அவர்களுடைய யூனிஃபார்மும் கிடக்கிற மாதிரி கிடக்கிறார்கள். யார் கிடக்கிறார்களாம், கிரீட்டம் வைரஞ்சே என்று சொல்லும்படியாக முதல்ல எடுத்தவன எனக்குத்தான் முந்தி என்று நான்கு தலைகளோடு தன்னுடைய கிரீடங்கள் எல்லாம் நான்கு தலைகளும் நிலத்திலே படும்படியாக பிரம்மாவானவர் கிடக்கின்றார். இன்னொரு பக்கம் பார்த்தா மதுகைடவரை எவன் அழித்தானோ தன்னுடைய நான்கு கரங்களையும் அப்படி கட்ட மாதிரி கீழே போட்ட மாதிரி தன்னுடைய தலையை கீழே கிடத்தி நவரத்தன கச்சிதமான மகுட்டமும் அந்த கிரீட்டமும் கீழே கிடைக்கும்படியாக கட்டோரம் என்று சொல்லும்படியாக கடினமான நவரத்தனங்கள் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிரீட்டமானது கீழே கிடக்க நாராயணன் கிடக்கிறான், இந்திரன் கிடக்கிறான், மற்ற தேவாதி தேவர்கள் எல்லாம் கீழே விழுந்து நமஸ்கரித்துக் கொண்டிருக்கின்றார்களாம். அம்பிகை வேகமாக வருகின்றாள். சேடி பெண்களாக இருக்கப்பட்ட லக்ஷ்மி, சரஸ்வதி, இந்திராணி, காளி எல்லாம் எச்சரிக்கின்றார்களாம், அம்மா பார்த்துப்போ, உன்னுடைய திருப்பாத கமலங்கள் ரொம்ப மென்மையானவை, அந்த மென்மையான பாத கமலங்கள் இருக்கின்றதே அந்த விரிஞ்சன் என்று சொல்லப்பட்டு பிரம்மாவினுடைய கிரீடத்தில் இடித்துக் கொள்ளலாம், நான்கு கரங்களோடங்கே நீட்டி தன் உன்னை நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கின்றாரே அவருடைய கட்டோரமான அந்த மகுடத்திலே இடித்துக் கொள்ளலாம், அல்லது இந்திரனுடைய மகுடத்திலே இடித்துக் கொள்ளலாம், உன்னுடைய கால்களுக்கு ஊறு நேர் அழைக்கும் பொழுது அந்த பரம ஆனந்தராக அந்த சிவபெருமான் பார்த்து சந்தோஷத்திலே புன்முறுவல் பூக்கிறாராம். அப்ப அம்பிகை கேட்டா, என்ன ஆனந்த பரிதராக இருக்கிறீர்களே, ரொம்ப பரம சந்தோஷமாக இருக்கிறீர்களே, என்ன விஷயம்னு. அப்ப பகவான் சொன்னாராம், நம்முடைய குமாரன் இருக்கிறானே, குமர கடவுள் முருகப்பெருமான், அவன் எனக்கு பிரணவத்தை உபதேசித்தான், என்ன ஆனந்தம் இது என்று சொன்னாராம். அந்த அம்பிகை அவளுக்கு இன்னும் பரம ஆனந்தமாக என்ன, என்னைக்குமே தன்னுடைய குழந்தைகளினுடைய பெருமையை கேட்கும் பொழுது பெற்றோர்களுக்கு பரம ஆனந்தமா இருக்கும். அவங்கள பத்தி சொல்றதை விட அவர்களுடைய குழந்தைகளை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஆனந்தம் அதிகமா இருக்கும். சார், உங்க பையன் எவ்வளவு பெருமை தெரியுமா, உங்க பொண்ணு எவ்வளவு தெரியுமா அப்படின்னு யாராவது தன்னுடைய குழந்தைகளை பற்றி சொல்லும் பொழுது பெற்றோர்களுக்கு பரம ஆனந்தமா இருக்கும். அவர்களை பத்தி சொல்றதில்ல, அதே மாதிரி மாத்தி சொன்னா என்ன சேட்டை பண்றான் தெரியுமா அப்படின்னா எப்படி இருக்கும். இதை பல இடங்கள்ல பார்க்கலாம். இப்போ அம்பிகை பரம ஆனந்த பரிதராக இருக்கின்றார்களாம். கல்யாணி என்று சொல்லும்படியாக முகம் பிரகாசிக்க நிற்கிறார்களாம். இந்த முகம் பிரகாசிக்க நிற்கக்கூடிய அம்பிகையை எங்க பார்க்கணும்னா சில இடத்துல பார்க்கலாம். நீங்க மேலை திருவனஞ்சேரின்னு தேவாரத்துல எது பாடல் பெற்றதோ திருவனஞ்சேரின்னு இப்ப சொல்லுகிறோம். அது ஏன் ஃபேமஸ் ஆச்சுன்னா வேறணும் கிடையாது. இப்ப எந்த கோயில் ஃபேமஸ் ஆகும்னா அங்கே போனால் நமக்கு ஏதாவது நடக்கும்னு பிரார்த்தனை ஸ்தலங்கள் எல்லாம் ஃபேமஸ் ஆகும். இல்லைன்னா எவ்வளவுதான் பாடல் பெற்ற ஸ்தலமானாலும் ஆகிறது இல்லை. அங்கே போய் நீங்கள் பார்த்துருக்கலாம் எது எதெல்லாம் பிரார்த்தனை ஸ்தலம்னா திருநள்ளாறு. திருநள்ளாறுல தர்பாரண்யேஸ்வரர்னு சொல்லி சிவபெருமான் சனிக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்ததாக சனிக்கு அவர் நல்லது செய்தார். அவருக்கு அந்த இடத்துல ஒரு கிரக பதவி கொடுத்தார். சிவபெருமான் சன்னிதியில ஈ ஓட்டிட்டு இருப்பாங்க, ஆனா சனீஸ்வரன் சன்னிதியில எல்லாரும் இருப்பாங்க. அவன் சனீஸ்வரனே கிடையாது, சனைச்சரன்,
மெதுவாக செல்லக்கூடியவன், மந்த கதியிலே செல்லக்கூடியவன் பேரு. ஆனா அவன் சன்னிதானத்துல அப்படி எல்லாம் பட்டயம் போட்டிருக்கும், எல்லா இடத்துலயும் அவர்கள் போயிருப்பார்கள். சிவருமான் சன்னதியில யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன், இவன் தான் கொடுப்பான்னு எவனும் கொடுக்க மாட்டான். ஆசரு நல்ல நல்ல, அவை நல்ல நல்ல, அடியாரவர்க்கு மிகவே எம்பெருமானுடைய அடியார்களாக இருக்கின்றவர்களுக்கு எந்த நாய் என் செய்யும், வினைதான் என் செய்யும், எனை நாடி வந்த கோழ் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், ஒன்னும் செய்யாது. ஆனா எத்தத்தின்னா பித்தந்தெளியும்னு நம்ம அங்கேதான் போய் நின்று கொண்டிருப்போம், வேற எங்கேயும் நம்ம போய் நிற்கிறது இல்லை. மேலை திருமணஞ்சேரியில ஏன் இது ஃபேமஸ் ஆச்சுன்னு அதுக்காக சொல்ல வந்தேன். கல்யாணம் நடக்கும், கல்யாணம் நடக்காம இருந்தா கல்யாணம் நடக்கும்னு அங்கே போய் பார்க்கணும். அங்கே சோழர் காலத்து செப்பு சிற்பம், பரமேஸ்வரனும் பார்வதியுமாக கல்யாண கோலத்துல, மாப்பிளை கோலத்துல பரமேஸ்வரன் இருக்கிறார். மேலே பரிவட்டமானது வித்தியாசமான பரிவட்டம், மகுடம் கிடையாது, வித்தியாசமான பரிவட்டம். ரிஷபம் பின்னாடி நின்று கொண்டிருக்கும். அம்பிகையை தன்னுடைய கரத்தாலே பிடித்துக் கொண்டிருப்பார், மானும் மழுவும் ஏந்தி இருப்பார். அம்பிகையினுடைய தலை சிறிது தாழ்ந்து இறைவனுடைய திருப்பாதங்களை நோக்கி கொண்டிருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அந்த பகவானுக்கு அபிஷேகத்தை பண்ணி பஞ்சகச்சத்தை கட்டி மேல ஒரு அங்கவஸ்திரத்தை போட்டு ஒரு மாலையை போட்ட பொழுது அப்ப பார்க்கணும். நீங்க பிரார்த்தனைக்காக இல்லை, பிரார்த்தனை இல்லாமையும் கூட போய் பகவானை பார்க்கலாம். அவ்வளவு அருமையான ஸ்வரூபம், பார்க்கும் பொழுது இப்படித்தான் இருப்பாரா மாப்பிள்ளைன்னு நாமே பாக்கிறோமே. ஒன்னும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பையன், அவனுக்கு ஒரு பொண்ணு, அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுங்க. கல்யாணத்துக்கு ஒரு 10 பேராது வருவாங்களா, 10 பேர் என்ன பண்ணுவாங்க, அவதான் ஏத்தி கொடுப்பாங்க. இல்ல அடேப்பா மாப்பிள்ளை மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு அப்ப அவனுக்கு அபிஷேகம் பண்ணி என்ன அபிஷேகம், அவனுக்கு குளிப்பாட்டி விட்டு அப்பதான் குளிச்சிருப்பான். அவ்வளவு நாள் குளிக்கிறதே கிடையாது, என்னைக்கா ஒரு நாள் இந்த தீபாவளிக்கு தேவலி குளிக்கிறதுன்னு இருக்கும் இல்லையா. அவனை குளிப்பாட்டி விட்டு அவனுக்கு நல்ல புது மாப்பிளைக்கு நல்ல அருமையான ட்ரெஸ் போட்டு ஒரு மாலையை போட்டு கொண்டு வரும் பொழுது ஒண்ணுமே கவக்கி உதவாதவனா இருந்தா கூட கம்பீரமா தலை நிமிர்ந்து நடப்பான். இவனே இப்படி இருந்தா சகல லோகங்களுக்கும் எவன் நாயகனாக இருக்கிறானோ, திரிலோக சுந்தரியாக எவள் இருக்கிறாளோ அவளை மனம் செய்து கொள்ளக்கூடிய சுந்தரேஸ்வரன் எப்படி இருப்பார், சுந்தரேஸ்வரனாக இருப்பாள். அவளோ அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி, இவன் சுந்தரேஸ்வரன், அலால சுந்தரன் போல கல்யாண சுந்தரேஸ்வரனாக அந்த இடத்துல நின்று கொண்டிருப்பார். அந்த கம்பீரம் இருக்கிறதே அதை பார்க்கணும், ரொம்ப அழகா அப்படி விரித்த படமமாக ஆர்வமாக ரொம்ப அழகாக இருந்து கொண்டிருப்பார். அதை பார்க்கறதுக்கே போகலாம். அதுல இன்னொரு அழகு என்னன்னா, மற்ற இடத்துல அம்பிகை எல்லாம் நின்று கொண்டு உயரமா இருக்கும், சிவபெருமான் சிவலிங்க ரூபமாக இருப்பார். மேலை திருமணஞ்சேரியில அம்பிகை உட்கார்ந்து கொண்டு சின்ன ரூபமாக இருக்கும், ரொம்ப சிறிய வடிவம். அதே மாதிரி தான் இன்னொரு அழகு உண்டு, திருநெல்வேலியில காந்திமதி அம்மை நல்ல உயரம் கம்பீரமாக அஜானுவாக வருவாள். ஆனா அங்க இருக்கக்கூடிய சோமாஸ்கந்த மூர்த்தம் பார்த்தா பரமேஸ்வரன் பிரிந்த மாறுகளும் அஜானுவாகுவா இருப்பார். அந்த சோமாஸ்கந்த வடிவம் பஞ்சமூர்த்திகள் எப்போ எல்லாரும் திருவிழாவுக்கு அழைத்து கொண்டு வருகிறார்களோ அந்த சோமாஸ்கந்த வடிவம். அம்பிகை கொஞ்சம் ஒல்லியா சின்னதா இருப்பா பக்கத்துல, அப்படியே நாணி கோணி தலை கொஞ்சம் சாய்ந்ததாக இருக்கும். இது புண்ணியவசத்தால, எங்க புண்ணியம் இல்லை, எங்களுடைய முன்னோர்களுடைய புண்ணியவசத்தினாலே திருநெல்வேலிக்கு நாங்க போன பொழுது அன்னைக்கின்னு பார்த்து திருநெல்வேலி திருநெல்வேலியான சரித்திரம் இங்கே திருவிளையாடல் நடந்து கொண்டிருந்தது. அதாவது நெல்லுக்கு வேலி கட்டின திருவிளையாடல் அன்னைக்கு மத்தியானம் நடத்து கொண்டிருந்தார்கள் அந்த திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில்ல. பகவானுக்கு அவ்வளவு அபிஷேகமும் இதுமாக செய்த பொழுது அந்த மாறுபடம் பார்க்கணுமே, அவ்வளவு அழகான சொரூபம். அதே போலத்தான் சீர்காழி தோணியப்பர், கீழே இருக்கக்கூடியது சிவலிங்க ஸ்வரூபம், மேல திருத்தோணியப்பராக பார்வதியும் பரமேஸ்வரனும் சிலாரூபமாக சுதை வடிவத்திலே அமர்ந்திருப்பார்கள். மானவும் மழவும் கையில இருக்காது, இரண்டு விரலை மட்டும் அப்படியே அந்த முதிரையோடு இருந்து கொண்டிருப்பார். மான் மழு ஏந்தி கொண்டிருப்பதை போலவே அந்த கம்பீரம் இருக்கிறதே, அவங்கதான் மாப்பிள்ளை, அவதான் பொண்ணு, மனப்பொண்ணு. அந்த கம்பீரமும் ஆனந்தமும் எப்படி இருக்குன்னா போய் நீங்க இந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் பார்க்கணும், பார்த்தா தெரியும். இந்த பிம்பங்களுக்கே இவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வடிவம் இருக்கும் என்று சொன்னால் சுந்தரேஸ்வரன் அப்ப முருகப்பெருமானிடத்திலே பிரணவ உபதேசம் கேட்டுக்கொண்டு வருகிறான்னா அப்ப எவ்வளவு ஆனந்தத்தோடு அவன் இருந்திருப்பான்னு கல்பனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான், வேறணும் கிடையாது, கல்பனை தான் செய்ய முடியும். நமக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்ப அப்படியே வந்து அணைத்து கொண்டு அம்பிகையை அணைத்துக் கொண்டு அந்த புறத்திற்குள்ள வருகின்றாராம் சிவபெருமான். வந்த இடத்துல சொல்லுகின்றார், நம்முடைய குமாரனை யார் என்று நினைத்தாய், அந்த குமாரனை என்னை மானமிக்க சுருதியெல்லாம் என்ன சொல்லும், இந்த வேதங்கள் சொல்லும் பொழுது
என்னை சொல்லும் பொழுது சதாசிவோம் என்று ஒரு முறை ஓங்காரத்தை சொல்லும். நம்மையும் நம் புதல் பனையும் அன்றே மானமிக்க புகழ் சுருதியெல்லாம் பிரணவத்தின் பொருளாக விளம்புமாறே. அவன் என்னாகும், பிரணவத்தின் பொருளாக இந்த ஸ்ருதியெல்லாம் என்னை சொல்லும். அப்படி சொல்லும் பொழுது சதாசிவோமே அஸ்து சதாசிவோம் என்று என்னை ஒரு முறை ஓங்காரத்தாலே இந்த வேதங்கள் சொல்லும். எக்கலைக்கும் பூதங்கள் எவற்றினுக்கும் பிரமனுக்கும் ஈசன் எண்ணத்தக்க முதல் பரப்பிரமன் சதாசிவன் ஓம் என வேதம் சாற்றுமல்லால் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவனாக இருக்கப்பட்ட இறைவனை சதாசிவோம் என்று ஒருமுறை சொல்லுமே அல்லாது முருகப்பெருமானை சொல்லும் பொழுது முக்கனல் சூழ் வெழுவியில் சுப்பிரமணியன் ஓம் எனவும் உக்கார் கூறும் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோம் என்று மூன்று முறை சொல்லும் என்று காஞ்சி புராணத்தை சொல்லுவார். சிவபெருமான் தேவர்களிடத்தில் கூறியதாக இந்த ஒரு சரித்திரம் ஒன்று பாடலானது வரும். அப்படி முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு சமானன், சிவனே முருகன் முருகனே சிவன். ஆனால் இவனே உயர்ந்தவன் அதிகன் என்று சொல்லும்படியாக இவனே உயர்ந்தவன் என்று சொல்லும்படியா அக அயனன ஆகி அயனன ஆகி அரியன ஆகி அரணன ஆகி அவர் மேல இகரமும் ஆகி இவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோன இருநில மீதில் எளியனும் வாழையன முதுமுன்னோடி வர வேணும் அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அகனன ஆகி அரியன ஆகி அரணன ஆகி அவர் மேலாய் எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கக்கூடியவன் என்று அதை சொல்லுவார்கள். இதுல இன்னொரு அழகு என்னன்னா அருணகிரிநாதர் பாடும்பொழுது முருகப்பெருமானை பாடும்பொழுது இவனே சிவபெருமான் என்று பாடுவார். அதுவும் சிதம்பரத்துல பாடும்பொழுது அவகுண வரகனை என்று சொல்லக்கூடிய திருப்புகளிலே உம்பர் சேரும் மகபதி பூங்கள் புலியூர் வாழு நாயகர் மடமகில் மகிழ் உறவானாடற்கோயன மலைமகள் பூமை தரு வாழ்வே மனோகர மன்றுள் ஆடும் சிவ சிவ ஹரஹர தேவானமோ நம தரிசன பரகதி ஆ

0: மன்றுளாடும் சிவசிவ ஹரஹர தேவா. இதை ரெண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம். சிவசிவ ஹரனுக்கு தேவன், அவனுக்கு தேவனாக இருக்கப்பட்டவன் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். பின்னாடி பார்க்கும் பொழுது
1: திரிபுரமேரி செய்த கோவே நமோ நம,
0: திரிபுரத்தை எரித்தவனே என்றும் பாடுவார். அதாவது சிவனே முருகன், முருகனே சிவன் என்று சொல்லும்படியாக அவனே சிவன், சிவனே முருகன் என்று அருணகிரிநாதர் என்னத்துல சொல்லுகின்றார். நாமே அவன், ஆனால் அவனுடைய மகிமையை அவனுடைய புகழை சொல்ல வேண்டும் என்றால் 100 கோடி கல்பமானாலும் சொல்ல முடியாது. இது சிவபெருமான் சொல்லுகின்றார். உடனே ஆச்சரியத்தினாலே பார்வதி கேட்கின்றார்களாம், நாதா பரமேஸ்வரா, உங்களுடைய வாயாலேயே 100 கோடி கல்பமானாலும் சொல்ல முடியாத பெருமை உடையவன் என்ற நம்முடைய குமாரனை சொல்லுகிறீர்களே, அப்படி சொன்னா அவனுடைய சிறப்பு என்னன்னு எனக்கு கொஞ்சமாவது சொல்லக்கூடாதா என்று அந்த இடத்துல கேட்கிறார். கேட்ட உடனே அவர் சொன்னாராம், கல்யாணி நீ கேட்கறது பிரியமுள்ள கல்யாணி, எப்படி எத்திர எத்திர ஜகத் யத்மின் தேவ திரியங் நராதிசுகு வீரியம் ஸ்ரீ ரதி காந்திர் யா வித்யா ஞானாதிகம் பிரியே தத் சர்வமஸ்ய கல்யாணி விபூதிர் இதுநிச்சிதம் என்று சொல்லும்படியாக, பிரியமுள்ள கல்யாணியே, இந்த பிரபஞ்சத்திலே எதெல்லாம் தேவர்கள் மனிதர்கள் மிருகங்கள் எல்லா இடத்திலேயும் வீரியம் ஸ்ரீ ரதி காந்தி வித்யா ஞானம் இதையெல்லாம் எல்லாம் என்ன என்ன இருக்கின்றதோ எல்லாம் முருகப்பெருமானுடைய மகிமையே. 100 கோடி வருடங்களானாலும் கல்பங்களானாலும் எவனுடைய மகிமையை சொல்ல முடியாதோ, நீ இந்த பிரபஞ்சத்திலே இருக்கப்பட்ட ஜீவர்களுக்காக தயையோடு கேட்கிறாய், அதனால சிறிது உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லும்படியாக முருகப்பெருமானுடைய மகிமையை பற்றி பரமேஸ்வரன் சொல்லுகிறார். மற்ற யாராரோ வந்து சொல்றது பெரிய விஷயம் இல்லை. உலகங்களெல்லாம் எவனை துதிக்கின்றதோ, உலகங்களெல்லாம் எவனை தோத்தரித்து இவனே காரண கர்த்தா இவனே நம்முடைய நாதன் என்று சொல்லுமோ, அந்த சகல ஜகத்துக்கும் நாதன் என்று சொல்லப்பட்ட பரமேஸ்வரன் சர்வேஸ்வரன் சிவபெருமான் சொல்லுகின்றார் முருகப்பெருமானுடைய மகிமையை பற்றி. இவன் எப்பேற்பட்டவன் என்று சொல்லும்படியாக அவனுடைய மகிமையை பற்றி சொல்லுகிறார். இந்த ஒரு சின்ன இதுல ஒரு அழகு நயம் பார்க்கலாம். கச்சியப்பர் தன்னுடைய கந்தபுராணத்துல சொல்லும் பொழுது இந்த உற்பத்தி காண்டத்துல இவர் சொன்னார் என்று சொல்லக்கூடிய இந்த முருகப்பெருமானுடைய மகிமையை அவருடைய விஸ்வரூபத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து அமைக்கிறார். ஆனா ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும், அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் முருகப்பெருமான் பிரணவ உபதேசம் செய்த பிறகு பார்வதிக்கு சொல்லும்படியாக இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கும். இந்த ரெண்டுலேயுமே ஒரு அழகான விஷயம் என்னன்னா, நம்ம பார்த்திருப்போம் இவன் எவ்வளவு உயர்ந்தவன், உலகத்திலே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்கள் எல்லாம் எது உண்டோ அதெல்லாம் மிகச்சிறப்பான விஷயங்கள் எல்லாம் இவனுடைய மகிமையினாலே இருக்கின்றது என்று சொல்லும்படியாக, எப்படி விபூதி யோகத்திலே பகவான் பகவத்கீதையில சொல்லுவானோ கிருஷ்ணன், நானே அது நானே அதுன்னு, இதே சிவபெருமான் சொல்லுகிறார். முருகப்பெருமான் எப்பேற்பட்டவன் என்று இந்த சிறந்த பொருள்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்துல எது உண்டோ அந்த சிறந்த பொருள்கள் எல்லாம் எது எது என்று சொல்லி பட்டியலிட்டு முருகப்பெருமானுடைய மகிமையை சொல்லுவார். அது மட்டும் கிடையாது, இங்க இன்னொரு அழகும் பார்க்கலாம். கச்சியப்பர் சில விஷயங்களை ஸ்காந்தத்துல ரொம்ப சுருக்கமா சொல்லப்பட்டிருக்கும், அதை மிக விரிவாக ஸ்காந்தமே ரொம்ப விரிவா சொல்லியிருக்கும். அது அவ்வளவு பெருசு, ஸ்காந்தமே 100,000 ஸ்லோகத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மகா புராணம். ஆனா அந்த புராணத்துல கூட சில விஷயங்கள் சுருக்கமா இருந்தா அதை விவரித்து இந்த இடத்துல சொல்லியிருப்பார். இதை சொல்லும் பொழுது விஷ்ணுவுக்கு கர்ப்பவங்கம் செய்திருக்கக்கூடிய சில திருவிளையாடல்கள் இதையெல்லாம் ரொம்ப விரிவாக ரெண்டு இடத்துலையும் சொல்லுகின்றார்கள். விஷ்ணுமானவர் வராகவதாரம் எடுத்த பொழுதும் கூர்மாவதாரம் எடுத்த பொழுதும் தன்னுடைய ஆணவத்தினாலே உலகத்தையே அலைக்கிழிக்கும் பொழுது முருகப்பெருமான் கூர்மத்தினுடைய தலையிலே அடித்து அதனுடைய ஓட்டை பிடுங்கி கொண்டு வந்து, ஏன்னா கூர்மமான ஆமைக்கு ஓடுதான் முக்கியம், அந்த ஓட்டை கொண்டு வந்து பரமேஸ்வரன் இடத்துல கொடுத்தாராம். அதனால தான் சிவபெருமான் ஆமையோட்டை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவர். இது தேவாரங்கள்ல பார்த்திருக்கலாம். அதே போலத்தான் வராகமானது உலகத்தை காத்த பொழுது தானே காத்தது என்று வராகவதாரம் செய்த அந்த பெருமான் ஆடின பொழுது அகங்காரத்தினாலே அதனுடைய கோட்டை, அதாவது பல்லு இருக்கிறதே கோரை கொம்பு, அதை உடித்து கொண்டு வந்து கொடுத்தார் என்றெல்லாம் பலவிதமான சரித்திரங்களை இந்த இடத்துல சொல்லுகின்றார். முருகப்பெருமானுடைய சிறப்பு எப்பெறப்பட்டது என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுவார். இது அருணகிரிநாதர்லாம் பாடும் பொழுது அருணகிரிநாதர் பரமானந்தமா பல இடத்துல பாடுவார். கண்ண

பெருமாளேன்னு கடைசியில முடிக்கக்கூடிய அருணகிரிநாதர் அவருக்கு இது போதல. முருகப்பெருமானை பெருமாளே பெருமாளேன்னு கடைசியில சொல்லி போதவில்லை. அதனால என்ன பண்றார், சிதம்பரம் திருப்புகள்ல இன்னும் பெரிய பாடல், முருகப்பெருமானை ஒவ்வொரு வரைக்கும் பெருமாள்கான் அதை பாரு அதை பாரு என்று சொல்லும்படியாக முருகப்பெருமானை சொல்லுவார். அது மட்டும் கிடையாது, அவன் எப்பேற்பட்டவன், தூங்கியா தூ தீத்த

இரபை ரூப கணத்த அரித்தோலசனத்தீபுமை அருள்பாலா தூய துதித்தவர்கள் நேயா எம கமிர்ந்த தோகா கடப்பமலர் அணிவோகோ நேயேடார் குடல் சுரூபியானதனத்தி மிகும் ஏறாள் குரத்தி திரு மணவாழ தனி போலீசை வாழ்வ சுரத்திரளை ஈடேற வைத்த புகழ் பெருமாளே வாராய்

அருமையான பாடல், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். காரணம் என்னன்னு கேட்டா, என்னுடைய வாழ்விலே என்னுடைய கவலையை நீக்கின பாடல் இது. என்னுடைய வாத்தியார் சொல்லி கொடுத்தப்போ இது வந்து எனக்கு தெரிந்த ஆடிக்கிருத்திகையோ அல்லது கந்தசஷ்டி சமயத்திலேயோ முதன் முதல்ல இந்த பாடலை கேட்டேன். ரொம்ப அற்புதமா காம்போதியில பாடுவார். அப்படி முருகப்பெருமானுடைய ஊர்வலம் நடக்கும் பொழுது பாடினார். அதுக்கு பின்னாடி இந்த பாட்டு எனக்கும் சொல்லி கொடுத்தார். இதுல வாராய் மனக்கவலை தீராய் நினைத்தொழுது வாரேன் எனக்கெதிர்மன் வரவேணும் என்று மனக்கவலையெல்லாம் தீக்கக்கூடிய திருப்புகழ் இது. யாருக்காவது கவலை இருந்தது என்று சொன்னாலும் இதை வந்து நீங்கள் படித்து பாருங்கள், பாடி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இது அனுபவ வார்த்தையாக சொல்லுகிறேன். இருக்கட்டும், அதுல சொல்லும் பொழுது இது சிதம்பரம் திருப்புகள். நாடாப்பிறப்பு முடியாதோ என்று சொல்லும்படியாக, நாடாப்பிறப்பு முடியாதோ என கருதி நாயேனற்றும்

0: அருமையான திருப்புகள். அதுல சொல்லும் பொழுது தூயா துதித்தவர்கள் நேயா எமக்கு அமிர்த தோழா கடப்ப மலர் அணிவோனே என்று சொல்வார். தோழனாகவும் இருக்கப்பட்டவன், நமக்கு எந்த விதத்திலேயும் இறைவன் துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் என்று பாடுவாரே அபிராமியப்பட்டார். அது மாதிரி இவன் எப்படி இருக்கிறான், எல்லாமாக இருக்கிறான். எனக்கு துதித்தவர்கள் நேயனாக இருக்கக்கூடியவன், எனக்கு அமிர்த என்றைக்கும் அழியாத தோழனாக இருக்கின்றான்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
0: ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ர சமிதை, அதிலே முதல் கண்டம் சிருஷ்டி கண்டம், அத்தியாயம் 3. சூத புராணிகர் கூறுகிறார், மகரிஷிகளே, நாரத முனிவர் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து தன் விருப்பம் போல் விழிச்சென்றதும் மாயையே தனது ஓர் அம்சமாக கொண்ட ஸ்ரீமன் நாராயணர் பகவான் சிவபெருமானது இச்சைப்படி தன் மாயையை வெளிப்படுத்தலானார். நாரத முனிவர் செல்லும் வழியில் 100 யோஜனை பரப்பளவுள்ள ஒரு பெரிய நகரத்தை தோற்றுவித்தார். அந்த மாயா நகரம் மிகவும் அழகாக இருந்தது. ஸ்ரீமன் நாராயணர் அந்நகரத்தை தன் ஸ்ரீவைகுண்டத்தை விட அழகாக நிர்மாணித்தார். அந்நகரில் உள்ள பலபடியான பொருட்கள் நகரின் அழகை மேலும் உயர்த்தின. ஆண்களும் பெண்களும் மனம் போனபடி உல்லாசமாக இருக்க பல இடங்கள் அங்கு இருந்தன. அங்கு 4 வர்ணத்தவரும் வசித்தனர். அந்நகரத்தை செல்வந்தனான சீலநிதி என்னும் அரசன் ஆண்டு வந்தான். அவன் தன் பெண்ணின் சுயம்பரத்திற்காக பெருத்ததொரு விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்தான். அவனது திருமகளை சுயம்பரத்தில் வரிப்பதற்காக பல தேசத்து அரசகுமாரர்களும் தங்களை நன்கு அலங்கரித்துக் கொண்டு அழகு மிளிர அங்கு வந்து கூடினர். அந்நகரமெங்கும் பார்க்கும் இடமெல்லாம் அரசகுமாரர்களது கூட்டமே. இவ்வழகிய நகரத்தைக் கண்டு மயங்கிய நாரதர் மன்னன் சீலநிதியின் கோட்டை வாயிலை அடைந்தார். முனிஸ்ரேஷ்டரான நாரதரைக் கண்ட மன்னன் அவரை வரவேற்று உயர்ந்ததோர் ரத்ன ஆசனத்தில் அமர்த்தி முறைப்படி பூஜித்து உபச்சரித்தான். தன் மகள் ஸ்ரீமதியை அழைத்து வந்து நாரத மகரிஷியின் திருவடித் தாமரைகளில் வணங்கச் செய்தான். அவளைக் கண்டு வியந்த நாரதர், மன்னவா, தேவர் திருமகள் போல் அழகுற விளங்கும் இக்கன்னிகை யார் எனக் கேட்க அவ்வரசனும் இருக்கை கூப்பி, முனிவரே, இவள் என் பெண் ஸ்ரீமதி. மணப்பருவம் எய்திய இவள் தனக்கென அழகிய மணாளனை தேர்ந்தெடுக்க சுயம்பர மண்டபத்திற்கு செல்லப் போகிறாள். அனைத்து இலக்கணங்களும் முறையாக அமைந்துள்ள இவளது பாக்கியத்தை பற்றி தாங்கள்தான் கூற வேண்டும். அரசன் இவ்வாறு கேட்கவே காமத்தின் வயப்பட்டு கலங்கிய நாரத முனிவர் அவளை அடைய மனங்கொண்டு அரசனிடம், அரசே, தங்களது மகள் அனைத்து சுப இலக்கணங்களும் அமையப்பெற்ற சிறந்த சௌபாகியவதி. தங்களது உயர்ந்த பாக்கியத்தின் திருப்பயன் இவள். திருமகள் போல் அனைத்து நற்குணங்களுக்கும் ஒரு கொள்ளிடம். இவளுக்கு வரப்போகும் கணவன் சிவபெருமானைப் போல சகல செல்வங்களும் நிறைந்தவனாக, ஆளுமைக்கு அரசனாக, எவரும் வெல்லப்படாத வீரனாக, மன்மகனை வெற்றி கொண்டவனாக, அனைத்து தேவர்களும் கொண்டாடும்படியானவனாக இருப்பான் என்று கூறி தன் மனம் போனவாறு இங்கும் தடையின்றி செல்லும் நாரதரை பாறு கூடிவிட்டு மன்னனிடம் விடைபெற்று அங்கிருந்து சென்றார். காமவயப்பட்டிருந்த அவர் சிவபெருமானது மாயையால் மேலும் மோகவயப்பட்டார். நாரத முனிவர், இவ்வரசடங்கும் அரசிழங்குமரியை நான் பெறுவதைப்படி? சுயம்பரத்திற்கு வந்துள்ள அனைத்து அரசகுமாரர்களையும் விடுத்து அவள் என்னை மட்டும் விரிக்க வேண்டுமே, அது எப்படி சாத்தியமாகும்? பெண்கள் அனைவரும் அழகை என்றோ விரும்புவர். எனது அழகைக் கண்டு நிச்சயம் அவள் மகிழ்ச்சியோடு என்னையேதான் வரிப்பார் என்று மனத்திற்குள் எண்ணலானார். காமமயக்கத்தில் கலங்கி நிற்கும் நாரத முனிவர் ஸ்ரீமன் நாராயணனது திருமேனி போல் திருமேனி பெற எண்ணி உடனே ஸ்ரீவைகுண்டத்தை சென்றடைந்தார். அங்கு பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை வணங்கி, இறைவா, நான் தங்களிடம் தனித்து எனது விவரங்களை கூற வேண்டும் என்று வேண்ட திருமகள் கேள்வனான பகவானும் மிகவும் நல்லது என்று கூறி அவரை தனியே அழைத்துச் சென்று, முனிவரே, இப்பொழுது கூறுங்கள் என்று சொல்ல நாரத முனிவரும் கூறலானார். இறைவா, தங்களது பக்தலான சீலநிதி மன்னன் என்றும் எப்பொழுதும் அறவழியே தன் வழியாக கொண்டவன். அவனது பெண் செந்தாமரை கண் அழகியும் திருமேனி அழகியும் ஆவாள். அவள் பெயர் ஸ்ரீமதி. மூவுலகிலும் அழகில் விஞ்சியவள் ஆதலால் அவளை விஸ்வமோகினி என்றும் அழைப்பர். அக்கன்னிகையை யான் மணக்க விரும்புகிறேன். மன்னன் சீலநிதி தன் மகளின் விருப்பப்படி சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளான். அதற்கு நாட்டு செய்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான அரசகுமாரர்கள் அங்கு வந்து குழுமியுள்ளனர். என் நாதனே, நான் தங்கள் அன்பான அடிமை அல்லவா? ஆகவே தாங்கள் தங்களை போன்ற அழகிய சுரூபத்தை எனக்கு அளியுங்கள். அப்பொழுது அந்த அரசிடம் குமரி ஸ்ரீவதி கட்டாயம் என்னையே மணாளனாக வரிப்பாள். சூதபுராணிகர் கூறுகிறார், மகரிஷிகளே, நாரத முனிவர் கூறியதை கேட்ட கருணாமூர்த்தியான பகவான் மதுசூதனன் சற்றே நகைத்து சிவபரம்பொருளின் பெருமையை நினைத்தவாறே பதில் உரைத்தார். பகவான் ஸ்ரீ விஷ்ணு கூறுகிறார், முனிவரே, இப்பொழுது நீங்கள் உங்கள் இடத்துக்கு செல்லுங்கள். நீங்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர். ஆகவே நல்லதொரு மருத்துவர் மிகவும் துன்புறும் நோயாளிக்குச் செய்யும் உதவி போல உங்களுக்கும் நல்ல இதமானதை செய்கிறேன். இவ்வாறு கூறிய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு நாரதருக்கு வானர முகத்தையும் மற்ற அங்கங்களில் தன்னை போன்ற அழகையும் அளித்துவிட்டு சட்டென்று மறைந்தருளினார். பகவான் கூறியதை நினைத்து தான் அழகிய திருமேனி பெற்று விட்டதாக எண்ணிய நாரதரும் மிக மகிழ்ந்தார். பகவானின் திருவிளையாடலை அறிய இயலாத நாரதரும் தன்னை பெரும்பேறு பெற்றவனாக எண்ணினார். அதன்பின் சிறந்த முனிவரான நாரதர் மன்னன் சீலநிதி தனது மகளின் சுயம்பரத்திற்காக ஏற்பாடு செய்திருந்த அரசகுமாரர்களால் நிரம்பியிருந்த சுயம்பர மண்டபத்தை வந்து அடைந்தார். அரசகுமாரர்கள் நிறைந்திருந்த அந்த மண்டபமோ இது இன்னுமோர் இந்திரசபையோ என்னுமாறு அழகுற விளங்கியது. அந்த அரசபையில் வந்தமர்ந்த நாரதர் மனமகிழ்வோடு, நான் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை போன்ற திருமேனி பெற்று வந்துள்ளேன். ஆகவே அவள் என்னைத் தவிர வேறு எவரையும் பறிக்க மாட்டாள் என்று எண்ணனாளார். ஆனால் தனது முகம் எத்தனை கோரமாக உள்ளது என்பதை அவர் அறியார். அந்த அவையில் உள்ள அனைவரும் நாரத முனிவரை முன்பிருந்த முகத்தோடு தான் பார்த்தார்கள். சுயம்பரத்திற்கு வந்திருந்த அரசகுமாரர்கள் எவரும் இவரது திருமுகம் வேறுபட்டுள்ளதன் உண்மையை அறியார். அங்கு நாரதரை ரட்சிக்க ருத்ர பகவானது இரண்டு சேவகர்கள் அந்தன வடிவம் தாங்கி மறைந்து அமர்ந்திருந்தனர். அவர்கள் இருவர் மட்டுமே நாரதரின் திருமேனி மாறி உள்ளதை அறிந்தவர். முனிவரின் அறியாமையை அறிந்த அந்த சிவ பார்ஷதர்கள் இருவரும் அவர் அருகில் அமர்ந்து அவரை பரிகசித்து தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். காம வயப்பட்டு தன் அறிவிழந்திருந்த முனிவர் அவர்களது கேலி பேச்சின் உட்கருத்தை அறியவில்லை. காம மயக்கத்தில் இருந்த நாரதர் ஸ்ரீமதியை அடையும் விருப்பத்தில் அவளது வரவை எதிர்நோக்கியிருந்தார். இதற்கிடையில் அவ்வழகியான ராஜகுமாரி பெண்கள் சூழ அந்த புறத்திலிருந்து கையிலே அழகிய பொன் மலர் மாலையேந்தி அரசவைக்கு வந்தாள். அனைத்து லட்சணங்களும் பொருந்திய அழகிய அவ்வரசகுமாரி சுயம்பர மண்டபத்தின் நடுவில் வந்து நின்றது. ஏதோ திருமகள்தான் வந்து நிற்கிறாளோ என்பது போல் இருந்தது. உயர்ந்த விரத நியமங்களை முறைப்படி கடிப்பிடித்துழுகும் அவ்வரசகுமாரி கையில் பொன் மலர் மாலையேந்தி தன் மனத்திற்கேற்ற மணாளனை தேடிய வண்ணம் அச்சபையை சுற்றி வந்தார். பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை போன்ற திருமேனியும் குரங்கு முகமும் கொண்டு அமர்ந்திருக்கும் நாரத முனிவரை கண்ட அவள் கோபமுற்று முகத்தை திருப்பிக் கொண்டு அங்கிருந்து வேறிடத்திற்கு சென்றாள். சுயம்பர மண்டபம் முழுவதும் சுற்றி வந்து தேடியும் தன் விருப்பத்திற்கேற்ற மணவாளன் கிடைக்காததால் சற்றே பயந்து யாருடைய திருக்கழுத்திலும் மணமாலையை போடாமல் சபையின் நடுவே மௌனமாக நின்றாள். இதற்குள் ஸ்ரீமன் நாராயணன் மற்ற அரசகுமாரர்களைப் போல் வேடம் தாங்கி மற்றவர் எவர் கண்களுக்கும் தோன்றாமல் இவள் மட்டும் காணும்படி அங்கு வந்தார். பகவானை கண்டதும் அவ்வரசிடம் குமரி மகிழ்ச்சி பொங்க மணமாலையை அவர் கழுத்திலிட்டார். அரசகுமாரன் வேடம் தாங்கி வந்த பகவான் அவ்வரசகுமாரியையும் அழைத்துக் கொண்டு உடனே அங்கிருந்து மறைந்து தன் இருப்பிடம் சென்று சேர்ந்தார். அரசிடங்குமரி கிட்டாததால் அரசகுமாரர்கள் வெறுப்படைந்தனர். நாரதரோ காமன் அம்பிக்கு இலக்காகி வருந்தினார். அப்பொழுது அந்தனர் வேடம் தாங்கி அங்கு வந்திருந்த உயர்ந்த ஞானம் பெற்றிருந்த சிவபார்ஷதர்கள் இருவரும் மன்மத வேதனையில் தவிக்கும் நாரதரை கண்டு பின்வருமாறு கூறலானார்கள். நாரதரே, தாங்கள் சிறந்த மாமுனிவர். வீணிலே காமத்திற்கு ஆட்பட்டு தன் அழகால் மன்னன் மகளை பெறலாம் என மயங்கினீர்கள். உங்கள் முகத்தின் அழகை பாருங்கள், வானரமாகவன்றோ உள்ளது. சூதர் கூறுகிறார், மகர்ஷிகளே, ருத்ரகணங்கள் கூறியதை கேட்டு நாரதர் மிகவும் வியந்தார். சிவ மாயையில் சிக்குண்டு தவிக்கும் நாரதர் தம் முகத்தை கண்ணாடியில் பார்க்க அது வானர முகமாக இருப்பது கண்டு வெகுண்டு சிவகணங்கள் இருவரையும், அடே, நீங்கள் இருவரும் அந்தணனான என்னை பரிகாசம் செய்ததால் அந்தணரின் புத்திரர்களாக பிறந்து அரக்கர்களாக இருக்க கடவுது, அதாவது குணமும் உருவமும் அரக்கர்களாக இருக்க கடவுது என்று சபித்தார். முனிவர் காமமயக்கத்தில் இருப்பதால் தங்களை சபித்ததை கூட ஞானிகளான அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அனைத்தும் பரமசிவத்தின் இச்சையே செயலே என்று கொண்ட அச்சிவகணங்கள் எதிலும் பற்றற்றவர்களாக உதாசீனர்களாக பரமசிவனை நினைந்து துதித்துக் கொண்டே தங்கள் இருப்பிடம் சென்றனர். அத்தியாயம் 4. சூதபுராணிகர் கூறுகிறார், மகர்ஷிகளே, மாயையில் மயங்கிய நாரதர் சிவகணங்கள் இருவருக்கும் சாபம் அளித்துவிட்டு நீர்நிலையில் தன்முகம் வானரமாக இருப்பது கண்டு பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் கபடத்தை நினைந்து மிகவும் கோபம் கொண்டு அவரது உலகமான ஸ்ரீவைகுண்டம் சென்றார். வேள்விக்குண்டத்தில் நிறைய சமித்துகளை இட அத்தீயானது கொழுந்துவிட்டு எரிவது போல் கோபக்கனலில் கொழுந்துவிட்டறியும் நாரதர் தன் உண்மை அறிவை இழந்து கொடுஞ்சொற்களால் ஸ்ரீமன் நாராயணனை இகழலானார். நாரதர் கூறுகிறார், ஹரியே, நீ துஷ்டன், கபடு நிறைந்தவன், அனைத்து உலகங்களையும் மயக்கத்தில் ஆழ்த்தும் மாயன், பிறர் வாழ்ந்தால் அது உனக்கு பிடிக்காதே, நீ ஒரு மாயாவி, உன் மனம் கருத்தது. முன்பொரு சமயம் மோகினி உருவம் தாங்கி அசுரர்களுக்கு கபடமாக வாருணி என்னும் கள்ளை அழித்தாய், அவர்களுக்கு அமுதத்தை தரவில்லை, ஆனால் தேவர்களுக்கு அழித்தாய், உனக்கு உகந்தது கபடுதானே. சிவபெருமான் கருணை கொண்டு அன்று விஷத்தை குடிக்கவில்லை எனில் உனது மாயையெல்லாம் அன்றே முடிந்திருக்கும். கபடத்திலேயே மனம் கொண்ட உனக்கு நல்லெண்ணம் ஏது? இருந்தும் சிவபெருமான் உன்னை சுதந்திரனாக செய்தார். உனது கபடத்தைக் கண்டு இன்று சிவபெருமானும் பச்சாதாபப்படுவார். தனது சொல்வடிவான வேதத்தின் உண்மையை, அதுவே உயர்ந்த பிரமாணம் என்பதை நிலைத்து நிற்கச் செய்யும் அந்தரர்களை அனைத்து வர்ணத்தவர்களிலும் ஏற்புடையதாக செய்தார். ஏ ஹரியே, இதை நன்கறிந்த நான் இனி இவ்வாறான தவறை நீ எங்கும் செய்யாதிருக்க வேண்டி உனக்கு பாடம் கற்பிக்கப் போகிறேன். இந்நாள் வரை நீ சக்திசாலியான தேஜஸ்வியான எந்த ஒருவனுடனும் தொடர்பு கொண்டதில்லை, ஆகவேதான் நீ பயமற்றிருக்கின்றாய். விட்டுவே, இப்பொழுது நீ செய்த செயலுக்கான பலனை பெறப்போகிறார். இவ்வாறு பகவான் ஸ்ரீ விஷ்ணுவிடம் கூறிய நாரதர் தனது பிரம்மதேஜத்தை வெளிக்காட்டியவாறு மாயையில் மயங்கி கோபத்தால் கனல் என கொதித்து சாபம் தந்த வண்ணம் கூறலுற்றார். ஹே விஷ்ணுவே, ஒரு பெண்ணிற்காக என்னை வருந்தச் செய்தாய், எல்லோரையும் இவ்வாறே மயக்கத்தில் தள்ளுகிறாய், இந்த கபடத்தன்மையால் எந்த திருமேனியோடு என்னை வஞ்சித்தாயோ அதே திருமேனியோடு பூவுலகில் பிறந்து மனைவியை பிரிந்து துன்பப்பட கடவாய், வானரத்தின் முகத்தைப் போல் என்னை செய்ததால் அம்முகம் கொண்ட வானரங்களே அவ்வேளையில் உனக்கு உதவி செய்யட்டும். பிறருக்கு மனைவியை பிரிந்த துன்பத்தை தந்ததால் நீயும் மனைவியை பிரிந்து துன்பப்படுவாய், அஞ்ஞானத்தில் மயங்கிய மனிதனைப் போலவே உன் நிலையும் ஆகட்டும். அஞ்ஞானத்தால் மதியிழந்து மயங்கிய நாரதர் பகவான் ஸ்ரீ ஹரிக்கு இவ்வாறு சாபம் தரவே பகவான் ஸ்ரீ விஷ்ணுவும் சிவபெருமானது கிரியாசக்தியான மாயையை புகழ்ந்து பாராட்டி நாரதர் அளித்த சாபத்தை ஏற்றார். இப்பொழுது அழகிலா விளையாட்டுடைய தலைவரான சிவபெருமான் உலகினையே மயக்கத்தில் ஆழ்த்தும் எந்த ஒரு மாயை உண்டோ, எதனால் பரம ஞானியான நாரதரும் மயக்கத்தில் ஆழ்ந்தாரோ, அந்த தன் மாயையை உடுக்கி கொண்டார். அவ்வாறு தன் மாயையை உடுக்கி கொண்டதும் நாரதர் முன்போலவே தூய அறிவுடையவரானார். அவர் மயக்கம் தெளிந்தது. நடந்ததை நினைத்து மிகவும் வியந்தார். கழிவிறக்கம் கொண்டு தன்னையே நிந்தித்த வண்ணம் ஞானிகளையும் மயக்கும் பரசிவத்தின் மாயையை மிகவும் புகழ்ந்தார். மாயையின் காரணத்தால் தான் தான் மயக்கத்தில் ஆழ்ந்தது. இதுவரை நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் மாயையில் நடந்த வீண் மயக்கமே, பிரமையே என்பதை உணர்ந்து விஷ்ணு பக்தர்களிலே சிறந்த நாரதர் பகவான் ஸ்ரீ ஹரியின் சரணத்தில் வீழ்ந்து வணங்கினார். பகவானும் அவரை தூக்கி நிறுத்தினார். தன் தீய எண்ணங்கள் முற்றிலும் அழிந்த நாரதர், இறைவா, மாயையில் மயங்கி எனது அறிவு குன்றியது, தடுமாறியது, அதனால் தங்களையே வசைமாறி பொழிந்தேன், சாபமும் தந்தேன். இறைவா, அச்சாபத்தை தாங்கள்தான் பொய்யாக்க வேண்டும். நான் செய்த பெரிய பாவத்திற்கு நிச்சயம் நரகந்தான் கதி. இறைவனே, நான் தங்கள் அடியவன் அல்லவா? என் பாவக்குவியல்கள் முழுவதும் தீயினில் தூசாக வேண்டும். நான் நரகத்தில் விழக்கூடாது. அதற்கு என்ன வழி? எம்மாதிரியான கழுவாய், அதாவது பிராயச்சித்தம் செய்யட்டும், தாங்கள்தான் கூற வேண்டும் என்று வேண்டி பக்தியோடு பகவானது திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினார். அவரது இயல்பே தூய மனந்தானே. மேலும் முனிஸ்ரேஷ்டர் வேறு. பச்சாதாபத்தோடு வணங்கிய நாரதரை மாறி எடுத்த பகவான் இனிமையான கனிமொழியில் கூறலானார். பகவான் விஷ்ணு கூறுகிறார், அன்பனே, வருந்தாதே, நீ என் சிறந்த பக்தன் என்பதில் என்ன ஐயம்? இப்பொழுது நான் உனக்கு ஹிதத்தை கூறுகிறேன். நீ நரகம் செல்ல வேண்டாம். சிவபெருமான் உனக்கு நன்மையே செய்வார். நீ மதத்திற்காட்பட்டு மயங்கி சிவபெருமான் கூறியதை அவமதித்தாய். அந்த அபராதத்தின் பயனே இது. செய்த செயலுக்கு பலன் தருவதே அவரே. ஆதலால் உனக்கு இம்மாதிரியான பலனை தந்தார். பகவான் சிவனது இச்சையாலேயே அனைத்து செயல்களும் நடைபெறுகின்றன என்பதை நீ உன் மனதில் உறுதியாக கொள். அனைத்திற்கும் தலைவரான பகவான் சிவனன்றோ அனைவரின் செருக்கையும் அழிப்பவர். அவர்தானே பரபிரம்மம், பரம்பொருள், சத், சித், ஆனந்த வடிவான அவரிடம் இருந்துதான் ஞானம் உண்டாகிறது. அவர் குணமற்றவர், அதாவது நிர்குணர், விகாரமற்றவர், அதாவது மாறுபாடற்றவர், சத்துவம், ராஜசம், தாமசம் என்னும் முக்குணங்களுக்கும் எட்டாதவர். தன் மாயையை ஏற்றே பிரம்மா, விஷ்ணு, மகேசன் என்னும் மூவுருவங்களாக விளங்குகிறார். நிர்குணரும் சகுணரும் அவரே. நிர்குணராக விளங்கும் போது அவரது திருநாமம் சிவன். அவர்தான் பரமாத்மா, மகேஸ்வரன், பரபிரம்மம், அழிவற்றவர் அதாவது அவிநாசி, எல்லையற்றவர் அதாவது அனந்தர், மகாதேவர் என்கிற நாமங்களால் அழைக்கப்படுகிறார். அவரது சேவையாக பிரம்மதேவன் உலகை படைக்கிறார். நான் மூ உலகங்களையும் காக்கிறேன். ருத்ரனாக இருந்து அவர்தானே அனைத்தையும் அழிக்கிறார். மாயையிலிருந்து தனித்த நிர்குணரான சிவனே மங்களஸ்வரூபராக அனைத்திற்கும் சாட்சியாக விளங்குகிறார். அவர் மாயைக்கு எட்டாதவர், நிர்குணர், சுதந்திரனாக இருப்பதால் தன் விருப்பப்படியே அனைத்தையும் இயக்குகிறார். அவரது திருவிளையாடல்களே உயர்ந்தன. அவர் அடியார்க்கு எளியவர். நாரதரே, நான் இப்பொழுது உனக்கு ஒரு உபாயம் சொல்லுகிறேன். அது எளிமையானது, நன்மை அளிப்பது, பாவங்களை தொலைப்பது, போக மோட்சங்களை தருவது. உன் சந்தேகங்களை அறவே துறந்து சிவபெருமானது திருப்புகழை பாடு. சிவனுடைய 100 நாமங்கள் கொண்ட துதியை வேறு எண்ணமின்றி ஒரு மனதுடன் துதி. அவரையே நிரந்தரமாக பஜனை செய், உபாசித்துவா. அவருடைய புகழை கேள், அதையே பாடு. அவரையே தினமும் பூஜித்துவா. மனம், வாக்கு, காயங்களால் சிவபெருமானை துதிப்பவனே அறிவாளி, அவனே ஞானி, அவனே ஜீவன் முக்தன். சிவ என்னும் இரண்டெடுத்து காட்டுத்தீயால் பெரும் பாவங்களாகிற எண்ணற்ற மலைகள் அனாயாசமாக எரிந்து சாம்பலாகின்றன என்பது ஐயமின்றி முற்றிலும் உண்மையாகும். சிவ என்னும் தோணியை பற்றியவன் சம்சாரம் என்னும் பெருங்கடலை விரைவில் கடந்து விடுகிறான். பிறவிக்கு காரணமான அனைத்து பாவங்களும் நிச்சயம் அழிந்து விடுகின்றன. முனிவரே, சம்சாரத்திற்கு காரணமான பாவங்கள் என்னும் பெரிய மரத்தை வெட்டித் தள்ளுவது சிவநாமம் என்னும் கொடரியே. சிவேதி நாம தாவாக்னேர் மகா பாதக பர்வதாக பஸ்மீபவந்தியநாசாயாத் பஸ்மீ பவந்தியநாயாசாத் சத்யம் சத்யம் நசம்சேகா சிவநாமதரீம் பிராப்ய சம்சாராப்தி தரந்திதே சம்சாரமூல பாபானி தேஷாம் நச்சர்த்திய சம்சயம் சம்சாரமூலபூதானாம் பாதகானாம் மகாமுனே சிவநாம குடாரேண வினாசோ ஜாயதே த்ருவம். பாவங்களாகிற காட்டுத்தீயினால் துன்பம் அடைந்தவர்கள் சிவநாமமாகிற அமுதத்தை அள்ளி பருக வேண்டும். பாவமாகிற காட்டுத்தீயினால் வெந்து சாம்பலாகும் உயிர்களுக்கு சிவன் என்னும் அமுதமன்றி அமைதி கிட்டாது. வேதங்களை முற்றிலும் ஆய்வு கொண்ட முன்னோர்கள் பிறப்பு இறப்பு என்னும் இந்த சம்சார சுழற்சியான தடையை ஒழிப்பதற்கான உயர்ந்த சாதனம் சிவபெருமானை அர்ச்சித்து வந்தித்து வணங்கி போற்றுவதேயாகும் என்று உறுதிபட கூறியிருக்கிறார்கள். ஆகவே இன்று முதல் முயற்சியும் ஈடுபாடும் கொண்டு உமையொரு பாகரான சிவபெருமானை முறைப்படி பக்தியோடு பூஜித்துவா. அவரது கதைகளை கேள், பிறருக்கு சொல், சிவனடியார்களை முழு மனதோடு உபசரித்துவா. முனிவரே, சிவபெருமானது திருவடித்தாமரைகளை இதயத்தில் நினைந்த வண்ணம் முதலில் சிவத்தலங்களில் உள்ள புண்ணிய தீர்த்தங்களை சுற்றி வந்து நீராடு. இவ்வாறு சிவத்தலங்களை தரிசித்து வணங்கி முடிவில் ஆனந்தவனம் என்னும் திருக்காசிக்கு செல். அவ்விடமே சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த இடம். அங்கு ஸ்ரீ விஸ்வநாதரை தரிசித்து பக்தியோடு பூஜித்து வணங்கு. அவரை துதித்து வந்தித்து நீ நிர்விகல்ப நிலையை அதாவது வேறுபாடு காணாத நிலையை அடைவாய். அதன்பின் உன் விருப்பம் நிறைவேற என் கட்டளையை ஏற்று பக்தியோடு பிரம்மலோகம் செல். அங்கு உன் தந்தையான பிரம்மதேவரை துதித்து வணங்கி சிவபெருமானது பெருமைகளை கூறுமாறு ஆசையோடு கேள். சிவனடியார்களில் சிறந்தவரான பிரம்மதேவர் மகிழ்ச்சியோடு சிவனது பெருமைகளையும் சதநாமத் துதியையும் உனக்கு கூறுவார். முனிவரே, இன்று முதல் நீ சிவபூஜையில் மனங்கொண்ட சிவபக்தனாக ஆகுக. அதனால் மோட்சம் பெற தகுதி பெறுவீர். சிவபெருமான் உனக்கு மங்களங்களை அருளட்டும். இவ்வாறு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கனிவோடு நாரத முனிவருக்கு உபதேசம் செய்துவிட்டு சிவபெருமானை நினைந்து வணங்கி துதித்த வண்ணம் அங்கிருந்து மறைந்தருளினார்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: ஆனந்தமாலை திருத்தில்லையில் அருளியது. சிவானுபவ விருப்பம் மாணிக்கவாசகப் பெருமான் மெய்யடியார்கள் கூடிய சிவபெருமானை என்றும் பிரியாதிருக்கும் இன்பத்தின் இயல்பினை விரும்பி உரைப்பதும் சிவானந்த அனுபவத்தை விரும்பி சிவபெருமானிடத்து முறையிடும் தன்மையினையும் ஆனந்தமாலை என்னும் இத்தலைப்பின் கீழ் ஏழு பாடல்களை பாடியுள்ளார்.

சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.

தேஜஸ்வினாவதீரமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி.

உபனிஷதாம் துர்வாச ஜயதி தேசிக பிரதமஹ மனத்தரத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இம

காலத்தியான் அவன் என் கண்ணுடானே. போற்றிவோம் நம சிவாய புயங்கனே மயங்குகின்றே.

நன்றியொழுதினை பார்க்கடன் இந்தவிரான் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னை ஆலிக்கும் அந்தணர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே வேதனறி தழைத்தோங்க மிகு செய்வத்துறை விளங்க ஊதவரம் வரை ஒலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதபடல் மயத்துகளுக்கிது ஞான சம்பன்வர்ணம் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு புறவுவா வேத பொருள் உணர்ந்தேன் மேவு சிவாகமத்து தீர் பொருளும் தெளிந்து உந்தேன் ஏது குறை தெற்றி சோழ்ங்க சிவஞானமாமுனிவன் பொற்றாமரை அடிக்கே போக்கு நம பார்வதி என் நகரின் கண்ணை எழுந்தொழிக்கின்ற சங்கரராமேஸ்வரி திருவிழுத்தொடங்கினாலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு

இந்த சாஸ்திரங்களை எல்லாம் முழுதும் படித்து விரதங்கள் எல்லாம் இருந்து எங்களாலாம் முடியாது, எல்லாராலையும் முடியாது. அதனால் சாமானியிடம் ஈடேறுவதற்கு என்ன வழி என்று கேட்கும் பொழுது காஞ்சி புராணத்தை அவர்களுக்கு சொல்கிறார்கள். அப்படி காஞ்சியிலே மகாத்மியத்தை வரிசையாக சொல்லிருக்கின்ற வரிசையிலே புண்ணிய கோடீசம் என்றதான ஒரு கேத்திரத்தை பற்றி சொல்கிறார்கள். செச்சடை அந்த நீர் தேமலர் சூண்ட

மேன்மை நச்சி புகழ்கின்றன நன்கு மதித்து கேள்வின். புராணங்களையோ சாஸ்திரங்களையோ கேட்கும் பொழுது அதன் மேல ஒரு நல்ல மரியாதையும் பக்தி வைத்து கேட்க வேண்டும். ஏனோ தானோ ஏதோ சொல்றா கேட்டு வைப்போம், போற போக்குல இருந்துச்சா கேட்டு வைப்போம், ஆனா அப்படி கேட்கக்கூடாது. அதைத்தான் நன்கு மறித்து கேள்வேன் என்ற சொல்லுகின்ற விஷயத்தை அதுக்கு ஒரு கௌரவம் கொடுத்து கேட்க வேண்டும் என்றது. என்ன செச்சை சஞ்சலை அந்த நீர் அந்த ஜடாபாரத்தோடு இருக்கிறார்கள் முனிவர்கள். அது சிவப்பு நிறத்தில் இருக்கு. சிவப்புனா டார்க் ரெட் இல்லை. நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம தருமபுரம் ஆதீனம் முன்னாள்லாம் சஞ்சடையை பார்த்துருக்க ஒரு முழு நேரத்தில் இருக்கும். செச்சை சஞ்சடை செச்சை சடை அந்த நீர் தேமலர் சூண்ட மை சத்தியமா விரதத்தலம் மேன்மை சொற்ற தேன் மலர்கள் சூழ்கின்ற சோதைகள் சூழ்ந்த சத்தியமாபிரதம் என்கிறான தலத்தை பற்றி நாம் சொன்னோம். அதுல கச்சி பதியில் கபர் புண்ணிய கோடி மேன்மை காஞ்சிபுரியில் இருக்கின்ற மனதை மிகவும் கபருகின்றான புண்ணிய கோடீஸ்வரன் என்ற தலத்தை பற்றி நச்சி புகழ்கின்றன விரும்பி சொல்கிறேன் சொல்ல நச்சி என்றால் விரும்பி விரும்பி சொல்கின்றன நீங்களும் மறித்து கேள்வேன் என்று சொன்னேன். மின்பாய் பொழில் சத்தியமாபிரதலத்தின் தென்பாலது புண்ணிய கோடி மேகங்கள் சூழ்ந்த சத்தியமாபிரதம் என்ற தலத்திற்கு தெற்கே இருக்கின்றது இந்த தலம். புண்ணியகோடீஸ்வரன் என்று சொல்லப்படும் நன் தேவன் அமைப்பு வன்பாளர்கள் எய்தரும் புண்ணிய தீர்த்தமாடே அன்பற்றவர்களும் அன்பே இல்லாதவர்கள் கூட ஒரு நல்ல கிரி அடையக்கூடிய புண்ணிய தீர்த்தான். அதுல எங்கோலிகற்கும் சிவப்பேருடி செய்தும் என்னை போன்றவர்களுக்கும் சிவப்பேரு கிடைக்கக்கூடிய ஒரு புண்ணிய தீர்த்தம் கஷேத்திரம் புண்ணிய கோடீசம் என்ற நாடு. மலர் மேயவன் மேகனல் வாகனகற்பமொன்றின் தலமேல் புகழ் நாரணன் தாமரையாணியாதி உலகேழையங்கிந்திடம் ஆசையின் உங்பர்கோனை தலநாள் முகிலின் உருக்கொண்டு பறித்தல் செய்வான். இறைவன் படைப்பில பல்வேறு விதமான நரகங்கள் பல்வேறு விதமான சொர்க்கங்கள் போக பூமிகள். ஏன்னா ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு விதமான ஒரு விருப்பத்தோடு இருக்கும். ஒருவர் விரும்புறதை இன்னொரு விரும்ப மாட்டார். சில விருப்பங்கள் ஒன்று போல் இருக்கும் மாதிரி தெரியும், ஆனா அவனு மனசுக்குள்ள தெரியும் ஒரு வரம்பு வச்சிருக்கான் இப்படித்தான் இருக்கணும். எத்தனை விதமான விருப்பங்கள் இருந்தாலும் அத்தனை விருப்புக்கும் ஏற்ப அந்த போகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு உலகங்களை படைக்கிறான் படைத்துதான். இதுல மகாவிஷ்ணுக்கு ஒரு ஆசை ஒன்று என்ன

பிரம்மன் பழைக்கிறான், இவர் விஷ்ணு காக்கிறார். நாமளும் பழைச்ச என்ன, இவருக்கு என்ன, இவர் நான் இவர் ஏன் நாம் அதை சொல்லி நாமும் பார்க்கக்கூடாதா, நமக்கும் பழைப்பு தொழில் வேணும் ஆன ஒரு ஆசை உண்டு. உடனே மலர் நேயவன் மேக நல்வாகன கற்பம் ஒன்றில் பிரம்மாவுடைய ஆயுள்ல பலவிதமான கற்பங்கள் கற்பம் இருக்கின்றது. அத மேகவாகன கற்பம்னு ஒரு கற்பம், அதாவது மேகமாக இருந்து இறைவனை சாயினார் விஷ்ணு ஒரு கல்பத்தில், அதனால தான் மேகவாகன கற்பம்னு அதுக்கு ஏற்பட்டது. தலமேல் புகழ் நாரணன், ஏழு உலகமும் போற்றக்கூடிய அந்த நாரணன் என்னவன்னாராம், தாமரையாடியாதி உலகேழையங்கிந்திடம், அதாவது பிரம்மனுடைய ஆயுளை இருக்கின்றன அத்தனை உலகத்தையும் ஏழு உலகையும் உலகேழையும் இங்கிடம் ஆசையால் படைக்கும் ஆசையினால உம்பர்கோனை பரநாள் முகிலன் உருக்கொண்டு பறித்தல் செய்வா. அந்த ஆசையினால என்ன பண்ணாராம், நம்ம எவ்வருமான மேகமாக திருன் தாங்கினாராம், பல நாள் முகிலின் உருக்கொண்டு மேக உருக்கொண்டு அந்த எம்பெருமானை தாங்கினார். பல நாள்னா நாள் கணக்கில், பல ஆண்டுகள் தாங்கி கொண்டிருந்தார். நம்மான் இறங்கி கடைக்கண் அருள் நல்கி, அவனுடைய தவச பார்த்தவொடனே மேகமா இருந்து பல காலமா இருந்து நம்ம தாங்குறான என்னப்பா என்ன கேட்போன்ட்டு சொல்லி, நம்மான் இறங்கி கடைக்கண் அருள் நல்கி மாடோய் மம்மோ சுரருள் ஆண்டினில் ஆயிரம் ஆண்டு மற்றிங்கு. எம்பெருமானுக்கு அவர் மேல இறக்க வந்துட்டு கடைக்கண் அருள் சாத்தினார். நம்மான் இறங்கி கடைக்கண் அருள் நல்கி மாடோய் மகாவிஷ்ணுவே பாப்பாப்பா சுரர் ஆண்டினல் தேவர்கள் ஆண்டுல ஆயிரம் ஆண்டு இப்படி தாங்கினாராம். உயிர் சுரர் ஆண்டினில் ஆயிரம் ஆண்டு மற்றிங்கு மேகம் ஒரு கொடு தாங்கினை. அப்படின்னா சுரர் ஆண்டு தேவர் ஆண்டு என்ன, அதாவது நமக்கு 12 மாசம் தேவருக்கு ஒரு நாள், அதாவது நமக்கு 1 வருஷம்னா தேவருக்கு 1 நாள், அப்படி 1000 ஆண்டு தாங்கினார். எம்மை வேண்டும் அம்மாபரம் நல்குதும் ஒரு நீ என்ன அண்ணோ, என்ன வேண்டும் பார்க்க அந்த வரத்தை நான் இப்ப தரேன் நான் கேட்கிறேன். அவர் சொல்றார், எந்தாய் ஒரு நின் திருவேணி இடப்புறத்து வந்தே அடியேன் உயர் நின் அருள் வன்மை தன்னால் நன் தாதையும் வாழ்க்கையும் எய்தினன் ஞானம் முற்றம் பைந்தாள் மலரோனையும் இன்று படைச்சல் வேட்டே. ஒரு அருமையான கதை சொல்ல போறேன், எல்லாரும் வள்ளியன கவலையாட்டு நல்ல கதை. நீங்கள் எல்லாம் சங்கரங்கோவிலுக்கு போயிருப்பீங்க, சங்கரங்கோவில முக்கியமான மூர்த்தி எது எல்லாரும் நம்ம சங்கர நாராயணன், மூலமூர்த்தி சங்கரலிங்கன்னா அம்பாள் கோமதி அம்மை. சங்கர நாராயணன் இடையில் வந்தார், அதாவது புராணத்தில் அவரோட திருக்கோயில்ல இப்ப இருக்கிற சங்கரநாராயண சன்னதி சும்மா இருந்தது, ஒரு இடம்லாம் சும்மா இருந்தது. யாரோ ஒரு வைஷ்ணவன் தர்மார்த்தா வந்தான், இப்படி இருக்க சங்கரநாராயணன் வச்சிருவோமே, சங்கரநாராயணன் வைஷ்ணவன் பிற்காலத்து அண்ணதான்.
இப்ப குய்யோ மரியாதா கோடானு கோடி வருஷத்துல இருக்கு. சிவன் விஷ்ணு பேரம் இல்லாத கட்டிருக்காரு, கோயில் கட்டிருக்காரு, அப்படி இப்படிங்கிறது தான். ஆனா உண்மையான சரித்திரம் என்ன, கோமரியம்மை தவஸ் பண்ணா எம்பெருமான என்ன வேணும் உனக்கு, அவள கேள்வி விபரீதமா ஒரு கேள்வி அன்னைக்கு கேட்டு வச்சு இன்னைக்கு வந்து நமக்கு மண்டையிடியா இருக்கு. ஆமா, ஏன்னா மாலுடன் நீ நண்டம் அவ்வாறு அவ்வாறு காணவேட்டன திருமாலோட நீ இருக்கிற உருவத்தை பார்க்கணும் எனக்கு ஆசையா இருக்கு. கேட்டதை கொடுக்கக்கூடியவர் தானும் மாலும் ஒன்றாகிய வடிவினை அயங்க மான் உலாங்கரத்திறைவன் காட்டினன். உடனே நாராயணன் தென்பாகத்த நாராயணனை வச்சு சங்கரநாயனாக அவன் உருவ காட்டினார். கான் உலாங்குழல் உமையவள் கண்டு கண் கழித்த பார்த்தாள் சந்தோஷமா இருந்து சொன்னபடி காட்டிட்டார. அதனால பார்த்து கேட்டா காட்டினார், பார்த்தாச்சு. ஆனாலும் அந்த உருவத்தை மேலும் பார்க்க அவன் மனம் கொள்ளல. இது தப்பான முடியும். நாம் இருக்க வேண்டிய இடத்த அவர் ஒன்று வச்சு நாராயணரையும் சிவனையும் ஒன்று போல வச்சு பார்க்கறது அது சரியில்லைன்னு அவன் மனம் ஒப்புக்கொள்ளலை. அப்ப என்ன சொல்றாவ, சுவாமி நீர் வடிவோடு இத்தலத்து என்றும் வித்திரண்டு பக்தர்களுக்கு சன்மாற்றம் செய்தருடையவராக என்று வேண்டணும். அதாவது நம்ம புராணங்கள்ல பூரா சுவாமி தரிசனம் என்ன சொல்றார், சுவாமி இந்த தலத்தை எப்போதும் இருந்து இதே வடிவத்தோடு இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னா எல்லாம் வேண்டிக் கொள்வாங்க. புராணம் பூரா அப்படிதான் இருக்கு. ஆனா அப்படி ஒத்துக்கொள்ளாவ வேண்டினால் தரிசனம் கொடுத்தார். அப்ப இதே மாதிரி இங்க தலத்தை நீங்க இருந்து இங்க எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் சொல்லணும், அப்படி சொல்லவில்லை அவள். அப்படி என்ன கேட்டா அவன், தழைத்த பாலரான் மறைமகள் தாங்கும் இவ்வுருவம் ஒழித்து வேண்டாம், இந்த உருவம் வேண்டாம் எனக்கு, ஏதோ தெரியாம கேட்ட. ஒழித்து நின்று தாங்குவாயன உரைத்திடல் உன உண்மையான சுரூபத்தை நீ காட்டு போறப்பா, இந்த உருவம் எனக்கு வேண்டாம். மனம் ஒப்பல. குழைத்த பைந்தழு கொன்றையான் தன்னுரு கொண்டு மழை கண் மாதொடு பொன்னயங்காவினில் வரிந்த. உடனே அந்த பொன்னயங்காவில் அந்த பொன்னை மரம் சிலவருஷம் சங்கரங்கோவில் பழைய தன்னுடைய உருவை எடுத்துக்கொண்டு அந்த அம்மையோரோடு அந்த புன்னைவனத்திலே இருந்தார். நாராயணனோடு இருக்குமாறு காட்சி கொடுக்குமாறு கேட்டால் அவர் காட்சி கொடுத்தார். கண்டு கழித்தா போருமா, இது வேண்டாம், இந்த ஒரு எனக்கு பார்க்க வேண்டாம் சொல்லிட்டார். ஆனா அடுத்து என்ன நடந்ததுன்னா, இப்ப சங்கர கோயில தவிஸ் நடக்கு, ஆடி தவிஸ் எல்லாரும் கோரி பார்க்க, கோம்பரியம்மை தவிஸ் இருக்கா, அப்புறம் மத்தியானம் சங்கரநாதர் காட்சி கொடுக்கிறார். பார்த்துட்டு அப்ப சேர்ந்து போல, நீங்க பார்க்கணும், கோமரி தனியா போயிடுறார், சங்கரநாதர் தனியா போயிடுறார். அவர் எல்லாம் பார்த்துட்டு இந்த ஒரு எனக்கு வேண்டாம், நான் பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டு போயிடுறார். பழனும் தவிஸ் பண்ண போயிடுறார். அவர் வாட அவர் போயிடுறார், உன்னுடைய உண்மையான உருவத்தோடு வா, அப்பதான் நான் பார்க்கறேங்கிற. ராத்திரி 12 மணிக்கு வர்றார் சங்கரலிங்க சுவாமி, அப்பதான் உண்மையான காட்சி நடைபெறு. இது இடையில ஏற்பட்ட காட்சி, இது சொன்னா ஆறு நம்ப மாட்டாங்க. நான் சொன்னேன்ல ஒரு வைஷ்ணவ தர்மார்த்தா பொண்ணுனாருன மாதிரி, இது ஒரு இடையில யாரோ இந்த திருவிழாவை ஏற்படுத்தி அவளை சுத்தி கொண்டு மாலை மாத்துற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டான். ஆனா புராணத்துல அப்படி இல்லை. அவள் வந்து பார்க்கிற உருவத்தை ஏற்றுக்கொள்ள திரும்பி போயிடுற, அவரும் போயிடுறாரு. அப்புறம் 12 மணிக்கு சங்கரலிங்க சுவாமி வர்றார். அப்போதான் உண்மையான காட்சி நடைபெறுகிறது. அப்போதான் அவரோட கோயிலுக்கு போறார். 12 மணிக்கு அவர் சங்கரலிங்க சுவாமி வந்து காட்சி கொடுக்கிறார். அப்ப மாலை மாற்றம் நடக்கிறது. அப்போதான் அவருடைய கையை பிடிச்சுன்னு கோயிலுக்கு போய் சேர்றார்.
இதுதான். அப்புறம் அவரைத்தான் திருமணம் செய்து கொள்கிறார் சித்திரை மாதத்தில். ஆனா இவங்க படுத்துற பாட்ட பாச்சுதான் சங்கரநாதர் ஒருத்தார் அவரோடு ஒன்றுட்டார் ஞான ஒன்றுட்டார். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆர்ப்பாட்டம் சரியா நடக்கு. சங்கரன் கோயில துப்பிரமணமானா ஒரு மாசம் ஆகும். இந்த ஆடி தவசு அசிங்கத்தை துப்பிரமணா ஒரு மாசம் மேல ஆகும். அப்படி நடக்கு. அதத்தான் இங்க என்ன சொன்னார். அப்படியான ஒரு தரம் என்ன எடப்பாகத்துல வச்சு எனக்கு அனுகிரகம் பண்ணியப்பா. எந்தாய் ஒரு நின் திருமேனி இடப்புறத்து வந்தேன் அடியேன் உயர் நின்னருள்வன்மை தன்னால். அந்த உயர்ந்தவனுடைய அருள்தன்மையினால் என்னாச்சுன்னா நந்தாரையும் வாழ்க்கையன் எய்தினன் குற்றமில்லாத கிழார் இந்த வாழ்க்கை நான் அடைஞ்சேன். ஞானம் முற்றும் பைந்தாள் மலரோனையும் இன்று படைத்தல் வேட்டேன் உலகம் முழுவதையும் நான் தான் படைப்பேன். ஆனால மலரோனையும் சேர்த்து பிரம்மாவையும் நான் தான் படைப்பேன். அப்படி ஒரு எனக்கு ஒரு போஸ்ட் வேணும். அவ்வாற்றல் அழித்தருள் என்னும் அறிக்கு நாரன் இவ்வாற்றல் கட்சிப்பதி எய்தி லிங்கம் தாவித்து ஒவ்வான் நளிதங்களால் உதர் பூசையாற்றின் செவ்வே பெருகிப்பை எனச் சிறுவாய் இந்த அவ்வாற்றல் அழித்தருள் என்னும் சொன்ன விஷ்ணுவுக்கு அறிக்கை என்ன சொன்னார்னா இது வேணும்னா நீ காஞ்சிபுரத்துக்கு போனோம். காஞ்சிபுரத்தில் போய் இருந்து சிவபூஜை பண்ணு தபஸ் பண்ணு அப்போ உனக்கு அந்த அறி கிடைக்கும். எப்படி படிக்கணும்? லிங்கம் ஸ்தாபித்து ஒவ்வா நளினங்களினால் தாமரை மலையினால நீ பூஜை பண்ணணும். செவ்வே பெருகிப்பை எனச் சிறுவாய் மலர்ந்த அது என்ன தாமரை மலனால் அர்ச்சனை பண்ணணும். பூவினை கருங்கலம் பொங்கு தாமரை நாவினை கருங்கலம் நம சிவாயவே. பூவிலுக்கு அருங்கலம் தாமரை தான். பூ என்று சொன்னால் அது தாமரைத்தான் குறிக்கும் பொதுவா. ஆனால் தாமரை மலனால் பூஜை செய்வது சிறப்பு. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு கட்டாயிச்சானே பிச்சு பண்றான். பூ முழுதாத்தான் விஷ்ணு அப்படித்தான் பண்ணாரு. இப்ப பிச்சு பிச்சு பண்றாங்க. முறை அப்படி இல்ல, முழுசாத்தான் பண்ணணும் சார். நடக்குமா கர? ஆயிரம் தாமரை மலருக்கு நான் எங்க வருது? பத்து தாமரை வரைச்ச நான் சட்டனா பண்ணிடுவேன். சட்டம் அப்படித்தான் இருக்கு. நியாயம் உங்க சௌகரியம் பண்ணணும். உடனே திருமால் காஞ்சிக்கு வரார். அங்க பொழுதே விடை கொண்டு அருட்காஞ்சி எய்தி பொங்கு பொலி தீர்த்த நறும் புனதாடி சூழும் தெங்கிற்பொலி இந்திரன் நகர்க்கு தென் திசை கண் துங்க சிவலிங்கன் இருத்தி மெய் அன்பு தோன்ற. அங்க அப்பொழுதே உடனே புறப்பட்டார். நாளை பார்த்துக்கிட்ட நாளைக்குலாம் வேண்டார். உடனே புறப்பட்டார். விடை கொண்டு அருட்காஞ்சியே காஞ்சிபுரத்துக்கு வந்து பொங்கி பொலி தீர்த்தம் அங்க இருக்கிற தீர்த்தமாடி தெங்கிற்பொலி இந்திரனன் நகர்க்கு தென்னிசை தென்னை மரங்களால் சூழ்ந்து விளங்குகின்றதான இந்திரனன் நகர் அதுக்கு தென்பாக்கத்துல துங்க சிவலிங்கன் இருத்தி மெய் அன்பு தோன்ற தென்னீர்த்தடன் ஒன்று பகுத்து. ஏற்கனவே அங்க இருக்க தீர்த்தத்தை நீராடியாச்சு. இவருக்கு தினந்தோறும் ஸ்நானம் பண்ணுங்கள். இவரே தனியா ஒரு குழா வச்சுட்டார்.
தண்ணீர் தடம் ஒன்று பகுத்து திருந்த மூழ்கி திருந்த மூழ்கி வெண்ணீர் தனியக்க மணி தொடைமை விளங்க கண்ணீர் கமலம் பலகொய்து கருத்து வாய்ப்ப மண்ணே சிவபூஷனை நித்தலும் செய்து வாழ்ந்த அவரே ஒரு குளத்தை வெட்டினார். அது தினந்தோறும் மூழ்கி விபூதி அணிந்தார், விராட்சங்கள் எல்லாம் அணிந்தார். கண்ணீர் கம்பம் மழை கொய்து கண்ணீர் கமலம் மழை கொய்து தாமரை மலர்னால அர்ச்சனை பண்ணான். கருத்து வாய்ப்ப மண்ணீர் சிவபூஜை நித்தலும் செய்து வாழ்ந்த இப்படியாக தினந்தோர் அவர் பூஜை செய்து கொண்டிருக்கிறார் காஞ்சியம்பதியில. அன்னோன் ஏபல் மைப்பணியாற்றும் அன்பு உந்த அந்த மாவிஷ்ணுவுக்கு துணையாக அவருக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் எடுத்துக் கொடுக்கணும்னு ஒருவர் தோன்றிச்சு. சிவபூஜை பண்ணுவதை விட சிவபூஜை பண்ணுகிறவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது அதை விட விசேஷம். அன்னோன் ஏவல் மைப்பணி ஆற்றும் அன்பு உந்த தன்னேரில்லா ஒரு மதபேடந்தான். ஒரு யானை, ஒரு யானை தான் மாவட்டம் வந்து உங்களுக்கு எல்லாம் உதவி செய்யட்டுமா உதைக்கணும் அதெல்லாம் செய்துட்டு போனார். என் நாயகனே என் பணி கொள்வாய் என்றேற்றி பொன்பாள் தோன்று முன்னர் எழுந்து புனலாடி. என்னுடைய நாயகனே என்னுடைய பணியின் ஏற்றுக்கொள்வாய் என்று சொல்றான். வந்து என்றேற்றி பொன்பாள் தோன்று முன்னல் அது இப்ப அனைவரும் தெரியாது. சூரியன் உதயமாவதுக்கு முன்னால சிவப்பா வரும், மேகம் வரும். அப்படியா சார்னு கேட்கிற காலம் இருக்கு. அஞ்சு மணிக்கு பார்த்தா தெரியும், அஞ்சு அஞ்சரைக்கு பார்த்தா செவ்வானம் அதே பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அதுக்கப்புறம் சூரியன் மல்ல வரும். ஆனா பொன்வாய் தோன்றும் முன்னர் பொன் போன்ற அந்த ஒளி தோன்றுவதற்கு முன்னாலேயே எழுந்திருந்து முன்னர் எழுந்து புனலாடி அங்குள்ள குளத்தெல்லாம் குளிச்சு நாளலர் தாமரை பாதிரி வில்வம் நறும் புன்னை தாழ் உயர் சண்பகம் மல்லிகை தன் கழுநீர் மௌவல் கோளறு கோங்கு முதற் பலகொய்து கொடுத்து என்றும் வேலை அளித்தவன் உள் மகிழ்வித்திடும் அந்நாளே. பலவிதமான புஷ்பங்களை எல்லாம் கொய்து அந்த மகாவிஷம் கொடுத்து பூஜை மண்டலருக்கு கூட இருந்து எல்லாம் செய்து கொண்டிருக்கார். நாளலர் தாமரை அந்தரந்த தாமரை நமக்கு அப்படி முடியாது. பழைய பூதா நாம பூஜை பண்றோம். இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வருதுன்னா முந்தானத்து பூதா இன்னைக்கு வருது. முந்தா நாள் காலையில போச்சு, அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நேற்று காலையில வந்து ஏலம் போட்டு அது நம்ம கைக்கு இன்னைக்கு வருது. நாமளும் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு நாளைக்கு பூஜை பண்றோம். ஆக அந்தந்த தாமரை அன்னைக்கு வருத்த விஷத்தால பூஜை வேணும். சொல்லப்பட்ட பூக்கள நாளையில பூஜை பண்ற அந்த யானை கொண்டு கொடுக்கிறது கொடுத்து அவர் பூஜை பண்ற. ஓர்பகல் நீர் நிறை பூந்தடம் ஒன்று பூ கொய்வான் சீர்தகு தன் கிண்கரி சேரலும் அங்கொரு பன்னீனம் நீரிடையே நின்று வெகுன்று அடிபற்றி நிவந்து ஈர்ப்ப காரொலி காட்டி அதன் கரை ஈர்த்தது காய் வேடம். இப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பொத்தாமரை போச்சு, போய் அந்த நடுவுல ஒரு தாமரை பூத்திருக்கு, அதை போய் பறிப்பதற்காக நினைச்சு. ஓர் பகல் நீர் நிறை பூந்தடம் ஒன்று பூப்பொய்வான் சீர்தரு தென் கரிசேரலம் கரியானை அங்க போய் அது போய் சேரம்னு ஆச்சுன்னு உடனே அங்க ஒரு வன் மீன முதலை அது காலை புத்தி நீரிடை நின்று வெகுண்டு அடிபற்றி நிகழ்ந்தீர்ப்ப காலை புத்தி இழுக்குது.
இது பலவடைய இழுத்துக்கிட்டே கரைக்கு வந்தாச்சு. கரைக்கு பூரா வரல, அவர் பக்கத்து அன்னைக்கு இது தண்ணிக்குள்ளே இருக்கு, அது கரைக்குள்ளே இருக்கு, தண்ணிக்குள்ளே இருக்கு. இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் பல நாள் நடந்துட்டு இருந்தாங்க போராட்டம். கார் ஒளி காட்டி அகன் கரை ஏற்றது காய் வேகம். அப்படி பலகாலம் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவோ முயற்சின்னு பார்த்தது யானை முடியல. இவ்வகை தன் புனலில் கரை மீதிவை ஓவாமேதும் உடன் இப்புடி ஆண்டுகள் எண்ணில செந்தேற. பல ஆண்டுகளா நடந்துட்டு இழுக்கு, அது அழுக்கு அது இழுக்கு நடந்துட்டு போராட்டம்.

0: முதலைக்கு தண்ணீர்ல இருக்கும்போது தான் பலம், கரையில வந்தா பலம் கிடையாது. அதனால தண்ணிக்குள்ள இருந்து அது போராடும். இது எப்படியா அதை கரையில இழுத்தாச்சுன்னா அதுக்கு பலம் குறைஞ்சிருவோம்னு சொல்லி இது இழுக்கு. இப்படி பல ஆண்டுகள் நடந்து முடியல. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, கைவரை ஆச்சரிந்தாய், கடைசி ஆணையால ஒண்ணுமே முடியல. இப்போது அலறி கருமாமேகத்த வடிவோனை அழைத்த மூலம் எனம் மூலா ஆடி மூலம் அனு கூட்டுவது. ஆடி மூலம்னு யாரை கூப்பிட்டது, விஷ்ணுவை கூப்பிட்டது. பார்த்துக்கணும், ஆடி மூலம்னு கூப்பிட்டவன மற்ற தெய்வங்களும் தள்ளி போயிட்டான். நாம் ஆதி மூலம் இல்லை, நம்ம கூப்பிடல. அண்டரெல்லாம் யா மூலமல்லேம் என்று நல் போரில் கொண்டறிக கண் புண்ணியன் நம் புள்ளரசின் மேல் கொண்டு எதிரெய்தி. எல்லா தேவர்களும் தெய்வம் தள்ளிவிட்டு நாம் ஆதி மூலம் தான் கூப்பிடுது, நாம் மூலமா இல்லையே. மாம் கடைசி இவரம் குண்டரியன் தானே, குண்டரிய கண் புண்ணியன். அவர் என்ன பண்ணானா, தன் புள்ளரசின் மேல் தண்டையா புள்ளனது கெலவான் அவர் ஏறி புறப்பட்டார். கொன்று எதிரெய்தி கரி அரசும் கொடுவந்தாய் கண்டு உளம் நெக்கான் அஞ்சலை அஞ்சலே என்று பயப்படாதே பயப்படாதே சொல்லிட்டே வந்தாராம். அவர் ஆழி எரிந்தான் தன் சக்கரத்தை எரிந்தான், அதன் உயிர் உண்டான் வயிற்று. கரியோடும் வாழிய காஞ்சி மாநகர் எய்தி சிவபூதை வேளம் அழிக்கும் மேதகு பள்ளி தாமத்தார் ஊழ் முறையாற்றி தவம் நனி செய்தங்குறைகாரை. யானை கூட்டிட்டு போயிட்டார். போய் நாச்சினான் காஞ்சின் மாறி சூரிய பலவடையும் தொடங்கினார். இந்த யானை வேண்டிய உதவியோடதான் செய்து கொண்டிருந்தது. அவர் என்னன்னா, வேளம் அழிக்கும் மேதகு பள்ளித்தாமம், பள்ளித்தாமம்னா பூஜைக்குரிய பூரம். அதை கொடுத்தா ஊழ்முறை ஆச்சு, விதிமுறை ஆச்சுனாராம். இஷ்டம் போல பூஜை ஒண்ணல, நான் ஒரு பத்திரி உண்டாக்குவேன் உண்டாக்கல. இதுனால யாழமகள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது வழியே அவர் பூஜை செய்தார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் தீட்சை வழங்குதல் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஐந்தெழுத்துதான் பெருமானிடத்திலே சேர்க்கின்றது. ஒருவன் பட்டாடை கட்டி இன்புறுகின்றான், ஒருவன் தோலாடை கட்டி இன்புறுகின்றான், ஒருவன் தங்க கிண்ணத்துல பால் பாயசம் சாப்பிட்டு இன்புறுகின்றான், இன்னொருவன் தகரடப்பால கஞ்சி சாப்பிட்டு இன்புறுகின்றான். ஒருத்திக்கு கலெக்டர் கணவர், இன்னொருத்திக்கு மரம் வெற்றவன் கணவர், இருந்தாலும் இன்பம் ஒன்று. அப்ப இதெல்லாம் வெளியில இருக்கிற இந்த கண்டிஷன்ஸுக்கும் பெருமானுடைய திருவடியை எழுதிக்கின்ற ஐந்தெழுத்துக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லு. எவருக்கும் மெஞ்ஞானமாம் அஞ்செழுத்து, அஞ்செழுத்து தான் பெருமானை அடைவிக்கும். அந்த அஞ்செழுத்தினை உபதேசம் செய்வதற்காக எவருக்கும் மெஞ்ஞானமாம் அஞ்செழுத்தையும் உணர்த்த வேண்டி. இந்த கருத்துக்களை எல்லாம் சம்பந்த பெருமானுடைய பஞ்சாட்சர பதிகத்திலிருந்து எடுத்துட்டு இருக்கிறார். நம்புவார் அவர் நாவின் நவிற்றினால் வம்பு நான்மலர் வார்மது ஒப்பது செம்பனார் திலகும் உலகுக்கெலாம். உலகு என்பது உயிர்கள் மாட்டு. உலகத்திலே ஜடப்பொருளும் உண்டு அறிவுப்பொருளும் உண்டு. உலகுக்கெல்லாம் ஐந்தெழுத்து என்று சொன்னால் அது உயிர் பொருளை குறிக்கின்றது. அப்போ செம்போனார் திலகம் உலகுக்கெல்லாம் நம்பன் நாமம் நமச்சிவாயவே என்று சொன்னார். அந்த பதிகத்து பொருளை சேக்கடா பெருமான் சொல்லும் பொழுது, ஞானமை நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொல்லாம். எல்லோருக்கும் ஞான மெய்நெறி என்பது நமச்சிவாய என்ற மந்திர சொல், அதுதான் எல்லோருக்கும் ஞான மெய்நெறி என்று குருநாதன் ஆகின்ற ஆளுடைய பிள்ளையார் அந்த ஐந்தெழுத்தினை எல்லோரையும் கூப்பிட்டு உபதேசித்தார். எல்லோருக்கும் அவர் உபதேசிக்கும் போது எல்லோரும் ஒன்று போல இருக்க மாட்டார்கள். ஒரு கை விரல்லாம் வெவ்வேறையா இருக்கு, ஐந்து விரலும் ஒன்று போல இல்லை. அப்ப அந்த உபதேசம் பெறுகின்ற எல்லோரும் ஒன்று போல தகுதி படைத்தவர் இல்லை. ஆனால் ஆழ்வார் பிள்ளையாருடைய தகுதியினாலே எல்லோரும் ஒன்று போன்ற தகுதியினை பெற்றார்கள். இது எப்படின்னு கேட்டால், ஒரு கொத்தனார் இந்த செவத்தை கட்டியிருக்கிறார். இப்போ இந்த செவத்துக்குள்ளே நமக்கு எத்தனை பாதிக்கல் இருக்குது, கால்கல் இருக்குது, முக்கால்கல் இருக்குது, முழுக்கல் இருக்குன்னு தெரியாது. அவர் முழுக்கல்லாவே கட்டியிருப்பார்னு சொல்ல முடியாது. முழுக்கல், முக்கால்கல், கால்கல், அரைக்கல் எல்லாத்தையும் வச்சு கட்டியிருக்கிறார். அந்த கற்களுக்கு தகுதி வெவ்வேறையாக இருந்தாலும் கட்டி முடிச்ச போது நமக்கு வெளில ஒன்றும் தெரியாது. அதுபோல குருநாதன் தன் தீட்சையினாலே நமக்கு எந்த ஒரு தகுதியின்மை உண்டோ அந்த தகுதியின்மையை தன் தகுதியை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுவார், நிறைவு செய்து விடுவார். அதான் தீட்சையினுடைய சிறப்பு. தீட்சை ஏன் முக்கியம்? நாமளே புத்தகத்தை பார்த்து படிச்சுக்கலாமே. நாமளே புத்தகத்தை படித்து படிக்கிற விஷயம் இல்லை. ஒருவன் தன் தவத்தின் பயனை கருணையினாலே நமக்கு தருவது தான் தீட்சை என்று பார்க்கின்றான். அவ்வாறு எல்லோருக்கும் ஆளுடைய பிள்ளையார் தன் தவத்தை பகிர்ந்து கொடுத்து அந்த ஞான மெய்நெறியினை நமச்சிவாய மந்திரத்தினாலே உபதேசித்து பாசத்தினை மோசனம் செய்து பாசத்தினை அவர்களுக்கு விலக்கி அவர்கள் பாசமற்றவர்களாக பெருமானுடைய திருவடிப்பற்றினை பெற்றவர்களாக பெருமான் திருவுளை பெற்றார்கள். ஞான வீடு வீட்டினரினை அளித்தார் என்று பார்க்கின்றோம். அந்த ஐந்திரத்தை உணர்த்த வேண்டி அவத்தொழில் அகற்றியாளும் சிவத்தை முன்னாக மாறி பெருமான் என்ன பண்ணுறாரு, ஒரு உயிர் தன்னை அடைவதற்குத்தான் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். படைப்பு என்பது ஒரு கருணை செயல். படைக்கப்படாத நிலையிலே எந்த உயிரும் கடவுளை அறியாது. படைக்கப்பட்டால் தான் நமக்கு வாய்ப்பு இருக்குது கடவுளை அடைவதற்கு. ஆனால் பூமியில் விட்டவுடனேயே பெருமான் ஞானத்தை தருவதில்லை, ஒரு மறைப்பினை தருகின்றான். அம்மா வந்து குழந்தைய மறைச்சு மறைச்சு தான் வளர்க்குறா, அவள் மருந்தை ஊற்றா சோத்தோடு கலந்து என்று பார்க்கின்றோம். அதே போல பெருமானுடைய மறைப்பாற்றல் இருக்கின்றது. அந்த மறைப்பாற்றல்னா பஞ்சாட்சரத்தில் இருக்கின்ற நகாரத்தினாலே சொல்லப்படுவது, திரோதை என்ற அந்த மறைப்பாற்றல் இருக்கின்றது. அப்போ மறைப்பாற்றலை முன்னாக ஒரு பஞ்சாட்சரம் இருக்குது, நமச்சிவாயன்னு இருக்கு. தீட்சையிலே பெருமான் என்ன செய்கின்றான், இந்த மறைப்பு உனக்கு போதும், இனி நாம் நம்மை உமக்கு வெளிப்படுத்துவோம் என்ற அருளினை முன்னிடுகின்றான். ஆகவே அவத்தொழிலை அகற்றுகின்ற சிவத்தை முன்னாக வைத்து பெருமான் குருநாதன் நமக்கு அதனை ஓதி காட்டுகின்றார், சிவாயனம என்று ஓதி காட்டுகின்றார் என்று இந்த புராணம் சொல்லுது. அப்பொழுது அந்த உயிர் இதுவரையிலும் நமச்சிவா என்று ஓதி வந்திருக்க வேண்டும். ஓதி வந்திருக்கிறதான்னு கேட்டால் திருவாசத்தில் அதுக்கு ஆதாரம் இருக்கு. எப்படி இருக்குன்னு கேட்டால், நமச்சிவாய வாழ்கை என்று சிவபுராணம் பாடியிருக்கிறார். அது பாடியதனுடைய கருத்து என்னன்னு கேட்டால், ஒருவன் தனக்கு உபதேசிக்கப்பட்ட மந்திரத்தை கைவிடலாகாது என்று நூல்கள் கூறுகின்றன. ஆகவே அந்த மந்திரத்தை கைவிடாமல் தனக்கு முதலிலே வழிகாட்டிய மந்திரத்தை முன்வைத்து பாடினார் என்று கொள்ளலாம். இதெல்லாம் ஒரு வக்கீல் வந்து ஆர்கியூ பண்ணுற மாதிரி, ரமசிவாய வாழ்க என்பது தனக்கு உபதேசிக்கப்பட்ட மந்திரத்தை ஒருவன் கைவிடலாகாதுன்னு இருக்கு, சட்டம் இருக்கு. ஐந்தெழுத்து உபதேசம் பெறுவதற்கு என்னுடைய குருநாதர் நான் கேட்டபொழுது அவர் சொன்னார், உனக்கு காயத்ரி உபதேசம் ஆயிருக்கு, அதிலேயே ஐந்திரத்தினுடைய பலன் உனக்கு கிடைக்கும், இன்னொரு மந்திரம் எதற்குன்னு கேட்டார். அதாவது ஒருவனுக்கு அந்த மந்திரத்திலே பற்றி இருக்கிறதான்னு ஆராய்ந்து பார்த்து பிறகுதான் குருநாதர் தருவார். இருந்தாலும் நான் அவரை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன், எல்லாருக்கும் பஞ்சாட்சர உபதேசம் ஆறுது, எனக்கு ஆசையா இருக்கு பஞ்சாட்சர உபதேசம் பெற வேண்டும் என்று. வைதிகமான பாசுபத தீட்சையை முதலிலே பெற்றேன். அப்ப அவர் என்ன சொன்னாரு, ஏய் ஒரு மந்திரம் என்பது ஒரு மனைவி போலடா, ரெண்டு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டேன்னா ரெண்டு பொண்டாட்டியும் ஒழுங்கா காப்பாற்றணும், மூத்தாள கண்கலங்க விடப்படாது, மூத்தாள்கிட்ட கெட்ட பேர் வாங்கப்படாது என்று சொன்னார். இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது. அப்ப நம்ம குருநாதருக்கு இளமையில அந்த மந்திரம் உபதேசம் ஆயிருக்கு என்பது திருவாசத்துல தெரியுது. நம்ம குருநாதர் ஒரு அந்தனர் மரபிலே தோன்றியவர். அந்தனர்களுக்கு உபநயனம் ஆகும் பொழுதே காயத்ரி மந்திரமும் உபதேசமாகும், பழங்காலத்தில் பஞ்சாட்சரமும் உபதேசமாகும். அது வேதத்தினுடைய சம்ஹிதா பாகத்திலே நமசிவாய மந்திரம் இருக்கின்ற காரணத்தினாலே நம்முதல் மந்திரம்தான் உபதேசமாகும், வைதிகமான மந்திரம் அதுதான் உபதேசம் பண்ணுவார்கள். அவ்வாறு உபதேசம் பண்ணின மந்திரத்தை கொண்டே சிவபூஜையும் செய்வார்கள். அதனால்தான் நமசிவாய என்று உன் அடிபணியா பெயனாகிலும் பெருநெறி காட்டாய் என்று சொல்றார். பெருமானே நமசிவாய மந்திரத்தினாலே உன்னை நான் பூசிக்கவில்லைன்னு சொல்றார். பூசிக்கவில்லை என்பதற்கு என்ன பொருள் என்று கேட்டால், உன்னை நான் போதுமான அளவு பூசிக்கவில்லைன்னு பொருள். பூசிக்கவே இல்லை என்று பொருள் கொள்ளக்கூடாது. ஐயா வீட்டுக்கு நம்ம வரோம், சாப்பிட முடியாத அளவுக்கு சாப்பாடு போடுறாங்க, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒழுங்காகவே நீங்கள் சாப்பிடலை, நான் உங்களை ஒழுங்காகவே கவனிக்கலை, உங்களுக்கு ஒழுங்காகவே சாப்பாடு போடலை, உங்களுக்கு நான் சாப்பாடே போடலைங்கய்யா அப்படிங்கிறாங்க. அப்போ சாப்பாடே போடலைன்னு அர்த்தமா, நான் இன்னும் சாப்பிட்ருந்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு ஏக்கம் நல்லா சாப்பிடலை. அதுபோல பெருமானை பூசிக்கவில்லைன்னு சொன்னால், நம்ம குருநாதர் பெருமானை பூசிக்கலைன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது, பூசித்தது போதுங்கிற எண்ணம் அது அவருக்கு இல்லை. அப்போ பூசையிலே பயன்படுவது நமச்சிவாய மந்திரம்தான். அந்த அதை கொண்டு நான் உன்னை ஒரு நாளைக்கு 6 வேளைகளிலும் பூசிக்க வேண்டும். அவ்வாறு பூசிக்கவில்லை. காலையில் பூஜை பண்ணிட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டேன். மாலையில் நேரம் இருந்தால் பூசிப்பேன், இல்லைன்னா உறங்கிடுவேன், லேட் ஆச்சுன்னா. அப்படி நான் போதுமான அளவு உன்னை பூசிக்கவில்லை. அடியார்கள் எல்லாம் 6 பொழுது பூசித்திருக்கிறார்கள், 3 பொழுது பூசித்திருக்கிறார்கள், 2 பொழுது பூசித்திருக்கிறார்கள். அப்படிலாம் உன்னை பூசிக்கவில்லை என்ற ஏக்கத்திலே நமசிவாய என்று உன்னடி பணியா பேயனாகிலும் பெருநெறி காட்டாங்கிறார். ஆகவே திருவாசத்தின்படி நம்முடைய குருநாதருக்கு இளமையிலே திருப்புரந்துரைக்கு வருவதற்கு முன்பாக அவர் தகப்பனார் மூலமாக நமசிவாய மந்திரம் உபதேசிக்கப்பட்டிருக்கும். அதை கொண்டு அவர் சூபூஜையும் செய்திருப்பார் என்று ஊகிக்கலாம். அதனால்தான் நமசிவாய வாழ்க்கை ஆரம்பிக்கிறார். 6 இடங்களில் நமசிவாய மந்திரம் வருது. பொற்றியோம் நமசிவாய புயங்கனே மயங்குகின்றேன், பொற்றியோம் நமசிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை, போற்றியோம் நமசிவாய புறமெனை போக்கல் கண்டாய், போற்றியோம் நமசிவாய ஜய ஜய போற்றி போற்றி என்று வருது. நமசிவாய வாழ்கின்னு வருது. நமசிவாய என்று உன்னடி பணியா பெயர்னு வருது. இப்போ 6 இடத்துல வருது. இப்போ இளமையிலே அவர் கற்ற மந்திரம், அந்த மந்திரத்தினை சிவாய நம என்று மாற்றி உபதேசித்தார். ஏன்னா 2வது முறை அதை உபதேசிக்க வேண்டிய தேவையில்லை, ஏற்கனவே உபதேசம் ஆயிருக்கு என்று கடவுள் மாமுனிவர் கருதினார். கருதியதில் குற்றம் இல்லை. இப்போ ஒரு புராணம் ஒரு மாதிரி சொல்லுது, இன்னொரு புராணம் இன்னொரு மாதிரி சொல்லுது, 3வது புராணம் வேறு வகையாக சொல்லுது, நமக்கு 4வது விதமாக தோணுது என்பதனால புராண ஆசிரியர்கள் ஒழுங்காக புரிந்து கொள்ளாமல் பாடினார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. கடவுள் அவங்களுக்கு எதை காட்டிருக்கிறாரோ அதை அவங்க பாடினாங்க, அது முக்கியம் இல்லை. அவர்கள் நம்ம குருநாதருடைய சரித்திரத்தில் டீட்டெயில்ஸ் இங்கே அங்கே வெவ்வேறு விதமாக இருக்கிறதுனால ஒரு புராணமானது குற்றம் உள்ளதாக ஆயிடாது. புராணத்தினுடைய கொள்கை என்ன? பெருமானிடத்திலே அன்பினை உண்டாக்கி பெருமான் திருவிடியை எய்துவிக்கின்ற சரியை கிரிய யோகம் ஞானம் என்ற மார்க்கத்தை காட்டணும். அதுதான் புராணத்திற்கு கொள்கை. அந்த கொள்கையை புராணம் நிறைவேற்றி விட்டால் ஃபேக்சுவல் டிஃபரன்சஸ் இருக்கே அது வந்து குற்றமாகாது. இவர் இப்படி சொல்கிறார், அவர் மாற்றி சொல்கிறாருங்கிறதுனால யார் கரெக்டுன்னு நம்ம மண்டையை உடச்சிக்க வேண்டாம். 2 பேர் தப்பாக இருந்தும் 3வது ஒன்று கரெக்டாக இருக்கலாம். அதனால புராணம் குற்றம் உள்ளதாகாது. முன்பின்னாக கூறுவதாலும் புராணம் குற்றம் உள்ளதாக, புராணத்துக்கெல்லாம் ஹிஸ்டாரிக் சென்ஸ் கிடையாது. திருவிழா புராணமே 3 புராணம் இருக்குது. ஒரு திருவிழாடலே முன்னாக சொல்கின்ற புராணம், இன்னொரு புராணம் அந்த திருவிழாடலே பின்னாக சொல்லும். அப்போ எது கரெக்டுன்னு நம்ம ஒன்று சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டாம். ஒன்றன் பின் ஒன்று தான் வந்திருக்கணும். ஆனால் அந்த முறையை மாற்றி கூறுவதனால ஏதோ ஒன்று தான் கரெக்டாக இருக்க முடியும். எது கரெக்டுன்னு தேட வேண்டாம், அந்த கதை கரெக்ட், அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஒரு விளையாடல் நிகழ்ந்திருக்கின்றது. புராணங்களுக்கு ஹிஸ்டாரிக் சென்ஸ் கிடையாது. அப்போ சிவாய நம என்று உபதேசித்த கடவுள் மாமுனிவர் கருதுவதற்கு என்ன காரணம்னா, நமச்சிவாய மந்திரம் ஏற்கனவே உபதேசிக்கப்பட்டிருக்குன்னு திருவாசலும் தெரியுது. அதை தவிர நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் அப்படின்னு சொல்றார். நானா தவம் செய்தேன் என்று சொன்னால் தவம் செய்யவில்லை என்று பொருள் இல்லை. நான் செய்த தவம் போதுமானது இல்லை. பெருமானனுக்கு பெருங்கருணையோடு ஒரு மந்திரத்தை உபதேசித்தான், அதற்குரிய தகுதியை ஈட்டுகின்ற தவத்தை நான் செய்யவில்லை. என் தவம் சிறிது, பெருமான் கருணை பெரிது. நான் 1 ரூபா லாட்டரி சீட்டு வாங்கினேன், அதில் எனக்கு 1 கோடி ரூபா விழுந்தது. அதுக்கு தான் அர்த்தம் நானேயோ தவம் செய்தேன், நான் செய்த தவம் போதாது. நான் அந்த 1 ரூபா கூட செல்லாத 1 ரூபாவை கொண்டு தான் வாங்கினேன் அந்த சீட்டை. அப்பொழுது இந்த தவத்தை அவன் பொருட்படுத்தவே இல்லை. அவனுக்கு தெரியும் இந்த 1 ரூபா செல்லாதுன்னு. இருந்தாலும் சீட்டு விற்கிறவன் பரவாயில்ல, நமக்கு 1 ரூபா நட்டமானா பரவாயில்லன்னு சீட்டை விற்றுட்டான் அறிந்தே என்று பார்க்கிறோம். அதுபோல நமக்கு லாட்டரி சீட்டு போல பெருமானுடைய அருள் கிடைக்கின்றது. அதிலே சிவாய நம என பெற்றேன் என்று சொன்னார். அதனை மனதிலே கொண்டு சிவாய நம என்ற மந்திரம் உபதேசமாயிற்று. அவத்தொழில் அகற்றியாலும் சிவத்தை முன்னாக மாறி தவப்பெரு வடிவம் கொண்டார் தண்டமிழ் பாடும் அன்பர் செவிப்புலன் வழியே சிந்தையுற திருவாய் மலர்ந்தார். அவருடைய காது வழியாக மனமானது மலரும்படியாக சிவாய நம என்ற மந்திரத்தை இறைவன் உபதேசித்தான் என்பது பாட்டிற்கு பொருள். இப்போ நமக்கு 3 நிலைப்பாடுகளை 3 புராண ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. சுந்தரலிங்க முனிவரை பழைய திருப்புரந்திரி புராணத்தில் குருந்தமரத்திரையில் எழுந்துள்ள குருநாதன் நமசிவாய மந்திரத்தை உபதேசித்தான். அதற்கு அவர் நமசிவாயவே ஞானமும் கல்வியும், நமசிவாயவே நானறி விச்சையும், நமசிவாயவே நான் அபின்றெத்துமே, நமசிவாயவே நன்னறி காட்டுமே அப்பர் பெருமான். கொல்வாரேனும் குணம்பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயினின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பதால் நல்லார் நாமம் நமசிவாயவே. சம்பந்த பெருமான், நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே நம்பி ஆரூரன். அப்போ முன்னோர்கள் தேவாரம்பாடிய முன்னோர்கள் காட்டிய நெறி என்னென்னா, நமசிவாய மந்திரமே வீடழித்து விடுங்கிற உறுதியான நெறியை காட்டிருக்கிறார்கள். நமசிவாயங்கிற மந்திரத்தினுடைய இயல்பும் அதனுடைய செயலும் சிவாய நம என்ற மந்திரத்தினுடைய இயல்பிற்கும் செயலுக்கும் வேறுபாடு கொண்டதுங்கிற கருத்து அந்த காலத்தில் இல்லை. இந்த கருத்து மெய்கண்ட சாத்திரங்கள் உண்டான காலத்தில் தோன்றிய கருத்து, தேவார காலத்தில் கிடையாது. இதான் உண்மை. அதனாலையும் திருவாசகத்தில் பெரும்பான்மையாக இந்த மந்திரம் சொல்லப்படுவதாலேயும் ஒரே ஒரு இடத்துல தான் சிவாய நமங்கிற மந்திரம் வருது என்ற காரணத்தினாலையும் ஒருவர் அதிகமாக இதை பயன்படுத்துவார். ஜபம் பண்ணி நாக்கில் அந்த மந்திரம் வரிவடிவம் பெற்றிருக்க வேண்டுமா? கூத்தனை நாத்தெழும்பு ஏற வாழ்த்தி என்று திருவாசகத்தில் வருது. எவ்வளோ ஜபம் பண்ணணும்னா, குருநாதர் எங்கே நாக்க நீட்டு, அம்மா குழந்தைய பார்த்து நாக்க நீட்டுன்னு கேட்குறேன். குருநாதருங்கிற ஒரு தாய், சீடன்பம் குழந்தை, அம்மா என்ன பண்ணுவா, இதை கண்டதை தின்னுருக்குமோன்னு சந்தேகம், எங்கே நாக்க நீட்டு அப்படின்னு கேட்பா. அதுபோல நாக்க நீட்டினா குருநாதன் பார்ப்பாரான் அதில் பஞ்சாட்சரம் இருக்கான்னு. ஜபம் பண்ணி நாக்கில் பஞ்சாட்சரம் எழுத்தாணி கொண்டு எழுதியது போல குருநாதன் கண்ணுக்கு தெரியணும். கூத்தன் என்றால் ஐந்தெழுத்து, கூத்தனை நா தழும்பு ஏற வாழ்த்தி. ஒருவன் தனக்கு உபதேசிக்கப்பட்ட மந்திரத்தை தானே அதிகமாக நினைப்பான். திருவாசத்தில் ஆறிடத்திலே அதை நினைக்கிறார். ஒரு இடத்துல இப்போ எக்ஸப்ஷன் சிவாய நமங்கிற மந்திரம் வருது. இந்த கருத்துக்களை கொண்டு என்ன, இப்போ ஒரு இப்போ திருவாசகத்தில் நம்ம குருநாதருக்கு இறைவன் உபதேசித்த மந்திரம் வேறொரு மந்திரமாக பல இடங்களில் தெரியுது. அதையே இவங்க வந்து கண்டுகொள்ளவில்லை என்று பார்க்கின்றோம். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்ப்போம். பார்த்துட்டு ஒருவர் நமச்சிவாய மந்திரத்தை உபதேசித்தார்னு சொல்ல, சிவாய நமங்கிற மந்திரத்தை உபதேசம் சொல்றாரு. அது ரெண்டும் ஏன் பொருந்தவில்லை என்பதை நான் சொல்றேன். நமச்சிவாய மந்திரத்தை உபதேசித்தாக கருதியவர், அது பலமுறை சொல்லப்பட்டிருப்பதனாலும், சிவாய என்பது சிவாய நம என்பது ஒருமுறை சொல்லப்பட்டிருப்பதனாலும், ஒருமுறை சொல்லப்பட்டதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பலமுறை சொல்லப்பட்ட மந்திரத்தை உபதேச மந்திரமாக கொண்டார். சிவாய நம என்ற மந்திரத்தை உபதேசித்தாக கொண்டவர் என்ன பண்ணார், பலமுறை சொல்லப்பட்டதினாலேயே அது இளமையில் உபதேசிக்கப்பட்டது, இறைவனரை மாற்றி உபதேசித்தான் என்ற கருத்தை கொண்டார். ஒரே சிச்சுவேஷனையே ஆப்போசிட் இன்ஃபரன்ஸுக்கு பயன்படுத்துறார். சிச்சுவேஷன் ஒன்று தான், இன்ஃபரன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இன்ஃபரன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனுடைய தாக்கம் வேறையாக இருக்குது. இளமையில் உபதேசிக்கப்பட்ட நமச்சிவாய மந்திரத்தை மாறி சிவாய நம என பெற்றேன் என்பதை, சிவாய நம என உபதேசிக்கப்பெற்றேன், அந்த மந்திரத்தை நான் பெற்றேன், அதற்குரிய தவத்தை செய்யவில்லை என்று கொண்டு இவர் மாற்றி அமைத்தார். ஆனால் திருவாசகத்தில் உண்மையில் எப்படி இருக்குன்னு கேட்டால், மந்திரங்களை உபதேசிப்பவர்கள் அந்த மந்திர நூல் என்ன சொல்லுது, மந்திரத்தை உபதேசிக்கின்ற குருநாதன் மந்திரத்திற்கு மூன்று விதமான தாரணைகளை நமக்கு உபதேசிப்பான். தாரணை என்றால் ஒரு மந்திரம் நம்மிட தங்கணும். ஒரு பெண்ணை கட்டி கொடுக்குறாங்க, பெண்ணு நாலு நாளில் நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாது, அது தீர்க்க சுமங்கலியாக புகுந்த வீட்டில் இருக்கணும், பிறந்த வீட்டுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும் இல்லையா. குருநாதன் கொடுக்குற மந்திரம் சீடன்ட்ட வாழணும், திரும்பி குருநாதன் வந்துடக்கூடாது, கட்டி கொடுத்த பெண்ணை போல அவன்கிட்ட இருக்கணும். அதுக்கு தாரணைன்னு பேர், தங்குதல். அந்த சீடன்ட தங்குவதற்கு மூன்று விதமாக சொல்லி தருவார். இந்த பெண்ணை நீ ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கணும், முதல்ல வயிறு வாடாமல் ஒழுங்காக சோறு போடணும், அவளை பட்டினியும் போடக்கூடாது. அதே நேரத்தில் அவன் நாலு இடத்துக்கு அழிச்சுன்னு போகணும், வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். நாலு இடத்துக்கு அழிச்சுன்னு போகும்போது பளபளன்னு இருக்கிற மாதிரி அழிச்சுன்னு போகணும். வீட்டில் இருக்கிற மாதிரியே வீட்டில் இருக்கும்போது அவங்க சாதாரணமாக இருப்பாங்க. வீட்டை விட்டு வெளியில் வந்தால் நான் படுக்கிற வந்துடுவேன், நீங்கள் வந்துடுவீங்க. இப்படியே வீட்டில் இருக்கிற மாதிரியே நம்ம வெளியில் வந்துடலாம், நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பெண்கள் வீட்டில் இருப்பது போல வெளியில் வரமாட்டாங்க. கொஞ்சமாவது கண்ணுக்கு மையிட்டு பவுடர்லாம் போட்டுக்கிட்டு நல்லா புடவையாக கட்டிட்டு தலையெல்லாம் ஒழுங்காக வாரி முடிச்சுக்கிட்டு, புடவைக்கு மேட்சா பிளவுஸ் இருக்கணும், புடவைக்கு மேட்சா ஸ்லிப்பர்ஸ் இருக்கணும், கையில் கொடை கூட புடவைக்கு மேட்சா இருந்தால் பெட்டர். வீதியில் இறங்கணும்னா அதுக்கு ஒரு ஃப்ரீ கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்போ பலவிதமாகவும் நீங்கள் அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி வச்சுட்டு இருந்தா தான் நல்லா சந்தோஷமாக வச்சுட்டு தான் இருக்கும். ஒரு மந்திரத்தை நாம் நன்றாக பேணுவதல் என்றால் சப்த தாரணை என்று ஒன்று, மந்திரத்தை மறக்காம இருக்கணும் முதல்ல அடிப்படை. சப்த தாரணைன்னா மந்திரத்தை உச்சரிப்பதற்குன்னு ஒரு வழி இருக்கு. நம்முடைய பெருமானுடைய மந்திரம் இருக்கின்றதே, அது நீங்கள் சிவாய நமன் சொல்லுங்க, நம்ம சிவாயன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தீட்சை தரும்பொழுது அதுக்கு மேற்கொண்டு பிராசாத மந்திரங்கள் என்கின்ற பீஜங்கள் எல்லாம் கொடுத்து, ஓங்காரத்தில் கொடுத்து அஞ்செழுத்துன்னு பேரே தவிர அதில் ஒரு எட்டு எழுத்து இருக்கும். அப்படி தான் உபதேசம் பண்ணுவாங்க. சொல்லும்போது அதனுடைய ஸ்வரம் உச்சரிப்பு ரெண்டும் முக்கியம். உங்களுக்கு அந்த பிராசாத மந்திரங்களோடு சொல்லித்தராங்க. சொல்லும்போது இந்த சிவசப்தம் வருது, அதனுடைய உச்சரிப்பு என்னென்னா, தமிழில் சொல்கிற மாதிரி நமச்சிவாய அப்படின்னு சொல்லப்படாது. சிவ மந்திரம் இருக்கே அந்த பாம்போட ஹிஸ்ஸிங் சவுண்டு, பாம்பு மூச்சு விடும்போது எப்படி விடுது பாம்பு அப்படியே மூச்சு, இந்த நீராவி என்ஜின் நீராவி வெளியில் போகும்போது எப்படி சத்தம் போடுது, அதுபோல நம்ம பெருமானுடைய பெயரில் இருக்கிற அந்த உச்சரிப்பு என்பது சிவ என்பது அந்த ஹிஸ்ஸிங் சவுண்டு, அதை ஒழுங்காக உச்சரிக்கணும், சிவாய நமன்னு உச்சரிக்கணும். அதுல சுரமும் உண்டு. சுரம்னா தூக்கி சொல்வது, கீழ் இறக்கி சொல்வது. தூக்கி சொல்வதற்கு உதாத்தம்னு பேர், தூக்கி சொல்வது சுரித்தம்னு பேரு, இறக்கி சொல்வதற்கு அனுதாத்தம்னு பேரு. தூக்குதலும் இறக்குதலும் இல்லாம சமமா சொல்வதற்கு உதாத்தம்னு பேரு. சிவாய நமஹா அப்படின்னு தான் மந்திரம் இருக்கு. சிவாய ஏ கீழே இறங்குது. ஏன் இறங்குதுன்னா இந்த உயிர் என்றைக்குமே பெருமான் திருவடியின் கீழ் இருந்து பழக வேண்டும். அதனால மந்திரம் என்ன சொல்லுது, சிவ அப்படிங்கிற சொல்லுக்கு கீழே ஏங்கிற சொல்ல சொல்லணும். நீங்க மந்திரத்தை சொல்லும்போது இதை சொல்லி தருவாங்க. தீட்சை தரும்போது எல்லாருக்கும் நூத்துக்கணக்கான பேருக்கு சேர்த்து தீட்சை கொடுக்கும்போது அது எப்படி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது, அது சிரமப்படும். ஆனால் ஒண்டிக்கு ஒண்டி தீட்சை கொடுக்கும்போது அந்த சப்தாதாரணையை சொல்லிக் கொடுப்பார்கள், எப்படி உச்சரிக்க வேண்டும் அந்த மந்திரங்களை சொல்லி. சிவாய நமஹ, நமஹா அப்படிங்கிற விசர்க்கம் இருக்கு, அந்த விசர்க்கத்தை ஹ அப்படின்னு சொல்லி முடிக்கணும். சிவாய நமஹ, முன்னாடி இருக்கிற அக்ஷரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், இப்படி சொல்லி கொடுப்பாங்க. அந்த உச்சரிப்பு, அந்த ஸ்வரம், இதோடு சொல்லி பழகுதல். எண்ணியபடி இதை சொல்ல வேண்டும். எண்ணுதல்னா ஒன்று ரெண்டு மூணுன்னு கையில் எண்றது, அல்லது ஜபமாலை கொண்டு எண்ணுதல். ஜபமாலை தந்த குருநாதா, எண்ணிக்கையோடு தான் ஜபம் பண்ண வேண்டும். இதுக்கு சப்த தாரணின் பேர். ஏன் எண்ணி ஜபம் பண்ண வேண்டும்னு கேட்டால், எண்ணாத ஜபம் பண்ண ஆரம்பித்தா நம் மனம் என்ன பண்ணும், எங்கேயோ நம்மளை அழைச்சின்னு போடும். அந்த ஆபத்திலிருந்து நம்மை காப்பதற்காக எண்ணிக்கைங்கிறது ஒரு ஃபென்ஸ். நம்பர் இருக்கே, நம்பர் இஸ் டிவைன். கணக்கு பிடிச்சவங்க சொல்கிறாங்க, நம்ம ராமானுஜம் கடித மேதை சொல்கிறார், நம்பர்லேயே வாழ்க்கையை போக்கினார். நம்பர் நெவர் டிசீவ்ஸ். அண்ணா தம்பி சொத்து ஒத்தனுக்கு ஒத்தன் ஏமாற்றலாம், மனைவி ஏமாற்றலாம், மக்கள் ஏமாற்றலாம், ஆனால் நம்பர் ஏமாற்றாது. நம்பர் இஸ் டிவைன். சாங்கியம் என்று பெயர். சங்கியம் என்றால் எண். வடமொழியிலே ஞான மார்க்கத்திற்கே சாங்கியம் என்று பெயர். சாங்கியம் என்றால் ஞானம். ஆல் நாலெட்ஜ் இஸ் இன் தி நம்பர் என்று கருதினார்கள். அப்ப எண்ணி ஜபம் பண்ணும் பொழுது நம்முடைய சிந்தனை கலையாதிருப்பதற்கு ஒரு பாதுகாவல். அப்பையும் கலையலாம், இட் இஸ் அ ஃபென்ஸ். இது சப்த தாரணை. அப்புறம் அர்த்த தாரணை. அர்த்த தாரணைனா ஒரு மந்திரத்திற்கு ஒரு கடவுள் பொருளாகின்றான். மந்திரத்துக்கு ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை அறிய வேண்டும். அப்பொழுது குருநாதன் என்ன செய்வான், மந்திரத்தை ஒரு தகுதியான சீடனுக்கு கொடுக்கும் பொழுது அதன் பொருளோடு சேர்ந்து கொடுப்பான். நம்முடைய பஞ்சாட்சர மந்திரத்துக்கு பெரியோர்கள் 108 பொருள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவரவர் தகுதிக்கேற்ப இவருக்கு எது சொன்னால் அந்த வாழ்க்கைக்கு பயன்படும் என்று சொல்லி அந்தந்த சீடனுக்கென்று குருநாதன் பிரத்யேகமாக இந்த மந்திரத்தின் பொருளாக இதை நீ பாவிக்க கடவாய் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். ஒரு மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது அதனுடைய பொருளையும் சேர்த்து ஜபித்தல் என்பது அர்த்த தாரணை. தாரணைனா தாங்குதல், சப்தத்தை தாங்குதல் சப்த தாரணை, பொருளினை தாங்குதல் அர்த்த தாரணை. இப்ப சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுதல். அந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுதே அந்த மந்திரத்தின் பொருளை உணர்ந்து விட வேண்டும். இந்த ஐந்தெழுத்தினுடைய மேலான பொருள் என்ன? சிவஞான போதத்தினுடைய உதாரண வெண்பாக்கள்ல மெய்கண்ட தேவரே ஒரு இடத்துல சொல்றார், உயிர் இறைவனுக்கு அடிமையாதலை அஞ்செழுத்தின் பொருளாக உணர வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்ப அஞ்செழுத்தின் பொருளை சொல்லிட்டார் அவர். அஞ்செழுத்தின் பொருள் என்பது என்ன? மீளா அடிமை உமைக்கே ஆளாய் இருப்பேன் என்பது அஞ்செழுத்தின் பொருள். சிவாய நமன் சொல்லும் போதே பெருமானே நான் உனக்கு அடிமை என்பதுதான் பொருள். அந்த உணர்ச்சியோடு அதனை உச்சரிக்க வேண்டும். அப்ப சப்த தாரணை செய்ய வேண்டும், அர்த்த தாரணை செய்ய வேண்டும். அடுத்தது ரூப தாரணை. ரூபம் என்றால் உருவம். இப்ப குருநா இப்ப பெருமானே இந்த மந்திரத்தை உபதேசிக்கும் பொழுது ஒரு வடிவத்தை பார்த்தால் என் மனமானது ஈடுபடும், ஆகவே அந்த கூத்தனுடைய வடிவத்தை எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று இந்த சீடன் கேட்டான் என்று சொன்னால் குருநாதர் என்ன பண்ணுவார், இறைவனுடைய வடிவத்தை உபதேசிப்பார். அதுக்கு தியானம்னு பேர். ஒரு ஜபத்தை எடுத்துக் கொடுக்கும் பொழுது தியான ஸ்லோகம்னு சொல்லி கொடுப்பாங்க. வைதிக சம்பிரதாயத்தில் நம்முதல் ஓதுகின்ற பஞ்சாட்சரத்தை எடுத்துக் கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, சாந்தம் பத்மாசனஸ்தம் சசிதர முகுடம் பஞ்சவக்திரம் திரிநேத்திரம். பெருமான் சாந்தமாக இருக்கிறார், பத்மாசனத்திலே கால் மீது கால் மடக்கிப்பட்டு அமர்ந்திருக்கிறார், ஐந்து முகங்களோடு இருக்கிறார், 10 திருக்கரங்களிலும் என்னென்ன ஆயுதங்களை தாங்கியிருக்கிறார், புலித்தோல் தாங்கியிருக்கிறார், தலையிலே அவருடைய ஜடாமகுடத்திலே பிறை சந்திரன் இருக்கின்றான். மந்திரத்தை ஜபிக்கும்பொழுது இந்த உருவத்தை நினைத்து கொண்டே ஜபிக்கலாம். ரூபம் என்பது அந்த மந்திரத்துக்கு ஒரு பொருளும் கூட, இன்னொரு விதமான பொருள். அதுக்கு ரூப தாரணின்னு பேர். முடிகொண்ட மத்தமும் முக்கண்ணின் நோக்கும் முருவலிப்பும் துடிகொண்ட கையும் துதைந்த வெந்நீரும் சுரிகுடலால் படிகொண்ட பாகமும் பாய் புலித்தோலும் என் பாவி நெஞ்சில் குடிகொண்டவா. தியானம். தில்லை அம்பலக்கூத்தன் குறைகடலே சுண்ணவன் சந்தன சாந்தம்னு 11 பாட்டு பாடியிருக்கிறார் அப்பர் பெருமான் திருவதிகை வீரட்டானதுல. அந்த 10 பாட்டையும் படிச்சிங்கன்னா தியானம். பெருமானுடைய தியானத்தை சொல்றார். 10 பாட்டையும் படிக்கும்போது தியானம் வந்துருது. பெருமானை தியானித்தே ஆக வேண்டும். அப்பதான் மனம் ஒன்றுபடும். உலகத்திலே உவர்ப்பு ஏற்பட்டு பெருமானிடத்திலே உவப்பு ஏற்படணும். இங்கு வெறுப்பும் அங்கு விருப்பும் ஏற்படணும். இங்கு உவர்ப்பு ஏற்பட்டு அங்கு உவப்பு ஏற்படணும். இதை சலிக்கணும், அது பிடிக்கணும். இதில் டிஸ்டேஸ்ட் உண்டாகி இதில் டேஸ்ட் உண்டாகணும். அப்பொழுது பெருமானை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும், பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், தரிசனம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த தேவார பதிகங்கள்லாம் பயன்படுகின்றன என்று பார்க்கின்றோம். இப்போ பெருமானோ ஒரு நாமும் ஓருருவம் ஒன்றும் இலான். அப்போ ஒரு சீடனுடைய தகுதியை பார்த்து குருநாதர் பெருமானுடைய வடிவத்தை அந்த மந்திரத்திற்கு ரூபமாக தியானம் பண்ணுறதுக்கு உபதேசித்துருவார். ஆனால் சீடனுக்கு மிக உயர்ந்த தகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்முடைய குருநாதரை போல தகுதி வாய்ந்த சீடனே கிடையாது. ஏன்னா கடவுள் நேரடியாக வந்து உபதேசிக்கிறாருன்னா எப்படிப்பட்ட தகுதி இருக்கணும்? நேரடியாக உபதேசிக்கின்ற கடவுள் கூட பிரம்மாவினுடைய மனதிலிருந்து தோன்றிய சனக்கர் முதலிய நான்கு முனிவர்களுக்கும் அவர்கள் கேட்ட பின் உபதேசித்தார். ஆனால் நம்முடைய குருநாதர் கேட்காமலேயே உபதேசிக்கிறாருன்னா நாம ஆசைப்பட்டு கடவுள் அருள் செய்வதுங்கிறது வேற, கடவுளுக்கே நம் மீது ஆசை அப்படி அருள் செய்கிறாருன்னா. ஒரு அரசனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று குரத்தி விரும்பலாம், அது நடக்காது. ஆனால் குரத்தியை கைப்பிடிக்க வேண்டும் ராஜா விரும்பிட்டார்னா நடந்துடும். கடவுள் விரும்பினால் மோட்சம். குரத்தி நாம உயிர், ராஜா கடவுள், நடராஜா. இப்ப கடவுளுக்கு ஆசை வந்துருச்சுன்னா அது நமக்கு பெரிய தகுதி இல்லையா? ஆகவே நம்முடைய குருநாதருடைய தகுதி மிக உயர்ந்தது. அப்பொழுது இந்த புராணத்தில் வருது. என்ன வருதுன்னா, இந்த தீட்சை ஆன பிறகு ஆன்மநாதன் சொல்றார், தீட்சை ஆயிடுத்து பெருமானே, நான் என்ன செய்ய வேண்டும்? பெருமானுக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறார். பெருமான் பிரியும் பொழுது என்னை நினைத்து வாழ்வாயாகன்னு சொல்லிட்டு பிரிஞ்சிட்டார். என்னை நினைந்து வாழ்வாயாக. அப்பொழுது இந்த மந்திரத்தின் பொருளாக குருநாதனையே நினைந்து வாழ்கின்றார். அப்ப மந்திரத்தினுடைய தியானம் என்னன்னா, குருநாதனே எந்த வடிவத்திலே குருந்த மரத்தின் கீழே பெருமான் ஆட்கொண்டானோ அந்த குருநாதனுடைய வடிவமே மந்திரத்தின் பொருள் என்பது திருவாசத்தில் இருக்கு. எப்படி இருக்குன்னா, உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா என்பதனால நம்முடைய குருநாதருக்கு உபதேசிக்கப்பட்ட மந்திரம் என்பது ஓங்காரம். மந்திரத்தை உபதேசிப்பவர்கள் மந்திரத்தின் பொருளையும் உபதேசிப்பார்கள் என்ற சட்டப்படி, தையலார் மயலிலே தாழ்ந்து விழக் கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் தாழ்வுருவி உய்யுநெறி காட்டுவித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயனனுக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே என்று பாடியிருப்பதனால உட்பொருளோடு ஓங்காரம் உபதேசிக்கப்பட்டதுன்னு சொல்றதுனால உபதேசிக்கப்பட்டது ஓங்காரம். என்ன அர்த்தாரணை வேணும். ரூபதாரணையாக ஓங்காரத்தின் பொருளாக குருநாதனே காட்சி தருகின்றான் என்பதனால உபதேசிக்கப்பட்டது ஓங்காரம் தான். ஓங்காரத்தை உச்சரிக்கும் பொழுது உள்ளத்திலே குருநாதன் தெரிகின்றான். உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாயின்ற மெய்யா. அப்புறம் தனக்கு குருநாதன் உபதேசித்த மந்திரம் என்பது மிக நுண்ணிய மந்திரம்னு சொல்றார். வெரி சட்டில், மந்திரங்களுக்குள்ளேயே மிக சுருங்கிய மந்திரம் என்ன, ஓரெழுத்து ஒரு மொழி ஆகின்ற ஓங்காரம். என்ன சொல்றார், நீக்கி முன்னியனை தன்னொடும் நிலாவகை குரம்பையில் புகப் பெய்து நோக்கி நுண்ணிய நொடியன சொற்செய்து. நுண்ணிய ரொம்பவும் சுருங்கிய சட்டில், நொடியன என்றால் நொடிப்பதை போன்ற, நொடிக்கின்ற அளவு தான் ஆகும் அது உச்சரிப்பதற்கு, என்று நொடிப்பதை போன்று ஓம் என்பதை உச்சரிக்க வேண்டும். நொடியன சொல் செய்து, ஆனால் அது ஒரு பதம், ஓரெழுத்து ஒரு மொழி என்று திருமந்தத்தில் வருது. ஓங்காரம் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி திருமந்தத்தில் இருக்கு. அது ஒரு எழுத்து ஆனால் அதுவே ஒரு சொல். அப்ப இதையெல்லாம் பார்க்க, இந்த அகச்சான்றுகளை பார்க்கும் பொழுது நம்முடைய குருநாதருக்கு அவருடைய குருநாதர் ஓங்காரத்தை உபதேசித்தார் என்பது ஐயம் இல்லாமல் தெரியுது. இன்னொரு சம்பிரதாயம் மரபு என்னன்னு கேட்ட, கடவுள் இல்லறத்தார்களுக்கு தனித்த ஓங்காரத்தை உபதேசிப்பதில்லை. கடவுளோ அல்லது குருநாதனோ நமக்கெல்லாம் ஓங்காரத்தை உபதேசித்தார்கள். நாம இல்லறத்தில் இருக்கிறோம், நமக்கு இன்னொரு மந்திரத்தோடு சேர்த்து புணர்த்தித்தான் ஓங்காரத்தை உபதேசிப்பார்கள். சிவாய நம அல்லது நம சிவாய என்ற மந்திரங்களோடு சேர்த்து ஓங்காரத்தை உபதேசிப்பார்களே தவிர ஓங்காரத்தை தனியாக உபதேசிக்க மாட்டார்கள். அதை மட்டும் தனியாக கொடுக்க மாட்டாங்க. அதை யாருக்கு தனியாக கொடுக்கலாம் என்று கேட்டால், துறவிகளுக்கு மட்டும்தான் தனித்த பிரணவத்தை உபதேசிக்கலாம் இருக்கு. நம்முடைய குருநாதர் யார், அவர் இல்லறத்தாரா துறவியா அப்படின்னு கேட்டா, பெருமான் அவருக்கு தீட்சை அளிப்பதற்கு முன்பாக அவர் எப்படி இருந்தாலும் தப்பு கிடையாது. அதுக்கு முன்னாடி எப்படி, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னு, கல்யாணம் ஆனப்புறம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அதே போல ரிஷி மூல நதி மூலத்தை பத்தி கவலை கிடையாது. பெருமான் ஆட்கொண்ட பொழுது இல்லறத்தாரை ஆட்கொள்வதை போல ஆட்கொள்ளல, தாயும் தந்தையும் கூட மறக்கடிச்சு ஆட்கொண்டான். இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். இப்ப நமக்கெல்லாம் நம்முடைய குருநாதர் தீட்சை கொடுக்கும் போது அப்படி துறவு கொடுக்கல, துறவு தராமல் தீட்சை கொடுக்கிறார். தீட்சை கொடுத்தப்பறம் வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா தீட்சை வாங்கிக்கவே நம்ம போக மாட்டோம். நீங்கள்லாம் இன்னைக்கு தீட்சை வாங்கிக்கிறீங்க, இனிமேல் நீங்களாம் வீட்டு பக்கமே போகக்கூடாது, ரோட்டிலேயே குடுத்துரம் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டா நம்ம தீட்சை வாங்கிப்போமே. நாம் என்ன, பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் வாங்கிக்க மாட்டார்கள். இதனால் இது ஆபத்தாக இருக்கு, முதலுக்கே மோசமாக இருக்கும் போல இருக்கு. தீட்சையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஆனால் குருநாதனுக்கு கிடைத்த தீட்சை அப்படி இல்லை. அந்த தீட்சையின் பயனை அடுத்த பாட்டையே சொல்கிறார். எந்த என் தாய் சுற்றம் மட்டுமெல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்து என்னை ஆண்டு கொண்டா பாண்டிப்பினான்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ரவீந்திரமூர்த்தி, வேங்கோவர்ல இருந்து
4: நன்றி. அடுத்தது 9 மணி, நான் இவர்களுடைய உங்களுடைய விவரங்களை நான் அடிக்கடி கேட்பது இப்பொழுதுதான் இணையத்தில ஆரம்பித்திருந்தேன். முதலாவது நன்றி டாக்டர் லம்பூரனுக்கும் உங்கள் நல்லா ராஜ்குமார் அவர்களுக்கும். சிறு காலமாக பல இந்த சமய இதழில் ஒரு ஒரு கேள்வி இருக்கிறது. நானும் ஒரு சமய இதை சேர்ந்தாலும் கூட தெரிஞ்சிருக்க நினைக்கின்றேன். கேட்கலாமா? நாங்கள் எல்லோரும் சைவர்கள் என்றுதான் எமது ஆரம்ப காலத்துக்கு நாங்கள் கதைத்து வருவது. பள்ளி பாடங்களிலும் சைவ வினாவிடை, சைவம், சைவ நெறி என்றுதான் படித்து வந்தோம். பின்பு அதை நாங்கள் வந்து அதை இந்துக்கள் என்று சொல்லுகின்றோம். இது நாம் தமிழர்கள் வந்து சைவர்களா இந்துக்களா? ஆனால் என்ன பொறுத்தவரை வந்து ரெண்டும் எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் வழிபடும் பொழுது சைவமும் சிவனும் சம்பந்தமாவது சிவ வழிபாடு என்பது சைவ நெறிகள் நாங்கள் படித்திருக்கின்றோம். இது வந்து நாங்கள் கூறும் பொழுது நாங்கள் வியா ஹிந்துஸ் என்று சொல்லுதா வியா சைவாய்ட்ஸ் என்று சொல்லுகிறது வந்து சைவாய்ட்ஸ் பற்றி கணக்க ஆராய்ச்சி கட்டுரைகள் இணையதளத்தில் உலகம் முழுக்கும் இருக்கின்றது. மேலும் உங்களுக்கே தெரியும், நாங்கள் ஆரம்பித்த ஒரு முதலாவது பொது அமைப்பு கியூபெக் சைவமாக செய்வது ஆரம்பித்திருந்தோம். அந்த இதை ஒருக்கா ஒரு ஒரு சிறு விளக்கம் டாக்டர் அம்பூருக்கு கணக்கு தெரிஞ்சிருக்கிறது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஒரு ஒரு சிறு விளக்கம் சொல்ல முடியுமா?
5: நிச்சயமாக. முதலாவது கேள்வி, நாங்கள் சைவர்களா இந்துக்களா? முதலாவது இன்னும் நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நாங்கள் எல்லாரும் கேட்க வேண்டும், நாங்கள் சைவர்களா இந்துக்களா? நானர் ஹுவமாய். நான் வந்து சைவனும் அல்ல இந்துவும் அல்ல. இந்த உடம்பு தரித்திருக்கின்ற இந்த லம்போதரனோ அல்ல நடாராஜ்மாரோ பிசிக்கல் பாடி அல்ல. இதை சிந்திக்கின்ற என்னுடைய கான்ஷியஸோ என்னுடைய மனமோ புத்தியோ அல்ல. நான் வந்து யார் என்று கேட்டால் ஆன்மா. அந்த விடை வரும். அது ஆர்வனோட சைவனோட இருக்கின்றது. நான் யார் என்று சிந்திப்பது ஆத்ம ஞானத்துக்கு ஆத்ம விசாரத்துக்கு வழிவகுக்கும். நான் இந்துவா சைவமா என்று விவாதிப்பது ஆத்ம ஞானத்துக்கு வழிவகுக்குமோ உதவுமோ என்று சொல்ல முடியாது. சில வேளைகளிலே நாங்கள் சில கேள்விகள் சில வினாவிடைகள் அறிவியலுக்கு வாதத்துக்கு சரியாக இருந்தாலும் ஆத்ம இதுக்கு பெரிய பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. அது ஒன்று. இரண்டாவதாக இந்து சைவம். இந்து என்ற வார்த்தை வந்து மிகவும் பிற்காலத்திலே வந்த வார்த்தை. இந்தியாவிலே வழங்கி வந்த அந்த சகல விதமான சமய வழிபாட்டு மரபுகளையும் உள்ளடக்கியதாக அந்த அங்கேயிருந்து வந்த அராபியாவிலிருந்து வந்தவர்கள் இந்த சிந்து நதிக்கு இங்கால இருந்தவர்களை ஹிந்துஸ் என்று குறிப்பிட்டார்கள். அப்போ விவேகானந்தரே சொல்லியிருக்கின்றார், இந்து என்ற வார்த்தை கிடையாது, எங்களுடைய வேத ஆகம மரபுகளில் இந்து என்ற வார்த்தை இல்லை, ஆனால் சைவ என்ற வார்த்தை உண்டு. ஆனால் இன்றைக்கு நடைமுறையிலே

0: வென்கூவரில் இருக்கிறேன்னு சொன்னால் இன்னும் வலு நேரோ டவுனாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்து என்ற வார்த்தை வந்து நாங்கள் நார்த் அமெரிக்காவில் இருக்கிறோம் அல்லது அமெரிக்காவில் இருக்கிறோம்னு சொல்கிற மாதிரி, சைவம்ன்றது வந்து வெரி ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் வென்கூவரில் இருக்கிறோம் என்று சொல்கிற மாதிரி. அப்போ இந்து மதத்தினுடைய அனைத்து தத்துவங்களையும் எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கிற சைவம் வந்து ஒரு இட் இஸ் நாட் ஏ ஃபிலோசஃபி ஓ ஏ டிவிஷன் ஓ ஏ பிரான்ச் ஆஃப் த ஹிந்து ரிலிஜன் என்று அல்ல. அது நான் சொல்லுவது என்னென்று கேட்டால், இந்த த கோர் ஆஃப் தி கரண்ட் ஹிந்து ரிலிஜன், அந்த உள்ளது உள்ளபடி என்று சொல்லுவோமே, த ஆஸ் இட் இஸ் த ஹிந்துசியம் ஆஸ் இட் இஸ் என்று சொன்னால் அது வந்து சைவம். Hinduism as it is, the core of the Hinduism is Saivam. அப்படி தான் நாங்கள் சொல்லுகின்றோம். It is not an or a branch or sect. இது ஹிந்துசியத்துக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அனைத்து மதங்கள், all the religions of the past, present and future, இந்த எல்லா மதங்களுக்கும் கூட இது as it is, அந்த கருப்பொருளா நடுப்பொருளா இருக்கின்ற மெய் அல்லது உண்மைதான் சைவம். அதனால் தான் சொல்லுவோம், this is மெய், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வீடுட்டேன் என்று சிவபுராணத்தில் சொல்றார். அந்த மெய் தான் இது, த ட்ரூத். இதைத்தான் சொல்ற மெய் கண்ட சாஸ்திரங்கள் நாங்கள் சொல்லுகிறோம் இல்லையா, மெய் கண்ட சாஸ்திரங்கள் என்று சொல்லுகின்றோம். ஏன் மெய் கண்ட சாஸ்திரங்கள் என்று சொல்லுகின்றோம் என்று சொன்னால், இந்த உண்மையை காட்டுகின்ற அவர்கள் கண்ட என்றே சொல்லியிருக்கின்றார்கள். ஏன் கண்ட என்று சொன்னார்கள் என்று சொன்னால், இது வந்து அந்த உண்மையை அவர்கள் ஏற்கனவே தரிசித்திருக்கின்றார்கள். தே ரியலி எக்ஸ்பீரியன்ஸ் த ட்ரூத், தே ரியலி என்விஷன் த ட்ரூத், தே ரியலி என் லிவிங் த ட்ரூத், அதுதான் அந்த உண்மை. அப்போ இந்த மெய் அனுபவத்தை கொடுப்பது தான் இந்த சைவம். அப்போ இதை ஒரு மதத்துக்குள்ளேயோ, ஒரு பிரதேசத்துக்குள்ளேயோ, ஒரு மொழிக்குள்ளேயோ, தமிழரை கண்ட ஒரு மொழிக்குள்ளேயோ, ஒரு சமயத்துக்குள்ளேயோ அடக்க முடியாது. இட்ஸ் அ காஸ்மிக் ட்ரூத்.
1: ரவீந்திர மோதி,
2: நீங்கள் நிச்சயமாக சொல்லுங்கள், அது நூற்றுக்கு 80-90 சொல்லலாம். அதே மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டது நீங்கள் சொல்லதும் சரியா இருக்கிறது. நான் விளக்கம் எழுத்துக்கள் கேட்டது என்றால் பலருக்கு இந்த ஐயம் இருக்கின்றது. முக்கியமாக நான் இப்பொழுது அங்குள்ள இருக்கிறேன், நான் டொரண்டோ வாசி, அவருக்கு ராஜ்குமார் அவர்கள் உங்களை நான் சந்தித்திருக்கிறேன் ஒரு சில விடயங்களில், நான் என்னுடைய பொறியியல் அலுவலக அவளுக்கு சுற்றுவது அது வேறு விடயம். ஆனால் இந்த இதை வந்து அறிந்தவர்கள் கூட நேராக என்னுடன் கதைக்கும் பொழுது, அறிந்தவர்கள் சொல்லும் பொழுது நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை, ஆலயத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் குறிப்பிட, ஏன் நீங்கள் இந்துக்கள் என்று சொல்கிறீர்கள்? அப்போ எங்களுக்கு ஒரு நாங்களும் ஒரு ஒரு சைவர்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு அவர்களுடன் வாதாட எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லுதல் 100-90 கிடையாது, 100-100 நான் ஆமோதிக்கிறேன், நானும் அதில் அநேகமாக கேட்டும் இருக்கின்றேன். சைவம் என்றது செப்பரேட் என்டிட்டி, இட் ஹாஸ் டு பி அ ரிலிஜன் ஆன் இட்ஸ் ஓன், தட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ரூட்ஸ் அண்ட் இஸ் த வர்ஷிப் ஆஃப் சிவா. அண்ட் அப்படித்தான் சைவ நெறி, சைவ பாடநெறி என்று தான் நாங்கள் ஆரம்பத்தில் பாடு.
0: பட் சைவம் இஸ் நாட் ஏ ரிலிஜன், இட்ஸ் நாட் ஏ செக்ட், இட்ஸ் நாட் ஏ ஃபிலோசஃபி. சைவம் இஸ் அ சென்டர் ஆஃப் த ட்ரூத். The truth searched by all the philosophies and all the religions of the past, present and future is Saivam. அருணந்தித சிவாச்சாரியார் சிவஞான சித்திர சொல்லுவார், அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறு வேறு விதமாக பிரிச்சிருக்கிறார்கள். ஆல் ரிலிஜன்ஸ் ஆஃப் தி பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சரை ஆறு ஆறாக, புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்றெல்லாம் பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஆல் த ரிலிஜன்ஸ் ஆஃப் தி பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் இதில் அடங்கும். எங்களுக்கு தெரியும் எத்தனையோ சமயங்கள், கிரேக்க சமயங்கள், ரோம சமயங்கள் எல்லாம் இருந்து நின்று அழிந்திருக்கின்றன. எத்தனையோ கடவுள் மூர்த்தங்கள் நின்று இருந்து போய்விட்டன. அப்படி ஆல் த ரிலிஜன்ஸ் ஆஃப் தி பாஸ்ட் அண்ட் பிரசன்ட், பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் எல்லாவற்றுக்கும் பொருளாய் இருப்பது, அறுவகை சமயத்தோர்க்கும் அபர பொருளாய், ஆனால் அதுதான் என்று சொல்ல முடியாது. அதற்கு அப்பாலும் வேறாங்குரியது உடைத்தாய், அதற்கு பியோண்ட் தோஸ் ரிலிஜன்ஸ். அடுத்தது வேத ஆகமங்களின் குறி இறந்து, அதாவது வந்து ஈவன் த சேக்ரட் டெக்ஸ்ட் ஆஃப் தி வேதாஸ் அண்ட் ஆகமாஸ் இன் த சேக்ரட் டெக்ஸ்ட் பிகம் இன்எஃபிஷியன்ட் அண்ட் இன்சஃபிஷியன்ட் டு ரிவீல் தி ட்ரூத், டு எக்ஸ்போஸ் திஸ் ட்ரூத். எங்களுடைய வேத ஆகமங்கள் கூட ஒரு அளவுக்கு மேலே தே ஹாவ் லிமிட்டேஷன்ஸ். அப்போ அதுக்கு பிறகு வேத ஆகமங்களின் குறி இறந்து அங்கே நின்ற பொழுது அங்கே எப்படி வருமென்றால், அங்கே அறிவினில் அருளால் மன்னி, எங்களுடைய அறிவிலே உணர்விலே அவருடைய அருளால், அந்த அருளைத்தான் நாங்கள் சக்தி என்று சொல்லுகிறோம், அந்த அருளால மன்னி அவருடைய தரிசனம் வரும். எப்படி வரும்? அம்மையோடு அப்பனாகி. இதைத்தான் சொல்லுவார்கள், சிவசக்தி மயமாக உலகத்தை காணுகின்ற தன்மை, சிவசக்தி மயமாக உலகத்தை காணுகின்ற தன்மை. அம்மையோடு அப்பனாகி செறி ஒளியாது, செறிவென்றால் நாட் டைலூட்டட். நீங்க சொன்னீங்களே 90% ட்ரூத், 90% ட்ரூத்தில் 90% ட்ரூத்

0: கிடையாது. திஸ் இஸ் 100%. வாட் வி டாக் அபவுட் இஸ் 100%.
1: தேர்
0: இஸ் நோ 1% லெஸ், 2% லெஸ். ஆனால் எங்களுக்கு அந்த ட்ரூத்தை பெர்சீவ் பண்ண முடியாது, பிகாஸ் எங்களுடைய ஓன் டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ், எங்களுடைய ஆணவம், வி ஹேவ் அவர் ஓன் டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ். அதால வந்து எங்களுக்கு வி கனாட் என்விஷன் த ட்ரூத், வி கனாட் எக்ஸ்பீரியன்ஸ் த ட்ரூத், வி கனாட் என்ன சொல்ற என்ஜாய் த ட்ரூத் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே இதுல வந்து சைவம் இந்து என்று இல்லை. என்ன கேட்டால் நான் ஒரு இந்து, அதற்கு அடுத்ததாக நான் ஒரு சைவன் என்று சொல்லலாம். ஆனால் தீஸ் ஐடென்டிட்டிஸ் வில் ஃபேட் அவே இன் தி ஸ்பிரிச்சுவல் சர்ட், இட் வில் டிசால்வ். இப்போ
2: நான் நினைக்கிறேன் ரவீந்திர மோதியினுடைய கேள்வி, பொதுவாக ஆலயங்களிலே இப்போ நாங்கள் நல்ல நான் டவுன் டு எர்த் வருகிறேன், ஆலயங்களில் லெட்டர்ஸ் அடிக்கிறோம், அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறோம். ஸோ நாங்கள் வந்து ஹிந்து என்று சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதா, சைவைஸ் என்று சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதா என்று தான் அந்த கேள்வியாக இருக்கிறது.
0: சைவம் என்பது
1: இந்த
2: பேசிக்கான இது நான் பேசிக்கிறேங்க.
0: ஹிந்து என்பது இன்றைக்கு நடைமுறையிலே உள்ள வளமை, அதனுடைய அதில் தவறு ஒன்றும் இல்லை. சைவம் என்று சொன்னால் கூட ஸ்பிரிச்சுவல், யூ ஆர் மோர் ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன், தட் இஸ் நாட் சம்திங் டு ரெஜிஸ்டர், சம்திங் யூ ப்ரோக்ளைம், சம்திங் யூ ப்ரோபகேட் ஓ அட்வகேட். சைவம் இஸ் மோர் ஸ்பிரிச்சுவலைஸ்ட் அண்ட் மோர் இன்டர்னல் ஜேர்னி.
1: இந்த சபையை சைவ கியூபெக் சபை என்று அரசாங்க வரைவில கூட முதல் முறையாக நாங்கள் பதிவு செய்திருந்தோம்.
0: இது என்னண்டா, நாங்கள் எதுவும் சபை இதில் பெயர்கள் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்
1: ரூட்ஸை நாங்கள் மறக்கப்படாது என்றது அது ஒரு காரணம். எமது அமைப்புக்குள் இருந்த ஒரு அறிஞர்களுடன் சேர்ந்துதான் இதை நாங்கள் பல விடயம் ஹிந்து மிஷன் வெப்பமா அல்லது சைவ மிஷன் வெப்பமா கடைசி சைவம் எல்லோருமே ஏகமனதான் அதை தீர்மானித்து வந்த நாளில் இன்னொன்றும் ஒரு சைவ பெரியார் சொன்னது கனடாவில் தான் நான் கேட்டிருக்கின்றேன். முருகன் கோயில், பிள்ளையார் கோயில், அந்த எல்லா கோயிலும் இருக்கின்றது, சிவனை ஏன் கொண்டு போய் ஒதுக்கி வைக்கிறீர்கள் என்று ஒரு ஒரு குறைபாடு சமயம் மறந்தவர்களையே எனக்கு சொல்லும் பொழுது ஒரு கவலையா இருக்கின்றது. நாங்கள் முருகன் கோயில் பொழுது முருகன் தான் முழுசானதில் இருப்பார், துர்க்கியம்மன் பொழுது துர்க்கியம்மன் தான் இருப்பார், அப்ப பிள்ளையார் பொழுது பிள்ளையார் முழுதானத்தில் இருப்பார். அப்ப சிவனையும் நாங்கள் பார்வதியும் வந்து நாங்கள் அந்த இடங்களில் பரிவாரங்களாக அந்த வாஸ்து விஞ்ஞானப்படி நாங்கள் கேட்டுத்தான் செய்கின்றோம். இதுல என்ன தவறு ஐயா?
0: நல்ல ஒரு கேள்வி. இது என்ன தவறு என்றால், நாங்கள் எல்லாம் எதை செய்யணுமோ அதை செய்யறீங்க, எது செய்ய தேவையில்லையோ அதை செய்கிறது. எங்களுடைய ஆகமங்களிலேயோ, எங்களுடைய சமய நூல்களிலேயோ சபை பையுங்கள், சங்கம் பையுங்கள், இதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், இதை சேரிட்டி ஆகுங்கள் என்று ஒரு இடமும் சொல்லப்படவில்லை. எங்கேயாவது தேவார திருவாசகங்களில் சபை வைப்பதை பற்றி சொல்லியிருக்கின்றதா? ஆனால் ஆலயம் ஸ்தாபனத்தை பற்றி சொல்லியிருக்கின்றது. நாங்கள் படித்தவர்கள், நாங்கள் வசதி உள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், ஒரு ஆலயத்தை முறைப்படி ஸ்தாபிப்பதை விடுத்து சபைகளை ஸ்தாபித்து சங்கங்களை ஸ்தாபித்து வருவதால் தான் இந்த குறைபாடு. இதை யார் நிவர்த்தி செய்ய வேணும் என்றால் நானும் நீங்களும் தான். அதுதான் அந்த முறை. என்னென்னு கேட்டால் அது அந்தந்த இது ஆகம விதி என்று இருக்கின்றது, அதன்படி சில மரபுகள் அந்த இதன்படி இருக்க வேண்டும். ஆகவே எங்களுடைய ஆகம விதியின்படி ஏன் சிவன் வந்து சிவலிங்கம் அல்லது நடராஜமூர்த்தம் வந்து ஏன் பரிவார மார்த்தமாக இருக்கக்கூடாது என்பதற்கு நிறைய மெஞ்ஞான விளக்கங்கள் உண்டு.
2: வைக்கக்கூடாது என்பது
0: வைக்கக்கூடாது என்பதற்கு நிறைய மெஞ்ஞான விளக்கங்கள்
2: இருக்க வேண்டும்.
0: இது வந்து நாங்கள் ஓப்பனாக சில விஷயங்கள் மிகவும் பவித்திரமானது
2: சொல்ல முடியாது.
0: அப்போ ஒரு சத்தங்கத்திலேயே ஒரு அணுக்கமாக இருக்கின்ற பொழுது கேட்கலாம். என்னுடைய இணையதளத்திலேயும் சிவலிங்கத்தை பற்றி ஒரு ஆங்கில கட்டுரை இருக்கின்றது, www.knowingourroots.com. அதை பார்த்தாலே தெரியும் அது லிங்க தத்துவம் வைத்தால் அந்த இடத்துல அங்கே சகலமும் அங்கே ஒடுங்குகின்றது, சகலமும் அங்கிருந்தே வருகின்றது. நடராஜருடைய மூர்த்தமும் அப்படிப்பட்டது தான். ஆகவே இந்த தத்துவ விளக்கம் வருகின்ற பொழுது அங்கே அந்த விளக்கம் வரும். முக்கியமானது அதில் ஒன்று, ஸ்ரீ சக்கரத்து ஸ்ரீசக்கரம் கூட தேவியினுடைய ஸ்ரீசக்கரம் கூட சிவன் ஆலயத்தில் வைத்திருந்து விளக்கம் சொல்வது கஷ்டமாக இருக்கும். அங்கே இருக்கிற முக்கோணம் அங்கே வந்து நாதம்
2: பிந்து,
0: அதன் மேலே இருக்கிற டாட் வந்து பிந்து, அதுதான் சக்தி. எங்களுக்கு அந்த முக்கோணம் வந்து சக்தி, அதுதான் சிவனுடைய ஆவுடையார். அந்த பிந்து புள்ளி இருக்கிறதானே அதுதான் சிவலிங்கம் நாதம். அப்போ அந்த முறை பொருள் ஒன்றுதான், அது அந்த பொருள் ஒன்றுதான், ஆனால் அதற்கு வைக்கின்ற பெயர்கள் விளக்கங்கள் வித்தியாசம்.
2: நன்றி.
1: கடைசியா ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு வேண்டுகோள், ராஜ்குமார் டாக்டர் லம்புவர்கள் வந்து சகலா வல்லவனுடைய எல்லோரும் போட்டு நானும் போட்டுகின்றேன், நீங்கள் இதை ஒரு சீடியாக வெளியிட்டால் நிச்சயமாக பலர்கள் வந்து இதை எடுத்துக்கொள்வார்கள் என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோள். இதை விடுத்து வேண்டுகோளை விடுத்து இந்த இதை செவிமடுத்ததுக்கும் விளக்கம் கொடுத்ததுக்கும் நன்றி டாக்டர் லம்போதரன், நட ராஜ்குமார்
2: நன்றி, நன்றி. வன்கூரில் இருந்து அழைத்தமைக்காக நன்றி.
0: வருங்காலத்தில் அதை இடைத்தளத்தில் இன்றைக்கு இருக்கின்றது அந்த பதிவுகள். ஆனால் வருங்காலத்தில் நாங்கள்
2: இருவட்டுக்களாக அது வந்து நீங்கள் சிவலிங்கம் வைத்து வணங்கப்படுகின்ற இடத்திலே அந்த ஸ்ரீசக்கரம் வைத்து வழிபடலாமா ஒரே இடத்திலே?
0: அந்த மரப்பு இல்லை என்றுதான் திருமந்திரத்திலே பலவிதமான சக்கரங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்ரீசக்கரத்தை பற்றி சொல்லப்படவில்லை. தனியாக அம்பாலை ஆலயத்திலே வைத்து வழிபடலாம் அதில் பிறக்கின்றது. ரெண்டும் ஒரு இடத்திலே வைக்கின்ற பொழுது அந்த சக்கரத்துக்குரிய விளக்கத்தை சொல்லுவது கஷ்டமாக இருக்கும்.
2: எனக்கு இன்னொருவர் சொன்னார், நீங்கள் ஸ்ரீசக்கரம் வைத்து வழிபடுவதில் தவறில்லை, ஆனால் ஸ்ரீசக்கரத்தில் கோணங்கள் பிழையாக இருந்தால்
0: தவறான பலன்கள் வரும்.
2: அது அதுதான் அதை வைத்து நீங்கள் விலக்கிக் கொள்வது நல்லது. அது அது சரியாக இல்லாட்டி நீங்கள் வணங்கத்து வணங்க வேண்டாம் என்று சொல்லி சொன்னார்.
0: அது எங்களுடைய ஆகம மரபுப்படி தான் நாங்கள் பார்க்கின்றோம். இதில் என்ன சக்கரத்தை வைக்க வேண்டும், என்ன இதை வைக்க வேண்டும் என்று ஆகம மரபுப்படி பார்க்கின்ற பொழுது அம்பாளுடைய தனி ஆலயத்திலே வைக்கலாம்.
2: சிவலிங்கம் ஒவ்வொரு ஒவ்வொரு பொருட்களிலே செய்யப்படுகிறது. சிவம்பிலிங்கமாக சில இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். சில இடங்களிலே ரத்தினத்தாலே செய்த சிவலிங்கம் இருக்கிறது. சில இடங்களிலே வந்து நீங்கள் ரசத்திலானே செய்த சிவலிங்கம், சில இடங்களிலே ஏதோ ஒரு பொருளாலே ஆலயத்திலே நாங்கள் வாங்கி கொண்டு வருகின்றோம். அது களிமண்ணால் செய்ததா எதால் செய்ததான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் மூர்த்தம் வந்து சிவலிங்கம் நாங்கள் வழிபாட்டிலே வைத்திருக்கிறோம். அப்படியான சிவலிங்கங்களை வந்து நாங்கள் வழிபடலாமா?
0: சிவலிங்கங்களில் பலவிதமான சிவலிங்கங்கள் உண்டு. இயற்கையிலே சுயம்புவாக வருகின்ற லிங்கங்கள் கண இருக்கின்றன. அப்பே இந்தியாவிலே நர்மதா நதியிலே இப்படியான இயற்கையான சிவலிங்கங்கள் இருக்கின்றன. பானலிங்கம் என்று சொல்லுவார்கள். பானலிங்கம் சிறிய ஒரு விரல் இறை அளவு லிங்கத்திலிருந்து பாரிய லிங்கம் வரைக்கும் இருக்கின்றன. அந்த லிங்கங்களிலே இருக்கின்ற ரேகைகள் நிறங்கள் அந்த குறிப்புகளை கொண்டு இது இந்திரன் வழிபட்ட லிங்கம், இது பிரம்மா வழிபட்ட லிங்கம், இது பிள்ளையார் வழிபட்ட லிங்கம், இது தேவர்கள் வழிபட்ட லிங்கம், இது ஜக்ஷர்கள் வழிபட்ட லிங்கம், இது ரிஷிகள் வழிபட்ட லிங்கம் என்று சொல்லுவார்கள். இதை பற்றி ஆறுமணாவுடைய சைவ வினாவிடையிலேயே சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், பரார்த்த லிங்கம் எத்தனை வகைப்படும். அது பரார்த்த லிங்கம் என்பது கோயில்களே தாவித்து வழிபடுகின்ற லிங்கத்தை பற்றி சொல்லுகின்றார். பரார்த்த லிங்கம், பரார்த்தம் என்றால் மற்றவருடைய நன்மைக்காக. சுயம்பு லிங்கம், காணலிங்கம், தைவீக லிங்கம், ஆருட லிங்கம், மானுட லிங்கம் என ஐவகைப்படும். இவற்றுள்ளே சுயம்பு லிங்கம் தானே தோன்றியது. காணலிங்கமாவது விநாயகர் சுப்பிரமணியர் முதலிய கணர்களாலே ஸ்தாபிக்கப்பட்டது. தெய்வீக லிங்கமாவது விஷ்ணு முதலிய தேவர்களாலே ஸ்தாபிக்கப்பட்டது. ஆருட லிங்கமாவது ரிஷிகளால் ஸ்தாபிக்கப்பட்டது. அசுரர் ராக்கள் முதலியவர்களால் ஸ்தாபிக்கப்பட்டதும் அதுதான். மானுட லிங்கமாவது மனிதர்களால் ஸ்தாபிக்கப்பட்டது. இது கோயில்களில் இருக்கின்ற லிங்கத்தை பற்றி அவர் சொல்லுகின்றார். இதே மாதிரியாக இஷ்டலிங்கம் என்றிருக்கின்றது, நாங்கள் வைத்து பூஜை செய்கின்ற லிங்கம். இஷ்டலிங்கம் எத்தனை வகைப்படும். இது சைவ வினாவிடையிலே சிவலிங்கவியல்லே இருக்கின்றது. வானலிங்கம், பானலிங்கம் தான் நான் சொன்ன முதல் சொன்ன இருக்கின்ற லிங்கம். படிகலிங்கம், படிகத்தினாலே வருகின்ற லிங்கம். ரத்தினலிங்கம், ரத்தினத்தினாலே. மரகதலிங்கம் எல்லாம் இருக்கின்றது. லோகஜலிங்கம், லோகங்களினாலே. சைலலிங்கம், கணிகலிங்கம் என பல வகைப்படும். இப்போ இதில் வந்து சைலலிங்கம் கணிகலிங்கம் என்றால் என்னென்று கேட்டால் எத்தனை வகைப்படும். கணிகலிங்கம் என்றால் என்னென்றால் பூசித்த உடனே விட்டுடுவீங்க. பூசித்த உடனே கரைச்சி விட்டுறது கை விட்டுற லிங்கம் தான் கணிகலிங்கம். அந்தந்த நேரம் பூசைக்கு அந்த லிங்கத்தை கேட்கிறார். கணிகலிங்கம் எத்தனை வகைப்படும். மண்,
2: ஓ
0: அரிசி, அன்னம், அன்னம்ண்டா சோறு, ஆத்து மணல்,
2: ஓ
0: கோமயம், சாணி
2: சாணி,
0: வெண்ணெய்,
2: ஓ
0: உருத்ராட்சம்,
2: ஓ
0: சந்தனம், கூர்ச்சம், தர்பை
2: தர்பை,
0: ஓ புஷ்ப மாலை, மாலையை வச்சு லிங்கம் வாங்கிப்பட்டு வழிபடலாம், சர்க்கரை, மா என 12 வகைப்படும். இப்படி 12 வகையான லிங்கங்கள் அந்த இடத்துல பூஜித்து போட்டு விட்டுறது. மற்ற லிங்கம் எல்லாம் இஷ்டலிங்கமாக வச்சிருந்தால் நீங்கள் பூஜித்து போட்டு பூஜை பெட்டிக்கோ அந்த பூஜை பையக்கோ வச்சிருப்பீங்க. ட்ராவல் பண்ணுற இடமெல்லாம் கொண்டு தருவீங்க. ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணுவீங்க. உங்களுடைய இருக்கு மட்டும் அவர்களுக்கு இயலுமான வரைக்கும் அன்னம், அதாவது சோறு வைத்து அன்னம் பயப்பது முக்கியம். லிங்க பூஜை செய்பவர்களுக்கு அது முக்கியமாக இருக்க வேணும். அன்னம் வைத்து கொண்டு வருவீர்கள். இது உங்களுடைய மரபாக இருக்கும். இதுதான் இந்த சிவலிங்க வகைகள்.
2: அடுத்த நேயரை சந்திக்கின்றேன். வணக்கம்.
3: வணக்கம் டாக்டர் லம்போதரன் அவர்களே,
4: வணக்கம்
3: ராஜ்குமார் அவர்களே.
2: நீங்கள் அன்றைக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று தெளிவாக இல்லை, அந்த விளக்கம் சரியாக இல்லை என்ற ஒரு விவாதம் நீங்கள் வைத்திருந்தீர்கள். நான் டாக்டர் லம்போதரம் வரும்போது கேளுங்க என்று சொல்லியிருந்தேன். அந்த கேள்வியை கூட நான் நினைத்துக் கொள்ள இன்றைக்கு சந்தர்ப்பம் தருகிறேன். உங்களுக்கு
3: அந்த கேள்வியை நான் அடுத்த முறை கேட்கிறேன். இப்பொழுது ஒரு வேறொரு கேள்வியை கேட்கிறேன், மன்னிக்க வேண்டும் ராஜ்குமார்.
0: சொல்லுங்கள்
3: டாக்டர் லம்போதரம் அவர்களே.
0: சொல்லுங்கள்.
3: என்னுடைய பேர் கிறிஸ்டி.
2: கிறிஸ்டி
0: சொல்லுங்கள்.
3: நாங்கள் இந்த மறுபிறப்பு மற்றது கர்மம் என்றெல்லாம் நாங்கள் சிந்திக்கின்ற நிலையிலே, அதாவது ஒரு தாய் ஒரு பிள்ளையை வயிற்றிலே சுமந்து 10 மாதங்களுக்கு பிறகு அந்த ஸ்டில் போர்ன் என்று சொல்வார்கள் தானே?
0: ஆமாம்.
3: அது 10 மாதத்துக்கு பிறகு அந்த பிள்ளை இறந்து போகிறது.
0: ஆமாம்.
3: இப்ப என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஏன் இந்த இறைவன் இந்த தாயையும் இந்த பிள்ளையையும் 10 மாதம் இந்த வயிற்றில மிதக்கெடுத்துறது? என்னென்றால் இவர்கள் இப்ப கர்மம் என்று சொன்னால் நாங்கள் ஒரு நன்மையை அனுபவிக்க வேண்டும் அல்லது தீமையை அனுபவிக்க வேண்டும். இந்த இடத்திலே இந்த பிள்ளை ஒரு நன்மையை அனுபவிக்கவில்லை, வயிற்றிலே வளர்ந்து 10 மாதத்துக்கு பிறகு வெளியில வந்து இறந்து கிடக்கிறது. 10 மாதம் இந்த தாயினுடைய வயிற்றிலே மினக்கெடுக்கப்பட்டது. தாயின் முதல் மினக்கெடுக்கிறது 10 மாதம். ஏன் இந்த பிள்ளையை, அது ஒரு ஹியூமன் பீயிங், அந்த ஹியூமன் பீயையும் 10 மாதம் மினக்கட்டப்படுத்திருக்கிறது? சில நேரங்களில் 2 மாதத்திலும் வயிற்றுல கரைந்து போகுது, 5 மாதத்திலும் கரைந்து போகிறார்கள். ஏன் இந்த 10 மாதம் மினக்கட்டு இந்த ஸ்டில் போன அல்லது வெளியில வந்த பிறகு அந்த தாயையும் பிள்ளையையும் மினக்கடத்தி இருக்கிறார்கள்? இவர்கள் கர்மத்தை நன்மையும் அடையவில்லை, ஒரு விதமான ஒன்றுமே அனுபவிக்காமல் இந்த பிள்ளை இன்னத்துக்கு இந்த 10 மாதம் மினக்கட்டது இந்த தாயினுடைய வயிற்றிலே?
0: நல்ல ஒரு கேள்வி. அதாவது வந்து எங்களுடைய கர்ம, எங்களுடைய லைஃப் எப்ப தொடங்குது, இந்த பிறப்பு எப்ப தொடங்குது என்றால், நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்த பின்னர் இந்த வாழ்க்கை தொடங்குகிறது. அதான் எங்களுடைய முதன்மையான இது. ஆனால் சொல்லியிருந்தேன், தாயினுடைய வயிற்றில் அல்ல, தந்தையிடமே லைஃப் தொடங்குது. அங்கே அது சொல்லுவார்கள் கரு, அது சொல்லுவார்கள் பேறு இளவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு என்னும் ஆறும் முன் கருவுட்பட்டது. இந்த கருவிலே இருக்கின்ற பொழுதே அந்த குழந்தைக்குரிய அனுபவங்கள் வரை தொடங்கிவிட்டது. இதிலே சொல்லுவார்கள் என்று கேட்டால், அதை சொல்லுவார்கள் என்று கேட்டால், ஒவ்வொரு மாதத்துக்குமே அதுக்கு அனுபவம் தொடங்குது. முதல்ல கருவில வந்த உடனே அதில் பாணிக்க வாசகர் சொல்லுவார், மானுட புறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும். கிருமி செரு, எத்தனையோ விதமான கிருமிச்சரு. இன்றைக்கெல்லாம் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் செய்கிறோம் இல்லையா, அந்த ஸ்பெர்ம் அனலைசிஸ் நாங்கள் டாக்டர்ஸாக இருந்து செமினல் ஃப்ளூயிட் அனலைசிஸ் செய்தால் சொல்லுவார்கள் 50% இம்மோட்டைல், 30% வந்து என்ன பஃப்ட் அப் ஹெட், 3% பின் ஹெட் பட்டது, 12% வந்து வித் டபுள் டெயில் நோ டெயில் இப்படியெல்லாம் வருகின்றது. இந்த விந்து அணுக்கள்லேயே எத்தனையோ ஜென்மாக்கள் போய்விடுச்சு. அவையண்ட இது வந்து தகப்பனில் இருந்து இந்த விந்தணுவாக வந்து அது கலியைக்குள்ளே அவையண்ட கர்மா ஒரு கர்மா முடியுது. அதான் ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும். ஒரு மாதத்தில் பிள்ளை இருக்கேக்குள்ள ஒருமதி தான்றியின் இருமையிற் பிழைத்தும். இந்த டிப்ளோ ஹெப்ளோபெட் டிப்ளோபெட் என்று சொல்கிறது, அந்த ஹெப்ளாய்ட் டிப்ளாய்டு என்று சொல்லி அந்த நிறமூர்த்தங்கள் பிரிகின்ற தன்மை முதல் மாதத்தில் நடக்கிறது. அதில் நடக்கிற தப்புகளில் இருந்து பிழைத்தும். இருமதி விளைவின் ஒருமையிற் பிழைத்தும். மும்மதி மூண்டா மதத்தில் அம்மதம் பிழைத்தும். ஈரிரு திங்கள் ஆறு திங்களில் பேரிருள் பிழைத்தும். அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும். ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும். ஊரலர் என்றது நாங்கள் சொல்றது ஹைட்ரமினியோசிஸ் என்று மெடிக்கல் டேர்மில் சொல்லுவோம். சில சில கண்டிஷன் வந்தால், இந்த பிளட் இன்கம்பேட்டிபிலிட்டி ஆர்எச் இன்கம்பேட்டி வந்தால் அந்த ஃப்ளூயிட் வந்து கூட தொடங்கும். கிட்னி ஏஜென்சிஸ் இருந்தால் கூட தொடங்கும். அதான் ஊரலர் தண்ணி கூடுது. ஏழு திங்களில் தாழ் புவி பிழைத்தும். ஏழு திங்களில் ப்ரீமெச்சுவர் டெலிவரி நடக்கிறது. எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும். ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும். தக்க தசமதி தாயொடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். தச என்றால் 10, 10வது மாதம். தாயும் பிள்ளையும் வேறாகின்ற பொழுது தாய் பிழைப்பாளா பிள்ளை பிழைப்பாளா? இன்றைக்கும் மெடிக்கல் சயின்ஸ் இவ்வளவு அட்வான்ஸாக இருந்தாலும் பிரசவம் என்கின்ற பொழுது ஃபீட்டல் மோர்டாலிட்டி, நியோனேட்டல் மோர்டாலிட்டி இருக்குது, மெட்டர்னல் மோர்டாலிட்டி இருக்குது. ஒரு நாட்டினுடைய சுகாதார கணிப்பை சுட்டை குறிப்பதற்கு இது ரெண்டையும் கவனமாக எடுப்பார்கள். இந்த நாட்டில் மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் என்ன, நியோனேட்டல் மோர்டாலிட்டி ரேட் என்ன என்று பார்ப்பார்கள். அதில் தப்பி பிழைத்து என்று சொல்லுகின்றார். அதுக்கு பிறகுதான் பிறப்பு நடக்குது. அப்பயே பிறப்பு நடக்கிறதுக்கு முன்னவே எங்களுடைய அனுபவ கர்ம வினைகள் ஆரம்பமாகிவிட்ட என்றுதான் சொல்ல வேண்டும். அது வரைக்கும் அது வீணாவது என்று சொல்ல முடியாது. அடுத்து மட்டுமில்லை, சில வேளைகளிலே உங்களுக்கு கன்செப்ஷன் எப்ப நடக்கும், கருமுட்டை வந்து மாதவிளக்கு வணந்து அந்த அந்த முதல் 14-15 நாளுக்குள்ள அந்த கருமுட்டை வருகின்றது, கருக்கட்டல் நடக்கின்றது. அந்த கருக்கட்டல் நடந்தால் மிச்சம் 14 நாள் வந்து அடுத்த பீரியட் அல்லது மாதவிலக்கு தள்ளி போக மட்டும் அந்த கருவுற்றிருக்கிறோம் என்ற நினைப்பு தெரியே தாய்க்கு தெரியாதே. அந்த 14 நாளைக்குள்ளேயே கரு அழிந்து போகலாம். அந்த அதாவது ஃப்ரம் த டைம் ஆஃப் கன்செப்ஷன் டு த நெக்ஸ்ட் பீரியட் வர்ற அந்த 14 நாளுக்குள்ளேயே கரு அழிந்து போகலாம் இல்லையா? அதற்குள்ளேயே அழிந்து போனால் என்ன நடக்கும் என்று கேட்டால், இது எல்லாம் வந்து தே மேக் த சப்டில் சேஞ்சஸ் இன் த ஹோமோன்ஸ். எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாதவிலக்கோடு சேர்ந்து சில ஹோமோனல் சேஞ்சஸ் வரும், மனநிலை மாற்றங்கள் வரும். சில பேருக்கு ப்ரீமென்சுரல் டென்ஷன் என்று சொல்லுவார்கள், மெனப்போஸ் வர்றது மாதிரி. அதே மாதிரி ஒரு கரு வருகின்ற பொழுதும் அந்த மனநிலை தாக்கங்கள் எல்லாம் வரும் சப்டில். அப்போ தாய்க்கு அங்கே கர்மா தொடங்கி விட்டது. பிள்ளை வந்த உடனே தாய் தான் கருவுற்றிருப்பதே தெரியாமல் இருக்கலாம், கருவுற்றிருப்பதை தெரிவதற்கு முந்தையே அந்த கரு அழிந்து போகலாம். ஆனால் அதற்குரிய அனுபவங்கள் தாய்க்கும் வருகுது. அப்போ இதுதான் தாயையும் அனுபவிப்பது, குழந்தையும் அனுபவிப்பது. ஆகவே இது வந்து குழந்தை பிறந்துதான் நாங்கள் அனுபவிக்க வேணும், அல்லது இப்போ பிறப்பு வந்த பிறகுதான் தாய்க்கு அந்த அனுபவம் இருக்குது. ஆகவே ஸ்டில் பர்த் வந்து ஒரு வேஸ்ட் என்று அல்ல. எவ்ரி திங் ஹேஸ் எ பர்பஸ். ஈச் ஸ்பேம் இந்த சுக்கிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு விந்த் அணுவுக்கும் கூட ஒரு பர்பஸ் இருக்குது. அதான் ஈனமில் கிருமி செருவினில் புழைத்தும். அப்போ ஒவ்வொன்று எத்தனையோ கர்மாக்கள் அதுக்குள்ளே போகுது. நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிற நொடிக்குள்ளே எத்தனையோ பாக்டீரியாக்கள் என்னுடைய வாயிலே தோன்றி நின்று மறைந்து விடுகிறது. இதெல்லாம் அதனுடைய கர்மா. அப்போ இதில் வந்து ஒன்றும் பர்பஸ் இல்லாமல் நடைபெறுவது இல்லை.
2: நன்றி டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நேரமாற்றம் காரணமாகவும் மற்றும் பல நேர ஒழுங்குகள் காரணமாகவும் இன்றைக்கு நாங்கள் இந்த நேரத்திலே இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கின்றோம். இருந்தாலும் நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கும் அதிகமாக இன்றைக்கு நீல சுவாரஸ்யமான பல விடயங்களை பேசியிருக்கின்றோம். இதோடு விடைபெறுகிறோம். இதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலே பல நிகழ்ச்சிகள் நேரம் கடந்து அல்லது நேரம் முந்தியதாக அமைந்திருக்கின்றன என்பதை தெரிந்து கொண்டு இன்றைக்கு தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம்.
4: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
5: ரோகானசேஷான பவம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலானபீஷ்டான் துவாமாஸ்ரிதானாம் நவிபன்னராணாம் துவாமாஸ்ரிதா யாத்ரயதாம் பிரயாத்தி. உங்களை ஆசிரித்தவாளுக்கு இனிமேல விபத்தே கிடையாதுன்னு, அதோடமல்ல உங்களை ஆசிரித்தவாள 100 பேர் ஆசிரியப்பா அப்படின்னா பகவான் பண்ணிட்டு இருக்கார். அதனால மனசுல என்ன பண்ணணும், தலைக்கே தலை இருக்குங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா பகவானுக்கு சேவிக்கணும். இதுக்காக நம்ம தலையானது பகவானுக்கு வணங்கணும். அப்படி அங்கிரி சிர அங்கிரி, அதுக்கு சிரசுக்கு நமஸ்காரம் பண்றதுக்கு பாதங்கள் இருக்க பகவானுடைய கோவிலுக்கு போய் பிரதட்சிணம் பண்ணுங்க. இந்த பிரதட்சிணம் வர்றது வலம் வருதுன்றாலோ இல்லையோ, இந்த வலம்னா என்னது பிரதட்சிணம்னா என்ன அர்த்தம், எந்த பகவான் இங்க சுத்துறையிலோ அந்த பகவான் எப்பொழுதும் உங்களுக்கு வலது பக்கத்திலேயே இருக்கணும், அதான் வலம் வருதுங்கிற அர்த்தம். பிரதட்சிணம்னு சம்ஸ்கிருத பத்துக்கு பிரகர்ஷேன தட்சிண பாகே பகவான் திஷ்டதி. யாருக்கு நீங்க வணங்குறீளோ யாருக்கு நீங்க சேவிக்கிறீளோ அவர் எப்பொழுதும் உங்களுக்கு வல பக்கத்திலேயே இருக்கும்படி சுத்தணும். அப்படி பண்ணல பிரதட்சிணம். அது போல பண்ணி நிலையானால் உங்களுக்கு அமிதமான புண்ணியம் வருதாம். நல்லவாளை பெரியவாளை பிரதட்சிணம் பண்ணி சேவிக்கிறது, பகவான பிரதட்சிணம் பண்ணி சேவிக்கிறது, இதுக்கு தட்சிண பக்கத்திலேயே இருந்துருக்கணும். அப்ப நமக்கு தாட்சிணியம் வரும், நமக்கு அனுகிரகம் கிடைக்கும். அதுக்காக இந்த பாதங்கள் இருக்கே, பாதங்கள் எதற்காக, பகவான பிரதட்சிணம் பண்றதுக்காக வந்திருக்கு அதுக்கப்புறம் கைகள் இருக்கேனர் பகவானுக்கு சபரிய பண்ணுங்க. சபரியான பூஜான்னு அர்த்தம். ரெண்டு புஷ்பத்தை எடுத்து பகவான் மேல போடுங்க. புஷ்பம் இல்லையா அக்ஷதைய போடுங்க. அக்ஷதையும் இல்லையா மனசனால தங்க புஷ்பங்களை பகவானுக்கு கொடுக்கிறேன்னு நினைச்சு போடுங்களேன். இது என்ன குறைஞ்சா போச்சு? காசா செலவு? தங்கத்தை வாங்கணும்னு செலவு. தங்கத்தினால புஷ்பத்தை தயார் பண்ணி மனசனால அப்படியே கொடுங்களேன். கிருஷ்ணாவதாத்தோசவசம் பிரம்மஸ்பிருஷன் அப்படின்னு கிருஷ்ணன் பிறந்தாராம். வசுதேவர் ஜெயில இருக்கார். ஒன்றும் ஒரு பைசா இல்லை. பகவான் பிறந்திருக்கார். எப்படின்னு நாலு புஜங்களோட அழகாக பீதாம்பரத்தோட பகவத் ஸ்வரூபம் அப்படியே பிறந்திருக்கார். சதுர்புஜம் சங்க கதாரியுதாயுதம் ஸ்ரீவத்சலட்சுங்கல சூபி கௌத்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் அப்படின்னு பகவான் பிறந்தார். நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே. அடுத்த புதன்கிழமை ராத்திரி 11:30 மேல பகவான் பாதி ராத்திரி நிஷீதே தம உத்பூதே அஷ்டமி அன்னைக்கு ராத்திரி 12 தான் சந்திரோதயம் ஏற்படும். அது வரைக்கும் உலகம் முழுக்க ஒரே காரிருட்டா இருக்க, அந்த காரிருட்டா இருக்கக்கூடியதான் அந்த உலகத்துக்கு சந்திரன் உதித்ததுமே எப்படி ஒரே பிரகாசமாயிடுதோ அப்படி பகவான் பிறந்தாராம். ஏன் வட்டமிட்ட 8 கிட்டு பிறந்தான்னு இந்த பௌர்ணமிக்கு 6th 8 கிருஷ்ணன் பிறந்தாராம். ராத்திரி நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே சதோ ஆவிராவீத ஒரே தினம் ஆவிர்வாவம் ஆயிட்டாராம். அப்படிப்பட்டதான கிருஷ்ணனை பார்க்கிறார் வசுதேவர். என்ன பண்றது, ஜாதகர்மா பண்ணணும். பிறந்த குழந்தை பிறந்ததுமே 40 ஜாதகர்மா பண்ணணும். ஜாதகர்மா பண்ண எப்படி பண்ணுவேன், ஒண்ணுமே இல்லையே. பாத்தியார் இல்ல, தர்ப்பம் இல்ல, ஹோமம் இல்ல, ஒண்ணும் இல்ல. தானம் பண்றதுக்கு ஒரு பைசா இல்லையே. ஜெயில என்ன போட்டிருக்கான் இந்த கம்சன், என்ன பண்றதுன்னு கவலையே பண்ணலையா. கவாம் ஐத்த மாப்பிளத்தோ கவாம் 10,000 பசுமாட்ட தானம் பட்டார் போர்மோன்னு. ஏது 10,000 கேக்குறார் மனசுனாலன்ட்ட. அங்க பிராமணனும் இல்ல, பசுமாடும் இல்ல, மனசுனாலேயே தானம் பண்ணார். அதாவது நம்ம பண்ணலாமோன்னு. அப்ப விவகாரம்னா நம்ம எண்ணம் வேணும் முக்கியமாக. பகவான் லம் பிருத்திவியாத்மனே கந்தம் கல்பயாமி நமஹா, ஹம் ஆகாசாத்மனே புஷ்பம் கல்பயாமி நமஹா. பஞ்ச பூஜை பண்ணுங்க, பகவானுக்கு திருப்தி. பகவான் வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்கல. உலகத்தை படைத்த பகவானுக்கு நீங்க கொடுத்தாகணும்னு நிர்பந்தம் இல்லை. ஆனா உங்க மனசுல எண்ணம் வேணும், இதை நான் பகவானுக்கு கொடுக்குறேங்கிற ஒரு எண்ணம் வேணும். அதற்காக இந்த கைகள் உபயோகப்படும். இந்த கைகள் எதுக்கு? பகவானுக்கு தொண்டு பண்ண, பகவானுக்கு சபரிய பண்ண. அவர் கோயிலுக்கு போய் கோயிலை சுத்தப்படுத்தணும். நந்தவனத்திலிருந்து புஷ்பத்தை நன்னா பறிச்சு அதை கட்டி பகவானுக்கு கொடுக்கணும். கிராமாந்திரத்தில் இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப நம்ம டவுன்ல இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கோயிலுக்கு போனா ஏதாவது பிரசாதம் உண்டோங்கிறோம். அங்கிருந்து வர வழிக்கு தான் பார்க்கறனே தவிர இவன் பகவானுக்கு பண்றது என்னங்கிறத பார்க்கல. கிராமாந்திரத்தில் ஒரு கோயில்லையும் இப்படி பண்ணுவா. பகவான் நாமாவ சொல்லுவா, பஜனை பண்ணுவா பகவானுக்கு. இப்படி பண்ணணும். இவைகளுக்கு கை உபயோகப்படும். ஹஸ்தா, அதுக்கப்புறம் நயனா, கண்கள் இருக்க. இந்த கண்கள் என்ன, திவ்யமான அந்த மூர்த்தியை பார்த்து கொண்டே இருக்கணும். பகவானுடைய திவ்யமான ஒரு உருவம் இருக்கு பார்த்தல, அந்த உருவத்தை பார்த்து பார்த்து அந்த உருவமானது அப்படியே நம்ம மனசுல நிற்கும்படி பண்ணணும். இப்படி பார்க்கறதுக்கு உபயோகப்படக்கூடியது கண்கள். அயல் நயன, அதுக்கப்புறம் நயனம் ஆலோகனம் பார்க்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரோத்ரை ரஹம் பிரார்த்திதா ஸ்ரோத்ரை, அழகான இந்த காதுகள் இருக்க. இந்த காதால் பகவானுடைய திவ்யமான சரித்திரத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். இது கேட்க கேட்க இந்த காதுக்கு தெய்வீ சம்பத்துங்கிறது உபனிஷத்து. கண்ணுக்கு மானுஷி சம்பத்தான், காதுக்கு தெய்வீ சம்பத்து. ஒரு காலத்துல கிராமாந்திரத்தெல்லாம் என்ன பண்ணுவான், ராமாயணம் பாரதம் அவாக்கு தெரிஞ்சு சொல்லிண்டே இருப்பா, எல்லோரும் கேட்பா. கேட்க கேட்க பக்தி வளரும். இப்ப நம்ம பார்க்க பார்க்க சீரியல் ஞானம் தான் வளர்றது. எல்லோரும் பாருங்க, காலமே ஆரம்பிச்சாலும்னா அது வரைக்கும் மத்தியானம் தூங்குறதே இல்லை. நம்ம மாமி என்னாச்சுன்னு ஆத்துக்காரர் போனதுமே 9 டிவி ஆன் பண்ணா 1x1 சீரியல் வந்துட்டே இருக்குன்னு. அவர் வர வரைக்கும் அவரை ராத்திரி 11 தான் வர. தினம் முழுக்க இப்படிதான் பொழுதே போடலை வரிசையாங்கிற. என்ன கண்டுபிடிச்சது என்னாச்சு? ஒரே கதை தான், ஒரே சண்டை தான். ஆத்துல மாமியார் மாட்டு பண்ண சண்டை தான் அங்கேயும் இருக்கு, நாத்தனார் சண்டை தான் இருக்கு, ஓர்படி சண்டை தான் இருக்கு. இருந்தாலும் அதை ருசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை ஜென்மாக்கள் பார்த்தாலும் அதுல நிறைவு ஏற்படலை. ஆனா பார்க்கறதுனால நம்ம மனசு கெட்டு போறது. பகவன் நாமாவை கேட்கறதுனாலையும் பகவானுடைய திவ்யமான சரித்திரத்தை கேட்கறதுனாலையும் மனசுல சந்தோஷம் ஏற்படுறது. ஆகையால் இந்த சிரவணம்னு இருக்கே, காதுகள் இருக்கே, அதனால நல்லது நமக்கு வளரும் தெய்வீ சம்பத். ஆகையால் தான் சொல்றார், ஜிஹ்வா சித்திரும் கிரகஸ்தனயன ஸ்ரோத்ரைரகம் பிரார்த்திதா. எதற்காக? ஸ்தோத்ர தியானே பிரதட்சண சபரியாலோகன கர்ணனே. ஒவ்வொன்றுக்கும் அப்படி அப்படியே அன்வயம். ஜிஹ்வா ஸ்தோத்திரம் பண்றதுக்கும், சித்தம் தியானம் பண்றதுக்கும், சிரஹா நதி நமஸ்காரம் பண்றதுக்கும், அங்கிரி பாதங்கள் பிரதட்சிணம் பண்றதுக்கும், ஹஸ்த பகவானுக்கு சபரிய பண்றதுக்காகவும், அதே போல நயன பகவானுடைய திவ்யமான ஸ்வரூபத்தை ஆலோகனார்த்தம் பார்க்கறதுக்காகவும், ஸ்ரோத்ரைரகம் பிரார்த்திதா, காதுகள் என்ன பண்ணும், பகவான் நாமாவை கேட்கணும். ஹே பரமேஸ்வரா, இத்தனை கொடுத்துருக்கீள் எனக்கு, ஆனா என்ன எப்படி உபயோகப்படுத்தணும்னு சொல்லி தரலையே. இவைகள்லாம் நான் பாட்டுக்கு உபயோகப்படுத்தி படுத்து இதனால என்ன பண்ணிருக்கேன், அனர்த்தத்தான் கொண்டு வந்திருக்கேன். வாழ்நாள் முழுக்க ஒரே கஷ்டம், புறம் தண்ணியில இருந்து கடை சேருங்க என்னடா ஆச்சுன்னு ஒரு நிறைய பாப்பத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். யோஜனை பண்ணி பாருங்க, காலமே 5 மணிக்கு எழுந்து வச்சுப்போமே, 5 மணிக்கு எழுந்தாலும் ராத்திரி 10 மணி வரைக்கும் தூங்கினாலும் இது வரைக்கும் எவ்வளவு நேரம் புண்ணியம் பண்ணியிருக்கோம், எவ்வளவு நேரம் பாபம் பண்ணிட்டு இருக்கோம். யோஜனை பண்ணி பார்த்தீங்கன்னா புண்ணியம் பண்ணிருக்கிறது ஏதோ ஒரு 6 மணி நேரம் இருந்தால் ரொம்ப விசேஷம், மீதி சமயம் எல்லாம் விருத்தாவா போறது, விருத்தா காலட்சேபம் நினைக்காம ஏதோ ஒரு விதமா போயிட்டே இருக்கே தவிர நல்ல வழிக்கு போகலையே. நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்கோம், குடும்பத்துக்காக பண்றேன், நாட்டுக்காக பண்றேன், அதுக்கு பண்றேன், ஆபீஸுக்காக உழைக்கிறேன், எல்லாமும் தான் சொல்லிட்டு இருக்கேள். ஆனா உமக்காக என்ன பண்ணேள், இந்த பிறவி கடைசி பிறவியா ஆகணும், நான் சௌக்கியமா மனசு நிம்மதியா இருக்கணும், அதுக்காக ஏதாவது பண்ணேளா? ஹே பகவான், புலன்களை கொடுத்துருக்கேல, சரீரத்தை கொடுத்துருக்கேல, இத நல்ல வழியா வரும்படி அனுகிரகம் பண்ணுங்கப்பா. ஜிஹ்வா சித்திரும் கிரகஸ்தனயன ஸ்ரோத்ரைரகம் பிரார்த்திதோ மாமாஜ்ஞாபயா, மாமாஜ்ஞாபயா. இப்படித்தான் நீ நடத்தணுமாப்பா, இப்படி பண்ணப்படாது, வேற விதமா இருக்கப்படாது அப்படின்னு மாமாஜ்ஞாபய தன்னிரூபயா. நான் தான் ஆஜ்ஞா பண்ணிட்டேனே, வேதங்கள்ல சொல்லியிருக்கேனே, ஆறா சந்தியாம உபா சீதா, காலம் எழுந்த சந்தியாவை தினம் பண்ணுங்கோ, காயத்ரி மந்திரத்தை பத்த பண்ணுங்கோ. காயத்ரிக்கு 3 பாதம் இருக்கான், 3 பாதங்கள், ஒவ்வொரு பாதத்திலையும் 8 அக்ஷரம். காயத்ரி மந்திரத்தை முதல் பாதத்தை சொன்னா மூலகத்தையும் தானம் வாங்கினா எவ்வளவு பாப்பமோ அது போயிடுமா. 2வது பாதம் சொன்னால் 3 வேதங்கள்ல எத்தனை கர்மா இருக்கோ அத்தனை கர்மா பண்ணின பலன் கிடைக்குமா? உலகத்தில் இருக்கிற எத்தனை பிராணிகள் இருக்காளோ அத்தனை பிராணிகளுக்கும் ஆகாரம் போட்டேன்னு எவ்வளவு புண்ணியமோ அவ்வளவு புண்ணியம் 3வது பாதம் சொன்னா வருமா? இவ்வளவு சொல்லியிருக்கு பிருகதாரண்யகத்துல இந்த காயத்ரி மகிமையை பத்தி. காயந்தம் திராயதே இது காயத்ரி, வெறுமன பேரு தான் சொல்லிட்டே இருந்தா போறோம், அதுக்கு அர்த்தம் தெரியணும், அது இது அது வேண்டாம், வெறும் மந்திரத்தை சொன்னாலே போறோம்னு இருக்கு. ஆனா அதை பண்றோமா? உபநயன அன்னைக்கு மட்டும் பிரதிஜை பண்ணி கொடுத்துருக்கோம், மத்தியானம் தூங்க மாட்டேன், 3 வேளையும் காயத்ரியை ஜபிப்பேன். அது வாத்தியாருக்கும் புரியல, இவனுக்கும் புரியல, அன்னைக்கு ஏதோ ஆச்சு, அப்பாவுக்கு செலவாச்சு காசு, அவ்வளவுதான், வேற ஒன்னும் பண்ணலையே. இவ்வளவு வசத்தியான அந்த மந்திரமும் நம்ம கையில வச்சுட்டு இருக்கோம், அழகான இந்த சரீரத்தை பகவான் நமக்கு கொடுத்திருக்கார், புலன்களை கொடுத்திருக்கார், ஆனா அதை சரியா உபயோகப்படுத்த மாட்டேங்கிறேனே பரமேஸ்வர. என்ன கட்டளை இடுறது மட்டும் இல்ல, வேதத்துல கட்டளை இடுறீர்கள், ஆனா தன் நிரூபயா, ஆனா அது பண்ணும்படி நீங்க பண்ணுங்க. முகுர் மாமே வமாமே அவச்சஹா, ஹே பரமேஸ்வர, நான் இதை பண்ணாமல் இருக்கிறது எப்படிங்கறத மட்டும் கவனிச்சுக்கணும், அது நான் பண்ணாம இருக்கப்படாது, நிச்சயமா நான் பண்ணி கொண்டே இருக்கணும், உங்களுடைய தொண்டுலேயே என் சரீரமா இருந்து உழைக்கணும், அதுக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு பகவான பிரார்த்தித்தார் இந்த ஸ்லோகத்துல. அதுக்கப்புறம் இந்த மனசு மீதியெல்லாம் கைகளுக்காக ஏதோ பகவானுக்கு தொண்டு பண்ணலாம், காலுக்கு பகவான பிரதர்சனம் பண்ணலாம், அது கூட மெக்கானிக்கலா கூட பண்ணிவிடலாம், ஆனா இந்த மனசு மட்டும் நிக்க மாட்டேங்கிறதப்பா. அதுக்காக நான் என்ன பண்றேன், தனியா மனசுக்கு இந்த மனசுங்கிற கோட்டைக்குள்ள நீங்க வந்து உட்கார்ந்துருப்பா அப்படின்னு பகவான் இங்க வந்து உட்கார்ந்தா தான் நம்மளால முடியும். ஆகையால் மனக்கோட்டைக்குள்ள பகவான் இருக்கணுங்கிறத அடுத்த ஸ்லோக சொல்ற, காம்பீரியம் பரிகாபதம் கனதிருதி பிராகார உத்கத் குணைஹி சோமஸ்தாப்த பலம் கணேந்திரிய ஜயா துவாராணி தேஹே ஸ்திதா வித்யாவஸ்து சமிருத்தி ரித்ய கில சாமக்ரி சமேதே சதா துர்காதி பிரிய தேவா மாமகமனோ துர்கே நிவாசம் குரு. ஹே பரமேஸ்வர, மாமக துர்க்கே நிவாசம் குரு, என்னுடைய மனசு எனக்குடையதான ஒரு துர்க்கம், ஒரு கோட்டை. கோட்டை மாதிரினா இருக்க, கோட்டைக்குள்ள போறது எப்படியோ, கோட்டைக்குள்ள என்ன பொருள் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதோ, அதே போல நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கே தெரியல. நல்லா இருக்கணும், நல்ல வழியில இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா ஆறதா நடக்கலையே. அந்த கோட்டைக்குள்ள என்னென்ன இருக்கு, என்ன பாம்பு இருக்கா, தேள் இருக்கா, சிங்கம் இருக்கா, புலி இருக்கா, ஒன்றும் தெரியல சார். ஆசைகள்லாம் இங்கேருந்தோ டக்கு டக்குன்னு வெளியில வருது. எதுவும் வேண்டான்னு நினைக்கிறோம். சன்னியாசம் வாங்கிட்ட பிறகு எனக்கு அது வேணும்னு ஆசை வந்தது ஒருத்தருக்கு, என்ன பண்றது? அதை வந்த பிறகு நோன்னு சொல்ல முடியுமா? அவ சொல்ற, என்ன சன்னியாசம் வாங்கிட்டு என்ன, முன்னால வெள்ளை வேட்டி தான் கட்டினேன், இப்ப மஞ்சள் இந்த வேட்டி தான் கட்டுறேன், காட்டாயம் தான் கட்டுறேன், வேற கலரே இல்லை சார் அப்படிங்கிறது விவகாரம் முழுக்க. என்ன பண்றதுன்னு, சன்னியாசம் வாங்கிட்ட பிறகு எதை டெய்லி ஒரே மாதிரி தான் சாப்பாடு போடுறா, இவருக்கு இது பிடிக்கும்ட்டு சுவை சுவையா சாப்பிட முடியலையே, என்ன பண்றது? அதுக்கே முன்னாள்னா நினைச்சிட்டு இருக்கணும். இப்ப விவகாரம் மனசுக்குள்ள என்னென்ன ஆசைகள் இருக்கு, அது எப்ப வெளியில வருதுன்னு தெரியலையேப்பா. ஆனா ஒண்ணு சொல்ல, என் மனசுக்குள்ள மனசு எனக்குடைய நான் இந்த கோட்டைக்குள்ள நீங்க இருந்திருக்கோ, அப்பதான் உங்களால் தான் மனக்கு அடக்க முடியும், என்னால அடக்க முடியல. எல்லாம் மாமக மனோ துர்கே நிவாசம் குரு. எப்படி, ஏன் அப்படி சொல்றேன்னா, துர்காதி பிரிய தேவா, உங்களுக்கு கோட்டையில இருக்கணும்னு ரொம்ப பிரியமா, அதனாலதான் கோட்டையில இருக்கணும்னு பிரியமா இருக்கிறதுனால நான் மனக்கோட்டையை கொடுத்துருக்கேன் இதுக்குள்ள இருந்தா. துர்காதி பிரிய தேவா, கோட்டையில பிரியமா உள்ளவரேன்னு. இன்னொன்னு துர்கான்னு அம்பாள், அம்பாள் இடத்துல பிரியமா இருக்கிறவள். ஆகல் துர்காதி பிரிய தேவ மாமகமனோ துர்கே நிவாதம் குரு. சரி, ஏதோ மனச கோட்டைங்கிறியப்பா, ஒரு கோட்டைன்னு எப்படி இருக்கணும், கோட்டைக்கு முழுக்க வெளியில அகழி இருக்கணும். அந்த அகழியே எப்படி இருக்கணும், அதுல வந்து பெரிய நிறைய ஜலம் இருக்கணும், அதை தாண்ட முடியாது. அகழி எப்படி தயார் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். ஒரு மனுஷன் வேகமா வந்து குதிச்சு தாண்ட முடியாது. இந்த லாங் ஜம்ப்னு சொல்ற பார்த்தீங்களா, அது எவ்வளவு மேக்சிமம் இருக்கோ அதை விட ஒரு அடி ஜாஸ்தியா இருக்கணும். ஸோ யாரா இருந்தாலும் அதை குதிச்சு தாண்ட முடியாது, அந்த அளவுக்கு அகழி இருக்கணும். நம்ம கோட்டை கட்டுறதுக்கு முன்னால ஏதோ என்னென்ன தயார் பண்ணியிருக்கான்னு பாருங்க, அங்கே அந்த ஜலத்தில் முதலைகள்லாம் போட்டுருக்கணும். ஏன்னா ஒருவேளை அதுக்குள்ளே விழுந்து விட்டான்னு வச்சுங்களேன், அதை பிடிச்சிருக்கோம், அப்படி இருக்கணும். இதெல்லாம் முதல்ல அகழி இருக்கணும், அந்த அகழிக்குள்ள முதலைகள்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னர், அதை தாண்டி வந்து விட்டான்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் என்னன்னர், அந்த மது சவர் இருக்க பார்த்தீங்களா, அதை தாண்ட முடியாத அளவுக்கு ஹைட்டில் இருக்கணுமா, அந்த பிராகாரம் இருக்கா கோட்டையில அது ரொம்ப ஹைட்டா இருக்கணும், அது அடுத்தது. இதுக்கும் அப்புறம் என்ன, அதையும் தாண்டி உள்ள வந்து விட்டேன்னா உள்ள நல்ல சரியான சைன்ய பலம் இருக்கணும், அந்த கோட்டைக்குள்ள சைன்யம் இருக்கணும். அந்த சைன்யம் எப்படி, ராஜாவுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியதான சைன்யம் இருக்கணும். அதுக்கும் அப்புறம் என்ன, அதையும் தாண்டி உள்ள வந்தாச்சுனால் அந்த கோட்டைக்குள்ள நிறைய துவாரங்கள் போறதுக்கு வழி, அந்த வழிகள் நாலஞ்சு கதவுகள்லாம் இருக்கணும். அதையும் தாண்டி உள்ள வந்தாச்சுன்னா சமிருத்தியாக சாமக்ரி இருக்கணும். என்ன சாமக்ரி, அமுனிஷன் அது சண்டை படுறது கத்திக்கப்பட எல்லாமே இருக்கணும். இத்தனையும் இருந்ததையானால் இதெல்லாம் தாண்டி கோட்டைக்குள்ள வர்றதுங்கிறது ரொம்ப சிரமம். ஆமா, இப்படின்னா இந்த மனக்கோட்டைன்னு சொன்ன, இந்த மனக்கோட்டைக்கு என்னென்ன வச்சுட்டு இருக்கள், அகழி இருக்கா, கதவுகள்லாம் இருக்கா, சைன்யம் இருக்கா, இவைகள்லாம் இருக்கா, நான் எல்லாம் வச்சுட்டு இருக்கேன் தருவர். எப்படி, காம்பீரியம் பரிகா கதம், காம்பீரியம் அடைய முடியாதான இந்த கோட்டை இருக்க பார்த்தல, இதுக்கு இந்த கோட்டைக்கு என்ன காம்பீரியம், அழங்கா அடங்க முடியாதான ஒரு தன்மை, அடங்க முடியாத ஒரு கம்பீரமா இருக்கிற தன்மை. எப்ப பாருங்க, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை வெளியில காட்டிக்கிறது இல்லை பாருங்க ஜனங்கள், நான் தான் வசத்து எல்லாத்தையும் நான் பணிபடுவேன்னு ஒரு கம்பீரமா இருக்கேன் இந்த மனசு. எல்லோரிடத்தையும் தன்னுடைய தோல்வியை காட்ட விடாம நான் வசத்தின்னு சொல்லக்கூடியதான நிலை இருக்க பார்த்தேன், இப்படிப்பட்டதான காம்பீரியம் இந்த மனசுக்கு இருக்கப்பா. ஆனா அது உண்மையா இருக்கணும், எனக்கு பகவான் இருக்கார் அதனால நான் கம்பீரமா இருக்கேன், எனக்கு ஒரு பயம் இல்லைங்கிற எண்ணம் இருந்தால் அது சரி. ஆனா இல்லாமல் நான் எல்லாத்தையும் ஜெயிப்பேன்னு எனக்கூடியதான பொய்யான ஒரு காம்பீரியம் இருக்கே, காம்பீரியம் பரிகா கதம் பதம். அதுக்கப்புறம் கனதிருதி பிராகார உத்யகுணா கனதிருதி, அதுக்கு மேல இருக்கக்கூடியதான அந்த மதுர் சவர் இருக்க பார்த்தீங்களா, அது எப்படி இருக்குன்னு, திடமான ஒரு தைரியம், அசட்டு தைரியம் இருக்கு மனுஷர்களுக்கு. எது வேணுமோ அந்த தைரியம் வேணும் மனுஷனுக்கு, தைரியம் வேணும், வில் பவர் வேணும். இதை நான் ஜெயிப்பேன், ஜெயிக்க கூடும்னு இருக்கணும். அதே சமயத்தில் எப்படி இருக்கணும், பகவத் அனுகிரகம் என்ன இடத்துல இருக்கணுங்கிற அபிப்பிராயமும் இருக்கணும். முயற்சி இருக்கணும், பகவத் அனுகிரகம். வினயத்தோட சேர்ந்த முயற்சி இருக்குமையானால், விடா முயற்சி இருக்குமையானால் நிச்சயமா ஜெயிப்பான். நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம எல்லாம் வரட்டு சார் பார்த்துக்கிறோம், அது முடியாத போகுமா என்ன இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். கஷ்டம் வந்த பிறகு ஓ நழறோம். இந்த மனசுக்குள்ள அது இருக்குமையானால் மனசு கோட்டையாட்டம் இருக்கும். எப்படி கனதிருதி, ஒரு தைரியம், எது வந்தாலும் பரவாயில்ல, பகவான் இருக்கார், என்னை காப்பாற்றுவார், நான் முன்னுக்கு வருவேன் எனக்கூடியதான தைரியமும், அதுக்கு விடா ஒரு முயற்சியும் இருக்குமையானால் ஜெயிப்பான். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் என்ன, அதான் உயர்ந்ததான ஒரு பிராகாரம். கனதிருதி பிராகார உத்யத் குணஸ்தோமஸ்தாப்த பலம். அதற்கு பிறகு உத்யத் குணஸ்தோமஹா, மேலோங்கி நிற்கக்கூடியதான நல்ல குணங்களுடைய கூட்டம். நம்ம மனசுக்குள்ள குணங்களை நம்ம வரவழைச்சுக்கணும். இதுதான் என்ன, ஆப்த பலம். ஒரு ராஜாவுக்கு பலம் என்ன, வெளியில இருக்கக்கூடியதான சைன்யங்கள் எத்தனை பேர் இருக்காளோ அதே மாதிரி உள்ள ஒரு சைன்யம் இருக்கணும். சத்ருக்கள் உள்ள வந்து விட்டாளேயானால் அவளை விரட்டி உள்ள வரவிடாம வரத்துக்காக, தடுத்து நிக்கிறதுக்காக போர்ட்டல குணம் இருக்கணும். அது எப்படி, சாதாரண சைனிக்காள் இல்ல, ராஜாவுக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்க, உயிரை கொடுக்கக்கூடியதான சைனிக்காளா இருக்கணும். அதே போலயே நமக்கு என்ன வேணும், நல்ல குணங்கள் வேணும். என்ன நல்ல குணங்கள், அமானி துவமதம் வித்வம் அஹிம்சா அக்ஷாந்தி ராஜவம் ஆச்சாரியோ பாசனம் சௌச்சம் ஸ்தைத்யமாத்ம விநிகிரக இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அனஹங்கார ஏவச்சா ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுதர்சனம் அசக்திர் அனபிஷ்வங்க புத்திரதார கிரகாதிஷு நித்யஞ்ச சமசித்தத்வம் இஷ்டானித்தோபபத்திஷு அப்படின்னு 20 குணங்கள் பகவான் 13வது அத்தியாயத்தில் விஸ்தாரமாக சொல்லியிருக்கார். இப்படிப்பட்டதான நல்ல குணங்களை வரவழைச்சுக்கணும். மனுஷனுக்கு வினயம் இருக்கணும், கர்வம் இருக்கப்படாது, 4 பேருக்கு உதவணும் இருக்கணும், எப்பொழுதும் யாரையும் ஹிம்சை பண்ணப்படாதுங்கிற ஒரு கட்டுப்பாடு இவனுக்கு இருக்கணும், பகவத் பக்தி இருக்கணும், ஆச்சாரிய சேவை இருக்கணும், குரு பாசனம் இருக்கணும், ஜன்ம மிருத்யு ஜரா துக்க தோஷானு தர்சனம். மனுஷன் பிறக்கிறான், வளர்றான், இன்னார்தான் இருந்தாலும் அதெல்லாம் துஷ்டமாகத்தான் இருக்கு, ஒரு நாளுக்கு அழியக்கூடியத்தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வரணும். இப்படிப்பட்டதான நல்ல குணங்களோட இவன் இருந்தான்னா வச்சுங்கோ என்ன ஆச்சுன்னர், அதான் இவனுக்கு பலம். இந்த மனசுக்கு பலம் என்ன, ராஜாவுக்கு பலம் நல்ல சைன்யம். அதே போல இந்த மனசுக்கு பலம் என்ன, இந்த குணங்களை வரவழைச்சுக்கணும். குணங்கள் எங்க கடையில கிடைக்குமா, நம்ம தான் வரவழைச்சுக்கணும். மனசுல இருக்கக்கூடியதான இமோஷன்ஸ் தர்மங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வரவழைச்சுக்கணும். ஆகியால் அது உத்குணஸ்தோமஹாப்தபலம் கணேந்திரியத்தையாராணி. அதே போலயே இந்திரியத்தையா, திடமான இந்திரியங்களுடைய கூட்டம், கண்ணு காது மூக்கு எல்லாம் பக்கத்து பக்கத்துல இருக்க பாருங்க, கண்ணு காது மூக்குனாக்க எல்லாம் பக்கத்துலாம் இருக்கு, எட்டி இல்லையே, அதான் கூட்டமா இருக்கு. இந்த இந்திரியங்களுடைய கூட்டம் இருக்கு, கன இந்திரியத்தையாராணி தேகேஸ்திதா, இதான் சரீரத்தில் இருக்கக்கூடியதான கோட்டைக்கு இருக்கக்கூடியதான துவாரங்கள் வாயில்கள். ஒவ்வொரு கோட்டையிலையும் 5 வாயில் 7 வாயில் இப்படி இருக்கும். அதே போலயே முகத்திலேயே பாருங்க 7 ஓட்டை இருக்கு. ஏன், உள்ள இதன் வழியாகத்தான் உள்ள போகிறதுக்கு வழி இருக்கு. ஆகையால் இதை நீங்க தயார் பண்ணும், கணேந்திரியதய துவாராணி தேகே ஸ்திதா. அதற்கு பிறகு வித்யா வஸ்து சமிருத்தி, வித்யா தேவையான பொருள்கள்லாம் அதுக்கு வேண்டி இருக்கணும். ராஜாவுக்கு என்ன வேணுமா, அப்ப ஒரு மாசம் 2 மாசத்துக்கு வேண்டியதான தேவையான பொருள் அங்கேயே இருக்கும். ஒருவேளை சத்ரு சைன்யங்கள்லாம் வெளியில வந்து சேர்ந்து விட்டாலே ஆனாலும் அங்கே உள்ள இருக்கிறவாளுக்கு வேண்டியதான சமிருத்தி பொருள் சமிருத்தியா இருக்கணும். எவ்வளவு பேர் அரேஞ்ச் பண்ணியிருக்கா தெரியுமோன்னு நமக்கு தெரியல. அதே மாதிரியே நம்ம ஆத்திலையும் ஏதோ உத்தியோகத்துல இருந்திருக்கோம், சம்பளம் வருது போயிட்டே இருக்குன்னு இருக்கப்படாதான். ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணுவா, 2-3 மாசம் சம்பளம் இல்லாத போனாலும் நடத்திட்டே இருப்பா குடும்பத்தை. அது எப்படி சார் இருக்க, அண்டர் கிரவுண்ட்ல இருக்குன்னா அது அவளுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. எவ்வளவு காசு கண்ணுல, உங்க கண்ணுல விழுந்துருத்தனா காசு செலவு பண்ணுவள், வெளியில போவோம் வாங்கோ அப்படின்ட்டு. ஆனா அவளுக்கு தெரியும் அது என்ன, பத்திரமா இருக்கணும், ஜனங்கள் எப்பொழுதும் சௌக்கியமா இருக்கணும், அந்த ஸ்திரீ சித்தம் இருக்கே அப்படி. நம்ம ஊர்ல ஸ்திரீகள் எவ்வளவு பத்திரமா இருப்பா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை ஒன்றும் ஆகாத அதை காப்பாற்றுவோங்கிற அபிப்பிராயமும் அவளுக்கு இருக்கு. அதனால தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி மனசை தளரவிடாம பார்க்கக்கூடியதான் சொல்லும் அதான் வித்யா. இதுக்கு என்ன, இது எப்படி வரா, வேதாந்த ஞானம். வித்யான்னு சொன்ன முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, பராவித்யா, அதான் வித்யா. அதனாலதான் சப்ரம்ம வித்யா, சப்ரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம், எல்லா வித்தியைகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியதான வித்யே வேதாந்த வித்யா. இது இருந்தாத்தான் மனசில் ஒரு தார்ட்யம் ஏற்படும், இது இருந்தாத்தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு நிறைவு ஏற்படும். மற்றதெல்லாம் படிக்க படிக்க இன்னும் படிக்கணும் இன்னும் படிக்கணும், எப்பதான் முடியுமோ தெரியலையா. கம்ப்யூட்டர் வாசிக்கிறோம் பாருங்க, என்ன வாசித்தாலும் இன்னும் வேற லாங்குவேஜ் மாதிரி எடுத்துக்கிறோம். ஒவ்வொன்னா படிச்சுட்டே இருக்கான், எறும்பு எறும்ப போட்டு என்னடான்னு, இது ஜாவான்னா என்ன எறும்பு பொம்மை போட்டிருக்கேன்னு, அது அப்படித்தான் சாருங்கிறான். என்னமோ பண்ணிட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு. கோபால்ன்ட்டான், என்ன எது கோபாச்சு பாலாச்சு, என்ன சைபால் மாதிரி இருக்க கோபால், அவன் பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கான், மாத்திட்டே இருக்கான் விவகாரம் முழுக்க. ஆனா விவகாரம் என்ன, அன்னியிலிருந்து இன்னி வரைக்கும் வேதாண்டம் ஒண்ணுதான், அதே கிளஞ்சல்ல வெள்ளி, அதே காயத்தல பாம்பு, புரியுறதா இல்லையா? எத்தனை வருஷமா கேட்டு இருக்கோம், எத்தனை வருஷமா மனசுக்கு சந்தோஷம், அதான் தெரிஞ்சதுதானே சொன்னார், புதுசா சொன்னார் இல்லையே. ஆனா என்ன, அறிய வேண்டியதான தத்துவம் ஒண்ணு இருக்கு, இதன் வழியாக ஒரு நாள் பார்த்துருவோம். அப்படி வித்யாங்கிறது என்ன, வஸ்து சமிருத்தி, பொருள்கள்லாம் சமிருத்தியா இருக்குமே, ஆனால் எப்படி பயம் இல்லையோ அதே போல வித்யா இருந்தா பயம் இல்ல. மனுஷனுக்கு என்ன வேணும், பராவித்யா வேணும். பரோட்ச ஜானம் வந்தா போறோம், அந்த பரோட்ச ஜானமானது ஸ்ரத்தையினால வருது பரோட்ச ஜானம். அந்த பரோட்ச ஜானம் முயற்சி பண்ண பண்ண ஒரு நாளைக்கு தானா பரோட்ச ஜானம் வந்துடும். விசாரையன் அமரணம், கடைசி வரைக்கும் விசாரம் பண்ணிட்டே இருந்தடையானால் என்ன விசாரம் பண்ணும், குரு கிட்ட என்ன வாசிச்சாலோ அதை மறுபடியும் மறுபடியும் நினைச்சுட்டே இருக்கும். ஒரு மூலையில உட்கார்ந்து என்ன சொன்னார், அப்படி சொன்னாரா, இப்படி சொன்னாரா, இது என்ன ஏது, மறுபடியும் நம்ம சரீரம் அனித்யம்னாரே, பகவான் நித்தியம்னு சொன்னாரே, அது அனித்யம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது எப்படி நித்தியமாகும், எப்படி சம்பந்தம் இல்லாம இருக்கும், எல்லா சரீரத்திலையும் ஒரே ஆத்மா எப்படி இருக்கும், இப்படின்னு மனசுல நினைச்சு நினைச்சுண்டு அவர் சொன்னதான யுக்தியும் உபனிஷத்துல சொன்னதான அந்த தத்துவங்களையும் மறுபடியும் மனசுல நினைச்சுட்டே இருக்கணும். இப்படி மனசுல நினைச்சுட்டே இருந்தாலும் ஒரு மன ஒரு நாளைக்கு மனசு என்ன ஆகுனர், உலகத்தை மறந்து உணவிடும், அதான் தியானம். தியானம்னு யோக சித்த விருத்தி நிரோதா, மனசுல எழக்கூடியதான எண்ணங்களை எல்லாம் கட்டுப்படுத்தல். நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், வேதாந்தத்தை கேட்டுட்டு மனசு நினைச்சுட்டே இருந்தடையானால் மனசு தானா மற்றதை மறந்துடும். அதுக்கு எதை பிடிக்கிறதோ அதை தான் சேதம். இந்த வேதாந்தத்தை பிடிக்கும்படி நீங்க பண்ணணும், மறுபடியும் மறுபடியும் கேட்டுட்டே இருக்கணும். இந்த வேதாந்த பிசாச்சு பிடிச்சுட்டு கொடுத்துன்னா மற்றதெல்லாம் ஓடி போயிடும், மனசுலயே சுத்திண்டே இருக்கும். பேப்பர் பார்த்தாலோ வேற ஏதாவது பண்ணினாலோ ஓஹோ கீதாச்சு வசனம் ஞாபகம் வரணும். இப்படி நம்ம பண்ணிட்டோம்னா ஒரு நாளைக்கு சரீரமானது சரீரத்தை மறந்து மனசு நிற்கும், அதுதான் சமாதி, அதுதான் நிதித்தியாசனம். அதுக்காக நான் என்ன சார் பண்றது, நேராக உட்கார்றதா, எழுந்து நின்றுட்டு தியானம் பண்றதா, கீழே விழறதுக்கு, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நீங்க எப்படி இருந்தாலும் சரி அதையே நினைச்சுன்றதுன்னா தானா மனசு அங்கே போய் சேர்ந்துடும். அப்படிப்பட்டதான சவிகல்ப சமாதி வந்து தானா ஆத்ம தத்துவம் புரியும். அதுக்கு வழி ஒண்ணுதான், விசாரையன்னா மரணம், எத்தனை தரம் தான் விசாரம் பண்ணிட்டே இருங்க. அப்படி பண்றதுதான் வித்யாவஸ்து சமிருத்தி இதி அகில சாமக்ரி சமேதே சதா. இப்படி எல்லா விதமான சாமக்ரிகள், கோட்டையில் இருக்கக்கூடியதான சாமக்ரிகள் எல்லாம் என் மனசுக்குள்ள இருக்கு, எங்கிட்டயே இருக்க. இந்த மனக்கோட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பரமேஸ்வர துர்காதி பிரியா, கோட்டைகள்னா உங்களுக்கு ரொம்ப இஷ்டமாச்சு, அதுக்கு இந்த மனக்கோட்டையில் உட்காரப்படாதுப்பா. துர்காதி பிரிய தேவா மாமக மனோ துர்கே நிவாசம் குரு, இங்கேயும் அங்கேயும் போகாதுங்க என்னுடைய மனசு, மாமக மனசு. ஏன் இந்த மாமக்கம்னு சொல்ற, மாமக்கா பாண்டவாஸ்தே இவக்கிம குர்வத சஞ்சயா, முதல்ல கேட்டிருக்காரு பாத்தீங்களா திருத்தராஷ்டன். திருத்தராஷ்டருக்கு ரெண்டு பேரும், இந்த செட்டு குழந்தைகள் அந்த செட்டு குழந்தை, எல்லாரும் என்ன பண்ணனும், குழந்தைகள் சண்டை போட்டிருக்காள ஆரம்பிச்சதான்னு கேட்டிருக்கணும், என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்கணும். அது சொல்றப்பவே என் குழந்தைகளும் பாண்டவாளும், மாமகா பாண்டவா செய்வ, என்ன என்ன அர்த்தம், என் குழந்தைகள மமக்காரம் இருக்கு, அவாளத்துல மமக்காரம் இல்லை, எங்க மமக்காரம் இருக்கோ அங்கேதான் துன்பம். உலகத்துல என்ன பதார்த்தம், என்ன எனது, நான் நான் என்று சரீரத்தையும் எனது என்று நமக்கு இருக்கிற பொருள்களும், எனது என்ற எந்த பொருளை நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பொருள் உங்க விட்டு போகும்பொழுது உங்களுக்கு மனசுக்கு கவலை ஏற்படுறது பார்த்தீங்களா? அந்த எனதுங்கிற பொருளானது எங்கிட்டயே இருக்கணும், அது பறிச்சுட்டு போகப்படாது. அந்த மமத்துவம் தான் மனுஷனுக்கு துன்பத்தை கொடுக்கறது. அதே போலயே என்ன எடுத்த இந்த மாமக்கம் எனது எனது இந்த மனசு காட்டுறது சுவாமி, நீங்க வந்து உட்கார்ந்தேடையானால் அது உங்களது ஆயிடும். ஆகையால் மாமக்க மனோ துர்கே நிவாசம் குரு, இந்த வீட்டுக்குள்ள நீங்க இருந்து அதுக்கப்புறம் அந்த வீடு யாருது? பரமேஸ்வரன். அப்படி பண்ணுங்களே. ஹே பரமேஸ்வர, காம்பீரியம் பரிகா கதம் பதம் கனதிருதி பிராகார உத்யத் குணஸ்தோமஸ்சாப்த பலம் கணேந்திரிய ஜயா துவாராணி தேகே ஸ்திதா வித்யா வஸ்து சமிருத்தி இதி அகில சாமக்ரி சமேதே சதா. எல்லா விதமான சாமக்ரியும் பரிபூர்ணமா இருக்க எப்பொழுதும் இருக்கேப்பா. இது ஏதாவது ஒண்ணு ஒரு சமயத்துல குறைஞ்சு போயிருக்குன்னு சொல்வேல, எப்பொழுதும் பரிபூர்ணமா வச்சுட்டு இருக்கேனே. துர்காதி பிரிய தேவா மாமகமனோ துர்கே நிவாசம் குரு அப்படின்னு மனசுங்கிற ஒரு கோட்டைய சொல்லியிருக்கார். அடுத்தது மனச கோட்டைன்னு மட்டும்தானே சொல்றத, இந்த மனசுல அது பெரிய காடு மாதிரி. காடுல சிம்மம் இருக்கும், காட்டுக்குள்ள சிம்மம் இருந்தா தான் காட்டுக்கு ரட்சணம். காட்டுல சிம்மம் இல்லைன்னு வச்சுங்களேன், அடுத்த நாள் என்ன மாதிரி பண்ணுவான்? நம்ம ஜனங்கள்லாம் உள்ள போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரத்தை வெட்டிட்டு வந்துடுவான். காட்டுக்குள்ள போறதுக்கு ஏன் பயப்படுறான் சார்? அங்க சிம்மம் இருக்கு. மற்ற பிராணிகளை ஏதோ விதமா ஜெயிக்கலாம், சிம்மத்தை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சிம்மமானது காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்றோம். இப்படி இந்த மனசுங்கிற ஒரு காடு இருக்க, இந்த காடுக்குள்ள நீங்க சிம்மமா வந்து உட்காரணும். சிம்மம் இருக்கிறதுனால காட்டுக்கு ஒரு ரட்சணம், காடு இருக்கிறதுனாலதான் சிம்மத்துக்கு ரட்சணம். காடு இல்லைன்னு ஒவ்வொரு உரமா வெட்டுப்பிட்டேன்னு வச்சுங்களேன், அப்புறம் சிம்மம் தனியா வந்துடும், அதை நாலு பேர் பிடிச்சிருப்பா விவகாரம் முழுக்க. ஆகையால் வனசிம்ம நியாயம் ஒண்ணு இன்னொன்னுக்கு காப்பாத்துறது, வனத்தை காட்டை காப்பாத்துறது, காடை சிம்மம் காப்பாத்துறது, சிம்மத்துக்கு ரட்சணம் காடுதான். அதே போல நான் சௌக்கியமா இருக்கணும்னா பரமேஸ்வரா நீங்க என் மனசுக்குள்ள இருக்கணும். நீங்க என் மனசுக்குள்ள இருந்தலையானால் என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்கும் க்ஷேமம். ஏன்னா நானும் பக்தி பண்ணுவேன். என் மனசு இல்லாத போனா ஊரெல்லாம் சுத்துறது, உங்களை யாரும் தியானம் பண்ண மாட்டேங்கிறேன், நானாவது தியானம் பண்ணுவேன் பரமேஸ்வரா அப்படின்னு மனசை ஒரு வனமாக ஒரு காடாக சொல்லி அந்த காட்டுக்கு வேண்டியதான என்னென்ன பதார்த்தம் இருக்கோ அத்தனை பதார்த்தங்களும் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு அழகா பக்தியா சொல்றார். இத நாளைக்கு பார்ப்போம்.
4: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
6: Om Namah Shivaya. Shaivam.org in அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
7: ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் ராணானாம் சுகபோதாய பிரியதே தர்க்க சங்கரா. அயே அயதார்த்த அனுபவ த்ரிவிதா. அயதார்த்த அனுபவம் இப்போ மூணு வகை. என்னது? சம்சய விபர்ய தர்க்க பேதாத, சந்தேகம் விபர்யம் விபரீதமான புத்தி தர்க்கம் அப்படின்னு மூணு வகைப்பட்டது. ஏகஸ்மின் தர்மணி விருத்த நானா தர்மை தர்ம வைசிஷ்டி அவகாஹி ஜானம் சம்சய சம்சய அப்படின்னு சொல்லி ஒரு தர்மியில ஒரு விஷயத்துல விருத்த நானா தர்ம பல வகைப்பட்டதான தர்மங்கள், அதுவும் விரோதமான பல வகைப்பட்டதான தர்மங்கள் வைசிஷ்டியம் கூடியதான அப்படிப்பட்டதாக உண்டார ஞானம் அவகாய ஞானம் சேர்ந்ததான ஞானத்துக்கு பேரு, சம்பந்தப்பட்டதான ஞானத்துக்கு பேரு சந்தேகம் சம்சயம். சாஸ்தானுர்வா புருஷோபாயதி யதார்த்த அனுபவம் கருதே யதார்த்தேதி பதக்கிருத்யம். சம்சயம் லக்ஷேதி சம்சயம். சம்சயம்னா என்ன? ஏகஸ்மின் தர்மினி ஏகஸ்மின் ஏவ குரு புரோவர்த்தினி பதார்த்தே. ஏகஸ்மின் தர்மினி அப்படின்னு சொல்லி தர்ம தர்மினா என்னது? தர்மம் உடையது தர்மி. அதாவது முன்னாடி புரோவர்த்தி அப்படின்னு சொல்லி சொன்னா முன்னாடி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். முன்னாடி இருக்கிற பதார்த்தம் விஷயம் விருத்தாக விதிகரணாக ஏ நானா தர்மா ஸ்தானுத்துவ புருஷத்துவ அதையா தேஷாம் அப்படியே விருத்தமானது. விருத்தமானதுன்னு சொல்லி சொன்னா வேறுபட்டதானது மாறுபட்டதானது, அதுல ஒரே ஒரு விஷயம் தான் எப்பவுமே ஒரு இடத்துல ஒண்ணுதான் இருக்க முடியும். வேறுபட்ட தன்மையுடையதான பல விஷயத்த ஒரு இடத்துல பாக்குறது நானா தர்மமாக ஸ்தானத்துவ புருஷத்துவ நானாதர்மம்னா எப்படிப்பட்டதுன்னா ஸ்தானு புருஷன் அப்படின்ட்டு, இது மரம் செடி இல்லாட்டி மரம் இல்லாட்டி இது வந்து மனுஷன் இல்லாட்டி இது தூணு அப்படின்ட்டு பல வகைப்பட்டதான அறிவு. மரம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வேற வகையான சேத்தனம், மனுஷன் சொல்லி சொன்னா அது வேற வகையான சேத்தனம், தூண் சொன்னா சேத்தனமே இல்லாத அச்சேத்தனமான விஷயம். அப்படி தூண் மனுஷன் சேத்தன அச்சேத்தனமான பேதம் உடையத விருத்த தர்மம் உடையத அங்க பாக்குறது வைசிஷ்டியம், வைசிஷ்டியம் சொல்ல சம்பந்தம் அது கூடியதானது. தரவகாஹி ஞானம் சம்சயத்த அப்படிப்பட்டதான ஞானத்துக்கு பேர், அப்படிப்பட்ட ஞானம் உண்டாடுறதுக்கு பேரு சம்சயம் அப்படின்னு பேரு. கட பட்டவ் இதி சமூக ஆலம்பன ஞானத்திய கடத்துவ பட்டத்துவ ரூப விருத்த நானா தர்ம வைசிஷ்டி அவகாஹித்வாது அதி பிரசக்தி வாரணாய ஏகஸ்மிதி. இப்போ ஒரு கூட்டம் இருக்கு, என்ன இருக்குப்பா அந்த ரூம்ல என்ன துணிமணி எல்லாம் இருக்கா அப்படிமா, துணிமணி எல்லாம் இருக்கு. இப்ப துணிமணி எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது துணி மணி ரெண்டுமே இருக்கு. மணின்னு சொல்லி சொல்றது சும்மா அந்த ரிதம் கோசரம் ஜாத்தி ஆத்தி அப்படின்னு சொல்லி ரிதம் கோசரம் ஒரு தேச்சு சொல்ற மாதிரி எதுக்கு மணியோ பேசுறது. சரி, அந்த ரூம்ல என்ன இருக்கு, பானை துணி எல்லாம் இருக்குப்பா. பானை துணி, பாணித்தன்மையுடையது பானை, துணித்தன்மையுடையது துணி. இப்ப அந்த ரூம்ல என்ன இருக்குன்னு சொன்னீங்க, பானை துணி எல்லாம் இருக்குன்றீங்க. பானித்தன்மையுடையது துணித்தன்மை, பானைத்தன்மைங்கிறது பானையில இருக்கிறது துணியில இருக்க முடியாது, துணித்தன்மைங்கிறது துணியில இருக்கு பானையில இருக்க முடியாது, விருத்தமானதாச்சே. விருத்தமான தர்மங்கள் இருக்கதா நீங்க சொல்றீங்க, எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா தப்பு இல்ல, வேற வேற இடத்துல இருக்கலாம், துணியில துணித்தன்மை பானையில பானித்தன்மை அது பிரச்சனை இல்ல. ஆனா ஏகஸ்மின் அந்த ஏகஸ்மின்ற வார்த்தை சொன்னது காரணம் என்ன, ரூம்ல என்ன இருக்குன்னா துணி பானை எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டா அங்க கூட இந்த பிரச்சனை அதிவியாப்தி ஆயிடும். துணியும் இருக்கு பானியும் இருக்கு அதான் நீங்க சொன்னீங்க, ஆனா பிரச்சனை என்ன, துணித்தன்மையில துணி இருக்கு பானித்தன்மையில பானி இருக்கு அப்படின்றத நீங்க பொறுத்து சொன்னீங்க. இங்க ஒரே விஷயத்துல துணித்தன்மை பானித்தன்மையை பார்த்தா அப்படிப்பட்டதுதான் சந்தேகம், அது யதார்த்த ஞானம் இது சம்சய அயதார்த்த ஞானம் இது, புரிஞ்சுக்கோங்க வித்தியாசம். அதனாலதான் ஏகஸ்மின் அப்படின்னு சொல்லியிருக்கு. கடக பிருத்திவீதி ஞானசிய ஏகஸ்மின் தர்மிணி கடே கடத்துவ பிருத்திவீத்துவ ரூப நானா தர்ம வைசிஷ்டிய அவகாஹி அவகாஹித்வாத் அதிப்பிரசக்த பிரசங்க வாரணாய விருத்தேதி. விருத்தம்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா கடக பிருத்திவி அப்படின்னு சொல்லி ஒரு ஞானம் இருக்கு, அது கடம் பானை அப்படிங்கறதுல பானைத்தன்மையும் இருக்கு பிருத்திவி தன்மையும் இருக்கு. ஏன்னா மண்ணு களிமண் இருந்தது வாசனை உடையது அது பிருத்திவி தன்மை உடையது. அப்போ பானையில பானித்தன்மை இருக்கு பானியில பிருத்திவி தன்மை இருக்கு நிலத்தன்மை இருக்கு, இப்ப ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கு. ஏகஸ்மின் தர்மினி சொன்னது நீங்க ஒன்னு கரெக்ட் தான், ஏகஸ்மின் சொன்னது கரெக்ட், இப்ப ஏகஸ்மின் ஒரே இடத்துல தானே இருக்கு பானையில தானே. அப்படின்னா பானையில பிருத்திவி இருக்கு பரவாயில்ல, ஆனா விருத்தமானது இல்ல விரோதமான தர்மம் இல்ல அதுக்கு சமான தர்மம் தான், அதனால பிரச்சனை இல்ல. பானை எதுல பிடிக்கப்பட்டது களிமண்ல பிடிக்கப்பட்டது, பிருத்திவியும் களிமண் அதனால அதுல பிரச்சனை இல்ல, அதனால விரோதம்னு சொல்லது அந்த இடத்துல பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசம். சரி, பணத்துவ விருத்த கடத்வா கடத்துவான் கட இது ஞானே அதி பிரசக்தி வாரி நானா இது. இப்போ ஏகஸ்மின் தர்மினி விருத்த நானா தர்ம அப்படின்னு சொல்லி சொல்லாம விருத்த தர்ம வைசிஷ்டி அவகாய் ஞானம் சொல்லி சொன்னா அந்த நானா அப்படின்றத விட்டுட்டோம்னா பல வகை அப்படின்றத விட்டுட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா பட்டத்த விருத்த கடத்துவான் கடக பாணின்னா என்னது அப்படின்னா பாணினா துணித்தன்மை இல்லாதான பாணித்தன்மையுடையது பாணி அப்படின்னு அர்த்தம். பாணினா என்னது துணித்தன்மை இல்லாத பாணித்தன்மையுடையது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாருக்கோ சொல்றீங்க சும்மா ஒரு ஒரு ஒரு விஷயங்கிட்ட பாணினா என்ன பாடுன்னா பாணி பாணினா துணித்தன்மை இல்லாதது பாணித்தன்மையுடையது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இப்படி நம்ம யாருக்கும் விளக்கம் கொடுக்க முடியாது பொதுவா. ஏன்னு சொல்லி சொன்னா பாணின்னு சொல்லி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க கடத்துவ தன்மை இருக்கு, ஆனா உலகத்துல உள்ள மத்த எல்லா தன்மையும் இல்லாதது பாணி. அப்படி அபாவத்தை வச்சு ஞானத்தை போதிக்க முடியாது, அபாவத்தோட அந்த பதத்தோட விசிஷ்ட தன்மையும் இருக்கணும், இன்னைய வச்சு ஒரு ஞானத்தை நம்ம போதிக்க முடியாது பொதுவா. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இப்போ பானை அப்படின்னா பானை வந்து துணி இல்லாததுன்னு சொல்லி மாத்திரம் சொல்ல முடியாதுமா, துணி இல்லாத மாத்திரம் இல்ல பேனா இல்லாது டேபிள் இல்லாது எதுவுமே மத்த உலகத்துல மத்த எல்லா விஷயமும் இல்லாதது பாணி. அப்படி இன்னொருத்தருக்கு சாதாரணமா ஒரு போதி போதை கொடுக்குறீங்க என்னது, ஒண்ணு வந்து போதம் ஒரு போதம் வந்து துணின்னு இருக்கு இன்னொரு போதம் வந்து பானின்னு இருக்கு. இப்ப சொல்றீங்க இந்த துணித்தன்மை இல்லாத அந்த பானித்தன்மையுடையது அதுதான் பாணி அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இப்ப இந்த இடத்துல ஞானம் வந்து இது ஞானம்தான் ஞானம்தான், ஆனா நானா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு, ஒரே இடத்துல பல வகைன்னு சொல்லி சொல்லியிருக்கு, ஒரே இடத்துல பல வகை இல்லவே இல்லை. துணித்தன்மை இல்லாதது அப்படிங்கிறது அபாவம் வந்து இன்னொரு வகை இல்ல, அதனால அங்க பிரச்சனை இல்ல, அந்த இடத்த பிரச்சனை பண்ணா பணம் இருக்கணும்ன்றதுக்கோசரம் நானான்னு சொல்லி சொல்றோம் நம்ம மித்யா ஞானம். அப்ப ரெண்டாவது ஞானம் மித்யா ஞானம் விபரீதம், விபரீதம் என்னது மித்யா ஞானம் விபரீதமான ஞானம் அது பேரு மித்யா. ஏதாவது இடம் ரதமதி அதாவது சுக்தியில சுக்தினா சித்தி, சித்தியில இது வெள்ளி அப்படிங்கிற புத்தி, அந்த சாக்க சிக்கியம் அந்த மினுவின் கீ பார்த்துட்டு நம்ம என்ன சொல்றோம், இது வெள்ளி நினைச்சுறோம். அந்த வெள்ளித்தன்மையை, அதுல இல்லாத வெள்ளித்தன்மையை பாக்குறதுக்கு பேரு மித்யா ஜானம் அப்படின்னுட்டு. நித்தியதி யதார்த்த ஜான வாரணாய, நித்தியதி யதார்த்த ஜான வாரணாய் ஞானேதி. நித்யா ஜானம் சொல்லாம ஞானம் விபர்ய அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னா யதார்த்த ஜானமும் விபரீத புத்தி விபரீதமாயிடும். அதனால மித்யா ஞானம்னு சொல்லிட்டு, சரி மித்யானே சொல்லிட்டு போங்களேன், ஞானம் எதுக்கு, மித்யா விபரிய அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா, மித்யா மாத்திரம் சொன்னோம்னா யதார்த்த ஜானத்தையும் போயிடும் அது. அதனால மித்யா இல்ல, மித்யான்னு மாத்திரம் சொன்னோம்னா அயதார்த்த ஜானத்துல போயிடும் அது, அயதார்த்த ஜானத்தை மத்த வகையில போயிடும். ஏன்னா மத்த எல்லாமே மித்யா தானே, அதனால அங்க போகாம இருக்கிறதுக்கோசரம் மித்யா அப்படின்னு சொல்லி, மித்யா ஜானம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. சரி, வியாபியாரோபேன வியாபக ஆரோப ஸ்தர்க்க, தர்க்கம்னா என்னது, வியாபியத்தை ஆரோபணம் பண்ணி வியாபகத்தை வியாபிச்சிருக்கிறதா.

தோஷம், வியாபக எதை எதை வியாபகம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, எதை வியாபகம் பண்ணதா அப்படின்னு சொல்லி பிரச்சனை வரும். அதனால அசம்பவ தோஷம் வந்துடும் அங்க. அது அது நீக்கிறதுக்கோசரம் வியாபி ஆரோப்பா அப்படின்னு சொல்லி. சரி, வியாபி ஆரோப்பம் என்னன்னு மாத்திரம் சொன்னா திருப்பி அசம்பவ தோஷம் தான் வரும், இல்லாத எல்லார்த்தையும் போயிடும். அதனால வியாபி ஆரோப்பினா வியாபக ஆரோப்ப தர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து, ரெண்டு பதத்தையும் இந்த விசேஷம் விசேஷத்தை ரெண்டுத்தையும் சிறப்பு சிறப்பிக்கப்பட்ட ரெண்டுத்தையும் சொல்லியிருக்கோம். அத்த வன்யபாவோ வியாபியக அதுமாபாவோ வியாபக. இங்க வியாபி வியாபகம்னு சொல்லி சொன்னா என்ன எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னா சொன்ன கேட்டுக்கோங்க. வன்னி அபாவ நெருப்பினின்மை வியாபியம், தூம இன்மை புகையின்மை வியாபகம். இது மாத்தி அந்த இடத்துல தூம எத்த எத்த தூமக எத்தனை வன்னி அப்படின்னு சொல்லி சொல்ற இடத்துல நாம என்ன பண்ணுவோம், வன்னி வியாபிய தூமவான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த வன்னி நெருப்பு வியாபியமான தூமமானது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட அந்த இடத்துல இப்ப இங்க அபாவத்தை பார்க்கும்போது வன்னி என்னது நெருப்பு என்னது வியாபியம், புகையின்மை நெருப்பின்மை என்னது வியாபியம், புகையின்மை என்னது வியாபகம். அப்படி எத்யபி தர்க்கசிய விபரணியா ஆத்மகத்தேன பிருத்தக் விபாகோ அனுச்சித ததாபி பிரமாணானுகிரகத்வாத் ச உதித இதி போத்யம். தர்க்கமானதும் கூட விபரணியமா இருக்கிறது அப்படிங்கறதுனால அத தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட இங்க நம்மளுடைய ஞான விசேஷத்துக்கோசரம் நம்ம ஞானம் வந்து விசதியா விரிவடைறதுக்கோசரம் இங்க சொல்லியிருக்கு, அவ்வளவுதான். சொப்னஸ்து புரீதது பகிர் தேசாந்தர் தேசையோ சந்தோ இடாநாட்யாம் வா மனசி ஸ்திதே ஸ்திதே அதிருஷ்ட விசேஷேன தாத்து தோஷேன வா ஜன்யதே சச்ச மானச விபர்யாந்தர்பூத. கனவுன்னு சொல்லி சொல்றது அதுவும் விபரீத ஞானம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னா அது எப்படி உண்டாருது, அப்போ அந்த விபரீதமான கனவு எப்படி உண்டாருது அப்படின்னு கேட்டா, புரித நாடியோடைய உள்ளேயும் இல்லாம வெளியிலையும் இல்லாம வாயில இருக்கணும். பகிர் தேச அந்தர் தேசயோகோ சந்தோ, வெளிதேசம் உள் தேசம் ரெண்டுத்துக்கும் இல்லாம அந்த வாயில நுனியில இருந்துட்டு இருக்கணும் மனசு. அப்போ இல்லாட்டி மனசு இடா நாடியில போயிருந்தாலும் கூட கனவு உண்டாகும். மனசு இடா நாடியில போனாலும் கனவு உண்டாகும், புரிதத்தோட வாய் நுனியில இருந்தாலும் கனவு உண்டாகும். சரி, அந்த கனவு அங்க இருக்கும்போது மனசு அந்த இடத்துல நிக்கும் போது இடா நாடியிலயோ இல்லாட்டி அந்த புரித வாயிலையோ நிக்கும் போது ஏன் வருது அப்படின்னு கேட்டா ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்னு தாத்து தோஷமா இருக்கலாம், இல்ல ஒரு அதிர்ஷ்டம் காரணமா இருக்கலாம். அதாவது நல்ல கனவு ஒண்ணு வருது, நல்ல கனவுனா ஈஸ்வர தர்சனம் கிடைக்கிறது, நமக்கு ஈஸ்வர உபதேசம் கிடைக்கிறது, ஈஸ்வரன் நம்ம சம்பாதம் பேசுறது நடக்கிறது, மகாபுருஷர்கள் தர்சனம் கிடைக்கிறது. அந்த மாதிரி நல்ல மனசுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதான நன்மையான ஒரு கனவுன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கனவு என்னத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி கேட்டா நம்மளுடைய அதிர்ஷ்டங்காலம் புண்ணிய காரணமா. சரி, இன்னும் பல மோசமான கனவுகள்லாம் வருது, அதெல்லாம் தாத்து தோஷத்தினால நம்மளுடைய நம்ம எதிர்பார்க்காத மாதிரியான மோசமான கனவு வர்றதெல்லாம் நம்மளுடைய சரீரத்துல உண்டாற ஏற்றத்தாழ்வு மாற்றங்கள்னால இதனால உண்டாடுது. ஏதாவது ரெண்டு காரணத்து ஏதோ ஒரு காரணத்துல உண்டாகலாம். சச்ச மானச விபரீய அந்தர்பூத தோஷ அப்படி, அது மனசுல உண்டார விபரீதமான தோஷம், அது மனசுக்குள்ள உண்டார விபரீதமான தோஷம் அது. அதனால மனசு சம்பந்தப்பட்டதா ஆயிடுறது. ஸ்மிருதியும் கூட ரெண்டு வகைப்படுறது, ஒண்ணு யதார்த்தம் இன்னொன்னு அயதார்த்த ஸ்மிருதி. யதார்த்த ஸ்மிருதி அயதார்த்த ஸ்மிருதி ரெண்டு வகைப்படுறது. பிரமாணத்தினால உண்டான ஞானத்தினால அடையப்படுற ஸ்மிருதியானது பிரமாஜன்யமான ஸ்மிருதியானது பிரமா, அது யதார்த்தம். பிரமையினால் அப்பிரமானால உண்டார ஸ்மிருதியானது அப்பிரமாஜன்யத்தினால அயதார்த்தம். அதுதான் ரெண்டு வகை. சர்வேஷாம் அனுகூலத்தையா வேதனீயம் இல்லாட்டி அனுகூல வேதனீயம் சுகம், எல்லாரும் விரும்பி ஏத்துக்கிறதான விஷயத்துக்கு பேரு சுகம். சுகம் நிரூபயதி சர்வாத்மானு சர்வாத்மனாம் அனுகூல சர்வாத்மனாம் அது சர்வாத்மனாம் அனுகூலம் இது வேத்தியம் இது தத் சுகம் இத்தியர்த்த. எல்லாருமே எதை விரும்பி ஏத்துக்கிறாங்களோ அப்படிப்பட்ட விரும்பி அனுபவிக்கிறதான விஷயத்துக்கு பேரு சுகம். அகம் சுகி தி அனுபவ சித்த சுகத்துவ ஜாதி மத்து, அது எப்படின்னா நான் இன்பமா இருக்கேன் அப்படிங்கிற சுகத்துவ ஜாதி மத்து. சுகத்துவ ஜாதினா சுகத்துவ ஜாதி உடையது அப்படின்னு அர்த்தம். அந்த சுகத்தன்மை ஜாதி உடையது, சுகத்தன்மை உடையது. அதுல தர்ம மாத்திர சாதாரண காரணோ குணோவா சுகம் இல்லாட்டி தர்மத்தினால புண்ணியத்தினால உண்டார விசேஷம் விசேஷமான குணமும் சுகம்னு சொல்லலாம். சத்ரு துக்க வாரணாய சர்வேஷாம் இதி, இன்னொருத்தனுக்கு சில பேருக்கு இந்த சாடிஸ்டிக்கல் மென்டாலிட்டி இருக்கு. இன்னொருத்தனை துன்புறுத்தி பாக்குறது, இன்னொருத்தனை துன்புறுத்துறதுல சந்தோஷம், அவன் கஷ்டப்படுறத இன்னொருத்தன் கஷ்டப்படுறத பாக்குறத சந்தோஷம். அப்படிப்பட்ட மாதிரியான புத்தி எல்லாருக்குமே அந்த மாதிரியான சந்தோஷம் இருக்கிறது இல்லை, அது சந்தோஷமா சே என்னையா அவன் மனுஷனா அவன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ நமக்கு விருப்பம் இல்லை அந்த விஷயம், இன்னொருத்தனை துன்புறுத்தி அதனால உண்டாடுற சந்தோஷம் எல்லாருக்குமே விருப்பம் இல்லை. அதனால அப்படிப்பட்ட

0: சந்தோஷமானதுல போயிடக்கூடாதுன்னா அதுவும் சந்தோஷம் தானே, அவனுக்கு சந்தோஷம் தான் அது, அதுவும் சந்தோஷம் தாங்கிறதுனால அப்படிப்பட்ட சந்தோஷத்துல போயிடக்கூடாது அப்படிங்கறதுனால லட்சணம் நீங்க என்ன பண்ணி சர்வேஷா அப்படின்னு சொல்லிருக்கீங்க. எல்லாருக்கும் பொதுவா எல்லாருமே எதை பொதுவா விரும்பி ஏத்துக்கிறதோ அதுதான் சுகம். ஏன்னா சில சில சில மதங்கள்ல வந்து துன்பத்தை விரும்பி ஏத்துக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு, துன்பத்தை விரும்பி ஏத்து ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இருக்கு. அப்போ கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் அப்படின்ட்டு டாஸ்தோவ்ஸ்கி அப்படிங்கிறவரோட ஒரு கிரந்தம், ரொம்ப ஃபேமஸான புஸ்தகம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அவன் தப்பே பண்ணிருக்க மாட்டான், தப்பு பண்ணாம வேற ஒருத்தன் தப்பு பண்ணிருப்பான், அந்த தப்பை இவன் ஏத்துட்டு போய் சைபீரியால உட்காந்துருப்பான், ஜெயில உட்காந்துருப்பான். சைபீரியா ஜெயில், ரஷ்யால சைபீரியால ஜெயில் பயங்கர மோசமான ஜெயில் இருக்கிறது இல்லையே, அந்த குளூர்ல போய் உட்காந்துருக்கணும். அவன் இருந்தாலும் அந்த எதுவும் சொல்ல மாட்டான், விளக்கமே கொடுக்க மாட்டான் அந்த பெயிண்டர், சும்மா போய் வாய மூடிட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அந்த அந்த அவங்களுடைய மத பிரகாரம் அந்த துன்பத்தை கூட இன்பமா ஏத்துக்கணும் அப்படின்ட்டு, இப்ப அவங்களோட மத பிரகாரம் அதை ஏத்துக்கணும். எல்லாருமே ஏத்துப்பாங்களா? இல்ல. அதனாலதான் சர்வேஷாம். அதனால அப்படிப்பட்ட துன்பத்தையும் இன்பமா ஏத்துக்கிற கூடிய அந்த மாதிரிய நிலைகள், இல்ல துன்பத்தை கூட இன்பமா அனுபவிக்கக்கூடிய யோகிகள் அவங்களுடைய நிலையிலேருந்து இது வந்து நீங்கிறதாயிருக்கும். அதனால சர்வேஷாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. சரி, பிரதிகூலதையா வேதனையும் துக்கம் சர்வேஷாம் அப்படின்னு இங்கேயும் புரிஞ்சுக்கணும். பிரதிகூல வேதத்தையா துக்க ஜாதி மத்து துக்க துக்கத்துவ ஜாதி மது அதனாதாரண காரணம் குணோவா துக்கம் பிரகிருத்தியும் போடுவது. அப்படியே எல்லாருக்குமே பொதுவா எது துன்பமா இருக்கோ அதுதான் துன்பம், எது துன்பத்துக்கு காரணமா இருக்கோ, எது துன்பமா துன்பத்தன்மையுடையதா இருக்கோ அதுக்கு பேர் துன்பம் அர்த்தம். இது எப்படிப்பட்டது அப்படின்னா அதர்மத்தினால உண்டாருது, அதர்மத்தினால உண்டார சாதாரணமான ஒரு விஷயம், இதுக்கு பேரு துன்பம் பதக்கிருத்தியம் பூர்வத்து, முன்னாடி சொன்ன மாதிரியே பதக்கிருத்தியம். சரி, இச்சா காம குரோதோ துவேஷ கிருதி பிரயத்ன, காம இச்சா பிரயத்தனம் மூணுத்தையும் ஒரே லைன்ல அடிச்சாச்சு. இச்சா ஆசினா காமம், பரியாய சொல் தான் சொல்லி உபயம் பண்ணியிருக்கு. குரோதம்னா துவேஷம், வெறுப்பு தான் துவேஷம். அதே மாதிரி கிருதி பிரயத்தனம், பிரயத்தனம் சொல்லி சொல்றது ஒரு முயற்சி, முயற்சிக்கு தான் பிரயத்தனம் சொல்றது. இச்சா நிரூபதி காம இது பரியாய, காமம் இச்சா இதெல்லாம் வந்து பரியாய சொற்கள். இச்சாத்த ஜாதிமதி இச்சா, இச்சா தன்மையுடைய ஜாதியா இருக்கிறது, அதுக்கு பேரு கூட்டத்துல இருக்கிறது இச்சா அப்படின்னு பேரு. சரி, சாத்விதா ஃபல இச்சாய உபாய இச்சா, அந்த இச்சாவான ரெண்டு வகைப்படுறது, ஒன்னு ஃபல இச்சா, இன்னொன்னு உபாய இச்சா, அதாவது பலனில் ஆசை, இன்னொன்னு உபாயத்தில் இந்த பலனை தரக்கூடிய முறையில் ஆசை அப்படின்னுட்டு ரெண்டு வகையான ஆசை இருக்கு. பலம் சுகாதி மக்காதிக்கம், உபாயோ யோகாதி. பலம் என்னது? சுகம் முதலியது. அதுக்கு உபாயம் என்ன? யோகம். பலம் என்னது? ஸ்வர்க்கம். அதுக்கு உபாயம் என்ன? யாகம். இப்படி இந்த மாதிரி துவேஷ ரூபம் நிரூபயதி குரோதிதி. அப்படி அங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, பலம் அப்படிங்கிறது ஸ்வர்க்கம் முதலியது பலன், அந்த பலன்ல ஆசை, ஸ்வர்க்கம் முதலியதுல ஆசை, இல்லாட்டி அந்த ஸ்வர்க்கம் முதலியது அடையக்கூடியதான யாகம் முதலியதுல ஆசை. அது பலன் சொர்க்கத்துல அடையக்கூடிய ஆசைக்கு பல இச்சான்னு பேரு. யாகம் முதலியான பலன் அடையறதுக்கான யாகத்தை செய்யறதுக்கான ஆசைக்கு பேரு உபாய இச்சா. சரி, துவேஷம் நிரூபயதி குரோதைதி. துவேஷம்னா என்ன? குரோதம் அப்படிங்கறதா துவேஷம். தேஷ்டி அனுபவ சித்த துவேஷ துவேஷத்து ஜாதிமான், திருஷ்ட சாதனதா ஞானஜன்ய குணோவா துவேஷ. அதாவது நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அனுபவத்தினால், அந்த அனுபவத்தோட இருந்தாரு, அந்த அனுபவம் எல்லாருக்குமே இருக்கு, அப்படிப்பட்ட அனுபவம் உடையதான அந்த ஜாதிக்கு பேரு துவேஷம். திருஷ்டக சாதாரணதா ஞானம், வெறுப்பு அப்படிங்கிற அந்த சாதாரணமான ஞானம் என்ன என்ன என்ன எதனால உண்டாகுதோ அது துவேஷம். பிரயத்னம் நிரூபேதி கிருதி. பிரயத்னம்னா என்ன? கிருதி முயற்சின்னு அர்த்தம். பிரயத்னத்துவ ஜாதிமான் பிரயத்ன, பிரயத்தனத்தன்மையுடைய ஜாதியை சேர்ந்தது பிரயத்தனம் அப்படிங்கிறது. சாத்ரிவித அந்த பிரயத்தனமானது மூணு வகைப்பட்டது, ஒண்ணு பிரவருத்தி நிவர்த்தி ஜீவன யோனி பேதாது. சாத்ரிவித பிரவருத்தி நிவர்த்தி ஜீவன யோனி பேதாது, அது மூணு வகைப்பட்டது, பிரவருத்தி நிவர்த்தி ஜீவன யோனி அப்படின்ட்டு. பிரவருத்தினா என்ன அப்படின்னா இச்சா ஜன்ய உணோ பிரவருத்தி, விருப்புனால நாம செய்யறதுக்கு பேரு பிரவருத்தி. ஒரு விஷயத்தை விருப்பு விரும்பி அந்த விஷயத்தை அடையறதுக்கான முயற்சிக்கு பேரு பிரவருத்தி. சரி, ஒன்னு வெறுத்து அதை தள்ளுறதுக்கான முயற்சிக்கு பேரு நிவர்த்தி. அதான் சொல்ற துவேஷ ஜன்ய உணோ நிவர்த்தி, விருப்புனால உண்டார அந்த நீக்கிறதுக்கு விளக்கறதுக்கான முயற்சியானது நிவர்த்தி. அடுத்தது ஜீவன ஜீவன அதிர்ஷ்ட ஜன்ய குணா ஜீவன யோனி. ஜீவனத்தை நம்மளோட வாழ்க்கையில நம்ம பிறப்புல புண்ணியத்தினால உண்டாற அந்த விஷயத்துக்கு பேரு, நமக்கு ஒரு புண்ணியம் இருக்கு, அந்த புண்ணியத்தினால அந்த புண்ணியத்தை அடையறதுக்கான அனுபவிக்கிறதுக்கான அந்த முயற்சி அதுக்கு பேரு ஜீவன யோனி. சாச்ச இல்ல புண்ணியன்றதுக்கெல்லாம் உபலட்சணம் பாபமா கூட இருக்கலாம், அந்த பாவத்தினால புண்ணியத்தினால நாம அனுபவிக்க வேண்டியதுக்கு பேரு ஜீவன யோனி. சச்ச பிராண சஞ்சார காரணம் ததாச்ச அதிர்ஷ்ட ஜன்யத்தேசதி ஜீவன ஜனகத்வம் ஜீவன யோனித்வம் இது போத்தியம். பிராணன் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம முயற்சி செஞ்சு செய்யறது இல்ல, இந்த பிரவர்த்தி நானன் மூச்சு விடுறது மூச்சு விடுறது அப்படிங்கறதெல்லாம், நான் பத்து நிமிஷம் மூச்சு அடக்கி நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான், அதுவும் கூட நம்மளுடைய அதிர்ஷ்டம் காரணம் தான், நம்மளுடைய புண்ணிய பாபம் காரணத்தினாலதான். சிவன் வந்து சனீஸ்வரன் அப்படின்னு சனிக்கு ஒரு பேர் இருக்கு, சனீஸ்வரத்தை எட்டி சனீஸ்வர, சனீஸ்வரன் தான் சனீஸ்வரன் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில பேர். ஆனா உண்மை என்ன, சனிக்கு ஈஸ்வரன்ற பட்டம் ஏன் கொடுத்தாங்கன்னா சிவனே அவர் அதை வந்து விரும்பி கொடுத்தாரு. ஏன்னா என்னையும் கூட ஆட்டி படைக்கிறான் இவன் அப்படின்னுட்டு. என்ன பண்றாரா, ஒரு தடவை சிவன் வந்து அவருக்கு அந்த ஏழ நாட்டு சனி வரும்போது பாக்குறாரு, சனி எப்படி என்ன பிடிச்சிருவான் நான் பாத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் குகைக்கு போறாரு. குகையை போய் ஒரு கல் வச்சு மூடிட்டு உள்ள போய் தியானத்தை உட்காந்துடுறாரு. 7.5 வருஷம் தியானத்துல உட்காந்துட்டு எழுந்து வெளியில வராரு. வெளியில வந்தா வெளியில சனி உட்கார்ந்துட்டு இருக்காரு. சரி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாரு சனி. சரி நான் வந்த வேலை முடிஞ்சுட்டு நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. இது முடிஞ்சிடுச்சா, என்ன முடிஞ்சது, ஏழு நாட்டு சனி உங்களுக்கு பிடிக்கணும்னு வந்த வேலை முடிஞ்சுட்டு நான் போறேன், நீ தான் பிடிக்க கூடாது நான் உள்ள போய் உட்காந்துட்டேனே அப்படிங்கிறாரு. நீ உள்ள உட்காந்ததே நான் பிடிச்சதுனால தானே அப்படிங்கிறாரு இவரு. ஆமா கரெக்ட், குடும்பம் குட்டி எல்லாத்தையும் திறந்துட்டான இங்க வந்து உள்ள உட்காந்துருக்கீங்க, அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு ஒன்னு அப்பதான் புரியுறது. பா நீ என்னையும் கூட ஆட்டி படைக்கிற அப்படிங்கறதுனால எனக்கும் ஈஸ்வரன் ஆயிட்டா, அதனால சனீஸ்வரன் அப்படின்னு அவனுக்கு பேர் கொடுக்குறாரு. எப்படி அவன் வந்து சூரியனோட சனி வந்து சூரியனோட மகனா இருந்தாலும் கூட சனீஸ்வரன் அப்படின்ற விசேஷம் கிரகங்கள்லயே ஒரே கிரகத்துக்கு மித்திரம் தான். சரி அடுத்தது அதிர்ஷ்ட ஜனித்தா, அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான இந்த பிராணம் முதலியது எல்லாமே வந்து அந்த அதிர்ஷ்டம் நம்ம மூச்சு பிடிச்சு நிறுத்துறது இல்ல மூச்சு விடுறது இல்ல மூச்சு இழுக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த அதிர்ஷ்டம் தான். அது ஜீவன யோனின்னு சொல்லி சொல்ற வகை. விஹித விஹித கர்மஜன்யோ தர்ம, நிஷித்த கர்மஜன்யா அதர்ம. தர்மம் அதர்மம்னா விஹித்த விதிக்கப்பட்ட கர்மத்தினால உண்டாதது பேரு தர்மம், நிஷித்தமான கர்மத்துக்கனால உண்டாதது பேரு அதர்மம். தர்மமாக வேதவீத இத்தியர்த்த அதர்மம் வாரணாய வேதவீதேதி. அதர்மம் தர்மம்னா என்ன, விஹித்த கர்மஜன்யா அப்படின்னு சொல்லி சொன்னா வேதவீத கர்மா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். விஹித்தனா யாருனால விதிக்கப்பட்டது, ரைட், போய் வெட்டிட்டு வாடா அப்படிங்கிறான் ஒருத்தன். ஒரு ரவுடி என்ன பண்றான், அவன் கீழே இருக்கிற அடியால போய் வெட்டிட்டு வாடா அப்படிங்கிறான். விதிக்கப்பட்டது தானே அது, வெட்டிட்டு வான அவர் சொன்னார் அதான் செஞ்சுட்டு வந்தேன் அப்படிங்கிறான் இவன். அப்படின்னா என்ன அர்த்தம், விதிக்கப்பட்டதுனால அது தர்மமாறுது அப்படின்ற தப்பு வந்துடக்கூடாது. அதனால அங்க என்ன புரிஞ்சுக்கணும், வேத விஹித வேதத்தினால் விதிக்கப்பட்டது, போற வர தடிப்பசங்கள்னால விதிக்கப்படுறது இல்ல, வேதத்தினால் விதிக்கப்பட்டது தான் தர்மம்னு சொல்லணும். நிஷித்த கர்மத்திலயும் அதான் வேத நிஷித்தம்னு சொல்லி சொல்லணும். நீ அதை பண்ணக்கூடாது, கோவிலுக்கு போக கூடாது அப்படிமா, கோவிலுக்கு போக கூடாது, குங்குமம் இட்டு கூடாது, விபூதி இட்டு கூடாதுமா, அது தர்மம் ஆயிடும். அது அது அப்படி இல்லையே, இன்னொருத்த செய்யறது வந்து அப்படி இல்லையே. என்ன, வேதத்துல எது நிஷித்திக்கப்பட்டிருக்கோ அது தான், அதை செய்யறது தான் தர்மம், அது அதை செய்ய செய்யாததுதான் அதர்மம். அதனால வேத வீத்த வேத நிஷித்த அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டத்திலையும் புரிஞ்சுன்றணும். யாகாதி கிரியா வாரணாய கர்மஜன்ய இதி, அப்படி அதர்ம வாரணாய வேத வீத்த இத்தி, வேத வீத்த ரெண்டு இடத்துலயும் வேதான்றத புரிஞ்சுக்கணும். வீத்த அப்படிங்கறது ஒரு இடத்துல சேர்ந்து சேர்ந்ததுக்கு காரணம் என்ன, அதர்மத்துல போகாம இருக்கிறதுக்கு. இந்த நிஷித்தன் சேர்த்துன்றதுக்கு காரணம் தர்மத்துல போகாம இருக்கிறதுக்கு. யாகாதி கிரியா வாரணாய கர்மஜன்ய இதி, யாகம் முதலியது கிரியா, அந்த கிரியானால உண்டாததுக்கு பேரு பலன் தான் தர்மம், கிரிய தர்மமா இல்ல, அதனால கர்மஜன்ய அப்படின்னு விஹித்தம் தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்ல, விஹித்த கர்மஜன்ய, விஹித்த கர்மத்தினால் உண்டாவது பலனாக அடைப்படுறது, கர்மமே இல்ல கர்மத்தினால் உண்டாத பலன் அப்படிங்கறதுனால அத தனியா பிரிச்சு கர்மஜன்யன்னு சொல்லியிருக்கு. சஜ கர்மநாச ஜலஸ்பர்ஷா கீர்த்தன போக தத்துவ ஜானாதினா நஷ்யதி. இந்த தர்மானது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா, பல வகையான நாசம் அடையக்கூடிய தன்மையுடையது. என்னதுன்னா கர்மநாஷா அப்படிங்கிற ஜலத்தை தொடர்றதுனால கீர்த்தனத்தினால, அதாவது நான் அப்படி பண்ணனாக்கும் இப்படி பண்ணனாக்கும், இந்த கோவில்ல டியூப்லைட் ஃபுல்லா எழுதி வச்சிருப்பான் உபயம்னு சொல்லிட்டு, லைட்டே வெளியில வராத அளவுக்கு எழுதி வச்சிருப்பான். அந்த மாதிரி இதெல்லாம் கீர்த்தனம், பெருமை தற்பரமை சொல்லிக்கிறது. அப்படி போகம் அனுபவிக்கிறதுனால இல்லாட்டி தத்துவ ஞானத்தினால், ஞானம் உண்டாயிடுத்தினாலும் தர்மம் போயிடுது, தர்மம் அதர்மம் ரெண்டுமே ஞானத்தினால போயிடும். அப்படி இந்த இந்த வகையினால தர்மமானது நாசம் அடையும். அதர்ம லட்சணம் ஆக, அதர்மம்னா என்ன, நிஷித்தேட்டி வேத நிஷித்தேட்டி, அதையும் புரிஞ்சுக்கணும். வேதத்தினாலும் நிந்திக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கணும். தர்ம வாரணாய வேத நிஷித்தேட்டி, தர்மத்தை நிராகரிக்கிறதுக்கோசம் வேத நிஷித்தம்னு சொல்லியிருக்கு. திருப்பி ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டேன், வேத நிஷித்த கிரியா வாரணாய கர்ம ஜன்மியேட்டி, திருப்பி கிரியாவில் அந்த செயலிலேயே தர்ம அதர்ம லட்சணமான போயிடக்கூடாதுன்றதுக்கோசனம் செயலின் பலனாக அதர்மம்னு சொல்லி சொல்லணும். அங்க சச்ச போக பிராய சித்தாதினா நஷ்யதி. அந்த அதர்மமானது என்னது, போகப்பிராயமா இன்னும் விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிற புத்தியினால அந்த அதர்மமானது அடியது. ஏதாவு ஏவ அதிர்ஷ்டமிதி கத்தியதே வாசனாஜன்யூச்ச. இதத்தான் என்ன சொல்றோம், அதிர்ஷ்டம்னு சொல்றோம். இந்த ரெண்டுமே தர்மம் தர்மத்தை அதிர்ஷ்டம்னு சொல்றோம். இந்த தர்ம அதர்ம எதனால உண்டாருது, வாசினால, அந்த பூர்வ சம்ஸ்காரத்தினால உண்டாருது. வாசனாச்ச விலக்ஷண சம்ஸ்கார, வாசனா என்ன, ஒரு விசேஷமான ஒரு எண்ண பதிவு, அதுக்குதான் வாசனின்னு சொல்லி சொல்றது. அடுத்தது புத்தியாலயோ அஷ்டவ் ஆத்ம மாத்திர விசேஷ குணாக, புத்தி இச்சா பிரயத்ன நித்யா நித்யச்ச நித்ய ஈஸ்வர நித்யா ஈஸ்வரஸ்ய நித்யா ஜீவஸ்ய சம்ஸ்கார த்ரிவிதஹ வேகோ பாவனா சிஸ்தா பிரச்சேதி வேகஹ பிருத்வியாதி சதுஷ்டயோ மனோ மாத்ருவிருத்தி அனுபவஜன்யா ஸ்மிருதி ஹேத்ரு பாவனா ஆத்மாத்ருவிருத்தி அன்யதா கிருதஸ்ய புனஸ்தத் அவஸ்தா பாதக சிஸ்தாபக கடாதி பிருத்திவி விருத்தி இது குணாஹ அபிகுணம் முடிக்கிறே புத்தியாதியோ அஷ்டௌ ஆத்மாத்திர விசேஷ குணாஹ புத்தியாதி எட்டு அதே மாதிரி புத்தி அது எட்டுனா புத்தி சுக துக்க இச்சா துவேஷ பிரயத்ன தர்ம அதர்மம் இந்த வரிசையா சொல்லப்பட்ட எட்டுலயும் மாத்திரம் ஆத்ம மாத்திரத்துல இருக்கிற விசேஷ குணம் இதுக்கு பேரு குணம்னு சொல்லி அர்த்தம் புத்தி இச்சா பிரயத்னாக நித்திய அனித்யாச்ச இந்த புத்தி இச்சா பிரயத்னமானது எப்படிப்பட்டது நித்தியமானதும் அனித்தியமாகவும் ரெண்டு வகைப்படுறது நித்தியமாகவும் அனித்தியமாகவும் ஒரே விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா நித்தியமானது ஈஸ்வரன்ல அனித்தியமானது ஜீவன்ல சம்ஸ்கார த்ரிவிதக அடுத்தது சம்ஸ்காரம்னு வர்றது புத்திக்கு அப்புறம் அடுத்தது சம்ஸ்காரம் சம்ஸ்காரம் என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா புத்தி எல்லாம் எட்டு சொல்லியாச்சு தர்மத்துக்கு அப்புறம் சம்ஸ்காரம் சம்ஸ்காரம் என்னது வாசனான்னு சொல்லியாச்சு விசேஷ விலட்சண சம்ஸ்காரம் சொல்லிட்டோம் அந்த வாசனையானது சம்ஸ்காரமானது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா மூணு வகை வேகோ பாவனா ஸ்தாபகேதி வேகம் பாவனி ஸ்தாபகம் மூணு வகைப்படுறது வேகம்னா என்ன அப்படின்னா வேக பிருத்திவியாதி சதுர்டையோ மனோ மாத்திர புத்தி பிருத்திவியான நாலுலயும் பிருத்வி அப் தேஜு வாயு இந்த நாலுலயும் இருக்கும் மனசுல அஞ்சாவதா இப்ப அந்த அஞ்சுல மாத்திரம் இருக்கிறது வேகம் அனுபவ ஜன்யா ஸ்மிருதி ஹேத்துர் பாவனா அனுபவத்தினால உண்டாடு ஸ்மிருதினால உண்டாடுறது பாவனை ஆத்மாத்திரி ஆத்மால மாத்திரம் இருக்கும் அது அந்நியதாக புனஸ்தாபாதக ஸ்திதி ஸ்தாபக வேற மாதிரி செஞ்ச உடனே திருப்பியும் அது தன்னுடைய பழைய நிலைக்கு போறது ஸ்திதி ஸ்தாபகம் அப்படின்ட்டு கட்டாதி பிருத்திவி விருத்திகி இது பிருத்திவியில இருக்கிறது ரப்பர் பேண்ட் முதலியில எல்லாம் உண்டாருது சம்ஸ்காரம் விபஜதே சம்ஸ்காரத்தை சொல்றோம் சம்ஸ்காரம் என்னது சாமானிய சாமானிய குண ஆத்ம விசேஷ குண உபய விருத்தி குணத்துவ வியாபிய ஜாதிமான் சம்ஸ்கார சாமானிய குணம் ஆத்ம விசேஷ குணம் ரெண்டுத்திலயும் இருக்கிறது அப்படிப்பட்ட குணத்துவ ஜாதிமான் குணத்தன்மையுடையது சம்ஸ்காரம்னு சொல்றது கடாதி வாரணாய குணத்துவ வியாப்தி இது பாணி முதலியில போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் குணத்துவ வியாபிய விருத்தி ஏன்னா சாமானிய குணம் விசேஷ குணம் ரெண்டுமே இருக்கிறது அப்படிப்பட்டதுன்னு சொல்லி சொன்னா பாணியும் சாமானிய விசேஷம் ரெண்டுமே இருக்கு அதனால அந்த இடத்துல லட்சணம் போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் நீங்க என்ன சொல்றீங்க குணத்துவ வியாபிய விருத்தி அப்படிங்கிறீங்க சயோகாதி வாரணாய ஆத்ம விசேஷ குண உபய விருத்தி இது சாமானிய குணம் அப்படின்னு சொல்லி சொன்னா சயோகம் கூட சாமானியமான குணம் ரெண்டு பொருளோட சேரும் போது சாமானியமான குணம் அதுக்கு சயோகம்னு பேரு அதுல போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் நாம என்ன சொல்றோம் ஆத்ம விசேஷ குண உபய விருத்தி இது ஞானாதி வாரணாய அசாமானிய தி சாமானியம்னு சொல்ல சொல்றோம் ஏன் அப்படின்னா குணாத்ம விசேஷ சாமானிய குணம்னு சொல்லுவேன் குண ஆத்ம விசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னா ஞானம் கூட சாமானியமா இருக்கு இது இந்த விஷயத்தை குறிச்சு எல்லா விஷயத்தை குறிச்சு ஞானம் அதுல லட்சணம் போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் சாமானிய குணம் அப்படிங்கிறோம் த்விதீயாதி பாத்தன அசமவாயி காரணம் வேக வேகம்னு சொல்லி சொன்னா என்ன வேகத்துக்கு ஒண்ணுமே சொல்லலையே லட்சணம்னு சொல்லி சொன்னா ரெண்டாவது நிலையில விழறது இப்போ பால் வந்து மேல போடுறீங்க மேல நிக்கிறது அந்த முதல் என்ன பாயிண்ட்ல இருந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு பேரு குருத்வாகர்ஷ்ணி குருத்வம்னு சொல்லிட்டோம் ரெண்டாவது பாயிண்ட்க்கு வந்துருக்கு ரெண்டாவதுல இருந்து மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவதுன்னு விழுந்துட்டு இருக்கே அது எதனால அப்படின்னு சொல்லி சொன்னா வேகம் பால மேடி மாடிப்படியில இருந்து உருட்டுறீங்க லைட்டா டச் பண்றீங்க அந்த மால ஓரத்துல வச்சு லைட்டா டச் பண்றீங்க டச் பண்ண உடனே அடுத்த படியில அப்படி மெதுவா விருண்டு உருண்டு ஓறது அது வேகம் அந்த விழறதுக்கு காரணம் வேகம் ஃபர்ஸ்ட் விழறதுக்கு காரணம் குருத்வம் அதுக்கப்புறம் ரெண்டு படி நாலு படின்னு அது மாறி மாறி ஜம்ப் ஆறதுக்கு பேரு வேகம் ரூபாதி வாரணம் த்விதீயாதி பத்தனீதி த்விதீயாதி பத்தனம் சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ரூபம் முதலியும் கூட தான் சமவாய காரணம் இருக்கு பானையோட ரூபம் வந்து சமவாயியா இருக்கு பிரிக்க முடியாத சம்பந்தத்தில் இருக்கு அதனால த்விதீயாதி அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது இருக்கு காலாதி வாரணாய அசமவாயி அப்போ அசமவாயி காரணம் சொல்லி அசமவாயி காரணம் எதுக்கு சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னா த்விதீயாதி பத்தன காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே காலம் கூட அங்க சமவாயி சம்பந்தத்தோட எல்லா இடத்தோடையும் இருக்கு காலிக்க சம்பந்தத்தோட எல்லா இடத்துலயும் இருக்கு அதனால அசமவாயி அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது இருக்கு பாவனா லட்சியத்தி பாவனம்னா என்ன அப்படின்னு கேட்டா பாவனானா ஆத்மாதி வாரணாய பிரதம தலம் பாவனான்னு சொல்லி சொன்னா என்ன சொன்னோம் பாவனானா அனுபவ ஜன்யோ ஸ்மிருதி ஹேத்து பாவனா அப்படின்னு சொல்லி சொன்னோம் அனுபவ ஜன்யா பிரதம தலம் ஸ்மிருதி ஹேத்து வித்திய தலம் ரெண்டாவது பாகம் இப்ப முதல் பாகம் அனுபவ ஜன்யான்னு சொன்னது எதுக்கு அப்படின்னு கேட்டா ஆத்மாதிவாரணாய பிரதம தலம் ஆத்மா முதலிய இதெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஸ்மிருதி ஏத்துனா ஆத்மா கூட ஸ்மிருதி ஏத்து ஆயிடுறது எல்லாத்துக்கும் மனசோட சம்பந்தப்படும் போது ஸ்மிருதி உண்டாக்குறது அதனால அங்க போயிடக்கூடாது அனுபவ ஜன்யா அப்படின்னு சொல்லி சொல்லி ஆத்மா வந்து அப்படிப்பட்டது இல்ல அனுபவ துவம்ச வாரணாய த்விதீய தலம் அனுபவம் அனுபவத்தினால உண்டாருதான் அனுபவ துவம்சமும் அதுல போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் ஸ்மிருதி ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு நினைவு கூறதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்லி சொல்றோம் ஸ்திஸ்தாபகம் ஆக பிருத்திவி மாத்திர சமவேத சம்ஸ்காரத்துவ வியாபிய ஜாதி மத்தம் ஸ்திஸ்தாபகத்துவம். பிருத்வியில மாத்திரம் இருக்கிறது அது எப்படிப்பட்டது? பிருத்வியில மாத்திரம் சமவாய சம்பந்தத்தோட பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட சம்ஸ்கார தன்மை ஜாதி உடையதாக இருக்கிறது. ஏன்னா சம்ஸ்காரத்தோட மூணு லட்சணம் சொல்லி சொல்லிட்டோம், மூணு வகைன்னு சொல்லிட்டோம். அதனால சம்ஸ்கார ஜாதி உடையதா இருக்கிறது பேரு இந்த ஸ்திதி ஸ்தாபகம். கந்த கந்தவத்துவம் ஆதாய கந்தே அதிவியாப்தி வாரணாய சம்ஸ்காரத்துவ வியாபிதி. பிருத்தி மாத்திரத்துல இருக்கிறது சம்வேத்தமா சமவாய சம்பந்தத்தை பிரிக்க முடியாத சம்பந்தத்துல என்ன இருக்கு? வாசனை. அதுல லட்சணம் போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் நீங்க லட்சணம் சொன்ன போனது ஸ்திதி ஸ்தாபத்துக்கு. ஏன்னா லட்சணம் போறது பிருத்தியோட வாசனைக்கு, கந்தவதி பிருத்திங்கிறதுனால பிரிக்க முடியாத சம்பந்தம் கந்தவம். அதுல போயிடக்கூடாதுன்றது நீங்க என்ன பண்றீங்க? சம்ஸ்காரத்துவ வியாபிய ஜாதிமான் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. பாவனாத்வம் ஆதாய பாவனா வாரணாய பிருத்திவி சமயத்தி தி. பாவனா தன்மையை வச்சுண்டு அந்த பாவனாவை வந்து அங்கே நிராகரிக்கிறதுக்கோசரம் நீங்க என்ன பண்றீங்க? சிஸ்தாபகம் இல்ல பிருத்திவி மாத்திர சம்வேத்தம் அப்படின்னு சொல்லி பிருத்திவியில சம்வேத்தமா இருக்கிறது பாவனை இல்ல, அதனால அங்க லட்சணம் நிராகரிக்கப்பட்டதாகிறது. சிஸ்தாபக ரூப அந்நியதரத்துவம் ஆதாய ரூபவாரணாய ஜாதி தி. ஜாத்தின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? வியாப்தியா அப்படின்னு சொல்லி ஜாதி மத்தம் சொல்லி எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டா, ஸ்திதிஸ்தாபக ரூப அந்நியதரத்துவம் ஆதாய ஸ்திதிஸ்தாபக ரூபத்தோட வேறு நிலையை நம்ம வச்சுண்டு ஜாத்தின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா ஒரு பிளாஸ்டிக்கை மடக்கிறோம் இல்ல ஒரு ரப்பர் பேண்டா ஒரு இல்ல ஒரு எலாஸ்டிக்கம் இழுக்கிறோம், சில சமயம் அந்த ஓல்டு சைஸ்க்கு வராம பழைய சைஸ்லயும் இல்லாம புது சைஸ்லயும் நடுவுல ஒரு ஸ்டைல்ல போய் மாட்டிங்கிறோம். பிளேட மடக்கிறோம், மடக்கினாலும் டீங் விட்ட உடனே திருப்பி வந்துருது. சில சமயம் என்ன ஃபுல்லா வலி வெளியாது, கொஞ்சோண்டு மடங்கினது இருக்கும். அந்த மாதிரி நிலையை போயிடாம இருக்கிறதுக்கோசரம் திரவிய கர்ம பின்னத்தேசதி சாமான்யவான் குணஹ. குணம்னு சொல்லி சொன்னா என்ன? திரவியத்திலிருந்தும் கர்மத்திலிருந்தும் வேறுபட்டதா இருக்கி குணான்னு சொல்லி சொன்னோம். அந்த குணம்னா என்ன அப்படின்னா திரவியமாவும் கர்மமாவும் இல்லாது இருந்து எது சாமான்யமா இருக்கோ அப்படிப்பட்டது குணம். திரவிய கர்மனோ அதிவியாப்தி வாரணாய சாமான்யாதோ அதிவியாப்தி வாரணாய விசேஷதலம். விசேஷதலம் விசேஷதலம் எதுக்கு சொன்னது அப்படின்னா திரவிய கர்ம பின்னத்வே சத்தின்னு சொல்லி சொன்னது எதுக்கு அப்படின்னு கேட்டா, திரவிய கர்மனோர் அதிவியாப்தி திரவிய கர்மத்துல அதிவியாப்தி ஆகாம இருக்கிறதுக்கோசரம் பின்னத்வே சத்தி அப்படின்னு சொல்லி அதை நிராகரிச்சாச்சு. சரி, சாமானியவான் எதுக்கு சொன்னதோ அப்படின்னு சொல்லி சொன்னா சாமானியத்துல அதிவியாப்தி ஆகாம இருக்கிறதுக்கோசரம் சலனாத்மகம் கர்ம சலனாத்மகம் கர்ம அப்படின்னு சொல்லி சொன்னா சலனாத்மகம் கர்மன்னு சொல்லி சொன்னா என்னது? சரி, இது அப்புறம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் தாத்தார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அப்புறம் ஆசவனம் ரொம்ப முக்கியம். அதாவது என்ன சொன்னாங்கன்னா, கோயில்ல வந்து குளம் எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி. அதாவது ஆள் பொதுவாக ஒரு குளக்கம் என்ன, கோயில் குளமா தெரியறாவ அப்படின்னு சொல்றாங்க. கோயில் வந்து பின்னாடி குளம் சேர்ந்தே வந்துருது இல்லையா. கோயில் குளம் என்பது சேர்ந்தே வரக்கூடிய வார்த்தை. அந்த கோயிலே அந்த எதற்காக வந்து கோயில்ல வந்து குளிப்பதற்காக அவங்க கேட்டார். கோயில்ல வந்து தெப்பம் எதுக்காக இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, சிவ தீட்சை பெற்றவர்கள் ஆசமனம் அகமர்ஷணம் ஆகியவற்றை செய்வதற்காக தான் தெப்பம். தீர்த்தவாரி நீ எழுதி நூல் எழுதியிருக்கீங்க, இந்த கருத்தை நேற்று நூல் ஃபுல்லா நான் படிக்கல, நான் லேசா பார்த்தேன். கோயில்ல வந்து தெப்போற்சவம் எதுக்குன்னு கேட்டா, சாமி குளிக்கிறதுக்கு இல்ல, கோயில் இருக்கிற குளம் நம்ம குளிக்கிறதுக்கு இல்ல, கடவுள் குளிக்கிறதுக்கு இல்ல, நீர்வாழ் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக. இறைவன் வந்து நீர்வாழ் உயிர்களுக்கு அருள் செய்கிறார். அந்த நீர்வாழ் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக தான் சாமி வந்து தெப்பத்தில் எழுந்து அருள்கிறார். அந்த தெப்போற்சவம் எதுக்கு செய்யப்படுகிறது, அச்சுவேலி குமாரசாமி குருக்கள் மிக அற்புதமாக அந்த நீங்க அந்த நூல் அடிப்படையாக சொன்னீங்கன்னா எனக்கு தெரியல, ஆனா கருத்து சரியா வந்திருக்கு. அச்சுவேலி குமாரசாமி குருக்கள் போன்றவர்கள் மிக அருமையாக அவற்றை காட்டியிருக்கிறார்கள், நீர்வாழ் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக. அதே போல அந்த சிவ தீட்சை பெற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆசமணம் செய்து கொண்டுதான் செல்ல வேண்டும், அகமர்ஷணம் செய்ய வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், ஒரு சின்ன கேள்வி, ஞானசம்பந்தருக்கு இறைவன் காட்சி கொடுக்கும் பொழுது அவருடைய தந்தையாகிய சிவபாதகிரதேர் என்ன செய்து கொண்டிருந்தார், அவர் குளித்துக் கொண்டிருந்தார் போட்டீங்கன்னா சைபர் மார்க் தான். சேக்கலார் என்ன சொல்றாரு, நீ

0: சிவபாத இருதயர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அகமர்ஷணம் செய்து கொண்டிருந்தார். அப்படித்தான செய்யலார் சொல்ற. தர்ப்பணம் செய்தார், தருப்பித்து நியமங்கள் பல செய்வார். ஒரு வேதத்தை படித்த அந்தன, அதாவது அது ஒரு பெரிய சிக்கல் என்ன, சம்பந்தரை பற்றி எழுதும் பொழுது நிறைய சரித்திர ஆசிரியர்கள் என்ன எழுதி, சைவம் படித்தவங்களே சம்பந்த சுவார்த்தன்னு எழுதி வச்சிருக்கிறான். சுவார்த்தர் இல்ல, தெரியும் சுவார்த்த பிராமணன் அல்லவர். நிறைய சைவம் படித்தவங்களும் எழுதி வச்சிருக்கிறான். ஸ்மார்த்தம் என்பது ஆதிசங்கருடைய காலத்துக்கு அப்புறம்தான் ஸ்மார்த்தம் என்ற ஒன்றே வந்திருக்கிறது. இப்ப காஞ்சி சங்கராச்சாரியார் சைவரா வைணவரானா என்ன சொல்வீங்க? காசி எங்களுடைய காஞ்சி சங்கராச்சாரியார், பூரி சங்கராச்சாரியார், துவாரகா சங்கராச்சாரியார், ஒரு நாலு அஞ்சு சங்கராச்சாரியார் இருக்கிறாங்க பீடங்கள் இந்தியாவில். நான்கு ஐந்து பீடங்கள் இருக்கிறோம், காஞ்சியை சேர்த்து அஞ்சு பீடம். அந்த அஞ்சு பீடத்திலேயும் ஆதிசங்கரனால எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட பீடங்கள் அவர்கள்லாம் சாபனம் செய்தது. அவர்கள் என்ன மதத்தை சார்ந்தவர்கள்? அவர் சைவமா வைணவமா ரெண்டுலயும் வரமாட்டாங்க. சைவை நாரி வைஷ்ணவிட் அவங்க ஸ்மார்த்தர். பொதுவாக ஆமா, பொதுவாக இந்து சமயம் என்பது நான்கு பிரிவுகளை உள்ளடக்கி கொண்டிருக்கிறது. சைவம், வைணவம், ஸ்மார்த்தம், சாக்தம். இந்த நான்கையும் உள்ளடக்கியதான் பொதுவாக இந்து மதம் என்று இன்னைக்கு அழைக்கப்படுகிறது. அது ஒரு நாளைக்கு இந்து மதமும் செய்வோம் அப்படி பேசணும். அதுல சில விஷயங்களை சொன்னேன். நிறைய நம்ம என்ன பண்றோம்னா நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ், சில தவறான கொள்கைகளை நாம் என்ன செய்யறோம், அந்த வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவது, ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவது, இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு நம்ம மூளையில வேண்டாதெல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்கோம். அதை வைத்துக்கொண்டு அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டே சிவப்பு கண்ணாடியை போட்டு பார்த்தா எல்லாம் சிவப்பா தான் தெரியும் இல்லையா, பச்சை கண்ணாடி போட்டா எல்லாம் பச்சையா தான் தெரியும், அப்படிதான் பார்த்து கொண்டு இருக்கோம். மகா சைவர் நாவலர் சொல்றார். மகா சைவர் என்றால் என்ன பொருள்? உபநயனத்திற்கும் தீட்சைக்கும் உரிய மரபிலே வந்தவர் மகா சைவர்கள். மகா சைவர்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு உபநயனமும் உண்டு, தீட்சையும் உண்டு. அந்த உபநயனமும் தீட்சைக்கும் உரியது, மரபு வழியாக யார் உரியவர்களோ அவர்கள் மகா சைவர்கள். ஞானசம்பந்த பெருமான் மகா சைவர் தான். அப்படி நிறைய உத்தரீகம் தரித்துக் கொண்டு செல்லக்கூடாது. அது நிறைய அதுக்குள்ள நான் போல, நான் வந்து கொள்கை விளக்கத்தை மட்டும் சொன்னேன். கிரியை விளக்கம் வந்து அது சொன்ன நேரம் போயிட்டே இருக்கும். அப்பொழுது நாம் அங்கே அதிகார நந்தி, அதாவது சிவாலயத்துல மொத்தம் வந்து நந்தி என்ற பெயருக்குரியவன் யார்? சிவபெருமான் ஒருவன் தான். நந்தி என்ற பெயருக்குரியவன் சிவபெருமான் தான். நந்தி நாமம் நமச்சிவாயவே. ஆனால் சில பதங்களை
1: நந்தி தேவன்,
0: நந்தி தேவர், திருநந்தி தேவருங்கிறது அதிகார நந்தியை குறிக்கும். நந்தி தேவர் என்று சொல்லுவது பொதுவாக
1: அதிகார உபதேசம் பெற்ற நந்தி.
0: ஆ, நந்தி உபதேசம் பெற்ற நந்தி வந்து யாரு? அவர்தான் அதிகார நந்தி. அதான் சொல்ல போறேன். அவர் குடமுழா நந்தி. மொத்தம் வந்து அதாவது சிவாலயங்களிலே ஏழு நந்திகளை பிரதிஷ்டை செய்யலாம் என்று விதி இருக்கிறது. ஏழு நந்திகள், அதை குறித்துக் கொள்ளுங்கள். பேரை அதிகார நந்தி, ஆன்ம நந்தி, இந்திர நந்தி, வேத நந்தி, திருமால் நந்தி, தர்ம நந்தி, விருஷப நந்தி. அது எங்க இருக்கும்னா கருவறைக்குள்ளே இருக்கும். கருவறைக்குள் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, நம்ம பூஜைகளுக்கு மட்டும்தான் தெரியும். விருஷப நந்தி என்பது கற்பக்கிரகத்துக்குள்ளே இருக்கும். இந்த சிவபெருமானுடைய இப்ப கொடிமரம் நந்தி என்ற நேரம் இருக்கு பாருங்க, அந்த நந்தி என்ன நந்தி? ஆன்ம நந்தி தான். நம்ம போய் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கிறோம்னு கேட்டா, சிவபெருமானுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி தான் அவர் நினைச்சிட்டு இருக்கிறோம். அங்கே ஆன்மாதான் நந்தி வடிவில் இருக்கு, ஆன்ம நந்தின்னு தான் பேர். அது எங்க இருக்கு பிரமாணம் என்றால் திருமந்திரம் 2411. சில பேருக்கு பிரமாணம் தெரிஞ்சுக்கணும். வாகன நந்தி அவர் தர்ம நந்தி. அவர் அதாவது அந்த சிவலிங்கம் இருக்கு இல்லையா, அந்த சிவலிங்கத்துக்கு அருகாமையில சில கோயில 4-5 நந்தி வரிசையா இருக்கும். எது வந்து நியரஸ்டா இருக்கோ அதான் தர்மநந்தி, அவர் தான் விடை, அதான் தர்மநந்தி, தர்ம தேவதை தானே தாங்குது. ஆகவே திருமந்திரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், 2411 சொல்றார், குடித்துக் கொள்ளுங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா அத்தாரிட்டி தான் இன்னைக்கு வந்து சைவத்துல ஒரு பெரிய குறை என்னன்னு கேட்டா, மேற்கோள் இல்லாமல் மூல நூல்களை அத்தாரிட்டி காட்டாம பேசக்கூடியவர்கள் பெருகி விட்டாரு. அதனாலதான் என்னாச்சு, குழப்பம். அல்லது உங்களுடைய பாஷையில சொன்னா குழப்படி. நம்ம பார்வதி அந்த திருமந்திரம் 2411 தெளிவாக திருமந்திரம் சொல்லுகிறார், ஆய பதிதான் அருட்சிவ லிங்கமாம், ஆய பசுவும் அடல் ஏறி என நிற்கும், ஆய பதிபீடமாகும் நட்பாசமாம், ஆய அறநிலை ஆய்ந்து கொள்வார்கள். ஆனா அந்த நந்திகளை பற்றி திருமால் நந்தியாக எப்பொழுது இருக்கிறார்கள், மாணிக்க வாசகரே சொல்கிறார் அந்த வரலாறு, அருமையான ஒரு வரலாறு. திருமால் எப்பொழுது நந்தியாக இருந்து சிவபெருமானை தாங்குகிறார் என்றால், அந்த திரிபுரம் எரித்த காலத்தில் உள்ள இடைவேளையில அவரும் ஒரு நந்தியாக வைத்து நாம் பாராட்டுகிறோம். ஆகவே திருமால் சொல்றார் இல்லையா, கடகரியும் பரிமாவும் தேரு முகந்தி ஏறாதே இடவ முகந்தி ஏறியவா எனக்கு என்பை நேரி, தடமதில்கள் புறமூன்றும் தளலெரித்த அந்நாடில் இடவதம் இடவமதாய் தாங்கினான் திருமால்கான் காடலோ. நமக்கு திருமுறைகள் வந்து சில சில திருமுறையில சொன்ன பிறகு நமக்கு அதுக்கு அப்பீம் கிடையாது இல்லையா. அந்த வகையிலே இந்த அதிகார நந்தி என்பவருக்கு ஒரு முக்கியமான ஒரு அதிகார நந்தி என்பவர் என்னவென்றால், அதாவது அவருடைய சிறப்பு, அவர் தான் சிவஞான போதத்தை முதன் முதல் உபதேசம் பெற்றவர். அவர் எப்படி மனித உடலும் காளை முகமாக இருக்கிறார். சில கோயில்ல அவருடைய மனைவியோடு இருப்பார், சுயம் பிரகாசின் பேர், அதிகாரத்துடைய மனைவி பேர் சுயசை. சில கோயில்ல மனைவியோடு இருப்பார். அதாவது சிவாலயத்திலேயே நந்திக்கு கல்யாணம் நடக்கிறது திருவையாற்றுல உண்டு. திருவையாற்றுல மட்டும்தான் நந்தி கல்யாணமே நடக்கும். ஏன்னா அவர் அந்த ஊர்ல அவதாரம் பண்ணதுனால, சில தரங்கள்ல அந்த பெரிய மனிதர்கள் அவதாரம் பண்ண காரணத்தினால அவர்களுக்கு ஒரு சிறப்பு கொடுக்க வேண்டும். அது போல திருமண நல்ல ஞான சம்பந்தர் கல்யாணம் நடக்கும். அது அந்த வரலாற்றோடு வைத்துக் கொண்டார்கள். அதை வந்து நம்முடைய சேக்கராபெருமான் மிக அருமையாக சொல்வார். அந்த திருவையாற்றோட பெருமையை சொல்லிட்டு வருவார். இந்த உபமன்ய மகாமுனிவர் கைலாசவாதிகளுக்கு பூலோகத்தில் இருக்கக்கூடிய தலங்களுடைய ஒரு 5-6 தலங்களுடைய பெருமையை சிறப்பாக சொல்லுவார். அப்பொழுது சொல்வார், திருவையாற்றோட பெருமை என்ன தெரியுமான்னு கேட்கும்போது சொல்வார், நங்கள் நாதானால் நந்தி தவம் செய்து பொங்கு நீடருள் பெற்ற பொற்பது. இதுக்கு மேல என்ன பெருமை பண்ணிட்ட, திருவையாற்றுக்கு எத்தனையோ பெருமை சொல்லலாம். ஆனால் சேக்கிழார் என்ன சொன்னார், ஒரு பெருமையைத்தான் சொன்னார். ஏன்னா இன்றைக்கு அதிகார நந்தியாக இருந்து இன்றைக்கு சைவத்தை காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிகார நந்தியானவர் அவதாரம் செய்த ஊர் திருவையாறு. நங்கள் நாதானால் நந்தி தவம் செய்து பொங்கு நீடு அருள் பெற்ற பொற்பது. அவருடைய அப்பா தான் சிலாதர முனிவர். அதனால சைலாதிங்கிற பேர் உண்டு, சைலாதி மரபுடையோம். எங்களை திருவாவூர் ஆதித்தனுடைய குருமரபு வாழ்த்துல சைலாதி மரபுடையோன்னு வரும். சைலாதிங்கிறது நந்தி தேவருக்குள்ள ஒரு சிறப்பு திருநாமம். ஏன்னா அவருடைய அப்பா பேரு சிலாதர முனிவர். சிலாதர முனிவருக்கு செப்பேஸ்வரன் என்ற பெயரோடு, அதாவது இந்த பதங்கள் எல்லாமே என்னன்னு கேட்டா ஒரு கான்செப்ட், இதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்ப உதாரணமாக இப்ப அகதி கிரகத்திலே ஒரு இந்திரன் தவறாக நடந்தான் என்றால் எல்லா இந்திரனும் அப்படி நினைச்சிட கூடாது, நீங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. ஒரு பதவியில ஒருத்தர் தவறு பண்றாரு, அதுக்காக வேண்டி எல்லா பதவியில இருந்தவங்க பூரா தப்பு பண்ணாங்க அர்த்தமா. அப்போ அந்த ஒரு காலத்தில் இருந்த இந்திரன் அகலிகையோடு அவ்வாறு நடந்து கொண்டார். அது திருவள்ளுவரே உடலாத சொல்லிவிட்டார், அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. அது ஒரு பெரிய திருக்குறள். சொன்னது இந்திரனை தான் சொல்லியிருக்காரா, அகலியை தான் சொல்லியிருக்கிறாரா, இன்னைக்கு எல்லாமே அது கிட்டத்தட்ட திருவள்ளுவர் வந்து 9 இடங்களிலேயே பிராணக்கதையை தான் சொல்ற. அது அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. இதுக்கு மேல என்ன வேணும், இங்க உள்ள இந்திரன் சொல்லக்கூடாது. யாரா இந்திரன்ங்கிறது ஒண்ணு இல்ல, மனிதனிலேயே தெய்வமா இருக்கிறவன் எத்தனை இன்டர்பிரேஷன் கொடுக்கலாம். அதுக்காக அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. அப்போ அந்த இந்திரன் என்று சொன்னால் ஒரு இந்திரன், அது போலதான் வரலாற்றுல வரக்கூடிய எல்லாமே தேவர்கள். அப்ப எல்லா திருமாலும் இடமா இருந்தார்னு அர்த்தம் இல்ல. அந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஒரு அந்த கால எல்லையிலே
1: அந்த யுகத்தில்
0: அவர்களுக்குன்னு ஒரு கால எல்லை இருக்கு. அந்த கால எல்லையில அந்த பதவியில ஒருத்தர் இருக்கிறாங்க. நாவலர் அருமையாக அந்த கால பிரமாணத்தை சொல்லுவார். இப்பொழுது இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு எவ்வளவு வயசாகுதுன்னு கூட இருக்கு ஆங்கிலத்தில். நம்முடைய 432 கோடி வருஷம் அவனுக்கு அறநாள் பிரம்மாவுக்கு. லார்ட் பிரம்மா இருக்கானே, நம்முடைய 432 கோடி வருஷம் பிரம்மாவுக்கு அறநாள். அப்ப அவனுடைய டோட்டல் ஆகி எவ்வளவு நாள் இருக்குன்னு பாத்துக்கிடுங்க. நான் வேடிக்கையா சொல்றேன், அந்த பிரம்மதேவன் ஆஃப் டே கேஷுவலி போட்டாருன்னா 432 கோடி வருஷத்துக்கு சிருஷ்டியே நடக்காது. அதனால சிலாதர முனிவர் அவர் சிறப்பு என்னன்னு கேட்டா, அவர் அப்பா வந்து கூழாங்கற்களையே தான் சாப்பிட்டு கொண்டு வந்தார். அதனால அவருக்கு பேரு சிலையே, அது உதரம்னா வயிறு. அதோட வயிற்றுல என்ன இருந்துச்சுன்னா கல்லு தான் இருக்குமா. டிஃபன் எல்லாமே, டின்னர் லஞ்ச் எல்லாமே கல்லு தான். எது அந்த திருவையாறுல இருக்கக்கூடிய கூழாங்கற்கள் இருக்கு பாருங்க ஆத்துல, அதை தான் சாப்பிடுவாராம். அதுவே அவர் அப்பா சிலாதர முனிவர். அந்த சிலாதர முனிவருக்கு மகனாக வந்தார். இப்பொழுது அவர் தான் அதிகாரந்திங்கிற பதத்துல இருக்கிற சண்டேஸ்வர நாயனார் என்னது, அதாவது இந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும்
1: பண்டாரங்களுக்கு.
0: அதாவது இப்போ சண்டேஸ்வர நாயனார் நம்முடைய நாயன்மாரி ஒருவராக விளங்குறவர் தான் சண்டிங்கிற பதத்தில் இருக்கிற. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த திருச்செங்கலூர் என்ற ஊரிலே அவர் பிறந்தார். அந்த திருச்செங்கலூர்ங்கிற ஊர்ல சண்டீஸ்வர நாயனார் சிவன் கோவில வழிபடும் போது சண்டி இருக்குமா இருக்காதா? இவர் தான் சண்டியா இருக்க போறாரு, நம்ம ஒரு சந்தேகம் கரலையா. அப்போ சிவாலயத்துல அவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது சிவன் கோயில வழிபட்டு இருப்பார் இல்லையா? அப்போ சண்டீஸ்வர கோயில் இருந்துச்சா இல்லையா? கட்டாயம் உண்டு, உண்டு. ஏன்னா சண்டிங்கிறது ஒரு பதம் தான். அந்த பதத்திலே சில தேவர்கள், அதனால 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கையன். இல்ல இப்பொழுது பதத்தை அவருக்கு சண்டீசனாம் பதமும் தந்தோம் சொல்றாரு இல்லையா, அவருக்கு வந்து அவருடைய சிவ புண்ணியத்தை நோக்கி அவர் என்ன பண்றாருன்னா, இப்ப அந்த பதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவை ரிலீவ் பண்ணிடுற, ரிலீவ் பண்ணிட்டு இவரை இருக்க சொல்ற. இவர் இந்த கற்ப சுவேதவராக கல்பம் முடிய வரைக்கும் இவர் இருப்பார் அப்படிதான் சொல்லப்படுகிறது. அப்ப என்னென்ன கல்பங்கள்ல எப்படி எப்படி இருப்பாங்கன்னே சொல்லப்படுகிறது. சண்டி பதம் என்று ஆகமங்கள்ல அந்த சிவாலயங்கள்ல என்னென்ன கற்பங்கள்ல எப்படி இருப்பாங்கன்னு சொல்லப்படுகிறது. கற்பங்களை நாம உடன்படலாம்னா பல புராண கதைகளை நம்ம டைஜஸ்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம தேவாரத்தை படிக்கிறோம், அப்ப என்ன பொருள் சொல்ல போறீங்க? 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணின் இந்தியர்னா, அப்ப அப்பர் வாக்க ரிசைட் பண்ணி என்ன சொல்றீங்க? அப்பர் வாக்க நம்பணும் இல்லையா நம்ம? அதுபோல இந்திரன் பாருங்க, ஒரு காவிரியை எப்படி, இப்ப கங்கையை வந்து எப்படி பகீரதன் கொண்டு வந்தானோ, அதே போல கங்கை காவிரி வந்து தமிழ்நாட்டில் வருவதற்கு காரணமாக இருந்தே ஒரு இந்திரன். அந்த இந்திரன் வேற, அகலிகிடத்தை தவறாக நடந்து கொண்ட இந்திரன் வேற இல்லையா. அதுபோல சம்ஸ்கிருத வியாக்கரணத்தை செய்தவன் இந்திரன். பாணினியுடைய கிராமர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிராமர் இருக்குது. எப்படி தொல்காப்பியம் வர்றதுக்கு முன்னாடி அகத்தியம் இருக்குன்னு சொல்றோமோ அது போல. பதம் இந்திர, அதாவது எல்லா பேருமே சிவபெருமான் பேர் தான். இந்திரன் என்ற பெயர் சிவபெருமானுக்கு உரியதுதான், எல்லா பேருமே சிவபெருமானுக்கு உரியதுதான். அந்த பெயர்களை பல்வேறு வடிவங்கள்ல சில இப்ப எனக்கு வந்து சண்முகவேல் எங்க அப்பா பேர் வச்சிருக்கிறான்னா, அந்த சண்முகவேலுங்கிற நாமத்துக்குரியவன் நானா? இந்த நாமத்துக்குரியவன் வேறதானே, சிவனுக்கே உரியதுதான். நந்திங்கிற சிவபெருமானுக்கே மொத்தம் வந்து வேதம் ஆகமங்கள் எல்லாத்திலையும் சேர்த்து சிவபெருமானுக்கு மொத்தம் எத்தனை நாமங்கள் இருக்குன்னா 16,000 கோடி நாமங்கள் இருக்குன்னு வருது. 16,000 கோடி நாமங்கள் இருக்கு சிவபெருமானுக்கு. வேதம் ஆகமங்கள் எல்லாத்திலையும் சேர்ந்து சிவபெருமானுக்கு உள்ள பெயர்கள் 16,000 கோடி. அதனாலதான் சொன்னாரு, வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நமோ. வெகு கோடி நாமங்களுக்கு சொந்தக்காரராகிய சம்புவின் குமாரரை உமக்கு வணக்கம். வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம. அவர் எல்லா பேருக்கும் உரியவன். அது போலதான் அந்த திருநந்தி தேவர் என்பவர் அதிகம். அது போல இந்திரன், அதாவது ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன். அது கூட தான் இருக்கிறான் தொல்காப்பிய பாயிரத்துல. ஏன்னா இன்னைக்கு வடமொழியில் இருக்கக்கூடிய பாணினி என்று சொல்லக்கூடிய அந்த சம்ஸ்கிருத இலக்கணம் தொல்காப்பியத்துக்கு அப்புறம் தான் வந்தது. தொல்காப்பியம் அரங்கேறும் பொழுது எது இல்ல, பாணினி இல்ல, பாணினி இலக்கணம் இல்ல. ஆனா அப்பொழுது ஒரு இலக்கணம் இருந்தது. இப்ப முதற்சங்க காலத்துல தொல்காப்பியம் இல்ல, அப்ப அகத்தியம் இருந்து நம்ம சொல்றோம் இல்லையா. அதே போலதான் அந்த வடமொழிக்கு சொல்லும் பொழுது அப்பொழுது இந்திரனால் செய்யப்பட்ட ஒரு வியாக்கரணம் இருக்குது. அப்ப அதான் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியம்
1: காப்பியம் சொல்லி வடமொழி.
0: ஆமா,
1: அப்ப அப்பவே
0: இருக்கு காப்பியம் இருக்கு. அதாவது அந்த மொழியை பொறுத்தவரை, அதாவது அது இன்னொரு நாளைக்கு நான் சொல்றேன். வடமொழியும் தமிழுங்கிறதுல பல செய்திகள், சில துணை செய்திகள் வந்து நாம வந்து நிறைய இன்னைக்கு வந்து என்ன நம்ம சமயத்தினுடைய தாக்கங்கள் நிறைய தாக்கத்தை சந்திக்கிறோம். பிற, அதாவது பிற சமய தாக்கங்கள், பிற மொழியினுடைய தாக்கங்கள், பிற கலாச்சாரத்தின் தாக்கங்கள், அதுபோக சைவத்திலே உட்பகை அது வேற இருக்கு. சைவர்களாகவே இருந்து கொண்டு சமயத்துக்கு துரோகம் பண்றவங்க வேற இருக்கிறான். உட்பகை தெரிந்து கொள்வது தெரியாமல் கொள்வது, அதான் நாம சில காரியம் நம்ம தவறாக பண்றோம் தெரியாமே இருக்கிறோம், சில காரியத்தை தெரிஞ்சே பண்றோம். சைவத்தினுடைய தாக்கம் வந்து இன்னைக்கு அதனாலதான் என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு வந்து சைவ சமயத்தினுடைய கொள்கை என்னன்னே தெரியாம நாம எங்கேயோ போயிட்டு இருக்கோம். ஆனா ஒரு சில சரியான பாதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், அந்த பாதையில் நடக்க முடியுமா இல்லையாங்கிறது வேற விஷயம். எப்பயுமே அதான், எதுவுமே அப்படிதானே, முதல்ல டார்ஜெட் தெரிஞ்சுக்கிடுவோம். நம்ம அந்த டார்ஜெட் அடைகிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணணுமோ அது நம்ம பார்க்க போறோம். அந்த அதிகார நந்தியினுடைய சிறப்புகள், அவரிடத்திலே அனுமதி பெற்றுக் கொண்டு தான் சிவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று வைத்தார்கள். அவருடைய அதுக்கப்புறம் அவருடைய வந்து எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோபுர வாசல தள்ளினவுடன் வந்துடுவார். அப்புறம் பலிபீடம், கொடிமரம், இவற்றையெல்லாம் நாம் எப்படி பலிபீட தியானம், இந்த பலிபீடம் என்பது அது வந்து என்ன, அதை சொன்னாலே திருமூலரே சொல்லிட்டார், அது பாசம்தான் அந்த பலிபீடமாக இருக்கிறது. நம்முடைய பாசத்தை பலி கொடுத்ததாகத்தான் தியானம். பலி என்றால் அந்த பொருளில் தான் வருகிறது. கொடிமரம், ரிஷபதேவர் இவற்றை வழங்கிக் கொண்டு, அதுக்கப்புறம் நமஸ்காரம். நமஸ்காரம் என்பதற்கு நம்முடைய சைவத்தில் ஒரு தனி சிறப்பு கொடுத்திருக்கிறார்கள். அது எட்டு அங்கங்கள் இந்த பூமியிலே படும்பாறு வணங்குவது அட்டாங்க நமஸ்காரம். அது ஆண்கள் செய்வது, பெண்கள் செய்வது பஞ்சாங்க நமஸ்காரம். ஆனா பஞ்சாங்க நமஸ்காரத்தை ஆண்களும் செய்யலாம், பெண்கள் வந்து அட்டாங்க நமஸ்காரம் பண்ணக்கூடாது என்பது விதி. அந்த என்னென்ன உறுப்புகள், தரையிலே எட்டு உறுப்புகள் அந்த தரையிலேயே படுமாறு வணங்குவது அஷ்டாங்க நமஸ்காரம். ஐந்து உறுப்புகள் தரையிலேயே படுமாறு வணங்குவது பஞ்சாங்க நமஸ்காரம். ஆண்களை பொறுத்தவரை அதை அருமையாக நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் இதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் வருது, பெரிய புராணத்திலேயே வருது. நம்ம
2: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: சிவாயனம் Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு காரைக்கால் அம்மையார் புராணம். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: திருத்தொண்டர் புராணத்தை முறைமைய கற்கல, புராணம் கற்காம தொண்டர் ஆவது எப்படி சாத்தியம்? தொண்டருக்கெல்லாம் தலைவர்கள் நாயன்மார்கள், நாயன்மாருடைய நற்கதியை கேளாமல் ஒருவர் தொண்டர் ஆவது யாங்கனம் சாத்தியம்? ஒரு அன்பரிடத்தில் கூப்பிட்டு கேட்கிறேன், வாருங்கள் என்று வர முடியாது அப்படின்னு அந்த பெரிய பாங்குடைய நிறையும். இப்ப இவங்க வாழ்ந்துட்டு வரும்போது கணவர்கார, கணவன் பேர் என்ன? பரமதத்தனா தனதத்தனா? பரமன், பரமன், நம்ம பரமன் இருக்கான், பரமதத்தன். பையில் பரமதத்தனுக்கு மாங்கனிகள் ஓரிரண்டு வந்தது. நல்ல கணக்கு, நல்ல கஞ்சமா இருக்கும் பழம், ரெண்டே ரெண்டு பழம், ஒரு ஆறு வயது வரக்கூடாதா? ரெண்டு பழத்தை கொண்டு வந்து கொடுக்கு, யாரு ஏதோ ஒன்று ஈரோட்ல இருந்து ஒன்று வருது, ரெண்டே ரெண்டு பழம். இந்த சில காரியம் ஆகணும். பரமதத்தன் பார்த்தா மாம்பழம் சாப்பிட எனக்கு கடை இல்லை அல்லவா, மாம்பழம் சாறு எல்லாம் ஒழுகும், கடை பொருள்லாம் வீணா போயிடும், அது பத்த பாக்குறதே சாப்பிட்றதும் அழகு இருக்காது. என்ன என்ன பண்ணுவான் கடமை, மத்தியானம் சாப்பிடறதே சாப்பிட்டுக்கிறேன் வீட்டில். அந்த கடையில் வேலை செய்யற ஒரு பையனை பார்த்து, அப்பா என் வீட்டில் போய் மனைவி கொடுத்து இந்த வேலைக்கார பையன் கொண்டு போய் விடுவோம் கொடுக்குறோம். அம்மா என்ன பண்ணுறான், வாங்கி சாக்லேட் வச்சுக்கிறேன். என் கடவுள் கொடுத்தது நம்ம பெரிய மாதரிசி அல்லவா, கடவுள் கொடுத்தது ஜாக்கிரதையாக கொண்டு அலமாரில் வைக்கிறான். இதை சொல்ற சாமி பாங்குடைய நெறியங்கள் போய் பரமதத்தனுக்கு மாங்கனிகள் ஓடிந்தார், வந்தடைந்தார் சிலர் கொடுப்ப அங்க வைத்த வந்து சிலர்னு வேற சொல்ல, ரெண்டு மூணு பேர் வந்திருக்கான், ரெண்டு மூணு பேர் வந்தான், ரெண்டே பேரும் வாங்கிட்டு வந்தார். எப்படி என்ன மாதிரி இருப்பான் போல இருக்க. ஆங்க வைத்த முன் வாங்கி அவர் வேண்டும் குறையளித்து இங்கு விட்டு இல்லத்து கொடுக்க வீட்டை கொண்டு வரும். கணவன்தான் வரவிடுத்த கனி இரண்டும் கை கொண்டு அம்மா வாங்கிக்கிறான். இப்ப இந்த முற்று மூணு வைக்கிற இந்த அம்மாவுடைய வாழ்க்கை இதுலேருந்து மாறப்போகுது. இந்த பழம் வாங்கின உடனே திருவுருள் மாறப்போகுது. முற்று மூனை வச்சார் ஆசிரியர். மணமலியும் ம, மலக்கூந்தல் ம, மாதரார் மா, வைத்ததன் பின் வை, மாக்கு வந்து மா வைவும் இணை எடுத்துதான். அதனால மூனை அமை முற்று மூனை. பனாரவும் புனைந்தருளும் பரமனார் திருத்தொண்டர். நச்சரவம் அணிந்த சுவாமியோடைய அடியார்த்தர் வர திருவங்கு சிவனடியார் வந்து சிவமா பார்க்கணும். இப்ப சிவபெருமானே வந்ததாக நம்ம கருதணும். சிவனடியார் வந்தா எல்லா அடியாருமே கத்துக்கணும்னு வேண்டிக்கிறேன். மணமலியும் மலர்கொண்டு மாதரார் வைத்ததன்பின் பனாரவம் புனைந்தரும் பரமனார் திருத்தொண்டர். அவர் வயசானவர் என்ன மாதிரி, எனக்கு 98 வயசு பசி, அந்த மாதிரி வயசுல போற உணவின் மிக வேட்கையினால் ஒருவர் மனைவிட்டு புகுந்தார். உள்ள இருக்கிறது அம்மா இல்லையா? இதே விதி வேற மாதிரி சிறுத்தொண்டர் புராணத்தில் சொல்லப்படுது. மாதரா தாம் இருந்த இடவகையில் தனி புகுதோ, இங்க அது செல்லாது. ஏன் அம்மா விதி வெவ்வேறு விதமா இருக்கு. வீட்டுல போற ஏன்னா அந்த வீட்டை எப்போதும் அடியார் நேசித்த வீடு. இது கூட நம்ம திருவுது படைகிற விதம் தெரிஞ்சுக்கலாம். பொம்நாட்டிகள் வந்து பக்கத்துல உட்காந்து படைக்கணும், ஓடி போயிடக்கூடாது அந்த இடத்த விட்டு. இந்த இலை படைக்கிற இடம் பரிகலம்னு சொல்லுவாங்க. வாழை இளம் குறுத்து தான் பரிகலமா பயன்படுத்தணும். தட்டு பயன்படுத்தக்கூடாது, தட்டு வந்து எச்சிலாயிடும். இளம் குருத்தாகிய வாழை தான் பரிமாறணும், வாழையில தான் பரிமாறணும். அந்த அம்மை வீட்டுக்கு இருக்காளே அந்த இல்லத்தரசி, அவ எல்லாமே பக்கத்தை கொண்டு வச்சுக்கணும். கடிது வந்து அமுது செய்ய காலம் தாக்கின்றது என்று அடிசிலும் கரிகளும் எல்லாம் அழகூர் அணைய வைத்து, அழகூர் அணைய வைத்துங்கிற எல்லாம் அழகா பக்கத்துல இருக்கணும். எங்க சில வீடுகளை பார்த்தா அது 1.5 மைல் தள்ளி இருக்கும். சாம்பார் எடுத்துட்டு போகும் மருத்துக்குள்ள எங்க சாதம் ஆடிப்படும். மங்கள முகத்தோட மதுர மொழி பேசி செஞ்சா அந்த பூஜை, அதுக்கு பேர் பூஜையிலே பேரு திருமுது படைத்தல இல்ல, மங்களமா பூஜை, அன்பர் பூசை, மாகேஸ்வர பூஜை. இந்த பொம்நாட்டி பேசணும். அதனாலதான் சொன்னார், தெரிந்து இனிய மொழியினார் திருந்திய தேன்மொழியினார் அப்படிலாம் சொல்லுவார். திருந்திய தேன்மொழியினார் ஏன் சொல்ற? தேன் போல பேசிட்டுதான் இன்னும் கொஞ்சம் கறியை வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிக்குமே, நீங்க கொத்தரங்க கறியை உங்களுக்கு இந்த மாதிரி பேசணும். இல்ல பாயசம், 5 பாயசம், 5 பாயசம் சொல்லக்கூடாது. பேச்சே அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடாது. 5 பாயசம் மனிதர்கள் 3 உசிமாயிருக்கு சொல்லக்கூடாது. பேச்சாளர்கள் எப்படி இருக்கணும்? கேட்க அப்படியே ஈர்க்கணும். இனிய மொழி அது பெண்கள் பேச்சா தான் நல்லா இருக்கும். ஆடவன் வச்சு பேசக்கூடாது. ஆடவன் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறான். ஒரு விசிறி எடுத்து விசிறணும், ஒரு விசிறி எடுத்து விசிறலாம். அங்க வந்து உடனே சாப்பிட எனக்கு ஏன் எதுன்னு சொல்ல நேருது. பெரியவெல்லாம் கொச்சிக்க கூடாது. வேதங்கள் முடிஞ்ச போயினான் ஏன் இதெல்லாம் திருத்தத்துக்காது அப்ப கொச்சிக்க கூடாது. பெரியவெல்லாம் கொச்சிக்க கூடாது. வேதங்கள் முடிந்த பின்னால் வைத்துள்ளது நிலை கண்டு இவர் என்ன பண்றாங்க? நாதந்தன் அடியாரை பசி தீர்ப்பேன். இந்த பாதம் விளக்கிய பிறகுதான் திருமுது படைத்தர் என்பது தொன்மை முறை, புராதனமான நெறி, பிராச்சீன வழக்குமான வடமொழியில சொன்ன பிராச்சீனமான சம்பிரதாயம், தொன்மை முறை வழக்கு. என்னது? அடியார் திருவடி விளக்கிய பிறகு அமுது படைத்து இந்த மாதிரி செஞ்சவங்க கலிக்கம்ம நாயனார். ஒரு நாயனார் அப்படி இருக்க கலிக்க எம்பெருமான் கலிக்கம்ம நாயன் இவங்களும் அப்படிதான் செய்யறாங்க. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்குப்பா. இப்ப உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லிடுறேன். சிவனடியார் திருவடியை நீர் கொண்டு விளக்கினால், அந்த விளக்கிய நீரை பருகினால், வீட்டுல தெளித்தால் சர்வ மங்களங்களும் புண்ணியங்களும் கடாட்சங்களும் உண்டாகும். புண்ணிய நதிகள் 9 குளித்த பெருமை கிடைக்கும். புண்ணிய நதிகள் 9 நவநதிகள்ல, நவநதிகளிலே குளித்த நறும் புண்ணியம் கிடைக்கும். பாட்டை சொல்லிடுறேன். அத்தன் நவதீர்த்தம் ஆடும் பரிசுக்கு ஒத்த மெஞ்ஞானத்து உயர்ந்த பதத்தை விளக்கி தெளிக்கவே, தெளித்தல்னா உள்ளும் புறம்பும். உள்ள தெளிக்கிறது எப்படி? பருகுவதன் மூலமா. வெளியில தெளித்தல் எப்படி? அங்க கொண்டாங்க அந்த அரசியல தர்ப்ப கொண்டாங்க தெளிக்குது. அரசியலை கொண்டும் தர்ப்பை கொண்டும் வீட்டுல எல்லாம் தெளிக்கலாம், சுற்றத்தார் மேல தெளிக்கலாம், உள்ளுக்குள்ளையும் பருகலாம். அது நமக்கு என்ன ஆகும்? நவதீர்த்தத்தை குடிச்ச புண்ணியத்தை கொடுக்கும், நவதீர்த்தத்துல குளிச்ச புண்ணியத்தை கொடுக்கும், சர்வ மங்களங்கள் உண்டாகும். அத்தனை நவதீர்த்தம் ஆடும் பிரதிகள் ஒத்தமைஞான துயர்ந்தார் பதத்தை சுத்தமதாக விளக்கி தெளிக்கவே முத்தியா முத்திகளு என்று நம் மூலம் ஒழிந்தது. இது திருமந்திர பாடம். செய்யறாங்க பாதங்கள் விளக்கி. அம்மாவே செய்யறா. நீர் முன்னளித்து பரிகலம், பரிகலம்னு சொன்னேன் வாடகையில குறுத்து, அதுதான் பழைய காலத்துல உண்கலமா இருந்தது. பாருங்க, ஏதந்தி நல்விருதான், நல்விருந்தான் இன்னடிசில் ஊட்டுவார், எல்லா குற்றத்தையும் போக்கிடும். அடியார் செய்யற திருவம்பு, ஒரு அடியார் வீட்டுல சாப்பிட்டாலே புண்ணியம்னா அகிலாண்ட சரஸ்வதி இன்னைக்கு இத்தனை அடியார் செய்யாது, எவ்வளவு புண்ணியம், புண்ணியத்துல மொத்தமா எடுத்துன்னு போறான் யாரு, அகிலாண்டம். ஏதந்தி நல்விருந்தா இன்னடிசில் ஊட்டுவார். இப்ப பாருங்க நுட்பமா கொண்டு போறார் ஆசிரியர் சரிதத்தை, கரியமுதன் உதவாது, துணை பண்டம்லாம் தயாராகும், கரியமுதம் உதவாதே திருவமுது கைகூட, என்ன சொல்ற துணை பண்டம்லாம் தயாராகல, கறி கூட்டெல்லாம் தயாராகல, ஆனா சாதம் தயாராயிடுது. சாதம் நம்ம சொல்ல வேணாம், செஞ்சாலி செடும் போனதும் இன்னடிசு, இந்த மாதிரி சொல்ல பழகுங்க, என்ன சொல்லுங்க, செஞ்சாலி செடும் போனகம் இன்னடிசு, இப்படி சொல்றது நல்லா இருக்கு. சோறுங்கிறது தமிழ் சொல் தான், தூய தமிழ் சொல் சோறு, நான் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி, அதை விட என்ன செய்யலாம், இன்னடிசு சொன்னா கேட்கவும் நல்லா இருக்கு. சோறு வைக்கட்டும், சில வீட்டு சில ஊர்ல என்ன சொல்றான், சோரை சாப்பாடுங்க, சாப்பாடு வைக்கட்டுமா அப்படின்னு, சாப்பாடுங்கிற எல்லாம் சேர்ந்ததுக்கு தான் சாப்பாடுன்னு பேரு, சோரை மட்டும் சாப்பாடுன்னு சொல்ற வழக்கம் கிடையாது. அது வெளியே சில ஊர்கள் அந்த மாதிரி சொல்ற, என்ன சொல்றான், மறுக்க சாப்பாடு வைக்கட்டுமா, ஒட்டுக்கா வச்சுக்கிறேன், வெட்டுக்கா வச்சுக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நமக்கு பயத்தை ஏற்படுத்திக்கணும். கரியமுதும் உதவாது திருவமுது கை கூட, திருவமுதுங்கிறது தான் இன்னடிசு. வெறிமலமே திருவனைய, வெறின நறுமணம், நறுமணம் கொண்ட தாமரையில வந்த அன்னை பராசக்தி மாதிரி இருக்கா அம்மா, விடயவந்தன் அடியார் நுட்பமா சொல்றாரு பாருங்க, அடியாரே கிடைச்ச பிறகு சாப்பாடு பத்தி என்ன கவலைன்னு சொல்ல வராங்க. அப்ப திருவமுது சரியா இல்லையா, பரவாயில்ல சூற்ற மது வச்சு படைச்சுக்கலாம்னு கருத்து, கரியமுது கிடைக்கலங்கிறதுக்காக சாப்பாடு நிறுத்த வேண்டாம், சூற்ற மது படைச்சாவது திருவமுது படைக்கணும்னு புரியுது உங்களுக்கு. ஏ இதே நான் ஏன் சொல்றேன்னா, சில இடங்கள் அதையே நான் பாத்துருவேன், 12 மணிக்கு சாப்பிட உட்காருவோம், அவங்க என்ன செய்வாங்க, சட்னி அரைச்சிடுறேன் சாம்பார் வச்சிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க சட்னி அரைக்கிற தேங்காய் உடைச்சிட்டு கொல்லப்பக்கம் போயிடுவாங்க அந்த வீட்டு மாதிரி. அவள் திரும்பி வரத்து 3:30 ஆகும், அவங்க அந்த மிக்சியில் போட்டு அரைக்கிறவங்க மிக்சி கரண்ட் இருக்காது, அதை அரைச்சி முடிச்சு 4 ஆகும், நம்ம 12 மணி இப்படியே உட்காந்துருக்கோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய வாழைகளை போட்டு துணிவிடு தேங்காய் துண்டு போட்டிருப்பான், அதை சுவைச்சு சாப்பிடு உனக்கு எல்லாம் வந்துடும். யோசிச்சு பார்த்த இதெல்லாம் ஏன் சொல்ல நேருது, இந்த தவறெல்லாம் நடக்குது, அதனாலதான் இங்க சொல்லி கொடுக்குற கரியமுது இல்லைங்கிறதுக்கு அதை பண்றேன்னு சொல்லிட்டு ஓடிடாத, சில இடத்துல தப்பு நடக்குது. நம்ம அன்பர்களுக்கு அதை நல்லா தெளிவா சொல்லியிருக்கோம், ஒரு ஹோட்டல்ல போய் எடுத்துட்டு வராங்க உணவு விடுதியில, அந்த உணவு விடுதியில பாயசம் தாமதமாவது, ஒரு கறி தாமதமாவதுன்னா என்ன செய்யறோம், இருக்கிறத எடுத்துன்னு வந்து கொடுத்துருவாங்க. ஏன் இப்ப அதெல்லாம் கத்துக்கிட்டாங்க, எங்க இருந்து கத்துக்கிட்டோம், காரைக்காலமா போறோம், காரைக்காலமா போறோம், 12 மணிக்கு மேல திருமது பண்ணா அது தீவினை வரும்னு திருஞான சம்பந்த புராணம் சொல்லுது. ஆக காலத்துல செய்ய வேண்டும் என்பதையும் புராண வாயிலாக நாங்கள் அறிகிறோம். கரியமுதம் உதவாதே திருவமுது கை கூட, வெறிமலர் மேல் திருவனையார் விடையவந்த அடியாரை பெறலறிய விருந்தானால் பேரிதன் மேல் இல்லையெனும் அறிவினரார். அடியார் கிடைச்ச அதுக்கு மேல வேறு எதுவுமே கிடையாது. தன்னார் இதழி முடியாதம் அடியார் தலைப்பட்டால் தேட ஒன்னாதனமும் உளவாகும் அருமை இல்லை என முறை. இது சொல்றேன் நான், வீட்டுல ஏதாவது மங்கள நிகழ்ச்சி நடந்தா யாரை வச்சு செய்யறோம், சில இடத்துல நான் பாத்துருக்கேன் அடியார் வேண்டாம்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. வீட்டுல மங்கள நிகழ்ச்சி நடந்தா என்ன பண்ணணும், மங்கள நிகழ்ச்சினா என்ன, பெண்ணு பருவம் அடைதல், கிரகப்பிரவேசம் பண்ணுதல், பொண்ணு கல்லூரியில நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்றது, ஏதோ வீட்டுல சந்தோஷம் வைபவம் நடந்துட்டுதானே இருக்கு. அப்பெல்லாம் என்ன பண்ணணும், அடியார கூப்பிட்டு செய்யணும். விளைவன் அடியாரை விட மேலானவங்க பாருங்க, சில பேர் சொந்தக்காரன் வச்சு பண்ணிக்கிறேன், அடியாரை பாக்குறதே பாவம் நினைக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்யறோம். இந்த பாடா போன உலகத்தை விடையவந்த நடிகாரே பிறலறிய விருந்து, பிறலறிய விருந்து எது, விடையவன், அதான் நாம எல்லாருமே உணரணும். ஆட்டோ ஓட்ட நண்பர்களும் உணரணும், ஆட்டோ ஓட்ட நண்பர்கள் எனக்கு பிறலறிய விருந்து விடையவன் அடியார் கிடைச்சார், கூலியாவது 1வது, நீங்க உட்கார்ந்தா போறோம், உங்க திருவடி பட்டா போறோம், 1000 விறக ஒரு தீப்பொறி எரிப்பது போல என்னுடைய 1000 பாவத்தை உங்க திருவடி எரிக்கும் அப்படி சொல்லக்கூடிய அன்பர்கள் எப்படி இருக்கும் கேட்கறது, எப்படி இருக்கும் அந்த மாதிரி அன்பர்களை பார்ப்பது ரொம்ப அபூர்வமா இருக்கு. அறிவினராய் அவரமது செய்வதற்கு ஆதரிப்பார், ஆதரிப்பார்னா அன்பு மிகுதியால் வேட்கை கொள்வார். இல்லாளன் வைக்க இல்லம் வீடு, அதற்குரியவள் இல்லாள், அவளுக்குரியவன் இல்லாளன். இந்த தமிழ் சொல் வேற எந்த நூலிலும் பயிலாத சொல். இதை உருவாக்கி தமிழுக்கு தந்தவர் தொண்டரசி பரமவல்ல தூயவர். இன்னொரு பொருளும் இருக்கு, இல்லாமையை ஆள்பவன்னு பொருள் வருது. அந்த இல்லத்துக்குரிய பிராட்டியாரையும் இல்லத்திற்குரிய அடியவரையும் இவன் ஒதுக்கியமையினால் இல்லாமைக்கு ஆள்பவனாக அவன் மாறினான் எனும் கருத்தும் அங்கு துணிக்கும் வண்ணமாய் அந்த சொல் கையாளப்படுகிறது. இல்லாமைக்கு உரியவன் இல்லா இல்லாமையை ஆள்பவன் இன்மையை ஆள்பவன் என்று பொருள்வர்கள். வைக்கை என தம்பக்கள் முன்னிருந்து இந்த அம்மா என்ன பண்றாங்க, நல்லனரு மாங்கனியில் இரண்டுமே ஒன்றை கொண்டு வல்விரைந்து வந்தனைந்து படைத்து அடியார் செய்த படைத்தல் சொல்றது படைத்தல் இலையில வைத்து அவங்க உண்மிக்கும்படி வேண்டுது. மன மகிழ்ச்சியினா அல்லல் தீர்ப்பவர் அடியா சொல்ல இது அருமையா இருக்கு. இத அல்லல் தீர்ப்பவராகி அடியார்னு கொள்ளலாம், அல்லல் தீர்ப்பவராகி அரணாருடைய அடியாரும் கொள்ளலாம். அடியாரே அல்லல் தீர்ப்பவர் தான், அடியார் வந்தா அல்லல் தீர்ப்பவர் தீரும், நிச்சயமா தீரும். நீங்க நம்பி செய்யணும் அல்லல் தீர்ப்பவர் அடியாதமே நமக்கு செய்ய என்ன பொருள். அந்த செஞ்சோலி செழும்போனக மட்டும் தயாராயிருக்கு, வீட்டில் தயிர் இருக்கு, தயிரும் அந்த சோறு படைத்து துணை பண்டமாக மாங்கனியை கொடுத்து வந்தவருடைய பசியை அவர் ஆற்றுகிறார். விளங்கு தந்திரம் வேற துணைப்பண்டம் எதுவும் இல்லை, அதான் கருத்து புரியுதா உங்களுக்கு. மாங்கனி தை சாப் விளங்குதா. இந்த வந்தவர் ரொம்ப வயசானவர்னு சொன்னேன்னா என்ன மாதிரி மூப்புரும தளர்வாள், மூப்பு வந்தா என்ன வரும் தளர்வு. முதிர்ந்து முடிய வேட்டிய தீப்பசியின் நிலை தீனி என் சொன்னார்னா வயிற்றுக்குள்ளே ஒரு அக்னி இருக்கு, ஜாடரா அக்னின்னு பேர். கொண்டா கொண்டான வாங்குற வர்ற உணவு எல்லாம் அப்படி ஜெரிக்கும், அந்த அக்னி இருக்கிறதுனால தான் அந்த உணவு நமக்கு ஜீரணமா இருக்கும். அந்த தீப்பசி நிலையால் அயந்தடைந்து திருத்தம் வந்த இந்த கஷ்டப்பட்டு வந்த அந்த தொண்டர் சாப்பிட்டோன்னு அது ரொம்ப மன மகிழ்ச்சி ஏற்படுது. இந்த அம்மா வாழ்த்துட்டு இவர் வாழ்த்திய வாழ்த்து தான் பின்னால சாமி அம்மைன்னு கூப்பிட்ட காரணமாக கவனிந்தோம். வீட்டுக்கு அடியார வரவழைச்சு அவளுக்கு திருமுது பண்ணி அவள்கிட்ட ஒரு மங்கள ஆசீர்வாதம் வாங்கிங்கோ. அதை எப்படி சொல்ல பெரியபுரான வாக்கில் சொன்னால் சோபன ஆக்கம்னு பேர். அந்த சோபன ஆக்கம் பெற்றீங்கன்னா உங்களுக்கு பின்னாலேருந்து அருள் சாமிட்டு வரும். இது எல்லாருமே கற்றுக்கோங்கோ. வாய்ப்பூரும் என் சுவை அடிச்சு நல்ல சுவையாக இருக்கு அந்த அமுது. அம்மா சமைக்கிறாங்க அடியாருக்காக சமைக்கிறா, நல்ல மாங்கனியோ நினைதிருந்தி பூ பயில் மென் குழல் மடவா செயல் உவந்து போ பாராட்டிட்டு போற. உன்னை சின்ன பொண்ணா இருக்கம்மா இந்த பருவத்தில் இவ்வளவு தூரம் சிவபக்தி பண்றது நமது உள்ளத்தை கவர்ந்தது. சிவனடையாத மாதிரி பேசலாம், நம்ம நம்மன்னு பேசலாம். ராயல் பீமான் அது சிவன் பணி செய்கிற இருமாப்புல வரும். நான் மனமகிழ்ந்தோம் மங்கை பங்கர் அருள்வாரம் சொல்லிட்டு போறது ரொம்ப நல்லது. சாப்பிட்றவங்க சொல்லணும் நல்ல பாட்டு ஒண்ணு சொல்றேன், இளையான் குடியார் புராணத்தில் வரும். ஆளும் நாயகர் அன்பரானவர் அளவிலார் உள்ள மகிழவே நாளும் நாளும் நிறைந்து வந்து நுகர்ந்த தன்மையின் நன்மையால் நீளுமானதியின் பரப்பு நெருங்கு செல்வம் இலாவி என் தோழினார் அழகை கிருத்திய தோழனார் என வாழும் நாள். இதை வாழ்த்து இதுதான் சொன்ன அன்பனே அன்பர் பூஜை அழைத்து அந்த பாட்டு சொல்ல வேணாம். ஏன்னா தீ கொடுக்குற பாட்டு கல்யாணம் பண்ண தம்பதியை போய் அந்த பாட்டு பண்ண அவங்க என்ன நினைப்பாங்க, அதுக்குள்ளே முக்தி எனக்கு அவசரமா. இந்த காலம் அப்படித்தானே இருக்கு, இந்த காலம் எனக்கு முக்தி கொடுக்குன்னு சொல்ற அடியார் யாரா இருக்காங்களா, யாராவது சொல்லுவாங்களா? வேலை பார்க்கணும், பணம் சம்பாதிக்கணும், ஊருக்குலாம் போனா தான் ஆசை. இதுதான் மனசுல எல்லாத்தையும் தெரியுது. இதுக்கு வேற விதமான காலகட்டம், இதுக்கு ஏத்தபடிதான் நம்ம வாழ்த்தோம், அதுக்கேத்தபடி நம்மளும் மாறணும். அன்பனே அன்பர் பூதை அழித்தடி அணங்கினோடும் என்பர் என்ன பாவி கிழவா நீசாக என்னையா சார் சொல்ற அப்படிதான் சொல்லுவாங்க. இதுவும் அனுபவம் தான். நீ நான் மீன் கேட்கறேன், நீ நேர்மையா பேசி பாருங்க. ஒரு கல்யாணத்துக்கு போறோம் என்ன வேண்டாங்க, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலா, அததான் எல்லாரும் விரும்புறாங்க. நான் போய் பேடுறேன் வாழ்வாவது மாயம் என்ன சொல்லுவான் இந்த பாவி எல்லாம் உள்ள விட்டான். அதுவும் தேவாரம் தானே, நான் விரும்புவேன் எனக்கு அந்த பாட்டு கேட்டதான் புண்ணியம். இப்ப வயசாயிட்டு சொல்ல நினைக்காதீங்க, அரமாதையும் தான் கேட்டிருக்கும். வயசாயிடுச்சு அதனால சொல்ல நினைக்காதீங்க. எந்த நாளும் வாழ்வு மையல் தான், மண்ணாவது திண்ணந்தான், அந்த உணர்வு உடையவன் தான் சிவபக்தன். நீங்க அந்த மாதிரி இருக்காங்களாங்கிறது தான் கேள்வியா போடுது. நான் உலக வாழ்வே நம்பிக்கிட்டு கும்பிடுவது கூத்தரை நம்பிடுவது டாக்டரை இல்லைன்னு யாரும் மறுக்க